0: அடி அடைந்தவர்க்கு அடிமைப்பட்ட ஆகியோர் பாடுதல் ஒளியே பாடியும் நாடியும் அறிய நட்டே அகலால் நான் மறக்கில்லே நாட்டியத்தான் உன்னுடைய அடியவருக்கு நான் அடிமைப்பட்ட பிறகு கூட பாடும் துணியிலிருந்து விழுக மாட்டேன் என்று சொன்ன இந்த இடத்திலேதான் சாத்திரம் துணை செய்கிறது. சிவஞானம் உயிர்கள் யாரும் இதற்கு அடிமைகள் அடிமையின் தொழில் ஏற்றுவது. ஆகவேதான் சொன்னார் உன் அடியாருக்கு நான் அடிமையாக விளங்கிய போதிலும் ஏற்கும் தொழிலில் இருந்து பிறடமாட்டேன் ஆகவே தொடர்ந்து பாடுவேன். திருக்கடைக்காப்பு சொன்னார் நமக்கெல்லாம் சொன்னார் பாட தெரிய செய்யலாம் தெரிய கவர்த்தம் சொன்னார் பாடி நாதிலும் பாடுவில் பாடலும் பாவம் பட்டதூமே பாட முடியுங்கள் அந்த அளவிலேயே உங்களுடைய பாவம் அழிந்து கொள்வதை நீங்கள் கண்கூடாக மன்னரை கூட்டத்தில் வென்ற கொடியிலும் கோட்டுரி சென்னி நாட்டியத்தான் கூடி நம்பியை நாடும் மரவா சேரார் பூங்குழல் சிங்கடி அப்பன் சேர்க்கிறார் அந்த மெய்மை அறிந்த நிலை வெளிப்படையில் சிங்கடியும் படப்பகையோ கோட்புரியவருடைய திருமகள்கள் என்பதை சேர்க்கிறார் பெருமான் சொல்லாது போயிருப்பாரே ஆனால் செய்வ உலகம் அறியாது என்ன முடிவு கட்டியிருப்பார்கள் ஆட்சியாளர்கள் அவர் வனப்பகை அப்பன் சிங்கடி தந்து இன்று பாடுவதை எல்லாம் வைத்து பறவையாருக்கு பிறந்தவர் சிங்கடி சங்கரியாருக்கு பிறந்தவர் வனப்பகை இப்ப முடிந்து சொல்லக்கூடிய உழைப்புலம் ஆச்சாரியூட்டி அவள் தானே பெருமான் தேர்ந்தெடுத்தார் அவர் காலத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் கம்பர் போன்ற கவிவாளர்கள் எல்லாம் இருக்க தெய்வ சேக்கிராவுடைய திருமையை இடமாக கொண்டல்லவோ தில்லை கூத்தருடைய இசும்பொலி வாக்கு வெளிப்பட்டது. இந்த ரெண்டு குழந்தைகளை கோப்பிலே வந்து சுந்தரத்தை அடிமையாக வணங்கி சொல்லி வயது 12 10 நீங்க அடிமையா இருக்க அடிமைன்னா மனைவியாக சுந்தர் ரெண்டு பேருக்கு சொல்றாரு இவர் மக்கள் தூய மக்கள் அதை ஏற்றி பல முறைகளை பாடிட்டே கடைசி படி அஞ்சிக்கலத்தில் சொல்றார் ஞானியப்பன் பகை ஞானியப்பன் இப்படியாக என்னுடைய இரண்டாவது அப்பங்கள் முதல் கோழிலே இரண்டாவது நாட்டியத்தார் அடுத்து ஒரு நிமிஷம் நடக்கும் இவர் என்ன பண்றார் சாமி இந்த நாட்டியத்தார் போராடலையா சொல்லுவார் இருவருக்கு திருவள்ளுவர் இங்கே சுந்தரருடைய பண்பு தெரியும் சுந்தரரும் சம்பந்த பெருமான் போலவும் பாண்டகச் சோழர் அப்பர் பெருமான் போலவும் சமநிலையில் ஆச்சாரிய முத்தியில் தான் அவங்களுக்கு பெருமையை பணிவு தான் தாழ்மையும் தன்மையோடும் செல்வமாம் சமயம் சாரும் ஊழல் அறிவு நீக்க உயர்சிப ஞானத்தாலே போட்டிகள் வருகிறானே போற்றுவர் அருள் பெற்றோரே சித்தியா அது சுந்தரர் சொல்வார் தாழ்மையும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதை கருதி கொள்ள மறுமைக்கும் இயலில்லா ஆய்வுக்குட்பட்ட ஒரு அலக்கலை ஒருவருக்கார் என்றிருக்கும் ஆளுவர் அப்பனே அஞ்சினேனே சிவத்திருடைய அடிப்படை திருவேதப்பட்டவன் திருநாட்டு சொல்ற அதே பத்தியில் பாடராகி பரமனுக்கானவர் தத்தமை கூறினார்கள் தலை வணக்கம் வித்தகத்தினுடைய சதுர பாட்டை காட்டும் தலை நிமிர்ந்து நிற்றது ஆணவத்தினுடைய அடக்கு மின்மையை இப்ப இந்த வெளிநிலம் போறாள் அல்லவா வெளிநிலம் ஒவ்வொரு பாடையை தான் பண்ற நமக்கு உபதேசம் பண்ற நம்ம புதுசா ஒரு பாட்டை எழுதணும் சொல்லலாம் நல்லி சரியான சம்பந்தம் நாவினிக்கரசனும் அந்த நாவினிக்கரசனும் நல்லிசையை கூட்டணும் இதை முதல்ல தெய்வம் என்று இலக்கணம் சொல்லும். நல்லிசை நாரதம் வந்தனும் நல்லிசை நாவுக்கரதனும் பாடிய நட்டமிழ் மாலை. தெய்வத்துடைய பெருமை தெரியும். ஒருத்தர் சாத்திய மாலையை நாங்க மறுமுறை சாத்த முடியாது. அவரே சாத்திய பூமாலையை திரும்பி அவர் கூட சாத்த முடியாது. விம்மாலையை தோஷம் கொடுப்பேன். மானியம்னா மலர் மாலை, நிர்ணயம் அந்த மலர் மாலையுடைய மலம் தன்மையை அகற்றுவது என்று அப்படி வர தோஷம் விம்மாலி போனோம். பதியப்படுவது கிடையாது. சீத்த எத்தனை முறை வேணா பாடலாம், பாண்டனே திருத்திருக்கி பாடம் அதை சொல்றாரு. சொல்லியவே சொல்லி ஏத்துக்கப்பான கல்லியல் மனத்தை கசிவித்து பதியத்துடைய பலர் மனக்கல்லு மாதிரி திண்மையா இருக்கல்லவா, அது உருளத் தொடரும் அந்த தமிழினுடைய ஆற்றலா. தேமான செந்தமிழ் செழுந்திரு தாண்டகம் என்று திருநாமக்கூடிய திருத்தாண்டங்கள் பெரியவராக சொல்கிறார். பாடும்போதே பலன் தரக்கூடிய பதில் அன்று முதல் இன்று ஓதுவோருக்கும் கேட்போருக்கும் அவருடைய கிளைக்கும் தமக்கும் சுற்றத்தாக்கும் அதை சொல்றது தேவாக சொல்லு. பல்லுயிர் வாழும் தண்ணீர் பழமண்ணி படிக்கடை அல்லியும் தாமதித்தார் அவரும் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லோ கேட்டாலும் அவர்க்கும் தமக்கும் கிளைக்கும் நெருங்கி சொந்தம் மட்டுமல்லாமல் தூரத்து சொந்தத்துக்கு பண்ண தருவது தேவா. எல்லையும் நண்பகல் எல்லி இரவு நண்பகல் பகற்பு இடக்கூறுதல் இல்லை என்றே. இப்ப இந்த பத்தியத்துல சம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் இந்த சீக்கிரம் கொண்டு என்ன பண்றாங்க, மூத்த பேராசிரியர்கள் சுந்தர விளைவு சரிதான், சுந்தர விளைவு நம்ம சொல்ல வேண்டாமா? ஆகவே அவருடைய பெரியவன படம் எப்படி சொல்றார், எங்கும் நிகழ்ந்த தமிழ்மாரை எடுத்து தொடுத்த இசை குறைவார். சுந்தர தம பற்றி சொல்லாது போனாரேனும் பின்னாலே வந்த அருளாளராக இவருமான் சேர்க்கிறார். இவருடைய புகழை வீச்சத்திற்கு கொண்டு வந்து பாராட்டும் திறம் வியக்கத்தக்கதாக, மனதிலே அயக்கத்தக்கதாக. திருவாரூர்ல இந்த அம்மையார் பாவையா இருக்காங்க. பங்குனி உத்தரவுல அந்த வசந்த உற்சவம் வசந்த பெருவிழா திருவாரூர் அது அடியவர்கள் இருக்கிற பொற்காசுகள் அள்ளி அள்ளி வீசுவது அந்த அம்மையுடைய திருப்பணி. கணவர் என்ன பக்கத்தில் யாரும் சமயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், புற்றிடம் கொண்ட புராதனர் பூங்கோயிலுடைய பிரான் யாருக்கும் பக்கிடமாய பழம்பொருள் பார்ப்பதி பாகன் பங்கேற்றால் அச்சனையை அனுப்பிந்த அண்ணன் அருகேன் அந்த சாமியுடைய பணத்தை வாங்கி அந்த சாமியுடைய அடையாளம் செய்வது எப்படி பொருந்தோம்? நான் அடையாளத்தை கொண்டு பணம் வாங்கி அவரின் பொன்னால சாப்பிட்டது பொருந்தாலே அவர் காசமாக அவர் செய்து கொடுக்கவில்லையே. அதனால என்ன செய்யலாம், திருப்புகளும் திருப்புகளும் சாமிக்கு என்ன சிறப்பு தெரியுமோ, நன்னறிய சிவானந்த ஞான வடிவையாகி அந்த கருணை நாமல் இருப்பதுதான். சாமி பேர போனப்பிடும் கருத்தாட்புள்ளி அம்மா சாமி சென்று விரும்பி திருப்பூர் தேவ பெருமான் கோவில் மணி மூன்றில் பணிந்து வளர்ந்து முதல்வர் முன்பு வீழ்ந்திருந்து தொன்று மரபை நடித்துக் கொண்டு தோழி தரத்தில் குதி தெரிந்து நின்று பணிகள் இசைப்பார் நினைந்த கருத்தை கேட்பார். அவமான பணிக்கு கிடைக்கல
1: அறிந்தவர்கள் செவ்வொழி விடவே மாட்டாங்க. அவங்க நல்லா தெரியும் கூப்பிடுவாங்க. அவங்க கேட்ட
0: கோரிக்கை விண்ணப்பம் நிறைவேறலன்னா சாமி வாழ்த்துவாங்க. பெருமானே நான் ஒரு லட்சம் தான் கேட்டேன், நீ 3 லட்சம் கொடுக்க போற போல காலம் தாண்டி கொடுக்க அப்படி சொல்லுவோம். நீங்க ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஜமீன்தார்களையும் மன்னர்களையும் பாடுகிறீர்கள், என்ன சொல்லக்கூடிய அவரிடத்தில் இருப்பேன்? விழிப்பில்லாதவரை இனிமலே இருந்தீர்கள், வில்லை கூட பார்த்தறியாதவரை விழித்தீர்கள், தேர்ச்சி பெற்ற விஜயம் என்ன வரப்போகிறது? மாறாக ஓனப்பிரானை குருகு குருகா கொடுநிலையே என்று பாடினாலே கோவிலில் கொடி கொற்றவர் அங்கு சென்று பாடுங்கள். என்ன வேண்டும்? சோறு வேண்டுமா? மானத்தை பார்க்க கூரை கூரைனா ஆற ஆற வேண்டுமா? கிடைக்கும். இந்த இன்மைக்குரியதெல்லாம் பெற்றுவிட்டீர்களா? அம்மைக்குரிய சிவலோகத்திலே நீங்க ஆட்சி செய்யலாம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருவாரூர் பூங்கோயில் திருப்பதியங்கள், அருணகிரிநாதர் அருளிய இத்தலத்து திருப்புகள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பதினோராம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் அருளிய சேத்திர திருவெண்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய.
2: எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சண்முகவேல் ஐயா அவர்களுடைய தொடர்ச்சியான சமய ஆட்டுப்படுத்தல்கள் அல்லது வழிபடுத்தல்கள் சொற்பொழிவுகள் எப்படி கொண்டு வந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் வகுப்பு. அதனூடாக பலரும் அதிலே பயன்பெற்று வருவதாக இங்கு திரும்பிய 2 பல பேருடைய கருத்துக்களை கேட்டறிந்திருந்து வானொலியிலும் அவருடைய பேச்சுக்கள் ஒழுங்கு கொண்டிருந்தீர்கள். அதை பற்றியும் பலர் நன்றாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு கருத்து இருக்கின்றது, இது ஒரு இதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கின்றது, இதை விட கூடுதலாக வந்த நல்லா இருக்கும் என்று. ஆனால் இது ஒரு சைவ சமயம் அல்லது சீக்ரெட்ஸ் ஆஃப் தி சேக்ரெட், அதாவது இது பல விடயங்களை அந்த பாரம்பரியத்தில் சொல்லுவார்கள். இது எல்லோருக்கும் கொடுப்பதில்லை, இது பக்குவம் பார்த்து அவர்களுக்கு மட்டும் இன்னார் இன்னாருக்கு மட்டும் கொடுப்பதுண்டு. அப்படிப்பட்ட அருமையான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கவும் கூடாது, எல்லாருக்கும் பெறவும் மாட்டோம். இது இப்படி ஒரு சிலர் எப்பொழுதும் இப்படிப்பட்ட சமயத்திலேயே பல விதமான எல்லாரும் சமயத்திலேயே சமயத்துக்கு புறம்பாக ஒருதரையும் சைவத்துக்கு புறம்பாக ஒருதரையுமே சொல்ல இயலாது. அதுல இந்த ஆழ்ந்த சமய உண்மைகளை அதனுடைய ஆழ்ந்த உட்கருத்துக்களுக்கு ஒரு சிலர் தான் அதிலே ஆர்வம் உள்ளவர்களாக வந்து பெற்றுக்கொள்வார்கள், அது இறையர்கள். இது வந்து ஒரு பல புறவிகளின் புறந்து பெற்ற அனுபவ முதிர்ச்சியின் பலனாக, ஒரு பக்குவ முதிர்ச்சியின் பலனாக இப்படி ஒரு கூட்டத்தினுடைய அசோசியேஷன் அல்லது அவர்களுடைய ஊடாடலும் இப்படிப்பட்ட வழிநடத்தல்கள் இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கின்ற அணுக்கத்தில் இருந்து கேட்கின்ற உபதேசம் என்றாலே அணுக்கத்திலிருந்து கேட்கின்ற அந்த வாய்ப்பும் வருகின்றது. அதை நாங்கள் மனிதராக உருவாக்க முடியாது. இப்ப நாங்கள் டிவிலையோ அல்லது பேப்பர்லயோ ஒரு விளம்பரத்தை கொடுத்து கூப்பிட்டு கொடுக்கின்ற ஒரு பொருள் இல்லை. ஆனால் இந்த இழைக்கப்படுகின்ற வித்துக்கள் அது மெதுவாக எங்களுடைய அன்றாட அலுவலகங்களூடாகவும் எங்களுடைய குடும்பங்கள் அயலவர்கள் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் நாங்கள் கதைக்கின்ற அல்லது எழுதுகின்ற கதைக்கின்ற பேச்சுக்கள் அல்லது எழுதுகின்ற எழுத்துக்கள் எங்களுடைய நடவடிக்கைகளினூடாக அது எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அது அந்த சமூகத்துக்கு உள்ளாக அது போய் அதனுடைய பயனை விளைவிக்கும். அதுதான் இதனுடைய பயன் நினைக்கிறேன். மேலும் நேரத்தை கூடுதலாக எடுக்காமல் இந்த தொடர்ச்சியான முக்களிப்பு அனுபவத்திலே மூழ்கி ஐயா அவர்களை தன்னுடைய தொடருடைய தொடங்குமாறு அழைக்கின்றேன்.
3: திருச்சிற்றம்பலம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில்

0: வேலையும் சூரனும் வெக்கும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அரகணம பார்வதீவதை வெற்றிவேல் முருகனுக்கு சிவனை சொல்வர்களே ஏற்கனவே நம்முடைய ஒழுங்கு முறைகள் எப்படி இருக்குது என்று டாக்டர் சொன்னார்கள். ஒன்று வகுப்பாக நடத்துகிறோம், அது 3 மணி நேரம். அது த பிலாசபிக் அண்ட் மெட்டாபிசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைவிசம். அது ஒரு மிகவும் நுட்பமானது. அதையும் ஓரளவு நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சைவன், அதாவது எல்லாரும் சைவத்தில் இருக்கக்கூடிய 100 பேர் அங்க போக முடியாது. ஆனால் அந்த மூல கொள்கைகள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கென்று ஒரு சிலராவது உருவாக வேண்டும். ஆகவே அதை வகுப்பு என்று வைத்தோம். இன்னொன்று சொற்பொழிவு என்ற வகையிலே நம்முடைய இந்து சமய பேரவை அதை 2 மணி நேரமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றால், போன கிழமையிலேயே நாம் சிந்தித்தனுடைய தொடர்ச்சி இன்றையோடு இந்த ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்றைக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் எப்படி அமைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டால், என வீடியோவும் எடுக்கப்படுகின்ற காரணத்தினால அந்த வீடியோ படத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் இல்லையா. இன்னைக்கு என்ன தலைப்பு என்று கேட்டால், இன்றைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தலைப்பு என்பது ஒரு பெயருக்கு அவ்வளவுதான். ஏதாவது தலைப்பை கொடுத்து விட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அதுதான் இன்றைய சொற்பொழிவு ஆகிவிட்டது. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் ஒரு கேசட்டாக வந்தால் ஆலய வழிபாடு 1, ஆலய வழிபாடு 2 என்று இருக்க வேண்டும். அப்பதான் அது அது உடைய சொல்லுகின்ற இடையில சில கதம்ப செய்திகள் வந்தாலும் கூட அந்த பாதை என்று ஒன்று மெயின் ரோடு இருக்கு இல்லையா, உங்க பாத்தீங்க ஹைவே, இந்த ஹைவே எங்க போகுதுன்னு பாக்கணும்.
1: கதம்ப செய்தி மொத்தம் 16 ஆயிரம்.
0: அது கதம்ப செய்திகள் நிறைய இருக்கு. ஆனா கதம்ப செய்திகளும் கட்டாயமா தெரியணும். ஏன்னா அது எல்லா சமயத்தோட தொடர்புடையதுதான். அந்த வகையில நாம ஆலய வழிபாடுல சிவலிங்கத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்தோம். அதுல ஒரு செய்தி என்றால், அது சிவலிங்கத்தினுடைய அந்த பீடம் என்பது அலிக்கல்யாலைதான் இருக்க வேண்டும். அது எப்படி அமைக்கலாம்? இந்த ஆகம சாஸ்திர விதியில, அதாவது சிற்ப சாஸ்திரம், சித்தாந்த சாஸ்திரம், திருமுறைகள் எல்லாமே வந்து ஒண்ணு போல செல்லும் நம்ம சமயத்துல. அதான் ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனா அபரக்கிரியைகள் கூட, அபரக்கிரியல் கூட சைவ சித்தாந்தம் தான் இருக்கு. நம்ம என்ன தெரியறது இல்லை அவ்வளவுதான். ஏன்னா அப்படி அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதை அமைத்த பெரியவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் இல்லை. அவர்களெல்லாம் நிறைந்த கல்விமான் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் தான். இந்த கிரியைகளுக்கெல்லாம் பத்தரிகள் என்று ஒன்றை செய்து வைத்தார்கள். ஆகவே எல்லாமே வந்து நம்முடைய சமயத்தினுடைய கோட்பாடை தான் சொல்லிக் கொண்டு வருகிறது. அப்படி வரும் பொழுது இந்த சிவலிங்கத்தை வந்து, இந்த பீடத்தை வந்து 3 வகையாக அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதற்கு என்ன சொன்னார்கள்? பத்திர பீடம், பத்ம பீடம், வேதி பத்திர பீடம். இந்த பீடம் வந்து இலையினுடைய வடிவத்தில இருந்தா பத்திர பீடம், தாமரை மலர் வடிவத்தில் இருந்தா பத்ம பீடம், அரசிலை வடிவத்தில் இருந்தா வேதி பத்திர பீடம். அதுபோல அந்த 3 கற்களாலே இருக்கும். பீடம் என்பது அலிக்களிலேயும், லிங்கம் என்பது ஆண்களிலேயும், ஆவுடை என்பது பெண்களிலேயும் இருக்க வேண்டும். ஆகவே சிவலிங்கம் என்பது என்ன கேட்டா, நம்முடைய அந்த சிவபெருமானை பற்றி நாம் சொல்லுகின்ற தத்துவத்தை ஒரு குறியின் கண் வைத்து விளக்குவது. அதனாலதான் சிவலிங்கம் என்றால் என்ன, சிவனுக்கு குறின்னு அர்த்தம். அது தெரியும் இல்லையா, அதாவது வெயினுக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் என்ன, டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயின் அண்ட் ஆர்டரின்னு சொன்னா அவருக்கு தான் தெரிய முடியும். அதுபோல சிற்ப சாஸ்திர விதி இருக்கு. அதை பற்றி நீங்க தமிழிலேயே தெரிய வேண்டும் சொன்னா, அதுக்கு ஒரு புத்தக பேரையும் நான் சொன்னேன், சிற்பச்செந்நூல். அதை பற்றி தெரியணும்னா சிற்பச்செந்நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது ஆகமங்களிலே எப்படி இந்த வடிவங்களை அமைக்க வேண்டும் என்பதை தமிழிலே சொல்லியிருக்கிறார். அதை வெளியிட்டது மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரி. எல்லாமே இருக்கு. ஆக இன்றைக்கும் கண்டுபிடிப்பார். சிற்பி வந்து கட்டி பார்த்த உடனே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை வைத்துக் கொண்டு ஆண்கள் பெண்கள் அணிக்கல் என்று கண்டுபிடிக்கலாம். அந்த வகையிலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நான் அன்றை சொன்னேன் ஒரு செய்தி, ஆலயத்திலே வந்து இருக்கக்கூடியது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவது ஆலயங்கள், பிண்டத்தில் உள்ள சிவபெருமான ஆவாகனம் பண்றதுதான் வீட்டில் நம்ம பண்ற பூஜை. அண்ட பிண்டம் அவை சமமாதலாம், அருமையாக மேக்ரோகாசம் அண்ட் மைக்ரோகாசம், பாடி இஸ் அ மைக்ரோகாசம், யூனிவர்ஸ் இஸ் அ மேக்ரோகாசம். அப்போ நம்ம பிண்டத்துல என்ன இருக்கு, அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல. டாக்டர் லம்போ அவர்கள் எங்க சுவிட்சர்லாந்து மகாநாட்டில் ஒரு அருமையான கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள், மேக்ரோ மேன். அது என்னது அருமையான தலைப்பு கொடுத்தீங்களே, தி காஸ்மோ இஸ் மேக்ரோ மேன், ஒரு அருமையான கட்டுரை. அதான் அண்டம் பிண்டம். ஆகினாலதான் அந்த தேவாரத்தை நாம் பாடும் பொழுது முதல்ல திருச்சிட்டம்பரம்னு ஆரம்பிக்கிறோம், தேவாரத்தை முடிக்கும் பொழுது திருச்சிட்டம்பரம்னு சொல்றோம். அது ஏன் ரெண்டு தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த முதல்லே சொல்லுகிற சிற்றம்பலம் என்பது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன்னு அர்த்தம், கடைசியில் சொல்ற சிற்றம்பலம் என்பது பிண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன்னு அர்த்தம். அதுக்காக தான் முதல்ல ஒரு திருச்சிற்றம்பலம், கடைசியில் ஒரு திருச்சிற்றம்பலம் என்று அந்த தத்துவத்தை, அந்த தேவாரத்தை ஏன் அப்படி சொல்லணும், ஏன்னா அது புகழ் நூல்கள். யாரை புகழுதுன்னு ஒரு கேள்வி வருது, திருமுறைகள் புகழ் நூல்கள். அடுத்த கேள்வி என்ன வரும், யாரை புகழுகிறது என்றால் அண்டத்தில் உள்ளவனையும் பிண்டத்தில் உள்ளவனையும் புகழ்கிறது. ஆகவே முதல்ல சொல்ல திருச்சிட்டம்பரம் அண்டத்துக்கு, கடைசியில் சொல்ல திருச்சிட்டம்பரம் பிண்டத்துக்கு. ஆகவே இப்போ நம்ம பாடி இருக்க இந்த உலகத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதுதான் பாடியிலும் இருக்கு. கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா, கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அதான் நம்ம பாடியில இருக்கு, விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆகையினால இது வந்து ஒரு மைக்ரோ காசம், அது ஒரு மேக்ரோ காசம். ஆகையினால ஆலயங்கள் வந்து அதனாலதான் அண்ட வெளியிலே அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவதுதான் கும்பாபிஷேகம் என்பது. தினந்தோறும் நடக்கக்கூடிய பூஜை என்னது, நம்ம என்ன சொல்றோம், பள்ளியறை திவாரணை. நம்மளா ஒரு பேர் கொடுத்துருவோம், எதை பார்த்தாலும் நமக்கு பள்ளியறை திவாரணை. உடனே நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுது, ஓ காட் இஸ் ஆல்சோ கோயிங் டு தி பெட்ரூம் அப்படி அது நினைக்குது. ஏன்னா நீங்க பள்ளி அறையும் வச்சதுனால அது அதனுடைய சிந்திக்குது. ஆனா சாமி தூங்குறதுக்கா போற, ஆகவங்களை அப்படி சொல்லல, பள்ளி அறைன்னு சொல்லியிருக்கா, நாமளா வச்சுக்கிறோம் பள்ளி அறை. அது பள்ளி அறை தீவான பார்த்தாதான் நம்ம பலன் விடணும் அப்படி வேற சில பேர். அதாவது ஆகமத்துல காலையில அந்த அந்த அதுல இருந்து சக்தி வந்து அந்த சிவலிங்கத்துல கொண்டு வர்றது, அதுக்காக அதுல கொடுத்த பேர்னா விஸ்வரூப தரிசனம். மறுபடி இங்கிருந்து ஆலயத்துல போய் ஒடுங்கினதுக்கு என்ன சொன்னாங்க, சிவ சம்யோஜனம். தட் இஸ் அ டேர்ம் யூஸ் பை தி ஆகமாஸ், சிவ சம்யோஜனம். காலையில வர்றது அந்த நாம் சொல்லக்கூடிய பள்ளி அறையில இருந்து வந்து அந்த சிவ சக்தியானது மறுபடியும் வந்து இந்த சிவலிங்க திருமேனியிலே வந்து ஆவாகனம் செய்வார்கள் காலையில, அதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். மறுபடியும் இந்த சிவலிங்கத்துல உள்ள, அதாவது இந்த சிவலிங்கத்துல இருக்க சிவ சக்தி தான் ஒடுங்குது, சிவலிங்கம் ஒடுங்கல. அதனால இது சிவ சம்யோஜனம், அதாவது அந்த ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டுலயும் அதோட கான்செப்ட வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நாம வந்து நாமளா ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு தீட்சை இறக்குறது, அது ஒரு அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தீட்சை இறக்கணுமா கேக்குறாங்க, தீட்சை ஏத்தனா போதாதா இறக்கணுமா கேக்குறாங்க. கேள்விய தப்பு, தீட்சை இறக்குன்னு எங்க சொல்லியிருக்கு, அதனுடைய உண்மையான பேர் அந்தியசி என்பது. அந்த பேரை விட்டுட்டு நீயா ஒரு பேரை சூட்டிக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் வேற. இன்னைக்கு சிவ தீட்சை செய்து வேற குருமார்களே என்ன சொல்றாங்க, தீட்சை இறக்க வேண்டான்னு சொல்றாங்க. நாம நினைக்கிறோம் ஏதோ முதல்ல தீட்சை இறக்கணும்னா இவங்க என்ன கேக்குறாங்க, ஏன் சார் தீட்சையை ஏத்தணும், அப்ப ஏன் சார் இறக்கணுங்கிறான். இத தவறான வார்த்தையை பயன்படுத்தினால அதன் வழியாக சிந்திக்கிறாங்க. ஆகவே அதுக்கு பேரு அந்தியஷ்டின்னு தான் பேரு. அதை தமிழ் படுத்துவதா இருந்தா சரியா படுத்தி இருக்கணும், அது அந்தியஷ்டிங்கிற வார்த்தையை தமிழ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி எப்படி வச்சிருக்கணும், இறுதி யாகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறோம். அது இல்லாம தீட்சை இறக்குறது நம்மளா ஒரு வார்த்தையை காயின்
1: பண்ணிக்கிட்டு,
0: அதாவது இறந்த பிறகு செய்யறாங்க. இறந்த இஷ்டினா யாகம், அந்தி பிளஸ் இஷ்டி அந்தி ஏஷ்டின்னு ஆயிடுச்சு சான்ஸ்கிரிட்ல. அப்ப அந்தி ஏஷ்டிக்குள்ள தமிழ் என்ன? இறுதி யாகம். அப்ப தமிழ் பண்ணா அப்படி பண்ணிருக்கணும், நம்மளா தீட்சை இறக்குதுன்னு வார்த்தையை வச்சிடணும். அது மாதிரி பள்ளி அற தீவாரண என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த அவரக்கிரியில என்னெல்லாம் செய்யறோம் கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து இல்லத்துல செய்யற கிரியைகள், மயானத்துல மயான கிரியை, இல்லக்கிரியை, அதாவது பிரேத சம்ஸ்காரம், பிரேத சம்ஸ்காரம். பிரேத சம்ஸ்காரம் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல். அந்த ஏஸ்டி இஸ் அ சம்ஸ்காரம் விச் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி ஃபார் தி இனிஷியேட்ஸ். இனிஷியேட், இனிஷியல்னா தீட்சை பெற்றவர்கள், இனிஷியேட்ஸ். பிரேத சம்ஸ்காரம் அது வேற, அது எல்லாத்துக்கும் உண்டு. பிரேத சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா சாக்ரமெண்ட், இங்கிலீஷ்ல சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட். அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அது அபர கிரியைகள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு வேணும்னா, அதாவது நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஐ காட் சோ மெனி டாபிக்ஸ். ஆனா என்ன செய்ய போறேன், நீங்க எந்த டாபிக்கை விரும்புறீங்களோ அந்த டாபிக்கை நான் பேசுறேன். அது வேணும்னா அது ஒரு நாள் சொல்றேன் நான், ஏன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதுல எது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சைவன் வந்து எல்லாவற்றிலையும் சைவ சித்தாந்த அந்த கொள்கை விளக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது போல என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியறையில இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய சக்திய, அதுக்குதான் ஸ்ரீ பலிநாதர்னு பேர். ஸ்ரீ பலிநாதர் சீவில்லி சுத்துறதுன்னு வாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்றீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல சீவில்லியும் வாங்க, அது சரியான வார்த்தை இல்லை. ஸ்ரீ பலிநாதர் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன இருக்குன்னா உருவம் இருக்காது அந்த பள்ளியறை, அது மட்டும் அந்த பள்ளியறையிலிருந்து வர்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய ஆரணி, ஆரிணி, ஜனனி, ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகளை ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆரிணி, ஜனனி, ரோதயித்ரி, அதாவது சிவபெருமானுடைய சூலம் என்பது, அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் மூன்று வகைப்படும், பூஜை, ஹோமம், தியானம். இந்த மூணுக்கு கிரியை வேற வேற, அதுதான் அங்குள்ள ரகசியம். தியானம் பண்ணும்போது எப்படி தியானிக்கணும், ஹோமம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும், மூணு வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கும். மூணுக்கு வந்து என்ன இருக்கும், இந்த மெத்தட் வில் பி டிஃபரண்ட். அப்போ அந்த சிவபெருமானுடைய சூலம் என்பது என்ன என்றால், மூவிலை சூலம் ஏந்துதல், மூவரும் யான் என மொழிந்தவாறே. சூலம் சிக்னிஃபைஸ் வாட்? மூன்று, மூவிலை சூலம், த ட்ரைடன்ட், இங்கிலீஷ் ட்ரைடன்ட். அது அதனுடைய தன்மை என்னன்னா, ஆரிணி, ஜனனி, ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் என்னிடமிருந்துதான் வருகின்றன என்பதற்கு ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். எந்த கதையிலையும் சைவ மகா புராணங்களை நீங்க படிச்சீங்கன்னா, சிவபெருமான் சூலத்தை வச்சு குத்தினார் எங்கேயுமே கதையே வராது. முருகன் வேலையை பயன்படுத்தினார் சூரபத்மனுக்கு மட்டும், சிங்கமுகனுக்கு வேற, சிங்கமுகனுக்கு பயன்படுத்தினது குளிசம், சூரனுக்கு பயன்படுத்தினது வேல். பெரிய கான்செப்ட். அதே போல சிவபெருமான் வந்து சூலத்தினால யாரையும் வதம் பண்ணான்னு சைவ மகாபுராணங்கள்ல வராது, சாத்தத்துல வரும், சக்தி வழிபாட்டுல வரும், ஆனா சைவ சித்தாந்தம் இப்படி வராது. அதனாலதான் சொன்னா, அந்த மூவிலை சூலம் ஏந்துதல், அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன சொன்னார, குறிச்சுக்கோங்க, மூவிலை சூலம் ஏந்துதல், மூவரும் யான் என ஒழிந்தவாரே. இது எங்க வருதுன்னு குறிச்சுக்கோங்க, பதினோராம் திருமுறை பட்டினத்தடிகளுடைய திருவத்தியூர் ஒருவா ஒரு பகுது. அதாவது அந்த மும்மூர்த்திகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பவன் நான், அதாவது ருத்ரன் மூவர் என்று எண்ணும் பொழுது சிவன் என்ன கூடாது, ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ஆனா அந்த சிவபெருமானை குறிக்கும், எப்ப குறிக்கும், மகா என்ற அடைமொழியை சேர்க்கும் போது சிவபெருமான குறிக்கும். பிரம்மன் மகா பிரம்மன், விஷ்ணு மகாவிஷ்ணு, ருத்ரன் மகாருத்ரன். மகா என்ற அடைமொழியை சேர்த்தா சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும். மகா என்ற அடைமொழியை சேர்க்கிறேன்னா மற்ற தேவர்களை குறிக்கும். அவர்களும் எப்படி பண்றாங்க? சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுதான் செயல்படுகிறார். சித்தியார்ல சொல்ற அந்த மூவருக்கும் சொல்லியிருக்கும் பொழுது அது, அதாவது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சிவபெருமான் படைப்பு தொழிலை பிரம்மன் மூலமாக செய்கிறார், காப்பு தொழிலை திருமால் மூலமாக செய்கிறார், அழிக்கும் தொழிலை ருத்ரன் மூலமாக செய்கிறார், மறைத்தல் தொழிலை மகேசன் மூலமாக செய்கிறார், அருளல் தொழிலை சதாசிவன் மூலமாக செய்கிறார். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றது. அத சொன்னார் சித்தியார்ல பாருங்க, பிரமாணத்தோட பேசினாதான் முக்கியம். உரைத்தி தொழில்கள் மூன்று மூவருக்கும் உலகம் ஓத, வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னின் சித்தியார் எப்படி சொல்ற, விரை கமலத்தோனும் மாலும் ஏவலான் மேவினோர்கள் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே. அதான் சைவ கான்செப்ட். அவர் கேட்கிறார் அரவிந்த் சிவாச்சாரியார்ட்ட, என்ன பிரம்மா படைக்கிறாரு, திருமால் காக்குறாரு, ருத்ரன் அடிக்கிறாருன்னு தான் நாங்க கதை கேட்டுட்டே வந்திருக்கிறோம். சைவ சித்தாந்தம் படிக்க வந்தா இந்த மூணையும் ஒருவனே செய்யறாருங்கிறீங்க, அது இல்லாம இன்னும் ரெண்டு பேரை செய்யறாருங்கிறீங்க, இது கொஞ்சம் இன்கான்சி, அது கொஞ்சம் எங்களுக்கு, நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதுக்கும் சைவ சித்தாந்தம் சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கே. அதுக்கு பதில் சொல்ல அரவிந்த் சிவாச்சாரிய, உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கும் உலகம் ஓத, வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின், தெரியுங்க இது ரொம்ப தமிழ் படிக்க வேண்டியதுல, என்னனின் விரை கமலத்தோனும் மாலும் ஏவலான் மேவினோர்கள் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னாலே. உடனே என்ன கேட்ப, ஏன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்க கூடாத, ஏன் அவரு கொடுத்தாருன்னு கேட்கல. அடுத்த கேள்வி, என் பிரம்மா கொடுத்த சக்தி எனக்கு கொடுத்துக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் கேட்பான்ல, அதுக்கும் பதில் சொல்ற, குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தை நோக்கி அது கொடுக்கப்பட்டது. நீயும் அந்த அளவு சிவபுண்ணியம் பண்ண உனக்கும் கொடுப்ப. என்ன அருமையான விளக்கம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன ஒரு பேரல், நான் கண்ணின் வழியாக பார்க்கிறேன், மூக்கின் வழியாக நுகர்கிறேன், வாயின் வழியாக பேசுகிறேன், காலின் வழியாக நடக்கிறேன், கையின் வழியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆள் ஒண்ணு நிறுத்தமா வேற நிறுத்தமா? அப்படி சொல்றதுனால சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பலன் ஆயிடாதே. அதுதான், அதுவே சைவ சித்தாந்தம் படி எப்படி சொல்லணும், நீங்க பிரம்மா படைக்கிறார், பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், திருமால் மூலமாக காக்கிறார், ருத்ரன் மூலமாக அடிக்கிறார், மகேஸ்வரன் மூலமாக மறைக்கிறார், சதாசிவன் மூலமாக அருள்கிறார். அதனாலதான் ஐந்தொழிலும் ஏவி தனி நடைத்தும் எங்கோவே, இந்த கந்தர் குமரகுரு எப்படி சொல்றாரு, ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவே. இவ்வளவு மாஸ்டர் டைரக்டிங். ஆனா அந்தந்த கடவுளர்கள் எப்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்ப வித்ரா பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு.

0: அருமையாக எவனுக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சை கொடுத்துட்டுதான் சொல்ற, உனக்கு ஏன் தண்டனை கொடுத்தேன் புரிஞ்சுதான் பாரு. அப்படி போயிட்டு அதனால அங்க என்னன்னு கேட்டா, இந்த மூன்று சக்திகள் ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் வழியாகத்தான் உலகம் இயங்குகிறது என்பதற்காக தான் அந்த ஸ்ரீபதி தேவரை பள்ளியறையிலிருந்து கொண்டு வந்து மூலமூர்த்தியில அவங்க வந்து அதை அதை அந்த ஆவாகனம் பண்ணிட்டு போயிடலாம். ஆலயத்துடைய கிரியைகள் சொல்லு அதை பட்டின நமக்கு திருமுறையும் பார்க்கணும். திருமுறை என்ன சொல்லிருக்கணும் பார்க்கணும், நமக்கு திருமுறை தான் ஃபைனல். அதாவது உனக்கு ஆகமா புரியல, ஆரிணி ஜனனின்னு பேர் வைக்கிறாங்க ஸ்டைலா இல்லையா, என்ன மீனிங் கேட்டா ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேன். நான் யாரையா சந்திச்சா அதான் கேட்பேன், உங்க பேர் என்னன்னு கேட்பேன். ஒரு பேர் சொன்னா டு மீனிங் ஆஃப் யுவர் நேம் அப்படின்னு கேட்பேன்.
1: ஜனனி என்றது சக்தி தான்
0: இல்ல, அதாவது பிரம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆரிணி.
2: மூன்றாவது சக்தி
0: ரோத இத்திரி, ரோத உரோத தமிழ்ல சொன்னா உரோத இத்திரின்னு வரும். சித்தாந்த சாஸ்திரங்கள் திருமுறைகள் வராதுன்னு சொல்லிட்டு
1: இருந்தாங்க.
0: அதாவது அப்படி, அதாவது தமிழ்ல ஆரிணின்னு வரும், சான்ஸ்கிரிட்ல எப்படி வரும் ஹரிணி ஹரிணின்னு வரும். இந்த தமிழ்ல ஹா முதல்ல வராது இல்ல, எல்லாம் பேர் வைப்பாங்க ஆனா மீனிங் யாருக்கும் தெரியாது, எல்லாம் ஆரம்பத்துள்ள பேர் தான்
1: அவங்களுக்கே புரியாது.
0: அவ அஸ்ரதேவர், அவருக்கு பேர் வந்து கேட்டா ஸ்ரீபலிநாதர் அஸ்ரதேவர். அதாவது இந்த பொதுவாக இந்த இலங்கையில இந்த பாரம்பரியமா நடக்கக்கூடிய கோயில்களை பற்றி நான் பேசிட்டு வரேன். சம்டைம்ஸ் யூ மே ஃபைண்ட் சம் வயலேஷன் இன் தி டெம்பிள் ரன் பை ரன் ஹியர், அது வந்து ஐ அம் நாட் பவுண்ட் டு ஆன்சர். ஐ அம் கோயிங் டு ஐ வில் சே ஒன்லி வாட் இஸ் த லா. அத பட்டன சுவாமி என்ன அருமையா சொல்றாரு, திருவத்தியூர் ஒரு பகுதியில் அந்த கான்செப்ட் வருது. ஆகினாலதான் அந்த வேலுக்கு, அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப இன்னொரு பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, முருகன் கையில உள்ளது வேல், சிவபெருமான் கையில உள்ளது சூலம். ஆனா வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சூலாயுதம்னு பேர் வைக்க கூடாதுங்க. உட கேட்கலாம் இல்லையா, முருகன் கையில உள்ள வேல் வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சிவபெருமான் கையில சூலம் இருக்குல்ல, அப்ப சூலாயுதம்னு வைக்கக்கூடாதான்னு கேட்டார் ஒருத்தர். வைக்க கூடாது, ஏன் எப்படி வரும், பூஜையில எப்படி வரும், ஹோமத்துல எப்படி வரும், மூணுக்கும் ஆகமம் வந்து, அதனால ஆகமங்கள் விரிந்து பரங்க காரணம் அது. நம்ம ஆகமத்துல சொல்லப்பட்ட அந்த கிரியைகளுக்கு பேரெல்லாம் தேவாலயத்துல சில இடத்துல வருது. இப்ப சகலி செய்யுது அப்படின்னு வருது, அதையும் சகலீகரணம், இந்த சகலீகரணத்தை சகலி செய்யுதுன்னு சுந்தர. அதை நம்ம தத்புருஷ தேசியரோ அருமையா ஒரு நூல் போட்டிருக்க, அந்த நூல் நீங்க இப்ப கிடைக்கிறது அதெல்லாம் ரீப்ரிண்டே ஆகுறது இல்லை. தத்புருஷ தேசியர்னு ஒரு பெரிய சித்தாந்த அறிஞர் இருந்தார், அவரு அந்த ஒரு கார்லேஷன் கொடுத்துருக்காரு, திருமுறைகள் எந்தெந்த சொற்கள் எப்படி கொஞ்சம் பயன்படுறாங்க. திருமுறைகளுடைய நோக்கம் அது இல்லை, அதாவது திருமுறைகள் கிரியைகளுக்காக அவர்கள் செய்யவில்லை, அதனாலதான் திருமுறைகளை வச்சு கோயில்ல பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரணம். திருமுறைகள் ஆர் நாட் இன்டென்டட் ஃபார் கிரியாஸ். ஆனா ஒன்னே ஒன்னதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த திருமுறைகள் அந்த அர்ச்சனை என்ற கிரியை வரும் பொழுது அந்த வேதத்தை எப்ப சொல்றாங்களோ அப்ப இதுக்கும் உண்டு
1: அர்ச்சனை.
0: அதனால அதை சொல்லிட்டு ரிக்கி யஜூர் சாம அதர்வன சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, திராவிட வேதம் அருளிப்பாடுக, அந்த திராவிட வேதம் அருளிப்பாடுகன்னு சொல்லும்பொழுது இது பாடு. ஆனா என்ன ரெண்டு ரசிக்கு என்ன சொன்னாங்க, அந்த வடமொழி வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் மூலஸ்தானத்தில் சொல்லக்கூடாது. வடமொழி வேதத்தையும் சொல்லக்கூடாது, தமிழ் வேதம் மட்டும் இல்ல, வடமொழி வேதத்திலையும் மூலஸ்தானத்தில் சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல சொல்ல வேண்டியது ஆகம மந்திரங்கள் தான்.
1: இப்ப சொல்றாங்க
0: இல்ல உங்களுக்கு

0: கிடையாது. நீங்க யூனோ இட்ஸ் ஒன்லி சான்ஸ்கிரிட், யூ கான்ட் டிஃபைன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆகமா வேதா. உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ்கிரிட் தான் புரியும், சான்ஸ்கிரிட் தான் புரியுமே ஒழிய
1: மூலஸ்தானத்துல தேவாரங்கள் சொல்றாங்க.
0: எங்க போய்
1: லட்சுமணியில் சொல்ல தொடங்கியிருக்காங்க,
0: எங்க
1: லட்சுமணியில் ஆலயத்துல நாங்க
0: போய் இங்க இருப்பான் அங்க பண்ண
1: விட சிவராத்திரிக்கெல்லாம் வெயிச்சாகி மண்ணாகி.
0: அதனாலதான் நான் சொல்றேன் எங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த வயலேஷன் எங்க எந்த கோயிலையும்
1: செய்யக்கூடாது,
0: அங்க விட மாட்டாங்க. அதே போலதான் வடமொழி வேதத்தை படித்த விற்பனர்களையும் உள்ள விட மாட்டாங்க. தமிழ் வேதம் மட்டும் இல்ல, திக்கேஜூர் சாமா அவங்களுக்கு வாதியார்னு பேரு, அத வேதத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களும் மூலஸ்தானத்துல போய் சொல்லக்கூடாது, சொல்ற அந்த வேதத்தையும் சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல வந்து ஆதி சைவ மரபுல வந்திருக்கணும். அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க மூலஸ்தான சொல்றதுக்கு, வாட் ஆர் ஆல் தி ரிக்வயர்மெண்ட்ஸ்? ஒன்று, அவர் ஆதி சைவ மரபுல வந்திருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, அவர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆகமங்களில் எந்த கோயில்ல பூஜை, எந்த கோயில பூஜை பண்றாரோ அந்த கோயில் என்ன ஆகமத்தின்படி பிரதி செய்யப்பட்டதோ அந்த ஆகம நெறியில ஆச்சாரிய அபிஷேகம் கொஞ்சம் மாறுபடும்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளிச் செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாய் என தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திரு உருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சிபுராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர் அம்மை இளமுலை நாயகி தீர்த்தம் சேயாறு ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலை கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்சீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெந்தாயன எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் திருஞான சம்பந்தருடைய ஒரு தலத்தினுடைய சிறப்பினை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெயர் திருக்கடிக்குளம் என்பதால், இது திருத்தணிக்குடியிலிருந்து தென்மேற்கே ஒரு 15 கிலோமீட்டர் சென்றால் இந்த தலத்தை அடைந்துவிடலாம். திருத்தணிக்குடியிலிருந்து தென்மேற்கே ஒரு 15 கிலோமீட்டர் சென்றால் அடையக்கூடிய இந்த தலம் திருக்கடிக்குளம் என்பதால், பொதுவா சனிக்கிழமை பிரதோஷம்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவும் தேய்மறையில சனிக்கிழமை பிரதோஷம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த பிரதோஷ காலத்துல சனிக்கிழமை வந்து இறைவனாகிய சிவபெருமானை வழிபட்டால் நிரம்ப செல்வ வளம் கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த திருக்கடிக்குளம்ங்கிற காலத்து இறைவியின் பெயர் அருள்மிகு சௌந்தர நாயகி, சுவாமியோட பேரு அருள்மிகு கற்பகநாதர், இங்க அம்மா பேரு, அதே பேரு அங்க அப்பா. அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய அருள்மிகு கற்பகநாதர், இந்த பேரை சொல்லிங்க அப்படின்னா இந்த வீண் பழி இருக்குல்ல, செய்யாத குற்றம் நம் மீது வருகிறதல்லவா, அந்த வீண் பழி நீக்கணும். அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய அருள்மிகு கற்பகநாதர் அப்படின்னு சொன்னா வீண் பழி நீங்கிடும். ஏன்னா நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம மீது அபாண்டமாக சில நேரங்களிலே குறை சொல்லுவார்கள். அந்த தவறுகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவாமியுடைய பெயரை சொன்னால் விடுதலை. சனிக்கிழமை பிரதோஷம்னு சொன்னா நிரம்ப செல்வ வளம் கிடைக்கும் சொன்னேன். இந்த கற்பகநாதரை வணங்கித்தான் விநாயகர் பெருமானே மாங்கனியை பெற்றிருக்கிறார். அதனால சுவாமிக்கு அந்த கற்பகநாதர் பெயர். விநாயகர் பெருமான் தாய் தந்தையரை வணங்கி மாம்பழத்தை பெற்ற இடம் திருக்கைலாயம். ஆனால் அந்த சுவாமி அந்த எந்த மூன்றத்தை கொடுத்தார் அப்படின்னா கற்பகநாதர் என்ற ஊரிலே கொடுத்திருக்கிறார், அவருக்கு கற்பகநாதர் என்று பெயர். அப்புறம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா இந்த சுவாமியை சிந்திச்சா புகழ் அதிகமா கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும்னா கிடைக்குது. ஆனா ஒண்ணு, இது அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடான்னு நாம எடுத்துட்டு போயிடணும்னா அது வராது. பிரசாதம் தேடி வருதுன்னா உடனே பாத்தீங்களா, பிரசாதம் தேடி வருதுன்னு நினைக்க கூடாது. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டு, நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை தேடி பிரசாதமும் வரும். ஆனா உங்க வீட்டுக்கு வேணும் நீங்க பையில வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா மராது வாட்டி கிடைக்காது. எல்லாருக்கும் கொடுத்துடணும், கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வந்து சுவாமி பிரசாதத்தை கொடுத்துட்டா போவாரு. இவன் எடுத்து போக மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் போவோம். அதனால தேடி வருது பிரசாதம், அந்த அவ்வளவு கூட்டமா இருந்தது இங்க இவரை தேடி வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். இதை நான் எடுத்துட்டு போக மாட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அது போல நீ நம்முடைய செல்வத்தையும் வளத்தையும் மகிழ்வையும் அனைவருக்கும் பகிர்ந்தோம்னு சொன்னா சுவாமி நம்மளை தேடி வந்து கொடுத்துருவாரு. அந்த குறியீட்டுக்காக சொல்லு. இந்த சனிக்கிழமை என்று வளரக்கூடிய பிரதோஷ தினத்துல இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள் சொன்னா செல்வ வளம் கூடும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகள் நீக்கும். இதுதான் ஒரு சிறப்பு இல்லைங்க. உயர்வாளர் திருவாசக சென்னாவர் கடுதை நண்பர் சர்வநாதன் அவர்கள் வந்து ஒரு தகவலை சொன்னார். இன்னைக்கு நான் இந்த பதிகத்தினுடைய 2வது பாட்டு விண்கலா போடும் அதுதான் சுவாமி முன்னால பாடினேன் அப்படின்னு. நாங்க இந்த வாட்டி திருக்கடிக்குளம் தலத்தை படிக்க போறோம், சிந்திக்க போறோம் அப்படிங்கறத சர்வநாதன் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணல, இன்னும் பேனரும் போடல. சோ எந்த வகையாவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த இடத்துல திருக்கடிக்குளத்தினுடைய 2வது பாடலை, அந்த பதிகத்தோட 2வது பாடலை பாடியிருக்காருனா என்ன பொருள் அப்படின்னா, சூக்ஷ்மமா இந்த பாடலை நான் படிக்கிறத இறைவன் அவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படின்னு தோணும். நல்ல விஷயங்கள், நீங்க நல்ல விஷயங்கள் நினைக்க நினைக்க அது நல்லது நிறைய அந்த வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே போகும். கெட்டது நினைச்சா கெட்டதும் வைப்ரேட் ஆகும். சில பேர் வந்துட்டு போன உடனே ஏண்டா வந்தாங்க, சில பேர் வந்துட்டு போன உடனே ஆஹா கிளம்பிட்டாரே அப்படின்னு இருக்கும். அது வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த அலையில நல்ல சிந்தனையை நல்லதை விரை நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லதா நினைச்சிடும், நிறைஞ்சிருக்கும், நல்ல சிந்தனை நிறைந்திருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லதாக இருக்கும். என்ன பிரார்த்தனையோட வந்துருக்கணுமோ அது அந்த பிரார்த்தனை அடுத்த பிரகோஷத்துக்குள்ள நிறைவேறணும். ஏன்னா சித்திரை மாதம் தொடங்கி முதல் பிரகோஷம் வருது, சனி பிரகோஷமா வருது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு இறைவன் துருவரவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குவதற்கு வருகை தந்திருக்கீங்க இல்லையா? இந்த சொற்பொழிவை கேட்டதற்காக உங்களுக்கெல்லாம் பல கோடி ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவத்தின் பயனாக வந்துருவீங்க, இல்லைன்னா வர முடியாது. ரெண்டாவது கோயிலாவே இருந்தாலும் வந்து சப்னா போட்டு உட்கார்றது ரொம்ப முடியாது. சேர் இருந்தா உட்காரலாம், இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும். சேர் இருந்தா உட்காரலாம், இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும். அப்படி உட்கார்ந்துருக்கீங்கனாலே பூர்வ ஜென்மாங்கிறவங்களுடைய புண்ணியம் அப்படியே உருவி கரண்டு வந்துருச்சு. சோ இந்த வினாடி பாவம் போயிடும், வீண் பழி போயிடும், புகழ் வந்து சேரும். இது அற்புதமான தலம். அருள்மிகு சௌந்தர நாயகி இந்தநாய அருள்மிகு கற்பகரநாதர். இந்த சுவாமி பேரை சொன்னாலே வீண் பழி போயிடும், புகழ் வந்துடும். எல்லாருக்கும் என்ன ஆசை? நம்மள எல்லாரும் புகழணும்னு ஆசை, வெறும் நல்ல பண்றீங்களே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா அவங்க யாரையும் புகழ மாட்டாங்க. எதுவாக நான் மனசுல படத்தை காப்பின்னு சொல்லுவேன் தெரியுமா? அதனாலதான் எனக்கு கெட்ட பேரே பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்கட்டும். ஏன்னா இந்த உலகத்துல ஈ எறும்பு உள்ளிட்ட எண்ணாயிரம் கோடி ஜீவங்களும் இறைவனால் படைக்கப்பட்டவையே தவிர நாம ஏதாவது உருவாக்கிடுவாங்க கிடையாது. பாம்பை பார்த்தோம், புராணம் பார்த்தோம், பயமா இருக்கு, பந்தியை பார்த்தோம், பயமா இருக்கு, கர்ப்பாம்பூஜை பார்த்தோம், எல்லாம் சுவாமியினுடைய கிரியேஷன் தானே, அது இறைவனுடைய படைப்புல தானே இருக்கு. அதை பார்த்து அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு ஒன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க புதுசா உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ இவன் கெட்டவன், இவன் நல்லவன் யாரையும் பைஃபர்கேட் பண்ணாதீங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதுக்கு யார் தகுதி? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ நான் உங்களை சொல்றேன், இவன் நல்லவர், இவர் கெட்டவர், எனக்கு என்ன தகுதி இருக்கு? என் முதல்ல என்ன அழுகிறதுன்னு எனக்கு தெரியும், தெரிய மாட்டேங்குது. அடுத்தவர்களை குறை சொல்வதோ, அடுத்தவர்களை ஏதாவது கூப்பதோ தவறு. அதை செஞ்சுட்டோம்னு சொன்னா சனீஸ்வரனால நம்ம ஒண்ணுமே பண்ண. இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் சனீஸ்வரன் விளையாடுற சார். அந்த வக்கரத்துல இருக்காமே சார், சனி வக்கரத்துல இருந்தா ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நீங்க அடுத்தவர்களை பற்றி எதுவும் பேசாமல், அவர்கள் இல்லாததும் பேசாமலும், அடுத்தவர்களை விமர்சிக்காமலும் இருந்துட்டீங்கன்னு சொன்னா சனி உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு சார் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு போயிடுது. அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணா அவங்களதான் சனி வந்து ஒரு கை பார்ப்பது. ரெண்டாவது தவறான வழிகள்ல பணம் பொருள் சேர்த்துக்கிறவர்களை ஒரு கை பார்ப்பது. சார் இந்த ராசிக்கு ரொம்ப கஷ்டமாமே, இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமாமே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சனி ஒரு நீதிமான், அவரை கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லை. தவறான வழிகள்ல பணம் ஈர்த்து இருந்திருக்கிறவர்கள், ஈர்த்தி இருக்கிறவர்கள் பயப்படும். நேர் வழியில பணம் ஈர்த்தி இருக்கிறவர்கள், அடுத்தவர்களை எந்த விதமான விமர்சனம் செய்யாதவர்கள் சனிக்கு பயப்படவே தேவையில்லை. சார் அது டிசம்பர்ல பெயர் ராகு கேது பெயர் இருக்கணும், குரு பெயர் இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் சனிக்கிழமை அன்னைக்கு பிரகோஷம் வந்து வழிபாடு செஞ்சுட்டோம்னு சொன்னா எந்த கோளும் ஏது உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த வக்கரத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு ரெண்டு ஒரு நண்பர் கேட்டாரு, ரெண்டு விஷயத்தினால இந்த கதையை சொல்லிடுறேன். சில முன் கதைகளை தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நம்முடைய முன் வினை அழிந்து போகுமா? சில முன் கதைகளை தெரிந்து கொண்டால் நம்முடைய முன் வினை அழிந்து போகும். நாமுகன் நாமுகீது ஒரு கணவன் மனைவி, நாமுகன் நாமுகீது ஒரு கணவன் மனைவி. சார் எனக்கு இந்த பேர் கரெக்டா ஞாபகத்துல வரல சார் அப்படின்னா நாமுகன் நாமுகி அப்படிங்கிற பெயர் ஞாபகம் வச்சுங்க. இத சில புத்தகங்கள்ல ஆமுகன் ஆமுகி அப்படின்னு போடுறாங்க, ஆமுகன் ஆமுகி அப்படின்னு போட்டுடுறாங்க. இது ஒரு பாடபேதமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இவங்க வந்து யாருடைய பொற்பிறவி கதை இது அப்படின்னு பார்த்தா நடச்சதுங்கிறத்தினுடைய பொற்பிறவி கதை, பொற்பிறவி கதை ஆகுகன் ஆகுகி. இத நடச்சதுங்கிறத்தினுடைய பொற்பிறவி கதையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, பொதுவா சனி பிரகோஷத்துல சனி வக்கரமாக இயங்குகின்ற காலத்தில் நீங்க இந்த நலச்சந்திரத்தினுடைய முன்னிலை கதையை, முற்புறவி கதையை கேட்டு தெரிந்து கொண்டால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகுபன் ஆகுதி நலன், ஆகுபங்கிறவன் நலன், அப்படிங்கிறவ தான் எதிரே உட்பெறவில்லை. இந்த கதை நடக்குது. ஒரு மரம் பொந்துல இருவரும் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிவன் அடியார் வந்து மழை பொழியுது, எனக்கும் கொஞ்சம் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு ஆம்பட்ட கேட்கிறேன். அப்படி கேட்ட உடனே எந்த விதமான கல்விஷமான சிந்தனையும் இல்லாமல் ஆம்புகள் உடனே வெளியில வந்துடுறான். இப்ப ஆம்புகி மட்டும் அந்த மரம் பொந்துல தனியா இருக்கா. சிவனடியார் ஐயா நீங்க போய் தங்கிக்கிடுங்க, நான் மழையில என்ன ஒண்ணும் பண்ணாத மழை, நான் மழையில நினைக்கிறேன். தன்னுடைய மனைவி சிவனடியா தனித்திருக்கிறாங்க. வெளியே வந்த ஆம்புகளே திருக்கோயிலுடைய மணி ஓசை எப்போதெல்லாம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலே சொல்லலாம். சுவாமியை நேரடியா தரிசனம் செய்த பலருக்கு ஒரு முறை ஒரு நண்பர் கேட்டார், நீங்க இப்படி சொல்லிட்டுனால மணி ஓசை கேட்ட உடனே நிறைய பேர் எழுந்து போயிடுறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், யாருக்கு கேட்க வேண்டும் என்கிற கொடுப்பது இருக்கிறதோ அவர்கள் இருப்பாங்க, யாருக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ விதி எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கேட்பார்கள். இவங்க போயிடுவாங்களே அவங்க போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக பேச்சு எதுவும் கிடையாது. இங்க யாருக்கு தெரியுமா முக்கியத்துவம், ராஜாவுக்கு தான் முக்கியத்துவம், ஈசன் பவானிக்கு முக்கியத்துவம். அவரை வழிபாடு செய்கின்ற போது எந்த இடையூறு யாரா எவ்வளவு பெரியாளர்கள் அவங்க போயிருந்தான் அவர்தான் மேல. அவரை உயர்வா நினைச்சாலே நம்ம நல்லா வச்சிருப்பாரு, நல்லா வச்சிருப்பாரு. இந்த ஆமுகன் வெளியில வந்தான், சிவனடியார் உள்ளே இருக்கிறார், ஆமுகி உள்ளே இருக்கிறாள், மரப்போது இருவர் மட்டுமே வாழக்கூடிய மரப்போது. வெளியில வந்த ஆமுகன காட்டு மிருகம் ஏதோ ஒண்ணு அடிச்சு சாப்பிடுச்சு. காலையில எழுந்து வந்து பார்த்தா ஆமுகி அரைச்சுகிறாள், கணவனை பாடும். கூட வந்து சிவனடியார என்ன பண்றது, எல்லாம் அவங்க உணவு வேற கொடுக்கணும், கணவன் இறந்து போன வீட்டு வேற இருக்கணும், வேற வழி இல்லை. உடனடியாவே இந்த இறுதியோட இருந்தா அவருக்கு உணவு கொடுக்கணும். அதனால அவளும் உடனடியாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். நாம வந்து தங்கினால இப்படி நடந்து போச்சு அப்படின்னு அந்த சிவனடியார் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். ஆகுமல் இறந்தாச்சு, ஆகுமி இறந்தாச்சு, சிவனடியார் இறந்தாச்சு. அடுத்த பிறவியில நலனாக ஆகுமல் பிறக்கிறான், அந்த வயந்தியாக ஆகுமி பிறக்கிறாள். சிவனடியார் என்னவாகுதுன்னா அண்ணன் பறவையாக இருந்து இவரும் பிரிந்தார் இல்லை, அதனால இப்போ அவங்க சேர்த்து வச்சார். ஒழுக்கம் உடையவர்களை சனீஸ்வரனால எதுவும் பண்ண முடியாது, நலன் ஒழுக்கமாக இருந்தான் அவனால, அதனால சனியால எதுவும் பண்ண முடியல. தேவாதி தேவர்களெல்லாம் கலியை தூண்டிவிட்டு அவனை ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், ஆனா முயற்சி பலிக்கல. ஆனா ஒரு நாள் கால் கழுவும் போது பின்னங்கால தண்ணியும் சரியா பண்ணல, காலையே சரியா கழுவாதவன் எப்படி அரசாட்சியை சரியா கவனிப்பான்னு சொல்லி சனீஸ்வரர் அது வழியா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையில சொல்றாங்க. அதனால அந்த மனைவியை புரிந்தான், மகனை புரிந்தான், மகனை விருப்பதற்கே புரிந்தான். அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கதையினுடைய தோஷம் புரிந்த உடனே சேர்ந்தார்கள் அப்படின்னு கதை. இந்த நல சரித்திரத்தை கேட்டாலே சனி வக்ர காலத்திலையும் சனி பெயர்ச்சி காலங்களிலும் இந்த கதையை கேட்டால் சனி பெயர்ச்சினாலோ வக்ரத்தினாலோ எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. ஏதாவது துன்பத்தை பண்ணுவாரோ சனி ஏதாவது செஞ்சுவாரோ பயப்பட தேவையில்லை, சனி எந்த விதமான துன்பத்தையும் செய்ய முடியாது, விலகி போயிடும். இந்த ஆமுகன் ஆமுகி கதையை எதற்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கற்பகநாதனாக இருக்கக்கூடிய திருக்கடிக்குளத்து நாதன் நாம போய் எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய ஊழ்வினை பயந்து நாம எதை செஞ்சோமோ அது இப்ப நம்ம இடத்துல தேடி வரும், அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிலாம் அனுபவிக்க முடியாது சார், நான் அதான் விட்டுருவேன், வினை பயன்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் என்னுடைய முயற்சி தான். வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும், வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும். அப்புறம் எதுக்கு சார் கோயிலுக்கு வரணும், போன பிறவிகள் எல்லாம் செய்த தப்பு இந்த பிறவியில நாம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், இவ்வளவு வறுமையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் இல்லையா, இப்படி ரௌந்தரமா கோபப்படுற வீட்டுக்காரருக்கு மனைவி அமைஞ்சோம், இல்லைன்னா ரௌத்ரமா கோபப்படுற வீட்டுக்கார அம்மா அவங்க புடிச்சுனாலும் சொன்ன பேச்சையே கேட்காத பிள்ளைகள்லாம் நமக்கு பிறந்துச்சு இல்லையா, அப்படியே சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் ஒழுங்கா இருந்தா கூட அதுகளுக்கு கட்டிட்டு வந்த உடனே அதுக்கு சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்குது. நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறாங்க, இதெல்லாம் ஏதோ இல்லை, அவங்கள நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நம்முடைய முன்வினையில நாம செஞ்ச செயலினுடைய மொத்த உருவம் சார், எனக்கு மருமகி வந்திருக்கா சார், ஒண்ணும் சரியா கேட்க மாட்டேங்கிறா, அவங்கள எதுவும் குறை சொல்லக்கூடாது. அந்த பெண்ணு நல்லா இருக்கணும், அது யாரு ஏன் அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, நாமும் வினையில் செய்த வினை பயன் அந்த அம்மா கேட்க விடாம படுது. அப்போ அவங்க நல்லவங்கதான், முன்வினை பயன் வந்து உட்காது. இந்த முன்வினை பயனை மாற்றக்கூடிய நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு தலம் திருக்கடிக்குளம். அருள்மிகு சௌந்தரநாயகனாய அருள்மிகு கற்பகனாக முன்வினை பயன் என்ன தப்பு இருந்தாலும் அனுபவிச்சிருவோம். ஆனா இதுவே அந்த முன்வினை பயன் தொடராம காக்கக்கூடிய ஒரு நாளைக்கு சொன்னேன், ஒரு ஆட்டோக்கு பின்னாலே எழுதியிருந்தாங்க, தொடர்ந்து வா தொடாமல் வா, தொடர்ந்து வா தொடாமல் வா அப்படின்னு எழுதினேன். நான் அன்னைக்கு பேச்சுக்கு வரணும், வேகமா வந்துருக்கிறேன், வகுப்பு முடிச்சு வேகமா வந்துருக்கிறேன், தொடர்ந்து வா தொடாமல் வா. எனக்கு முன்னால போன ஆட்டோ கரெக்டா அது நான் எந்த இடத்துல இருந்து போட்டேனோ அந்த இடத்துல நான் மயிலா போட்டு இறக்குறேன்னா அது வரைக்கும் அப்படியே வருது அதே ஆட்டோ. இது கூட ஏதோ தகவல் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்தா மகாஸ்வாமிகள் சொல்றாரு, நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும் ஆனால் தொடக்கூடாது. நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும், தொடர்ந்துதான் வரணும், ஆனா எந்த விதத்திலும் அது நம்மை தொடக்கூடாது. என்ன சூசகமான வாசகத்தை ஒரு ஆட்டோல எழுதியிருக்காங்க பாருங்க. அதுபோல இந்த கற்பகநாத தலத்துல முதல் வரியே ரொம்ப அற்புதமான வரி. இந்த முதல் பாடலை இன்னைக்கு பொதுவாக சத்குரு பாடல சத்குருநாதன் அவர்கள் பாடல,

நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதையும் மீறி இந்த சுகத்தை விரும்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பவாவது இந்த உடம்பு சுகம் கேட்காம இருந்திருக்காரு? எப்போதும் சுகத்தை கேட்கும், வீட உட்காந்தாலும் கேட்கும், சாப்பிட உட்காந்தாலும் கேட்கும், எந்த நேரத்திலும் இந்த உடம்பு சுகத்தை மட்டுமே யாசிக்கும். யாசிக்குங்கிற வாழ்வு இருந்தீங்களா, பிச்சையாதான் கேட்கும், முடியல எனக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும், முடியவே முடியாது. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் வரைச்சு அதுக்கு அதுவே பரவாயில்ல, அதுக்கு அதுவே பரவாயில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நினைக்கிட்டு இருக்கோம் இளங்கம் உடம்பு துன்பத்துக்கு எது தெரியுமா காரணம், அதுக்கு ஒரு பற்றுக்கோள் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த உடம்புதான் ஒரு பற்றுக்கோளா இருக்கு. ஏன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லவே சொன்னார், அப்பப்போ ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் வந்தாலும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. இடுவைக்கு இளக்கம் உடம்பு, இந்த உடம்பு வச்சுதான் இடுவையெல்லாம் நடக்குது. துன்பம் எதுக்கு வைக்கிறாங்க, இந்த உடம்புக்கு துன்பம் வருது, ஆனா நம்ம மனசுக்கு அந்த மாதிரி கவலைப்படும், சாரி என்ன ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பொடிகள் மேலி வெண் நூலினர் தோலினர் புலி புலி அதன் ஆடை கொடிகள் ஏற்றினார் மணி கிண்கிணின் என வரும் குறைகளும் சிலம்பு ஆக்கும். சிவபெருமானுடைய லிங்க திருமேனி கிளின் கிளின் சிலம்பு ஆட்டு எழுமா. என்ன ரெண்டு விஷயம் இதுல புரியுது, சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு நாயனார் நம்ம சிந்திச்சோம், அந்த சேரமான் பெருமாள் நாயனார் நீங்க போய் தேடி பார்த்து 63 பேர்ல சார் சேரமான் பெருமாள் நாயனாலே காணும் சார் அப்படின்னு கூடாது. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கடலின் அறிவார்கள் பெயர். மற்ற உயிரினங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் அவருக்கு புரியும், அதனால அவருக்கு பேரு கடலின் அறிவார் நாயனார் பேரு. அந்த சேரமான் பெருமாள் நாயனார் பூசை பண்ணாருன்னா எப்படி பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, பூசை பண்ற எப்படி எப்படி பண்ணுவோம், இப்ப நான் எங்க வீட்டுல பூசை பண்றேன்னா என்ன ஒரு முடிவு, நைவேத்தியம் காட்டணும், நைவேத்தியம் காட்டினதுக்கு அப்புறம் அன்னத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க, அதன் பிறகு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டா பூசை முடிஞ்சிருச்சு. ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி பூசனை பண்ணல, சுவாமியினுடைய சலங்கை மொழி கேட்டாதான் பூசை நிறைவு பெறும். சேரமான் பெருமாள் நாயனருக்கு சோசமி ஐயா ஒரு படி மேல போய் சொல்லுவாரு, எங்க வீட்டு பூசை எப்படி முடியும் அப்படின்னா, சட்டிக்கு தாளிதம் பண்ணா இங்க எங்களுக்கு பூசை முடிச்சிடும், சட்டி வாசனை வந்துருச்சு முடிச்சிடலாம் பூசையே முடிச்சிருவா. ஆனா அப்படி இல்ல, சுவாமியினுடைய மணி ஓசை கேட்கணுமா, இந்த வார்த்தையே போறாரு ஞான சம்பந்த பெருமாள், மணி கிண் கிணின் என வரும் குறை கடல் சிலம்பு ஆர்க்கும். ஆர்க்கும்னா ஒலி எழுப்பு அர்த்தம், சுவாமியுடைய சிலம்பு ஒலி கேட்குதாம். ஏன் ஏன் கேட்குதுன்னா, திருக்கடி குளத்திலேருந்து இங்க வரணும், இங்க இத்தனை பேர் குழுமிட்டோம், நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அருள்மிகு சௌந்தரநாயக குடநாயே அருள்மிகு கற்பகநாதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அங்கேருந்து சுவாமி புறப்பட்டு வரணும்னா, அவேகமா வரணும்னா அவருடைய சிலம்பு ஒலிக்க தானே செய்யும். கணி கணி என ஆர்க்கும் சிலம்பு ஆர்க்கும் கடிகள் பூங்கொழின் சூழது கடி குளத்து உறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்து அடி வீழலும் அடியறை முன்வினை மூடாமே. முன்னால் இருக்கக்கூடிய வினை வந்து மூடாது, இப்ப நம்மளோட முன்வினை தான் மூடி வந்திருக்கு, வேற ஒன்று மூடல. அவன் பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்னை வந்து அவன் திட்டா சார், எனக்கு இந்த மேனேஜர் ப்ரமோஷனே தரல, இந்த ஆபீசர் எனக்கு லீவ் தர மாட்டாரு, இந்த மனைவி எனக்கு வாய்ச்சிருக்கிறா, எனக்கு அழகான இன்னும் அழகான மனைவி வாய்ச்சிருந்தா நல்லா இருக்கும், என் பையன் சரியாவே படிக்கல, ஒரு IAS படிக்கிற பையன் எனக்கு பிறந்திருந்தா நல்லா இருக்கும், CA எழுதின உடனே முதல் கட்டம் கே பாஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா முன்வினை மூடி நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஒவ்வொரு நாளும் அந்த முன்வினை தான் திறக்குது, அதனாலதான் முந்தைய வினை கழிய வேண்டும் என்பதற்காக நடத்திருக்கிறோம் சொல்லுவோம். முந்தைய வினை கழிய வேண்டும், இது கழிச்சிருச்சுன்னா

0: யாருக்கும் சொல்றாங்க, முடிகள் சாய்த்து அடி இழுந்ததும் அடியாரை முன்பினை மூடாமே. கடவுளுடைய நல்ல சாய்த்து வணக்கம் சொல்லணும். நம்ம ஆள் வணக்கம் சொல்றதே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ யாருமே வணக்கமே இப்படி கிடையாது, இப்படிதான் நான் சொல்றது மக்களுக்கு இல்ல, மகேசனுக்கே சாமிக்கே நான் என் திருமண சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போறாரு, வண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு, அப்படின்னு என்ன அப்படின்னு நான் எனக்குதான் வணக்கம் சொல்றேன், நானும் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இல்ல சார் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க சுவாமி நல்லா தெரியும். ஓஹோ சுவாமிக்கு சாமி தெரியுதா? எனக்கு தெரிய வேணாம் சார், நீங்க தானே சொல்லியிருக்கீங்க சாமி கடவுள் இங்கேயும் இருந்தார், ஆமி பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் நீங்க வர நினைந்திருக்கிறார். அதனால இப்படி நான் போச்சு அவருக்கு நேரடியா கண்ணுக்கு நேரம் போச்சு இப்படி வணக்கம் வச்சுருப்போம். சிந்தனையும் தப்பா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க கையை நீங்க இங்கேயே வச்சுட்டு போகணும். அப்ப இங்க வந்து கிராமத்து ஒழுங்குதான் இருக்கு. இறைவனிடத்தில் வருகின்ற போது புய புற தோற்றங்கள்ல எந்த விதமான பொய் தோற்றமும் வேண்டாம். திருநீர் பூசுறேன், பட்டுக்கொடவை கட்டுறேன், நகரிட்டு அணிஞ்சுக்கிறேன், அதை போட்டு வந்து இங்க காணும்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க, எதுவுமே தேவையில்லை. ஈசனை பார்க்க வருகின்ற போது ஒன்றே ஒன்றை எடுத்து வந்தால் போதும். ஆனா அதான் மட்டும்தான் நம்மளால எடுத்துட்டு வர முடியல. நான் என்னை சொல்றேன், அதை மட்டும்தான் என்னால எடுத்துட்டு வர முடியல. மனசு எடுத்துட்டு வந்தா போதும், ஆனா மனசு வீட்லயே இருக்கு. வீட்லயே இருக்கு, கேச மூடினோமா, வீட்டை ஒழுங்கா மூடினோமா, இத்தனை நேரம் யாராச்சும் வந்துருப்பாங்களோ, போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கும், நான் ஒன்றரை மணி நேரமா இல்ல. இப்படி எல்லாம் வேறு வேறு சிந்தனையில மனசு போய்கிட்டே இருக்கும். மனசை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், வேற எதையும் எடுத்துட்டு வர வேண்டும். கோயில் வரைச்சு அதை எடுத்துட்டு வந்தோமா, இதை எடுத்துட்டு வந்தோமா, சிந்தனை எடுத்துட்டு வந்தோமா, ஒன்றும் தேவையில்லை. மனசை எடுத்துட்டு வாங்க, எல்லாம் நிறைவா நிறைவா இருக்கும். நிறைய பேர் இங்க வந்து தவறான பழக்கம், இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. கோயில் முன்னால சுவாமிக்கு முன்னால பர்சை எடுத்து அதுல இருந்து பணத்தை எடுக்கக்கூடாது. ஏன் கேக்குறீங்களா? இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு அதையெல்லாம் காட்டி ஆசையை கூட்டி அதுல இருந்து இதுல காலத்துல ஒரு இதுல காலத்துல கொடுத்து நாம வாங்க வைக்கிறதுக்கு பேரு தொழில் பேர். கோயிலுக்கு வந்து எங்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் காலம் இருக்கு, 100 ரூபாய் காலம் இருக்கு, ஆனா நான் 10 ரூபாய் தான் சாமிக்கு போட போறேன்னு அதெல்லாம் காமிச்சுட்டு எடுக்க கூடாது. எதை கோயிலுக்கு போடணும்னு வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, அப்படியே போனாலும் சாமியோட பணம் தான் அப்படின்னு போயிடு. நிறைய அப்படியே கடைக்கு போய் அப்படியே அதை வாங்கிக்கிட்டு, அப்ப நீங்க சாமிய பார்க்க வரல, அப்படியே கடைக்கு போறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் கடைக்கு போறச்சே அப்படியே சாமி பார்க்கலாம் இல்ல, சுவாமி பார்க்கணுங்கிறது முக்கிய நோக்கமா இருக்கும். அப்படியே கடைக்கு போறச்சே அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து நானும் போனா அது உருவினை வந்து கூடும். முடிகள் முடிகள் சாய்த்து அடி வீடரும் அடியாரை முன்பினை கூடாமை. விண்களாகும் விளக்கினை வேற விஷயங்களே வணங்குகிறார்களாம் சிவபெருமானை. செய்தி தெரியுங்களா? வேதம் வணங்குது, வேத மரியாதை எல்லாரும் வணங்குறோம், ஆனா வேதமே வணங்குது சிவபெருமான. வேதம் வணங்கித்தான் நம்முடைய தொடக்கத்தை செய்யுது. சிவனை மட்டும்தான் வணங்குது. அவனுடைய கோபத்துக்கு உச்சம்னு பேரு. கோபம் பண்றது ரொம்ப நல்லது, ஆனா அந்த கோபம் செல்ஃபிஷா கொடுத்தது. பொது நலத்துக்கான கோபமா இருக்கும், பொது நலத்துக்கான கோபமா இருக்கணும். ரொம்ப லீஸ்ட் ஓட்டர் டென்ஷனை தான் 58 அப்படின்னா இதுக்கு நாம வருத்தப்படணும். அவன் இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனுடைய 1% குறைவா இருக்குதே அப்படின்னு நாம வருத்தப்படணும், அதுக்கு கோபப்படணும். நம்முடைய கடமைகளில் இருந்து நாம பின்தங்கிட கூடாது. விண்களாக்கொள்ளும் விளக்கினை வேத வடிவாக இருக்கக்கூடிய ரிஷிகளே வணங்கிட்டு இருக்கிறார் சிவபெருமான. நீங்க பிரகோஷ காலத்துல வந்து வழிபாடு செஞ்சா நினைச்சதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆஞ்சநேயர் விஜயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார், ஒரு வெளியீடு பண்ணியிருக்கார். அவர் ஆசிரியர் அவர் வந்து சொன்னாரு, சார் இங்க வைக்கிற பிரார்த்தனை எல்லாம் உடனே நடக்குது, இதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும் சொல்லுங்க சொல்லிடுறேங்க. அது என்ன பெரிய விஷயம், நான் 2-3 விஷயம் எனக்கு நடந்துருச்சு, 2-3 முறை இப்ப சொற்பொழிவு கேட்கிறேன், நான் சொற்பொழிவு கேட்க உடனே நடக்குது இந்த செய்தி இல்லாம உடனே நீங்க சொல்றதுதான் நடக்குதுன்னு மாத்திச்சுங்க, மாத்திட்டு இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும், இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும், நீங்க வேற வேற இடத்துல சிந்திச்சா நடக்காது. ஏன் தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் இங்கதான் ரிஷபாபுரா வந்தாங்க, ரிஷபத்து மேல அம்மாவும் அப்பாவும் இந்த பக்கம்தான் வந்தாங்க. அவங்க இழுத்து விட்ட மூச்சு காத்த இப்போ நீங்க சுவாசிட்டு இருக்கிறீங்க.
1: இந்த உலகத்துக்கே அம்மையும் அப்பதமாக இருக்கக்கூடிய உங்களுடைய காற்றை நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கும் போது நீங்க நினைக்கிறது எப்படிங்க நடக்காம இருக்கும்?
0: நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்,
1: நல்லதான் நினைப்பீங்க.
0: நீங்க தவறான சிந்தனை எழுவதற்கே வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கூட தவறு வராது.
1: 39 கோடி தேவர்களும் வந்து அதுவமாக வழிபாடு செய்கிறாங்களா பிரகோஷ காலத்துல?
0: இப்ப நம்ம பிள்ளை யாரும் காண முடியாது, 39 கோடி தேவர்கள் காற்றா வந்து நம்மள உரசிட்டு கூட போகலாம். அதனால யாராவது மேல இடிச்சா மேல இடிக்காதுன்னு சொல்லாதீங்க.
1: 39 கோடி தேவர்கள் காற்றாக வந்து நம்ம மீது உராய்ந்து செல்வார்கள்.
0: அது போல யாராவது சத்தம் போட்டா சத்தம் போடாது அப்படின்னு சொல்லாதீங்க.
1: சொல்ல முடியாது எந்த விஷயம் அவங்களோ உட்காந்து சத்தம் போட்டுருந்தாலும் தெரியாது. எந்த தேவன் சொல்ல முடியாது. 39 கோடி தேவர்களே எந்த தேவன் யாருக்குள்ள நோய் சத்தம் போடா தெரியாது. அதனால இருந்து ஏன்னா இங்க வரக்கூடிய சிவ கணங்களாக பாருங்க, தனிக்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் யார் தெரியுமா? சிவ கணங்கள்.
0: இப்ப நாம எங்க தெரியுமா இருக்கோம்? மயிலாப்பூர்ல இல்ல,
1: திருக்கைலாயத்துல இருக்கோம். அதனாலதான் கையிலேயே மயிலை, மயிலையே கை.
0: திருக்கைலாயத்துல இருக்கோம்,
1: நமக்கு எந்த விதமான அல்லதும் கிடையாது,
0: துன்பம் கிடையாது,
1: இன்பம் தான்.
0: அதெல்லாம் போயிடுச்சு, துன்பம் தான் போயிடுச்சு. விண்கடா கொள்ளும் விளக்கின
1: செய்தி, விளக்க வழிபாடு செய்யும்,
0: விளக்க வழிபாடு செய்யும் அப்படின்னு பொருள். நீங்க மத சமுதாயங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த பூஜை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு விளக்கு உண்டு.
1: நீங்க அடிக்கடி சொல்லுவாரு,
0: விளக்க வழிபாடு பண்ணியா, விளக்க வழிபாடு பண்ணியா அப்படிங்கிற. எனக்கு ஐயா விளக்க வழிபாடுதான் பண்ணியாச்சே, விளக்க ஏத்தியாச்சே.
1: இல்ல, விளக்க வழிபாடு பண்ணியா, அத வெளிநோக்கி போட்டா புரிஞ்சிடும் உங்களுக்கு.
0: விளக்க வழிபாடு இல்லையா,
1: விளங்க வழிபாடு.
0: நாம் விளங்கணும்னு சொன்னா அதுக்கு வழிபாடு.
1: விண்களாகொடும் விளக்கினை,
0: அவர்களே அவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை வழிபாடு செய்யணுமா?
1: அப்ப நாம எவ்வளவு வழிபாடு செய்யணும் பாருங்க. விண்களாகொடும் விளக்கினை
0: துளக்கினர் விகிர்ந்தனை. சில சாமியை கூட்டம்னா சில காலகட்டத்துல அந்த சாமிக்கு புகழ் அதிகமா இருக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கூட்டம் விழிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார், அவருக்கு ஒரு கழுதை, அந்த கழுதை ஒரு குட்டி போடும் போது அந்த கழுதை இறந்து போச்சு. அவரு ரொம்ப நாள் அந்த கழுதை வச்சுட்டு இருந்தா, அவருக்கு பேரே கழுதை சாமியார்னு பேர். யார சொல்றாங்கன்னு தெரியல, கழுதை சாமியார்னு பேரு. அவரு கழுதையை சொல்றாங்களா இல்ல சாமியார சொல்றாங்களா தெரியல, ஆனா அவரை கழுதை சாமியார் கழுதை சாமியார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கழுதை இறந்து போச்சு, ஒரு குட்டி அழிந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த கழுதைய ஒரு விதமா வேற எங்கேயும் புதைக்க முடியல, அவர் இருந்த பின்னாலேயே புதைச்சி அது மேல ஒரு சிகப்பு துணி எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிட்டாரு. அவரே சொல்ல ஆரம்பிச்சார், இவருதான் எங்க குருநாதர், இவருதான் எங்க குருநாதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அங்க வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு சாமியா இருக்காரு, அவர் பேர் கழுதை சாமியார்னு பேரு, அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, எது சொன்னாலும் பதிலீடு. கூட்டம் பயங்கரமா அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு சிஷ்யம் அவங்க வந்து சேர்ந்தான்,
1: சாமி உங்கள்கிட்ட இவ்வளவு கூட்டம் வருது,
0: நாம ஏன் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க முடியாது? இங்க மட்டும் எதுக்கு, இது நாகரத்துல ஒண்ணு வச்சுருவோமே அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிப்போம் அப்படின்னு உடனே இவருக்கு விட விடன்னு ஆயிடுச்சு. ஆனா இங்க இப்போ கழுதை குட்டி இருக்கு, அவருக்கு இதெல்லாம் சொல்லல. அந்த சிஷ்யனை கூப்பிட்டாரு,
1: இது வந்து என்னிடத்துல முன்னால இருந்த கழுதை இன்ற குட்டி,
0: இதை எடுத்துட்டு போனது மத்தது தூஞ்சா நடந்து. அவன் எடுத்துட்டு வந்தவன் அவனுக்கே சாப்பாடு கிடைக்கல, அவன் எங்க கழுதையை கவனிக்க போறான். 3-4 நாள்ல அது பரலோகம் போய் சேர்ந்துருச்சு. கழுதை இறந்து போனவுடனே எந்த இடத்துல இறந்து போச்சோ அந்த இடத்துலயே புரிய முடிஞ்சு வருத்தமா உட்கார்ந்துட்டு
1: இருந்தான். ஒரே ஒரு கழுதியை புதுசு அனுப்பிச்சுட்டாரே, இது இப்படி நாம இன்னும் இறந்து போச்சு,
0: இனிமே நம்ம குழப்பத்துக்கு என்ன பண்றது? செவனேறு குருநாதரோட இருந்தாலாவது வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது, சோறு கண்ட இடம் சொல்றோம்னு உட்கார்ந்துருந்தோம். ஒரு கழுதையை கொடுத்து நம்மளை ரட்டி விட்டாரே, இன்னைக்கு நாம இந்த கழுதையும் இறந்து போய் நம்ம உட்கார்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வந்து, சாமி எனக்கு கிடைச்சிருமான ஏதோ ஒன்று கேட்க, கிடைச்சிரும் கவலைப்படாதுன்னு நடந்துருச்சு. கொஞ்ச நாள் பிரான்ச் ஆபீஸ் ஒரு பெருமையாக இது தலைமை இடத்துக்கு எட்டுது. அந்த பெரிய சாமியார் நேரா வந்தாரு, இப்ப என்கிட்ட கூட்டம் வரக்கானோ உங்ககிட்ட தான் அதிகமா
2: உங்ககிட்ட வந்து என்ன விஷயம் வச்சிருக்க
1: சாமி, நீங்க என்ன விஷயம் வச்சிருக்கீங்களே அதேதான் இங்கேயும்.
2: அங்க என்ன இருக்குதோ அதேதான் இங்கேயும்.
1: எது
2: அங்கேயும் ஒரு கழுதையுடைய பூத உடல், இங்கேயும் ஒரு கழுதையுடைய பூத உடல், சொல்வது ஒரு கழுதையுடைய பூத உடல், அவ்வளவுதான்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நேயர்களா, வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோல கதை கேட்க வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சிவபெருமான பத்தின கதை தான் சொல்ல போறேன். கதை கேட்கிற உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஆமா, ஓகோவையும் கார்ட்டூன் நெட்வொர்க்கையும் விட்டுட்டு சிவபெருமான பத்தி கதை கேட்க வந்திருக்கீங்கல்ல, அப்போ ஒரு கிஃப்ட் தர வேண்டாமா? சரி, இந்த கிஃப்ட யார் தரப்போறா? வேற யாரு, நம்ம சிவபெருமான் தான். என்ன ஆண்டி கதை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா நல்லா கதை விடுறீங்களேன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? எனக்கு கேக்குது நீங்க சொல்றது. சாதாரணமா நாம நல்ல கதைகள் படிச்சாலோ அல்லது கேட்டாலோ ஏதோ ஒரு நன்மை இருக்கு இல்லையா? கதை படிச்சா மொழி அறிவு, அதாவது லாங்குவேஜ் வளரும். கதை கேட்டா பொழுது போகும், நல்ல கருத்துக்கள் மனதில் பதியும். இப்ப பீர்பால், தெனாலிராமன் கதைகள்லாம் கேட்டா நமக்கு சிரிப்பு வரும். பஞ்சதந்திர கதைகள் கேட்டா அறிவு வளரும். சரி, என்ன மாதிரி கதைகள் படிச்சால் கேட்டால் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும்? இறைவன், இறைவனை பத்தின கதைகளை படிச்சாலோ கேட்டாலோ அது நம்முடைய கஷ்டங்களை விளக்கும். அது எப்படி? இப்போ உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, உங்க டிரெஸ் துவைச்சு அயன் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு விடுறாங்க, உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்காவது அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? அப்படி அம்மாவை தேங்க் பண்ணி, அம்மா நீ எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு அருமையா சமைக்கிற, நீ எவ்வளவு அருமையா வேலை செய்யற அப்படின்னு சொன்னா, அவங்கள புகழ்ந்தா என்ன ஆகும்? அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க இல்லையா? அது மாதிரி தான், அம்மாவை நாம பாராட்டினா அம்மா எப்படி நம்ம மேல இன்னும் அன்பா இருப்பாங்களோ, அது போல இறைவனை அவரோட பெருமைகளை நினைச்சாலே போதும், பேசினாலோ நினைச்சாலோ கேட்டாலோ அவரை பத்தின கதைகளை படிச்சாலோ இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனும் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாரு. இறைவனை துதித்து அன்பு செலுத்தி அவர் மேல் மாறாத பக்தி கொண்டால் இறைவன் நம்மை முழுமையா ஆட்கொண்டு விடுவார். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும், நிம்மதி சந்தோஷம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இப்ப சொல்லுங்க, கதை கேட்க வந்திருக்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுது? பெருமானோட அருள் என்னும் கிஃப்ட் கிடைக்கும், கரெக்டா? அத வேற யார் தரப்போறா? நம்ம பெருமானே தான் தருவாரு. இதை விட சிறந்த கிஃப்ட் கூட வேணுமா? சரி, சும்மா பெருமான நினைச்சா போதுமா? நாம எதுவும் செய்ய வேணாமா? வேலையே செய்யாம படிக்காம சும்மா இருந்துடலாம் அப்படின்னு கேட்க கூடாது, இருந்துடலாமா அப்படி கேட்க கூடாது. நம்ம கடமைகளை நாம சரியா செய்யணும், அதோட பக்தியும் செலுத்தணும். அப்போதான் பெருமான் நம்ம வாழ்க்கைய சுலபமாக்கிடுவாரு.
1: அம்மா, அம்மா
2: சொல்லுமா,
1: எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்னம்மா?
1: நம்ம நேத்து சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம்ல?
2: ஆமா.
1: அங்க சிவன் யாமா பெருமான் யாமா தலையில நிலா சுட்டி இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்?
2: ஓ, அத கேக்குறியா? அதுக்கு ஒரு கதை இருக்கு காவியா.
1: அந்த கதையை சொல்றீங்களா எனக்கு?
2: கண்டிப்பா சொல்றேன். அந்த கதையில இருக்கக்கூடிய பேருக்கு அர்த்தம் என்னன்னா சந்திர சூடேஸ்வரர், அதாவது சந்திரனை தலையில் சூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அவர் நிலாவை தலையில சூடியிருக்காரு அப்படிங்கறதுக்கான அர்த்தத்தை உனக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவர் எப்படி தலையில சூடியிருக்காரு, முழு நிலாவா இல்ல பிறை நிலாவா?
1: பிறை நிலா.
2: அது ஏன் பிறை நிலா அப்படிங்கறதையும் உனக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு காலத்துல தட்சன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இருந்தானா. அவன் யாருன்னா, அவர் வந்து ரொம்ப சிறந்த, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த, சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட பிரம்மர் அப்படி இருக்காரு இல்லையா, பிரம்மன் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் கூட சொல்லுவாங்க தட்சனை. அவர் வந்து ரொம்ப சிறந்த அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து 27 பெண்கள் இருந்தாங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள். அந்த 27 பெண்கள் தான் இன்னைக்கு நாம நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா. ஆமா, 27 நட்சத்திரங்கள் தான், 27 பெண்களா அவருக்கு வந்து பிறந்தாங்களா. அந்த 27 தன்னுடைய பெண்களையும் ரொம்ப அழகா இருப்பாங்களா, அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருப்பாங்களா. அந்த பெண்கள்லயே இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறது யாருன்னா ரோஹிணி நட்சத்திரம் தானா. அந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களா, அந்த பெண்ணு நட்சத்திர பெண் வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களா. அவரை அந்த எல்லா பெண்களையும் சந்திரனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அதாவது நிலா இருக்கார் இல்லையா அவருக்கு, ஏன்னா நிலா வந்து அப்பெல்லாம் வந்து வெறும் முழு நிலாவே தான் இருப்பாரு, அவருக்கு வந்து குறையவே கிடையாது, என்னைக்கும் முழுமையா இருந்தாராம் சந்திரன். அந்த சந்திரனுக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஒளி பொருந்தி இருப்பானாம், அதனால அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு தட்சன் வந்து தன்னுடைய பெண்கள் எல்லாம் சந்திரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துடுறாங்க. ஆனா தட்சன் என்ன செய்யறாரு, அந்த ஒரு பெண் இருக்கால யாரு ரோஹிணி, அந்த பெண் கிட்டதான் அதிகமான அன்பை வந்து காட்டுவாராம். அதாவது அதிகமா அவளோட தான் அன்போட இருப்பாராம், அவகிட்ட பேசுவாராம், அவளை மட்டும் தனியா வந்து கவனிச்சிட்டு இருந்தாராம், தனியா வந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். இப்படி இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது இந்த மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நாளாக நாளாக மனசுக்குள்ளார வந்து ஒரு வெறுப்பும் பொறாமையும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இது இயல்பு தானே, என்னன்னா வந்து என்னடா நம்ம கணவர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா எல்லாரையும் சரிசமமா திருமணம் செய்துக்கிட்டாரு, ஆனா அன்புல மட்டும் ரோஹிணி கிட்ட மட்டும் அதிகமா அன்பை காமிக்கிறாரு, நம்மளெல்லாம் அவரு கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மனசுக்குள்ளார ஒரு கோபமும் பொறாமையும் வந்துருச்சு. இப்போ உங்க கிளாஸ்ல குழந்தைங்க எல்லாம் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க, அதிகமா அவங்கள மட்டுமே கவனிக்கிறாங்க, அவங்க எது செஞ்சாலும் சரின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கோபம் இருந்தானே, அந்த டீச்சர் மேல கோபம், அந்த பையன் மேல என்ன ஆகும், ஒரு பொறாம இருந்தானே, அவனுக்கு மட்டும் அப்படி என்ன, அவங்க வந்து ரொம்ப பார்ஷுவாலிட்டி பாக்குறாங்கன்னு நினைப்பீங்க தானே. அப்ப அது மாதிரி அது கொஞ்ச நேரம் இருக்க போற ஒரு ஸ்கூல்லயே எப்படின்னா எல்லா நேரமும் தன் கணவனே கதின்னு வந்திருக்க இந்த பெண்கள்லாம் என்ன ஆகுறாங்க, ரொம்ப மனவேதனை அடைகிறாங்க. உடனே தன்னோட அப்பாவான தட்சன் கிட்ட போய் அவங்க எல்லாம் முறையிடுறாங்க. ரொம்ப காலம் அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா அப்பா இந்த மாதிரி சந்திரன் வந்து எங்களை எங்க கணவர் வந்து எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, நாங்கெல்லாம் பலகாலம் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் இருக்கோம், எப்பயுமே ரோஹிணியோட மட்டும்தான் அவர் அன்பா இருக்காரு, எங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாரு, எங்களால வந்து இத தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் என்ன செய்யறாரு சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே எங்களோட பிரியத்தோடய நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாங்களாம், ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னன்னு என்னோட பெண்கள் எல்லாம் வந்து நாங்க எல்லாரையும் வந்து தட்சனுக்கு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா இந்த சந்திரன் என்ன செய்யறாரு, எல்லாரையும் சமமா நினைச்சு அன்பு செய்யாம மத்தவங்களை மட்டும் இப்படி தவிக்க விட்டுட்டாரு, இது ரொம்ப தவறான செயலு, அவனுக்கு வந்து தான் வந்து ரொம்ப அழகுங்கிற ஆணவம் இருக்கு, அந்த அழகு இழக்கிற மாதிரி அவனை இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னு சபிச்சுட்டாரான், என்னன்னா நீ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு ஆணவம் வந்துருச்சு, இனிமே உன்னோட அழகு உன்னோட பிரைட்னஸ் இதெல்லாம் போய் நீ ஒளி இழந்து நீ காணாம சுத்தமா இருட்டா போயிடுவ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாராம். உடனே இந்த சந்திரன் என்ன ஆயிட்டாரு, ஆமா உடனே இருட்டிருச்சு, உலகத்துல சந்திரனே இல்லாத போயிடுச்சு, இந்த பூமியில நிலாவே இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அதே எப்படி இருட்டும், சூரியன் இருக்காருல்ல, அதாவது நிலா இல்லாட்டி என்ன ஆகும்னா கடல்ல வந்து அலைகள் வந்து அதிகமா அடிக்காது, அப்புறம் வந்து சில பிளான்ட்ஸ் சில செடி கொடிங்க கூட வளராது, நிலாவுடைய சக்தி மூலமா கூட சில செடிகள் வந்து வளரும், அப்ப அதெல்லாம் வந்து கிடைக்காத போயிடுது, அதனால என்ன ஆகுது, நிலா வந்து இல்லாம இருந்தா எப்படி, அது ரொம்ப கஷ்டமாச்சே, அப்படி இருக்க ஆரம்பிச்சிச்சு. உலகமே அந்த மாதிரி ஆன உடனே சந்திரன் என்ன செய்யறாரு, தன்னுடைய தவற நினைச்சு திருந்தி எப்படியாவது இதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாராம். சரி, தன்னை காப்பாற்ற கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிச்சு பாக்குற போது அங்க அவருக்கு யாரு தெரிஞ்சாங்க, சிவபெருமான் தான். இந்த உலகத்துல யார் என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்கு அவங்க வந்து மன்னிச்சு அவங்களுடைய தவறுகளுக்கு வந்து தண்டனையை யார் வந்து அனுபவிச்சு தன்னுடைய தவற உணர்றாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பா அருள் செய்வாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, சந்திரன் சிவபெருமான் கிட்ட போறாரு. போயிட்டு, பெருமானே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் வந்து ஒரு தவறு செய்துட்டேன் உண்மைதான், அதனால என்னை வந்து தக்ஷன் வந்து சபிச்சிட்டாரு,
1: என்னென்ன
2: நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி என்னை சபிச்சிட்டாரு, நான் வந்து ரொம்ப ஒளி இழந்து மங்களா கருமையா ஆயிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் என்னோட தவற உணர்ந்துட்டேன், பெருமானே கருணை கடலே நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி ரொம்ப மன்றாடி சிவபெருமான்கிட்ட கேட்டாராம். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப கருணை கடலான நம்ம பெருமான் என்ன செய்யறாரு, தன்கிட்ட வந்து தவற உணர்ந்தனால யார மன்னிச்சிட்டாரு, சந்திரனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சு என்ன செய்யறாரு, சரி ஆனா நீ ஒரு தவறு செய்த அதுக்குண்டான தண்டனை வந்து தக்ஷன் மூலமா உனக்கு கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நீ உணர்ந்தனால உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாராம், முதல்ல ஒரு 15 நாள் நீ வந்து தக்ஷனிட்ட சாபத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு முழு அமாவாசையா மாறிடுவ, அடுத்தது 15 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு பௌர்ணமியா மாறுவ அப்படின்னு வளரும் வரத்தை கொடுத்தாரு. யாரு, சிவபெருமான். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் பாரு நிலா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு தேஞ்சு தேஞ்சு ஒரு காலத்துல வந்து சுத்தமா இல்லாம அமாவாசையாயிடுதா, இப்ப உலகமே என்ன ஆகுது, இருட்டாயிடுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னவாகுது, முழு நிலாவாயிடுது பௌர்ணமியா. அன்னைக்கு எப்படி இருக்கு, நல்ல ஒளியா இருக்குல்ல,
1: நிலாவே கொஞ்சம் மஞ்சளா தெரிஞ்சுமா.
2: ஆமா, அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வளரும் வரத்தை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கஷ்டம், அதாவது என்னை எல்லாரும் பார்த்து ஏளனம் செய்வாங்களே, என்னை எல்லாரும் கேலி செய்வாங்களே, நீ வந்து தேய்பிரையா இருக்க, தேஞ்சு ஒல்லியா போயிட்ட, உன்கிட்ட முன்ன மாதிரி ஒளியே இல்லை, 15 நாள் தான் நீ வந்து ஒளி விடுவாய், இப்ப ரொம்ப தேஞ்சு போயிட்டேன்னு என்னை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரா. உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அதுக்கும் ஒரு மனம் இறங்கி, நீ வந்து 15 நாள் வளர்ந்து முழு உருவம் பெறுவாய், அப்புறம் 15 நாள் தேய்ந்து சுத்தமா மறைஞ்சு போவாய், அப்படி நீ மறைந்து போற நாள் அமாவாசைன்னு அழைக்கப்படும், அன்றைய தினம் பஞ்சாங்கப்படி மிக முக்கியமான நேரமாய் கணக்கெடுத்துப்பாங்க, அதனால நீ சுத்தமா மறைஞ்சு போற நாள் எல்லாருக்கும் மிக முக்கியமான நாளாக மாறுறதால உன்னை யாருமே கேலி செய்ய மாட்டாங்க, கவலைப்படாதன்னு சந்திரனுக்கு கருணை செஞ்சாராம். அப்படி செஞ்சதோட மட்டும் இல்லாம சந்திரனுடைய கவலைய போக்குறதுக்காக அவர் 3ஆம் பிறை, அந்த பிறைய சந்திரனை 3வது நாள் அமாவாசை முடிந்த 3வது நாள்ல பிறைய தன்னுடைய தலையில எடுத்து சூட்டிக்கிட்டாராம், ஆபரணமா எடுத்து சூட்டிக்கிட்டாராம். இப்ப இறைவன் கிட்டயே இருக்கிற போது அவரை யாராவது வந்து கேலி செய்ய முடியுமா, இந்த பேர் யாருக்காவது கிடைக்குமா, இறைவன் வந்து சந்திரனே தலையில சூடிக்கிட்டதுனால இறைவனுக்கு சந்திர சூடேஸ்வரர்னு ஒரு பெயர் வந்தது. இப்ப யாருமே அவரை கிண்டல் செய்ய முடியாது இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஆமா ரொம்ப ஆனந்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதனாலதான் நமக்கு இந்த தட்சன் இட்ட சாபத்தினால அமாவாசை வந்து கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு நாளும் சந்திரன் தேஞ்சு ஒல்லியாயி அமாவாசை ஆயிடுறாரு, அதை நிவர்த்தி செய்ததுனால நம்ம பெருமான் என்ன என்னது, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வச்சு பௌர்ணமி ஆக்கிடுறாரு நிலாவை, அது இல்லாம நிலாவை தன்னோட தலையிலையும் சூட்டிக்கிறாரு. ஒவ்வொரு 3ஆம் பிறையும் யார் வந்து, அதுக்கு வந்து எல்லா நேரமும் அந்த 3ஆம் பிறை நமக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒளி கீற்று மாதிரிதான் இருக்கும், அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த 3ஆம் பிறையை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமானே பார்த்ததுக்கான சமம். அதனால வந்து என்னைக்கு மூன்றாம் பிறை வருதோ அன்னைக்கு எல்லாரும் தவறாம அதை பார்க்கணும். சரியா?
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. நல்லொழுக்கத்தில் முதன்மையாக நிற்பவர்களும் நான் மறைகளாகிய துறையில் நிற்பவர்களும் ஆகிய தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருந்த திருத்தமான ஊற்றவையிடத்து அளவிறந்த குணங்களை உடைய சிவயோகியார் தன் வழக்கினை எடுத்துக் கூறுகின்றார். இடம் தில்லைவாழ் அந்தணர்கள் சபை.

0: சபையோர்களே, இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடத்தில் எனக்கொரு வழக்குள்ளது.
1: அடியவரே, முதலில் தாங்கள் யார்? எந்த ஊர்?
0: யாம் எங்கும் இருப்போம். எம்மை அறிந்தவர்கள் வெகு சிலரே. திருநீலகண்டன் எம்மை நன்கறிவான். இருப்பினும் இப்போது அதுவல்ல வழக்கு.
1: சரி, உம் வழக்கை கூறும்.
0: இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடம் யாம் ஒப்பற்ற திருவோடு ஒன்றினை கொடுத்துச் சென்றோம். பொன்னும் மணியும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. இவனிடம் கொடுத்த அத்திருவோட்டை திருடிவிட்டான். திருடியதை இவன் மறுக்கவும் செய்கிறான். இதுவே எமது வழக்கு.
1: திருநீலகண்டரே, இவ்வடிவர் கூறுவதென்ன? இவர் தங்களிடம் திருவோடு கொடுத்தாரா?
2: ஆமாம் சபையோரே, பெரும் செல்வம் இதுவென்று இவர் திருவோடு கொடுத்தது உண்மையே.
0: இப்போதாவது இதனை இவன் ஒத்துக்கொண்டானே.
1: திருநீலகண்டரே, அப்படியாயும் அதனை அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டியதுதானே?
2: பெருமை மிக்க சபையோரே, இவ்வடியவர் கொடுத்த அந்த ஒப்பற்ற திருவோட்டை யான் மிகவும் பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் தற்போது எங்கு தேடியும் காணவில்லை. மாயமாய் மறைந்துவிட்டது போரும்.
0: கல்வன், பொய்யன், திருடன், எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிக்கின்றான். இவன் மகா நடிகன் போலும்.
1: அடியவரே, சற்று பொறுமையாக இருங்கள். நாங்கள் அறிந்தவரை திருநீலகண்டர் நீர் கூறுவது போல தவறானவர் இல்லை. திருநீலகண்டரே, இதன் பொருட்டு தங்களின் கருத்து?
2: சபையோரே, நீடித்து உழைக்கும் மற்றொரு ஓட்டினை யான் தருகிறேன் என்று கூறினும் இப்பெரியோர் ஏற்க மறுக்கின்றார்.
1: பிறகென்ன? அடியவரே, தாங்கள் திருநீலகண்டர் கொடுக்கும் வேறொரு ஓட்டினை பெற்றுக் கொள்ளலாமே.
0: எமது ஓடு எப்பொருளுக்கும் ஈடு இணையற்றது, ஒப்பற்றது என்று யாம் முன்பே கூறியதை கருத்தில் கொள்ளவில்லையோ? எமக்கு எம் ஒப்பற்ற திருவோடே வேண்டும். இதில் மாற்றுக் கருத்திற்கு இடமே இல்லை.
1: அடியவரே, தாங்களோ தங்கள் உறுதிப்பாட்டில் வலுவாய் உள்ளீர்கள். திருநீலகண்டரோ யான் திருடவில்லை, ஓடு மறைந்துவிட்டது என்கிறார். அதனால்
0: சபையோரே, அவன் திருடவில்லை என்றால் எமக்கு அவன் தன் புத்திரனை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கலாம் அல்லவா? அதற்கும் இவன் மறுக்கின்றான்.
2: திருநீலகண்டம், எமக்கு புத்திரர் பேறு இல்லை என்பதை இச்சபையோர் நன்கு அறிவர். ஆதலின் அஃது ஆகாது என்றேன்.
0: சரியான கல்வன்தான் இவன். ஆனால் என்ன, இவனுக்கு கடமை தவறாத ஒப்பற்ற மனைவி இருக்கிறாள் அல்லவா? அவளின் அழகிய கரத்தை பற்றிக் கொண்டு திருக்குளத்தில் சத்தியம் செய்து தரலாமே. இதை ஏன் மறுக்கின்றான் இக்கயவன்?
1: திருநீலகண்டரே, இவர் கூறுவது போல தங்களின் மனைவி கரத்தை பிடித்துக் கொண்டு தாங்கள் அவருக்கு உறுதி கூற வேண்டும். இதுவே சபையின் தீர்ப்பு.
2: திருநீலகண்டம், இதுவே சபையின் தீர்ப்பானால் யான் இயன்றவாறு செய்து முடிக்கின்றேன்.
0: இப்பொழுதாவது ஒத்துக்கொண்டாயே, வா செல்லலாம் திருக்குளத்திற்கு.
3: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
4: நம பார்வதீபதை ஹரஹர மகாதேவ. சிவனையை செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனே. ஆகவே கல்வியினுடைய பயன் என்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவது என்ற திருவள்ளுவர். அப்படியான அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். பிரதோஷ காலத்தில் மட்டும் அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் ஏன்? இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, ரொம்ப சிறப்பு, அதனால இன்னைக்கு ஆலய வழிபாடு சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த பிரதோஷ காலத்தில் அவருக்கு ஏன் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் சிவபெருமான் சிவலிங்கத்தில் இல்லாமல் அவருடைய கொம்புகளுக்கு இடையிலே வந்து விடுகிறார். ஆகவே இவருக்கு செய்கிற உபசாரம்னா யாருக்கு செய்யறதா அர்த்தம்? சிவபெருமானு செய்யறதாக அர்த்தம். ஆகவே எல்லா தேவர்களும் இந்த பிரதோஷம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரதோஷம் என்பது ஒரு சிறந்த வழிபாட்டு காலம். அது என்னன்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னால 1.5 மணி நேரம். அதுக்குதான் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த பிரதோஷ காலத்தில் என்ன ஐதீகம் என்றால், சுவாமி நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் வந்து விடுகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நந்தியினுடைய கொம்பையே நீங்க சிவலிங்கமாக பாவிக்க வேண்டும் அந்த நேரத்தில். அப்பொழுது அவருக்கு செய்கின்ற உபச்சாரங்களை யார் ஏற்றுக்கிறார்? சுவாமி ஏற்றுக்கிறார். அப்பொழுது ஆலயங்களில் இப்ப எல்லா கோயிலையுமே சிவபுராணம் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு தான். பிரதோஷ காலத்தில் பெருமாள் கோயில தெர போட்டு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பெருமாள் இங்க வந்துடுறாருன்னு அர்த்தம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேட்காதீங்க. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறார், பெருமாள் கோயில திரையிட வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் இங்க வந்துடுறார். இப்ப போய் ஆபீசர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கிடுங்க, இன் அவுட் போர்டு வச்சிருப்பாங்க, ஆபீசர் உள்ள இருக்காரா இல்லையான்னு. பெருமாள் கோயில ஏன் திற போடுறாங்கன்னா, இஸ் அவுட்னு அர்த்தம். அவர் எங்க வர்றாள், பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபடுவதற்காக வருகிறார். அப்பொழுது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சிவலிங்க தரிசனம் செய்வது விசேஷம். அப்ப மூலவரை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ சிவலிங்க வழிபாட்டை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே பார்த்தால் சிறப்பு. அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த மந்திரத்தை குறித்து கொள்ளுங்கள், ஓம் ஹரஹர, ஓம் ஹரஹர என்ற மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் இப்பெல்லாம் அமெரிக்காவிலேயே பிரதோஷ வழிபாடு வந்தாச்சான், பத்திரிகையில பார்த்தேன் நான். அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மேகசின்ல இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அமெரிக்காவிலும் நடக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிரதோஷம், அது சனி பிரதோஷம்னா கேட்க வேண்டியதே இல்லை. எல்லா ஊர்லயும் போலீஸ் வச்சுதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பிரதோஷ மகிமை தெரிஞ்சு வந்தவங்க இல்ல, ஜோசியதாரன் சொல்லி வந்தால்தான் அதிகம். பிரதோஷ காலத்தில் போய் வழிபட்டா அப்படி எல்லாம் போயிடும், வியாதி போயிடும், அது போயிடும், இது போயிடும் சொல்றான். ஆனா அது மட்டும் நோக்கமல்ல, அது காமிய பலன் மட்டும் முக்கியம் இல்ல. சிவபெரு மாநிலத்தில் நீங்க கேட்க வேண்டியது ஞானம் ஒன்றுதான், அதுதான் ரொம்ப சிறப்பு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீங்க போறீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டு கேட்கலாமா? பிரசிடென்ட் பெரியவர் தான், அவற்றை போய் என்ன வேணும்னு கேட்டா ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டீங்கன்னா. அதுபோலதான் சிவபெருமா அவரிடத்திலே கேட்க வேண்டியது சொன்னார் திருவள்ளுவர், ரொம்ப அருமையா சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும். ரொம்ப அருமையா சொல்லிவிட்டேன். கடவுள் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நின்ன கேட்கணும், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை அப்படின்னார். அப்புறம் அடுத்த அவரே சொன்னாரு, நான் சொன்னதுக்காக நீ கேட்க மாட்டேன், நல்லா தெரியும் அவரே, நான் சொன்னதுக்காக நீ கேட்டுருவியா, கேட்க மாட்டேன், அதான் சொன்னார். பின்னா அவரே பதில் சொன்னாரு, மற்ற அது வேண்டாமே வேண்டவரும். நீ உலகத்துல எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னைக்கு கழிச்சு வரியோ அன்னைக்குதான் இது கேட்கக்கூடிய தன்மை வரும் இல்லையா. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்னைக்கு நீ கழிச்சுக்கிட்டே வர்றியோ, இது வேண்டாம்னு கழிச்சு வந்தீங்கன்னா ஒண்ணு வேணும்னு வரும், அப்பதான் நீ கேட்ப. நான் சொன்னதுக்காக கேட்க மாட்டேன்ட்டார் அவர். ஒரே இதுல கேள்வியும் பதிலும் வச்சுட்டார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். என்ன அருமையா சொல்லுங்க. ஆகவே ஞானம், சிவபெருமான் வேடிக்கையா சொல்லுவேன் நான், சிவபெருமான் எல்லா பவரும் சிவபெருமான் தான் கொடுக்கிறார். எல்லா தேவரோட ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனா ரெண்டு பவர் மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். இதான் சைவத்தினுடைய முடிந்த உங்களுக்கு புரியறாப்புல சொல்றேன். எல்லா தேவர்களுக்கும் எல்லா அதிகாரத்தை கொடுப்பவர் சிவன். ஆனா ரெண்டை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதிகம் அந்த ரெண்டு அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுப்பதும் வீடு பேற்றை தருவதும் மட்டும் தானே வச்சுக்கிடுவார். He will not delegate his powers. எப்படி பிரதம மந்திரி எல்லாத்துக்கும் மந்திரியை கொடுப்பாரு, ஆனா அட்டாமிக் எனர்ஜியை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதுபோல சீஃப் மினிஸ்டர் எல்லா பதவியும் பிரிச்சு கொடுப்பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரே வச்சுக்கிடுவார். எதுக்குன்னு கேட்டா டேஞ்சரஸ். அதெல்லாம் அது போலன்னு வச்சு புரியுறதுக்காக சொல்றேன். அது போல ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். இந்த ஞானத்தை வீடு வேறை மட்டும் அவர் தானே நேரடியாக கொடுப்பார், மற்ற தேவர்களின் வழியாக கொடுக்க மாட்டார். இதுதான் முக்கியம். அப்ப சொன்னாங்க, இந்த பிரதோஷ காலத்துல என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரதோஷம்லாம் காலையில ஒண்ணு சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, பிரதோஷம் விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு, அது முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு, அப்புறம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு, இந்த பாரணம்னு பேரு, இந்த விரதம் முறிக்கிறதுன்னு சொல்ற முடியாது, அதுக்கு பாரணம் என்று பெயர். இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார், நான் ஆபீஸ்ல இருந்து வரவே 7 மணி ஆயிருது, இதெல்லாம் என்னால அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப பெரியவங்க சொன்னாங்க, பிரதோஷ காலத்தில் இதையெல்லாம் செய்தால் மிகச் சிறப்பு. அது முடியலையா உன்னால பிரதோஷ காலத்தில் இதெல்லாம் செய்யாம இருந்தாங்க. எவ்வளவு எளிமை பாருங்க, பெரியவங்க இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது, இதெல்லாம் நியமங்கள் மேற்கொள்ள எல்லாராலையும் முடியாது, குடும்ப சூழ்நிலை, நாம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. ஆகையால சொன்னார்கள், அந்த சமயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இந்த பிரதோஷ காலம், பிரதோஷம் என்பது 13வது திதி தான், பிரதோஷ திதி, பிரதோஷ திதி வேற பிரதோஷ காலம் வேற, ஞாபகத்தை சொல்லணும். ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷ திதி வரும், அமாவாசையிலிருந்து 13வது திதி, பௌர்ணமியிலிருந்து 13வது திதி, அதுக்கு பிரதோஷ திதியின் பேரு. அந்த பிரதோஷ திதியில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னாடி 1.5 மணி நேரம், அது பிரதோஷ காலம். அதாவது 3.25 நாழிகை, நம்ம கணக்கில் 3.25 நாழிகைன்னு பேர். அந்த இதில் என்ன சொன்னாங்க, எதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டா, போஜனம் அந்த நேரத்தில் டிஃபன் சாப்பாடுன்னு சாப்பிடாம இருங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கிடுங்க. ஆகவே போஜனம், மலஜலம் கழித்தல். அன்னைக்கு மட்டும் பிரதோஷ காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கலாம், ஆனா செய்யக்கூடாததை தவிர்க்கலாம் இல்லையா, அதையா செய்யலாம் இல்லையா. ஆகவே மலஜலம் கழித்தல், அப்பொழுது சந்தியாவந்தனம் பூஜை அனுஷ்டானம் அது பண்ணக்கூடாது. சிவ தீட்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அனுஷ்டான சந்தியாவந்தனத்தை மேற்கொண்டால் கூட பிரதோஷ காலத்தில் வீட்டில இருந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொன்னாங்க, தூங்கக்கூடாது, சயனம் பிரதோஷ காலத்தில் தூங்காதீங்க. அப்புறம் சொன்னாங்க, அலங்கரித்தல் பிரதோஷ காலத்தில் அப்படி சென்ட் கிண்டு பவுடர் எல்லாம் போட்டு உங்களை அலங்கரிக்காதீர்கள். ஆகவே இதெல்லாம் செய்யாம இருந்தாலே போதும் நாங்கள், விதித்தன செய்தலும் விலக்கியன ஒளிதலுமாம் பரிமேல சொல்ற இல்லையா, ரொம்ப அருமையா, எதை இதெல்லாம் ரொம்ப எளிமை. அதுக்கப்புறம் இப்போ ஆன்ம நந்திய நாம வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் பிரதட்சணம். இந்த பிரதட்சணம் என்பது ஒற்றைப்படையிலே செய்ய வேண்டிய, அவருடைய சக்திக்கு தகுந்தால பண்ணலாம். அதான் அந்த காலத்தில் வாக்கிங்னு தனியா வைக்கல, இப்ப எல்லாம் டாக்டர் போனா வாக்கிங் போங்கன்றாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பல முறை நீங்க சுத்தினா அது பெரிய வாக்கிங். அது மட்டுமில்ல, ரெண்டும் கிடைக்குது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, சிவபெருமான் அருளும் கிடைக்குது, நமக்கு உடம்புக்கு நலனும் கிடைக்கும். 3 மணி நேரம் ஆமா, 3 மணி நேரம் பிரதோஷ காலம், பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒன்ற, பின்னாடி ஒன்ற, இல்ல இல்ல பிரதோஷ காலம் என்பது அப்புறமும் உண்டு, அஸ்தமனத்துக்கு முன்னாடி உண்டு, பின்னாடி உண்டு. பிரதர்ஷன நமஸ்காரம், பிரதர்ஷனம் என்றால் ஒற்றைப்படையிலே, அதாவது 3, 5, 7, 9, 15, 21 அப்படிதான் பண்ணும், இரட்டைப்படையில பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அந்த பிரதர்ஷனம் பண்ணும்பொழுது கைகள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது, கைகளை வீசி நடக்கக்கூடாது. இந்த வாக்கினா கையை வீசி நடக்கணும், இங்க அப்படி நடக்கக்கூடாது. அது என்ன பண்ண, கைகளை ஒட்டி கொண்டு நடக்க வேண்டும், இல்லை என்றால் கைகளை அப்படி கட்டி கொண்டு நடக்க வேண்டும், ஒன்னு ஒட்டுங்க இல்லைன்னா கட்டுங்க. ஆகவே கைகளை தொங்க போட்டுக்கொண்டோ கைகளை வீசிக்கொண்டோ நடக்கக்கூடாது. ஆகவே பிரதட்சணம் முடிக்கிறீங்க, ஒற்றைப்படையில முடிக்கிறீர்கள், அதுக்கப்புறம் சுவாமி சந்நிதிக்கு வர்றீங்க. அந்த சுவாமி சந்நிதியில முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரிய செக்யூரிட்டி மேன் இருக்காங்க, அதுதான் துவாரபாலகர்கள். துவாரபாலர் என்றால் வாயிற்காப்போம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய உருவம், பெரிய மீசை, பெரிய பல்லு இல்லையா, அப்படி போட்டிருக்காங்க. துவாரபாலர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது என்ன காரணம் என்று கேட்டால், திரிபுரத்து அசுரர்கள், அவர்கள் பூர்வ ஜென்மத்து அசுரர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் சுவாமி திரிபுர சம்மார காலத்தில் அவர்களுக்கு அருள் செய்தார். முக்கியமான ஒரு வரலாறு. உய்ய வல்லார் ஒரே மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானே கே உந்தி பர இளமொலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் திரிபுர சம்மார காலத்தில் அவர்கள் அழியாமல் காக்கப்பட்டார்கள் சிவபெருமானால். அதனால் அவர்களுக்கு கொடுத்த வரம் என்னன்னு கேட்டால், நாங்கள் வாயில் காப்போனாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு வேண்டிக் கொண்டார்கள். அந்த அந்த போஸ்ட் வேற ஆள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும், எப்பொழுதுமே போஸ்ட் வேற ஆள் வேற இல்லையா. அந்த பதத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பதத்திற்கு பெயர் ஒன்று டிண்டி, இன்னொன்று முண்டி. டிண்டி முண்டி என்பது அந்த போஸ்டோட பெயர். அந்த போஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் திரிபுரத்து அசுரர்கள். ஒருத்தர் இடது காலை ஊன்றி இருப்பார், ஒருத்தர் வலது காலை ஊன்றி இருப்பார். ஆகவே அவர்களிடத்திலே அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, முதல்ல கோயில் அனுமதி, இப்ப திரு அணுக்கன் திருவாயில்னு பேர் தமிழ்ல, சிவபெருமானுடைய சன்னிதிக்கு நேரடியா போறீங்க. அந்த திரு அணுக்கன் திருவாயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, அவர்களை வணங்கிக் கொண்டு, அவர்களுக்கு எல்லாம் என்ன மந்திரம் சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அப்படி இருக்கிறார்கள். ஆகவே சுவாமியினுடைய துவாரபாலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பெயர்னு கேட்டா, அந்த பதத்திற்கு டிண்டி முண்டி என்று பெயர். அப்புறம் சுவாமிகிட்ட போறீங்க, சிவலிங்க பெருமானை பற்றி அது தனியாவே ஒரு நாளைக்கு சொல்லான்னு இருக்கிறேன். இந்த சிவலிங்கத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன, இந்த சிவலிங்கம் என்பது மூன்று பகுதியாக இருக்கும், ஒன்று பீடம், இன்னொன்று லிங்கம், இன்னொன்று ஆவடை. அந்த சிவலிங்கம் என்பது சதாசிவமூர்த்தி, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்றவர். அதாவது 36 தத்துவத்தையும் கலந்து சிவபெருமான் பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், அல்லது பிரம்மாவை அதிட்டித்துக் கொண்டு படைக்கிறார், திருமாலை அதிட்டித்துக் கொண்டு காக்கிறார், ருத்ரனை அதிட்டித்துக் கொண்டு அழிக்கிறார், மகேஸ்வரனை அதிட்டித்துக் கொண்டு மறைக்கிறார், சதாசிவமூர்த்தியை அதிட்டித்துக் கொண்டு அருள்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டா, இந்த ஐவரை காரணேஸ்வரர்கள்னு பேர், அதாவது இந்த ஐந்து மூர்த்திகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன பேரு, காரணேஸ்வரர்கள். அந்த வார்த்தை திருவள்ளுவர் பயில வரப்போகுது. திருவள்ளுவர் பயில ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. திருவள்ளுவர் பயன் 98 அந்த பாட்டு, திருவள்ளுவர் பயன் 98 அங்க உள்ள காரணர்கள் ஆம்தொழில் ஒரு வார்த்தை சொல்வார், அவர்கள் காரணேஸ்வரர்கள். ஆகவே சதாசிவமூர்த்தியை நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்ற மூர்த்தி, பிரம்மா படைக்கின்ற மூர்த்தி இல்லையா, ஐந்தொழில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சாஸ்திரங்கள் கூறுவது. உரைத்த இத்தொழில்கள் மூன்று மூவருக்கும் உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னின் விரைக்க மலத்தோனும் ஆளும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நனலாலே சித்தியார சொல்வார். ஆகவே அதுல அந்த காரணேஸ்வரர்கள் மிகவும் சிறந்தவர் சதாசிவமூர்த்தி. அது மட்டுமல்ல, இதுல படிக்க போறீங்க, அம்மா நாளைக்கு நடத்துவாங்க, என்னன்னு கேட்டா, அவர்தான் அருளுவதற்கு அதிதெய்வம், சத்தத்திற்கு அதிதெய்வம் இல்லையா. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல ஓசை, அந்த ஓசைக்கு அதிதெய்வம் சதாசிவமூர்த்தி என்று வரும். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அவையார் சொன்ன. ஆகவே அந்த சிவலிங்க பெருமானை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சதாசிவ மூர்த்தியாக பார்க்க வேண்டும். இவரின் வழியாகத்தான் நமக்கு சொரூப சிவன் அருள் செய்கிறார். சதாசிவமூர்த்தியுடைய மூலமாக இல்லையா, அவரின் மூலமாகத்தான் அருள் என்கின்ற அந்த சிவபெருமானுடைய ஐந்தொழில்களில் ஒன்று அருள். அதான் கடைசி தொழில், எல்லாம் அருள் தான், அருள் மிகுதான் சொல்றோம். அதன் பின்பு சிவலிங்க பெருமானை வணங்கிவிட்டு அதுல அதையும் முன்னாடி ஒரு நந்தி இருப்பார், அதான் தரும நந்தி. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தரும நந்தின்னு பேரு, ரொம்ப சின்னதா இருப்பார். அப்புறம் சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு வெளியிலே வரும்பொழுது எப்படி வருகிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கப்புறம் ரெண்டு விதமான தேவர்களை நாம் வணங்குகிறோம். ஒன்று தேவ கோஷ்டம்னு பேர், அதாவது என்னன்னு கேட்டா சிவபெருமானே மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருந்து, அதாவது என மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர். இந்த மாகேஸ்வர மூர்த்தம் என்றால் என்னன்னு கேட்டா சிவபெருமான் தன்னுடைய சக்தியை உருவமாக கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த மாகேஸ்வர மூர்த்தம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிடுங்க. சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய சம்புபக்க திருமேனின்னு பெயர், பேர் சம்புபட்சம் என்று பெயர். அதாவது உங்களுக்கு புரியலாம் சொல்வதா இருந்தால், சிவபெருமான் பிரம்மாவும் இருப்பார், சிவபெருமானே விஷ்ணுவாவும் இருப்பார். ஒரு ஆன்மாவுக்கு ஞாபகத்தை வச்சுருங்க, ஒரு உயிருக்கு அவர் அவருடைய உருவத்தை கொடுத்தால் அது அனுபட்சம், அந்த உருவத்தை அவரே எடுத்துக்கொண்டால் அது சம்புபட்சம். இதான் விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பிரம்மாவில் ரெண்டு வகையான பிரம்மா இருக்காங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று அணுபக்க திருமேனியை பெற்ற பிரம்மா ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்ட பிரம்மா. ஆகையினால அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல எந்த கோயில்களில் எவ்வளவு இடம் இருக்கோ, இந்த கோயில்களுடைய அமைப்பெல்லாம் வந்து அந்த கோயிலை கட்டுகின்ற அரசர்கள், அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த கால சூழ்நிலை, இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சில ஆலயங்கள் சின்னதா இருக்கும், சில ஆலயங்கள் பெருசா இருக்கும். மேக்சிமம் 5 பிரகாரம் ஒரு ஆலயத்துக்கு இருக்கலாம், சிவாலயத்தில் 5 பிரகாரம் இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சில கோயில ஒரே பிரகாரம், சில கோயில ரெண்டு பிரகாரம். அதாவது சிவபெருமானுடைய சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பைரவர், இவங்கெல்லாம் சம்புபட்ச திருமேனி என்று சொல்வது. மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் உண்டு, அந்த அவர்களை முதலில் வணங்க வேண்டும். திரும்ப முதல்ல பண்ணது பிரதட்சம், அப்புறம் சிவலிங்க வழிபாடை முடித்துக்கொண்டு அப்புறம் வந்து இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வணங்குறீர்கள் அல்லவா, அது பேரு தேவ கோஷ்டம்னு பேரு. அதுக்கப்புறம் பரிவார கோஷ்டம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கு 63 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், அகத்தியர், அவர்களெல்லாம் வணங்குறோம் பாத்தீங்களா, அவர்களெல்லாம் பரிவார மூர்த்தங்கள் என்று பெயர். சிவங்கோயில தான் இவ்வளவு பரிவார மூர்த்தங்கள், பெருமாள் கோயில் அதெல்லாம் கிடையாது, சிவங்கோயில தான் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே உண்டு. ஆகவே இந்த மாகேஸ்வர திருமேனிகளை வணங்கிவிட்டு அதன் பின்பு பரிவார தேவதைகளை வணங்கிவிட்டு நாம் அதுக்கப்புறம் எங்க வர்றோம், நேர இந்த பரிவார தேவதையில யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா, சூரியன், சந்திரன், அகசியர், சமயகுரவர்கள், சந்தானகுரவர்கள், 63 நாயன்மார்கள், எல்லாருமே வந்து பரிவார கோஷ்டம் என்றுதான் சொல்லப்படும். அவர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பு நீங்கள் வெளியே வருகிறீர்கள். வெளியே வந்து நேர எங்க வர்றீங்க, சண்டேஸ்வரத்தை வர்றீங்க. சண்டேஸ்வரரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு தருகின்றவர் சண்டேஸ்வரர். ஞாபகம், சண்டி என்பது ஒரு பதம், அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இப்ப யார் இருக்கா, அந்த பதத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு அந்த பதத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப சிவபெருமான், அவர் இந்த கற்பகாலம் முடிய வரைக்கும் இருப்பார் அந்த பதத்தில். அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சண்டேஸ்வர நாயனார் திருச்செங்கலூர்ல பிறந்தார் இல்லையா, அவர் காலத்தில் சண்டீஸ்வரர் கோயில் இருந்திருக்குமா இருக்காதா, சண்டீஸ்வர நாயனார் சிவங்கோயில வந்து வழிபட்டிருப்பாரா பண்ண மாட்டாரா, அப்ப சண்டீஸ்வரர் சன்னிதி இருந்ததா இல்லையானா என்ன சொல்வீங்க, அப்பையும் இருந்தது. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சண்டி என்பது பதம், அந்த பதத்தை அலங்கரிக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் வந்து ஆன்மா. ஆகவே அந்த பதத்திலே இப்பொழுது யார் இருக்கிறார் என்றால் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து திருச்செய்ங்கலூர் அவதாரம் பண்ணி அவருடைய சிவபுண்ணிய செயலுக்காக வேண்டி 5 விதமான சிறப்புகளை அவருக்கு செய்தார். ஆகவே ஈஸ்வர பட்டம், அதாவது சண்டீஸ்வரன் என்கின்ற பட்டம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஈஸ்வரன் இன்னொரு ஆள் சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, அது எழுத்துப்பிழை வேற ஒன்றும் இல்லை. சனீஸ்வரன் போடுறதுக்கு போல சனீஸ்வரன் போட்டாங்க அவ்வளவுதான். அவருக்கு என்ன பதம்னு கேட்டா சனீஸ்வரன் என்றுதான் போட வேண்டும், சனீஸ்வரன் போடக்கூடாது. ஈஸ்வர பட்டம் அவருக்கு கிடையாது. ஆகவே இந்த பதம் வந்து அவருக்கு மட்டுமே உண்டு. சனீஸ்வரன் என்றால் ஹேண்டிகேப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே சண்டேஸ்வரர் என்ன செய்யறார் என்றால் நம்முடைய சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு சேருமாறு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா பெரிய அக்கவுண்டன்ட் அவர். நாம் செய்கின்ற சிவபுண்ணியத்தை எல்லாம் அவர்தான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் எப்படி வணங்க வேண்டும் என்றால் தாளத்ரயம், அதாவது இடது கையை இப்படி வைத்துக் கொண்டு இந்த உள்ளங்கையில இந்த ரெண்டு விரல்களினால கோவிடான முத்திரைன்னு பேர், கோவிடான முத்திரை. இந்த கோவிடான முத்திரையினாலே 3 முறை மெதுவா தட்டணும், அதுக்கு பேரு தாளத்ரயம்னு பேரு. அந்த தாளத்ரயம் செய்து சிவ தரிசன பலனை எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்கணும் 3 தடவை. இப்ப அப்படி கை தட்டுறாங்க இல்ல, ஏன்னு கேட்டா செவிட்டு சாமிங்கிறான், காது கேட்காது சார். சரி, நூலை போடுறாங்க, சண்டேஸ்வரருக்கு நூல் போடக்கூடாது, ஆகவே கை தட்டக்கூடாது, தாளத்ரயம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணிவிட்டு அவருக்கு சிவ தரிசனை பலனை எனக்கு தந்தருளும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அப்பொழுதுதான் சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரரை வணங்காமல், அதாவது சிவாலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி வெளியில வந்தாலும் சண்டீஸ்வரர் வருவார். இந்த சிவாலயத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தனியா வரமாட்டார். இப்ப அம்மன் கோயில்ல வெளியில வந்துச்சுன்னா சந்தன மாரி காளியம்மன் மாரியம்மன் தனியா வரும், ஆனா சிவபெருமான் அப்படி தனியா வரவே மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சமூர்த்திகள், சிவபெருமான் வீதி வலம் வரும்பொழுது பஞ்சமூர்த்தியாகத்தான் வருவார், தனியாக வரமாட்டார். அது பஞ்சமூர்த்தினா என்னன்னு எழுதிக்கிடுங்க, சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியன், சண்டேஸ்வரர், இவங்களுக்கு பஞ்சமூர்த்தியின் பேர். இந்த பஞ்ச அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா சுவாமி வீதிகரமாக வரும்பொழுதும் அவரை வணங்கினால் அந்த பலனை அக்கௌண்ட் பண்றது யாரு, சண்டேஸ்வரர் தான். ஆகவே சிவ தரிசன பலனை அக்கௌண்ட் பண்றது போல அவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அவரை வணங்கிவிட்டு அதன் பின்பு நேராக

ஆகவே அதுக்காக தான் உட்கார்ந்தாங்க பெரியவங்க. பெரியவங்க அந்த காலத்தில் ஏன் உட்காந்து கொடிமரத்தை பக்கம் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சாச்சாரம் செய்வதற்காக நம்மால் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெரியவங்க உட்கார்ந்து எந்திரிச்சது பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தவன இவன் என்ன சொன்னான்னா, சிவன் கோயில சாமி கும்பிட்டவன அங்க உட்கார்ந்துதான் எந்திரிக்கணும். ஏன்னா உட்காந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியாது, இவன் சொன்னா உட்கார்ந்துதான் எந்திரிக்கணும் அப்படின்னா. அது ஏன் உட்கார்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாச்ச ஜபம் பண்ணுவதற்காக உட்கார்ந்தார்கள். அப்படி அமரும் பொழுது தன்னுடைய அந்த ஜபமானது மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே, நான் சொன்னேன் இல்லையா, பலர் பாராமல் பறிக்க வேண்டும். நான் ஜபமாக யாருடைய கண்ணுக்கு தெரியாம ஜபிக்க வேண்டும். அப்படி ஒருத்தர் விளக்கம். இன்னொருத்தர் விளக்கம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவங்கோயில இருந்து எதையுமே கொண்டு போகக்கூடாது, ஆகவே தூசியை கூட கொண்டு போகக்கூடாது, தட்டிட்டு போனதுக்காக உட்கார்ந்தாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆகவே நாம் பெரியவர்கள் வைத்த கிரியையினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் பஞ்சாச்சர ஜபம் செய்யாமல் சிவாலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்க, பைரவ பூஜை பண்ணணுங்கிறாங்க. ஆனா பைரவ பூஜை என்பது பூசகர்களுக்கு மட்டும்தான் உரியது, நமக்கு இல்லை. சிவாலயத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, பரார்த்த பூஜைக்கு அதிகாரம். அந்த பரார்த்த பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் கடைசியாக பைரவ பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது ஆன்மார்த்தமாக இருந்தா நாம கடைசியில அந்த பைரவ மூர்த்தத்தை வழிபட வேண்டும் வீட்டில். ஆனா சிவாலயத்தில் வந்து பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பைரவரை வணங்கிவிட்டு வந்தால் போதும். ஆகவே இதெல்லாம் வந்து நாம் கைகொள்ளக்கூடிய நியமங்கள். அந்த சண்டேசருக்கு இன்னொரு நீதி சொல்லப்படுகிறது, வந்த வழியே நாம் திரும்பி செல்ல வேண்டும். அது ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திலே செய்யக்கூடாத குற்றங்கள் என்று ஒரு 33 குற்றம் இருக்கு. அதுல ஒரு குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நின்மாலயத்தை தாண்டக்கூடாது என்பது. ஆகவேதான் சண்டேஸ்வரருக்கு மட்டும் போன வழியிலேயே திரும்பி வரணும் ஏன்னு சொல்றாங்க கேட்டா, அந்த சிவ நின்மாலயம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சிவ நின்மாலயத்தை நாம் அவர் நேர ஒரு சர்க்கியூட்டா சிந்திச்சோம்னா அதை வந்து நாம் தாண்ட வேண்டிய அவசியம் வரும் என்பதற்காகத்தான் சண்டேஸ்வரருக்கு இப்படி போயிட்டு நேரம் அப்படியே வரணும்னு சொன்னாங்க. ஆகவே சண்டேஸ்வர சந்நிதியில கை தட்டக்கூடாது, நூல் போடக்கூடாது, வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சில அறங்கள். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இந்த சிவன் கோயிலிலே நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்யணும் ரெண்டையும் சொல்லும், எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே 33 குற்றங்கள் சொல்லியிருக்கு. அந்த 33 குற்றங்கள் எங்க நீங்க பார்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில செய்யக்கூடாத குற்றங்கள் சைவ வினாவிடை 333 போட்டுவிடுங்க. ஆளுமனாருடைய சைவ வினாவிடை 333 நம்பர். அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலயத்திற்குள்ள முக்காடு போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது, அரட்டை அடிக்கப்படாது, அந்த பிம்பங்களுடைய நிழல்களை மிதிக்கக்கூடாது. இதெல்லாம் சாதாரணமா நீங்க செய்யல, ஒண்ணு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. கோயில்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ அங்க பார்த்தவன எல்லா குசலமும் விசாரிப்பாங்க இல்லையா, காசிப்பிங் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள், அரட்டை. ஆகவே அரட்டை அடிக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நமக்கு வேண்டிய நண்பர்கள் உள்ள வந்தா கூட ஆலயத்திற்குள் அவர்களை வழிபடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள மனிதர்களை வழிபடக்கூடாது, அந்த பிம்பங்களுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. அப்புறம் ஆலயத்தில் நாம கிரியைகள் செய்யக்கூடாது, ஆலயத்தில் கிரியைகள் நாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக நாம் கையாள வேண்டிய சில வரமுறைகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சண்டேஸ்வரர் பற்றி இன்னொரு செய்தி, சிவபெருமானுக்கு தனியா ஒரு சண்டி இருக்கார், அம்பாளுக்கு தனியா சண்டி இருக்கிறார், விநாயகருக்கு சண்டி தனியா இருக்கிறார், சுப்பிரமணியருக்கு தனி சண்டி. அதாவது சண்டின்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டா பிரைவேட் செக்ரட்டரின்னு சொன்னா புரியும், பிரைவேட் செக்ரட்டரி. அந்த சிவபெருமானுக்குள்ள பிரைவேட் செக்ரட்டரிக்கு பேரு துனிச்சண்டர்னு பேரு, துனிச்சண்டர். அம்பாளுக்குள்ள சண்டீஸ்வரின்னு போட்டுருவாங்க கோயில்ல இல்லையா, அந்த பதம் யமனி சண்டீஸ்வரி. விநாயகருக்கு ஒரு சண்டி இருக்காரு, அவருக்கு பேரு கும்போதர சண்டர். முருகனுக்கு ஒரு சண்டி இருக்கிறார், அவர் பேரு சுமித்திர சண்டர். என்னன்னு கேட்டா பாவனையினால. இப்ப திருச்செந்தூர் போறீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டி இருக்காரு, அந்த சண்டி யாருன்னு கேட்டா சுமித்திர சண்டர். அதை ஞாபகத்தை வச்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு சண்டியா

0: இருக்கிறவர் சுமித்திரர், அவர் வேற. சிவபெருமானுக்கு துணிச்சண்டர், ஒவ்வொருத்தரும் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அந்த பலனை நமக்கு தருவதற்காக சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட அல்லது அந்தந்த பதங்களுக்கு என்று அவர்கள் அந்த அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தின் பலனாக அந்த பதவியை கொடுத்திருக்கார் சுவாமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தியார் சொல்ற ரொம்ப அருமையாக. அதே போல சண்டேஸ்வரருக்கு வணங்கிவிட்டு அப்புறம் வந்து கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து நாம் பூஜை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கூடிய வரைக்கும் நீங்க சுவாமிக்கு முகத்தை காட்டிக்கொண்டு வர வேண்டும். அதாவது முதுக காட்டுறதை கொஞ்சம் குறைக்கணும், நேர புறமுதுக காட்டிக்கொண்டு வரக்கூடாது ஆலயத்தில். அது கொஞ்சம் ரெண்டடி மூணடியாவது பின்னாடி வந்துடும். அப்படி அதுக்கு பேர் சோத்துன்னு பேரு. சோத்து வணக்கம் திருவாசகத்தில் வருது. சோத்துன்னு ஒரு வார்த்தை வருது திருவாசகத்தில், தெரியுமா உங்களுக்கு? அந்த சோத்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, புறமுதுகு காட்டாமல் வணங்குவது. அதுக்கு பேர் தமிழ்ல சோத்துன்னு பேரு. அது அந்த புறமுதுகு காட்டாமல் அவரை வணங்கிவிட்டு இப்ப பின்னாடி நாம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சிலவற்றை நான் தொகுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஆலய வழிபாட்டை பற்றி நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் அதிகமான செய்திகளை சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலய வழிபாடு எல்லா நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேணும் என்பதுதான் சைவர்கள், சைவ சாஸ்திரங்கள் நமக்கு விதித்தது என்கிறத மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: Yeah.

திருவாசகம் குறிவைத்த

செக்கடாரடி போ

Good.

0: உயிருக்கு இறுதி வந்தாலும் கவலைப்படுவது. சிவம் வயது என்று ஆகிவிட்ட முடியினாலே அவன் சென்று செய்கிறான். அக்கு வாய் காப்பாய் அடிப்பாய் அருள்வாயின்னு சொல்றார் அல்லவா, எல்லாமே அவருடைய பொருள். என்னப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ண முடியாத ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கூட இருக்கலாம். அதே போல இப்ப 10 ரூபா வச்சிருக்கோம்னா 1 லட்சம் ரூபாய் ஆக்கலாம், ஒன்றும் பண்ண முடியும். பகுத்தான் வகுத்த வகைதான விட யாரும் அதை வேறு வகையாக வகுக்க முடியவில்லை. அவன் வகுத்ததுதான், அவன் வகுத்ததுதான். இப்ப சில பேருக்கு கும்பலம் பிள்ளையா பிறகுது, அதை மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்க வைக்கலாம்னு முடியல விழுந்த. அதனாலே நம்முடைய எண்ணத்தின்படி வாராமல் அவன் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு எல்லா பலன்களையும் கொடுத்து, அதனாலே இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் நாயன்மார். அப்படி உணர்ந்து அவனுடைய திருவடியை நன்றாக பற்றி கொண்டவர்கள், திருவடியை பற்றி கொண்டார்கள், உலகத்தை விட்டு விட்டார்கள், விட வேண்டியதை விட்டார்கள், தொட வேண்டியதை தொட்டார்கள், எட்டுக்கொண்டார்களை தொட்டுக்கொண்டேன் என்றால் விட்டார் உலகம் என்று முதியவர, விடை விடாது என்று முதியவர் என்று புரிந்து முடியாது. அதனாலே பரமேஸ்வருடைய திருவடியை பற்றி கொண்டார்கள், உலக பொருளை விட்டு விட்டார்கள். ஆனா உலக பொருளோடுதான் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிற போறாயனார் ராஜா, ராஜான்னா எவ்வளவு சுத்து இருக்கணும், எவ்வளவு கணக்கு வரவு செலவு பற்று எவ்வளவு இருக்கணும், எல்லாம் இருந்துச்சு. ஆனா பற்று கணக்கு இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு, சுத்து இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா பற்று அதுதான் புரியாது, நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டு விட முடியல. கொஞ்சம் பற்று அல்ல, கொஞ்சத்திலே கொஞ்சம் பற்று. அதனாலே பற்றுங்க பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுங்க பற்றுவிடற்கும் பார்த்து முதல்வன் பாதமே பற்றார் என்றாரை பற்றாபாவமே என்பார் ஞான சுந்தரம். மற்ற பற்றினை கிண்டி பாதமே மனம் பாவித்தன் என்பார் சுந்தரம். பாருடு கண்டாய் பறந்த எம்பரனே பற்று நான் வற்றிலேயும் கண்டாய் என்பார் மாணிக்கவர். உருவற்றுடைய உருவற்றுமில்லை உடையவனை என்பார் திருநாவுக்கரசர். இப்படி அருளாளர்கள் வாழ்ந்து ஆகையினாலே அப்படி வாழ்ந்தபடியினாலே அவரோட அருளை பெற்று இருக்கும் அழிவில்லாத சிவபோகத்திலே தொலைத்திருக்கிறார். எவ்வளவுதான் அவன் சுத்து நிறைய தேடி வைத்திருந்தாலும் பற்று வைத்து விடாமல் ஒரு பைசா வெளியில விடாம பாதுகாத்து இருந்தாலும் கூட அதை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். அப்புறம் சொல்லாமல் விட்டு போயிடும். நிறையா சொத்துக்களை சேர்த்து அதை யார் அறப்பிச ஒருத்தனுக்கு தானம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஏன் காப்பாற்றிருக்கிறாங்க, அவன் அனுபவிக்கிறதுக்கும் கொஞ்சம் பிறகு எல்லாவற்றையும் விட்டுட்டு சொல்லாம போயிடும் விடுது. அப்ப என்ன பண்ணுவாரு? அதனாலே என்ன செய்ய வேணும்னா பொருள் நிறைய தேடணும், அதை அருள் வழியிலே செலவுகணும். அப்படி அருள் வழியிலே செலவு பண்ணினால் செல்லுகிற இடத்துக்கு அது துணையாகும். என்ன இங்கே இருக்க முடியாது, அதுலதான் இருக்கிறார். இங்கே இருக்கிறாப்புல இருந்தால்தான் முந்தவே இங்கே நிலையாக இருக்க முடியும். அதனாலே பொருட்பற்று அருட்பற்று ஆகிய இரண்டிலும் அருட்பற்று அவசியமா வேண்டி பொருளை நிறைய தேடணும். தேடி ஆகியால சிவதர்மமா செய்யணும், சிவனடியாரனுக்கும் சிவாலயத்துக்குமா செய்யணும். இல்லையாக்க உடம்பாலே மனத்தாலே சிவப்பணி எப்படியாவது சிவப்பணி இருக்கும், பணம் இல்லைன்னு வச்சுக்க மனசாலே உடம்பாலே தன்னாலே என்ன பணி செய்யும், எப்படியாவது சிவப்பணி சிவகர்மங்கிறது செய்யும். சிவகர்மம் செய்யார் திருநீர் தாத்தான் தவனறியான் சைவநெறி சாரார் அவனிதனில் கண் பறந்த பச்சை களாநடலை கைதொடார் என்பறந்தாய் மானுடராயிருந்து என்று கேட்கிறார் அறிவீரன். அதனாலே வந்து வாழ்க்கையிலே அந்த சிவசம்பந்தமான செயல்கள் இருக்கும், சிவனோடு தொடர்புடைய செயல்கள் இருக்கும். அப்படி இருந்தா அவனுக்கு பிறப்பு இருக்காது. அப்படியே பிறந்தாலும் அடுத்தா கூட மந்திரி ஆகலாம், ராஜாவா பிறக்கலாம், கோடீஸ்வரனா பிறக்கலாம். பிறந்தாச்சா என்ன கோடீஸ்வரனா பிறக்கலாம்? திருவுருளை மறவாது வாழும், திருவுருளை மறவாது மறந்ததினாலதான் இப்பொழுது துன்பம். திருவருளை மறந்து விடுகிறாரே, திருவருளை மறந்து வாழ்ந்த ஜென்மம் யாராலும் இப்பத்தில நினைக்கப்பா பழைஞ்சிருக்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு உலகப் பொருளை நினைந்து கடவுளை மறந்தோம், உலகப் பொருளை நினைந்து கடவுளை மறந்தோம். அதனாலே பிறப்பும் துன்பமும் அதனால இப்படி சிவனை நினைக்க முடியாத பணி செய்ய முடியாத ஒரு ஜென்மம் கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகவும் ஒரு ஆச்சரியமான அதிசயப்படை. அந்த உண்மைகளை சொல்லுவதுதான் இது பெரிய புராணம். ஒவ்வொரு நாயன்மார் இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி துண்டு பண்ணினார்கள், இப்படியாக அவர்கள் பொருளை செலவு பண்ணினார்கள், இப்படி காலத்தை கழித்தார். காலமும் பொருளும் முக்கியமானது அல்லவா? காலமும் பொருளும் மிக முக்கியமானது அல்லவா? காலமும் பொருளும், காலம் போனாலும் பொருள் போனாலும் ஊர் வழியில போகப்படாது, போக வேணும் போகாமையா இருக்கு காலம். அப்படியே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. உள்ளுக்கு ஒரு மறந்த வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீயாரை பாடி கசிந்துள்ள உள்ளுக்கு நின்றுருகை ஆமாட்டம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேறு உரம்பாவா என்று திரும்பார். காலத்தை சிவசம்பந்தமாக கழி, பொருளை சிவசம்பந்தமா செலுத்தி பண்ணிட்ட நாயன்மார்கள் நாமம் அதுல சந்தேகமே இல்லை. சிவன் நம்மை தேடி வருவான், சிவன் நம்மை தேடி அப்படித்தான் நாயன்மாரெல்லாம் வந்திருக்கிறார். தேடி வந்தார், தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்துறது என்று சொல்வார். அந்த முறையில இந்த நாயனார் பேரு மெய்ப்பொருள் நாயனார், மெய்ப்பொருள் நாயனார். ராஜாவாக இருந்து பற்று முழுவதும் சிவனிடத்தில் வச்சிருந்தார். உலகப் பொருள் எல்லாம் பொய்ப்பொருள், சிவன் ஒருவன் தான் மெய்ப்பொருள். உலகப் பொருள் அத்தனையும் பொய்ப்பொருள், சிவன் ஒருவன் தான் மெய்ப்பொருள். பேசுகையில் அழியாத பொருள் இல்லை என்பது ஒரு பாடல். அதனால அழியாத பொருள் கிடையாது, அழியாத பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதுதான் சிவபரம் பொருள். ரெண்டு மனத்தவர் கோவில்கள் மெய்யடியாரன் வரைந்து கொண்டு கொடுத்தும் குடியூர் ஈசக்காட்சியின் குழாம்பு உண்டு அண்டங்கடந்த பொருள் அளவில்லது ஒரு ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு. அதனால எப்போதும் உள்ளதாயிருப்பது சிவபரம். அந்த பொருளிலே இவர் பற்றி வைத்திருந்தார். அதனால அந்த பொருளுக்கு மெய்ப்பொருள் உண்டு, இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார். அப்படிப்பட்டவர் ஆண்ட நாடு சேதி நாடுன்னு பேரு. அந்த சேதி நாட்டிலே திருக்கோவலூரிலே இவர் வாழ்ந்தார். திருக்கோவலூருங்கிறது இப்ப இருக்குது, கோயில் இருக்கிறது திருவண்ணாமலை பக்கம் திருக்கோவில் அட்டவிரட்ட தலங்களிலும் உண்டு. சந்தகாசன சிருங்காரம் தலம் திருக்கோவில், திருஞான சம்பந்தர் தேவார அப்பர் தேவார இரண்டும் உண்டு. சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மண்ணி மாதொரு பாகரன் வழிவர் மலாடர் கோமான். அந்த திருக்கோவலூரிலே வாழ்ந்தவர், அவர்கள் பரம்பரையே அரச பரம்பரை. மலாடர் என்கின்ற ஒரு வர்க்கம், மலாடர் என்கின்ற ஒரு அவர்கள் மாதுரு பாகன ஆகிய பரமேஸ்வரத்திலே பக்தியுடையவர். இப்ப பாண்டிய மன்னர் இருந்தார் அல்லவா, எல்லா பாண்டியர்களும் சிவருமானத்திலே பக்தியுடையவர்கள் ஆகிறார். சிவனை பற்றி பண்ணினவர்கள் ராஜாக்கள் மந்திரிகள் பிரபுக்கள் அப்படித்தான், இல்லாதவர்களும் உண்டு. அரசர்கள் நூறுந்தர்களும் வந்து சிவனுடைய அடிகளாகத்தான் இருந்திருக்கிறார். சோழராஜா எடுத்துக்கோ, அப்படிலாம் இல்லைன்னா இத்தர உயிர்கள் இருக்குமா? அப்பாவிகளா தர்தருடைய பற்றி பண்ணியிருந்தாலும் உயிர் கிட முடியுமா? அதனால ராஜாக்கள் பக்தியுடையவர்களாக இருந்தார், மக்களும் அந்த வழியிலே நடந்தார். வேத நன்னெறியும் வாய்மை விளங்கிட மேன்மை உண்டு. வேதாகமங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி அரசாட்சி பண்ணுகிறார், வாழ்க்கையும் நடத்துகிறார், விளங்கிட மேன்மை உண்டு. காதாரால் ஈசற்கண்பர் கருத்தறிந்து எவர் செய்வார். ஈசற்கு அன்பர் இருக்கிறார்களே, அவருடைய கருத்தறிந்து எவர் செய்வார். சிவனடியாருடைய கருத்தை அறிந்து எவர் செய்வார். கருத்து அறிந்துன்னா இப்ப குசு கடிக்குதுன்னா என்ன பண்றது? குசு ஊத்தி தான் வைக்கலாம். ஏன்னா இப்போ கருத்து இவ பசுவோடு ஒருவர் வந்திருக்கிறார்னா உடனே அவருக்கு உபசாரம் பண்ணி உணவு கொடுக்கும். பணம் வரணும்னு வந்தார்னா பணம் கொடுக்கணும், வஸ்திரம் வரணும்னு இருந்தா வஸ்திரம். அப்படி அவர் கருத்து அறிந்து செய்யற, கருத்து அறிந்து இந்த குறிப்பில் வந்திருக்கிறாருன்னு தெரிந்து செய்யறோம். கேட்டுக்கு முந்தி கருத்தறிஞ்சு குறிப்பறிந்து செய்தது. நிச்சலம் ஈசன் அன்பு நெறிப்படில் சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும் மன்னர் புதல்வரை கண்டார் என்ற அச்சமும் கொண்டு ஊசி அடிபடிந்து இனிய ஊறி இச்சையார் முடி உள்ள குறிப்பறிந்து அவர் செய்வார் என்பது திருவிளையாடப்பாடு. அப்படி ஈசருடைய அன்பர்களாயிருக்கிற அடியாருடைய கருத்தறிந்து அவருக்கு அவர்களுக்கு ஏவல் செய்வார். செய்யவர் யாரா? ராஜா. அடியாருக்கு அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமைப்பார். அரசியல் நெறி என்று சொன்னால், அரசு என்றால் குடிகளுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் தாக்கும். அரசன் தான் குடிகளுக்கெல்லாம் உடை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். அதனால் அரசன் தான் மக்களுக்கு தந்தை தாய் குரு தெய்வம் எல்லாமே. அரசனை நம்பித்தான் உலக வாழ்வு, அரசனை நம்பித்தான் வீட்டு தலைவரை நம்பித்தான் குடும்பத்து ஜனங்கள் வாழ்ந்து. அதே போல அரசனை நம்பித்தான் நாடு வாழ்ந்து. அந்த அரசியல் நெறி என்று சொன்னால் இந்த மாதிரிதான் அரசு நடத்தப்படும், இப்படித்தான் உடிகளுக்கு நடந்து கொள்ள போகணும் என்று வேத ஆகமங்களிலே சொல்லியிருக்கிறார். மனுசாஸ்திரமே ஒன்று இருக்கு. அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் கார், தர்ம நெறி மாறாமல் ஆட்சி செய்வது. அரசாட்சியும் வேறு. அரசாட்சியா சிவனை சாட்சியாக வைத்து செய்கின்ற ஆட்சிக்கு அரசாட்சி. அரசாட்சி அரணை சாட்சியாக வைத்து, சாட்சினா எங்கும் உளம் உருவன் காணுங்கோல் இருந்து அங்கங்குள் இருந்தது. சிவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்மளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா தப்பு இல்லாம ஆச்சுவார். சிவன் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்மதான் அவன் பார்க்க முடியலையே தவிர அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். காத்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? இப்ப சூரியனை நம்ம பார்க்க முடியல, சூரியன் நம்மளை பார்க்கிறான். புரியுதா? சூரியனை நம்ம பார்க்க முடியல, சூரியன் வர்றா பார்க்க முடியாது. இப்ப நேராவே சூரியன் வர்றா இல்ல பார்க்க முடியுதாது. அவன் நம்மளை பாக்குறான். இந்த சூரியனுக்கே சூரிய கொடுத்தவன் ஜோருவார், அவனை பார்க்க முடியுமா? அரசியல் நெறியில் வந்த அறநெறி வடாமல் காத்து வரை நடும் தோளால் என்றும் ஆற்றலரும் மனைகளும் ஆற்றி அதனால சத்துருக்களை எல்லாம் இருந்து ஒரே திறம்பாத நீர் ஓங்கு நீர்மையினும் நிற்கார். அதனாலே சொன்ன சொல் மாறாது, அறநெறி மாறாமல் தர்ம நெறியிலே ஆட்சி. திரை செய்ய நீர் தடையான அன்பர் வேடமே சிந்தை. முதல் பாட்டில் ஈசன் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். இந்த பாட்டில் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். அன்பர் வேடம் என்று சொன்னால் சிவபெருமான் தன்னை உணர்ந்து பற்றி செய்து அருள் வர வேண்டும் என்று சொல்லி மக்கள் தன்னுடைய வேடத்தை அடியாருக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வேடத்தை அடியாரு திருநேரு உருத்தராட்சர் அவருடைய சிவபெருமார்கள் திருநேரு சிவபெருமாருடையது உருத்தராட்சர் அதை அழிந்திருக்கின்ற சிவனடியாரை சிவமாக பாவித்து அவர்களுக்கு துண்டு செய்வார். வேடம் என்று சொன்னால் இப்ப எந்த வேடம் போட்டிருக்காரோ அந்த வேடத்துக்குண்டான மரியாதை உண்டு. அந்த வேடத்துக்கு உண்டான மரியாதை. இப்ப சிவப்பு கருப்பு கார போட்ட வீட்டு கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மரியாதை இருக்கும்.
1: எங்க போனாலும்
0: அதுக்கு தனி மரியாதை. ஒண்ணும் தெரியாதவனா இருந்தா கூட
2: திமுக ஆட்சி ஆளுங்கட்சியில சேர்ந்த ஆளு அப்படின்னு சொல்லி பயப்படுவான்.
0: புரியுதா? அது போல அந்த வேடத்துக்கு மதிப்பு. சிவ வேடம் இந்த வேடத்துக்கு
2: சிவ வேடம்,
0: மங்களமாம் திருவேடம், அறிவறியாம் தரையறிய ஆத்தையாய் அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுக்கும் அருளால் செறிதலினால் திருவேடம் சிவனூலே ஆகும். சித்தியா திருவேடம் சிவோகம் பாலுக்கு வத்தார் சிவம் ஆவார். புரியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்ளையினால் அரணாவன். புரியொடு தாமடைய நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுகொழிந்து பாதல் செம்மலன் நொன்றாள் சேரலுத்த அம்மலங்கரி அன்பரும் மாலர நேயம் அறிந்தவர் வேடம் ஆலயந்தான் அரணன் தொழுகை என்பது சிவஞான. வேடத்துக்கு மாத்திரம் பக்தி பண்ணுவா, வேடத்தை பார்த்து பக்தி பண்ணின பக்தி பண்ணினவனுக்கு பலை. வேடம் போட்டிருக்கிறவன் வேடத்துக்கு தகுந்தாற் போல நடத்தை இருந்துச்சுன்னா அவனுக்கும் பலை. நடத்தலைன்னா அவனுக்கு பலம் இல்லை, போட்டுக்கணும் பலம் இல்லை, பாலத்துக்கு போடணும் பலை. வேடம் போட்டிருக்கிற அந்த வேடத்துக்கு தகுந்தாற் போல அவனுடைய செயல் இருந்தால் அதுக்கு உண்டான பலம். ஏன்னா போட்டு பார்த்து கும்பிடுறான் பாரு, அதனால எப்படியா வேடம் ஆறு போறதுக்கு பலனை கொடுக்குது, கும்பிட்டு பலன் கொடுக்குது, போட்டிருக்கணும் பலன் கொடுக்குது, இல்ல போட்டிருக்கணும் கும்பிடுறவங்க. ஆக வேடம் பலன், வேடத்துக்கு மங்களமாம் திருவேடம் அப்படிங்கிறாரு அப்புள்ளியல் புராணத்தில். அதனாலே வேடமே வேடம்னா உங்களுக்கு சாதாரணமா விளங்கி விளங்காமல் இருக்கும். திருநீற்ற பார்த்தால் புண்ணிய பூசி இருக்கிறவனை பார்த்தா திருநீற்ற பூசி இருக்கிறவனை பார்த்தா புண்ணியம், பூசினவன் புண்ணியவான், பூசணவன் திருநீர் பூசணவன் புண்ணியவான், பூசாதவன் பாவி, திருநீர் பூசாதவன் பாவி. அதனாலதான் திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன்னாலும் அடிப்பான், சண்டைக்கு வருவா அடிப்பான்னு சொல்லி பயப்படுவேன். அந்த பாவியை பார்த்தா தீயாரை காண்பதும் தீரு. அதனால திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன்னு நினைத்து பின்ன வந்து வேற ஒண்ணும் இல்லை நடக்குது. அதனால திருநீர் பூசறவன் புண்ணியவான், திருநீர் பூசாதவன் பாவி. திருநீர் பூசினா தீட்டுல பூசாதவன் தீட்டு, திருநீர் பூசலா தீட்டு அவனை தொடர்ந்தான். திருநீர்
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
4: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். நிஜவேதம் தொடர்ச்சி வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
5: உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் வந்து இங்க அக்னிஹோத்திரம் பண்ணலாம். ஆனா அந்த காங்கே அக்னிஹோத்திரம் பண்ணா அதோட அசோசியேட்டட் தர்ஷ பௌர்ணமாசம் சாதுர்மாசியம் அப்புறமா வந்து இந்த மாதிரி சௌத்ராமணி பசுபந்தம் இந்த மாதிரி ரிலேட்டடா அதோட சைக்கிள் ஒன்று வரும். அந்தந்த திங்க அந்தந்த என்ன சொல்றோம் அந்தந்த காலகட்டத்துக்கு இப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை தர்ஷ பௌர்ணமாசம் சொன்னேன். அது மாதிரி சாதுர்மாசம் சில அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பிண்டபித்ரைக்கியம் வர்ணப்பிரதாசம் சாக்கமேதம் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் யாகத்துக்கு பேர் சாதுர்மாசியானி தெரு. அது மாதிரி பசுபந்தம் சௌத்ராமணி அப்படின்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ரெண்டாம் ஆண்டு, ஆனா இதெல்லாம் நம்ம நியத்தமா பண்ண வேண்டிய நித்திய கர்மம். ஆனா இந்த ரெண்டாம் ஆண்டத்துல நம்ம சொல்றது எல்லாமே காமியாட்டிகள், எல்லாமே வந்து அவாவோட விருப்பத்தை. இப்போ தசரதர்லாம் வந்து புத்திர காமியாட்டின்னு ஒருத்தர் பண்ணிதான் ராமர் பிறந்தார் நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். அந்த இஷ்டி ஃபுல்லா இங்கதான் அந்த இரண்டாம் காலத்துலதான் புத்திரன் வேணுமா, பசுக்கள் வேணுமா, அதாவது கிராம கிராம காமகா, அதாவது இன்னைக்கு வேணா பஞ்சாயத்து போர்ட் தலைவர்னு வச்சுக்கலாம் நம்ம கிராம காமகா. இந்த மாதிரி நிறைய அப்ப போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் வியாதி போகணும், அப்புறம் மழை பெய்யணும். முக்கியமா இந்த காரியரி இஷ்டின்னு சொல்லிட்டு இரண்டாம் காலத்துல வருது, அது ரொம்ப பிரபலமான ஒரு இஷ்டி. அது மழை பெய்யறது நிறைய இடத்துல நான் அது வந்து பண்ணி நானே ஒரு இடத்துல பாத்துருக்கேன், அதை நல்லா இதுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான யாகம் காரியரி இஷ்டின்னு, மழை பெய்யறதுக்கான ஒரு யாகம் இது. அப்புறமா வந்து இந்த மாதிரி ஆறாம் காண்டத்துல ரெண்டாம் காண்டம் ஆறாம் கிருஷ்ணத்துல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் வந்து இந்த பிரயாஜைகள், அதாவது தர்ஷபூர்ண மாசேட்டிக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து திருப்பி ரெண்டாம் காண்டத்துல கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா ரெண்டாம் காண்டத்துல வந்து இந்த காமியட்டிகள் தான் முக்கியம். அப்பாவ ஆசைக்கு வந்த மாதிரி என்ன ஒரு நிறைய யாகங்கள் சொல்லியிருக்கு, அதான் நம்ம வந்து பண்ணி அடைஞ்சிக்க வேண்டியது. அது மாதிரி மூணாம் காண்டத்தையும் வந்து நிறைய உதிரி, அதாவது நிறைய உதிரியான டாபிக்கா சொல்லியிருக்கு மூணாம் காண்டத்தை. முக்கியமா சோமயாகத்துக்குரிய ஒரு சில மந்திரங்கள்லாம் அதெல்லாம் இருக்கு மூணாம் காண்டத்துல. அதுல மத்ததெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் உதிரி உதிரியா சொல்லியிருக்கு. இது வந்து இந்த மூணாம் காண்டத்துல வந்து இந்த இஷ்டிகள்லாம் வந்து இஷ்டி இல்ல சாரி மூணாம் காண்டத்துல இந்த தர்ஷபூர்ண மாசேட்டிக்கு அங்கேயும் வந்து சில இதெல்லாம் அத்வரியோ கோத்தா இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து சொல்றது. அப்புறமா வந்து நாலாம் காண்டத்துல இருந்து முக்கியமா ஒரு கர்மம் ஆரம்பிக்கிறது, அக்னி சயனம்னு ஆரம்பிக்கிறது. இந்த நாலாம் காண்டம் முக்கியமா அக்னி சயனம் வந்து இந்த யாகத்துல ஒரு உத்தர வேதின்னு சொல்லிட்டு ஒரு வேதி உண்டு. இதுலதான் இந்த வேதியிலதான் எல்லா யாகத்தோட ஆகுதிகள்லாம் கொடுப்பா, சோமாகுதி ஆகட்டும், புரோடாசம் ஆகட்டும், வேற பல ஆகுதிகளும் இங்கதான் இதுலதான் வந்து சமர்ப்பிப்பா அந்த தேவதைகளுக்கு. இந்த ஆகுதிய பல பல நம்ம வந்து பல விஷயங்கள்ல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதாவது ஷேப்ஸ். இங்க வந்து பொதுவா வந்து கருட சயனம்னு சொல்லுவோம். அந்த வேதிய வந்து ஒரு ஒரு பருந்து மாதிரி வந்து பறக்கிற ஒரு கழுகு மாதிரி நம்ம அமைக்கலாம். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல அந்த வேதியை அமைக்கலாம். இந்த வேதியை அமைக்கிறதுக்கு பேரு தான் அக்னி சயனம்ன்ற ஒரு பெரிய மகாயாகம். அது பல வகைகள்ல ஷேப்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. இததான் வந்து நம்ம வந்து நாலாம் காண்டத்தையும் அஞ்சாம் காண்டத்தையும் முக்கியமா நம்ம பாக்குற சில கர்மாக்கள் தான். நாலாம் காண்டம் மந்திரம் ஃபுல்லா மகா அக்னி சயனத்துக்கு, அதுலதான் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான நாலாம் காண்டம் அஞ்சாம் பிரஷ்னம் இருக்கிறோம். ஏழாம் காண்டம் சமக்க பிரஷ்னம் அது வருது இதுலதான். முக்கியமா அந்த செங்கல் எடுக்கிறது எப்படி, என்னென்ன செங்கலுக்கு நம்ம வைக்கும் போது எப்படி எப்படி என்னென்ன மந்திரங்கள் வருது, நிறைய வகையான செங்கல்கள் எல்லாம் இருக்கு. தயா தேவதயாங்கி ரஸ்வத் துருவாசீத அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். இதுல இந்த மந்திரம் அங்கீரஸ் எப்படி வந்து ரொம்ப வந்து பிரதிஷ்டமா இருந்து அசையாம இருந்தாலும் அது மாதிரி நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி அதுலயும் வந்து நமக்கு வந்து இந்த நாலாம் காண்டம் அஞ்சாம் காண்டம், அஞ்சாம் காண்டம் நாலாம் காண்டத்துக்கு விளக்கம் எப்படி பண்ணணும். நாலாம் காண்டத்து மந்திரம் மட்டும்தான் விஞ்ஞானப்பதமன் மனஸ்தத்வாய சவிதா தியக அப்படின்னு ஒரு நல்ல மந்திரங்கள்ல ஆரம்பிக்கிறது. அங்க இன்சிடென்டெல்லாம் அந்த மந்திரத்துல வந்து யோகம் அப்படிங்கறத பத்தி மோஸ்ட் வேதிக் டெபினிஷன், அதாவது வேதத்துல இருந்து யோகத்தோட டெபினிஷன் என்னன்னா விஞ்ஞான பிரதமம் மனஸ்தத்வாய சவிதா தியா அப்படின்னு, இது போத்தா எப்படி இருக்கணும்ங்கிறது வருது. இதுல இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு வேதிக் டெபினிஷன் ஆஃப் யோகா, விஞ்ஞான பிரதமம் மனஹா, மனசை வந்து சவிதா தேவதையோட இணைக்கணும். இதுதான் வந்து அந்த முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய விஞ்ஞான பிரதமம்ங்கிறது முதல் பிரச்சனை. அதுல ஆரம்பிச்சு வரிசையா அடுத்தாப்புல வந்து அப்படியே ரெண்டு மூணு இதெல்லாம் செங்கல் நிறைய இருக்கு. அந்த செங்கலை எப்படி அடிக்கினா எப்படி இந்த கழுகு கருட சயனம் மாதிரி பறக்கிறது அப்படிங்கிறது, இது பறந்துறக்க அப்படியே மேலாவத்தமா பார்த்தோம்னா ஒரு கருடன் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த ஷேப் வச்சு. ஸோ இது நாலுலையும் அஞ்சுலையும் நமக்கு வருது. திருப்பியும் பார்த்தா ஆறாம் காண்டத்துல சோமயாகத்தோட ரிப்பிட்டேஷன், அந்த ஒன்னாம் காண்டம் அப்புறம் மூணாம் காண்டத்துல சொன்ன சில இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிராமணங்கள் நிறைய பார்க்கலாம் ஆறாம் காண்டத்துல. அது எப்படி பண்ணணும் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். சோமம் எப்படி வாங்கணும், அது மாதிரி எப்படி யூபத்தோட சைஸ் என்ன, என்ன தட்சிணை கொடுக்கணும், இந்த மாதிரி சில அம்சங்கள்லாம் அந்த ஆறாம் காண்டத்துல சொல்றது. ஆறாம் காண்டம் முக்கியமா பிராமண பாகம் தான் அங்கேயும். இப்ப ஆறாம் இங்க வந்து உனக்கு பார்க்கணும் எல்லாமே மேட்டர் ஸ்கேட்டர்டா இருக்கும். யாகம் சோமயாகம்னா எல்லாமே ஒரு காண்டத்தை சேராது. ஏழு காண்டம் சப்த காண்டம் தைத்திரியத்துல ஏழு காண்டத்தையும் ஒரு சாப்டர் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு புக் சாப்டர்ல ஒரு புக் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு யாகம் வந்து ஒரே புக்ல கண்டினியூஸா இருக்கணும் இல்ல, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப பார்த்தா அஷ்டமேதத்தை பார்த்தா கிட்டத்தட்ட நாலாம் காண்டத்துல ஆரம்பிச்சு ஏழாம் காண்டம் முடிவு வரைக்கும் அஷ்டமேதம் மந்திரங்கள்லாம் வருது. இப்ப பார்த்தா அக்னி சயனத்தோட அஸ்வமேதம் அக்னி அப்படியே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி அஞ்சாங்கானத்தையும் அக்னி சயனத்தோட விளக்கத்தோட கூடிய அஸ்வமேதம் இப்படியே வரும். ஆறுலாம் அது கிடையாது, ஆறாங்கானம் எல்லாமே சோமயானத்துக்கு டெடிக்கேட்டடா வருது, ஏழாங்கானத்து திருப்பி அந்த அஸ்வமேதம் மந்திரங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அப்படி சம்ஹிதால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே காண்டத்துல நிறைய மிக்சர் இருக்கலாம் மந்திரங்கள். இதுக்காக ஒரே யாகத்துக்கான மந்திரம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரெண்டு மூணு யாகத்துக்கான மந்திரங்களும் சேர்ந்து இருக்கலாம், ஒரு மினிமம் ரெண்டு யாகத்துக்கான சேர்ந்த மந்திரங்கள் இருக்கலாம். இப்போ இதுதான் ஆறாம் ஆண்டத்து வரைக்கும் ஒரு விளக்கம். திருப்பி ஏழுல ஏழு ஏழுல பார்த்தா இது வந்து சத்திரங்கள்னு பேரு. அக்னிஷ்டோமம் வந்து ஒரு நாள், அதாவது ஏகாகம்னு பேரு. ஒரே நாள்ல சோமம் பொழிஞ்சு மூணு சவனம் பண்ணுவா, பிராத்த சவனம், மாத்தியந்தினம், திருத்தீய சோமம். அதாவது மூணு வேளையும் யாகத்துல சோமாவூதி கொடுப்போம். இதுதான் சோம யாகத்தோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இதுல ஒரே நாள் சோமம் கொடுக்கறது ஏகாகம்னு பேரு. இதுக்கு அக்னிஷ்டோமம் வந்து மினிமம், அதாவது என்ன சொல்றதுன்னா பிரகிருதி பிரிமிவல் ரைட், அதாவது ஆர்கிடைப்பல் ரைட் அப்படிங்கிற அக்னிஷ்டோமம் தான். இப்போ இதை வச்சுட்டு நம்ம பேஸ் பண்ணி திரிராத்திரம், அத மாதிரி த்விராத்திரம், சதுர்ராத்திரம் அப்படின்னு சத்திர யாகங்கள்லாம் வருது. ஒரு வருஷ காலம் வரைக்கும் சோமயாகம் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது கம்பைன் பண்ணி ஒவ்வொரு சோம அக்னிஷ்டோமம் பண்ணலாம், அப்புறம் உக்தியம் பண்ணலாம், இந்த மாதிரி காம்பினேஷன்ல நம்ம பண்ணி பண்ணி நம்ம வந்து ஒரு வருஷ காலம் வரைக்கும் அதுக்கு வந்து கவாமயன சத்திரம்னு பேரு. ஒரு வருஷ காலம் நம்ம வந்து சத்திரம் பண்ணலாம். இந்த சத்திர யாகங்கள் அதாவது ஒண்ணும் இல்ல, காம்பினேஷனா சோமயாகத்துக்கு தான் சத்திர யாகங்கள்னு பேரு. இது வந்து நம்ம வந்து இதுக்கு சத்திரம்னு பேரு. இந்த ஏழாம் காண்டம் முழுக்க சத்திரத்தை பத்தியும் அஸ்வமேதத்தை பத்தியும் தான் பேசுறது. ஏழாம் காண்டம் அஞ்சு பிரஷ்னம். இப்போ நான் சொன்னேன் சம்ஹிதால வந்து ஏழு காண்டம் இருக்கு, ஏழு காண்டத்தையும் எல்லா பிரஷ்னத்தையும் சேர்த்தா 44 பிரஷ்னம் வரும். இந்த 44 பிரஷ்னத்துல ஏழாம் காண்டத்துல அஞ்சு பிரஷ்னம் இருக்கு. இந்த அஞ்சு பிரஷ்னத்திலையும் நமக்கு வந்து இது வரும், சத்திரமும் அஸ்வமேத மந்திரமும் தலைவேல வரும். இது சம்ஹிதைய பத்தின ஒரு ஓவர்வியூ. இப்போ முதல் சம்ஹிதால முதல் காண்டம் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து நமக்கு 8 பிரஷ்னம் இருக்கு. ரெண்டாம் காண்டம் பார்த்தா 6 பிரஷ்னம். பிரஷ்னம்னா சாப்டர், காண்டம் தான் புக் வச்சுக்கலாம். சோ ஒன்னாம் காண்டத்துல 8 பிரஷ்னம் வருது, ரெண்டாம் காண்டத்துல 6 வருது, திருப்பி மூணாம் காண்டத்துல 5 வருது, 4ல 7 பிரஷ்னம் வருது, 5லயும் 7 வருது, 6ல 6 பிரஷ்னம் வருது, 7ல 5 பிரஷ்னம் வருது. இது மொத்தமா கூட்டினா 44 பிரஷ்னா மொத்தம். இப்போ இது வந்து நம்ம வந்து சம்ஹிதைய பத்தி பாக்குறோம். பிராமணத்தை பார்த்தா மூணு அஷ்டகம், அஷ்டகம்னா திருப்பி நம்ம காண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு டெர்மினாலஜி அஷ்டகம் நம்ம சொல்றது பிராமணத்துக்கு. இதுல முதல் முதல் பிரஷ்னம் முதல் அஷ்டகம் பிரம்ம சந்தர்த்தம் தன்மே ஜின்மதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது அக்னி ஆதான பிரஷ்னம். முதல்ல எப்படி வந்து அக்னி விபாவனம் அக்னி ஆதானம்னு சொன்னேன் இல்லையா, இந்த அக்னி ஆதானத்தை பத்தி நமக்கு வந்து இது வந்து தெரிவிக்குது. இது அக்னி ஆதானத்துல வந்து நம்ம வந்து பார்த்தா நம்ம முதல் மந்திரம் வந்து ஆனா பிரம்மசந்தத்தம் தன்மேஜி நான் சொன்னேன். ஒரு யாகத்துக்கு மேல அல்லது அது மோர் தன் ஒன் யாகத்தை பத்தின மந்திரங்கள் இருக்கலாம் அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ பிரம்மசந்தத்தம்னா பார்த்தா இந்த சுக்ராமந்தினோ சுக்ராமந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. இந்த சுக்ராமந்தி கிரகத்தை பத்தி தான் முதல் அனுமாக்கம் பிரம்மசந்தத்துல வருது. அதுக்கப்புறத்துல இருந்து கிருத்திகா ஸ்பக்னிமாத தீதா அப்படின்னு ரெண்டாம் அனுமாக்கம் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து அக்னி ஆதானம் வருது, அது ரெண்டாம் பிரச்சனத்துக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அங்க நம்ம முக்கியமான மந்திரம்னா பார்த்தா நம்ம முதல்ல நம்ம ஒரு கர்மாக்கள் ஆரம்பிக்கும் போது சப்ரத சபாமே கோபாயா அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் வருது. அந்த அஞ்சு மந்திரம் அங்க வருது, அது ரெண்டாம் பிரச்சனத்துல வருது. அப்புறமா வாஜபேயத்தை பத்தி பிராமணம் நம்ம சம்ஹிதால வாஜபேயம் ஒன்னாம் காண்டத்துல அங்க வருது. இங்க பிராமணத்துல இங்க இதோட ஒரு ஒரு விளக்கம் ஆனது. அப்புறமா வந்து நாலுலாம் வந்து நிறைய வந்து இந்த சில உதிரியான இதெல்லாம் வருது. அஞ்சுல அஞ்சு ஆறு இந்த மாதிரி நிறைய யாகங்கள்லாம் சின்ன சின்ன யாகங்கள்லாம் சொல்லிட்டே போகும். இப்ப நான் சொன்ன சாதுர்மாசியானி இதெல்லாம் இங்க வருது. அது எல்லாமே யாகம் தான். அத மாதிரியே வந்து ரெண்டாம் அஷ்டகத்துல இந்த மாதிரி கடைசியில வந்து இந்த வர்ண சிவானு ஒன்னாம் காண்டம் ஒன்னாம் அஷ்டகம் எட்டாம் பிரச்சனத்துல வருது. அதுலயும் சில இஷ்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன யாக பிரச்சனை எல்லாமே யாக யாக விஷயம்தான். தசகோதாரம் ஏகோகோதாரம் இந்த மாதிரி நிறைய வருது. ஏகோகோதா அப்படின்னு இப்போ ரெண்டாம் அஷ்டகத்திலையும் கண்டினியூ பண்ணா ரெண்டாம் அஷ்டகத்துல பார்த்தா முக்கியமான சில மந்திரங்கள் பார்த்தா அன்னஹோமம் அன்னசூக்தம்னு ஒரு மந்திரம் வருது. அப்புறம் நிறைய மந்திர பாகங்கள்லாம் வருது அங்க ரெண்டாம் அஷ்டகத்துல. அது மாதிரி நமக்கு இந்த மகன்யாசத்துல எல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து பிரம்மா ஆத்மன் மத சிருஜத அப்படின்னு நம்ம மந்திரம் சொல்றோம். அதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் அஷ்டகத்துல தான் வருது நிறைய. அது மாதிரி வந்து பிரதிபூருஷன் ஏக கபாலான் நிர்வபதி அப்படின்னு நமக்கு இந்த மகாநியாசத்துல சொல்றோம். அது இங்க வந்து இங்க வருது ஒன்னா அட்டகத்துல வருது. இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு மகாநியாசம் தெரிஞ்ச மந்திரங்கள் உதக சாந்தி மந்திரங்கள் இல்லாம நமக்கு சொல்றதெல்லாம் இங்க ஒண்ணு ரெண்டுல முக்கியமா வருது. அப்புறம் மூணாவது ரெண்டுல வந்து நிறைய நிறைய மந்திரங்கள், சில அந்த ஏகஹோதா, பஞ்சஹோதா, தசஹோதா அப்படின்னு மாதிரி நிறைய யாகங்கள், வித்தியாசமான யாகங்கள்லாம் வருது. இப்போ மூணாம் அட்டகத்துக்கு போனோம்னா அங்க வந்து முதல்ல நமக்கு வந்து தெரிஞ்சது நக்ஷத்திரேஷ்டி, அது வந்து உலக சாந்தியில எல்லாரும் கிருத்தி அக்னப்பா கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நக்ஷத்திரேஷ்டி எல்லாரும் பிரபலமா நட்சத்திர சாந்தி எல்லாம் பண்ணிக்கிறவளோ இல்லையா, அந்த கர்மா வந்து இதுல மூணாம் அட்டகம் ஒன்னாம் வருஷத்துல வருது. அப்புறமா வந்து எப்படி பார்த்தா தர்ஷ பூர்ணமா சேஷ்டியோட விளக்கம் நான் சொன்னேன் இல்லையா, இங்க ரெண்டு மூணு இந்த நம்ம விஷயத்துவா உருஜயத்துவாங்க வருது பிரச்சனத்தோட ஒரு விளக்கம் இது. அப்புறமா வந்து பார்த்தா இங்க திருப்பி அஸ்வமேதம் வருது, அஸ்வமேதத்துல ரெண்டு பிரச்சனம், இந்த நம்ம சம்மிதையில வர மந்திரங்களுக்குலாம் இங்க பிராமத்துல இந்த மூணு அட்டகத்துல அஸ்வமேதத்துக்கு விளக்கங்கள் வருது. அப்புறம் அச்சித்திர காண்டம் ஒன்று இருக்கு, பொதுவா யாகத்துல வர பிராயசித்தங்கள், அப்புறம் ஒரு சில நமக்கு கூஷ்மாண்ட மந்திரங்கள், அப்புறமா வந்து நம்ம அநாஜ்ஞாத்தம் எதா அஜ்ஞாத்தம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வந்து பிராயசித்தம் எல்லாம் பண்றோம், நம்ம உபாசனம் இதெல்லாம் நம்ம அந்த ஸ்தாரி பாக்கங்கள் எல்லாம் பண்ணா அதுக்கு வந்து பிராயசித்தம் பண்றோம். அப்புறமா வந்து இது இதெல்லாம் மூணு ஆட்டகத்துல அச்சித்திர காண்டத்துல வருது. அப்புறமா இந்த மூணு ஆட்டகம் முடியும் போது மூணு காட்டகம் வருது. இந்த மூணு காட்டகமும் வந்து அதுவும் வந்து சின்ன சின்ன, இப்ப நம்ம வந்து அக்னி சயனம்னு பார்த்தோம் அது ரொம்ப விஸ்தாரமான யாகம், இங்க காட்டக சயனத்துல கொஞ்சம் சின்ன சயனங்கள் தான், கொஞ்சம் குறுக்கமா ஒரு சின்னதான சயனங்கள் இது. முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்னா இதுல காட்டகத்தோட ஒன்னாம் பிரச்சனத்துல வந்து நமக்கு வந்து பரத்வாஜரோட விருத்தாந்தம் ஒண்ணு கிடைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதாவது சம்ஞானம் விஜயானம் பிரஜானம்னு சொல்லிட்டு கல்யாணத்துலாம் பார்த்தா அங்க சீர சேர்க்கும் போது ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மந்திரம் இந்த காட்டகத்துல முதல் பிரச்சனத்துல முதல் பஞ்சாதிகள வருது, முதல் அனுவாக்கத்திலே நமக்கு கிடைக்கிறது ரோச்சனோ ரோச்சனம். அதுல வந்து முக்கியமா அந்த பரத்வாஜரோட விருத்தாந்தம் வருது. அதுல இந்த பரத்வாஜரோட விருத்தாந்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், பரத்வாஜர் வந்து ரொம்ப வேதாத்தியனத்துல ரொம்ப ஈடுபட்டவர், அவர் வந்து முதல் தடவை தபஸ் பண்ணி 100 வருஷம் இந்திரன் வாங்கிடுறாரு. என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டா வேதாத்தியம் பண்ண போறேன், இப்படியே ரெண்டாம் தடவை 200 3 4 100 வருஷம் வாங்க போறாரு, இந்திரன் வரான் சரி இப்ப மட்டும் என்னப்பா பண்ண போறேன்னா அதே அத்தியனத்தை தான் பண்ண போறேன் அப்படின்னு ஒன்னு, சரி இது ஒண்ணும் சரியில்லை ஏன்னா நீனும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நீ படிச்சதெல்லாம் வெறும் ஒரு கை அளவு தான், அதனால நீ வந்து இனிமே வந்து நீ வந்து சாவித்திர சயனத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றது. அதாவது இங்க முக்கியமான ஒரு வேதம் என்னன்னா பாயிண்ட் என்னன்னா அனந்தாவை வேதா, ஆஹா வேதம் வந்து ரொம்ப அனந்தமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த காட்டகத்துல முக்கியமா வருது. அது மாதிரி ரெண்டாம் காட்டகத்துல வந்து நாச்சிகேத சயனம் அப்படின்னு ஒண்ணு வருது, அது வந்து நம்ம எல்லாருக்கும் கட்டோபநிஷத்துல நச்சிகேதஸ் கதை வருது, அந்த நச்சிகேதஸோட கதையை தான் வந்து இங்க யாக ரூபத்துக்கு பயன்படுத்துறான். அதே மாதிரி யமலோகத்துக்கு போறான், அப்பா கோவை போட்டு சபிச்சு யமலோகத்துக்கு போயிடுறான். அப்போ அவன் யமன்ட்ட போய் கேட்கும்போது வரம் கேட்கும்போது எனக்கு இந்த அவன் கேக்குறான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து எதுவும் இதுவாக கூடாது, அவரோட போய் சேர்ந்து வாழணும், அப்புறமா வந்து நான் பண்ண நல்ல காரியங்கள்லாம் வந்து நல்லா நிலைச்சு நிக்கணும், அப்புறம் கடைசியா அந்த நாச்சிகேத சயனத்தை கேக்குறான். இதுலயும் இந்த இந்த பிரச்சனத்துல முக்கியமான மந்திரம் நம்ம மகன்யாசம் படிச்சிருந்தா வமக்னேர் க்ரோசரோ மகோ திவச ரகுஷத்தோ மாருதம் பிரக்ஷீஷே அப்படின்னு வருது. மகான்யாசம் படிச்சிருந்தா இந்த மந்திரம் இந்த பிரச்சனத்துலதான் வருது. அவர் இன்னும் மறந்துட்டேன் என்னன்னாக்கா ஒன்னாம் காட்டகத்துல அக்னிர்மே வாச்சஸ்ருதா வா ஹிருதயே அப்படின்ற மந்திரம் நம்ம லகுநியாசத்துல சொல்றோம் இல்லையா, அது ஒன்னாம் காட்டகத்துல வருது, நமக்கு ஃபெமிலியரா அது பிரயோகத்துல இருக்கிற மந்திரம். அப்புறம் மூணாம் காட்டகத்துல வந்து பார்த்தா அதுலயும் சில சயனங்கள்லாம் சொல்லப்படுது, திவஷேனி அபாகாஹா அப்படின்லாம் வருது. நமக்கு முக்கியமா அதுல வந்து தெரிஞ்சுக்க வேணும்னா அந்த கடைசியின் வாக்கம் ரிசாம் பிராச்சி மதி திகுச்சதே அப்படின்னு கடைசியா வருது. அதுல வந்து பார்த்தா அந்த யாகத்தை வந்து ஒரு உபாசன ரூபமா சொல்றான், 1000 வருஷம் ரிஷிகள்னா சத்திரம் வந்து விஸ்வஜித் அப்படிங்கிற சத்திரம் பண்ணி இந்த உலகத்தை படைக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு உபாசன மார்க்கமா இருக்கு. முதல் 250 வருஷத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மந்திரத்து கூட, பஞ்ச பஞ்சாசத திரிவிருத சம்வத்சராஹ, அதாவது 250 வருஷம் இந்த திரிவிருத் ஸ்தோமம் அப்படிங்கிற சாம கூட்டங்களை சொன்னான், அது மாதிரி பஞ்ச பஞ்சாசத பஞ்சதசாக அந்த மாதிரி அடுத்த 250 வருஷம் பஞ்சதசம், அது மாதிரி அடுத்த 250 பஞ்சாசத சப்ததசாக 200 வருஷம் அப்போ இந்த சப்ததசஸ்தோமம்ன்றது சொல்றார். அப்புறமா பஞ்ச பஞ்சாசத ஏகவிகம்சாக 200 வருஷம் ஏகவிம்சஸ்தோமம் சொல்றா. இப்படியா 4 பஞ்ச பஞ்சானா பஞ்ச பஞ்சாசத்தானா 250 வருஷம் 5 50 பஞ்ச பஞ்சாசத் 50 வருஷம் இன்ட்டு 5 இது மாதிரி நாலு சொல்றா, 1000 வருஷம் வருது. இந்த 1000 வருஷத்துல 250 ஒன்னு படுறா, இன்னொரு 250 இன்னொன்னு படுறா, இந்த மாதிரி நாலா படுறா. இந்த ஒரு உபாசனை வந்து இந்த இந்த இதுல வருது. அப்புறமா வந்து நம்ம ஆரண்யகத்துக்கு வரோம். ஆரண்யகத்துக்கு வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு ஃபெமிலியரா இன்னைக்கு வந்து அருண பிரஷ்னம், சூரிய நமஸ்காரம், ஸ்மார்த்தாதுல சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இந்த பாடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். பத்ரம் கண்ணே பீ நாரஞ்ச ஆபம் ஆபாம் அபசர்வான்னு சொல்றோம். பொதுவா இது சூரிய நமஸ்கார மந்திரம்னு சொல்றோம். ஆனா இது வந்து ஆரண்யகத்துக்கு சயனம், இதுவும் க்ஷுத்ர சயனத்தை தான் சொல்றது. இந்த காட்டகத்தோட கண்டினியூட்டி தான் அது. பஞ்ச காட்டகம் வந்து இந்த முதல்ல மூணு சொன்ன காட்டகம், அப்புறமா வந்து ஆரண்யகத்துல முதல் பிரச்சனை, அப்புறம் ஆரண்யகத்துல ரெண்டு பிரச்சனை, இது எல்லாமே காட்டக பிரச்சனைகள் தான். பஞ்ச காட்டகம்னு சொல்றது இத வந்து இங்க ஆரண்யகத்துல சயனம் சொல்லப்படுறது. இந்த முதல்ல பத்ரம் கண்ணேரி சூரிய நமஸ்கார மந்திரங்கள் நாங்க சொல்றது இல்லை. அப்புறமா ரெண்டாம் பிரச்சனத்துல வந்து நம்ம வந்து சகவை தேவானான் சசுரனான்னு நான் சொன்னது மாதிரி பிரம்மங்கியத்தை பத்தி, அப்புறமா இன்னொன்னு என்னன்னா இங்க உபநயன அதாவது பூணல் போட்டுக்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ். அத்தியனத்துல நம்ம வேதாத்தியனம் பண்ணும்போது எப்படி சொல்லலாம், பிதர்காரியங்கள்லாம் வந்து எப்படி பண்ணலாம், மனுஷியாலோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி உபவீதம் எப்படி உபவீதம் பிராச்சீன வீதம் நிவீதம்லாம் சொல்லிருப்போம் இல்லையா. சோ அந்த விதியும் உபநயன விதியும் இங்க வருது. அது மாதிரி இங்க முக்கியமா நம்ம சொல்ல மறந்தது சந்தியாவனத்துல அர்க்ய விதி இங்கதான் வருது. எப்படி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது சூரிய உதயத்தும் போது இந்த மந்தேகம்ங்கிற தீவுல இருந்து இந்த ராட்சசாலெல்லாம் எழுந்து போய் சூரியனை வந்து போய் அடிக்க போவான். இதை நம்ம வந்து பிராமணால்லாம் அர்க்கியம் கொடுக்குறா, அந்த அர்க்கியம் வந்து வஜ்ரமா மாதிரி அந்த ராட்சசாலெல்லாம் வீழ்த்திருது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஒரு அர்த்தவாதமா கதை சொல்லியிருக்கு. அந்த விருத்தாந்த அர்க்கியத்தோட முக்கியத்துவம் இந்த இந்த ரெண்டாம் பிரச்சனைதான் வருது. சந்தியாவனத்துல அர்க்கியத்தை கொடுக்குற விதி. அப்புறமா மூணாவது சித்திஸ்ரு பிரச்சனம். இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தா புருஷ சூக்தம் தான் நமக்கு அன்றாடம் படிக்கிற புருஷ சூக்தம். இதை வந்து நமக்கு வந்து அக்னிஹோத்திரங்களையும் சித்திஸ்ருக்கு சித்தமாத்தியம்ன்றதுலாம் வந்து வருது. அது மாதிரி ஏகஹோதா பிராமண ஏகஹோதா அப்படின்னு நிறைய மந்திரங்கள் வருது. இது அக்னிஹோத்திரங்கள்ல பயன்படுறது. இப்போ நாலாம் பிரச்சனைன்னு பார்த்தா அது காட்டு பிரச்சனம், இந்த ஸ்மசான பிரச்சனை, அந்திம சம்ஸ்காரம். இது இது இந்த அந்திம சம்ஸ்காரம் நாம இன்னைக்கு பண்ற சம்ஸ்காரத்துக்கு வேற. இது வந்து திரேதாக்னிய மெயின்டைன் பண்ணவாளுக்கு நாம பண்ற சம்ஸ்காரம். இந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து பொதுவா வந்து இது இதுக்குதான் வந்து பயன்பாடு சொல்லியிருக்கு. பிவே நாலாம் அது ஆகலன் நாலாம் பிரச்சனத்துல வருது. இது வந்து காட்டு பிரச்சனை நம்ம பொதுவா சொல்றோம், ஸ்மசானத்தை பயன்படுத்தக்கூடிய கடைசி காரியங்களுக்கு நம்ம சொல்றது. அப்புறமா வந்து அஞ்சு தைத்திரிய உபநிஷத், எல்லாருக்கும் தெரிஞ்ச தைத்திரிய உபநிஷம் இது. ஷன்னோ மித்ர ஷம் வருண ஷன்னோ பவத்வர் யமா அப்படின்னு நம்ம மூணு வள்ளி சொல்றோம். சீக்ஷா வள்ளி, பிருகுவள்ளி, பிருகுவள்ளி, ஆனந்த வள்ளி அப்படின்னு நம்ம மூணு இது சொல்றோம். ஸ்மார்த்தா வந்து மூணுத்தையும் தனித்தனி பிரச்சனமா எடுத்துக்கிறான். திராவிட பாட்டம் வைஷ்ணவ பாட்டத்துல இது மூணுமே ஒரே பிரச்சனாவே இருக்கு. தைத்திரிய உபநிஷத்து ஒரு ஒரே யூனிட்டா எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து இங்க வந்து அடுத்தாப்புல வந்து அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியன் ஆறாம் பிரச்சனத்துல ஆரம்பிக்கிறது. அப்புறமா வந்து 7, 8 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பிரவர்க்கிய பிரச்சனம் அப்படின்னு சொல்றோம். 7 வந்து பிரவர்க்கிய மந்திரம் மந்திரங்கள்லாம் வருது. 8 வந்து நமக்கு வந்து அதோட விளக்கம் பிராமணம் வருது. இந்த 7 நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் நம்ம வாச்சேயா சோதிதா யாச்சா அனுதிதா அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒன் நம்ம பிரம்மணே அப்படின்னு வருது. அப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு வழக்கத்துல கர்நாடகால தசசாந்தி அப்படின்னு சொல்ற மந்திரங்கள்லாம் இதுல வருது. இந்திரஸ்யம் அந்த அதெல்லாம் அந்த பூப்பிரபத்தே பூப்பிரபத்தே சுவப்பிரபத்தே போர்போ சுவப்பிரபத்தே அதெல்லாம் இந்த இதுலதான் வருது. அது மாதிரி ஆபியர்கீர் எதோன ஊனமாப்பியாய அது இதுல வருது. இதுல வந்து இது வந்து பிரவர்க்கிய பிரச்சனத்துல வருது. அப்புறமா கடைசியா நான் சொன்ன மாதிரி இது இது வந்து ஆரண்யகம் ப்ராப்பர் கம்ப்ளீட். இதுக்கப்புறமா வருது வந்து ரெண்டு அக்னி, ரெண்டு ஏகாக்னி பிரச்சனம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் திரேதாக்னி, இதுக்கப்புறம் சொன்னது எல்லாம் ஏகாக்னி பிரச்சனம். நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்றது, கல்யாணம் பண்றது, உபநயன பிரச்சனை, சுக்மந்தா தியசானசியன்னு ஆரம்பிக்கிறது அது உபநயன பிரச்சனம். அது உபநயனம் காது குத்து இது சீமந்தம் எல்லாம் வருது வரிசையா. அப்புறமா வந்து அவங்க ரெண்டாவது வந்து அப்பர கிரியை ஸ்ராத்தம் அதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஏகாக்னி கல்யாணம் ஆனவனே அந்த உபாசன அக்னி வச்சு பண்ற அக்னி. இதுதான் வந்து தைத்திரிய சாக்கையை பொறுத்தது. உபநிஷத்துன்னு நம்ம சுக்லஜுர்வேத சாக்கையை பார்த்தோம் அப்படின்னா அங்க சம்மித்தையிலே சுக்லஜுர்வேத சம்மித்தையிலே ஈஷாவாசி உபநிஷத்து வருது. அது சம்மித உபநிஷத்துனே பேரு. அப்புறமா வந்து சதபத பிராமணம் சுக்லஜுர்வேதத்திற்கு தைத்திரிய பிராமணம் மாதிரி அவளுக்கு சதபத பிராமணம் சுக்லஜுர்வேதத்துல அதுல வெரி காமன் பிருகதாரண்ய உபநிஷத்து. அதுல முக்கியமா அத்வைத சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் நேற்றுக்கு பிரஜானம் பிரம்மான் வருதுன்னு சொன்னேன் ரிக்வேதத்துல. இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மகா வாக்கியம், அத்வைத சம்பிரதாயத்தை மகா வாக்கியமா எடுத்துக்கிறது, அதுல இதுல வருது. இது வந்து சுக்லாஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமிதல உபநிஷத்து இருக்கு, நமக்கு இங்க தைத்திரியத்தை சமிதல கிடையாது. அது மாதிரி அவளுக்கு ஆரண்யத்துல வந்து பிருஹதாரண்யம் வருது, நமக்கு வந்து தைத்திரிய உபநிஷத்து வருது. அது மாதிரி இங்க இன்னும் முக்கியமா கடைசியா சொன்ன விஷயம் என்னன்னா, நேற்று ரிக்வேதத்துல ரிஷிகளை பத்தி சொன்னேன், ஒரு 72 ரிஷி இருக்கா அவ ரிக்வேதத்துல. இங்க நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காண்டவாரியா நம்ம ரிஷி சொல்றோம், அதாவது ஒவ்வொரு ரிக்ல இருக்கிற எதிர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவாக்கத்துக்கோ பிரச்சனத்துக்கோ நம்ம வந்து சொல்றது கிடையாது. காண்டவாரியா ரெண்டு பாட்டங்கள் உண்டு, ஆரிஷேய பாட்டம் அப்புறமா வந்து சாரஸ்வத பாட்டம். இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது அத்தியனம் பண்றது ஆரிஷேய பாட்டம் தான், சாரஸ்வத பாட்டம் தான் இருக்கு, ஆரிஷேய பாட்டம் கிடையாது. இது இந்த நம்ம பிரம்மயத்துல எதிர்வேதக்காரா பிரஜாபதியும் காண்டர்ஷன் திருப்பாமி, சோமன் காண்டர்ஷன் திருப்பாமி, அக்னியும் காண்டர்ஷன் திருப்பாமி, இஷ்வான் தேவன் அப்படின்னு சொல்லி, சாகுமித்திய தேவதா அப்படின்னு சொல்லி, அருணா அருணான் காண்டர்ஷன் திருப்பாமி அப்படின்னு இருக்கு. சோ இதெல்லாம்

0: காண்டம் ரெண்டாம் காண்டம் நம்ம எடுத்துக்கூடாது. ஒன்னாம் காண்டத்திலே ஒரு சிலது எல்லாம் வைஷ்வதேவ காண்டமா இருக்கும், ஒரு சிலது எல்லாம் பிராஜாபத்திய காண்டமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தா வாஜபேயம்னா முக்கியமா பிராஜாபத்திய காண்டத்துல இருக்கணும். அது மாதிரி இப்போ தர்ஷபூராம சேட்டினா இதுவா இருக்கும், விஷயத்துவா உருஜயத்துவா கிருஷ்ணம்னா வந்து வைஷ்வதேவ காண்டமா இருக்கும். அதனால நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒன்னாம் காண்டம் ரெண்டாம் காண்டம்னா வந்து அந்த காண்டமா நம்ம வந்து ஒன்னாம் காண்டம் பிராஜாபத்திய காண்டம் இல்லை. ராஜா ஆர்ஷய பாடத்துல தான் வந்து அந்த குரூப்பிங் கரெக்டா இருக்கும். பிராஜாபத்திய காண்டத்து கீழே என்னென்ன பிரச்சனம் இருக்கு, சௌமிய காண்டத்து கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மேப்பிங் ஒன்று இருக்கு. பிராஜாப இன்னைக்கு சாரஸ்வத பாட்டம் ஒன்னுல இருந்து ஏழு காண்டம் சொல்லிட்டு இருக்க சாரஸ்வத பாட்டம், ஆர்ஷய பாடத்துக்கும் சாரஸ்வத பாட்டத்துக்கும் எந்தெந்த காண்டம் ஆர்ஷய பாடத்தை சொல்ற காண்டம், இங்க சாரஸ்வத பாட்டு தான் நம்ம ஒன்னாம் காண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மேப்பிங் இருக்கு. எந்தெந்த பிரச்சனைனா ஒன்னாம் காண்டத்துல சாரஸ்வத பாடத்துல கரஸ்பான்ஸ் எந்தெந்த காண்டம் பிராஜாபத்திய காண்டத்துக்கு எந்தெந்த பிரச்சனைனா ஆர்ஷய இது சாரஸ்வதத்துல பிராஜாபத்தியம் இப்படி நம்ம மேப் பண்ணிக்கணும். அதாவது ஒன் டு ஒன் நம்ம மேப் பண்றது கஷ்டம், அப்படி வராது. ஸோ இதுதான் நம்ம வந்து பிரம்மங்கியத்தை நம்ம வந்து நம்ம சொல்றோம். யஜுர்வேதி என்ன பிரஜாபதியம் காண்டேஷன் இருப்பாங்க, சோமம் காண்டேஷன் இருப்பாங்க, அக்னிம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தைத்திரிய சாக்கையை பத்தி சில ரிஷிகளை பத்தின ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இது. இன்னும் நிறைய சொல்லிட்டே போனா தைத்திரியத்துக்கு வந்து, ஏன்னா அந்த வேதம் எனக்கு கொஞ்சம் பழக்கங்கிறதுனால நிறைய சொல்லலாம் விஷயங்கள். குறுகிய காலகட்டத்துல நிறைய சொல்ல முடியல. சைனங்கள்லாம் இன்னும் அதுவே பேசலாம், ஒரு அரை மணி அதோட பிரயோகத்தையே பேசலாம். அது மாதிரி சைனங்கள் க்ஷுத்ர சைனத்தை பத்தியும் பேசலாம். ஆனா நேரத்தோட காலத்தோட ஒரு இதுனால ரெஸ்ட்ரிக்ஷனால சொல்ல முடியல. இது வரைக்கும் நான் வந்து இது சொல்லியிருக்கேன் விஷயம். இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கால அவகாசம்னா இன்னொரு நாளைக்கு இதை சொல்றேன். இப்ப நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி பேசிட்டு போன
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கி. அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை. தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த பிராணாயாமம் என்பது சைவ அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த பிராணாயாமம் என்பது மூச்சதினை அடக்குதல் என்று கூறலாம். இதனை வந்து பூரக, ரேச்சக, கும்பக என்று கூறுவார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய பிராணாயாமம் எப்பொழுதும் உயர்வானது. மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய பிராணாயாமத்திற்கு பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்பது நமது அருளாளர்களுடைய வாக்கு. ஆகவே தான் நம்முடைய வைதிக சந்தியாக இருந்தாலும் சரி, சைவ சந்தியாக, சைவ அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, மந்திரபூர்வமாக அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று நமது சைவ ஆகமங்களானது கூறுகிறது. ஏனென்றால் இந்த பிராணாயாமத்தினால் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீள்வதோடு மனிதனுடைய ஆன்மாவும் சுத்தப்படுத்துகின்றதான். பிராணாயாமம் கிராகிருத்வா ஆன்மார்த்த சுத்தியர்த்தம் என்று ஆன்மாவனுடைய அந்த தன்மையானது சுத்தப்படுகின்றதான் இந்த பிராணாயாமத்தில். அப்படிப்பட்ட அந்த பிராணாயாமத்தில் பொதுவாக பிராணாயாமம் செய்யும் பொழுது பூரக, ரேச்சக, கும்பக என்ற அந்த விஷயங்களை தெரியும். இந்த சங்கிதா மந்திரம் என்று கூறக்கூடிய அந்த 11 மந்திரங்களை கூறி முதலில் பூரகம் செய்து அதன் பிறகு கும்பகம் செய்து அதற்கு பிறகு ரேச்சகம் என்று இடது நாசி வழியாக அந்த காற்றினை உள்ளே இழுத்து நாபிக்கமலத்திலே கும்பகமாக நிறுத்தி பின்பு வலது நாசியாக அதனை மந்திரபூர்வமாக விடுவிட வேண்டியது இந்த பிராணாயாமம் என்று பெயர். இந்த பிராணாயாமமானது செய்த பின்பு நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே வலது காதிலே அதனை வைப்போம். கரத்தினே வலது காதிலே வைப்போம். ஒரு பிராணாயாமம் செய்துவிட்டு வலது காதிலே வைப்போம். ஏன் இந்த வலது காதிலே வைக்கிறோம் என்றால் ஆகமமானது கூறுகிறது, கங்காச்ச தட்சிணே கர்ணே என்று. இந்த கங்கையானவள் இந்த காதிலே குடிகொண்டிருக்கிறாள். ஆக நாம் இந்த நாசிகையை பிடித்த பின்பு இந்த கங்கையை காதிலே வைத்தால் கங்காஜலத்தில் சுத்தம் செய்ததற்கான ஒரு பலன் கிடைக்கின்றது என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு இந்த பிராணாயாமத்தை மந்திரபூர்வமாக செய்யும் பொழுது இந்த சங்கீதா மந்திரங்கள் நம்மளுடைய வாயு அல்லது அந்த அந்த அந்த நிலையின் வழியாக

0: நம்மளுடைய இந்த ஆறு ஆதாரங்களில் இருக்கக்கூடிய நாபிக்கமலம் இருக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்று இருக்கிறவர், அந்த ஆதாரத்தை சுத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மையானது இந்த பிராணாயாமத்தினால் கிடைக்கின்றது என்பது ஆகமத்தினுடைய வாக்கு. அந்த வகையிலே இந்த அடிப்படையான இந்த ஆசமணம் பிராணாயாமத்தை நாம் பூர்த்தி செய்தால் சைவ அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ அனுஷ்டானத்திலே முக்கியமாக ஒரு அஞ்சு நிலைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே வந்து குரு வந்தனம் இருக்கின்றது, கணபதி வந்தனம், அதற்கப்புறம் பூமி புரோக்ஷணம், இது எல்லாமே பலவிதமான கிரியைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் இப்பொழுது தத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்களிலே இந்த சைவ அனுஷ்டானத்திலே அஞ்சு நிலைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமான அஞ்சு நிலைகள் அனுஷ்டானங்களில், அதிலே ஒன்று அமிர்தீகரணம், இரண்டாவது புரோக்ஷணம், மூன்றாவது மார்ஜனம், நான்காவது அகமர்ஷனம், அஞ்சாவது சதாசிவ தியானத்தோடு கூறிய அர்க்யம். இது ஐந்தினுடைய தத்துவம் என்ன என்பதை மட்டும் நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். எதற்காகன்னா, இப்ப இந்த சைவ அனுஷ்டானத்தை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல செய்திடலாம், ஆனால் என்னுடைய தத்துவங்களை நாம் அது வந்து நம்ம அப்படியே செய்யும் பொழுதே இந்த தத்துவங்களை அப்படியே நம்மளுடைய ஒரு பகுதியான அந்த மூளையானது சிந்திக்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது வந்து அந்த கிரியை செய்கிறவாளுக்கு அல்லது அந்த அனுஷ்டானங்களை செய்கிறவாளுக்கு அதை உணர முடியும். இது தெரிந்து செய்யும் பொழுது அப்படியே நமக்கு உணர முடியும். ஏதோ ஒரு சடங்கு, ஏதோ ஒரு கிரியையாக நம்மளுடைய ஆகமங்கள் எல்லாம் இவற்றை கூறவில்லை, அதன் முதலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை பார்த்து அதை ஜெராக்ஸ் எடுப்பது போல் செய்வது என்பதெல்லாம் ஆகமங்கள் கூறவில்லை. ஆகமங்கள் வந்து அப்படியே மனிதனாக இருக்கக்கூடிய ஆன்மாவை எவ்வாறு சிவனை சிவனாக்குவது, ஜீவனை சிவனாக்குவது என்பதை படிப்படிப்படியாக ஒவ்வொரு கிரியையாக சைவாகமங்கள் படிப்படியாக இந்த அனுஷ்டானங்களிலே விளக்கின்றன. அனுஷ்டானங்களே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அதில் அமிர்தீகரணம் என்பது ஜலம் இருக்கு, நம்ம அனுஷ்டானத்திற்கு தீர்த்தம் வேணும், அந்த ஜலபாத்திரம், இந்த ஜலபாத்திரத்தை அந்த ஜலத்தை முதலில் அமிர்தமாக பாவிக்க வேண்டுமா? அவ்வாறு அமிர்தமாக பாவிக்க வேண்டும் என்றால் அந்த அமிர்தம் எங்கே இருக்கின்றது என்றால் ஆகமங்கள் கூறுகிறது ஒவ்வொருவருக்கும் இந்த பூர்வ மத்தியிலே அமிர்தமானது எப்பொழுதும் இருக்கின்றது, எல்லோருக்கும் அமிர்தமானது இருக்கும். ஆகவே தான் விநாயகர் வழிபாடின் பொழுது நாம் இப்படி கொட்டுகின்றோம். எதற்காக அப்படின்றால் எத்தனை எத்தனை கிரியாரம்பே முஷ்டிபியா மூர்த்தி தேசிகா விநாயகம் நமஸ்கர்த்தியம் குற்றனம் பஞ்சபாரகம் அமிர்தம் திருஷும் நாயம் சரிதானிய சாகரம் மூலாதாரஸ்ய விக்னேஷம் பிரார்த்திகர்மம் சுபாவகம் என்று. எதற்காக விநாயக பெருமானை இப்படி குட்டுகிறோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அமிர்தமானது நமது சுஷும்னா நாடி என்கின்ற அந்த முதுகத்தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு சென்று அடையுமா? அங்கே மூலாதாரத்திலே தான் நம்மளுடைய ஆன்மசக்தியானது இருக்கின்றது. ஆகவே தான் இவ்வாறு குட்டும் பொழுது, அதனால எத்தனை எத்தனை கிரியாரம்பே முஷ்டிபியா முடிஞ்சு தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்தியம் குட்டணம் பஞ்சவாரகம் ஐந்து தடவை குட்டணம். எதற்காக? அமிர்தம் சுஷும்னாயா, இந்த அமிர்தமானது அதே ஷேக்காகும், அதை திரும்பும், திரும்பும்னு சொல்லுவார். அந்த மாதிரி திரும்பி நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு செல்லும் பொழுது மூலாதாரத்தில் மூன்று கனலை நம்மளுடைய ஆன்மசக்தியானது விழிப்பு பெறுகின்றது. ஆகவே தான் முதலில் விநாயகர் பெருமானை வழிபட்டாலே நமக்கு ஒரு ஆன்மசக்திக்கான ஒரு சுறுசுறுப்பு அல்லது விழிப்பானது நமக்கு ஏற்பட்டுவிடும் என்று அந்த ஆகம ஸ்லோகமானது கூறுகிறது. அதுபோல இந்த சைவானுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த தீர்த்த பாத்திரம், அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலம் அமிர்தமாக முதலில் பாவிக்க வேண்டும் என்றால் நமது இந்த பூர்வ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை, இந்த அமிர்தமானது இந்த அமிர்த பாத்திரத்திலே சம்யோஜனம் அதாவது இறங்கியதாக பாவித்து அங்கு சமுத்திரையால் அதை இறக்கி அதனை அமிர்தீகரணம் என்று கூறுவார்கள். அதற்கு சிவ தீர்த்தகரணம் என்று பெயர். அமிர்தம் என்றாலும் சிவதீர்த்தகரணம் என்றாலும் ஒன்று. அப்பொழுது இவ்வாறு பாவிக்கும் பொழுது, அங்கு சமுத்திரையால் பாவிக்கும் பொழுது இந்த ஜலமானது அமிர்தமாக முதலில் பாவிக்கப்படுகிறது. அமிர்தம் என்றாலே அதன் பிறகு அதை நம்மை உட்கொள்ளும் பொழுது அது மந்திரபூர்வமான பெயரை நாம் தரக்கூடியது. அப்பொழுது சைவ அனுஷ்டானத்திலே முதலில் செய்வது அதனை அமிர்தமாக பாவித்தல், ஜலத்தை தீர்த்தத்தை அமிர்தமாக பாவித்தல் என்பது. அதற்கு பிறகு புரோக்ஷணம் என்று பெயர். இந்த புரோக்ஷணம் என்பதற்கு மந்திராபிஷேகம் என்று ஒன்றும் உண்டு. இந்த மந்திராபிஷேகம் என்றால் சிவருமான் அருளி செய்த பிரதான மந்திரங்கள் பதினொன்று, அதனை சம்ஹிதா மந்திரம் என்று கூறுவோம். அந்த சம்ஹிதா மந்திரங்களை சப்தகோடி மகாமந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களோடு சேர்த்து புரோக்ஷணம் செய்த போது மந்திராபிஷேகமானது நாம் செய்யும் பொழுது நமக்கு மந்திர சக்தி அல்லது மந்திர தெய்வ சாநித்தியமானது ஏற்படுகின்றது. அதனை கும்பமுத்திரையால் செய்ய வேண்டும் என்று சைவ அனுஷ்டானமானது கூறுகிறது. அந்த கும்பமுத்திரையால் வந்து இந்த மந்திராபிஷேகமானது செய்யும் பொழுது முதலில் நம்மளுடைய வெளி தேகம், வெளி தேகம், அதாவது ஆன்மாவிற்கு சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம் என்று இரண்டு தேகங்கள் உண்டு. அந்த சூக்ஷ்ம தேகங்கள் ஸ்தூல தேகத்திலே இந்த மந்திராபிஷேகமானது நாம் செய்யும் பொழுது முதலில் அமிர்தத்தை கிரகித்துக் கொள்கிறோம். பிறகு மந்திராபிஷேகம் செய்யும் பொழுது மந்திரமயமாக அல்லது மந்திரமயமான ஒரு நிலையிலே நாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படுகிறது. அடுத்தது மூன்றாவதாக மார்ஜனம் என்று பெயர், சைவ அனுஷ்டானத்திலே வரக்கூடியது. இந்த மார்ஜனம் என்றால் சுத்தி செய்தல் என்று பெயர். எதை சுத்தி செய்கிறோம் என்றால் உட்புற சுத்தி, அதாவது ஸ்தூல சரீரத்தை வந்து உட்புறம் செய்கிறோம். எதற்காக என்றால் பொதுவாக இந்த ஸ்தூல தேகத்திலேயே பலவிதமான பந்தங்கள் அல்லது தீமைகள் எல்லாம் இருக்கும். அப்பொழுது அனுஷ்டானம் செய்வதற்கு முன்பு சிவ பெருமானை அல்லது சிவ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முன்பு இந்த ஸ்தூல தேகத்தை நாம் சுத்தி செய்வதற்காக அல்லது ஸ்தூல சரீரமாக வந்த இந்த வினைகள் எல்லாம் சுத்தி செய்வதற்காக இந்த ஸ்தூல சரீரத்திலே பலவிதமான நோய்கள் அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகள் அல்லது வேதேனும் ஆச்சௌச்சம் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் நம்மை பற்றாத வகையிலே இந்த மார்ஜனமானது அடுத்ததாக அந்த 11 மந்திரங்கள் வழியாக செய்து பின்பு அகமர்ஷனம் என்பது அது வந்து அகசுத்தி. அகமர்ஷனம் என்பது அகசுத்தி. முதலில் மார்ஜனம் என்றால் புறசுத்தி என்று கூறலாம், அதாவது ஸ்தூல தேகத்தை. பின்பு சூக்ஷ்ம தேகமாக இருக்கக்கூடிய நம்முடைய அகசுத்தியை செய்வது, அதுக்கு பெயர் தான் அகமர்ஷனம் என்று பெயர். ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிறுபாதகிருதையர் அந்த சீர்காழி குளக்கரையிலே குழந்தையை அந்த கரையிலே அமர செய்துவிட்டு அந்த பிரம்மதீர்த்த குளக்கரையிலே மூழ்கி அகமர்ஷனம் செய்தார் என்று நாம் அந்த வரலாற்றிலே நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அப்போ இந்த அகமர்ஷனம் என்றால் என்ன அப்படின்றால் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சரீரம், ஏற்கனவே வந்து ஆத்மதத்துவம் வித்யாதத்துவத்தால் விடுபட்ட அந்த சரீரத்தை மேலும் சுத்தி செய்வது பொறுத்து அகமர்ஷனம் செய்கின்றோம். நமக்கு எல்லாமே ஆகம ரீதியான இந்த விஷயங்களுக்கெல்லாம் சம்ஹிதா மந்திரங்கள் என்ற இந்த 11 மந்திரங்கள் தான். அது எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது அதுக்கான மந்திரங்கள் என்ன என்பதை நமது குரு மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதனுடைய தத்துவங்களை மட்டும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்வதற்காக இருக்கணும். அப்போ மார்ஜனம் என்றால் புறசுத்தி, அதாவது ஸ்தூல தேகத்தை. அகமர்ஷனம், அகம் என்றால் பாவம், மர்ஷனம் என்றால் கெடுத்தல் அல்லது போக்குதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவங்களை போக்கக்கூடியது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன என்ன? அகச்சத்துரு புகரச்சத்துரு என்று கூறுவார்கள். அதிலே உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் என்றால் காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்கின்ற இவையெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவங்களாக நாம் கொள்ளலாம். அத்தகைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலுவதற்காக அகமர்ஷனத்தை செய்கின்றோம். ஆகவே அமர்த்தீகரணம் என்பது சைவ அனுஷ்டானத்திலே ஒரு முக்கிய பகுதி. இரண்டாவது புரோக்ஷணம் என்பது நம்மளுடைய தேகத்தை அல்லது நம்மளுடைய வெளிப்புற தேகத்தை மந்திராபிஷேகமாக செய்து அந்த மந்திரமயமாக மாற்றுவது. மார்ஜனம் என்பது நம்முடைய ஸ்தூல தேகத்தை வெளிப்புற தேகத்தை சுத்தி செய்யக்கூடிய தன்மை. அதே போல அகமர்ஷனம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காமக்ரோதிகளை போக்கக்கூடிய தன்மை. அப்படி என்று இவ்வாறு சைவ அனுஷ்டானமானது படிப்படியாக வரிசை செய்து அதன் பிறகு சைவ அனுஷ்டானத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இந்த அகமர்ஷனத்திலே நாம் இந்த மார்ஜனத்தின் பொழுது இந்த இடதுகையிலே தீர்த்தம் வைத்து வலது அந்த இடதுகையினுடைய அந்த துவாரத்தின் வழியாக வரக்கூடிய இந்த ஜலத்தை புரோக்ஷிப்போம். அவ்வாறு புரோக்ஷித்த பின்பு இந்த அகமர்ஷனத்திலே இந்த ஜலத்தை கொண்டு வந்து நாசி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வைத்து அதனை பூரக ரேச்ச கும்பகமாக நாம் செய்ய வேண்டும். அந்த ஜலத்தினுடைய அந்த வாயுவை, அந்த காற்றை. அவ்வாறு காற்றினை உள்ளிருக்கும் பொழுது இடது நாசி வழியாக இழுத்து அதனை கும்பகமானது செய்து திருப்பி வலது நாசியாக விடும் பொழுது கரும் குழம்பாக அல்லது மை குழம்பாக அந்த வாயுவானது பிரிவதாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதில் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு கெமிக்கலானது, இந்த நவீன சயின்டிஃபிக் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னால் ஒரு நம்மளுடைய தேகத்திலே ஒரு சயின்டிஃபிக் ஒரு கிளியர் ஒரு ஏற்படுகிறது. எவ்வாறு ஏற்படுகிறது? இந்த அகமர்ஷனத்தினுடைய அந்த ஜலத்திலே வாயுவானவர் இருக்கின்றார். அந்த வாயுவினை மந்திரபூர்வமாக நாம் இடது நாசி வழியாக அந்த சம்கிதரா மந்திரங்களை கூறி முதலில் அதை உள்ளே புகுகின்றோம். பின்பு அந்த நாபிக்கமலத்திலே அதை நிறுத்துகின்றோம். நாபிக்கமலத்திலே நிறுத்தி அதுவரை இருக்கக்கூடிய அந்த தேகத்திலே இருக்கக்கூடிய அந்த வினைகள் அல்லது அழுக்குகள் அவற்றை போக்குவதற்காக நாம் மனதிலே அதனை வந்து பாவித்துக் கொள்கிறோம். பின்பு சம்ஹிதா மந்திரங்களை கூறி நம்மளுடைய வலது நாசி வழியாக பூரக கும்பக ரேச்சக என்று அதனை வலது நாசி வழியாக விடும் பொழுது மை குழம்பு போல், அதாவது கருமையான ஒரு குழம்பு போல அந்த காற்று வருவதாக பாவிக்கும் பொழுது நம்மளுடைய இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய முழு வினைகளும் நீங்கி இப்பொழுது நம்மளுடைய தேகமானது சுத்தமான மந்திர மன மயோமன சிவதேகமாக மாறக்கூடிய தன்மையிலே வருகின்றது என்று சிவாகமன் கூறினார். இதெல்லாம் ஒரு எளிமையான கிரியை. நான் அடியேன் கூறும் பொழுது இது பிரம்மாண்டமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவசியம் இதனை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இதிலே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு வரும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். அப்போ இந்த ஐந்து அனுஷ்டானங்களிலே இந்த ஐந்து நிலைகளிலேயும் முதலில் சிந்தித்து விட்டு பின்பு நாம் சதாசிவ தியானத்திற்கு செல்ல வேண்டும். சதாசிவ தியானம் காயத்ரி தியானத்திற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. பொதுவாக சுவாமியை எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் ஆகமம் என்ன சொல்கின்றது என்றால் ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தம் ரத்தவர்ணம் சதாசிவம். அந்த சூரிய மண்டலத்திலே சதாசிவ பெருமானவர் ரத்தவர்ணம் அப்படியே தக தக தக தகவென்று பொன்னார் மேனியன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் அல்லவா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் சஞ்சடைமேர் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்று பெருமான் பாடுவார். இப்பொழுது நம்மளுடைய புகைப்படங்கள் எல்லாம் சுவாமியை எப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா நீல நீல வர்ணத்தில் வளைகிறோம், அல்லது வெள்ளை வெள்ளை கலரில் சுவாமி சிவபெருமானுடைய தேகத்தை வரைகிறோம், சுவாமிக்கு மீசையெல்லாம் வச்சு வரைகிறோம், சிவபெருமானுக்கு மீசையெல்லாம் வச்சு வரைகிறோம், இப்படி பல விதமான வரைபடங்கள் வருது. ஆனால் ஆகமம் என்ன கூறுகின்றது என்றால் சதாசிவமூர்த்தி எவ்வாறு அந்த அனுஷ்டானத்திலே பண்ணும்பொழுது அந்த ஆதித்யனாக இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலத்திலே ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தம் ரத்தவர்ணம் சதாசிவம், சதாசிவமூர்த்தியாக அந்த பரமேஸ்வரனை பொன்னார் மேனியனாக அந்த தகதகவென்று தொழிக்கக்கூடிய அந்த நிறத்திலே சுவாமியை அப்படியே வந்து பிரார்த்தனை பண்ணணுமா. ஆகவே தான் நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்யவர்ணாயா ஹிரண்ய ரூபாயா ஹிரண்யபதையே அம்பிகாபதையே உமாபதையே பசுபதையே நமோ நம என்று வேதங்கள் எல்லாம் கூறக்கூடிய தன்மையானது உண்டு. அப்படியே சுவாமியை அந்தவாறு தியானம் செய்து பின்பு காயத்ரியம் தியானம் செய்து அர்க்யம் கொடுக்க வேண்டும். இந்த அர்க்யம் என்பது ரொம்ப முக்கியம். சுவாமிக்கு அல்லது தேவதைகளுக்கு அர்க்யம் கொடுக்கும் பொழுது அர்க்யத்தினால் திருப்தி அடைகிறார்கள், தேவதைகள் திருப்தி அடைகிறார்கள் என்று கூறுவார்கள். இந்த அர்க்யத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் சுவாமியை அல்லது சாதாரணமாக நமக்கு எந்த விதமான பத்திரங்கள் புஷ்பங்கள் அல்லது நைவேத்தியங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் சுவாமிக்கு அர்க்யம் மட்டுமே திருப்தியை கொடுக்கக்கூடியது, அல்லது தேவதைகளுக்கு அர்க்யம் மட்டுமே தந்து தேவதைகளை திருப்தி செய்ய முடியும் என்று நம்மளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் கூறுகின்றன. அந்த வகையில் அர்க்யம் காயத்ரி மந்திரங்களை கூறி அர்க்யம் செய்ய வேண்டும். அர்க்யம் கொடுக்கும் பொழுது அந்த காயத்ரி தேவியானவரும் அல்லது அந்த பிராமி, ஏன்னா நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி என்கின்ற அந்த மூன்று விதமான தேவதைகளும் உண்டு. அதே போல நிஷ்கல சதாசிவமூர்த்தியானவரும் இருக்கின்றார். அவருக்கு கிழக்கு முகமாக தீர்த்தங்களை அந்த அர்க்யத்தை விடும்பொழுது அதனை பரம திருப்தியாக தேவதைகள் ஏற்று நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக விளங்குகின்றார்கள் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட நம்மளுடைய திருக்கேதாரம் தேவாரத்திலே உழக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சில சொல் வழக்கே எனில் பிழைக்கோம் என்பர் மதிமாந்திய மாந்தர் சடக்கே பரி நிறைப்பாரோடு தவம் ஆவது செய்யன்மீன் கிழக்கே ஜலம் இடுவார் தொழு கேதாரம் எனிரே என்று கூறுகிறார். கிழக்கே ஜலம் இடுவார், அப்போ அந்த கிழக்கே ஜலம் இடுவார் என்று கூறக்கூடிய அந்த தொழு கேதாரம் எனிரே என்று அந்த திருக்கேதாரம் தேவாரத்திலே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகிறாரே, அந்த கிழக்கே ஜலம் இடுவார் என்பது இந்த சைவ அனுஷ்டானத்திலே வரக்கூடிய அந்த அர்க்யத்தை அர்க்யத்தை விடக்கூடிய அந்த தன்மையைத்தான் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியிருக்கின்றார். இவ்வாறு அர்க்யமானது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக சைவ அனுஷ்டானங்களை விளங்கி பின்பு நான்காவதாக தர்ப்பணம் என்பது நமக்கு உலக வாழ்க்கையிலே தர்ப்பணம் என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் என்றால் முன்னோர்களுக்கு செய்வதை நாம் தர்ப்பணம் என்று நாம் லௌகீகத்திலே நாம் அறியக்கூடியது. ஆனால் அனுஷ்டானங்களில் தர்ப்பணம் என்பது தேவதைகளுக்கு செய்யக்கூடியது, தேவ கணங்களுக்கு செய்யக்கூடியது, ரிஷிகளுக்கு செய்யக்கூடியது, முனிவர்களுக்கு செய்யக்கூடியது, மானுடர்களுக்கு செய்யக்கூடியது, அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு செய்யக்கூடியது. அப்போ இந்த ஒரு அனுஷ்டானம் செய்யும் பொழுதே நாம் எவ்வளோ ஒரு கடமையை ஒரு அந்த 15 நிமிடங்கள் அந்த 15 நிமிடங்களிலே நம்மளுடைய அந்த மரபு சம்பிரதாயத்திற்கு பிரகாரம் நாம் எவ்வளவு விஷயங்களை நாம் திருப்தியாக செய்கிறோம் என்பதை, இதையெல்லாம் நாம் செய்துவிட்டு நம் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நமக்கு அது 100% பலன் தரக்கூடியதாகவே தான் இருக்கும். அப்படி தர்ப்பணம் என்பது சைவ அனுஷ்டானங்களில் முக்கியமானது. அதிலே தேவதை என்று கூறும் பொழுது நம்மளுடைய சதாசிவர், அவர் சுரூபமாக இருக்கக்கூடியவர். அங்கே மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு போன்ற தேவதைகளுக்கு இந்த சைவ அனுஷ்டானங்களே தர்ப்பணம் தரக்கூடிய தன்மை உள்ளது. அப்போது அதற்கு பின்பு தேவகணங்களாக இருக்கக்கூடிய ஆதித்யர், வசு, ருத்ரர், விஸ்வர், அப்புறம் பிருகு, ஆங்கிரசு போன்ற அந்த தேவகணங்களுக்கெல்லாம், அப்புறம் ரிஷிகள் என்றால் அத்ரி, வசிஷ்டர், புலத்தியர், கிருது, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், அகஸ்தியர், ததிசி போன்ற அனைத்து விதமான ரிஷிகளுக்கும் இங்கே நாம் தெரிகின்றோம். அதற்கப்புறம் மானுடர் என்று பொழுது அந்த சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர் என்று கொள்ளக்கூடியவர்கள், அப்புறம் கபிலர் போன்ற அவர்களுக்கும் நாம் வந்து இந்த மானுடராக அந்த தர்ப்பணங்களை செய்கின்றோம். பின்பு பூதங்கள் என்று கூறும்பொழுது பஞ்ச பூதங்களுக்கும் தர்ப்பணம் செய்கிறோம். அப்போ இங்கே தேவதா யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் போன்ற இந்த 5 விதமான யஜ்ஞங்களையும் செய்யக்கூடிய தன்மை இந்த அனுஷ்டானத்திலேயே பூர்த்தியாகக்கூடிய தன்மையானது சுவாமி நமக்கு அருள் புரிகிறார். ஆக இதையெல்லாம் ஒவ்வொரு படி, அப்போ நீங்கள் டோட்டலாக இந்த முழுமையாக அனுஷ்டானங்களை பார்க்கும் பொழுது, ஒரு அனுஷ்டானம் செய்யும் பொழுது நம்முடைய தேகத்திலே ஆன்மதத்துவம், வித்யாதத்துவம் என்கின்ற அந்த 2 தத்துவங்களும் முழுமையாக பந்தங்கள் விடுபட்டு சிவதத்துவத்தினுடைய சதாசிவ நிலைக்கு நாம் வருகின்றோம். பின்பு பிராணாயாமம் செய்வதால், மந்திரபூர்வமாக பிராணாயாமம் செய்வதால் நம்மளுடைய தேகமானது சுத்தி பெறுகிறது. 3வது முக்கியமாக அமிர்தமாக நமது புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பாவித்து அந்த அமிர்தத்தினால் புரோக்ஷணம் செய்யும் பொழுது நம்மளுடைய இடமானது மந்திர மனோமயமாக ஆகின்றது. 4வதாக மார்ஜனம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஸ்தூலதேகம், அதாவது தேகமானது சுத்தி ஆகின்றது. அகவர்ஷணம் செய்யும் பொழுது நாம் அன்றைய தினம் செய்த அனைத்து பாவங்களும் அந்த க்ஷணமே நிவர்த்தி பெறுகின்றது. அப்போ நாளை காலை நாம் சைவானுஷ்டானம் செய்கின்றோம் என்றால் நேற்று இரவு வரை நாம் என்னென்ன செய்தோமோ அதை என்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த அகவர்ஷணத்தினால் போகின்றது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சஞ்சிதம், பிராத்தம், ஆகாமியம் என்ற வினைகள் அப்பப்பொழுதே நசுங்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அப்பப்பொழுதே புசுங்கக்கூடியதாக இந்த அகவர்ஷணத்தால் விளங்குகிறது. இவ்வாறு செய்து பின்பு சுவாமியை தியானம் செய்து அவருக்கு அர்க்கியமானது கொடுத்து பின்பு தர்ப்பணங்களை செய்து பின்பு ஜபமானது வருகிறோம். குருநாதர் சைவ அனுஷ்டானத்திலே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்திருப்பார். அந்த மந்திரங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு ஜபம் செய்து பின்பு சூரிய நமஸ்காரத்தோடு பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு அனுஷ்டானமானது பூர்த்தி பெறக்கூடிய தன்மை விளங்குகிறது. அப்போ இது அப்படியே நம்ம ஒரு மன கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் இதில் என்னென்ன விஷயங்கள்? 1, நாம் அன்றன்று செய்யக்கூடிய பாவங்கள் பொசுங்குகின்றன. 2வது, நாம் நம்மளுடைய தர்மங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய தேவர், ரிஷிகள், தேவகணங்கள், முனிவர்கள் மற்றும் நம் பித்தூர்களை அன்றைய தினம் திருப்தி செய்து விடுகிறோம். அவர்களுக்கு உண்டான திருப்தியை நாம் செய்கின்றோம். 3வது விஷயம், நாம் சுவாமியை அன்றைய தினம் சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்டு அவருக்கு அர்க்கியத்தை சமர்ப்பிக்கின்றோம். சுவாமியோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பரிவாரங்களுக்கு அர்க்கியங்களை செய்து நாம் பலனை பெறுகின்றோம், அன்றைய தினம் பலனை பெறுகின்றோம். 4வது விஷயமாக, ஜபம் செய்வதால் நமக்கு சாநித்தியமானது முழுமையாக கை கொள்ளக்கூடிய அல்லது ஏற்கக்கூடிய தன்மை ஏறுகிறது. அப்போ இந்த அனுஷ்டானத்தில் இந்த விதமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். அப்போ எல்லா விதமான இதனால தான் இப்போ இந்த அனுஷ்டானம் செய்வதால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறது. இப்போ அனுஷ்டானம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னால், இப்போ நம்மளுடைய ஆகமங்கள் கூறுகின்றன, சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் என்று 3 வினைகள் உள்ளன. தொல்வினை, வருவினை, பழிவினை என்று இந்த 3 வினைகளையும் நாம் போக்குவதற்காக இந்த பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறுறோம். இப்போ நம்ம அனுஷ்டானம் செய்கிறத நம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தத்துவங்களை சார்ந்து நான் அடிக்கடி பல இடங்களில் கூறக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால், கிரியைகளை முதலில் முழுமையாக நாம் முறைப்படி அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு நம்மளுடைய காலம் சூழலுக்கு தகுந்தவாறு உண்மையிலேயே நமக்கு அவசரம் அவசரம் என்றால் அந்த கிரியையை விடுபடாது முடிந்தளவிற்கு செய்ய வேண்டும். உண்மையிலேயே நமக்கு ஒரு அவசரம் அல்லது வேகம் என்றால் அந்த கிரியைக்கு பங்கம் ஏற்படாதவாறு முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். எனக்கு செய்வதற்கு நேரம் இல்லை அல்லது எனக்கு செய்வதற்கான களம் இல்லை என்று அனுஷ்டானங்களை கண்டிப்பாக விட முடியாது. அப்போ அனுஷ்டானத்தை குறைந்தளவேனும் சுவாமியை நினைத்து ஒரு 11 அர்க்கியம் கொடுத்து ஒரு 21 ஜபம், ஒரு 11 அர்க்கியம் கொடுத்து ஒரு 21 அவருடைய நாமத்தை ஜபம் செய்வதற்கு நம்மால் முடியாதா என்றால் அவசியம் முடியும். அப்போ முழுமையான கிரியைகளை தெரிந்து கொண்டு நம்முடைய காலம் அல்லது சூழலுக்கு தகுந்தாற்போல் அதனை எந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த சிறப்பு என்பது மற்றவர்களை பார்த்து அவர் அவ்வாறு செய்கிறார் நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. ஒரு பொழுதும் ஆன்மீகத்திலே அல்லது நம்மளுடைய அந்த ஆன்மீக பண்பாட்டிலே பூஜை மற்றவரை பார்த்து நாம் அவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்யவே கூடாது. நம்மளுடைய மனதிற்கு திருப்தியை தர வகையிலே நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவர் அவ்வாறு செய்கிறார் அதுபோல நாம் செய்ய வேண்டும், அல்லது அவர் அவ்வாறு செய்கிறார் நம்மால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஏற்கனவே நான் கூறியது போல இப்ப இந்த சைவ அனுஷ்டானம் வரை செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த சஞ்சிதம் பிராத்தம் ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளிலே அன்றன்று செய்யக்கூடிய வினை, அன்று தினம் செய்யக்கூடிய அந்த சைவ அனுஷ்டானத்தினுடைய அந்த வழிமுறையினால் அப்பொழுதே பொசுங்கி போகின்றது. அப்ப உங்களுடைய பாவங்கள் இன்று செய்த பாவம் நாளை காலை செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் பொசுங்கி விடுகிறது. நாளை செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் வினைகள் நாளை மறுநாள் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் நீங்கி விடுகிறது. நாளை மறுநாள் செய்யக்கூடிய அந்த வினைகள் பாவங்கள் நாளை மறுநாள் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் நீங்கி விடுகிறது. அப்ப இந்த அனுஷ்டானத்தினால் இந்த வினைகள் எல்லாம் நீங்கும் பொழுது அப்போ உங்களுக்கு நீங்க அனுபவிக்க வேண்டியது எது அப்படின்னால் பூர்வஜென்ம வினை மட்டும்தான். அப்ப பூர்வஜென்ம வினை மட்டும் இருக்கு, ஆனால் அன்றன்று செய்யக்கூடிய அந்த பாபங்கள் இந்த அனுஷ்டானத்தினால் நசுங்கி விடுகின்றது. ஆனால் ஒரு பணவினை என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. அப்ப இரண்டு வினைகள் இருக்கின்றது. அப்ப புதுசா நாம் எந்த வினையும் சேர்த்துக்கல, அதுக்கு பேர் ஆகாமியம் என்று சொல்வார்கள். இந்த அனுஷ்டானத்தினால் நம்ம புது வினைகள் எதுவும் சேர்த்துக்கொள்ளவில்லை. அனுஷ்டானம் செய்து இந்த மார்ஜனம் இந்த அகமர்ஷனம் இந்த அர்க்கியம் கொடுப்பதனாலே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் அந்த க்ஷணமே பொசுங்கி விடுகின்றது. அப்ப நமக்கு வருவினையானது இல்லை, ஆகாமியம் இல்லை. அப்ப தொல்வினை இருக்கின்றது, பழவினை இருக்கின்றது. அப்பொழுது இந்த தொல்வினை பழவினை மட்டும்தான் இருக்கின்றது. அப்ப இந்த வரிவினையில் அனுஷ்டானமானது நீங்கி விடுவதால் இந்த தொல்வினையும் பழவினையும் அந்த சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சிதமும் பிராப்தமும் இருக்கக்கூடிய அந்த வினைகளானது சிவபூஜையால் நீங்கக்கூடிய தன்மை நிகழும். அப்ப இந்த அனுஷ்டானத்தினால் ஆகாமியம் என்கின்ற அன்றன்று செய்யக்கூடிய வினை அல்லது வரக்கூடிய வினைகளானது அப்பொழுதே க்ஷணமாக நீங்கி விடுகிறது என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொண்டாலே அப்ப நம்மளுடைய ஆன்மாவானது இந்த வினைகள் கட்டற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த சக்தி நிவாதம் அந்த இருமனை ஒப்பு மலமறிவாகம் என்று கூறுவார்கள், அதெல்லாம் நிகழும். நாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த தத்துவ நிலையிலே ஞான நிலையிலே வைத்துக் கொண்டால் கூட நாம் செய்ய வேண்டியது அல்லது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அனுஷ்டானங்களின் வழியாக நாம் அன்றன்று செய்யக்கூடிய அந்த பாபங்கள் வினைகள் முழுமையாக நீங்குகின்றன என்பதை மட்டும் நாம் உலகில் ஒங்கி வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அனுஷ்டான தாத்பரியங்களை பார்த்தோம். நாளைய தினம் சிவபூஜை, அந்த சிவபூஜைக்கு உண்டான அங்கங்கள் இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அந்த 3 நாட்களிலே சிவபூஜையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சூரிய பூஜை, அந்த சூரிய பூஜைக்கு பின்பு துவார பூஜையும் அந்த பூதசக்தியினுடைய அந்த தத்துவங்களையும் சிந்தித்து சுவாமி வந்து அந்த கடுத்தாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசனங்களிலே எழுந்துள்ளார் அதனுடைய தாத்பரியங்களையும் சுவாமி எவ்வாறு நமது சிவபூஜையை ஏற்றுக்கொள்கிறார் என்ற விஷயங்களையும் அவருக்கு உண்டான அந்த தேஜ சண்டேஸ்வரர் என நம்மளுடைய ஆகமங்கள் என்ன கூறும் என்றால் சௌராதி சண்ட பர்யந்தம் என்று கூறும். சூரிய பூஜை முதல் சண்டேஸ்வரர் பூஜை வரை இதுதான் ஒரு முழுமையான பூஜை. சூரியனில் ஆரம்பித்து சண்டர் சண்டிகேஸ்வரரில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறும். அதை சௌராதி சண்ட பர்யந்தம் என்று கூறும். அத்தகைய அந்த தத்துவங்களை இயன்ற அளவிற்கு சுவாமி அனுகிரகம் செய்த அளவிற்கு நாம் சிந்திப்போம் என்பதை கூறி அன்னம் போல் குற்றங்களை நீக்கி குணங்களை மற்றும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்பர்களை கேட்டுக்கொண்டு மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல்வளம் எங்கும் பெருகுக தழைக அஞ்செடுத்து ஓசை தரையலாம் பழைய வைதீக சைவம் மறக்கவே. திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shivam.org.
2: இரண்டாவது காரணம், உடம்பிலே அமைந்திருக்கிற கருவிகள், எத்தனையோ கருவிகள் நம்முடைய உடம்பிலே. நம் உடம்பிலே ரெண்டு வகையான கருவிகள், அரிகருவிகள் தொழிற்கருவிகள் என்று ரெண்டு வகை. அரிகருவிகள் ஞானேந்திரியங்கள் என்பார்கள், ஞானேந்திரியம். அரிகருவிகள் அதாவது எவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவை அறிகின்ற எதை அறிகின்றன? இந்த ஐந்து கருவிகளும் எதை அறிகின்றன? ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க. உலகம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அல்லது மனம். அதாவது சுவை, சுவையை அறிகிற கருவி எது? வாயா? நாக்கு. ஆக சுவைத்து அறிகிற கருவி நாக்கு. நாம் பொருள்களை இப்படித்தான் அறிகிறோம், சுவைத்து அறிகிறோம், தொட்டு அறிகிறோம், மோந்து அறிகிறோம், இப்படித்தான் நாம் பொருள்களை அறிகிறோம். எனவே சுவை, நாக்கு, ஒளி. ஒளி என்பது உருவம், ஒளி என்றால் உருவம். பொருள்களுடைய உருவத்தை அறிவது கண். சுவை, ஒளி, ஊறு. ஊறு என்றால் தொடுதல், தொடு உணர்ச்சி. அது தோல், அது தோல், தொட்டு அறிவது. சுவை, ஒளி, ஊறு. ஓசையை அறிவது செவி. நாற்றம் மனம், மனத்தை அறிவது மூக்கு. எனவே இப்படி இந்த ஐந்து கருவிகளும் சேர்ந்து உலகத்தை அறிகின்றன, அறிந்து ஆன்மாவுக்கு தெரிவிக்கின்றன. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இது அறிகருவிகள். ஞான இந்திரியங்கள், ஞானம்னா அறிவு, இந்திரியம் என்றால் கருவி, அறிகருவிகள். அதேபோல இந்த உடம்பிலே தொழில் செய்கின்ற கருவிகள் தொழிற்கருவிகள் ஐந்து இருக்கின்றன. தொழிற்கருவிகள் அவை எவை என்றால், கால், கை, வாய், எருவாய், கருவாய். எருவாய், கருவாய், கால், அதனுடைய தொழில் என்ன? நடத்தல். நடத்தல் மட்டும்தானா? ஆமா, அனைத்து தொழிலும் அதிலே அடங்கும். நடத்தல் என்றால் எல்லாவற்றையும் கொள்ள வேண்டும், நடத்தல் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. காலினுடைய தொழில் நடை, கையினுடைய தொழில் கொடை, கொடுத்தல். கையினுடைய தொழில் கொடுத்தல், கொடுத்தல் மட்டுமல்ல, ஆமா, கன்னத்திலே அடித்தாலும் அதுவும் கொடுத்தல் தான். கொடை, கால், கை, வாய், அதனுடைய தொழில் என்ன? பேசுதல். வாயினுடைய தொழில் பேசுதல். நாக்கின், வாய்க்குள்ள இருக்கிற நாக்கினுடைய தொழில் அறிதல், சுவைத்து அறிதல். நாக்கு அறிகருவி, வாய் தொழிற்கருவி, ரெண்டும் வேறு வேறு. வாய், கால், கை, வாய், எருவாய், அந்த மலம் கழிக்கின்ற கருவி, அது கழிவுகளை போக்குதல், போக்குகிற தொழிலை செய்கிறது. எருவாய், கருவாய், அந்த சிற்றின்பம் கருவி, கருவாய் என்று. இப்படி இந்த உடம்பிலே 10 வகையான கருவிகள் இறைவன் அமைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் கொடுத்த நோக்கம் என்ன? இவற்றையெல்லாம் கொடுத்த உடம்பையும் கருவிகளையும் கொடுத்த நோக்கம் உலகத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்காக, அடையப்ப, அனுபவிப்பதற்காக இறைவன் இத்தனை உதவிகளை, கருவிகளை கொடுத்திருக்கிறான். அனுபவத்தை ஏன் கொடுக்கிறான்? அதெல்லாம் போக போக பார்ப்போம். அனுபவப்படப்படத்தான் நமக்கு என்ன வருகிறது, புத்தி வருகிறது. தனு கரணம், கரணம் என்றால் கருவிகள், புவனம் உடம்பும் கருவிகளும் இருந்தால் போதுமா, அங்கெங்கே போய் வர வேண்டாமா, இயங்குவதற்கு இடம் வேண்டுமே. ஒரே இடத்துல இருந்தால் எப்படி நாம் அறிவது, தொழில்படுவது? எனவே இயங்குவதற்கு, போக்குவரவு புரிவதற்கு உலகம், இந்த உலக நிலம் என்ற இடம். புவனம் என்றால் நிலம், இயங்குவதற்கு நிலம். பிறகு போகம், போகம் என்றால் நுகர்ச்சி பொருள்கள், நுகர்ச்சி பொருள்கள். எனவே உடம்பையும் கருவிகளையும் கொடுத்தது எதற்காக, அனுபவிப்பதற்காக என்று பார்த்தோமே. அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருள்கள் வேண்டுமே. எனவே நுகர்ச்சி பொருள்களை இறைவன் படைத்துக் கொடுக்கிறான். அவை எவை நுகர்ச்சி பொருள்கள்? தேடி பார்க்க வேண்டாம், எல்லா பொருள்களுமே நுகர்ச்சி பொருள்கள் தான். எல்லா பொருள்களும் விதிவிலக்கே கிடையாது. எல்லாவற்றையும் கண்ணாலே கண்டு அனுபவிக்கிறோம், காதாலே கேட்டு அனுபவிக்கிறோம், தொட்டு அனுபவிக்கிறோம். எதை நாம் சும்மா விட்டோம்? அனுபவிக்க பிறந்தவர்கள் அல்லவா. எனவே இந்த அற்பமான தலைமயிறு கூட, அது கூட அந்த என்ன மலை மேகமோ என்றெல்லாம் வர்ணிக்கிறானே போல, காதலனுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியை தருகிறது. ஆக எல்லா பொருள்களுமே போக பொருள்கள் தான் உலகத்தில். எனவே இப்படியாக இத்தனை இந்த நான்கு விதமான பொருள்களை, தனு கரண புவன போகங்களை, எனவே உயிர் ஆன்மா இந்த உடம்பிலே தங்கியிருந்து கருவிகளை கொண்டு உலகத்திலே போக்குவரவு செய்து உலக பொருள்களை நுகர்கிறது என்று நான்கை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். உடம்பிலே தங்கியிருந்து ஆன்மா கருவிகளை கொண்டு உலக பொருள்களை அறிந்து அனுபவிக்கிறது. எனவே உலக படைப்பினுடைய நோக்கம் அறிவு விளங்குவதற்காக, அறிவு விளங்கி அனுபவத்தை அடைவதற்காக, அதற்காகத்தான் இந்த உலக படைப்பினுடைய நோக்கம். எனவே இத்தனை பொருள்களும் மாயை என்ற ஒரு மூலப்பொருளிலிருந்து இறைவனால் கொடுக்கப்படுகின்றன. இத்தனைக்கு மூலப்பொருள் மாயைதான். இது சகல நிலை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், சகல நிலை என்றால் கலை. கலை என்ற சொல்லுக்கு மாயை என்ற பொருள். கலை என்றால் மாயை. ச கலை சகலன் வருகிறது. ச என்றால் உடன் மாயையோடு கூடியிருக்கிற நிலை. சகல நிலை என்றால் மாயையோடு கூடியிருக்கிற நிலை. இது இரண்டாவது நிலை. முதல் நிலை எது? அது அப்போது எது கூடியிருந்தது? அது ஆணவத்தோடு மட்டும் கூடியிருந்த நிலை, கேவல நிலை. இப்பொழுது இரண்டாவது நிலை, ஆணவமல இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆணவத்தோடு மாயையும் சேர்ந்து கூடியிருக்கிற நிலைதான் சகல நிலை. முதல் நிலை இருள் நிலை. சகல நிலை என்பது இருளும் ஒளியும் சேர்ந்த நிலை. இருளும் ஒளியும் சேர்ந்த நிலை. இருளும் ஒளியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? இருளும் ஒளியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? மயக்கம்தான் உண்டாகும், மயக்கறிவு தான் உண்டாகும். எப்படி என்றால், ஒரு இருட்டு அறையிலே இருள் மட்டும் இருந்தால் ஒன்றும் புலப்படாது இல்லையா, அது இருள் நிலை. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் ஒளி கலக்கிறதே இருளோடு, அந்த சிறிய வெளிச்சத்துல மூலையிலே கிடக்கிற கயிறு பாம்பு போல தெரிகிறது. இருள் நிலையிலே ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒளி வந்தபோது, சிறிய ஒளி வந்தபோது, பொருள்கள் உள்ளவாறு தோன்றாமல் மாறி தோன்றுகின்றன. பொருள்கள் மாறாக தோன்றுகின்றன ஒளி வந்தபோது. எனவே சகல நிலை இருளும் ஒளியும் ஆணவமும் மாயையும் கலந்த நிலையிலேதான் நம்முடைய அறிவு இப்போது எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது? மயக்க அறிவாக இருக்கிறது. மயக்க அறிவு சகல நிலையிலே, அதை வடமொழியில மயக்கறிவை என்ன சொல்லுவார்கள்? விபரீத ஞானம். விபரீத ஞானம், விபரீத அறிவு, இது இரண்டாவது நிலை. இந்த நிலையிலே நாம் இருந்து விடலாமா? இதே போதுமா? ஆனா பலர் அப்படிதான் நினைக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அனுபவித்துக் கொண்டு 100 ஆண்டுக்கு மேல வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அதுதான் விபரீதமான ஆசை, விபரீத அறிவு. இந்த மயக்க அறிவுக்கு எது காரணம்? அந்த இருட்டறையை சொன்னேன், இருட்டறையில ஒளி வந்தபோது பொருள்கள் தவறாக தெரிகின்றதே, அதற்கு எது காரணம்? ஒளி காரணமா இருள் காரணமா? ரெண்டு தானே இருக்கின்றன. ஒளி காரணமா இருள் காரணமா அந்த மயக்கமான தோற்றத்திற்கு? ஒளியினுடைய இயல்பு விளக்கத்தை கொடுப்பதுதான். மயக்குவது ஒளியினுடைய தன்மை அல்ல, அந்த இருள் தான். அந்த ஒளியினுடைய சார்பினாலே அந்த மயக்கத்தை தருது. இருள் தான் காரணம். எனவே இப்போது நம்மிடத்திலே இருக்கிற ஆணவமலம் தான் இந்த மயக்கறிவை நமக்கு தருகிறது. ஒளி மேல குற்றம் இல்லை, எல்லாம் இந்த இருள் தான். நான் சொன்னேன்னே முதல்ல, அஞ்ஞான ரெண்டு வகைப்படும் என்று சொன்னேன் அல்லவா? என்ன ரெண்டு வகை? முதல்ல ஒன்றையும் அறிய முடியாத நிலை, அதுதான் கேவல நிலை. கேவல நிலை அதுதான் அஞ்ஞானம், அதுவும் அஞ்ஞானம். கேவல நிலையிலே உயிர்கள் முழு அஞ்ஞானத்திலே கடந்தன. பிறகு இன்னொரு அஞ்ஞானம், பொருள்களை தவறாக உணர்தல், அது சகல நிலையிலே. சகல நிலையிலே அதனால்தான் வள்ளுவர் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு, புல்லறிவாண்மை கடை என்கிறார். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. எனவே சகல நிலையை தமிழிலே சொன்னால் மருள் நிலை. சகல நிலைக்கு தமிழ் மருள் நிலை. மருள் என்றால் மயக்கம், மருள் என்றால் மயக்கம் என்ற பொருள். இதுவே முடிவான நிலை அல்ல, இதற்கும் அப்பாலே மூன்றாவது நிலை. மூன்றாவது நிலைதான் சுத்த நிலை. சுத்த நிலை, அதை இப்பொழுது விளக்க முடியாது. சுத்த நிலை என்றால் தூய்மையான நிலை, சுத்த நிலை. அதாவது ஆன்மா அழுக்கெல்லாம் நீங்கிய நிலை. ஆன்மாவுக்கு எவை அழுக்குகள்? ஆணவம் என்ற அழுக்கு, மாய என்ற அழுக்கு, கண்மம் என்ற அழுக்கு. இந்த அழுக்குகளெல்லாம் நீங்கிவிட வேண்டும். மாயை நீங்க வேண்டும், ஆணவமலம் நீங்க வேண்டும். மாயை நீங்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மாயை நீங்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? உடம்பை விட்டு விட வேண்டும் என்ற பொருளா? உடம்பு மாயைதானே, உலகம் என்பது மாயைதானே. உலகத்தை விட்டு ஓடிவிட முடியுமா? எப்படி மாயையிலிருந்து நீங்க முடியும்? மாயை நீங்குதல் என்றால் அவற்றின் மேல் வைத்த பற்றை விடுதல். பற்றை விடுதல் தான், அவற்றின் மீது வைத்த பற்றை விடுவதுதான் மாயையிலிருந்து நீங்குதல். எனவே இந்த மலங்களெல்லாம் நீங்க பெற்று உயிரானது திருவருளோடு இறைவனது திருவருளோடு கூடிய நிலை, இறைவனது அருளோடு கூடியிருக்கிற நிலை, சுத்த நிலை. அதாவது ஆன்மா இனத்தோடு தன் இனமாகிய இறைவனோடு கூடிய நிலை, அதை தமிழிலே அருள்நிலை, அதுதான் அருள்நிலை. எனவே ஆன்மாவினுடைய யாத்திரை, த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், சைவ சித்தாந்தத்திலே எப்படி இருள் நிலையிலே தொடங்கி மருள் நிலைக்கு வந்து இதையும் தாண்டி அருள் நிலையிலே போய் முடிகிறது ஆன்மாவினுடைய பயணம் என்று இன்றைக்கு இந்த நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்ளலாம்.
3: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: இந்த வாயில் காட்சி என்றால் அதை பார்ப்போம் முதல்ல. ஆக இப்படியெல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள் தத்துவ ஞானிகள் நமக்கு உண்டாகிற உலக அறிவை பற்றி ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். வாயில் என்றாலே என்ன அர்த்தம்? வழி என்ற அர்த்தம். வாயில் என்றாலே வழி, வாயில் என்றாலே ஐம்பொறிகள் தான். ஐம்பொறிகள் தான் நமக்கு வாயில்கள். ஐம்பொறிகளாகிய வாயில்கள் வழியாகத்தான் நாம் உலகத்தை அறிகிறோம். சரி, இந்த வாயில்களாகிய பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால் உலகப் பொருள்களை பற்றுகின்றன என்று நாம் பொதுவாக சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஐம்பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால் பொருள்களுடைய குணங்களை, குணங்களைத்தான் பற்றுகின்றன. உலகப் பொருள்கள் அனைத்துமே குணங்களால் ஆனவை, குணங்களால் ஆனவைதான் பொருள். பொருள் என்னென்ன குணங்கள்? இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் எவற்றால் உருவானது? ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையினாலே, ஐம்பூதங்களினுடைய கூட்டினாலே உண்டானது. ஐம்பூதங்களால், ஐம்பூதங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. ஐம்பூதங்களால் ஆனவைதான் உடம்பில் உள்ள கருவிகள், உலகம், உலக எல்லாமே பூதங்களின் சேர்க்கை. அந்த ஐம்பூதங்களினுடைய குணங்கள் எவை? ஐந்து பூதங்கள். ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு குணம் சொல்லுகிறார்கள். ஆகாயத்தின் குணம் ஓசை, ஓசை என்ற குணம் ஆகாயத்திற்கு. இரண்டாவது காற்று, வாயு என்ற பூதத்தினுடைய குணம் என்ன? ஊறு. அதுல ஊரும் இருக்கும் ஓசையும் இருக்கும். ஓசையும் இரண்டு குணம் உடையது. அப்படி கூடிக்கொண்டே வரும். முதல்லே ஒரு குணம், ஆகாயத்திற்கு ஒரு குணம், காற்றுக்கு இரண்டு குணம். அடுத்து மூன்றாவது உண்டாவது இது நெருப்பு, தீ, தீ என்ற பூதம். அதனுடைய குணம் மூன்று, ஓசை, ஊறு, ஒளி. ஒளி என்ற குணம், அதுதான் சிறப்பு குணம். கடைசியில் சொல்லுவது சிறப்பு குணம், மற்ற இரண்டும் பொது குணங்கள். ஒளி என்ற சிறப்பு குணம் உடையது நெருப்பு. நெருப்பை அடுத்து நீர். நீர் என்ற பூதத்தினுடைய குணம் நான்கு: ஓசை, ஊறு, ஒளி, சுவை. சுவை என்ற நான்கு, சுவை என்ற சிறப்பு குணம் நீருக்கு. நான்கு குணங்கள் நீருக்கு. ஐந்தாவது நிலம், மண் என்ற பூதம், ஐந்தாவது பூதம் ஐந்து குணங்களையும் உடையது: ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து குணங்களை உடையது நிலம். இந்த பூதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. இந்த பூதங்கள் பார்க்கப்படுகிற பொருள்கள் அல்ல, கண்ணுக்கு புலனாகின்ற பொருள்கள் அல்ல. நாம் பார்க்கிற இவையெல்லாம் பூதங்கள் அல்ல. இந்த நிலமோ, நீரோ, நெருப்போ பூதம் அல்ல. எனவே இந்த பூதங்கள் கண்ணுக்கு புலனாகாதவை. இவையெல்லாம் தத்துவங்கள். 36 தத்துவம் என்று படித்திருக்கிறோமே, அதிலே கடைசியிலே வருகின்ற ஐந்து பூதங்கள் தத்துவங்கள். தத்துவங்கள் என்றால் புலனாகாதவை, நுட்பமானவை. அப்படியானால் இந்த பார்க்கின்ற இந்த பூமி என்னது, நிலம் நீரெல்லாம் எவை என்றால், அந்த தத்துவங்களிலிருந்து உண்டாகின்ற காரியங்கள் தான் நமக்கு புலப்படுகின்ற இந்த நிலம் முதலியவை. தத்துவங்களிலிருந்து உண்டாகிற காரியங்கள், புலப்படுகிற காரியங்கள் இவை பூதங்கள் அல்ல. இவற்றுக்கு என்ன பெயர்? தாத்துவிகம். தத்துவத்திலிருந்து உண்டாகிற தாத்துவிகம் என்ற பெயர். தாத்துவிகம் 60 வகை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் 60. தத்துவங்கள் 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள், அனைத்தும் சேர்ந்தால் 96 தத்துவ தாத்துவிகங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உண்மை விளக்கத்தில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம், உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலிலே. எனவே இந்த பூதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நுட்பமான தத்துவ ஒவ்வொன்றுக்கும் குணங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இந்த உலக பொருள்கள் எல்லாம் தாத்துவிகங்கள். நாம் பார்க்கின்ற உலக பொருள் அனைத்துமே தாத்துவிகங்கள். அந்த தாத்துவிகமாகிய உலக பொருள்களிலே இந்த குணங்கள் பொருந்தி இருக்கின்றன. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து குணங்கள் தான் உலக பொருள்களுக்கு உரியவை. இந்த குணங்களைத்தான் நம்முடைய ஐம்பொறிகள் பற்றுகின்றன. ஆக ஆப்பிள், எதிரே இருக்கிற ஒரு ஆப்பிள் கனியை பார்க்கிற போது கண்ணானது எதை பற்றுகிறது? அந்த கனியினுடைய வடிவத்தை, உருவத்தை பற்றுவது கண். உருவத்தை மட்டும்தான் பற்றும். அதனுடைய நிறத்தை பற்றுவது எது? நிறத்தை பற்றுவது எது? ஐம்பொறிகளிலே எந்த பொறி நிறத்தை பற்றுகிறது? மனமா? நான் ஐம்பொறிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்தான் நிறம், ஒளி ரெண்டுமே ரூபம் எனப்படும். வடமொழியிலே நிறமும் ஒளியும் ரூபம் என்று வடமொழியிலே வைத்திருக்கிறார். வடிவத்தை நாம் பார்க்க முடியாது. வடிவம் என்பது புலனாகாது. ஆனால் எது புலனாகும்? உருவம். உருவம் புலனாகும். உருவத்துக்கும் வடிவத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. உருவமும் வடிவமும் ஒன்றல்ல. உருவம் வேறு, வடிவம் வேறு. வடிவம் என்பது புலப்படாதது, உருவம் என்பது புலப்படுவது. அந்த வடிவம் தான் உருவமாகிறது. வடிவம் புலப்படாத வடிவம் புலப்படுகிற போது, அதாவது நிறத்தை, நிறம், நிறம் ஒளி இவைதான் அந்த உருவ வடிவத்தை புலப்பட செய்கின்றன. அந்த சூரியனுடைய ஒளி இவைதான் அந்த பொருளிலே படிந்து அந்த வடிவத்தை புலப்பட செய்கின்றது. எனவே ரூபம் என்றால் ஒளி, நிறம் இரண்டும் தான் உருவம் எனப்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கின்றன. இப்படி எத்தனையோ நாம் அறியாமல் இருக்கிறோம். எனவே அந்த கனியினுடைய நிறத்தையும் வடிவத்தையும் பற்றுவது கண். அதனுடைய நறுமணத்தை பற்றுவது எது? மூக்கு, செவி, மூக்கு. நாக்கு எதை பற்றுகிறது? அதனுடைய சுவையை. இப்படி ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு குணத்தைத்தான் பற்றும், ஒவ்வொரு குணத்தை பற்றும். இப்படி இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து வேறு வேலைகளை செய்கின்றன. அப்படியானால் இவற்றையெல்லாம் இணைப்பது ஒன்று இருக்க வேண்டுமல்லவா? இத்தனை வேலைகளையும் இணைத்து இந்த ஐந்து விதமான செயல்களையும் ஒருங்கே இணைத்து இது என்ன பொருள்? அந்த இணைப்பு வேலை பின்னாலே தான் நடக்குது. ஆக முதலிலே இந்த வாயில்களாகிய ஐம்பொறிகள் இந்த உலக பொருள்களை குணங்களாக பற்றி அறிகின்றன. எனவே இந்த பொறியானது, பொறி, இந்த பொறிகளின் மூலமாக நமக்கு உண்டாகின்ற அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால், இது ஒன்று தோன்றுகிறது, ஒரு இது ஒரு ஓசை என்று இது அறியும். செவி, செவியானது இது ஒரு ஓசை என்ற அறிவைத்தான் தரும், அதற்கு மேலே தராது. இது ஒரு உருவம் என்ற அளவிலேதான் கண்ணானது அறியும். இப்படி ஒவ்வொரு பொறியினாலும் ஏதோ ஒன்று தோன்றுகிறது, இது ஒன்று தோன்றுகிறது என்ற அளவிலேதான் பொதுவாக நமக்கு அறிவு உண்டாகிறது. எனவே வாயில்களாலே, ஐம்பொறிகளாலே நமக்கு வருவது பொது அறிவு, பொது உணர்வு தான். ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. எதிரே, எதிரே தோன்றுவது ஒன்று, ஒரு பொருள். அது என்ன பொருள் என்று இன்னும் தெரிய, இந்த ஐம்பொறிகளுக்கு தெரியாது. அதான், எனவே வாயிற் காட்சி என்றால், வாயில் காட்சி என்றால் என இப்போது விளங்குகிறதா? வாயிற் காட்சி என்றால் இது ஒரு பொருள் தோன்றுகிறது என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் வாயிற் காட்சி. இது ஒரு ஓசை, இது ஒரு உருவம், இது ஒரு ஒளி என்று இப்படி பொதுவாக அறிவது. இப்படி பொதுவாக அறிந்த அந்த பொது அறிவு இப்போது உள்ளே செலுத்தப்படுகிறது. இந்த ஐம்பொறிகளில் இருந்து, ஐம்பொறிகளை தாண்டி அந்த பொதுவான அறிவு உள்ளே செல்லுகிறது. உள்ளே வேற கருவிகள், ஐம்பொறிகளை காட்டிலும் நுட்பமான ஒரு நான்கு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை புறக்கருவிகள், அகக்கருவிகள், உட்கருவிகள் என்று நான்கு வேலை செய்கின்றன. நமக்கு தெரியாமலே இந்த நான்கு உட்கருவிகள் வேலை செய்கின்ற, நமக்கு தெரியவில்லை. அவற்றைத்தான் அந்த கரணம் என்று கூறுகிறார்கள். அந்த கரணம், அந்தர் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்தர் உள்ளே, கரணம்னா கருவி, உட்கருவி. அவை மனம், மனம் என்ற உட்கருவி, அகங்காரம் என்ற இரண்டாவது அகங்காரம்,

மனம் ஆராய்ந்து அந்த இது என்ன பொருள் என்று ஆராய்ந்து இது என்ன பொருளாக இருக்கலாமா அல்லது வேறு பொருளாக இருக்கலாமா என்று ஐயப்படுகிறது. மனத்தினுடைய தொழில் என்ன என்றால், பொருளை ஆராய்ந்து அந்த பொருளை ஆராய்ந்து இது என்ன, இது இதுவாக இருக்கு, இதுவோ அதுவோ, இதுவோ அதுவோ என்ற ஐய நிலையை உண்டாக்குகிறது. எனவே மனத்தினாலே உண்டாவது ஐயக்காட்சிதான். எனவே பொதுவாக அறிந்த ஐம்பொறிகளாலே உண்டாகிற பொதுவான அறிவு இப்போது என்ன அறிவாக மாறுகிறது? ஐயக்காட்சியாக, ஐயமான அறிவாக மனத்தினாலே உணரப்படுகிறது. அப்படி மனம் ஆராய்கிற போது அதற்கு எது துணை செய்கிறது என்றால், அந்த கடைசியில் இருக்கிறதே சித்தம். சித்தம் என்ற கருவிதான் நாம் அடைகின்ற எல்லாவிதமான அனுபவங்களையும் தனக்குள்ளே பதிந்து வைத்திருக்கிறது. டெபாசிட்டரி ஆஃப் மெமரி. எல்லா உலக பொருள்களுடைய நினைவுகளும் அந்த சித்தத்திலேதான் பதிந்திருக்கின்றன. நாம் எவற்றையெல்லாம் அறிகிறோமோ அவையெல்லாம் சித்தத்திலே பதிந்திருக்கின்றன. ஆக சித்தம்தான் மெமரி என்ற கருவி. அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த பழைய நினைவுகளோடு பொருத்தித்தான் நாம் ஒரு பொருளை நிச்சயம் இது என்னது என்று நிச்சயம் செய்கிறோம். அந்த பழைய நினைவுகளோடு தொடர்பு படுத்தி இது என்ன பொருள் என்று முடிவு செய்கிறோம். அதற்கு சித்தம்தான் அடிப்படை. எல்லா நினைவுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. எனவே முதலிலே அந்த மனமானது அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த முன்னைய பதிவுகளோடு இணைத்து பார்த்து அந்த முன்னைய பதிவுகளோடு பொருந்த வைத்து இது இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். அடுத்த படிநிலை, அவ்வாறு மனம் ஐயமாக அறிந்த பின் அகங்காரம் என்ற கருவி. இங்கே அகங்காரம் என்ற பெயரை பார்த்த உடனே அதை ஒரு குணமாக நாம் நினைத்துவிடக் கூடாது. குணம் அல்ல, இது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, நான் அறிவதற்கு உதவுகிற கருவி. எனவே அந்த அகங்காரம் என்ற கருவி அதுதான் இதனை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கிறது. இந்த பொருளை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை, ஒரு ஊக்கத்தை தருவது அகங்காரம். ஆக எந்த பொருளை அறிய வேண்டும் என்றாலும் என்ன வேண்டும்? நமக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் இருந்தால்தானே, இல்லாவிட்டால் என்ன சொன்னாலும் பதியாது. அந்த அகங்காரம் வேண்டும். அகங்காரம் என்ற கருவி செயல்பட்டால் தான் நாம் நன்றாக அறிய முடியும், தெளிவாக அறிய முடியும். எனவே அறிய வேண்டும் என்ற அந்த உந்துதலை, வேகத்தை, ஊக்கத்தை, எழுச்சியை கொடுப்பது அகங்காரம். ஏனென்றால் அந்த அகங்காரம் என்ற கருவியே ராஜச குணத்தினாலே ஆனது. உண்மை விளக்கத்தில் படிக்கலாம், ராஜச குணத்திலிருந்து உண்டானதுதான் அகங்காரம். மனம் எதிலிருந்து உண்டானது என்றால் சொல்லுங்க. மனம் சாத்விகம். மனம் சாத்விக குணத்திலே இருந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு குணம் வைத்திருக்கிறார். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கிறது. அதன் பின்னர் புத்தி

0: அந்த புத்திக்கு ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம் தான். புத்தி தான் நிச்சயிக்கிறது கடைசியாக இது இன்னதுதான் என்று நிச்சயம் செய்கிற கருவி புத்தி தத்துவம். ஆக இத்தனை இந்த நான்கு அந்த கரணங்களும் தனித்தனியாக செயல்படாது, எல்லாம் ஒருங்கு இணைந்துதான் செயல்படுகின்றன. மனம் ஒரு பொருளை ஐயுற, அகங்காரம் இதனை இன்னது என்று அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்க புத்தியானது அந்த சித்தத்தினுடைய துணை எல்லாவற்றுக்கும் வேண்டும். அந்த சித்தத்தின் துணையினாலே இது இன்னதுதான் அந்த பழைய நினைவுகளை எல்லாம் வைத்து அந்த புத்தியானது இந்த பொருள் இன்னது என்று நிச்சயம் செய்கிறது. எனவே இப்படி இப்போது இந்த சித்தத்தை அந்த புத்தியினாலே தான் நமக்கு என்ன உண்டாகிறது, இந்த அந்த கரணங்களினாலே உண்டாவது என்ன காட்சி, சிறப்பு காட்சி, சிறப்பு அறிவு இல்லையா. பொதுவாக ஐம்பொறிகளாலே உண்டானது பொது அறிவு, அந்த கரணங்களாலே நிகழ்வது அந்த பொருளை பற்றிய சிறப்பு அறிவு. இந்த சிறப்பான அறிவுக்கு புத்தி காட்சின்னு கொடுத்திருக்கலாம் அல்லவா, அதுதானே நிச்சயம் செய்கிறது. எவ்வளவு முக்கியமான வேலை, அதை அதை அந்த பேரை வைக்காமல் மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனத்திலிருந்து அது தொடங்குகிறது, மனத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குவதனாலே அந்த சிறப்பு காட்சி மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். எனவே பொது அறிவு இப்பொழுது சிறப்பு அறிவாக மாறியிருக்கிறது. பொது அறிவை நிர்விகற்ப அறிவு என்பார்கள். நிர்விகற்ப அறிவு, பொது அறிவு ஐம்பொறிகளாலே வருவது நிர்விகற்ப அறிவு. ஏன் இந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எல்லாம் காரணம் பற்றித்தான். பொது அறிவுக்கு என்ன பேரு, நிர்விகற்ப அறிவு. அதாவது விகற்பம் என்றால் என்ன பொருள், வேறுபாடு. விகற்பம் என்றால் வேறுபாடு, நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு தோன்றாதது, வேறுபாடு இல்லாதது, நிர்விகற்பம். ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து நாம் எப்படி வேறு பிரித்து அறிகிறோம், ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம் என்றால் அதற்கு ஐந்து பொருள்கள் உதவி செய்கின்றன. முதல்ல பெயர், பெயரை வைத்து வேறுபடுத்துகிறோம். இது மரம், இது விலங்கு, இது இவர் மனிதர் என்று பெயர்களை வைத்து, பெயர், பெயர் அடி முதலிலே. இரண்டாவது இனம், பெயர் இரண்டாவது இனம். மூன்றாவது குணம், பெயர் இனம் குணம். நான்காவது தொழில். ஐந்தாவது உடைமை, உடைமை பெயர் இனம் குணம் தொழில் உடைமை என்ற ஐந்து தான் விகற்பங்கள், வேறுபாடுகள், வேறுபாடுகளை உண்டாக்குகிறவை. ஒரு பொருளை இந்த விதத்திலே தான் நாம் வேறுபடுத்தி அறிகிறோம், இந்த ஐந்து வகையிலே. இவர் புஷ்பா, பெயரை சொல்லிவிட்டேன், வேறுபடு மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம், பெயர், பெயர் பெயரை மட்டும்தான் தெரிகிறதா, பெயரை அடுத்து இனம் என்ன, பெண்பால், பெண்பாலார் இனம். குணம் என்ன, குணம் தெரியும் எனக்கு, சிவந்த நிறம் உடையவர், சிவந்த நிறம் உடையவர், செந்நிறம் உடையவர். குணம் பிறகு தொழில் எழுதுகிறார், எழுதி கொண்டிருக்கிறார், எழுதுதலாகி தொழிலை செய்கிறார். உடைமை, இந்த பேனா உடைமை, கண்ணாடி உடைமை, ஆடை, இப்படி இந்த ஐந்தையும் வைத்துத்தான் ஒரு பொருளை மற்ற பொருளில் இருந்து வேறுபடுத்துகிறது. இவைதான் விகற்பங்கள். இப்படி எல்லா பொருளையும் வேறுபடுத்தி அறியலாம், அப்படித்தான் அறிகிறோம். நாம் எப்படியோ வேறுபடுத்தி அறிகிறோம், ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இந்த அடிப்படையிலே தான். எனவே பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்ற ஐந்து வகையான முறையிலே நாம் ஒவ்வொரு பொருளையுமே பிறவற்றிலிருந்து வேறுபடுத்தி இது என்ன பொருள் என்று சிறப்பாக அறிகிறோம். எனவே சிறப்பு அறிவை தருகின்றவை இந்த ஐந்து. ஆமா ஆமா, சித்து பொருளை பார்க்க முடியுமா உங்களால? உயிரி பார்க்க முடியுமா? ஜடப்பொருளுக்கு தான் இந்த இலக்கணம் எல்லாம். எனவே அந்த முதலிலே பொது அறிவு என்று சொல்லுகிற போது இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளும் என்ன, தோன்றாத நிலை. இந்த ஐந்து வேறுபாடுகளுமே தோன்றாத நிலைதான் நிர்விகற்ப அறிவு. இந்த ஐந்தும் தோன்றவில்லை என்றால் எப்படி தோன்றும் அந்த பொருள்? ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அந்த அளவுதான் நம்முடைய பொறிக்கு தென்படும். இது ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும்தான் இந்த பொறிகள் பற்றுகின்றன. ஆக இந்த நம்முடைய பொறிகளுக்கு அவ்வளவுதான் யோக்கியதை, அவ்வளவுதான் தகுதி. பொதுவாக அறிவதுதான் அவ்வளவுதான் அதற்கு திறமை. ஆனால் நமக்கு பார்த்தவுடனே கண்ணாலே பார்த்தேன் என்றால் எதை பார்க்க முடியும்? கண்ணால உருவம், உருவத்தை பார்த்தேன். எனவே இது நிர்விகற்ப அறிவு, பொது அறிவு, பொறிகளாலே உண்டாவது. அடுத்து அந்த கரணங்களாலே வருகிற சிறப்பு அறிவுக்கு என்ன பேரு? சவிகற்ப அறிவு. விகற்பம் வேறுபாடு. ச என்றால் கூடியதுன்னு அர்த்தம், கூடியது, விகற்பத்தோடு கூடிய அறிவு. இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளோடு கூடிய அறிவுதான் சிறப்பு அறிவு, சவிகற்ப அறிவு. இது அந்த கரணங்களாலே தான் வரும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது இரண்டு செய்திகள் இங்கே நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய அழைப்பதில். ஒன்று அவையடக்கம், இன்னொன்று திருமலை சிறப்பு. இதை பற்றி வரவேற்பை வழங்கிய நம்முடைய அன்பு அன்பரும் ஒரு கருத்து சொன்னார்கள், ஏன் அவையடக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று. ஒரு காலையிலே அவர் சொன்னது போல எல்லாம் பெருமானுடைய திருவழிச்சியிலே தவிர இந்த ஆன்மாவினுடைய தனிப்புலமையோ தனித்திறமையோ எதுவும் இல்லை, தனக்கென்று ஒன்றுமில்லை என்ற வகையில் தான் அதை ஏற்றார். அது மட்டுமல்ல, தமக்கு முன்னே படித்திருந்த பெரியவர்களை பெரியவர்கள் என்று கருதினார்கள். ஆகவேதான் அவருடைய அனுமதியோடு கூட, அவருடைய ஆசையோடு கூட, அவர்கள் சில சொன்னால் சில திருத்தங்கள் சொன்னால் திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பாக அந்த அவையடக்கம் அமைந்திருந்தது ஒரு காலையில். அது காலப்போக்கிலே மாறுபட்டு இப்பொழுது அவையடக்கம் என்பதே இல்லாமல் போயிட்டு, பேசுகின்ற பொழுது கூட அந்த பழங்காலத்தில் இருக்கிற அன்னத்தை ஓமை சொல்லி அந்த அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் அந்த தண்ணீரை விடுத்து பாலை மட்டும் அருந்தும். அது போல நான் சொல்லுகின்ற குற்றம் குறையும் இருந்தாலும் அந்த குற்றம் குறைகளை நீக்கி நான் சொல்லுகிற நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு முன்னுரை ஒன்று போடுவார். அதுவும் இப்ப காலப்போக்கில் இல்லாமல் போய் இப்ப நூல் எழுதுகின்றவர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்தார்கள், பேச்சாளர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்து விட்டார்கள். காரணம், எல்லாரும் எல்லாம் வல்லுநர் தான் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆனாலும் அந்த மரபு என்ன என்பதை சொல்கின்ற பொழுது, திருவருள்தான் நமக்கு மேலானதை தவிர நம்ம உயிருக்கு இருக்கிற சிறுமி சிறுமி தான். எந்த வகையிலும் அந்த சிறுமி உடைய உயிர் இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்கின்ற பொழுது தவறு நேரக்கூடியது இயற்கை. அது நேருகின்ற பொழுது மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற மரபு இருக்கிறது. அது ரொம்ப நல்ல மரபு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமி அணியுமாம் தன்னை வியந்து என்று திருவள்ளுவர் சொல்வார். பெருமை என்றும் பணி, சிறுமை என்றும் தன்னை வியந்து அணியும் என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். ஆகவே அந்த பெருமைக்கு இலக்கணமே பணியுமாம் என்றும் பெருமை என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில எல்லாம் அவையடக்கம் மிக இனிமையாகத்தான் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இருந்தாலும் இப்பொழுது அவையடத்திற்கு வேறு விதமான உரை வைத்துக் கொள்றோம். அவையடக்கம் என்பது இரண்டு பொருள் தருகிறது. அவைக்கு தான் அடங்குதல், அவையை தான் அடக்குதல் என்று இப்படி வந்துட்டு. இந்த பின்னால சொல்லுவது அவையடக்கம் அல்ல, ஆனா இப்ப சொல்லுகிற முறையில் அப்படி வந்தது. அவையை தான் அடக்குதல், இன்னொன்று அவைக்கு தான் அடங்குதல். நமக்கு முன்னேறந்த பெரியவர்கள் எல்லாம் அவைக்கு தான் அடங்கி செய்தார்கள், இப்பொழுது அவையை அடக்கி வந்து விட்டார்கள். இப்படி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அது முறையாகாதுதான் என்பதை நினைவு கூர்ந்து, நம்முடைய பெரியவர்களிலே ரொம்ப அருமையாக பெரிய கவிச்சக்கரவர்த்தியாக விளங்கியவர்களும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி அவற்றை எடுத்தார்கள். ஆனா அந்த அவையடக்கம் இப்ப திருக்குறள் போன்றவர்களுக்கெல்லாம் இல்லைதான், நீதி நூல்களுக்கெல்லாம் இல்லை. அந்த கருத்தை முதல் எண்ணிய பெருமை சிவியாம்சங்களுக்கும். அது போல இந்த அவையடக்கத்தை வருகின்ற பொழுது இந்த வரவேற்பு சொன்னதுனால கொஞ்சம் சொன்ன நினைத்த வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய சேக்கடா பெருமான் அவையடக்கம் சொல்கிறார். இதற்கு முன்னே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவு நினைவு கூற வேண்டும். நான்கு பாடல்கள் தான் நமக்கு இதற்கு முன்னே அமைந்திருக்கின்றன. முன்னே நாம் நினைவு கூற முடிந்தது ஒன்று, நடராஜ பெருமானுக்கு வணக்கம் கூறுவது. அது முதல் இரண்டு பாடல்கள், முதல் இரண்டு பாடல்கள். அடுத்த மூன்றாவது பாடலிலே மூத்த பிள்ளையாராக இருக்கிற விநாயகருக்கு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது பாடல். நான்காவது பாடல் இந்த திருக்கூட்டம் இந்த அது தனிச்சிறப்பு இவருக்கு. இந்த நூலை கேட்கின்ற அவை புனிதர் பேரவை, இந்த புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்வதாக என்று கேட்கின்ற அவைக்கு வாழ்த்து கூறி முடித்தார். இப்படியான ஒரு அமைப்பிலே இதுவரை நாம் செய்ய நினைவு கொண்ட செய்தி நான்கு தான். அது சுருக்கின கடவுள் வணக்கம் ஒண்ணு, அவையை வாழ்த்துதல் ஒண்ணு, ஆகிய இரண்டு செய்தி தான். அப்படி அமைத்து விடலாம். இந்த இரு செய்திகளுக்கு பிறையே நமக்கு அவையடக்கம் கூறுகிறார், கேட்கிறார். ரொம்ப அருமையான அமைப்புடைய இது. அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலாடியார் புகழ் கூறுகேன் அப்படின்னு. நான் எடுத்துக்கொண்ட அறிவருடைய அறிவல் எப்படிப்பட்டவன் கேட்டா அளவிலாத பெருமை உடையவர்கள். ஆகவே ஒரு எல்லைக்குட்பட்ட பெருமை உடையவர்கள் எல்லாம், எல்லைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவர்கள் என்று சொன்னார். இந்த பெருமை பெருமைங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ரொம்ப பெருமை என்று சொல்லும்போது அவர் ரொம்ப பெரியவர், பெருமை உடையவர் சொல்றோம். இந்த பெருமை என்பதற்கு அடிப்படையான நிலைக்களம் என்ன, எந்த ஒன்றினால் பெருமை வரும் என்று எண்ணணும். அப்பதான் அந்த அளவிலாத பெருமையை நாம் எண்ண முடியும். அதே நம்முடைய அருமையாக திருக்குறள் எண்ணியிருக்கிறது. அவருடைய அந்த 133 அதிகாரங்களிலே பெருமை என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த பெருமை எண்ணுகின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல ஒரே எழுத வந்த பரிமேலகர் மிக அழகாக பின்வருகின்ற கருத்துக்களை தொகுத்து எண்ணியிருக்கிறார். அது அவருடைய அந்த பெருமை என்ற அதிகாரம் முழுதும் 10 குறளிலும் எதனால் பெருமை வருகிறது என்பதை தொகுத்து முன்னே முடித்திருக்கிறார். அது அந்த அவருக்கு இருக்கிற அந்த ஏற்றம் பெருமை பெருமைங்கிறம் பெருமை எப்படி வரும் இதெல்லாம் திருவள்ளுவர் சொன்னதுதான். ஆனா தொகுத்து சொன்ன பெருமை நமக்கு பரிமையாளருக்கு உண்டு, அவ்வளவுதான். தொகுத்து சொன்னதுதான் எதனால் வரும், எல்லாரிடத்திலும் பணிவா இருக்கணும், பணிவா இருக்கணும். அது பெருமைக்குரிய இலக்கணங்களில் ஒன்று அப்படின்னு எல்லாரிடத்திலும் கேட்டா. ஒரு அன்ப பெரியவர் கூட உண்டு, அவர் சின்ன பையனை கூட வாங்கன்னு தான் சொல்லுவார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க என்று சொல்லுவார். ஒரு நாள் அளந்து பேசுறது இல்லை. ஏன்னு அவர் அந்த பையனே ஒண்ணு வருத்தவர். ஐயா எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது, என்னை வான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும். இல்ல தம்பி, நீங்க இருங்க, பேசாம இருங்க, நீங்க இருங்க, நீங்க இருங்க என்றே சொல்லுவார். ஆகவே எல்லாரிடத்திலும் பணிவுடையனாக இருப்பது இருக்கிறதே, அது பெருமைக்குரிய அடித்தளம் ஒன்று. சரி, அடுத்தது என்ன? எது எடுத்தாலும் தான் தான் என்று தன்முனைப்பு கூடாது, தன்முனைப்பு கூடாது. ஐயா இந்த ஒரு கோவிலுக்கு சிலர் நல்ல அருமையாக தொண்டு செய்யிருப்பாங்க. ஐயா அந்த ஊருக்கு திருக்கோவில் உடம்புடுக்கானது இவங்களாலதான், இந்த ஊருக்கு மின்விளக்கு வந்தது இவங்களாலதான், இது ரொம்ப ஊராட்சியா இருந்தது அதை வளர்த்தி இப்பொழுது பேரூராட்சியா கொண்டு வந்தது இவர்கள்தான், பேருந்தே கிடையாது இவர்களால்தான் பேர் வந்தது, பள்ளி கிடையாது பள்ளிக்கூடம் வந்தது என்று இப்படி எல்லா பெருமைக்குரியவர்களா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லணும், உண்மையில சொல்லணும், வெறும் வாய் சொல்லக்கூடாது. உண்மையில வெறும் வாய் சொல்றது நடிப்பினால சொல்லிவிடலாம். அந்த உள்ளத்தோடு பட்டு சொல்வது அந்த அறச்சிந்தனை இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. என்னமோ அவங்க சொல்றாங்க, நானா செய்யறேன், ஊரவர்கள் எல்லாம் முன்னே நின்னாங்க, அதுல நான் ஒருவனா இருந்தேன், அவ்வளவுதானுங்க. எல்லாம் ஊரார் செய்த பெருமை என்று அந்த சொல் அடித்தளத்திலிருந்து வரணும். அது தருக்கு இல்லாமல் இருப்பது, கர்வம் இல்லாமல் இருப்பது. இந்த ஒன்று இருந்தால் பெருமை வரும். ரெண்டு, மூன்றாவது என்னென்ன? மூன்றாவது இது கொஞ்சம் அருமையானது. அது ரெண்டு இல்லாமல் இருக்கணும். இப்ப நம்ம சொல்ல போறது வேண்டி செய்ய வேண்டியதா இருக்கு. அது அது ரெண்டும் தவிர்க்க வேண்டியது, இது ஒன்றும் கொள்ள வேண்டியது. என்னென்ன? கொஞ்சம் ஏனையோரை விட நம்முடைய பணி சிறப்பான பணியா இருக்கணும். எந்த ஒன்றை கொடுத்தாலும், எந்த ஒன்றை கொடுத்தாலும், ஒரு ஆசிரியரா கொடுத்தோம் சொன்ன, அடிக்கடி சொல்லுவது வந்து 16 வகுப்பு தான் எடுக்கிறோம் என்று சொல்றோம். என்ன இப்ப 2 வகுப்பு சேர்த்து எடுத்தா என்ன போயிடுது? என்ன தலையா போடும், தொண்டையா போடுது. அதனால அவர் ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போட்டிருப்பார், பாடம் கொஞ்சம் முடியாம இருக்கு, பரவாயில்லையா நான் பாத்துக்கிறேன், நல்ல உடம்ப காத்து என்று சொல்லிட்டு என்ன போயிட்டு, என்ன போயிட்டு. அது போல அப்படி எடுத்துக்கொண்ட அந்த செய்தியும், இப்ப அதே செய்தியை ஒரு திருக்குறள் ஒருத்தர் சொன்னார்னா, நல்ல உடன்று பல நூலையும் படித்து செம்மையாக இதை 40 பேர் உள்ளத்திலும் சென்று தைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சொல்லுவதற்கு பாருங்க, அது அது மாதிரி இருக்குது. ஆகவே உடனே என்ன செய்வோம், அவருக்கு ஒரு 20 ஆண்டு இப்படி வேலை செய்தார்னா, சார் அவர்கிட்ட கொடுத்த ஒரு பணி ஒரு தனி முத்திரை பெற்றிருக்கும் என்று சொல்றோம். அது போல் செய்யணும் எந்த பணியா இருந்தாலும். அந்த பணியை கூட இவரன்றி வேறு பிறர் செய்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது என்ற முறையில கொண்டு வந்துருவோம். அப்படி இருந்தால் அந்த பெருமை வரும். அப்ப இது வந்து இந்த மூன்றாவது சொன்னது எப்படி சொல்லணும் கேட்டா, அவர் சொல்லால் சொன்ன செயற்கு அரிய செய்தல். இப்ப நாம் செய்ய வேண்டிய பணியை ரொம்ப அருமையாக, உயர்ந்ததாக, தரத்தில் மிகச் சிறந்ததாக செய்வதற்குதே அது இருந்தா பெருமை வரும். இவ்வளவுதான் சார். ஒருவனுக்கு பெருமை வரணும்னா இந்த மூன்று, ஒன்று என்ன, எல்லாரிடத்திலும் பணிவார்க்கும், இன்னொன்று என்ன, தன்னுடைய தன்முனைப்பு இருக்கக்கூடாது, மூன்றாவது என்ன, எந்த செயலையும் பிறர் செய்வதை விட ஒரு தனி இலச்சனை தனி முத்திரை வைத்த மாதிரி செய்யணும். செய்துட்டால் பெருமை வரும் என்று எழுதினா தனிமை இல்லை. எங்க பெருமைங்கிற அதிகாரத்துல யார் சொத்து? திருவள்ளுவர் சொத்து தான். பருமாறினது இவர் வேற ஒண்ணு எடுத்து பருமாறதற்கு பாருங்க, அது ஒரு பெரிய தனிக்கலை. நீங்க கல்யாணங்களை மற்ற இடங்களில் கூட பாருங்க, எல்லாம் நீங்க செய்திருந்தா மட்டும் போதாது, பருமாறவங்களை பொறுத்துதான் அந்த சாப்பாடு அது உயர்வப்பு தாவல பெறும். எது வேணுமோ அது தூரம் வைக்கிறது, எது வேணாம கொட்டுறது. என்ன என்ன பண்றது, நீ இலைய பார்த்து பருமாறணும். இலைய பார்த்து யார் யாருக்கு எது எது விருப்பமா இருக்கோ அது முன்னையே போடுது. வறுவல் ஒருத்தர் முன்னையே சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் வறுவல் பிடிக்க மாட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு வைக்கலாம். அது போல இலைய பார்த்து அந்த பருமாறுவது தான் இருக்குது. அது போல இப்ப இங்க திருக்குறள் 10 குறள் ரொம்ப அருமையா வைத்திருக்கிறார். ஆனா அதை எடுத்து பருமாறியது இவருடைய அருமை. எங்க இப்ப ஒன்னே கேட்கலாம், ஒரு பையன், ஐயா இந்த 3 நாள் தான் பெருமை வருகிறது என்கிறீர்கள், அந்த 3 நாள் பெருமை வருகிறது என்பது எப்படி தெரியும்? யார் சொன்னான்? எங்கள் நூலாசிரியராக இருக்கிற திருவள்ளுவரே சொன்னான். எங்கே சொன்னார்? பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்மை என்று. பெருமை பெருமை என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா, எல்லாரிடத்திலும் மிக சாதாரணத்துல கூட வாருங்கள், மென்மையாகவே சொல்லி மென்மையாகவே பேசி நல்ல மதிப்பு கொடுப்பதற்குதே அது பணிவிருந்தால் பெருமை வரும். இது ஒரு குறள். இன்னொன்று அதிலேயே தந்ததற்குள்ளே கூட ஒன்று இருக்குது. என்னது? பெருமை என்ன செய்யும்னாரு, தன்னை வியந்து அணியமாம். தன்னை வியந்துன எந்த ஒரு செயலையும் நான் தான் என்னாலதான் முடிஞ்சது என்று சொல்றதற்கு அந்த தருக்கு இருக்குதே, அந்த தருக்கு இருந்தா பெருமை தான் வரும். அப்போ பெருமை என்பது பணிவுடைய நாதல், இன்னொன்று தருக்கின்றி இருத்த தருக்கின்றி இருக்க சரி. இன்னொன்று என்னன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல், அதாவது செயற்கரிய செய்தல். பெருமையுடையவர் பெருமையுடைய என்ன செய்வாங்கன்னாரு, பிறரால் செய்தற்கு அருமையானவற்றை செய்வார்கள். பெருமை உடையவர் ஆற்றுவார் எதனை, ஆற்றின் அருமை உடைய செயல். அப்ப செய்தற்கு அரியவற்றை செய்வார். இன்னும் ஒண்ணு கூட இருக்கு, என்னன்னா, பிறருடைய குற்றத்தை எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது, பிறர் குற்றம் கூறாமை. அது திருவள்ளுவர் சொன்னது, அற்றம் மறைக்கும் பெருமை. பிறருடைய குற்றங்கள் இருந்தா கூட எதுன்னு சரி, அதோட இயல்பு, பல பேர் இருக்கலாம், அப்படி எல்லாம் ஒரே மாதிரி 5 வேலை சேர்ந்து இருக்கா, சரி தள்ளுங்க அப்படின்னு அழைச்சிட்டு போடுவாங்க சில பேர். இன்னும் சில பேர் ருசியா, அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே ருசி, அது கூட அற்றம் மறைக்கும் பெருமை. பிறருடைய குற்றத்தை மறைக்கல்னா அது இருக்கிற மறைச்சு நம்ம வந்து இதை அவங்களுக்கு வந்து தீமை நன்மை சேர்க்கறதுக்கு அல்ல, நம்ம காதுல போடாம இருக்கிறது, நமக்கு தெரியாம இருக்கிறது, அதான் மறைக்கும். அது அற்றம் மறைக்கும் பெருமை. ஆனால் பெருமையோ குற்றமையே கூறிவிடும், சில செய்த குற்றங்களை சொல்லுவாங்க. இந்த வகையில் தான் பெருமை என்ற ஒன்று வரும். அப்போ எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது, அற்றமறைக்கும் பெருமை, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல், பணியுமாம் என்றும் பெருமை, செருமை அணியுமாம் தன்னை என்று எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது. அதை வாங்கி அந்த அதிகாரத்துல பெருமையாவது என்ன, சிலர் குற்றம் கூறாமை, யாருக்கும் பணியுடையராயிருத்தல், செயற்க அறிய செய்தல், இல்ல தருக்கின்றி இருத்தல் என்று எழுதினர். இந்த நான்கு திருவிழா சொன்னதே அது அப்படியே புரிஞ்சு. ஆகவே இப்ப பெருமை, பெருமைக்கு இலக்கணம் இந்த நான்கு தான். இப்பொழுது நாம் இந்த சேக்கடார் பெரியபிராமத்தில் கூறப்படுகின்ற பெரியவர்களை பார்ப்போம். அளவிலாத பெருமையர் ஆகிய, அளவற்ற பெருமையுடையவர்களா. இந்த கண்ணோட்டத்தில் வைத்துக் கொண்டு ஒருத்தன் எண்ணினானால் அளவிலாத பெருமை என்ற எழுத்தான 63 நாயன்மாடத்திலும் தருக்கு என்பதே இல்லை, வெறும் இருந்ததா இல்லவே இல்லை. இதை வைத்துக் கொண்டே நீங்க ஒரு நாள் பேசலாம். குங்குளிய கலையர் திருப்பனந்தால் சென்றார். சென்ற பொழுது திருமேனி வளைந்திருந்தது, சிவபெருமானுடைய திருமேனி. அதை அந்த அரசன் தன்னுடைய சேனை மற்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படியா திருமேனியை அந்த வன்மையினால் நிறுத்தி விடலாம், நிறுத்தி விடலாம் நிறுத்திட்டான். திருக்கிற ஊர்ல இருந்து இவர் போகிறார் திருப்பனந்தாளுக்கு. ஐயோ, எத்தனையோ நாள் இந்த மாதிரி யானையும் குதிரையும் போட்டு இழுக்குதே, திருமேனி இழுக்குதே, இழுக்க கூடாதே, பெருமானுடைய திருமேனியை கைத்த கட்டியா நிமிக்கிறது. ஆனாலும் அவனுடைய அந்தினால செய்யறான், அதையும் தடுக்கல. என்ன செய்தார்னர், அந்த கைத்துல தான் ஒரு கைத்து தன் கழுத்துல கட்டிக்கிட்டு இழுத்தாராம். இழுக்கும் போது என்ன செய்தார்னர், என்ன செய்தார்னர், இப்ப இவ்வளவு யானைகளும் குதிரைகளும் செய்ய முடியாத பணியை இதோ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யல. செஞ்சாது நிமிரம் நிமிராது அவர் மூலிய கலைய நாயனார் ஆகவும் மாட்டார். என்ன சொன்னார், யானும் இவ் இழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. பாவம், இந்த யானைகளும் இந்த குதிரைகளும் இந்த காலாட்களும் எத்தனையோ நாட்கள் இந்த திருமேனியை இழுத்து இழுத்து இழுத்து இழைச்சிட்டாங்க. அந்த இழைப்பை அறியேனும் பெறணுங்கிறது. அந்த இழைப்பை பெறணுமே தவிர பிறர் குற்ற நோயை அந்த நோயோடு சேர்ந்து நாமும் நோய்வாய்ப்படணுமே தவிர நான் இதை நிமித்தி விடுவேன் என்று சொல்லலைன்னு சொல்ல. இதற்கு அவர் யார் என்பது தெரியணும். அருமையா குங்குளிய தூபத்தை போட்டு வறுமை வந்து, ரொம்ப கடுமையான வறுமை வந்து, தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கும் சாப்பாடு இல்லாமையினாலே தம் மனைவி தாலியை கொடுத்து இதையாவது கொடுத்து எதுன்னு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க, பாவம் இந்த பிள்ளைகள்லாம் ஒரு வாரம் ஆச்சு, சுற்றத்தாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கடினப்படுறீங்க, நானும் கடினப்படுறேன்னு சொல்லி கொடுத்து அந்த தாலியை வாங்கி கொண்டு போனவர் எதிரில் ஒரு பெரிய குங்குளிய மூட்டை வந்தது. என்னன்னார், இது புதுமையானது, அருமையான குங்குளிங்க, நல்ல தனித்தன்மையா இருக்கும், ஒன்றும் கலப்படமெல்லாம் இல்லாதனர். ஆடார் ஆடா இந்த தாலியை கையில கொடுத்து அது குங்குளியத்தை வாங்கிட்டு போட்டார். வாங்கி போய் கோயில் அருமையா செஞ்சுட்டு இருக்கு. வரலாறு இல்லாத தெரிஞ்சதுதான். தெரிஞ்ச அந்த அம்மா என்னன்னு கேட்டா, இங்க தாலி எடுத்துட்டு போனாங்க, நிச்சயமா வந்து ஐயா அரிசி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும். அது கூட பிள்ளையெல்லாம் என்ன பண்ணும், ஒளியும் ஒளியில காட்டினா பிள்ளையெல்லாம் என்ன பண்ணும், எங்க அம்மா அப்பா போனாங்க, வந்துருவாரோ ராஜா, வந்துருவாருப்பா, நீ பாரு உனக்கு நிறைய காய்கறி எல்லாம் வச்சு சாம்பார்லாம் வச்சு உனக்கு சாதம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். சாரிம்மா, ஒரு 10 நிமிஷம் போச்சு, இன்னொரு புள்ள, எங்க அம்மா காணாப்பாவே அண்ணு, வந்துருவாங்க ராஜா, நீ பாரு உனக்கு பாயசம் வச்சு வடையெல்லாம் வச்சு போடுறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பாவம். ஆனால் அந்த திருமேனி கோயில்ல போய் அருமையா குங்குளியத்தை போட்டு போட்டு அப்படியே ராத்திரியில அயர்ந்துட்டு. இப்ப யாரு கவலை, பெருமானு கவலை. ஒரு குடும்பம் தனக்கே இது மாதிரி நறுமண பொருளை தூவி ஆனா வறுமையுட்டு இருக்குது, தாலியை கூட இந்த பெரிய பெரிய புண்ணியமான இப்படி செய்து தடுத்துவிட்டு உடனே அருமையாக அந்த வீட்டை 3 மாடி 4 மாடியாக ஆக்கி நிறைய நெல் முதலிய பொருள்களை எல்லாம் உளவாக்கி அதே நேரத்துல அந்த பெண்ணும் சமையல் செய்யும்படியாக செய்து இவரை எழுப்புகிறார். கோயில படுத்திருக்கிற குங்குளிய கலையர எழுந்திருப்பா எழுந்திரி அப்படின்னா என்னன்னு முடிக்குது. ஆமா, குங்குளியம் போடாம இருக்கு, குளிச்சுட்டு வந்து போடுறேன். குங்குளியம் எல்லாம் அப்புறம் போடலாம், வீட்டுல பாலோடு சாதம் இருக்கு, அதை போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் போடுங்க. பாலின் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார். பால் சாதம் சாப்பிடு, ஏன்னா ரொம்ப நாள பட்னி, திடீர்னு சாம்பார் எல்லாம் சாப்பிடக்கூடாது, திடீர்னு ரசம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால பால் சாதம் சாப்பிடுறா ராஜா போயிட்டு வந்தாரு. உள்ள போனா அங்க போனா பார்த்தா வீடே தெரியல, பெரிய வீடா இருக்கு, வீட்டுல இருந்து வாங்க வாங்குங்கிறாரு, பிள்ளைகள்லாம் வாங்குங்கிறது, ரொம்ப அருமையா பால் சாதம் சாப்பிட்டார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருள் கைகூடிய குங்குளிய கலையர் தான் திருப்பனந்தால் வரும்போது என்ன செய்யலாம், இறைவனே பால் சாதம் சாப்பிட செய்யிருக்கிறான், தன்னுடைய வீட்டை 3 மாடி ஆக்கி இருக்கிறான், அதனால இங்க வந்து என்ன செய்யலாம், யானை என்னெல்லாம் தான் ஆகட்டுங்கப்பா, திருமணி ஏற்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி கயிற்றை கூட்டி இருந்தால் அவர் பெரியவர் ஆகார், நாயன்மாரும் ஆகார். என்ன சொன்னார், யானும் யூ இழை புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. இவ்வளவு சேனைகளும் இவ்வளவு யானைகளும் பெற்ற அந்த துன்பத்தை அடியேனும் பெற்று பார்க்கிறேன் என்று சொல்லி மாணவன் கயிறு பூட்டி கைத்த கழுத்துல போட்டு கழுத்தினால் வருந்தலுற்றார். ஆதலால் தான் அந்த சருக்கு சிறிதுமில்லாமல் இருக்கிற பெருமை உடையவர். அப்படிப்பட்ட அறிவர்கள் தான் 63 பேர். அளவிலாத பெருமையர் ஆகியே என்று சொல்லி இன்னும் பல அறிவர்கள் செயற்கு அறிய செய்தெல்லாம் உண்டு. செயற்கு அறிய செய்தார் ஞானசம்பந்தர். அருமையா என்னைக்கோ இருந்த ஒரு தனக்கும் ஒரு பெண்ணை ஒரு சிவனியை சீட்டியார் வைத்திருக்க அந்த பெண் பாம்பினால் இறந்துபட சரி பரவாயில்ல ஒரு அடியவருக்கு வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த எலும்பையாவது குடத்தில் போட்டு வைப்போம் என்று போக 6வது தலை யாத்திரையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையை மேற்கொள்ள மயிலாப்பூர் வர அந்த குடத்தை உள்ள கொண்டாடக்கூடாது. ஏனென்றாலும் எலும்பு குடத்தை போய் கோயிலுக்குள்ள கொண்டு வரலாமா? வரக்கூடாது. ஆதலால் ஞானசம்பந்த பெருமான் வளமாக வருகின்ற பொழுது அந்த கோயிலின் புறத்தே அந்த குடத்தை வைத்து இது அரியணியின் பெற்ற அணங்கு தங்களுக்காக வைத்திருந்தேன் இது அரவு தீண்டி திறந்து விட்டது அந்த குடம் இது என்ன அங்கிருந்தே பாடுகிறார் மட்டித்த புண்ணையங்கானல் என்ற அருமையான பாடலை பாடி அட்டித்தல் காணாதே போதியோ யமா சென்ற முறையில இதே நாள்ல அருமையா பங்குனி உத்தரத்துக்கு எப்படிலாம் சமையல் பண்ணி எத்தனை அடியவருக்கு போட்டு ஒரு ஓடி போட்டியம்மா இது வேணுங்களா அது வேணுங்களா நீங்க வேணுங்களா நீ போட்டுங்களா ஜீனி பத்துங்களா என்று கேட்டி போட்டியம்மா இப்ப அதே பங்குனி உத்தரவு வரும்போது நீ போவியா போமாட்டம்மா என்று சொல்லி பெண் வளர்ந்தது. இதை விட செயற்கரிய செய்தல் என்னைக்கோ போன எலும்பு உடம்பு அருமையா ஒரு பெண் உடம்பாச்சு. அப்படி செயற்கரிய செய்தும் பாருங்க மறுநாள் எல்லா இடத்துலயும் டாம் டாம் போட்டு அந்த எலும்பி பெண் ஆக்கியவர் அல்லவா என்று தன்னை போட்டு இன்சியல் பண்ணி நல்ல ஞான சம்பந்தர் தீகாடின்னு போட்டுட்டாரா கையிலாத பெருமையர் ஆகியே இப்படி வைத்துக் கொண்டு நிறைய போலாம் 63. ஆகவே இப்படி வாழ்ந்த பெரியவர்கள் நாம் இப்ப சொல்ல போகிற அடிவர்கள் அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். இப்ப அவருடைய பெருமையும் அளவற்றது நாம் சொல்ல போறவருடைய அடிவர்களும் எண்ணற்றவர்கள். என்ன எண்ணற்றவருங்கிறீங்க 63 நாயன்மார் தானே அப்படின்னு நம்ம ரத்தனகிரியில கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்பதான் பெரியவர் அவன் தொடங்கின வேணா கேட்பான். அவனுக்கு 63 இருக்குன்னு அதுவும் தெரியாது. பாத்துக்கலாம். 63 அடியோர்கள் தானே நீங்க அளவிலாத அடியாருங்கிறீங்க. 63 அடியோர் மட்டுமா இருக்கிறார்? தொகையடியார்கள் 9 பேர், தில்லைவாள் அந்தனரிடம் அடியாருக்கு அடியா 3000 பேர் அப்படின்னு கணக்கு சொன்னார். அதாவது ஒரு 3000 எல்லைக்கு உட்பட்டது. எஞ்சிய 8 தொகையடியாரும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவங்க. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியில் எத்தனை பேரு? பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியில் எத்தனை பேரு? சொல்ல முடியாது. அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியில் எத்தனை பேரு? சொல்ல முடியாது. ஆகவேதான் அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். எனவே பெருமையும் அளவற்றது நான் சொல்லப்படுகின்ற என்னால் சொல்லப்படுகின்ற அடியோருடைய எண்ணிக்கையும் அளவற்றது. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இதை கூறுகிறேன். ஆனால் எனக்கு என்ன தகுதி? ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொண்ட பொருள் என்னவோ மிகப்பெரும் பொருள், ஆனால் அதை எடுத்து சொல்ல நினைக்கின்ற அடியேனும் எனக்கு ஒன்றும் தகுதி இல்லாதான் என்ன இருக்குனர் அளவு கூட உரைப்பரிதாயினும். அப்படிப்பட்ட எண்ணில்லாத எண்ணற்ற பெருமையுடைய அடிவருடைய பற்றி அவருடைய முழுமையாக அந்த அளவு கூட அந்த பெருமையெல்லாம் நிரம்ப சொல்ல முடியுமா? உரைப்பரிதாயினும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் சுவாமி. ஆமா என்ன பண்றது, உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை தூரப்பறைகுவேன். நான் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னா எனக்கு இருக்கிற புலமையோ எனக்கு இருக்கிற பக்தி மேம்பாடோ எனக்கு இருக்கிற பெரிய அளவற்ற ஆற்றலோ அன்று. ஆசை வெக்க மரியுமா? அந்த ஆசை தான், வேற ஒண்ணும் இல்லை. எங்கிட்ட இருக்கிற சொத்து என்னன்னா இது சொல்லணுங்கிற ஆசை தான், தவிர மற்ற ஆற்றலோ அறிவோ அன்று என்று சொன்ன. அப்ப இதா பேரக்க அளவில் ஆசை துறப்ப அடைகிறேன். அந்த ஆசைங்கிறது பின்னால பிடிச்சி கழுத்து பிடிச்சி உந்துதான் பாடுப்பா பெரிய புராணம் பாடு பெரிய புராணம் என்று சொல்லுகிறதாம். அதனால் நான் பாடுகிறேன், எனக்கு வேறு எந்த ஆற்றலும் இல்லை என்று ரொம்ப அருமையா இந்த பாட்டுல சொன்னார். அடுத்தது சொன்னார், அதுவும் அதே தான் இல்ல. அப்படி சொன்னது என்ன சரி, இப்படி சொன்னது எப்படி போன்றதுனர் ஒரு ஓமி வைத்து காட்ட போறார். தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் பொறுவரும் சீர்ப்புகளுற்றேன். இப்போ தெரிவரும் பெருமையினர் முன்ன அளவற்ற பெருமையினர், இப்ப தெரிவரும் பெருமையினர் அவருடைய பெருமையை சொல்ல சொல்ல சொல்ல அவர் நீ சொன்னதுல எத்தனை வந்தாரு, என்னமோ ஒரு 20 விழுக்காடு வந்திருக்குது, இன்னும் 80 இருக்கு சார் பெருமை அப்படின்னு. அவ்வளவு இருக்குங்களா அப்படின்னாரு. ஆமா, இன்னும் ஒரு 10 நாள் சொன்னா என்ன 30% வந்திருக்குன்னு 70 பேர் பாக்கி இருக்கு. ஆகவே சொல்ல சொல்ல அவருடைய பெருமை இவ்வளவுதான் என்று தெரிந்து முடிப்பதற்குரியதில்லை, இன்னும் தெரிந்து கொண்டே ஆராய்ந்து கொண்டே போயிருக்கு. அப்படிப்பட்ட தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் தீர்ப்புகளுற்றேன் ஒப்பற்ற பெருமையை நான் சொல்லுகிறேன். எது போல, எது போல பாவம், ஒரு ஓமி சொல்லுகிறார், முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன். நம்ம இந்து மாசம் இருக்கு பாருங்க. ஆமா, தெற்கு கன்னியாகுமரி இருக்கு, நம்ம கிட்டே வந்துருவோம் அல்லவா, தானே அங்க ஒரு பாருங்க, ஒரு சின்ன ஊற்று கடற்பக்கத்துல, கடற்பக்கத்துல இருக்கிற ஊற்று எப்படி இருக்கும், முறிக்கொண்டே இருக்கும். தொற்றனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு திருவள்ளுவர் போற போக்குல ஒரு ஊற்றையும் போட்டு வச்ச. தொற்றனை தூரும் மணக்கேணி தோண்ட தோண்ட தோண்ட அந்த மணக்கேணி ஊறிக்கிட்டே இருக்கும். அது போல படிக்க படிக்க படிக்க அறிவு வளரும். இதெல்லாம் பாருங்க, சாதாரண மக்களுக்கும் தெரியும். இந்த உண்மையெல்லாம் யாருக்கு என்ன, பெரிய பிஹெச்டிக்கு தானே சொன்னாரு, சின்ன ஆளு சாதாரண ஆளு தான் தெரிய முடியாது வச்சிருக்கு, என்ன பெரிய கஷ்டமா இருக்குது. பாவம் நல்ல கடற்கரையில ஆத்தக்கரையில் இருக்கிறவங்க சின்ன பொடியன் அதுதானே, என்ன பண்றீங்க தண்ணி நாங்க நோண்டுறோங்க, எதுக்குடா குளிக்கிறதுக்கு அப்படின்னாரு. நோண்டுறாரு, அட நீங்க நோண்ட நோண்டதாக தண்ணி வரும், எங்க நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் குளிக்க போறோம், அதுக்காக நோண்டிட்டு இருக்கோம்னாரு. பத்தியா, நீங்க குளிச்சுட்டு இது மாதிரி நீங்க தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் படிக்க படிக்க அறிவு வரும். இங்க தோண்ட தோண்ட தண்ணி வந்தது இல்ல. ஆமா, அது போல கொஞ்சமா படிக்க படிக்க தான் அறிவு வரும். பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா, எங்கெங்க போக்கணும் அப்படி சொன்ன. இதை விட வேற எளிமையாத என்னதான் சொல்றது. ஆகவே அது போல அந்த ஊற்று இருக்குதே, அந்த கடற்கரைக்கு அண்மையில் இருக்கிற ஊற்று, அது நல்லா அது பாட்டு தண்ணி பெருகிட்டே இருக்கு. இல்ல நீங்க கவுடா கொடுக்காவிட்டாலும் இது கொடுக்காவிட்டாலும் நீங்க வேணா நம்ம காவிரில தண்ணி குறையலாம், அல்லது நம்ம வந்து மற்ற நதிகள்ல பெண்ணையாற்றுல தண்ணி குறையலாம், கடல் எப்படி தண்ணி இருக்குமில்ல, அதனால பக்கத்துல இருக்கிற ஊற்று, அந்த ஊற்றுல தண்ணி ஓடுறது பெருகிட்டே வருது. நீங்க திருச்செந்தூர்ல முள்ள முள்ள அந்த நாழிக்கிணறு ஊர்லயா, அது மாதிரி அந்த ஊற்று இருக்கு. அத வந்து ஒரு நாய் அங்கிருந்து வந்தது, இந்த ஊற்று தண்ணியை பார்த்தது, பார்த்துட்டு இந்த ஊற்று தண்ணியை இந்த ஒரு நாய் ஒரு 5 மணித்துளிகள்ல எல்லாத்தையும் வத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் பகதர் என்ன பண்ணுவாங்க, கொல்லுன்னு சிரிச்சாங்க. துகுளி நாய்ப்பா, வெறும் தண்ணியவே உணிஞ்ச முடியாது, அதுவும் கடல் பக்கத்துல இருக்கிறது, அதுவும் கடல இல்ல கடல் பக்கத்துல இருக்கிற ஊற்றை செய்யுது. அதுல இது ஒரு நாய், இந்த நாய்க்கு இருக்கிற என்ன புத்தின்னா, அது வந்து வாயை வந்து இப்ப மாடு மாடு மாதிரி ஆடு மாதிரி வாயை வச்சு குடிக்காது, நக்கித்தான் குடிக்கணும். அது தலை எடுத்தது நக்கி குடிக்கணும், அதனால வாய் வச்சு கூட குடிக்க முடியாது. இந்த நக்கி குடிக்கிற நாய் இந்த ஊற்றை, அதுவும் கடல் பக்கத்தில் இருக்கிற ஊற்றை நான் இது பறிவிடுவேன் என்று சொன்ன எவ்வளவு இழிவும் அல்ல தவறுமோ அது போலத்தான். அளவிலா அடியார் பெருமையை இந்த கேவலம் சேக்கலாராகிய நான் சொல்ல முற்படுவது என்ற பாவம். இந்த நாய் இவருக்கு ஞாபகம் வந்தது, ஏன்னா திருவாசகத்துல எத்தனை இடங்கள்ல நாய் வருது. நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி என்று சொன்னார். நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் என்றெல்லாம் சொல்றாரு. நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே என்றுதான் சொன்னார், வேண்டியங்களும் சொன்னார். ஆதலால் அந்த முன்னோர் மரபு சென்றதுனாலே இவருக்கு திடீர்னு எது ஞாபகத்துக்கு வந்தது, நாய் வந்தது. ஆதலால் இப்படி சொன்னார், தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் தீர்ப்புகளுற்றேன் எது போல இருக்கிறது, முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை நல்ல பெருங்கடல், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நெடுங்கடல், அந்த நெடுங்கடல் அருகே இருக்கிற ஒரு ஊற்றுல தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. அதை பார்த்து ஒரு நாய் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன், ஒரு நாய்க்கு எப்படி இருக்குமோ அது போன்றது. கம்பர் பெருமான் அவர் என்ன, பூனையை எடுத்துக்கிட்டார், அவர் பூனையை எடுத்துக்கிட்டார், இவர் நாய் எடுத்து ரெண்டு நிக்க குடிக்கிறது. ஆனா அங்க என்னன்னாரு, ராமனுடைய பார்க்கடலையினர் ராமகாதை என்று சொல்கின்ற பெரிய பார்க்கடலை ஒரு பூசை, பூசைன்னா பூனை, முற்றவும் நக்குபு துக்கு என ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை, இதை முழுமையாக நக்குபு புக்கன நான் நக்கியே குடித்து விடுவேன் என்று சொன்னால் எப்படியோ அது போலத்தான் ராமகாதையை நான் விரித்துரைக்க மேற்கொண்டது. அவர் பூனை எடுத்தார், இவர் நாயை எடுத்தார், அங்க பார்க்கடலை எடுத்தார். ஏன்னா ராமகாதை ரொம்ப சுவையானது என்று இவர் வந்து கடல் எடுத்துக் கொள்ளல, உப்பு தண்ணி இல்ல, ஊற்று எடுத்துக்கிட்ட, ஊற்று எடுத்துக்கிட்ட. கடல் நறுவும் ஆகாது, அங்கே ஊற்றும் தாம் நன்மல. இங்கே பெரிய செல்வந்தனா இருந்து ஒருத்தன் கொடுக்காம இருப்பான், சாதாரண ஆளா இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பான். இதுல நெடுங்கடலாக இருக்கிற தண்ணி பயன்படப்படாது, பகுதி இருக்கிற ஊற்று அருமையா பயன்படும். அந்த ஊற்று எடுத்துக்கொண்டு ரெண்டு பேருமே ஒருவர் பூனையும் ஒருவர் நாயுமாக எடுத்துக்கொண்டு, அவரும் தன்னுடைய ராமகாலை பாடுவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார், இவரும் தமக்கு அடியார் போல் கூறுவதற்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார். இப்படி எல்லாம் பெரியவர்கள் சொன்னார்கள். சரி, உடனே ஒருத்தன் கேட்டான், அப்போ இந்த அளவிலா அடியார் போல் கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறு தகுதியும் இல்லை அப்படித்தானே? ஆமாமா, அது சத்தியம், அவ்வளவு தகுதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்ச செய்தியை போய் ஏன் நீங்க மேற்கொள்றீங்க, விட்டுறது அப்படின்னு சொல்லுவான். முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, விட்டுறது அப்படின்னா விட்டுடுமே, ஆனாலும் விட முடியல. ஏன் என்றார், ஒரு பெரியவர் கொஞ்சம் எனக்கு ஒரு சிறு ஒரு விளக்கை காமிச்சார், அந்த விளக்கு எனக்கு ஏற்கனவே இருந்த ஆசைக்கு மேலும் துணையாகின்றது. அது என்னது? செப்பலுற்ற பொருளின் திறப்பினால் அப்பொருட்கூரை அவரும் கொள்வரால். ஒரு நம்பிக்கை என்னைக்குமே ஒன்று சொல்லுவாங்க, அது அது வேற விதமா இருக்கும். இவன சொல்லல, நீங்க பாலை பாக்காட்டியும் பால் சட்டியை பார்க்கணும்னு ஒரு பழைய பழமொழி, பழைய பழமொழி அது. இப்ப எல்லாம் பால் வந்து சட்டியில காய்ச்சல் பழக்கமே இல்லை, அதனால அந்த ஓமையை அனுப்பிட்டு தகுதி இல்லாத போச்சு. சரிங்களா? இப்ப இந்த ஓமையை சொன்னா விளங்காது. பாலை பாக்காட்டியும் பால் சட்டி, அது என்னது பால் சட்டிங்க நீங்க? பால் காய்ச்சறது, பால் போய் சட்டியில காய்ச்சுவாங்களா, என்னையா நீ கீமுவா இருக்கு அப்படின்னு அப்படி போடும். அதனால இப்ப அது போயிட்டு, அது போல இங்க நான் பேசுவது உண்மையா எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு நாய் தான், ஆனாலும் கூட பேசப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அளவிலா அடியார் பெரும்புகள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் புகழ். ஆதலால் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறள் படிச்சவங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது மாதிரிலாம் வேற சொன்னது நாடியே கிடையாது திருவள்ளுவர் தவிர. அறிவுன்னா போய் விழப்பா அப்படின்னு, சாரி இவங்க போய் என்ன சார் சொன்ன போறாங்க, சுண்டை கேப்பேன், யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ன? என்னதார் முன்னியும் மின்னியும் வளர்றான் இந்த ஆளுநர், முன்னியும் மின்னி வளர்ன என்ன? அட செய்தி கிடைச்சா சார் தான், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ரெண்டு, அதுல ரெண்டு அருமையான அமைப்பு அல்லவா. சொல்லுகிறவரை பொறுத்து மட்டும் அறிவில்லை, சொல்லப்படுகிற பொருளை பொறுத்து இருக்கிறது. சொல்லப்படுகின்ற முறையை மட்டும் கருத்தா கொள்ள வேண்டாம், எப்படி முன்ன பண்ண சொன்னாலும் சரி, செய்தி வந்தா சார் தான், எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று அல்லவா சொன்னார் திருவள்ளுவர். ஆகவே இந்த திருக்குறள் படித்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் ஆங்காங்க இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சரி சொன்னது ஒரு சாதாரண சேர்க்கிறார் தான், இருந்தாலும் சொல்லப்பட்ட பொருள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி இந்த பொருளை நோக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு, நான் சொல்ல துணிந்தேன். இந்த நம்பிக்கை வரவே திருக்குறள் ரெண்டு திருக்குறள் இல்ல நிச்சயமா சொல்ல மாட்டேன், எத்தன்மை தாயினும் அல்லது யார் யார் வாய் கேட்கும் என்று சொன்னாரே அந்த குரல் தான் எனக்கு வாய்ப்பாயிற்று. செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கூரை யாவரும் கொள்வரால், இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்கூறி யார் கொள்வர் மேன்மையால். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்ற பக்குமுடையவர்கள் நிச்சயமா நான் எப்படி சொன்னாலும் சொல்ல தவறியதில் பல கருத்துகள் முரண்பாடு இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அன்றுதான் நம்பிக்கை ஆயிற்று. இது மூன்றும் அவையடக்கம். இனிமே சொல்லுவது, நேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய, தூய பொன்னணி சோழன் நீடுழிப்பார் ஆய சீரான பாயன் அரசவை. இது யார் கேட்டாரு கேட்டா, எங்களுடைய சோழ பெருமகன் அவனுடைய அரசவை இருக்கே, அந்த அரசவையில அதிகாரத்தில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, நல்ல அறிவிலும் சிறந்தவர்கள், நல்ல பக்தியிலும் சிறந்தவர்கள், எனவே அந்த அவை இந்த பொருளை கேட்டு மகிழும் என்று தான் கேட்கின்ற அவை அரசவை என்பதை சொல்லி அந்த கேட்போரையும் சொன்னார். இனி இந்த நூல் பெயர் சொல்ற, இதுக்கு என்ன பெயர் இந்த நூலுக்கு? இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இந்த நூலுக்கு பெயர் சேக்கிடாரே இட்டது திருத்தொண்டர் புராணம் என்று. திருத்தொண்டர் புராணம், இந்த நூல் பெயர் திருத்தொண்டர் புராணம் என்று சொன்ன மட்டுமோடு இல்லாமல் இது எந்த பயனை தரவல்லது என்பதை சொன்னார் திருத்தொண்டர். என்ன என்ன எல்லாரும் விளங்குற மாதிரி, எல்லாரும் சொன்ன நினைக்கிறேன், எல்லாரும் விளங்குற மாதிரி தம்பி, இந்த உலகத்துல ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ஒரு இருள் தெரியுங்க, இந்த இப்ப வருது வந்துகிட்டு இருக்கு அந்த இருள், சாயந்தரம் 6:30 மணில இருந்து நாளை காலைல வரைக்கும் இருக்கிற இருள். சரி, இன்னொரு இருள் இருக்கு தெரியுமா? என்னது அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க, பார்த்ததே இல்லைங்க. நீ ஏன் போய் இப்போ இந்த மாதிரி பெரிய இதில் வந்துதுன்னா, அரசு கட்சியெல்லாம் நின்று ஒரு பெரிய நீ எம்எல்ஏ எல்லாம் ஆகக்கூடாது, அதெல்லாம் நம்மால நடக்குதுங்களா? நமக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது. பின்ன போனவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நாலு படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க, அதனால போனாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன் உனக்கு நெஞ்சு இருக்குது, அவங்க நெஞ்சு இருக்குது, அவங்க நெஞ்சு ஆகுங்களா? என் நெஞ்சில எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வெறும் இருட்டா இருக்குதுங்க. அவருங்க நெஞ்சு நல்லா ஒளியா இருக்குங்க. அப்ப ஓ நெஞ்சு எப்படி இருக்குது? இருட்டா இருக்குது. நல்லது கெட்டது தெரியாது, நாலு படிக்கவும் இல்லை, உலகமும் தெரியாது. நான் போய் அங்க உட்கார வேண்டிய என்ன பண்ண போறேனுங்க? அப்போ இருள ரெண்டு இருக்கு, ஒண்ணு என்னது வெளியே காணுகிற இருள், இன்னொன்று அவர் உள்ளத்திலே இருக்கிற இருள். ஆமா, இந்த வெளியே காணுகிற இருளுக்கு என்ன இருக்கு? அருமையா அந்த மின் விளக்கெல்லாம் போட்டேன், இயற்கையும் ரொம்ப அருமையா. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரனும் மற்ற விண்மீன்கள் எல்லாம் தோன்றும், இயல்பாகவும் கொஞ்சம் வெளிச்சம். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற இருளை நீக்குவதற்கு எந்த லைட் போட முடியும்? எத்தனை வாழ்த்து போடுறது? போட்டு நடக்குமா? முடியாதுனர். அந்த உள்ளத்துல இருக்கிற இருளை நீக்குவதற்காகத்தான் இந்த திருத்தொண்ட பானத்தை செய்தேன். இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கி இருள் இரண்டில். இந்த உலகத்திலே இருளானது ரெண்டு விதமா இருக்கு. அதுல ஒரு இருளை நீக்குவதற்கு பொங்கிய இருளை ஏனை, இந்த பொங்கி உலகத்தில் இருக்கிற இருளை எப்படி அந்த கதிரவன் போய் எப்படி நீக்கி சூரியன் நீக்கி விடுறான், அது போல மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆன்மாக்கள் உள்ளத்திலே அது மாதிரி பொங்கி இருக்கின்ற அந்த இருள் இருக்குதே, அறியாமை என்ற ஒன்று. அந்த அறியாமை என்ற ஒன்றை அது எப்படி சூரியனோ அது போல செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அதற்காக செய்தேன். அப்ப இந்த பாட்டுல இரண்டு செய்தி, ஒன்று இந்த நூலின் பெயர் திருத்தொண்டர் புராணம், இன்னொன்று குறையுருளை நீக்க சூரியன் இருப்பது போல உலகத்தில் இருக்கிற மக்களுடைய அகையுருளை நீக்குவதற்கு இந்த திருத்தொண்டர் புராணம் சொல்லப்படும் என்று. இப்படியாக இதுதான் அவையடக்கம், அதனை சேர்ந்திருக்கிற பகுதி. எனவே அவையடக்கத்திற்காக ஒரு 3 பாடல் கூறி அடுத்து இந்த செய்தியை ஏற்கின்ற அவை எங்களுடைய சோழனுடைய அவை என்று சொல்லி, இதனுடைய பெயர் திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லி, ஏறத்தால் அந்த பாயிரம் என்ற கருத்தை முடித்த. இந்த பாயிரம் பாயிரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ரெண்டே ரெண்டு செய்தி இருக்கணும். ஒரு செய்தி இறைவணக்கம் இருக்கணும், இன்னொரு செய்தி நான் எதை சொல்ல போகிறேன் என்று இருக்க வேணும். இருந்தா அதுக்கு பாயிரம்னு பேர். இதெல்லாம் சூத்திரம் பாடி வச்சிருக்காங்க. தெய்வ வணக்கம் செய்யப்படுபவர்களும் எய்தவரப்பு தச்சிறப்பாகும், ஒரு சூத்திரமே இருக்கு. தெய்வ வணக்கம் சொல்லி தான் சொல்லப்படுகிற பொருள் சொன்னா அதுக்கு பாயிரம்னு பேர், முன்னுரையும் பேர். பாயிரம்னா முன்னுரையும் அர்த்தம். இங்க தெய்வனுக்கு சொல்லப்பட்டிருக்கு உலகலாமனந்தோதற்கரியவன் எடுக்கு மாக்கதை சொல்லப்பட்டிருக்கு. செய்யப்பட பொருள் என்ன? பெரியபிராணம். என்ன பயன் தரும் சொல்லியிருக்கார்? அகவிரலை நீக்கும் என்று. எனவே பாயிரம் இந்த பகுதி, பாயிர பகுதி முன்னுரை போல.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய். shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: அடுத்த அதிகாரம் ஆணவம். நான் முன்னமே சொன்னேன், ஆண் அவம், ஆண் என்றால் ஆம்பளைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் ஆண் எழுதினாலும் கக்குசம் மாறி போயிடறான், படம் போட வேண்டியிருக்கு இல்லையா? படம் போட்டாத்தான் அந்த படத்தை பார்த்துட்டு உள்ள போறான், படிச்சுட்டு போறதே இல்லை. அறிவற்ற பயல்க, இந்த அண்ணன் இந்த நாட்டில் இருக்கோம் நாம இருக்கோங்கிறத காட்டுறாரு. அதை விட என்ன வேணும்? ஆண் அவம் என்றால் ஆளுமை தன்மை. ஆளுமை தன்மை தனக்கு இருப்பதினால் தன்னை பெருமையாக கருதுகிற உயிர். ஆளுகின்ற தன்மை இருக்கு, அது உன்னை முயற்சி. அது இறைவன் திருவருளால் இருக்கலாம், அல்லது நீயே கூட எல்லாம் என் முயற்சி என்று சொல்லிக் கொள்வதாக கூட இருக்கலாம். பிறகு நீ இறைவனுடைய திருவருள் என்று உணர்வாய். என்னால் என் முயற்சியால், நீ முயற்சி இல்லாமல் சாமிதான் வரும் சொன்னா என்ன ஆகிறது கதை? ஒரு பெரியவர் துறவியாக இருந்தவர் ஊரை விட்டு ஒரு குடிசையில தங்கியிருந்தார். தங்கியிருக்கலாம் இறைவனை, ஏன் ஊருக்குள்ள இருக்கப்படாதா, உன் பேரம் பேசிப்பி எல்லாம் நல்லவங்க, அதான் நான் இறைவன் என்னை காப்பாற்றுவார், அப்புறம் அந்த குருசியில இருந்தார். வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தனால அந்த 10 சீட்டு வந்துச்சு. வெள்ளம் வரலாம் அந்த 10 சீட்டு வந்திருக்காது. அதனால வெள்ளம் வந்ததுனால வெள்ளம் வந்தது. அரசியலையும் நினைச்சுக்குவோம். எப்ப இது வேற புண்ணான உள்ளத்துல இருக்க வெளியே சொன்னதான பொண்ணு ஆறும். அதனால வந்ததுனால 10 சீட்டு கிடைச்சது. சரி, மெட்ராஸ்ல 10 சீட்டு இல்லாட்டி வருமா? 10 சீட்டு கிடைச்சிருச்சு. சரி, வெள்ளம் வந்தது. இங்க மக்கள் தான் சொல்லாங்க, ஐயா இப்பவாது நாங்க சொல்றதுக்கு இல்லையா, உன் குடிசையை விட்டுட்டு நீ உள்ளுக்குள்ள வரணும், அதெல்லாம் என்ன இறைவன் காப்பாற்றுவான். அப்புறம் உடனே ரொம்ப வெள்ளம் வந்து இவருடைய வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு போற மாதிரி வந்தது. உடனே இப்ப அந்த வானத்துல இருந்து கயிறை விட்டு காப்பாத்துறக்கா ஹெலிகாப்டர் வந்து பெரிய பெரிய ஏரிக்கண்ணா, அதெல்லாம் என்ன இறைவன் காப்பாத்துவான். வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போனோடனே இவரு அடிச்சுட்டு போறாரு. ஏத்தாப்புல ஒரு கட்டை மரக்கலை உடஞ்சி வருது. அதுல பக்கத்துக்கு ஆகி அந்த மரக்கலையவாது தொட்டிக்கிட்டு வந்து சரியான அதெல்லாம் வர முடியாது, அது இறைவன் காப்பாற்றுவார். சரின்னு போய் சேர்ந்து சித்திரகுப்த நாயனாருக்கு முன்னாடி நிற்கிறார் யம தர்மராஜன். அப்ப இவர் சொல்றாரு, இறைவன் என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இருந்தேன், இறைவன் காப்பாற்ற என்ன காப்பாற்றல, உன்னை கூப்பிட வச்சதே இறைவன் தான், ஹெலிகாப்டர்ல இருந்து விட்டதும் இறைவன் தான், உனக்கு முன்னாடி வந்திருக்கிற கலையை விட்டதும் இறைவன் தான், அதை விட்டு இறைவன் நேரே உனக்கு வந்து ஆசி புரிவார் நினைச்சின்னா இந்த அறியாமையே எங்கே சொல்லுவது. இந்த முயற்சி இல்லாமல் இறைவன் என்று சொல்லுவதும் கூட அங்கே அறியாமைதான். முயற்சி இல்லாமல் இறைவன் நல்லா தெரியும், முயற்சி இல்லாமல் இறைவன் தான் எல்லாம் தருவான் என்று சொல்லுவதும் இல்லைன்னா ஏன் காசு கொடுக்கிறாரு பொற்காசு? இறைவன் ஹோம் ஞான சம்பந்தா, உன்னுடைய மடம் பூராம் எல்லா வசதியான அவ்வளவு தானியங்களும் நிறைந்திருக்கும் என்று இறைவன் திருவிழிமொழியில் இறைவன் கையை காட்டியிருக்கலாம் இல்லையா? காட்டலையே. காசு தர்றேன், அதை எடுத்துக்கிட்டு போய் மாத்தி அப்புறம் பொருள் எல்லாம் வாங்கி அதை சமைச்சு போடுனார். இறைவன் சமைச்ச புளியோதையே அண்டாண்டாவா அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அனுப்பலையே. நீ முயற்சி செய் என் அருள் துணை புரியும். இதுதான் வாழ்க்கை. நாம் திருமுறையினுடைய வாழ்க்கையில் நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து அருள் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வரலாறுகள். ரைட். அப்படிப்பட்ட அருள் நிலை இல்லாமல் மாணவத்தில் இருந்தால் துண்டும் பவத்துயரும் என்றைக்கும் தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம். துன்பம் என்பது தொடர்ந்து வருது, பிறவி என்பது தொடர்ந்து வருவது. அந்த பிறவி என்பது துன்பத்தை தருவதுதான், இன்பம் அல்ல, துன்பத்தை தருவதுதான். துண்டும் தொடர்ந்து பவத்துயர் பிறவி துயர், இன்பும் அந்த துயரத்தோடு உலகத்தில் சில இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். இறைவனுடைய கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சு, அப்ப இன்பத்தை அனுபவிக்கிறோம். கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சி, துன்பம் இருந்தாலும் நற்றுணையாவது நமச்சிவாயு, அப்ப அது இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். துணைப்பொருள் இறைவன் அந்த துன்பத்தில் இருந்து இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது துணைப்பொருளாக இருக்கிற கடவுள் துணை போடாமல் இல்லையா? கடவுள் துணை, அவர் துணைப்பொருள், என்றைக்கும் நாம் இயங்குவதற்கு துணையாக இருக்கிறார். அதனாலதான் கடவுள் துணையின் போடுறோம். கடவுள் துணையின் போறது துணைப்பொருள், அவர் என்னைக்கும் துணையா இருக்கிறாருன்னு அர்த்தம். வேற பொருள் துணையும் போடப்படாது, பாத்துக்கோ. துணைப்பொருளும் இன்று என்ப எவ்வாறும் இல்லை, இல்லை என்று என்றைக்கும் சொல்ல முடியாது. துன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, இன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, கடவுளும் இல்லை என்று சொல்லவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களா சொல்லட்டும், நாம தமிழகம் வந்தவரை வரவேற்பு எவ்வளவு அடிச்சாலும் கவலைப்படவே மாட்டோம். அவன் கடவுள் இல்லை என்று எழுதினால் நாம் பார்த்து கொண்டு வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு எங்க இறைவனால் 100 ஆண்டு காலம் நல்லா எலும்ப தின்னுகிட்டு வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு இருப்போம். இதே ஒரு அமெரிக்காவில போய் அவன் காடு இல்லை அப்படின்னு எழுதினானா விடுவானா? பொறுமை, பொறுமையின் சிகரம் நாம். எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் ஜெயிக்க வைக்க மாட்டோம். துண்ணும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும், இன்பும் துணைப்பொருளும். ரொம்ப அநியாயம், கல்லூரிகளில் மாணவர்கள் தண்ணி போட்டுட்டு வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து, நேரே நான் முதல்வராக இருக்கிற பொழுது அனுபவித்திருக்கேன். கள்ளுக்கடையை திறந்ததினால் சாராயம், அதை விட துன்பம் தேவையில்லை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கெட்டுப்போனதுக்கு பெரும்பாலான காரணம் அதுதான். அந்த நடிகர் கூட ஒருத்தர் கடைசி ஓட்டு போது வந்து கும்புறாள், யாரா எப்படியா இருந்தாலும் அது நீக்குங்கப்பா. ஏன்னா அவர் தான் பிரம்மா, சினிமா துறையில் பிரம்மா. அதனால அவர் சொல்றார் கரெக்டா, துன்றும் பவத்துயரும் இன்பம் துணைப்பொருளும் இந்து என்பது எவ்வாறும் இல்லை என்று சொல்ல முடியாது. என்றைக்கும் உண்டு, கடவுள் உண்டு. அப்ப ஏன் இருள் மலை நிலையிலிருக்கிறார்? உனக்கு துன்பத்தை தருகிற ஆணவமும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆணவத்தை அடக்கக்கூடிய இறைவரும் இருக்கிறார். ஆக இரண்டும் உள்ளது என்பதுதான் முதல் குறட்பா. துன்றும் பவத்துயர் எதனால் வந்தது? ஆணவத்தால், அறியாமையால் வந்தது. அறியாமை என்று நாம் பொருள் கொண்டோம், அறியாமையால் வந்தது. துண்டும் பவத்துயரும், துண்டி வருகிற பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும். இன்பும் என்பதற்கு மற்றொரு பொருள் கூட உண்டு, வீட்டு பேரு என்று பொருள் கொள்ளலாம். பிறவி துயரும் வீட்டு பேரும் இறைவனும் என்றும் உள்ளது என்றும் கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது குறட்பா, இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இருட்டு என்ற ஒன்று, அது ஒன்றுதான் எல்லாவற்றையும் மறைத்து இருக்கக்கூடிய ஒன்று. அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மறைச்சு கருமையா காட்டிவிட்டு நிற்கும். மற்ற எதுவும் எல்லாவற்றையும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இப்ப அதுவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. உமாபதி சிவன் காலத்துல மின்சார விளக்கு இல்லாததுனால ஊரெல்லாம் இருட்டா இருந்திருக்கு, அதனால இருட்டு தெரிஞ்சது. இப்ப இருட்டுக்கே வழி இல்லையே, எல்லாம் வெளிச்சம் போட்டு. இப்ப எங்க திருச்சி நகரத்துக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் இருட்டே பார்க்க முடியாது, ஏன்னா ஒளி வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு. எப்ப கரண்ட் இல்லையோ அப்பதான் அதுலயும் கூட ஏதாவது ஜெனரேட்டர் வச்சு வச்சு பண்ணிடலாம். இருள் என்பது எல்லாவற்றையும் மூடி தான் மட்டும் காட்சி தருகிற இருட்டு பொருளாக, கருமை பொருளாக நிற்கக்கூடியது. அதுபோலத்தான் நம்முடைய உணர்வுகள் அனைத்தையும் அடக்கி அறியாமை மேலே இருக்கும். இதுல வெறும் ஓமை மட்டும்தான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல. இருட்டு என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளையும் மறைத்து தான் மட்டும் நிற்காட்டும், தன்னை மட்டும் காட்டும். நான் சொல்லுவது புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இருட்டு என்பது, இப்ப இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க, அப்ப இருட்டு என்ற இரு கருமையான ஒரு நிறம், அந்த கருமை எல்லா நம்ம எல்லாரையும் மறைச்சு, நம்ம புத்தகத்தை மறைச்சு, நம்ம டேபிளை மறைச்சு, இந்த தனியை மறைச்சு, இந்த கடிகாரத்தை மறைச்சு, எல்லாத்தையும் மறைச்சு இருட்டு என்ற கருமை நிறம் மட்டும் இருக்கும். அது மாதிரி ஏக பொருள் என்றால் தான் மட்டும் இருக்கும், மற்றவற்றை எல்லாவற்றையும் மறைத்து, அதான் முக்கியம், எல்லாவற்றையும் மறைத்து. அதுபோல அறியாமை என்பது நம்முடைய உணர்வுகள் அத்துணையும் மறைத்து அறியாமை மட்டும் தெரியவில்லை, தெரியாது, இதுவரை தெரியாம இருந்தேனே. எத்தனை பேர் சொல்றான், இதுவரை நான் அவனோட பழகினேன், அவனுடைய சுயரூபம் தெரியாம இருந்தேனே என்று சொல்லுகிறான். ஆக சுயரூபம் தெரியாத அளவிற்கு அவன் தன்னை மட்டும் அடையாளம் காட்டி கொண்டிருந்தான். இதான் சொல்றார், இருளானதன்றி இருட்டு, இது புற இருள். இப்ப நம்ம இருள் என்ற இடத்துல ரெண்டு செய்தியை பார்க்கணும், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. மீண்டும் சொல்கிறேன், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. புற இருளை சொல்லுகிற பொழுது இருட்டு என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இருளானதன்றி இலது எவையும், எந்த பொருளும் தன்னை மறை மற்றவற்றை மறைத்து தான் மட்டும் நிற்கின்ற பொருள் இல்லை. அப்ப இருட்டு மட்டும்தான் பிற பொருளை மறைத்து தன்னை காட்டும். இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள், இந்த ஏக பொருளாகி என்பத தான் தன்னை மட்டும் காட்டும், இருட்டு தன்னை மட்டும் காட்டுவதாக இருக்கும், ஏக பொருளாகி நிற்கும் பொருள். அதுபோல ஆணவம் எல்லாவற்றையும் மறைத்து தான் மட்டும் அறியாமையுடையதாக இருக்கும். அறிவிலேன் என்று முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேறை, முக்தி நெறி அறியாத, அப்ப முத்தி நெறியை அறியாத வண்ணம் மணிவாசகருடைய உயிர் ஆணவம் மறைக்க, ஆணவத்தால் மறைக்கப்பெற்று இருந்திருக்கிறது. முத்தி நெறியை அறியவில்லை, இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்குரிய வழியை தெரியாது இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை பத்து நெறி அறிவித்து பல வினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சோமாக்கியனே என்னை அர்த்தனர் எனக்கு அருளியவாறு யார் பெறுவாரச் சோமி. அப்ப எல்லாவற்றையும் மறைத்து அறியாமை மட்டும் நிற்கும், அறியாமையாக இருக்கும். ஒரு பொருளும் காட்டாது இருள், ஒரு பொருளையும் காட்டாது, அது மட்டும் காட்டும். ஆனால் அறியாமை தன்னையும் காட்டாது, உயிரையும் காட்ட விடாது. அறியாம இப்ப இருளானது தன்னை காட்டுது, ஒரே இருட்டா இருக்கு. என்னப்பா வீடு ஒரே இருட்டா இருக்கு, அப்ப இருட்டு தன்னை காட்டுதுன்னு அர்த்தம். இருட்டா இருக்குன்னு சொல்றமா இல்லையா, என்னப்பா வீடு இருட்டா இருக்கு, இருள் அடைஞ்சு போயிருக்க, என்ன இருட்டா இருக்கே அப்படின்னு. அப்ப இருட்டு

இந்த புத்தகத்துக்கு அப்படி சொல்றதுக்கு அவங்கள்ட்ட வந்து என்ன தள்ளுங்கிறான், தள்ளணும். அப்ப நமக்கு அறியாமை இப்ப தெரிஞ்சுன்னு வச்சுங்க, தள்ளுவா இல்லையா? எதையே தள்ளி என்னென்னலாம் பண்றான், மையே மாத்திவிட்டேன். ஒருபுறம் காட்டாது இருள் உருவம் காட்டும். எப்படி சின்னத்தர பார்த்திருக்கேன்னு தெரியுது பத்தியா? ஒருபுறம் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருள் உருவத்தை காட்டும், இருள் உருவத்தை காட்டும், தன்னுடைய இருட்டை காட்டுது. இருபொருளும் காட்டாது ஆணவம், தன்னையும் காட்டாது தன் உருவத்தையும் காட்டாது, ஞானம் பெறுவதையும் காட்டாது, இறைவன் உள்ளே இருப்பதையும் காட்டாது, ஞானத்தின் உருவத்தையும் காட்டாது. ஞானம் பெறுவதற்குரிய அறிவு, ஞான அறிவு, அதையும் காட்டாது தன்னையும் காட்டாது. அப்ப இருளை விட ரொம்ப மோசமானது அருள், அது இருள் நம்முடைய அறியாமை. அந்த அளவே உள்ளொடையோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது. அப்ப ரெண்டும் இருக்கே, இறைவனுடைய திருவருளும் நமக்கு அறிவு ரூபமாக, இல்லாட்டி நாம வந்து இப்ப என்ன எல்லாரும் கேட்பாங்க, நான் அதுவும் சொல்லுவேன், இப்ப இவ்வளவு பாடம் நடத்திரியிலே போனோ எப்படி இருந்திருப்பீங்க? போன பிறகு நான் யாத்து கழுதியாத்தான் இருந்திருப்பேன், எனக்கே தெரியுது நான் கழுதியாத்தான் இருந்திருப்பேன். ஏன் நான் இந்த வயசுல இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்ல, அதனால கழுதியாக இருந்திருப்பேன். கழுதியாக இருந்து இந்த புத்தகத்தை எல்லாம் வெளியே கொண்டாந்து போட்டிருப்பாங்க, அதை புறம் தின்றுருப்பேன். அதை தின்னதான் இப்ப வெளியே சொல்ற மாதிரி இருக்கு. அதனால போன பிறவில எனக்கு ஒரு நம்பிக்கை கழுதைதான் அப்படின்னு இப்படி இமேஜின் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. மறைத்தல் என்ற தொழில், இறைவனுடைய தொழில் எவ்வளவு பெரிய தொழில். இறைவனுடைய அருள் இருக்கே, மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த மறைத்தல் என்ற ஒன்று இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயம். தன்னை மறைத்துக் கொண்டு நம்மையும் மறக்க வைக்கிறான், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தன்னையும் மறைத்துக் கொள்ள மறைத்தல், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், நாம் போன பிறகு எப்படி இருந்தோம் என்பதையும் மறைத்துக்கொள். ஆனா அது என்னமோ பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்துட்டான், குறைச்சு. முதல் வருஷம் பொங்கலுக்கு சம்பந்தபுரத்து எப்படி வந்த வாழைக்காய் வந்ததுன்னு இப்ப கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இரு வருஷங்களுக்கு எங்க வீட்டுக்காரிய கேட்டா, ஏன்னா வாழைக்காய் தேங்காய் பழம் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களா, எனக்குன்னு எங்க வீட்டுக்குன்னு இப்பொழுது ஒரு விரல் தண்டி வாழைக்காய் என் மாமி சம்பந்திக்கு எப்படித்தான் கிடைச்சதோ தெரியலையே, சொல்லுமா இல்லையா? அப்ப நினைவு இருக்கு, நமக்கு நினைவு இருக்காது. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சின்னத்திரையில என் மனைவி எத்தனை தூரம் குறை சொல்லியிருக்கா, போன நேத்து முடிஞ்ச போது இன்ன சேலை கட்டியிருந்தா அந்த சேலையில வர போது, இப்ப இறங்குறது சேலை மாறி இருக்கு, அதனால இது அடுத்த நாள் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிறா. இவன் டைரக்டர் சேலை எழுதி போடுங்கிறா, அதை விடுமா, இது சேலை தானே மாறிச்சு, ஆள்வே மாறிப்பிறேன் இது, ஆளை மாத்திப்பான இல்லையா? அப்புறம் என்ன, அந்த அளவி உள்ளொழியோடு நம்முடைய மனத்திற்குள்ளே அந்த அளவு, நாம் அனாதிகாலத்தில் தோன்றுகிற காலத்திலேயே அந்த அளவு, அது உள்ளொளி. உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள், உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள். உள்ளொளியோடு ஆவி அந்த உயிரில் இடை அடங்கி இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதோடு ஆணவம் என்ற அறியாமையும் அடங்கி இன்றளவும் நின்றது அருள். அந்த இறையருள் அடங்கியிருக்க இந்த அறியாமை மேலே இருந்து இன்றளவு இருக்கிறது. அந்த அறியாமை அடங்கி திருவருள் ஞான சம்பந்தருக்கு மேலே வந்தது போல நாம் இருந்தால் எவ்வளவு பெருமை. இறைவனே பால் கொடுத்தான்னா ஏன் நம்ம ஆவின் பால் கீழ நிக்கணும்? எப்படி ஞான சம்பந்தருக்கு அப்படி கிடைச்சிருக்கு, நாம இப்ப ஆவின் பாலுக்கு போய் நிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவின் உள்ளொளியோடு அந்த அளவு அந்த அந்த காலத்திலிருந்து இறைவனுடைய திருவருளோடு ஆவி இடை அடங்கி, அந்த இறையருள் அடங்கின்னு அர்த்தங்க. எது அடங்கி? இறையருள் அடங்கி இருக்கிறது, அறியாமை மேலிட்டு இருக்கிறது. அந்த அறியாமை மேலிட்டு இன்றளவும் நின்றது இருள், அறியாமை நம்மிடத்தில் இன்றளவும் நின்றது இருள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்னும் கணவருக்கு தோன்றாத கற்பு. கற்புனா ஒழுக்கம் அர்த்தம், கற்புனா கற்பு நெறி தவறாது அப்படி இப்படிதான், ஒழுக்கம் அர்த்தம். கற்பு என் கற்பனப்படுவது ஒழுக்கம், கற்பு என்றால் ஒழுக்கம். ஆணவத்திற்கு என்ன ஒழுக்கம்னார், ஆணவம் எல்லா உயிரிடத்திலும் இருக்கு, ஆணவம் ஒன்றுதான், அறியாமை என்பது ஒன்றுதான், எல்லா உயிரிடத்திலும் அறியாமை இருக்கிறது. அறியாமையாக இருக்கிற அந்த பெண் எல்லாருடைய கணவனாக இருக்கிற எல்லா ஆன்மாக்களிடத்திலும் இருக்கிறது.

0: அவர்களுக்கு அறிவிக்காத பெண்ணாக இருக்கிறாள். ஒரு பெண் என்றால் தன்னுடைய நிலையை தன்னுடைய கணவனுக்கு சுட்டிக்காட்டுதல் வேண்டும், அல்லது தன்னுடைய இன்பத்தை கொடுத்து தான் எப்படிப்பட்டவள் என்பதை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தனியா இருந்து இவ்வாறு தனியா இருந்தா ஒரு பொண்ணு சொன்னான், எப்பொழுதுமே புருஷனை கையில போட்டுக்கணும் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தான். கல்யாணம் பண்ண வந்த புருஷு இந்த பெருசு சொல்லுது, இப்புருஷனை கைவிட்டப்படாது, என்னைக்கு இருந்தாலும் அவனை முன்னாடி முடிஞ்சு வச்சுக்கணும். அது சரி, நீங்க இப்ப தனியாத்தானே இருக்கியே, இது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டா, நான் முடிஞ்சு வச்சேன், அவ இன்னொருத்த முடிச்சுக்குள்ள போயிட்டான். கஷ்டம்தான், தன்னுடைய ஒழுக்கத்தை பிறருக்கு சொல்லுகிற போது தான் அந்த துன்பத்தை அதுக்கெல்லாம் சொல்லுவான். குடிக்காதீ நான் ஏன் சொல்றேன், குடிச்சு கஷ்டப்பட்ட வேணாம், அதனால உங்களை குடிக்காதீன்னு சொல்றேன் என்று சொல்லுவான். பலரை புணர்ந்தும் பலரிடத்தில் சேர்ந்திருந்தும், புணர்தல் என்பதற்கு சேர்தல் என்பது பொருள். பலரை புணர்ந்தும் இருள் பாவை, இருளாக இருக்கின்ற ஆணவமாக இருக்கின்ற பாவை பெண், பாவைன்னா பெண்ணும் தெரியும், பொம்மையும் சொல்லலாம் பாவையும் சொல்லலாம். இருள் பாவைக்கு, ஏன்னா நம்ம எல்லையும் சொன்னாலும் கேட்டுக்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறனால பொம்மை பாவை என்று சொல்லுவோம். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் டோன்ட் கேர், நீ பாடு சொல்லிட்டு இருக்கியா. இருள் பாவை, இருளாகிய அறியாமையாக இருக்கக்கூடிய பாவை. இது பெண்களை தப்பா சொல்லி நினைக்கப்படாது, என்ன சொன்னாலும் நம்மளை நம்மளே சொல்லிக்கிட்டாத்தான் நமக்கு ஒரு சிரிப்பு வரும், அடுத்தவங்களை சொன்னா வருமா, வராது. இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை உடையவருக்கு தோன்றாத கற்பு, தன்னை அடையாளம் காட்டாது. ஒரு பெண் தன்னை அடையாளம் காட்ட வேண்டியவள் தான். இங்கு பெண்ணாக இருக்கிற அறியாமை, தான் சூழ்ந்து தன்னை தான் சேர்ந்திருக்கக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் அறியாமை இதுதான் என்று தெரிவிக்கவில்லை. அறியாமை பல வழிகளில் வரும், தொழில் அறியாமை வரும், வீட்டில் இருக்கிற நட்பு அறியாமை வரும், தெருவில் நடந்து போறோம் இன்னும் ஆக்சிடென்ட் தெரியும் நமக்கு தெரியுமா, சொல்லியா வருது, அறியாமல் அறியாமல் செஞ்சு விட்டேன், அறியாமல் செஞ்சு எத்தனை பொம்பளைங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க சீட்டு பணத்தை கட்டி தெரியாம வீட்டுக்கு தெரியாம கட்டினேன் இப்ப தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றோமா இல்லையா, சீட்டு கட்டப்படாதுன்னு சொல்றாங்க, இருந்தாலும் எல்லா சீட்டும் கட்டியாச்சு. நான் சொல்லி வேட்டிக்கு ஒரு சீட்டு கட்டினீங்களா, பாத்திர சீட்டு, புடவை சீட்டு, நகை சீட்டு, எல்லாம் பொம்பளை சீட்டு, அந்த ஆம்பளைக்கு ஒரு சீட்டு கிடையாது. ஏன்னா சீட்டு போனாலும் நம்ம எல்லாம் பலரை புணர்ந்து இருள் பாவைக்கு உண்டு என்றும் என்றும் கணவருக்கு தோன்றாத, தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற கணவருக்கு அறிவிக்காத, தன்னை யார் என்று அறிவிக்காத ஒழுக்கம் உடையது. கற்பு என்றால் ஒழுக்கம் என்பது பொருள், ஒழுக்கம் உடையது. இவ்வாறு 25 பாடல், 30 பாடல் முடிச்சிருக்கணும், பரவாயில்ல கொஞ்சம் சிரிச்சிட்டோம்ல, அதுவே 5 பாட்டுக்கு சரியா போயிடும். 25 பாடல்கள் நிறைவுபடுத்தி இருக்கிறோம், அடுத்த நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

ஞானேந்திரியத்தையும் கர்மேந்திரியத்தையும் படைத்து படுறானா, இந்த ஞானேந்திரியம் ஐந்து பொருளும் எப்படி தொழில்படுதுன்னு அடுத்த பாட்டை சொல்றார். வானிடமா நின்று செவி மண்ணு ஒலி அதனை. இந்த சிவிற்கு செவி எதன் மூலமாக எந்த பூதமாக இது தொழில்படுகிறது என்று கேட்டால், ஆகாய பூதமாக செவி தொழில்படுகிறது. நல்ல புரியுதா? ஆகாய வழியாக வந்துதான், ஆகாயம் தான் உதவி பண்ணுது கேட்கறதுக்கு. ஆகாய பூதம் மண் அல்ல, தண்ணீர் அல்ல, கேட்கறதுக்கு உதவி பண்றது. காது உனக்கு இருந்தாலும் ஆகாய பூதமாகத்தான் உனக்கு காதுக்குள்ள வரணும். இப்ப நான் சொல்ற வாக்கியம் ஆகாயம் மூலமா தான் வரும். மண்ணு தண்ணீர் இதை கேட்க விடாம, தண்ணிக்குள்ள பூனினாலும் கேட்காது, தண்ணிக்குள்ள பூனினாலும் கேட்காது, மண்ணுக்குள்ள போனாலும் கேட்காது. விளங்குதா? காத்து ஓங்கி அடிச்சா கூட கேட்காது. இத கேட்க வைக்கிறது எதுன்னா, வான் வான் என்கிற ஆகாய பூதம். ஆகாய பூதமாக செவி சத்தத்தை அறிகிறது. ஆகாய பூதமாக செவி சத்தத்தை அறிகிறது. வானிடமா நின்று செவி மண்ணு ஒலியதனை, வானிடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகும் தோல் காலிடமா. தோல் இருக்குதே, ஈனமிகும் தோல்னாரு, அதுக்கு ஒரு அடைமொழி, நல்ல அடைமொழி. ஈனமிகும் தோல்னாரு, சரி போகட்டும். அதனால இந்த தோல் எதன் மூலமாக பரிசு தெரியும் தெரியுமா? காற்றின் மூலமாக பரிசு தெரியும். காற்றின் மூலமாக, வாயு பூதத்தின் மூலமாக, ஆகாய பூதத்தின் மூலமாக ஒலியை அறிகிறது செவி. வாயு பூதத்தின் மூலமாக பரிசத்தை அறிகிறது தோல். அறிகிறது ஊன பரிசந்தனை அறியும். பார்வையில் கண் அங்கி ரூபத்தை எதனால் இருந்தால், அதனால தேயு பூதத்தின் மூலமாக, தேயு பூதமாகிய அக்னியின் மூலமாகத்தான் உருவத்தை அறியும். இப்ப ஒளி இல்லைன்னு வச்சுக்கோ, என்னத்த பாபா? அந்த ஒளிக்கு மூலப்பொருள் இது அக்னி தான், தேய் பூதம் தான். ஒளிக்கு மூலப்பொருள் தேய் பூதம். தேய் பூதத்தின் மூலமாகத்தான் நீ உருவத்தை அறிகிறாய். ஒளி இல்லைனா ஒண்ணும் தெரியாது இல்லவா? அதனால தேய் பூதம் அதுக்கு உதவி செய்கிறது. உருவத்தை அறிய தேய் பூதம் உதவி செய்கிறது. பரிசந்தனை அறியும் பார்வையில் கண்ணங்கி விரைவி உருவம் காணுமே. உருவத்தை காணுகிறதா? பரிசத்தை காற்றின் மூலமாக அறிகிறதா? ஒலியை ஆகாய பூதமாக அறிகிறதா? உருவத்தை வந்து தேய பூதமாக அறிகிறது. காது வான இடமாக கொண்டு ஒலியை அறியும். இழிவுமிக்க தோல் காற்று இடமாக கொண்டு இழிந்த காற்றின்பத்தை அறியும். கண் நெருப்ப இடமாக கொண்டு அதனோடு புரிந்து உருவத்தை காணும். இப்படி அதுதா. அதற்கு மேல இந்த நாவு இருக்குது பாரு, இந்த சுவை அறியப்பதற்கு எந்த பூதம் உதவி செய்யுது? எந்த பூதம்? நீர். நன்றாக நீரிடமா நாயிரதம் தான் அறியும். ரதம் என்றாலும் ரஷம் என்றாலும் சுவை என்றாலும் உண்டு. ரதம் ரஷம் எல்லாமே வடமொழி, சுவைதான் தமிழ். அதனாலே இப்படி சுவை பொருளை எதன் மூலமாக அறிகிறது நாவு என்று கேட்டால், அப்பு அப்பு மூலமாக, அப்பு பூதம், அப்பு பூதத்தின் அப்பு பூதம் இருக்கு பாருங்க, தீர்த்தம் தீர்த்தம், அதன் மூலமாகத்தான் சுவை. அதனாலதான் நாவில் நீர் இருந்துகிட்டே இருக்கு. நாவு காஞ்சி வச்சுன்னா படாத பாடுபடுவான். நாவு காஞ்சி போகுதே, நாவு காஞ்சி போகுது, காய விடாம வச்சிருக்கிறேன். அப்பவும் சில சமயம் காஞ்சி போகுது. அவன் முடிஞ்ச வழி உதவியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த உதவிக்கு மேலேயும் நம்முடைய பாவத்தினால அந்த பொறிகளுக்கு சில சமயங்கள்ல இது வந்துருது. நீரிடமா நாயிரதம் தான் அறியும். அதனாலே நீரின் மூலத்தின் அப்பு பூதத்தின் உதவியினாலே நாவு சுவையே அறியும். நாவு சுவையே அறியும்.
இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான வேதம். இந்த நாவு சுவை அறிகிறது ஆச்சரியமா. ஒரு எள்ளளவு கூட உப்பு போயிச்சுன்னா கண்டுபிடிச்சு விடுது, எள்ளளவு குறைச்சலா இருந்தாலும் கண்டுபிடிக்குது. புரியுதா? இப்படி இந்த சுவையை அறிந்து உண்ணுகின்றது, சுவையை அறிந்து உண்ணுகின்றது. இந்த சுவையை அறிவதற்கான சக்தி இல்லேன்னு வச்சுக்கோ, கெட்டு போவோம். விளங்குதா? அவையினால இப்படி சுவையை அறிகின்றதற்கான தகுதி அந்த நாவல் உண்டு பண்ணிருக்கு. அது என்ன ரகசியம் நமக்கு தெரியல. ஏன் இந்த மற்ற தசைப்பகுதியை போலதானே இந்த நாவும், மற்ற தசைப்பகுதியை போலதானே இந்த நாவும். ஏன் இது மாத்திரம் சுவை அறியுது? அந்த பொறிகள் ஒன்றே இருந்தது ஒன்றே அறியாது, பொறிகள் ஒன்றறிந்தது இன்னொன்று அறியாது. எல்லா பொறிகளுக்கும் யாரு துணை செய்கிறா? உயிர் தான் துணை செய்யுது. உயிர் தான் கண் பார்க்கறதுக்கு எது துணை செய்யுது? உயிர் தான். காது கேட்கறதுக்கு எது செய்யுது? உயிர் தான். எல்லா உதவி செய்யறது பூரா உயிர் தான். அது மூலமா இது வாழ்கிறது, இது மூலமா அது வாழ்கிறது. கணவன் மூலமா மனைவி வாழ்கிறாள், மனைவி மூலமா ஆக்கி போடலன்னு நீ படைச்சிருவியோ அப்படிங்கிறான்னு வச்சுக்கோ, அவன் என்ன சொல்லுவான்? வாங்கி போல நீ படைப்பிய. புரியுதா? அதனால உயிர் கணவன், பொறிகள் மனைவி. உயிர்கள் உயிர் கணவன், பொறிகள் மனைவியை போல. இது ஆக்கி போடணும், திங்கணும். அது இது வாங்கி போட்டாத்தான் அது ஆக்கி போடும். அதனால ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். அதனாலே இப்படி நன்றாக நீரிடமா நாகிரதம் தானதியும் பொன்றா மனம் மூக்கு பூவிடமா. இந்த மனத்தை அறிகிறதுக்கு நாற்றத்தை, அது வந்து பிருத்திவி பூதம் உதவி செய்யலாம், மண்ணு தான் உதவி செய்யலாம், மண்ணு தான் உதவி செய்யுது. எந்த நாற்றம் அதிகபட்சம் மண்ணுக்குதான் அது காரணம். எந்த நாற்றம் மண்ணுலதான் எல்லாமே போய் படிகிறது, மண்ணுலதான் எல்லாமே போய் படுகிறது. அதுல இருந்து எல்லாம் கிளம்பி அது நல்ல வளர்ச்சி. தேயிபூதம் வந்து தேயிபூதம் வந்து கண்ணிடமாக நின்று உருவத்தை அறிய உதவி செய்கிறது. வந்து ஆகாய பூதம் செவியிடமாக நின்று ஒலியை அறிய உதவி செய்கிறது. பொன்றாவனவுக்கு போடுவான் நின்றறியும், நின்றறியும் என்று ஓதும் அன்றே இறையாகும். இந்த உண்மைகள் எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சு சொல்லல, சிவபெருமான் உன்ன எழுதி வச்சிருக்கிறத இப்ப நான் சொல்றேங்கிறாரு. இந்த உண்மைகளை நான் கண்டுபிடிச்சு சொல்லல, இந்த உண்மைகள் எல்லாம் சிவபெருமான் உன்னை ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஆசிரியர் பல இடங்கள் ஆகமோ ஆகமோ தான் சொல்றாரு. ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு இந்த நூலை, இந்த நூலை ஆரம்பிக்கும் போதே முதல் விநாயகர் தூபத்தில் எப்படி சொல்றாரு? வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய என்று தொடங்குகிறார். முதல்ல ஆகமத்தை இந்த சொல்லியிருக்கப்பட்ட பொருளை சொல்றேங்க. இப்ப சொல்லுகின்றதெல்லாம் பாசப்பொருள்கள், சொல்லுகின்றதெல்லாம் பாசப்பொருள், பசுப்பொருள், பதிப்பொருள். பாசப்பொருள், பசுப்பொருள், பதிப்பொருள். பாசமும் பொருளே, பசுவும் பொருளே, பதியும் பொருளே. பாசமாகிய உலகமும் பொருளே, கருவிகரணங்கள் எல்லாமே பொருளே. அதற்கு மேலே பசுவாகிய உயிரும் பொருள், கடவுளும் பொருள். முப்பொருள்னு சொல்றோம், இதுதான் முப்பொருள். பதி பசு பாசம், பதி பசு பாசம், எல்லாம் அதுதான் நம்ம சுருக்கமா அதுக்குள்ளதான் வந்து எல்லாம் முடியும். இப்ப பாசத்தை பத்தி சொல்லியிருக்கோம். என்றோதான் ஆகம இறை ஆகம இதனை வென்றார் சென்றார் இன்ப குரு. இது கடைசி ரொம்ப பெரிகாரசனமா அழகா அமைச்சிருக்கார். எதை வென்றாரு? இந்த பொறிகள் புலன்களை வென்றவன், பொறி புலன்களை வென்றவன் இன்ப வீட்டில் சேர்கிறான். வெல்லாதவன் எந்த வீட்டில் சேர்றான்? துன்ப வீட்டில். புரிவாயில் ஐந்தவித்தான் புய்தீர் உடுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதை இதனை வென்றார் புலனை வென்றவர், புலனை வென்றவர். துணி கண்டனா என்னாரு? வென்றாரு, இன்ப வீட்டுக்கு சென்றார். உதாரணம் ஒரு எடுத்துக்காணும். வெல்லுவது சாமான்யம் அல்ல, அது நம்மை கொல்லுது. இது புலன்கள் நம்மை கொல்லுகிறது. சேரலே சேரலே அப்படின்னா கூட நல்ல ருசியான பொருளா இருந்துச்சுன்னா மனுஷன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து விடுவோமே, அப்புறம் வேணா டாக்டர் கிட்ட போய்க்கிறது. எனக்கு தெரிஞ்சாலும் இப்படியே ஒருத்தர் ஊர்ல இருந்தார் ஒருத்தர், அப்படிதான் சொல்லுவாரு. வசதி உள்ளவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு சேராதுன்னா சேராதுனால சாப்பிட்டு போடுவேன், வாங்கிட்டு வேடா அல்வா வாங்கிட்டு வேடா அப்படிம்பேன், சாப்பிட்டு போடுவேன், சாப்பிட்டு போடுவேன், அப்புறம் மறுபடியும் டாக்டர் கிட்ட போவேன். அப்புறம் 15 நாள் அதை சரி பண்ணும்.
புலனை வெல்ல முடியவில்லை. புலனை விஞ்ஞானிகள் வந்து விடுவார்கள். விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று விடும். வென்றுவிடும் விஞ்ஞானிகளை விஞ்ஞானிகள் புலன்களை கொன்று விடுவார். தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வட்டு வாட மயிலால் மான்கன்று துள்ளவரி கண்டை வாயை சுனநீல மொட்டதும் கேதாரம் தொண்டர் தொண்டர்கள் மெய்த்தொண்டர்களாய் இருக்கிற பரஞானிகள் அஞ்சு யானைகளையும் மடக்கினர். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி இந்த யானையாவது இந்த அஞ்சு புரிகளும் அஞ்சு யானையா. தொண்டர் அஞ்சு களிர் அஞ்சு புரிகளும் அஞ்சு யானையா. ஒரு யானையை பார்த்தாலே பயமா இருக்கு. அஞ்சு யானை தொண்டர் அஞ்சு களிரும் மடக்கி அடக்கி அல்ல மடக்கி மடக்கி அடக்குதல் வேறு மடக்குதல் அதை மடை மாற்றுன்னு சொல்லுது. அதை மடை மாற்றுன்னா புல்லுக்கு பாயறது நெல்லுக்கு பாய்ச்சலும். அந்த மடை மாற்று தான் திருவங்க மாலை. மடை மாற்று தான் திருவங்க மாலை. கண்ணு பாக்குறியா பாரு நான் வேண்டாம் சொல்ல கெட்டத பாக்காத சிவனை பாரு அதான் மடை மாற்று. காது கேக்குறியா கேடு திய வார்த்தைகளை கேட்காது சிவநாமத்துக்கு செவிகால் பெண்மின்களும் சிவன் இம்மிர செம்பவளை எரிபோல் மேனிப்பிரான் எப்போதும் செவிகால் பெண்ணும் பாய் பேசுறியா பேசு வம்பு வார்த்தையை பேசாது அவனை வாழ்த்து பாயே வாழ்த்து இப்படியெல்லாம் யாரையா சொல்லித்தர முடியும். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வேற யாருக்கும் கிடைக்காது. நெஞ்சு நினைக்கிறிய நினைக்கிறத நினைக்காதத நினைக்காத அசட்ட நெஞ்சே நீ நினைய யார நீர் முஞ்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன நெஞ்சே நீ இப்படி புரிகளை வந்து அடக்கினானா கெட்டு போவான். அடக்க முடியாது புரிகளை அடக்க முடியாது. வெள்ளம் வருகின்ற வெள்ளத்தை மடக்கலாமே தவிர அடக்க முடியாது. மடக்கலாமே தவிர அடக்க முடியாது. அழிவுக்காக பயன்படுத்தாம ஆக்கத்துக்காக பயன்படுத்தும். அதனாலே புலன்களை அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார்னார் திருமூலர். அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சு அடக்க அறிவறிந்தேனே அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அவர் சொல்வது. அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அஞ்சு அடக்கா அறிவறிந்தேன். இந்த கருத்து புரியுதா? இந்த அஞ்சைய அடக்கிட்டான அசேதனா அறிவில்லாதவன அவனு ஒண்ணு கண்ணு பார்வை இல்ல காது கேட்கல மூக்கு நுகரல ஐயம் பேசலன்னா அதுக்கு என்ன வேறு? அது அறிவில்லாத ஒரு பொம்மை அசேதன அறிவில்லாத. அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அஞ்சு அடக்கா அறிவறிந்தேன். அடக்காய் அஞ்சை அடகாம என்ன பண்ண மடக்கினேன். அடக்கிறது வேற மடக்கிறது. வயல்ல பூந்து திங்கிற மாட்டை மடக்கி மாட்டை மடக்கி பாதையோட ஓட்டுறது. பாதையோட ஓட்டுறது வயல்ல பூந்து தின்னா தொந்தரவு வரும் சண்டைக்குறோம் வயலுக்கார என்ன பண்ணுவார் சண்டைக்கு. அது போல இந்த மாட்டை வழியோட ஓடிட்டு போறோம். இந்த மாட்டை ஒடியோட ஓடிட்டு போறோம். மாடுன்னே பேரு நமக்கு. நமக்கு என்ன பேரு? மாடுன்னு தான் பேரு. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. என்னமோ மனுஷன் சொல்லிட்டாலே நம்மளை நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லுது நம்மள பசுன்னு சொல்லுது. பசு மாடுன்னு சொல்லுது வேற ஒண்ணு நுட்பமா வச்சிருக்காப்பா. இப்ப பசுங்கிறது தமிழ் சொல்லல வடமொழி. பசுங்கிறது வடமொழி. பதி பசு வாசம் மூணு வடமொழி. தமிழ்ல பதிங்கிறதுக்கு கடவுள் பசுங்கிறதுக்கு உயிர் பாசங்கிறதுக்கு தலை. சான்றவராய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலா மொழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறு உயிர் தொகை வான்றுகள் தலை என வகுப்பரனவே தமிழ்ல சொல்றாரு. தமிழ்ல சொல்றாரு யாரு? ஆகமக்கடல் சிவாகம கடலா விளங்குகின்ற கச்சியப்ப சிவாஜி சுவாமிகள் சான்றவராய்ந்திட தக்கவாம்பொருள் ஒன்றுல மறையலா முடிய நீ சான்றுன்னு சொல்லிக்கிறியா உன்ன இரு நான் தப்பு சொல்லல. உனக்கு மூணு தெரியுமா மூணு குண்டு தெரியுமா அப்படின்னாத்தே நீ சான்று இல்லையா நீ சான்று. சான்றவராய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலாம் எதை சொல்லுது? வேதாகமங்கள் எல்லாம் இந்த முப்பொருளத்தை தான் சொல்லுது. வேதாகமங்கள் எல்லாம் இந்த முப்பொருளத்தான் முழங்கு பலகலை ஆகமம்
வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரிவித்தது. ஆகையினாலே இப்படி பொறிகளை அடக்காவல் மடக்குதல், அடக்காவல் அதான் மடக்கிறதா வென்றார். அங்க வந்து வென்றார் புலன்களை வென்றார் சொன்னா புலன்களை வந்து தீய வழியிலே செல்ல விடாம நல்ல வழியில. இப்போ சிலேபி சேரலையா விட்டுட, சிலேபி சேரலையா அந்த நாவின் சுவையை வென்று விடு, விளக்குதா? அதே போல ஒவ்வொரு பொறிகளை பாக்கிறதுனால கெடுதல் வருதா உனக்கு? பாக்காது, திருப்பி கேக்கணும், புரியுதா? அந்த தத்துவத்தினா அடைகிற அதை வந்து நம்ம கண்ணபநாயனார் புராணத்துல சேர்க்கலாரு. நாணனும் அன்பும் முன்பு நளிது வர ஏற, நாணனாகிய கூட வந்த காடனும் நாடனும் ரெண்டு பேரும் தானே கண்ணபரோட ஆறாரு போனா, ரெண்டு பேர், ஒரு நல்வன ஒரு தீவன ரெண்டும் பூச்சு கூட, நாணன் நல்வன காடன் தீவன. அந்த நல்வனதான் கூட போச்சு, இங்க சாமி கிட்ட போற ஒளி போச்சு. தீவனை கீழே நின்னு பன்றியை சுட்டுக்கிட்டு நிக்குது, தீவன காடன் பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கிறாப்பா, நானன் கூட போயிருக்கான், நல்வன கூட போகும் தீவன வராது கடவுள்கிட்ட போகும்போது. நல்வினையும் அப்புறம் நழுவிக்கும், நல்வினையும் ஏன்னா வேணா இருந்துச்சுன்னா கடவுளை அடைய முடியாது, நல்வினையும் இருக்கப்படாது. ரொம்ப அதை சொல்றேன், நான் நிறைய சொல்றேன். அதனாலே அப்ப சொல்றாரு, நானு இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு முன்னால போதா, அதுக்கு பின்னால இவர் போறாரா? நல்வினையும் அன்பும் முன்னால போதா, இவர் பின்னால போறா? இப்படி போய் என்ன பண்ண, எங்க போறாரு, எதை அங்க போறாருன்னா, தத்துவங்களாகிய படிகளை கடந்து தத்துவாதீதனாக இருக்கிற கடவுளை காண போறாருங்கிறார். நாணனும் அன்பும் முன்பும் நளிர் வர ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. பெருகு, இந்த பாட்டை கவனிங்க, நாணனும் அன்பும் முன்பு நளிர் வர ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன பெருகு சோபானம் ஏறி. தத்துவங்கள் தான் படிகள், படிகள்ல கடந்து மேல போய் ரத்னாசரபதியை பாக்கிறோம்னு சொன்னா படிகள் தத்துவம். அந்த படிகளை கடந்தாத்தான் கடவுளை காண முடியும், தத்துவங்களை கடந்தாத்தான் கடவுளை காண முடியும். தத்துவமாகிய படி பேணு தத்துவங்கள் என்ன, அது சோபானம் பெருகு சோபானம் சரி. அனயாம் சிவத்தை சார, எல்லா பொருளுக்கும் உறுதியாக நின்று கொண்டிருப்பவனாகிய ஆன இடுபவனாகிய சக்கரவர்த்தியாகிய ஆனையாம் சிவத்தை சார, ஆனவர் போல ஐயர் போல ஒரு வேடர் அல்லவா ஐயர், கண்ணப்புறம் ஐயர் தான் சொல்லுவார். யாரு சேர்க்குவார்? நந்தனாரா ஐயர் தான் சொல்லுவார். ஆனையான் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் நீநிலை மலையை ஏற நேர்வட நேர் ஏறி நேர்வட செல்லும் போது தத்துவங்கள் படிகள். மேலே இருக்கின்ற தத்துவங்களை கடந்து இருப்பது கடவுள். பையர் மலையில படியில ஏறம்னா பூரா தத்துவங்கள் வழங்குதா, மேலே தத்துவங்களை கடந்து இருப்பதான் கடவுள், அதான் தத்துவாதிதங்கிறது தத்துவா. அதனால மலைமேல சாமி வச்சிருக்காங்கன்னா இந்த குறிப்பு தான், மலைமேல இருக்கிறான்னா இந்த குறிப்பு தான், இந்த குறிப்பு தான், எந்த குறிப்பு, இந்த குறிப்பு. இந்த தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவ அசுத்த தத்துவம், இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் ஆன்ம தத்துவம் எத்தனை, 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 36 தான். இந்த தத்துவங்களை இந்த மாதிரியா கண்டுபிடிச்ச ஒரு சமயம் சைவம் தான். தத்துவங்களை இந்த மாதிரி கண்டுபிடிச்ச சமயம் எங்க குருநாதர்கிட்ட, குருநாதருக்கு வாத்தியாரு ஆழ்வார் ஐயங்கார், குருநாதருக்கு வாத்தியாரு ஐயங்கார், பாலகிரி எங்க குருநாதருக்கு வாத்தியாரு ஐயங்கார், ஐயங்கார் அவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்காரு. படிச்ச போது அவர் கேப்பாரா, ஏண்டா ராமநாதா இப்ப உங்க சாமி உசந்த சாமின்னு சொல்றியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல சாமி, நீதான் சொல்லணும் பாரு. அதான்டா எங்களுக்கு தத்துவம் 24, 25 புருஷோத்தமே தீர்ந்து போச்சு, உங்களுக்கு 36, அதுக்கு மேல 12 படி இருக்குதுரா, 36 சைவனுக்கு, வைஷ்ணவத்துக்கு எத்தனை தத்துவம், 24. இதெல்லாம் ஒன்னும் தெரியாம ஒண்ணு ஒண்ணுங்க, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம ஒண்ணு ஒண்ணுங்க, எப்படி 24 36 ஒன்னாகும்?
புருஷோத்தமன் புரிய இல்ல, அவர் தான் அவர் தான் நமக்கு உணவு போடுறாரு. அது வேற, அது வேற. தத்துவங்களுக்குள்ளே நின்று தொழில் படுகின்ற தெய்வம், அவங்க தொழில் படலைன்னா தத்துவங்கள் தொழில் படாது. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு விஷ்ணுவும் விரோதம் இல்லை, விஷ்ணுவும். அதுதான் திருமூலர் சொன்னாரு, பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பரமா விஷ்ணுவுக்கு அந்நியம் அல்ல, சொந்தக்காரங்க அவங்கதான் வழிகாட்டுறவங்களே. சிவபெருமான கும்பிடுறதுக்கு அவங்க தானே சொன்னவங்க. சிவபெருமான் தான், நான் போய் பார்த்தப்பா எட்ட முடியல, நான் தோண்டி பார்த்தேன்டா காண முடியலன்னு சொன்னவங்க அவங்க தானே. அவங்க மூலமா தான் சிவபெருமான் பெருமை தெரியுது. யார் மூலமா? பிரம்ம விஷ்ணுக்கள் மூலமா தான் சிவபெருமான் பெருமை தெரியுது. ஆகையினாலே இப்படி இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இன்ப வீடுங்கிறது அதுன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு என்ன பேரு? அந்த வீட்டுக்கு என்ன பேரு? இந்த வீடு எப்படி சொல்லணும் அப்படின்னா அது இன்பமாகவே இருக்கும். இது வந்து துன்பம் தான், அதுல இன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நிலையா இருக்கிறது இல்லை, நிலையா இருக்கும். ஆக இது துன்ப வீடு, அது இன்ப வீடு. இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இது வந்து துளிர்புரிகள் கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் தான் சொல்றாரு இதுல. கண்முதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமா நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு புதம் உபத்தம் மாக்கருதம் நாடும் அது. அதனால கண்மேந்திரியங்கள் கண்ணுதலாகிய சௌரமான் ஓதிய ஆகமத்திலே சொல்லப்படுகின்றது. என்னென்ன என்று கேட்டால், அதான் வாக்கு பாதம் பாணி குதம் உபத்தம். அதையால சிவபெருமான் அருளி செய்யப்பட்ட சிவாகமங்கள் அறுதியிட்டு சொல்லும் துளிர்புரிகள் ஐந்தா. அவை உரையாடல், வாக்கு வசனித்தல், அது கண்ணம். தொழில் பேசுறோம்னா தொழில் வேறு, பேசுகின்ற தொழில். வாக்கு உரையாடல் முதலியவற்றை இடமாக பொருந்தும் அவ்விடங்களில் வாய் கால் கை எருவாய் கருவாய் என்று பெறும் என தெளிவாயாக. வாக்கு வசனிக்கும் வந்து பாதம் நடத்தலை செய்யும், நடத்தலை செய்யும். பாணி பாணினா கை, பாணினா கை, கை ஈதல் ஏற்றலை செய்யும், ஈதல் ஏற்றலை செய்யும். இது வந்து ஈதல் முதலா ஏற்றல் முதலா? இதுல கூட ஈதல் ஏற்றல் ஈதல் அல்லப்பா, ஈதல் ஏற்றல். ஈதல் இசைவிட வாழ்வு, ஈதல் அதுல கூட அதுதான் முதல் இருக்கு. எது இருக்குது? ஈதல். ஈந்து சிவந்தது சீதக்காலிதம் இருகரமே என்பது. ஈந்து சிவந்தது சீதக்காலிதம் இருகரமே, கொடுத்து கொடுத்து கை சிவந்து வச்சான் சீதக்காரிங்கிற ஒரு குளம், சீதக்காரிங்கிற ஒரு வள்ளத்து. ஆகையினாலே வாக்கு வசனத்தை செய்யும், கால் வந்து பாதம் ஆகிய கால் என்ன பண்ண நடத்தலை செய்யும், பாணி ஈதல் ஏற்றலை செய்யும். பாணினா கைதான், கோதண்ட பாணி தண்டபாணி சொல்றாங்கல்ல, தண்டத்தை கையில வச்சிருப்பாங்க தண்டபாணி, கோதண்டத்தை கையில வச்சிருக்கனால கோதண்ட பாணி. பாணினா கை பாணி. மண்ணு குதம், மண்ணு குதம் உபத்தம். அதனால குதம்ங்கிறத எருவாய், குதம் என்பது எருவாய், அதை விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உபத்தம் கருவாய்னு பேரு, எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் வாய்வாய் இவர் ஓய் அவராய் அவர் ஓய் இவராய் இதுவே தொழிலாய் வெடி போல. எருவாய் கருவாய், எருவாயும் தெரியும் கருவாயும் தெரியும் கொடுக்குதா. அதனால இவைகளுக்கு கண்மேந்திரியங்கள், தொழில் செய்வதனாலே கண், தொழில் என்றாலும் கண்மம் என்றாலும் உண்டு. தொழில் செய்வதனாலே இதுக்கு கண்மேந்திரியங்கள், கண்மத்தை செய்கின்ற இந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள், அறிதலை செய்கின்ற இந்திரியங்களுக்கு ஞானேந்திரியங்கள். இப்படி ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களை பத்தி சொல்லுகிறாரு. அதற்கு மேலே சொல்லப்படுகிறதெல்லாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். திருவருளை சிந்திக்கலாம், சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம், சந்திப்போம்.
சந்திப்பதையும் தவறாதீர்கள், சிந்திப்பதையும் தவறாதீர்கள். சந்தித்தரகர சிவ சிவ சிவ சரண சந்தித்தர திருப்போர் சாவிர திருப்போர் சந்தித்தரகர சிவ சிவ சரண. முருகனை சந்திக்கணும், முருகனை சந்திக்கணும். என்னத்தை யாராரையும் நான் சந்திச்சேன், முருகன் என்ன சந்திக்கல சிந்திக்கலே என்று சேவிக்கலே தண்டை சித்தடியை வந்திக்கலே ஒன்று வாழ்த்துகளே மயில் வாகனனை சந்திக்கிறேன். பாட்டை பாத்தீங்களா, மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அவனுக்காக இல்ல. புந்திக்கிலேசம் காயக்கிலேசம், புந்திக்கிலேசம் உள்ள துயரமும் உடம்பு துயரம் ரெண்டு தானே துயரமே. எல்லா துயரத்தையும் சேர்த்து சொன்னா என்ன இரு, ரெண்டு தான், ரெண்டே தான். உள்ளத்துக்கு துயரம் உடம்பு, இந்த ரெண்டும் தொலைஞ்சு போறதுக்காக அவன் நான் சிந்திக்கவில்லை சந்திக்கவில்லை வந்திக்கலை வாழ்த்தறேன். அவர் எப்படி தொலையும், சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்கு. பாட்டு எப்படி ஒரு பத்திய இதுக்கு மூணு கருத்து. ஆகையினாலே சந்தித்தரகர சிவ சிவ சரணான கும்பிட்டனை அடி அவையன கலமிசை என்பது திருப்புகள். ஆகையினால சந்தியுங்கள் சிந்தியுங்கள். நம்ம பார்வதி

0: கவன்னன் கோன்முறை அறது செய்ய குறைவிலாது இருள் வாழ்க. நன்மறை அறங்கடோங்கரற்றவன் வேள்வி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal Kekkavirukkum Nigazhchi Saiva Siddhantham Oru Kannottam. Vazhangupavar Aandarasan Aiya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய என்பதற்கு என்ன பொருள் சொன்ன? அதுக்கு ரெண்டு பொருள் சொன்னேன். ஒரு பொருள் வினா நமக்கு அல்ல, வழிபடுகின்றவர்களுக்கு. இங்கே வழிபடுகிறவர்கள் யாரு? நல்லார். நல்லார் தங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு விநாயகரை வணங்குவார்கள். நல்லார் வணங்குவார்கள். எனவே அருளிய தங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சிவபெருமான் தங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு நல்லார் விநாயகரை வணங்குவார். அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரை. எனவே நல்லார் என்பவர் யார்? கேட்டு சிந்தித்து தெளிந்த ஞானம் உடையவர். கேட்டு சிந்தித்து தெளிந்த ஞானம் பெற்றவர்கள் அவர்கள்தான் நல்லார். அவர்கள் விநாயகரை வணங்குவார்கள். பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று. அதனாலேயே என்ன கருத்து? நல்லார் வணங்குவார்கள் என்றால் நாம் வணங்க வேண்டாம் என்ற அர்த்தமா? நாமெல்லாம் நல்லார் இல்லை. எனவே நாம் அவர்களை வணங்குகிற போது நாமும் விநாயக பெருமானை வணங்குதல் வேண்டும் என்பது உட்குறிப்பு. அது குறிப்பாக கொள்ள வேண்டும். நல்லார் வணங்குவார்கள் என்று சொன்னாலும் நாம் வணங்குதற்கு உரியவர் என்று கொள்ள வேண்டும். நல்லார் புனைவர். அடுத்து இருப்பது அவையடக்கம். இரண்டாவது அவையடக்கம். அவையடக்கம் என்பது நூலாசிரியர் தன்னுடைய பணிவை தெரிவிக்கின்ற பாடல். எவ்வளவு நூலாசிரியர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தங்களுடைய பணிவை சொல்லித்தான் நூலை தொடங்குவார்கள். சேக்கிழார் என்ன பிரிவுராணத்திலே அவையடக்கம் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? ஒரு பார்க்கடலை ஒரு பூனையானது நக்கி குடிக்க முயல்வதைப் போல நான் இந்த நூலை செய்ய முற்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி பெரியோர்களெல்லாம் பணிந்து சொல்லுவார்கள். அந்த முறையிலே இங்கே மெய்கண்டார் அவையடக்கத்தில் அடங்கி சொல்லுகிறார். அவைக்கு அடங்குதல். அவை என்றால் சான்றோர்களுடைய அவை சபை. அந்த சான்றோர்களுக்கு தன்னுடைய பணிவை சொல்லுகிறார். பெரியோர்களுக்கு தன்னுடைய பணிவை அவை அடக்கம் என்றால் என்ன பொருள்? அவைக்கு அடங்குதல், அவைக்கு அடங்கி நிற்றல், அவைக்கு அடங்குதல், அவை அடக்கம். அது வருது, அது உண்டு, அதுவும் உண்டு. அவைக்கு அடங்குதல் இன்னொரு பொருள். சீனிவாசனையா சொன்னதை போல அவையை அடக்குதல். ஏன்னா அவையிலேயே ரெண்டு வகையான அவை இருக்கிறது, நல்ல அவை, புல் அவை, தீய அவை. சான்றோர் நிரம்பிய இடம், ஏனையோர் தகுதி இல்லாதவர்கள் கூடியிருக்கிற இடம், அவர்களை அடக்க வேண்டும், நல்லோருக்கு அடங்க வேண்டும். மெய்கண்டார் இந்த ரெண்டையும் செய்கிறார். முதல் ரெண்டு அடியில் அடங்குகிறார், அவைக்கு அடங்குகிறார். கடைசி ரெண்டு அடியில் அவையை அடக்குகிறார், அவைக்கு அடங்குகிறார், அவையை அடக்குகிறார். நாம் பொருளை பார்த்த விளங்கும். முதல் இரண்டு அடிகளிலே சைவ சமய பெரியோர்களுக்கு, சைவ அடியார்களுக்கு தங்களுடைய தன்னுடைய வணக்கத்தை பணிவை சொல்லுகிறார். முதல் இரண்டு அடியில் சைவ அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். அந்த முதல் வரியில அடியாருடைய இயல்பை சொல்லுகிறார். சைவ அடியார்கள் சிவஞானிகள் எப்படி இருப்பார்கள்? தம்மை உணர்ந்து அவர்கள் ஆன்மாவாகிய தம்முடைய உண்மையான இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள், தம்மை உணர்ந்தவர்கள் சைவ அடியார்கள், சிவஞானிகள் தம்முடைய உண்மையான இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள். தம்முடைய இயல்பு என்ன? ஆன்மாவினுடைய இயல்பு, உண்மையான இயல்பு என்ன? ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு என்ன? நாம் ஒருவாறு பார்த்திருக்கிறோம், ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்? அறிவுடைய பொருள், சித்து பொருள். ஆன்மா அறிவு பொருள், அறிவுடைய பொருள். அந்த ஆன்மாவுக்கு இனமாக இருக்கின்றது எது? என ஆன்மாவுக்கு இனம் எது? இறைவன். அவனும் சித்து பொருள், அவனும் அறிவுடைய பொருள். இரண்டும் ஒரே இனம், இறைவனும் ஆன்மாவும். இறைவனும் உயிரும் சித்து பொருள்கள். அப்படியானால் இரண்டுக்கு என்ன வேற்றுமை, வேறுபாடு இல்லையா? நாமும் இறைவனும் ஒன்றா? எல்லா விதத்திலும் சமமாகி விடுவோமா என்றால், அறிவு நிலையில மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வேறுபாடு, மலைக்கும் கடுகுக்கும் அது கூட பொருந்தாது, மலைக்கும் அணுவுக்கும் உள்ள வேறுபாடு. நாமெல்லாம் அணுக்களை போன்றவர், அற்பமானவர்கள். நம்முடைய அறிவு மிக மிக அற்பமான அறிவு, புல்லறிவு. ஆனால் இறைவனுடைய அறிவு முற்றறிவு, முற்றறிவு. இது சிற்றறிவு. உயிரினுடைய அறிவு சிற்றறிவு, இறைவனுடைய அறிவு முற்றறிவு. சிற்றறிவு என்றால் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு ஒரு பொருளைத்தான் அறியும், ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறியும். உயிர் ஒவ்வொன்றாகத்தான் அறிகிறது. ஆனால் இறைவனுடைய அறிவு ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகிற பேரறிவு. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் முழுமையாக அறியக்கூடிய முற்றறிவு. அதனால்தான் மணிவாசகர் குறைவிலா நிறைவேங்கிறார் இறைவனை. குறைவிலா நிறைவு. நாமெல்லாம் குறைவுடைய அறிவு, நிறைவான அறிவு. இது ஒரு வேறுபாடு. என்ன முதல் வேறுபாடு? உயிர் ஒரு நேரத்தில், எனவே ஒவ்வொன்றாக அறிவது உயிர். எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவது இறைவன். ஒரே நேரத்தில். இரண்டாவது வேறுபாடு, இரண்டாவது உயிரினுடைய அறிவு தானாக அறிகிற அறிவு இல்லை. ஆன்மாவினுடைய அறிவு தானாக எதையும் அறியாது, அறிவிக்க அறியும், அறிவித்தால் அறியும், தானாக எதையும் அறியாது. இறைவனோ தானாக அறிகிற சுதந்திர அறிவு. இறைவனுடைய அறிவு தான் சுதந்திரமான அறிவு. நம்முடைய அறிவு சுதந்திரமில்லாத அறிவு. தானாக அறிவது தான் சுதந்திரம். பிறர் அறிவிக்க அறிவது சுதந்திரமில்லாத அறிவு. இது ரெண்டாவது வேறுபாடு. அறிவிக்க அறிதல், ஒவ்வொன்றாக அறிதல். ஒவ்வொன்றாக அறிகிறது, அதையும் அறிவித்தால்தான் அறிகிறது. மூன்றாவது வேறுபாடு, உயிர் எந்த ஒன்றை அறிந்தாலும் அதிலே அழுந்தி விடுகிறது, அதனோடு ஒன்றி ஒன்றுபட்டு விடுகிறது. எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடுகிறது. இது விளங்குதா? உதாரணம், இப்ப உண்டி உணவு கொள்ளுகிற போது நம்முடைய அறிவெல்லாம் எதில் அழுந்தி இருக்கிறது? வேற நினைவு வருதா? அந்த ஒன்றிலேயே நாம் அழுந்தி இருக்கிறோம் நம்முடைய அறிவு. அப்படித்தான் உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறோம். எந்த ஒன்றை அறிந்தாலும் அதிலேயே ஒன்றி போய் விடுகிறோம். ஒன்றி போத அப்படி நம்முடைய அறிவு அந்த ஒரு பொருளிலே ஒன்றிவிட்டால் பிறவற்றை அறியாது, அறிய முடியாது. அதுபோல இந்த ஆன்மா எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு அதனோடு ஒன்றி போய் அதிலேயே அழுந்தி கிடக்கிறது. அதுதான் ஆன்மாவினுடைய அறிகிற இயல்பு. இது முக்கியமான இயல்பு. எல்லாம் எண்ணி பார், நம்முடைய அனுபவத்தை வைத்தே பார்க்கலாம் இல்லையா? இப்ப இந்த பாடத்துல நீங்கள் அழுந்திருக்கிற போது வேற நினைவே வராது. வந்தால், வேற நினைவு வந்தால் என்ன அடையாளம்? நீங்கள் அழுந்தவில்லை என்று அர்த்தம். உங்க அறிவு இங்கே இல்லை என்று அர்த்தம். எனவே அதுதான் அறிகிற முறை, ஆன்மா அறிகிற முறை, அழுந்தி அறிதல். இது குறைபாடா இல்லையா? இது ஒரு மூன்றாவது குறைபாடு. இப்படி மூன்று சொன்னேன், ஒவ்வொன்றாக அறிதல், அறிவித்தால் அறியும், அழுந்தி அறியும். இந்த மூன்று தன்மைகள் நம்முடைய அறிவுக்கு. இறைவன் எதை அறிந்தாலும் அழுந்த மாட்டான், அதான் அவனுடைய சிறப்பு. எதை அறிந்தால் அதிலே அழுந்த மாட்டான். அதனால்தான் திருவள்ளுவர் இறைவனை சொல்லுகிற போது பற்றற்றான்கிறார். அவன் பற்று அற்ற, எல்லாவற்றையும் பற்றி இருக்கிறான். அவன் இல்லாத இடம் ஏது? எல்லா பொருளிலையும் அவன் பொருந்தி இருக்கிறான், ஆனாலும் அவற்றை சாராமல் இருக்கிறான். சார்ந்து இருக்கிறான், அதே நேரத்தில் சாராமல் இருக்கிறான். அதுதான் அவனுடைய தனித்தன்மை. நாமோ எதை அறிந்தாலும் அதோடு சார்ந்து விடுகிறோம், அதன் வசப்பட்டு விடுகிறோம். இந்த குறை இறைவனுக்கு கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, இறைவனுடைய நிலை, பற்றற்ற நிலை. நாம் எல்லாவற்றையும் பற்றி பற்றித்தான் துன்பத்தை அடைகிறோம். நம்முடைய துன்பத்துக்கு காரணம் இந்த பற்றுத்தானே. பற்றை விட முடிகிறதா நம்மால? எனவே இறைவனுடைய அறிவு, தானே அறிகிற சுதந்திர அறிவு, எல்லாவற்றையும் ஒருங்கி அறிகிற முற்றறிவு, அழுந்தாமல் அறிகிற பேரறிவு, அது அவனுடைய. எனவே இந்த இயல்பை ஆன்மாம் உயர்ந்தோர் உணர்கிறார். பெரியோர்கள் ஆன்மாவாகிய தங்களுடைய இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள். நாம் உணர்ந்தோர் இல்லை. நாம் நம்முடைய இயல்பு நமக்கு தெரியல. தம்மை உணர்ந்து என்றார் அவர்கள். ஆன்மாவாகிய தம்முடைய அறிவினுடைய இயல்பை உணர்ந்ததனாலே என்ன உண்டாகும்? ஆன்மா தன்னுடைய அறிவை உணர்கிற போது, எப்படிப்பட்ட அறிவு என்னுடைய அறிவு என்று உணர்கிற போது, இறைவன் அறிவிக்கத்தான் நான் அறிகிறேன், இறைவன் அறிவிக்கத்தான் அறிகிறேன், எனக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை என்ற நினைப்பு வருகிற போது இறைவனுக்கு அடிமை, நான் இறைவனுக்கு அடியவன் என்ற உணர்வு அப்போதுதான் வரும். நம்முடைய சிறுமையை நினைக்கிற போதுதான் இறைவனுக்கு அடியவன் என்ற தன்மை உண்டாகும். ஆக இப்படி பெரியோர்களெல்லாம் இறைவனுக்கு ஆட்படுகிறார்கள். நாம் ஏன் ஆட்படவில்லை இறைவனுக்கு? நாம் எதற்கு ஆட்பட்டிருக்கிறோம்? நாம் ஆட்பட்டது வேற பொருளுக்கு, இறைவனுக்கல்ல. நாம் எதை பெரிய பொருளாக நினைக்கிறோமோ அதற்கு ஆட்படுகிறோம். நாம் எதை பெரிய பொருளாக நினைக்கிறோம்? இறைவனையா பெரிய பொருளாக நினைக்கிறோம்? செல்வம் முதலிய உலகப் பொருள்களைத்தான் பெரிய பொருள் என்று நினைப்பதனாலே அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இறைவனே பெரிய பொருள் என்று நினைத்தால் அடியார்கள் அவனுக்கு ஆட்படுகிறார். அதான் நமக்கு அவர்களுக்கும் வேறுபாடு. எனவே முதலிலே தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்தல், அதுதான் ஞானம். தன்னை உணர்தல். ஞானத்தில் அடிப்படை அதுதான், தம்மை உணர்ந்து. இரண்டாவது தமை உடைய தன், தம்மை உடையவனாகிய யார் உடையவன்? இறைவன். அவனை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? தன். தன் என்றால் இறைவன், தன் என்றால் இறைவன். தமை உடைய தன், தன் என்றால் இறைவன். அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறாரே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அங்கு தன் என்று யாரை சொல்லுகிறார்? இறைவன். அவனுடைய கடமை அடியார்களை தாங்குதல், என்னுடைய கடமை அவனுக்கு அடிமையாது. எனவே தன் என்றால் இறைவன். எனவே அந்த சொல்லை இங்கே மெய்கண்டார் சொல்லுகிறார், பயன்படுத்துகிறார். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், அந்த இறைவனை உணர்ந்தவர்கள். இறைவனை உணர்ந்தவர்கள் முதலிலே தன்னுடைய இயல்பை உணர்ந்து அடுத்து இறைவனுடைய இயல்பையும் உள்ளபடியாக உணர்ந்தவர்கள். ஆக இறைவன்தான் தலைவன், இறைவன்தான் எனக்கு தலைவன். அந்த திருவம்பாவையில் அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை அப்படித்தானே அழைக்கிறார்கள். இறைவனுடைய பெருமையையும் உணர்ந்தவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள். நாமெல்லாம் நம்மையே பெரிய ஆளாக நினைக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே நாம் தான் தலைவர். நாம் சொன்னபடிதான் கேட்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய நம்முடைய அந்த தன்முனைப்பு, தன்முனைப்பு அகங்காரம். இப்ப முதல் வரி வழங்கிவிட்டதா? தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். யார் அவர்? இறைவனுடைய அடியார்கள், இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள், ஞானிகள்.

0: அப்படிப்பட்ட பெரியோர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள், என்னை எம்மை உடையவர்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முயற்சி என்பது என்னவென்றால், நமக்கு கருவிலே விதிக்கப்பட்டது என்னவோ அதை நோக்கி நாம் செல்லுதல், அதுதான் முயற்சி. இது வந்து முயற்சிக்கு மதிப்பு இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மேலெழுத்த வாரியாக சொல்லுவார். கருவிலை ஏன் விதிச்சாரு? போன பிறவியில செய்த வினைகளுக்கு ஏற்பதான் விதிச்சிருக்காரு, சும்மா விதிக்கலையே. அப்ப போன பிறவியில செய்த வினை என்பது என்ன? போன பிறவியில இந்த ஆன்மா செய்த முயற்சி தானே. அது போன பிறவியில பலந்தராம கூட போயிருக்கலாம், ஆனா அதை வந்து திருவுள்ளத்தில் கொண்டு அந்த சமயத்துல சூழல் அதுக்கு சரியா இருந்திருக்காது, வேறொரு வினையை அனுபவிக்கும் காலமா இருந்திருக்கும். அப்ப அந்த சிறப்பான முயற்சிக்கு போன பிறவியில பயன் அனுபவிக்க சூழல் இருந்திருக்காது. அந்த முயற்சியை இந்த ஆன்மாவே சுத்தமா மறந்திருக்கும், ஆனா சிவபெருமான் அதை மறக்காமல் அதுக்கு ஒரு பிறவி வந்து அந்த முயற்சியின் பலனை இங்க தருகின்றார். இங்க எளிதா முயன்றே பயன் அடைஞ்சிருக்காங்க. அப்ப முன்பு நன்றாக அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். அப்போ விதி கொள்கை வந்து முயற்சி இருக்குதுதான் வந்து சிறப்பிடம் கொடுக்கின்றது. விதி என்பது என்ன? முந்தைய முயற்சிக்காக முயற்சியின் பலனாக விதிக்கப்பட்டதுதான் விதி. முயற்சி மான்மார்க்கம் செய்கின்ற முயற்சியை வச்சு தான் விதியை அவர் நிர்ணயிக்கின்றாரே ஒழிய விதி என்று சும்மா வந்து ஏதோ ஒன்று அல்ல. அவன் விதி அவன் விதின்னு போன பிறகு செய்த முயற்சி செஞ்ச அண்ணாவுக்கும் தெரியல, மற்ற அண்ணாவுக்கும் தெரியல. அதனால விதினா என்னமோ ஒண்ணு பேசுறாங்க, ஆனா அது தெளிவாகத்தான் காரணத்தோடுதான் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கும். ஆகையினாலே இவ்வளவுதான் முயற்சி ஆன்மா செய்தாலும் இறைவன் செலுத்தாம அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அன்றி ஓரளவும் அசையாது என்று தாய்மார்கே. இறைவனுடைய கருணையை பயன்கொள்வதுலதான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கின்றது. அண்ணாக்களின் சாமர்த்தியம் என்பது என்ன? அண்ணாக்களுக்கு சாமர்த்தியம் இல்லை, நான் சொல்ற சாமர்த்தியம் இருக்கின்றது. இறைவனுடைய அந்த கருணையை பயன்கொள்வதில் தான் அந்த சாமர்த்தியம் இருக்கின்றது. அவனுடைய கருணை தான் எல்லாத்தையும் நடத்துகின்றது என்பதிலே நமக்கு ஐயம் இல்லை. ஆகினாலே அங்கே உன்னுடைய ஏற்கனவே விதிக்கப்பட்ட நாள் ஆயுட்காலத்தின் வரை நாளின் எல்லையில், அந்த ஆயுட்காலத்தின் எல்லையில உடலும் உயிரின செஞ்சது பிரிந்து விடுகின்றன. உடல் பிரித்து உடலில் அங்க பாருங்க, உயிரை வந்து அழிச்சதுன்னு நல்லா பாருங்க. உடல் பிரித்து அவ்வளவுதான், உயிர் பத்திரமா இருக்கு. உடல் பிரித்து அது பாருங்க, தத்துவ சாத்திரங்களுக்கு ஏற்ப அந்த சொற்களை எப்படி கையாண்டுள்ளார்கள். உடல் பிரித்து வந்து நல்வினைகளும் செய்திருக்கலாம், தீவினைகளும் செய்திருக்கலாம். சிறப்பான நல்வினைகள் இருக்குமே ஆனால் அந்த நல்வினைக்கண் அந்த நல்வினையின் பயன்களாக வானாளின் மாளாள் அயனாகி, வானாளின் மாளாள் அயனாகி. வானாள்னா சேர்த்து எழுதிப்பாங்க, வாழ்நாள். வாழ்நாளின் மாளாய் அயனாகி, அதாவது அயன் நான்குகன் மா திருமால் போன்ற உயர்ந்த பதங்கள். இது தேவர்களே பெரிது, அதுலயும் இந்திரனா பிறகு அது என்ன சிறப்பு? தேவர்களுக்கு தலைவன் பிரம்மா திருமால் தான் அது மிகப்பெரிய நிலை. அதெல்லாம் அது வரைக்கும் கூட போகலாம் என்பதற்காக அந்த பெரிய நிலையை சொல்கின்ற மாளாய் அயனாகி. நீள் நாகர் நாகலோகத்துல நாகர்களாக பிறந்து வானாடர் கோமுதலாய், இது இந்திரன் வானாடர் வான உலகத்திற்கு தலைவன் இந்திரன். அவனுடைய அந்த இந்திர பதவி வந்த பெரும்பதத்து போன்ற பெரிய பதவிகளில் நானாவிதத்தால் நலம் பெறுநாள், பல்வேறு விதங்களிலே நலம் பெற்று வாழ்ந்து வர, அப்படி வாழ்ந்து வரும் நாட்கள் தான் மாள அந்த நாட்கள் வந்து முடிந்து போறான். அந்த அதாவது புண்ணியத்தினுடைய அந்த எல்லை முடி

0: இதுவரை அந்த மதங்களில் இருந்து இன்பங்களை அனுபவிக்கலாம். புண்ணியத்துக்கு சிறந்த இன்பம் உண்டு, ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லை உண்டு. சிவபுண்ணியத்தின் பயனால் விளையக்கூடியது முத்தி, அந்த முத்தி என்பதுக்கு தான் எல்லையே கிடையாது. அதுதான் பேரா பெருநிலை, அதுதான் பேரா இயற்கை என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். அதுதான் வந்து முடிவில்லாத இன்பம். மற்ற சொற்க இன்பங்கள் அதுல எவ்வளவு பெரிய பதவிகள் போனாலும் அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது. அதுவரைதான் அங்க அந்த பதவியில இருந்து அந்த போகங்களை தான் அனுபவிக்க முடியும். அந்த நாட்கள் முடிந்தவுடன், மாலை அந்த நாட்கள் முடிந்தவுடன், பதவி காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மடலந்தி இந்திரர், சீனிநாதன் ஈஸ்வரருடைய. அதாவது ஒருவர் அந்த பிரம பதவியில இருந்து அப்புறம் அவருடைய காலையிலையும் மறைந்து போகின்றார்னா இன்னொரு ஆன்மா அதற்குரிய புண்ணியத்தை செய்த ஆன்மா திரும்ப அந்த பதவி பெறுது. அப்புறம் அந்த ஆன்மாவும் அதனுடைய காலநிலையில மரணமடையும். அப்படியே வந்து வந்து 100 கோடி பிரம்மர்கள் வந்து விட்டார்கள், நிறைய பிரம்மர்கள் வந்துட்டார்கள் கருத்துல சொல்றாங்க. பிரம்ம பதவிக்கும் மேலானது அந்த நாராயண பதவி, அதனால அதுக்கு தொகை சொல்றாரு. 6 கோடி நாராயணர் ஆயுளும் அதை விட அதிகம். 100 கோடி பிரம்மா சொல்லும் போது எங்க அதுக்கு அதுக்கு பொருத்தமா சொல்லணும்னா 6 கோடியும் மிகவும் குறைச்சு சொன்னாதான் அந்த மேலான பதவிக்கு சரியா இருக்கும். அந்த பதவியில் அங்க ஆயுதம் அதிகம். இப்படி மேலான நன்வினைகளை செய்தால் அங்க போகும். ஏதாவது பெரிய பெரிய தீவினைகள் செய்திருந்தா, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய தீவினைகள் செய்திருந்தால் நரக துன்பத்தை அனுபவிக்கும் சொல்ற. அது நரக துன்பம் ஆகட்டும், இங்க சொன்ன நான் இந்திரனாகவும் நான்மனாகவும் பெருமாளும் ஆகிருக்கேன். அதுக்குரிய மிகச்சிறந்த தீவினைகளையோ அல்லது மிகச்சிறந்த நன்மைகளோ செய்தால்தான். சாதாரணமான அறிவினை தீவினை சாதாரணமா செஞ்சா இங்க உலகத்திலே மாறி மாறி பிறக்க வேண்டியதான். இதுல மிகப்பெரிய அளவுல அந்த வினைகளை செய்திருந்தால்தான் வானலோகம், வானலோகத்துல தேவர்கள் ஒரு தேவராக பிறப்பதே அரிது. அது இந்திரனா பிறக்கிறது, நான்மனா பிறக்கிறது, திருமணம் பிறகு மிக மிக அரிய நிலைகள். அது ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணணும். அதே மாதிரி பெரிய வேளையில் பாவம் செய்திருந்தால்தான் அது நல்ல சொல்ல வர. அப்படி பெரிய பாவங்கள் இருக்குமே ஆனால் என்ன செய்வார்களா? நான் மாள வெற்றி கடந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெண்குருவின் வாழ்வாட்ட. வெற்றி கடந்தூதர்னா எந்த ஆன்மாவையும் அந்த உடலை விட்டு பிரிச்சிருந்தாங்க, அதுல அவர்கள் தோல்வியை காண்பதில்லை, அதனால வெற்றி கடந்தூதர். என்ன அடியார்கள் கிட்ட அவர்கள் போவதில்லை, அங்க போனா தோல்விதான். மார்க்கண்டேயர் வர விஷயத்துல மட்டும் தெரியாம போய் அங்க படுதோல்வி கண்டு விட்டார்கள். மற்றபடி அவர்கள் வந்து போவது கிடையாது, தெரிந்துதான் இருப்பாங்க. அந்த ஒரு சித்திரம் மட்டும் இப்படியோ போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா சுவாமி முதல்ல ஒரு விதி கொடுத்து அப்புறம் அதை அவரே திருத்திட்டார். அந்த திருத்தின விஷயம் அங்க சித்திரகுப்தருக்கு தெரியாது. அவர் ஏற்றுறாரு, அவர் பழைய ரெக்கார்டு எடுத்து வாசிச்சாரு. மாமா 16 வயசு தான் முடிஞ்சது, நீ வாட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டாங்க. சித்திரகுப்தம் பேச கேட்டு அவன் யமதர்மா போவான். ஆனா அது நமக்கு எவ்வளவு பெரிய நெறிகாட்டுதலா இருக்கு பாருங்க. அதுக்காகதான் சுவாமி வந்து அங்க மறைச்சிருக்கிறார். மற்றபடி அந்த அடியார்கள் என்ற ஒன்றை தவிர நம்மனோடு தூத கொடு நோய்களான பலவும் அஞ்சிடும் நல்ல நல்ல சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்கும் அஞ்சக்கூடியவர்கள், எல்லாரும் பார்த்து அஞ்சக்கூடியவர்கள் யமதூதர்கள். அவர்கள் அஞ்சுவர்கள், அடியார் மட்டும் அஞ்சுகிறார்கள். அந்த எமதூதர்கள் மற்றபடி பொதுவா உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் உயிரை விட்டு உடம்பு என்ன செஞ்சுவாங்க, பிரிச்சுவாங்க. அதுல அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது, அது அவர்களுக்கு தான் வெற்றி வந்து சேரும். என்ன அதனால வெற்றி கடத்துவதற்கு அவர்கள் வேகத்துடன் வந்து வரும்போதே வேகத்தோட வராங்க. பற்றி தம் வெண்குருவின் பார்க்காட்ட, வெண்குரு அவரே வேகத்துல இருக்காரு, வெண்மையிலே கோபத்திலுமே இருப்பார். அவரோட போஸ்ட் அப்படி என்ன செய்யறது, வெண்குருவின் பார்க்காட்ட அவரு யாரே யமதர்மன் தான் அவர்களுக்கு குரு. யமதூதர்களுக்கு ஏன் யமதர்மன குரு சொல்லுறாங்கன்னா யமதூதர்களுக்கு அவர் தானே ஆசிரியர். அவர் சொல்றாரு, இன்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமைங்க, இன்னும் உனக்கு பிறவாமை வரலையா பாவிங்க. ஆனா இது யமதர்மன்கிட்ட சொல்வது ஆச்சரியமா இருக்கிறது. யமதர்மன்கிட்ட சொல்வாரும் ஆவசியம் சொல்றாரு, அப்படியே மற்றபடி ஒன்று சொல்லல. யமதர்மன்னா அவரே பிறவாமை வராம தானே அந்த போஸ்ட் உட்காந்துருக்காரு இல்லையா? அவர் வந்து திக்கு விசைய கத்தபுராணத்துல திக்கு விசையப்படணும்னு ஒரு படலாம். சூரவர்மன் என்ன பண்றாருன்னா, அவர் சுவாமிகிட்ட வரம் பெற்ற உடனே அப்படியே ஒரு திக்விஜயம் பண்றாரு. எட்டு திக்கு போறாரு, கிழக்கு திசைக்கு போறாரு இந்திரன் திசை கைவன். அவன் ஓடியே போயிட்டான் இருக்கிறதே அவன். அதுதான் ஒவ்வொரு திசைக்கா போறாரு. அங்க அவன் வரம்பெற்று இருக்கிற வரம்பெற்று எவ்வளவு வலிமையில இருக்கான்னு தெரியாம சில திசை அதிபதிகள் அவனோட போர் செய்யறாங்க. அவருதான் எளிதா வென்றுதார். வென்று எல்லாத்தையும் தனக்கு ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்துருக்கான். தெற்கு திசைக்கு போய் யமனையும் அடக்கி கொடுக்க ஆதிக்கத்து வச்சுட்டான். நான் சொன்னபடிதான் நீ கேட்கணும், எங்க அவுனர் குலத்துல யாரையாவது தொட்டேன்னா நீ காலி ஆயிடுவ அப்படிங்கிறான். அப்படி வாய புத்தி கேட்டுருக்காரு கேட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி என்ன சிவபெருமான வரம்பெற்றோம் அந்த மாதிரி இருக்காரு. அப்போ பெருமாமை வந்து அவர் அடியாரா இருந்தால் அவரை சூரபெருமன் நினைச்சு நெருங்கி இருக்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு திசைக்கா வந்து வடகிழக்கு திசைக்கு வரும்போது அங்க சூரபெருமன் போகவில்லை, அங்க போகக்கூடாது, அங்க நம்ம விளையாட்டெல்லாம் விட்டுவிடக்கூடாது அப்படின்னா. யாரு? ஈசானன். அவர் சிவனடியார். சிவனடியாருக்கு நம்ம மோதக்கூடாது. சூரபெருமனே விட்டுட்டான். சிவனடியாருக்கு மோதக்கூடாது. வடகிழக்கு ஈசான திசைக்கு போகக்கூடாது. திக்கு செய்தல போகாத திசை அந்த ஒரு திசை தான். அதான் ஐயா கூட பேசிட்டு போது சொன்னாங்க, அவர் ஏன் இப்படி திட்டுறாருன்னா அவருக்கு அது பாரமாகுதுல. ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தா அவருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயுத வேலை பார்த்துட்டு இருக்காரு, வேலையை முடிச்சு எப்பண்டா போகணும்னு இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரா பயிலா கொண்டு வந்துகிட்டு இருந்தா இல்லையா, அடப்பாயம் கூட இன்னும் வேற நேரம் காலம் தெரியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாமைங்கிற என்றெடுத்து நல்லதோ ஒரு இன்சொல், இடையில நல்ல இன்சொற்களை சொல்லிக்கிறாராம். சொல்லிட்டு யமதூரன் சொல்றாரு, சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுத்துவி அப்படின்ட்டார். இவர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணார்களோ அதுக்கு என்னென்ன பிம்பங்களோ அதையெல்லாம் விளைவிங்கள் சொல்லிட்டார். சொல்லி அந்த நரக பிம்பங்களை எல்லாம் சொல்கின்றார். நீங்களே பார்த்து போடலாம். அப்போ இந்த மாதிரி செக்கு நிலை தெரித்தும் தீவாயு தெரித்தும் நெருப்பு தூண்டு அழுகுத்தும் அப்படின்னா வருது. இதெல்லாம் சொல்லும் போது சிலர் கருத்து நரகங்கள் அவையெல்லாம் இருக்குன்னு எங்க உலக துன்பங்களே எவ்வளவோ பெரிய பெரிய துன்பங்கள் இருக்கு, அதனால இது போக நரகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் என்ன நரகம்னு இருக்கு, ஆனா அங்க இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இப்படியே துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு உருவகமாக சொன்னவைன்னு சொல்றாங்க. எனக்கும் அது நரக துன்பம் நரகம்ங்கிறது இல்லாம இருந்தாலும் எல்லாருக்கும் நோக்கிறப்ப இருக்குன்னா நரக உலகமே ஒண்ணு இல்லைன்னா இல்லையா, ஐயோ அது ஏன் இல்ல அப்படின்னு யாரும் ஒன்னும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான், எனக்கும் அதனால தான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஆனா என்னன்னா, நம்ம திருமுறைகள்லயும் பிரமாணங்கள் வருவாரு, சாத்திரங்கள்லயும் பிரமாணம் வருவாரு. என்னன்னு கேட்டா திருவாசகத்துல வந்து சொல்லும் போது சொல்லுவார், நரகோடு சொர்க்கம் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருணை போற்றி போட்டி திருவள்ளுவர். பாருங்க, நரகம் சொர்க்கம் நானிலம் மூணா வகுத்து சொல்றாரு. நாடிலங்கிறது நம்ம வாழ்ற உலகம் தான். என்ன இந்த ஐந்து நிலங்கள் சொல்வார்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லுவாங்க. அதுல பாலைங்கிறது செயற்கை நிலம் தான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நல்லியர் ஒழிந்து நடுப்புதையர் குறித்து பாலை என்பதோ படிமம் கொள்ளும் சொன்னார் திருப்பதிகாரத்துல. அதனால முல்லை குறிஞ்சி வறட்சியாகி தான் பாலை வருது. இப்ப இயற்கையா உள்ள நிலங்கள் நான்கு தான். அதனால உலகத்தை நாணிலம்னு சொல்றாங்க. இப்ப உலகத்தை நாணிலம்னு சொல்லி இந்த நாணிலமாகிய உலகத்துக்கு வேறாய் நரகம் சொர்க்கம் சொல்லியிருக்கின்றார்கள் மாணிக்கவாசகர்கள். பிரமாணம் அவ்வளவு வருவார். இந்த உலகத்துக்குள்ளே நரக துன்பம் சொற்கை இன்பம் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளேதான் அப்படின்னு நாம சொல்லலாமா? நமக்கு துர்வாசனை சொல்கிறது, நமக்கு அதுதான் பிரமாணம். ஆகவே இந்த நாணிதமாகிய உலகத்துக்கு வேறாய் நரக சொர்க்கங்கள் உள்ளன என்பது தெரிகின்றது. அந்தரமே தெரிந்து போய் அருளரகின் வீடுவதற்கு என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது போன்ற பிரமாணங்கள் நிறைய உள்ளன. செக்கு இடை திரிக்கும் குறிப்பா, இது வந்து கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று தில்லை பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பதிகத்திலே பல பாடல்களிலே கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று ஒவ்வொரு இடத்தையும் சொல்றார். ஆகையினாலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லி ரெண்டு வகையிலே நெறிப்படுத்துகின்றார்கள். என்னவென்றால், நீங்கள் எல்லாம் அடியார் ஆகுங்கள், யமன் வந்து பற்றுவதற்கு முன்பு அடியார் ஆகுங்கள் என்று சொல்லி பல தேவார பதிகங்களிலே வலியுறுத்தி பாடுகின்றார். நமக்கு உய்வதற்கு இங்கு எளிய வழி உள்ளது, அவையெல்லாம் இருக்கும் போது ஏன் அவன் அவர்கள் முன்னால் போய் நாம நிற்கணும், அவர்களுக்கு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பாடுகின்றார். கற்றுக்கொள்வன வாயுல நாவுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையானுல நாமுலோ, எட்டுப்போ நமனார் முனிவு உண்பதே. அம்மனாருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும், அவருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும். அவர் அவருடைய ஒரு திருப்பணிக்கேற்ப அவர் ஒரு நல்ல புண்ணியத்துக்கேற்ப அவர் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார், மதிக்கத்தக்க ஒரு பதவியில் இருக்கிறார், நரகலோகத்தின் தலைவராக இருக்கிறார், இதற்கு கல்வியா இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனா நமக்கும் அவருக்கும் எந்த வழக்கமும் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு இப்படி வழி இருக்கின்றது, கற்றுக்கொள்ள நமக்கு நாள் இருக்கின்றது, நூல்கள் இருக்கின்றன. நம்ம கற்றதுனாலவே வாழ கற்றதுனால் வாழ பயனன் கொள் வாழறிவு நற்றால் துளாரணி. அதனால கற்றுக்கொள்வன சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இட்டுக்கொள்வன கூட நீருட கற்றதுனாலே வழிபாடு. கற்றல் கேட்டருடையார் பெரியார் கடல் கையாள் சொல்வதை சேர்ந்த மாதிரி அந்த கற்றதான வேணும் வழிபாடு செய்து கற்றை செஞ்சவையா இருக்கிறோம், நாம இருக்கிறோம், அவராச்சு நாமாச்சு, இவர் யார் இடையில ஏன் இருக்க பண்ணிக்கணும் என்று போ நவனாரம்பி என்பது அப்படி இருந்தோம்னா அவர் நம்மகிட்ட வரமாட்டார் இல்லையா என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுகின்றார். கால பாசம் பிடித்தெடு கூறுவர் இதெல்லாம் சொல்லி பாடுகின்றார். அவர்கள்லாம் வந்து இருப்பதற்கு முன்பு நாம் அந்த திருக்கோயிலை சென்று அடைய வேண்டும் என்றெல்லாம் பலது பாடிக்கின்றார். நம்ம இப்படி ஆட்படுத்தி விட்டு நமக்காக நீங்க சொல்றபடி நடக்கிறோம், அப்பசாமி சொல்றோம், நீங்க சொல்றபடி நடக்கிறோம், எங்களை தூதர்கள் பத்தாம இருப்பார்களா அப்படின்னா நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்கள் நோக்கியே பாடுறார் காலபாச குந்தவை. அஞ்சு எழுத்துல ஏதாவது ஒரு வகையான அஞ்சு எழுத்து சொன்னா போதும், அவர்களை பற்றாதீர்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள், துன்புறுத்தாது மட்டுமல்ல அவர்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், அடியார்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், நம்மையும் அடியாராகுங்கள் சொல்லி நம்மையும் ஆட்படுத்தி அப்படி அடியார ஆனவர்களுக்கு நீங்கள் எந்த இடையும் செய்யக்கூடாதுன்னு தூதர்களையும் எச்சரித்து எப்படி பாடியிருக்காங்க திருமுறை பதிவுங்கள். ஆகவே திருமுறை உண்டு நாம் உண்டு என்று இருந்துவிட்டால் இந்த வேலைகளுக்கு அங்கே இடம் இருக்காது என்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். இது வந்து எந்த மாதிரினா இதை சுவாமியும் கண்டு கொண்டிருக்கின்றாரே இப்படி ஆன்மாக்கள் துன்புறுவதை அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா அந்த மல மறைப்பு உறுதி ரொம்ப உறுதியாக இருக்க போய் தான் பெரிய பெரிய தீவினைகளை எல்லாம் இந்த ஆன்மாக்கள் செய்து விட்டன. ஆகவே அந்த அவர்களுக்கு அந்த மல மறைப்பு நீக்கணும், என்னென்ன போக வினைப்போங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஊட்டினாதான் அவர்களுக்கு வந்து அறிவு தெளிவாகும், மேற்கொண்டு இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டார்கள். எப்படியாவது இந்த வினைகளில் இருந்து ஏற்கனவே செய்த பாவங்கள் இருந்து இவர்கள் உயிர்ந்தால் போதும், அதன் மூலம் மலமறைப்பு நீங்கினால் போதும் சொல்லிட்டு தான் சுவாமியும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சுவாமி அனுமதிக்காம வந்து எவன் மட்டும் உத்தரவிட்டு தூதர்கள் செஞ்சிட முடியாது, சுவாமியும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது அவருடைய மரக்கருணை, அதான் வல்ல கருணை மரம் போற்றி என்று முடிக்கின்றார் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டு எடுத்துக்காட்டுகள் காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை மருத்துவரிடம் அனுப்பி அந்த மருத்துவர் கொஞ்சம் அப்போதைக்கு அந்த குழந்தைக்கு வலி ஏற்படுகின்ற மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் செய்தாலும் அதற்காக அந்த மருத்துவர் மீது அவர்கள் சினம் கொள்ளாமல் அதை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதைக்கு வலித்தாலும் நம்ம குழந்தைக்கு நோய் குணமாகும் என்ற ஒரு நோக்கோடு அதை மகிழ்ச்சியோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவருக்கு நிதியும் கொடுக்கின்றார்கள், குழந்தைகளை துன்புறுத்திருக்கிறார் அவருக்கு நிதி கொடுக்கிறீர்கள் சொல்றதில்லை. அப்போதைக்கு அது துன்பம் என்றாலும் அந்த குழந்தையின் நோயை போக்கி அந்த குழந்தையை நல்ல ஆரோக்கிய நிலையில் அது ஏற்படுத்துகின்றது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பெற்றோர்கள் எப்படி மருத்துவரிடம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து சிகிச்சையில துன்புறும் போது பெற்றோர்கள் வந்து அதற்காக மறுப்பு சொல்லாம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத மாதிரி பெருமானும் இந்த உயிர்கள் பெரும் பாவம் செய்த உயிர்கள் படுகின்ற நகர துன்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அந்த மணிநீதி சோழன், மணிநீதி சோழன் இருந்த முறைப்படி சுவாமி இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றாரு. என்னன்னா நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோ, அதாவது ஆய்ந்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவும் இன்றே நீங்குமென நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக சொன்னார். அதாவது திருவாரூர்ல ஒரு கண்டின் மேல தேரை ஏற்றுக்கிட்டான், அப்ப இது பெரிய பாவம் ஆயிட்டது, அப்போ அதே அனுபவத்தை அவன் பெறணும். இப்போ அமைச்சர்கள் எடுத்து சொல்றாங்க, இதுக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் உள்ளன செய்யலாம், பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது அந்த கான்செப்டே தவறு என்று அங்க மனிதன் சொல்ல மனித சொல்ல அப்படி சொல்ல எல்லாம் இருக்குது. ஆனா எந்த உலகத்துல எந்த பசு இப்படி ஒரு உணர்வோடு வந்து கதறி கொண்டு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்து முறை கேட்டிருக்கின்றது ஆகவே எத்தனையோ பசுக்களும் ஒரு பசு அன்று. இது நம்ம மாதிரி உணர்வுல மிகுந்த பசுவாக உள்ளது இல்லையா? அதான் மக்கள் தாமே ஆறறி உயிரே, பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே தொல்காப்பியம். மக்கள் ஆறறி உயிர், பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேராசிரியர் என்ற உரையாசிரியர் உரையெழுதுவார். என்னவென்றால் அஜறிவுடைய மற்ற விலங்குகளிலும் விதிவிலக்காக இந்த மாதிரி ஆறாதறிவும் வெளிப்படக்கூடிய மாதிரி இருக்கலாம் என்று எழுதுவார். அப்போ சிவ வழிபாடு செய்த மற்ற விலங்கிடங்களை நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி உணர்வுகள் உயர்ந்த பசுவாக இருக்கின்றது. அப்போ அது ஒரு மனித தாய் என்ன துன்பத்தைப்படுமோ அதை பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த பசுவுக்கு இந்த துன்பத்தை என் மகன் தந்து விட்டதால் அந்த தாயோட துன்பத்தை நான் பெற்றால்தான் அது தீரும் அப்படின்னு சொன்னார். இல்லது திருவாரூரில் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்ததுக்கு நரக துன்பத்தை பெற நேரிடும், இங்கு அந்த தண்டனையை கொடுத்தால் அவனுக்கு நரக துன்பம் கிடைக்காது. ஆகவே நரக துன்பம் கிடைக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கு அவன் வந்து தேராக இருந்தான் அமைந்தன. அதே மாதிரி நரக துன்பம் கிடைக்காமல் இருந்தால் போதும் என்ற நோக்கில செய்த அதே மாதிரி ஆணவமல மறைப்பு நீங்கினால் போதும், என்னுடைய முந்தைய பாவங்கள்லாம் நீங்கினால் போதும், இனி பாவங்கள் செய்யாத ஒரு நிலையை இந்த ஆன்மா எட்டுனா போதும் என்ற கருத்தோடு சிவபெருமானும் அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்கிறார். ஆகையினாலே பஞ்சபா பாதங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று இது இந்த நீதி வந்து பல சமயங்களும் குறிப்பிட்ட நீதி தான். பஞ்சமா பாதங்கள் போன்ற பெரிய பெரிய பாவங்களை செய்தார். ஆனா மண் அப்ப என்ன தெரியுதுனா மண்ணுலகிலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் நரக தண்டம் கிடையாது என்பது தெரிகின்றது. ஆனால் என்ன செய்வது, பெரிய பெரிய கொலை குற்றங்கள் அதை ஒத்த மற்ற பாதகங்கள் இவற்றெல்லாம் செய்தாலும் மரண தண்டனை கொடுக்க கூடாது, அது மனித நேயத்துக்கு மாறானது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கின்றார். இல்லையா? அப்ப பிறவை கொள்வது, பிறருக்கு அதை விட கொடிய தீங்குகள் எல்லாம் செய்வது, இவையும் மனித நேயத்துக்கு விரோதமான செயல்கள் தானே. ஆகவே மனித நேயத்தை மதிப்பு மதித்து வாழும் வரை இந்த உலகத்தில் நீ வாழு, நீ மனித நேயத்துக்கு எப்போ அடியோட விரோதம் நடந்தையோ அப்போ உனக்கு வாழ தகுதி இல்லை என்ற நோக்கில் தானே அதை தன்னை கொடுக்கின்றார்கள். இப்ப மனித நேயத்தை போற்றுபவர்கள் அதை எப்படி எதிர்க்கலாம்? புரியல இல்லையா? கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடனே வள்ளுவர் பிரதேசம் இருக்கார் திருவள்ளுவர் காட்டின வழி அதுதான் இல்லையா? சும்மா எல்லாரையும் சொல்லல, கொடியாரையும் குறிப்பார். கொடியார்னா பிறருக்கு பெரிய பெரிய பாதங்கள் செய்வார்கள் இல்லையா? கொடியாரை வேந்து கொலையில் ஒருத்தர் அப்படி பொருள். ஆகவே பைங்கோல் ஊமையே அது தெரிஞ்சு பாருங்க, பைங்கோல் களை கட்டதோடு நேர் ஐயா களை வளர்ந்துட்டுது இல்லையா? அது ஒரு ஓரமா அப்படியே அங்கே இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் மடிச்சு வைக்க, அப்படியே கை போட்டு கட்டி வைங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. களை வளர்ந்துட்டு பயிருக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னா அதை சரியதான் செய்வாங்க. ஆகவே அந்த மண்ணுலகத்திலே அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அங்க யம தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள். அது பலன் அவர்கள் அனுப்பிச்சாச்சு அவ்வளவுதான். ரொம்ப எளிது பாருங்க, இங்க போய் இந்த தண்டனை பருவதற்கு இது எவ்வளவு எளிதா இருக்கு இங்க உள்ள தண்டனை. அதனாலதான் சொன்னார் இது சித்தியார்ல உள்ளது. ஏதோ நமக்கு எனக்கு தோணி சிந்தனையில இருந்து ஏதோ சொல்றீங்க போல நினைச்சாங்க. சித்தியார்ல இருக்கு, அதாவது அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அருபாவங்கள் தரையிலோ செய்யின் தீய தண்டனில் வைத்து தண்டத்து உதை செய்து தீய தண்டனில் வைத்து அதாவது ஒரு தீய தண்டனை கொடுத்து அவர்களை வந்து தண்டிப்பான், தண்டித்து தண்டத்து உரை செய்வான். தண்டத்து உரை செய்வேன்னா இனிமேல் இதே மாதிரி தீமை செஞ்சா இதை விட பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவான். அதுக்கப்புறம் சொல்வழி நடப்பர் தூயோ நிறையவும் சேரார், நிறைவுனா இந்த நரகம் தான், நிறையவும் சேரார். அரசு தண்டனை பெற்றவர்கள் நிறைய சேரமாட்டார்கள். தெளிவா சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் இப்படி நரக துன்பங்களை அனுபவித்து மீண்டும் வந்த பிறகு உயிர் வந்து அது எவ்வளவு பாதகங்களை முன்பு செய்திருந்தாலும் இப்போ அந்த சிந்தனையெல்லாம் அதுக்கு சிறிதும் இருக்காது. ஏன்னா இப்போ இங்க பிறந்த பிறகு நரக துன்பத்தை மறந்துருக்குமா சார், மறந்துதானே பிறப்போம் அப்படின்னு சொன்னா மறந்துதான் பிறக்கும். ஆனா அங்க புண்ணிய உலகங்கள்ல இருக்கும் போதும் சரி, புண்ணிய உலகங்கள்ல வாழும்போதும் சரி, நரக துன்பம் அனுபவிக்கும் போதும் சரி, அதற்கு முந்தைய விரைவு நினைவு இருக்கும், முந்தைய விரைவு நினைவு இருக்கும். இது புராணங்கள் சொல்கின்ற உண்மை. அந்த சமயங்கள மட்டும் முந்தைய விரைவு நினைவு இருக்குமா? இந்த புண்ணியத்துக்காக நாம் இந்த தேவலோக பதத்தில் இருக்கிறோம், இந்த பாவத்துக்காக நாம் இந்த மாதிரி நரக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா? அப்ப மட்டும் முதியவர்கள் நினைவு. இது சிவஞான போதத்துல ரெண்டாவது யுத்தத்துல ஒரு கண்ட நனவை கனவுணர்வின் தான் மறந்து பின்படர்ந்து அக்கூடு வினையினார் கண் செவி கட்டு உள்ளதே தோற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விடும் கருவில் தான் என்று ஒரு வெண்பா சிவஞான போது இரண்டாம் யுத்தத்துல இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அந்த மாறி பிறந்து வரும் என்றது மூன்றாம் அதிகாரம் இருப்பாங்க, அதுலதான் இந்த வெண்பா வரணும். அந்த வெண்பாவினுடைய பொருள்லாம் சொல்லிட்டு விசேட விளக்க உரை எழுதும் போது எழுதுவார். இந்த மாதிரி மேலுலகங்கள்ல இருக்கும் போது முந்தைய பிறவி தெரியும் அப்படின்னு அந்த நினைவோட இருக்கும் சொல்லுவாங்க. இந்த பிறவி நினைவோட இருக்கும், அதனால அந்த நினைவோட அதை அனுபவித்திருப்பதனால திரும்ப வர்ற ஆன்மா அந்த மாதிரி பாவங்களை செய்யாது. புண்ணியங்களை செஞ்சாங்க அனுப்பிச்சுட்டு வந்தா அந்த புண்ணியங்களை செய்யணுங்கிற ஆசையும் அதுக்கு திரும்ப வரும். அந்த புண்ணியங்களை செய்யும் புண்ணியங்களை தான் செய்யும். துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி, துறக்கம்னா சொர்க்கம், நிறையம்னா நரகம். துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி அனுபவிப்புளி அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை, ஒரு பிறவிலிருந்து அடுத்த பிறவி போகும்போது அறிவு தெரிஞ்சிருது, போன பிறவி ஞாபகம் இல்லை. ஆனா துறக்க நிலையங்களில் சொர்க்க நிலையங்களில் அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை புராணங்களும் காண்க. இந்த சிற்றுரையா இதை ஆதாரமாக கொண்டுதான் அடியிருக்கேன்.
1: ஓம் நம சிவாயா. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: வந்திருந்த ஆட்சியால் பந்தம் அகல் ஊர் என்று நாடி உலகாத இன்பமருள் சீரொன்று வேலப்ப தேவனென பேர் கொண்டு ஊரில்லாதவன் பெருந்துறைய ஊராக கொண்டு வந்தான். அவனுக்கு பேருன்னு ஒண்ணு கிடையாது, பேர் இல்லாதவன் இப்ப வேலப்ப தேசிகன்னு பேர் கொண்டு வந்தான். எந்த ஊருக்கு வந்திருக்கிறான்? பந்தம் அகல் ஊர் என்று நாடி. இந்த பெருந்துறை இருக்குத, இது ஆன்மாவுடைய பந்தத்தை நீக்குகின்ற ஊர். மத்த எங்கேயும் போகல. அவன் குரு எப்படி மாணிக்க வாசனுடைய பந்தத்தை பாதோழிகள் பந்தத்தை நீக்கினானோ அது மாதிரி இந்த திருப்பெருந்துறை பந்தமகள் ஊர் என்ற உரிமையினால ஐயா பரமேஸ்வரன் அங்க வந்து காத்துக்கொண்டு இருக்கிறான். பந்தமகள் ஊர் என்று நாடி பக்குவமுடைய மாணவனுக்கு தீட்சை அளித்து ஞான உபதேசித்து அவனை ஞான நெறிக்கு செலுத்தக்கூடிய அந்த அரிய ஊர் என்று இந்த திருப்பெருந்துறையை நாடி வந்து இருந்தான் ஊர். அப்போ இந்த ஊருக்கு வந்த காரணம் சொன்னார். அப்புறம் எப்படி வந்தான்? பேர் இல்லாதவன் பேரோடு வந்தான். என்ன பந்தமகள் ஊர் என்று நாடி உலவாத இன்பமருள் சீரொன்று வேலப்ப தேவன் என பேர் கொண்டு வேலப்ப தேவன் என்று பெயரோடு வந்தான். அந்த வேலப்ப தேவன் அந்த பேர் இருக்குத, இவர் மாணவர்லையா ஆசிரியனுடைய பெயர் மந்திரம் போல. அந்த பெயரை நினைக்கிற போது உச்சரிக்கிற போத உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இன்பம் உண்டாகிறது சொன்னார். உலவாத இன்பம் அருள், உலவாத என்றால் உலர்ந்து போகாத வற்றி போகாத, உலர்தல் வற்றி போதல், உலர்ந்து போகாத இன்பம். மற்ற இன்பம் எல்லாம் இன்பமாக தோன்றும், கொஞ்ச நேரத்தில் அது வற்றி போயிடும். இந்த இன்பமானது வற்றாத இன்பம். குருநாதனை நினைக்க நினைக்க அந்த இன்பமானது ஊற்றுப்பெருக்கு போல பெருகி வரும். அதனால உலவாத இன்பமருள் சீர் ஒன்று சிறப்பு, சீர்னால் சிறப்பு பெருமை, பெருமை ஒன்று ஒன்றுதல், ஒன்றுதல் பொருந்துதல், பெருமை பொருந்திய வேலப்பதேசம் என்ற பேர் கொண்டு. அப்ப இந்த வேலப்பதேசனுடைய மகிமை, வேலப்பதேசனுடைய பெயரை சொன்னாவே உலவாத பேரின்பு அது பெருகி விரியும். அப்படி பெரிய பெருகின்ற அந்த வேலப்பதேசின்ற பேரை பேரினை கொண்டு வந்தான். எதுக்கு வந்தான்? டூரிஸ்ட் போல வந்தானா, உல்லாச பயணியாக வந்தானா, இல்ல பொழுதுபோகலன்னு வந்தானா அப்படின்னா, என்றும் இரவாத இன்பத்து அமையிருத்த வேண்டி. அவன் வந்த பர்பஸ் என்னன்னா, அவன் அவன் பொருட்டு வரல, அவன் வந்தது என்னை என்றும் இரவாத இன்பத்து ஒழியாத பேரின்பத்துல எமை இருத்த வேண்டி, என்னை இருத்த வேண்டின்னு சொல்லல. அப்போ இந்த பேரு வேலப்பதேசியரை போல பக்குவமுடைய எல்லா ஆன்மாக்களையும் அந்த இன்பத்துல அடுத்ததற்கேண்டு வந்திருக்கிறான். எமை இருத்த வேண்டி வந்தான். வந்திருப்பவன் யாரு? பிறவா முதல்வன் பிறந்து, அவன் பிறவா யாக்கை பெரியவன், உடல் எந்த உடலிலும் பிறவாத பெரியவன் அவன், பிறவா முதல்வன் பிறந்து என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்தனா பிறந்து அறியாமையான் நீங்கி. எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா, நான் அறியாமையிலிருந்து நீங்க அருமையாக செய்வது ஆணமலம். நம்ம கிட்ட அறியாமை இருக்குன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஆணமலம் இருக்குன்னு சொன்னா, ஆணமலத்தை அறிவதற்கு அறிகுறி சிம்டம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாம இருக்கு இல்லையா, அதான் இப்ப டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் வந்து மருந்து கொடுக்கறதுனால நோயினுடைய சிம்டம் அறிகுறி என்னன்னு சொல்றார், அறிகுறியை பார்த்துதான் மருந்து கொடுக்கிறார். அதுபோல நம்ம இடத்துல ஆணமலம் இருக்குதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றா, நம்முடைய இட்ட இருக்கக்கூடிய அறியாம மறந்து போகுது இல்லையா. சில சொல்றான் படிச்சுட்டே இருக்கிறான் மறந்து போகுது, முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தூங்கி போறோம், இதெல்லாம் அந்த அறியாமையுடைய குணம், அது ஆணவத்தினுடைய குணம். அப்ப நம்ம இடத்துல இந்த அந்த அறியாமை என்ற குணம் இருக்குது, அதுதான் ஆணமலம் நம்ம இடத்துல இருக்குது என்பதுக்கு சிம்டம். ஏன்னா ஆணமலத்தினுடைய செயல் என்ன? அறியாமை. ஆணமலம் காரணம் காரியம் அறியாமை, உயிரினுடைய அறிவை மறைத்தல். அப்ப நம்ம கிட்ட அந்த மறைத்தல் தோன்றுதுன்னு சொன்னா, அதுக்கு என்ன அந்த நமக்கு வந்து அறிவுக்குரிய கருவிகள் ஞானேந்திரியங்கள் சொல்றோம், அறிவுக்குரிய கருவிகள் இருந்தாலும் கூட அந்த ஞானேந்திரியங்களையும் மீறி நமக்கு சில சமயத்துல, எனக்கு நல்ல சில ஒரு அனுபவம் நல்ல ஞாபகம் இருக்குங்க, முன்ன ஒரு தடவை ஈரோட்டுக்கு வந்தபோது அப்ப நேர்வழின்னு போட்டிருப்பான், அவினாசி நேர்வழி கோயம்புத்தூருக்கு போறதுக்கு அந்த நேர்வழியில பஸ் பிடிக்கணும். அப்ப நேர்வழி கோயம்புத்தூர் அனு போட்டுருத, அது பஸ் பார்த்துக்கிட்ட ரெண்டு மூணு பஸ் தவற விட்டேன். ஏன் அப்படின்னா, அது எங்கேயோ சுத்திட்டு போற பஸ்ன்னு விட்டுட்டு. அப்ப எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சில சமயத்துல நல்ல சீரியஸா படிச்சிருப்போம், நல்ல தெரிந்த கேள்வியா இருக்கும், எக்ஸாமினேஷன் போய் உட்கார்ந்த உடனே அது மறந்து போகும். நல்லா பாடம் நடத்துகின்ற போது இந்த செய்யுளை மேற்கோளாக சொல்ல வேண்டும் என்று பலமுறை எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், அங்க பாடம் சொல்ற போது மறந்து போகும், தலையில கொட்டிக்கிறோம், அதை நின்னை கொண்டு வந்து என்னென்னவோ பண்றோம், பண்றது கண்ணை இப்படி தேய்க்கிறது அதெல்லாம், இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆணவமலம் அறியாமையை செய்கிறது. அப்ப நம்ம கிட்ட அறியாமை இருக்கு என்பதற்கு அறிகுறி என்ன என்று சொன்னால் ஆணவமலம் தான், அறியாமை தான் ஆணவமலத்துக்கு அடையாளம். சரி, இப்ப அந்த அறியாமையை யான் நீங்கி அத மாத்திக்கணும், எழுவாய் பயனில மாத்திக்கணும். யான் அறியாமை நீ ஏங்கி வந்திருக்கிறான் அப்படின்னா, நான் இந்த அறியாமையை நீங்க நீங்கி மெய்யறிவு பெற வேண்டும் என்று இங்க எழுதிக்கிறான். அறியாமை யான் நீங்கி, யான் அறியாமை நீ அன்புருவமாக. அப்ப அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிழா. அப்ப அன்பே சிவம் அன்புனால அவங்க அன்பேயாக அமர்ந்திருப்பார். முதல்ல வந்து அன்பு வேற சிவம் வேறு நினைக்கிறான், அப்புறம் அன்போ சிவமோ ஒண்ணு தெரிஞ்சுக்க அப்புறம் அந்த அன்பே வடிவமாக பிடிக்கிறான். அப்ப அன்பு இருக்க இடத்துல சிவம் உண்டு. அப்ப இந்த அறியாமையா நீங்கி அன்புருவமாக, அந்த அன்புருவம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்குதான் இந்த நமக்கு அந்த தத்துவங்கள் நினைவுக்கு வர வேண்டும். நாம் கேவல நிலையில ஆனமல இருளில அறியாமையில் உயிர் என்ற ஒன்று இல்லை என்று, இருள் தான் இருக்குது வேற ஒன்னும் இல்லை என்றபடி கேவலத்துல கிடந்தோம். தாய்மான காரிட்ட ஆணவ கருவறை, காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குழை போல் கிடந்த எண்ணெய். அப்ப கண்ணில்லாத குழை போல கிடந்த எண்ணெய் இந்த மாயைகளை கூட்டி குழந்தை போலாக்கி தவளை விடுறார். தவளை விட்டு அப்புறம் கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் பண்ற சப்புக்கெல்லாம் ஒருப்பதை போல தண்டனை கொடுத்து நல்வினி தேவனை கொடுத்து அந்த வினைக்கேற்ப பலனை கொடுத்து வளர்த்துகிறார். அப்ப அந்த கேவலத்துல காரிட்டான கருவறையில கிடந்த கண்ணிலா பிழில் போல கிடந்த எண்ணெய் இப்போ தத்துவங்களை கொடுத்து, நீ வந்து ஜடம் அல்ல இருள் அல்ல, நீ சித்து பொருள் என்று அறியும்படியாக செய்தான். இந்த தத்துவங்கள் கூடினாலதான் கண்ணு இருக்கிறதுனாலதான் ஆன்மா பொருளை காண்கிறது, நாக்கு இருந்ததுனாலதான் சுவைக்கிறது, செவி இருப்பதுனாலதான் கேட்கிறது. இப்ப இந்த மாதிரி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அறிவை பெறக்கூடிய கருவிகளையும் அறிவுக்குரிய விடங்களையும் இறைவன் படைத்து கொடுக்கிறான். அப்ப நம்பொருட்டு அவன் இப்படி எல்லாம் படைத்து கொடுத்தான் சொல்றான். இன்னும் வந்து இப்ப உங்களுக்கு போற்றி பக்கருடைய பாடம் இருக்கு நினைக்கிறேன், பாடம் போற்றி பக்கம் ரொம்ப அருமையான சொல்லார். அது தந்தனுடைய விந்து தாயினுடைய கருவில போற போது பரமேஸ்வரன் கூடவே போறானாம். போய் அந்த கருக்குழியில அந்த வயிற்றுக்குள்ள இந்த நம்ம உடம்பு இருக்குல்ல, நாம நினைச்சுக்கலாம் இந்த ஒரே உயிர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, எத்தனையோ புழுக்கள் இருக்கின்றன. இந்த நம்ம உயிர் நீங்கிச்சுன்னு சொன்னா அதது வேலை செய்ய தொடங்கிடும். நமக்கு நோயுடி வந்துன்னா அது உள்ள இருக்க உடம்புல இருக்கிற உயிர்கள் மத்த நேரத்தை மறைச்சு இருக்குது. இந்த நம்ம உயிர் இதெல்லாம் ஆண்டவன் செய்கிற காப்பாற்றின ஒண்ணுதான். கொஞ்சம் மங்கிச்சுன்னா அப்புறம் உடம்புல இருக்க உடம்புல இருக்கக்கூடிய புழுக்கள் புழுத்து வெளியில வந்து என்னென்னவெல்லாம் ஆகுது. இப்ப உடம்புல நாம நினைச்சு கொண்டு போது ஒரு உயிர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், உடம்புல பல உயிர்கள் இருக்கின்ற. ரத்தத்தை எடுத்து பார்த்தா டிராப் ரத்தத்துல பார்த்தா எத்தனை ஜேம்ஸ் இருக்குதுன்னு நம்ம வச்சு பாக்குறோம். இப்ப இந்த அட்மாஸ்பியர்ல ஒன்னு இல்ல நினைச்சிருக்கிறோம், ஆனா எத்தனை பாக்டீரியா இருக்கின்றன. அப்ப அந்த அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒரு உயிர் தான். அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளார இந்த அங்க இருக்கக்கூடிய புழுக்கள் ஏதாவது இந்த உயிர் எடுத்து சாப்பிட்டு போன்னு சொல்லி காப்பாற்றி அந்த கரு வளர்ற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறானா. அப்புறம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயினுடைய உடல இருந்து அதை வெளியிலயும் அவன் தான் கடத்து கொண்டு வர்றான். அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய உதவிகள் பல உதவிகள் இருக்கின்றன. இது போல ஆண்டவன் செய்யக்கூடிய அந்த பேருபகாரத்தை நினைத்தால் நன்றியாக அவன் மேல அன்பு பெருகும். அந்த அன்பே இவனை அந்த அன்பைய உடையவனுக்கு அன்பு உருவமாக இவனை ஆக்கும். கண்ணப்பனை அன்புருவமாக ஆக்கியது போல அன்பனை அன்புருவமாக ஆக்கும் சொல்றார். அறியாமை யான் நீங்கி அன்புருவமாக பிரியாதே நிற்கும், என்னை விட்டு பிரியாமல் நிற்கக்கூடிய பெரிய அறிவே பேரறிவே. அந்த பேரறிவு எப்போ உயிர்னு ஒன்னு இருக்குதோ அப்பவே சிவன் கூட இருந்து இந்த ஆன்மா நல்ல கதிக்கு சென்று சேர வேண்டும் என்று கூட இருந்து இதை வழிநடத்தி செல்லுகிறது. அதான் பிரியாதே இருக்கும். என்னைக்கு சிவம் ஆன்மா விட்டு பிரிந்திருந்ததே கிடையாது. இது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அத்திவிதம். ஆண்டவன் வந்து கேவல நிலையிலையும் உயிரோட இருக்கிறான், சகலத்திலையும் இருக்கான், சுத்த நிலையும் இருக்கான் இறைவன். அதனால அது பிரிவரும் அத்திவிதம் என்று சொல்லப்படும். எந்த காலத்திலையும் இறைவன் வந்து ஆன்மா விட்டு பிரிந்திருப்பதே இல்லை. இப்படி பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே. அந்த பெரிய அறிவே அப்படின்னா அந்த பெரிய அறிவு தான். இப்ப எப்படி வந்திருக்குது அந்த அறிவே? பரமேஸ்வரனுக்கு வேற வடிவம் கிடையாது, அறிவு தான் அவனுடைய வடிவம். அறிவே வடிவமாக அவன் இருப்பவன். அந்த அறிவு வடிவம் இப்ப வந்து ஒரு மானுட உருவாக வந்திருக்கிறது. அறிவே உருவாய் அமர்ந்திருந்த உண்மை குறுந்த மரத்துக்கடியில மாணிக்கவாசுக்காக காத்துக்கிட்டு இருந்தது போல, இப்ப வந்து வேலப்ப தேசிகர் என்ற பெரிய அறிவே உருவாய் அமர்ந்திருக்கிறது. பெரிய அறிவு, அதாவது வடமொழியில சர்வஜன், பேரறிவன், பேரறிவாளன். நம்ம பேர் வச்சுக்கலையே பேரறிவாளன்னு. நாமெல்லாம் சிற்றறிவு உள்ள பரமேஸ்வரன் தான் பேரறிவாளன். முற்றறிவு, வியாபக அறிவு சொல்லுவோம். அந்த பேரறிவே இப்ப வந்து ஒரு உருவாய் வந்து அமர்ந்து இருக்கிறது. உருவாய் அமர்ந்திருந்த உண்மை குரு வடிவாக எழுந்திருக்கக்கூடிய இந்த உண்மை நிலையை, அப்போ பேரறிவாக இருந்தது சொரூப நிலை, இங்க குரு வடிவாக வந்தது தடத்த நிலை. அந்த சிவமே சொரூப நிலையில அறிவா இருக்கக்கூடிய அந்த சிவமே தடத்த நில குருவாக வந்திருக்கிறது. இது வந்து சைவ சித்தாந்தம் குருவை சிவமாகவே வழிபட வேண்டும் என்று வலியுறுத்துவது. அப்போ அந்த ஏன்னு சொன்னா அந்த சொரூப சிவம்தான் இந்த தடத்த சிவமாக வந்திருக்கிறது. இப்படி அமர்ந்திருந்த உண்மை, இந்த அமர்தல் என்று சொல்லிருக்கு இல்லைங்களா, அதுக்கு நாம சொல்ல ஐயா அமருங்க சொல்றோம், உட்காருங்கன்னு சொல்றோம். அந்த அமருங்கிற சொல்லுக்கு உட்காருங்கன்னு நாம் பொதுவாக பயன்படுத்தப்பட, அதுக்கு நேரின பொருள் விரும்புதல் அர்த்தம். அமர்தல் என்றால் விரும்புதல். அப்ப மானா கணக்காக வேண்டி விரும்பி அங்க வந்திருந்த உண்மை என்ன? அமர்ந்திருந்த உண்மை விருப்பத்தோடு தங்கி இருந்த நிலையாவது. அவர் வந்து விருப்பத்தோடு அந்த சொரூப சிவம் தடத்துல வந்து அங்க தங்கி இருக்குது. அப்ப அந்த அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அமர்ந்த என்றால் விருப்பம், விருப்பத்தோடு அங்க என்ன விருப்பம்? நல்ல பக்குவமுடைய மாணவன் வருவான், அவனை விட்டுறக்கூடாது, அவனை இருக்கி பிடிச்சுக்கணும், அவனுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று விருப்பம் என்பது பக்குவமுடைய ஆன்மா வந்த பொழுது அவனுக்கு ஞானோபதேசம் கொடுத்து அவனை நன்னெறிப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் விருப்பத்தில் இருந்தார். இப்ப அங்க காத்து கொண்டிருந்த பொழுது இந்த பேரு வேலபதேசிகர மாணக்கர் அந்த குரு அங்க போய் பார்க்க போறார். அப்ப அவர் ஏன் பார்க்க போறார்? ஆண்டவன் விருப்பத்தோடு காத்துட்டு இருக்கிறான், இவர் போறார். ஆண்டவனுக்கு இருந்த விருப்பத்தினுடைய அளவு இவருக்கு இல்ல, இவர் எப்படி போறாரு அப்படின்னா, யாரங்க பெரியவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எல்லாம் போய் பாக்குறாங்க, நாமும் போய் பார்ப்போம். ஆண்டவன் விருப்பத்தோடு வந்தான், இங்க அந்த அளவு விருப்பம் இங்க இல்ல. இது என்னன்னா போறாரு, அங்க போனா யாரா இருக்கோ என்ன சொல்றாராம குறி சொல்ற, மக்கள் போறது என்ன, சாமியார்ட்ட போனா குறிச்ச நல்லது கிட்ட சொல்லுவாரு, நம்ம ப்ராப்ளம் சொன்னா சால்வ் பண்ணுவாரு. முதல்ல எல்லாரும் போறதெல்லாம் அப்படிதான் போவோம், எந்த சாமி கிட்ட போனால நம்ம குடும்பத்தோல்ல நோய் தோல்ல அதுன்னு போய் சொல்லு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு மாற்று கிடைக்கும் தான் போவோம். அந்த மாதிரிதான் இவரும் யாரோ ஒருத்தர் அங்க வெறுக்காரமா எல்லாம் போறாங்க, கூட்டமா இருக்கு, நாம போய் பார்ப்போம் அப்படின்னு போனாராமா. அப்ப உள்ளத்துள் மறுவா வகை யான் மகிழ்ந்து பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்த உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு. அப்ப அந்த குருவானவர் அங்க விருப்பத்தோடு அமர்ந்திருந்தார். நான் எப்படி போனேன் நான்கிறது யாரு, இந்த நூலாசிரியர் வேலைப்ப பேர் வேலையர். அந்த மகிழ்ச்சி எங்கிட்ட இப்ப உள்ளத்துல இல்ல. உள்ளத்துள் வருவா வகை, அந்த பரமேஸ்வரன் எந்த வேட்கையோடு காத்திருக்கிறானோ அந்த வேட்கை என் மனசுல பொருந்தாமல், மறுவுதல் பொருந்தல் பொருந்தாம இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா அவரை போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது அவர்கிட்ட பேச, அவர் என்னப்பா எங்க வந்துருக்க என்ன வேணும்னு உபசாரம் கேட்க கேட்போது, நானு பொருளாசையே இல்லாதவன போல எனக்கு முத்தி தான் வேணும், பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்து அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் என்ன இப்படி என்னன்னு கேட்டா, உண்மையில வந்து எனக்கு லட்சாதிபதி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு தான் மனசுல பணம் வேணும்னு தான் ஆசை, ஆனா பொல்வேட்கையை உள்ளத்துல வைத்து வீட்டு பேற்றை வீடு பேற்றை விரும்புவன போல கேட்டேன். சாமி எனக்கு மோட்சம்தான். இதெல்லாம் நாம் செய்ய நம்முடைய மனித இயல்பு தான். பெரியவங்களை போய் பார்த்தா பெரியவர் நாம் எங்க நமக்கு வீடு பேர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டா வீடு பேற்றை கொடுத்துட்டா பிள்ளையெல்லாம் விட்டு போட்டு போறதா. ஒரு உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை, அது ஒரு பெரிய ரிஷி முனிவர், அவருக்கு வந்து நல்ல இந்த பிறப்புல ரிஷியாக இருந்து தவம் செய்து நல்ல புண்ணியம் உடையவர். ஆனா பல பிறப்பின் காரணமாக அவருக்கு ஒரு சாபம் போல ஒரு நிலை, என்னன்னா அவர் பன்றியாக போவார் அப்படின்னு சொல்லி. அப்ப பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த நாளில் இத்தனை மணிக்கு நான் வந்து பன்றியாக போயிடுவேன், என்ன ஒரே அடி அடிச்சு கொண்டு போடணும், அந்த பன்றியை கொல்லுவது கத்தியெல்லாம் போட்டு வெட்ட மாட்டாங்க, ஆடு வெட்டமா வெட்ட மாட்டாங்க, அது தடி அடிச்சு பயங்கரமா இருக்காது அது வர வரன்னு கத்தன். அப்ப அப்ப பையன் வந்து அவனுக்கு ஒரு அவமானம், ஐயன் அம்மா அப்பா பன்றியாக போறாரா, இந்த இது விட நாம நல்ல ஒரு ரிஷியாக பிறந்து முனிவராக பிறந்து பண்டிகை போகிறது. பையன் வந்து கையில அந்த கோடாலிய வச்சுக்கிட்டு அப்புறம் உலக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பனை கொள்றதுக்கு தயாரா இருந்தான். அப்ப இந்த பன்னியான அப்பன் வந்து வர்றான், பையன் முன்னால பன்றி கோலத்தோட வர்றான். பையன் வந்து கோடாலிய தூக்கின உடனே திடீர்னு அவசரப்படாத, நான் இப்பதான் பண்ணியாயிருக்கிறேன், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு ஆமா காலம் கழிச்சு வா அப்ப நான் தயாரா இருக்கேன் அதான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரி அந்த நாள்ல பண்ணி வந்தது. பையன் என்ன பண்ணான், கோடாலத்துக்கு போடுறதுக்கு பார்த்தான், பின்னாலேயே இன்னொரு பண்ணி வந்தது, அது பொட்ட பண்ணி இப்பதான் அவனது, அது உங்க அம்மாடா கொண்டு போனாத, இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் பையன் பார்க்கும்போது இந்த ரெண்டு பண்ணியோட, அப்புறம் பையனுக்கு வந்து அவமானம் தாங்க முடியல, நம்ம அப்பா இப்படி இருக்காருன்னு போது, ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு சுகமா இருக்குது, நீ எதாவது வாழ்க்கை நீ கெடுத்து போடாத, நம்முடைய வாழ்க்கையில இந்த பண்ணி போலதான், இது உலக வாழ்க்கை என்பது தெரியும், நமக்கு சிலது கஷ்டமா இருக்குதுன்னு சிலது தெரியுது, தெரிஞ்சாலும் கூட இதுல ஒரு சுகம் அனுபவித்து பழகிவிட்டோம். சொறி வந்தவனுக்கு சொரிஞ்ச சுகமா இருக்குது, அப்புறம் எரிச்சல் எல்லாம் வருது. முதல்ல மனித வாழ்க்கை என்பது இது போலதான். அதனால வாழ்க்கையை பற்றி சுவையாக நகைச்சுவையோடு தெரிந்து கூடிய ஒரு ஒரு கதை அவ்வளவுதான். இப்ப அதுபோல இப்ப இந்த மாதிரி உலக வாழ்க்கை விரும்பினாலும் கூட நாம எனக்கு இந்த உலக வாழ்க்கையில பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், எனக்கு நிறைய சொத்து சுகம் எனக்கு வேணும், ஆளம்பு வேணும் அப்படின்னு போய் ஒரு ஒரு துறவி கிட்ட ஒரு பெருவிட்ட கேட்டா கேட்கணும் மனசுல இருந்து ஆசை இருக்க. பக்கத்து இருக்கிறவனுக்கு அது கேட்டானா அவன் அவ பத்தி நினைப்பான அப்படின்னு ஒரு பயத்துல மனசுக்குள்ளார அந்த ஆசை இருக்கான். கேட்கறது எனக்கு வீடு பேர் வேணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு இந்த உலக பற்று வேணும், குடும்ப பற்று என்ன, குடும்ப பற்று வைத்துக் கொண்டே குடும்ப பற்று ஒழிய வேண்டும் என்று கேட்பான். அதான் சொன்னார், பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்து பொருளாசையை என்னுடைய மனதில வைத்து. இது இவருக்கு மட்டும் இல்லைங்க, மாணிக்க வாசன் அந்த நல்லதா இருந்தாராமா. திருவாதூர் அடிகள் புராணத்துல மாணிக்க வாசன் வந்து அங்க பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்காரு. அவரும் வந்து இன்னும் எல்லாம் இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க போனவர் தான். போனவர் வந்து என்ன பண்றாருன்னா, கையில இது போல புத்தத்தை வைத்துக் கொண்டு பரமேஸ்வரன் அங்க அடியார்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இவரு வணங்க கூடல, கை ஏன்னா மந்திரி இல்லப்பா, உன் கையில என்ன புத்தகம் என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப பரமேஸ்வரர் இது சிவஞான போதம், அந்த சிவஞான போதத்தை மாணவருக்கு அழித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த என்ன சொல்லுது, சிவஞான போதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், அந்த உரையாடுறதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் மேல பொந்து போய் வணங்கி ஞானம் பெறாரு. சார், மனித இயல்பு எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் நாம போன அவருடைய பெருமையை தெரிந்தால்தான் அவர் போய் வணங்கி எல்லாம் செய்யறோம். அப்படி இல்லாத போது அவருடைய சிறப்பை அறியாத பொழுது அவர் நம்ம போல ஒரு மனிதன் தான் நினைத்துக் கொள்கிறோம். அது மாதிரி உள்ளத்துள் மறுவாவகை யான் மகிழ்ந்து பொருள்வைக்கு உள்ளத்தை வைத்து உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு என்பது அடுத்த வகுப்புல பின்னாடி பார்ப்போம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 1ஆம் படலம் முதல் 2ஆம் படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். ஓம் சிவாய நமம்.
5: எல்லா தெய்வங்களுக்கும் இந்த புராணம் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதற்காக பூமியில ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டுல இருக்கிற தாமரை நூல் அதுக்குள்ள சூக்ஷ்மம் போய் மறைஞ்சுட்டான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் மறைஞ்சு கொள்ள முடியும். என்ன காரணம்னா, எறும்பா இருந்தாலும் யானையா இருந்தாலும் ஜீவனுக்கு ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, யானையினுடைய ஜீவன் யான அளவு இருக்காது, எறும்பினுடைய ஜீவன் எறும்பளவுக்கு இருக்காது. எல்லாருக்கும் ஜீவன் எந்த அளவு இருக்குன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வால் முடி இருக்கும் இல்லையோ, அந்த முடியே எவ்வளோ மென்மையானது, அதை லட்சம் கூறு போடுங்க. லட்சம் கூறு போடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா? லட்சம் கூறு போட்டால் அது எவ்வளவு அட்டாமிக்காக இருக்கும், நுண்ணியதாக இருக்கும். அதுதான் இந்த உயிரினுடைய இலக்கணம், அதுக்கு அணுன்னு பேர். அதுதான் இவ்வளோ பெரிய சரீரத்தை எடுத்துக்கிறது, அதுதான் ட்ராவல் பண்ணுறது. ஆகவே அந்த அணு பட்சமாக போய் இந்திரனானவன் ஜீவஸ்வரூபமாக அந்த தாமர நூலுக்குள்ளே போய் தங்கிவிட்டான் தன்னை மறைத்துக்கொள்வதற்காக. அவமானம் தாங்கலன்னா தலைமறைவாகி விடுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்திரலோகத்துக்கு இந்திரன் இல்லை. தேவரெல்லாம் என்ன பண்ணால், ஒரு இந்திரன் வேணுமே அப்படின்னு அவ தேடினான். தேடும் பொழுது பூமியில் ஒரு ராஜா நிறைய அஸ்வமேதங்கள் பண்ணிட்டு இருக்கான். 100 அஸ்வமேதம் பண்ணினா அவன் ஆட்டோமேட்டிக்காக இந்திரன் ஆவான். அது பண்ணுறதுக்குள்ளே அவன் இந்திரனை ஆக்கிடுவோம். என்ன காரணம்னா, நமக்கு ஒரு இந்திரன் தேவையாயிற்று. அப்போ இன்னைக்கு அவனை விட தகுதி யாரும் கிடையாது. இப்படி தான் பல போஸ்டெல்லாம் ஃபில்அப் வருது. அந்த போஸ்ட்டுக்கு உரியவனாலும் பார்க்க மாட்டாங்க, இருக்கிறவனுக்குள்ளே இவன் தான் அப்படிங்கிறனால போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணுமே, போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுனால பல போஸ்டெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஆகி இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். என்ன பார்க்குறோம், நகுஷன்னு ஒருத்தர் இருக்கான் பூமியில், ஒரு மனுஷன். அவனை தேவர்களே வந்து அழைத்து கொண்டு போனார்கள், எங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இரு என்று நகுஷன் இந்திரனாயிட்டான். ஒருவன் எந்த வரையிலும் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும்னா, சுவாமி அவனை அடக்கி வச்சிருக்கிற வரையும் தான் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும். நம்மளாம் சுவாமி நமக்கு தேவையான அளவு தான் காசு தரணும். நம்ம தேவைக்கு மேலே நம்ம கையில் காசு கொடுத்தாருன்னா அந்த மீதி காசுனால நம்ம தப்பை தான் பண்ணுவோமே தவிர ரைட்டை பண்ண மாட்டோம். நமக்கு தேவைக்கு மேலே சுவாமி சாப்பாடு கொடுத்தாருன்னா அந்த சாப்பாடு நமக்கு வியாதி தான் வருமே தவிர நல்லது வராது. நமக்கு தேவைக்கு மேலே சுவாமி சிப்பந்திகளை கொடுத்தாருன்னா அவளால் நமக்கு மிருத்யு தான் ஏற்படுமே தவிர நல்லது ஏற்படாது. அதனால எதுவும் நமக்கு தேவைக்கு தான் இருக்கணும். இவனுக்கு இவன் வேண்டாத ஒரு செல்வம் வந்து சேர்ந்ததுனால இதுவரை இருந்த நல்ல புத்தி கெட்டு போய் என்ன பண்ணா, இந்திரன் தான் இல்லையே, இந்திரனுடைய பத்தினியா இருக்கிற இந்திராணி நான் தானே இப்ப இந்திரன், ஆகவே அவள் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் வருகிற அப்படின்னு சொன்ன. இது தவறான ஒரு கருத்து, இது ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனால இதை சொன்ன உடனே ராஜாவோட உத்தரவு, தேவர்கள்லாம் போய் இந்திராணிட்ட விண்ணப்பிக்கிறார். அவளுக்கு புலோமசைன்னு பேரு, சசிதேவி. இதே மாதிரி நகுஷன் ராஜாவா இருக்கிறார், நீங்க ராணியா இருக்கணும், பக்கத்துல வந்து உட்காந்துக்கணும்னு சொல்றாருன்னு. உன்னா அவள் கற்புக்கரசியா இருக்கிற அவள் மனம் கலங்கினாள், பிரம்மதேவன் போய் கேட்டாள் இவ்வாறு பண்றாருன்னு. குருநாதன் கேட்டார், குருநாதன் யோசனை பண்ண சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், உன சுவாமி காப்பாத்துவார். என்றைக்குமே மழையே இந்த உலகத்துல யாருக்காக பெய்யுறது, கற்புக்கரசிகளுக்காக தான் பெய்யுறது, அந்த மாதாக்களுக்காக தான் பெய்கின்றது மழை. ஆகவே உன்னை சுவாமி காப்பாற்ற, உன்னை தர்மம் காப்பாற்றும், நீ அஞ்ச வேண்டாம், நான் சொல்றபடி செய்ய. சப்த ரிஷிகளும் பல்லாக்களை அந்த இந்திரனை தூக்கிட்டு வரணும், அப்படி தூக்கிட்டு வந்தா நான் பக்கத்தில் போய் உட்காருறேன்னு சொல்லிவிடும். ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிப்பதை போல அவனை கொழுப்பு ஏற்றி விடுறது. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு, கேட்ராக்டர் கொஞ்சமாக இருக்கு, 4-5 மாதம் கழிச்சு வாங்கம்பாரு, என்ன டாக்டர் நீங்கள், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மறைக்குது, படிக்க மாட்டேங்கிறேன், என்ன தெரியுதா உங்களுக்கு, தெரியுதுல்ல, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, கண்டாக்டர்னு படிச்சு தானே வந்திருக்கீங்க, ஒழுங்காக மறைக்கணும், அப்போ தான் நான் கத்தி எடுப்பேன். கேட்ராக்டரும் ஒழுங்காக மறைச்சா தான் ஆப்ரேஷன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆப்ரேஷன் கிடையாது, சரங்கும் பழுத்தா தான் கத்தி வைப்பாங்க. அதுபோல அவனுக்கும் கொழுப்பை ஏற்றி விடணும், அப்போ தான் அவனை வதம் பண்ண முடியும் என்பதனால ஒரு ஐடியா கொடுத்தார். உடனே இந்திரன் இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ண, சப்தரிஷிகளையும் பார்த்து, நான் இந்திரன், ஆகவே நான் சொன்னது இங்கே கேட்கணும். சப்தரிஷிகள் யாருன்னு கேட்டால், அகஸ்தியர், ஆங்கிரசர், கௌதமர், காசியப்பர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர். சப்தர்களை கூப்பிட்டு நீங்கள் என்னுடைய பல்லாக்கு தூக்கிட்டு இந்திராணிட்ட போங்க அப்படின்னார். அவள்லாம் அகங்காரமே இல்லாதவ, இவன் வந்து இந்திரன் தானே, நாம் வந்து ரிஷியாச்சே, இவன் பல்லாக்க நாம் ஏன் தூக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாவா, ஒத்தனை மட்ட உதவி கேட்குறான் செய்வோம், தன்முனைப்பே இல்லாதவ, தன்னை பெரியவன் எவன் நினைக்கலையோ அவன் தான் உண்மையிலே பெரியவன், தன்னை தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவன், நம்ம நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, தன் காலரா தானே தூக்கி விட்டுக்கிறவனுக்கு குட்டு இருக்கு, அடங்கி போறவனுக்கு அதனால எந்த விதமான தோஷமும் கிடையாது, அடக்கம் அமருள் உயிக்கும். ஒருத்த ஹெல்ப்பு கேட்கறான், ஹெல்ப் அவன் அந்த வண்டியில அவன் தூக்கினா நம்ம என்ன குறைஞ்சு போடுறோம், நம்ம தான் திடகாத்திரமா இருக்கோமே அப்படின்னு தூக்கினார். அதுல அகஸ்தியர் மட்டும் ரொம்ப குட்டை, அவர் முன்னாடி தோல் போடுறோம், அதனால என்ன இருக்கு, வேகமா போக மாட்டேங்கிறது, முன்னாடி போறவா வேகமா போனாதான் பல்லாக்கு வேகமா போகும். இப்ப முன்னாடி போற அகஸ்தியர், அவருக்கு கால் யார் குட்டியா இருக்காளோ அவளுடைய அடி வச்சு அவ வந்து 5 நிமிஷத்துல நடக்கிற தூரத்தை விட உயரமா இருக்கிறவ 5 நிமிஷத்துல அவளை போல பல மடங்கு நடந்துருவான், எட்டி எட்டி காலை போடுறதுனால. இவர் ஸ்லோவா போறதுனால அவனுக்கு காமத்தினால இந்திராணிட்ட சீக்கிரம் போனா தேவலாமே, 8-8.5 மணிக்குள்ள இந்திராணிட்ட போலா தேவலாமே அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. அதனால அகஸ்தியரை பார்த்து சர்ப்ப சர்ப்பன்னு, சர்ப்பன்னா வேகம் வேகம்னு அர்த்தம், தமிழ்ல கூட அது சரக்கன்னு வந்திருக்கு, சரக்க இக்கதவம் திறப்பு மீனே, அரக்கனை விரலால் அடுத்துட்ட நீர், இறக்கும் ஒன்றிலேர் எம்பெரும் ஆனிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை கடரோ, சரக்கை கதவும் திறப்புமினே, பகவானே உங்களை பார்த்து ஆகணும், 10 பாட்டு பாடிட்டேனே, உங்களுக்கு என் மேலே இறக்கமே இல்லையா, உடனே இந்த கதவை தரங்கோ அப்படின்னு அப்பர் பிரம்மன் கேட்கும்போது சரக்க அப்படிங்கிற, அதான் சர்ப்ப வேமா பொங்குன்னு சொன்ன அவர் பார்த்தார் அகஸ்தியர், அடா பைத்தியமே, உங்களுக்கு கிருப்பை உன் மேலே வைத்திருக்கிற அன்புனால கிருப்பையினால போனா போறதுன்னு இவாள்லாம் பெரிய தபசிவெல்லாம் உனக்கு தொண்டு செய்கிறா, நீ எங்களை வந்து வேலைக்காரன நினைச்சு ஏவ முடியாது, நீ எப்ப சர்ப்ப சர்ப்பன்னு ஜபம் பண்ணினியோ அந்த சர்ப்பஸ்வரூபத்தை அடைவாயாக அப்படின்னு. நீ சர்ப்பமா போனார், பல்லாக்கில் இருந்தவன் உத்தரக்ஷணம் பாம்பாயிட்டான், பாம்பா என்ன பண்ணா, பாம்பு ஒரு இடத்துல நிற்க முடியுமா, வழவழன்னு இருக்குது உடம்பு, வழுக்கி பூமியில் விழுந்துருச்சு, நீ போக வேண்டிய இடம் பாதாளம், அங்க போய் நீ இரு, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கேண்டாய், மனம் போல் மாங்கல்யம், சர்ப்ப சர்ப்பன்னு ஜபம் பண்ணியோ சர்ப்பமா போயிடு அப்படின்னு அகஸ்தியருடைய சாபத்தினால அவர் போனார். அதனால்தான் பெரியவாழ்கிட்ட சாபம் உண்டாரா மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. பெரியவாழ் சாபம் வந்து அவளுக்கு தீர்க்க கோபம் கிடையாது, என்றைக்குமே உத்தம புருஷ லட்சணம் என்ன, யார்ட்டையும் நீண்ட நாள் சண்டை போட மாட்டேன், நம்ம மாத்திலே நமக்கு யார்ட்டையோ பேச்சு தரிச்சு சண்டை வந்திருக்குன்னு சொன்னா நாம முதல்ல விட்டு கொடுக்கணும், நாம முதல்ல போய் பேசணும், அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஆத்மகுணம். அவா பேசினப்புறம் பேசலாம்னு இருந்தோம்னா அது நாம மட்டம்னு அர்த்தம். உத்தம குணம் உள்ளவர்கள் கோபத்தை உடனே கைவிடுவார்கள். அப்ப பெரியவாள்லாம் உடனே கோபத்தை கைவிட்டுடுவாங்கன்னா கூட கன நேரம் தான் கோபம் வருதுங்கிறதுனால அந்த கோபத்தை சம்பாதிக்க கூடாது. பூகம்பம் வந்து 1 நிமிஷம்தான் நிற்குது, எத்தனை அழிவு வருது. அப்ப எவனுக்கு தவம் அதிகமா இருக்கோ அவனுக்கு கோபம் குறைவாக இருக்கும், குறைவா இருந்தாலும் அது ஒரு செகண்ட் இருந்தாலும் அதனுடைய விளைவு அதிகமா இருக்கும். அதனால உடனேயே அது பலித்தது என்று பார்க்கின்றோம். இத வந்து வள்ளுவர் சொல்றார். வள்ளுவருடைய அரங்கம்ங்கிறதுனால நான் திருக்குறள் சொல்றேன் உங்களுக்கு. குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுளி, கணமேனும் காத்தல்.

கூப்பிட்டாதான் இந்திரன் வருவார். என்னன்னா இத்தனை தப்புக்கும் காரணம் இந்திரன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான். இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் குருவினை நிந்தித்தது. நேரடியாக நிந்திக்கலை, பராமுகமாக இருந்தது. குருவுக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதையை பண்ணாமல் இருந்ததுனால தான் இத்தனை கஷ்டங்கள். அந்த கஷ்டம் எப்படி தீரும்? சுவாமிக்கு ஒரு அபராதம் பண்ணிட்டோம்னா குரு கிருப்பையினால் தீர்ந்துடும். ஆனால் குருவுக்கு அபராதம் பண்ணிட்டோம்னா அந்த குருவே மன்னிச்சா தான் தீரும். அந்த அளவுக்கு குரு தாயாரை போல இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பான், அன்றி ஈசனாலும் தீர்க்க முடியாது. ஆகவே அந்த பிரகஸ்பதியை போய் வண்டினுடனே பிரகஸ்பதி சொல்கிறார், மனம் இறங்கி இந்திரனை நான் காப்பாற்றுறேன்னு வரார். இந்திரன் இருக்கிற இடத்துக்கு வரார். வந்து, இந்திரா நான் உன்னை மன்னிச்சுட்டேன், வெளியில வா, நீ இனிமே வந்து சிறப்பாக இருப்பாய். என்ன குருநாதன் தன்னை மன்னிச்சுட்டார்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் சந்தோஷமாக வெளியில் வந்தான். வந்தால் அவன்கிட்ட இருக்கிற பிரம்மஹத்திய தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு தன்னுடைய குருநாதன் ஆகின்ற பிரகஸ்பதி அவர் கேட்குறார். கேட்கும்போது சுவாமி பிரகஸ்பதி சொல்கிறார், இந்த வான உலகம் என்பது நாம் செய்த தவத்தின் பயனை அனுபவிக்கின்ற இடம். இது தவம் செய்வதற்கு சரியான இடம் இல்லை. பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ரேங்கில். அப்பா நம்ம கையில் 100 ரூபாய் கொடுத்து நீ இஷ்டப்படி செலவு பண்ணுங்கிற அந்த 100 ரூபாய் பழங்காலத்தில் தான் சினிமா தேட்டருக்கு போகிறது, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம அந்த பணம் எடுத்துட்டு சினிமா தேட்டரில் வந்து உட்காந்துட்டோம். தவத்தின் பலனை அனுபவிக்கிற இடம் எது? சினிமா தேட்டர். சினிமா ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த நேரத்தில் புஸ்தகம் படிக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியுமா? அதுபோல தவத்தின் பலனாக சொர்க்கவாசம் பண்ணும்போது தபஸ் பண்ண முடியாது. இப்போ தபஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பூமியில் தான் பண்ணலாம். ஆகவே பூமியில் பண்ணுற சிவ பூஜைக்கு தான் அனந்தமான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீ பூமியில் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணி எந்த க்ஷேத்திரத்தில் இந்த பிரம்மஹத்திய தோஷம் ஒன்று விட்டு நீங்கிறதோ அங்கே பகவானை ஆராதி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தார். ஆகவே பிரகஸ்பதி, தேவேந்திரன், கூட கொஞ்சம் தேவ சைன்யம், அந்த தேவதூதர்கள் இவரெல்லாம் அழைச்சிண்டு பூமியில் யாத்திரையாக இந்திரன் வருகின்றான். அப்படி வரும்பொழுது கைலாசத்திலேருந்து, கேதார்நாத்லேருந்து, மேருமலையிலேருந்து, உதயகிரி, அஸ்தமனகிரி, அப்புறம் பலவிதமான க்ஷேத்திரங்கள் பார்த்துட்டு, காசி, விந்தியமலை, காளகஸ்தி எல்லாத்தையும், இந்த ஸ்ரீபர்வதம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். அப்படியே வந்துட்டு சிதம்பரம் எல்லாம் பார்த்துட்டே வரார். வந்து வரும்போது கடம்ப வனத்துக்கு வந்தாச்சு. கடம்ப புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கிற கதம்பங்கிற அந்த மரம் அதிகமாக காணப்படுறது. ஏனைய விஷயங்களும் உண்டு. நெருக்கமான காடு. பகலில் கூட சூரியனோட ஒளி நுழைய முடியாமல் இருட்டாகவே இருக்கிற இடம். பகலும் ராத்திரி மாதிரி தான் இருக்கும். அப்படி அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே திடீர்னு 100 கிலோ அரிசி முட்டியை தூக்கிட்டு வர ஒரு தொழிலாளி சரியான அட்ரஸை வந்து இறக்கின உடனே, அம்மாடா என்று எப்படி ரிலீவ் ஆகணும்? சுமையை இறக்கி வச்சவனுக்கு எப்படி ஒரு சௌக்கியம் வரும்? அதை போல இந்திரனுக்கு ஒரு சௌக்கியம் ஏற்பட்டதான். இதுவரையும் அவன் கழுத்தை அழுத்தின்னு இருந்த ஒரு பிரம்மஹத்திங்கிற தோஷம், பாபம், மனசை குழப்பின்றே இருந்த அந்த புத்தி கலக்கம் திடீர்னு போயிடுது. எங்கே போச்சுன்னே தெரியல. ஃப்ரீயாக இருக்குது. திடீர்னு வெயிலில் வந்துட்டு ஏசி பண்ண மாதிரி இருக்குது. மூட்டை தூக்கினவருக்கு மூட்டை இறக்கி வச்சா மாதிரி இருக்கு. கலங்கின மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி அந்த நிலை வந்து எதுனா வந்து என்ன காரணம்னு பார்க்குறான். ஒரு காரணமும் தெரியல. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். கதம்ப வனம்ங்கிற அந்த வனத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி எனக்கு வந்துடுத்தே, இந்த பிரம்மத்தை என்னை விட்டு போயிடுத்தே, நான் விரும்பாமலேயே போயிடுத்தே, நினைக்காமலேயே போயிடுத்தே என்று கேட்ட உடனே, நன்னா பாரு இந்த க்ஷேத்திரத்தை, இதில் வேற ஏதாவது பிரபாவம் இருக்கான்னு பாருன்னு பிரகஸ்பதி சொன்னார். ஆமாம், இருக்கு. இந்த கரிய விரலை கொண்ட குரங்குகள்லாம் என்ன பண்ணுறது, அருவிகளில் குளிச்சுட்டு தங்கள் கையினால் அந்த வந்து ஜலத்தை, அருவி ஜலத்தை எடுத்துட்டு அந்த அருவி விழுற பாறையே ஒன்று சிவலிங்கம் போல இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாறை மேலே ஏதோ முணுமுணுத்துட்டே ஊத்திண்டே இருக்கு. குரங்கெல்லாம் சிவ பூஜை பண்ணுறோம். அருவியில் குளிச்சுட்டு அருவி ஜலத்தை கையால் எடுத்துட்டு சிவலிங்கம் போல இருக்கிற ஒரு பாறை மேலே விட்டுண்டே இருக்கு. சிங்கங்களும் யானைகளும் ஒரே கட்டத்தில் இறங்கி நீர் பருகுகின்றன. மான் குட்டி பசிக்கிறதேன்னு வருது புலித்தாய்கிட்ட. புலி என்ன பண்ணுது, நீ ஊட்டிக்கோன்னு தன்னுடைய முலையை கொடுக்குது. வெயில் தாங்காமல் ஒரு சர்ப்பமானது உடம்பு நெளிகிறது. ஐயோ பாவம், உனக்கு வெயில் சுட்டரிக்கிறதா, நான் உனக்கு நிழல் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருடன் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அந்த பாம்புக்கு நிழல் கொடுக்குறது. குயில்கள்லாம் ஓம் என்று தான் கூவுகின்றன. கிளிகள்லாம் சிவாயனம என்று தான் பேசுகின்றன. அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடுகின்ற தன்மை கொண்ட நாகனவாய் புட்கள்லாம் மந்திரோபதேசமான சிஷியனை போல முகமலர்ந்து சந்தோஷமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட காட்சியை பார்த்த உடனே, இது ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக இருக்கணும், இந்த க்ஷேத்திரத்தை மிதித்த அந்த புண்ணியத்தினால தான் உன்னுடைய பிரம்மத்திய தோஷம் போயிருக்கு, ஆகவே நிச்சயமாக இங்கே சுவாமி இருக்கணும், சுவாமி எங்கே இருக்காருன்னு தேடுவோம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே சுவாமியை தேடுறா. தேடும்பொழுது தூதர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை சுற்றி கால சர்ப்பங்கள் கட்டி கொண்டு பிணைந்து கொண்டிருக்கின்றன. திருஷ்டி தோஷம்னு சொல்லப்படுற, திருஷ்டி விஷம்னு சொல்லப்படுற சர்ப்பங்களும் அதில் இருக்குது. அந்த சர்ப்பம் பார்த்தாலே நம்ம மயங்கி விழுந்துருவோம். அது கடிக்கணும்.

தேவையில்லை. அப்படிப்பட்ட கால சர்ப்பங்கள்லாம் சுவாமியுடைய லிங்கத்தை முழுக்க மூடிட்டு இருக்கின்றன. ஆனால் சுவாமி அதுக்குள்ள இருக்கார். அருவாகி உருவாகி அரு உருவம் கடந்து உண்மை அறிவானந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாய் பூவின் மருவாகி சராச்சரங்கள் அகிலமும் தன் இடை உதித்து மடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவக்கொழுந்தை ஆயிரம் கண்ணும் கழிப்ப கண்டான். அப்படி அவர்கள் தூதர்கள் காட்ட ஆயிரம் கண்ணால பார்த்தானாம். எனக்கு ஆயிரம் கண் போதாதே பெருமானே உன்னுடைய அழகை பார்ப்பதற்கு. தனியினேற்கு இவர்தாம் அடியினேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று காலத்தி பெருமானை கண்ணப்ப பெருமான் பார்த்ததை போல பார்க்கிறான். ஆயிரம் கண்ணால இந்திரன் எம்பெருமான் தோன்றா துணையாக இருந்து இந்த பெருமானுடைய எல்லை மீத்த அளவிலே நம்முடைய பாவத்தை போக்கியிருக்கின்றான். இந்த பெருமானுக்கு நாம் செய்கின்ற கைமாறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி வேதங்கள் விதித்தபடி ஆகம முறையினாலே இந்த பெருமானை நாம் அவசியம் நம்முடைய கரங்களினாலே பூசிக்க வேண்டும். பெருமான் நமக்கு கரம் கொடுத்த பேற்றினை அடைய வேண்டும். பெருமான் நமக்கு கை கொடுத்துருக்குது, அவனை பூசிப்பதற்காக. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே கரங்களினாலே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. நம்முடைய கரங்கள்னால பெருமான் மீது புஷ்பாபிஷேகம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலையும் பூவை அள்ளி கொட்டணும்னு சொல்றார் சம்பந்த பெருமான். கொழு மலர் தூவு எத்தனையும் ஒரு அஷ்டோத்திரத்துக்கே கூட கூடையா பூ வச்சுக்கணும். ஒரு மந்திரத்துக்கு பூவை ரெண்டு கையினால எடுத்து சுவாமியுடைய பாதாரங்கள்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைங்கிறது பாதத்துல பண்றது. ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி அமோகமா புஷ்பாஞ்சலி பண்ணணும் பகவானுடைய பாதார விந்தங்களை என்று பார்க்கிறோம். அப்படி பண்ணணுங்கிற ஆசையானது இந்திரனுக்கு வந்தது. ஆகவே இந்த பெருமான் இவ்வாறு தனியா இருக்கிறார், இவருக்கு ஒரு விமானம் வேண்டும் சொல்லி தேவதச்சனாகின்ற மயனை மனசனால நினைத்து அழைத்து உத்தமோத்தமான ஒரு விமானத்தை இவருக்கு உண்டாக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு அவருக்கு கொஞ்சம் டயம் கிடைக்கும் வேணும். அந்த டயத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டும் அந்த நேரத்துக்குள்ள பெருமானுக்கு பூஜா சாமகிரிகள் எல்லாம் ஏனைய தேவர்களை கூப்பிட்டு தேவலோகத்திலிருந்து எல்லா பூஜா சாமகிரிகளும் அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற. அப்போ தேவலோகத்தில் அஞ்சு விதமான சொர்ணமயமான பூக்கள் பூக்கின்ற மரங்கள் இருக்கின்றன. மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் போன்ற பெயர்களில் எல்லாமே தங்க நிறத்திலேயே பூக்கும். அதான் பூமி உஸ்தி. பூமியில் பல நிறத்தில் பூ கிடைக்கும். தேவலோகத்தில் எல்லாமே சொர்ண நிறத்தில் தான் கிடைக்கும். ஆனால் வெவ்வேறு விதமாக இருக்கும். அத்துணை மலர்களையும் கொண்டு வந்தான். அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக பெருமான் சிரசில் ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பெருமான் சிரசில் வெறும் ஜலம் விடக்கூடாது. ஒரு பூவையாக வச்சு விடணுமே. அடிக்கடி பெருமான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூ வைக்கணுமே சுவாமி சிரசிலங்கிற ஒரு பூ கூட பக்கத்தில் இல்லையே அப்படின்னு பார்க்குறார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆதி தீர்த்தத்தில் இவர் கை வச்ச உடனேயே அங்கே வந்து ஒரு தங்க தாமரை உண்டாருது பரமேஸ்வருடைய கிருப்பையினால். அவ்வாறு உண்டாக உண்டாக அந்த தங்க தாமரைகளை எல்லாம் எடுத்து பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். அந்த அடர்ந்த காட்டில் சற்றே காற்று அடித்து அந்த மரங்கள் அசைந்த பொழுது சூரியனுடைய கிரணம் வந்து பெருமானுடைய சிரசு மேலே திண்டினதான். சூரியன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். சூரியனுடைய கிரணம் பெருமானை தின்றதேன்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து போனார் இவர் இந்திரன். பெருமானை சூரியனுடைய வெப்பத்திலேருந்து காப்பாற்றணும். நாம் பூஜை பண்ணுற மூர்த்தியை சூரியன் தின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மழை பெய்யற இடத்துல சூரிய வெயிலில் உடையவரை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. நாம் அவரை ஜாகிரதையாக இருக்கிற இடத்துல தான் வச்சு பூஜை பண்ணணும். ஆகவே என்ன பண்ணார் இவர், மயனுக்கு ஞாபகப்படுத்தி அந்த விமானத்தை வரவழைத்தார். மயன் பண்ணின விமானம் மாணிக்க விமானம். அந்த விமானமே ஆறு ஆயிரம் சூரியனை போல பிரகாசிக்கின்றது. அந்த விமானம் அஷ்ட திக் கஜங்களால் தாங்கப்படுகின்றது. எட்டு திக்கில் இருக்கிற இந்த பூமியை தாங்குகின்ற அந்த திக் கஜம்னு சொல்லப்படுற திசை யானைகள் இந்த பெருமானுடைய விமானத்தை தாங்குவதற்கு வந்தன. அப்போ அதை விட்டுட்டு வந்தனவான்னு கேட்டால் அவர்கள்லாம் தவத்தினாலே திவ்ய சுரூபத்தை அடைந்திருப்பதனால அம்சபூதர்களாக வருவார்கள். அங்கும் இருப்பார்கள் இங்கும் இருப்பார்கள். நம்ம வீட்டில் உடையவற்ற சொக்கநாத பெருமான நம்ம நினச்சி ஆவிர்வாவம் பண்ணி அவ சுவாமி நீங்கள் இங்கே எழுந்துள்ளணும் கேட்டால் சுவாமி எழுந்துள்ளுவார். கோயிலில் இருக்கிற அதே சுவாமி நம்ம வீட்லையும் எழுந்துள்ளுவார். அதே போல் 32 சிங்கங்கள் மடங்கல்கள்னு சொல்கிற அந்த சிங்கங்கள் இந்த சொக்கநாத பெருமானுடைய கருவறையை தாங்கி இருக்கின்றன. 64 சிவ பூத கணங்களும் தாங்கி இருக்கின்றன. பஞ்ச புஷ்பங்கள்னால இந்திரன் அர்ச்சனை பண்ணுறான். சைவ வேஷம் தாங்கி அர்ச்சனை பண்ணுறானா. அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி பஸ்மருத்ராட்சங்கள் தாங்கி ஜடையாக அந்த வேணியை கட்டி கொண்டு ஆகம விதிப்படி வேத மந்திரங்கள்னால பூஜை. விதி ஆகமம் தரும். அதில் பயன்படுற மந்திரம் வேத மந்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பூஜையை இந்திரன் செய்கிறார். பண்ணி பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் பண்ணுறார். பெருமான் முன்பு ஆடுகின்றார், பாடுகின்றார், ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமானை பூஜை பண்ண பண்ண சந்தோஷத்தை அடைகிறார். பெருமானை பூஜை பண்ணி ஒரு வரம் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. பெருமான் அவனை பூஜை பண்ணும்போதே வரம் வந்துடுறது. என்ன வரம்? சௌக்கியம், ஆனந்தம்ங்கிற வரம் வந்துடுறது.
இன்புற்றார் இட்ட பூ ஏறும் மடி. சாமி சிரசிலையோ பாதத்திலேயோ ஒரு பூ வைக்கும்போது வைக்கும்போதே சௌக்கியமாக இருக்குது. ஒரு அம்மா குழந்தையை தூக்கிக்கும் போதே எப்படி சந்தோஷப்படுறாளோ அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல் குழந்தையை தூக்கிக்கும் போதே பெற்ற தாயார் ஆனந்தத்தை அடைவதைப் போல ஒரு உண்மையான பூஜைக்காரன் பகவானை ஸ்பரிசிக்கும் போதே ஆராதிக்கும் போதே அவருக்கு அமுதூட்டும் போதே ஆனந்தத்தை அடைஞ்சுடுறார். இதை விட ஒரு வேற ஆனந்தம் தேவையில்லை. அடிமகள் அப்படி சத்பக்தியோடு இந்திரன் தானே அவருக்கு பூஜை பண்ணுற காரணத்தினால பின்னாடி சுவாமி சொல்கிறார், வெள்ளையானிட்ட இந்திரன் என்னுடைய உத்தம பக்தன், ஆகவே எனக்கு நீ சேவை செய்ய வேண்டாம், என்னுடைய பக்தனுக்கு சேவை செய்வதாக என்று அந்த வெள்ளையானையானது மதுரையிலேயே இருக்கணும்னு கேட்டது. சுவாமி சொல்லிட்டார், நத்திங் டூயிங், என்னுடைய பக்தனுக்கு போய் தொண்டு செய் என்று அனுப்பிவிட்டார். அப்படி ஈசன் வரமருள்கின்றான். என்ன வரமருள்கின்றான்னா, சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் செய்கின்ற பூஜையினுடைய பலன் 365 நாளும் என்னை பூஜை பண்ண பலன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் இந்திரன்ட்ட. ஆகவே ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலையும் நீ தொடர்ந்து வந்து இந்த பூஜையை பண்ணு, ஏனைய சோமவாரங்கள்லையும் மற்ற பௌர்ணமிகள்லையும் நீ வந்து பூஜை பண்ணலாம், தேவர்கள் வந்து பூஜை பண்ணலாம் என்று சுவாமி அவனுக்கு வரம் கொடுத்து இந்திரனுக்கு விடையளித்து அனுப்புகின்றார். இது இந்திரனுடைய அந்த பழி தீர்த்தது. வெள்ளை யானையினுடைய சாபம் தீர்த்தது அப்படிங்கிறது அடுத்த விளையாடல். காசியில் துர்வாசர் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறார். தன் பெயர்னாலேயே ஒரு லிங்கம் அமைச்சு பூஜை பண்ணுறார். பழங்காலத்தில் காசிக்கு யாத்திரை பண்ணுறவாள்னா தன் பெயர்னால பூ பிரதிஷ்டிதமாகவே லிங்கம் வச்சிருக்கா. அது பராமரிப்பு பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இந்த காலத்தில் அதுக்கு தவிர்த்துட்டாள். துர்வாச லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை அழகாக அவர் பூஜை பண்ணுறார். சுவாமி கிருப்பையினால் ஒரு நிர்மாலயத்தை தன் சிரசிலேருந்து தள்ளுறார். நீ எடுத்துக்கோணும். துர்வாசன் அந்த நிர்மாலயத்தை கண்ணில் ஒத்தி சிரசில் தாங்கி எடுத்துக்கிறார். சிவ நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தாங்கணும். ஏனைய தேவருடைய நிர்மாலயத்தை சிரசில் தரிக்கக்கூடாது. இது தமிழ் இலக்கியத்திலேயே இருக்குது. கண்ணகிக்கு சிலை அமைப்பதற்கு உருவம் அமைப்பதற்கு ஒரு கல் எடுக்க வேண்டும் இமயமலையில் போயின்னு சொல்லி யாத்திரை புறப்படுறார் சேரன் செங்குட்டுவன். ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்படி நல்ல நாளாக பார்த்து யாத்திரை புறப்படும் பொழுது அவருடைய ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேருந்தும் பூஜை பண்ணி பிரசாதம் வருது. அதில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலேருந்து வர பிரசாதத்தை அந்த மாலையை கழுத்தில் அணிகிறார். அங்கேயே இருக்கிற சிவாலயத்திலேருந்து வருகின்ற அந்த பிரசாதத்தை சிரசில் அணிகிறார். இளங்கோ பாடியிருக்கார் சிலப்பதிகாரத்தில். அப்போ எல்லாத்தையும் சிரசில் அணியலாமேனு சொன்னால் பரமேஸ்வரனுக்கு சமமாக இன்னொரு தேவத்திட்ட புத்தி வரக்கூடாது. அதனாலேயே சிரசில் அணியக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி இவன் ட்ரீட் பண்ணான்னா பரமேஸ்வரனை நிந்திச்ச மாதிரி ஆகும். இது நான் வந்து கற்பனையாக சொல்லலை. ருக்வேதத்தில் 5 ருத்ரங்கள் இருக்குது, பஞ்சருத்ரம்னு பேர். அதில் மத்தியில் இருக்கிற ருத்ரத்தில் 4வது மந்திரம் மாத்வா ருத்ர சுக்ருதாமாங்கிற மந்திரம். அந்த மந்திரம் சொல்கிறது, மறந்து போய் பகவானே மற்ற தெய்வங்களை போல உன்னை நினச்சி ஒரு உபச்சாரம் பண்ணிவிட்டா அந்த பாவத்துக்கு என்னை தண்டிச்சுடாத மன்னிச்சுடும். ஆகவே பரமேஸ்வருடைய நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தான் தரிக்கணும். அவனுடைய நிர்மாலயத்தை மட்டும்தான் சிரசனால் தரிக்கணும். எப்படி சிவநிர்மாலயத்தை சிரசினால் தான் தரிக்கணும், சிவநிர்மாலயத்தை மட்டுமே சிரசில் தரிக்கணும். அது பரமேஸ்வரனுக்கு நாம் கொடுக்குற பெருமை. இவர் சிரசால் தரிச்சுட்டு வரார், சொர்க்கத்துக்கு வரார். ஏன்னா மூ உலகங்களுக்கும் போகக்கூடிய தவம் கொண்டவர் துர்வாசர். சொர்க்கத்துக்கு வந்தால் அங்கே இந்திரன் பவனி போயிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சு பவனி போயிட்டு இருக்கான். நிறைய பேர் பாடிட்டுருக்கா ஆடிட்டுருக்கா. அப்போ பல பேர் இந்திரனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறா. இந்திரன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் துர்வாசர் என்ன பண்ணார், சிவநிர்மாலயமாக தன் தலையில் தரிச்சுருக்கிற அந்த பொன்மயமான தாமரப்பூவை எடுத்து, இந்திரா இதை நீ சூடிக்கொள், சிவப்பிரசாதம்னு சொல்லி கொடுத்தார். இந்திரன் கழித்து போகிறது காரணத்தினால அதை வாங்கி என்ன பண்ணான், பாதி அவன் காதில் விழவே இல்லை. வாங்கி என்ன பண்ணான், தன்னுடைய வெள்ளை யானையினுடைய சிரசில் வச்சான். யானைக்கு என்ன அறிவு இருக்கு, அது அறிவுள்ள யானை தான் இருந்தாலும் யானை என்பதற்குள்ள அறியாமல் இருக்கும். காட்டில் எல்லா விலங்குகளும் போகிற வழியில் ஒரு மரம் இருந்தால் சுற்றி போகும். யானை என்ன பண்ணும், மரத்துக்கு பக்கத்தில் வழி இருந்தாலும் மரத்தை ஒடிச்சுட்டு தான் போகும். அதான் யானைக்குள்ள மதம். அந்த மதத்தோடு இருந்தவன் ராவணன். அதில்தான் ராவணாகாரம்னு பேர். ராவணன் அப்படி யானை போல இருந்தான். யானை என்ன பண்ணது, தலையில் வச்சது சிவநிர்மாலயம் என்று அறிந்தோம், இது என்ன தலையில் ஒரு வெயிட்டு அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டு காலால் மிதிச்சுடுத்து. அதனுடைய போராத காலம். உடனே அசாத்தியமான கோபம் வந்து துர்வாசருக்கு. துர்வாசருக்கு வரம் கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் கோபம் வந்தால் அவளுடைய தபசு அவளை விட்டு போயிடும், அழிஞ்சிடும். ஆனால் உனக்கு மட்டும் கோபம் வந்தால் தபஸ் வளரும் அப்படின்னு ஒரு. ஏன் இவருக்கு மட்டும் இப்படி அனுகிரகம் கொடுத்துருக்காருன்னா, இவருக்கு தக்க காரணம் இல்லாமல் கோபம் வராது அப்படின்னு இவருடைய பெருமை. தப்பு பண்ண மாட்டார், தப்பாக யாரையும் கோவிச்சிக்க மாட்டார், ரைட்டாக தான் கோவிச்சுப்பார் என்ற அவருடைய தகுதி பார்த்து கொடுத்தார். உடனே அவர் சொன்னார், வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும் புண்டரிக போதுரையும் புத்தே எழிருமாப்பும்
அண்டர் தொழ வாழ்வு இருமாப்பும் ஆலாலம் உண்டவனை பூசித்த பேரன்று உணர்ந்திலையால். சொர்க்கத்தில் நீ இருக்கப்பா, சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கார், வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கார், நீங்கள் மூணு பேரும் பூமியில் மனுஷாலா இருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணினதுனால தான் இப்படி இருக்கேள் அப்படிங்கிற மறந்துட்டு இருக்கேள். மகாபாரதத்தில் வியாசர் சொல்கிறார், இதுக்கு இணையா பிரம்மண சிருஷ்டி கர்த்திருவம் விஷ்ணோர் தானவ மர்தனம் சொர்க்காதிபத்தியம் இந்திரஸ்ய சிவபூஜா விதே ஃபலம். பிரம்மா சிருஷ்டி பரம சுலபமாக பண்ணார், சிருஷ்டி சௌலபியம் இருக்கு, அவர்கிட்ட கௌசல்யம் இருக்கு. யோகம்னா என்னென்னா, ஒரு காரியத்தை எளிமையாக பண்ணுறதுக்கு யோகம்னு பேர், கஷ்டப்பட்டு பண்ணால் யோகம் கிடையாது, யோக கர்மசு கௌசலம். நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு பிரம்மா படைக்கிறது இல்லை, பிரம்மா நினைச்சாலே படைச்சுடுறார். எப்படி பிரம்மா ஈஸியாக படைக்கிறார், லெட் தேர் பி லைட்னு சொன்னால் லைட் வந்துடுது, பிரம்மா தானே படைச்சார். அப்போ அவர் சொன்ன உடனே வந்துடுத்தேன்னா, அவர் அப்படி படைச்சிருக்கார் சுவாமி, அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இதை நீ சொன்னாலே நீ உனக்கு அந்த சிருஷ்டி சாமர்த்தியம் வந்துடும். அது சிவபூஜை பண்ணினதுடைய பலன். வைகுண்ட வாசியா விஷ்ணுவானவர் இருக்கார், அது வந்து சிவபூஜை பண்ணினது பலன். நீ சொர்க்கத்தில் இருக்க, அது சிவபூஜை பண்ணினது பலன். இதை அறியாமல் சிவநிர்மாலயத்தை நிந்தித்து விட்டாய், ஆகவே கடுமையான சபம் தரார். செட்டானை வானவ நின் சென்னி செழியரில் ஓர் வாட்டானை வீரன் வளையால் சிதறுக. ஏ இந்திரா, உன் தலை இருக்கே, பூமியில் ஒரு பாண்டிய மன்னன், ஒரு மனுஷன், அவன் எரிகின்ற ஒரு சக்கராயுதத்தினால உன் கழுத்தில் உன் தலை இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்து. நின் கோட்டான நாற்கோட்டு வெண்ணிறத்த குஞ்சரமும் காட்டானையாக, தவம் பண்ணி வெள்ளானையாக இருக்கு, தேவேந்திரனையே சுமக்கிறது இந்த யானை இருக்கே, காட்டில் இருக்கிற ஒரு யானையாக கருப்பு உருவத்தோட அறியாமையே வடிவமாக கிடைக்கிறத தின்னுண்டு தன்னை அறியாது, தான் யாரென்று அறியாது, தன்னை மறந்து ஒரு அரசகுமாரன் காட்டில் வேடுவர்களால் வளர்க்கப்பட்டு தன்னை ஒரு வேடுவன் நினைப்பது போன்ற இழிந்த நிலையில் இருக்கட்டும், காட்டான யாக என விட்டான் கடுஞ்சாபம். உடனே அவர்கள் இருவரும் துர்வாசரை வணங்கி சாப விமோசனம் கேட்கிறார்கள். உடனே சாபத்தை மாற்றியருள்ளர், குறைச்சி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணின தப்பு தப்பு தான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுனால கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன். தலைக்கு வந்து தலைப்பேகலை போச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்றால் ஏற்படும். பாண்டிய ராஜா விடுற அந்த சக்கரம் இருக்கே, அது உன் தலைக்கு வராமல் உன் கிரீடத்தை மட்டும் சாய்க்கும், உனக்கு உயிர் போகாது, ஆனால் நீ அவமானப்படுவேன். தோத்து போகிறதும் சாகிறதும் ஒரு வீரனுக்கு ஒன்று, தோத்து போய் உயிர் வாழக்கூடாது ஒரு வீரன். இந்திய வீரர்களுடைய வீரம் என்பது சிலருக்கு தான் இருக்கும், வீரர்ன்றது ஒரு குடிச்சிறப்பு. ரஜபுத்திர குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கும் ராஜஸ்தானில், அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாருமே நம்முடைய ஆர்மியில் சேர்ந்து தான் செத்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த அம்மா, அந்த சித்தி, அந்த பாட்டி 18 வயசு ஆனோடனே ஒருத்தனை ஆர்மிக்கு அப்ளை பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, வாய் கூசாமல் சொல்லுவாங்க, அதான் வீரம். அந்த வீரத்தினால என்ன பண்ணுவான், தான் அடிபட்டு சாகின்ற நிலையில் கூட எதிரிகள் 10 பேரை கொன்னுட்டு சாகணுங்கிறதுல என்ன எண்ணம் இருக்கும், அதான் வீரம். அப்போ வீரனுக்கு அவமானம்தான், அவமானத்தோடு உயிர் வாழ்வது வந்து மட்டம். ஆகவே நீ உயிரை நான் காப்பாற்றிடுறேன், ஆனால் நீ அவமானப்படுவாய் இந்திரா, நீ அவமானப்படுவாய் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த யானை இருக்கே, இது 100 வருஷங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரிஞ்சுட்டு கடைசியில் கடம்பவனத்துக்கு வந்து, அந்த கடம்பவனத்துக்கு வந்து இந்த பரமேஸ்வரனை பார்த்து தன்னுடைய சாப விமோச்சனம் ஆகும் என்று சொன்னார். வெள்ளான பூமிக்கு வந்தது, வந்து தன்னை பற்றி அறியலை, தான் வெள்ளானையாக இருந்தோம்னு தெரியல, சாதாரண யானை போல் எல்லா யானைகளையும் இந்த குடும்பம் நடத்தி அப்படி 100 வருஷங்கள் பூமியில் திரிந்து கண்டத்தை சாப்பிட்டு கடம்பவனத்தை வந்து அடைந்தது. கடம்பவனத்தை அடைஞ்சோன்னா அங்கே பொற்றாமரையை வந்து தரிசனம் பண்ணுறது. தரிசனம் பண்ண உடனேயே அதுக்கு ஞானம் உதித்தது, நாம் சாதாரண யானை இல்லை, நாம் ஜன்மாந்திரத்தில் நம்ம வெள்ள யானை, பூமியில் ஏற்கனவே தபஸ் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஞானமானது பொற்றாமரையை தரிசனம் பண்ணதுனால, இன்னும் அந்த பொற்றாமரையில் இறங்கல யானை, தரிசனம் பண்ணதுனால ஞானம் உதித்தது. உடனே என்ன பண்ணது, இந்த பொற்றாமரையை பார்க்கவே நமக்கு ஞானம் உதித்தது, ஸ்நானம் பண்ணால் அந்த புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினது. ஸ்நானம் பண்ண உடனே அதனுடைய கருப்பு உருவம் போய் வெள்ள வெள்ளையர்னு வெள்ள யானையாகிவிட்டது. ஸ்நானம் பண்ண உடனே அது வெள்ள யானை பண்டை உருவம் பெற்றது. ஆகவே அது நினைத்தது அதற்கு கிடைத்து விட்டது. ஆனால் எய்தாமரை சிவலிங்கத்தை பார்த்தது, சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை பார்த்தது, அப்பொழுது அந்த பெருமானை பார்த்த காரணத்தினால பெருமானத்தில் அன்பு தோன்றியது. சுவாமியுடைய தரிசனத்தினால் நமக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரம லாபம் என்னன்னு கேட்டால், சுவாமியுடைய புனர் தரிசனம் தான் நமக்கு லாபம். சுவாமியோட ஒரு அன்பு வரணும், சுவாமியை பார்த்தா திரும்பி சுவாமியை பார்க்கணுங்கிற அன்பு வரணும். அப்போ சுவாமியிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, பெருமானையை நான் ஏமாற்றி விடாத, ஒன்றை நான் மறக்க முடியாது பண்ணிவிடாத, திரும்பி திரும்பி நான் டெய்லி வந்து வந்து உன்னை பார்க்குற மாதிரி, ஏதாவது ஒரு காலமாவது இந்த ஊரில் இருக்கும்போது உன்னை பார்க்குற மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடு. சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனக்து, நல்ல நினைவோடு பெருமான் என்ன வைக்க விட்டோம். எந்த நல்ல நினைவினால பெருமானுடைய, எந்த புண்ணியத்தினால பெருமானுடைய ஒரு தரிசனம் கிடைச்சதோ, அந்த புண்ணியம் அக்கௌண்ட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். புண்ணியத்தை செலவழித்து
போண்டி ஆகிடக்கூடாது. புண்ணியம் அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்போ நல்ல புத்தி இருந்துகிட்டே இருக்கணும். பெருமான்ட்டு ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால அந்த பெருமானை இந்த யானை தன் திருக்கரத்தினால பூஜை பண்ணது, யானை பூஜை பண்ணது. உடனே யானை வரம் கேட்கிறது. என்ன வரம் கேட்டதுனா, பெருமானே, எட்டு யானைகள் உன்னுடைய விமானத்தை தங்குகின்றன, நான் வந்து ஒரு ஒன்பதாவது யானையாக இருந்து உன்னுடைய விமானத்தை தங்குகின்றேனே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்களே அப்படின்னு கேட்டது. சுவாமி சொன்னார், எங்கிட்ட நீ உண்மையான அன்பு வச்சிருக்கிற, அதனால நீ எனக்கு கட்டுப்படுவாய். சுவாமி எவ்வளவு பிரியமா சொல்றாரு பாருங்க. நாம யாருக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே நமக்கு அவள்கிட்ட அன்பு இருந்தா நம்ம கட்டுப்படுவோம். அப்படி அன்பு இல்லைன்னா நம்ம கட்டுப்பட மாட்டோம். என்னுடைய திருவுள்ள மறிந்து நீ நடந்து கொள். நீ யாருடைய சேவகனோ, யாருக்கு ஊழியம் செய்கின்றாயோ, அவனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாய். நீ இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான், அவன் என்னுடைய பக்தன். நீ எனக்கு எப்படி ஒரு பக்தனோ, அதுபோல தேவேந்திரனும் என்னுடைய ஒரு பக்தன். அவன் என்னை முன்னர் பூசித்திருக்கின்றான் என்ற காரணத்தினால அவனுக்கு செய்கின்ற தொண்டினை எனக்கு செய்கின்ற தொண்டாக ஏற்றுக்கொள்கின்றேன். சுவாமி சொல்றார், என்னுடைய அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டினை நீ எனக்கு செய்த தொண்டாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு நீ நேரடியாக செய்கின்ற தொண்டினை விட என் அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டு உனக்கு எனக்கு நீ செய்கின்ற தொண்டினை போல பல மடங்கு பலனளிக்கும். என்னுடைய ஆகமங்களில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். மகேஸ்வர பூஜையுடைய பலன் என்பது மகேஸ்வர பூஜையுடைய பலனோட அதிகமானது. மகேஸ்வர பூஜை என்பது மகேஸ்வர பூஜை இல்லாமல் நிறைவு பெறாது. நம்ம ஆகமங்களில் சூக்ஷ்மம் என்னென்னா, எல்லா பூஜையை போல இல்லை சிவ பூஜைங்கிறது, வைதிக பூஜை போலலாம் இல்லை. சமைச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து காட்டுவார், காட்டினது தான் சுவாமி பார்ப்பார். ஆகவே நம்மள பூஜையில் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அத்தனையும், எத்தனை சட்டியாக இருந்தாலும் கொண்டு வந்து வச்சுக்கணும் சாமிக்கு முன்னாடி, அத்தனையும் கட்டி தான் ஆகணும். காட்டாதது நாம் எடுத்துக்கலாம், காட்டினது அவருக்கு. வைதிக பூஜைக்கும் ஆகம பூஜைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே சுவாமியை பிராணநாதனாக நினைக்கிற அந்த அன்பு, பிரேம அன்பு தீட்சைகள் நமக்கு உண்டாருது. பூஜைக்காரன் சுவாமியினுடைய நிர்மால்யத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சுவாமிக்கு நாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டோம், அந்த நைவேத்தியத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அதுக்கு அதிகாரிகள் யாருன்னா, பூஜைக்காரனை தவிர மற்ற மகேஸ்வரர்கள் அதுக்கு அதிகாரிகள். பூஜைக்காரரும் அதிகாரி தான், மகேஸ்வரர் தான். இருந்தாலும் அவன் அதில் மற்ற மகேஸ்வரர்களை உண்பிக்க வேண்டும். என்ன சூக்ஷ்மம்னா, அப்போ மகேஸ்வர பூஜை பண்ணாமல் மகேஸ்வர பூஜை பூர்த்தி ஆகலை. சுவாமிக்கு நம்முடைய உடையவருக்கு பூஜை பண்ணின அன்னத்தை சிவபக்தாளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்காமல் சிவ பூஜை நிறைவேறலை. அப்படி அவள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கு சேஷம், சேஷம்னா பிரத்யக்ஷ சேஷம் இல்லை, சட்டியில் பாக்கி இருக்கிற சாதம், அதை என்ன பண்ணுறதுன்னு நம்ம சிராதத்தில் கேட்கலாமே. கேட்கும்போது அவள் சொல்லுவா, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அவள் சொன்னப்புறம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ பூஜைக்காரனுக்கு எப்போ அதிகாரம் வருது சிவ நிர்மால்யத்தில்? மகேஸ்வர பூஜை நிறைவேறின பிறகு தான் வருது. அப்போ மகேஸ்வரர்களுக்கு பண்ணுற பூஜை என்பது மிக உத்தமமான பூஜை. ஆனால் மகேஸ்வர பூஜையை மகேஸ்வரனை பூஜை பண்ணாமலேயே பண்ணலாம். ஏன்னா வருகின்ற மகேஸ்வரனே ஜங்கம லிங்கம் தான். இப்போ பொதுவாக நம்ம ஆற்றுல பண்ணுற மகேஸ்வர பூஜை அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு காமிச்சிட்டு பண்ணுறோம், பொதுவாக பண்ணுறது. ஆனால் ஒரு அவசரத்தில் அப்படி பண்ண முடியாது. ட்ரெயினில் போயின்ட்டுருக்கோம், ட்ரெயினில் ஒரு ஐஸ்கிரீம் வருது, ட்ரெயினில் ஒரு டிஃபன் வருது, பக்கத்தில் ஒரு பக்தர் இருக்கார், நம்ம வாங்கி கொடுக்குறோம். மகேஸ்வர பூஜையா இல்லையா, பகவானை நினச்சி கொடுக்குறோம். அப்போ சாட்சாத்தாக சிவ பூஜை பண்ணி கொடுக்கல, அந்த பூஜை சிவ பூஜை. மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜையை அபேட்சிக்கலை, ஆனால் மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை அபேட்சிக்கிறது. அதனால்தான் அடியார் உடன் நாம் உள்ளதுன்னு சுவாமி சொல்கிறார் பிரியபுரணத்தில். நான் வந்து சத்தியமாக என்னுடைய பக்தால்கிட்ட இருக்கேன், ரெண்டாம் பட்சமாக தான் கோயில்களில் இருக்கேன். அன்பர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. திருவையாற்று பெருமானுக்கு கோயில் என்பது உண்மையில உண்மையான கோயில் என்பது பக்தருடைய ஹிருதயம் தான். ரெண்டாம் பட்சம்தான் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட கோயில் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ என்னுடைய தொண்டனுக்கு தொண்டு செய் என்று அனுப்பினார். அவ்வாறு சொர்க்கத்துக்கு இந்த வெள்ளானை எழுந்துள்ளதுக்கு முன்பாக அது இந்த மதுரையை விட்டு போகிறதுக்கே அதுக்கு மனசு வரல, சொக்கலிங்க பெருமானுடைய தரிசனத்தை விட்டு பிரியறதுக்கும் மனசு வரல. அதனால என்ன பண்ணுறது, எவ்வளவு லேட்டாக போகலாம் ஊருக்குன்னு பார்க்குறது. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, இந்த மேற்கே வந்தது. மேற்கு திசையில் தன் பெயர்னால ஒரு குளம் பண்ணினது, ஐராவத தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு தன் பெயர்னால ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணது, ஐராவதேஸ்வரர்னு அவருக்கு பேர். ஐராவதேஸ்வரர்னு அந்த கோயிலுக்கு பேர், ஐராவத லிங்கம். அங்கேயே ஒரு பிள்ளையாரையும் பிடிச்சது, அதுக்கு ஐராவத கணேசர்னு பேர். அப்புறம் என்ன பண்ணது, அப்படியே சொர்க்கத்துக்கு போகாமல் திரும்பி பிரதட்சிணமாக கிழக்க வந்தது. கிழக்கு திசையில் ஐராவத புறம் அப்படின்னு ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணுது. நிர்மாணம் பண்ணினா அந்த ஊர் வைகைக்கரைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது, வைகைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது. அந்த இடத்துல ஊருக்கு ஒரு சுவாமி வேணுமேங்கிறதுக்காக தன்னுடைய யஜமானன் பேரில் இந்திரேஸ்வரன் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு. அதாவது ஒரு அடியவன் தன்னுடைய குருநாதன் தன்னுடைய யஜமான் பேர்லேயும் தர்மங்கள் பண்ணலாம். ஆகவே இந்திரலிங்கம் அப்படியே ஒரு லிங்கத்தை அதை பிடிச்சது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரன் வந்து உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உடனே வருக என்று
திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் யானை என்ன பண்ணுது, வாயு வேகத்தில் சென்று இந்திரனுக்கு பணி செய்ய ஆரம்பித்தது என்பது வெள்ளானை சாபம் தீர்த்தது. தொடர்ந்து திருநகரம் கண்ட படலம், மீனாட்சி அம்மையார் தடாதகை பிராட்டியாராக அவதரித்த படலம், பெருமானுடைய திருக்கரத்தை அவர் பிடித்த அந்த திருக்கல்யாண உற்சவம் எல்லாமே நான் நினைக்கிறேன். அந்த திவ்யமான சரித்திரங்களை எல்லாம் நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம்.

0: கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே, எந்தாயுமெனக்கருள் தந்தையின் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராண பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய முன்னுரைகளையெல்லாம் முடித்து கந்தபுராணம் என்கின்ற மிகப்பெரிய கோயிலுக்குள்ளே, ஆனந்த சாகரத்திற்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். பெரும்பாலும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களுடைய கந்தபுராணத்தை அடியொற்றித்தான் நான் இங்கே பேசப்போகிறேன். ஆனாலும் கூட குமார சம்பவமும் இராமாயணத்திலே வரக்கூடிய அந்த குமார சம்பவம் வால்மீகி சொன்ன கதைகளையும் திருப்புகளையும் மற்ற நூல்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்காந்தத்தையும் துணையாக கொண்டு நம்ம இங்கு பார்க்க போகிறோம். நம்முடைய கருத்துக்கள் பெரும்பாலும் முதலிலே நம்ம நினைத்ததைப் போலவே சிந்தித்ததைப் போலவே எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு இது பயன்பட போகிறது, எப்படி இறைவனுடைய அருளை இந்த கந்தபுராணம் நமக்கு வாங்கித்தரப்போகிறது, ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் எப்படி நமக்கு ஆனந்தத்தை தரப்போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படி நாம் இந்த வாழ்விலே மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் உயர்ந்து செல்ல வேண்டும், எப்படி செல்ல முடியும் அப்படிங்கிற வழியெல்லாம் எப்படி கந்தபுராணம் காட்டுகிறதுன்னு. இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு நானே முதல் பொறுப்பாளி, அதை முதல்லயே சொல்லிடுறேன். இதுல நிறைவில் ஏதாவது இருக்குமானால் அது இறைவனுடைய கருணை, மிகப்பெரிய கருணையே தவிர இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு பரிபூர்ணமாக நானே பொறுப்பாளி. ஆக நேயர்கள் தயவு செய்து இதுல ஏதாவது குறை இருக்குமானால் எனக்கு தெரிவித்து என்னையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. சரி, இப்ப நம்ம அந்த கந்தபுராணத்திற்குள்ளே அந்த கதைக்குள்ளே நாம் செல்லுகிறோம். நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம் கட்சி எப்படி எப்படி இந்த கந்தபுராணத்தை கொடுத்தார், எப்படி கந்தபுராணம் ஸ்காந்தம் என்கின்ற முதல் நூலானது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஓங்கார தத்துவமாக இருக்கக்கூடிய 13வது புராணமாக மிகப்பெரிய புராணங்களிலே 18 புராணங்களிலே ஸ்காந்தமாக இருக்கிறது. அது எப்படி 10345 செய்யுள் வடிவிலே 6 காண்டங்களை கொண்டு கச்சியப்பு முனிவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம். இவ முதல்ல எடுக்கிறார் கைலாச மலை. கைலாயத்திலே இறைவனும் இறைவியும் வீற்றிருக்கின்றார்கள். அந்த கைலாயம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகம் எல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு என்று மிகச் சிறப்புகளை கொடுப்பார்கள். தபஸ்வாத்தியாய நரதம் ராமாயணம் ஆரம்பிக்கும், தபசு என்று சொல்லி ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல காயத்ரி சந்தசிலே காயத்ரியினுடைய ஒரு முக்கியமான அக்ஷரத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நமஹா என்கின்ற சப்தத்திலே ஆரம்பிக்கும், சிவபெருமானை ஸ்துதித்து சூலபாணியாக இருக்கப்பட்டவனை ஸ்தோத்திரம் செய்து ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இங்கே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக விளங்கி நிற்கக்கூடிய 5 முகங்களோடு இருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதியை திகழ் என்று சொல்லும்படியாக, தகராகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாகாசத்திலே ஞானாகாசத்திலே சிதாகாசத்தினுடைய முதல் சொல் தாங்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டு, தமிழினுடைய சிறப்பு சொல்லான தாகரை தா என்பதையும் எடுத்துக்கொண்டு அதன் மீது அம்பிகையினுடைய சொல்லான இகாரம் சேர்த்து திகழ் என்று சொல்லும்படியாக ஆரம்பிச்சது. இங்கே நம்ம பார்க்கிறோம் முதல் செய்யுள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி கொண்டு வந்து நமக்கு கைலாயத்தை கொண்டு வந்து தருகிறார். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பென எய்தினோர் தேசு மாற்றி சிறந்த தன் மெய்யா மெய்யொழி வீசுகின்றது வெள்ளியங்குன்றமே. இது ரஜதகிரி என்று சொல்லும்படியாக வெள்ளி மலை அங்கே இருக்கிறது, கைலாய மலை. அடியவர்களுக்கு என்ன செய்கிறான் இறைவன், உடனே அப்படியே கருணையை கொடுக்க முடியாது. இதுல ரொம்ப அழகான சைவ சித்தாந்த கருத்தை முதல்ல எடுத்த உடனே சொன்னார். காய்ச்சல் இருக்கக்கூடியவனுக்கு எப்படி போகமான ஒரு அன்னமோ மற்றவையோ முதலிலே கொடுக்க மாட்டார்களோ, மருந்து கொடுத்து குற்றங்களை களைந்து பிறகுதான் எப்படி அவனுக்கு இன்பம் பயக்கக்கூடிய உணவை கொடுப்பார்களோ, எடுத்த உடனே ஏதாவது காய்ச்சல் இருக்கு குழந்தைக்கு கொண்டு போய் நல்ல நெய்ச்சோறு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நமக்கு காய்ச்சல் இங்கே பிறவி பணி, இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு காரணமாக இருக்கப்பட்ட மும்மலங்கள் என்று ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய பாசங்கள் நம்மை பிடித்திருக்கின்றன. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது அதுதான், பதியும் பசுவும் அனாதியாக இருக்கக்கூடியது. இந்த மூன்றுமே, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி. பரமேஸ்வரன் இருக்கிறான், எந்தைக்கும் அனாதியாக இருக்கிறான், போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாக இருக்கிறான். அதே மாதிரி அவனை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களும் என்றைக்கும் இருக்கக்கூடியவை. இந்த ஜீவாத்மாக்களை பிணிக்கக்கூடிய பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமே, அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் அனாதி, அதிலே ஆணவ மலம் என்றைக்கும் இருக்கக்கூடியது. இது மாற்றலாம். ரொம்ப அழகான இன்னொரு விஷயம் உண்டு உலகத்துல. நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ் இப்ப என்ன சொல்றதோ அதைத்தான் சாஸ்திரமாக சைவ சித்தாந்தம் சொல்லும். எந்த பொருளையும் நம்மாலே அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுமே தவிர, ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றப்படுமே தவிர, புதிதாக இல்லாத ஒரு பொருள் வருவது கிடையாது. இல்லது வருவதில்லை, உள்ளது கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது போகாது. இந்த பாசம் என்பது உயிரினுடைய இயல்பாக இருக்கும். எப்படி தங்கத்துல வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது மங்கி போகும், அதுக்கு என்ன பண்ணணும், பட்ட வைரத்துக்கு பட்ட தீட்டணும், தங்கத்துக்கு அடிச்சு நெருப்பிலே மாற்றி அதுல இருக்கக்கூடிய கசடு நீக்க வேண்டும், தாமரத்துக்கு களிம்பு உண்டு, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது சேர்ந்து இருக்கும். இரும்புனா தூள் பிடிக்கிறது. எங்கிருந்து வரும்? தனக்கு உள்ளேயே அந்த குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்கள் மூடும் பொழுது, பாசம் மூடும் பொழுது பதியை விட்டு விலகுகிறது. அதே மாதிரி தான் பாசம் என்று சொல்லும்படியாக ஆணவம் முதலான பாசங்களை இந்த உயிர்கள் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறது, எப்பவுமே இருக்கும். இதை என்ன செய்கிறான்? இறைவன் நீக்குகிறான். நீக்கிறது அதை மாற்றுகிறான். அனாதியாக இருக்கப்பட்ட மலங்களை மாற்றுகிறான். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பன தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த குணங்களை மாற்றுகிறான். பாசங்களை நீக்கி பசுபாசமாக இருக்கக்கூடியதை பதிபாசம் என்று சொல்லும்படியாக நம்ம அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தக்கூடியது குழந்தைகளின் இடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது வாத்சல்யம் என்று சொல்லுகிறோம். மனைவியின் இடத்திலே அல்லது கணவன் இடத்திலே செலுத்தும் பொழுது சிருங்காரம் அல்லது காதல் என்கின்ற பெயர் வருகிறது. இறைவனிடத்திலே செலுத்தக்கூடியது பக்தின்னு பேர். இறைவன் நம்மிடத்திலே காட்டக்கூடிய அன்புக்கு அருள்னு பேர் அல்லது கருணைன்னு பேர். இப்ப பாசம் என்பது அன்பு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு யாரிடத்திலே காட்டப்படுகிறதோ அதுக்கு தகுந்தபடியாக மாறும். அது கீழாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம். நம்ம கீழே கொண்டு போய் தள்ளலாம் அல்லது மேலே உயர்த்தி செல்லலாம். அதே மாதிரி தான் இந்த பாசம் எனக்கூடியது ஒரு ஏணி மாதிரி. இந்த ஏணியை இறைவன் என்ன செய்கிறான்? தன் மீது இருக்கக்கூடிய பக்தியாக மாற்றும்படியாக மாற்றுகிறான். இதுக்குதான் இறைவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்றால் சைவ சித்தாந்த நூல்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த பாசங்களை நீக்கினான். நீக்கி தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொழுது ஈசன் அருள் நல்குகிறானே, அது மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது, அப்படி எய்தினவர்கள் தேய்ச்சு மாற்றி சிறந்த தன் மெய்யொளி வீசுகின்றது. அப்படி தேஜஸோடு எப்படி இருப்பார்களோ, இந்த பாசம் நீங்கப்பட்டவர்கள் எப்படி தேஜஸோடு இருப்பார்களோ, அப்படி தேஜஸோடு இருப்பவர்களைப் போல இந்த இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம் என்று அடைந்த அடியவர்களைப் போல இந்த ரஜதகிரியான கைலையங்கிரி இருக்கிறது. எடுத்த உடனே சைவ சித்தாந்தத்தில இருந்து தான் ஆரம்பிப்பார் கட்சியப்ப சிவாச்சாரியா. அடுத்து சொன்னார், எங்கே அங்கே எப்படி இருக்கிறான் இறைவன்? ஆதியும் அந்தமும் இல்ல இறைவனை சொல்லும் பொழுது, சோதி சேரும் அத்தூமணி மண்டபத்து ஆதியான அரியணை உம்பரில் காதலாகும் கபுரி ஓர் பாங்குர வேத நாயகன் விற்றிருந்தான். ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அரியணையிலே, ஓங்காரம் என்கின்ற பீடத்திலே இறைவன் அமர்ந்திருக்கிறான். இங்கே பீடமாக அந்த உருவகப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஓங்கார பீடத்திலே தத்துவ நாயகனாக இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறானா? கௌரி என்று சொல்லும்படியாக அம்பிகை அவன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள். இப்பொழுது கதையை அப்படி ரொம்ப அழகாக கொண்டு வரார். எடுத்த உடனே அம்பிகை எழுந்தாளா, இறைவனை வணங்கினாள். இறைவன் சிரித்தான், என்னம்மான்னா என்னைக்குமே வணங்கினா ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னு அர்த்தம். அரசியல்வாதி வந்து வணங்குறான்னா ஒரு கோரிக்கை, என்ன? ஓட்டுங்கிற கோரிக்கை. நம்ம போய் யாருக்காவது கும்பிடு போடுறோம்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கும்பிடுக்கு ஒரு தத்துவம் உண்டு. நாம் கும்பிடுதல் அப்படின்னு சொல்றோமே, நமஸ்காரம் என்று சொல்லுகின்றோமே, சாட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமாக இரு கையையும் கூப்புவதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர். அஞ்சலின்னு நம்ம சொல்லுகிறோம், கை கூப்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அஞ்சலின்னு பேர். அஞ்சலின்னா என்ன பொருள்னா, அஞ்சலயதீதி இதி அஞ்சலிகி என்று சொல்லுவார்கள். நாம் இரண்டு கைகளையும் சேர்த்த பொழுது எதிரே இருக்கக்கூடிய இறைவன் அப்படியே நீராக கரைந்து விடுகின்றான், ஜலமாக அப்படியே நீராகி விடுகின்றான். அத ஆஹா, இவன் நம்ம நமஸ்காரம் பண்ணானேன்னு ரொம்ப அவனுக்கு சந்தோஷம் வந்து விட்டதான் இறைவனுக்கு. அப்படியே நீராக கரைந்து விடுகிறான். அதுக்கு பேர் தான் அஞ்சலின்னு. நம்ம என்ன பண்ணுகிறோம்னா இதுக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படாதோ அப்படிலாம் பயன்படுத்துகிறோம். ஒத்த கையால வணக்கம் செலுத்தக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இடது கையால வணங்கினா அது பணத்துக்கு தான் வணங்கணுங்கிறதும் சாஸ்திரம். நாம கவலையே படத்துல இடது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், வலது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், ரெண்டு கையால வணக்கம் சொல்றதுங்கிறதே கிடையாது. ஆனா இரு கையையும் கூப்ப வேண்டும், இதுக்கு ரெண்டாவதுங்கிறதே கிடையாது. ஒரு தடவை கூப்பியாச்சுன்னா அதான் ஒரே சீக்வன்ஸ் தான். ரெண்டாவது தடவை இது ஒரு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப்ங்கிறது நமஸ்காரத்துக்கு கிடையவே கிடையாது. இப்ப சூரிய நமஸ்காரத்துக்கு 12 அங்கங்கள் உண்டுனா இங்க அதெல்லாம் கிடையாது. ஒரே நமஸ்காரம் தான், ரெண்டு கையும் சேர்த்தாச்சுன்னா போதும். இரண்டு பக்கமும் சேருகிறது, அதாவது மன மொழி மெய் சேரு எப்படி சேருகிறதோ அப்படி நீயும் நானும் இறைவா என்னை உன்னிடத்திலே சேர்க்கிறேன் என்று சொல்லுவதை போலத்தான் இந்த அஞ்சலியானது இருக்கும். இங்க அம்பிகை வணங்குகிறாள். அம்பிகை வணங்கக்கூடிய சமயத்துல இறைவன் சிரித்து கேட்டானா, சரி அம்பிகையே என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னான், எம்பெருமானே என்னுடைய மனத்திலே ஒரு சம்சயம் அல்லது ஒரு குறுகுறுப்பு உண்டு. என்னன்னா, நான் தட்சனுக்கு மகளாக இந்த உடலை தாட்சாயணி என்று சொன்ன உடலாக இன்னும் இருக்கிறேன். ஆனா அந்த தட்சனோ சிவநிந்தனை செய்து தங்களை நிந்தித்து அவன் அழிவும் ஆட்டுத்தலையும் பெற்றான். அவன் ஆரம்பிச்ச யாகம் எல்லாம் அங்கே அழிவுபட்டது வீரபத்திரராலே, உங்களால அப்படி நடந்தது. ஆனா என்னுடைய மனசு இன்னும் சமாதானம் ஆகல. தட்சனுக்குடைய மகளாக பிறந்து இன்னும் தாட்சாயணிங்கிற பெயரோட நான் இருக்கிற காரணத்தினால நான் இப்படியே இருக்க விரும்பல. நான் இந்த பெயரையும் உருவத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க கருணை செய்ய வேண்டும். கொஞ்ச காலம் நம்ம இங்க இல்லாம நான் போய் எங்கேயாவது பிறந்து வேற பிறப்போட வரணும்னு நினைத்தேன்னு சொன்னாலாம். இதுல கதைக்கு அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு கருத்துண்டு. நான் இத்த முதலே சொன்னேன், கந்தபுராணமானது பல இடங்களிலேயே நமக்கு கருத்து குவியலாக எங்கே பார்த்தாலும் முத்தும் ரத்தினமும் படவுமாக இங்கே இருந்து கொண்டே இருக்கும். நமஸ்காரம் பண்றதுக்கு மட்டுமே கிடையாது. இங்க அடுத்தது பார்த்தோம்னா, நாம் யாரோடு சேருகிறோமோ அந்த சேர்க்கையினுடைய காரணத்தினாலே நம்முடைய குணங்கள் மாறுபடுகின்றன. நம்முடைய குணங்கள் எப்படி போகும், நம்முடைய குணங்கள் எப்படி மாறுபடும்னா, இதை ரொம்ப அழகான உதாரணத்துல பார்க்கலாம். கும்பகர்ணன் அவ்வளவு காலமும் ராமனை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லா கரங்களையும் அழித்து மீண்டும் கடைசியில் அவனுக்கு அழிவுபட்டு அவன் கீழே கிடக்கும் பொழுது அவன் இறைவனை துதிக்கிறான். இதே மாதிரி தான் வாலியும் கடைசியில மறைந்திருந்த அம்புபட்டு அவ்வளவு நேரம் போராடி கொண்டிருந்தான். எல்லா வாதமும் முடிஞ்சு துதிக்கிறான். அவர்கள் துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு காலமும் இவர்கள் இறைவனை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், இப்ப பார்த்தா துதிப்பதற்காக நிற்கிறார்களே எப்படின்னு கேட்டா, அதுக்கு கும்பகர்ணன் அதுக்கு ஒரு இடத்துல கதை ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் ராவணன் போட்ட சோற்றிலே வளர்ந்த உடல் வளர்ந்த உதிரம் அது. அவ்வளவு காலமும் ராவணனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த உதிரத்தில் இருக்கிறான் குணம் மாறி இருக்கிறது, அவனுடைய குணம் மாறி இருக்கிறது. இப்போ அந்த உதிரம் எல்லாம் ராமனுடைய அம்புகளாலே வெளியேற்றப்பட்டு அவனுக்கு இயல்பான தன்மை இருந்தது. அப்போ ஞானம் வருவதைப் போலவே, ஆஹா, எதிர்த்து நிற்கக்கூடியவன் ராமன் கடவுள் என்று உணர்ந்து கொண்டான். வாலியும் அதே மாதிரித்தான், பீஷ்மரும் அதே மாதிரித்தான். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடக்கும் பொழுது அவரை கேள்வி கேட்டான் தர்மர் எல்லாரும், இவ்வளவு நீங்க நீதி சாஸ்திரங்களை இப்ப சொல்றீங்களே, ஆனா துரியோதனோடு சேர்ந்து இருந்தீர்களே, எப்படி இருக்க முடிஞ்சதுன்னு. அப்ப அவர் சொன்னாரா, ஏண்டா சாப்பாடு வேறொன்னும் கிடையாது, என்னாச்சு, நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், துரியோதனம் போட்ட சாப்பாடை சாப்பிட்ட காரணத்தினாலே இந்த ரத்தத்திலே அவனுடைய குணமானதும் சேர்ந்து இருக்கிறது. இப்ப சாப்பாடு மட்டுமே நாம் முக்கியமாக சொல்லவில்லை, நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது இல்லையா, இது நம்மளே வாங்கி வந்த வரம், அவ்வளவுதான். நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறதோ அதுதான், நம்மளால எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் இதை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அதுதான் இந்த கதை சொல்லக்கூடியது. இப்ப ஏதோ ஒரு பிறப்பு பிறக்கின்றோம், பிறப்பு நம்மளே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, சூழ்நிலை நம்மளே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ என்னாலே தீர்மானிக்கப்படுவது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் நல்லா தான் சார் இருந்தேன், இந்த ஆள் சண்டை போட்டு போட்டு என்ன கெடுத்துட்டான் சார், இப்ப பார்த்தா எப்ப பார்த்தா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவன் என்ன கெடுத்தான்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி தான் தாய் தந்தைகள் நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குணங்கள் வரலாம், சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை மாற்றலாம், நம்முடைய சாப்பாடு நம்மை மாற்றலாம். இது மாதிரி எல்லாம் இந்த உடல் இருக்கிறதே உடல் சிறிது அளவு இந்த மனத்தினுடைய வேகத்திற்கு மனத்தினுடைய செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் இந்த உடலை ஆக்கிரமிக்கின்றன. இவை உடலிலே இருக்கக்கூடிய உள்ளத்தை ஆக்கிரமித்து நம்முடைய உள்ளத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி மாற்றுறது? இப்ப அம்பிகை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறாள். இது காரணங்களாக இருக்குங்கிறதத்தான் நம்ம பார்த்தோம். வாலி, கும்பகர்ணன் அல்லது பீஷ்மர் இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த போட்ட சாப்பாடு தான் அங்கே காரணமாக இருந்தது, மாற்றியதுன்னு. இப்ப சாப்பிட்ட சாப்பிட்டுலையும் அந்த சாப்பாடும் நம்முடைய மனத்தை மாற்றுகின்றன, சுற்றுப்புற சூழ்நிலையும் மாறுகிறது. நம்மால இறைவனை நினைக்க கூட முடியல. இப்ப என்ன பண்றது? என்னால நினைக்க முடியல. இப்ப நான் அதுக்காக செத்து போய் இன்னொரு பிறப்பு பிறக்க முடியுமா? நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், வேற எங்கேயோ போய் சாப்பிடுறோம், என்னால மாற்ற முடியுமா? இல்ல பக்கத்து வீடு எழுத்த வீடு இதெல்லாம் நான் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, இது மாற்றுவதுங்கிறது அம்பிகை இப்ப தாட்சாயணிங்கிற உருவத்துல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அம்பிகை ஞானாம்பிகை, ஞானமே வடிவெடுத்தவள். அவளுக்கு ஒரு உருவம்னு சொல்ல முடியாது. இந்த உருவத்துல இருக்கிறா, இப்ப செத்து போனா, அடுத்த நாள் பிறந்தா, இதெல்லாம் நமக்கு உண்டே தவிர அம்பிகைக்கு கிடையாது. அம்பிகையை இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது, இதுல இருக்கக்கூடிய கருத்துன்னா, நம்முடைய மனமானது பாதிக்கப்படுகிறது. இப்ப ஒரு உடல், ஒரு உயிரானது ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உயிருக்கு போகும் பொழுது பழைய பறவைன்னு சொல்றோம், என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லுகிறோம். எப்படி வருகிறது? இந்த மனத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு உயிர் செல்லுகிறது என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இந்த மனசு அது கூட போகிறது, உயிரோடு செல்லுகிறது. அதனால்தான் கடைசி காலத்துல என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பானது அடுத்த பிறப்புக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்கிற மாதிரி, இறைவா என் உன்னுடைய ஞாபகம் அந்த சமயத்துல அந்த மரலுடைய உகந்த அன்பன் நமது அன்பன் என மொழிய வருவாய என்று சொல்ல முடியாத அருணகிரிநாதர் பாடுவார். அந்த மரலி வரக்கூடிய சமயத்துல இவன் என்னுடைய அன்பன் சொல்லி என் முன்னால வர வேண்டும் என்று அந்த கடைசி நிலையிலேயும் கூட இறைவனுடைய நினைவு இருக்க வேண்டும் என்று பாடுவார். இப்போ மனத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதுன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய செயல்களுக்கும் மனம் காரணமாக இருக்கிறது. உடல் என்பதல்ல, தாட்சாயணி என்பது உடல் அல்ல, தாட்சாயணி என்பது ஒரு செயல்பாடு, ஒரு மனத்தினுடைய ஒரு வடிவம். அடுத்தது இன்னொன்னு நம்ம பார்க்க போகிறோம், கௌரின்னு. அதனால்தான் சொன்னார், இவர் தாட்சாயணின்னு சொல்லல. கௌரி என்பது ஒரு இயல்பு, செயல்பாடு, மனத்தினுடைய செயல்பாடு. நம்ம மனத்துக்குள்ளே பலவிதமான மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளு, சிந்திக்கக்கூடியவன் ஒரு ஆளு, நானே ஆபீஸ்ல இருந்தா இன்னொருத்தன், வீட்டுல இருந்தா இன்னொருத்தன். நான் ஆளு மாறுறது கிடையாது. யூனிஃபார்ம் வேணும்னா மாறலாம், ட்ரெஸ் வேணும்னா மாறலாம், ஆனா ஆளு மாறுறது கிடையாது. இப்ப நான் தான், நான் இதே வைத்தி தான், ஆனா வீட்டுல கணவனாகவோ தந்தையாகவோ அல்லது மகனாகவோ இருப்பேன், ஆபீஸ்ல போனா மேனேஜராகவோ சேவகனாகவோ அங்கே இருக்கிறேன், இப்ப பேச்சாளியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும், ஒரே ஆளுக்கு பலவிதமான தன்மைகள் மனத்தினாலே ஏற்படுவதை போலவே உள்ளே நாம் பலவிதமான உலகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூஜை பண்ண போகும் பொழுது அந்த இடத்துல இறைவன் நினைவு இருக்குமானால் இறை நினைப்போடு இறை பக்தனாக வாழுகிறோம். நம்ம பூஜை பண்றதுன்னு இல்லை, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூட இருக்கலாம். தட்சிணேஸ்வரத்திலே காளி பூஜை செய்து கொண்டிருந்தாதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராணி ராசமணி அங்க வந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். இவர் அப்படியே பஜனை பாடி கொண்டிருந்தவர் எழுந்து ஒரு அறை விட்டாரா ராணி ராசமணிக்கு. இங்கேயும் அதே நினைப்பான், கல்கத்தா கோர்ட்டிலே நடக்கக்கூடிய ஒரு கேஸை பத்தி நினைத்துக் கொண்டிருந்தாளாம் ராணி ராசமணி. எல்லாரும் பதறி போய் நிற்கும் பொழுது அவள் சொன்னாளாம், இவர் அப்படி இல்லை, என்னுடைய மனத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர் எனக்கு அறை கொடுத்தார், தண்டித்தார். இப்ப கவனியுங்கள், தெய்வ சன்னிதானத்திலே இருந்தாலும் கூட நம்முடைய மனது எங்கேயோ வாழுகிறது. கடவுள் சன்னிதானத்துல இருக்கிறோம், ஆனா அங்கே நம்ம கடவுளை கும்பிடல, அவ கோர்ட்ல இருக்கிறா. இதுக்கு இன்னொன்னு சொல்ல முடியும், நீலகண்ட தீட்சிதர் சொல்லி மதுரையிலே மன்னனுடைய நாயக்க மன்னனுடைய மந்திரியாக இருந்தார், மிகப்பெரிய சிவபக்தர், சாக்தத்திலே அம்பிகையை நேராக தரிசித்தவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு என்ன கவலைன்னா, மதுரையில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சுட்டு எரிக்கக்கூடிய வெயில், இவர் வந்து போகணும். செருப்பு தைக்கிறதுக்காக தன்னுடைய செருப்பை செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இடத்துல கொடுத்திருந்து அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா இப்ப மன்னனை பார்க்க போகணும். இப்ப அவர் பண்ணும் பொழுது ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார், குங்குமார்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் என்ன பண்ணார், ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞி நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்ஜி நமஹ, அடியே சர்வாருண அனவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா, அப்படியே அர்ச்சனை நடந்து கொண்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என்னடா, இவர் நினைப்பு மாறியது அவருக்கே. அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, அவருக்கு ஒரு மருமகள். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள சாப்பிடும் போதும் சரி பூஜை பண்ணும் போதும் சரி மருமகளோ அல்லது மனைவியோ உடனே வந்துட மாட்டாங்க. மணி அடிக்கும் பொழுது தூபக்கால் வரும், அடுத்த மணி அடிக்கும் பொழுது பக்கத்துல இருந்து எடுத்து தீபத்தை எடுத்து வைப்பார்களாம். இன்னொரு மணி அடி டங்குன்னு ஒரு மணி அடித்த உடனே நைவேத்தியம் கொண்டு வந்து வைப்பார்கள். இங்க இப்படியே நடந்துட்டு இருக்கும், அடுத்தது அடுத்து அடுத்தது செய்து கொண்டே இருப்பார்களாம். இவர் ஒரு மணி அடிச்சார், அளக்கணும் என்ன தூபம் கொண்டு வந்து வைக்கணும், என்னடா அதுன்னு பாக்குறார். அங்கே மருமகள் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும் இவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல, என்னடா அது இப்படி என்னமோ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள், என்ன கவலை. அதுவும் வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி கண்ணீர் விடுறான்னா மாமனார் கொஞ்சம் கவலையா இருக்கும், என்னடா அது பையன் எப்படி இருக்கிறான், ஒரு கவலை இருக்கும் இல்லையா. இவர் என்னன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், அம்பிகையினுடைய சிவந்த பாதங்கள் மீது அந்த குங்குமம் படும் பொழுது மயிர் கால் சிலிர்க்கிறது அவளுக்கு, ஒவ்வொரு ரோமக்காரம் அப்படியே மேல விழும் பொழுது அந்த நிறம் மாறுகிறது, அம்பிகையினுடைய நிறம் மாறுகிறது. ஆனா நீங்க என்னடா அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணாம செருப்பு தைக்கிறவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னாராம். இவருக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே க்ஷண நேரத்துல என்ன மாறினாராம். நீங்க செருப்பு தைக்க கொடுத்ததை பத்தி இப்ப யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அம்பிகை அங்கே உட்கார்ந்து அர்ச்சனையை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னாராம். இப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட மகான்களுக்கு கூட என்ன ஆகிறது, பூஜையிலே அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட ஓம் ஸ்ரீ லலிதா அம்பிகா என்று சொல்லும் பொழுதும் கூட மனம் அங்கே இல்லை, அப்படின்னா அவர் அங்கே இல்லை. இப்ப யோசித்து பாருங்கள், மனத்தாலே இவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், இந்த மருமகளோ கடமை செய்யும் பொழுதும் கூட மனத்தாலே இங்கே இருக்கிறார். மனத்தாலே நாம் வாழுகிறோம், உடலாலே வாழ்வது கிடையாது, மனம்தான் பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இங்க மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, மனத்தாலே வாழுகிறோம். இங்கே மனத்தாலே வாழுவதைப் போலவே இங்கே ஒரு இயல்பு, ஒரு தன்மை, மனத்தினுடைய தன்மையாக அந்த நினைவு இருக்கிறது இல்லையா, அந்த நினைவினுடைய தன்மை தாட்சாயணியாக இங்கே அவளுக்கு இருந்தது. இப்ப நாமும் மனத்தாலே வாழுகிறோம், நம்முடைய மனத்தை நாம் பிறந்த இடம், வளரக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய உணவு எல்லாம் மாசுபடுத்துகிறது அல்லது உயர்வுபடுத்துகிறது. எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், மனத்தை மாற்ற வேண்டும். இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டேன், இல்லை இவனுக்கு கணவன் இவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாது நான் சாக போறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனத்தாலே வாழக்கூடிய நாம் அந்த மனத்தினாலே வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்தினாலே செயல்படக்கூடிய நாம் அந்த மனத்தினுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். இது நடக்குமா, நடக்கும். ஏன், சாக்கிய நாயனார் அங்கே சமணராக இருந்த இடத்துல, அவன் சமண மதத்திலே சேர்ந்திருந்த பொழுது, கூன் பாண்டியன் இருந்த பொழுது கல்லால் எரிந்தார். அவர் செய்வர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சாக்கிய நாயனாரை நம்ம பார்க்கிறோம், கல்லால் எரிந்தும் கனிமதுர சொன்னால் துதித்தும் நான் பச்சிலை தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்றை இனி நான் எது செய்கிறேன், பொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட் குறுமணியே என்று பாடுவார். இப்ப முதல்ல எடுத்த உடனே வேற எதையும் சொல்லல, கல்லால் எரிந்தும் பாடுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நான் பக்திமான சொல்ல முடியும், அங்கே பக்திமானே சொல்ல முடியாது, அவர் சாக்கியராக இருக்கிறார். அப்போ கல்லால எரிகிறார், எல்லாருக்கும் எப்படி தெரியும் கல்லை விட்டு அடிக்கிறார் கிடையாது, கல் பூவுக்கு பதிலாக கல்லாலே இங்க அர்ச்சனை செய்கிறார். அதான் முக்கியமான விஷயம். கூன்பாண்டியனுடைய மந்திரியாக இருந்து அவர் பண்ண, இப்ப மாம்சம் எல்லாரும் நாம மாம்சம் விளக்கத்தக்கது, ஆனால் கண்ணப்ப நாயனார் எச்சிலை உமிழ்ந்தாரே அது அபிஷேக நீராயிற்று. மார்காவத்தித பாதுகா பசுபதே அங்கிஷ்ட கூர்ச்சாயதே, ஆதிசங்கரர் நினைந்து நினைந்து பாடுகிறார் இந்த இடத்துல. தேய்ந்து தேய்ந்து எது நடந்து நடந்து தேய்ந்த செருப்பு, மார்கா வர்த்தித பாதுகா பசுபதையில் அங்கைஷ கூர்ச்சாயதை, எப்படி கூர்ச்சம் வைத்து அபிஷேகம் பண்ணுவதற்காக வைக்கிறோமா அது மாதிரி அடையாளத்துக்காக மேல வச்ச அந்த செருப்பானது அப்படி கூர்ச்சம் வச்ச மாதிரி இருந்ததுன்னார். கண்டூஷாம்பு நிஷேதனம் புரரிபோ, அந்த வாயிலே உமிழ்ந்த நீரானது திவ்ய அபிஷேகமானது என்று சொல்லும்படியாக மனம் செயல்படுகிறது. மன செயல்பாடை நம்மாலே மாற்ற முடியும். மாற்றுவதற்கு நேற்றைக்கும் பார்த்தோம், வேறொன்னும் கிடையாது, பிராக்டிஸ், சரணாகதி, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அபியாசம். நம்மால முடியும். இறைவனிடத்திலே முதல் அடியை நம்ம எடுத்து வைக்க வேண்டும். இப்ப அது இந்த புராணங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ அப்படியே சும்மா இரு, கடவுள் மாத்துவார்னு சொல்லவே இல்லை. கந்தபுராணத்துல கண்டிப்பா சொல்லல, ஒவ்வொரு இடத்திலையும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அம்பிகை நினைச்சா இந்த தாட்சாயினுடைய தன்மையை விடுத்து உடனே இன்னொரு உருவம் எடுத்திருக்க முடியும், இன்னொரு உருவம் எடுத்து இன்னொரு நிலைக்கு மாறி, நான் தாட்சாயினி கிடையாது, என்னுடைய பெயர் வேறே, நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடைய அம்பிகைக்கு, எல்லாமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு இந்த க்ஷண நேரத்துல பண்ணக்கூடிய காரியம் அசாத்தியமா கிடையாது. செய்ய வேண்டும். நம்முடைய முனைப்பு, நம்முடைய முயற்சி முதலிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். இறைவன் கைதூக்கி விடுகிறான், எந்த முயற்சியும் இல்லாத இடத்துல இறைவன் வருவதில்லை. முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று காட்டப்பட்டது இங்கே. ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று மனத்தாலே வாழுகிறோம், அந்த மனமானது சூழ்நிலையிலோ பிற பொருள்களினாலோ மாசுபட்டிருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் வேணும். ரெண்டாவது, மாற்றக்கூடிய வழி உண்டு, அந்த வழியை நாம் அடைய வேண்டும். அது என்ன வழி? அந்த மனம் வாழ்வு, இந்த மனம் போல இருக்கக்கூடிய வாழ்வு இருக்கிறதே, அந்த வாழ்வை இன்னொரு பகுதிக்கு, பாராடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி ஒரு நிலையிலே இருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றுவது? எப்படி இந்த மனத்தை நாம் மாற்றுவது? எனக்கு ஒரு காரியம் இப்படியே பழகிட்டேன், எனது கெட்டது பண்ணி பண்ணி பழகிட்டேன், நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? எனக்கு நல்லதே வாயில வரல, எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? முடியும். அதுக்கு பேர் தான் தவம்னு பேர். முயற்சி இருக்கிறது இல்லையா, நம்முடைய பிராக்டிஸ் அபியாசம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு இன்னொரு பெயர் தவம்னு பேரு. அம்பிகை இப்பொழுது தவம் செய்ய போகிறாள். நம்ம அடுத்த கதை அதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய மனம் இருக்கிறது, அது மாசுபட்டு விட்டது. மாசுபட்ட மனத்தை நாம் மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு தவம் என்கின்ற ஒரு முயற்சி, ஒரு செயல் அவசியம். இறைவன் தான் கருணை செய்கிறான், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இறைவன் தான் கருணை செய்கிறான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்முடைய முயற்சி இல்லாமல் இறைவன் கருணை செய்வது கிடையாது. இவ்வளவு காலம் கழித்து அம்பிகை கேட்கிற, என்னுடைய தாட்சாயணி கோலத்தை விடுத்து நான் இன்னொரு கோலத்திலே அடைய வேண்டும். எப்படி அடைந்தார்? ஓகே, உடனே பிறந்திருக்கலாமே, பார்வதியாக பிறந்திருக்கலாம், கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமே, தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தவம் செய்வது நமக்கு காட்டுவதற்காக, நம்முடைய மன வாழ்வை மாற்றி காட்டுவதற்காக தான் வாழ்ந்து காட்டுகிறாள். இந்த இடத்துல கேட்டாளா அம்பிகை? கேட்ட உடனே இறைவன் சிரித்தாள், உனக்காக இது கேட்கலேன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக கேட்கிற? இந்த உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக கேட்கிற, சந்தோஷமா பண்ணு. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பர்வத ராஜன் தன்னுடைய மனைவியோடும் கூட அங்கே தன்னுடைய பர்வதத்திலே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், உன்னையே மகளாக அடைய வேண்டும் என்று. பகவானுடைய கால்குலேஷன் கணக்கு இருக்கே, தப்பாத கணக்கு. எல்லா இடத்துலையும் நூல் போட்ட மாதிரி அங்கே எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாம் அந்த கோலம் போடுவாங்க, புள்ளி வச்ச கோலம் போடுவாங்க. நமக்கு தான் பிரமிப்பா இருக்கும், 16.9.26.35.51 போடுவாங்க. இதை கொண்டு போய் எப்படி சொக்க போறாங்கன்னு நமக்கு சங்கடமா இருக்கும். நல்ல தேர்ந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா புள்ளியையும் சேர்த்து ஒரு கோலத்தை அழகாக போடுகிறார்கள் இல்லையா. அது மாதிரி தான் பல இடங்களிலேயும் நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் சேர்க்கிறாயே, எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியவன், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன், அங்கே சூரபத்மனாலே நடக்கக்கூடிய தொல்லையும் அவனுக்கு தெரியும், தேவர்கள் படக்கூடிய அந்த தவமும் தெரியும், இங்கே ஹிமவான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தபசும் தெரியும், இந்திராணி பண்ணக்கூடிய தபசும் தெரியும். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய புள்ளிகளை ஒன்று சேர்ப்பதற்காக இங்கே தன்னுடைய நாடகத்தை துவக்குகிறான் சிவபெருமான். ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு மகளாக சென்று அவனுடைய தவத்தையும் நிறைவேற்று. அம்பிகைக்கு பரம சந்தோஷம். போகிறாளாம், அங்கே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அம்பிகையை மகளாக அடைய வேண்டும் என்று மேனை என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். கோரமான தபசு பண்ணானான், எதை பற்றியும் யோசிக்காம இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் அவனுடைய மனைவி. அப்போ மானசரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிமாச்சலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பொய்கை, அதில் 1000 இதழ் கொண்ட நீலோத்பல மலராக அதிலே தாமரை மலர் மலர்ந்ததைப் போலவே அம்பிகை மலரிலே தோன்றினாளாம். அம்பிகையோ சிவபெருமானோ ஒரு கருவிலே தோன்றினார்கள்னு சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இங்கே தாமரை மலரிலே தோன்றுகிறாள் அம்பிகை. இவன் போனா தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்துக்காக போகும் பொழுது பார்க்கிறான் சூரிய கோடி பிரகாசமாக 1000 கோடி காமர் என்று சொல்லும்படியாக அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவான அம்பிகை அந்த இடத்துல நிற்கிறாராம். நின்ன பொழுது ஆச்சரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். எடுத்து உச்சி மேல் வைத்து முகர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்கிறாளாம். அவளுடைய கொங்கைகளிலே இருந்து பால் பெருகி ரெண்டு பேரும் குழந்தை என்று இருந்து. ஆனா இன்னொன்னும் கவனிக்கணும், ஸ்காந்தத்திலே சொல்லும் பொழுது குழந்தையை உமாதேவியாக பரமேஸ்வரியாக பார்க்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எந்த ஜெக சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாயோ அம்பிகை, எந்த ஈஸ்வரனுக்கு பிரஜையாக இருக்கிறாயோ, வியஷ்டி பிரஜை சமஷ்டி பிரஜை என்று சொல்லும்படியாக பரமேஸ்வரன் லயசிவமாக இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான் சிவ ஏவ கேவலஹ சிவங்கரஹ. இது வந்து உபனிஷத்து சொல்லும், சிவன் மட்டுமே இருந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எவன் நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த சிவனாக மட்டுமே அப்படி இருந்தான், சிவ ஏவ கேவலஹா என்று சொல்ல முடியாது. அவன் மட்டுமே இருக்கும் பொழுது உலகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்குள்ள ஒரு சலனம் ஏற்படும், உலகத்தை படைக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த பிரஜைக்கு பேரு, உலகத்தை நடத்துவதற்காக இருக்கக்கூடிய பிரஜைக்கு பேரு வியஷ்டி பிரஜை என்று சொல்ல முடியாது. அவனுடைய ஆசை, அவனுடைய அதுதான் ஸ்பந்திதுமபி என்று சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் பாடுவார்,
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 32 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, மோட்சத்தின் நிலை பற்றிய ஞானத்தை நேருக்கு நேர் எளிதில் அறியலாம்படியான சுலபமான அனுஷ்டானம் எது? அதை பற்றியும் அதை பெறுவதற்கான சாதனம் அதாவது உபாயம் பற்றியும் நாங்கள் எளிதில் அறியும் வண்ணம் எடுத்துக் கூற வேண்டுகிறோம், தயை புரியுங்கள். வாயு பகவான் கூறுகிறார், சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். அது கைகூடுமேயானால் முக்தியை அருளும் சிவபிரான் கண்ணதிரில் தரிசனம்

அதாவது பரோட்ச ஞானமாகி முக்தி அளிப்பதாகவும் ஆகலாம். வேதங்களில் கூறப்பட்ட வைதிக தர்மம் பரம் அபரம் என இருவிதமாகும். தர்மம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பொருளும் அதாவது செல்வமும் உயர்ந்த பெரும்பேர்களில் ஒன்றுதான் என்பதற்கு ஆதாரம் வேதமே. யோகம் வரையிலான உயர்ந்த தர்மம் அனைத்தும் வேதாந்தங்களான உபநிடதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இது பரம் என்கிற உயர்ந்த தர்மம். அபர தர்மம் என்று கூறப்பட்ட அபரம தர்மம் என்று கூறப்பட்ட இவ்வுலக தர்மவியல் வேதங்களின் முதற்பாகமான சம்ஹிதையில் மந்திரங்களாக கூறப்பட்டுள்ளது. உலகியலில் கற்றுண்டு தவிக்கும் பசுக்களான ஜீவான்மாக்களுக்கு வேதத்தின் உச்சியான உபநிடதங்களில் கூறப்பட்ட பரம தர்மத்தில் தகுதியில்லை. உயர்ந்ததான முக்தியை தரக்கூடிய பரம தர்மத்திற்கு எதிர்த்தட்டான அபரம தர்மத்தில் அதாவது உலகியல் தர்மத்தில் அனைவருக்கும் அதிகாரம் தகுதி உண்டு. வேள்வி ஹோமம் முதலியனவே உலகியல் தர்மங்களாகும். இது அனைவருக்கும் பொதுவானது. ஆகவேதான் அதனை அபரம தர்மம் அதாவது முக்தி வரை அளிக்க இயலாத உலகியல் அறம் என்கின்றனர். ஸ்வர்க்க காமோ அஸ்வமேதேன யஜத, சொர்க்கம் விரும்புபவன் அஸ்வமேத வேள்வியை செய்ய வேண்டும் என்பது போல்வன. அதனால் உலகியல் தர்மம் குறைவானது என்றில்லை. முக்தி தர்மத்திற்கு இதுவே உயர்ந்த சாதனம். இதை தர்மசாஸ்திரங்கள் நன்கு விளக்கி கூறுகின்றன. சிவபுரம் பொருளால் கூறப்பட்ட உயரிய தர்மமே உயர்ந்த அனுஷ்டானம் எனப்படுகிறது. இதிகாச புராணங்கள் இதனை நன்கு விளக்கி இருப்பினும் சைவ சாஸ்திரங்கள் இதனை மென்மேலும் நன்கு விளக்கி கூறுகின்றன. இதன் மூலம்தான் சிவனாரது முழு உண்மை பெருமையினை நன்கு அறியலாகிறது. மேலும் இதை பெறுவதற்கான முறைகள் தகுதி ஆகியவைகளும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ருதி சம்பந்தமானவை அதாவது ஸ்ரௌதம். வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அதாவது அஸ்ரௌதம் என இருவகைத்தன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ரௌதம் அஸ்ரௌதம் அதாவது ஸ்ருதி சம்பந்தமானவை ஸ்ரௌதம், வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அஸ்ரௌதம் என இருவகைத்தன. வேதங்களை விடுத்து தனித்து நின்று கூறும் சிவாகமங்கள் முதலில் 10 வகையாக இருந்து பின் 18 ஆயின. இவை காமிக ஆகமம் போன்ற பெயர்கள் கொண்டவை. வேதங்களின் சாரமாயுள்ள சைவ சாஸ்திரங்கள் 100 கோடியாக பரந்துள்ளன. அவற்றில்தான் உயர்ந்ததான பாசுபத விரதம் பாசுபத ஞான முதலியன கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யுகங்களிலும் தோன்றும் சீடர்களுக்கு இதை உபதேசிப்பதற்காகவே சிவபரம்பொருள் தானே யோகாச்சாரியர்களாக திரு அவதாரம் செய்து இச்சிவாகமங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதனால் இச்சிவாகமங்கள் நன்கு பிரகாசம் அடைகின்றன. இச்சைவ சாஸ்திரங்களை சுருக்கமாக கூறி விளங்க வைத்த மகர்ஷிகள் 4. அவர்கள் ருரு முனிவர், ததீசி முனிவர், அகஸ்தியர், உபமன்யு என்பவர்களே. இவர்களை பாசுபதர்கள் என்று அழைப்பர். சைவ சம்ஹிதைகளை பரப்பவர்கள் என்றும் இவர்களை புகழ்வார்கள். இவர்களது பரம்பரையில் வந்த குருமார்கள் 100,000 என்று பல்லானோர்கள் ஆவார்கள். பாசுபத சித்தாந்தத்தில் கூறப்பட்ட உயர்ந்த தர்மங்கள் 4. அவை சரியை, கிரியை, வித்யை, யோகம் என 4 பாதங்கள். இந்நான்கு பாதங்கள் கொண்ட பாசுபத யோகம் நிச்சயமாக சிவனாரின் தரிசனம் தந்தருளும் தகைமெத்து என்பதனால் இது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த அனுஷ்டானமும் கூட. இதில் பிரம்மதேவரால் கூறப்பட்ட சில பல உபாயங்களும் உள்ளன. சிவபரம்பொருளால் கூறப்பட்ட 8 திருநாமங்களை கொண்ட சிவயோகத்தினால் சிவபரம்பொருளின் உண்மை அறிவு தெளிவு விரைவில் கிட்டும். இதனால் மனிதன் விரைவிலேயே உறுதியான மெய்யறிவை அதாவது நிச்சயமாகன மெய்யறிவை பெறுகிறான். இவ்வறிவை பெற்றவனிடம் சிவபிரான் மிகுந்த கருணை கொள்கிறார். அவர் அருளால் அவர்தான் வணங்குதலாகிற சிவயோகத்தினால் அவன் சிவனாரை நேருக்கு நேர் காணும் தேர் பெறுகிறான். இம்மெய்யறிவினால் உலகியல் தலைகள் விடுபடுகின்றன. தலைகள் தளரவே அவன் உலகியலில் இருந்து விடுதலை பெற்று சிவனாகவே ஆகிறான். இதுதான் பிரம்மதேவர் கூறிய எளிய வழி. இதை பற்றி பின் விளக்குகிறேன். சிவபரம்பொருளின் 8 திருநாமங்களாவன சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர், சம்சார வைத்தியர், சர்வஜ்ஞர், பரமாத்மா. இவ்வெட்டு திருநாமங்களும் சிவபரம்பொருளையே குறிப்பன. இவ்வெட்டு திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்களும் சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையவை அதாவது சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்ற 5 சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையன. இந்த 5 உபாதிகளும் அதாவது கருத்துக்களும் சதாசிவன் முதலிய 5 தத்துவங்களையும் குறிப்பன. வேறுபடுத்தி காட்டக்கூடிய இக்கருத்துக்கள் நீங்கவே மனதில் தோன்றும் வேறுபாடுகளும் மறைகின்றன. இந்த வேறுபாடு நீங்கிய நிலையே நித்தியமான உறுதியான நிலையாகும் அதாவது நிலையான உறுதியான நிலையாகும். ஆனால் இந்த நிலையை அடைபவர்கள் நிலையானவர்கள் இல்லையே. இந்த பதங்கள் நிலை மாறுமானால் அந்நிலையை
அப்பதத்தை பெற்ற

0: முக்தனாகிறார். பரிவர்த்தனமான மாறுதலுக்கு பிறகு மறுபடியும் வேறு ஆன்மாக்களுக்கு அந்த பணி, அதாவது அந்த நிலை பெறுதல் கூறப்படுகிறது, அந்த பதவி பெறுதல் கூறப்படுகிறது. அவ்வாறு பதவி பெறுபவர்களுக்கு முதலில் கூறிய 8 திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்கள் நிச்சயமாக விதிக்கப்படுகின்றன. மூல காரணத்தை ஏற்பதால் சம்சார வித்யகா, சர்வஜ்ஞா, பரமாத்மா என்கிற 3 கருத்துக்களையே உறுதி செய்து சிவத்திலேயே ஒன்றிவிடுகின்றனர். அனாதிவனத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர், ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். அனாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் சிவனடாரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர், ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஈஸ்வரன், அனைத்து நற்குணங்கட்கும் ஒரே கொள்கலன், ஆகவே சிவன் என அழைக்கப்படுகிறார். சிவபுரம் பொருளின் உண்மை பொருளை நன்கு உணர்ந்தவர்களால் 23 தத்துவங்களிலும் பிரகிருதி உயர்வானது என கூறப்படுகிறது. இந்த பிரகிருதியை காட்டிலும் புருஷன் உயர்ந்தவன், அவன்தான் 25வது தத்துவமாக கூறப்படுகிறான். இத்தத்துவத்தை தான் வேதங்களில் முதலில் உச்சரிக்கின்றனர், அதுவே ஓங்காரம் எனப்படும். தத்துவம் சொல்லப்படும் பொருள் சொல், இதன் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது தத்துவம் சொல்லப்படும் பொருள், அதாவது வாட்சியம் சொல் வாசகம், இதன் இந்த 3 தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஓங்காரம், வாசகம், புருஷன், வாட்சியம், இதன் உண்மை பற்றிய முழு எறிவும் வேதங்களினாலே தான் அறியப்பட முடியும். வேதாந்தங்களின் முடிவும் இதுதான். புருஷன் என்று அழைக்கப்படுபவனும் பிரகிருதியோடு, அதாவது இந்த உலகியலோடு தொடர்பு உடையவனே. ஆகவே இவனை விட எந்த பரம புருஷன் உயர்ந்தவனோ அவரையேதான் மகேஸ்வரன் என்கிறோம். உலகியலான பிரகிருதி, அதில் தலையுண்ட ஜீவனான புருஷன் ஆகிய இரண்டும் பரம புருஷரான மகேஸ்வரருக்கு அதீனமானவை. இவை இரண்டையும் நடத்தி செல்பவர் அந்த பரம புருஷரான சிவனாரே. தொன்றுதொட்டு அழிவின்றி இருக்கும் முக்குணமய தத்துவமே பிரகிருதி ஆகும். இப்பிரகிருதியைத்தான் மாயை என்கிறோம். இம்மாயை எந்த இறைவருடைய சக்தியோ மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் தான் மகேஸ்வரன் ஆகும். மகேஸ்வரருடைய தொடர்பு கொண்டு எவர் மாயை என்னும் பிரகிருதியில் க்ஷோபத்தை, அதாவது கலக்கத்தை, மாறுபாட்டை தோற்றுவிக்கிறாரோ அவரைத்தான் அனந்தன், அதாவது விஷ்ணு என்கிறார்கள். அவரையேதான் காலாத்மா, அதாவது காலத்தையே ஆன்மாவாக உடையவர், பரமாத்மா முதலிய திருப்பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம். அவரையே ஸ்தூலம், அதாவது பெருத்தவர், சூக்ஷியம், சூக்ஷ்மம், நுண்ணியர் என்றும் அழைக்கிறோம். துக்கம், துக்கத்தின் காரணம் இரண்டையும் ருத்து என்றனர். இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். துக்கம், துக்கத்தின் காரணம் இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். இவரே அனைத்திற்கும் பரம காரணர். தத்துவங்கள் மொத்தம் 36. கலை, காலம், நியதி, வித்தியை, ராகம், பிரகிருதி, குணம் இவை 7. தன்மாத்திரைகள் 5. அறிவு புலன்கள் 5. நுகர் புலன்கள் 5. அந்தக்கரணங்கள் 4. சப்தம், ஸ்பர்சம், ரூசம், ரூபம், ரசம், கந்தம் என்கிற 5 விஷயங்கள். ஆகாயம், வாயு, ஒளி, நீர், நிலம் என்கிற 5 பூதங்கள். ஆக தத்துவங்கள் 36. கலை தத்துவம் முதல் பூமி, அதாவது நிலம் தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களுள் அவரது திருமேனி, புலன் முதலியவற்றில் உள்ள சோம்புதல் என்கின்ற சோம்பேறித்தனம் அதில் இல்லை. ஆகவே அவரை ருத்ரன் என்கின்றனர். உலகில் விளங்கும் தந்தை தனையன் என்கிற உறவு முறை அனைத்திற்கும் இவரே தந்தையாகிறார். ஆகவே இவரை பிதாமகர் என்பர், அதாவது பாட்டனார் என்பர். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதற்கான மருந்தளித்த நோயை குணப்படுத்தும் மருத்துவர் போல் சிவபரம்பொருள் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ப, அவரவர் தகுதிக்கு ஏற்ப முக்தி நாட்டத்தையோ போகத்தையோ அளித்து முடிவில் உலகியல் என்கிற பெரு நோயை வேரோடு களைந்து அந்த ஜீவாத்மாவை முக்திக்கு தகுந்தவன் ஆக்குகிறார். ஆகவே உண்மை அறிவு சான்றோர்கள் அவரை சம்சார வைத்தியர் என்கின்றனர். உலகியலில் நிற்கும் 10 நுகர்பொருள்களையும் நன்கறிந்து கொள்ளவே இறைவன் 10 புலன்களையும் தந்துள்ளான். இருந்தும் ஜீவான்மா முக்காலங்களிலும் நிகழும் ஸ்தூல சூக்ஷ்ம பொருள்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவில்லையே என் தெரியுமா மாயை என்கிற உலகியல் அந்த ஜீவான்மாவை மும்மலங்களால் முடிவிடுகிறது. ஆனால் சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அப்புலன்களையே, புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது, எந்நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கிறாரே. ஆகவேதான் அவரை சர்வஜ்ஞர், அதாவது முற்றுமுணர்ந்தவர் என்கின்றனர். சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அப்புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது, என்னிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கின்றாரே. ஆகவேதான் அவரை சர்வஜ்ஞர் என்கின்றனர். இச்சிவபரம்பொருளே இந்த அனைத்து திருக்குணங்களும் கொண்டவர். அனைத்தின் உள்ளுறையான ஆன்மாவும் இவரே. இவரை தவிர வேறு தனித்ததொரு ஆன்மா என்பதில்லை. ஆகவேதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீக்கமர விளங்கும் சிவனாரை பரமாத்மா என்கின்றனர். அதனால் ஜீவனானவன் நல்லதொரு குருவின் வாயிலாக இவ்வெட்டு திருநாமங்களின் உட்பொருளை நன்கறிந்து கொண்டு சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்கிற ஐந்து திருநாமங்கள் மூலம் நிவிற்த்தி முதலிய ஐந்து கலைகளின் முடிச்சுக்களை முறையே அவிழ்த்தறிந்து குணங்களுக்கேற்ப சோதனம் செய்து குணிதனாக, அதாவது குணவானாக ஆகி முறைப்படியான பிராணாயாமத்தால் தடைபடாத பிராணன் மூலம், அதாவது இந்த பிராணவாயு மூலம் இதயம், கண்டம், தாலு, அதாவது நாக்கு, புருவ நடுவு, பிரம்மரந்திரம் என்கிற உச்சி என்பதோடு சேர்த்து எட்டு சக்கரங்களையும் பேதித்து, அதாவது உடைத்து, சுழுமுனை என்கிற நாடி மூலம் தனது ஆன்மாவை சகசிராரம் என்கிற சக்கரத்தினுள் எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் நிறம் வெளுப்பு, அது இளஞ்சூரியனைப் போல, உதய சூரியனைப் போல இளஞ்சிவப்பு கிரணங்களால் அழகாக கீழ் நோக்கி உள்ளது. அந்த சகசிராரம் என்கிற சக்கரத்தின் ஐம்பது தடங்களிலும் ஆ முதல் க்ஷாவரையிலான பிந்துவோடு கூடிய அக்ஷரங்கள் உள்ளன. இதன் மத்திய பாகத்தில் வட்டவடிவமான சந்திரமண்டலமே உள்ளது. இந்த சந்திரமண்டலம் குடை வடிவானது. இது பன்னிரண்டு தளங்கள் கொண்ட மேல்நோக்கி விளங்கும் தாமரையை மூடி நிற்கிறது. அந்த தாமரையின் கர்ணிகையான, அதாவது தாமரையின் பொகுட்டான நடுப்பகுதியில் மின்னல் போன்று விளங்கும் முக்கோண யந்திரம் உள்ளது. அந்த யந்திரத்தின் நாற்புறமும் அமுதக்கடல் சூழ்ந்திருப்பதால் அது மணித்வீபம் போன்ற வடிவு பெறுகிறது. அந்த மணித்வீபத்தின் நடுப்பகுதியில் மணிமயமான ஒரு பீடம் உள்ளது. இதன் நடுவில் நாதமும் பிந்துவும், இதன் மேல் ஹம்சம் என்கின்ற பீடம், அதன் மேல்தான் சிவபரம்பொருள் விளங்குகிறார். முன் கூறிய சந்திரமண்டலத்திற்கும் மேலே சிவனாரது திருவருளியில் திரு ஒளியில் நமது ஆன்மாவை இணைக்க வேண்டும். இவ்வாறு ஜீவனை சிவனில் லயப்படுத்தி சக்தி தத்துவமான அமுதமழை வாயிலாக நம் உடல் முழுக்க நனைந்து சிலிர்த்ததாக பாவிக்க வேண்டும். அதன்பின் அமுதமழையில் நனைந்த இந்த ஜீவன் தனது ஆன்மாவை பிரம்மரந்திரத்திலிருந்து கீழ் நோக்கி இறக்கி இதயத்தில் விளங்கும் பன்னிரண்டு தளங்கள் உடைய நிலவொளியை விட அழகான வெண்டாமரையில் விளங்கும் அர்த்தநாரீஸ்வர ரூபனாக அழகிய திருமேனியோடு விளங்கும் சிவபரம்பொருளை தியானிக்க வேண்டும். அடியார்க்கு எரியனன்றோ இறைவன். அவரது திருமேனி தூய்மையான பளிங்கு போல் வெண்மையானது, குளிர்ந்தது, மிக மிக அழகானது. மேற்கூறியவாறு இதய கமலத்தில் மன அமைதியோடு தியானித்த வண்ணம் சிவனாரது எட்டு திருநாமங்களால் மனதினாலேயே கற்பிக்கப்பட்ட மானசீக புஷ்பங்களால் அவரை நன்கு அர்ச்சித்தல் வேண்டும். பூசனை முடிந்ததும் திரும்பவும் பிராணாயாமம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவனாரது எட்டு திருநாமங்களையும் ஓத வேண்டும். பின் பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு தொப்புளில், அதாவது நாபிக்கமலத்தில் எட்டு ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு நாபிக்கமலத்தில் தொப்புளில் எட்டு ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பின் பூர்ணாகுதி செய்து எட்டு வகை நறுமணப் பூக்களை இறைவரது திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். எட்டு அங்கங்களும் நிலத்தில் தோய விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கும் போது மிகச்சிறிய துளை கொண்ட குடத்தின் நீர் மெதுவாக வழிவது போல தன்னை சிவபெரும்பொருளின் திருவடிகளில் அர்ப்பணித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மங்களமான பாசுபத ஞானம் பெறலாகும். இந்த மெய்யறிவும் திடப்படும். இவ்வாறு செய்யும் சாதகன் உயர்ந்ததான பாசுபத விரதத்தையும் அதன் யோகத்தையும் பெற்று முக்தனாகிறான். உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 33. முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, உத்தமமான பாசுபத விரதத்தை பற்றி கேட்க விரும்புகிறோம். பிரம்மா முதலிய தேவதைகளும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து பாசுபத விரதர்களாக ஆனார்களாமே. வாயுதேவர் கூறுகிறார், முனிவர்களே, மறைத்து போற்றத்தக்க பாசுபத விரதத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை பற்றி அதர்வ சிரஸ் உபநிடதங்களில் விளக்கம் உள்ளது. இவ்விரதம் அனைத்து பாவங்களையும் போக்கவல்லது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் இதற்கு உகந்ததான காலமாகும். சிவபிரான் எழுந்தருளில் உள்ள திருக்கோயில்கள், நல்ல வயல்காடு, நந்தவனங்கள், வளமான காடுகள் ஆகிய இடங்களே மிகவும் உயர்ந்தவை. முதலில் திரியோதசி திதியன்று நன்கு நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்துவிட்டு தனது குருவின் அனுமதி பெற்று அவரை பூஜித்து வணங்கி பின் விரதத்திற்கு அங்கமாக அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும். பின் உபாசகன் நல்ல வெண்மையான வஸ்திரம் உடுத்திக்கொண்டு புதிதாக மறுபடியும் பூணூல் தரித்துக் கொண்டு வெண்மையான பூமாலை தரித்து சந்திரமிட்டுக் கொண்டு தர்ப்பை புல்லாலான ஆசனத்தில் அமர்ந்து கைகளில் தர்ப்ப பொருட்களை இடுக்கிக் கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து மூன்று முறை பிராணாயாமம் செய்து சிவபிரானையும் பார்வதி பிராட்டியையும் நன்கு தியானிக்க வேண்டும். பின் சிவசாஸ்திரத்தில் கூறிய நெறிமுறைப்படி நான் பாசுபத விரதத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சங்கல்பம், அதாவது உறுதி ஏற்க வேண்டும். சங்கல்பம் ஏற்கும் போது நான் பிழைத்திருக்கும் வரை இவ்ரதத்தை செய்வேன் என்றோ, அல்லது 12 வருடங்களோ 6 வருடங்களோ 3 வருடங்களோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 மாதங்களோ 6 மாதங்களோ 3 மாதங்களோ 1 மாதமோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 தினங்களோ 6 தினங்களோ 3 தினங்களோ குறைந்தது 1 தினமோ இவ்ரதத்தை ஏற்பேன் என்றோ சங்கல்பம் செய்து கொண்டு பின் விரஜாஹோமம் செய்தல் வேண்டும். விரஜாஹோமத்திற்காக அக்னியை பிரதிஷ்டை செய்து நெய், சமித், ஹவிஸ், அதாவது கஞ்சி வடிக்காத அன்னம் சோறு ஆகிய 3 நாள் விரஜாஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின் தத்துவ சுத்திப்படி சமைத்து அன்னம் நெய் கொண்டு மூலமந்திரத்தினால் ஹோமம் செய்ய வேண்டும். என் உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களும் தூய்மை பெறுதல் வேண்டும் என்று நினைத்துத்தான் அகுதி தர வேண்டும். அந்த தத்துவங்கள் ஆவன: 5 பெரும் பூதங்கள், அதன் 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், தோல் முதலிய 7 தாதுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற 5 வாயுக்கள், மனது, புத்தி, அகங்காரம், பிரகிருதி, புருஷன், ராகம், வித்தி, கலை, நியதி, காலம், மாயை, சுத்த வித்தியை, மகேஸ்வரர், சதாசிவன், சக்தி தத்துவம், சிவதத்துவம் என்பனவே ஆகும். விரஜாகோமத்திற்கான மந்திரங்களால் ஆகுதி தருவதன் மூலம் வேள்வி செய்பவன் ரஜோகுணம் நீங்கியவனாக ஆகிறான், தூய்மை பெறுகிறான். பின் சிவன் அருளால் ஞானம் பெறுகிறான். இதன் பின் பசுமாட்டின் சாணத்தை உருண்டைகளாக ஆக்கி உலர்த்தி விரஜாகோம மந்திரங்களால் அதை ஒவ்வொன்றாக அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் அன்றைய தினம் உப்பில்லாமல் வெறும் ஹவிசை மட்டும்தான் உண்ணலாம். இரவு கழிந்து மறுநாள் சதுர்த்திசி திதியில் முதல் நாள் செய்தாற்போல் எல்லா கர்மங்களையும் செய்தல் வேண்டும். அன்றைய தினம் உபவாசம் இருக்க வேண்டும். அதன் மறுதினமான பௌர்ணமி என்றும் காலையில் முன்பு போலவே ஹோமம் முடிய அனைத்து கர்மங்களையும் செய்ய வேண்டும். பின் ருத்ராக்னியை சமணம் செய்தல் வேண்டும். இப்பொழுது இந்த தீயில் இடப்பட்ட சாண உருண்டைகளில் மேலாக உள்ள கருப்பு சாம்பலை நீக்கினால் உள்ளே வெண்மையான சாம்பல் கிடைக்கும். இதுதான் அணியக்கூடிய உயர்ந்த விபூதி. இதன்பின் சாதகன் விரும்பினால் ஜடை போட்டுக் கொள்ளலாம், தலைமுடியை மழித்துக் கொள்ளலாம், குடுமியும் வைத்துக் கொள்ளலாம். பின் முறைப்படி நீராட வேண்டும். சாதகன் உலக நியதியான வெட்கத்தை விட்டவன் ஆனால், அதாவது ஆண் பெண் என்கிற வேறுபாடு காணா மனத்தின்மை பெற்றவனானால் அவதூதனாகவும், அதாவது திகம்பரனாகவும் உலாவலாம். காவி உடையோ, மான்தோலோ, கிழிந்த கந்தலையோ கூட உடுத்திக் கொள்ளலாம். உடுப்பது ஒரே துணிதான், அது மரபுரியோ, கிழிந்த துணிக்கந்தலோ. இடுப்பில் முஞ்சிப்புள்ளினால் ஆன அரங்கான் கயிறு அணியலாம். கையில் தண்டம் ஏந்த வேண்டும். பின் கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின் விரஜாஹோமம் செய்து கிடைத்த விபூதியை அக்னிர்தி பஸ்ம, வாயுர்தி பஸ்ம, யோமேதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம என்கிற 5 அதர்மண வேத மந்திரங்கள் கூறி தன் உடம்பில் தலை முதல் பாதம் வரை நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். இதே போல பிரணவமான ஓங்காரத்தையோ சிவமந்திரமான திரு அஞ்சலத்தையோ ஓதி உடல் முழுவதும் விபூதியை குழைக்காமல் பூசிக்கொண்டு பின் விபூதியை நீர்விட்டு குழைத்து த்ரயாயுஷம் ஜமதக்னே கஷ்யபஸ்ய த்ரயாயுஷம் யத் தேவேஷு த்ரயாயுஷம் தன்னோ அஸ்து த்ரயாயுஷம் என்கிற மந்திரத்தை கூறி உச்சந்தலை, நெற்றி, மார்பு, தோள்பட்டை, கழுத்து, கைமுட்டி முதலிய இடங்களில் 3 பட்டைகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சிவ சிந்தனையோடிருந்து சிவயோகத்தை பெயல வேண்டும். முச்சந்தி வேளைகளிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். இதுவே இவ்வுலக பரவுலக இன்ப முக்திகளை தரும் பாசுபத விரதமாகும். இது ஜீவர்களின் பசுபாவத்தை, அதாவது பசு தலைக்கு ஆட்பட்டவன் என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும். இவ்வாறு பாசுபத விரதம் அனுஷ்டித்து பசு என்கிற எண்ணத்திலிருந்து, அதாவது தான் கட்டுண்டவன் என்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று சிவலிங்க திருமேனியாக விளங்கும் சிவபரம்பொருளை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை அமைய பெற்றிருந்தால் தங்கத்தால் 8 தளங்கள் கொண்ட தங்கத்தாமரையை செய்து அதில் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ரத்தனமும் நடுவில் ஒரு ரத்தனமும் பதித்த பொற்றாமரையை இறைவரது ஆசனமாக, அதாவது பீடமாக அமைக்கலாம். இல்லையேல் செந்தாமரையோ வெண்தாமரையோ ஆசனமாக வைக்கலாம். அதுவும் இயலவில்லை எனில் மனத்தால் நத்தாமரையை கற்பித்து அதை சிவனாருக்கு இருக்கையாக்கலாம். இவ்வாறான இருக்கையில் ஸ்படிகத்தாலான சிறிய சிவலிங்கத்தை வைத்து முதலில் அதை சுத்தி செய்து பிராணப்பிரதிஷ்டை செய்து அம்மூர்த்தியில் 5 திருமுகங்கள் இருப்பதாக மனதில் தியானித்து பஞ்சகவ்யம் முதலிய பொருட்களால் இறைவனை நீராட்டி பின் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர் போட்டு அரைத்த நறுமணச் சந்தனத்தை இட்டு குங்குமத்தால் பொட்டு வைத்து பில்வ இலை, வெண்தாமரை, செந்தாமரை, நீலத்தாமரை மற்றும் உள்ள நறுமணப் பூக்கள், திருநீற்று பச்சை, பன்னீர் இலை போன்ற நறுமண இலைகள், அருகு முதலியனவற்றால் இறைவனை அர்ச்சித்து நறுமண தூபம் காட்டி, நெய்தீபம் காட்டி, நல்ல பிரகாரங்கள், நெய்யெண்ணம், நல்ல பழங்கள் முதலியவற்றை நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து முறைதவராது பூஜனை புரிய வேண்டும். உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை அர்ப்பணிக்கலாம். இவ்வாறு பூஜிக்கும் போது நமக்கு மிகவும் பிரியமான, நமக்கு உயர்ந்தது என்று தோன்றிய நியாயமான முறையில் சம்பாதித்த திரவியங்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். பில்வபத்திரம், தாமரை, நீலத்தாமரை முதலின ஒவ்வொன்றும் 1000 இருக்க வேண்டும். மற்ற புஷ்பங்கள் ஒவ்வொன்றும் 108 இருக்கலாம். இதில் பில்வேலையே மிக மிக முக்கியமானது. அவை மூன்று தளங்களாக இருத்தல் வேண்டும். பொன் தாமரை ஒன்று இருந்தாலும் அது 1000 தாமரையை காட்டிலும் உயர்ந்தது. மற்ற தாமரைகளிலும் இப்படியேதான். இவை அனைத்தும் வில்வதளத்திற்கு சமமானதுதான். ஏன் இவ்வளவு? கிடைத்த பூக்களை கொண்டும் பூஜிக்கலாம். 8 வகையான அர்க்கியம் மிகவும் உயர்ந்தது. சந்தனம் இடும்போது வாமதேமம் என்கிற முகத்தில் சந்தனமும், தற்புருஷம் என்கிற முகத்தில் ஹரிதாளம் என்கிற செஞ்சந்தனத்தையும், ஈசானம் என்கிற முகத்தில் விபூதியும், சத்யோஜாதம் அகோரம் முகங்களுக்கு சந்தனமும் இடுக. சிலர் அனைத்து முகங்களுக்கும் சந்தனத்தையே இடுவர். தூபம் காட்டும் போது அகோரம் என்கிற திருமுகத்திற்கு வெண் அகில் புகையும், தற்புருஷ முகத்திற்கு கரு அகில் புகையும், வாமதேவ முகத்திற்கு குங்கிலிய தூபமும், சத்யோஜாத முகத்திற்கு நறுமண தூபமும், ஈசான முகத்திற்கு வெட்டிவேர் புகையும் தூபமாக காட்ட வேண்டும். சர்க்கரை, தேன், கற்பூரம், காராம்பசு விண்ணை, சந்தனத்தூள், அகில்கட்டைத்தூள் ஆகிய அனைத்தையும் ஒன்று சேர்த்து செய்யப்படும் தூபம் அனைத்திற்கும் நல்லது என்பர் சான்றோர். கற்பூரத்தினால் ஆன பத்தியும் நெய் தீபமும் கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும். பின் ஒவ்வொரு திருமுகத்திற்கும் தனித்தனியே அர்க்கியமும் ஆஜவனீயமும் தர வேண்டும். முதல் ஆவரணத்தில் விநாயகரையும் முருகனையும் பூஜிக்க வேண்டும். இரண்டாவது ஆவரணத்தில் புஷ்பதந்தன், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈஸ்வரர், தண்டபாணி, நந்தி, மகாகாலர் ஆகிய எண்மரை பூஜிக்க வேண்டும். மூன்றாவது ஆவரணத்தில் பவர், சர்வர், ஈசானர், பசுபதி, ருத்ரர், உக்ரர், பீமர், மகதர் முதலிய எண்மரை பூஜிக்க வேண்டும். இங்கேயே மகாதேவர், அகோர, அகோரர், பசுபதி, சர்வர், விருபாக்ஷர், விஸ்வரூபர், தயம்பகர், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈசானர் என்கிற 11 மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நான்காவது ஆவரணத்தில் நந்தி முதலிய சிவகணங்களையும், ஐந்தாவது ஆவரணத்தில் சிவனாரமந்திருக்கும் தாமரை பீடத்திற்கு வெளியில் முறையே இந்திரன் முதலிய 10 திக்பாலகர்கள், அவர்களது ஆயுதங்கள், அவர்களது அங்கதேவதைகளை பூஜிக்க வேண்டும். மேலும் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகாதிகள், அனைத்து ஜோதிக்கணங்கள், அனைத்து தேவர்கள், அவர்களது பத்னிகள், விண்ணில் உலாவரும் கந்தர்வர்கள் முதலானோர், பாதாள உலகில் வசிக்கும் அசுரர்கள், நாகங்கள், அகில உலக முனிவர்கள், யோகிகள், வேள்விகள், 12 சூரியர்கள், 8 மாத்ருதேவிகள், க்ஷேத்திரபாலகர், அவரது கணங்கள் மற்றும் அனைத்து சராசர ஜீவராசிகள் ஆகிய அனைத்தையும் பூஜிக்கவும். இவை அனைத்தும் சிவனாரது விபூதிகள் என்று கொண்டு சிவனாரது மகிழ்ச்சிக்காக இவர்களையெல்லாம் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜையை முடித்து சிவனாரையும் 108 திருநாமங்கள் கொண்டு பூஜித்து பலவிதமான பட்சணங்கள், நெய்யன்னம் ஆகியன நிவேதனம் செய்ய வேண்டும். வாய் தூய்மையின் பொருட்டு வாசனை திரவியங்களான ஏலம், லவங்கம், பாக்கு முதலியினை சேர்த்த தாம்பூலம் அர்ப்பணிக்கவும். பின்பு நல்ல நறுமணப் பூக்களால் இறைவனை அலங்கரிக்க வேண்டும். தீபாராதனை செய்து அறத்தி எடுக்க வேண்டும். நல்ல காட்சிய பசும்பாலை நிவேதனம் செய்து படுக்கை அமைக்கவும். சந்திரனை ஒத்த வெள்ளையான ரத்ன மாலையை அர்ப்பணிக்கவும். அரசனுக்கு செய்வது போல் இறைவருக்கும் செய்ய வேண்டும். பின் துதிமாலைகள், பிரார்த்தனை, திரு ஐந்தெழுத்து ஓதுதல், பிரதட்சண நமஸ்காரம் செய்ய நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின் அங்கேயே தன் குருவையும் அந்தரர்களையும் பூஜிக்க வேண்டும். பின் இறைவருக்கு அர்க்கியம் ஆச்சமனம் தந்து இறைவரை தன் மூல இடத்திற்கு செல்லுமாறு வணங்கி வேண்ட வேண்டும். பின் ஹோமம் செய்த அக்னியையும் விசர்ஜனம் செய்து பூஜையை முடிக்கவும். மனித பிறவி பெற்ற அனைவரும் தினமும் விடாது இறைவனை பூஜிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் இறைவனது திருமேனியான சிவலிங்கத்தையும், அதன் பீடமான பொன் தாமரையையும், மற்ற பூஜை உபகரணங்களையும் குருவிற்கு அர்ப்பணிக்கலாம் அல்லது சிவாலயத்தில் வைக்கலாம். குரு, அந்தணர்கள், முக்கியமாக சிவ விரதமேற்ற திருவடியார்கள், பக்தர்கள், ஏழைகள், அநாதைகள் ஆகியவர்க்கும் உடை உண்டி அளித்து மனமகிழ்ச்சி கொள்ள செய்யலாம். உபவாசம் இருக்க இயலாதவர்கள், அதாவது உடல் வலிமை குறைந்தவர்கள் பழமோ பாலோ சாப்பிடலாம். அல்லது மூன்று வீட்டில் பிச்சை எடுத்த அன்னத்தை ஏற்கலாம். இரவில் குறைந்த உணவு ஏற்று நல்லெண்ணத்துடன் தரையில் உறங்கலாம். சாம்பலிலோ, புத்தரையிலோ, துணியிலோ, மான்தோலிலோ படுக்கலாம். இவ்விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை ஏற்றிருக்க வேண்டும். முடிந்தால் ஞாயிறு, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, சதுர்தசி ஆகிய நாட்களில் உபவாசம் இருக்கலாம். மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றினாலும் நாத்திகன், தாழ்ந்தவன், அதாவது இங்கு அனுஷ்டானங்களை விட்டொழித்தவன், தாழ்ந்தவன், வீட்டிற்கு வெளியில் இருக்கும் மாதவிடாய் பெண்கள், தீட்டில் உள்ளவர்கள், சண்டாளன் ஆகியோருடன் பழகக்கூடாது. பொறுமை, தானம், கருணை, வாய்மை, கொல்லாமை, தீங்கிழக்காமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். மன நிறைவோடு அமைதியாக இருந்த தியான யோகத்தில் திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். மூன்று வேளைகளிலும் நீராட வேண்டும். இயலவில்லை எனில் திருநீற்றை உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். மனது அடக்கி பூஜனை புரிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுவதென்ன? விரதமேற்றவன் தவறியும் தவறான செயலில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறான தவறுகள் ஏதாவது நம்மை அறியாமலே ஏற்படுமானால் அதன் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றவாறு அந்த தோஷம் நீங்க பூஜையோ ஹோமமோ ஜபமோ செய்து அதற்கு கழுவாய் தேட வேண்டும். விரதம் முடியவரை தவறியும் தவறு நேராது காக்க வேண்டும். செல்வ வசதி இருக்குமானால் பசுமாடு தானமோ, காளைக்கன்றை விடுதலோ, பூஜையோ செய்ய வேண்டும். இறை அடியார்கள் தனக்கென இன்றைய பயனையும் எதிர்நோக்காமல் சிவனாரது மனமகிழ்ச்சிக்காகத்தான் பூஜனை புரிவர். அவர்களது செயல்கள் அனைத்தும் சிவனுக்காகவே. இதுவரை கூறியது பாசுபத விரதத்தின் சுருக்கம். இனி சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி ஒவ்வொரு மாதத்திலும் செய்ய வேண்டிய விசேஷம் என்ன என்பதை கூறுகிறேன். வைகாசி மாதத்தில் வைரக்கல்லினால் ஆன சிவலிங்கத்தை பூஜிப்பது விசேஷம். ஆனி மாதத்தில் மரகதமணியினால் ஆன சிவலிங்கத்தின் பூஜை உயர்ந்தது. ஆடி மாதத்தில் முத்தாலான சிவலிங்கம், ஆவணி மாதத்தில் நீலக்கல்லினால் ஆன சிவலிங்கம், புரட்டாசியில் பத்மராக கல்லினால் ஆன சிவலிங்கம் விசேஷம். ஐப்பசி மாதம் கோமேதக கல்லால் ஆன சிவலிங்கம், கார்த்திகை மாதத்தில் பவளத்தால் ஆன சிவலிங்கம், மார்கழி மாதம் வைடூரிய கல்லால் ஆன சிவலிங்கம், தை மாதத்தில் புட்பராக கல்லால் ஆன சிவலிங்கம், மாசி மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், பங்குனி மாதத்தில் சந்திரகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், சித்திரை மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம் பூஜைக்கு மிகவும் விசேஷம் என அறியவும். ரத்தினத்தினால் ஆன சிவமூர்த்தம் கிடைக்காவிடில் பொன்னால் ஆன சிவலிங்கத்தையோ, அது கிடைக்கவில்லை எனில் வெள்ளி, தாமிரம், கல், மண், அரக்கு ஆகிய ஏதாவது ஒன்றில் ஆன சிவலிங்கத்தையோ பூஜிக்கலாம். இல்லையெனில் சந்தனத்தால் ஆன லிங்கத்தையும் பூஜிக்கலாம். விரதம் முடியும் போது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு முன்கூறியது போல் விசேஷமாக பூஜையும் ஹோமமும் செய்து குருவையும் விரதம் செய்த சான்றோர்களையும் பூஜிக்கவும். பின் குருவின் அனுமதி பெற்று கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தர்பயாசனத்தில் அமர்ந்து கையில் தர்பையை இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்து சிவபரம்பொருளை மனதில் சிந்தித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை முடிந்தவரை ஓத வேண்டும். பின் இருகைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா இப்பொழுது தங்கள் அருளால் நான் மேற்கண்டவே விரதத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று வேண்டி சிவலிங்கத்தின் அடியில், அதாவது அவரது திருவடிகளில் வடக்கு நோக்கியவாறு கையில் இடுக்கிக் கொண்ட தர்ப்பை புல்லை போட வேண்டும். பின் தண்டம், மரபுரி, சடை, அறையில் கட்டி கொண்ட முஞ்சி புள்ளினாலான அரஞ்ஞான் ஆகிய கயிறு ஆகியனவற்றை துறக்க வேண்டும். பின் மும்முறை ஆசமனம் செய்து திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். எவன் ஒருவன் தன் இறுதி மூச்சு வரை இவ்விரதத்தை சாந்தபாவத்தோடு அனுஷ்டிக்கிறானோ அவனை நைஷ்டிக விரதம் என்பார்கள். அனைத்து ஆசிரமங்களுக்கும் மேலான மகாபாசுபத விரதம் செய்தவன் என்று அழைப்பர் தபசிகள். அனைவருக்கு உள்ளும் இவனே உயர்ந்தவன், அவனே பெருவிரதம் பூண்டவன். 12 தினங்கள் நித்தமும் இவ்விரதத்தை அனுஷ்டித்தவனும் நஷ்டிக விரதனுக்கு சமமானவனே. காரணம், அவன் தீவிரமான விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறான் அல்லவா. எவன் தன் உடல் முழுவதும் நெகி தடவிக்கொண்டு இவ்விரதத்தை தீவிரமாக 2-3 நாட்களோ அல்லது ஒரே ஒரு நாளோ செய்வானேயாகில் அவனும் நைஷ்டிக விரதம்தான். எவன் எவ்வித காமனையுமின்றி, அதாவது எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல், இது மானிடப்பிறவி பெற்ற நமது கடமை என்றெண்ணி தன்னை சிவனார் திருவடிகளிலேயே அர்ப்பணித்து இவ்விரதத்தை செய்கிறானோ அவனுக்கு சமமானவன் எவரும் இலர். வேதமறிந்த அந்தணன் திருநீற்றை இட்டுக்கொள்வானேயாகில் அது அவனது அனைத்து பாவங்களையும் தீயினில் தூசன அழித்து விடுகிறது. ஸ்ரீ ருத்ரனது அக்னியின் பெருத்த பலமே, அதாவது பெருத்த வலிமையே திருநீராகும். ஆகவே எப்பொழுதும் திருநீற்றை அணிந்தவன் பலம் மிகுந்தவனே. திருநீரில் தன் மனதை பதித்தவனது அனைத்து தோஷங்களும் அந்த திருநீற்றின் தீயினால் நீராகிறது. திருநீற்றை உடலில் பூசிக்கொள்பவன் எப்பொழுதும் தூய்மையானவன். உடல் முழுவதும் திருநீர் பூசியிருப்பவர், அதனால் பொலிந்து நிற்பவர், நெற்றியில் பூசித்திருப்பவர், பஸ்மஸ்நானம் செய்தவர், அதாவது விபூதியாலே நீராடல் செய்தவர் ஆகிய இவர்கள் பஸ்மனிஷ்டர்கள் ஆவர். இவர் அருகில் பூத பிரேத பிசாசங்களோ பெருநோய்களோ அணுகாது. பாசனாத் பசிதம் புரோக்தம் பஸ்ம கல்மஷபக்ஷணாத் பூதிர் பூதிகரி செய்வ ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீரு உடலை பிரகாசிக்க செய்வதால் பசிதம், பாசனாத் பசிதம் புரோக்தம் நமது பாவங்களை தொலைப்பதால், அதாவது சாப்பிட்டு விடுவதால் அது பஸ்மம், பஸ்ம கல்மஷபக்ஷணாத். பெருஞ்செல்வத்தை அளிப்பதால் அது பூதி அல்லது விபூதி, பூதிர் பூதிகரி விபூதிர் பூதிரைஸ்வர்யம் என்பது அமரகோஷம். அனைத்து தொல்லைகளில் இருந்தும் நம்மை காத்து அருள்வதால் அது ரக்ஷை, ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீற்றின் பெருமையை பற்றி இன்னும் கூற என்ன இருக்கிறது? விபூதி ஸ்நானம் செய்தவன், விபூதி ஸ்நானம் செய்பவன் சாக்ஷாத் சிவபிரானே. இத்திருநீறு சிவன் அடியார்களுக்கு சிறந்த அஸ்திரம், அதாவது பகை கெடுக்கும் வேல். தௌமியர் என்னும் முனிவரது அண்ணனான உபமன்யு முனிவர் தபம் செய்கையில் அவருக்கு நேரிட்ட அனைத்து தொல்லைகளையும் இத்திருநீரன்றோ நீக்கியது. ஆகவே பாசுபத விரதத்தை நன்கு முடித்து அதில் பெற்ற திருநீற்றை பெருஞ்செல்வம் என சேகரித்து தினமும் தவறாது 3 வேளைகளிலும் பூசிக்கொள்ளல் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டதாகும். இது இறைவனை பற்றி பாடுவதால் திருச்சதகம் என்றாயிற்று. இதிலே மாணிக்கவாசகப் பெருமான் தன்னை சிவபெருமான் 10 வகையாக ஆட்கொண்ட அனுபவத்தை பாடும் விதமாக அமைந்துள்ளது. மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் என்பது உண்மையை உணர்தலாகும். அதாவது பொய்ப்பொருள்களான நம் உடல் முதலாய ஏனைய உலகப் பருப்பொருள்கள் அனைத்தும் பொய்யே ஆக உண்மையை உணர்தல் எனப்படுவது சிவப்பரம்பொருளை உணர்வதே மெய்யுணர்தல் என்பதாகும்.

உள்ளம் கரந்து நில்லா கல்வனேனந்தன் மார்களர் அன்பனுக்கு நிரந்தரமாயருளார் இன்னையத்த முழுவதுமே. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர்கொன்று எங்கும் தேட அப்பாலன் இப்பாலும்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல்வுடு

சொன்னது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓர் இன்பம் நாரணன் முதலா உளவல தேவன் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால்

ஆண்டி வெள்ளவே தெரிய வறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பரம பார்வதேவதே அருட்கடலாகிய கருணாம்பிக சமேத அவிநாசி எப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணம் கோத்திர பகுதியிலே இன்று சபாநாயகர் கோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலே இந்த தமிழ்நாட்டிலே சிவபெருமான் எழுந்தருடையிருக்கிற ஊரிலே சைவ சமயத்திலே நன்மையை புகுத்தி இருக்கிறார். இந்த சமயத்தில நாமா புகுதவில்லை, அவனே புகுத்தி இருக்கிறார். பரமேஸ்வரன் நம்ம மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கிறாரு. தேவர்கள் மேல கூட அவனுக்கு பிரிய இல்லையா, நம்ம மேல பிரிய வச்சிருக்கான். அது வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பார் திருவாசகத்துல மாணிக்கிறோம். வான்படித்து தேவர்களை எல்லாம் படித்து விட்டு இந்த மண்ணிலே வந்து நம்மை ஆண்டு கொள்கிறார். அப்படி அவன் ஆண்டு கொள்வதற்கு நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த தகுதி, தகுதி இன்மை. தகுதி இல்லாதவர்களே அன்பு இல்லாதவர்களையும் ஆண்டு கொள்கிறான். அதை எப்படி ஆண்டு கொள்கிறான்னா அவன் ஒரு பெரிய தந்திரம் பண்றான். நல்ல அன்புள்ள ஒரு அருளாளரை பிடிச்சான், நல்ல தவமுடைய அன்புள்ள அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளை ஒரு ஆளை இங்க அனுப்புகிறான். இது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சுந்தரர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. கைலாயத்துல சிவருமானது பக்கத்துல இருந்தார். அவர் இங்க வர வச்சு, பூமிக்கு வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். மாணிக்கவாசகர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. அப்படி தனக்கு பக்கத்திலே இருக்க தகுதியுடையவர்களாய் சிறந்த ஞானமுடையவர்களாய் இருக்கின்ற ஒருவரை இங்க வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். அது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுது, நம்ம தெரியல. நம்மை போலவே நம்முடைய ஊரிலே, நம்மை போலவே மனித வயிற்றிலே அவர்களை பறக்க வச்சு திருநாவலூரிலே சடையனாருக்கு இசைஞானியாருக்கும் புத்திரராக அவரை அவதாரம் பண்ண வச்சு அப்படி அவதாரம் பண்ணின சுந்தரருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆகா நம்ம நாட்டு மக்கள், நம்ம ஊர் மக்கள். புரியுது? சுந்தரருக்கு எப்படி இருக்கு இப்ப என்ன? நம்ம ஊர் மக்கள், நம்ம நாட்டு மக்கள், நம்ம என அப்படி இவருக்கு பாசம் வந்துருதா? இப்ப இங்க கைலாயத்தில் இருந்தவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாருப்பா. நம்ம ஊருக்கு வந்த ஒரு பாடு அவருக்கு யார் மேல பாசம் இருக்கிற? நம்ம ஊர் மக்கள் மேல பாசம். அப்படி நம்ம ஊர் மக்கள் மேல பாசம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்தார் போல சிவபெருமான இசைய வச்சு, சிவபெருமான இசைய வச்சு அவனை இங்க எழுந்துருளை பண்ணி அவனை பாடி அதிசயங்களை செய்து அதன் மூலமாக நமக்கு பக்தியை உண்டு பண்ணி நம்ம ஆண்டு கொள்கிறோம். பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உண்டாகும்படியாக செய்து, பக்தி இல்லாதவர்களுக்கு இப்ப பிறக்கும் போதேவா ஞானியா பிறந்தான். பிறக்கும் போதே ஞானியா பிறக்கலையே. இப்படி கண்டு கேட்டு கண்டு அவள் பூதி பூசிருக்கிற, நம்மளும் பூசலாம். உண்டா இல்லையா? அவ உத்தராட்சம் போட்டுருக்கா, நம்மளும் போறோம். அப்படித்தானப்பா. அப்புறம் சுவாமி சொல்றாரு, ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவேனுனைனானாலே. பரமஞானிகள் உன்னை ஞானத்தினாலே வணங்குகிறார்கள். அப்படி ஞானத்தினால வணங்குவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. அப்புறம் சுவாமி சொல்றோம், பின்ன எப்படி நான் கும்பிடுறேன் தெரியுமா? அவங்க கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன். யாரு அப்ப சுவாமி

என்பது அப்பர் சுவாமிகள் தேவா. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இங்கே அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக அதிசயங்களை பண்ண வச்சு பாட வச்சு அதன் மூலமாக நம்ம கண்டு கொண்டோம். பெரிய தந்திரம் என்று சொல்லுவதா, சாதனை என்று சொல்லுவதா, நம்ம மேல பாசம் என்று சொல்லுவதா? இந்த இந்த இந்த இந்த சமாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப சுந்தரர் இங்க வர வைக்கணும்னு என்ன இருக்குது? அங்க இருந்த சுந்தரர் ஒரு காரணமும் இல்லை, இவரா ஒரு காரணத்தை கற்பிச்சு, யாரு சிவபெருமானே ஒரு காரணத்தை கற்பிச்சு, நீ நந்தவனத்துல அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தாய், அதனால பூலோகத்துக்கு போய் இந்த ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வாழ்ந்தார். இந்த காரணம் இது பெரிய ஒரு காரணமே இல்லை, இது ஒரு பெரிய காரணமானு இல்ல. நந்தவனத்துக்கு போனாரு அந்த அம்மா ரெண்டு பேரும் பூ பறிக்க வந்த அணிந்ததே கமலினி. இவன் வந்து இவர் வந்து பூ பறிக்க போனாரு, பூ பறிக்க போனா அப்படி பார்த்தாரு வந்துட்டாரு. நீ மாதர் மேல் மன வைத்தனே அதனால பூமிக்கு போட்டாரு. எதுக்கு சொன்னாருன்னா மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திடும், தென்திசை வாழ்ந்தோம் தீதியில திருத்தொண்ட தொகை தர. பெரிய புராண திருமலை சருக்கம் மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திடும் தீதியில திருத்தொண்ட தொகை தர. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அடமொழி போடுறாரு பாத்தீங்களா, திருத்தொண்ட தொகைக்கு தீதியில திருத்தொண்ட தொகை தர தர. போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நினைனார் என்பது திருமலை சொல்றது. அதனாலே இப்படி பரமேஸ்வரன் நம்ம மேல இல்லை இல்லாத கருணையினால பாவம் அப்பாவிகள் இவர்களை எல்லாம் ஆண்டு உள்ள வேண்டும் என்கின்ற இல்லை இல்லாத கருணையினாலே தமக்கு பக்கத்துல இருக்கிற அவ்வளவு உயர்ந்த தானத்திலே சோர்மன பக்கத்துல இருக்கிற பாக்கியம் பூ கட்டி சாத்துறது சுவாமிக்கு இங்க கைலாயத்துல திருநெல்வேலி பச்சைக்கடை தாங்கி கொண்டிருக்கிறது. யாரு? சுந்தரர், பாலான சுந்தரர். அவர் தான் விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட சுந்தரர் இங்க வர வச்சு அவர் மூலமாக இப்படி கோயில் எல்லாம் சென்று பாட வச்சு அர்ச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்று நான் இருக்கிற கோயில் எல்லாம் சென்று பாடு, அப்பதான் அந்த ஊருக்காரெல்லாம் நம்மளை கும்பிடுவேன். அடே அப்பா இந்த சுந்தரர் பாடி இருக்கிறாமே என்று சுந்தரர் பாடி இருக்கிறாராமே. அந்த மாதிரி நம்ம இப்படி அவருடைய அருள் வலைக்குள்ளே நம்மை அகப்படுத்துகிறார். அருள் வலைக்குள்ளே சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார், நல்ல நல்ல ஞாபகங்கள். சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார் நம்ம பிடிக்கும், ஞானிகள் ஒரு வலைய வச்சிருக்கிறாங்க அவனை பிடிக்கும். நம்ம ஆளுக ஒரு வலை வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுனா புரியுதா, சுந்தரர் மாணிக்க வாசர் போன்றவர்கள் இவர்கள் ஒரு வலைய வச்சிருக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிற வலைக்கு என்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஞானிகளாகிய ஞான சம்பந்தர் முதலானவர்கள் ஒரு வலை வச்சிருக்கிறாங்க சிவபெருமானை பிடிக்க. இது ஒரு நல்ல தான் இருக்கு. என்ன வலை தெரியுதா, என்ன வலைன்னு அவன் வச்சிருக்கிற அருள் வலைன்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன வலை வச்சிருக்காங்க, சிவபெருமான் அருள் வலைய வச்சு நம்ம பிடிக்கிறான். நம்ம ஞானிகள் என்ன வலை வச்சிருக்காங்க, பத்தி வலை. பத்தி வலையில் படுவோம் காண்க திருவாசகம். பத்தி வலையில் படுவோம் அவன் எதுலையும் அகப்படாதவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா, எத்தன்னு பேர். எத்தன்னா என்ன, ஏமாத்துறவன் அர்த்தம். எத்தன்னா ஏமா.

பிடித்தவுக்கு சிவபெருமான் ஏமாற்றுவதில் பெரியாள். இங்க திருவாசகத்தை பார்த்தா தான் தெரியும், திசமுகன் சென்று தேடினர் குளித்தும் முறையுளியற்றும் உயர்ந்தவர் குளித்தும் ஒற்றுமை ஒன்று நோக்குமுள்ளது உற்றவர் வருந்தோ உரைப்பவர் குளித்த மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்து இத்தந்திரத்தில் காண்டு வென்றிருந்திருக்க அத்தந்திரத்தின் அப்பையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவி ஆனந்த தோன்றி அலீன பெயர்ந்து வாழ்நுகற்பண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை குறும்போய் துற்றமை தொடர்ந்து வெற்றுயிராக்கை அருந்தவர் ஆட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றது ஒழித்தும் பண்டைய விருதோடு இன்றைய விருதோ ஒழிக்கும் சிவபெருமானை கண்ணார கண்டு அவனை தமக்கு தலைவனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் காதலனாகவும் கொண்டவர்கள் இந்த நாலு பேர். அப்பர் சுவாமிக்கு தலைவர், அப்பர் சுவாமி அடிமை, சம்பந்தருக்கு அப்பா, சுந்தரருக்கு தோழர், மாணிக்கவாசகருக்கு காதலன், மாணிக்கவாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். இந்த அளவுக்கு சொந்தமாக்கிட்டாங்க ஆறு, அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு சாமி. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒளிந்து உண்டு அரியவனாய் புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி யாருன்னு மலரடி காணார். அவ்வளவு அரியவனாய் இருக்கிற சாமிய இவ்வளவு எளியவனாக அது தனக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு அதுக்கு மேல தூது போ சொல்லி மண்ணு சுமக்க வச்சு இத்தனை அளவுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய சாமி எதனாலே அன்பினாலே, அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கி வந்துட்டான். அன்புக்கு அவன் கீழே இறங்கிடுறான். இப்ப அந்த வண்டி கிழவிகிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, சனமும் இல்ல, பணமும் இல்ல. இப்ப நம்ம யாரையாவது மதிக்கணும்னு சொன்னா அவள்கிட்ட வசதி இருந்தா தான் மதிப்போம், வசதி இல்லைன்னா மதிக்க மாட்டான். இந்த இல்லையா பணக்காரன் மதிப்பை சுருக்கமா சொன்னா ஏழைய மதிக்க மாட்டான். அந்த வண்டி கிழவிகிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவளுக்காக மண்ணு சுமக்க போனான். அது ஒரு புலவர் பாடி இருக்கிறாரு, சிவபெருமான் மதுரையில மன்னனாக இருந்தார், மாப்பிள்ளையாக இருந்தான், மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையா இருந்தான் மன்னனா, அவன் மண்ணு சுமக்க போவானா? அது மாமியா ஊர்ல போய் மண்ணு சுமக்கலாமா? இவ்வளவு மதிப்பா அப்படி அவன் தான் புரட்டாலும் அந்த அம்மா போக விடுவானா? மீனாட்சி பேசாம நல்ல வேலையை கொடுத்த, நம்ம வந்து மதிப்பா இருக்கணும், நீ ராஜா நான் ராணி, நீ போய் மண்ணு சுமக்கா பேசாம அப்படின்னு தடுத்திருப்பாட்ட. அவன் உத்தரவு கொடுத்துட்டான் போச்சு. எப்படி அவன் உத்தரவு கொடுத்த, இவன் எப்படி மண்ணு சுமக்க வந்த அப்படின்னு நினைக்கல? இல்ல, அவன் உத்தரவு கொடுத்துருக்க மாட்டா, இவன் செஞ்சிருக்க மாட்டான், பின்ன எப்படி மண்ணு சுமக்க வந்தான் அப்படின்னா மாணிக்கவாசகர் பாடிய திருவாசக மண்ணு சுமக்க கொடுத்துருச்சு. மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் கேட்கறதுக்காக மண்ணு சுமந்தான்.

செய்தாலும் மாமியூரில் கண்ணல் மொழி கயக்கண்ணி அங்கே கணவனாரை கரையடைக்க எப்படித்தான் விடை தந்தாடோ இன்னபடி செய்வதற்கு வாதபூரம் எம்பியதற்றாடல் இசைத்ததம்மா என்று ஒரு பரவல் பாடினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய உயர்ந்த சமயம் நம்முடைய சைவ சமயம். சைவ சமயத்தை போல ஒரு சமயம் இருக்காது. சிவபெருமானை போல கடவுள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய அருளாளர்களை போல அருளாளர் கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் இதுக்கு கீழே. நம்ம சமயம் மேல, நம்ம சமயத்துக்கு மேல சமயமே இல்லை. சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம். அதனாலே அப்படி சைவ சமயத்திலே பரமேஸ்வரன் எடுத்துக்கொள்ளுகின்ற திருமேனி உயிர்களாகி நம்மை ஆண்டு கொள்வதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற திருமேனி. நம்ம சிவபெருமான் பிறப்பில்லை இறப்பில்லை, அது அவங்களுக்கு தெரியும்ல, பிறப்பில்லை அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாத அவருடைய அருள் தன்னை உலகத்துக்கு கிடைக்க வேண்டி பலவேறு திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவர் பண்றார். பலவேறு திருமேனி எடுத்துக்கொண்டு வேஷம் போட்டுக்கணும், வேஷம் போட்டு ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றார் போல என்பது சித்தியார், சிவஞான சித்தியார். அப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும் அப்படிப்பட்ட திருமேனிகள் சோமாஸ்கந்தர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரி, உமாமகேஸ்வரர், காலாரி, திரிபுராரி, கஜமுகானுக்கிறர், சண்டேசாமுக்கிறர், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டீங்களா? மாதவிஷம் போட்டது. இப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமாதம் இல்லாததாக கண்டவுடனே உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்ற திருமேனி தான் இந்த திருமேனி. அது என்ன திருமேனி? நரதாசன். தரிசன மாத்திரத்திலே புத்தியை கொடுப்பது நரதாசன். அந்த திருக்கூத்தை யாரு தொடங்கி வச்சா அந்த நாட்டுல தெரியுமா? அவர் ஆட வச்சது அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது. அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு தெரியுமா? யாரு அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு? தெரியுதா? தெரியல, சச்சின்னு தெரியல, தெரியாம ஆகி போச்சு, தெரியாம ஆகிப்போச்சு. அவ்வளவு சாதனை செய்தவர்கள் தெரியவில்லை, செய்ய உலகத்தில் சச்சின்னு சொல்ல முடியல. நடராசன சிவபெருமான கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி வச்சவங்க என்ன தெரியலையே, தெரியுதா? அதே மெல்ல சொல்றீங்க. பதஞ்சலி, பதஞ்சலி அவங்க இல்லையா? இந்த பூத்தே இல்லை, அவங்க இல்லையா பூத்தே. அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு வரை காண்பது அரிதாக யாராலும் ஆகாது. சிவபெருமான் எப்போதும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன்? உயிரோடுவரும் ஆடிக்கிட்டு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயன்படுறாங்க. சாமி ஆடுற இடம் தெரியுதா? இங்க ஆடுறது தெரியுது இல்ல. பிண்டத்திலையும் ஆடுறாரு, வெளியில அண்டத்திலையும் ஆடுறாரு. ஆடலைன்னா எல்லாம் அடங்கியும். அவர் ஆடலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அடங்கி. இது ஆடுறதுக்காக அது ஆடுது, எது இது ஆடுறதுக்காக அது ஆடுது. அப்படி அந்த ஆடுகின்ற திருக்கூத்து தான் உலகத்துக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கணும். இந்த திருக்கூத்து இருக்கே, இந்த திருக்கூத்து தான் எல்லா பலன்களையும் கொடுக்கணும். எல்லா பலன்கள்னா அது அஞ்சுக்குள்ள முடிஞ்சுவோம். எல்லா பலன்களும் அஞ்சு தொழிலுக்குள்ள முடிஞ்சுவோம். அஞ்சு தொழில், ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், இன்னொன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த வடமொழியில சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபம், அனுக்கரகம் சொல்லுவோம். வடமொழி சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோபம், அனுக்கரகம், பஞ்ச கிருத்தியம்னு சொல்லுவோம். அஞ்சு அஞ்சு அஞ்சு தொழில தான் நம்ம படைக்கிற படைக்கா. இப்ப இந்த தேகத்தை யார் பண்ணி வச்சா? சிவபெருமான் தான். இந்த தேகத்தை இப்ப நம்ம இஷ்டத்துக்கு படைக்கல, நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். உடம்ப பண்ண முடியலையே. கருப்பா இருக்கிறவன் கருப்பா தான் இருக்கிறான், சிவப்பா ஆக முடியல. ஒரு கருப்பா இருக்காரு, சிவப்பாகலாம்னு ஒரு நினைச்சு வருது இல்ல, ஆக முடியல. நெட்டையா இருக்கிறவன் நெட்டையாக முடியும். எல்லாம் இப்படி உயர்ந்த குலம், உயர்ந்த தானம், உயர்ந்த தேகம், இதெல்லாம் நம்மால பண்ணிக்கொள்ள முடியல. அந்தந்த அண்ணா கட்சி விலைக்கு தகுந்தவாறு எல்லாம் கொடுக்கிறாங்க. அதனால படைத்தல் அவனுடையது. அதே மாதிரி காத்தல், இப்ப சாப்பாடு சாப்பிடறோம்ல, யாரு போடுறா சாப்பாடு? சிவபெருமான் தான் போடுறான். ஆனா யாரு எத்தனை பேர் நினைக்கிறாரு?
அது இந்த துறையில வந்தவர்களுக்கு தான் அது. இப்ப சாப்பாட்டை போன உடனே சைவர்கள் சாப்பிட மாட்டாங்க, போட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க, மற்ற பேரு போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டு விடுவான். நம்ம சைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அஸ்திர மந்திரத்தால சுத்தி பண்ணி, கவச மந்திரத்தால சுத்தி, அப்புறம் முத்திய மந்திரம் சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு பாடம் அன்னம் பாலிக்கும் இல்லை சுற்றம் பல பொன்னம் பாலிக்கும் மேலும் பூஜை இன்னம் பாலிக்கும் ஆறு கண்டிருந்தோம் இன்னும் பாலிக்கும் இப்பறவியே அப்படின்னு சொல்லி, அப்புறம் திறந்தோரு வீட்டிலையும் அது தீச்சப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்களும் அப்படித்தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்க சாப்பிட கூடாது, சாமியை நினைச்சு சாமி நீ தான் ஊட்டுற, நீ தான் ஊட்டுற, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கே ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் முயங்கு வைப்பானும் முயன்றவனை காட்டு வைப்பானும் இருவனை பார்த்த கயிற்றினுடைய ஆட்டு வைப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலுக்கு பட்டினத்தார். அதனாலே இப்படி உணவை தருகிறான், வளர்க்கிறான், நம்மை வளர்க்கிறான். இப்ப பறந்த போது அவ்வளவுதானே இருந்தார், அவ்வளவுதானே இப்ப பாரு எவ்வளவு உசரமா வளர்ந்தது. யாரு வளர்த்தா? அது திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மருவிய பொருளும் வளர்ப்போம் தாங்க, சராசரங்களுக்குள்ளே உயிருக்குள்ளே நம்மோடு கலந்திருந்து, மருவினா கலந்திருந்து வளர்க்கிறாங்க. இப்ப அம்மா வளர்க்கல, அப்பா வளர்க்கல, அம்மாவுக்குள்ள அப்பாவுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பாசத்தை கொடுத்து அவங்க மூலமா உணவை கொடுத்து அது மூலமா வளர்க்கிறோம். பஞ்சடி ஆறடிங்கிற முள்ள இது அதிசயமா தெரியல, இப்படி இது வளர்ந்துச்சு இப்படி உண்டா இல்லையா? மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காணும், பேரித்த நம்மை வளர்த்தெடுத்த தெய்வழகம். அதையினால இப்படி படைத்தல் காத்தலாச்ச உணவு கொடுக்கறது அவன் தான். ராத்திரியில தூக்க வைக்கிறான் பாரு, அவன் தான் தூங்க வைக்கிறான், தூங்க வைக்கிறது அவன் தான் தூக்கம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வைக்கிறான் பூமியில, குறிப்பிட்ட காலம் அந்த அம்மா எவ்வளவு பேரை கூட்டுட்டு வந்திருக்கோதோ அதை அனுபவிக்கிற வரையில இங்க வச்சிருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்படி சங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து மறைத்தல் அணுக்கரக ரெண்டு குழி இருக்குது பாரு, அது இந்த சங்காரத்துக்குள்ளேயே அணுக்கரகம் காத்தலிலே மறைத்தல், அஞ்சு தொழில மூணு தொழில் தான் சொல்லுவாரு. எப்படி காத்தலிலே மறைத்தல், காத்தல் தொழில் இருக்குவாரு, அதே மறைத்தல். மறைத்தல்னா புரியுதா? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்ல, தெரியாது இல்ல, அடுத்தாப்புல எங்க போய் பிறப்போம்னு தெரியாது இல்ல, இல்ல எத்தனை நாளைக்கு இருப்போம்னு தெரியாது இல்ல. தெரிஞ்சதுன்னா இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது நமக்கு ஆயுசுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கோயிலுக்கே வரமாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். தென்ன ஒரு வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போறது? நம்ம பாடுபட்ட என்ன பண்ணுவோம் உண்டா இல்லையா? அதை மறைச்சு வச்சிருக்கிறேன். மறுத்தல் நல்லதா இருக்குதல்லா? அதுக்கு மேல போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது, போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தொந்தரவு. எப்படி தொந்தரவுன்னு கேட்டா, போன ஜென்மத்துல பிறந்த ஊர் மனைவி மக்கள் எல்லாம் இப்ப சம்பாதிச்சிருக்கிற சொத்துக்கு போன ஜென்மத்துல இருந்த அந்த மனைவி மக்கள் எல்லாம் பங்குக்கு வந்துருவாங்க, பெருமக்களும் வரமாட்டாங்க, கட்டாயம் வந்துருவாங்க. இந்த மனைவி மக்களோட போராட முடியாம இருக்குது, இது மறைத்தல். இது போன ஜென்மம் தெரியாது, வருக ஜென்மம் தெரியாது, எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. இப்படி இன்னும் மறைத்தல் இல்லை, இன்னும் அநேகம் இருக்கிறது. அந்த மறைத்தலும் அனுக்கிறாங்க, படைத்தல் அனுக்கரகம், காத்தல் அனுக்கரகம், அழித்தலும் அனுக்கரகம், மறைத்தல் அனுக்கரகம், அனுக்கரக அனுக்கரகமே. அனுக்கரகம் தான் முக்தி, அனுக்கரகம் தான் பரவாமல் திருவடியில கலந்து கலந்துருங்க. இந்த அஞ்சு தொழில யார் செய்யற? சிவபெருமான் தான். அந்த உண்மை எதுல தெரியுது? நடராச திருமீனிலே தெரியுது. இந்த அஞ்சு தொழிலையும் செய்கின்றவன் சிவபெருமானே என்பது நடராச திருமேனியில நன்றாக காணலாம். உடுக்க படைக்குது, அபயகரம் காக்குது, நெருப்பேந்தியகரம் அழிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி

0: இடத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும், அந்த தூக்கிய திருவடியின் திருவார் குஞ்சித பாகம் சொல்றது, அதுதான் வந்து அனுக்கிரகம் பண்ணது. அதை இந்த இடது திருக்கரம் காட்டுது. இந்த இடது திருக்கரம் அந்த தூக்கிய திருவடிக்கு நேரா இருக்குமா? அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும், அனுக்கிரகத்துக்கு ரெண்டு உறுப்பை பயன்படுத்துற. இப்ப தெரியுது அனுக்கிரகம் தெரியுது. அத குமர குரு சுவாமி சொல்றாரு, குமர குருபர சுவாமி அஞ்சு சொல்லி உபயாந்து பாடினது கந்தர் கலிவன் குமர குருபர சுவாமி. அவர் சொல்றாரு, இந்த தூக்கிய திருவடியை திருவாரு, இந்த தூக்கிய திருவடிக்கு நேரம் இந்த கரம் இருக்குது, அந்த தூக்கிய திருவடியை இந்த கரம் காட்டுதான், இடது திருக்கரம் காட்டுதான். இந்த கரம் என்ன பண்ணுதான் போதுங்கதான், இந்த திருவடியை ஒரு தடவை குறிப்பிடுங்க போதும் அப்படிங்குதான். இந்த இப்ப போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம், இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க உங்களுக்கு முத்திய கொடுக்கறேன்னு சொல்லுதான் அந்த குறிப்புல. கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதுமென, ஒரு கால் கும்பிட்டால் போதுமென நாடு அபிநயத்தை நாடிட்டார். ஓடிய காலனார் கால ஒரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்து நடம் என்பது குமர குருவாக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு அற்புதமான திருமீதி நடராசி தோற்றம் துடியதனில் துடியின தோயின் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றாமா ஊன்று மலர்ப்பதத்தை உற்ற துரோதம் முத்தி நான்க மலர்ப்பதத்தை நான் குஞ்சிதவாறு. அந்த தூக்கிய திருவடி இருக்குது பாரு, தூக்கிய திருவடி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியறதுக்காகத்தான் திருவடியை தூக்கிக்க, திருவடி எல்லாரும் பார்க்கட்டுங்கிறது. அதனால்தான் திருவடியை கண்டவர்களுக்கு முத்தி, அதான் தரிசனத்தினால முத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணினோம். முத்தி திருவாரூர் பிறந்தாமத்தி காசியில் இறந்தாமத்தி சிதம்பரம் என்ன காரணம், திருவடி தெரியும். திருவடி அது திருமால் இருக்கிறாரே மகாவிஷ்ணு, அவர் திருவடியை பார்க்கறதுக்காக பந்தி உருவம் எடுத்து வெகு காலம் தேடினார், தேடி காண முடியாம இழைச்சு போய் வந்துட்டார். அப்புறம் எங்க போனா திருவடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வந்தாங்க. சிதம்பரத்துக்கு வந்து ஒரு திருவடியை கண்டுட்டாங்க, ஒரு திருவடியை கண்டுட்டாங்க. பெருமானே ஒரு திருவடியை காட்டின, இந்த இன்னொரு திருவடியும் காட்டுச்சாங்க அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க. மாணிக்கார்ஜன் திருக்கோவையார்ல சொல்றாங்க, புறங்கடந்தால் அடிகாண்பான் புதிவுண்டு உட்கறியாது இறங்கிடு என்றால் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என்ன இரண்டு கரங்கள் தந்தால் ஒன்று காட்ட மற்ற ஆந்தனும் காட்டிடு என்று வரங்கடந்தான் இல்லை அப்பலம் உங்கிலும் ஆயிரம் என்பது திருக்கோவையார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடைய திருமேனி நடராச திருமேனி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Aanmeega Sorpozhivu. Idhil Neengal Ketkavirupadhu Thiruvadavoorar Puranam. Thalaippu Arimuga Urai தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இவனுக்கு திருமணமானது. திருமணமான போது அந்த புரோகிதர் சொன்னார், உன் மனைவியை போன்ற ஒரு அழகியை மூலகத்திலும் காண முடியாது, கங்கராச்சுலேஷன்ஸ் அவர் வாழ்த்தினர். உடனே இவனுக்கு இவன் நினைச்சானா, நமக்கு வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு, உயர்ந்த பொருளை தான் கடவுளுக்கு தரணும். நமக்கு எதிரிடத்திலே இச்சை ஏற்படுமோ அந்த பொருளை கடவுளுக்கு தர வேண்டும். நம்ம எதை நமக்கு எதை பார்த்தா வச்சுக்கணும், நம்ம வச்சுக்க கூடாது, கடவுளுக்கு தரணும். எது உயர்ந்ததோ அதை கடவுளுக்கு தரணும். ஒரு ஒஸ்தியான வஸ்திரம் வந்திருக்குன்னா அதை உடனே சங்கரராம லிங்கேஸ்வரர் தரணும். நாம சாதாரண கந்தையை அழிந்தாலும் போகும் என்றுதான் ஒரு அன்பு நினைப்பான். அது போல மிகச்சிறந்த அழகி என்று சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் அர்த்தஜாமத்துல மகாலிங்கத்துக்கு போய், பெருமானே இந்த பெண்ணை உனக்கு அளித்தேன் ஏற்றுக்கொள் அப்படின்னு குறிப்பிட்டான். கொடுத்த பெருமான் ஏற்றுக்கொண்டார். பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்கின்ற நூல் முதல் நூல் திருவாசகம் குறிப்பிடுகிறது. குறிப்பு அதாவது நம்ம குருநாதர பாண்டின்கால் பாம்பரியம்னு குருநாதரை பிடிச்சிக்கிட்டு போனாதான் அந்த குறிப்பு தெரியும், அதான் குறிப்பெச்சம். அடுத்த நாள் காலையில இவர் திருப்பணிச்சுக்கு போகும்போது பெருமான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த பெண்ணுடைய வளையல் அணிந்த கையை மட்டும் லிங்கத்திலிருந்து வெளியில காண்பித்தான். உடனே இவன் வந்து வரகுணன் கேட்கிறான், பெருமானே அந்த கையை நான் தீண்டினேன் கல்யாணம் பண்ணிக்கும் போது பாணிகிரணம் பண்ணிக்கிறேன், அந்த கையை நான் தீண்டினேன் என்பதனால

0: தாங்கள் அந்த கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டவுடனே பெருமான் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். பெருமான் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா கட்டினார் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தியை சொல்ற நம்ம குருநாதர் சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா திருவாத்தை என்ற பகுதியில இரண்டாவது பாடல சொல்றாரு, கோல மணி அணி மாடம் வீடு குலாவும் இடவை மடல் அல்லாட்டு. இடவை என்பது ஒரு கிராமம் திருவிழப்பு பத்தாப்புல இருக்கு, இன்றைக்கும் அதே பேர்ல இருக்கு. மடல் அல்லாள் அந்த ஊர் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு? வருணர். சீலமிகர் கருணையளிக்கும் திறமறிவார் என் பிலார் ஆவார். இதுலயும் குரு கிருப்பா இருக்கு. ஒருவன் தன் குருநாதனை சேர்ந்தே வாழ வேண்டும். என்ன காரணம்னா எல்லாரும் சம தகுதியோடு கடவுளை அடைவார் இல்லை, நம்முடைய குருநாதனுடைய தகுதி நமக்கு வந்து சேரும். இத நன்றாக எடுத்துக்காட்டியவர் ஆளுடைய பிள்ளையார். அவருக்குதான் முதல்ல வள்ளன்கிற பேர், ஆதி வள்ளல் அவர் தான். என்ன வள்ளன்மைன்னா பெருமாளுடைய திருவடியாகின்ற பெருஞ்செல்வத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கினார். செலவாகி போகிற காசை கொடுக்கிறவனுக்கே வள்ளன்னு பேர். தொடர்ந்து நம்மை காக்கின்ற திருவடியை கொடுத்த பெருமாள் தான் பெரு வள்ளல். அவர் தன்னுடைய திருமணத்திற்கு வந்த அத்துணை பேருக்கும் பெருமாளுடைய திருவடியை ஈட்டி கொடுத்த காரணத்தினாலே வள்ளல். அத்துணை பேர்களும் எந்த தகுதியிலே சென்று பெருமானை அடைந்தார்கள்? ஆளுடைய பிள்ளையார் என்ற ஆசிரியனை அடைந்த தகுதியினாலே, சம்பந்த பெருமான் என்ற சத்குரு அந்த குருவினை அடைந்த தகுதியின் காரணமாக அவர்கள் பெருமானுடைய திருவடியை சென்றடைந்தார்கள். இப்பொழுது நம்ம குருநாதர் சொல்றார், வரகுணனுடைய தகுதி காரணமாக வரகுணனுடைய புது மனப்பெண்ணாகின்ற அந்த மனைவிக்கு பெருமாள் திருவடி அளித்தார். மகாலிங்கம் ஒரு உயிரை தன் திருமேனியிலே சேர்த்துக் கொள்கின்றதுன்னு சொன்னா அந்த உயிர் மீண்டும் பிறக்குமா? காயாரோகணம் ஆயிடுச்சு. காயாரோகணம்னா உடம்போடு சேர்ந்து பெருமாளுடைய திருமேனியில சேர்ந்தாச்சு. திருவொற்றியூர்ல வாசுகி என்ற பாம்பு படம்பக்கநாதனுடைய திருமேனியில போய் சேர்ந்திருக்குது. அது போல நாகைப்பட்டினத்துல அதுவும் காரோகணம், அங்கு ஒரு முனிவர் உடம்போடு போய் பெருமாளுடைய திருவடியில் சேர்ந்திருக்கிறார். தில்லையில திருநாளை போவார் நம்முடைய குருநாதர் போன்ற பெருமக்கள் பெருமாளுடைய தூக்கிய திருவடியிலே சென்று சேர்ந்து விட்டார்கள். எங்கு போனா மீண்டும் வர முடியாதோ அங்கு போயிட்டாங்க, மீண்டும் வாரா வழி. மகாலிங்கத்தினுடைய திருமேனியிலே சேர்ந்த அந்த பெண் மீண்டும் பிறப்பினை ஒழித்தாள், மீண்டும் பிறக்க மாட்டாள். இப்ப அவளுக்கு என்ன தகுதி பெருமாளுடைய திருவடியை சேர்வதற்கு அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றாருங்க. அவளுக்கு என்ன தகுதினா, அவள் செய்த புண்ணியம் வரகுணனை கணவனாக பெறுகின்ற புண்ணியம். வரகுணனை கணவனாக பெறுகின்ற புண்ணியம் காரணமாக வரகுணனுடைய புண்ணியத்தையும் அவளே பெற்றுக்கொண்டு பெருமான் திருவடியை சேர்ந்தாள். குருநாதனுடைய புண்ணியம் சீடனை உய்விக்கும் அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்றார். சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம் பிரானாவாரு. கோல மணி அணி மாதம் வீடு குலாம் இடவை மடநல்லாட்டு. இடவிலே தோற்றிய அந்த இளம் பெண்ணுக்கு மட நல்லாள்னா கல்யாண பெண்ணு, புது மணப்பெண். அவளுக்கு சீலம் மிக, சீலம் வந்து ஒழுக்கம். அவளுடைய ஒழுக்கம் 20% வச்சுங்க, 80% அவர் சாமி என்ன பண்ணாரு, வரகுணனுடைய சிபாரிசு காரணமாக நிறைவு கருதினார். ஒரு கொத்தனார் சுவர் எழுப்பும் பொழுது எல்லாம் முழுக்கல்லால எழுப்பி நீங்க பார்க்க மாட்டீங்க, அது முக்காக்கல்லு அரைக்கல்லு காக்கல்லு எல்லாம் கேப்பில் கொடுப்பாரு, முக்காக்கல்ல கொடுப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, அப்படியே மீறி இருக்கிற கேப்பிலாம் சிமெண்ட்டை பூசி அது போலதான் நம்மளாம் சாமி கடையேற்றுவாரு. நமக்கெல்லாம் என்னைக்கு தகுதி வந்து சாமி திருவடியை சேர்றது? அப்படி நம்ம எல்லா தகுதிப்படுத்துறவளா இருந்து சாமி திருவடியை சேரணும்னா சாமிக்கு வேலை ஆகாது, சாமிக்கும் வேலை செஞ்சாகணும், இல்ல சாமி சௌகரியா போடுவார். ஏன் இப்படி சொல்றேன்னா, சிவகாமி கேப்பா எத்தனை பேருக்கு மோஷன் கொடுத்துருக்கீங்கன்னு கேப்பா. சாமி சொல்லணுமே, கணக்கு சொல்லணுமே, தகுதி உள்ளவர்களுக்கு தான் மோட்சம் கொடுக்குதுன்னு சாமி நினைச்சாருன்னா திருவாரூருக்கு அப்புறம் யாருக்காவது 4 பேருக்கு தான் கொடுத்துருக்க முடியும். நம்ம குருநாதருக்கு அப்புறம் 4 பேர் இருக்கலாம், இல்ல 10-15 பேர் இருக்கலாம், இல்ல 100-200 பேர் வேணா இருக்கட்டுங்க, ஆனா அந்த கணக்கு பத்தாதே. முக்தன் முக்தி வழங்கும் பிரான் அப்படின்னு சொல்லிருக்கு திருக்கோவையார்ல, முக்தி வழங்குகின்ற வள்ளல். அப்ப தன் செயலை பெருமான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு உபாயத்தினாலே செய்து கொள்ள வேண்டும். அத போல திருவாசகம் முற்றுவதல் பண்ணினா போதும், திருவாரூரில் புராணம் கேட்டால் போதும், திருவாசகத்தை சிந்தித்தால் போதும். அன்றாடம் சங்கரராமன் கேசுரரே ஒரு காலமாவது நியமமாக தரிசித்தால் போதும். மற்ற நேரங்களிலே மனம் அலைபாய்ந்தாலும் பெருமானை பூசிக்கும் போது மனம் ஒருமித்து பூசித்தால் போதும். நீ கொஞ்சம் பண்ணினா போதும், உன்னுடைய தவம் சிறிதிருந்தால் போதும், உன்னுடைய கல்வி சிறிதிருந்தால் போதும், உன்னுடைய ஒழுக்கம் சிறிதிருந்தால் போதும். அதை நான் மேக்னிஃபையிங் கிளாஸ் பூத கண்ணாடி வைத்து பெருசாக நினைச்சுக்கிறேன், அதை நான் பெரிது பண்ணுகிறேன். சீலம் மிக மட நல்லாளுடைய ஒழுக்கமானது அதிகரிக்க சீலம் மிக கருணையளிக்கின்ற திறம் அறிவார். இந்த சூட்சுமத்தை யார் அறிகின்றார்களோ அவர் என் பிரான் ஆவாரே, அவர்கள் என்னை ஆண்டவர்களா ஆவார்கள் என்று குறிப்பாக வரகுணனுடைய புண்ணியத்தினாலே அவன் மனைவி சிவபதத்தை அடைந்ததை இங்கு சொல்றார். அந்த வரகுண பண்ணனுடைய காலத்துலதான் இருந்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். அந்த வரகுணன் கல்வெட்டுகள் படி அவர் 9வது நூற்றாண்டு 30வது இருந்தார். தேவாரம் வந்து 7வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டிலே எழுந்த ஒரு நூல் என்று பார்க்கிறோம். இன்னொன்று, தில்லை திருக்கோவையாரிலே தில்லையிலே கோவிந்தராஜ பெருமாள் நம்ம நடராஜ பெருமாளுடைய ஒரு தூக்கிய திருவிடையை தரிசித்து விட்டு இன்னொரு திருவிடையையும் பெருமான் காட்டுவார். அதாவது ஊன்றிய திருவிடையை பெருமான் அதனுடைய உள்ளங்கால் காணும் வண்ணம் தூக்கி காட்டுவார். எப்படி மதுரையிலே கால் மாறி ஆடினாரோ அதே போல என்றாவது ஒரு நாள் தில்லையிலே கால் மாறி ஆடுவார். அவர் தில்லையிலே கால் மாறி ஆடுவார் என்றோ ஒரு நாள் திருமால் நினைக்கிறார் அப்படின்னு நம் குருநாதர் சொல்றார். அப்படி கால் மாறி ஆடும் பொழுது ஊன்றிய திருவிடையை தரிசித்து விடலாம் என்ற எண்ணத்திலே அங்கு வரம் கிடக்கின்றான். கிடத்தல் என்று சொல்லு ஒருவன் உறங்குவதற்காக கிடத்தல், படுத்து கிடத்தல் என்ற பொருளை வகிக்கிறது. கிடப்புங்கிற சொல்ல திருவாசலையும் பயன்படுத்துறாரு, திருக்குவேலையும் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் நம்ம மலையாள தேசத்தை சார்ந்த அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கிற சொல்லு. கிடத்தல் என்றால் படுத்து கிடத்தல், இருத்தல் அப்படின்னா அமர்ந்து இருத்தல், நிற்றல் அப்படின்னா இரண்டு கால்களிலே நிற்றல், உயர நிற்றல். திருச்செங்கோட்டில் பெருமான் நிற்கின்றான். சம்பந்தப்படுத்திய வியாழக்குறிஞ்சி பண் தேவாரத்துல நின்ற பெருமான் வருது. அப்ப அது சிறப்பாக நின்ற என்ற பொருளிலேயே வருகின்றது. பெருமான் அர்த்தநாரீஸ்வர பெருமானாக மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தியாகராஜ பெருமானை பற்றி திருவாரூர் சொல்லும்போது இருந்த பெருமான் வருது, அப்புறம் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறான்னு வருது. நம்முடைய பெருமானை பற்றி தேவாரத்துல கிடந்த பெருமான் வராது, ஏன்னா அவருக்கு கிடக்கல எங்கேயுமே. ஆனால் அவர் கிடந்தார். எங்கு கிடந்தார்னா இந்த மதுரையினுடைய காட்டிலே 12 பன்றி குட்டிகள் தாய்ப்பால் இல்லாமல் நாக்கு வறண்டு இறந்து போகின்ற நிலையிலே அந்த தாய்க்கு கொடுத்த வரத்தை கருதி சொக்கநாத பெருமானே பெண் பன்றி தாயாக வந்து பால் கொடுத்தார். அப்ப கிடந்தார். கேவலன் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவாரும் பிரானாவாறு. ஏன் பெருமான் கிடந்தார் அப்படின்னு கேட்டார். அதை ஏன் கிடந்தார் என்று அறிந்தால் அவர்கள் என் பெருமானுடைய கருணையை உள்ளவாறு அறிவார்கள், அவர்களை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிற பொருள்ல திருவாசகம் வருது. என் பிரான் ஆவார். ஏன் பெருமான் கிடந்தார்? ஒரு பசுவினுடைய கன்று பசுமாடு நடந்து கொண்டிருக்கும் போதே ஊட்டிக்கொண்டே போகும் சாமர்த்தியம் உண்டு. ஒரு பன்றிக்கு ஒரு பிரசவத்துல 10-12 குட்டிகள் அவர்கள் பிறக்கும். எல்லா குட்டிகளுக்கும் ஒன்று போல சாமர்த்தியம் இருக்காது. ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள்னா ஒன்று ஒஸ்தியா இருக்கும், ஒன்று சாதாரணமா இருக்கும். அதுல என்ன மாதிரி மக்கா இருக்கிற பிள்ளைங்களுக்கு பால் கிடைக்காது. பன்றி தாய் நடந்துகிட்டே போச்சுன்னா சாமர்த்தியமா இருக்கிறது குடிச்சுக்கிட்டே போயிடும், மக்கா இருக்கிறது சூனியா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா குட்டிகளுக்கும் பால் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பன்றி தாய் படுத்தபடிதான் பால் கொடுக்கும். பெருமானும் படுத்தபடியே பால் கொடுத்தான். பெருமான் படுத்தபடி பால் கொடுத்தான். சொக்கன் இருக்கிறான்னு அந்த பன்றி தாய் சொல்லி இறந்து போனாள். அதனால மீனாட்சி தான் தாய்மை நிறைந்தவளாயிற்று. தாயாகிய மீனாட்சி நீ போய் பால் கொடுத்து சொல்லாம எப்ப சொக்கன் பால் கொடுப்பான்னு சொன்னாலோ அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடியார்கள் சொல்லுக்கு கட்டுப்படணும். சொக்கனே சென்று பால் கொடுத்தார் மீனாட்சி. அதுக்காம மீனாட்சிக்கு கை வந்த கலை இருந்தாலும் சாமி புதுசா போய் பால் கொடுக்கிறார். தானே கொடுத்தார். இந்த பெருமானுடைய பெருங்கருணையை யார் உள்ளவாறு அறிந்து உவக்கின்றார்களோ, இந்த கருணையை நினைப்பதற்கு மென்மையான நெஞ்சம் வேண்டும். அந்த நெஞ்சம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை நான் வணங்குகின்றேன். கிடத்தல். இப்போது கிடத்தல்னா படுத்து கிடத்தல். திருமால் படுத்து கிடக்கிறார், இன்றைக்கும் படுத்து கிடக்கிறார். அந்த தில்லையில திருச்சித்திரக்கூடத்திலே கோவிந்தராஜ பெருமாள் படுத்து கிடக்கிறார். அந்த படுத்து கிடந்தது எந்த காலம்னு நம்ம ஆராய்ச்சி சொல்லுது. ஆழ்வார்கள் வழிபட்ட காலத்துல அங்கு வந்து அமர்ந்த நிலையிலே திருமால் இருந்திருக்கிறார். திவ்ய பிரபத்துல வருது. அப்ப இருந்த பெருமாளை அவர்கள் வணங்கவும் பிற்காலத்துல ஒரு சமய சண்டை வந்து அந்த அமர்ந்த குரத்தில் இருந்த பெருமாளை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுட்டார் ஒரு சோழ மன்னர். அவ்வாறு சமுதத்தில் போடப்பட்ட அந்த திருமாலுடைய வடிவம் இன்றைக்கு ஒரு மியூசியத்தில் இருக்கு சென்னையில். அதற்கு பிறகு வந்த வைணவ சார்பு கொண்ட தெலுங்கு தேசத்தை ஆண்ட மன்னர்கள் அங்கிருக்கின்ற தில்லைவாளர்களுடைய கைகளை முறுக்கி அதிகாரம் செலுத்தி மீண்டும் அங்கு திருமாலுடைய வழிபாட்டை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் வந்து நிகழ்ந்து ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பு. அந்த நிலையிலே அந்த திருமாலை ஸ்ரீரங்கநாதரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக கிடந்த குரத்திலே புதிதாக நிர்மாணித்தார்கள். திருக்குவையார் அந்த கிடந்த திருமாலை சொல்வதனால தேவார காலத்திற்கு பின் வந்த காலம். தேவாரத்துல அந்த கிடந்த திருமாலை பற்றி இல்ல, திருமால் இருப்பதையே பற்றி சொல்லல. தேவாரம் இல்லையில திருமாலை பற்றி சொல்லல, அது சொல்லுவார். திருமாலுடைய வழிபாடு அங்கு இருக்கின்றது என்பதை சொல்வதனால தேவார காலத்துக்கு பிற்கால. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி முறை சொல்றது. ஆனா இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கிறவங்களுக்கு, கணவனும் மனைவியும் போல இருந்து பார்ப்பவர்களுக்கு இது தேவையில்லை. அது அன்பு நிலையில பார்ப்பது, குறிப்பினை உணர்வது. இப்ப வெளி ஆதாரங்கள் இல்லாமல் உள்ள ஆதாரங்களை கொண்டே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நம்ம குருநாதர் சொல்ற, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பண் அல்ல ராகம், தேவார பண்கள். அந்த பண்ணோடு கூடிய பாடல், அந்த பாடலுக்கு பெருமான் பரிந்து அருள்கின்றார் அப்படிங்கிற கருத்துக்கு வருது. பண் சுமந்த பாடலுக்கு பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். தேவார பாடல்கள் அற்புத பதிகங்கள். அந்த தேவார பாடல்களை பாடி இன்று வரையிலும் பெருமாடைய அருள் கைவரப்பெறுவதை கண்கூடாக பார்க்கின்றோம். தேவாரம் பாடிய மூவரும் பண்ணோடு கூடிய அந்த பாடலினாலே பெருமானை புதித்த நிலையிலே எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தினார்கள், பொன் பெற்றார்கள், பாம்பினுடைய விஷத்தை போக்கினார்கள், முதலை வாயிலிருந்து மகனை மீட்டுக் கொடுத்தார்கள். எப்படிலாம் அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறோம். அது பண் சுமந்த பாடலுக்கு பெருமான் படைத்தருளும் என்ற அந்த கருத்தினை இங்கு குறிப்பா சொல்றார். அப்படியே முன்னால சொல்றார், அது தேவார காலத்துக்கு பிற்காலம். இன்னொரு இடத்துல சொல்றார், திருவாசகத்துல திரு எம்பாவையில புதிதாக பெருமானை வழிபடுகின்ற சிறுமிகள்லாம் திருக்கோயிலிலே பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பெருமானுக்கென்று அளிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள் பல ஜாதியிலும் இருப்பார்கள். பெருமானுக்குன்னு கொடுத்துடுறாங்க அந்த பெண்களை. அப்படிப்பட்ட பெண் தான் பறவை நாச்சியார். அவர்களுக்கு கோயில் பினா என்று பெயர். கோயிலுக்கு பிணையாக வைக்கப்பட்டவர்கள், கோயில் பினா பிள்ளை. தீக்காளி வல்லம் அப்படின்னு ஒரு தலம், அந்த தலத்தினுடைய ஒரு தல புராண செய்தியை திருக்குறிப்பு தந்த நாயனார் புராணத்துல சிறுகடல் பெருமான் சொல்றார். அந்த தலத்துல ஒரு அந்தனர் பெருமானத்துல பேரன்பு பூண்டவர், அவருக்கு தொடர்ந்து ஏழு பெண்களே பிறந்தார்கள் குழந்தைகளாக. பெருமான் போய் எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் கேட்டாரான். பெருமான் சொன்னார், மறு அடுத்த பிரிவிலே உனக்கு குமாரன் சொன்னார். உடனே சொன்னாரு, பெருமானே உன் அருளினாலே இந்த பெண்கள் எனக்கு பிறந்திருக்கிறார்கள், இவர்களை நான் வந்து உனக்கே அளிக்கின்றேன் அப்படின்னு கோயிலுக்கு பணி செய்து அழைத்து விட்டேன். அந்த செய்தியை சேர்க்கிறார் சொல்றார். அப்படி பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பெண்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த பெண்களை பார்த்து இந்த பெண்கள் அதாவது ஆற்றுப்படுத்தப்படுகின்ற புத்தடியவர்கள் நாமெல்லாம் அவங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்கிறோம்னா, கோயில் பினார் பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பாட்டுக்கு எல்லாரும் எப்படி அர்த்தம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஏதவனூர் எல்லாம் அவனுக்கு ஏதவன் பேர், எல்லாம் அவனுக்கு பேர், ஆறுற்றார் எல்லாரும் அவனுக்கு உற்றவர்கள், ஆர் அயலார் யாருமே அவனுக்கு அயலவர்கள் இல்லை, ஏதவனை பாடும் பரிசு அவனை எப்படி வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டித்தனமா சொல்றது, இது சொல்லக்கூடாது. ஏன் உங்கள்கிட்ட சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகும், போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு புது பஸ் ஸ்டாண்ட்லயோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லயோ கீழூர் ஸ்டேஷன்லயோ மேலூர் ஸ்டேஷன்லயோ இறங்கிட்டு ஒருத்தர் கேட்கிறார், நீங்க வழியில வந்துட்டு இருக்கீங்க, நீங்க அவருக்கு உதவ விரும்பினீங்கன்னா என் வண்டியில எறங்க கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லலாம், அல்லது இப்படி போங்க இதா ஷார்ட்னு சொல்லலாம், இப்படி போகாதீங்க இது ஷார்ட்டா இருந்தாலும் வழியில காணக்கூடாத காட்சி எல்லாம் கிடைக்கும், கோயிலுக்கு போறவங்க பார்க்கக்கூடாத காட்சி எல்லாம் இருக்கு, சில கடைகள், இந்த வழி நீளமா இருந்தா நல்ல வழி, நீங்க ஏதோ ஒரு அன்புனால ஒரு வழி காட்டுவீர்களா, எப்படி வேணா போலாம்னு சொல்வீர்களா, நீங்கள் ஒரு வழியை தான் காட்டுவீர்கள், எப்படி வேணா போலாம்னு சொல்வீங்க. அப்ப பொறுப்புள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள், பொறுப்புள்ளவர்கள் கோயில் பினா பிள்ளைகள், பெருமானை அறிந்தவர்கள், ஆற்றுப்படுத்தப்படுவர்கள், புதிதாக ஆற்றுப்படுத்தப்படுவர்கள், வழி தெரியாதவர்கள். தூத்துக்குடிக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்க கேட்கும் போது இவர்கள் வழி சொல்வார்களே தவிர எப்படி வேணா போலாம், எந்த கோயிலுக்கு வேணா போலாம், எங்க எந்த கோயிலுக்கு போறதுன்னா இந்த ஊரிலேயே பெருமைக்குரிய பெருமான் எத்தனை கோயில் இருந்தாலும் சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் தான் சிறப்புடைய கோயில். அதை போல கிடையாது, அந்த பெருமானை தான் மற்ற தெய்வங்கள் வழிபடுகின்றன. நீங்க எத்தனை கோயில் பார்த்தாலும் தூத்துக்குடிக்கு போயிட்டு சங்கரராமலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணாம வந்தா வேஸ்ட், முதல்ல அவரை பார்த்துருங்க என்று சொல்லிருக்கலாம் மாட்டீர்களா, எல்லாம் ஒண்ணு தானே சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. அது போல ஏதவன் ஊர் என்று கேட்கும் பொழுது திருப்பெருந்துறை அவன் ஊர் என்பது பதிலா இருக்கணும், ஏதவன் பேர் என்று சொல்லும் பொழுது தென்னன் பெருந்துறையார் என்பது அவன் பேர் என்று இருக்கிறான், ஆர் உற்றார் என்று சொல்லும் பொழுது பிற துறை வேட்கை நீங்கி முப்பொழுதும் அவனையே வழிபடுகின்ற மெய்யடியார்களே அவனுக்கு உற்றார்கள். கடவுள் எல்லாருக்கும் பொதுதான், ஆனால் அவனும் சிறப்பாக சில உயிரிடத்திலே உரிமை கொள்கின்றான். அவன் பொதுப்பட செய்கின்ற அன்பு வேறு, அவன் சிறப்பட செய்கின்ற அருள் வேறு. ஒரு தாய் தாய்மை காரணமாக தன்னிடத்திலே வந்து பசி என்று கேட்கின்ற எந்த ஒரு பிள்ளைக்கும் சோறு போடுவாள், அது பொதுமை தாய்மை காரணமாக. கடவுளும் எல்லாருக்கும் படியளக்கிறார் பொது. ஆனால் ஒரு தாய் தன் வயிற்றிலே பிறந்த தான் பெற்ற பிள்ளை தன்னிடம் பசியன்று கை நீட்டாத போது கூட உறங்குகின்ற நிலையிலும் தூளிலிருந்து எழுப்பி அதற்கு உணவு ஊட்டுவார்கள். பால் நினைந்து ஊட்டும் தாய், அது சிறப்பு நிலை, அருள் நிலை. அப்படி தன் மெய்யடியார்கள் தன்னை மறந்திருந்தாலும் பெருமான் ஈர்த்தும் ஆட்கொள்வான், தடுத்தும் ஆட்கொள்வான். குதிரை வாங்க போகும்போது ஆட்கொள்ளுதல், ஈர்த்து ஆட்கொள்ளுதல். கல்யாணம் பண்ணிக்க போகும்போது ஆட்கொள்ளுதல், தடுத்து ஆட்கொள்ளுதல். ரெண்டையும் சாமி செய்வார். அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர் சொல்றாங்க, கடவுளை நான் மறந்தாலும் என்னை கடவுள் மறக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதுதான் சிறப்புடைய அருள். போராந்து ஓரொரு கால் இணையாது இருந்தாலும் வேறா வந்து என் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே. எம்பெருமானை நான் கைவிட்டாலும் அவன் என்னை கைவிட மாட்டான், எம்பெருமானை நான் மறந்திருந்தாலும் அவன் என்னை மறக்க மாட்டான் என்பது அடியார்கள், ஆளப்பட்ட அடியாருடைய நிலை. ஆளப்படாத அடியார்கள் நிலையினா நினையாதார் தங்களை நினையாதானே, அது பாமர மக்கள் நிலை. சாமியை நினைக்கலன்னா சாமி அவர்களை நினைக்க மாட்டார். என்ன நினைக்க மாட்டார்? இவனுக்கு அருள் செய்வோம் என்று சிறப்பாக நினைக்க மாட்டார். வேண்டாதா தம்மை வேண்டாதானே, அணுகாதார் தம்மை அணுகாதானி, இணையாதார் தங்களை இணையாதானி, பாமர மக்கள் நிலை. ஆனா தன்னால் ஆளப்பட்ட மெடியார்களுக்கு அவன் ஈர்த்தாட்கொள்வான். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பரசிவனிலே இன்ப துன்பங்கள் இல்லை, ஆனால் தன் மெய்யடையர்களுடைய இன்பத்தை தன் இன்பமாகவும் துன்பத்தை தன் துன்பமாகவும் கருதுவான். இன்பமும் துன்பமும் உள்ளானே வந்துருக்குது. சாமிக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு. எப்படி இன்ப துன்பங்கள் உண்டு? மூர்த்தி நாயனார் தன் கைய தன் முழங்கைய வட்டப்பாறையில தேய்ச்ச பொழுது அவர் அந்த நோவினை பொறுத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கடவுள் பொறுத்து கொள்ளவில்லை. அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐயா என்று தடுத்தார். எனக்கு வலிக்குது போது நிறுத்து. கண்ணப்பர் தன்னுடைய இரண்டாவது கண் இடது கண்ணிலே அந்த ஒரு தனி பகழி கொண்டு ஊன்றவும் தரித்திரர் தேவதேவர். இன்னொரு கண்ணை பொறுக்க போன போது சாமிக்கு பொறுக்கல, நின்று கண்ணப்பா சொன்னார். ஆகவே இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் உண்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்களாக ஆக வேண்டும். சாமிக்கும் வேண்டப்பட்டவங்க உண்டு, நாமெல்லாம் சாமிக்கு வேண்டப்பட்டவர்களாக ஆக வேண்டும். அந்த நிலையில வந்து இதற்காக சொல்லவில்லை அப்படின்னு சொன்ன, ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் உற்றவர்கள் மெய்யடியார்கள். ஆறு அயலார் பெருமானை எல்லா சாமியில ஒரு சாமியா வணங்குறவா அயலார். சிறுவ சொல்றாங்களே எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க, எதை கும்பிட்டா என்னங்க? அவங்க பெரிய ஞானிகள், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாத்துலயும் ஒண்ணுதாங்க சொல்லுது. அப்படி யார் அறிவு குழம்பி இருக்கிறார்களோ, திருவிழர் படத்துல எடுத்தடுப்புலயே பொருளை நதி புது வெள்ளத்தினால கலங்குது. அதை கலக்கத்துக்கு என்ன உண்மை சொல்றாரு பரஞ்சோதி முனிவர், நிறைய படிச்சுட்டு நிறைய சாப்பிட்டா வாந்தி தான் வரும். அது போல நிறைய படிச்சு பிச்சைக்கார வாந்தியில கூட முந்திரி பருப்பு இருக்கும். அப்படி படிப்பு என்ற நோய், அதனால வாந்தி என்ற கல்வி, அந்த கல்வி என்ற நோயினாலே வாந்தி எடுத்துடுறான். அதுல சில கருத்துக்கள் இருக்கலாம், அதை கண்டு பயக்கக்கூடாது. பிச்சைக்கார வாந்தியில முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி தான் அது. அனுபவ ஞானம் என்பது ஒரு பெருமாளிடத்தை உரைப்பாக வழிபடுவதுதான். கடவுளை பொது நீக்கி அறிய உணராது எம்பெருமானை எல்லா தெய்வங்களுக்கும் சமமாக நினைக்கின்றவருடைய அறிவு எப்படி குழம்புமோ அது போல புது வெள்ளத்தினால தாமரபுரணி குழம்பியது. பிறகு அது எப்படி தெரிந்ததுன்னா, குருநாதருடைய கிருபையினால கற்றறிந்தவர்களுடைய மனம் எப்படி இறைவனுடைய திருவிழையில வந்து சென்று சேருமோ, சிவபெருமானே செம்பொருள் என்று எப்படி அது தெளிந்து சேருமோ, அதே போல இவருடைய இந்த புருணை நதி தெளிந்தது என்று பார்க்கின்ற. அப்ப ஆறு அயலார் என்றால் பெருமானை சிறப்பாக கருத முடியாது, பொது நீக்கி அறிய முடியாது. குழம்புவர்கள் தான் அயலார்கள். பெருமான் அவர்களுக்கு சாப்பாடு போடுவாரே தவிர திருவடி காட்ட மாட்டார். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு உண்டு, ஆனால் திருவடி கிடையாது என்று பார்க்கின்றோம். ஏதவனை பாடும் பரிசு, பெருமானை எப்படி பாடுவது? பண் சுமந்த பாடல்னு சொல்றீங்களா? இருக்கவே பண் சுமந்த பாடலாகிய மூவர் தேவாரத்தினால் எம்பெருமானை பாடுக என்ற குறிப்பு இருக்கு. ஏதவனூர் திருப்பெருந்துரை ஏதவன் பேர் தென்னன் பெருந்துரையார் ஆர் ஆர் உற்றார் சீரடியார்கள் உற்றார்கள். ஆர் அயலார் பெருமானை பொதுவாக கருதுவர்கள் அயலார்கள். ஏதவனை பாடும் பிரிசு பண் சுமந்த பாடலாகின்ற மூவர் தேவாரமே பெருமானுடைய வழிபாட்டிற்குரிய நூல் என்று அந்த குறிப்பு இருக்கு. சரி, இந்த குறிப்புக்கும் இன்னும் மேல குறிப்புகள்லாம் இருக்கு, எல்லாம் குறிப்பா தான் இருக்கும். என்ன காரணம்னா, அன்பு நிலையில பாடப்பட்ட நூல், ஒரு வாத பிரதிவாதத்துக்காக பாடப்பட்ட நூல. கணவனும் மனைவியும் பேசிக்கும் போது குறிப்பு, நடராஜா தலைவர் நம்ம குருநாதர் தலைவி பேசிக்கும் போது குறிப்பா தான் அமையும், காதல் மொழிதான். அந்த குறிப்பினை யார் உணர்வார்கள்? அதே நிலையில இருந்தா உணரலாம். பாம்பின் கால் பாம்பறியும் சொல்றாரு. சரியை என்ற ஒரு மார்க்கம் பெருமானுக்கு நம்முடைய கையினாலே தொண்டு செய்வது. சாமி நமக்கு கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்கிறார். நாம் என்னமோ படிச்சுட்டோம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் திருமுறை பாடுறது, திருமுறை படிக்கிறது, சொற்பொழிவு கேட்கிறது, இப்படி உடம்ப சோம்பேறியா வச்சிருக்க கூடாது. மிக முக்கியமான கருத்து. சைவ சித்தாந்த சாத்திரப்படி அகங்காரம் மூன்று விதமா இருக்கு, சாத்விகம், ராஜசம், தாமசம். தமோ குணத்தை அதிர்ஷ்டித்த அந்த மாயை இருக்கின்றதே, அந்த ராமச அகங்காரத்தினாலே உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுடைய காரியம் தான் இந்த உடம்பு. நம்முடைய உடம்பு முழுக்க அறியாமையால் ஆயும். தமஸ், தமசுன்னா தனக்கு நல்லது இருந்து தெரியாது, உறங்கிக்கிட்டே இருக்கிற இயல்பு, சொரணை இல்லாதது. சொரணை இல்லாததுடைய உடம்பு, எத்தனை எத்தனை புராணம் கேட்டாலும் சொரணை இருக்காது. அடுத்து நாம இயல்பின்படி செய்வதைத்தான் செய்வோம். நடராஜாவை பார்த்த கண்ணால நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றார் அப்பர் பெருமான். அந்த பதிகத்தை நான் டெய்லி பிடிக்கிறேன், ஆனா நடராஜாவை பார்த்த கண்ணாலேயே நான் எதா பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், டிவி பார்ப்பேன்னு சொன்னா சொரணை கிடையாது. நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பதென்னே, கை என்று ஆடல் கண்டால் தன்னை கண் கொண்டு காண்பதென்னே. சாமி சொல்றார், சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பதென்னேங்கிறார். நடராஜாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம், இதெல்லாம் வேணாங்கிற என்ன வரல இல்ல, அப்ப சொரணை இல்ல. இந்த சொரணை இல்லாததுக்கு என்ன காரணம், உடம்பு தாமச அகங்காரத்தினால் ஆகியிருப்பதுதான் சொரணை இல்லாததுக்கு காரணம். அப்ப இதுக்கு எப்ப சொரணை வரும் சொன்னா, இந்த தமச வேலை வாங்கிட்டே இருக்கணும், கையினால் பெருமானுக்கு கைத்தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிற வரையிலும் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோ.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: இது மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள நிலையா?
1: அது சரி,
0: உயிர்கள் தான் போகின்ற, மனுஷரும் எல்லாம் போகின்றார்கள்,
1: எல்லாம் போயிடும்.
0: புயல் வருகின்றது, சுனாமி வருகின்றது, இயற்கை அழிவுகளுக்கு கூட இது காரணம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? அது ஒன்று. இரண்டாவது, மனிதன் மற்ற உயிர்களை சுரண்டி வாழ வழிக்கிட்டிருந்தான் இல்லையா? இப்ப இன்றைக்கும் இல்லாத வகையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே மிருகங்களை உணவுக்காக என்று வளர்க்கின்ற தன்மை இப்பதான் இருக்கின்றது
1: வரலாற்றில்.
0: நல்ல காடுகளில் வேட்டையாடி சாப்பிட்டார்கள், ஒரு சில வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து சாப்பிட்டார்கள். இந்த மாதிரி மேஸ் ப்ரொடக்டாக இப்படி பண்ணைகளிலே மிருகங்களை அடைத்து வைத்து வளர்த்து வெட்டி அதற்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளிலே பாதிக்கு மேலே விலங்குகளுக்கு தான் போகின்றது.
1: அதை உண்டு மக்கள் தங்களுடைய உடல்
0: அடிக்கடி வருகின்ற கொள்ள நோய்கள் போன்ற பல நோய்கள், இந்த பேர்ட் ஃபுளூ, ஸ்வைன் ஃபுளூ இப்படியான மிருகங்கள், பன்றி காய்ச்சல் போன்ற எல்லாவை பார்த்தால் அதுவும் அங்கே இருந்தான் வருகின்றது. அப்போ இது எல்லாம் எங்களுடைய மனித நாகரிகம் உண்மையிலே ஃபேமாக உரமான தளத்தின் மீது இருக்கின்றதா, அல்லது ஆட்டங்காட்டு கொண்டிருக்கின்றதா? நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட் என்ற மோட்டோவோட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுகின்றோம். இனி மிருகங்களை மட்டுமல்ல, மனுஷரை மனிதன் சுரண்டுகின்ற காலம் அல்லவா? முதலாளி தொழிலாளியை இருந்து உச்சமாக எடுக்கப்பாங்கன்றார், தொழிலாளி முதலாளியில இருந்து உச்சமாக எடுக்கப்பாங்க. இதேதான் கணவன் மனைவி உறவிலையும், தந்தை பிள்ளை உறவிலையும், சகோதர உறவிலையும், நண்பர்கள் அயலவர்கள் இதெல்லாம் இரோடட் அந்த இதுல இருக்கின்றது. எவ்ரிதிங் இஸ் இன் கன்ஃப்ளிக்ட் வித் ஈச் அதர். தக்கன பிழைக்கும் தகாதனமாயும் என்ற உலகத்தில் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த போட்டி மயமான இந்த உலகத்தை, இந்த வியாபாரத்தை, இந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம்? கேள்வியின் முதலாவது பகுதிக்கு பதில். இரண்டாவது, இந்த மிருக பலியை பற்றி எங்களுடைய ஆகம முறைப்படியான வழிபாடுகளிலே மிருக பலி கிடையாது. மிருகபலி ஆகம முறைப்படி, ஆனால் எங்களுடைய கோயில்களே பலிபீடம் ஒன்று இருக்கின்றது, பலி போடுவோம், அங்கே உணவு பண்டங்கள் அந்த அதுகள் எல்லாம் போட்டு பலி போடுற வளமை இருக்கின்றது. ஆனால் மிருகபலி கிடையாது. வேதங்களிலே மிருகபலியை பற்றியும் ஜாகங்களை பற்றியும் வருகின்றது. அஸ்வமேத ஜாகம் என்ற ஜாகங்கள், குதிரையை வெட்டி செய்கின்ற அப்படிக்கான ஜாகங்கள் இருக்கின்றன. ஆனால் கலியுகத்திலே அவை விதிக்கப்படவில்லை. மூன்றாவது, இந்த வேத காலத்திலே இந்த யாகங்களுக்கு பலியிடப்பட்ட பிராணிகள் அது ஒரு பேராக கருதி கருதப்பட்டது. அந்த பிராணிகள் நற்கதி அடைந்தன என்று சொல்லுகின்றார்கள். சில பேர் கேட்கலாம், இது என்ன கட்டுக்கதையா இருக்கின்றது, பிராணிய வேலியில வெட்டி போட்டு அது நற்கதி அடைஞ்சு எங்க சொல்றாங்க என்று கேட்பார்கள். எங்களுக்கு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியர், சந்தனாச்சாரியர்கள் 4வர், அவர் 8 சித்தாந்த சாத்திர நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய சித்தாந்த அஷ்டகம் என்று அவருடைய 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல 8 நூல்கள் அவருடையது. அவர் சிதம்பரத்திலே வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த இடம் கொட்டவன்குடி, இன்றைக்கும் இருக்கின்றது, போய் பார்க்கலாம். அவருடைய சமாதி கோயில் அங்கே இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பொழுது சாம்பான் என்று ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், அவனுடைய பக்குவ நிலைகிறது, இறைவனே அவனுக்கு ஒரு ஓலை கொடுத்து குருவிடம் அனுப்புகின்றார். இங்கே உமாவசிவத்திட்டு போச்சுள்ளார். அவன் வந்து அந்த மடத்திலே இருந்து அவரை பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி உடனடியாக கிடைக்கவில்லை. அங்கே தொண்டு செய்து கொண்டு விறகு வெட்டி கொண்டு வந்து மடத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உணவு பிந்தி விட்டது. அப்ப உமாவிசன் கேட்கின்றார், ஏன் உணவு பிந்தி விட்டது என்று. இன்றைக்கு விறகு வர பிந்தி விட்டது. ஏன் விறகு வர பிந்தி விட்டது? சாம்பான் இன்றைக்கு விறகு கொண்டு வர பிந்தி விட்டது. அதே அவன் விறகு கொடுக்கின்றான் என்றால் கூட்டி வந்தாச்சு. கேட்கிறேன், நீ ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய், விறகு கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அவன் இடுப்பில இருந்து அந்த ஓலை சுருளை எடுத்து நீட்டுகின்றான். அதில் பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறை
1: எழுதப்பட்டிருக்கிறது.
0: இறைவன் கையால எழுதின வாக்கியங்கள் சிலது இருக்கின்றது. திருவாசகம் முழுக்க இறைவன் தன்னுடைய கையாலே எழுதினது. மதிமலை மரிசை புரிசை மாடக்கூடல் என்ற பாட்டு 11ஆம் திருமுறையில இருக்கின்ற முதலாவது பாட்டு, அதுவும் இறைவன் எழுதினது. பானபத்திரனுக்கு சேரமானிடம் அவர் ஒரு சீட்டு எழுதி அனுப்புகின்றார். அந்த பாடல் இந்த 11ஆம் திருமுறையில் முதலாவது பாட்டு, இறைவன் கைப்பட எழுதிய பாட்டு. அடுத்ததாக இப்படி சில இறைவனார் அகப்பொருள் என்ற அகப்பொருள் இலக்கணம் 60 சூத்திரங்கள் கொண்டது இறைவனார் எழுதினது. இப்படி இறைவனால் எழுதப்பட்ட பல இருக்கின்றன. அப்ப இந்த இடத்தை இவர் கொடுக்கின்றார். அங்கே அந்த கொடுத்தவுடன் அந்த உமாவசிவாச்சாரியர் இதை உணர்ந்து அவனுடைய பாக்குவன்னி அறிந்து அவனுக்கு தீட்சை கொடுத்து இந்த தீட்சையை சொல்லுவார்கள் சத்தியோ நிர்வாண தீட்சை. தீட்சைகளிலே சொல்லுவார்கள் நாங்கள் எடுக்கின்ற தீட்சை சமய தீட்சை, அதுக்கு அடுத்ததாக விசேஷ தீட்சை, அதுக்கு அடுத்ததாக நிர்வாண தீட்சை என்று இருக்கின்றது. இந்த நிர்வாண தீட்சையில உயர்ந்தான தீட்சையிலே அசத்தியோ நிர்வாண சத்தியோ நிர்வாணம் என்று ரெண்டு இருக்கின்றது. அசத்தியோ நிர்வாணம் என்றால் இந்த உலகத்திலே இறை தொண்டின்படி வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் இறை எங்களுடைய உயிர் இறைவனை சேரும், அந்த அசத்தியோ நிர்வாண தீட்சை. சத்தியோ நிர்வாண தீட்சின்றால் உடனடியாக முத்திப்பேறு கொடுப்பது. அவர் அந்த சிட்டான் சாம்பானுக்கு உடனடியாக கொடுத்தார். அவன் சேர்ந்துட்டான் அவனிடம் ஒளிமயமாக சென்று. இதை உணர்கின்ற தன்மை இப்போ வானொலி கேட்டுக்கொண்டவர்களுக்கு கனவேலுக்கு இருக்காது, அந்த நாளிலே இருக்கவில்லை. அப்ப அந்த பெட்டான் சாமனுடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டால் இருந்து அங்க இருக்கிற இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை கும்பிடணும் இல்லையா, அது மாதிரி அங்க இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கமாண்டோஸ் அவர்கிட்ட சொல்லிட்டார்கள். அவரை கூப்பிட்டு வந்துட்டார்கள் உமாசுவத்திட்ட விசாரணைக்கு, என்கொயரி என்ன நடந்தது. அவர் சொன்னார் சரி அப்படி என்றால் நீ திருப்பி செய்து காட்டுறியா. இதுதான் சயின்டிபிக் ப்ரூஃப். சயின்டிபிக் ப்ரூவ் என்றால் பேபிசாதுக்கெல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கின்றது சொல்லுகின்ற ப்ரூவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் சிறைவள வருகிறது என்று கேட்டால் சயின்டிபிக் ப்ரூவ் என்றால் அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மீண்டும் கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு திருப்பி நடக்க வேண்டும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு மீண்டும் நடந்தால் தான் அது சயின்டிபிக். இல்லாட்டி சயின்டிபிக் இல்லை. மருந்துகளிலேயும் அதுதான். கல மருந்துகள் இப்படி எல்லாம் விற்கின்றார்கள், இது இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த வேதம் போகும் இது போகும் எனக்கு மாறிவிட்டது அவருக்கு மாறிவிட்டது என்று. ஆனால் எல்லோருக்கும் திருப்பி கொடுக்கும் பொழுது திருப்பி நிகழ்ந்தால்தான் அது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது இன்றைய விஞ்ஞானத்தின் விளக்கம். அப்ப அதை தான் ஆண்டையை கேட்கிறார்கள். ஓகே நீர் செய்தது சரி, அப்ப இன்னொருக்கா செய்து காட்டுவீரா. நீ ஒரு ஆளை அனுப்ப வேணுமில்ல. அவர் என்ன செய்தார், அங்கே இருந்த முள்ளி செடி பிளான்ட் தாவரங்கள் விலங்குகள் கூட நெற்கதி அடைகின்றன. எங்களுடைய சமயத்திலே மனுஷர் மட்டுமல்ல மிருகங்கள் கூட எங்களுக்கு தெரியும். திருவானைக்காவிலே சிலந்தி வழிபட்டு முத்தி அடைந்த தலம், ஜானு வழிபட்டு போர் அடைந்த தலம், உடும்பு வழிபட்ட தலம், ஓணான் வழிபட்ட தலம், பூனை வழிபட்ட தலம், குதிரை வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், ஈங்கோய் மலை ஈ வழிபட்ட தலம், இப்படி பலவிதமான பறவைகள் மிருகங்கள் கூட வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தவர்கள் இந்த செடிக்கு முள்ளிச்செடிக்கு அவர் இந்த தீட்சையை கொடுக்கின்றார். கொடுக்க அது உடனே எல்லாரும் காண ஒளிமயமாக சென்றது. இது வந்து 16 நூற்றாண்டில் நடக்குது. மாபுதனுடைய காலம் அவருடைய காலத்தை அவருடைய பாட்டிலேயே ஒன்றத்தில் குறித்திருக்கின்றார். சரியான ஆண்டு இருக்கின்றது. அப்ப இது நடந்தது. ஆண்டால் வேத காலத்திலே பலியிடப்பட்ட பிராணிகள் இப்படி சென்றன என்பதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் தானே இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்திலே வேதங்களிலே சொல்லியிருக்கின்ற கலியுகத்திலே மிருக பலி இல்லை, அது விதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது வேத ஆகம வைதீக சைவ முறைப்படி இந்த இது இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வழிபாடுகளே ஆகமத்துக்கு புறம்பான முறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. ஆகமத்துக்கு புறம்பான வழிபாட்டு முறைகளில் இப்படி இறைவனுக்கு வித்தியாசம் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் அந்தந்த மக்கட்கூட்டத்தினர் தங்கள் தங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபடுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் வந்து திருமுருகாற்றுப்படையிலே கூட இருக்கின்றது. திருமுருகாற்றுப்படை எடுத்து பார்த்தால் திருமுருகாற்றுப்படை வந்து எங்களுடைய சங்கை இலக்கியத்திலேயும் இருக்கின்றது. 10 பாட்டுகளை ஒன்று சங்க இலக்கியத்தில் 10 பாட்டுகளை ஒன்று திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது. இதே பாடல் ஒரே ஒரு பாடல் திருமுறையிலேயும் இருந்து சங்க இலக்கியத்திலேயும் இடம்பெற்றிருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை. அப்ப இந்த இதுல வந்து சொல்லுகின்றார், இந்த கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர் கொடிய கொலை தொழிலை செய்கின்ற வேட்டை தொழிலை செய்கின்ற வில்லுடன் கூடிய காணவர்கள் வேடர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டை குன்றுதோடாரல் என்ற பகுதியிலே திருமுருகாற்றுப்படையிலே சொல்லுகின்றார். தொண்டக சிறுபறை குறவை அயற, தொண்டகம் என்கின்ற சிறிய பறையை தட்டி குறவை கூத்து ஆடி ஆடுகின்றார்கள். இணைத்த கோதை அனைத்த கூந்தல், மலர்களினாலே தங்களுடைய கூந்தலை அலங்கரித்தின்றார்கள். முடித்த குள்ளை இளவுடை நரம்பு செங்கால் மராகத்த வாழ்நர் இடையுடுவு, இடுப்பிலே இலைகள் பூக்கள் நறுமையான பூக்கள் குள்ளை. குள்ளை என்பது கஞ்சா செடி. அந்த கஞ்சா செடியை கூட சேர்த்து கட்டிய ஆடுகளை இடுப்பிலே அணிந்திருக்கின்றார்கள். இப்படியாக அணிந்த ஆடுகளை அணிந்த இந்த வேடர்கள் அவர்கள் வேட்டுவ தொழில் கொலை தொழிலை செய்பவர்கள் அவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டு முறை இங்கே திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றது. அப்ப அவரவர் இயல்பின்படி அவரவர் வழிபடலாம். அந்த நிலையிலே இருக்கின்ற மக்களை போய் இப்படி வழிபடு என்று சொல்லலாமா? அவர்களுடைய பக்குவ நிலை அவர்களுடைய நிலை அவர்களுடைய ரிசோர்சஸ் அவர்களுடைய அறிவு புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வழிபடுகின்றனர். இதே மாதிரியாக அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை வழிபாட்டிலே சிறுதினை மலரொடு விதையை மறி அறுத்து, மறை என்பது இங்கே ஆடு, வழிபடுகின்ற முறைமையை சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக வெண்பொறி சிதறி அந்த பெண்மையான நெல்லுப்பொறியை சிதறி மத வழி நிலைய மாத்தால் கொழுவிடை. கொழுவிடை என்பது கொழுத்த ஆடு. குருதியொடு விடைய தூவல் அரிசி சில்பலி செய்து பல்விட பிரிய இந்த ஆட்டை வெட்டி அந்த குருதியை எடுத்து அதை பலி செய்து வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றது. மேலும் குருதி செந்தினை பரப்பி குறமகள் முருகிய நிறுத்தி முரணினர் உட்க முருகாற்று படுத்த உருகழுவியனகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன். இந்த குறப்பன் இந்த குருதியை பரப்பி இந்த பலியை படைத்து இந்த பறைகள் அடிக்க இந்த சிலம்பு பாடி குறவை ஆடி வழிபடுகின்ற வழிபாட்டு முறையை இந்த திருமுருகாற்று படை சொல்லுகின்றது. அதே திருமுருகாற்று படையிலேயே திருவாமினன்குடியை தலத்தை பற்றி வழிபடுகின்ற பொழுது ஆகம முறைப்படி வழிகின்ற வழிபாட்டை சொல்லுகின்றது. யார் அங்கே வழிபடுகின்றார்கள்? சீரை தையிய உடுக்கையர் சீரொடு வலம்புரி புரையும் வாழ் நரை முடியினர் நரைத்த தலையினுடையவர்கள் மாந்தோல் உடையுடையவர்கள் மாசர இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன் கெடு மார்பின் மார்பெல்லாம் சதையெல்லாம் கரைந்து எலும்பாய்ந்தா இருக்கிறார்கள். எலும்பும் தோளுமாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படி தவ ஒழுக்கத்திலே இருப்பவர்கள் மார்பின் எலும்பு எழுந்து இயங்கும் ஜாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் பல பகல்கள் உண்ண மாட்டார்கள், ஒரு சில நாட்கள் தான் உண்ணுவார்கள். அந்த தவம் இகளோடு செட்டம் நீக்கிய மனத்தினர் கர்வம் என்றது கிடையாது. யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்கள் கற்றோர்களும் கூட அறியாத அறிவு இவர்களுக்கு உண்டு. கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் எல்லாம் கற்றவர்களுக்கும் கூட அவர்கள் அதுக்கு மேலாக வரம்பு அதற்கு மேலாக மட்டுப்படுத்தக்கூடிய தலைமைத்துவத்துடையவர்கள். காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர் காமம் சினம் போன்றவற்றை கடிந்த கோலத்தை உடையவர்கள் யாவதும் அறியா இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் எந்தவித துன்பங்களும் இவர்களுக்கு தெரியாது. மேவர துணியல் காட்சி முனிவர் முன்புக இப்படிப்பட்ட தவ ஒழுக்கத்தில் இருந்தவர்கள் ஆவினன்குடியில வழிபடுகின்றார்கள். இதுக்கும் ஒரே பாட்டில திருவுருவாட்டுப்படையில இருக்குது. அந்தனர்களுடைய வழிபாட்டை சொல்லுகின்றார். எய்திய இயல்பினின் வளாகதி இருவர் சுட்டிய பல்வேறு தொழில் கொடி இருமூன்று இருமூன்று என்றால் ஆறு வேதங்களுடைய அங்கங்கள் ஆறு ஜோதிடம் தர்க்கம் வியாகரணம் போன்ற அங்கங்கள் ஆறு. அந்த ஆறு நூல்களின் விதிப்படி ஒழுகுகின்ற இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அந்த பழமையான குடியிலே பிறந்து வந்தவர்கள் அறுநான்கு இரட்டி இளமை நெல் ஞாண்டு ஆறுநில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை. ஆறு நான்கு இருபத்தி நாலு அதான் அறுநான்கு இரட்டி இருபத்தி நான்கு இரட்டிக்காகப்படுத்தால் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வருடங்கள் இந்த வேத நூல்கள் சொல்றபடி பிரம்மச்சரியம் காத்தவர்கள் அறநூல்களுடைய பிரம்மச்சரியம் காத்தவர்கள். மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து மூன்று அக்னிகளை வளர்ப்பவர்கள் சம்பந்தர் படிக்கின்றார் தன்னுடைய திருவாரத்திலே கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வேறாமே செற்றார் வாழ்தில்லை சிட்டம் பிளமேய. அக்னி காரியம் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று சைவத்திலே. மூன்று வகையான அக்னிகள் உண்டு ஆவகனியம் கார்கபட்சம் தர்ஷனாக்னி என்று சொல்லி மூன்று வகையான அக்னிகள் உண்டு. இந்த கார்கபட்சம் தான் கிரகத்திலே வைத்திருக்கின்றது. ஆவகனியம் ஒன்று தர்ஷனாக்னி ஒன்று. இந்த மூன்று வகையான தீகளையும் அந்த அதனுடைய பெயர்களையும் அறிந்து இருபிறப்பாளர் அந்தனர்களுக்கு இருபிறப்பு தாய் தந்தையினுடன் பிறப்பாலை ஒன்று அவர்கள் உபநயனத்திலே பூநூல் எடுக்கின்ற போர் வருகின்றது இரண்டாவது பிறப்பு. இப்ப சொல்லுவார்கள் போன் அகெயின் கிறிஸ்டியன் என்று நாங்கள் பார்ப்போம் கிடைக்கல. இந்த போன் அகெயின் என்றதும் இந்த இருபிறப்பாளரும் ஒன்று. போன் அகெயின் என்றால் பிறப்பாலே கிறிஸ்தவராக இருந்து பிறகு திருப்பி தன்னுடைய கன்விக்ஷனாலே அதுல ஈடுபாடு கொள்வது. அதே மாதிரி பிறப்பாலே அந்தனராக இருந்து தன்னுடைய உபநயனத்தின் மூலமாக மீண்டும் பிறந்த இருபிறப்பாளர் பொழுதறிந்து நூவல ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான். இந்த முப்புரி நூல் அந்தனர்கள் எல்லோரும் பூநூல் அணிந்திருப்பார்கள். அந்த பூநூலே மூன்று புரி முப்புரியாக இருக்கும். ஒவ்வொரு புரியிலே ஒன்பது இலை இருக்க வேண்டும் ஒவ்வொரு நூலை. அதான் ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான். முப்புரி வென்றது மூன்று தேவர்களையும் குறிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஒன்பது நூல்களும் ஒன்பது சக்திகளை குறிக்கும். இந்த முப்புரி அணிந்த புலரா காலகம் புலர உடி உச்சி கூப்பிய கையினர் கையை உச்சியிலே வைத்து கூப்பினபடி தற்புகழ்ந்து ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி. இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதி மறை மந்திரத்தை சொல்லி பாடி வணங்குகின்றார்கள். அப்ப இது பதினோராம் திருமுறையில இருக்கின்றது, சங்க இலக்கியத்திலே இருக்கின்றது, இங்கே அந்தனர் வழிபாடு இருக்கின்றது, முனிவர்களுடைய வழிபாடு இருக்கின்றது, அதே நேரம் குறவர்களுடைய வேடவர்களுடைய வழிபாடும் இருக்கின்றது. ஆகவே எல்லா வகையான வழிபாடுகளையும் அவர் ஒரு சேர பார்த்து பாடியிருக்கின்றார். இல்ல அவர் பார்க்கிற பார்வை வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். அவர் இது நல்லது அது கெட்டது என்று பார்க்கவில்லை. நான் ஜட்மெண்டலாக ஒவ்வொருவருடைய வழிபாடு முறைகளையும் பார்த்து அவரவருடைய வாழ்க்கை நிலைகள் அவரவருடைய நிலைமை அவரவர் எங்கே இருக்கிறாரோ அதன்படி வழிபாட்டை சொல்லுகின்றார். இந்த வழிபாடு இதுல வந்து அது கூடாது இது நல்லது என்று சொல்லவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தஞ்சை ஆண்ட ராஜராஜசோழர் தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அந்த ராஜராஜசோழ சக்கரவர்த்தி காலத்தில் கூட மிருகக்கொலைக்கு அல்லது பசுவதைக்கு தடை விதிச்சார்களா? இல்லையே. ஏன் தடை விதிக்க முடியாதா? அவருக்கு தெரியாதா இது தப்பு என்று தெரிஞ்சிருந்தால் தடை விதிச்சிருக்க மாட்டாரா? அவருடைய காலத்திலையும் மாடுபட்டவர்கள் இருந்தார்கள் தானே. அப்ப இது வந்து அவரவருடைய நெறிமுறை. அதுக்காக எல்லாரும் போய் அதை செய்கிறதா அங்க தப்பு. அவர் செய்கிறார் நான் செய்தால் என்ன, அவர் செய்கிறார் நான் செய்யாவிட்டால் என்ன, அந்த பிறகுதான் தப்பு. அவரவருடைய வாழ்க்கை நிலையின்படி வழிபட்டுக் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது நந்தனார் அவர் வந்து புச்சர் மாடு வெட்டுகின்றவர். அவர் கடைசி வரைக்கும் மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார். என்னுடைய அன்பர் கேட்டார் விட்டுட்டார் தானே கேட்டார். அப்படி அல்ல, அவருடைய பெரிய பிராணத்திலே அவர் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு தோல் கொடுத்து கொண்டு வரார். வாத்தியங்களுக்கும் அந்த நரம்புகளுக்கும் தேவையான தோலும் வேரம் செய்வதற்கு தேவையான தோலை கொடுக்கின்றார். அதே நேரம் அபிஷேகத்துக்கு தேவையான கூரோசன் இது பசுவின் வயிற்றில் இருந்து எடுக்கின்றது அதை கொடுத்து கொண்டு வருகின்றார். அப்படி அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றார். அதே மாதிரியாக அதிபத்த நாயனார் வந்திருக்கின்றார். அவர் மீனவர், மீன் பிடிப்பவர். அவர் ஃபர்ஸ்ட் கேட்ச் முதலாவது மீனை இறைவனுக்கு
1: கொடுப்பார்.
0: வேட்டுவர் கண்ணப்பர், அவருடைய வழிபாடு எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்காக நந்தனார் செய்தாரே கண்ணப்பர் செய்தாரே நான் செய்தால் என்ன என்று நியாயம் கேட்கின்றோம் இல்லையா? அது அங்கே தப்பு.
1: இதுல ஒரு நேயர் வந்திருக்கிற டாக்டர் கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: என்னுடைய கேள்வி இந்த உற்சுவாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த சூக்ஷ்ம நாடி என்ன மாதிரி வேலை செய்யறாங்க அதை பத்தியும்.
0: இதை பற்றி நாங்கள் இன்னொரு விஷயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இது வந்து பிராணாயாமத்திலே வரும். சுஷும்னா நாடி உஷ்மன் நாடி என்று சொல்லி பிராணாயாமத்திலே வரும். திருமந்திரத்திலே கூட இருக்கின்றது. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். புள்ளினும் மிக்க புள்ளென்றது பறவை. பறவையை விட வேகமாக செல்லுகின்ற புறவி குதிரை வந்து இந்த மூச்சோட்டம். இந்த புறவியை மேற்கொண்டால் அதை கண்ட்ரோல் பண்ணினால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். நீங்க எல்லாம் கல்லு குடிச்சு இன்டாக்சிகேட் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்து அப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை. அது தானாகவே உங்களுக்கு குதூகல நிலையை விளிசை தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் ஒரு ரீஜுவனைசேஷன் திருப்பி உற்சாகம். உள்ளது சொன்னோம் உணர்வுடைய ஒர்க்கே. இது திருமந்திரம். இந்த பிராணாயாமத்தை பற்றிய யோகத்தை பற்றிய விளக்கங்கள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. மற்றது மூன்று நாடிகள் இடகலை பிங்கலை சுழுமுனை. சுஷும்னான்றது சுழுமுனை, இடகலை நாடி, இடகலை அல்லது சந்திரகலை என்று சொல்லுவார்கள். மற்றது வலது பக்கத்தில் இருக்கின்றது வந்து சூரியகலை என்று சொல்லுவார்கள். நடுவில் இருக்கின்றது சுழுமுனை நாடி என்று சொல்லுகின்றார்கள். 6 ஆதார சக்கரங்கள் எங்கள் உடம்பிலே இருக்கின்றன. இந்த 6 ஆதார சக்கரத்திலே கீழே 3 ஆதாரம் இருக்கின்றது. இந்த 6 ஆதார சக்கரங்களையும் இவையெல்லாம் சப்டல். இதை போய் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. பல பேர் சொல்லுவார்கள் இந்த சக்கரங்களை வைத்து இது சேக்ரல் ஃபிளெக்சஸ், இது ஹைப்போகேஸ்ட்ரிக் ஃபிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் ஃபிளெக்சஸ் என்றெல்லாம் பல பேர் சொல்லுவார்கள். நானும் கூட அதை பார்த்திருக்கிறேன். அப்ப மருத்துவம் படித்தபடினாலே தெரியும். ஆனால் அது அல்ல சக்கரங்கள். சக்கரங்களுக்கு உருவம் கிடையாது. அந்த சக்கரங்கள் அனட்டமிக்கல் பார்ட்ஸ் அல்ல. அந்த தானம் இருக்கின்றது. அதாவது மூலாதாரம் என்றால் என்னுடைய ஜனன அங்கத்துக்கும் குதத்துவாரத்துக்கு நடுவில் மூலம் என்று சொல்லுகின்றோம். மூலவர்த்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த மூலச்சூடு அங்கே இருக்கின்றது. அது முக்கோண வடிவானது. அது நடுவிலே ஒரு புள்ளியாக இருக்கின்றது. அது அதுக்கு மந்திரம் ஓம். அதற்கு தேவதை விநாயகர். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இருக்கின்றது அதனுடைய வடிவம், அதனுடைய மந்திரம், அதனுடைய தேவரை, மற்ற அதனுடைய நிறம். அந்த தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த நாடியை அங்கிருந்து எழுப்பலாம். அடுத்ததாக அடுத்த 3வது கட்டம் சுவாதிஷ்டானம். அடுத்ததாக மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. ஆக்ஞை என்பது இந்த புருவ நடுவிலே வரும். அங்கேதான் திரிபுவனி சங்கமம் நடக்கின்றது. இந்த 3 நாடிகளும் வந்து ஒன்றாக சேருகின்ற இடம் ஆக்ஞை, திரிபுவனி சங்கமம். இப்ப புறத்தே திரிபுவனி சங்கமம், காசி. காசியில வந்து அந்த கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கின்ற இடம். அதான் ஜோர் சுவாமிகள் அங்கே போயிருந்து போது சொன்னார், எல்லா இடமும் தேடி திரிஞ்சு வந்து காசியில் வந்து கண்டுகொண்டேன் பெருமானை உள்ளே என்று சொன்னார். காசிக்கு போய் வந்தவர் இல்லையா சொன்னார்கள் கடிதத்திலே,
1: எழுதுகிறார்
0: அந்த இதுல சொன்னது. அப்ப இது அதற்கு அங்காலே சகஸ்டாரம், சகஸ்டாரம் உச்சந்தலையிலே இருப்பது. அதற்கும் வெளியிலே இந்த சக்கரங்கள் உடம்புக்கு மட்டுமல்ல, உடம்புக்கு வெளியிலே சேனல்ஸ், கனெக்டிங் சேனல்ஸ் மீதான சக்கரம் என்று இருக்கின்றது. அது எங்களுடைய தலைக்கு மேலே 12 விரல் கடை அளவுக்கு ஒவ்வொருடைய அவருடைய விரல் இருக்கும் தானே, ஒவ்வொருடைய விரல் கடை அந்த விரல் அளவின்படி 12 அங்குலங்களுக்கு மேலாக இருக்கும். அதான் நாங்கள் உச்சியிலேயே கூப்பி வழிபடுவது அதற்கு, நெற்றிக்கு மேலே வழிபடுவது சகஸ்டாரத்துக்கு.
1: ஒவ்வொருக்கும் ஒரு வழிபாடு,
0: களத்துக்கு நேரே வழிபட்டால் அங்கே அடுத்தது, அடுத்த இதயத்துக்கு நேரே, இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இது.
1: இதனுடைய இதெல்லாம் ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றது,
0: திருமந்திரத்திலே இருக்கின்றது, ஆகமத்திலே இருக்கின்றது. அந்த அந்த ஓம் என்ற மந்திரம் அவராவது முயற்சி இளமை காலத்திலே முயற்சி பண்ணால் இது நல்லா வரும். இந்த குழந்தைகள் இளைஞர்கள் பொதுவாக இதை முயற்சி பண்ணால் நல்லா வரும். வயசானவர்களுக்கு கூட பக்தி மார்க்கம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தி இருக்கின்றது, இந்த சக்தி தான் இஸ் சேம் ஃபோர்ஸ் இஸ் தேர் இன் ஆல் த லிவிங் பீஸ் அஸ் அ செக்ஷுவல் எனர்ஜி டு. இந்த போட்டன்சி இருக்கிறது தானே, அந்த போட்டன்சியை வந்து ஒரு முகமாக பார்க்கின்ற பொழுது அது பாலியல் கவர்ச்சியாக செக்ஷுவல் எனர்ஜியாக வருகின்றது, இன்னொரு முகமாக அதை மேல் நோக்கி செலுத்துகின்ற பொழுது இந்த யோக சக்தியாக பரிணமிக்கின்றது. இப்ப இலகுவாகன முறையில இப்ப காயத்ரி மந்திரம் தொடர்ந்து விவேகானந்தரன் சொல்லி இருக்கின்ற அனுபவ முறைகளையும் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு இடமே இருந்து நேராக நிமிர்ந்து முதுகுத்தண்டு நேராக இருந்து நன்றாக இந்த மந்திரங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நுனி நாக்கால உச்சரிக்கப்படாது, அடி வயிறுல இருந்து இந்த இது வரும். உந்திவளி முதலா, இது தெல்காப்பிய சூத்திரம், எப்படி மொழி புறக்கின்றது என்பதற்கு உந்திவளி முதலா என்று சொல்லி சொல்லுகின்றார். அங்கே இருந்து அதாவது உந்தித்தானம் என்றது அடி வயிறு தொடங்க வேணும். இந்த மந்திர உச்சாரணங்கள் அந்த இதால அந்த அது வைப்ரேட் பண்ணி கொண்டு வரும். அதை சொல்லிக் கொண்டு வர காயத்ரி மந்திரத்தை அல்லது ஓம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லிக் கொண்டு வர இந்த குண்டனின சக்தி எழும்பும். இது விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்றார். நீ 3 நாட்கள் தொடர்ந்து ஓங்கார ஜபம் செய்து கொண்டு வந்தால் குண்டனி
1: சக்தி
0: கிளம்பும் என்று சொல்லி இருக்கின்றார். இது ஒரு ஜோக ஆசிரியர் அல்லது குருவினுடைய முறையின்படி செய்து
1: குண்டலினி சக்தி
0: வர வேண்டும். இதைத்தான் இந்த குண்டலினி சக்தி சொல்ல இருட்டரை முறையில் இருந்த குமரி, இதைத்தான் திருமந்திரம் சொல்கிறார்கள். குண்டலினி சக்தியை சொல்லுகின்றார், இருட்டரை முறையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே.
1: உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
3: நேயர்கள் இதுவரை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: தியானம் பண்றதுன்னா என்னன்னு வேறு எண்ணம் குறுக்கிடாமல் இந்த எண்ணத்தோடையே இருப்பது, இதுக்குதான் தியானம் என்று ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்றார். விரோதி பிரத்யானந்தரித்த சஜாதீய பிரத்யய பிரவாக, மற்ற எண்ணங்கள் வேறது ஏதும் குறுக்கிடாமலேயே இந்த எண்ணத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதுக்கும் தியானம் பண்ண முயற்சி பண்றோம், வேற எண்ணம் வராம இருக்கணும்னு நினைச்சேன், அப்படியே தூங்கிவிட்டான். எண்ணமே இல்லையே, வேற எண்ணம் வந்தாத்தானே, எண்ணமே வரப்படாதுன்னு நினைச்சேன், தூங்கிவிட்டான். என்ன பண்றது? அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1/2 நேரம் முடிச்சுட்டான். தியானம் பண்ணினோம் இல்லையா, நல்ல தூக்கம் வந்துருக்காரு. தூக்கம் வரதே கஷ்டம்னு, அது அது வந்த பிறந்தா நம்ம தூங்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னு தூக்கம் வரும்பொழுது நீங்க தூங்கணும். நீங்க தூக்கம் வேணும் நினைச்சா தூக்கம் வரதில்ல. விவகாரம் என்ன சுவாமினர், அது மாதிரி இந்த தியானத்துல உட்கார்ந்தா தூக்கம் தானா வருது. விவகாரம் என்ன, தவ தியானே புத்தி. அதனாலதான் டாக்டர் எல்லாம் தூக்கம் வரும்பொழுது தூக்கம் வரலன்னு கேட்டா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கிறார். ஆனந்தமா தூங்குவேள் வியாபாரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்பவும் பகவான தியானம் பண்ணல, வேற ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த தியானமானது என்ன பண்றது, மனுஷனுக்கு பகவான தியானம் பண்ண பண்ண இந்த மனசார்ந்த அலபாயாம நிக்கிறது. இந்த மனசுக்கு அலைபாயிருதுங்கிறது சகஜமான ஒரு சொரூபம். எதையோ நினைக்கும், எது வேண்டாம் நினைக்கிறீங்களோ அதான் நினைக்கும். எது துன்பம் இருக்கோ அந்த துன்பத்தை மறக்கப்படாத சொல்லுவேன், இதை மறந்துருங்களேன் அப்படின்பா. நானும் மறக்கத்தான் பாக்கிறேன், எது மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது நல்லா ஞாபகம் வருது. மறக்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வருது. ஆகையால் என்ன பண்ண, அதுக்கு வழி தியானம் ஒண்ணுதான், தவ தியான புத்தி. அதனாலதான் அந்த தியானத்துக்கு புத்தி உபயோகப்படுவதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்களை புத்தியில ஏத்தினோம். அதுவும் ஒரு வெயிட்டு தான், சாஸ்திரங்களும் வெயிட்டு தான். விவேக சூடாமணி பிரகரணத்துல கடைசி சொல்றார், லௌகிக நியாய சம்ஸ்காரங்கள்லாம் போறப்பன சாஸ்திர வாசனையும் போகணும்ட்டார். லோக வாசனையும் போகணும், சாஸ்திர வாசனையும் போகணும், கடைசியில என்ன இருக்கணும்? அந்த குரு பாதங்களை தவிர அவர் ஒன்றும் மனசுல தோணப்படாது. அந்த பரமேஸ்வர பாதங்கள், பகவத் பாதங்கள், அதை தவிர வேற ஒன்றும் தோண வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி விசேஷமாக தவ தியானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபவே. கண்கள் இருக்கே ரெண்டு, அது என்ன பண்ண, பகவானுடைய உருவத்தை பார்த்துக்கொண்டே இருக்கணும். இந்த பகவானுடைய உருவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, மற்ற கெட்ட விஷயங்களை பார்க்கறதுனால ஏற்பட்டதான தோஷங்கள்லாம் போறது. பகவானுக்கு அலங்காரம் சேத்துள்ளார சுங்காரமுங்கிற அந்த பகவானுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கறதுனால என்ன ஏற்படுறது, பகவானிடத்துல பக்தி ஏற்படுறதை விட நாம கெட்ட விஷயங்கள பார்த்ததுனால ஏற்பட்டதான கெட்ட சம்ஸ்காரங்கள் மனசுல ஏற்படக்கூடியதான வாசனைகள் அவைகள்லாம் போறதாம். அதனாலதான் பகவான தினமும் பார்க்கணும். நம்ம அதுல ஒரு போட்டோ வச்சுக்கணும், அந்த போட்டோ கொஞ்ச நேரம் பார்க்கணும் பகவானுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு. அதே போலயே கோவில்ல, நீங்க கோவில்ல போய் அம்பாளை பார்க்கணும். நீங்க பார்க்கலன்னா என்ன பண்றாங்க, கோவில்ல சுவாமியே புறப்பட்டு வர, பிரம்மோத்சவங்கள், வடையாத்தி உற்சவங்கள் அதெல்லாம் திருப்பி வராது கோவிலுக்கு எதுக்கு? நீங்க தான் என்ன வந்து பார்க்கல, நானாவது உங்க முன்னால வந்து நிக்கிறேன் பாருங்க. பாரத யுத்தத்துல பகவான் அர்ஜுனுக்கு முன்னால தேரோட்டிய நிக்கிற உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரா, கடைசியருக்கு புதுச்சிரிப்போடயே இருந்தார். சார் யுத்தமானது, ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறா கொல்றா கொண்டு இருக்கும் பொழுது என்ன புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்கிறான். கால் ஓஸ்மிலோ கட்சய கிருத்தா, உலகத்தை எல்லாம் சம்மர்த்துமிகாகதா, உலகத்தை அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்கிறான். ஏண்டன்ன, நம்ம ஜனங்களாகட்டும் விரோதி ஜனங்களாகட்டும் அவன் பிராணம் போற சந்தர்ப்பத்துல என்ன என்ன பார்த்துட்டு பிராணனை விடுறான். எல்லாருக்கும் அப்படி ஒரு மோகனமான ஒரு அவதாரம். அந்த யுத்தம் கணக்கில் முழுக்க 18 நாட்களும் அந்த எல்லோருடையும் சர்வாகர்ஷணம், அவர் பேரே கிருஷ்ணன் பேர், ஆகர்ஷணா கிருஷ்ணன், எல்லோருடைய மனசையும் பறிக்கிறதுனால கிருஷ்ணன். ஆனா எல்லோரும் அவாவா பிராணனை விடுறப்ப என்ன பண்ண, கிருஷ்ணனை பார்த்து பிராணனை விட்டாளாம். அந்த புன்சிரிப்போடையே தர்சனம் கொடுத்தாங்கிற, எதுக்காக? உங்களுடைய கண்களுக்கு அந்த நிலை வரணும், கண்களால் பகவானை பார்க்கணும். இந்த பார்க்கறதுனால நமக்கு எதையோ பார்த்தோம், உபயோகம் இல்லாத பொருளெல்லாம் பார்த்தோம், அந்த பார்த்ததுனால ஏற்பட்டதான இம்ப்ரெஷன்ஸ் மனசுல இருக்க பார்த்தா வாசனைகள், அத்தனை வாசனைகளும் போகுமா. ஆகையால் தான் நம்ம இடத்துல ஒரு போட்டோ வச்சுக்கணும், ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கணும். சால கிராமம் லிங்கங்கள் ஸ்ரீசக்கரங்கள் வச்சுக்கிற, அதோடையே ஒரு விக்கிரகமும் வச்சுக்கணும், அல்லது ஒரு போட்டோ வச்சுக்கணும், அந்த பகவானுடைய மூர்த்தியை பார்க்கணும். எத்தனை மூர்த்திகள், தசாவதாரங்கள், கொலு வைக்கிறாள. இந்த கொலு வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? இது பொம்மையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு உங்க இடத்துல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா பாக்கிறதுக்காகவா, அதுக்காக வச்சுட்டு இருக்கா? அது இல்ல. என்ன, அந்த பகவானுடைய விக்கிரகங்கள் பல பல கோணத்துல பல வேண்ட வேஷத்துல விக்கிரகங்களை வச்சு அதை பார்க்கணும். எல்லாரும் இப்ப என்ன செட்டியார் பொம்மை வச்சுக்கிறது, வேற என்ன கிரிக்கெட் ஸ்டார் பொம்மை வச்சுக்கிறது, இப்படிதான் வச்சுட்டு இருக்கா? பழைய நாள்ல எப்படி தசாவதாரம் பொம்மை வைப்பா, பகவானுடைய பல அவதாரங்கள் பல லீலைகள் அத்தனை லீலைகளுடைய பொம்மையும் வைப்பா. அதுதான் பொம்மையை வைக்க கொலு வைக்கிறதுன்னு அப்படித்தான் வச்சுட்டு இருந்தா. இப்ப எல்லாம் வேற என்னென்னமோ பார்க்க மாதிரி பொம்மை வைக்கிறது, குரங்கு பொம்மை வைக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு? அப்படி இருக்கப்படாது. அது எதற்காக சொல்றது நம்ம அப்படின்னு கேட்டா, அந்த பொம்மைகளை பார்க்கறதுனால மனசுக்கு சாந்தி ஏற்படும். தவ தியானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபவே. அதனாலதான் மூர்த்தி விபவம், ஒரு மூர்த்தியானது அது என்னென்ன விதமாக வைபவங்கள் மாறுதல்கள். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், தவழற கிருஷ்ணன், நிக்கிற கிருஷ்ணன், உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், கோவர்தனான கிருஷ்ணன், அந்த நின்று புளூட் வாசிக்கக்கூடியதான கிருஷ்ணன், ருக்மிணி சத்யபாமா ரெண்டு பேர்லயும் கையை போட்டு இருக்கிற கிருஷ்ணன், இத்தனை பொம்மைகள் போட்டிருக்க ஒரு கிருஷ்ணன் சொன்னாலே ஒரு படி முழுக்க கிருஷ்ணன் இருக்கும், ஒரு கணபதினு அந்த கணபதியின் ஒரு படி முழுக்க இருக்கான். இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே வரவாள்லாம் பார்த்து என்ன அழகா இருக்கே இப்படி இருக்கேன்னு பார்த்து அவன் மனத்தை பிடிக்கணுமா. அதனால நம்ம கண்கள் எப்படி இருக்கனா பகவானுடைய மூர்த்தி விபவம், மூர்த்தி மட்டும் இல்ல உருவம் மட்டும் இல்ல விபவத்தினுடைய மூர்த்தியினுடைய விபவங்கள் பல உருவங்களை பார்க்கணுங்கிறார். பரக்ரந்தான் கைர்வா பரமசிவன ஜானே பரமதா, இப்படி இருக்கணுமே தவிர அந்த கிரந்தம் என்ன இந்த கிரந்தம் என்ன அது என்ன இது என்ன பார்த்து யாரால முடியும்? சுலபமாக பகவான் அடையறதுக்கு இதான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். எப்படி மனஸ்தே பாதாப்ஜே, உன்னுடைய பாதங்களே மனசு இருக்கட்டும் நிவசத்து, வச ஸ்தோத்ர பணிதோ, ஸ்தோத்திரங்களை சொல்வதிலேயே என்னுடைய வாக்கு இருக்கட்டும், கரவுச்ச அபியர்ச்சாயாம், கரவுச்ச அபியர்ச்சாயாம், என் ரெண்டு கரங்களும் கைகளும் உங்களை பூஜை பண்றதுக்கே உபயோகம் பண்ணும். ஸ்ருதி ரபித்த கதா கர்ணன விதோ, ஸ்ருதி பிரபித்த காதும் உங்களுடைய கதையை கேட்கறதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்கணும். தவத்தியானே புத்தி, உங்களுடைய தியானம் பண்றதுக்கு என்னுடைய புத்தி உபயோகம் பண்ணும். நயனயுகலம் மூர்த்தி விபவே, நயனயுகலம் இரண்டு கண்களும் பகவானுடைய மூர்த்தியினுடைய பல மூர்த்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு உபயோகம் பண்ணும். பரக்ரந்தான் கைர்வா, மற்ற கிரந்தங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் வாசிக்கிறது பரமசிவ ஜானே பரமத, அது உயர்ந்தது என்று நான் இன்னும் நினைக்கலப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ற. அதற்கு பிறகு தெய்வங்கள்னு நம்ம சொன்னோமையானால் ஒரு தெய்வம் வசத்தி ஒரு தெய்வம் தாழ்த்தின்னு நம்ம நாட்டில் சொல்றது இல்ல. ஆனா எப்பப்ப எந்தெந்த தெய்வத்தை சொல்றோமோ அந்த தெய்வத்தை புகழாக பாடுறது அவ்வளவுதான். அதனால கணபதி, கணபதியை சொல்லும் பொழுது கணபதி தான் பிரம்மம்னு சொல்வோம், சிவனை சொல்லும் பொழுது சிவன் தான் பிரம்மம், அம்பாளை சொல்லும் பொழுது அம்பாள் தான் எல்லா தேவதா ஸ்வரூபமும், மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது அவ பெரும் ஆள் மகான் ஆத்மா மகாத்மா, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா, உலகமே அவர் தான், உலகமே அவர் தான், உலகத்துல வழிபடும் தெய்வங்கள் எல்லாம் அவர் தான், அவர் தான் விராட் ஸ்வரூபம். விராட் ஸ்வரூபத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. இது என்ன சார் இது கேட்டா என்ன சொல்ற? எல்லா பிரம்மத்துக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையாக ஒரு பிரம்மம் இருக்கு, ஒரு சைத்தன்ய வடிவம் இருக்கு, அந்த சைத்தன்யம் தான் பலவிதமாக பல உருவங்களை எடுத்துக்கொள்றது. அதுதான் உண்மை. காத்துக்கு உருவம் இல்ல, ஏன்னா எந்த உருவமாக எடுத்துக்கும், ஜலத்துக்கு உருவம் இல்ல, எந்த உருவத்தையாவது எடுத்துக்கும். அதே போலயே நம்ம நாட்டுல சைத்தன்யமான ஒரு சொரூபம் இருக்கு, சிதிஸ்தத்வத லட்சார்த்தா சிதேகர சரூபடி, அந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான தத்பதத்துக்கு லட்சியமார்த்தமா இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம் நான் தான் என்று எல்லோருடைய இதயத்திலும் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு பல உருவங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல இங்க என்ன சொல்றார், யயா புத்தி யதா புத்தி சுப்தௌ ரஜதமிதி காசாஸ்மணி மணி ஜலே பௌஷ்டே க்ஷீரம் பவதி மிருகதிருஷ்ணா சுசலிதம் ததா தேவ பிராந்தியா பஜதி பவதன்யம் ஜடஜனஹ மகாதேவேசம் துவாம் மனசு நமத்வா பசுபதே. ஹே பசுபதே, இங்க ஒரு சம்போதனம் பசுபதிங்கிற. பசுபதினா என்ன அர்த்தம்? பசுக்களை காப்பாத்துறவர், பசுக்களை தன் அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர். கிருஷ்ணனை சொல்லும்பொழுது கோபாலன்னு சொல்ற, இதேதான் பேர்ல தான் வித்தியாசம். கோன்னா பசு, கோபாலன்னா பசுமாத்த காப்பாத்துறவர், பசுபதினா

அப்படிங்கிற சொல்ற. எல்லோருக்கும் என்ன ஒரு மலம் என்ன இருக்கு தெரியுமா? நான் ஆணவம், அகங்காரம், நான் வசதி. நான் வசத்தின்னு அவன் நினைக்காத போனாலும் அவனிடத்துல அந்த குணம் இருக்கு சார். அந்த நினைக்கலையே, அவன் தான் சொல்லலையே, அப்பப்ப சொல்றான். நம்மகிட்ட தெளிவாலாம் ரொம்ப பேர் இருக்கா, நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம சாதாரண வியக்தி அகிஞ்சித்கரம் சொல்றோம். ஆனா அவன் இடத்துல போய் அவன்கிட்ட புத்தி இல்லைன்னு சொல்லி பாருங்க, முதல்ல அடிச்சு விடுவோம். என்ன சார் நீர் தானே ஒத்துன்னு இருக்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அதுக்காக புத்தி இல்லைன்னு வையறதாங்கிறான். எல்லோரும் என்ன நான் சொல்றதா, தனக்கும் புத்தி இருக்கு, தானும் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உள்ளவர இருக்கு. அது எந்த அளவுக்கு அவன் செயல்படுத்துகிறாங்கிறது அப்புறம். ஆனா என்ன இருக்கும், அந்த ஆணவம் இருக்கத்தான் இருக்கு. இந்த ஆணவம் இருக்கிறதுனால, தன்னை வசதியாக நினைக்கிறதுனால அவன் எப்படி ஆயிட்டான்னா, அணுவாயிட்டான். அவன் ரொம்ப குறைஞ்சு போயிட்டான். தன்னை வசதியா கருதுனத்தினாலேயே அவன் குறைஞ்சிருக்கான். எந்தெந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு இவன் சின்னதா போயிட்டான். அதான் வியாபாரம் பார்த்து நான் ஒண்ணுமே இல்ல. தொத்தாசதாச தரமாவதி தாசதாச தாசஸ்ய தாசகிதிமே ஸ்மரமே முகுந்தா அப்படிங்கிற குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாங்கிற கிரந்தத்தில். முகுந்தன் ஒத்தர் தானே கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுடைய மாலைங்கிறாரே, அந்த புஸ்தகத்து பேர் ஏன் வச்சார்னே தெரியல. ஒருத்தர் கேட்ட, அவர் முகுந்த மாலையில ரிசர்ச் பண்ணார், பிஹெச்டி ரிசர்ச் யூனிவர்சிட்டியில. தலையெழுத்த சரியாமல் என்ன அங்க கைடா போட்டேன், இதுவா போட்டேன் பரீட்சைக்கு. எதுவும் பண்ணல, சாதாரணமா கேட்டேன். முகுந்தமாலான்னு பேர் இருக்கு, அந்த பேருக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படிங்கிற. முகுந்தன் ஒத்தர் தானே, முகுந்த மாலை என்னங்கிற. அப்புறம் சொன்னேன் முகுந்த மாலான்னு என்ன, அந்த பரமேஸ்வரன் பத்தின பல லீலைகளை மாலையா கட்டி இருக்கான். விவகாரம் முழுக்க என்ன, அந்த முகுந்தன் ஒருவர் தான், முகுந்தனை பத்தினதான விஷயங்களை மாலையா கட்டிருக்காரு. முகுந்த மாலை இல்ல, அப்படி அழகா கிரந்தம். எப்படி சொல்ற, தன்னை அகிஞ்சனா எதுக்கும் உபயோகம் இல்லாமல், தாசனுக்கு தாசனுக்கு, அந்த தாசனுக்கு தாசனுக்கு, அந்த தாசனுக்கு தாசனா அப்படின்னு இருக்க. விவகாரம் முழுக்க என்ன, அப்படி என்ன நினைங்கிற. அப்படின்னா நான் எதுக்கும் உபயோகம் இல்ல, நீங்க இல்லாத விட பெரியவர். அகம் சாதிபாலா பவான் லோகபால. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்ற பவ அகம் சாதி பால, எல்லாரை விட ரொம்ப சின்ன குழந்தைனா. பவான் லோக தாத்தா, உலகத்தை விட ரொம்ப பெரியவர். இந்த எண்ணம் இருக்கு பத்தில, இதே எண்ணம் தான் எல்லா ஸ்தோத்திரத்திலையும் வரும். ஸ்தோத்திரத்தில் வர்றதுன்னா அப்பப்ப நம்ம படிக்கிறோம், அந்த எண்ணம் நமக்கு வரல. எண்ட ஆணவ மலம் இருக்கு. இந்த ஆணவ மலம் என்ன, நான் தான் வசத்தி, நான் தான் வசத்தி, எனக்கு நன்னா பேச வரும், எனக்கு நல்லா எழுதுவேன் சார், வெரி குட் ரைட்டர் நான். இன்னொருத்தர் பாருங்க, நல்ல ஃபிலிம் ப்ரொடியூசர். ஒவ்வொரு வாரமும் ஹிந்து பேப்பர்ல அபவுட் யூ ஒரு சப்ளிமெண்டே வருது. அவன் தன்னை பத்தி என்னமோ சொல்லிக்கிறான். எல்லாம் பகவான் போட்ட பிக்சர் ஒத்தனும் தெரியலையே. விவகாரம் முழுக்க நான் ரொம்ப நல்லா சமைப்பேங்கிறான். அந்த சமைக்கக்கூடிய எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு போடணும்னு பகவான் கொடுத்தாதானே. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னா தெரியும்னு கிருஷ்ணார்பணம் இத்தனை நாள் நீங்க போட்டதெல்லாம் போயிடுது, இப்படிதான் சமைக்கிறதுன்னு அழகம். விவகாரம் முழுக்க அப்ப பாத்துக்கணும், எதுவும் எப்பவும் சரியா வரணும். இந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா ஒன்னும் உபயோகப்படாது. அந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கணத்திலையும் இருக்கணும். அது இல்ல, அது இல்லாமைக்கே அதுக்குத்தான் நம்ம ஆணவ மலம்னு சொல்றோம். ஆணவ மலம் கர்வமாக இருக்க, இந்த கர்வம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய மனசு அந்த குறுகி போச்சு. இது ஒரு மலமா இருக்க. ரெண்டாவது அந்த காயிக்க மலம், இந்த சரீரம். நம்ம என்னமோ நம்ம அழகுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த அழகுங்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தம், என்ன ஒரு கோல்னு ஒண்ணுமே தெரியல. அழகு கோல் ஒண்ணும் தெரியல. அவனவனும் தன்னை அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கான் சார். யாரும் வந்து நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறேன் இடம் யாருமே கிடையாது. கண்ணாடி முன்னால பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் வரோம் நம்ம எல்லோரும். என்ன சுவாமி அழக இல்லைன்னு சொல்றோம், வேணும்னா என்னன்னா ரொம்ப அழகா இருக்க பிரசித்தி பெற்றவாளோட நம்மள கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா நிஜமா நம்ம உபயோகம் இல்லாம இல்ல. யார கேட்டாலும் பாருங்க, மா நிறமா இருக்க, அது என்ன மான் நிறமா, மான் நிறமா, கோதுமா நிறமா இல்லைய. எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், மா நிறம்னு சொல்றான். அழகில்லைன்னு யாருமே சொல்றதில்ல, தன்னை நினைக்கிறதில்ல அட்லீஸ்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த சரீரத்துல அவன் குண்டுங்கிறான், இவன் ஒல்லிங்கிறான், இவன் வேற விதமாங்கிறான், அவன் நீளமா இருக்காங்கிறான். ஆனா விவகாரம் என்ன, கடைசியில பார்த்தா

0: எல்லோருக்கும் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான் இருக்கு, சந்தேகமே கிடையாது. விவகாரம் முழுக்க அது ஏதோ விதமாக பகவான் கொடுத்திருக்க, பகவான கேட்டா அவருங்க சில சாஸ்திரங்கள் ஜென்மாந்திரத்தில் என்ன புண்ணிய பாபம் பண்ணியதோ அதுக்கு தகுந்த பல சரீரம் கிடைச்சிருக்கு. நீளமான சரீரத்தில் அனுபவிக்கிறதுக்காக நீளமா கொடுத்தேன், நீங்க பண்ணியிருந்த கர்மா குறுகின சரீரமே போறோம், அதனால இதை கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்ப வந்து அந்த சரீரம் எப்படி வந்திருக்க, ஜாத்தியாயுர் போகா, கர்மாமானது இப்படி மாறி இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரமும் ஒரு சொல்லுவோம். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் சரீரம் நன்னா இருக்குன்னு, இருந்தா போல இருந்து வேலை செய்யறது நின்றுடுத்து சரீரம். 75 வயசு வரைக்கும் நல்லா இருந்தா சார், 76வது வயசுல என்ன கை மேல தூக்க முடியலன்னா, நேற்று வரைக்கும் அது எப்படி வந்தது, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாள், இன்னைக்கு கையை மேல தூக்கினா வலிக்கிறது, வலிக்கிறதுன்னு தூக்கல, தூக்கலன்னா என்னாச்சு, மறந்து போயிடுச்சு தூக்கம். டாக்டர் கிட்ட கேட்டா சொல்றாரு, நடந்தா வலிக்கிறது, வலிச்சா நடங்கிற, இது என்ன வியவகாரம், வலிக்கிறதப்பா அதனாலதான் நடக்க முடியல, என்ன நடக்கிறது நிறுத்திட்டுனா வலி ஜாஸ்தி ஆயிடும் போகாதுங்கிற என்ன சுவாமி, ஒண்ணுக்குன்னு அந்யோன்யாசிரியமா தானே இருக்க, என்ன பண்றது, அது அப்படிங்கிற நம்ப முடியாது. நேற்று வரைக்கும் நல்லா இருக்கலாம், இன்னைக்கு மாறி போடலாம். அதனால சரீரம்ங்கிறதுல இது ஒரு மலம், இதுல ஒரு தோஷம் இருக்கு. இதை கட்டி காப்பாத்துறதுக்கு எப்பொழுதுமே ஈக்குவலம் பேலன்ஸ் வச்சுக்கணும். ஆயுர்வேதத்தை சொல்லும் பொழுது மூணு தாத்துக்கள் இருக்கான், கபம் வாதம் பித்தம், இது மூணு கரெக்டா இருந்தாதான் டே டு டே லைஃப் நடக்கும். ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, பித்தம் ஜாஸ்தி ஆயிருந்தா தலைவலி படுத்து போயிடலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல குறைஞ்சு, ஜாஸ்தியானாலும் வம்பு பதட்டமா இருக்கும், குறைஞ்சதா போயிடுச்சுன்னா ஒண்ணும் தெரியாது, படுத்துப்பாங்களதான் வியாபாரம் முழுக்க. இதோ தூங்கிட்டு இருக்கா நந்தன் ஒரே தரம் தூக்கம் ஆயிடும், வியாபாரம் என்னடா, அது பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, கபம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, ஒரே பக்கத்துல இருக்கிற தூங்க விடாம இருமிட்டே இருப்பான், கபம் ஜாஸ்தி ஆயிடுச்சா. வாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சா சொல்லவே முடியல, கை நீட்ட முடியல, இதுக்க முடியல, கால் நீட்ட முடியல, கால் வடக்க முடியல, வியவகாரங்கள்ல பாசம் வாசம் இந்த மூணும் ஒரே ஸ்டேஜில் இருக்கணும். ஆயுர்வேதம் என்ன பண்றது, எது ஜாஸ்தியா இருக்கோ அதை குறைக்கிறது, எது குறைச்சலா இருக்கோ அதை உத்தேஜகமா பண்றது, இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. இது எத்தனை நாள் சார், வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது தோஷம், ஆணவமலம் காய்கமலம், இந்த ரெண்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார். ஆணவ மலம் இருக்குமே ஏனால் அதுக்கு வந்து வாழ்க்கையில லைஃப்ல இடிப்பட்டா சரியா போயிடும். நான் ரொம்ப அழகின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு அம்மா, ரெண்டு நாள் இன்ஃபுளுயன்ஸா வந்தது, கண்ணு சிம்மம் மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் போயிடும். ரொம்ப பணம் ஜாஸ்தியா இருந்தது, திடீர்னு ஏதோ ஒரு காரியத்துல நட்டம் ஆயிடுது, கர்வம் குறைஞ்சு போயிடும். ரொம்ப நான் எனக்கு எல்லாமே தெரியும், அனுபவிச்சானஹா எல்லாத்தையும் நான் சொல்வேன் நினைச்சேன், ஒரு க்ஷணம் மறந்து போச்சு, போயிடுத்துக்கிட்டு கர்வங்கள் எல்லாம். இந்த ஆணவ மலம் எல்லாம் வாழ்க்கையில அடிபட்டா போகும், சரீரத்துல மலம் எல்லாம் வர்றது வந்து ஒரு வியாதி வந்தா போகும். ஆனா இந்த கர்ம மலம் இருக்கு பார்த்தீங்களா, போன ஜென்மா அதை பண்ணின கர்மா, அதை அனுபவிச்சாதான் சத்திக்க முடியும். அந்த அனுபவம் வரும்பொழுது அதை போக்கடிக்கிறதுக்கு யாரு, அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தா தான் போகும். ஆகையால் இந்த மூணு மலைகளையும் போக்கிறதுவர் மலங்களை மல நிர்மோசனம் பும்சாம், அது அப்பப்ப அப்பப்ப அதுக்காக அந்த பகவானுடைய ஞானத்தை அடையணும். அதற்காகத்தான் இனமிடர் பசுபதே மகாதேவம் துவாம் மனசு ஜனமத்வா பசுபதே, அந்த பரமேஸ்வரன் மனசுல தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இது ஒண்ணுத்தான் வழிங்கிறார். யயா புத்தி சுக்தௌ ரஜதமிதிவா காகஸ்மணி மணி, லோகத்துல மனுஷால் என்ன பண்ணிட்டு இருக்க, எது நிஜமா இருக்கோ அதை பார்க்காமல் வேற விதமா பார்க்கறது நினைச்சுட்டான். இந்த அவித்யா அஜானம் ஒன்னு இருக்கே, அது என்ன பண்றது, உண்மையை மறக்கிறது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா காட்டுகிறது. கிழிஞ்சல் தான் இருந்தது, கிழிஞ்சல கிழிஞ்சலா பார்க்க வேண்டியத்தானே, கிழிஞ்சல வெள்ளியா பார்த்து காமிச்சு கொடு, வெறும் கயறு இங்க இருந்தது, கயரை கயறுன்னு பார்க்கத்தால் ஒரு கஷ்டமும் இல்ல, கயிறை பயிரா பார்க்கலாம். ஆமா நாம என்ன பண்ணினோம், கயிறை பாம்பா பார்த்தோம், மோகம் உண்டு. சோ வியவகாரம் என்ன, இவனிடத்துல அஜானம், இவனிடத்துல பரமேஸ்வரத்துல பக்தி இல்லாததுனால, பகவான நம்பாததுனால, உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் புரியாததுனால, ஆத்மா அனாத்மா ஆத்மாவாக காணப்பட்டது. எப்படி சுயதா புத்தி சுக்த ஊரகமிதி, கிழிஞ்சல கண்டு அதை வெள்ளின்னு நினைச்சானாம், காகஸ்மணி மணிரிதி, காட்டாஸ்மணி கிளாஸ் பீஸ். ரோட்ல போயிட்டு இருந்து வெறும் கிளாஸ் இருந்தது, அதை எடுத்துட்டு அதை மணின்னு நினைச்சான், ஒரு டைமண்ட் நினைச்சான். இதனால என்ன பண்ணிட்டு, இந்த டைமண்ட் ரொம்ப நன்னா இருக்கு, என்கிட்ட இருக்கிற டைமண்ட் வேணா கையில இருக்கிற டைமண்ட தூக்கி போட்டு அதை கையில வச்சுட்டு இருக்கான். காட்டாஸ்மணி சாதாரண டைமண்ட, அது நிஜமான டைமண்ட் நினைச்சு ஏமாந்து போறானோ இல்லையோ. கொஞ்ச நாளுக்கு முன்னால டைமண்டுக்கு முன்னால அமெரிக்கன் டைமண்ட் தான், ஒரு விசேஷம் ஜாஸ்தியான வசத்தி நினைச்சு அவன் என்ன பண்றது, அமெரிக்கன் டைமண்ட் நிஜம் டைமண்ட விட இது வசத்தி நினைச்சா. இப்படி எல்லாம் ஜனங்கள் இருக்க பதில விவகாரம் முழுக்க என்ன, காட்டாஸ்மணி மணிரதி, காட்டாஸ்மணி கிளாஸ் பீஸ். கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன, காட்டம்னு பேர். இல்ல இது கூட கிரந்தம் வாசிச்சதா நமக்கு தெரியும், விவகாரம் முழுக்க கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல வேண்டாம் கிளாஸு அப்படின்னு எழுதுவோம், காட்டம்னு பேர். காட்டம்னு கிளாஸ் பீஸ் அது காட்டாஸ்மணி மணிரதி. ஜலே பவுட்டே க்ஷீரம் பவதி, மாவு கலந்த ஜலம் இருக்கு அது பால் எடுத்து குடிச்சுட்டாராம். அஸ்வத்தாமான்னு ஒரு பையன் துரோணாச்சாரிய இருக்கு, அவர் துரோணாச்சாரியரும் திருபதனும் ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தை தான் வசித்தார். அந்த காலத்தெல்லாம் கான்வென்ட் ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல் இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்பதான் நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம், எக்கச்சக்கமா பீஸ் வாங்குறோம். எல்கேஜி போறப்ப 100,000 கிராம், அதுலயும் பெங்களூர்னா 2 மடங்கு, அந்தூர்ல ஜாஸ்தி. என்னடா இவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும். சில ஸ்கூல்ல சொல்றேன், நீங்க திரும்பி போறப்ப வாங்கிட்டு போகலாங்கிறான். திரும்பி போற நமக்கு ஞாபகம், போனா போறோம்னு வந்துட்டோம். விவகாரம் முழுக்க இது ஏதோ நடக்கிறது வச்சுங்க. ஆனா விவகாரம் என்னடா சின்ன, இவ்வளவு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத அந்த காலத்துல இந்த வித்தியாசமே கிடையாது. எல்லோரும் குருகுலத்துல போய் சேர்ந்துருவா. திருபத ராஜாவுடைய பையன் திருபதன் அவரும் அங்கே போனார், துரோணாச்சாரியும் அங்கே போனார். ரெண்டு பேருக்கும் ஒரே விடமா தான் பாடம் நடக்கிறது. எல்லா பாடமும் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டா. போற சமயத்தில் என்ன சொன்ன தெரியுமா, நான் வீட்டுக்கு போனதுமே நான் ராஜாவை ஆயிடுவேன், ராஜாவை ஆனப்புறம் நான் எல்லாத்தையும் எல்லா பாடமும் எங்கிட்ட தான் வரப்போறது, ரொம்ப பெரிய வாப்பறேன் அப்படின்னா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து என்ன கேட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தோமே அப்படின்னா. இவரும் பார்த்தார், இவருக்கு நாளைக்கு என்ன ஆகும் யாருக்கு என்ன தெரியும்னு. சரின்னார், இவர் போனார் வந்தாச்சு ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், அஸ்வத்தாமும் பிறந்தார். ஆனா பரமைய காசு வரல சார், மகாலட்சுமி அனுகிரகம் எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது. விஷ்ணுவை பூஜை பண்ணுங்க, தினந்தோறும் ஒரு துளசி எடுத்து மகாவிஷ்ணு பாதத்துல வைங்க, அப்ப மகாலட்சுமி எங்கேயும் போகமாட்டார். மகாலட்சுமி காத்துல இருக்கணுமே ஆனால், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமே ஆனால், மகாலட்சுமி பூஜை பண்ணினா போறாத, ஒரு துளசி எடுத்து மகாவிஷ்ணு பாதங்களை வைக்கணும், அப்பதான் அந்த அம்மா இங்கேயும் போக மாட்டார். விவகாரம் என்னடா சொன்னார், இவருக்கு ரொம்ப ஏழை பரம ஏழை ஆயிட்டார், பையனும் பிறந்தான் அஸ்வத்தாமா. இவன் என்ன பண்ணார், அந்த பக்கத்தில் இருக்க குழந்தைகளோட விளையாடும் பொழுது அந்த குழந்தை நான் பால் சாப்பிட்டு வந்தேன் பால் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னார். அம்மா கிட்ட வந்து அழுதார், எனக்கும் பால் கொடுன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுவா, ஒண்ணும் இல்லையன்னு, கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது அதை கலந்து ஜலத்துல இத சாப்பிடுனாலும் இத பார்த்தார். அந்த குழந்தை சாப்பிட்டு அவனும் பால் சாப்பிட்டேன்னு போயிட்டான். அதை பத்தி அவருக்கு ஒண்ணும் இல்ல, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல. இந்த அம்மா இப்படி ஏமாத்தினது பார்த்தார், இப்படி உபயோகம் இல்லாதவனா நான், இவ்வளவு வாசல் என்ன லாபம், இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கற அளவுக்கு கூட நான் சம்பாதிக்க முடியலையேன்னு கவலை வந்ததுன்னு கிளம்பிட்டார். என்ன பண்றதுன்னு திருபதனுடைய ஞாபகம் வந்தது, போறார் சபையில போறார். இவருடைய கிழிஞ்ச வேஷ்டியும் ஒல்லியாக இருக்கக்கூடியதான சரீரமும் இத பார்த்தார் திருபதர். தெரியும் அவருக்கு, அவர் ராஜாவா இருக்கார், இவர் நமக்கு தெரியும் தெரியும், இவர் நான் துரோணாச்சாரியனுடைய கிளாஸ்மேட்டுன்னு சொன்ன. ஆனா 10 பேர் எதிர்க்க ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு வெக்கமாயிருக்கு. எல்லாம் ஒண்ணும் தெரியும், நீ போய் சொல்றது வரட்டு அடிச்சுட்டா. கோபம் வந்து அவ்வளவு கோபம் வந்து அப்ப போனார். அதுக்கப்புறம் பாண்டவாளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணினார். அங்கே போய் ஒரு நாள்ல என்ன ஆயிட்டார், கௌரவாள் பாண்டவாள் எல்லோருக்கும் குரு ஆயிட்டார், ராஜாவுடைய சம்ஸ்தானத்துல குரு ஆயிட்டார். அப்ப என்ன, இதுமேல இதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையா இருக்கிறவ அடுத்த கணம் என்ன ஆயிடுச்சுன்னு, அடுத்த கணம் மகா பணக்காரமா ஆயிட்டார். ஆனா அதே மாதிரிதான் இருந்தார், மாறல அவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கௌரவ பாண்டவாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவள் குரு தட்சணம் என்ன வேணும் கேக்குற. இப்ப என்ன கேக்குறதுன்னு தெரியல, உங்களை வந்து திடீர்னு பிரத்யேகமா அம்பாள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேக்கிறது? நம்ம இந்த மாதிரி இல்லாத குப்பை இல்ல, இதை கேட்ப போறேன். இல்லாம இருக்க காசுன்னா இருக்குன்னே, இது வேண்டிய அளவுக்கு இருக்கு, இனிமேல காசு வந்தா வம்பு தான். பெரிய வீடு கேட்டுன்னா தொடக்கிறதுக்கு ஆள் இல்ல, வம்பு இருக்கிற வீடு போறோம். இப்படி நம்ம இன்னதுன்னு கேட்கறதுக்கு தெரியாத அளவுக்கு இருக்க, அந்த அளவுக்கு மனசு நிம்மதி வந்துருச்சு துரோணாச்சாரியர். அப்ப கேட்டாரா அந்த உள்ளூர் அந்த மனசுல தாக்கினார். பார்த்தீங்களா, 1000 பேர் இருக்க சதஸ்ல அந்த சபையில வந்து உன்னது எனக்கு தெரியாது, நீ என்ன பொய் சொல்றேன்னு சொன்னீரே, அந்த மனசுல அந்த வடு அப்படியே இருந்த. அப்ப சொன்ன, 101 குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன், நீங்க எல்லோருமே 105 பேரும் போங்க, போய் அந்த திருபத ராஜாவை சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சுன்னு அழிச்சனு வாங்க அப்படின்னாரு. இத்தனை பேரும் போற போனா தர்மபுத்திரன்னு துரியோதனா எல்லாரும் தோத்து போயிட்டான். அந்த திருபத ராஜா போட்ட பாணங்கள் இருக்க அந்த வேகத்துக்கு தோத்து போயிட்டா இவாள்லாம். இவன் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்க, ஆனா அது வேற இது ஓடி வந்துட்டா. ஆனா அர்ஜுனன் பார்த்தான் சரியினார், அதே மாதிரி போட்டார் அந்த அர்ஜுனன். இந்த கையாலையும் அந்த காலையாலையும் பானத்தை எடுக்கிறதும் போடுறதும் சந்தானம் பண்றது மறுபடியும் எடுக்கிறத பார்த்தாரு. அப்படியே நின்று போயிட்டாரு. இந்த குழந்தை நான் இத்தனை வருஷமா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணினா அந்த வேகமா அவன் போடுறான் பாருங்க அப்படின்னு ஒரு டன் தம்பி நின்று போயிட்டார். இவர் பானத்தை போட்டார், அவருக்கு ஆச்சரியம் வந்தது. இவருக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல, ஒரே ஒரு கோல் குறிக்கோள், ஏன் என் குரு சொன்னார் அதை நான் நடத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான். அதை தவிர வேற எண்ணம் இல்ல. திருபத ராஜாவை கட்டிட்டு தோக்கடிச்சார், தேர்தல கட்டினார், அழைச்சின்னு வந்துட்டார். வந்த பிறகு இவர் பார்த்தாராம் துரோணாச்சாரியர், என்ன ஆச்சு அப்பா? இப்ப உன் ராஜ்யம் முழுக்க யாருது? எனது. என்ன தோக்கடிச்சாச்ச, முழுக்க எடுத்துன்னு வந்தாச்ச, எடுத்துக்கலாம். ஆனா என்ன தெரியுமா, எனக்கு ராஜ்யம் பண்றதுல ஆசை இல்ல. சரி, எல்லாமே என்கிட்ட இருக்குன்ன, பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் எல்லாருக்கும் குருவா நான் இருக்கேன்னு அத்தனை பேரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் உன குரு எடுத்து என்னைக்கும் கோபம் வராது. ஒரு நாளைக்கு ஜென்மாவில் ஒருதரம் குருன்னு எடுத்துட்டோம்னா இவரு மேல கோபம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, குருவும் உங்கள்கிட்ட கோவிச்சுக்க மாட்டார். அப்படி இருக்கிற காலத்துல நான் இனிமேல இது வேணும்னு கேட்க வேண்டியது இல்ல. ஆனா நீங்க என்ன சொன்ன, நான் எதுக்கும் உபயோகம் இல்லாதவன், பரம தரித்திரன், ஏழைன்னு சொன்னோ இல்லையோ, இந்த கல்யாணமோ அல்லது யுத்தமோ சமமா இருந்தா தான் நடக்கும். ஆகையால் உன் ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் நான் எடுத்துக்கிறேன், பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டாரோ. இப்படித்தான் துரோணாச்சாரியர் ராஜாவானார். பிராமணன் அவர், பிராமணனா இருக்கிற ராஜாவை எப்படித்தான் ஆக முடியும், என்ன விவகாரம்? இதனால திருபதன் பண்ணினதான ஒரு வம்புனால இவருக்கு பாதி ராஜ்யம் கிடைச்சது. அந்த ராஜ்யத்தை அப்படியே விட்டுட்டு ராஜாவா அரசன் இருந்தார். அப்புறம் ராஜா ராஜசூய ராஜசூய இயக்கம் பண்ணினாரா வேண்டாமா, இதெல்லாம் அப்புறம் இருக்கணும். அது பாரதம் சொல்றப்ப சொல்லுவோம் விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சின்னதான ஒரு விவகாரமா இருந்தாலும் நம்ம ஒன்னா இன்னொன்னா பார்க்கும்படி பண்றது பார்த்தா இது என்னது, அந்த கர்மா. கார்மிக மலம் ஜலம் போட்டே ஜலே போட்டே கயிரம் பவதி, பால் மாவ கலந்ததான ஜலத்தை பால் என்று கருதுறான் பார்த்தீங்களா. மிருக திருஷ்ணா சுசலீலம், அதே போலயே தீர்த்தம், அந்த காணல் நீர்ல தீர்த்தம் இருக்குன்னு நினைச்சார். காணல் நீர்ல தீர்த்தம் இருக்க முடியுமா? மான்குட்டிகள்லாம் அங்க பார்த்து ஓடுறத, அந்த மீராஜ பார்த்து ஓடுறது விவகாரம் என்ன, என்ன அங்க தீர்த்தம் இருக்குது, தாகம் அடையணும்னு ஓடுறது. ஆனா அங்க போனா என்ன செய்யறது, அங்க இல்ல, இன்னொரு 100 அடிக்க நின்று அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு நினைச்சு ஓடுறது, அங்க போனாலும் இல்ல ஓடிட்டே இருக்க, இதை கவலைப்படுறது. அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையில இதானப்புறம் அசௌக்கியம் வரும், அதானப்புறம் சௌக்கியம் வரும். அப்படின்னா நினைச்சு ஓடிண்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் மூட்டை சுமக்கணுமே, காலேஜுக்கு போனா ஒண்ணும் சுமக்க வேண்டாம் நினைச்சு அங்கே போனோம். இங்கேயாவது பாடம் சொல்லிக் கொடுத்தா அங்கே பாடமே கிடையாது. விவகாரம் முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ்னு போய் சேர்ந்திருக்கேன் சார், காலேஜ் அவ்வளவுதான். அவன் இன்ஜினியரும் இல்ல காலேஜும் இல்ல, விவகாரம் முழுக்க என்னமோ ஏதோ போறான் வரான் விவகாரம். 4 வருஷம் ஆயிடுது. அது என்னடா, அவன் படிச்சானா இல்லன்னு பாக்கறது இல்ல, 4வது வருஷம் ஆச்சு உத்தியோகத்துக்கு எடுத்துட்டான். உத்தியோகத்துக்கு ஏன் எடுத்துட்டா, லாஸ்ட் இயர், அவ்வளவுதான் வேற ஒன்னும். உத்தியோகத்துக்கு போனா அங்க வருமானா, அங்க என்னமோ ஏதோ அவ பண்றா இவ பண்றா எதை பண்ணிதான் தெரியல. இதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப விவகாரம் என்ன, கல்யாணம் ஆனா சுகம் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் ஆனப்பறம் குழந்தை பிறந்தா சுகம் நினைச்சான். குழந்தை பிறந்த பிறகு என்ன சொன்னார், பிரம்மராட்சசனா பிறந்தான். இப்படி மேலும் மேலும் இதானப்பறம் அதான், அதானப்பறம் இதுன்னு ஒரு கவலையில ஓடிண்டே இருக்கான வித்தியம் வாழ்நாள் முழுக்க. அதான் விவகாரம் என்ன, அதான் முருகதிருஷ்ணா சுசலீலம், காணல் நீர்ல தீர்த்தம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கையில ஓடுறா போலயே வாழ்க்கையில. இது அடைஞ்சால் சுகம் வரும், அது அடைஞ்சால் சுகம் வரும் எனக்குடையதான எண்ணத்திலேயே மனுஷியர் ஓடிட்டு இருக்கான். ததா தேவபிராந்தியா பிரஜதி, அதே போலயே என்ன நினைச்சிட்டு இருக்கா, இந்த பிராந்திகள்லாம் மனுஷனுக்கு எப்படி வருதோ அதே மாதிரிதான் இன்னொரு பிராந்தியும் இருக்கு. நமக்கு எது வேணும்னாலும் அந்த பகவானை தியானம் பண்ணுங்க, இது வேணா இந்த பகவானை தியானம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தம் அனுமஸ்மரணா என ராமன் கொடுக்க மாட்டாரோ, அனுமார் தான் கொடுப்பாரு. அந்த அனுமார் யாரு, ராமன் காலில் இருந்துட்டு இருக்கார், அது ராமன் கொடுக்க மாட்டாரோ. அப்ப விவகாரம் என்ன, நமக்கு ஒரு ஒரு பிரமம் இவரை பண்ணிடாதா, அனுமாரே எல்லாத்தையும் கொடு, மோட்சத்தையும் கொடுப்பார். பிள்ளையாரே விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திகரஹ விக்னேஷ இஷ்டார்த்தத, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கு. ஆனா இவன் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனவனுக்கு ஒரு அஜ்ஞானம் வந்திருக்கு. இந்தெந்த யோயோ யாம் யாம் தனும் சுபத்தியா சத்தையா அர்த்தித்துமிச்சது, இந்தெந்த உருவத்தில் இருக்கிற இந்த தெய்வம் தான் இதுதான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சது. நமக்கு தெரியல, இங்க கிராமாந்திரம்ல காத்தாயி பேச்சாயி வீரபத்ரம் என்னமோ நினைச்சிருக்கு, அந்தந்த தெய்வத்துக்கு ஆடவெட்டு மாடவெட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. என்ன இது ஞாபகம் வச்சுருந்தா அதனுடைய தத்துவம் புரியல. தத்துவமானது என்ன, மகாதேவம் பஜத்யன்யம் ஜடதனோ மகாதேவேதம் துவாம் மனசி, எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமா இருக்கிறதுனால மகாதேவன். பரமேஸ்வரத்துக்கு என்ன பேரு, மகாதேவன் பேரு. மகாவிஷ்ணுக்கு என்ன பேரு, மகாத்மான்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான், அங்க ஆத்மான்னு இங்க தேவன் சொன்ன, தேவதேவன் சொல்ற, ஒருத்தருக்கு தேவராஜன் சொல்ற. எல்லா விவகாரம் என்ன சொல்றது, அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றது. மகாதேவேஷம் துவாம் மனசிட்ட நமத்வா பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வரா, உன்னை தெரிந்து கொள்ளாமல் எங்கேயோ இப்படின்னா லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்க. மனுஷியாளுடைய மனசுல இத்தனை பிராந்தியும் வரத்துக்கு காரணம் அவ இடத்துல இருக்கக்கூடியதான ஆணவ மலம் காய்க்க மலம் கார்மிக மலம். இந்த பசுவனுடைய பாசங்களை அறுத்துறணும் பாப்பா நீ, அதனால்தான் நீ பசுபதியா இருக்க. ஹே பசுபதே எங்களை காப்பாத்துங்க, இப்படிப்பட்டதான இல்லாத இந்த பிராந்திகள்ல மாட்டிண்டு மோகத்துல மாட்டிண்டு ஒண்ணுக்கு இன்னொன்னு நினைச்சு இந்த கவலையே நாங்க பட வேண்டாம் அப்படின்னு விசேஷமாக பகவத் பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம் பார்த்தோம். அதற்கு பிறகு கபீரே காசாரே விகதி விஜனே கோர விபினே விஷாலே தைலேஜ பிரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமப்பே ஏகம் தே தஸ்தரசிஜமுமானாதபவதே சுகேனாவத்தாதும் ஜனய ந ஜானாதி கிமஹோ அப்படின்னு இந்த மோகத்தினுடைய இன்னொரு வழிய நமக்கு இன்னொரு விதமாக இருக்கக்கூடிய மோகத்தை அடையிறத நமக்கு சொல்ற.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் 3 பகுதி 2. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: சாங்கியாரோட கருத்து என்னன்னா அபவர்க்கம் அல்லது மோட்சம் அப்படின்னா என்ன, எப்படி மோட்சம் அடையிறது அப்படின்னா, புருஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி என்ன சொல்றாங்க வந்து எந்த ஒரு அவர் வந்து எந்த நேரத்தையுமே சொல்லணும்னு கிடையாது.
4: ஆனா அவன் தான் சேத்தன வஸ்துன்னு சொன்னேன். அது மாதிரி பிரகிருத்தியும் ஜனம், ஆனா அதுகிட்ட படைப்பாற்றல் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்தாதான் படைப்பு அப்படிங்கறதையும் சொன்னேன். எப்படி ரெண்டா சேர்றது, குணத்தோட சில சமநிலையோட அந்த டிஸ்டர்பன்ஸ் போறதுனால, சமநிலை அந்த போறதுனால அது வந்து ஏற்படும். இப்போ அபார்த்தம்னா இவன் சாங்கியாவின் என்ன மோட்சம் அப்படின்னு கேட்டா, இந்த புருஷன் அப்படிங்கிறது வந்து பிரகிருதி அப்படிங்கிற கத்துல இருந்து விடுபடுறது தான் வந்து அபார்த்தம். ஏன்னா நம்ம வந்து உலோகத்துல இந்த நம்ம வந்து துக்கப்படுறோம், வந்து பல இடங்கள்ல இருந்து துக்கம் வருது நமக்கு. அது அதை பத்தி அது அதுல இருந்தான் ஆரம்பிக்கிறது. இந்த சாங்கியத்தோட விசாரமே துக்கத்ரய அபகாத்தம், இந்த மூணு துக்கங்களையும் போக்குறதுக்கு வழி அப்படிங்கறதுல இருந்தா இந்த சாங்கிய ஈஸ்வர கிருஷ்ண காரிக்கையே ஆரம்பிக்கிறது. இது எப்படி போக்கிக்கிறது, ஏன்னா எல்லாமே இந்த பூத பிரபஞ்சத்துக்குள்ள அடைஞ்சிருக்கு, அது போக்கிட்டானா துக்கத்துல இருந்து மீண்டுடலாம் அப்படிங்கிறது இவாளோட அபவர்க்கம். புரிஞ்சுக்கணும், புருஷன் வந்து அபவர்க்கம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அது எப்படி அடையறாங்க. இங்க சாங்கியத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தத்துவ விசாரம் பண்ணிட்டே இருந்தா இந்த புருஷன் வந்து மீண்டுருவான், மீட்டு பிரகிருத்தில இருந்து வந்து வெளியில வந்துருவான்னு சொல்றது. இந்த சாங்கியத்துல ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்படி இத வந்து இந்த ஒரு இந்த விடுதலையை எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வழி சொல்லி தரல. அதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தா, அது நாளைக்கு சொல்ல போற யோக சித்தாந்தம் இதோட அலைடுதான், இதோட சேர்ந்த சித்தாந்தம், இதோட அடிப்படை தத்துவங்களை வச்சுதான் யோக சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு. அதை தவிர யோகங்களுக்கு பல சித்தாந்தங்கள் இருக்கு, அது நாளைக்கு பார்ப்போம். ஆனா பதஞ்சலி யோக சூத்திரத்துல இந்த சாங்கிய சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் எப்படி புருஷன் பிரகிருத்தில இருந்து மீளலாம் அப்படின்னு அது அஷ்டாங்க யோகத்தை சொல்றாங்க, இதுதான். ஆனா சாங்கியத்துல நேரடியா சொல்லியிருக்கிறதுனா, இந்த தத்துவ விசாரத்தை பண்ணிட்டே இருப்பா, இந்த விசாரம் ஆழம் ஆக ஆக ஆக ஆக ஆக நமக்கு வந்து ஓ நம்ம இது இல்ல, நம்ம இது இல்ல, ஓ நம்ம இது இல்லன்னு புரிஞ்சு புரிஞ்சு அந்த அந்த மனசே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விரிஞ்ச இதுவும் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். இதுதான் வந்து சாங்கியாவோட முக்கியமான அபவர்க்கம் அல்லது மோட்சத்தோட தத்துவம். இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த தத்துவங்கள்லாம் பார்த்தோம், என்னென்ன வரும், முதல்ல மூல பிரகிருதி, அப்புறம் மகத்து, அப்புறம் அகங்காரம், அப்புறமா வந்து புத்தி மனசு அகங்காரம், அப்புறமா வந்து மகத் புத்தி அகங்காரம் மனசு, அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம், அப்புறமா வந்து சித்தம், இது நாலு, அப்புறமா வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், மகாபூதங்கள், 24 தத்துவம் இருக்கு. ஈஸ்வர சாங்கியங்கள்லாம், அதாவது எந்தெந்த சாங்கியத்துல ஈஸ்வரன் நிரீஸ்வரன் ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஈஸ்வரமா இருக்கிற சித்தாந்தங்கள்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவத்தையும் சேர்த்து 25. இப்போ இங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அத்வைதமா நம்ம வந்து ஒரு பிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம அத்வைத வேதாந்தத்தோடய இல்ல மற்ற எல்லா வேதாந்தங்களோடயோ அது ஒரே பிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கிற தத்துவம். இங்க பொதுவா பிரம்மம்னு ஒண்ணு சொல்ல கிடையாது, ஆனா வந்து பல புருஷர்கள் இங்க வந்து அத்வைதம் என்ன சொல்றது, ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்க சாங்கியத்துல பல புருஷர்கள், ஆத்மாயை கொண்டு புருஷன் நாம வச்சிருந்தா பல புருஷர்கள் இருக்கா, ஒரே புருஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, ஒரே புருஷன் இருந்தா ஒரு ஜீவாத்மா அபவர்க்கம் அடைஞ்சிருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தணும். அத மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, எல்லாரா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரே அனுபவம் ஏற்படுறது இல்ல. அது மாதிரி ஒரு ஜீவராசிக்கு மரணம் ஏற்பட்டா எல்லாம் ஒரே புருஷனா இருக்கா, மற்றதுக்கும் ஏற்படணும், அதனால ஒரே புருஷன் இருக்க முடியாது அப்படிங்கிறது இவாளோட வாதம். இது வந்து பொதுவா சாங்கியத்தோட அபவர்க்க கருத்து. இங்க ஈஸ்வரன் எதுக்குடா வரான் அப்படின்னு கேட்டா, சாங்கியத்தோட பெரிய கேள்வி இருக்கு, எப்படி இந்த குணங்களோட சலனம் ஏற்படுறது, யாரு பிரகிருதிக்கு படைக்கிற நோக்கம் கிடையாது, அதாவது சேத்தனம் கிடையாது, ஆனா ஆற்றல் இருக்கு, ஆனா அதை செலுத்துற சேத்தனம் அதுக்கு கிடையாது. புருஷனுக்கு படைப்பாற்றல் கிடையாது, அதுக்கு எந்த தேவையும் இல்ல, ஆனா அதுக்கு வந்து சேத்தனம் இருக்கு. அந்த சேத்தனம் ரெண்டுமே வந்து ரெண்டுமே பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. அப்ப அந்த குணங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுறது யாரு அப்படின்னு சாங்கியத்துல அது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலாதான் ஈஸ்வரன் தான் அதை பண்றான், அந்தந்த ஜீவர்களுக்கு தக்க ஒரு கர்ம வாசனை பிரகாரம் குணங்களோட சலனத்தை வந்தா ஏற்படுத்துறான் அப்படிங்கிறது ஒரு சமாதானம் சொல்றான் ஈஸ்வர சாங்கியத்துல. சோ இதுதான் வந்து சாங்கியத்தோட தத்துவ பின்னணி. என்னென்ன தத்துவம் இருக்கு, இது எப்படி அப்பவர்க்கம் அடையிறது, அப்பவர்க்கம் அவர் மோட்சத்தோட டெபினிஷன் என்ன, இது வந்து சாங்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். 24 தத்துவம் அல்லது மூல பிரகிருதி, மகத்த அகங்காரம், புத்தி, அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்சபூத தன்மாத்திரைகள், மகாபூதங்கள் 5. 24 தத்துவங்களை வந்து விசாரிக்கணும். ஈஸ்வர சாங்கியமா இருந்தா 24+1 ஈஸ்வர தத்துவத்தை சேர்த்து 25. இப்போ இதுதான் வந்து சாங்கியத்தோட ஒரு தத்துவ கட்டமைப்பு பிரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தாப்புல இதை வந்து நம்ம வந்து எப்படி அடையணும்னு பாக்குறோம். அதுக்கு நான் சொன்னது பிராக்டிக்கலா யோகா இருக்கு. இல்லைன்னா வந்து
3: தத்துவ விசாரணைகள், சாங்கிய வந்து விசாரணை, விசாரணை முக்கியம். இப்ப ஒரு
4: வேதாந்தத்துல எப்படி சிரவண மன நித்தியாசனம் அப்படின்னு அந்த நேயத்தி நேயத்தி மார்க்கம்னா பிரகதாரண்யக உபநிஷத்துல இது ஆத்மாவா இல்ல, இது ஆத்மாவா இல்ல, இது ஆத்மாவா இல்ல அப்படின்னு. அது மாதிரி புருஷன்னா எது, பூதங்கள்னா புருஷனா இல்ல ஸ்தூல பூதம்னா புருஷனா அப்படின்னு விசாரிச்சு இல்ல இல்ல அப்படின்னு கடைசியா மிச்சமா இருக்கிறது அந்த எதுக்குமே சம்பந்தப்படாத அந்த புருஷன் அப்படிங்கிறது தான். சோ அந்த மாதிரி ஒரு விசார மார்க்கத்தை தான் இன்டலெக்சுவல் அப்ரோச் தான் வந்து இவா வந்து வலியுறுத்துறா. நேரடியா இதுக்கு வந்து சாதகங்கள், சாதனை எப்படி பண்ணணும்
3: அடுத்து வேத பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். இப்ப வேத பிரமாணம் இல்ல அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து நாஸ்திக ஒரு சம்பிரதாயமா மாறிடும். சாங்கியமும் நாஸ்திக சம்பிரதாயமா மாறிடும். இப்ப என்ன ஆகுது, இந்த வேதத்துல நாராயணங்கள் நமக்கு வந்து நேரடியா இப்ப வந்து மகத்து அகங்காரம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்கிறது. இப்ப மிக முக்கியமா நம்ம சாங்கியத்துக்கு என்ன சொல்றா அப்படின்னா சுவேதாசுதர உபநிஷத்துல வந்து அவ வந்து சொல்றா, அதுல வந்து அஜாமே தாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது
4: அஜாம் ஏகாம் பிறவாதம் ஒன்றுக்கு லோகித சுக்ல கிருஷ்ணா, மூன்று குணங்கள். லோகிதம்னா சிவப்பு, சிவப்பு அப்படின்னா நம்ம வந்து ரஜோகுணத்தை எடுத்துக்கிறோம், சுக்ல அப்படின்னா வெள்ள அது சத்வகுணத்தை எடுத்துக்கிறோம், கிருஷ்ண அப்படின்னா தமசு, அத மூணு குணங்கள் எடுத்துக்கிறோம். லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயன் தீகும் சரூபாம். இதுல இருந்து நமக்கு நிறைய பிரஜைகள் வெளியில வருது. இந்த படைப்போட குணத்தோட ஒரு ஜலனத்தான படைப்பொழியில வருதுன்னு சொல்றது. அப்ப இங்க பார்த்தா நேரடியா குணம், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாம லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அதாவது வெறும் சிவப்பு கருப்பு வெள்ள அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலா சொல்லிட்டு போயிருது. இது வந்து ஒரு பிரமாணம், இது வந்து நேரடியா சாங்கியம். அதாவது இது வந்து ஆனா ஆஸ்திக ஈஸ்வரனை வந்து பகவான் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து நேரடியா வந்து சாங்கியத்துக்கு இதுதான் பிரமாணம் அடிச்சு சொல்லல. ஆனா எப்படியே நம்ம சாங்கியத்துக்கு நம்ம பிரமாணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கபில முனிவர் இதை பிரவர்த்திச்சாரு அப்படின்னு இதுக்கு அப்புறம் தான் வர மந்திரங்கள்னா சொல்றது. அதனால இத கபில முனிவரோட ஒரு ஒரு உபதேசமா எடுத்துட்டு இது சாங்கியத்தை பத்தி தான் அந்த அத குணங்களை பத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி சுவேதாசுத்திர உபநிஷத்துலாம் இருக்கு. இது ஒரு உபநிஷத்தாச்சு. அப்புறம் முக்கியமா கட்டோபநிஷத்துல சாங்கியத்தை வந்து நம்ம நேரடியா அதுல வர தத்துவங்களை வந்து பேசுறது அப்படின்னா கட்டோபநிஷத்து முக்கியமா பேசுறது. அதுல இந்த மகத்து மன அகங்காரம், அப்புறமா வந்து புத்தி, அப்புறம் சித்தம், அப்புறம் புருஷன், இதெல்லாம் வந்து நேரடியா எதோட எது முதல்ல வந்து அதாவது மேட்ரோட மனசு பெருசு, அப்புறம் மனசோட அகங்காரம் பெருசு, இந்த மாதிரி பரமஹா பரமஹா பரமஹான்னு அந்த மந்திரத்துல கட்டோபநிஷத் மந்திரத்துல சொல்லி கடைசியில புருஷன்னா எல்லாத்தோடையும் பெருசு, புருஷனுக்கு மீறி எதுவுமே இல்ல, அதுதான் அதை அடையிறது தான் உத்தமமான நிலை அப்படின்னு நமக்கு கட்டோபநிஷத்துல நேரடியாவே சாங்கியத்தோட என்னென்ன தத்துவங்கள், என்னென்ன சம்யைகள், அதாவது டெபினிஷன்ஸ், எதை பத்தி தத்துவங்களை வந்து பேசுறதோ அதே பதங்களை பிரயோகப்படுத்தி நேரடியாவே மந்திரம் இருக்கு. அதனால சாங்கியத்துக்கு வந்து அதுக்கு வேத பிரமாணம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கு, அதாவது மொத்தமா வந்து சாங்கியத்தை தான் எல்லா உபநிஷத்தும் அடிச்சு உரைக்க இது பண்றதுன்றது நம்ம சொல்றது இல்ல. ஆனா வந்து நமக்கு வந்து இதுதான் முக்கியமான வந்து ஒரு மந்திரம், இது ஒண்ணாச்சு. அப்புறமா சாந்தோகிய உபநிஷத்துல நேரடியாவே குணங்களையே பத்தி பேசுறது. சத்துவர்கஷ்டமா குணங்களே பத்தி அத மாதிரி நமக்கு வந்து இதுல வந்து நம்ம அந்த ஒரு ரிக்வேதத்துல ரொம்ப நாசாரிய சுத்தம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு நமக்கு தெரிஞ்ச சுத்தம் தான் பொதுவா பிரபலமா அது ஏன் அப்படின்னா அங்க யாருக்கு யாரு படைச்சான்னு தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாம் அது கேட்கறது. அதனால வந்து நாசாரிய சுத்தத்திலயுமே இந்த வந்து இந்த இதெல்லாம் பத்தி வருது இந்த படைய இந்த குணங்கள் இதெல்லாம் பத்தினா கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நாசாரிய சுத்தங்கள்ல நமக்கு வருது. அது மாதிரி நம்ம பிரதாரண்யக உபநிஷத்துலயும் நமக்கு அதெல்லாம் அந்த சாங்கியங்களை பத்தி வருது. அதனால நேரடியா வந்து அவ சாங்கியத்தை மட்டும்தான் சொல்றா அப்படிங்கறது இல்ல, அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இல்லாம வேதங்கள்ல இல்ல. இதுக்கு நமக்கு வந்து என்ன வந்ததுன்னா இந்த தத்துவங்கள்லாம் வந்து இப்ப வந்து தைத்திரிய உபநிஷத்துல எடுத்தா ஆகாஷா வாயு வாயோ அக்னி அப்படின்ற பூதத்தோட ஒரு சிருஷ்டி வந்து இந்த கிரமத்தை சொல்றது. அங்கேயே பார்த்தா நமக்கு வந்து எந்த பூதங்கள் அதாவது சூக்மமா ஆரம்பிச்சு ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தூலாயின்றே வருது, அது அதாவது சத்துல ஆரம்பிச்சு கிராஸ் ஆயின்றே வருது ஆகாசத்துல ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதுல இருந்து வாயு வருது, அப்புறம் அதுல இருந்து அக்னி வருது, அதுல இருந்து நீர் வருது, அப்புறமா அதுல இருந்து இது வருது நம்ம பிருத்திவி மண் அது வருது நிலம் அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது அது மாதிரி இங்க மகத்து நிறைய இருக்கு அகங்காரம் அப்படின்னு பல இடங்கள்ல வந்து நமக்கு உபநிஷத்துக்கள்ல வந்து இந்த புத்தி சித்தம் அகங்காரம் இப்படிலாம் வருது, சாங்கியத்தோட ஒரு டெபினிஷன் எல்லாம் வருது. அதனால இந்த சாங்கியத்துக்கு உபநிஷத்துல அடிப்படை இருக்கு, வேத பிரமாணம் இருக்கதான் இருக்கு. அது இன்றைய அளவுல அது வந்து நியாய வைசேஷிகங்கள் மாதிரி அது வழக்கொழிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துல வந்து நிரீஸ்வர சாங்கியத்தை வந்து பாதராயணர் நேரடியாவே கண்டனம் பண்றாரு, சேஸ்வர சாங்கியத்தும் கண்டனம் பண்றாரு, ஆனா நிரீஸ்வர சாங்கியத்தை முதல்ல ரொம்ப முக்கியமா அதிரடியா கண்டனம் பண்றாரு, ரொம்ப இதுவா கண்டனம் பண்றாரு. அதனால இன்னைக்கு சாங்கியம் வந்து ஒரு வழக்கொழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஆனா வழக்கொழிஞ்சு போனோம் அப்படின்னாலுமே இதுக்கு எப்படி நான் சொன்னேன்னா நியாய வைசேஷங்கள் மீமாம்சங்கள்லாம் இனி யாரும் நேரடியா அதை பின்பற்றுறது இல்ல, ஆனா அதுல இருந்து வர தத்துவங்கள் அதுல இருந்து கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க் அதுல வர விசாரங்கள்னா இந்த வேதாந்தங்கள்ல ஏத்துக்கிறாரு. அதனால வந்து சாங்கியம் நேரடியா வழக்கொழிஞ்சு போனதுனாலுமே நான் சொன்ன மாதிரி குணங்கள் அப்புறமா வந்து பூதங்கள் இதெல்லாம் பார்த்தா சங்கராச்சாரியார் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆத்மபோதத்திலயோ சரி பஞ்சீகரணத்திலயோ சரி இதை பார்த்தீங்கன்னா சாங்கியத்தோட அவ அணுவாதிகள் கிடையாது, வேதாந்திகள்லாம் அணுவாதத்தை ஒத்துக்கல. அதனால இந்த பூதத்துல இருந்தா சிருஷ்டி அவா வந்து ஒத்துக்கிறேன். இந்த பூத சிருஷ்டி இல்லாம வந்து வந்து அதெல்லாம் சேர்ந்து ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிச்சு மகத்து அகங்காரம் அதெல்லாம் வந்து வந்து பூதங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அதை வந்து ஸ்தூல பிரபஞ்சத்தை வந்து சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து வேதாந்திகளும் ஒத்துட்டு. அதனால சாங்கியம் இன்னைக்கு இல்ல வழக்குல வந்து ஒரு இது இந்த பாலனிங் இல்லைன்னாலும் இதெல்லாம் வந்து வேதாந்தம் தான் இன்னைக்கு சாங்கியம் தானே இருக்கவே முடியாது. வேதாந்தமும் சரி இல்லைன்னா வந்து எந்த வகை வேதாந்தமும் சரி அது இருக்க முடியாது. இதுதான் வந்து சாங்கியத்தோட இந்த தத்துவங்களோட முக்கியத்துவம். சரி இப்போ வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சாங்கியம் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம், என்ன எப்படி விசாரிக்கிறா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஆரம்ப போகிறதா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். அப்படிதான் ஆச்சாரியா யாரு யாரு அப்படின்னு
0: சாங்கிய காரிக்கையில பார்த்தா ஈஸ்வர கிருஷ்ணன் தான் வந்து சாங்கிய காரிக்கையோட கிரந்தகர்த்தா அவர் தான், ஆத்தர் அவர் தான். இப்ப என்ன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரது வந்து நான் சொன்ன மாதிரி அவரோட சாங்கிய வந்து நிரீஸ்வரமான சாங்கிய, ஈஸ்வரனா வா நேரடியா ஒத்துக்கிறது இல்ல. சரி இப்ப அவ எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா துக்கத்திரைய அகாப, அதாவது மூன்று வகையான துக்கங்களை அழிப்பதுதான் இங்க நோக்கம். என்ன மூணு வகையான துக்கம் அப்படின்னு கேட்டா ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம். ஆத்யாத்மிகம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற துக்கம், இப்ப சரீர ரோகங்கள்லாம் இருக்கு என்ன இதெல்லாம் நமக்கு வருது, தலைவலி வருது, இதெல்லாம் எத்தனையோ நோய்கள் வருது, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆத்யாத்மிக துக்கங்கள் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற துக்கங்கள். சரீரம் அப்படின்னு அமைஞ்சாலே அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போறது அதுக்கெல்லாம் ஏற்கனவே அடிப்படையிலே துப்பாங்க, உள்ள பொதிஞ்சு இருக்கிற துப்பாங்க தான் சரீரம் எடுத்தாலே அது ஆத்தியாத்மிகம்.
4: அப்புறமா வந்து ஆதி பௌதீகம். இப்ப இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த ஆதி பௌதீக துக்கத்துக்கு கொரோனா வைரஸ் தான் ரொம்ப முக்கியமான ஆதி பௌதீக துக்கம். ஏன்னா அது நமக்குள்ளேன்னு வரல, நமக்கு வெளியில இருந்து எங்கேயோ அது வந்திருக்கு, அதாவது பூத பிரபஞ்சத்துல இருந்து வருது. அதாவது இவா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா புலி, பாம்பு, கரடி, அப்புறமா வந்து பாறை, மழை, இல்ல அதாவது வெளியில இருக்கிற மிருகங்கள்டெல்லாம் வர துக்கங்கள், பூச்சி, கொசு, தேடு, இதெல்லாம் சொல்றா. இதுல வந்து கரோனா வைரஸையும் தாராளமா சேர்த்துக்கலாம். அது வந்து ஆதி பௌதீக துக்கம். அப்புறமா ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு பார்த்தா மழை, அப்புறமா புயல் அடிக்கிறது, மின்னல் அடிச்சு சாவரம், இந்த மாதிரினா நிறைய ஆதி தெய்வீக துக்கங்கள். அதாவது நம்ம கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா வந்து ஒரு சைக்ளோன் வந்து அடிக்க போறது அப்படின்னா நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லாட்டி எர்த்த வந்து ஒரு ஆஸ்டராய்டு அடிக்க போறது அப்படின்னா அதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இது ஒரு அளவுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகத்தை நாம கண்ட்ரோல் பண்ணலாம், மழை பெஞ்சா உள்ள போலாம், இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நாம ஒரு அளவுக்கு பண்ணா ஆதி தெய்வீக துக்கத்தை நாம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அது வந்து வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு துக்கம். இந்த மூணு துக்கங்களும் சேர்ந்தது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பெசிமிஸ்டிக்கா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இந்த சாங்கியகாரிக. ஆனா அதோட நோக்கம் வந்து வாழ்க்கையில வந்து அந்த துக்கத்தோட ஒரு தாக்கத்தை வந்து சொல்லி, அதாவது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில இருந்து ஒரு விரக்தி ஏற்பட்டு சீக்கிரம் வந்து அதை வந்து நம்ம அபவர்க்கம் அடையணும். அதாவது பிரகிருதி கிட்ட இருந்து புருஷன் அந்த கட்டை தளர்த்துட்டு அது வெளியில வந்துடணும் அப்படிங்கிறது அவளோட நோக்கம். இத வந்து அவ விசாரிக்கிறான், இந்த மூணு துக்கம் இருக்கு ஏன்பான்னு. அது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்பா அந்த சாங்கிய காரிக்கையை படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இந்த மூணு வகையான துக்கத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு ஏற்கனவே தான் வழி இருக்கு, என்ன மருத்துவம் இருக்கு, அப்புறமா வந்து போர் அடிச்சா என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து போக்கிக்கிறதுக்கெல்லாம் இல்லையா. இப்ப சந்தோஷம் என்னன்னா வேதத்துல வந்து சொர்க்க காமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இன்னும் ரொம்ப பலமா அனுபவிக்கலாம் தான் சொல்றது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து இல்ல இது ஆட்சேபம் தெரிவிச்சுன்னு, இது நிலை கிடையாது, இது சரிப்படாது. ஒண்ணு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மருந்து சில வியாதிகளை போக்கும், இன்னைக்கு தேதியில கூட இவ்வளவு மருத்துவ விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருக்கிற நிலையில கூட சில பல வியாதிகளுக்கு குணமா இது மருந்தே கிடையாது. அப்ப இன்னும் அந்த காலத்துல எல்லாம் இன்னும் எப்படி அப்படின்னு யோசிக்கணும். அதனால வந்து மருந்து என்னைக்குமே நிலை கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த வியாதிய வந்து நீங்க வந்து குணப்படுத்தினாலும் அதுக்கு அடுத்தது வியாதி வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒன்றும் ரூல் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்புறமா வந்து சரி இப்ப வேற யாகங்கள்லாம் சொல்றேன் அதெல்லாம் என்னது அப்படின்னு, அதுவும் அதேதான்ப்பா, அது பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும், நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஏகப்பட்ட தட்சிணம் கொடுக்கணும், தனம் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாம நீ எத்தனையோ சரி ஒரு 2000 வருஷம் இந்திரனா இருக்க எல்லாம் அனுபவிச்சிருக்க, உனக்கு இந்திரன், நீ இந்திரனா இருக்குன்னு எத்தனை 1000 இந்திரன் போயிட்டான், அதனால வந்து இந்த இந்திர பதவியும் ஒண்ணும் பெருசா இல்ல, அதுவும் வந்து எங்க பூமியில 50 வருஷம் இருக்க போன அங்க 5000 வருஷம் இருப்பியா அவ்வளவுதான் அது, ஆனா 5000 வருஷம் முடிஞ்சா திருப்பி பாபத்தன்மைக்க வேற லோகத்துல பிறந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆட்சேபங்கள் ஏற்கனவே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாரு. நீ எத்தனை பேரெல்லாம் ஒரு சினிமா பாப்ப, எத்தனை பேரெல்லாம் டிராமா பாப்ப, என்னதான் பண்ணுவ, எத்தனை பேரெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுவ, எல்லாம் அனுப்பி போயிடும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியே ஒவ்வொரு இருக்கிற ஒரு ஒரு இதை வந்து நிராகரிச்சுட்டே போய் சரி இதுக்கு என்னதான் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நீ கேட்க வச்சிருக்காரு. அந்த சாங்கிய காரிக்கையில கேட்க வச்சுட்டு இதுக்கு ஒரே வழி ஞானம் தான் அப்படின்னா, அது நமக்கு ஐயோ இன்னும் ஞானமா அப்படின்னு நமக்கு அசந்து போயிடுறது படிச்சா. அப்போ அப்பதான் சொல்றாரு இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நான் வந்து அதாவது 83 ஸ்லோகம் இருக்குதுல்ல, அதை நான் வந்து சங்கிரகமா நான் வந்து சொல்றேன். 83 ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து நாம விசாரிக்கிறதுக்கு இன்னும் நடக்காது அது. இன்ஃபேக்ட் சாங்கியம் வந்து எம்ஏல வந்து ஒரு செமஸ்டர் கோர்ஸ் அது, அதனால வந்து அது இன்னைக்கு வந்து நமக்கு நடக்க முடியாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படியே ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு, நமக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா, நான் அடையிற ஞானம் சரியான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா எனக்கு வந்து சரியா காது கேட்கல, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல, எனக்கு புஸ்தகம் படிக்கிற சக்தி இல்ல, கண்ணு தெரியல, அப்புறமா வந்து என்னென்னவோ இருக்கு, அது எனக்கு இந்த கண்ணத்தை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல, அப்ப நான் அடையாள ஞானம் எப்படி வந்து ஸ்திரம் உண்மை இதை நம்பலாம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்டா, அந்த மூணு பிரமாணத்தையும் சொல்றாரு. இங்க பாருப்பா, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்தத்துல அவர் வேத பிரமாணத்தை ஒத்துக்கிறாரு. ஆனா வைதிக கர்மாக்களை அவ வந்து கண்டிக்கிறார். அது நித்தியத்துவம், வைதிக கர்மா பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அந்த வைதிக கர்மாவோட நித்தியத்துவத்தை கண்டிக்க, அநித்திய அது அநித்தியம், அது பிரயோஜனம் இல்ல, நீ எத்தனை யாகம் பண்ணி எத்தனை இந்திரன் இந்திரன் ஆக போற அப்படிங்கிற மாதிரி அது அநித்தியத்தை வந்து அவர் வந்து ஒரு அழுத்தமா சொல்லி அதை வந்து அவர் சொல்றார். சாங்கியால்லாம் பொதுவா வைதிக கர்மங்களை விரும்புறது இல்ல, அது ஒரு உண்மை. இங்க அவ வந்து வேதத்துல சொல்லியிருக்கிறேன், இவெல்லாம் முதல் ஞான காண்டிகள்னு நம்ம சொன்னோம் உபநிஷத்துக்கு முன்னாடியே. உபநிஷத்து இருக்கு வேதத்துல, உபநிஷத்துக்கு பிரையர் டு உபநிஷத் சம்ஹிதையிலே இவாளோடது நிறைய இவாளோட கருத்துக்கள்லாம் வருது. அதனால சாங்கியாதான் முதல் வேதாந்திகள் அப்படின்னு நம்ம வந்து வேணா சொல்லிக்கலாம். அப்ப என்ன சொல்றா, இது விசாரிக்கணும், விசாரிச்சு நாம பிரகிருதி இல்ல, நாம பிரகிருதிக்கு கட்டுப்பட்டவா இல்ல, நாம புருஷன், நமக்கு தேவையில்ல இந்த பிரகிருதி, ஒரு ஆட்டம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தத்துவங்களை பத்தி விசாரிக்கிறாரு, பிரமாணங்களை பத்தி விசாரிக்கிறாரு. அப்புறம் அதுலே வந்து நிறைய வேற சில மதங்களே கண்டனம் பண்றாரு, இன்ஃபேக்ட் வேதாந்தத்தையே கண்டனம் பண்றாரு, அப்போ இருந்த வேதாந்த அத்வைத்தத்தையே கண்டனம் பண்றாரு. ஒண்ணு அத்வைத வேதாந்தங்கள்ல நிறைய வகை இருக்கு, ஆனா இவர் ஒரு ஸ்கூலை கண்டனம் பண்றாரு, இது நித்யா அப்படின்னு சொல்ற ஸ்கூல கண்டனம் பண்றாரு. இந்த மாதிரி டெவலப் பண்ணி தத்துவங்களை பண்ணி அதை எப்படி விசாரிக்கணும், என்ன மாதிரி வாட் ஷுட் பி யுவர் மோட் ஆஃப் என்கொயரி, எப்படி விசாரணை நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நல்லா ஒரு ஒவ்வொரு ஆட்சேபனை அவரே வந்து பூர்வ பட்சம்னு பேரு, அவரே வந்து ஒரு ஒரு சித்தாந்தம் சொல்லுவாரு, அவரே வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி விட்டு பூர்வ பட்சம்னு பேரு, அவரே அந்த கேள்விக்கு வந்து பதிலும் சொல்லி சமாதானமும் சொல்லி நான் சொன்னதுதான் சித்தாந்தம் சரி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொண்டு போறாரு. வார்த்திகம் அப்படி வார்த்திகம்னா ஒரு கமெண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்கு கமெண்ட்ரி அப்படின்னா, பொதுவா நாம என்ன சொல்றோம், சாங்கிய சூத்திரத்துக்கு கபிலரோடதுக்கு கமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம் பாஷ்யம். சரி, இப்படியே வர வர வர கடைசியா டெவலப் பண்ணி தத்துவங்களை டெவலப் பண்ணி அப்புறம் பிரமாணங்களுக்குள்ள ஒரு சில ஃபைனர் பாயிண்ட்ஸ்னா அபாவம், இது வந்து பிரையர் ஏ பிரையரை போஸ்ட் நிறைய இருக்கு, அது வந்து டீப்பரா போக விரும்பல, நிறைய இருக்கு. இந்த மாதிரி விசாரிச்சுன்னு தத்துவங்களை வந்து விவரமா நல்லா சொல்லி பெருசா சொல்லி அப்புறமா வந்து சரி இதெல்லாம் இவ்வளவுதான் சொல்லிட்ட, சரி இதோட கடைசி நோக்கம்னா என்ன, நீ வந்து எந்த லோகாயத்தமா வந்து நீ வந்து பண்றது எதுனா வைதிக கர்மாவும் வேஸ்ட்டுங்கிற, நம்ம லோகாயத்தமா பண்றதும் வேஸ்ட்டுங்கிற, அப்புறம் என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு கடைசியா அந்த கேள்வி வரும்போது அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன நம்ம விசாரம் ஆழமா விசாரம் பண்ண இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், ஒரு ஒரு பத்தினி அந்த காலத்துல எல்லாரும் ஸ்திரீகள்லாம் வந்து எல்லாம் யாராவது வெளியில புருஷா வந்துட்டா அவ வந்து உள்ள போயிடுவான், அவ வந்து அவ வெளியில வர மாட்டான். இப்ப தப்பி தவறி அவ அதுவும் இல்லாம அவ வந்து மூஞ்சிய மறைச்சோம்னா இருப்பா காட்ட மாட்டான், தப்பி தவறி யாரா வெளியில வந்தவா ஒரு பத்தினி ஸ்திரீயோட மூஞ்சியை பார்த்துட்டா அவ எப்படி உள்ள மூடி ஒழிஞ்சு உள்ள போயிடுவாளோ, அந்த மாதிரி இந்த பிரகிருத்திய உன்னால நேரம் மூஞ்சியில பாக்க முடிஞ்சதுன்னா அவ்வளவு வெட்டப்பட்டுன்னு உன்ன விட்டு போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப பொயட்டிக்கா அழகா வந்து இந்த உப்பா இந்த ஒரு உதாரணம் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து நல்லா பொயட்டிக்கா அந்த ஒரு இம்பல்சிவா வெட்டப்பட்டு வெளியில போற மாதிரி இம்பல்சிவா டக்குன்னு அந்த பிரகிருத்தியோட உண்மை அவனுக்கு புரிஞ்சிருக்குன்னா அது உன்ன விட்டு நேர விலகி போயிடும். இதுதான் அப்புறத்துல இருந்து நீ வந்து அதோட கட்டுல நீ ஆடாம அதுல அதனால உருட்டப்படாம பரட்டப்படாம நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கடைசியா இந்த சாங்கிய வார்த்தை ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தைக்கத்துல அது சொல்றாரு. இங்க நடுவுல வந்து ஈஸ்வரனை பத்தி விசாரணை, சின்ன விசாரணை வருது, ஈஸ்வரன் இருக்கானா அப்படின்னு கேக்குறா. ஈஸ்வரன் இல்லப்பா அப்படின்னா ஏன் இல்ல அப்படிங்கறதுக்கு வந்து கேக்குறாரு, ஈஸ்வரன் ரொம்ப கருணை உள்ளவனா இருந்தா இந்த மாதிரி துக்கமான பிரபஞ்சத்தை படைச்சிருப்பானா அப்படின்னு அது ஒரு வாதம். அப்புறம் ஈஸ்வரன் வந்து எதுக்கு படைக்கணும், அவருக்கு என்ன தேவை, படைப்புல என்ன தேவை, அப்ப அவருக்கும் ஒரு தேவை ஒரு வெறுமை அப்படின்னு இருக்க போய் தான் படைக்கிறாரு, அப்புறம் அவர் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும், அவருக்கே வெறுமை ஏற்பட்டதுதான் எப்படி ஈஸ்வரன் அவரு அப்படின்னு இந்த மாதிரி சில வாதங்கள்லாம் வந்து கிளப்பி விட்டு அப்புறமா திரும்பி கேள்வி கேட்கிறேன், ஏன்பா இந்த மாதிரி நம்ம எத்தனையோ வேதங்கள்ல எத்தனையோ தேவதைகளை ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றதே அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அவள் இல்லாமே இப்போ ஒருத்த இந்திரன் அடைஞ்சிருக்கானா, மனுஷனா இருந்து அவன் வந்து யாகங்களும் தபஸையும் பண்ணிதான் அவன் ஆயிருக்கான், அவள்லாம் சித்த புருஷா மாதிரி வச்சுக்கணும், அவள்லாம் வந்து அந்த ஒரு காலத்துக்கு அப்பாயிண்டடு தான், அதனால அவள்லாம் ஈஸ்வரன் கிடையாது, அந்த லெவல யாரு வேணாலும் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு நமக்கு இந்த தைத்திரிய உபநிஷத்துல வந்து நான் ஆனந்த மீமாம்சான்னு வருது, தேசதம் பித்ருணாஞ்சிரலோகலோகானாம் ஆனந்தாஹ. அந்த மாதிரி ஒரு மனுஷ ஆனந்தம் அப்படின்றது ஆரம்பிச்சு, 100 மனுஷ ஆனந்தம், 1 தேவானந்தம், 100 தேவானந்தம், இது அது அடுத்த யூனிட். நம்ம வந்து யூனிட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யூனிட்ஸ், ஒரு யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி 100 யூனிட் ஒரு மனுஷ ஆனந்தம், இந்த மாதிரி 100 மனுஷ ஆனந்தம் ஒரு தேவானந்தம், இந்த மாதிரி 100 தேவானந்தம் ஒரு திக்ர ஆனந்தம், இப்படியே போய் கடைசியில பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது. இதே மாதிரிதான் வந்து இதெல்லாம் அடையிறது ஒரு சித்த புருஷ மாதிரி. ஆனா இங்க உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமஹதஸ்ய, நல்லா வேதாத்தியனம் பண்ணி விசாரம் பண்ணவனும் எந்த ஆசைகளும் இல்லாதவனும் இதே ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு வந்து சொல்றது. இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, புருஷன்ல இயற்கையா வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது கிடையாது, பிளிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது சாங்கியத்திலயும். எது ஆனந்தம் அப்படின்னா, நம்ம வலியில இருந்து மீண்டதுதான் ஆனந்தம். இப்ப நம்ம வலிச்சுட்டே இருக்கு, காய்ச்சல் இருந்தே இருக்கு, திடீர்னு நமக்கு விட்டதுதான் எப்படி ஆனந்தமோ அப்படிதான் நமக்கு அந்த ஆனந்தம். இதுல தனியா ஆத்மால இருந்து ஆனந்தம் சுரங்கெல்லாம் வர்றது கிடையாதுன்னு, இது நமக்கு வைதீக விருத்தமான ஒரு இது. ஏன்னா நான் சொன்னதுல, இங்க ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய அப்படிங்கிற வாக்கியத்துக்கே ஆனந்தம் ஏற்கனவே உனக்குள்ளே இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதனால இதுதான் வந்து இந்த ஈஸ்வர கிருஷ்ணனோட சாங்கிய காரிக்கையோட ஒரு சாராம்சம், சம்மரி. இதுதான் வந்து இவர் சொல்ற விஷயம். இப்ப வந்து கடைசியா நாம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, என்னவா எந்த ஒரு சித்தாந்தமா எதிரியும் அந்த ஒரு ஆச்சாரிய பரம்பரையை நாம சொல்லிடுறோம். அதுல முதல்ல நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸ்வர கிருஷ்ணன் தான் வந்து முதல் ஆச்சாரியன், சாரி கபிலர் தான் முதல் ஆச்சாரியன் அந்த சாங்கிய மதத்தோட ஒரு பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அப்புறமா வந்து இந்த சாங்கிய மதத்துக்கு அப்புறம் வந்து என்ன, அவரோட சிஷ்யர் வந்து ஆசுரி அப்படின்னு சொல்ற. அப்புறமா வந்து என்ன இருந்தா, அப்புறமா வந்து பஞ்சபிகான் கதவுகள், அப்புறமா வந்து
0: மார்ஷஜன்யர்னு ஒருத்தர் வர்றாரு,
4: அப்புறமா வந்து ஈஸ்வர கிருஷ்ணன் ஒருத்தர் வர்றாரு. அப்புறமா வரவாள்னா, இது வரைக்கும் வந்து நம்ம சொல்றதெல்லாம் அவ வந்து நிரீஸ்வர சாங்கியன்னா, இது வரைக்கும் சொல்றவாள்னா நிரீஸ்வர வாத்தியம். அதாவது இப்ப நான் கரெக்டா ஆச்சாரிய பரம்பரை சொல்லிடுறேன். அவ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இவர் கபிலர், அப்புறமா வந்து யாரு வரா அப்படின்னா இது வர ஜெய்தி சபியர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அப்புறமா ஜெய்தி சபியருக்கு அப்புறமா பஞ்சசீதா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அப்புறமா வந்து இந்த பஞ்சசீதா இந்த நேரத்துக்கு ஆயுர்வேதத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாங்கியத்தோட ஒரு தத்துவங்கள் அதோட கான்செப்ட் உள்ள எடுத்துட்டாங்க. சரக சங்கீதையில அது வருது நிறைய. அப்புறம் கௌதி சங்கீதத்துக்கு அப்புறம் வார்ஷஜன்யர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர். அப்புறமா இந்திய வாசர் அப்படிங்கிற அவரோட சிஷியர். அப்புறமா வந்து கடைசியா ஈஸ்வர கிருஷ்ணன். நாம இப்போ சாங்கிய காரிக்கையை பத்தி பேசினோமே, அந்த ஈஸ்வர கிருஷ்ணன் வந்து கடைசியா வரவர்த்தி. அப்போ இதுக்கு ஒரு பிராச்சீன ஆச்சாரிய பரம்பரையே இருக்கு. ஆனா வந்து வேதங்கள்ல வந்து இந்த மத்த ஆச்சாரியார்னா நீங்க மகாபாரத்துல பாக்கலாம், ஜெய்தி சபியரை பத்தி மகாபாரத்துல பாக்கலாம், பஞ்சசிதாவை பத்தி பாக்கலாம், இந்த மாதிரி நிறைய மகாபாரதங்கள் இதிகாச புராணங்கள்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்கலாமே தவிர, வேதங்கள்ல கபில கபில வேதாசத்துல கபிலரத்தோட வேதங்கள்
0: இந்த மிச்ச கபிலரை விட்டு வர ஆச்சாரியெல்லாம் நாம வந்து
4: ஆச்சாரிய பரம்பரை அப்ளிகேஷன் வச்சுன்றது. யோக
0: சித்தாந்தத்தை பத்தி, யோக தரிசனத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த யோக நாளைக்கு பார்ப்போம் டீப்பா. பொதுவா நம்ம வந்து என்ன ஒரு ஐடியா வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சாங்கியத்தோட அப்ளிகேட்டிவ் பார்ட் வந்து யோகத்தை, முக்கியமா பதஞ்சலியோட அந்த யோக சம்பிரதாயத்துல அது வந்து ரொம்ப அதுதான் வந்து சித்தாந்தமாவே இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து அதுதான் எல்லா யோக சித்தாந்தத்துக்கும் எடுத்துக்கூடாது. நிறைய யோக யோகத்துக்கு வந்து அத்வைதம் தத்துவமா இருக்கு, நிறைய வேற யோக சிலங்களுக்கு எல்லாம் வந்து சைவம் தத்துவமா இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி அது மாதிரி பௌத்த யோகம், ஜெயினத்துக்கு தனியா யோகம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சாங்கியத்துக்கு தான் வந்து வச்சுதான் யோக சித்தாந்தம், பதஞ்சலியோட யோக சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு. இதுல என்னன்னா, நேரடியா நான் சொன்ன மாதிரி இதுல சாங்கியத்துல என்ன எப்படி இந்த தத்துவ விசாரத்தை பண்ணணும்னு ஒரு மார்க்கம் கொடுக்கல. அதுதான் இந்த சாங்கியத்துல, ஏன்னா வெறும் புத்தி பூர்வமா விசாரம் பண்ணி பண்ணி போறதுங்கிறது எல்லாருக்குமே முடியாத விஷயம்.
4: ரமணர் மாதிரி வச்சுக்கோங்க. ரமணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ யாரும் விசாரி, நீ எதுவுமே பண்ண வேணாம் போலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் அந்த விசார மார்க்கத்தை தான் ஒரு ஹார்டு ட்ரை விசார மார்க்கம். இது பொதுவா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முடியாது. அதனால வந்து இந்த யோகம் வந்து அதை வந்து காட்டி கொடுத்துருக்கு. இந்த சாங்கியத்தோட அப்ளிகேஷன் அங்க இருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம். இவ்வளவுதான் நான் நீ சொல்ல வந்தது. நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி கிருஷ்ணபோம்.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ஒருகை ஒரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தரற்கு ஒரு பூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் எனக்கு என்ன உபதேசம் செய்தார் என்று அரங்கநாதர் கூறுகிறார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. இந்த பாடலை ஏன் சொல்றேன்னா அதுதான் நிஷ்டை. நேற்று ஒரு கான்செப்ட் விளக்கணும், நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு என்பது நான்கு நிலைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நோயிங் ஆர் ரியலைசிங் சம்திங். ஒன்று கேட்டல், இன்னொன்று சிந்தித்தல், இன்னொன்று தெரிதல், இன்னொன்று நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு, அது கடவுளை பற்றி மட்டும் இல்லை, எந்த பொருளை பற்றி வேண்டாமல் இருக்கலாம். அதனால என்ன சொன்னாங்கன்னா நான்கு படிமுறைகள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை. இத சைவம் எப்படி சொல்லுதுன்னா, கேட்டலும் சிந்தித்தல் மூலமாக ஒரு விஷயத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா அறிய முடியும். இதான் இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். சைவம் வந்து எப்படி வேறுபட்டு சொல்லுகிறது, எப்பொழுதுமே ஒரு செய்தியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெளிவான ஒரு வேர் வி அக்ரி வேர் வி டிஸ்அக்ரி, அதுதான் ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட், ஹெல்த்தி டிஸ்கஷன். நான் சொல்வதையே சாதிப்பது என்பது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் இல்லை. அதுபோல எந்த ஒரு பொருளை பற்றிய அறிவு இருக்க அது வந்து வருகின்ற நிறைகளை சைவம் இந்த மாதிரி சொல்லும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. இந்த கேட்டல் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேட்டல் அர்த்தம் இல்லை. கேட்டல் என்பது அனுபவமுடைய, சொன்னாலே திருக்குறள் எழுதான் சொன்னேன், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி திருக்குறள். அப்பொழுது அந்த உரையாசிரியர் என்ன சொன்னாரு, கற்று என்பதற்கு நூல்களை படித்துன்னு அர்த்தம் பண்ணல. அந்த உரையாசிரியர் என்ன அர்த்தம் பண்ணார்னா, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. உண்மையான கல்வி எப்ப ஆரம்பிக்குது, நூல்களை படிக்கிறதுனால உண்மையான கல்வி வராது. அது தெளிவா சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா நாம கூட சொல்லலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பெரிய ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார் எங்க நாட்டில், சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் த ஃபர்ஸ்ட் கவர்னர், இந்தியன் கவர்னர் ஜெனரல். அது வரைக்கும் எங்களுடைய பிரிட்டிஷ் கவர்னருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வர்றவங்க எல்லாம் வந்து வைஸ்ராய், அப்புறம் வைஸ்ராய்க்கு அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல் ஒன்னு போஸ்ட் கொடுத்தாங்க, கவர்னர் ஜெனரல். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் தான் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவில், லார்ட் மவுண்ட் பேட்டன். அவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல். நாங்க சுதந்திரம் வாங்கும்போது அவர் தான் இருந்தார், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இந்தியன் கவர்னர் ஜெனரல் வந்தார், கவர்னர் ஜெனரல் போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பிகேம் த கவர்னர் ஜெனரல். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ பிகேம் த கவர்னர் ஜெனரல் வாஸ் சி ராஜகோபாலாச்சாரி, எ வெட்டரன் ஸ்காலர் அண்ட் எ வெட்டரன் பிலாசபர் ஆல்சோ. அவர் ஒரு விஷயம் சொல்வார், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி லேர்ன் வென் தே லீவ் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்பார். ஆக்சுவல் எஜுகேஷன் எப்ப கவர்ன்ஸ்

அப்படின்னு கேட்கும்போதுதான் என்ன வரும், நாம் கொண்டிருந்த பலவிதமான கான்செப்ட் எல்லாம் தப்புன்னு அப்பதான் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருந்துட்டே இருக்கும். கான்செப்ட் எல்லாம் மனிதனே இல்லவே. அந்த கான்செப்ட் எப்ப மாறும் கேட்டா, அந்த நூல்களை தெளிவாக கற்று அறிந்தவர்கள் வாயிலாக கேட்கும்போதுதான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறும். நூல்களை படிக்கும் போது என்ன வரும்னா, நாம சொல்ற கான்செப்டே வலுப்படுற மாதிரி தோணும். நாம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம், அந்த கான்செப்ட் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வர்ற மாதிரி தான் தெரியும். நூல்களை படிச்சுட்டே போனீங்கன்னா அந்த கான்செப்ட் தப்புங்க எப்ப தெரியும், ஒரு அனுபவம் உடைய ஒரு அறிஞன் வாயிலாக வரும்பொழுதுதான் அந்த கான்செப்ட் தப்புன்னு தெரியும். கேட்டல் சிந்தித்தல், இந்த சிந்திக்கணும். தெளிதல் நிட்டை, என்ன சொன்னாங்க, ஒரு தெளிவான அறிவு எப்ப வரும் என்று கேட்டால், யோகத்திலேதான் தெளிவான அறிவு. சிவ யோகம், சிவ யோகம் பயிரும் போதுதான் ஒரு பொருளை பற்றிய, அதாவது சடத்த லட்சணம் சொரூப லட்சணம், ஒரு பொருளை பற்றி நாம் அறிகிறோம். அந்த பொருளை பற்றி அறிகின்ற அறிவு வந்து, அந்த பொருளுக்கு ரெண்டு விதமான இலக்கணங்கள் உண்டு. இலக்கணம் கிராமர்ல லட்சணம், லட்சணம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம், த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம், கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, அந்த கேட்டல் சிந்தித்தல் நிகழும் பொழுது ஒரு பொருளுடைய பொது லட்சணம் தான் தெரியும், சிறப்பு லட்சணம் தெரியாது. சுரூப லட்சணம், அந்த சொரூப லட்சணம் என்பது எப்போது தெரியும், அந்த மூன்றாவது படியாகிய சிவ யோகத்திலே நிற்கும் போது தெரியும். அது முடிவு இல்லை, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. சிவ யோகம் என்பது ஒரு நிலை, ஒரு ஆன்மாவுடைய ஒரு நிலைதான் சிவ யோகம். அதுலேயே முடிந்தது இல்லை, அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, சிவ போகம், சிவ யோகம் சிவ போகம். அந்த சிவபோகம் என்பது எப்ப கிடைக்குது, நிஷ்டையில தான் கிடைக்கும். நிஷ்டை, இப்ப நம்முடைய அருளாளர்களை நம்ம எப்படி கொள்கிறோம் என்றால், அவர்கள் எப்படி உணர்த்தினார்கள் என்றால், பொருள்களை நிஷ்டை கூடித்தான் உணர்த்தியிருக்காங்க. அந்த அறிவில் குறைபாடே வர முடியாது. நாம சில சமயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதா கூட இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறக்கா ஒரு உண்மை, ஒரு பொய் உண்மையாயிருமா, பொய் உண்மையாயிருமா, வர முடியாது இல்லையா. அந்த பொருள் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னோம், நம்ம என்ன பார்க்கிறோம், சில மெய்கண்ட சிவத்தினுடைய வரலாறை நம்ம சிந்தி, அதாவது நம்முடைய சந்தான குலவரிலேயே தலைமை பாடு உடையவராக இருக்கு உலங்கடவர் மெய்கண்டர், அவர் தான் சிவஞான போதத்தை அருளி செய்தார். அவருடைய இயற்கை பெயர் என்ன, ஸ்வேதவன பெருமாள், அவருடைய இயற்கை பெயர் ஸ்வேதவன பெருமாள் என்பது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர். மெய்கண்டா என்பது அவருடைய குருநாதர் வந்து அவருக்கு தீட்சை பண்ணி கொடுத்த தீட்சா நாமம், சத்திய ஞான தரிசினி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையின் தமிழ் தான் மெய்கண்டா. எப்படி வந்து நமக்கு ஒரு வழக்கம், நம்ம அப்பாவோட பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்போம், என்னுடைய அப்பாவோட பேரை யாருக்கு வைப்பேன், என் பிள்ளைக்கு வைப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவன், அதனால அதுக்கு பேரு பேரன் வந்து, பெயருக்கு உரியவன் அதான் பேரன். பேரன் சொல்றமே உண்மையான ஒளி பேரன் இல்ல, பேரன், பெயருக்கு உரியவன், என்னுடைய அப்பாவுடைய பெயருக்கு உரியவன் பேரன் பெயர்த்தி. அதுதான் என்னாச்சு, பேரன் பேத்தின்னு ஆயிடுச்சு. எங்க அப்பா வேற என் மகனுக்கு வைப்பேன். அதே போல ஞான பரம்பரை என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் பெயரை மாணாக்கனுக்கு வைப்பான், என்னுடைய ஆசிரியர் பெயரை என் மாணாக்கனுக்கு வைக்கிறேன். அதுபோல மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தவர் யாரு, சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதி மகாமுனிவர், பரஞ்சோதி மகாமுனிவர். அந்த பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு என்னெல்லாம் செய்தார் நேற்று பார்த்தோம். சிவபெருமானுடைய ஆணையை மேற்கொண்டு அந்த வானிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்த அவர் கீழே இறங்கி இந்த மெய்கண்டாருக்கு சிவ தீட்சை செய்து வைத்தார்.

0: பரஞ்சோதி மா முனிவர் வந்து திருவிளையாடல் புராணத்தை செஞ்சவர். அவர் பரஞ்சோதி மா முனிவர். இவர் வந்து பரஞ்சோதி மா முனிகள். முனிகள்ங்கிறது அது கல்விகிரி, கல்விகிரின்னு பேரு. கல்விகிரி என்பது பின்னாடி நன்னூல் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இலக்கண மரபு. அதுக்கு முன்னாடி கல்விகிரி கொடுக்க மாட்டாங்க. அவர்னு சொன்னாலே போதும், அவர்கள் என்பது கல்விகிரின்னு சொல்லு தமிழ்ல. அது ஒரு அந்த கல்விகிரி தொல்காப்பியத்தில் கிடையாது, அது பின்னாடிதான் டெவலப் ஆச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல சேக்கலார் பெருமான் என்ன செய்வாருன்னா, சிவபெருமான போற நகரத்துல சொல்லுவேன், அடியார்களை போற நகரத்துல சொல்லுவேன். அதே போல புறநானூர் எடுத்துட்டீங்கன்னா, புறநானூரை பாடிய புலவர்கள் எல்லாம் நகரத்துல இருப்பாங்க. அந்த புலவர்கள் யார பாடினாங்களோ அவர்களாம் நகரத்தில் இருப்பாங்க. பாண்டிய பாண்டிய நெடுஞ்சலியர் இல்ல, பாண்டிய நெடுஞ்சலியன் நகரம். ஆனா புலவர்கள் எப்படி வருவாங்க, பிசுராந்த யார் கபிலர் அணிலாடு முண்டிலார், இந்த ஆறு விகுதி அவங்களுக்கு உண்டு. ஆனா அவர் எந்த அரசனை பாடினார்களோ அவர்களுக்கு ஆறு விகுதி கிடையாது, அவர்களுக்கு நகரம் தான். அதே போலதான் இங்கே பெரிய புராணத்திலேயே வந்து அடியார்களுக்கெல்லாம் நகரம் நகரம் கொடுப்ப. உதாரணமா சொல்லுங்க பாருங்க, அதாவது அப்பசுவாமிகளுடைய சிவ தீட்சை, அப்பசுவாமிக்கு திருவடி தீட்சை பண்ண இடம் திருநல்லூர். சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை பண்ணி வச்சார் நல்லூர்ல. அப்ப சொல்வார், நன்மை பெரு அருணரியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு தெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில். அப்புறம் சாமி என்ன சொல்றாரு, தொண்டனார் மண்ணு தெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர் தம் சென்னிமிசை பாதமல சூட்டி நான் சிவபெருமான். கடவுளை எப்பொழுதுமே என்ன சொல்லக்கூடாது, நகரத்தில் சொல்லக்கூடாது. சிவபெருமான்னு சொல்லுவோமா, சிவபெருமான். இறைவனை வந்து எப்படியும் நகரத்தில் தான் சொல்லணும். இப்ப பொதுவாக இந்த ரகர வற்று ரகர ஈடு கொடுத்தவன் ஒரு மரியாதை, அவன் சொல்றது அவருங்கிறது மரியாதை உலகத்துல. இப்ப கடவுளை ஞானம் நியாயம் எப்படி சொல்லணும், அவருன்னு தானே சொல்லணும், சொல்லக்கூடாது. கடவுளை அவன் தான் சொல்லணும். நீனா அது முன்னிலை, அது நீங்கள் சொல்றது நீ தான். முன்னிலையை சொல்லும் பொழுது நீங்கள் இல்ல, நீ தான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நகரம் வந்து எப்பொழுதுமே அன்பேரல்ங்கிறதே சேர்ந்தே காட்டும். தமிழ்ல வந்து இலக்கணத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை காட்டும். அது என்னன்னா, அத ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மாணிக்கவாசன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அது இறைவன் ஒருவன் தான் என்பதை உறுதி செய்வதற்காக அவ்வாறு சொல்வது. ஏன்னா ரகர ஒற்றி கொடுத்தவங்க பன்மையை குறிக்க ஆரம்பிச்சோம். அப்ப கடவுளர் பலன் அர்த்தம் வந்துடக்கூடாது இல்லையா, எவ்வளவு இலக்கணம் எப்படி வச்சிருக்காங்க. அதனாலதான் திருவள்ளுவர் கடவுளை போல எப்படி சொன்னாருப்பாங்க, நகரத்திலேயே சொல்றார் அறவாளி அந்த நன் மலர் மீசை ஏகி நான் சொல்லலாமா, கடவுள மரியாதை குறைவா, மலர் மீசை ஏகினார் தானே சொல்லணும், அறவாளி அந்தனர் தானே சொல்லணும். திருவள்ளுவர் சொன்னாரா, இதெல்லாம் நுட்பங்கள். ஆக கடவுளை பற்றி திருவள்ளுவர் சொல்றது எல்லாமே நகரத்துல தான் சொல்றார். மரியாதை பண்மை அப்படின்னு சொல்றது, மரியாதை பண்மை. அந்த மரியாதை பண்மை கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டால் இன்னொன்னும் கிடையாது, அதாவது பொதுவாக நகரம் வந்து ஆண்பால் ஒருமை. தமிழ் இலக்கணத்தின் பிரகாரம் என்னது, ஆண்பால் ஒருமை தான் நகரம், பெண்பால் ஒருமை நகரம், பலர்பால் வந்து நகரம். அதுதான் தமிழ் இலக்கணம் கூறுகிறது. நகான் ஒற்று ஆடு ஓரிசல், லக்கான் ஒற்றே மகடு ஓரிசல் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சூத்திரம் வரும். ஆனால் இப்ப கடவுள் எப்படிப்பட்டவர், பால் கடந்தவர். கடவுள் வந்து கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அணியும் இல்லை, அதுதான் வலியுறுத்துறேன். இப்ப திருவள்ளுவர் எல்லாமே நகர ஊர்ல சொல்றதுனால கடவுள் ஆண்பால் ஆயிராது, அறவாளி அந்தணன் அப்படி சொல்றதுனால கடவுளை தான் சொல்ற. கடவுள் வந்து கடவுளை வந்து ஆண்பால் சொல்றதா பெண்பால் சொல்றதா, என்ன சொன்னாங்க, கடவுளை தமிழ் இலக்கணம் மரபு, கடவுளை ஆண்பால் ஒருமையில தான் சொல்லணும். ஆனால் அது பால் பற்றி அன்பு, தலைமை பற்றி. அந்த ஐந்து பால்ல தலைமையுடையது ஆன்பார். ஆகவே அது பால்ல, பால்ல தலைமை வரப்போய்தான் அவர் திருவள்ளுவர் அப்படி சொல்றார். கடவுளை நகர வீட்டில் சொன்னதால கடவுள் ஆணாயிர மாட்டார். ஜீவி போக்கை எழுதுகிறார், திருக்குறள் எழுதுகிறார் பாருங்க, நமக்கே ஆச்சரியமா தமிழ் மரபை எவ்வளவு தெரிஞ்சு எழுதுகிறார். போக்கே சொல்றார் திருக்குறள், திருவள்ளுவர் கடவுளை ஆண்பாடி சொன்னது பால் பற்றி அன்று. இட் இஸ் நாட் ஆன் பேசிஸ் ஆஃப் செக்ஸ், இட் இஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அது தமிழ்ல ஒரு மரபு உண்டு. மரபு வந்து எதாவது எப்படி சொல்லணும், ஆனா அதே சமயத்தில் வடமொழி கிராமத்தில் எப்படி தெரியுமா, வடமொழி கிராமம் இல்ல அக்னியில சொல்லணும். கடவுளை எழுவாயா போட்டாங்கன்னா என்ன பயனில போடுவீங்க? தமிழ் தான் பெரிய சிறப்பு. ஒரு விஷயம் சொல்றேன், ராமன் வந்தான், நாய் வந்தது, சந்தேகம் இல்லை. படுத்த கேள்வி, ராமனும் அவனுடைய நாயும் என்ன போடுவீங்க? வந்தன போட்டு அவருக்கு பிறந்ததே. ராமன் எப்படி வந்தனன்னு சொல்ல முடியும்? அவன் உயர்வு வேதனை ஆண்டார் வந்தார்கள் சொன்னா நாய்க்கு சொல்லலாமா? இதற்கு தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுது? நான் ஏதாவது எவ்வளவு சொல்லக்கூடாது, அதாவது அங்கதான் உடு உருவு கொடுக்கணும். ராமனும் நாயும் வந்தார்கள் அல்லது வந்தனன்னு சொன்னீங்கன்னா அது கிராமட்டிக்கல் எரர் மட்டும் இல்ல, சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ், சின்டாக்ஸ் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சென்டென்ஸ், சின்டாக்ஸ் SYNTAX. இட் இஸ் அ கிராமட்டிக்கல் எரர் ஆஸ் வெல் ஆஸ் எ சின்டாக்ஸ் எரர். எப்படி வச்சிருக்கேன் இலக்கணம், அப்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் கொடுக்க கூடாது. ஆண்டுங்கிறது என்ன? கன்ஜங்ஷன் இங்கிலீஷ்ல. அப்படி சொல்லக்கூடாது, சின்டாக்ஸ். அப்ப என்ன கொடுக்கணும்னா அந்த ஒடு உருவு யாரு கொடுக்கணும்? ராம நாயோடு ராமன் வந்தான்னு சொன்னாலும் தப்பு. ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த ஒடு உருவு உயர்ந்தினைக்கு, அதாவது எது நீங்க சுட்டுகின்ற பொருள்ல எது உயர்வோ அதுக்கு தான் ஒடு உருவு கொடுக்கும். இப்ப ரெண்டுமே உயர்ந்தினையா இருக்கு. இப்ப நானும் கடவுளும் வந்தோம், கடவுளும் அல்லது ராமனும் கடவுளும் வந்தார்கள், அப்ப எப்படி சொல்லுவாங்க? அப்படி எப்படி சொல்றது? இதன் கடவுளும் உயர்ந்தினை தான், ராமனும் உயர்ந்தினை தான். ஆனா அது எப்படி சொல்லணும்? கடவுளும் ராமனும் வந்தார்னு சொல்லக்கூடாது, கடவுளோடு ராமன் வந்தான் அப்படிதான் சொல்லணும். தமிழ் இலக்கணம் வந்து அதுக்குதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. அதனாலதான் இதெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் தேவாலயத்தில் அப்படியே வரும். அதான் திருமாலோடு நாமுகனும் தேடி தேடனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். பிரம்மாவையும் திருமாவையும் ரெஃபர் பண்ண ஒடு உருவு திருமாவுக்கு தான் கொடுக்கணும், பிரம்மா கொடுக்க. திருமாலோடு நாமுகன். இப்ப தேவாரத்தில் வரும்போது அங்கி காலன் யமனோடு, ஒடுவு யாரு? அங்கி ஒரு தேவன், அக்னி கடவுள். யமன் அவன் ஒரு கடவுள், காலன் அந்த யமனுடைய தூதன் காலன். அப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த ஒடு உருவு யமனுக்கு தான் கொடுக்கணும், காலனுக்கு கொடுக்கக்கூடாது, அங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்களிலே சிறந்தவன் யமன் தான். அது நமனோடு தூதர் போடு நோய்களான பலவும் அறிவுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா?
1: இதுவரை
0: இல்ல இல்ல, யமன் வந்து, யமன் வந்து சில சமயத்தில் ஆகுவையராக குறிக்கும் போது யமனுடைய மந்திரி தான் காலன். அதே போல அந்த சூரியனுடைய சாரதி தான் அருளன். அருணன் இந்தீரன் தீசை அணுகினன் ஈருள் போய் தெரியா திருப்பொழி இருக்கா. அருணன்கள் யாரு? சூரியனுக்கு தேர் ஓட்டுறவன் தான் அருணன், அதாவது சூரியனுடைய சாரதி டிரைவர். அந்த அருணன் தான் முதல்ல வருவான். அருண உதயம் வந்த அப்புறம் தான் சூரிய உதயம். முதல்ல வர்றது அருணோதயம், அதுக்கப்புறம் தான் சூரியோதயம். அருணோதயம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் மரபுகள், தமிழ் மரபு எவ்வளவு இருக்கு. அப்போ அருணன் எப்ப வர்றான்னு கேட்டா வெளிச்சம் வந்துடும், ஆனா சூரியன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது இருக்குல்ல ஆங்கிலத்துக்கு அதுக்கு என்ன பேரு, ட்வைலைட். ட்வைலைட் ட்வைலைட்ங்கிறது என்ன, சன் தெரியாது கண்ணுக்கு, ஆனா சன்னோட ரேஸ் வந்துருது. அப்ப அருணன் வந்து விட்டான், சூரியன் வரவில்லை. அதனால அருணன் என்பது கிழக்கு திசைக்கு அவன் காவலன், இந்திரன் இந்திரன் என்பது கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், அதாவது அட்டடிக்கு பாதர்கள் இந்திரன் வந்து கிழக்கு அதிபதி. ஆகவே அந்த அருணன் கிழக்க வந்துட்டான்றதுக்கு தான் சொன்னார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் திருப்பதி வச்சு. அதனால சூரியன் இஸ் சன் காட், அருணன் இஸ் என்ன சொல்றீங்க, நான் கான்செப்ட சொல்லிட்டேன், இங்கிலீஷ் எப்படி சொல்றீங்க, சூரியன் வந்து அந்த ட்வைலைட் வரும்போது அருணன் வந்துடும், அப்புறம் சூரியன் கண்ணுக்கு தெரியறது சன்லைட். இப்போ இந்த சூரியனை சன் காட், அருணனுக்கு எப்படி சொல்றது, டாம் காட், டிஏடபிள்யூஎன் டாம் காட், இஸ் டாம் காட், இஸ் சன் காட்.
1: சன்ஸ்கிருத்ல உஷாங்க
0: இல்ல, உஷாங்கிறது என்னன்னு கேட்டா, உஷா என்பது சூரியனுடைய ரெண்டு சக்திகள்ல ஒன்று, ஒன்று உஷா இன்னொன்னு பிரத்யுஷா. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உஷான்னு தான் பேர் வைப்பாங்க, பிரத்யுஷான்னு வைக்க மாட்டாங்க. ஆனா வடநாட்டுல பிரத்யுஷா தான் அதிகமா வைப்பாங்க, உஷா குறைச்சாதான் வைப்பாங்க. வடநாட்டுல நார்த் இந்தியாவில் கூட பிரத்யுஷா தான். பிரத்யுஷா என்பது சூரியன் வந்து, அதாவது ரெண்டு பேர் என்ன, சூரியன் வந்து இரவுல ஆட்சி பண்ணும் பொழுது, அதாவது இரவுக்கு அதிபதி சூரியன் தான், இரவுக்கு சந்திரன் அதிபதி கிடையாது, இரவுக்கு சூரியன் தான் அதிபதி. அந்த சூரியன் வந்து பகல் காலத்துல உஷாவோட ஆட்சி நடத்துவார், ராத்திரியில பிரத்யுஷாவோட ஆட்சி நடத்துவார். அவ்வளவுதான், பிரைவேட் செக்ரட்டரி வித் சேஞ்ச். அதாவது அவர்கள் உபசாரம், காடுங்கிறது என்ன, அதாவது தேவர்கள் என்று நம்ம மீன் பண்றது இல்லையா, அது வந்து அதை கரெக்டா சொல்றதுக்கு டெமி காட்னு சொல்லலாம், டெமி காட். அவ்வளவுதான், டெமி காட், தேர் நைதர் காட் பட் தேவ் காட் த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் தேன் எ மேன். அப்ப எப்படி சொல்லுங்க கான்செப்ட், தேவர்கள் என்ன, கடவுள் இல்ல, தே கனாட் ஈக்குவேட்டட் வித் காட், பட் அட் தி சேம் டைம் தே ஆர் ஹேவிங் சம் பவர்ஸ், சம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் விச் யூ அண்ட் ஐ டு நாட் ஹேவ். சூப்பர், அதனால அந்த இங்கிலீஷ்ல நியரஸ்ட் டேர்ம் வரும்போது டெமி காட் அப்படி சொல்லலாம். அப்படிதான் பேர் சொல்ற, யாரு நம்முடைய இஸ்கான் பவுண்டர் இருக்காரு, பக்தி வேதாந்த பிரபுபாதா, டெமி காட். அவர் சிவன் வந்து மும்மூர்த்திகள ஒருத்தன் இல்ல, அதான் சிவன் என்ற நாமம் வந்து இந்த மூவரையும் ஆட்சி செலுத்துறவன் தான் சிவன். மூவர் உம் அரி ஹீல சொல்லிட்டாங்க, மூணு பேரும் அறிய முடியாதுட்டாங்க சிவனை, அப்படியே சிவன் இதுக்குள்ள இருப்பாரு இல்லையா, நம்ம மறந்த கூடாது, மூவரும் அருகில. ஆனா மூவரையும் ஆட்சி பண்றவன் அவன் தான், அதான் அகரமுமாகி அதிபனுமாகி அகமாகி அமைந்தாக சொல்றாரு. மூணு பேரா இந்த ட்ரினிட்டி என்னும் பொழுது சிவன் என்ன கூடாது, அது வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஆனா இந்த சிவபெருமானும் எப்ப ருத்ரன் ஆகுதான், சிவபெருமானுக்கு போட்டா மூணுக்கு மகா சேத்திரணும், மகாவிஷ்ணு மகா பிரம்மா மகா ருத்ரன் சிவபெருமானுக்கு. அதனாலதான் ஹரஹர மகாதேவான்னு சொல்றது காரணம், இதுக்காக ஹரஹர மகாதேவான்னு சொல்றோம், பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா
2: சம்புபக்ஷ
0: பிரம்மா. இது வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல அந்த திருமால் சொன்ன கோஷம் அது, அதுதான் மங்கள கோஷமா நம்ம வச்சுக்கிட்டோம். சில விஷயத்த மரபு, அந்த காலத்துல ஒரு தொழிற்சங்கத்துல சொல்லுவாங்க, இன்குலாம் இன்குலாம் இன்குலாம் ஜிந்தா பாத், இங்க போடுறாங்களா என்னன்னு தெரியல, இங்க போடுறாங்களா
2: இல்ல,
0: அதாவது கம்யூனிஸ்ட் என்ற இவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்குலாப் இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத். அதாவது ஜிந்தாபாத் அப்படிங்கறது ஒரு ஹிந்தி அண்ட் அரபிக் சேர்ந்தது, ஜிந்தாபாத்னா வாழ்கன்னு அர்த்தம், ஜிந்தாபாத்னா வாழ்க,
2: ஜெய் ஜெய்.
0: இப்ப அப்படிதான் நார்த் இந்தியாவில போடுவாங்க, ஜிந்தாபாத்னா வாழ்கை வாழ்க. அந்த இன்குலாப்ங்கிறது என்ன, அந்த ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ல அவங்க முதல்ல போட்ட சத்தம் அது இன்குலாப். இன்குலாப்ங்கிறது அந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல அந்த தொழில் புரட்சியில அவங்க சொன்ன ஒரு கோஷம், இந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல
2: இன்குலாப்.
0: அந்த இன்குலாப், அந்த இன்குலாப் தான் இப்ப வச்சுட்டு இருக்கோம் நம்ம கம்யூனிஸ்டுகளுமே அதை வச்சுட்டு இருக்காங்க இன்குலாப். அதுபோல அந்த அந்த இது வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல தேவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது மகாவிஷ்ணு கையை உயர்த்தி சொன்னார், நம பார்வதி பதே அப்படின்னார். தேவர்கள் என்ன சொன்னாங்க, அரவர மகாதேவான்னு சொன்னாங்க. நாங்க அதை வந்து நாங்க அங்க வந்து விஷ்ணு தான், விஷ்ணுமூர்த்தி
2: மகாவிஷ்ணு சிவன் இல்ல,
0: மகாவிஷ்ணு சிவன் அங்க விஷ்ணு தான். மகா என்ற அடைமுறை என்ன, அந்த கோஷத்தினுடைய பொருள் என்ன என்றால், அது ஏன் அப்படி சொல்றோம், அதாவது ஹரஹர என்பது ஸ்லோகன், அதனால குறிச்சுக்கணும். ஹரஹர என்பது என்ன, அதுக்கு சம்ஸ்கிருத்த அதுக்கு பேர் கோஷ, கோஷ. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ஸ்லோகன், கோஷம். அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஓன் கத்தனா அது கோஷம், அவ்வளவுதான். அப்போ ஹரஹர என்பது கோஷம். அப்போ அந்த ஹரஹரங்கிற கோஷம் வந்து சொல்லும் பொழுது சிவபெருமானை குறிக்கும்.
2: ஹரன் இல்லையாது,
0: ஹரன் தமிழ்ல தான் அப்படி வரும், சான்ஸ்கிரிட்ல ஹரன் வராது, ஹரதன் ஹர
2: அரோகரம்.
0: அது ஹரஹரங்கிறது அரோகரான ஒரு, அதாவது புணர்ச்சி விதி, அற பிளஸ் அற ஹரஹர என்பது ஹரோஹர, அது தமிழ்ல அரோஹர. அதுபோல நம நமங்கிறது நமோ நம, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம அப்படின்னால நம பிளஸ் நம நமோ நம, ஹர பிளஸ் ஹர ஹரோஹர, அது இந்த வடமொழி புணர்ச்சி விதி. அதுக்கு பேர் கும்ப பிளஸ் அபிஷேகம் கும்பாபிஷேகம். கும்ப கும்பங்கிறது என்னது, குறில். ஆமா, அபிஷேகங்கிறது குறில், ரெண்டு குறில் சேரும் பொழுது நெறியில் வந்துடும். இது சான்ஸ்கிரிட் கிராமர்,
2: சயின்ஸ்.
0: கும்ப குறில முடியுது, அபிஷேக குறில ஆரம்பிக்குது. ஆபிஷேகம் சொல்லி அபிஷேகம் தானே, அபிஷேகங்கிறது குறில் தானே, ஷார்ட் ஓவர். இங்கிலீஷ் சொன்ன ஷார்ட் ஓவர், லாங் ஓவர் ஷார்ட் ஓவர், நெடில்னா ஷார்ட் ஓவர், நெடில்னா லாங் ஓவர், குறில்னா ஷார்ட் ஓவர். ரெண்டு சான்ஸ்கிரிட் கிராமர்ல ஒரு வேர்டு வந்து முடியும் பொழுது ஒரு குறில முடிஞ்சு அடுத்த வேர்டு குறில ஆரம்பிச்சா ரெண்டு சேர்ந்து நெடிலாயிரும். நம நம நமோ நம, ஹர ஹர ஹரோஹர. எவ்வளவு இலக்கணம் படிக்க முடியும், அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மொழிக்குள்ள கிராமர் என்ன சொல்லுது, அது வந்து மரபு. இப்ப ஐங்கிறது சிங்குலரு, ஐங்கிறது சிங்குலரு, ஆனா ஐஸ் சொல்லலாமா இங்கிலீஷ் அங்க மட்டும் ஆம் போடுங்கிறான், அது கேட்க முடியுமா இங்க போய், ஏன் ஒருமைக்கு தான் இஸ்னு சொல்லிட்டு. அப்ப ஐஸ் சொன்னா என்ன தப்பு, கேன் யூ க்வெஸ்சன் இங்கிலீஷ் மேன், யுவர் கிராமர் இஸ் ராங், சிங்குலர்னா இசு புளோரல்னா ஆர்னு சொல்லிட்ட, அப்ப ஐங்கிறது சிங்குலர் தானே, அப்ப ஐஸ் மேன் சொன்னா என்ன, இதுக்குதான் விதி உண்டா, இட் இஸ் இங்கிலீஷ் கிராமர், யூ கேன்
3: க்வெஸ்சன்.
0: அது ப்ரொனன்சியேஷன், அது இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் பெரிய குழப்பம் இல்லையா, எது சரியான ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது. அதுபோல என்ன அந்த நிஷ்டை, நிஷ்டை என்பது ஒரு பொருளுடைய சொரூப லட்சணத்தை அறியும் பொழுது அந்த அதான் அதை தான் என்ன சொல்றது யோகம், அதான் தெளிவோர்கள், தெளிந்தோர் என்று தமிழ்ல சொன்னா சிவயோகம் பயின்றவர்கள் தான் அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கு சொன்ன இந்த திருமந்திரத்துக்கு என்ன சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்பொருளைந்தும் காளாமணி விளக்கே. அங்க என்ன பொருள் என்றால், அங்கே தெளிந்தோர்க்கு, தெல்ல தெளிந்தோர்க்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், தெல்ல தெளிந்தோர் என்று சொன்னால் சிவ யோகிகள். அந்த ஃபார்முலா உனக்கு அப்ளை பண்ணக்கூடாது, என் உடம்பு தான் கோயில், ஆன்மாதான் கடவுள், நான் கோயிலுக்கு போக வேண்டாம், திருமுறையிலே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியல, தமிழ் இலக்கணம் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், தெள்ள தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தார்க்கு கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அந்த தெள்ள தெளிந்தார் என்பவர்தான் சிவ யோகிகள். அந்த ஃபார்முலா இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ காமன் மேன், அது அடல் சொல்லி. அடல் சொல்லி வித்யாஜில சின்ன பையன் படிக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம். அலை வழிபாடு வேணும், ஆனா அவர்களுக்கு அகபூஜை உண்டு. அவர்கள் அகபூஜை என்று இன்னொன்று அவர்களுக்கு உண்டு. நமக்குமே சிவதீட்சியில் அகபூஜை உண்டு. அகபூஜை நம்ம பாவனையில செய்வோம், சிவயோகிகள் உண்மையா பண்ணுவாங்க.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அருளியும் ஜனகாதி முன்பு நாதருக்கும் உபதேசம் பண்ணுறது சுவாமிகள் நம்ம தேவாரத்தில்
6: குறிப்பிடுகிறார்கள். பசுமை செப்பையோடு இசைந்துள்ளது நீந்தனம் திரிகிறார். நிறம் பயன் குறும் பொருள் தெரிந்துணரும் நாங்கற்கு அறம் பயன் குறை தனை புறம் பயம் அமர்ந்தோய். கூடி வெள்ளத்தை தடித்த ஊரு பயம் நன்றி, புறம்னா அப்பா வெளியே. அந்த ஊருக்குள்ளே பிரளய வெள்ளம் கூடி நீர் திரள் அணையாத தடித்த ஊரானதுனால புறம். அப்புறம் வர்ற பொடியேறு மேனிகளாய் பூதம் சூழ புறம் பயம் மாவூர் என்று கோயினாரே. புத்தகம் கை கொண்டு குளித்தோர்வைக்கு புறம்பயம் நம்பூர் என்று போயினார் என்ன சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் முன்னாடி அறுபத்து வருஷத்துல ஒரு ராஜாங்கத்தான் புறம்பயத்தில் அவன் மனைவி வசந்த தீபிகை. இந்த வசந்த தீபிகா அரச அலங்காரத்துக்குரிய ஆடம்பரத்துக்குரிய எல்லா சிந்தனைகளையும் நகைகள் நிறைய கண்ணன் அவருடைய நகைகளை எல்லாம் அழித்துக் கொண்டு இரண்டு புறமும் கூறிய ஒரு ஆயுதம் குந்தம் என்று அதற்கு இரண்டு புறமும் கூறிய குந்தம் என்னும் ஆயுதத்தாலே அவரை குத்தி கொலை செய்து பழமண்ணி ஆற்றிலே அவரை பிழத்தை விளக்கி விட்டு நகைகளை எல்லாம் அவரது முடிந்தம் செல்கிறார். கண்ணனுடைய
5: வானத்தில் இடி முழங்குகிறது, அந்த இடி தாக்குண்ட அந்த கழுவன் அனைத்து ஆற்றிலே விட ஒரு முனை அந்த அரசியல் ராணியுடைய வீட்டிலே பாய்ந்திருக்கிறது குந்தம், இன்னொரு முறை கூறிய மேல் நோக்கி இருக்க அதிலே விழுந்து அவருடைய உயிரும் மாண்டு கொள்கிறது. இந்த செய்தி உட்கொண்டு சுந்தருடைய தேவா மலர்கிறது. குற்றோரோவரை கூரை கொண்டு கொலைகள் கடவுள் செற்றோரோவரை செய்த தீமைகள் செய்கின்ற பாதகங்களுக்கெல்லாம் பலன் எச்சரிக்கை பலன்.
6: முக்கியமே கிடையாதா? மற்றொரு பற்றி

0: சம்பதம் தொடர் போதுமே. இப்போ பாடி பாடுவது அந்த திருக்கோயில் ஒரு சாது பாடுகிறார். அவர் சுந்தரவர்
1: என்னை தொண்டன் என்ன என்னுடைய அடிமை பூர்த்தியாகிவிட்டது.
0: இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கடற்பாடு.
1: இறைவனிடத்திலே அடிமையாவதற்கு வேண்டப்படும் தகுதிகள் பெரிய உடை
0: திருநீரு தரிக்கின்ற நிலை இவற்றோடு அவரை தலைவராகவும் அவரை அடிமையாகவும் பாவிக்கின்ற மனப்பாங்கு இவை இருந்தால் நிச்சயமாக இருந்த ஏற்பா என்பதற்கு இந்த திருப்பாசுரம் சான்றாக இருக்கிறது.
1: ரொம்ப முக்கியமான ஒரு சதம் பாடல் சொல்வார். இன்னொரு பாட்டு இந்த பாட்டை பாடம் என்ன சொல்றார்?
0: பண்டே நின்னடியே அடியா அடியாக்கு தொண்டுபட்டு தொடராமல் துணிந்தேன்.
1: நான் உனக்கு அடியவன் அடையேன்.
0: உனக்கு அடியவன் ஆனது என்பதற்கான அடையாளம் தெரியுமா? உன் அடியவருக்கு நான் அடிமையானதுதான். சாமிக்கு அடிமையானதனால் அடிமை பூர்த்தி ஆவதில்லை. அடியாருக்கு அடிமையானதான் பூர்த்தி ஆகும். ஆகவேதான் தம்மை பாடத்தன்ன ஈசர் சொத்தமிழ் பாடுகை என்றும் அடியாரை பாடத்தந்த போது நிறை சொல் தமிழ் மாலை பாடு எனவும் அறிவுறுத்திய பாங்கு உடன்கொள்ளத்தக்கது. இன்னும் தம்மை பாடும்போது பித்தாயி ஒரு சொல்லுதான், அடியவரை பாடும்போது ஒரு அடியின் பாதி அரையடி
1: பிள்ளைவாய் அந்தனரும் அடியாக்கும் அடியே சொல்லவர் புத்திரம் கொண்டார்.
0: புத்திரம் கொண்ட பெருமான் அடியவருக்கு அடியவர் என்று நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வார் என்றால் ஏனையவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று உள்ளது. ஆகவே எல்லா சிவசக்தி இந்த வாழ்கின்ற குருமக்கள் யாரோ அடியவருக்கு அடிமைப்படுதல் மிக தொடர்ந்து வருகின்ற மத குற்றமாகிய உயிர் மாசு போயிட்டு ஆனவன் உயிருடைய குற்றம் அடிய வேண்டும் என்றால் மத நீக்கம் பெற வேண்டும் என்றால் அடியாருக்கு துண்டுபட்டால் தான் அந்த ஆட்பட்ட அடிமையும் முழுமையாகும். அடியாருக்கு தொண்டுபட்டு கேட்டேன். இப்பதான் கேட்கிற தகுதி வருது. பரமேஸ்வரர் என்ன தகுதி? பரமேஸ்வரர் என்ன கேட்கிறார்? கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டுடைந்தே. அப்ப பிறவாமை மரம் கேட்பதற்கான தகுதி சிவனடியாருக்கு தொண்டுபட்டு உயிரி பெற்றால்தான் பெற முடியும். ஆகவேதான் காரைக்காலமாக கேட்டா காரைக்காலமாக கேட்டா தொண்டு படித்தால் அடியாருக்கு நிரம்பு நம்பர் அடியார் அடைந்தால் நல்ல திருமுதலித்தும் செம்மொன்னும் மறுபடியும் சேர்விழந்த அங்கவை உங்கள் திருவடியும் உணர்வையே உருவாக்கினார். ஒருவர் ஆட்பட்டு தொண்டு செய்யும் போதுதான் பிறவாமியின் மரம் கேட்பதற்கான தகுதி அவருக்கு உருவாகும் என்பது இங்கு பெறப்படுவதை பெருமக்கள். இதே செய்தி இன்னொரு தேவாலயத்தை சொல்ற திருவாமத்தூர் இல்லைங்க தம்மை ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பத்தினன் பத்தினும் பங்கைய சேவடிக்கே அத்தனன் அத்தனன் ஆமாத்தூர் மேலான் அடியாகட்டு ஆமாத்தூர் மேலாம் அடியாகட்டு ஆள் பெத்தனன் பெத்தனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமக்கே. மீண்டும் மீண்டும் பிறவாவரம் பெறணும்னா உன் அடியாருக்கு நாட்படுவதில் இருந்து விலகையாது.
1: திருவாணிகா
0: அந்த ஊர் சொல்லும்போது தேவர் ஜெயிக்கிறார் சொல்றார். மதுவில் அன்பர் பெருமை என்பது மதுவிய தொண்டு பாய்ச்சி. பெருமை என்பது யார் தெரியுமா? விஞ்ஞானி. அந்த ஊர்ல வந்து யாக்கு கேட்கிறார், பணம் கேட்கிறார். இப்போதுமே சாமி ஒரு விளையாடிட்டே பணம் கொடுக்கல. பணம் கொடுக்கல என்ன இங்கே நிலைமை இருந்தா இந்த சாமி கேட்கும் சாமியாமா
2: சென்றமிழ் திறம்பல்லோ சிங்கை அறம் நாதர்வா பொருளா வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம்
0: கோதர் மனத்துக் கொண்ட குறிப்பிடும் பழகும் போது தாதவன் ஒன்றை கேட்டார் தார அருள் பெறுவார்.
1: அது குறிப்பிட்ட போய் இரண்டு பதிகள் நஞ்சி இல்லை இன்று நாளை என்று கொல்லிக்க வாழ்ந்த போது மெய்யை மூட்டம் கொடி பூஜை தக்கே செய்யணும் வேறு எந்த இடத்தையும் கிடைக்காத அளவுக்கு 12,000

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாயன என தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்புச் செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திருவுருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சி புராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர் அம்மை இளமுலை நாயகி தீர்த்தம் சேயார் ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலை கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்டீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெர்ந்தாயன என தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் திருஞான சம்பந்தருடைய ஒரு தலத்தினுடைய சிறப்பினை நாம் சிந்திக்க வருவோம். இன்றைக்கு அப்படி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெயர் திருக்கடிக்குளம் என்பதால், இது திருத்தணிக்குடியிலிருந்து தென்மேற்கே ஒரு 15 கிலோமீட்டர் சென்றால் இந்த தலத்தை அடைந்து விடலாம். திருத்தணிக்குடியிலிருந்து தென்மேற்கே ஒரு 15 கிலோமீட்டர் சென்றால் அடையக்கூடிய இந்த தலம் திருக்கடிக்குளம் என்பதால், பொதுவா சனிக்கிழமை பிரதோஷம்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவும் தேங்கரையில சனிக்கிழமை பிரதோஷம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த பிரதோஷ காலத்துல சனிக்கிழமை வந்து இறைவனாகிய சிவபெருமானை வழிபட்டால் நிரம்ப செல்வ வளம் கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த திருக்கடிக்குளம்ங்கிற காலத்துல இறைவியின் பெயர் அருள்மிகு சௌந்தர நாயகி, சுவாமியோட பேரு அருள்மிகு கற்பகநாதர், இங்க அம்மா பேரு, அதே பேரு அங்க அப்பா. அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய அருள்மிகு கற்பகநாதர். இந்த பேரை சொன்னீங்க அப்படின்னா இந்த வீண் பழி இருக்குல்ல, செய்யாத குற்றம் நம் மீது வருகிறதல்லவா, அந்த வீண் பழி நீக்கிறது. அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய அருள்மிகு கற்பகநாதர் அப்படின்னு சொன்னா வீண் பழி நீங்கும். ஏன்னா நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம மீது அபாண்டமாக சில நேரங்களிலே குறை சொல்லுவார்கள். அந்த தவறுகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவாமியுடைய பெயரை சொன்னால் விடுதலை. சனிக்கிழமை பிரதோஷம்னு சொன்னா நிரம்ப செல்வ வளம் கிடைக்கும் சொன்னேன். இந்த கற்பகநாதரை வணங்கித்தான் விநாயகர் பெருமானே மாங்கனியை பெற்றிருக்கிறார். அதனால சுவாமிக்கு அந்த கற்பகநாதர் பெயர். விநாயகர் பெருமான் தாய் தந்தையரை வணங்கி மாம்பழத்தை பெற்ற இடம் திருக்கைலாயம். ஆனால் அந்த சுவாமி அந்த எந்த மூன்றத்தில் கொடுத்தார் அப்படின்னா கற்பகநாதர் என்ற ஊரிலே கொடுத்திருக்கிறார். அவருக்கு கற்பகநாதர் என்று பெயர். அப்புறம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா இந்த சுவாமியை சிந்திச்சா புகழ் அதிகமா கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும்னா கிடைக்குது. ஆனா ஒண்ணு, இது அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலான்னு நாம எடுத்துட்டு போயிடணும்னா அது வராது. பிரசாதம் தேடி வருதுன்னா உடனே பாத்தீங்களா, பிரசாதம் தேடி வருதுன்னு நினைக்க கூடாது. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டு, நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களை தேடி பிரசாதமும் வரும். ஆனா உங்க வீட்டுக்கு வேணும் நீங்க பையில வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா மராது வாட்டி கிடைக்காது. எல்லாருக்கும் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வந்து சுவாமி பிரசாதத்தை கொடுத்துட்டா போவாரு. இவன் எடுத்து போக மாட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் போவோம். அதனால தேடி வருது பிரசாதம், அது அவ்வளவு குத்தமா இருக்குது, இங்க இவரை தேடி வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். இதை நான் எடுத்துட்டு போக மாட்டேன், இங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அது போல நீங்க நம்முடைய செல்வத்தையும் வளத்தையும் மகிழ்வையும் அனைவருக்கும் பகிர்ந்தோம்னு சொன்னா சுவாமி நம்மள தேடி வந்து கொடுத்துருவாரு. அந்த குறியீட்டுக்காக சொல்றேன். இத சனிக்கிழமை என்று வளரக்கூடிய பிரதோஷ தினத்துல இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னா செல்வ வளம் கூடும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகள் நீக்கும். இதுதான் ஒரு சிறப்பு இல்லைங்க. உயர்வாளர் திருவாசக சென்னாவர் கெடுதக நண்பர் சர்வநாதன் அவர்கள் வந்து ஒரு தகவலை சொன்னார். இன்னைக்கு நான் இந்த பதிகத்தினுடைய 2வது பாட்டு விண்டலா போடும் அதுதான் சுவாமி கொண்டால பாடினேன் அப்படின்னு. நாங்க இந்த வாட்டி திருக்கடிக்குளம் தலத்தை படிக்க போறோம், சிந்திக்க போறோம் அப்படிங்கறத சர்வநாதன் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணல, இன்னும் பேனரும் போடல. சோ எந்த வகையாவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த இடத்துல திருக்கடிக்குளத்தினுடைய 2வது பாடலை, அந்த பதிகத்தோட 2வது பாடலை பாடியிருக்காருனா என்ன பொருள் அப்படின்னா, சூக்ஷ்மமா இந்த பாடலை நான் படிக்கிறத இறைவன் அவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படின்னு தோணும். நல்ல விஷயங்கள், நீங்க நல்ல விஷயங்களை நினைக்க நினைக்க அது நல்லது நிறைய அந்த வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே போகும். கெட்டது நினைச்சா கெட்டதும் வைப்ரேட் ஆகும். சில பேர் வந்துட்டு போன உடனே ஏண்டா வந்தாங்க, சில பேர் வந்துட்டு போன உடனே ஆஹா கிளம்பிட்டாரே அப்படின்னு இருக்கும். அது வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த அலையில நல்ல சிந்தனையை நல்லதை விரைவு. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லதான் நினைச்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும், நல்ல சிந்தனை நிறைந்திருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லோரும் நலமாக இருக்கும். என்ன பிரார்த்தனையோட வந்துட்டோமோ அது அந்த பிரார்த்தனை அடுத்த பிரதோஷத்துக்குள்ள நிறைவேறணும். ஏன்னா சித்திரை மாதம் தொடங்கி முதல் பிரதோஷம் வருது, சனி பிரதோஷமா வரும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கு இறைவன் திருவரவு செய்யப்படுத்துக்குள்ள ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குவதற்கு வருகை தந்திருக்கீங்க இல்லையா? இந்த சொற்பொழிவை கேட்டதற்காக உங்களுக்கெல்லாம் பல கோடி ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவத்தின் பயனாக வந்துருவீங்க, இல்லைன்னா வர முடியாது. ரெண்டாவது கோயிலாவே இருந்தாலும் வந்து சப்னாவுக்கு போட்டு உட்கார்றது ரொம்ப முடியாது. சேர் இருந்தா உட்காரலாம், இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும். சேர் இருந்தா உட்காரலாம், இல்லைன்னா கிளம்பிடலாம்னு தோணும். அப்படி உட்கார்ந்துருக்கீங்கனாலே பூர்வ ஜென்மாங்கிறது புண்ணியம் அப்படியே உருவி கரண்டு வந்துருச்சு. ஸோ இந்த வினாடி பாவம் போயிடும், வீண் பழி போயிடும், புகழ் வந்து சேரும். இது அற்புதமான தலம். அருள்மிகு சௌந்தர நாயகி இந்தநாய அருள்மிகு கற்பகரநாதர். இந்த சுவாமி பேரை சொன்னாலே வீண் பழி போயிடும், புகழ் வந்துடும். எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? நம்மள எல்லாரும் புகழணும்னு ஆசை, வெளியூர் நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா அவங்க யாரையும் புகழ மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் மனசுல படத்தை காப்பின்னு சொல்லுவேன் தெரியுமா? அதனாலதான் எனக்கு கெட்ட பேரே பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இருந்தோம். ஏன்னா இந்த உலகத்துல ஈ எறும்பு உள்ளிட்ட எண்ணாயிரம் கோடி ஜீவங்களும் இறைவனால் படைக்கப்பட்டவையே தவிர நாம ஏதாவது உருவாக்கணுமா? கிடையாது. பாம்ப பார்த்தோம், புராணம் பார்த்தோம், பயமா இருக்கு. பள்ளியை பார்த்தோம், பயமா இருக்கு. கர்ப்பாம்பூஜை பார்த்தோம், எல்லாம் சுவாமியினுடைய கிரியேஷன் தானே, அது இறைவனுடைய படைப்புல தானே இருக்கு. அதை பார்த்து அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு ஒன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க புதுசா உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ இவன் கெட்டவன், இவன் நல்லவன் யாரையும் பைஃபர்கேட் பண்ணாதீங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதுக்கு யார் தகுதி? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ, நான் உங்களை சொல்றேன், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், எனக்கு என்ன தகுதி இருக்கு? என் முதல்ல என்ன அழுதுன்னு எனக்கு தெரியும், தெரிய மாட்டேங்குது. அடுத்தவர்களை குறை சொல்வதோ, அடுத்தவர்களை ஏதாவது கூறுவதோ தவறு. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னா சனீஸ்வரனால நம்ம ஒண்ணுமே பண்ண. இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டுதான் சனீஸ்வரன் விளையாடு சார். அந்த வக்கரத்துல இருக்காமே சார், சனி வக்கரத்துல இருந்தா ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. நீங்க அடுத்தவர்களை பற்றி எதுவும் பேசாமல், அவர்கள் இல்லாததும் பேசாமலும், அடுத்தவர்களை விமர்சிக்காமலும் இருந்துட்டீங்கன்னு சொன்னா சனி உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு சார் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு போயிடுது. அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணா அவங்களதான் சனி வந்து ஒரு கை பார்ப்பது. ரெண்டாவது, தவறான வழிகள்ல பணம் பொருள் சேர்த்துக்கிறவங்களை ஒரு கை பார்ப்பது. சார் இந்த ராசிக்கு ரொம்ப கஷ்டமாமே, இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமாமே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சனி ஒரு நீதிமான், அவரை கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லை. தவறான வழிகளில் பணம் ஈர்த்து இருந்திருக்கிறவர்கள், ஈர்த்தி இருக்கிறவர்கள் பயப்படும். நேர் வழியில பணம் ஈர்த்தி இருக்கிறவர்கள், அடுத்தவர்களை எந்த விதமான விமர்சனம் செய்யாதவர்கள் சனிக்கு பயப்படவே தேவையில்லை. சார் அது சிம்பர்ல பெயர்ந்து ராகு கேது பெயர் இருக்கணும், குரு பெயர் இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் சனிக்கிழமை அன்னைக்கு பிரகோஷம் வந்து வழிபாடு செஞ்சுட்டோம்னு சொன்னா எந்த போலும் ஏதும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த வக்கரத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு நண்பர் ஒரு நண்பர் கேட்டாரு, ரெண்டு விஷயத்தினால இந்த கதையை சொல்லிடுறேன். சில முன் கதைகளை தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நம்முடைய முன் வினை அழிந்து போகுமா? சில முன் கதைகளை தெரிந்து கொண்டால் நம்முடைய முன் வினை அழிந்து போகும். நாமுகன் நாமுகீது ஒரு கணவன் மனைவி, நாமுகன் நாமுகீது ஒரு கணவன் மனைவி. சார் எனக்கு இந்த பேர் கரெக்டா ஞாபகத்துல வரல சார் அப்படின்னா நாமுகன் நாமுகி அப்படிங்கிற பெயர் ஞாபகம் வச்சுங்க. இத சில புத்தகங்கள்ல ஆகுகன் ஆகுகி அப்படின்னு போடுறாங்க, ஆகுகன் ஆகுகி அப்படின்னு போட்டுறாங்க. இது ஒரு பாடபேதமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இவங்க வந்து யாருடைய முற்பிறவி கதை இது அப்படின்னு பார்த்தா நலச்சதுங்கிறத்தினுடைய முற்பிறவி கதை, முற்பிறவி கதை ஆகுகன் ஆகுகி. இத நலச்சதுங்கிறத்தினுடைய முற்பிறவி கதையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, பொதுவா சனி பிரதோஷத்துல சனி வக்கரமாக இயங்குகின்ற காலத்தில் நீங்க இந்த நலச்சதுங்கிறத்தினுடைய முன்னிணை கதையை, முற்பிறவி கதையை கேட்டு தெரிந்து கொண்டால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகுகன் ஆகுகி நலன், ஆகுகன்கிறவன் நலன், ஆகுமிங்கிறவங்க தான் எதிரோட உட்பிறவியில இந்த கதை நடக்குது. ஒரு மரம் பொந்துல இருவரும் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிவன் அடியான் வந்து மழை பொழியுது, எனக்கும் கொஞ்சம் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு இந்த ஆகுமிட்ட கேட்கிறேன். அப்படி கேட்ட உடனே எந்த விதமான கல்விஷமான சிந்தனையும் இல்லாமல் ஆகுமி உடனே வெளியில வந்துடுறான். இப்ப ஆகுமி மட்டும் அந்த மரம் பொந்துல தனியா இருக்கா. சிவனடியார் ஐயா நீங்க போய் தங்கிக்கிடுங்க, நான் மழையில என்ன ஒண்ணும் பண்ணாத மழை, நான் மழையில நினைக்கிறேன். தன்னுடைய மனைவி சிவனடியா தனித்திருக்கிறாங்க. வெளியே வந்த ஆப்பன திருக்கோவிலுடைய மணி ஓசை எப்போதெல்லாம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரம் வந்துட்டு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தே சொல்லலாம். சுவாமியை நேரடியாக தரிசனம் செய்த பலருக்கு ஒரு முறை ஒரு நண்பர் கேட்டார், நீங்க இப்படி சொல்லிங்கனால மணிமோசை கேட்ட உடனே நிறைய பேர் எழுந்து போயிடுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் யாருக்கு கேட்க வேண்டும் என்று கொடுப்பது இருக்கிறதோ அவர்கள் இருப்பார்கள், யாருக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ விதி எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கேட்பார்கள். இவங்க போயிடுவாங்களே அவங்க போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக பேச்சு எதுவும் கிடையாது. இங்க யாருக்கு தெரியுமா முக்கியத்துவம், ராஜாவுக்கு தான் முக்கியத்துவம், ஈசன் கபாலிக்கு முக்கியத்துவம். அவரை வழிபாடு செய்கின்ற போது எந்த இடையூறு யாராலும் எவ்வளவு பெரியாளர்களும் அவங்க போயிடுதான், அவர்தான் மேலே. அவரை உயர்வா நினைச்சாலே நம்ம நல்லா வச்சிருப்பார், நல்லா வச்சிருப்பார். இந்த ஆமுகன் வெளியில வந்தான், சிவனடியார் உள்ளே இருக்கிறார், ஆமுகி உள்ளே இருக்கிறார், மரப்போது இருவர் மட்டுமே வாழக்கூடிய மரப்போது வெளியில வந்த ஆமுகன காட்டு மிருகம் ஏதோ ஒண்ணு அடிச்சு சாப்பிடுச்சு. காலையில எழுந்து வந்து பார்த்தா ஆமுகி அரைச்சுகிறாள் கணவனை காணும். கூட வந்து சிவனடியார என்ன பண்றது, எல்லாம் அவங்க உணவு வேற கொடுக்கணும், கணவன் இறந்து போன வீட்டு வேற இருக்கணும், வேற வழி இல்லை, உடனடியாக இந்த இறுதியோட இருந்தா அவருக்கு உணவு கொடுக்கணும். அதனால அவளும் உடனடியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொடுக்கிறாள். நாம வந்து தங்கினால இப்படி நடந்து போச்சு அப்படின்னா அந்த சிவனடியார் உயிரை மாய்த்து கொடுக்கிறார். ஆகுமல் இறந்தாச்சு, ஆகுமி இறந்தாச்சு, சிவனடியார் இறந்தாச்சு. அடுத்த பிறவியில நலனாக ஆகுமல் பிறக்கிறான், அந்த வயந்தியாக ஆகுமி பிறக்கிறாள். சிவனடியா என்னவாகுதுன்னா அண்ணா பறவையாக இருந்து இவரும் பிரிந்தார் இல்லை, அதனால இப்போ அவங்க சேர்த்து வச்சார். ஒழுக்கம் உடையவர்களை சனீஸ்வரனால எதுவும் பண்ண முடியாது, நலன் ஒழுக்கமாக இருந்தான் அவனால, அதனால சனியால எதுவும் பண்ண முடியல. தேவாதி தேவர்கள் எல்லாம் கலியை தூண்டிவிட்டு அவனை ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், ஆனா முயற்சி பலிக்கல. ஆனா ஒரு நாள் கால் கழுவும் போது பின்னங்கால தண்ணியும் சரியா படல, காலையே சரியா கழுவாதவன் எப்படி அரசாட்சியை சரியா கவனிப்பான்னு சொல்லி சனீஸ்வரர் அது வழியா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க, இந்த கதையில சொல்றாங்க. அதனால அந்த மனைவியை புரிந்தான், மகனை புரிந்தான், மகனை விருப்பதற்கே புரிந்தான். அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கதையினுடைய தோஷம் புரிந்த உடனே சேர்ந்தார்கள் அப்படின்னு கதை. இந்த நல சரித்திரத்தை கேட்டாலே சனி வக்ர காலத்திலையும் சனி பெயர்ச்சி காலங்களிலும் இந்த கதையை கேட்டால் சனி பெயர்ச்சினாலோ வக்ரத்தினாலோ எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. ஏதாவது துன்பத்தை பண்ணுவாரோ சனி ஏதாவது செஞ்சுவாரோ பயப்பட தேவையில்லை, சனி எந்த விதமான துன்பத்தையும் செய்ய முடியாது, விலகி போயிடும். இந்த ஆமுகன் ஆமுகி கதையை எதற்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கற்பகநாதனாக இருக்கக்கூடிய திருக்கடிக்குளத்து நாதன் நாம போய் எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்முடைய ஊழ்வினை பயந்து நாம எதை செஞ்சோமோ அது இப்ப நம்ம இடத்துல தேடி வரும், அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிலாம் அனுபவிக்க முடியாது சார், நான் அதான் விட்டுருவேன், வினை பயன் தான் ஒன்றும் கிடையாது, எல்லாம் என்னுடைய முயற்சி தான். வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும், வினை பயன் அளவுக்கு தான் உங்க முயற்சியே கைகூடும். அப்புறம் எதுக்கு சார் கோயிலுக்கு வரணும், போன பிறவிகள் எல்லாம் செய்த தப்பு இந்த பிறவியில நாம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், இவ்வளவு வறுமையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் இல்லையா, இப்படி ரௌந்திரமா கோபப்படுற வீட்டுக்காரருக்கு மனைவி அமைஞ்சோம், இல்லைன்னா ரௌத்ரமா கோபப்படுற வீட்டுக்கார அம்மா அவங்க குடிச்சனாகணும், சொன்ன பேச்சையே கேட்காத பிள்ளைகள்லாம் நமக்கு பிறந்துச்சு இல்லையா, அப்படியே சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் ஒழுங்கா இருந்தா கூட அதுகளுக்கு கட்டிட்டு வந்த உடனே அதுக்கு சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்குது. நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறாங்க, இதெல்லாம் ஏதோ இல்லை, அவங்கள நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நம்முடைய முன்வினையில நாம செஞ்ச செயலினுடைய மொத்த உருவம் சார், எனக்கு மருமக வந்திருக்கா சார், ஒண்ணும் சரியா கேட்க மாட்டேங்கிறா, அவங்கள எதுவும் குறை சொல்லக்கூடாது, அந்த பெண்ணு நல்லா இருக்கணும். அது யாரு, ஏன் அந்த அம்மா கேட்க மாட்டேன்றாங்க, நாமும் வினையில் செய்த வினை பயன் அந்த அம்மா கேட்க விடாமப்படுது. அப்போ அவங்க நல்லவங்கதான், முன்வினை பயன் வந்து உட்காது. இந்த முன்வினை பயனை மாற்றக்கூடிய நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு தலம் திருக்கடிக்குளம். அருள்மிகு சௌந்தரநாயகனாய அருள்மிகு கற்பகனாக முன்வினை பயன் என்ன தப்பு இருந்தாலும் அனுபவிச்சிருவோம். ஆனா இதுவே அந்த முன்வினை பயன் தொடராம காக்கக்கூடிய ஒரு நாளைக்குனால சொன்னேன், ஒரு ஆட்டோவுக்கு பின்னால எழுதி இருந்தாங்க, தொடர்ந்து வா தொடாமல் வா, தொடர்ந்து வா தொடாமல் வா அப்படின்னு எழுதினேன். நான் அன்னைக்கு பேச்சுக்கு வரணும், வேகமா வந்துட்டு இருக்கேன், வகுப்பு முடிச்சு வேகமா வந்துட்டு இருக்கேன், தொடர்ந்து வா தொடாமல் வா. எனக்கு முன்னால போன ஆட்டோ கரெக்டா அது நான் எந்த இடத்துல இருந்து போட்டேனோ அந்த இடத்துல நான் மயிலா போட்டு இறக்குறேன்னா அது வரைக்கும் அப்படியே வருது அப்படியே ஆட்டோ. இது கூட ஏதோ தகவல் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்தா மகாஸ்வாமிகள் சொல்றாரு, நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும் ஆனால் தொடக்கூடாது. நம்முடைய வினைகள் நம்மை தொடர வேண்டும், தொடர்ந்துதான் வரணும், ஆனா எந்த விதத்திலும் அது நம்மை தொடக்கூடாது. என்ன சூசகமான வாசகத்தை ஒரு ஆட்டோல எழுதியிருக்காங்க பாருங்க. அது போல இந்த கற்பகநாத தலத்துல முதல் வரியே ரொம்ப அற்புதமான வரி. இந்த முதல் பாடல இன்னைக்கு ஒரு சத்குரு போட்டு பாடல சத்குருநாதன் பாடல, அது ரெண்டாவது பாடல் தான் சுவாமி முன்னால பாடியிருக்காரு. ரெண்டாவது பாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பு ஒன்று இருக்கு, முதல் பாடலில் ஒரு சிறப்பு இருக்கு. கொடிகொள் மேனி, கொடிகொள் மேனினா நல்லா தெரியுது, சாம்பரை பூசிக்கொள்ளு கொடியாக்கி பூசிக்கொள்ளக்கூடிய திருவேணி, உடம்பு எங்கும் சாம்பரை பூசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவேணி அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும், கொடிகொள் மேனி. ஆனா இதுல என்ன சார் சிறப்பு அப்படின்னா, இந்த உடம்புக்கே இது எப்போதும் சுகத்தை தான் விரும்பும், எப்போதும் சுகத்தை விரும்பும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதையும் மீறி இது சுகத்தை விரும்பும். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பவாவது இந்த உடம்பு சுகம் கேட்காம இருந்திருக்காரு, எப்போதும் சுகத்தை கேட்கும், தூயா உட்காந்தாலும் கேட்கும், சாப்பிட உட்காந்தாலும் கேட்கும், எந்த நேரத்திலும் இந்த உடம்பு சுகத்தை மட்டுமே யாசிக்கும். யாசிக்குங்கிற வாழ்வு இருந்தீங்களா பிச்சையாதான் கேட்கும், முடியல எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு, முடியவே முடியாது. ஆனா அதோட ஒரு பெரிய கஷ்டம் வரைச்சு அதுக்கு அதுவே பரவாயில்ல, அதுக்கு அதுவே பரவாயில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு ஒன்னும் இளங்கம் உடம்பு துன்பத்துக்கு எது தெரியுமா காரணம், அதுக்கு ஒரு பற்றுக்கோள் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த உடம்புதான் ஒரு பற்றுக்கோளா இருக்கு. ஏன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லவே சொன்னார், அப்பப்போ ஒரு திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் வந்தாதான் சார் சொல்ல முடியும் அப்படின்னு. இடுப்பைக்கு இளக்கம் உடம்பு, இந்த உடம்பு வச்சுதான் இடுப்பையெல்லாம் நடக்குது. துன்பம் எதுக்கு வைக்கிறாங்க, இந்த உடம்புக்கு துன்பம் வருது, ஆனா நம்ம மனசுக்கு அந்த மாதிரி கவலைப்படுறோம், சாரி எனக்கு என்ன ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொடிகள் மேலி வெண் நூலினர் தோலினர் புலி புலி அதன் ஆடை கொடிகள் ஏற்றினார் மணி கிண்கிணின் என வரும் குறைகடல் சிலம்பு ஆர்க்கும். சிவபெருமானுடைய லிங்க திருமேனி கிழின் கிழின் சிலம்பு ஆர்த்து எழுமா. எனக்கு ரெண்டு விஷயம் இதுல புரியுது, சேரமான் பெருமாள் நாயனாக ஒரு நாயனார் நம்ம சிந்திச்சோம், அந்த சேரமான் பெருமாள் நாயனார் நீங்க போய் தேடி பார்த்து 63 பேர்ல சார் சேரமான் பெருமாள் நாயனாலே காணும் சார் அப்படின்னு கூடாது. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கடலிற்று அறிவார்கள் பெயர். ஏன்னா மற்ற உயிரினங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் அவருக்கு புரியும், அதனால அவருக்கு பேர் கடலிற்று அறிவார் நாயனார்னு பேரு. அந்த சேரமான் பெருமாள் நாயனார் பூசை பண்ணாருன்னா எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, பூசை பண்ற எப்படி எப்படி பண்ணுவோம், இப்ப நான் எங்க வீட்டுல பூசை பண்றேன்னா என்ன ஒரு முடிவு, நைவேத்தியம் காட்டணும், நைவேத்தியம் காட்டினதுக்கு அப்புறம் அன்னத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க,
2: பிறகு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டா பூசை முடிஞ்சிருச்சு. ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி பூசனை பண்ணல. சுவாமியுடைய சலங்கை மொழி கேட்டாதான் பூசை நிறைவு பெறும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சோசமி ஐயா ஒரு படி மேல போய் சொல்லுவாரு, எங்க வீட்டு பூசை எப்படி முடியும் அப்படின்னா, சட்டிக்கு தாளிதம் பண்ணான்னா இங்க எங்களுக்கு பூசை முடிஞ்சிடும். சட்டி வாசனை வந்துருச்சு, முடிச்சிருந்தான் பூசையே முடிச்சிருவா. ஆனா அப்படி இல்ல, சுவாமியுடைய மணி ஓசை கேட்கணுமா. இந்த வார்த்தையே போறாரு ஞான சம்பந்த பெருமாள், மணி கிண் கிணி என வரும் குறை கடல் சிதம்பு ஆத்மும். ஆத்மம்னா ஒலி எழுப்பும்னு அர்த்தம். சுவாமியுடைய சிலம்பு ஒலி கேட்குதாம். ஏன் கேட்குதுன்னா, திருக்கடி குளத்திலேருந்து இங்க வரணும். இங்க இத்தனை பேர் குழுமிட்டோம், நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அருள்மிகு சௌந்தரநாய குணநாயே, அருள்மிகு கற்பகநாதன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அங்கேருந்து சுவாமி புறப்பட்டு வரணும்னா, அவேகமா வரணும்னா அவருடைய சிலம்பு ஒதுக்க தானே செய்யும். கனி கனி என ஆர்க்கும் சிலம்பு ஆர்க்கும் கடிவள் பூங்கொழின் சூழது கடி குளத்து உறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்து அடி ஈழரும் அடியறை முன்வினை மூடாமே. முன்னால் இருக்கக்கூடிய வினை வந்து மூடாது. இப்ப நம்மள முன்வினை தான் மூடி வச்சிருக்கு, வேற ஒன்று மூடல. அவன் பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்னை வந்து அவன் திட்டா சார், எனக்கு இந்த மேனேஜர் ப்ரொமோஷனே தரல, இந்த ஆபீசர் எனக்கு லீவ் தர மாட்டாரு, இந்த மனைவி எனக்கு வாய்ச்சிருக்கிறா, எனக்கு அழகான இன்னும் அழகான மனைவி வாய்ச்சிருந்தா நல்லா இருக்கும், என் பையன் சரியாவே படிக்கல, ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பையன் எனக்கு பிறந்திருந்தா நல்லா இருக்கும், சிஏ எழுதின உடனே முதல் அட்டம்லயே பாஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா முன்வினை மூடி நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த முன்வினை தான் திறக்குது. அதனாலதான் முந்தைய வினை கழிய வேண்டும் என்பதற்காக நடத்திருக்கிறோம் சொல்றோம். முந்தைய வினை கழிய வேண்டும், இது கழிஞ்சிருச்சுன்னா முன்வினை மூடாவே. யாருக்குன்னு சொல்றானே, முடிகள் சாய்த்து அடி வீழ்ந்ததும் அடியாரை முன்வினை மூடாவே. தலைமுடிய நல்ல சாய்த்து வணக்கம் சொல்லணும். நம்ம ஆள் வணக்கம் சொல்றதே எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே வணக்கமே இப்படி கிடையாது, இப்படிதான் நான் சொல்றது மக்களுக்கு இல்ல, மகேசனுக்கே சாமிக்கே. நான் திரும்ப சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போறாரு, வண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு, இப்படின்னு என்ன அப்படின்னு நான் எனக்குதான் வணக்கம் சொல்றாரு, நானும் இப்படின்னுட்டேன். அப்புறம்தான் அவர் சொல்றாரு, இல்ல சார் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க சுவாமி நல்லா தெரியும். ஓ சுவாமிக்கு உங்களுக்கு சாமி தெரியுதா? எனக்கு தெரிய வேணாம் சார், நீங்க தானே சொல்லிருக்கீங்க சாமி கடவுள் இங்கே இருக்கிற ஆமி பிரசன்ஸ் எல்லா இடத்துலும் நீங்க வர நினைந்திருக்கிறார். அதனால இப்படி நாம போச்சு அவருக்கு நேரடியா கண்ணுக்கு நேரா போச்சு இப்படி வணக்கம் வச்சுருப்போம். சிந்தனையும் தப்பா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க கையை நீங்க இங்கே வச்சுட்டு போகணும். அப்ப இங்க வந்து கிராமத்தை ஒழுங்குதான் உங்களுக்கு இறைவனிடத்தில் வருகின்ற போது புய புற தோற்றங்கள்ல எந்த விதமான பொய் தோற்றமும் வேண்டாம். திருநீர் பூசறேன், பட்டுக்கொடவை கட்டுறேன், நகரிட்டு அணிஞ்சுக்கிறேன், அதை போட்டு வந்து இங்க காணும்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க, எதுவுமே தேவையில்லை. ஈசனை பார்க்க வருகின்ற போது ஒன்றே ஒன்றை எடுத்து வந்தாலும் போதும். ஆனா அதால மட்டும்தான் நம்மளால எடுத்துட்டு வர முடியல. நான் என்னை சொல்றேன், அதை மட்டும்தான் என்னால எடுத்துட்டு வர முடியல, மனசு எடுத்துட்டு வந்தா போதும். ஆனா மனசு வீட்டிலேயே இருக்கு, வீட்டிலேயே இருக்கு. கேச கூட்டினோமா, வீட்டை ஒழுங்கா கூட்டினோமா, இத்தனை நேரம் யாராச்சும் வந்துருப்பாங்களோ, போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கும், நான் ஒன்றரை மணி நேரமா இல்ல. இப்படி எல்லாம் வேறு வேறு சிந்தனையில மனசு போயிட்டே இருக்கும். மனசை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், வேற எதையும் எடுத்துட்டு வர வேண்டும். கோயிலுக்கு வரைச்சு அதை எடுத்துட்டு வந்தோமா, இதை எடுத்துட்டு வந்தோமா, சிந்தனை எடுத்துட்டு வந்தோமா, ஒண்ணு தேவையில்லை. மனசை எடுத்துட்டு வாங்க, எல்லாம் நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். நிறைய பேர் இங்க வந்து அவரான பழக்கம், இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. கோயில் முன்னால சுவாமிக்கு முன்னால பர்சை எடுத்து அதுல இருந்து பணத்தை எடுக்கக்கூடாது. ஏன் கேக்குறீங்களா? இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு அதையெல்லாம் காட்டி ஆசையை கூட்டி அதுல இருந்து இதுல காலத்திலோ புது இதுல காலத்திலோ கொண்டு நாம வாங்க வைக்கிறதுக்கு பேரு தொழில்னு பேரு. கோயிலுக்கு வந்து எங்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு, ஆனா நான் 10 ரூபாய் தான் சாமிக்கு போட போறேன்னு அதெல்லாம் காமிச்சுட்டு எடுக்க கூடாது. எதை கோயிலுக்கு போடணும்னு வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. அப்படியே போனாலும் சாமியோட பணம் தான் அப்படின்னு போயிடுது. நிறைய அப்படியே கடைக்கு போய் அப்படியே அதை வாங்கிக்கிட்டு, அப்ப நீங்க சாமிய பார்க்க வரல, அப்படியே கடைக்கு போறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் கடைக்கு போறச்சே அப்படியே சாமி பார்க்கலாம், இல்ல சுவாமி பார்க்கணுங்கிறது முக்கிய நோக்கமா இருக்கும். அப்படியே கடைக்கு போறதே அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து காண போனா அது உன்பினை வந்து கூடும். முடிகள் முடிகள் சத்து அடி வீடரும் அடியாரை முன்பினை கூடாமை விண்களாகும் விளக்கினை. வேத ரிஷிகளே வணங்குகிறார்களாம் சிவபெருமானை. செய்தி தெரியுங்களா, வேதம் வணங்குது. வேத மரியாதை எல்லாரும் வணங்குறோம், ஆனா வேதமே வணங்குது. சிவபெருமான வேதம் வணங்கித்தான் நம்முடைய தொடக்கத்தை செய்யுது. சிவனை மட்டும்தான் வணங்குது. அவனுடைய கோபத்துக்கு உத்தரவு பேரு. கோபம் பண்றது ரொம்ப நல்லது, ஆனா அந்த கோபம் செல்ஃபிஷா கொடுத்தது. பொது நலத்துக்கான கோபமா இருக்கணும், பொது நலத்துக்கான கோபமா இருக்கணும். ரொம்ப லீஸ்ட் ஓட்டர் டென்ஷனை தான் அமர்ந்து எடுக்குது அப்படின்னா இதுக்கு நாம வருத்தப்படணும். ஆனா இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனுடைய ஓட்டு சதவீத பதிவு குறைவா இருக்குதே அப்படின்னு நாம வருத்தப்படணும், அதுக்கு கோபப்படணும். நம்முடைய கடமைகளில் இருந்து நாம பின்தங்கிடக்கூடாது. விண்களாகும் விளக்கினை வேத வடிவாக இருக்கக்கூடிய ரிஷிகளே வணங்கிக்கிறார் சிவபெருமான. நீங்க பிரகோஷ காலத்துல வந்து வழிபாடு செஞ்சா நினைச்சதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு திருவாள ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆஞ்சநேயர் விஜயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார், நூல் ஒரு வெளியீடு ஒரு பண்ணியிருக்காரு. அவர் ஆசிரியர் அவர் வந்து சொன்னாரு, சார் இங்க வைக்கிற பிரார்த்தனை எல்லாம் உடனே உடனே நடக்குது, இதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும் சொல்லப்படுவீங்க. சொல்லிடுறேங்க, அது என்ன பெரிய விஷயம், நான் ரெண்டு மூணு விஷயம் எனக்கு நடந்துருச்சு. ரெண்டு மூணு முறை இப்ப சொற்பொழிவு கேட்கிறேன், நான் சொற்பொழிவு கேட்க உடனே நடக்குது இந்த செய்தி இல்லாமல் உடனே நீங்க சொல்றதுதான் நடக்குதுன்னு மாத்திச்சுங்க. மாத்திங்க, இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும், இந்த இடத்துல சிந்திச்சா நடக்கும். நீங்க

கொஞ்சம் கூட தவறு வராது. முப்பத்தொன்பது கோடி தேவர்களும் வந்து அதுவமாக வழிபாடு செய்கிறாங்களா பிரதோஷ காலத்துல. இப்ப நாமெல்லாம் நம்ம பிள்ளை யாரும் காண முடியாது, முப்பத்தொன்பது கோடி தேவர்கள் காற்றா வந்து நம்மளை உரசிட்டு கூட போலாம். அதனால யாராவது மேல இருந்தா மேல இருக்காதுன்னு சொல்லாதீங்க. முப்பத்தொன்பது கோடி தேவர்கள் காற்றாக வந்து நம்ம மீது உராய்ந்து செல்வார்கள். அது போல யாராவது சத்தம் போட்டா சத்தம் போடாது அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்ல முடியாது எந்த ரிஷி அவங்களோ உட்கார்ந்து சத்தம் போட்டுருந்தாலும் தெரியாது. எந்த தேவன் சொல்ல முடியாது. முப்பத்தொன்பது கோடி தேவர்கள் எந்த தேவன் யாருக்குள்ள நோய்ச்சி சத்தம் போடாது தெரியாது. அதனால இது ஏன்னா இங்க வரக்கூடிய சிவ கணங்களாக பாருஷன் அதிக்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் யார் தெரியுமா? சிவ கணங்கள். இப்ப நாம எங்க தெரியுமா இருக்கோம்? மயிலாப்பூர்ல இல்ல, திரு கைலாயத்துல இருக்கும். அதனாலதான் கைலையே மயிலை, மயிலையே கைலை. திரு கைலாயத்துல இருக்கும். நமக்கு எந்த விதமான அல்லதும் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பம் தான். அதெல்லாம் போயிடுச்சு, துன்பம் எல்லாம் போயிடுச்சு. விண்கடா கொள்ளும் விளக்கின செய்தி, விளக்க வழிபாடு செய்யணும், விளக்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பொருள். நீங்க மத நம்ம மத சமுதாயங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா, எந்த பூஜை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு விளக்கு உண்டு. நீங்க அடிக்கடி சொல்லுவாரு, விளக்க வழிபாடு பண்ணியா, விளக்க வழிபாடு பண்ணியா அப்படிங்கிறது. எனக்கு ஐயா விளக்க வழிபாடுதான் பண்ணியாச்சே, விளக்க ஏத்தியாச்சே அப்படின்னு இல்ல. விளக்க வழிபாடு பண்ணியா, அதை வெளியூற்று போட்டா புரிஞ்சிடும் உங்களுக்கு. விளக்க வழிபாடு இல்லையா, விளங்க வழிபாடு. நாம விளங்கணும்னு சொன்னா அதுக்கு வழிபாடு. விண்களாகும் விளக்கினை, அவர்களே அவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை வழிபாடு செய்யணுமா? அப்ப நாம எவ்வளவு வழிபாடு செய்யணும் பாருங்க. விண்களா கொள்ளும் விளக்கினை துளக்கினர் விகிர்ந்தனை. சில சாமியை கூட்டம்னா சில காலகட்டத்துல அந்த சாமிக்கு புகழ் அதிகமா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி ஒழியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல ஒரு சாமியா இருந்த, அவருக்கு ஒரு கழுத இருக்கு. அந்த கழுத ஒரு குட்டி போடும் போது அந்த கழுத இறந்து போச்சு. அவரு ரொம்ப நாள் இந்த கழுதை வச்சுட்டு அவருக்கு பேரே கழுத சாமியார்னு பேரு. யாரும் சொல்றாங்கன்னு தெரியல, கழுத சாமியார்னு பேரு. அவரு கழுதை சொல்றாங்களா இல்ல சாமியார சொல்றாங்களா தெரியல, ஆனா அவரை கழுத சாமியார் கழுத சாமியார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கழுத இறந்து போச்சு ஒரு குட்டி அறிந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த கழுதைய ஒரு விதமா வேற எங்கேயும் புதைக்க முடியல, அவர் இருந்த பின்னாலேயே புதைச்சி அது மேல ஒரு சிகப்பு துணி எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிட்டாரு. அவரே சொல்ல ஆரம்பிச்சார், இவருதான் எங்க குருநாதர், இவருதான் எங்க குருநாதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர் பேர் கழுத சாமியார்னு பேரு, அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, எது சொன்னாலும் பதிக்குது. கூட்டம் பயங்கரமா அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு சிஷ்யம் மக்கள் வந்து சேரலாம், சாமி உங்கள்கிட்ட இவ்வளவு கூட்டம் வருவே, நாம ஏன் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க கூடாது? இங்க மட்டும் எதுக்கு, இது தாமத்துல ஒண்ணு வச்சிருவோமே அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிப்போம் அப்படின்னு உடனே இவருக்கு விடவிடன்னு ஆயிடுச்சு. ஆனா இங்க இப்போ கழுத இந்த குட்டி இருக்கு, அவர் இதெல்லாம் சொல்லல. அந்த சிஷ்யனை கூப்பிட்டாரு, இந்த இது வந்து என்னிடத்துல முன்னால இருந்த கழுத இன்ற குட்டி, இதை எடுத்துட்டு போனது மத்தது தூஞ்சா நடக்கூண்ட. அவன் எடுத்துட்டு வந்தவன் அவனுக்கே சாப்பாடு கிடைக்கல, அவன் எங்க கழுதியை கவனிக்க போறான். மூணு நாலு நாள்ல அது பரவம் போய் சேர்ந்துருச்சு. கழுத இறந்து போன உடனே எந்த இடத்துல இறந்து போச்சோ அந்த இடத்துலயே குழியை குடித்து வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தான். ஒரு கழுதியை புதுசு அனுப்பிச்சிட்டாரே, இனிமே நாம குழப்பத்துக்கு என்ன பண்றது? செவனேனு குருநாதரோட இருந்தாலும் வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சு, சோறு கண்ட இடம் சொல்லுவோம் உட்காந்துருந்தோம். ஒரு கழுதியை கொடுத்து நம்மளை ரட்டி விட்டாரே, இன்னைக்கு நாம இந்த கழுதியும் இறந்து போய் நம்ம உட்காந்துருக்கோம் நினைச்சிட்டு போது ரெண்டு பேர் வந்து, சாமி எனக்கு கிடைச்சிருமான ஏதோ ஒன்று கேட்க, கிடைச்சிடும் கவலைப்படாதுன்னு நடந்துருச்சு. கொஞ்ச நாள் பிரான்ச் ஆபீஸும் ஒரு பெருமையர் ஆகும், இது தலைமை இடத்துக்கு எட்டுது. அந்த பெரிய சாமியா நேரா வந்தாரு, இப்ப எங்கிட்ட கூட்டம் வரக்கானோ உங்ககிட்டதான் அதிகமா கூட்டம் வந்து என்ன விஷயம் வச்சிருக்க சாமி? நீங்க என்ன விஷயம் வச்சிருக்கீங்களே அதேதான் இங்கேயும், அங்க என்ன இருக்குதோ அதேதான் இங்கேயும். எது அங்கேயும் ஒரு கழுதையுடைய கூட உடல், இங்கேயும் ஒரு கழுதையுடைய கூட உடல், சொல்வதும் ஒரு கழுதை.

0: வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோல கதை கேட்க வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சிவபெருமான பத்தின கதை தான் சொல்ல போறேன். கதை கேட்கிற உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஆமா, ஓகோவையும் கார்ட்டூன் நெட்வொர்க்கையும் விட்டுட்டு சிவபெருமான பத்தி கதை கேட்க வந்திருக்கீங்கல்ல, அப்போ ஒரு கிஃப்ட் தர வேண்டாமா? சரி, இந்த கிஃப்ட யார் தரப்போறா? வேற யாரு, நம்ம சிவபெருமான் தான். என்ன ஆண்டி கதை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா நல்ல கதை விடுறீங்களேன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? எனக்கு கேக்குது நீங்க சொல்றது. சாதாரணமா நாம நல்ல கதைகள் படிச்சாலோ அல்லது கேட்டாலோ ஏதோ ஒரு நன்மை இருக்கு இல்லையா? கதை படிச்சா மொழி அறிவு, அதாவது லாங்குவேஜ் வளரும். கதை கேட்டா பொழுது போகும், நல்ல கருத்துக்கள் மனதில் பதியும். இப்ப பீர்பால் தெனாலிராமன் கதைகள்லாம் கேட்டா நமக்கு சிரிப்பு வரும். பஞ்சதந்திர கதைகள் கேட்டா அறிவு வளரும். சரி, என்ன மாதிரி கதைகள் படிச்சால் கேட்டால் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும்? இறைவனை பத்தின கதைகளை படிச்சாலோ கேட்டாலோ அது நம்முடைய கஷ்டங்களை விளக்கும். அது எப்படி? இப்போ உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, உங்க டிரெஸ் துவைச்சு அயன் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு விடுறாங்க, உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்காவது அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? அப்படி அம்மாவை தேங்க் பண்ணி, அம்மா நீ எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு அருமையா சமைக்கிற, நீ எவ்வளவு அருமையா வேலை செய்யற அப்படின்னு சொன்னா, அவங்கள புகழ்ந்தா என்ன ஆகும்? அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க இல்லையா? அது மாதிரி தான், அம்மாவை நாம பாராட்டினா அம்மா எப்படி நம்ம மேல இன்னும் அன்பா இருப்பாங்களோ, அது போல இறைவனை அவரோட பெருமைகளை நினைச்சாலே போதும், பேசினாலோ நினைச்சாலோ கேட்டாலோ அவரை பத்தின கதைகளை படிச்சாலோ இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனும் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாரு. இறைவனை துதித்து அன்பு செலுத்தி அவர் மேல் மாறாத பக்தி கொண்டால் இறைவன் நம்மை முழுமையா ஆட்கொண்டு விடுவார். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும், நிம்மதி சந்தோஷம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இப்ப சொல்லுங்க, கதை கேட்க வந்திருக்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுது? பெருமானோட அருள் என்னும் கிஃப்ட் கிடைக்கும், கரெக்டா? அத வேற யார் தரப்போறா? நம்ம பெருமானே தான் தருவாரு. இதை விட சிறந்த கிஃப்ட் கூட வேணுமா? சரி, சும்மா பெருமானை நினைச்சா போதுமா? நாம எதுவும் செய்ய வேணாமா? வேலையே செய்யாம படிக்காம சும்மா இருந்துடலாம் அப்படின்னு கேட்க கூடாது, இருந்துடலாமா கேட்க கூடாது. நம்ம கடமைகளை நாம சரியா செய்யணும், அதோட பக்தியும் செலுத்தணும். அப்போதான் பெருமான் நம்ம வாழ்க்கைய சுலபமாக்கிடுவாரு.
1: அம்மா, அம்மா
2: சொல்லுமா,
1: எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்னம்மா?
1: நம்ம நேத்து சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம்ல?
2: ஆமா.
1: அங்க சிவன் யாமா பெருமான் யாமா தலையில நிலா சுட்டி இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்?
2: ஓ, அத கேக்குறியா? அதுக்கு ஒரு கதை இருக்கு காவியா.
1: அந்த கதையை சொல்றீங்க எனக்கு?
2: கண்டிப்பா சொல்றேன். அந்த கதையில இருக்கக்கூடிய பேருக்கு அர்த்தம் என்னன்னா சந்திர சூடேஸ்வரர், அதாவது சந்திரனை தலையில் சூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அவர் நிலாவை தலையில சூடியிருக்காரு அப்படிங்கறதுக்கான அர்த்தத்தை உனக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவர் எப்படி தலையில சூடியிருக்காரு, முழு நிலாவா இல்ல பிறை நிலாவா?
1: பிறை நிலா.
2: அது ஏன் பிறை நிலா அப்படிங்கறதையும் உனக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு காலத்துல தட்சன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இருந்தானா, அவன் யாருன்னா அவர் வந்து ரொம்ப சிறந்த, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட பிரம்மர் அப்படி இருக்காரு இல்லையா, பிரம்மன் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் கூட சொல்லுவாங்க தட்சனை. அவர் வந்து ரொம்ப சிறந்த அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து 27 பெண்கள் இருந்தாங்க, அதாவது 27 நட்சத்திரங்கள். அந்த 27 பெண்கள் தான் இன்னைக்கு நாம நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா. ஆமா, 27 நட்சத்திரங்கள் தான், 27 பெண்களா அவருக்கு வந்து பிறந்தாங்களா. அந்த 27 தன்னுடைய பெண்களையும் ரொம்ப அழகா இருப்பாங்களா, அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருப்பாங்களா. அந்த பெண்கள்லயே இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறது யாருன்னா ரோஹிணி நட்சத்திரம் தானா. அந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களா, அந்த பெண்ணு நட்சத்திர பெண் வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களா. அவரை அந்த எல்லா பெண்களையும் சந்திரனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அதாவது நிலா இருக்கார் இல்லையா அவருக்கு, ஏன்னா நிலா வந்து அப்பெல்லாம் வந்து வெறும் முழு நிலாவே தான் இருப்பாரு, அவருக்கு வந்து குறையவே கிடையாது, என்னைக்கும் முழுமையா இருந்தாராம் சந்திரன். அந்த சந்திரனுக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஒளி பொருந்தி இருப்பானாம், அதனால அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு தட்சன் வந்து தன்னுடைய பெண்கள் எல்லாம் சந்திரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துடுறாங்க. ஆனா தட்சன் என்ன செய்யறாரு, அந்த ஒரு பெண் இருக்கால யாரு, ரோஹிணி, அந்த பெண் கிட்டதான் அதிகமான அன்பை வந்து காட்டுவாராம். அதாவது அதிகமா அவளோட தான் அன்போட இருப்பாராம், அவகிட்ட பேசுவாராம், அவளை மட்டும் தனியா வந்து கவனிச்சிட்டு இருந்தாராம், தனியா வந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது இந்த மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நாளாக நாளாக மனசுக்குள்ளார வந்து ஒரு வெறுப்பும் பொறாமையும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இது இயல்பு தானே, என்னன்னா வந்து என்னடா நம்ம கணவர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா எல்லாரையும் சரிசமமா திருமணம் செய்துக்கிட்டாரு, ஆனா அன்புல மட்டும் ரோஹிணி கிட்ட மட்டும் அதிகமா அன்பை காமிக்கிறாரு, நம்மளெல்லாம் அவரு கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மனசுக்குள்ளார ஒரு கோபமும் பொறாமையும் வந்துருச்சு. இப்போ உங்க கிளாஸ்ல குழந்தைங்க எல்லாம் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க, அதிகமா அவங்கள மட்டுமே கவனிக்கிறாங்க, அவங்க எது செஞ்சாலும் சரின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கோபம் இருந்தானே, அந்த டீச்சர் மேல கோபம் வரும், அந்த பையன் மேல என்ன ஆகும், ஒரு பொறாம இருந்தானே அவனுக்கு மட்டும் அப்படி என்ன, அவங்க வந்து ரொம்ப பார்ஷுவாலிட்டி பாக்குறாங்கன்னு நினைப்பீங்க தானே. அப்ப அது மாதிரி அது கொஞ்ச நேரம் இருக்க போற ஒரு ஸ்கூல்லயே எப்படின்னா எல்லா நேரமும் தன் கணவனே கதின்னு வந்திருக்கு. இந்த பெண்கள்லாம் என்ன ஆகுறாங்க, ரொம்ப மனவேதனை அடைகிறாங்க. உடனே தன்னோட அப்பாவான தக்ஷன் கிட்ட போய் அவங்க எல்லாம் முறையிடுறாங்க. ரொம்ப காலம் அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா அப்பா இந்த மாதிரி சந்திரன் வந்து எங்களை எங்க கணவர் வந்து எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, நாங்கெல்லாம் பலகாலம் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் இருக்கோம், எப்பயுமே ரோஹிணியோட மட்டும்தான் அவர் அன்பா இருக்காரு, எங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாரு, எங்களால வந்து இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் என்ன செய்யறாரு, சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே எங்களோட பிரியத்தோடய நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாங்களாம், ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னன்னு என்னோட பெண்கள் எல்லாம் வந்து நாங்க எல்லாரையும் வந்து தக்ஷனுக்கு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா இந்த சந்திரன் என்ன செய்யறாரு, எல்லாரையும் சமமா நினைச்சு அன்பு செய்யாம மத்தவங்கள மட்டும் இப்படி தவிக்க விட்டுட்டாரு, இது ரொம்ப தவறான செயலு, அவனுக்கு வந்து தான் வந்து ரொம்ப அழகுங்கிற ஆணவம் இருக்கு, அந்த அழகு இழக்கிற மாதிரி அவனை இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னு சபிச்சுட்டாரான், என்னன்னா நீ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு ஆணவம் வந்துருச்சு, இனிமே உன்னோட அழகு உன்னோட பிரைட்னஸ் இதெல்லாம் போய் நீ ஒளி இழந்து நீ காணாம சுத்தமா இருட்டா போயிடுவ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாரான். உடனே இந்த சந்திரன் என்ன ஆயிட்டாரு, ஆமா உடனே இருட்டிருச்சு, உலகத்துல சந்திரனே இல்லாத போயிடுச்சு, இந்த பூமியில நிலாவே இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா, அது எப்படி இருட்டும், சூரியன் இருக்காருல்ல, அதாவது நிலா இல்லாட்டி என்ன ஆகும்னா கடல்ல வந்து அலைகள் வந்து அதிகமா அடிக்காது, அப்புறம் வந்து சில பிளான்ட்ஸ் சில செடி கொடிங்க கூட வளராது, நிலாவுடைய சக்தி மூலமா கூட சில செடிகள் வந்து வளரும், அப்ப அதெல்லாம் வந்து கிடைக்காத போயிடுது, அதனால என்ன ஆகுது, நிலா வந்து இல்லாம இருந்தா எப்படி, அது ரொம்ப கஷ்டமாச்சே, அப்படி இருக்க ஆரம்பிச்சிச்சு. உலகமே அந்த மாதிரி ஆன உடனே சந்திரன் என்ன செய்யறாரு, தன்னுடைய தவற நினைச்சு திருந்தி எப்படியாவது இதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறானா. சரி, தன்னை காப்பாத்த கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிச்சு பாக்குற போது, அங்க அவருக்கு யாரு தெரிஞ்சாங்க, சிவபெருமான் தான். இந்த உலகத்துல யார் என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்கு அவங்க வந்து மன்னிச்சு அவங்களுடைய தவறுகளுக்கு வந்து தண்டனையை யார் வந்து அனுபவிச்சு தன்னுடைய தவற உணர்றாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பா அருள் செய்வாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, சந்திரன் சிவபெருமான் கிட்ட போறாரு. போயிட்டு, பெருமானே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் வந்து ஒரு தவறு செய்துட்டேன் உண்மைதான், அதனால என்னை வந்து தக்ஷன் வந்து சபிச்சிட்டாரு,
1: என்னன்னு
2: நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி என்னை சபிச்சிட்டாரு, நான் வந்து ரொம்ப ஒளி இழந்து மங்களா கருமையா ஆயிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் என்னோட தவற உணர்ந்துட்டேன், பெருமானே கருணை கடலே நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி ரொம்ப மன்றாடி சிவபெருமான்கிட்ட கேட்டாராம். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப கருணை கடலான நம்ம பெருமான் என்ன செய்யறாரு, தன்கிட்ட வந்து தவற உணர்ந்தனால யார மன்னிச்சிட்டாரு, சந்திரனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சு என்ன செய்யறாரு, சரி ஆனா நீ ஒரு தவறு செய்த அதுக்குண்டான தண்டனை வந்து தக்ஷன் மூலமா உனக்கு கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நீ உணர்ந்தனால உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாராம், முதல்ல ஒரு 15 நாள் நீ வந்து தக்ஷனிட்ட சாபத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு முழு அமாவாசையா மாறிடுவ, அடுத்தது 15 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு பௌர்ணமியா மாறுவ அப்படின்னு வளரும் வரத்தை கொடுத்தாரு. யாரு, சிவபெருமான். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் பாரு, நிலா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு தேஞ்சு தேஞ்சு ஒரு காலத்துல வந்து சுத்தமா இல்லாம அமாவாசையாயிடுதா, இப்ப உலகமே என்ன ஆகுது, இருட்டாயிடுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னவாகுது, முழு நிலாவாயிடுது பௌர்ணமியா. அன்னைக்கு எப்படி இருக்கு, நல்ல ஒளியா இருக்குல்ல,
1: நிலாவை கொஞ்சம் மஞ்சளா தெரிஞ்சுமா.
2: ஆமா, அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வளரும் வரத்தை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கஷ்டம், அதாவது என்னை எல்லாரும் பார்த்து ஏளனம் செய்வாங்களே, என்னை எல்லாரும் கேலி செய்வாங்களே, நீ வந்து தேய்பிரையா இருக்க, தேஞ்சு ஒல்லியா போயிட்ட, உன்கிட்ட முன்ன மாதிரி ஒளியே இல்லை, 15 நாள் தான் நீ வந்து ஒளி விடுவா, இப்ப ரொம்ப தேஞ்சு போயிட்டேன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரா. உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அதுக்கும் ஒரு மனம் இறங்கி, நீ வந்து 15 நாள் வளர்ந்து முழு உருவம் பெறுவாய், அப்புறம் 15 நாள் தேய்ந்து சுத்தமா மறைஞ்சு போவாய், அப்படி நீ மறைந்து போற நாள் அமாவாசைன்னு அழைக்கப்படும், அன்றைய தினம் பஞ்சாங்கப்படி மிக முக்கியமான நேரமாய் கணக்கெடுத்துப்பாங்க, அதனால நீ சுத்தமா மறைஞ்சு போற நாள் எல்லாருக்கும் மிக முக்கியமான நாளாக மாறுறதால உன்னை யாருமே கேலி செய்ய மாட்டாங்க, கவலைப்படாதன்னு சந்திரனுக்கு கருணை செஞ்சாராம். அப்படி செஞ்சதோட மட்டும் இல்லாம சந்திரனுடைய கவலையை போக்குறதுக்காக அவர் 3 பிறை, அந்த பிறைய சந்திரனை 3 நாள் அமாவாசை முடிந்த 3 நாள்ல பிறைய தன்னுடைய தலையில எடுத்து சூட்டிக்கிட்டாரா, ஆபரணமா எடுத்து சூட்டிக்கிட்டாரா. இப்ப இறைவன் கிட்டயே இருக்கிற போது அவரை யாராவது வந்து கேலி செய்ய முடியுமா, இந்த பேர் யாருக்காவது கிடைக்குமா, இறைவன் வந்து சந்திரனே தலையில சூடிக்கிட்டதுனால இறைவனுக்கு சந்திர சூடேஸ்வரர்னு ஒரு பெயர் வந்தது. இப்ப யாருமே அவரை கிண்டல் செய்ய முடியாது இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஆமா ரொம்ப ஆனந்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதனாலதான் நமக்கு இந்த தட்சன் இட்ட சாபத்தினால அமாவாசை வந்து கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு நாளும் சந்திரன் தேஞ்சு ஒல்லியாயி அமாவாசை ஆயிடுறாரு, அதை நிவர்த்தி செய்ததுனால நம்ம பெருமான் என்ன என்னது, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வச்சு பௌர்ணமி ஆக்கிடுறாரு நிலாவை, அது இல்லாம நிலாவை தன்னோட தலையிலே சூட்டிக்கிறாரு. ஒவ்வொரு 3 பிறையும் யார் வந்து அதுக்கு வந்து எல்லா நேரமும் அந்த 3 பிறையை நமக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒளி கீற்று மாதிரிதான் இருக்கும், அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த 3 பிறையை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமானே பார்த்ததுக்கான சமம். அதனால வந்து என்னைக்கு மூன்றாம் பிறை வருதோ அன்னைக்கு எல்லாரும் தவறாம அதை பார்க்கணும். சரியா?
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: நல்லொழுக்கத்தில் முதன்மையாக நிற்பவர்களும் நான்மறைகளாகிய துறையில் நிற்பவர்களும் ஆகிய தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருந்த திருத்தமான ஊற்சபையிடத்து அளவிறந்த குணங்களை உடைய சிவயோகியார் தன் வழக்கினை எடுத்துக் கூறுகின்றார். இடம் தில்லைவாழ் அந்தணர்கள் சபை.

0: சபையோர்களே, இந்த திருநீலகண்ட வேட்கோவன் இடத்தில் எனக்கொரு வழக்குள்ளது.
1: அடியவரே, முதலில் தாங்கள் யார்? எந்த ஊர்?
0: யாம் எங்கும் இருப்போம். எம்மை அறிந்தவர்கள் வெகு சிலரே. திருநீலகண்டன் எம்மை நன்கறிவான். இருப்பினும் இப்போது அதுவல்ல வழக்கு.
1: சரி, உம் வழக்கை கூறும்.
0: இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடம் யாம் ஒப்பற்ற திருவோடு ஒன்றினை கொடுத்துச் சென்றோம். பொன்னும் மணியும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. இவனிடம் கொடுத்த அத்திருவோட்டை திருடிவிட்டான். திருடியதை இவன் மறுக்கவும் செய்கிறான். இதுவே எமது வழக்கு.
1: திருநீலகண்டரே, இவ்வடிவர் கூறுவதென்னே? இவர் தங்களிடம் திருவோடு கொடுத்தாரா?
2: ஆமாம் சபையோரே, பெரும் செல்வம் இதுவென்று இவர் திருவோடு கொடுத்தது உண்மையே.
0: இப்போதாவது இதனை இவன் ஒத்துக்கொண்டானே.
1: திருநீலகண்டரே, அப்படியாயின் அதனை அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டியதுதானே?
2: பெருமை மிக்க சபையோரே, இவ்வடியவர் கொடுத்த அந்த ஒப்பற்ற திருவோட்டை யான் மிகவும் பாதுகாப்பாக தான் வைத்திருந்தேன். ஆனால் தற்போது எங்கு தேடியும் காணவில்லை. மாயமாய் மறைந்துவிட்டது போலும்.
0: கல்வன், பொய்யன், திருடன் எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிக்கின்றான். இவன் மகா நடிகன் போலும்.
1: அடியவரே, சற்று பொறுமையாக இருங்கள். நாங்கள் அறிந்தவரை திருநீலகண்டர் நீர் கூறுவது போல தவறானவர் இல்லை. திருநீலகண்டரே, இதன் பொருட்டு தங்களின் கருத்து?
2: சபையோரே, நீடித்து உழைக்கும் மற்றொரு ஓட்டினை யான் தருகிறேன் என்று கூறினும் இப்பெரியோர் ஏற்க மறுக்கின்றார்.
1: பிறகென்ன? அடியவரே, தாங்கள் திருநீலகண்டர் கொடுக்கும் வேறொரு ஓட்டினை பெற்றுக் கொள்ளலாமே.
0: எமது ஓடு எப்பொருளுக்கும் ஈடு இணையற்றது, ஒப்பற்றது என்று யாம் முன்பே கூறியதை கருத்தில் கொள்ளவில்லையோ? எமக்கு எம் ஒப்பற்ற திருவோடே வேண்டும். இதில் மாற்றுக் கருத்திற்கு இடமே இல்லை.
1: அடியவரே, தாங்களோ தங்கள் உறுதிப்பாட்டில் வலுவாய் உள்ளீர்கள். திருநீலகண்டரோ யான் திருடவில்லை, ஓடு மறைந்துவிட்டது என்கிறார். அதனால்
0: சபையோரே, அவன் திருடவில்லை என்றால் எமக்கு அவன் தன் புத்திரனை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கலாம் அல்லவா? அதற்கும் இவன் மறுக்கின்றான்.
2: திருநீலகண்டம், எமக்கு புத்திரர் பேறு இல்லை என்பதை இச்சபையோர் நன்கு அறிவர். ஆதலின் அஃது ஆகாது என்றேன்.
0: சரியான கல்வன்தான் இவன். ஆனால் என்ன, இவனுக்கு கடமை தவறாத ஒப்பற்ற மனைவி இருக்கிறாள் அல்லவா? அவளின் அழகிய கரத்தை பற்றிக் கொண்டு திருக்குளத்தில் சத்தியம் செய்து தரலாமே. இதை ஏன் மறுக்கின்றான் இக்கயவன்?
1: திருநீலகண்டரே, இவர் கூறுவது போல தங்களின் மனைவி கரத்தை பிடித்துக் கொண்டு தாங்கள் அவருக்கு உறுதி கூற வேண்டும். இதுவே சபையின் தீர்ப்பு.
2: திருநீலகண்டம், இதுவே சபையின் தீர்ப்பானால் யான் இயன்றவாறு செய்து முடிக்கின்றேன்.
0: இப்பொழுதாவது ஒத்துக்கொண்டாயே, வா செல்லலாம் திருக்குளத்திற்கு.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: நம பார்வதீபதை மகாதேவ. சிவனைய செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனே. ஆகவே கல்வியினுடைய பயன் என்னென்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவது என்ற திருவள்ளுவர். அப்படியான அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். பிரதோஷ காலத்தில் மட்டும் அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் ஏன்? இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, ரொம்ப சிறப்பு. அதனால இன்னைக்கு ஆலய வழிபாடு சொல்லலாம் நினைச்சேன். இந்த பிரதோஷ காலத்தில் அவருக்கு ஏன் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் சிவபெருமான் சிவலிங்கத்தில் இல்லாமல் அவருடைய கொம்புகளுக்கு இடையிலே வந்து விடுகிறார். ஆகவே இவருக்கு செய்கிற உபச்சாரம்னா யாருக்கு செய்யறதா அர்த்தம்? சிவபெருமானுக்கு செய்யறதாக அர்த்தம். ஆகவே எல்லா தேவர்களும் இந்த பிரதோஷம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரதோஷம் என்பது ஒரு சிறந்த வழிபாட்டு காலம். அது என்னன்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம், பின்னால ஒன்றரை மணி நேரம், அதுக்குதான் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த பிரதோஷ காலத்தில் என்ன ஐதீகம் என்றால், சுவாமி நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் வந்து விடுகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நந்தியினுடைய கொம்பையே நீங்க சிவலோக சிவலிங்கமாக பாவிக்க வேண்டும் அந்த நேரத்தில். அப்பொழுது அவருக்கு செய்கின்ற உபச்சாரங்களை யார் ஏற்றுக்கிறார்? சுவாமி ஏற்றுக்கிறார். அப்பொழுது ஆலயங்களில் இப்ப எல்லா கோயிலையுமே சிவபுராணம் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு தான். பிரதோஷ காலத்தில் பெருமாள் கோயில தெர போட்டுறோம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பெருமாள் இங்க வந்துடுறாருன்னு அர்த்தம். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேட்காதீங்க. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறார், பெருமாள் கோயில திரையிட வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் இங்க வந்துடுறார். இப்ப போய் ஆபீசர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிடுங்க, இன் அவுட்னு போர்டு வச்சிருப்பாங்க, ஆபீசர் உள்ள இருக்காரா இல்லையான்னு. ஆகவே பெருமாள் கோயில ஏன் திற போடுறாங்கன்னா இஸ் அவுட்னு அர்த்தம். அவர் எங்க வர்றாள், பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபடுவதற்காக வருகிறார். அப்பொழுது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சிவலிங்க தரிசனம் செய்வது விசேஷம். அப்ப மூலவரை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ சிவலிங்க வழிபாட்டை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே பார்த்தால் சிறப்பு. அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த மந்திரத்தை குறித்துக் கொள்ளுங்கள், ஓம் ஹரஹர, ஓம் ஹரஹர என்ற மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் இப்பெல்லாம் அமெரிக்காவிலேயே பிரதோஷ வழிபாடு வந்தாச்சான், பத்திரிகையில பார்த்தேன் நான். அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மேகசின்ல இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அமெரிக்காவிலேயே நடக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிரதோஷம், அது சனி பிரதோஷம்னா கேட்க வேண்டியதே இல்லை. எல்லா ஊர்லயும் போலீஸ் வச்சுதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பிரதோஷ மகிமை தெரிஞ்சு வந்தவங்க இல்ல, ஜோசிகாரன் சொல்லி வந்தால்தான் அதிகம். பிரதோஷ காலத்தில் போய் வழிபட்டா அது எல்லாம் போயிடும், வியாதி போயிடும், அது போயிடும், இது போயிடும் சொல்றான். அது மட்டும் நோக்கமல்ல, அது காமிய பலன் மட்டும் முக்கியம் இல்ல. சிவபெருமானத்தில் நீங்க கேட்க வேண்டியது ஞானம் ஒன்றுதான், அதான் ரொம்ப சிறப்பு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க போறீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டு கேட்கலாமா? பிரசிடண்டே பெரியவர் தான், அவற்ற போய் என்ன வேணும் கேட்டாரா, ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டீங்கன்னா. அதுபோலதான் சிவபெருமானத்திலே கேட்க வேண்டியது சொன்னார் திருவள்ளுவர், ரொம்ப அருமையா சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும். ரொம்ப அருமையா சொல்லிவிட்டேன். கடவுள் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நின்ன கேட்கணும், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை அப்படின்னார். அப்ப அடுத்த அவரே சொன்னாரு, நான் சொன்னதுக்காக நீ கேட்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் அவரே, நான் சொன்னதுக்காக நீ கேட்டுருவியா, கேட்க மாட்டேன், அதான் சொன்னார். பின்னர் அவரே பதில் சொன்னாரு, மற்ற அது வேண்டாமே வேண்டவரும். நீ உலகத்துல எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னைக்கு கழிச்சு வரியோ அன்னைக்குதான் இது கேட்கக்கூடிய தலைமை வரும் இல்லையா. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்னைக்கு நீ கழிச்சுக்கிட்டே வர்றியோ, இது வேண்டாம்னு கழிச்சு வந்தீங்கன்னா ஒன்னு வேணும்னு வரும், அப்பதான் நீ கேட்ப. நான் சொன்னதுக்காக கேட்க மாட்டேன்ட்டார் அவர். ஒரே இதுல கேள்வியும் பதிலும் வச்சுட்டார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். என்ன அருமையா சொல்ல. ஆகவே ஞானம், சிவபெருமான் வேடிக்கையா சொல்லுவேன், சிவபெருமான் எல்லா பவரும் சிவபெருமான் தான் கொடுக்கிறார் எல்லா தேவர்களும் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனா ரெண்டு பவரை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். இதான் சைவத்தினுடைய முடிந்தார். உங்களுக்கு புரியறாப்புல சொல்றேன், எல்லா தேவர்களுக்கும் எல்லா அதிகாரத்தை கொடுப்பவர் சிவன், ஆனா ரெண்டை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதிகாரம் அந்த ரெண்டு அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுப்பதும் வீடு பேற்றை தருவதும் மட்டும் தானே வச்சுக்கிடுவார். ஹி வில் நாட் டெலிகேட் ஹிஸ் பவர்ஸ் இல்லையா. எப்படி பிரதம மந்திரி எல்லாத்துக்கும் மந்திரியை கொடுப்பாரு, ஆனா அட்டாமிக் எனர்ஜியை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். அதுபோல சீஃப் மினிஸ்டர் எல்லா பதவியும் பிரிச்சு கொடுப்பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவரே வச்சுக்கிடுவார். எதுக்குன்னு கேட்டால் டேஞ்சரஸ் அதெல்லாம். அது போல, அது போலன்னு வச்சுக்கணும், புரியுறதுக்காக சொல்றேன். அது போல ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். இந்த ஞானத்தை வீடு வேறை மட்டும் அவர் தானே நேரடியாக கொடுப்பார், மற்ற தேவர்களின் வழியாக கொடுக்க மாட்டார். இதுதான் முக்கியம். அப்ப சொன்னாங்க, இந்த பிரதோஷ காலத்துல என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரதோஷம்லாம் காலையில ஒன்னும் சாப்பிடக்கூடாதுங்க, பிரதோஷம் விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு, அது முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு, அப்புறம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு, இந்த பாரணம்னு பேரு, இந்த விரதம் முறிக்கிறதுன்னு சொல்ற முடியாது, அதுக்கு பாரணம் என்று பெயர். இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார், நான் ஆபீஸ்ல இருந்து வரவே 7 மணி ஆயிருது, இதெல்லாம் என்னால அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப பெரியவங்க சொன்னாங்க, பிரதோஷ காலத்தில் இதையெல்லாம் செய்தால் மிகச் சிறப்பு. அது முடியலையா உன்னால, பிரதோஷ காலத்தை இதெல்லாம் செய்யாம இருந்தாங்க. எவ்வளவு எளிமை பாருங்க, பெரியவங்க இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது, இதெல்லாம் நியமங்கள் மேற்கொள்ள எல்லாராலையும் முடியாது, குடும்ப சூழ்நிலை, நாம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. ஆகையால சொன்னார்கள், அந்த சமயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இந்த பிரதோஷ காலம், பிரதோஷம் என்பது 13வது திதி தான், பிரதோஷ திதி, பிரதோஷ திதி வேற பிரதோஷ காலம் வேற, ஞாபகத்தை சொல்லணும். ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷ திதி வரும், அமாவாசையிலிருந்து 13வது திதி, பௌர்ணமியிலிருந்து 13வது திதி, அதுக்கு பிரதோஷ திதியின் பேரு. அந்த பிரதோஷ திதியில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னாடி 1.5 மணி நேரம், அது பிரதோஷ காலம். அதாவது 3¾ நாழிகை, நம்ம கணக்கில் 3¾ நாழிகைன்னு பேர். அந்த இதுல என்ன சொன்னாங்க, எதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டா, போஜனம் அந்த நேரத்தில் டிஃபன் சாப்பாடுன்னு சாப்பிடாம இருங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கிடுங்க. ஆகவே போஜனம், மலஜலம் கழித்தல், அன்னைக்கு பட்டு பிரதோஷ காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கலாம், ஆனா செய்யக்கூடாததை தவிர்க்கலாம் இல்லையா, அதையே செய்யலாம் இல்லையா. ஆகவே மலஜலம் கழித்தல், அப்பொழுது சந்தியாவந்தனம் பூஜை அனுஷ்டானம் அது பண்ணக்கூடாது. சிவ தீட்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அனுஷ்டான சந்தியாவந்தனத்தை மேற்கொண்டால் கூட பிரதோஷ காலத்தில் வீட்டிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொன்னாங்க தூங்கக்கூடாது, சயனம் பிரதோஷ காலத்தில் தூங்காதீங்க. அப்புறம் சொன்னாங்க அலங்கரித்தல், பிரதோஷ காலத்தில் அப்படியே சென்ட் கிண்டு பவுடர்லாம் போட்டு உங்களை அலங்கரிக்காதீர்கள். ஆகவே இதெல்லாம் செய்யாம இருந்தாலே போதும் நாங்க இல்லையா, விதித்தன செய்தலும் விளக்கியன ஒளிதலுமாம் பரிமையர் சொல்ற இல்லையா, ரொம்ப அருமையா, எதை இதெல்லாம் ரொம்ப எளிமை. அதுக்கப்புறம் இப்போ ஆன்ம நந்திய நாம வணங்கியாச்சு, அதுக்கப்புறம் பிரதட்சணம். இந்த பிரதட்சணம் என்பது ஒற்றைப்படையிலே செய்ய வேண்டிய அவருடைய சக்திக்கு தகுந்தால பண்ணலாம் இல்லையா. அதான் அந்த காலத்தில் வாக்கிங்னு தனியா வைக்கல, இப்ப எல்லாம் டாக்டர் போனா வாக்கிங் போங்கன்றாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பல முறை நீங்க சுத்தினா அது பெரிய வாக்கிங், அது மட்டும் இல்ல ரெண்டும் கிடைக்குது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, சிவபெருமா அருளும் கிடைக்குது, நமக்கு உடம்புக்கு நலனும் கிடைக்கும். 3 மணி நேரம் ஆமா, 3 மணி நேரம் பிரதோஷ காலம், பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1, பின்னாடி 1 இல்ல இல்ல, பிரதோஷ காலம் என்பது அப்புறமும் உண்டு, அஸ்தமனத்துக்கு முன்னாடி உண்டு, பின்னாடியும் உண்டு. பிரதர்ஷன நமஸ்காரம், பிரதர்ஷனம் என்றால் ஒற்றைப்படையிலே, அதாவது 3, 5, 7, 9, 15, 21 அப்படிதான் பண்ணும், இரட்டைப்படையில பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அந்த பிரதர்ஷனம் பண்ணும் பொழுது கைகள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது, கைகளை வீசி நடக்கக்கூடாது. இந்த வாக்கிங்னா கையை வீசி நடக்கணும், இங்க அப்படி நடக்கக்கூடாது. அது என்ன பண்ண, கைகளை ஒட்டிக்கொண்டு நடக்க வேண்டும், இல்லை என்றால் கைகளை அதை கட்டிக்கொண்டு நடக்க வேண்டும். ஒன்னு ஒட்டுங்க இல்லைன்னா கட்டுங்க, ஆகவே கைகளை தொங்க போட்டுக்கொண்டோ கைகளை வீசிக்கொண்டோ நடக்கக்கூடாது. ஆகவே பிரதர்ஷனம் முடிக்கிறீங்க, ஒற்றைப்படையிலே முடிக்கிறீர்கள், அதுக்கப்புறம் சுவாமி சந்நிதிக்கு வர்றீங்க. அந்த சுவாமி சந்நிதியில முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரிய செக்யூரிட்டி மேன் இருக்காங்க, அதுதான் துவாரபாலகர்கள். துவாரபாலர் என்றால் வாயிற் காப்போன் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய உருவம், பெரிய மீசை, பெரிய பல்லு இல்லையா, அப்படி போட்டிருக்காங்க. துவாரபாலர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது என்ன காரணம் என்று கேட்டால், திரிபுரத்து அசுரர்கள், அவர்கள் பூர்வ ஜென்மத்து அசுரர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் சுவாமி திரிபுர சம்மார காலத்தில் அவர்களுக்கு அருள் செய்தார். முக்கியமான ஒரு வரலாறு. உய்ய வல்லார் ஒரே மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானே கே உந்தி பர இளமோலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் திரிபுர சம்மார காலத்தில் அவர்கள் அழியாமல் காக்கப்பட்டார்கள் சிவபெருமானால். அதனால் அவர்களுக்கு கொடுத்த வரம் என்னன்னு கேட்டா, நாங்கள் வாயில் காப்போனாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு வேண்டிக் கொண்டார்கள். அந்த அந்த போஸ்ட் வேற, ஆள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும். எப்பொழுதுமே போஸ்ட் வேற, ஆள் வேற இல்லையா. அந்த பதத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பதத்திற்கு பெயர் ஒன்று டிண்டி, இன்னொன்று முண்டி. டிண்டி முண்டி என்பது அந்த போஸ்டோட பெயர். அந்த போஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் திரிபுரத்து அசுரர்கள். ஒருத்தர் இடது காலை ஒன்றி இருப்பார், ஒருத்தர் வலது காலை ஊண்டியிருப்பார். ஆகவே அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, முதல்ல கோயில் அனுமதி, இப்ப திரு அணுக்கன் திருவாயில்னு பேர் தமிழ்ல. சிவபெருமானுடைய சன்னிதிக்கு நேரடியாக போறீங்க. அந்த திரு அணுக்கன் திருவாயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, அவர்களை வணங்கிக் கொண்டு, அவர்களுக்கு எல்லாம் என்ன மந்திரம் சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அப்படி இருக்கிறார்கள். ஆகவே சுவாமியினுடைய துவாரபாலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பெயர்னு கேட்டா, அந்த பதத்திற்கு டிண்டி முண்டி என்று பெயர். அப்புறம் சுவாமிகிட்ட போறீங்க, சிவலிங்க பெருமானை பற்றி அது தனியாவே ஒரு நாளைக்கு சொல்லலான் இருக்கிறேன். இந்த சிவலிங்கத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன. இந்த சிவலிங்கம் என்பது மூன்று பகுதியாக இருக்கும், ஒன்று பீடம், இன்னொன்று லிங்கம், இன்னொன்று ஆவடை. அந்த சிவலிங்கம் என்பது சதாசிவமூர்த்தி, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்றவர். அதாவது 36 தத்துவத்தையும் கலந்து சிவபெருமான் பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், அல்லது பிரம்மாவை அதிட்டித்துக் கொண்டு படைக்கிறார். திருமாலை அதிட்டித்துக் கொண்டு காக்கிறார், ருத்ரனை அதிட்டித்துக் கொண்டு அழிக்கிறார், மகேஸ்வரனை அதிட்டித்துக் கொண்டு மறைக்கிறார், சதாசிவமூர்த்தியை அதிட்டித்துக் கொண்டு அருள்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டா, இந்த ஐவரை அவர் காரணேஸ்வரர்கள்னு பேர். அதாவது இந்த ஐந்து மூர்த்திகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன பேரு, காரணேஸ்வரர்கள். அந்த வார்த்தை திருவள்ளுவர் பயில வரப்போகுது. திருவள்ளுவர் பயில ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. திருவள்ளுவர் பயன் 98 நினைக்கிறேன் அந்த பாட்டு. திருவள்ளுவர் பயன் 98 போட்டு அங்க உள்ள காரணர்கள் ஆம்தொழில்னு ஒரு வார்த்தை சொல்வார். அவர்கள் காரணேஸ்வரர்கள். ஆகவே சதாசிவமூர்த்தியை நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்ற மூர்த்தி. பிரம்மா படைக்கின்ற மூர்த்தி இல்லையா, ஐந்தொழில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சாஸ்திரங்கள் கூறுவது. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கும் உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின் விரைக்க மலத்தோனும் ஆளும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்ததிகார சக்தி புண்ணியம் நனலாலே சித்தியார சொல்வார். ஆகவே அதுல அந்த காரணேஸ்வரர்கள் மிகவும் சிறந்தவர் சதாசிவமூர்த்தி. அது மட்டுமல்ல, இதுல படிக்க போறீங்க, அம்மா நாளைக்கு நடத்துவாங்க. என்னன்னு கேட்டா, அவர்தான் அருளுவதற்கு அதிதெய்வம், சத்தத்திற்கு அதிதெய்வம் இல்லையா. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல ஓசை, அந்த ஓசைக்கு அதிதெய்வம் சதாசிவமூர்த்தி என்று வரும். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அவையார் சொன்னார். ஆகவே அந்த சிவலிங்க பெருமானை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சதாசிவமூர்த்தியாக பார்க்க வேண்டும். இவரின் வழியாகத்தான் நமக்கு சொரூப சிவன் அருள் செய்கிறார். சதாசிவமூர்த்தியுடைய மூலமாக அவரின் மூலமாகத்தான் அருள் என்கின்ற அந்த சிவபெருமானுடைய ஐந்தொழில்களில் ஒன்று அருள். அதான் கடைசி தொழில், எல்லாம் அருள் தான், அருள் மிகுதான் சொல்றோம். அதன் பின்பு சிவலிங்க பெருமானை வணங்கிவிட்டு அதுல அதையும் முன்னாடி ஒரு நந்தி இருப்பார், அதான் தரும நந்தி. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தரும நந்தின்னு பேரு, சின்னதா இருப்பார். அப்புறம் சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு வெளியிலே வரும்பொழுது எப்படி வருகிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கப்புறம் ரெண்டு விதமான தேவர்களை நாம் வணங்குகிறோம். ஒன்று தேவ கோஷ்டம்னு பேர், அதாவது என்னன்னு கேட்டா சிவபெருமானே மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருந்து, அதாவது மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர். இந்த மாகேஸ்வர மூர்த்தம் என்றால் என்னன்னு கேட்டா சிவபெருமான் தன்னுடைய சக்தியை உருவமாக கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த மாகேஸ்வர மூர்த்தம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிடுங்க. சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய சம்புபக்க திருமேனின் பெயர், பேர் சம்புபக்ஷம் என்று பெயர். அதாவது உங்களுக்கு புரியலாம சொல்வதா இருந்தால், சிவபெருமான் பிரம்மாவும் இருப்பார், சிவபெருமானே விஷ்ணுவாவும் இருப்பார். ஒரு ஆன்மாவுக்கு ஞாபகத்தில் வச்சிருங்க, ஒரு உயிருக்கு அவர் அவருடைய உருவத்தை கொடுத்தால் அது அனுபக்ஷம், அந்த உருவத்தை அவரே எடுத்துக்கொண்டால் அது சம்புபட்சம். இதான் விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பிரம்மாவோட ரெண்டு வகையான பிரம்மா இருக்காங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று அணுபக்க திருமேனியை பெற்ற பிரம்மா ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்ட பிரம்மா. ஆகையினால அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல எந்த கோயில்களில் எவ்வளவு இடம் இருக்கோ, இந்த கோயில்களுடைய அமைப்பெல்லாம் வந்து அந்த கோயிலை கட்டுகின்ற அரசர்கள், அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த கால சூழ்நிலை, இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சில ஆலயங்கள் சின்னதா இருக்கும், சில ஆலயங்கள் பெருசா இருக்கும். மேக்சிமம் 5 பிரகாரம் ஒரு ஆலயத்துக்கு இருக்கலாம், சிவாலயத்தில் 5 பிரகாரம் இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சில கோயில ஒரே பிரகாரம், சில கோயில ரெண்டு பிரகாரம். அதாவது சிவபெருமானுடைய சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பைரவர், இவங்கெல்லாம் சம்புபட்ச திருமேனி என்று சொல்வது. மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் உண்டு, அந்த அவர்களை முதலில் வணங்க வேண்டும். திரும்ப முதல்ல பண்ணது பிரதர்ஷம், அப்புறம் சிவலிங்க வழிபாடை முடித்துக்கொண்டு அப்புறம் வந்து இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வணங்குறீர்கள் அல்லவா, அது பேரு தேவ கோஷ்டம்னு பேரு. அதுக்கப்புறம் பரிவார கோஷ்டம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கு 63 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், அகத்தியர், அவர்களெல்லாம் வணங்குறோம் பாத்தீங்களா, அவர்களெல்லாம் பரிவார மூர்த்தங்கள் என்று பெயர். சிவங்கோயில தான் இவ்வளவு பரிவார மூர்த்தங்கள், பெருமாள் கோயில் அதெல்லாம் கிடையாது, சிவங்கோயில தான் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே உண்டு. ஆகவே இந்த மாகேஸ்வர திருமேனிகளை வணங்கிவிட்டு அதன் பின்பு பரிவார தேவதைகளை வணங்கிவிட்டு நாம் அதுக்கப்புறம் எங்க வர்றோம், நேர இந்த பரிவார தேவதைகளை யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா, சூரியன், சந்திரன், அகசியர், சமயகுரவர்கள், சந்தானகுரவர்கள், 63 நாயன்மார்கள், எல்லாருமே வந்து பரிவார கோஷ்டம் என்றுதான் சொல்லப்படும். அவர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பு நீங்கள் வெளியே வருகிறீர்கள். வெளியே வந்து நேர எங்க வர்றீங்க, சண்டேஸ்வரத்தை வர்றீங்க. சண்டேஸ்வரரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு தருகின்றவர் சண்டேஸ்வரர். ஞாபகம், சண்டி என்பது ஒரு பதம், அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இப்ப யார் இருக்கா, அந்த பதத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு அந்த பதத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ சிவபெருமான், அவர் இந்த கற்பகாரம் முடிய வரைக்கும் இருப்பார் அந்த பதத்தில். அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சண்டேஸ்வர நாயனார் திருச்செங்கலூர்ல பிறந்தார் இல்லையா, அவர் காலத்தில் சண்டீஸ்வரர் கோயில் இருந்திருக்குமா இருக்காதா, சண்டேஸ்வர நாயனார் சிவங்கோயில வந்து வழிபட்டிருப்பாரா பண்ண மாட்டாரா, அப்ப சண்டீஸ்வரர் சன்னிதி இருந்ததா இல்லையானா என்ன சொல்வீங்க, அப்பையும் இருந்தது. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சண்டி என்பது பதம், அந்த பதத்தை அலங்கரிக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் வந்து ஆன்மா. ஆகவே அந்த பதத்திலே இப்பொழுது யார் இருக்கிறார் என்றால் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து திருச்செய்ங்கடூர் அவதாரம் பண்ணி அவருடைய சிவபுண்ணிய செயலுக்காக வேண்டி 5 விதமான சிறப்புகளை அவருக்கு செய்தார். ஆகவே ஈஸ்வர பட்டம், அதாவது சண்டீஸ்வரன் என்கின்ற பட்டம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஈஸ்வரன் இன்னொரு ஆள் சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, அது எழுத்துப்பிழை வேற ஒன்றும் இல்ல. சனீஸ்வரன் போடுறதுக்கு போல சனீஸ்வரன் போட்டாங்க அவ்வளவுதான். அவருக்கு என்ன பதம்னு கேட்டா சனீஸ்வரன் என்றுதான் போட வேண்டும், சனீஸ்வரன் போடக்கூடாது. ஈஸ்வர பட்டம் அவருக்கு கிடையாது. ஆகவே இந்த பதம் வந்து அவருக்கு மட்டுமே உண்டு. சனீஸ்வரன் என்றால் ஹேண்டிகேப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்ல. ஆகவே சண்டேஸ்வரர் என்ன செய்யறார் என்றால் நம்முடைய சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு சேருமாறு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா பெரிய அக்கௌண்டன்ட் அவர். நாம் செய்கின்ற சிவபுண்ணியத்தை எல்லாம் அவர்தான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் எப்படி வணங்க வேண்டும் என்றால் தாழத்ரயம், அதாவது இடது கையை இப்படி வைத்துக் கொண்டு இந்த உள்ளங்கையில இந்த ரெண்டு விரல்கள்னால கோவிடான முத்திரைன்னு பெரிய பேர் கோவிடான முத்திரை. இந்த கோவிடான முத்திரையினாலே 3 முறை மெதுவா தட்டணும், அதுக்கு பேரு தாழத்ரயம்னு பேரு. அந்த தாளத்ரயம் செய்து சிவ தரிசன பலனை எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்கணும் 3 தடவை. இப்ப அப்படி கை தட்டுறாங்க இல்ல, ஏன்னு கேட்டா சிவட்டி சாமிங்கிறான், காது கேட்காது சார். சிவ நூலை போடுறாங்க, சண்டேஸ்வரருக்கு நூல் போடக்கூடாது, ஆகவே கை தட்டக்கூடாது, தாளத்ரயம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணிவிட்டு அவருக்கு சிவ தரிசனை பலனை எனக்கு தந்தருளும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அப்பொழுதுதான் சண்டீஸ்வரரை வணங்காமல், அதாவது சிவாலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி வெளியில வந்தாலும் சண்டீஸ்வரர் வருவார். இந்த சிவாலயத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தனியா வரமாட்டார். இப்ப அம்மன் கோயில் வெளியில வந்துச்சுன்னா சந்தன மாரி காளியம்மன் மாரியம்மன் தனியா வரும், ஆனா சிவபெருமான் அப்படி தனியா வரவே மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சமூர்த்திகள், சிவபெருமான் வீதி வலம் வரும்பொழுது பஞ்சமூர்த்தியாகத்தான் வருவார், தனியாக வரமாட்டார். அது பஞ்சமூர்த்தினா என்னன்னு எழுதிக்கிடுங்க, சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியன், சண்டேஸ்வரர், இவங்களுக்கு பஞ்சமூர்த்தியின் பேர். இந்த பஞ்ச அப்ப என்ன அர்த்தம் கேட்டா சுவாமி வீதி வலமாக வரும்பொழுதும் அவரை வணங்கினால் அந்த பலனை அக்கௌண்ட் பண்றது யாரு, சண்டேஸ்வரர் தான். ஆகவே சிவ தரிசன பலனை அக்கௌண்ட் பண்றது போல அவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அவரை வணங்கிவிட்டு அதன் பின்பு நேராக வந்து தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்று ரெண்டு வகையாக சுவாமிக்கு வழிபாடு செய்கிறோம். ஆகவே தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் வந்து அங்கே அமர்ந்து நாமத்தை மட்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் சொல்ல வேண்டும். தீட்சை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும். ஆகவே கொடிமரத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஆசிரியர் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா எப்படி, நேத்தே நான் சொல்லிட்டேன் ஜெபம், அதுதான் ஜெபம். ஆகவே அதுக்காக தான் உட்கார்ந்தாங்க பெரியவங்க. பெரியவங்க அந்த காலத்தில் ஏன் உட்காந்து கொடிமரத்து பக்கம் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாச்சார ஜெபம் செய்வதற்காக. நம்மால் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெரியவங்க உட்கார்ந்து எந்திரிச்சது பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தவன இவன் என்ன சொன்னான்னா, சிவங்கோயில சாமி கும்பிட்டவன அங்க உட்காந்துதான் எந்திரிக்கணும், ஏன்னா உட்காந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியாது, இவன் சொல்ற உட்காந்துதான் எந்திரிக்கணும் அப்படின்னா. அது ஏன் உட்கார்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாஜ ஜபம் பண்ணுவதற்காக உட்கார்ந்தார்கள். அப்படி அமரும் பொழுது தன்னுடைய அந்த ஜபமானது மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே, நான் சொன்னேன் இல்லையா, பரர் பாராமல் பறிக்க வேண்டும், நான் ஜபமாக யாருடைய கண்ணுக்கு தெரியாம ஜபிக்க வேண்டும், அப்படி ஒருத்தர் விளக்கம். இன்னொருத்தர் விளக்கம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவங்கோயில இருந்து எதையுமே கொண்டு போகக்கூடாது, ஆகவே தூசியை கூட கொண்டு போகக்கூடாது, தட்டிட்டு போனதுக்காக உட்காந்தாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆகவே நாம் பெரியவர்கள் வைத்த கிரியையினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் பஞ்சாஜர ஜபம் செய்யாமல் சிவாலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்க, பைரவ பூஜை பண்ணணுங்கிறாங்க. ஆனா பைரவ பூஜை என்பது பூசகர்களுக்கு மட்டும்தான் உரியது, நமக்கு இல்லை. சிவாலயத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, பரார்த்த பூஜைக்கு அதிகாரம். அந்த பரார்த்த பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் கடைசியாக பைரவ பூஜை பண்ணணும் சொல்லியிருக்கு இல்லையா. அது ஆன்மார்த்தமா இருந்தா நாம கடைசியில அந்த பைரவ மூர்த்தத்தை வழிபட வேண்டும் வீட்டில். ஆனா சிவாலயத்தில் வந்து பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பைரவரை வணங்கிவிட்டு வந்தால் போதும். ஆகவே இதெல்லாம் வந்து நாம் கைகொள்ளக்கூடிய நியமங்கள். அந்த சண்டேஸ்வரருக்கு இன்னொரு நீதி சொல்லப்படுகிறது, வந்த வழியே நாம் திரும்பி செல்ல வேண்டும். அது ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திலே செய்யக்கூடாத குற்றங்கள் என்று ஒரு 33 குற்றம் இருக்கு. அதுல ஒரு குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நின்மாலயத்தை தாண்டக்கூடாது என்பது. ஆகவேதான் சண்டேஸ்வரருக்கு மட்டும் போன வழியிலே திரும்பி வரணும் ஏன் சொல்றாங்க கேட்டா, அந்த சிவ நின்மாலயம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சிவ நின்மாலயத்தை நாம் அவர் நேர ஒரு சர்க்கியூட்டா சிந்திச்சோம்னா அதை வந்து நாம் தாண்ட வேண்டிய அவசியம் வரும் என்பதற்காகத்தான் சண்டேஸ்வரருக்கு இப்படி போயிட்டு நேரம் அப்படியே வரணும்னு சொன்னாங்க. ஆகவே சண்டேஸ்வர சந்நிதியில கை தட்டக்கூடாது, நூல் போடக்கூடாது, வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சில அறங்கள். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இந்த சிவன் கோயிலிலே நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்வோம் ரெண்டையும் சொல்லும், எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே 33 குற்றங்கள் சொல்லியிருக்கு. அந்த 33 குற்றங்கள் எங்க நீங்க பார்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல செய்யக்கூடாத குற்றங்கள் சைவ வினாவிடை 333 போட்டுவிடுங்க. ஆளுமனாருடைய சைவ வினாவிடை 333 நம்பர். அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலயத்திற்குள்ள முக்காடு போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது, அரட்டை அடிக்கப்படாது, அந்த பிம்பங்களுடைய நிழல்களை மிதிக்கக்கூடாது. இதெல்லாம் சாதாரணமா நீங்க செய்யல, ஒண்ணு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. கோயில்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ அங்க பார்த்தோன்னா எல்லா குசலமும் விசாரிப்பாங்க இல்லையா, காசிப்பிங் என்ற ஆங்கிலத்தை சொல்வார்கள் அரட்டை. ஆகவே அரட்டை அடிக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நமக்கு வேண்டிய நண்பர்கள் உள்ள வந்தா கூட ஆலயத்திற்குள் அவர்களை வழிபடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள மனிதர்களை வழிபடக்கூடாது, அந்த பிம்பங்களுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. அப்புறம் ஆலயத்தில் நாம கிரியைகள் செய்யக்கூடாது, ஆலயத்தில் கிரியைகள் நாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக நாம் கையாள வேண்டிய சில வரமுறைகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சண்டேஸ்வரரை பற்றி இன்னொரு செய்தி, சிவபெருமானுக்கு தனியா ஒரு சண்டி இருக்கார், அம்பாளுக்கு தனியா சண்டி இருக்கிறார், விநாயகருக்கு சண்டி தனியா இருக்கிறார், சுப்பிரமணியருக்கு தனி சண்டி. அதாவது சண்டின்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டா பிரைவேட் செக்ரட்டரின்னு சொன்னா புரியும், பிரைவேட் செக்ரட்டரி. அந்த சிவபெருமானுக்குள்ள பிரைவேட் செக்ரட்டரிக்கு பேரு துனிச்சண்டர்னு பேரு, துனிச்சண்டர். அம்பாளுக்குள்ள சண்டீஸ்வரின்னு போட்டுருவாங்க கோயில்ல இல்லையா, அந்த பதம் யமனி சண்டீஸ்வரி. விநாயகருக்கு ஒரு சண்டி இருக்காரு, அவருக்கு பேரு கும்போதர சண்டர். முருகனுக்கு ஒரு சண்டி இருக்கிறார், அவர் பேரு சுமித்ர சண்டர். என்னன்னு கேட்டா பாவனையினால. இப்ப திருச்செந்தூர் போறீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டி இருக்காது, அந்த சண்டி யாருன்னு கேட்டா சுமித்ர சண்டர். அது ஞாபகத்தை வச்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு சண்டியா இருக்கிறவர் சுமித்ரர், அவர் வேற, சிவபெருமானுக்கு துனிச்சண்டர். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அந்த பலனை நமக்கு தருவதற்காக சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட அல்லது அந்தந்த பதங்களுக்கு என்று அவர்கள் அந்த அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தின் பலனாக அந்த பதவியை கொடுத்துருக்கார் சுவாமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும், புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே. அதை ஞாபகம் வச்சுக்கணும், சித்தியார் சொல்ற ரொம்ப அருமையாக. அதே போல சண்டேஸ்வரருக்கு வணங்கிவிட்டு அப்புறம் வந்து கொடிமரத்துக்கு பக்கத்துல வந்து நாம் பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கூடிய வரைக்கும் நீங்க சுவாமிக்கு முகத்தை காட்டி கொண்டு வர வேண்டும். அதாவது முதுக காட்டுறத கொஞ்சம் குறைக்கணும், நேர புறமுதுக காட்டு கொண்டு வரக்கூடாது ஆலயத்துல. அது கொஞ்சம் 2 அடி 3 அடியாவது அது பின்னாடி வந்துடும் அப்படிங்கிறதா. அதுக்கு பேர் சோத்துன்னு பேரு, சோத்து வணக்கம் திருவாசகத்துல வருது. சோத்துன்னு ஒரு வார்த்தை வருது திருவாசகத்துல, தெரியுமா உங்களுக்கு? அந்த சோத்துன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, புறமுதுக காட்டாமல் வணங்குவது. அதுக்கு பேர் தமிழ்ல சோத்துன்னு பேரு. அது அந்த புறமுதுக காட்டாமல் அவரை வணங்கி விட்டு பின்னாடி நாம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சிலவற்றை நான் தொகுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஆலய வழிபாட்டை பற்றி நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் அதிகமான செய்திகளை சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலய வழிபாடு எல்லா நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேணும் என்பதுதான் சைவர்கள் சைவ சாஸ்திரங்கள் நமக்கு விதித்தது என்கிறதை மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Sivaya Namah. Shaivam.org in Anbaadha Neyargale, Ningal Ketkavirpadu Periya Puranam Sorpozhivu Thalaippu Meipporul Nayanar Puranam Vazhangubavar Kulithalai Ramalingam Ayya Avargal. Vanakkam. ஓம் சிவாய
7: நமஹ. Thank you.

திருவாசகம் குவிவை

உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்கிடாரடி போற்றி படை

Good.

salut.

கழியோடு உணவு கா

அழகன் கோவா

அருட்கடலாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே

என்று பெரிய புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் சைவத்துக்காக உடல் பொருளாவி மூன்றையும் அர்ப்பணம் பண்ணினவர். நமக்கு உடல் நம்முடையது, பொருள் நம்முடையது, உயிர் நம்முடையது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் உடல் உயிர் பொருள் மூன்றுமே சிவனுடையது என்று எண்ணினார். இவ்வளவுதான் வித்தியாசம். சிவனுடையதாக பொருளை ஆக்கிவிட்டார்கள், உடம்பையும் சிவனுடையதாக ஆக்கிவிட்டார்கள், உயிரையும் சிவனுக்காக ஆக்கிவிட்டார். நாம் நம்முடையது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவங்க சிவனுடையது என்று எண்ணிக்கொண்டு நாம அது மாதிரி எண்ணினோமானால் நாம நாயன்மார் தான். அதனால எண்ண முடியும். அதனாலே சைவத்துக்காக தன் பொருள் உடல் உயிர் மூன்றையுமே அவர்கள் தானம் பண்ணினவர்கள். அப்படி தானம் பண்ணினபடியினால் அவர்கள் நல்ல தானத்திலே இருக்கிறார். அந்த வகையிலே நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் அளவில்லாத பத்தியிலே வாழ்ந்தார். அவருடைய பத்திக்கு ஒரு எல்லை எல்லை இருந்தால் அந்த பத்திக்கு ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் வரும்போது அதோட நின்று எல்லையில்லாத பத்தியினாலே அவர்கள் எல்லை இல்லாத திருவருளை அழைத்து விட்டார். பரமேஸ்வரன் உயிர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறான். அது எந்த வகையில அனுக்கிரகம் பண்ணுகிறான் என்று சொல்ல முடியாது. அவர் அவர்கள் தவத்துக்கு தகுந்தார் போல, பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல அருளை பண்ணுவார். அப்படிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு வகையாக அருள் பண்ணுவார். அது ஏன் அவருக்கு அப்படி பண்ண, அவருக்கு இப்படி பண்ணான்னு யாரும் கேட்க முடியாது. எக்கராப்பில் அவர் நம்மளோட கிரிச்சுக்குன்னா தாரு. அதனாலே அவரவர் பக்குவத்திற்கு தகுந்தார் போல, தவத்திற்கு தகுந்தார் போல அருள். அது அளவில்லை. அட்பால் அவர்களோடு வண்ணம் ஆதிமான் கேட்பான் உயில் அளவில்லை கிடக்க வேண்டாம் என்று சொன்னார். அட்பால் அவர்களோடு வண்ணம் அடிமையாக ஆன்மாக்களை கொண்டு அந்த அடியவர்களுக்கு அவர் அருள் செய்கின்ற முறையும் அவருடைய பெருமையும் கேட்க போகுங்கீர்களானால் அளவில்லை, அதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம்ட்டார். அதை விசாரிச்சுட்டு இருக்க வேண்டாம்ட்டார். அது இந்த ஆராய்ச்சியிலே ரங்க வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனை நம்பி பணி பண்ணிக்கிட்டு இருங்க, தொண்டு பண்ணிக்கிட்டு இருங்க. அவன் உங்களுக்கு தகுந்த அப்படிதான் அருள் பண்ணும். ஆட்பால் அவர்களோடு வண்ணம் ஆதிமான் சிவபெருமானுடைய பொறுமை அடியாரனுக்கு அவன் செய்கின்ற அருளும் அவனுடைய பொறுமை. கேட்பான் உயிர் கேட்க பூந்தோமான அளவில்லை கலக்க வேண்டாம். கேட்க பூந்தால் அளவில்லை கலக்க வேண்டாம். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அறையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்பது திருவார். அதனாலே சிவனுடையதாக ஆகிவிட்டபடியினாலே அவர்கள் பொருள் குறைந்தாலும் குறைப்படுவதில்லை, உடம்பு கடையில் வந்தாலும் கவலைப்படுறதில்லை, உயிருக்கு இறுதி வந்தாலும் கவலைப்படுறது. சிவனுடையது என்று ஆகிவிட்ட முடியினாலே அவன் சேர்ந்து செய்கிறான். அக்கு வாய் காப்பாய் அடிப்பாய் அருள்வாய்ன்னு சொல்றார் அல்லவா, எல்லாமே அவனுடைய பொருள். என்னப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ண முடியாத ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கூட இருக்கலாம். அதே போல இப்ப 10 ரூபா வச்சிருக்கோம்னா 1 லட்சம் ரூபாய் ஆக்கலாம். ஒண்ணு பண்ண முடியுது. பகுத்தான் வகுத்த வகைதான விட யாரும் அதை வேறு வகையாக வகுக்க முடியவில்லை. அவன் வகுத்ததுதான், அவன் வகுத்ததுதான். இப்ப சில பேருக்கு உங்களை பிள்ளையா பிறகு அதை மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்க வைக்கலாம்னு முடியல. அதனாலே நம்முடைய எண்ணத்தின்படி வாராமல் அவன் நாம் செய்த புண்ணிய
சத்திய பாவங்களுக்கு தக்கவாறு எல்லா பலன்களையும் கொடுத்து. அதனாலே இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் நாயன்மார். அப்படி உணர்ந்து அவனுடைய திருவடியை நன்றாக பற்றி கொண்டவர்கள் திருவடியை பற்றி கொண்டார்கள். உலகத்தை விட்டு விட்டார்கள், விட வேண்டியதை விட்டார்கள், தொட வேண்டியதை தொட்டார்கள். எட்டுக்கொண்டார்களை தொட்டுக் கொண்டேன் என்றால் விட்டார் உலகம் என்று உதிவர, விடை விடாது என்று உதிவர் என்று தெரிந்து முடியாது. அதனாலே பரமேஸ்வருடைய திருவடியை பற்றி கொண்டார்கள், உலக பொருளை விட்டு விட்டார்கள். ஆனா உலக பொருளோடு தான் இருந்தார்கள். சொல்லுகிற போறாயனா ராஜா, ராஜான்னா எவ்வளவு சுத்து இருக்கணும், எவ்வளவு கணக்கு வரவு செலவு பற்று எவ்வளவு இருக்கணும், எல்லாம் இருந்துச்சு. ஆனா பற்று கணக்கு இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு, சுத்து இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா பற்று அதுதான் புரியாது, நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டு விட முடியல. கொஞ்சம் பற்று அல்ல, கொஞ்சத்திலே கொஞ்சம் பற்று. அதனாலே பற்றுங்க பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுங்க பற்று விடற்கும் பார்த்து முதல்வன் பாதமே பற்றார் என்றாரை பற்றாபாவமே என்பார் ஞான சுந்தரம். மற்ற பற்றினிருந்தது பாதமே மனம் பாவித்தன் என்பார் சுந்தரம். பாருடு கண்டாய் பறந்த எம்பரனே பற்று நான் வற்றிலேன் கண்டாய் என்றார் மாணிக்கரார். உருவற்றுடைய உருவற்றுமில்லை உடையவன் என்பார் திருநாவுக்கரசர். இப்படி அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆகையினாலே அப்படி வாழ்ந்தபடியினாலே அவரோட அருளை பெற்று எதுவும் அழிவில்லாது சிவபோகத்தில் தொலைத்திருக்கிறார். எவ்வளவுதான் நாம் சுத்து நிறைய தேடி வைத்திருந்தாலும் பற்று வைத்து விடாமல் ஒரு வைசா வெளியில விடாமல் பாதுகாத்து இருந்தாலும் கூட அதை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். அப்புறம் சொல்லாம விட்டுட்டு போயிடும். சொத்துக்களை சேர்த்து அதை யார் அறப்பிஷ உருத்தனுக்கு தானம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணக்கூடாது, உருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் காப்பாற்றி இருக்கிறாங்க? அவன் அனுபவிக்கிறதுக்கும் கொஞ்சம் இல்ல. பிறகு எல்லாவற்றையும் விட்டுட்டு சொல்லாம போயிடும் விடுது. அப்ப என்ன பண்ணுவாரு? அதனாலே என்ன செய்ய வேணும்னா பொருள் நிறைய தேடணும், அதை அருள் வழியிலே செலவு பண்ணணும். அப்படி அருள் வழியிலே செலவு பண்ணினால் செல்லுகிற இடத்துக்கு அது துணையாகும். என்ன இங்கே இருக்க முடியாது, அதுலதான் இருக்கிறார். இங்கே இருக்கிறாப்புல இருந்தா தான் உந்தவே இங்கே நிறைய இருக்க முடியும். அதனாலே பொருட்பற்று அருட்பற்று ஆகிய இரண்டிலும் அருட்பற்று அவசியமா வேண்டி பொருளை நிறைய தேடுவன் தேடியாயால சிவதர்மமா செய்யும், சிவனடியாரனுக்கும் சிவாலயத்துக்குமா செய்யும். இல்லையாக்க உடம்பாலே மனத்தாலே சிவப்பணி எப்படியாவது சிவப்பணி செய்யும். பணம் இல்லைன்னு வச்சுக்கா, மனசாலே உடம்பாலே தன்னாலே என்ற பணியை செய்யும், எப்படியாவது சிவப்பணி சிவகர்மங்கிறது செய்யும். சிவகர்மம் செய்யார் திருநீர் தாத்தான் தவனறியான் சைவநெறி சாரார் அவனிதனில் கண் பறந்த பச்சை களாநடலை கைதொடார் என் பிறந்தாய் மானுடராய் என்று கேட்கிறார் அறிவீர. அதனாலே வந்து வாழ்க்கையிலே அந்த சிவசம்பந்தமான செயல்கள் இருக்கும், சிவனோடு தொடர்புடைய செயல்கள் இருக்கும். அப்படி இருந்தா அவனுக்கு பிறப்பு இருக்காது. அப்படியே பிறந்தாலும் அடுத்தா போல மந்திரி ஆவலாம், ராஜாவா பிறக்கலாம், கோடீஸ்வரனா பிறக்கலாம். பிறந்தாச்சா என்ன கோடீஸ்வரனா பிறக்கலாம்? திருவுருளை மறவாது வாழும், திருவுருளை மறவாது மறந்ததினாலதான் இப்பொழுது துன்பமே. திருவுருளை மறந்தபடியினாலே திருவுருளை மறந்து வாழ்ந்த ஜென்மம் யாராலும் இப்பத்தில நினைக்க பழகிருக்கும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு உலக பொருளை நினைந்து கடவுளை மறந்தோம், உலக பொருளை நினைந்து கடவுளை மறந்தோம். அதனாலே பிறப்பும் துன்பமும் அதனாலே இப்படி சிவனை நினைக்க முடியாத பணி செய்ய முடியாத ஒரு ஜென்மம் கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகவும் ஒரு ஆச்சரியமான அதிசயப்பறவி. அந்த
உண்மைகளை சொல்லுவதுதான் இது பெரிய புராணம். ஒவ்வொரு நாயன்மாரும் இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி துண்டு பண்ணினார்கள், இப்படியாக அவர்கள் பொருளை செலவு பண்ணினார்கள், இப்படி காலத்தை கழித்தார்கள். காலமும் பொருளும் முக்கியமானதல்லவா? காலமும் பொருளும் மிக முக்கியமானதல்லவா? காலமும் பொருளும். காலம் போனாலும் பொருள் போனாலும் ஊர் வழியில போகப்படாது. போக வேணும், போகாமையா இருக்கு காலம். அப்படியா கண்ணை துயர்ந்து அவமே காலத்தை போக்காது. விண்ணுப்பொரு மறந்த வேத விடுப்பொருளை கண்ணுக்கு நீயாரை பாடி கசிந்துள்ள உள்ளக்கு நின்றுருகை ஆமாட்டோன் இயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேறுவரம் பாவா என்று திரும்பார். காலத்தை சிவசம்பந்தமாக கழி, பொருளை சிவசம்பந்தமா செலுத்தி பண்ணிட்ட நாயன்மார்கள் நாமம் அதுல சந்தேகமே இல்லை. சிவன் நம்மை தேடி வருவான், சிவன் நம்மை தேடி வருவான். அப்படித்தான் நாயன்மார்கள் வந்திருக்கிறார், தேடி வந்தார். தேடினே ஆண்டாய் சிவபுரத்துறது என்று சொல்வார்கள். அந்த முறையில இந்த நாயனார் பேரு மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் ராஜாவாக இருந்து பற்று முழுவதும் சிவனிடத்தில் வச்சிருந்தார். உலகப்பொருள் எல்லாம் பொய்ப்பொருள், சிவன் ஒருவர் தான் மெய்ப்பொருள். உலகப்பொருள் அத்தனையும் பொய்ப்பொருள், சிவன் ஒருவர் தான் மெய்ப்பொருள். பேசுகையில் அழியாத பொருளும் இல்லை என்பது ஒரு பாடல். அதனால அழியாத பொருள் கிடையாது. அழியாத பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதுதான் சிவபரம் பொருள். ரெண்டு மனத்தவர் கோவில்கள் மெய்யடியாரன் வரைந்துமின் குண்டும் கொடுத்தும் குடிவுள் ஈசக்காட்சியின் குழாம்பு உண்டு. அண்டங்கடந்த பொருள் அளவில்லது ஒரு ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளே வல்லாண்டு. அதனால எப்போதும் உள்ளதாயிருப்பது சிவபரம். அந்த பொருளிலே இவர் பற்றி வைத்திருந்தார். அதனால அந்த பொருளுக்கு மெய்ப்பொருள், இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார். அப்படிப்பட்டவர் ஆண்ட நாடு சேதி நாடுன்னு பேரு. அந்த சேதி நாட்டிலே திருக்கோவலூரிலே இவர் வாழ்ந்தார். திருக்கோவலூருங்கிறது இப்ப இருக்குது, கோயில் இருக்கிறது திருவண்ணாமலை பக்கம் திருக்கோவில். அட்டவிரட்ட தலங்களில் சந்தகாசன சிருங்காரமணிய தலம் திருக்கோவில். திருஞான சம்பந்தர் தேவார அப்பர் தேவார இரண்டு உண்டு. சேதி

0: அழிவர் மலாடர் கோமான். அந்த திருக்கோரூரிலே வாழ்ந்தவர். அவர்கள் பரம்பரையே அரச பரம்பரை. மலாடர் என்கின்ற ஒரு வர்க்கம், மலாடர் என்கின்ற ஒரு அவர்கள் மாதுருவாகன ஆகிய பரமேஸ்வரத்திலே பக்தியுடையவர். இப்ப பாண்டிய மன்னர்கள் இருந்தார் அல்லவா, எல்லா பாண்டியர்களும் சிவபெருமானத்திலே பக்தி உடையவர்கள் ஆகுவார். சிவனை பக்தி பண்ணினவர்கள் ராஜாக்கள், மந்திரிகள், பிரபுக்கள் அப்படித்தான். இல்லாதவர்களும் உண்டு. அரசர்கள் நூறுந்தர்களும் சிவனுடைய அடிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சோழராஜா எடுத்துக்கோ, அப்படிலாம் இல்லைன்னா இத்தர ஊரில் இருக்குமா? அப்பாவிகளா தர்தருமுடைய பக்தி பண்ணியிருந்தால உயிர் கிட முடியும். அதனால ராஜாக்கள் பக்தியுடையவர்களாக இருந்தார். மக்களும் அந்த வழியிலே நடந்தார். வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை உண்டு. வேதாகமங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி அரசாட்சியை பண்ணுகிறார், வாழ்க்கையும் நடத்துகிறார். விளங்கிட மேன்மை உண்டு. காதாரால் ஈசருக்கு அன்பர் கருத்தறிந்து எவர் செய்வார். ஈசருக்கு அன்பர் இருக்கிறார்களே, அவருடைய கருத்தறிந்து எவர் செய்வார். சிவனடியாருடைய கருத்தை அறிந்து எவர் செய்வார். கருத்து அறிந்துன்னா இப்ப குசு கடிக்குதுன்னா என்ன பண்றது? குசு ஊத்தி தான் வைக்கலாம். அப்புறம் என்ன பண்றது? ஏன்னா இப்போ கருத்து இவ பசுவோ ஒருவர் வந்திருக்கிறார்னா உடனே அவருக்கு உபசாரம் பண்ணி உணவு கொடுக்கும். பணம் வந்தார்னா பணம் கொடுக்கணும், வஸ்திரம் வந்தா வஸ்திரம். அப்படி அவர் கருத்து அறிந்து செய்யற, கருத்து அறிந்து இந்த குறிப்பில் வந்திருக்கிறாருன்னு தெரிந்து செய்யும், கேட்டு செய்யறதுக்கு முந்தைய கருத்து அறிந்து செய்யும், குறிப்பறிந்து செய்தது. நிச்சலம் ஈசன் அன்பர் நெறிப்படி சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும் மன்னர் புதல்வரை கண்டார் என்ற அச்சமும் கொண்டு ஊசி அடிபணிந்து இனிய ஊறி இச்சையாண்டி உள்ள குறிப்பறிந்து அவர் செய்வார் என்பது திருவிழா எடுக்கிறார். அப்படி ஈஸ்வருடைய அன்பர்களாயிருக்கிற அடியாருடைய கருத்தறிந்து அவருக்கு அவர்களுக்கு ஏவல் செய்வார். செய்யறவர் யாரா? ராஜா. அடியாருக்கு அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமைப்பார். அரசியல் நெறி என்று சொன்னால் அரசு என்றால் குடிகளுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் தாக்கும் அரசன்தான் குடிகளுக்கெல்லாம் முறைசெய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். அதனால் அரசன்தான் மக்களுக்கு தந்தை, தாய், குரு, தெய்வம் எல்லாமே. அரசனை நம்பித்தான் உலகம் வாழ்ந்து, அரசனை நம்பித்தான் வீட்டு தலைவரை நம்பித்தான் குடும்பத்து ஜனங்கள் வாழ்ந்து. அதே போல அரசனை நம்பித்தான் நாடு வாழ்ந்து. அந்த அரசியல் நெறி என்று சொன்னால் இன்ன மாதிரிதான் அரசு நடத்த போனும், இப்படித்தான் குடிகள்கிட்ட நடந்து கொள்ள போனும் என்று வேத ஆகமங்களிலே சொல்லியிருக்கிறார். மனுசாஸ்திரம் நினைவு இருக்கு. அரசியல் நெறியில் வந்த அறநெறி வடாமல் கார் தர்ம நெறி மாறாமல் ஆட்சி செய்த அரசாட்சியும் வேறு. அரசாட்சியா சிவனை சாட்சியாக வைத்து செய்கின்ற ஆட்சிக்கு அரசாட்சி, அரசாட்சி அரணை சாட்சியாக வைத்து சாட்சினா எங்கும் உளம் உருவன் காணுங்கள் என்று அங்கங்கள் இருந்தது. சிவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்மளை அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்தா தப்பு இல்லாம ஆட்சி வரும். சிவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கா? பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம தான் பார்க்க முடியலையே தவிர அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், காத்துட்டு இருக்கா இல்லையா? இப்ப சூரியனை நம்ம பார்க்க முடியல, சூரியன் நம்மளை பாக்குறான். சூரியன் நம்ம பார்க்க முடியல, சூரியன் வர்றா பார்க்க முடியாது. இப்ப நேராவே சூரியன் வர்றாரு இல்ல பார்க்க முடியுதாது, அவன் நம்மளை பாக்குறான். இந்த சூரியனுக்கே சூரிய கொடுத்தவன் ஜெயருமான், அவனை பார்க்க முடியுமா? அரசியல் நெறியன் வந்து அறநெறி வடாமல் காத்து வரை நடும் தோளால் என்றும் ஆற்றலரும் முனைகளும் ஆற்றி அதனால சத்துருக்களை எல்லாம் இருந்து ஒரே திறம்பாத நீர் ஓங்கு நீர்மையினும் இருக்கார். அதனால சொன்ன சொல் மாறாது, அறநெறி மாறாமல் தர்ம நெறியிலே ஆட்சி. திரை வேடமே சிந்தனை. முதல் பாட்டில் ஈசன் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். இந்த பாட்டில் அன்பர் வேடமே சிந்தனை. அன்பர் வேடம் என்று சொன்னால் சிவபெருமான் தன்னை உணர்ந்து பற்றி செய்து அருள் பெற வேண்டும் என்று சொல்லி மக்கள் தன்னுடைய வேடத்தை அடியாரனுக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வேடத்தை அடியாரன் திருநேரு உருத்ராட்சர் அவருடைய சிவபெருமான் திருநேரு சிவபெருமானுடையது உருத்ராட்சர் அதை அணிந்திருக்கின்ற சிவனடியாரை சிவமாக பாவித்து அவர்களுக்கு குருந்து செய்வார். வேடம் என்று சொன்னால் இப்ப எந்த வேடம் போட்டிருக்காரோ அந்த வேடத்துக்கு உண்டான மரியாதை உண்டு. அந்த வேடத்துக்கு உண்டான மரியாதை இப்ப சிவப்பு கருப்பு கடை போட்ட வேட்டி கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மரியாதை உண்டு. எங்க போனாலும் அதுக்கு தனி மரியாதை உண்டு. ஒண்ணும் தெரியாதவனா இருந்தா கூட திமுக ஆட்சி ஆளுங்கட்சியில சேர்ந்த ஆளு அப்படின்னு சொல்லி பயப்படுவான். புரியுதா? அது போல அந்த வேடத்துக்கு சிவவேடம் இந்த வேடத்துக்கு சிவவேடம் மங்களமாம் திருவேடம் அறிவறியாம் தரையறிய அக்கையாய் அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுக்கும் அருளால் செறிதலினால் திருவேடம் சிவனூலே ஆகும். திருவேடம் சிவோகம் பாலித்து வந்தால் சிவனும் ஆவார். புரியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்ளையினால் அரணாவன் புரியொடு தாமடைய நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுகிறீர் பாதல் செம்மலர் நொன்றாள் அம்மலங்கரி அன்பருமை மாலர நேயம் அறிந்தவர் வேடம் ஆலயந்தான் அரண்மை என்பது வேடத்துக்கு மாத்திரம் பத்தி பண்ணிருப்பா. வேடத்தை பார்த்து பத்தி பண்ணின பத்தி பண்ணினவனுக்கு பலை வேடம் போட்டிருக்கிறவன் வேடத்துக்கு தகுந்தாற் போல நடத்தை இருந்துச்சுன்னா அவனுக்கும் பலை. நடத்தலைன்னா அவனுக்கு பலம் இல்லை, போட்டுக்கணும் பலம் இல்லை, பாலத்துக்கு போடணும் பலன். வேடம் போட்டிருக்கிற அந்த வேடத்துக்கு தகுந்தால் போல உன்னுடைய செயல் இருந்தால் அதுக்கு உண்டான பலம். ஏன்னா போட்டு பார்த்து கும்பிடுறாம்பாரு திருநூறு பூஜிக்காரு உத்தராஜன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்து கும்பிடுறாம்பாரு அவனுக்கு பலம் போட்டிருக்கிறவன் அந்த வேடத்துல என்ன நடக்கிறதுனா அவனுக்கு பலன் இல்லை. வேட நெறி நில்லால் வேடம் பூண்டன் பயணம் என்பார் திருமூலம். அதனால எப்படியா வேடம் ஆறு போறதுக்கு பலனை கொடுக்கும். கும்பிட்டுக்கும் பலன் கொடுக்குது, போட்டுருக்கணுக்கும் பலன் கொடுக்குது, இல்ல போட்டுருக்கணும் கும்பிடுறவங்க. ஆக வேடம் பலனும் வேடத்துக்கு மங்களமாம் திருவேடம் அப்படிங்கிறாரு அப்துல் புராணத்துல. அதனாலே வேடமே வேடம்னா உங்களுக்கு சாதாரணமா விளங்கி விளங்காமல் இருக்கும். திருநீற்ற பார்த்தால் உன்னை பூசிருக்கிறவனை பார்த்தா திருநேற்ற பூசி இருக்கிறவனை பார்த்தா புண்ணியம். பூஷணவன் புண்ணியவான், பூஷணவன் திருநீர் பூஷணவன் புண்ணியவான், பூசாதவன் பாவி, திருநீர் பூசாதவன் பாவி. அதனாலதான் திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன் அடிப்பான். அன்றைக்கு ஒரு மாதிரி அடிப்பான்னு சொல்லி பயப்படும். அது பாவியை பார்த்தா தீயார காண்பதுவன் தீவே. அதனால திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன். வந்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால திருநீர் பூசறவன் புண்ணியவான், திருநீர் பூசாதவன் பால். திருநீர் பூசினா திருட்டு இல்ல, பூசாதவன் திருட்டு. திருநீர் பூசலைனா திருட்டு அவன் தொடர்ந்தான். திருநீர் இடாவுரு திருண்டே, திருநீர் இடாவுரு திருண்டே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Shivaya Namah. shaivam.org இல் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். நிஜவேதம் தொடர்ச்சி வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம்.
3: உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் வந்து இங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆனா இந்த காமே அத அக்னிஹோத்திரம் பண்ணா அதோட அசோசியேட்டட் தர்ஷ பௌர்ணமாசம் சாதுர்மாசியம் அப்புறமா வந்து இந்த மாதிரி சௌத்ராமணி, பசுபந்தம், இந்த மாதிரி ரிலேட்டடா அதோட சைக்கிள் ஒண்ணு வரும். அந்தந்த திங்க அந்தந்த என்ன சொல்ற அந்தந்த காலகட்டத்துக்கு, இப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை, தர்ஷ பௌர்ணமி மாசம் சொன்னேன், அது மாதிரி சாதுர்மாசம் சில, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பிண்டபித்ரேக்கியம், வர்ணப்பிரதாசம், சாக்கமேதம், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் யாகத்துக்கு பேரு சாதுர்மாசியானி பேரு. அது மாதிரி பசுபந்தம், சௌத்ராமணி அப்படின்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ரெண்டாம் காண்ட, ஆனா இதெல்லாம் நம்ம நியத்தமா பண்ண வேண்டிய நித்தியகர்மா. ஆனா இந்த ரெண்டாம் காண்டத்தை நம்ம சொல்றது எல்லாமே காமியாட்டிகள், எல்லாமே வந்து அவாவோட விருப்பத்தை. இப்போ தசரதர்லாம் வந்து புத்திர காமியாட்டின்னு பண்ணிதான் ராமர் பிறந்தார். நம்ம ராமாயணத்தை தான் பாக்கிறோம். அந்த இஷ்டி ஃபுல்லா இங்கதான், அந்த ரெண்டாம் காண்டத்தை தான், புத்திரன் வேணுமா, பசுக்கள் வேணுமா, அதாவது கிராம காமகா, அதாவது இன்னைக்கு வேணா பஞ்சாயத்து போர்ட் தலைவர்னு வச்சுக்கலாம் நம்ம, கிராம காமகா, இந்த மாதிரி நிறைய போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் வியாதி போகணும், அப்புறம் மழை பெய்யணும். முக்கியமா இந்த காரீரி இஷ்டின்னு சொல்லிட்டு ரெண்டாம் காண்டத்துல வருது, அது ரொம்ப பிரபலமான ஒரு இஷ்டி. அது மழை பெய்ய நிறைய இடத்துல நான் அதை வந்து பண்ணி நானே ஒரு இடத்துல பாத்திருக்கேன், அதை நல்லா, இதுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான யாகம், காரீரி இஷ்டின்னு மழை பெய்யறதுக்கான ஒரு யாகம் இது. அப்புறமா வந்து இந்த மாதிரி ஆறாம் காண்டத்துல, ரெண்டாம் காண்டம் ஆறாம் பிரஷ்னத்துல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் வந்து இந்த பிரயாஜைகள், அதாவது தர்ஷ பூர்ண மாசத்துக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து திருப்பி ரெண்டாம் காண்டத்துல கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா ரெண்டாம் காண்டத்துல வந்து இந்த காமியட்டிகள் தான் முக்கியம். அப்பாவா ஆசைக்கு வந்த மாதிரி என்ன ஒரு நிறைய யாகங்கள் சொல்லியிருக்கு, அதான் நம்ம வந்து பண்ணி அடைஞ்சிக்க வேண்டியது. அது மாதிரி மூணாம் காண்டத்தையும் வந்து நிறைய உதிரி, அதாவது நிறைய உதிரியான டாபிக்கா சொல்லியிருக்கு மூணாம் காண்டத்தையும். முக்கியமா சோமயாகத்துக்குரிய ஒரு சில மந்திரங்கள்லாம் அதுல இருக்கு மூணாம் காண்டத்துல. அதுல மத்ததெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் உதிரி உதிரியா சொல்லியிருக்கு. இது வந்து இந்த மூணாம் காண்டத்துல வந்து இந்த இஷ்டிகள்லாம் வந்து, இஷ்டி இல்ல சாரி, மூணாம் காண்டத்துல இந்த தர்ஷபூர்ண மாசிக்கு அங்கேயும் வந்து சில இதெல்லாம் அத்வரியோ கோத்தா இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து சொல்றது. அப்புறமா வந்து நாலாம் காண்டத்துல இருந்து முக்கியமா ஒரு கர்மம் ஆரம்பிக்கிறது, அக்னி சயனம்னு ஆரம்பிக்கிறது. இந்த நாலாம் காண்டம் முக்கியமா அக்னி சயனம் வந்து இந்த யாகத்துல ஒரு உத்தர வேதின்னு சொல்லிட்டு ஒரு வேதி உண்டு. இதுலதான் இந்த வேதியிலதான் எல்லா யாகத்தோட ஆகுதிகள்லாம் கொடுப்பா, சோமாகுதி ஆகட்டும், புரோடாசம் ஆகட்டும், வேற பல ஆகுதிகளும் இங்கதான் இதுலதான் வந்து சமர்ப்பிப்பான் அந்த தேவதைகளுக்கு. இந்த ஆகுதிய பல பல நம்ம வந்து பல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதாவது ஷேப்ல. இங்க வந்து பொதுவா வந்து கருட சயனம்னு சொல்லுவோம். அந்த வேதியை வந்து ஒரு ஒரு பருந்து மாதிரி வந்து பறக்கிற ஒரு கழுகு மாதிரி நம்ம அமைக்கலாம். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல அந்த வேதியை அமைக்கலாம். இந்த வேதியை அமைக்கிறதுக்கு பேரு தான் அக்னி சயனம்ன்ற ஒரு பெரிய மகாயாகம். அது பல வகைகள்ல ஷேப்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. இதான் வந்து நம்ம வந்து நாலாம் காண்டத்தையும் அஞ்சாம் காண்டத்தையும் முக்கியமா நம்ம பாக்குற சில கர்மாக்கள் தான். நாலாம் காண்டா மந்திரம் ஃபுல்லா மகா அக்னி சயனத்துக்கு, அதுலதான் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான நாலாம் காண்டம் அஞ்சாம் பிரஷ்னம் இருக்கிறோம், ஏழாம் காண்டா சனக்க பிரஷ்னம், அது வருது இதுலதான். முக்கியமா அந்த செங்கல் எடுக்கிறது எப்படி, என்னென்ன செங்கலுக்கு நம்ம வைக்கும் போது எப்படி எப்படி என்னென்ன மந்திரங்கள் வருது, நிறைய வகையான செங்கல்கள்லாம் இருக்கு. தயா தேவதயாங்கி ரஸ்வத் குருவாசீத அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். இதுல இந்த மந்திரம் அங்கீரஸ் எப்படி வந்து ரொம்ப வந்து பிரதிஷ்டமா வந்து அசையாம இருந்தாலும் அது மாதிரி நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி, அதுலயும் வந்து நமக்கு வந்து இந்த நாலாம் காண்டம் அஞ்சாம் காண்டம், அஞ்சாம் காண்டம் நாலாம் காண்டத்துக்கு விளக்கம் எப்படி பண்ணணும். நாலாம் காண்டத்துல மந்திரம் மட்டும்தான் விஞ்ஞான பிரதமன் மனஸ்தத்வாய சவிதா தியகா அப்படின்னு ஒரு நல்ல மந்திரங்கள்ல ஆரம்பிக்கிறது. அங்க இன்சிடென்டெல்லாம் அந்த மந்திரத்துல வந்து யோகம் அப்படிங்கறத பத்தி மோஸ்ட் வேதிக் டெபினிஷன், அதாவது வேதத்துல இருந்து யோகத்தோட டெபினிஷன் என்னன்னா விஞ்ஞான பிரதமம் மனஸ்தத்வாய சவிதா தியகா அப்படின்னு, இது ஹோதா எப்படி இருக்கணும்ங்கிறது வருது. இதுல இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு வேதிக் டெபினிஷன் ஆஃப் யோகா, விஞ்ஞான பிரதமம் மனஹா, மனசை வந்து சவிதா தேவதையோட இணைக்கணும். இதுதான் வந்து அந்த முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய விஞ்ஞான பிரதமம்ங்கிறது முதல் பிரச்சனை. அதுல ஆரம்பிச்சு வரிசையா அடுத்தாப்புல வந்து அப்படியே ரெண்டு மூணு இதெல்லாம் செங்கல் நிறைய இருக்கு. அந்த செங்கலை எப்படி அடிக்கினா எப்படி இந்த கழுகு கருடச்சயனம் மாதிரி பறக்கிறது அப்படிங்கிறது, இது பறந்து ரெக்க அப்படியே மேலாவத்தமா பார்த்தோம்னா ஒரு கருடன் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த ஷேப்பை வச்சு. ஸோ இது நாலுலையும் அஞ்சுலையும் நமக்கு வருது. திருப்பியும் பார்த்தா ஆறாம் காண்டத்துல சோமயாகத்தோட ரிப்பிட்டேஷன், அந்த ஒன்னாம் காண்டம் அப்புறம் மூணாம் காண்டத்துல சொன்ன சில இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிராமணங்கள் நிறைய பார்க்கலாம் ஆறாம் காண்டத்துல. அது எப்படி பண்ணணும், கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். சோமம் எப்படி வாங்கணும், அது மாதிரி எப்படி யூபத்தோட சைஸ் என்ன, என்ன தட்சிணை கொடுக்கணும், இந்த மாதிரி சில அம்சங்கள்லாம் அந்த ஆறாம் காலத்துக்கு சொல்றது. ஆறாம் காலம் முக்கியமா பிராம பாகம் தான் அங்கேயும். இப்ப ஆறாம் இங்க வந்து ஒண்ணு பாக்கணும், எல்லாமே மேட்டர் ஸ்கேட்டர்டா இருக்கும். யாகம் சோம யாகம்னா எல்லாமே ஒரு காண்டத்தை சேராது. ஏழு காண்டம், சப்த காண்டம் தைத்திரியத்துல ஏழு காண்டத்தையும் ஒரு சாப்டர் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு புக் சாப்டர்ல ஒரு புக் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு யாகம் வந்து ஒரே புக்ல கண்டினியூஸா இருக்கணும் இல்ல, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப பார்த்தா அஷ்டமேதத்தை பார்த்தா கிட்டத்தட்ட நாலாம் காண்டத்துல ஆரம்பிச்சு ஏழாம் காண்டம் முடிவு வரைக்கும் அஷ்டமேத மந்திரங்கள்லாம் வருது, மந்திரங்கள் வருது. இப்ப பார்த்தா அக்னிச்சயனத்தோட அஷ்டமேதம் அக்னி அப்படியே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி அஞ்சாம் காண்டத்தையும் அக்னிச்சயனத்தோட விளக்கத்தோட கூடிய அஷ்டமேதம் இப்படியே வரும். ஏழாம் ஆறுல அது கிடையாது, ஆறாம் காண்டம் எல்லாமே சோமயாகத்துக்கு டெடிக்கேட்டடா வருது. ஏழாம் காண்டத்துல திருப்பி இந்த அஷ்டமேதம் மந்திரங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அப்படி சம்மித்தால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே காண்டத்துல நிறைய மிக்சர் இருக்கலாம் மந்திரங்கள். இதுக்கு ஒரே யாகத்துக்கான மந்திரம் மட்டும் இருக்கணும்னு சொல்லல, ரெண்டு மூணு யாகத்துக்கான மந்திரங்களும் சேர்ந்து இருக்கலாம். ஒரு மினிமம் ரெண்டு யாகத்துக்கான சேர்ந்த மந்திரங்கள் இருக்கலாம். இப்போ இதுதான் ஆறாம் காண்டத்து வரைக்கும் ஒரு விளக்கம். திருப்பி ஏழுல ஏழு ஏழுல பார்த்தா இது வந்து சத்திரங்கள்னு பேரு. அக்னிஷ்டோமம் வந்து ஒரு நாள், அதாவது ஏகாகம்னு பேரு. ஒரே நாள்ல சோமம் பொழிஞ்சு மூணு சவனம் பண்ணுவா, பிராத்த சவனம், மாத்தியந்தினம், திருத்திய சவனம். அதாவது மூணு வேளையும் யாகத்துல சோமாவூதி கொடுப்பான். இதுதான் சோம யாகத்தோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இதுல ஒரே நாள் சோமம் கொடுக்கறது ஏகாகம்னு பேரு. இதுக்கு அக்னிஷ்டோமம் வந்து மினிமம், அதாவது என்ன சொல்றதுன்னா பிரகிருதி பிரிமிவல் ரைட், அதாவது ஆர்கிடைப்பல் ரைட் அப்படிங்கிற அக்னிஷ்டோமம் தான். இப்போ இதை வச்சுட்டு நம்ம பேஸ் பண்ணி திரிராத்திரம், அத மாதிரி த்விராத்திரம், சதுர்ராத்திரம் அப்படின்னு சத்திர யாகங்கள்லாம் வருது. ஒரு வருஷ காலம் வரைக்கும் சோம யாகம் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது கம்பைன் பண்ணி ஒவ்வொரு சோம அக்னிஷ்டோமம் பண்ணலாம், அப்புறம் உத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல நம்ம பண்ணி பண்ணி நம்ம வந்து ஒரு வருஷ காலம் வரைக்கும் அதுக்கு வந்து கவாமயன சத்திரம்னு பேரு. ஒரு வருஷ காலம் நம்ம வந்து சத்திரம் பண்ணலாம். இந்த சத்திர யாகங்கள் அதாவது ஒண்ணும் இல்ல, காம்பினேஷனா சோம யாகத்துக்கு தான் சத்திர யாகங்கள்னு பேரு. இது வந்து நம்ம வந்து இதுக்கு சத்திரம்னு பேரு. இந்த ஏழாம் காண்டம் முழுக்க சத்திரத்தை பத்தியும் அஷ்டமேதத்தை பத்தியும் தான் பேசுறது. ஏழாம் காண்டம் அஞ்சு பிரச்சனம். இப்போ நான் சொன்னேன் சமீதால வந்து ஏழு காண்டம் இருக்கு. ஏழு காண்டத்தையும் எல்லா பிரச்சனத்தையும் சேர்த்தா 44 பிரச்சனை வரும். இந்த 44 பிரச்சனத்துல ஏழாம் காண்டத்துல அஞ்சு பிரச்சனம் இருக்கு. இந்த அஞ்சு பிரச்சனத்திலையும் நமக்கு வந்து இது வரும், சத்திரமும் அஷ்டமேத மந்திரமும் தலைவேல வரும். இது சம்மிதையை பத்தின ஒரு ஓவர்வியூ. இப்போ முதல் சம்மிதையில முதல் காண்டம் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து நமக்கு 8 பிரச்சனம் இருக்கு. ரெண்டாம் காண்டம்னு பார்த்தா 6 பிரச்சனம். பிரச்சனைனா சாப்டர் காண்டம் தான் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்னாம் காண்டத்துல 8 பிரச்சனை வருது, ரெண்டாம் காண்டத்துல 6 வருது, திருப்பி மூணாம் காண்டத்துல 5 வருது, 4ல 7 பிரச்சனை வருது, 5லயும் 7 வருது, 6ல 6 பிரச்சனை வருது, 7ல 5 பிரச்சனை வருது. இது மொத்தமா கூட்டினா 44 பிரச்சனை தான் வரும். இப்போ இது வந்து நம்ம வந்து சம்மிதையை பத்தி பார்க்கலாம். பிராமணத்தை பார்த்தா மூணு அஷ்டகம், அஷ்டகம்னா திருப்பி நம்ம காண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு டெர்மினாலஜி அஷ்டகம்னு நம்ம சொல்றது பிராமணத்துக்கு. இதுல முதல் முதல் பிரச்சனம் முதல் அஷ்டகம் பிரம்ம சந்தத்தன் தன்மே ஜின்மதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது அக்னி ஆதான பிரச்சனம். முதல்ல எப்படி வந்து அக்னி விபாவனம் அக்னி ஆதானம்னு சொன்னேன் இல்லையா, இந்த அக்னி ஆதானத்தை பத்தி நமக்கு வந்து இது வந்து தெரிவிக்குது. இது அக்னி ஆதானத்துல வந்து நம்ம வந்து பார்த்தா நம்ம முதல் மந்திரம் வந்து ஆனா பிரம்மசந்தத்தம் தன்மேஜ் நான் சொன்னேன். ஒரு யாகத்துக்கு மேல அல்லது அது மோர் தன் ஒன் யாகத்தை பத்தின மந்திரங்கள் இருக்கலாம் அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ பிரம்மசந்தத்தம்னா பார்த்தா இந்த சுக்ராமந்தினோ சுக்ராமந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. இந்த சுக்ராமந்தி கிரகத்தை பத்தி தான் முதல் அனுமாக்கம் பிரம்மசந்தத்துல வருது. அதுக்கப்புறத்துல இந்த கிருத்திகா ஸ்வக்னிமாத தீதா அப்படின்னு ரெண்டாம் அனுமாக்கம் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து அக்னி ஆதானம் வருது, அது ரெண்டாம் பிரச்சனத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அங்க நம்ம முக்கியமான மந்திரம்னா பார்த்தா நம்ம முதல்ல நம்ம ஒரு கர்மாக்கள் ஆரம்பிக்கும் போது சப்ரத சபாமே கோபாயா அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் வருது. அந்த அஞ்சு மந்திரம் அங்க வருது, அது ரெண்டாம் பிரச்சனத்துல வருது. அப்புறமா வாஜபேயத்தை பத்தி பிராமணம் நம்ம சம்மித்தால வாஜபேயம் ஒன்னாம் காண்டத்துல அங்க வருது. இங்க பிராமணத்துல இங்க இதோட ஒரு ஒரு விளக்கம் ஆகுது. அப்புறமா வந்து நாலுலாம் வந்து நிறைய வந்து இந்த சில உதிரியான இதெல்லாம் வருது. அஞ்சுல அஞ்சு ஆறு இந்த மாதிரி நிறைய யாகங்கள்லாம் சின்ன சின்ன யாகங்கள்லாம் சொல்லிட்டே இருப்போம். இப்ப நான் சொன்னேன் சாதுர் மாசியானி இதெல்லாம் இங்க வருது. அது எல்லாமே யாகம் தான். அப்ப அதை மாதிரியே வந்து ரெண்டாம் அஷ்டகத்துல இந்த மாதிரி கடைசியில வந்து இந்த வருணசு சிவானசின்னு ஒன்னாம் காண்டம் ஒன்னாம் அஷ்டகம் எட்டாம் பிரச்சனத்துல வருது. அதுலயும் சில இஷ்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன யாக பிரச்சனை எல்லாமே யாக யாக விஷயம்தான். தசஹோதாரம் ஏகஹோதாரம் இந்த மாதிரி நிறைய வருது. ஏகஹோதா அப்படின்னு இப்போ ரெண்டாம் அஷ்டகத்திலையும் கண்டினியூ பண்ணா, ரெண்டாம் அஷ்டகத்துல பார்த்தா முக்கியமான சில மந்திரங்கள் பார்த்தா அன்னஹோமம்ன்ற அன்னசூக்தம்னு ஒரு மந்திரம் வருது. அப்புறம் நிறைய மந்திர பாகங்கள்லாம் வருது அங்க ரெண்டாம் அஷ்டகத்துல. அது மாதிரி நமக்கு இந்த மகன்யாசத்துல எல்லாம் நம்ம வந்து நம்ம அந்த பிரம்மா ஆத்மன் வத சிருஜத அப்படின்லாம் நம்ம மந்திரம் சொல்றோம். அதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் அஷ்டகத்துல தான் வருது நிறைய. அது மாதிரி வந்து பிரதி பூருஷன் ஏக கபாலான் நிர்வபதி அப்படின்னு நமக்கு இந்த மகாநியாசத்துல சொல்றோம். அது இங்க வந்து இங்க வருது ஒன்னாம் அஷ்டகத்துல வருது. இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு மகாநியாசம் தெரிஞ்ச மந்திரங்கள், உதக சாந்தி மந்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்றதெல்லாம் இங்க ஒண்ணு ரெண்டுல முக்கியமா வருது. அப்புறம் மூணாவது ரெண்டுல வந்து நிறைய நிறைய மந்திரங்கள் சில இந்த ஏகஹோதா பஞ்சஹோதா தசஹோதா அப்படின்னு மாதிரி நிறைய யாகங்கள் வித்தியாசமான யாகங்கள்லாம் வருது. இப்போ மூணாம் அஷ்டகத்துக்கு போனோம்னா அங்க வந்து முதல்ல நமக்கு வந்து தெரிஞ்சது நட்சத்திரேஷ்டி. அது வந்து உலக சாந்தியில எல்லாரும் கிருத்தி அக்னப்பா கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நட்சத்திரேஷ்டி எல்லாரும் பிரபலமா நட்சத்திர சாந்தி எல்லாம் பண்ணிக்கிறவளோ இல்லையா, அந்த கர்மா வந்து இதுல மூணாம் அட்டகம் ஒன்னாம் அஷ்டத்துல வருது. அப்புறமா வந்து எப்படி பார்த்தா தர்ஷபூர்ணமா சேஷ்டியோட விளக்கம் நான் சொன்னேன் இல்லையா, இங்க ரெண்டு மூணு இந்த நம்ம விஷயத்துவா உர்ஜயத்துவா அங்க வர்ற பிரச்சனத்தோட ஒரு விளக்கம் இது. அப்புறமா வந்து பார்த்தா இங்க திருப்பி அஸ்வமேதம் வருது. அஸ்வமேதத்துல ரெண்டு பிரச்சனம் இந்த நம்ம சமீதையில வர மந்திரங்களுக்குலாம் இங்க பிராமத்துல இந்த மூணு அஷ்டகத்துல அஸ்வமேதத்துக்கு விளக்கங்கள் வருது. அப்புறம் அச்சித்திர காண்டம் ஒன்று இருக்கு, பொதுவா யாகத்துல வர பிராயசித்தங்கள். அப்புறம் ஒரு சில நமக்கு கூஷ்மாண்ட மந்திரங்கள். அப்புறமா வந்து நம்ம அநாஜ்ஞாத்தம் எதா அஜ்ஞாத்தம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வந்து பிராயசித்தம்லாம் பண்றோம். நம்ம உபாசனம் இதெல்லாம் நம்ம அந்த ஸ்தாரி பாக்கங்கள்லாம் பண்ணா அதுக்கு வந்து பிராயசித்தம் பண்றோம். அப்புறமா வந்து இது இதெல்லாம் மூணு ஆட்டகத்துல அச்சித்திர காண்டத்துல வருது. அப்புறமா இந்த மூணு ஆட்டகம் முடியும் போது மூணு காட்டகம் வருது. இந்த மூணு காட்டகமும் வந்து அதுவும் வந்து சின்ன சின்ன இப்ப நம்ம வந்து அக்னி சயனம்னு பார்த்தோம் அது ரொம்ப விஸ்தாரமான யாகம். இங்க காட்டக சயனத்துல கொஞ்சம் சின்ன சயனங்கள் தான், கொஞ்சம் குறுக்கமா ஒரு சின்னதான சயனங்கள் இது. முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்னா இதுல காட்டகத்தோட ஒன்னாம் பிரச்சனத்துல வந்து நமக்கு வந்து பரத்வாஜரோட விருத்தாந்தம் ஒண்ணு கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதாவது சம்ஞானம் விஞ்ஞானம் பிரஜானம் சொல்லிட்டு கல்யாணத்துல எல்லாம் பார்த்தா அங்க சீர சேர்க்கும்போது ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மந்திரம் இந்த காட்டகத்துல முதல் பிரச்சனத்துல முதல் பஞ்சாதிட்டுல வருது. முதல் அனுவாக்கத்திலே நமக்கு கிடைக்கும் ரோச்சனோ ரோச்சனம். அதுல வந்து முக்கியமா அந்த பரத்வாஜரோட விருத்தாந்தம் வருது. அதுல இந்த பரத்வாஜரோட விருத்தாந்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பரத்வாஜர் வந்து ரொம்ப வேதாத்தியனத்துல ரொம்ப ஈடுபட்டவர். அவர் வந்து முதல் தடவை தபஸ் பண்ணி 100 வருஷம் இந்திரன்ட்ட வாங்கிடுறாரு. என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டா வேதாத்தியனம் பண்ண போறேன். இப்படியே ரெண்டாம் தடவை 200 3 4 100 வருஷம் வாங்க போறாரு. இந்திரன் வரான், சரி இப்ப மட்டும் என்னப்பா பண்ண போறேன்னா அதே அத்தியனத்தை தான் பண்ண போறேன் அப்படின்னு. சரி இது ஒண்ணும் சரியில்லை, ஏன்னா நீனும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நீ படிச்சதெல்லாம் வெறும் ஒரு கை அளவுதான், அதனால நீ வந்து இனிமே வந்து நீ வந்து சாவித்திர சயனத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றது. அதாவது இங்க முக்கியமான ஒரு வேதம் என்னன்னா பாயிண்ட் என்னன்னா அனந்தாவை வேதா ஆக வேதம் வந்து ரொம்ப அனந்தமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த காட்டகத்துல முக்கியமா வருது. அது மாதிரி ரெண்டாம் காட்டகத்துல வந்து நாச்சிகேத சயனம் அப்படின்னு ஒண்ணு வருது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் கட்டோபநிஷத்துல நச்சிகேதஸ் கதை வருது. இந்த நச்சிகேதஸோட கதையை தான் வந்து இங்க யாக ரூபத்துக்கு பயன்படுத்துறான். அதே மாதிரி யமலோகத்துக்கு போறான், அப்பா கோவை போட்டு சபிச்சு யமலோகத்துக்கு போயிடுறான். அப்போ அவன் யமன் கிட்ட போய் கேட்கும்போது வரம் கேட்கும்போது எனக்கு இந்த அவன் கேக்குறான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து எதுவும் இதுவாக கூடாது, அவரோட போய் சேர்ந்து வாழணும். அப்புறமா வந்து நான் பண்ண நல்ல காரியங்கள்லாம் வந்து நல்லா நிலைச்சு நிக்கணும். அப்புறம் கடைசியா அந்த நாச்சிகேத சயனத்தை கேக்குறான். இதுலயும் இந்த இந்த பிரச்சனத்துல முக்கியமான மந்திரம் நம்ம மகன்யாசம் படிச்சிருந்தா துவமக்னே ருத்ரோசரோ மகோதிவச ருகும்ஷர்தோ மாருதம் பிரக்ஷயீஷே அப்படின்னு வருது. மகாநியாசம் படிச்சிருந்தா இந்த மந்திரம் இந்த பிரச்சனத்துல தான் வருது. அது மாதிரி இன்னும் மறந்துட்டேன் என்னன்னாக்கா ஒன்னாங்காட்டகத்துல அக்னிர்மே வாச்சஸ்ருதா வாக்ருதயே அப்படின்ற மந்திரம் நம்ம லகுநியாசத்துல சொல்றோம் இல்லையா, அது ஒன்னாங்காட்டகத்துல வருது. நமக்கு ஃபெமிலியரா அது பிரயோகத்துல இருக்கிற மந்திரம். அப்புறம் மூணாம் காட்டகத்துல வந்து பார்த்தா அதுலயும் சில சயனங்கள்லாம் சொல்லப்படுது. திவஷேனி அபாகாஹா அப்படின்லாம் வருது. நமக்கு முக்கியமா அதுல வந்து தெரிஞ்சுக்க வேணும்னா அந்த கடைசியின் வாக்கம் ரிசாம் பிராச்சி மாதி திகுச்சதே அப்படின்னு கடைசியா வருது. அதுல வந்து பார்த்தா அந்த யாகத்தை வந்து ஒரு உபாசன ரூபமா சொல்றான். 1000 வருஷம் ரிஷிகள்னா சத்திரம் வந்து விஸ்வஜித் அப்படிங்கிற சத்திரம் பண்ணி இந்த உலகத்தை படைக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு உபாசன மார்க்கமா இருக்கு. முதல் 250 வருஷத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த மந்திரத்து கூட, பஞ்ச பஞ்சாஷத்ரிவிருத சம்வத்சரா, அதாவது 250 வருஷம் இந்த திரிவிருத்தி ஸ்தோமம் அப்படிங்கிற சாம கூட்டங்களை சொன்னான். அது மாதிரி பஞ்ச பஞ்சாஷத பஞ்சதசாஹ, அது மாதிரி அடுத்த 250 வருஷம் பஞ்சதசம், அது மாதிரி அடுத்த 250 இன்னொரு 250 வருஷம். அப்போ இந்த சப்ததசஸ்தோமம்ங்கிறது சொல்றாங்க. அப்புறமா பஞ்ச பஞ்சாஷத ஏகவிகம்சா, இன்னொரு 250 வருஷம் ஏகவிம்சஸ்தோமம் சொல்றா. இப்படியா நாலு பஞ்ச பஞ்சா, பஞ்ச பஞ்சானா பஞ்ச பஞ்சாஷத்தானா 250 வருஷம், 5 50 பஞ்ச பஞ்சாஷத் 50 வருஷம் இன்ட்டு 5, இது மாதிரி நாலு சொல்றா 1000 வருஷம் வருது. இந்த 1000 வருஷத்துல 250 ஒண்ணு படுறா, இன்னொரு 250 இன்னொன்னு படுறா, இந்த மாதிரி நாலா படுறா. இந்த ஒரு உபாசனை வந்து இந்த இந்த இதுல வருது. அப்புறமா வந்து நம்ம ஆரண்யக்கத்துக்கு வரோம். ஆரண்யக்கத்துக்கு வந்தா நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு ஃபெமிலியரா இன்னைக்கு வந்து அருண பிரஷ்னம் சூரிய நமஸ்காரம் ஸ்மார்த்தாதுல சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இந்த பாடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். பத்ரங்கண்ணே பீன் ஆரம்பிச்சு ஆபம் ஆபாம் உபசர்வான்னு சொல்றோம். பொதுவா இது சூரிய நமஸ்கார மந்திரம்னு சொல்றோம். ஆனா இது வந்து ஆரண்யக்கத்துக்கு சயனம், இதுவும் க்ஷுத்ர சயனத்தை தான் சொல்றது. இந்த காட்டகத்தோட கண்டினியூட்டி தான் அது. பஞ்ச காட்டகம் வந்து இந்த முதல்ல மூணு சொன்ன காட்டகம், அப்புறமா வந்து ஆரண்யத்துல முதல் பிரச்சனை, அப்புறம் ஆரண்யத்துல ரெண்டு பிரச்சனை, இது எல்லாமே காட்டக பிரச்சனைகள் தான். பஞ்ச காட்டகம்னு சொல்றது இத வந்து இங்க ஆரண்யக்கேத்துக சயனம் சொல்லப்படுறது. இந்த முதல்ல பத்ரம் கண்ணேரி சூரிய நமஸ்கார மந்திரங்கள் நாம சொல்றதுல. அப்புறமா ரெண்டாம் பிரச்சனத்துல வந்து நம்ம வந்து சகவை தேவானான் சாசுரனான்னு நான் சொன்னது மாதிரி பிரம்மங்கேத்தை பத்தி, அப்புறமா இன்னொன்னு என்னன்னா இங்க உபநயன அதாவது பூணல் போட்டுக்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ். அத்தியனத்துல நம்ம வேதாத்தியனம் பண்ணும்போது எப்படி சொன்னோம், பிதிர்காரியங்கள்லாம் வந்து எப்படி பண்ணோம், மனுஷியாலோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி உபவீதம் எப்படி உபவீதம் பிராச்சீன வீதம் நிவீதம்லாம் சொல்லிருக்கோம் இல்லையா. சோ அந்த விதியும் உபநயன விதியும் இங்க வருது. அது மாதிரி இங்க முக்கியமா நான் ஒண்ணு சொல்ல மறந்தது, சந்தியாவனத்துல அர்க்ய விதி இங்கதான் வருது. எப்படி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது சூரிய உதயத்தும் போது இந்த மந்தேகம்ங்கிற தீவுல இருந்து இந்த ராட்சசாலெல்லாம் எழுந்து போய் சூரியனை வந்து போய் அடிக்க போவான். இதை நம்ம வந்து பிராமணாலாம் அர்க்கியம் கொடுக்குறோம். அந்த அர்க்கியம் வந்து வஜ்ரமா மாதிரி அந்த ராட்சசாலெல்லாம் வீழ்த்திருது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஒரு அர்த்தவாதமா கதை சொல்லியிருக்கு. அந்த விருத்தாந்த அர்க்கியத்தோட முக்கியத்துவம் இந்த இந்த ரெண்டாம் பிரச்சனைதான் வருது. சந்தியாவனத்துல அர்க்கியத்தை கொடுக்குற விதி. அப்புறமா மூணாவது சித்தீஸ்வர பிரச்சனை. இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தா புருஷ சுத்தம் தான், நமக்கு அன்றாடம் படிக்கிற புருஷ சுத்தம். இதை வந்து நமக்கு வந்து அக்னிஹோத்திரங்களையும் சித்தீஸ்வருக்கு சித்தமாத்தியம்ன்றதுலாம் வந்து வருது. அது மாதிரி ஏகஹோதா பிராமண ஏகஹோதா அப்படின்னு நிறைய மந்திரங்கள் வருது. இது அக்னிஹோத்திரங்கள்ல பயன்படுறது. இப்போ நாலாம் பிரச்சனைன்னு பார்த்தா அது காட்டு பிரச்சனை, இந்த ஸ்மசான பிரச்சனை, அந்திம சம்ஸ்காரம். இது இது இந்த அந்திம சம்ஸ்காரம் நாம இன்னைக்கு பண்ற சம்ஸ்காரத்துக்கு வேற. இது வந்து திரேதாக்னிய மெயின்டைன் பண்ணவாளுக்கு நாம பண்ற சம்ஸ்காரம். இந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து பொதுவா வந்து இது இது இதுக்குதான் வந்து பயன்பாடு சொல்லியிருக்கு. பிவே நாலாம் அது ஆகலன் நாலாம் பிரச்சனத்துல வருது. இது வந்து காட்டு பிரச்சனை நம்ம பொதுவா சொல்றோம், ஸ்மசானத்தை பயன்படுத்தக்கூடிய கடைசி காரியங்களுக்கு நம்ம சொல்றது. அப்புறமா வந்து 5 தைத்திரிய உபநிஷத்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச தைத்திரிய உபநிஷத்து, ஷன்னோ மித்ரஷம் வருணஹ ஷன்னோ பவத்வர் யமா அப்படின்னு நம்ம மூணு வள்ளி சொல்றோம். சீக்ஷாவள்ளி, பிருகுவள்ளி, பிருகுவள்ளி, ஆனந்தவள்ளி அப்படின்னு நம்ம மூணு இது சொல்றோம். ஸ்மார்த்தா வந்து மூணுத்தையும் தனித்தனி பிரச்சனமா எடுத்துக்கிறான். திராவிட பாட்டம் வைஷ்ணவ பாட்டத்துல இது மூணுமே ஒரே பிரச்சனமாவே இருக்கு. தைத்திரிய உபநிஷத்து ஒரு ஒரே யூனிட்டா எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து இங்க வந்து அடுத்தாப்புல வந்து அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியன்னு ஆறாம் பிரச்சனத்துல ஆரம்பிக்கிறது. அப்புறமா வந்து 7 8 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பிரவர்க்கிய பிரசனம் அப்படின்னு சொல்றோம். 7 வந்து பிரவர்க்கிய மந்திரம் மந்திரங்கள்லாம் வருது. 8 வந்து நமக்கு வந்து அதோட விளக்கம் பிராமணம் வருது. 7 நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் நம்ம வாச்சே யாச்சோ திதா யாச்சா அனுதிதா அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒன் நம்ம பிரம்மணே அப்படின்னு வருது. அப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு வழக்கத்துல கர்நாடகால தசசாந்தி அப்படின்னு சொல்ற மந்திரங்கள்லாம் இதுல வருது. இந்திரஸ்யம் அந்த அதெல்லாம் அந்த பூப்பிரபத்தியே பூப்பிரபத்தியேசு அப்பிரபத்தியே போர்கோ சுப்பிரபத்தியே அதெல்லாம் இந்த இதுலதான் வருது. இவ்விரத்து வெப்பு அது மாதிரி ஆபியர்கீர்பிர் எதோன ஊனமாப்பியாய அது இதுல வருது. இதுல வந்து இது வந்து பிரவர்க்க பிரச்சனத்துல வருது. அப்புறமா கடைசியா நான் சொன்ன மாதிரி இது இது வந்து ஆரண்யக்கம் ப்ராப்பர் கம்ப்ளீட். இதுக்கப்புறமா வருது வந்து ரெண்டு அக்னி ரெண்டு ஏகாக்னி பிரச்சனை. இது வரைக்கும் இது முன்னாடி சொன்ன வரைக்கும் திரேதாக்னி, இதுக்கப்புறம் சொன்னது எல்லாம் ஏகாக்னி பிரஷம். நம்ம வீட்டுல கிரக பிரதோஷம் பண்றது, கல்யாணம் பண்றது, உபநயன பிரஷம், மந்தா தியசான சேன ஆரம்பிக்கிறது, அது உபநயன பிரஷ்னம். அது உபநயனம், சாது குத்து, இது சீமந்தம் எல்லாம் வருது வரிசையா. அப்புறமா வந்து அவங்க ரெண்டாவது வந்து அபரக்ரிய ஸ்ராத்தம் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஏகாக்னி, கல்யாணம் ஆனவனே அந்த உபாசன அக்னி வச்சு பண்ற அக்னி. இதுதான் வந்து தைத்திரிய சாக்கையை பொறுத்தது. உபநிஷத்துன்னு சுக்லஜுர்வேத சாக்கையை பார்த்தோம் அப்படின்னா அங்க சம்மித்தேலே, சுக்லஜுர்வேத சம்மித்தேலே ஈஷாவாசி உபநிஷத்து வருது. அது சம்மித உபநிஷத்துனே பேரு. அப்புறமா வந்து சதபத பிராமணம், சுக்லஜுர்வேதத்திற்கு தைத்திரிய பிராமணம் மாதிரி அவளுக்கு சதபத பிராமணம் சுக்லஜுர்வேதத்துல, அதுல வெரி காமன் பிருகதாரண்ய உபநிஷத்து. அதுல முக்கியமா அத்வைத சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம், நேற்றுக்கு பிரஜானம் பிரம்மான்னு வருதுன்னு சொன்னேன் ரிக்வேதத்துல. இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மகா வாக்கியம், அத்வைத சம்பிரதாயத்தை மகா வாக்கியமா எடுத்துக்கிறது, அதுல இதுல வருது. இது வந்து சுக்லஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமிதல உபநிஷத்திற்கு, நமக்கு இங்க தைத்திரியத்தை சமிதல கிடையாது. அது மாதிரி அவளுக்கு ஆரண்யத்துல வந்து பிருகதாரண்யம் வருது, நமக்கு வந்து தைத்திரிய உபநிஷத்து வருது. அது மாதிரி இங்க இன்னும் முக்கியமா கடைசியா சொல்ல விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு ரிக்வேதத்துல ரிஷிகளை பத்தி சொன்னேன், ஒரு 72 ரிஷி இருக்கா அவா ரிக்வேதத்துன்னு. இங்க நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா காண்டவாரியா நம்ம ரிஷி சொல்றோம். அதாவது ஒவ்வொரு ரிக்ல இருக்கிற எதிர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவாக்கத்துக்கோ பிரச்சனத்துக்கோ நம்ம வந்து சொல்றது கிடையாது. காண்டவாரியா ரெண்டு பாட்டங்கள் உண்டு, ஆருஷேய பாட்டம், அப்புறமா வந்து சாரஸ்வத பாட்டம். இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது அத்தியனம் பண்றது ஆருஷேய பாட்டம் தான், சாரஸ்வத பாட்டம் தான் இருக்கு, ஆருஷேய பாட்டம் கிடையாது. இது இந்த நம்ம பிரம்மயத்துல எதிர்வேதக்காரா பிரஜாபதி காண்டரிஷன் திருப்பாமி, சோமன் காண்டரிஷன் திருப்பாமி, அக்னியம் காண்டரிஷன் திருப்பாமி, இஷ்வான் தேவன் அப்படின்னு சொல்லி, சாகுமித்திய தேவதா அப்படின்னு சொல்லி, அருணான் காண்டரிஷன் திருப்பாமி அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அக்னிம் காண்டரிஷன் இஷ்வான் தேவான் அப்படின்னு ஒரு காண்டத்துக்கே நம்ம ரிஷியை சொல்லிடுறது. இப்ப அருணா அதாவது ஆரண்யம் ஃபுல்லா பார்த்தா அருணா காண்டரிஷய அருணா காண்டரிஷய அப்படின்னு வருது. ஆரண்யம் ஃபுல்லா அருணா காண்டம், அது மாதிரி 4ஆம் காண்டம், 5ஆம் காண்டம் ஃபுல்லா பார்த்தா அக்னி காண்டம், 6ஆம் காண்டம் வந்து சோமயாகம் இருக்கிறதுனால சௌமிய காண்டம். ஸோ இப்படி வந்து நம்ம ரிஷி நம்ம வந்து பார்த்தா நம்ம எதிர்வேதத்துக்கு ரிஷி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ரிஷி வந்து அதாவது நம்ம இன்னைக்கு நாம சொல்றதுல வந்து 1ஆம் காண்டம் 2ஆம் காண்டம் நம்ம எடுத்துக்கூடாது. 1ஆம் காண்டத்தே ஒரு சிலதெல்லாம் வைஸ்வதேவ காண்டமா இருக்கும், ஒரு சிலதெல்லாம் பிராஜாபத்திய காண்டமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தா வாஜபேயம்னா முக்கியமா பிராஜாபத்திய காண்டத்துல இருக்கணும். அது மாதிரி இப்போ தர்ஷபூர்ணமா சேட்டினா இதுவா இருக்கும், விஷயத்வா உருஜேத்வா கிருஷ்ணம்னா வந்து வைஸ்வதேவ காண்டமா இருக்கும். அதனால நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற 1ஆம் காண்டம் 2ஆம் காண்டம்லாம் வந்து அந்த காண்டமா நம்ம வந்து 1ஆம் காண்டம் பிராஜாபத்திய காண்டம் இல்லை. ராஜா ஆர்ஷய பாடத்துல தான் வந்து அந்த குரூப்பிங் கரெக்டா இருக்கும். பிராஜாபத்திய காண்டத்துக்கு கீழே என்னென்ன பிரச்சனம் இருக்கு, சௌமிய காண்டத்துக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மேப்பிங் ஒன்று இருக்கு. பிராஜாபதி இன்னைக்கு சாரஸ்வத பாட்டம் 1ல இருந்து 7 காண்டம் சொல்லிட்டு இருக்க சாரஸ்வத பாட்டம், ஆர்ஷய பாடத்துக்கும் சாரஸ்வத பாட்டத்துக்கும் எந்தெந்த காண்டம், ஆர்ஷய பாடத்தை சொல்ற காண்டம், இங்க சாரஸ்வத பாட்டத்துல நம்ம 1ஆம் காண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மேப்பிங் இருக்கு. எந்தெந்த பிரச்சனைனா 1ஆம் காண்டத்துல சாரஸ்வத பாடத்துல கரஸ்பான்ஸ், எந்தெந்த காண்டம் பிராஜாபத்திய காண்டத்துக்கு எந்தெந்த பிரச்சனைனா ஆர்ஷய இது சாரஸ்வதத்துல பிராஜாபத்தியம் இப்படி நம்ம மேப் பண்ணிக்கணும். அதாவது 1-to-1 நம்ம மேப் பண்றது கஷ்டம், அப்படி வராது. ஸோ இதுதான் நம்ம வந்து பிரம்மயங்கியத்தை நம்ம வந்து நம்ம சொல்றோம். யஜுர்வேதி என்ன பிரஜாபதியம் காண்டேஷன் இருப்பாங்க, சோமம் காண்டேஷன் இருப்பாங்க, அக்னிம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தைத்திரிய சாக்கையை பத்தி சில ரிஷிகளை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். இது இன்னும் நிறைய சொல்லிட்டே போனா தைத்திரியத்துக்கு வந்து, ஏன்னா அந்த வேதம் எனக்கு கொஞ்சம் பழக்கங்கிறதுனால நிறைய சொல்லலாம் விஷயங்கள். குறுகிய காலகட்டத்துல நிறைய சொல்ல முடியல. சைனங்கள்லாம் இவங்க அதுவே பேசலாம், ஒரு அரை மணி அதோட பிரயோகத்தையே பேசலாம். அது மாதிரி சைனங்க சுத்திர சைனத்தை பத்தியும் பேசலாம். ஆனா நேரத்தோட காலத்தோட ஒரு இதுனால ரெஸ்ட்ரிக்ஷனால சொல்ல முடியல. இது வரைக்கும் நான் வந்து இது சொல்லியிருக்கேன் விஷயம். இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கால அவகாசம்னா இன்னொரு நாளைக்கு இதை சொல்றேன். இப்ப நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி பேச போன
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை. தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த பிராணாயாமம் என்பது சைவ அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த பிராணாயாமம் என்பது மூச்சதினை அடக்குதல் என்று கூறலாம். இதனை வந்து பூரக, ரேச்சக, கும்பக என்று கூறுவார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய பிராணாயாமம் எப்பொழுதும் உயர்வானது. மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய பிராணாயாமத்திற்கு பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்பது நமது அருளாளர்களுடைய வாக்கு. ஆகவே தான் நம்முடைய வைதிக சந்தியாக இருந்தாலும் சரி, சைவ சந்தியாக, சைவ அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, மந்திரபூர்வமாக அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று நமது சைவ ஆகமங்களானது கூறுகிறது. ஏனென்றால் இந்த பிராணாயாமத்தினால் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீள்வதோடு மனிதனுடைய ஆன்மாவும் சுத்தப்படுத்துகின்றதான். பிராணாயாமம் கிராகிருத்வா ஆன்மார்த்த சுத்தியர்த்தம் என்று ஆன்மாவனுடைய அந்த தன்மையானது சுத்தப்படுகின்றதான் இந்த பிராணாயாமத்தில். அப்படிப்பட்ட அந்த பிராணாயாமத்தில் பொதுவாக பிராணாயாமம் செய்யும் பொழுது பூரக, ரேச்சக, கும்பக என்ற அந்த விஷயங்களை தெரியும். இந்த சங்கிதா மந்திரம் என்று கூறக்கூடிய அந்த 11 மந்திரங்களை கூறி முதலில் பூரகம் செய்து அதன் பிறகு கும்பகம் செய்து அதற்கு பிறகு ரேச்சகம் என்று இடது நாசி வழியாக அந்த காற்றினை உள்ளே இழுத்து நாபிக்கமலத்திலே கும்பகமாக நிறுத்தி பின்பு வலது நாசியாக அதனை மந்திரபூர்வமாக விடுவிட வேண்டியது இந்த பிராணாயாமம் என்று பெயர். இந்த பிராணாயாமமானது செய்த பின்பு நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே வலது காதிலே அதனை வைப்போம். கரத்தினே வலது காதிலே வைப்போம். பிராணாயாமம் செய்துவிட்டு வலது காதிலே வைப்போம். ஏன் இந்த வலது காதிலே வைக்கிறோம் என்றால் ஆகமமானது கூறுகிறது கங்காச்ச தட்சிணே கர்ணே என்று. இந்த கங்கையானவள் இந்த காதிலே குடிகொண்டிருக்கிறாள். ஆக நாம் இந்த நாசிகையை பிடித்த பின்பு இந்த கங்கையை காதிலே வைத்தால் கங்காஜலத்தில் சுத்தம் செய்ததற்கான ஒரு பலன் கிடைக்கின்றது என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு இந்த பிராணாயாமத்தை மந்திரபூர்வமாக செய்யும் பொழுது இந்த சங்கீதா மந்திரங்கள் நம்மளுடைய வாயு அல்லது அந்த அந்த அந்த நிலையின் வழியாக நம்மளுடைய இந்த 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய நாபிக்கமலம் இருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்று இருக்கிறவர் அந்த ஆதாரத்தை சுத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மையானது இந்த பிராணாயாமத்தினால் கிடைக்கின்றது என்பது ஆகமத்தினுடைய வாக்கு. அந்த வகையிலே இந்த அடிப்படையான இந்த ஆச்சமணம் பிராணாயாமத்தை நாம் பூர்த்தி செய்தால் சைவ அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ அனுஷ்டானத்திலே முக்கியமாக ஒரு 5 நிலைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே வந்து குரு வந்தனம் இருக்கின்றது, கணபதி வந்தனம், அதற்கப்புறம் பூமி புரோக்ஷணம், இது எல்லாமே பலவிதமான கிரியைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் இப்பொழுது தத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்களிலே இந்த சைவ அனுஷ்டானத்திலே 5 நிலைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமான 5 நிலைகள் அனுஷ்டானங்களிலே. அதிலே ஒன்று அமிர்தீகரணம், இரண்டாவது புரோக்ஷணம், மூன்றாவது மார்ஜனம், நான்காவது அகமர்ஷணம், அஞ்சாவது சதாசிவ தியானத்தோடு கூறிய அர்க்யம். இது 5 தத்துவம் என்ன என்பதை மட்டும் நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். எதற்காகனா இப்போ இந்த சைவ அனுஷ்டானத்தை நம்ம ஒரு 5-10 நிமிஷத்தில் செய்திடலாம். ஆனால் என்னுடைய தத்துவங்களை நாம் அது வந்து நம்ம அப்படியே செய்யும் பொழுதே இந்த தத்துவங்களை அப்படியே நம்மளுடைய ஒரு பகுதியான அந்த மூளையானது சிந்திக்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது வந்து அந்த கிரியை செய்கிறவாளுக்கு அல்லது அந்த அனுஷ்டானங்களை செய்கிறவாளுக்கு அதை உணர முடியும். இதை தெரிந்து செய்யும் பொழுது அப்படியே நமக்கு உணர முடியும். ஏதோ ஒரு சடங்கு, ஏதோ ஒரு கிரியையாக நம்மளுடைய ஆகமங்கள் எல்லாம் இவற்றை கூறவில்லை. அதில் முதலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை பார்த்து அதை ஜெராக்ஸ் எடுப்பது போல் செய்வது என்பதெல்லாம் ஆகமங்கள் கூறவில்லை. ஆகமங்கள் வந்து அப்படியே மனிதனாக இருக்கக்கூடிய ஆன்மாவை எவ்வாறு சிவனை சிவனாக்குவது, ஜீவனை சிவனாக்குவது என்பதை படிப்படியாக ஒவ்வொரு கிரியையாக சைவாகமங்கள் படிப்படியாக இந்த அனுஷ்டானங்களிலே விளக்கின்றன. அனுஷ்டானங்களே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அதில் அமிர்தீகரணம் என்பது ஜலம் இருக்கு, நம்ம அனுஷ்டானத்திற்கு தீர்த்தம் வேணும், அந்த ஜலபாத்திரம், இந்த ஜலபாத்திரத்தை அந்த ஜலத்தை முதலில் அமிர்தமாக பாவிக்க வேண்டுமா? அவ்வாறு அமிர்தமாக பாவிக்க வேண்டும் என்றால் அந்த அமிர்தம் எங்கே இருக்கின்றது என்றால் ஆகமங்கள் கூறுகிறது ஒவ்வொருவருக்கும் இந்த புருவ மத்தியிலே அமிர்தமானது எப்பொழுதும் இருக்கின்றது, எல்லோருக்கும் அமிர்தமானது இருக்கும். ஆகவே தான் விநாயகர் வழிபாடின் பொழுது நாம் இப்படி கொட்டுகின்றோம். எதற்காக அப்படின்றால் எத்திர எத்திர கிரியாரம்பே முஷ்டிபியா மூர்த்தி நிதேசிகா விநாயகம் நமஸ்பர்த்தியம் குத்தனம் பஞ்சபாரகம் அமிர்தம் திசும் நாயம் சரிதாமிவ சாகரம் மூலாதாரஸ்ய விக்னேஷம் பிரார்த்திகர்ம சுபாவகம் என்று. எதற்காக விநாயக பெருமானை இப்படி குட்டிக்கிறோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய அமிர்தமானது நமது சுஷும்னா நாடி என்கின்ற அந்த முதுகத்தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு சென்று அடையுமா? அங்கே மூலாதாரத்திலே தான் நம்மளுடைய ஆன்மசக்தியானது இருக்கின்றது. ஆகவே தான் இவ்வாறு குட்டும் பொழுது, அதனால தான் எத்திர எத்திர கிரியாரம்பே முஷ்டிபியா மூர்த்தி நேசிகா விநாயகம் நமஸ்கிருத்தியம் குட்டணம் பஞ்சவாரகம், ஐந்து தடவை குட்டணம். இதற்காக அமிர்தம் சுஷும்னாயா, இந்த அமிர்தமானது அதே ஷேக்காகும், அதை தெலும்பும் தெலும்பும்னு சொல்லுவார். அந்த மாதிரி தெலும்பி நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு செல்லும் பொழுது மூலாதாரத்தில் மூன்று கனலை நம்மளுடைய ஆன்மசக்தியானது விழிப்பு பெறுகின்றது. ஆகவே தான் முதலில் விநாயகருமானை வழிபட்டாலே நமக்கு ஒரு ஆன்மசக்திக்கான ஒரு சுறுசுறுப்பு அல்லது விழிப்பானது நமக்கு ஏற்பட்டுவிடும் என்று அந்த ஆகம ஸ்லோகமானது கூறுகிறது. அதுபோல இந்த சைவானுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த தீர்த்த பாரத்திரம், அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலம் அமிர்தமாக முதலில் பாவிக்க வேண்டும் என்றால், நமது இந்த புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை, இந்த அமிர்தமானது இந்த அமிர்த பாத்திரத்திலே சம்யோஜனம் அதாவது இறங்கியதாக பாவித்து அங்குசமுத்திரையால் அதை இறக்கி அதனை அமிர்தீகரணம் என்று கூறுவார்கள். அதற்கு சிவ தீர்த்தகரணம் என்று பெயர். அமிர்தம் என்றாலும் சிவ தீர்த்தகரணம் என்றாலும் ஒன்று. அப்பொழுது இவ்வாறு பாவிக்கும் பொழுது, அங்குசமுத்திரையால் பாவிக்கும் பொழுது இந்த ஜலமானது அமிர்தமாக முதலில் பாவிக்கப்படுகிறது. அமிர்தம் என்றாலே அதன் பிறகு அதை நம்மை உட்கொள்ளும் பொழுது அது மந்திரபூர்வமான பெயரை நாம் தரக்கூடியது. அப்பொழுது சைவ அனுஷ்டானத்திலே முதலில் செய்வது அதனை அமிர்தமாக பாவித்தல், ஜலத்தை தீர்த்தத்தை அமிர்தமாக பாவித்தல் என்பது. அதற்கு பிறகு புரோக்ஷணம் என்று பெயர். இந்த புரோக்ஷணம் என்பதற்கு மந்திராபிஷேகம் என்று ஒன்றும் உண்டு. இந்த மந்திராபிஷேகம் என்றால் சிவருமான் அருளி செய்த பிரதான மந்திரங்கள் 11, அதனை சங்கிதா மந்திரம் என்று கூறுவோம். அந்த சங்கிதா மந்திரங்களை சப்தகோடி மகாமந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களோடு சேர்த்து புரோக்ஷணம் செய்த போது, மந்திராபிஷேகமானது நாம் செய்யும் பொழுது நமக்கு மந்திர சக்தி அல்லது மந்திர தெய்வ சாநித்தியமானது ஏற்படுகின்றது. அதனை கும்பமுத்திரையால் செய்ய வேண்டும் என்று சைவ அனுஷ்டானமானது கூறுகிறது. அந்த கும்பமுத்திரையால் வந்து இந்த மந்திராபிஷேகமானது செய்யும் பொழுது

நாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படுகிறது. அடுத்தது மூன்றாவதாக மார்ஜனம் என்று பெயர், சைவ அனுஷ்டானத்திலே வரக்கூடியது. இந்த மார்ஜனம் என்றால் சுத்தி செய்தல் என்று பெயர். எதை சுத்தி செய்கிறோம் என்றால் உட்புற சுத்தி, அதாவது ஸ்தூல சரீரத்தை வந்து உட்புறம் செய்கிறோம். எதற்காக என்றால், பொதுவாக இந்த ஸ்தூல தேகத்திலே பலவிதமான பந்தங்கள் அல்லது தீமைகள் எல்லாம் இருக்கும். அப்பொழுது அனுஷ்டானம் செய்வதற்கு முன்பு சிவ பெருமானை அல்லது சிவ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முன்பு இந்த ஸ்தூல தேகத்தை நாம் சுத்தி செய்வதற்காக அல்லது ஸ்தூல சரீரமாக வந்த இந்த வினைகள் எல்லாம் சுத்தி செய்வதற்காக இந்த ஸ்தூல சரீரத்திலே பலவிதமான நோய்கள் அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகள் அல்லது வேதேனும் ஆச்சௌச்சம் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் நம்மை பற்றாத வகையிலே இந்த மார்ஜனமானது அடுத்ததாக அந்த 11 மந்திரங்கள் வழியாக செய்து, பின்பு அகமர்ஷணம் என்பது அது வந்து அகசுத்தி. அகமர்ஷணம் என்பது அகசுத்தி. முதலில் மார்ஜனம் என்றால் புறசுத்தி என்று கூறலாம், அதாவது ஸ்தூல தேகத்தை, பின்பு சூக்ஷ்ம தேகமாக இருக்கக்கூடிய நம்முடைய அகசுத்தியை செய்வதில், அதுக்கு பேர் தான் அகமர்ஷணம் என்று பெயர். ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிறுபாதகிருதையர் அந்த சீர்காழி குளக்கரையிலே குழந்தையை அந்த கரையிலே அமர செய்துவிட்டு அந்த பிரம்மதீர்த்த குளக்கரையிலே முழுகி அகமர்ஷணம் செய்தார் என்று நாம் அந்த வரலாற்றிலே நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அப்போ இந்த அகமர்ஷணம் என்றால் என்ன அப்படின்றால், நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சரீரம், ஏற்கனவே வந்து ஆத்மதத்துவம் வித்யாதத்துவத்தால் விடுபட்ட அந்த சரீரத்தை மேலும் சுத்தி செய்வது பொறுத்து அகமர்ஷணம் செய்கின்றோம். நமக்கு எல்லாமே ஆகம ரீதியான இந்த விஷயங்களுக்கெல்லாம் சம்ஹிதா மந்திரங்கள் என்ற இந்த 11 மந்திரங்கள் தான். அது எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது அதுக்கான மந்திரங்கள் என்ன என்பதை நமது குரு மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதனுடைய தத்துவங்களை மட்டும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்வதற்காக. அப்போ மார்ஜனம் என்றால் புறசுத்தி, அதாவது ஸ்தூல தேகத்தை. அகமர்ஷணம், அகம் என்றால் பாவம், மர்ஷணம் என்றால் கெடுத்தல் அல்லது போக்குதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவங்களை போக்கக்கூடியது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன என்ன? அகச்சத்துரு புகரச்சத்துரு என்று கூறுவார்கள். அதிலே உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் என்றால் காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்கின்ற இவையெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவங்களாக நாம் கொள்ளலாம். அத்தகைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலுவதற்காக அகமர்ஷணத்தை செய்கின்றோம். ஆகவே அமர்த்தீகரணம் என்பது சைவ அனுஷ்டானத்திலே ஒரு முக்கிய பகுதி. இரண்டாவது புரோக்ஷணம் என்பது நம்மளுடைய தேகத்தை அல்லது நம்மளுடைய வெளிப்புற தேகத்தை மந்திராபிஷேகமாக செய்து அந்த மந்திரமயமாக மாற்றுவது. மார்ஜனம் என்பது நம்முடைய ஸ்தூல தேகத்தை வெளிப்புற தேகத்தை சுத்தி செய்யக்கூடிய தன்மை. அதே போல் அகமர்ஷணம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காமக்ரோதிகளை போக்கக்கூடிய தன்மை. அப்படி என்று இவ்வாறு சைவ அனுஷ்டானமானது படிப்படியாக வரிசை செய்து, அதன் பிறகு சைவ அனுஷ்டானத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இந்த அகமர்ஷணத்திலே நாம் இந்த மார்ஜனத்தின் பொழுது இந்த இடதுகையிலே தீர்த்தம் வைத்து வலது அந்த இடதுகையினுடைய அந்த துவாரத்தின் வழியாக வரக்கூடிய இந்த ஜலத்தை புரோக்ஷிப்போம். அவ்வாறு புரோக்ஷித்த பின்பு இந்த அகமர்ஷணத்திலே இந்த ஜலத்தை கொண்டு வந்து நாசி ரூபமாக இருக்கக்கூடிய ஜலத்திலே வைத்து அதனை பூரக ரேச்ச கும்பகமாக நாம் செய்ய வேண்டும். அந்த ஜலத்தினுடைய அந்த வாயுவை, அந்த காற்றை, அவ்வாறு காற்றினை உள்ளிருக்கும் பொழுது இடது நாசி வழியாக இழுத்து அதனை கும்பகமானது செய்து திருப்பி வலது நாசியாக விடும் பொழுது கரும் குழம்பாக அல்லது மை குழம்பாக அந்த வாயுவானது பிரிவதாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதில் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு கெமிக்கலானது, இந்த நவீன சயின்டிஃபிக் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னால் ஒரு நம்மளுடைய தேகத்திலே ஒரு சயின்டிஃபிக் ஒரு கிளியர் ஒரு ஏற்படுகிறது. எவ்வாறு ஏற்படுகிறது? இந்த அகமர்ஷணத்தினுடைய அந்த ஜலத்திலே வாயுவானவர் இருக்கின்றார். அந்த வாயுவினை மந்திரபூர்வமாக நாம் இடது நாசி வழியாக அந்த சம்கிதரா மந்திரங்களை கூறி முதலில் அதை உள்ளே புகுகின்றோம். பின்பு அந்த நாபிக்கமலத்திலே அதை நிறுத்துகின்றோம். நாபிக்கமலத்திலே நிறுத்தி அதுவரை இருக்கக்கூடிய அந்த தேகத்திலே இருக்கக்கூடிய அந்த வினைகள் அல்லது அழுக்குகள் அவற்றை போக்குவதற்காக நாம் மனதிலே அதனை வந்து பாவித்துக் கொள்கிறோம். பின்பு சம்ஹிதா மந்திரங்களை கூறி நம்மளுடைய வலது நாசி வழியாக பூரக கும்பக ரேச்சக என்று அதனை வலது நாசி வழியாக விடும் பொழுது மை குழம்பு போல், அதாவது கருமையான ஒரு குழம்பு போல அந்த காற்று வருவதாக பாவிக்கும் பொழுது நம்மளுடைய இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய முழு வினைகளும் நீங்கி இப்பொழுது நம்மளுடைய தேகமானது சுத்தமான மந்திர மன மயோமன சிவதேகமாக மாறக்கூடிய தன்மையிலே வருகின்றது
என்று சிவாகமன்.

0: கூறுகிறார். இதெல்லாம் ஒரு எளிமையான கிரியை. நான் அடியேன் கூறும்பொழுது இது பிரம்மாண்டமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவசியம் இதனை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இதிலே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு வரும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். அப்போ இந்த ஐந்து அனுஷ்டானங்களிலே, இந்த ஐந்து நிலைகளிலேயும் முதலில் சிந்தித்து விட்டு பின்பு நாம் சதாசிவ தியானத்திற்கு செல்ல வேண்டும். சதாசிவ தியானம், காயத்ரி தியானத்திற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. பொதுவாக சுவாமியை எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால், ஆகமம் என்ன சொல்கின்றது என்றால், ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தம் ரத்தவர்ணம் சதாசிவம். அந்த சூரிய மண்டலத்திலே சதாசிவ பெருமானவர் ரத்தவர்ணம், அப்படியே தக தக தக தகவென்று பொன்னார் மேனியன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் அல்லவா, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசித்து மின்னார் செஞ்சடைமேர் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்று பெருமான் பாடுவார். இப்பொழுது நம்மளுடைய புகைப்படங்கள் எல்லாம் சுவாமியை எப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா, நீல வர்ணத்தில் வளைகிறோம், அல்லது வெள்ளை கலரில் சுவாமி சிவபெருமானுடைய தேகத்தை வரைகிறோம், சுவாமிக்கு மீசையெல்லாம் வச்சு வரைகிறோம், சிவபெருமானுக்கு மீசையெல்லாம் வச்சு வரைகிறோம், இப்படி பல விதமான வரைபடங்கள் வருது. ஆனால் ஆகமம் என்ன கூறுகின்றது என்றால், சதாசிவமூர்த்தி எவ்வாறு அந்த அனுஷ்டானத்திலே பண்ணும்பொழுது அந்த ஆதித்யனாக இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலத்திலே ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தம் ரத்தவர்ணம் சதாசிவம், சதாசிவமூர்த்தியாக அந்த பரமேஸ்வரனை, பொன்னார் மேனியனாக அந்த தகதகவென்று தொழிக்கக்கூடிய அந்த நிறத்திலே சுவாமியை அப்படியே வந்து பிரார்த்தனை பண்ணணுமா. ஆகவே தான் நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்யவர்ணாயா ஹிரண்ய ரூபாயா ஹிரண்யபதையே அம்பிகாபதையே உமாபதையே பசுபதையே நமோ நம என்று வேதங்கள் எல்லாம் கூறக்கூடிய தன்மையானது உண்டு. அப்படியே சுவாமியை அந்தவாறு தியானம் செய்து பின்பு காயத்ரியையும் தியானம் செய்து அர்க்யம் கொடுக்க வேண்டும். இந்த அர்க்யம் என்பது ரொம்ப முக்கியம். சுவாமிக்கு அல்லது தேவதைகளுக்கு அர்க்யம் கொடுக்கும் பொழுது அர்க்யத்தினால் திருப்தி அடைகிறார்கள், தேவதைகள் திருப்தி அடைகிறார்கள் என்று கூறுவார்கள். இந்த அர்க்யத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், சுவாமியை அல்லது சாதாரணமாக நமக்கு எந்த விதமான பத்திரங்கள், புஷ்பங்கள் அல்லது நைவேத்தியங்கள் எதுவுமே இல்லை என்றாலும், சுவாமிக்கு அர்க்யம் மட்டுமே திருப்தியை கொடுக்கக்கூடியது, அல்லது தேவதைகளுக்கு அர்க்யம் மட்டுமே தந்து தேவதைகளை திருப்தி செய்ய முடியும் என்று நம்மளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் கூறுகின்றன. அந்த வகையில் அர்க்யம் காயத்ரி மந்திரங்களை கூறி அர்க்யம் செய்ய வேண்டும். அர்க்யம் கொடுக்கும் பொழுது அந்த காயத்ரி தேவியானவரும் அல்லது அந்த பிராமியான நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி என்கின்ற அந்த மூன்று விதமான தேவதைகளும் உண்டு. அதே போல நிஷ்கல சதாசிவமூர்த்தியானவரும் இருக்கின்றார். அவருக்கு கிழக்கு முகமாக தீர்த்தங்களை, அந்த அர்க்யத்தை விடும்பொழுது அதனை பரம திருப்தியாக தேவதைகள் ஏற்று நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக விளங்குகின்றார் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட நம்மளுடைய திருக்கேதாரம் தேவாரத்திலே உழக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சில சொல் வழக்கே எனில் பிழைக்கோம் என்பர் மதிமாந்திய மாந்தர் சடக்கே பரி நிறைப்பாரோடு தவம் ஆவது செய்யன்மீன் கிழக்கே ஜலம் இடுவார் தொழு கேதாரம் எனிரே என்று கூறுகிறார். கிழக்கே ஜலம் இடுவார், அப்போ அந்த கிழக்கே ஜலம் இடுவார் என்று கூறக்கூடிய அந்த தொழு கேதாரம் எனிரே என்று அந்த திருக்கேதாரம் தேவாரத்திலே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகிறாரே, அந்த கிழக்கே ஜலம் இடுவார் என்பது இந்த சைவ அனுஷ்டானத்திலே வரக்கூடிய அந்த அர்க்யத்தை, அர்க்யத்தை விடக்கூடிய அந்த தன்மையைத்தான் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறிப்பிடுகின்றார். இவ்வாறு அர்க்யமானது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக சைவ அனுஷ்டானங்களை விளங்கி பின்பு நான்காவதாக தர்ப்பணம் என்பது, நமக்கு உலக வாழ்க்கையிலே தர்ப்பணம் என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் என்றால், முன்னோர்களுக்கு செய்வதை நாம் தர்ப்பணம் என்று நாம் லௌகீகத்திலே நாம் அறியக்கூடியது. ஆனால் அனுஷ்டானங்களில் தர்ப்பணம் என்பது தேவதைகளுக்கு செய்யக்கூடியது, தேவ கணங்களுக்கு செய்யக்கூடியது, ரிஷிகளுக்கு செய்யக்கூடியது, முனிவர்களுக்கு செய்யக்கூடியது, மானுடர்களுக்கு செய்யக்கூடியது, அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு செய்யக்கூடியது. அப்போ இந்த ஒரு அனுஷ்டானம் செய்யும் பொழுதே நாம் எவ்வளோ ஒரு கடமையை, ஒரு அந்த 15 நிமிடங்கள், அந்த 15 நிமிடங்களிலே நம்மளுடைய அந்த மரபு சம்பிரதாயத்திற்கு பிரகாரம் நாம் எவ்வளவு விஷயங்களை நாம் திருப்தியாக செய்கிறோம் என்பதை, இதையெல்லாம் நாம் செய்துவிட்டு நம் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நமக்கு அது 100% பலன் தரக்கூடியதாகவே தான் இருக்கும். அப்படி தர்ப்பணம் என்பது சைவ அனுஷ்டானங்களில் முக்கியமானது. அதிலே தேவதை என்று கூறும் பொழுது நம்மளுடைய சதாசிவர், அவர் சுரூபமாக இருக்கக்கூடியவர், அங்கே மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு போன்ற தேவதைகளுக்கு இந்த சைவானுஷ்டானங்களே தர்ப்பணம் தரக்கூடிய தன்மை உள்ளது. அப்போது அதற்கு பின்பு தேவகணங்களாக இருக்கக்கூடிய ஆதித்யர், வசு, ருத்ரர், விஸ்வர், அப்புறம் பிருகு, ஆங்கிரசு போன்ற அந்த தேவகணங்களுக்கெல்லாம், அப்புறம் ரிஷிகள் என்றால் அத்ரி, வசிஷ்டர், புலத்தியர், கிருது, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், அகஸ்தியர், ததிசி போன்ற அனைத்து விதமான ரிஷிகளுக்கும் இங்கே நாம் தெரிகின்றோம். அதற்கப்புறம் மானுடர் என்று பொழுது அந்த சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர் என்று கொள்ளக்கூடியவர்கள், அப்புறம் கபிலர் போன்ற அவர்களுக்கும் நாம் வந்து இந்த மானுடராக அந்த தர்ப்பணங்களை செய்கின்றோம். பின்பு பூதங்கள் என்று கூறும்பொழுது பஞ்சபூதங்களுக்கும் தர்ப்பணம் செய்கிறோம். அப்போ இங்கே தேவதா யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் போன்ற இந்த ஐந்து விதமான யஜ்ஞங்களையும் செய்யக்கூடிய தன்மை இந்த அனுஷ்டானத்திலேயே பூர்த்தியாகக்கூடிய தன்மையானது சுவாமியை நமக்கு அருள் புரிகிறார். ஆக இதையெல்லாம் ஒவ்வொரு படி, அப்போ நீங்கள் டோட்டலாக இந்த முழுமையாக அனுஷ்டானங்களை பார்க்கும் பொழுது, ஒரு அனுஷ்டானம் செய்யும் பொழுது நம்முடைய தேகத்திலே ஆன்மதத்துவம், வித்யாதத்துவம் என்கின்ற அந்த இரண்டு தத்துவங்களும் முழுமையாக பந்தங்கள் விடுபட்டு சிவதத்துவத்தினுடைய சதாசிவ நிலைக்கு நாம் வருகின்றோம். பின்பு பிராணாயாமம் செய்வதால், மந்திரபூர்வமாக பிராணாயாமம் செய்வதால் நம்மளுடைய தேகமானது சுத்தி பெறுகிறது. மூன்றாவது முக்கியமாக அமிர்தமாக நமது புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பாவித்து அந்த அமிர்தத்தினால் புரோக்ஷணம் செய்யும் பொழுது நம்மளுடைய இடமானது மந்திர மனோமயமாக ஆகின்றது. நான்காவதாக மார்ஜனம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஸ்தூலதேகம், அதாவது தேகமானது சுத்தி ஆகின்றது. அகவர்ஷணம் செய்யும் பொழுது நாம் அன்றைய தினம் செய்த அனைத்து பாவங்களும் அந்த க்ஷணமே நிவர்த்தி பெறுகின்றது. அப்போ நாளை காலை நாம் சைவானுஷ்டானம் செய்கின்றோம் என்றால் நேற்று இரவு வரை நாம் என்னென்ன செய்தோமோ அதை என்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த அகமர்ஷணத்தினால் போகின்றது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சஞ்சிதம், பிராத்தம், ஆகாமியம் என்ற வினைகள் அப்பப்பொழுதே நசுங்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அப்பப்பொழுதே புசுங்கக்கூடியதாக இந்த அகமர்ஷணத்தால் விளங்குகிறது. இவ்வாறு செய்து பின்பு சுவாமியை தியானம் செய்து அவருக்கு அங்கியமானது கொடுத்து பின்பு தர்ப்பணங்களை செய்து பின்பு ஜபமானது வருகிறோம். குருநாதர் சைவ அனுஷ்டானத்திலே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்திருப்பார். அந்த மந்திரங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு ஜபம் செய்து பின்பு சூரிய நமஸ்காரத்தோடு பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு அனுஷ்டானமானது பூர்த்தி பெறக்கூடிய தன்மை விளங்குகிறது. அப்போ இது அப்படியே நம்ம ஒரு மன கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் இதில் என்னென்ன விஷயங்கள், ஒன்று நாம் அன்றன்று செய்யக்கூடிய பாவங்கள் பொசுங்குகின்றன, இரண்டாவது நாம் நம்மளுடைய தர்மங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய தேவர், ரிஷிகள், தேவகணங்கள், முனிவர்கள் மற்றும் நம் பித்தூர்களை அன்றைய தினம் திருப்தி செய்து விடுகிறோம், அவர்களுக்கு உண்டான திருப்தியை நாம் செய்கின்றோம், மூன்றாவது விஷயம் நாம் சுவாமியை அன்றைய தினம் சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்டு அவருக்கு அர்க்கியத்தை சமர்ப்பிக்கின்றோம், சுவாமியோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பரிவாரங்களுக்கு அர்க்கியங்களை செய்து நாம் பலனை பெறுகின்றோம், அன்றைய தினம் பலனை பெறுகின்றோம், நான்காவது விஷயமாக ஜபம் செய்வதால் நமக்கு சாநித்தியமானது முழுமையாக கை கொள்ளக்கூடிய அல்லது ஏற்கக்கூடிய தன்மை ஏறுகிறது. அப்போ இந்த அனுஷ்டானத்தில் இந்த விதமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். அப்போ எல்லா விதமான இதனால தான் இப்போ இந்த அனுஷ்டானம் செய்வதால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறது. இப்போ அனுஷ்டானம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னால், இப்போ நம்மளுடைய ஆகமங்கள் கூறுகின்றன, சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் என்று மூன்று வினைகள் உள்ளன, தொல்வினை, வருவினை, பழிவினை என்று இந்த மூன்று வினைகளையும் நாம் போக்குவதற்காக இந்த பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறுறோம். இப்போ நம்ம அனுஷ்டானம் செய்கிறத நம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தத்துவங்களை சார்ந்து நான் அடிக்கடி பல இடங்களில் கூறக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால், கிரியைகளை முதலில் முழுமையாக நாம் முறைப்படி அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு நம்மளுடைய காலம் சூழலுக்கு தகுந்தவாறு உண்மையிலேயே நமக்கு அவசரம் என்றால் அந்த கிரியையை விடுபடாது முடிந்தளவிற்கு செய்ய வேண்டும். உண்மையிலேயே நமக்கு ஒரு அவசரம் அல்லது வேகம் என்றால் அந்த கிரியைக்கு பங்கம் ஏற்படாதவாறு முடிந்தளவிற்கு செய்ய வேண்டும். எனக்கு செய்வதற்கு நேரம் இல்லை அல்லது எனக்கு செய்வதற்கான களம் இல்லை என்று அனுஷ்டானங்களை கண்டிப்பாக விட முடியாது. அப்போ அனுஷ்டானத்தை குறைந்தளவேனும் சுவாமியை நினைத்து ஒரு 11 அர்க்கியம் கொடுத்து ஒரு 21 ஜபம், ஒரு 11 அர்க்கியம் கொடுத்து ஒரு 21 அவருடைய நாமத்தை ஜபம் செய்வதற்கு நம்மால் முடியாதா என்றால் அவசியம் முடியும். அப்போ முழுமையான கிரியைகளை தெரிந்து கொண்டு நம்முடைய காலம் அல்லது சூழலுக்கு தகுந்தாற்போல் அதனை எந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த சிறப்பு என்பது மற்றவர்களை பார்த்து அவர் அவ்வாறு செய்கிறார், நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. ஒரு பொழுதும் ஆன்மீகத்திலே அல்லது நம்மளுடைய அந்த ஆன்மீக பண்பாட்டிலே பூஜை மற்றவரை பார்த்து நாம் அவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்யவே கூடாது. நம்மளுடைய மனதிற்கு திருப்தியை தர வகையிலே நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவர் அவ்வாறு செய்கிறார், அதுபோல நாம் செய்ய வேண்டும். அல்லது அவர் அவ்வாறு செய்கிறார், நம்மால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஏற்கனவே நான் கூறியது போல இப்ப இந்த சைவ அனுஷ்டானம் வரை செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த சஞ்சிதம் பிராத்தம் ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளிலே அன்றன்று செய்யக்கூடிய வினை, அன்று தினம் செய்யக்கூடிய அந்த சைவ அனுஷ்டானத்தினுடைய அந்த வழிமுறையினால் அப்பொழுதே பொசுங்கி போகின்றது. அப்ப உங்களுடைய பாவங்கள், இன்று செய்த பாவம் நாளை காலை செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் பொசுங்கி விடுகிறது. நாளை செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் வினைகள் நாளை மறுநாள் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் நீங்கி விடுகிறது. நாளை மறுநாள் செய்யக்கூடிய அந்த வினைகள் பாவங்கள் நாளை மறுநாள் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தினால் நீங்கி விடுகிறது. அப்ப இந்த அனுஷ்டானத்தினால் இந்த வினைகள் எல்லாம் நீங்கும் பொழுது அப்போ உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியது எது அப்படின்னால் பூர்வஜன்ம வினை மட்டும்தான். அப்போ பூர்வஜன்ம வினை மட்டும் இருக்கு, ஆனால் அன்றன்று செய்யக்கூடிய அந்த பாபங்கள் இந்த அனுஷ்டானத்தினால் நசுங்கி விடுகின்றது. ஆனால் ஒரு பணவினை என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. அப்போ இரண்டு வினைகள் இருக்கின்றது. அப்போ புதுசாக நம்ம எந்த வினையும் சேர்த்துக்கல, அதுக்கு பேர் ஆகாமியம் என்று சொல்வார்கள். இந்த அனுஷ்டானத்தினால் நம்ம புது வினைகள் எதுவும் சேர்த்துக்கொள்ளவில்லை. அனுஷ்டானம் செய்து இந்த மார்ஜனம் இந்த அகமர்ஷனம் இந்த அர்க்கியம் கொடுப்பதனாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அந்த க்ஷணமே பொசுங்கி விடுகின்றது. அப்போ நமக்கு வருவினையானது இல்லை, ஆகாமியும் இல்லை. அப்போ தொல்வினை இருக்கின்றது, பழவினை இருக்கின்றது. அப்பொழுது இந்த தொல்வினை பழவினை மட்டும்தான் இருக்கின்றது. அப்போ இந்த வருவினையில் அனுஷ்டானமானது நீங்கி விடுவதால் இந்த தொல்வினையும் பழவினையும் அந்த சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சிதமும் பிராப்தமும் இருக்கக்கூடிய அந்த வினைகளானது சிவபூஜையால் நீங்கக்கூடிய தன்மை நிகழும். அப்போ இந்த அனுஷ்டானத்தினால் ஆகாமியம் என்கின்ற அன்றன்று செய்யக்கூடிய வினை அல்லது வரக்கூடிய வினைகளானது அப்பொழுதே க்ஷணமாக நீங்கிவிடுகிறது என்பதை நாம் மனதில் உள்வாங்கி கொண்டாலே அப்போ நம்மளுடைய ஆன்மாவானது இந்த வினைகள் கட்டற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த சக்தி நிவாதம் அந்த இருவனை ஒப்பு மனமறிவாகம் என்று கூறுவார்கள், அதெல்லாம் நிகழும். நாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த தத்துவ நிலையிலே ஞான நிலையிலே வைத்து கொண்டால் கூட நாம் செய்ய வேண்டியது அல்லது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அனுஷ்டானங்களின் வழியாக நாம் அன்றன்று செய்யக்கூடிய அந்த பாபங்கள் வினைகள் முழுமையாக நீங்குகின்றன என்பதை மட்டும் நாம் உலகில் ஒங்கி வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அனுஷ்டான தாத்பரியங்களை பார்த்தோம். நாளைய தினம் சிவபூஜை, அந்த சிவபூஜைக்கு உண்டான அங்கங்கள் இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அந்த 3 நாட்களிலே சிவபூஜையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சூரிய பூஜை, அந்த சூரிய பூஜைக்கு பின்பு துவார பூஜையும் அந்த பூதசக்தியினுடைய அந்த தத்துவங்களையும் சிந்தித்து சுவாமி வந்து அந்த கடுத்தாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசனங்களிலே எழுந்துள்ளார், அதனுடைய தாத்பரியங்களையும் சுவாமி எவ்வாறு நமது சிவபூஜையை ஏற்றுக்கொள்கிறார் என்ற விஷயங்களையும் அவருக்கு உண்டான அந்த தேஜ சண்டேஸ்வரர் என நம்மளுடைய ஆகமங்கள் என்ன கூறும் என்றால் சௌராதி சண்ட பர்யந்தம் என்று கூறும். சூரிய பூஜை முதல் சண்டேஸ்வரர் பூஜை வரை இதுதான் ஒரு முழுமையான பூஜை. சூரியனில் ஆரம்பித்து சண்டிகேஸ்வரரில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சைவாகமங்கள் அதை சௌராதி சண்ட பர்யந்தம் என்று கூறும். அத்தகைய அந்த தத்துவங்களை இயன்ற அளவிற்கு சுவாமி அனுகிரகம் செய்த அளவிற்கு நாம் சிந்திப்போம் என்பதை கூறி அன்னம் போல் குற்றங்களை நீக்கி குணங்களை மற்றும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்பர்களை கேட்டுக்கொண்டு வடை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல்வளம் எங்கும் பெருகுக தழைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இரண்டாவது காரணம், உடம்பிலே அமைந்திருக்கிற கருவிகள், எத்தனையோ கருவிகள் நம்முடைய உடம்பிலே. நம் உடம்பிலே 2 வகையான கருவிகள், அரிகருவிகள், தொழிற்கருவிகள் என்று ரெண்டு வகை. அரிகருவிகள் ஞானேந்திரியங்கள் என்பார்கள். ஞானேந்திரியம் அரிகருவிகள், அதாவது எவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவை அறிகின்ற எதை அறிகின்றன? இந்த ஐந்து கருவிகளும் எதை அறிகின்றன? ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க. உலகம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அல்லது மனம். அதாவது சுவை, சுவையை அறிகிற கருவி எது? வாயா? நாக்கு. ஆக சுவைத்து அறிகிற கருவி நாக்கு. நாக்கு, நாம் பொருள்களை இப்படித்தான் அறிகிறோம். சுவைத்து அறிகிறோம், தொட்டு அறிகிறோம், மோந்து அறிகிறோம், இப்படித்தான் நாம் பொருள்களை அறிகிறோம். எனவே சுவை, நாக்கு, ஒளி. ஒளி என்பது உருவம். ஒளி என்றால் உருவம். பொருள்களுடைய உருவத்தை அறிவது கண். சுவை, ஒளி, ஊறு. ஊறு என்றால் தொடுதல், தொடு உணர்ச்சி. அது தோல், அது தோல், தொட்டு அறிவது. சுவை, ஒளி, ஊறு. ஓசையை அறிவது செவி. நாற்றம் மனம். மனத்தை அறிவது மூக்கு. எனவே இப்படி இந்த ஐந்து கருவிகளும் சேர்ந்து உலகத்தை அறிகின்றன, அறிந்து ஆன்மாவுக்கு தெரிவிக்கின்றன. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இது அறிகருவிகள், ஞான இந்திரியங்கள். ஞானம்னா அறிவு, இந்திரியம் என்றால் கருவி, அறிகருவிகள். அதேபோல இந்த உடம்பிலே தொழில் செய்கின்ற கருவிகள் தொழிற்கருவிகள் ஐந்து இருக்கின்றன. தொழிற்கருவிகள் அவை எவை என்றால், கால், கை, வாய், எருவாய், கருவாய். எருவாய், கருவாய், கால், அதனுடைய தொழில் என்ன? நடத்தல். நடத்தல் மட்டும்தானா? ஆமா, அனைத்து தொழிலும் அதிலே அடங்கும். நடத்தல் என்றால் எல்லாவற்றையும் கொள்ள வேண்டும், நடத்தல் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. காலினுடைய தொழில் நடை, கையினுடைய தொழில் கொடை, கொடுத்தல். கையினுடைய தொழில் கொடுத்தல், கொடுத்தல் மட்டுமல்ல, ஆமா, கன்னத்திலே அடித்தாலும் அதுவும் அதுவும் கொடுத்தல் தான். கொடை, கால், கை, வாய், அதனுடைய தொழில் என்ன? பேசுதல். வாயினுடைய தொழில் பேசுதல். நாக்கின், வாய்க்குள்ள இருக்கிற நாக்கினுடைய தொழில் அறிதல், சுவைத்து அறிதல். நாக்கு அறிகருவி, வாய் தொழிற்கருவி, ரெண்டும் வேறு வேறு. வாய், கால், கை, வாய், எருவாய், அந்த மலம் கழிக்கின்ற கருவி, அது கழிவுகளை போக்குதல், போக்குகிற தொழிலை செய்கிறது. எருவாய், கருவாய், அந்த சிற்றின்பம் கருவி, கருவாய் என்று. இப்படி இந்த உடம்பிலே பத்து வகையான கருவிகள் இறைவன் அமைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் கொடுத்த நோக்கம் என்ன? இவற்றையெல்லாம் கொடுத்த உடம்பையும் கருவிகளையும் கொடுத்த நோக்கம் உலகத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்காக, அடையப்ப, அனுபவிப்பதற்காக இறைவன் இத்தனை உதவிகளை, கருவிகளை கொடுத்திருக்கிறான். அனுபவத்தை ஏன் கொடுக்கிறான்? அதெல்லாம் போக போக பார்ப்போம். அனுபவப்படப்படத்தான் நமக்கு என்ன வருகிறது? புத்தி வருகிறது. தனு, கரணம். கரணம் என்றால் கருவிகள். புவனம், உடம்பும் கருவிகளும் இருந்தால் போதுமா? அங்கெங்கே போய் வர வேண்டாமா? இயங்குவதற்கு இடம் வேண்டுமே. ஒரே இடத்துல இருந்தால் எப்படி நாம் அறிவது, தொழில்படுவது? எனவே இயங்குவதற்கு, போக்குவரவு புரிவதற்கு உலகம், இந்த உலக நிலம் என்ற இடம், புவனம் என்றால் நிலம், இயங்குவதற்கு நிலம், பிறகு போகம். போகம் என்றால் நுகர்ச்சி பொருள்கள், நுகர்ச்சி பொருள்கள். எனவே உடம்பையும் கருவிகளையும் கொடுத்தது எதற்காக? அனுபவிப்பதற்காக. இன்று பார்த்தோமே, அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருள்கள் வேண்டுமே. எனவே நுகர்ச்சி பொருள்களை இறைவன் படைத்துக் கொடுக்கிறான். அவை எவை நுகர்ச்சி பொருள்கள்? தேடி பார்க்க வேண்டாம், எல்லா பொருள்களுமே நுகர்ச்சி பொருள்கள் தான். எல்லா பொருள்களும் விதிவிலக்கே கிடையாது. எல்லாவற்றையும் கண்ணாலை கண்டு அனுபவிக்கிறோம், காதாலை கேட்டு அனுபவிக்கிறோம், தொட்டு அனுபவிக்கிறோம். எதை நாம் சும்மா விட்டோம்? அனுபவிக்க பிறந்தவர்கள் அல்லவா? எனவே இந்த அற்பமான தலைமயிறு கூட, அது கூட அந்த என்ன மழை மேகமோ என்றெல்லாம் வர்ணிக்கிறானே போல, காதலனுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியை தருகிறது. ஆக எல்லா பொருள்களுமே போக பொருள்கள் தான் உலகத்தில். எனவே இப்படியாக இத்தனை இந்த நான்கு விதமான பொருள்களை, தனு கரண புவன போகங்களை, எனவே உயிர் ஆன்மா இந்த உடம்பிலே தங்கியிருந்து கருவிகளை கொண்டு உலகத்திலே போக்குவரவு செய்து உலகப் பொருள்களை நுகர்கிறது என்று நான்கையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். உடம்பிலே தங்கியிருந்து ஆன்மா கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிக்கிறது. எனவே உலகப் படைப்பினுடைய நோக்கம் அறிவு விளங்குவதற்காக, அறிவு விளங்கி அனுபவத்தை அடைவதற்காக, அதற்காகத்தான் இந்த உலகப் படைப்பினுடைய நோக்கம். எனவே இத்தனை பொருள்களும் மாயை என்ற ஒரு மூலப்பொருளிலிருந்து இறைவனால் கொடுக்கப்படுகின்றன. இத்தனைக்கும் மூலப்பொருள் மாயைதான். இது சகல நிலை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், சகல நிலை என்றால் கலை. கலை என்ற சொல்லுக்கு மாயை என்ற பொருள். கலை என்றால் மாயை. ச கலை சகலன் வருகிறது. ச என்றால் உடன், உடன் மாயையோடு கூடியிருக்கிற நிலை. சகல நிலை என்றால் மாயையோடு கூடியிருக்கிற நிலை. இது இரண்டாவது நிலை. முதல் நிலை எது? அது அப்போது எது கூடியிருந்தது? அது ஆணவத்தோடு மட்டும் கூடியிருந்த நிலை, கேவல நிலை. இப்பொழுது இரண்டாவது நிலை, ஆணவமலை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆணவத்தோடு மாயையும் சேர்ந்து கூடியிருக்கிற நிலைதான் சகல நிலை. முதல் நிலை இருள் நிலை. சகல நிலை என்பது இருளும் ஒளியும் சேர்ந்த நிலை. இருளும் ஒளியும் சேர்ந்த நிலை. இருளும் ஒளியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? இருளும் ஒளியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? மயக்கம்தான் உண்டாகும், மயக்கறிவு தான் உண்டாகும். எப்படி என்றால், ஒரு இருட்டு அறையிலே இருள் மட்டும் இருந்தால் ஒன்றும் புலப்படாது இல்லையா? அது இருள் நிலை. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் ஒளி கலக்கிறது இருளோடு. அந்த சிறிய வெளிச்சத்துல மூலையிலே கிடக்கிற கயிறு பாம்பு போல தெரிகிறது. இருள் நிலையே ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒளி வந்தபோது, சிறிய ஒளி வந்தபோது பொருள்கள் உள்ளவாறு தோன்றாமல் மாறி தோன்றுகின்றன. பொருள்கள் மாறாக தோன்றுகின்றன ஒளி வந்தபோது. எனவே சகல நிலை இருளும் ஒளியும் ஆணவமும் மாயையும் கலந்த நிலையிலேதான் நம்முடைய அறிவு இப்போது எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது? மயக்க அறிவாக இருக்கிறது. மயக்க அறிவு சகல நிலையிலே, அதை வடமொழியில மயக்கறிவை என்ன சொல்லுவார்கள்? விபரீத ஞானம். விபரீத ஞானம், விபரீத அறிவு, இது இரண்டாவது நிலை. இந்த நிலையிலே நாம் இருந்து விடலாமா? இதே போதுமா? ஆனா பலர் அப்படிதான் நினைக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அனுபவித்துக் கொண்டு 100 ஆண்டுக்கு மேல வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அதுதான் விபரீதமான ஆசை, விபரீத அறிவு. இந்த மயக்க அறிவுக்கு எது காரணம்? அந்த இருட்டறையை சொன்னேன், இருட்டறையில ஒளி வந்தபோது பொருள்கள் தவறாக தெரிகின்றதே, அதற்கு எது காரணம்? ஒளி காரணமா இருள் காரணமா? ரெண்டு தானே இருக்கின்றன. ஒளி காரணமா இருள் காரணமா அந்த மயக்கமான தோற்றத்திற்கு? ஒளியினுடைய இயல்பு விளக்கத்தை கொடுப்பதுதான். மயக்குவது ஒளியினுடைய தன்மை அல்ல, அந்த இருள் தான். அந்த ஒளியினுடைய சார்பினாலே அந்த மயக்கத்தை தருகு, இருள் தான் காரணம். எனவே இப்போது நம்மிடத்திலே இருக்கிற ஆணவமலன் தான் இந்த மயக்கறிவை நமக்கு தருகிறது. ஒளி மேல குற்றம் இல்லை, எல்லாம் இந்த இருள் தான். நான் சொன்னேனே முதல்ல, அஞ்ஞான ரெண்டு வகைப்படும் என்று சொன்னேன் அல்லவா? என்ன ரெண்டு வகை? முதல்ல ஒன்றையும் அறிய முடியாத நிலை, அதுதான் கேவல நிலை. கேவல நிலை அதுதான் அஞ்ஞானம், அதுவும் அஞ்ஞானம். கேவல நிலையிலே உயிர்கள் முழு அஞ்ஞானத்திலே கடந்தன. பிறகு இன்னொரு அஞ்ஞானம், பொருள்களை தவறாக உணர்தல், அது சகல நிலையிலே. சகல நிலையிலே அதனால்தான் வள்ளுவர் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு, புல்லறிவாண்மை கடை என்கிறார். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. எனவே சகல நிலையை தமிழிலே சொன்னால் மருள் நிலை. சகல நிலைக்கு தமிழ் மருள் நிலை. மருள் என்றால் மயக்கம், மருள் என்றால் மயக்கம் என்ற பொருள். இதுவே முடிவான நிலை அல்ல, இதற்கும் அப்பாலே மூன்றாவது நிலை. மூன்றாவது நிலைதான் சுத்த நிலை. சுத்த நிலை, அதை இப்பொழுது விளக்க முடியாது. சுத்த நிலை என்றால் தூய்மையான நிலை, சுத்த நிலை. அதாவது ஆன்மா அழுக்கெல்லாம் நீங்கிய நிலை. ஆன்மாவுக்கு எவை அழுக்குகள்? ஆணவம் என்ற அழுக்கு, மாய என்ற அழுக்கு, கண்மம் என்ற அழுக்கு. இந்த அழுக்குகளெல்லாம் நீங்கிவிட வேண்டும், மாயை நீங்க வேண்டும், ஆணவமலம் நீங்க வேண்டும். மாயை நீங்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மாயை நீங்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? உடம்பை விட்டு விட வேண்டும் என்ற பொருளா? உடம்பு மாயை தானே, உலகம் என்பது மாயை தானே. உலகத்தை விட்டு ஓடிவிட முடியுமா? எப்படி மாயையிலிருந்து நீங்க முடியும்? மாயை நீங்குதல் என்றால் அவற்றின் மேல் வைத்த பற்றை விடுதல். பற்றை விடுதல் தான், அவற்றின் மீது வைத்த பற்றை விடுவதுதான் மாயையிலிருந்து நீங்குதல். எனவே இந்த மலங்களெல்லாம் நீங்க பெற்று உயிரானது திருவருளோடு, இறைவனது திருவருளோடு கூடிய நிலை. இறைவனது அருளோடு கூடியிருக்கிற நிலை சுத்த நிலை. அதாவது ஆன்மா இனத்தோடு தன் இனமாகிய இறைவனோடு கூடிய நிலை. அதை தமிழிலே அருள்நிலை, அதுதான் அருள்நிலை. எனவே ஆன்மாவினுடைய யாத்திரை, த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், சைவ சித்தாந்தத்தில் எப்படி இருள் நிலையிலே தொடங்கி மருள் நிலைக்கு வந்து இதையும் தாண்டி அருள் நிலையிலே போய் முடிகிறது ஆன்மாவினுடைய பயணம் என்று இன்றைக்கு இந்த நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்ளலாம்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: இந்த வாயில் காட்சி என்றால் அதை பார்ப்போம் முதல்ல. ஆக இப்படியெல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள் தத்துவ ஞானிகள். நமக்கு உண்டாகிற உலக அறிவை பற்றி ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். வாயில் என்றாலே என்ன அர்த்தம்? வழி என்ற அர்த்தம். வாயில் என்றாலே வழி, வாயில் என்றாலே ஐம்பொறிகள் தான். ஐம்பொறிகள் தான் நமக்கு வாயில்கள். ஐம்பொறிகளாகிய வாயில்கள் வழியாகத்தான் நாம் உலகத்தை அறிகிறோம். சரி, இந்த வாயில்களாகிய பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால், உலகப் பொருள்களை பற்றுகின்றன என்று நாம் பொதுவாக சொல்லுகிறோம். ஆனால் உண்மையை சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த ஐம்பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால், பொருள்களுடைய குணங்களை, குணங்களைத்தான் பற்றுகின்றன. உலகப் பொருள்கள் அனைத்துமே குணங்களால் ஆனவை, குணங்களால் ஆனவைதான் பொருள். பொருள் என்னென்ன குணங்கள்? இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் எவற்றால் உருவானது? ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையினாலே, ஐம்பூதங்களினுடைய கூட்டினாலே உண்டானது. ஐம்பூதங்களால், ஐம்பூதங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. ஐம்பூதங்களால் ஆனவைதான் உடம்பில் உள்ள கருவிகள், உலகம், உலக எல்லாமே பூதங்களின் சேர்க்கை. அந்த ஐம்பூதங்களினுடைய குணங்கள் எவை? ஐந்து பூதங்கள். ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு குணம் சொல்லுகிறார்கள். ஆகாயத்தின் குணம் ஓசை, ஓசை என்ற குணம் ஆகாயத்திற்கு. இரண்டாவது காற்று, வாயு என்ற பூதத்தினுடைய குணம் என்ன? ஊறு. அதுல ஊறும் இருக்கும், ஓசையும் இருக்கும். ஓசையும் இரண்டு குணம் உடையது. அப்படி கூடிக்கொண்டே வரும். முதல்ல ஒரு குணம், ஆகாயத்திற்கு ஒரு குணம், காற்றுக்கு இரண்டு குணம். அடுத்து மூன்றாவது உண்டாவது இது நெருப்பு, தீ, தீ என்ற பூதம். அதனுடைய குணம் மூன்று: ஓசை, ஊறு, ஒளி. ஒளி என்ற குணம், அதுதான் சிறப்பு குணம். கடைசியில் சொல்லுவது சிறப்பு குணம், மற்ற இரண்டு பொது குணங்கள். ஒளி என்ற சிறப்பு குணம் உடையது நெருப்பு. நெருப்பை அடுத்து நீர். நீர் என்ற பூதத்தினுடைய குணம் நான்கு: ஓசை, ஊறு, ஒளி, சுவை. சுவை என்ற நான்கு, சுவை என்ற சிறப்பு குணம் நீருக்கு. நான்கு குணங்கள் நீர், ஐந்தாவது நிலம் மண் என்ற பூதம், ஐந்தாவது பூதம் ஐந்து குணங்களையும் உடையது. ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்ற ஐந்து குணங்களை உடையது நிலம். இந்த பூதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. இந்த பூதங்கள் பார்க்கப்படுகிற பொருள்கள் அல்ல, கண்ணுக்கு புலனாகின்ற பொருள்கள் அல்ல. நாம் பார்க்கிற இவையெல்லாம் பூதங்கள் அல்ல. இந்த நிலமோ நீரோ நெருப்போ பூதம் அல்ல. எனவே இந்த பூதங்கள் கண்ணுக்கு புலனாகாதவை. இவையெல்லாம் தத்துவங்கள். 36 தத்துவம் என்று படித்திருக்கிறோமே, அதிலே கடைசியிலே வருகின்ற ஐந்து பூதங்கள் தத்துவங்கள். தத்துவங்கள் என்றால் புலனாகாதவை, நுட்பமானவை. அப்படியானால் இந்த பார்க்கின்ற இந்த பூமி என்னது, நிலம் நீரெல்லாம் எவை என்றால், அந்த தத்துவங்களிலிருந்து உண்டாகின்ற காரியங்கள் தான் நமக்கு புலப்படுகின்ற இந்த நிலம் முதலியவை. தத்துவங்களிலிருந்து உண்டாகிற காரியங்கள், புலப்படுகிற காரியங்கள் இவை பூதங்கள் அல்ல. இவற்றுக்கு என்ன பெயர், தாத்துவிகம். தத்துவத்திலிருந்து உண்டாகிற தாத்துவிகம் என்ற பெயர். தாத்துவிகம் 60 வகை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் 60. தத்துவங்கள் 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள், அனைத்தும் சேர்ந்தால் 96 தத்துவ தாத்துவிகங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உண்மை விளக்கத்தில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம், உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலிலே. எனவே இந்த பூதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நுட்பமான தத்துவ ஒவ்வொன்றுக்கும் குணங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இந்த உலக பொருள்கள் எல்லாம் தாத்துவிகங்கள். நாம் பார்க்கின்ற உலக பொருள் அனைத்துமே தாத்துவிகங்கள். அந்த தாத்துவிகமாகிய உலக பொருள்களிலே இந்த குணங்கள் பொருந்தி இருக்கின்றன. ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்ற ஐந்து குணங்கள் தான் உலக பொருள்களுக்கு உரியவை. இந்த குணங்களைத்தான் நம்முடைய ஐம்பொறிகள் பற்றுகின்றன. ஆக ஆப்பிள், எதிரே இருக்கிற ஒரு ஆப்பிள் கனியை பார்க்கிற போது கண்ணானது எதை பற்றுகிறது, அந்த கனியினுடைய வடிவத்தை, உருவத்தை பற்றுவது கண். உருவத்தை மட்டும்தான் பற்றும். அதனுடைய நிறத்தை பற்றுவது எது, நிறத்தை பற்றுவது எது, ஐம்பொறிகளிலே எந்த பொறி நிறத்தை பற்றுகிறது? மனமா? நான் ஐம்பொறிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்தான் நிறம் ஒளி ரெண்டுமே ரூபம் எனப்படும். வடமொழியிலே நிறமும் ஒளியும் ரூபம் என்று வடமொழியிலே வைத்திருக்கிறார். வடிவத்தை நாம் பார்க்க முடியாது, வடிவம் என்பது புலனாகாது. ஆனால் எது புலனாகும், உருவம். உருவம் புலனாகும். உருவத்துக்கும் வடிவத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. உருவமும் வடிவமும் ஒன்றல்ல. உருவம் வேறு, வடிவம் வேறு. வடிவம் என்பது புலப்படாதது, உருவம் என்பது புலப்படுவது. அந்த வடிவம்தான் உருவமாகிறது. வடிவம் புலப்படாத வடிவம் புலப்படுகிற போது, அதாவது நிறத்தை, நிறம் நிறம் ஒளி இவைதான் அந்த உருவ வடிவத்தை புலப்பட செய்கின்றன. அந்த சூரியனுடைய ஒளி இவைதான் அந்த பொருளிலே படிந்து அந்த வடிவத்தை புலப்பட செய்கின்றது. எனவே ரூபம் என்றால் ஒளி நிறம் இரண்டும்தான் உருவம் எனப்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கின்றன. இப்படி எத்தனையோ நாம் அறியாமல் இருக்கிறோம். எனவே அந்த கனியினுடைய நிறத்தையும் வடிவத்தையும் பற்றுவது கண். அதனுடைய நறுமணத்தை பற்றுவது எது? மூக்கு, செவி, மூக்கு. நாக்கு எதை பற்றுகிறது? அதனுடைய சுவை. இப்படி ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு குணத்தைத்தான் பற்றும், ஒவ்வொரு குணத்தை பற்றும். இப்படி இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து வேறு வேலைகளை செய்கின்றன. அப்படியானால் இவற்றையெல்லாம் இணைப்பது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இத்தனை வேலைகளையும் இணைத்து இந்த ஐந்து விதமான செயல்களையும் ஒருங்கே இணைத்து இது இன்ன பொருள், அந்த இணைப்பு வேலை பின்னாலேதான் நடக்குது. ஆக முதலிலே இந்த வாயில்களாகிய ஐம்பொறிகள் இந்த உலக பொருள்களை குணங்களாக பற்றி அறிகின்றன. எனவே இந்த பொறியானது பொறி இந்த பொறிகளின் மூலமாக நமக்கு உண்டாகின்ற அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால், இது ஒன்று தோன்றுகிறது, ஒரு இது ஒரு ஓசை என்று இது அறியும். செவி, செவியானது இது ஒரு ஓசை என்ற அறிவைத்தான் தரும், அதற்கு மேலே தராது. இது ஒரு உருவம் என்ற அளவிலேதான் கண்ணானது அறியும். இப்படி ஒவ்வொரு பொறியினாலும் ஏதோ ஒன்று தோன்றுகிறது, இது ஒன்று தோன்றுகிறது என்ற அளவிலேதான் பொதுவாக நமக்கு அறிவு உண்டாகிறது. எனவே வாயில்களாலே ஐம்பொறிகளாலே நமக்கு வருவது பொது அறிவு, பொது உணர்வு தான். ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. எதிரே எதிரே தோன்றுவது ஒன்று, ஒரு பொருள். அது என்ன பொருள் என்று இன்னும் தெரிய இந்த ஐம்பொறிகளுக்கு தெரியாது. அதான், எனவே வாயில் காட்சி என்றால், வாயில் காட்சி என்றால் என இப்போது விளங்குகிறதா? வாயில் காட்சி என்றால் இது ஒரு பொருள் தோன்றுகிறது என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் வாயில் காட்சி. இது ஒரு ஓசை, இது ஒரு உருவம், இது ஒரு ஒளி என்று இப்படி பொதுவாக அறிவது. இப்படி பொதுவாக அறிந்த அந்த பொது அறிவு இப்போது உள்ளே செலுத்தப்படுகிறது. இந்த ஐம்பொறிகளில் இருந்து ஐம்பொறிகளை தாண்டி அந்த பொதுவான அறிவு உள்ளே செல்லுகிறது. உள்ளே வேற கருவிகள், ஐம்பொறிகளை காட்டிலும் நுட்பமான ஒரு நான்கு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை புறக்கருவிகள், அகக்கருவிகள், உட்கருவிகள் என்று நான்கு வேலை செய்கின்றன. நமக்கு தெரியாமலே இந்த நான்கு உட்கருவிகள் வேலை செய்கின்றன, நமக்கு தெரியவில்லை. அவற்றைத்தான் அந்த கரணம் என்று கூறுகிறார்கள். அந்த கரணம், அந்தர் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்தர் உள்ளே, கரணம்னா கருவி, உட்கருவி. அவை மனம், மனம் என்ற உட்கருவி, அகங்காரம் என்ற இரண்டாவது அகங்காரம், மூன்றாவது புத்தி, நான்காவது சித்தம். இந்த நான்கு, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், இந்த ஐம்பொறிகளிலிருந்து உள்ளே வருகிற அறிவானது, பொது அறிவானது முதலிலே மனத்தாலே வாங்கப்படுகிறது. மனமானது அந்த பொது அறிவை பற்றி ஆராய்கிறது. மனம் ஆராய்ந்து அந்த இது இன்ன பொருள் என்று ஆராய்ந்து, இது இன்ன பொருளாக இருக்கலாமா அல்லது வேறு பொருளாக இருக்கலாமா என்று ஐயப்படுகிறது. மனத்தினுடைய தொழில் என்ன என்றால், பொருளை ஆராய்ந்து அந்த பொருளை ஆராய்ந்து இது என்ன, இது இதுவாக இருக்கு, இதுவோ அதுவோ, இதுவோ அதுவோ என்ற ஐய நிலையை உண்டாக்குகிறது. எனவே மனத்தினாலே உண்டாவது ஐய காட்சி தான். எனவே பொதுவாக அறிந்த ஐம்பொறிகளாலே உண்டாகிற பொதுவான அறிவு இப்போது என்ன அறிவாக மாறுகிறது? ஐயக்காட்சியாக, ஐயமான அறிவாக மனத்தினாலே உணரப்படுகிறது. அப்படி மனம் ஆராய்கிற போது அதற்கு எது துணை செய்கிறது என்றால், அந்த கடைசியில் இருக்கிறதே சித்தம். சித்தம் என்ற கருவிதான் நாம் அடைகின்ற எல்லா விதமான அனுபவங்களையும் தனக்குள்ளே பதிந்து வைத்திருக்கிறது. டெபாசிட்டரி ஆஃப் மெமரி. எல்லா உலக பொருள்களுடைய நினைவுகளும் அந்த சித்தத்திலேதான் பதிந்திருக்கின்றன. நாம் எவற்றையெல்லாம் அறிகிறோமோ அவையெல்லாம் சித்தத்திலே பதிந்திருக்கின்றன. ஆக சித்தம்தான் மெமரி என்ற கருவி. அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த பழைய நினைவுகளோடு பொருத்தித்தான் நாம் ஒரு பொருளை நிச்சயம் இது என்னது என்று நிச்சயம் செய்கிறோம். அந்த பழைய நினைவுகளோடு தொடர்பு படுத்தி இது என்ன பொருள் என்று முடிவு செய்கிறோம். அதற்கு சித்தம்தான் அடிப்படை. எல்லா நினைவுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. எனவே முதலிலே அந்த மனமானது அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த முன்னைய பதிவுகளோடு இணைத்து பார்த்து, அந்த முன்னைய பதிவுகளோடு பொருந்த வைத்து இது இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். அடுத்த படிநிலை, அவ்வாறு மனம் ஐயமாக அறிந்த பின் அகங்காரம் என்ற கருவி. இங்கே அகங்காரம் என்ற பெயரை பார்த்தவுடனே அதை ஒரு குணமாக நாம் நினைத்துவிடக் கூடாது. குணம் அல்ல, இது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, நான் அறிவதற்கு உதவுகிற கருவி. எனவே அந்த அகங்காரம் என்ற கருவி அதுதான் இதனை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கிறது. இந்த பொருளை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை, ஒரு ஊக்கத்தை தருவது அகங்காரம். ஆக எந்த பொருளை அறிய வேண்டுமென்றால் என்ன வேண்டும்? நமக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் இருந்தால் தானே, இல்லாவிட்டால் என்ன சொன்னாலும் பதியாது. அந்த அகங்காரம் வேண்டும். அகங்காரம் என்ற கருவி செயல்பட்டால்தான் நாம் நன்றாக அறிய முடியும், தெளிவாக அறிய முடியும். எனவே அறிய வேண்டும் என்ற அந்த உந்துதலை, வேகத்தை, ஊக்கத்தை, எழுச்சியை கொடுப்பது அகங்காரம். ஏனென்றால் அந்த அகங்காரம் என்ற கருவியே ராஜச குணத்தினாலே ஆனது. உண்மை விளக்கத்தில் படிக்கலாம், ராஜச குணத்திலிருந்து உண்டானதுதான் அகங்காரம். மனம் எதிலிருந்து உண்டானது என்றால் சொல்லுங்க, மனம் சாத்விகம். மனம் சாத்விக குணத்திலே இருந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு குணம் வைத்திருக்கிறார். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கிறது, அதன் பின்னர் புத்தி, அந்த புத்திக்கு ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம்தான். புத்தி தான் நிச்சயிக்கிறது கடைசியாக இது இன்னதுதான் என்று நிச்சயம் செய்கிற கருவி புத்தி தத்துவம். ஆக இத்தனை இந்த நான்கு அந்த கரணங்களும் தனித்தனியாக செயல்படாது, எல்லாம் ஒருங்கு இணைந்துதான் செயல்படுகின்றன. மனம் ஒரு பொருளை ஐயுற, அகங்காரம் இதனை இன்னது என்று அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்க புத்தியானது அந்த சித்தத்தினுடைய துணை எல்லாவற்றுக்கும் வேண்டும். அந்த சித்தத்தின் துணையினாலே இது இன்னதுதான் அந்த பழைய நினைவுகளை எல்லாம் வைத்து அந்த புத்தியானது இந்த பொருள் இன்னது என்று நிச்சயம் செய்கிறது. எனவே இப்படி இப்போது இந்த சித்தத்தை அந்த புத்தியினாலே தான் நமக்கு என்ன உண்டாகிறது, இந்த அந்த கரணங்களினாலே உண்டாவது என்ன காட்சி, சிறப்பு காட்சி, சிறப்பு அறிவு இல்லையா. பொதுவாக அறிவு ஐம்பொறிகளாலே உண்டானது பொது அறிவு, அந்த கரணங்களாலே நிகழ்வது அந்த பொருளை பற்றிய சிறப்பு அறிவு. இந்த சிறப்பான அறிவுக்கு புத்தி காட்சின்னு கொடுத்திருக்கலாம் அல்லவா, அதுதானே நிச்சயம் செய்கிறது. எவ்வளவு முக்கியமான வேலை, அதை அதை அந்த பேரை வைக்காமல் மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனத்திலிருந்து அது தொடங்குகிறது, மனத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குவதனாலே அந்த சிறப்பு காட்சி மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். எனவே பொது அறிவு இப்பொழுது சிறப்பு அறிவாக மாறியிருக்கிறது. பொது அறிவை நிர்விகற்ப அறிவு என்பார்கள். நிர்விகற்ப அறிவு பொது அறிவு, ஐம்பொறிகளாலே வருவது நிர்விகற்ப அறிவு. ஏன் இந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எல்லாம் காரணம் பற்றித்தான். பொது அறிவுக்கு என்ன பேரு, நிர்விகற்ப அறிவு. அதாவது விகற்பம் என்றால் என்ன பொருள், வேறுபாடு. விகற்பம் என்றால் வேறுபாடு, நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு தோன்றாதது, வேறுபாடு இல்லாதது, நிர்விகற்பம். ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து நாம் எப்படி வேறு பிரித்து அறிகிறோம், ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம் என்றால் அதற்கு ஐந்து பொருள்கள் உதவி செய்கின்றன. முதல்ல பெயர், பெயரை வைத்து வேறுபடுத்துகிறோம். இது மரம், இது விலங்கு, இது இவர் மனிதர் என்று பெயர்களை வைத்து, பெயர் பெயர் அடி முதலிலே. இரண்டாவது இனம், பெயர் இரண்டாவது இனம். மூன்றாவது குணம், பெயர் இனம் குணம். நான்காவது தொழில். ஐந்தாவது உடைமை, உடைமை பெயர் இனம் குணம் தொழில் உடைமை என்ற ஐந்து தான் விகற்பங்கள், வேறுபாடுகள், வேறுபாடுகளை உண்டாக்குகிறவை. ஒரு பொருளை இந்த விதத்திலேதான் நாம் வேறுபடுத்தி அறிகிறோம், இந்த ஐந்து வகையிலே. இவர் புஷ்பா, பெயரை சொல்லிவிட்டேன், வேறுபடு மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம், பெயர் பெயர் பெயரை மட்டும்தான் தெரிகிறதா, பெயரை அடுத்து இனம், என்ன பெண்பால்,

0: இப்படி இந்த ஐந்தையும் வைத்துத்தான் ஒரு பொருளை மற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறது. இவைதான் விகற்பங்கள். இப்படி எல்லா பொருளையும் வேறுபடுத்தி அறியலாம். அப்படித்தான் அறிகிறோம். நாம் எப்படியோ வேறுபடுத்தி அறிகிறோம், ஆனா ஆராய்ந்து பார்த்தால் இந்த அடிப்படையிலேதான். எனவே பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்ற ஐந்து வகையான முறையிலே நாம் ஒவ்வொரு பொருளையுமே பிறவற்றிலிருந்து வேறுபடுத்தி இது என்ன பொருள் என்று சிறப்பாக அறிகிறோம். எனவே சிறப்பு அறிவை தருகின்றவை இந்த ஐந்து. ஆமா ஆமா, சித்து பொருளை பார்க்க முடியுமா உங்களால? உயிரி பார்க்க முடியுமா? ஜடப்பொருளுக்கு தான் இந்த இலக்கணம் எல்லாம். எனவே அந்த முதலிலே பொது அறிவு என்று சொல்லுகிற போது இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளும் என்ன, தோன்றாத நிலை. இந்த ஐந்து வேறுபாடுகளுமே தோன்றாத நிலைதான் நிர்விகற்ப அறிவு. இந்த ஐந்தும் தோன்றவில்லை என்றால் எப்படி தோன்றும் அந்த பொருள்? ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அந்த அளவுதான் நம்முடைய பொறிக்கு தென்படும். இது ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும்தான் இந்த பொறிகள் பற்றுகின்றன. ஆக இந்த நம்முடைய பொறிகளுக்கு அவ்வளவுதான் யோக்கியதை, அவ்வளவுதான் தகுதி. பொதுவாக அறிவதுதான் அவ்வளவுதான் அதற்கு திறமை. ஆனால் நமக்கு பார்த்த உடனே கண்ணாலே பார்த்தேன் என்றால் எதை பார்க்க முடியும்? கண்ணால உருவம், உருவத்தை தான் பார்த்தேன். எனவே இது நிர்விகற்ப அறிவு, பொது அறிவு, பொறிகளாலே உண்டாவது. அடுத்து அந்த கரணங்களாலே வருகிற சிறப்பு அறிவுக்கு என்ன பேரு? சவிகற்ப அறிவு. விகற்பம் வேறுபாடு. ச என்றால் கூடியதுன்னு அர்த்தம், கூடியது, விகற்பத்தோடு கூடிய அறிவு. இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளோடு கூடிய அறிவுதான் சிறப்பு அறிவு, சவிகற்ப அறிவு. இது அந்த கரணங்களாலே தான் வரும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது இரண்டு செய்திகள் இங்கே நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய அழைப்பதில். ஒன்று அவையடக்கம், இன்னொன்று திருமலை சிறப்பு. இதை பற்றி வரவேற்புரை வழங்கிய நம்முடைய அன்பரும் ஒரு கருத்து சொன்னார்கள். ஏன் அவையடக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று. ஒரு காலையிலே அவர் சொன்னது போல எல்லாம் பெருமானுடைய திருவழிச்சியலே தவிர இந்த ஆன்மாவினுடைய தனிப்புலமையோ தனித்திறமையோ எதுவும் இல்லை, தனக்கென்று ஒன்றுமில்லை என்ற வகையில் தான் அதை ஏற்றார். அது மட்டுமல்ல, தமக்கு முன்னே படித்திருந்த பெரியவர்களை பெரியவர்கள் என்று கருதினார்கள். ஆகவேதான் அவருடைய அனுமதியோடு கூட, அவருடைய ஆசையோடு கூட, அவர்கள் சில சொன்னால் சில திருத்தங்கள் சொன்னால் திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பாக அந்த அவையடக்கம் அமைந்திருந்தது ஒரு காலையில். அது காலப்போக்கிலே மாறுபட்டு இப்பொழுது அவையடக்கம் என்பதே இல்லாமல் போயிட்டு, பேசுகின்ற பொழுது கூட அந்த பழங்காலத்தில் இருக்கிற அன்னத்தை ஓமை சொல்லி அந்த அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் அந்த தண்ணீரை விடுத்து பாலை மட்டும் அருந்தும். அது போல நான் சொல்லுகின்ற குற்றம் குறையும் இருந்தாலும் அந்த குற்றம் குறைகளை நீக்கி நான் சொல்லுவது நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு முன்னுரை ஒன்று போடுவார். அதுவும் இப்ப காலப்போக்கில் இல்லாமல் போய் இப்ப நூல் எழுதுகின்றவர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்தார்கள், பேச்சாளர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்துவிட்டார்கள். காரணம், எல்லாரும் எல்லாம் வல்லுநர் தான் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆனாலும் அந்த மரபு என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது திருவருள்தான் நமக்கு மேலானதை தவிர நம்ம உயிருக்கு இருக்கிற சிறுமி சிறுமி தான். எந்த வகையிலும் அந்த சிறுமியுடைய உயிர் இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்கின்ற பொழுது தவறு நேரக்கூடியது இயற்கை. அது நேருகின்ற பொழுது மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற மரபு இருக்கிறது. அது ரொம்ப நல்ல மரபு. பணியுமாம் என்றும் பெருமை, திருமி அணியுமாம் தன்னை வியந்து என்று

0: சொல்லுவார். பெருமை என்றும் பணி, பெருமை என்றும் தன்னை வியந்து அணியும் என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். ஆகவே அந்த பெருமைக்கு இலக்கணமே பணியுமாம் என்றும் பெருமை என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில எல்லாம் அவையடக்கம் மிக இனிமையாகத்தான் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இருந்தாலும் இப்பொழுது அவையடத்திற்கு வேறு விதமான உரை வைத்துக் கொள்றோம். அவையடக்கம் என்பது இரண்டு பொருள் தருகிறது. அவைக்கு தான் அடங்குதல், அவையை தான் அடக்குதல் என்று இப்படி வந்துட்டு. இந்த பின்னால சொல்லுவது அவையடக்கம் அல்ல, ஆனா இப்ப சொல்லுகிற முறையில் அப்படி வந்தது. அவையை தான் அடக்குதல், இன்னொன்று அவைக்கு தான் அடங்குதல். நமக்கு முன்னேறந்த பெரியவர்கள் எல்லாம் அவைக்கு தான் அடங்கி செய்தார்கள், இப்பொழுது அவையை அடக்கி வந்து விட்டார்கள். இப்படி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது முறையாகாதுதான் என்பதை நினைவு கூர்ந்து, நம்முடைய பெரியவர்களிலே ரொம்ப அருமையாக பெரிய கவிச்சக்கரவர்த்தியாக விளங்கியவர்களும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி அவற்றை எடுத்தார்கள். ஆனா அந்த அவையடக்கம் இப்ப திருக்குறள் போன்றவர்களுக்கெல்லாம் இல்லைதான், நீதி நூல்களுக்கெல்லாம் இல்லை. அந்த கருத்தை முதல் முதல் எண்ணிய பெருமை சுவாமிகளுக்கு. அதுபோல இந்த அவையடக்கத்தை வருகின்ற பொழுது இந்த வரவேற்பு சொன்னதுனால கொஞ்சம் சொன்ன நினைத்த வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய சேக்கடா பெருமான் அவையடக்கம் சொல்கிறார். இதற்கு முன்னே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவு நினைவு கூற வேண்டும். நான்கு பாடல்கள் தான் நமக்கு இதற்கு முன்னே அமைந்திருக்கின்றன. முன்னே நான் நினைவு கூற முடிந்தது ஒன்று, நடராஜ பெருமானுக்கு வணக்கம் கூறுவது. அது முதல் இரண்டு பாடல்கள், முதல் இரண்டு பாடல்கள். அடுத்த மூன்றாவது பாடலிலே மூத்த பிள்ளையாராக இருக்கிற விநாயகருக்கு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது பாடல். நான்காவது பாடல் இந்த திருக்கூட்டம், இந்த அது தனிச்சிறப்பு இவருக்கு. இந்த நூலை கேட்கின்ற அவை புனிதர் பேரவை, இந்த புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்வதாக என்று கேட்கின்ற அவைக்கு வாழ்த்து கூறி முடித்தார். இப்படியான ஒரு அமைப்பிலே இதுவரை நாம் செய்ய நினைவு கொண்ட செய்தி நான்கு தான். அது குறிக்கின கடவுள் வணக்கம் ஒண்ணு, அவையை வாழ்த்துதல் ஒண்ணு, ஆகிய இரண்டு செய்தி தான். அப்படி அமைத்து விடலாம். இந்த இரு செய்திகளுக்கு பிறகு நமக்கு அவையடக்கம் கூறுகிறார், கேட்கிறார். ரொம்ப அருமையான அமைப்புடையது. அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலாடியார் புகழ் கூறுகேன் அப்படின்னு. நான் எடுத்துக்கொண்ட அடிவருடைய அடிவள் எப்படிப்பட்டவன் கேட்டா, அளவிலாத பெருமை உடையவர். ஆகவே இந்த ஒரு எல்லைக்குட்பட்ட பெருமை உடையவர் எல்லாம், எல்லைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவர்கள் என்று சொன்னார். இந்த பெருமை பெருமைங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ரொம்ப பெருமை என்று சொல்லும்போது அவர் ரொம்ப பெரியவர், பெருமை உடையவர் சொல்றோம். இந்த பெருமை என்பதற்கு அடிப்படையான நிலைக்களம் என்ன, எந்த ஒன்றினால் பெருமை வரும் என்று எண்ணணும். அப்பதான் அந்த அளவிலாத பெருமையை நாம் எண்ண முடியும். அதே நம்முடைய அருமையாக திருக்குறள் எண்ணியிருக்கிறது. அவருடைய அந்த 133 அதிகாரங்களிலே பெருமை என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த பெருமை எண்ணுகின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல, ஒரே எழுத வந்த பரிமேலகர் மிக அழகாக பின்வருகின்ற கருத்துக்களை தொகுத்து எண்ணியிருக்கிறார். அது அவருடைய அந்த பெருமை என்ற அதிகாரம் முழுதும் 10 குறளிலும் எதனால் பெருமை வருகிறது என்பதை தொகுத்து முன்னே முடித்திருக்கார். அது அந்த அவருக்கு இருக்கிற அந்த ஏற்றம். பெருமை பெருமைங்கிறோம், பெருமை எப்படி வரும் இதெல்லாம் திருவள்ளுவர் சொன்னதுதான். ஆனா தொகுத்து சொன்ன பெருமை நமக்கு பரிமையாளருக்கு உண்டு, அவ்வளவுதான். தொகுத்து சொன்னதுதான் எதனால் வரும், எல்லாரிடத்திலும் பணிவா இருக்கணும், பணிவா இருக்கணும். அது பெருமைக்குரிய இலக்கணங்களில் ஒன்று அப்படின்னு எல்லாரிடத்திலும். ஒரு அன்ப பெரியவர் கூட உண்டு, அவர் சின்ன பையனை கூட வாங்கன்னு தான் சொல்லுவார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க என்று சொல்லுவார். ஒரு நாள் அளந்து பேசுறது இல்ல. ஏன்னு அவர் அந்த பையனே வந்து வருத்தவர், ஐயா எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது, என்னை வான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும். இல்ல தம்பி நீங்க இருங்க, பேசாம இருங்க, நீங்க இருங்க, நீங்க இருங்க என்றே சொல்லுவார். ஆகவே எல்லாரிடத்திலும் பணிவுடையனாக இருப்பது இருக்கிறதே, அது பெருமைக்குரிய அடித்தளம் ஒன்று. சரி, அடுத்தது என்னென்ன, எது எடுத்தாலும் தான் தான் என்று தன்முனைப்பு கூடாது, தன்முனைப்பு கூடாது. ஐயா இந்த ஒரு கோவிலுக்கு சில நல்ல அருமையாக பத்தொன்று செய்யிருப்பாங்க. ஐயா அந்த ஊருக்கு திருக்கோவில் உடம்புக்கானது இவங்களாலதான், இந்த ஊருக்கு மின்விளக்கு வந்தது இவங்களாலதான், இது ரொம்ப ஊராட்சியா இருந்தது அதை வளர்த்தி இப்பொழுது பேரூராட்சியா கொண்டு வந்தது இவர்கள்தான், பேருந்தே கிடையாது இவர்களால்தான் பேர் வந்தது, பள்ளி கிடையாது பள்ளிக்கூடம் வந்தது என்று இப்படி எல்லா பெருமைக்குரியவர்களா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லணும், உண்மையில சொல்லணும், வெறும் வாய் சொல்லக்கூடாது. உண்மையில வெறும் வாய் சொல்றது நடிப்பினால சொல்லிவிடலாம், அந்த உள்ளத்தோடு பட்டு சொல்வது அந்த அறச்சிந்தனை இருந்தாதான் முடியும். இல்லைன்னா முடியாது. என்னமோ இவங்க சொல்றாங்க, நானா செய்யறேன், ஊரவர்கள் எல்லாம் முன்னே நின்னாங்க, அதுல நான் ஒருவனா இருந்தேன், அவ்வளவுதானுங்க, எல்லாம் ஊரார் செய்த பெருமை என்று அந்த சொல் அடித்தளத்திலிருந்து வரணும். அது தருக்கில்லாமல் இருப்பது, கர்வம் இல்லாமல் இருப்பது. இந்த ஒன்று இருந்தால் பெருமை வரும். ரெண்டு, மூன்றாவது என்னென்ன? மூன்றாவது இது கொஞ்சம் அருமையானது. அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். இப்ப நம்ம சொல்ல போறது வேண்டி செய்ய வேண்டியதா இருக்கு. அது அது ரெண்டும் தவிர்க்க வேண்டியது, இது ஒன்றும் கொள்ள வேண்டியது. என்னென்ன? கொஞ்சம் ஏனையோரை விட நம்முடைய பணி சிறப்பான பணியா இருக்கணும். எந்த ஒன்றை கொடுத்தாலும், எந்த ஒன்றை கொடுத்தாலும், ஒரு ஆசிரியரா கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன, நான் அடிக்கடி சொல்லுவது இந்த 16 வகுப்பு தான் எடுக்கிறோம் என்று சொல்றோம். என்னப்ப ரெண்டு வகுப்பு சேர்த்து எடுத்தா என்ன போயிடுது? என்ன தலையா போடும், தொண்டையா போடுது. அதனால அவர் ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போட்டிருப்பார், ஐயாப்பா பாடம் கொஞ்சம் முடியாம இருக்கு, பரவாயில்லையா நான் பாத்துக்கிறேன், போ நல்ல உடம்ப காத்து என்று சொல்லிட்டு என்ன போயிட்டு, என்ன போயிட்டு. அது போல அப்படி எடுத்துக்கொண்ட அந்த செய்தியும், இப்ப அதே செய்தியை ஒரு திருக்குறள் ஒருத்தர் சொன்னார்னா, நல்ல உடன்று பல நூலையும் படித்து செம்மையாக இதை 40 பேர் உள்ளத்திலும் சென்று தைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சொல்வதற்கு பாருங்க, அது அது மாதிரி இருக்கிறது. ஆகவே உடனே என்ன செய்வோம், அவருக்கு ஒரு 20 ஆண்டு இப்படி வேலை செய்தார்னா, சார் அவர்கிட்ட கொடுத்த ஒரு பணி ஒரு தனி முத்திரை பெற்றிருக்கும் என்று சொல்றோம். அது போல் செய்யணும் எந்த பணியா இருந்தால். அந்த பணியை கூட இவரன்றி வேறு செய்திருந்த வேறு பிறர் செய்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது என்ற முறையில கொண்டு வந்துருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பெருமை வரும். அப்ப இது இந்த மூன்றாவது சொன்னதை எப்படி சொல்லணும் கேட்டா, அவர் சொல்லால் சொன்ன செயற்கு அரிய செய்தல். இப்ப நாம் செய்ய வேண்டிய பணியை ரொம்ப அருமையாக உயர்ந்ததாக தரத்தில் மிகச் சிறந்ததாக செய்வதற்குதே அது இருந்தா பெருமை வரும். இவ்வளவுதான் சார். ஒருவனுக்கு பெருமை வரணும்னா இந்த மூன்று, ஒன்று ஒன்று என்ன, எல்லாரிடத்திலும் பணிவார்க்கும், இன்னொன்று என்ன, தன்னுடைய தன்முனைப்பு இருக்கக்கூடாது, மூன்றாவது என்ன, எந்த செயலையும் பிறர் செய்வதை விட ஒரு தனி இலச்சனை தனி முத்திரை வைத்த மாதிரி செய்யணும், செய்துட்டால் பெருமை வரும் என்று எழுதினா தனிமை இல்லை. எங்க பெருமைங்கிற அதிகாரத்துல யார் சொத்து? திருவள்ளுவர் சொத்து தான், பருமாறினது இவர் வேற ஒண்ணு எடுத்து பருமாறது பாருங்க, அது ஒரு பெரிய தனிக்கலை. நீங்க கல்யாணங்களை மற்ற இடங்கள்ல கூட பாருங்க, எல்லாம் நீங்க செய்திருந்தா மட்டும் போதாது, பருமாறவங்களை பொறுத்துதான் அந்த சாப்பாடு அது உயர்வுக்கு தாழ்வு பெறும். எது வேணுமோ அது துளுண்டு வைக்கிறது, எது வேணாமோ கொட்டுறது, இதுல என்ன பண்றது? நீ இலைய பார்த்து பருமாறணும். இலைய பார்த்து யார் யாருக்கு எது எது விருப்பமா இருக்கோ அது முன்னே போடுது. வறுவல் ஒருத்தர் முன்னே சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் வறுவல் பிடிக்க மாட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு வறுவல் வைக்கலாம். அது போல இலையை பார்த்து அந்த பருமாறுவது தான் இருக்குது. அது போல இப்ப இங்க திருக்குறள் 10 குறள் ரொம்ப அருமையா வைத்திருக்கிறார். ஆனா அதை எடுத்து பருமாறியது இவருடைய அருமை. எங்க இப்ப ஒன்னே கேட்கலாம், ஒரு பையன், ஐயா இந்த 3 நாள் தான் பெருமை வருகிறது என்கிறீர்கள், அந்த 3 நாள் பெருமை வருகிறது என்பது எப்படி தெரியும்? யார் சொன்னா? எங்கள் நூலாசிரியராக இருக்கிற திருவள்ளுவரையே சொன்னான். எங்கே சொன்னாங்க? பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை பெருமை என்பது எப்படி இருக்கும் கேட்டா, எல்லாரிடத்திலும் மிக சாதாரணத்துல கூட வாருங்கள், மென்மையாகவே சொல்லி மென்மையாகவே பேசி நல்ல மதிப்பு கொடுப்பதற்குதே அது பணிவிருந்தால் பெருமை வரும். இது ஒரு குறள். இன்னொன்று அதிலேயே அந்ததற்குள்ளேயே கூட ஒன்று இருக்குது. என்னது? பெருமை என்ன செய்யும்னாரு, தன்னை வியந்து அணியுமாம். தன்னை வியந்தன எந்த ஒரு செயலையும் நான் தான், நான் தான், என்னால தான் முடிஞ்சது என்று சொல்றதற்கு அந்த தருக்கு இருக்குதே, அந்த தருக்கு இருந்தா பெருமை தான் வரும். அப்போ பெருமை என்பது பணிவுடைய நாதல், இன்னொன்று தருக்கின்றி இருத்த தருக்கின்றி இருக்க சரி. இன்னொன்று என்ன, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். அதாவது செயற்கரிய செய்தல், பெருமையுடைய பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னாரு, பிறரால் செய்தற்கு அருமையானவற்றை செய்வார்கள். பெருமை உடையவர் ஆற்றுவார் எதனை, ஆற்றின் அருமை உடைய செயல். அப்ப செய்தற்கு அரியவற்றை செய்வது. இன்னும் ஒண்ணு கூட இருக்கு, என்னன்னர் பிறருடைய குற்றத்தை எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது, பிறர் குற்றம் கூறாமை. அது திருவள்ளுவர் சொன்னது, அற்றம் மறைக்கும் பெருமை. பிறருடைய குற்றங்கள் இருந்ததுன்னா கூட எது சரி, அதோட இயல்பு பல பல பேர் பல பேர் இருக்கலாம், அப்படி எல்லாம் ஒரே மாதிரி 5 பேர்ல சேர்ந்து இருக்கா, சரி தள்ளுங்க அப்படின்னு அழைச்சிட்டு போடுவாங்க சில பேர். இன்னும் சில பேர் ருசியா, அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே ருசி. அது கூடாது. அற்றம் மறைக்கும் பெருமை, பிறருடைய குற்றத்தை மறைத்தல்னா அது இருக்கிற மறைச்சு நம்ம வந்து இது அவங்களுக்கு வந்து தீமை நன்மை சேர்க்கறதுக்கு அல்ல, நம்ம காதுல போடாம இருக்கிறது, நமக்கு தெரியாம இருக்கிறது, அதான் மறைக்கின்றது. அது அற்றம் மறைக்கும் பெருமை. ஆனால் பெருமையோ குற்றமையே கூறிவிடும், சில செய்த குற்றங்களையும் சொல்லுவாங்க. இந்த வகையில் தான் பெருமை என்ற ஒன்று வரும். அப்போ எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது, அற்றமறைக்கும் பெருமை, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல், பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்னை என்று எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது. அதை வாங்கி அந்த அதிகாரத்துல பெருமையாவது என்னன்னர், பிறர் குற்றம் கூறாமை, யாருக்கும் பணியுடையராய் இருத்தல், செயற்க அறிய செய்தல் இல்ல கருக்கின்றி இருத்தல் என்று எழுதினர். இந்த நான்கும் திருவிழா சொன்னதே அது அப்படியே புரிஞ்சு. ஆகவே இப்ப பெருமை பெருமைக்கு இலக்கணம் இந்த நான்கு தான். இப்பொழுது நாம் இந்த சேக்கடார் பெரியபிராமத்தில் கூறப்படுகின்ற பெரியவர்களை பார்ப்போம். அளவிலாத பெருமையர் ஆகிய அளவற்ற பெருமையுடையவர்கள் தான். இந்த கண்ணோட்டத்தில் வைத்துக் கொண்டு ஒருத்தன் எண்ணினானால் அளவிலாத பெருமை என்று எடுத்தான. 63 நாயன்மாடத்திலும் தருக்கு என்பதே இல்லை, வெறும் இருந்ததா இல்லவே இல்லை. இதை வைத்துக் கொண்டே நீங்க ஒரு நாள் பேசலாம். குங்குலிய கலையர் திருப்பனந்தால் சென்றார். சென்ற பொழுது திருமேனி வளைந்திருந்தது, சிவபெருமானுடைய திருமேனி. அதை அந்த அரசன் தன்னுடைய சேனை மற்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படியா திருமேனியை அந்த வன்மையினால் நிறுத்தி விடலாம் நிறுத்தி விடலாம் நிறுத்திட்டான். திருக்கிற ஊர்ல இருந்து இவர் போகிறார் திருப்பனந்தாளுக்கு. ஐயோ எத்தனையோ நாள் இந்த மாதிரி யானையும் குதிரையும் போட்டு இழுக்குதே, திருமேனி இழுக்குதே, இழுக்க கூடாதே, பெருமானுடைய திருமேனியை கைத்த கட்டியா நிமிக்கிறது. ஆனாலும் அவருடைய அந்தினால செய்யறான், அதையும் தடுக்கல. சரி என்ன செய்தார்னர், அந்த கைத்துல தான் ஒரு கைத்து தன் கழுத்துல கட்டிக்கிட்டு இழுத்தாராம். இழுக்கும் போது என்ன செய்தார்னர், என்ன செய்தார்னர், இப்ப இவ்வளவு யானைகளும் குதிரைகளும் செய்ய முடியாத பணியை இதோ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யல. செஞ்சாது நிமிரவும் நிமிராது. அவர் மூலிய கலைய நாயனார் ஆகவும் மாட்டார். என்ன சொன்னார், யானும் இவ் இழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. பாவம் இந்த யானைகளும் இந்த குதிரைகளும் இந்த காலாட்களும் எத்தனையோ நாட்கள் இந்த திருமேனியை இழுத்து இழுத்து இழுத்து இழைச்சிட்டாங்க. அந்த இழைப்பை அறியேனும் பெறணுங்கிறது. அந்த இழைப்பை பெறணுமே தவிர பிறர் குற்ற நோயை அந்த நோயோடு சேர்ந்து நாமும் நோய்வாய்ப்படணுமே தவிர நான் இதை நிமித்தி விடுவேன் என்று சொல்லலன்னு சொல்ல. இதற்கு அவர் யார் என்பது தெரியணும். அருமையா குங்குலிய தூபத்தை போட்டு வறுமை வந்து ரொம்ப கடுமையான வறுமை வந்து தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கும் சாப்பாடு இல்லாமினாலே தம் மனைவி தாலியை கொடுத்து இதையாவது கொடுத்து எதுன்னு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க, பாவம் இந்த பிள்ளைகள்லாம் ஒரு வாரம் ஆச்சு, குற்றத்தாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கடினப்படுறீங்க நானும் கடினப்படுறேன்னு சொல்லி கொடுத்து அந்த தாலியை வாங்கி கொண்டு போனவர் எதிரில் ஒரு பெரிய குங்குலிய மூட்டை வந்தது. என்னன்னார், இது புதுமையானது அருமையான குங்குலிங்க, நல்ல தனித்தன்மையா இருக்கும், ஒன்றும் கலப்படமெல்லாம் இல்லாதனர். ஆடால் ஆடா இந்த தாலியை கையில கொடுத்து அது குங்குலியத்தை வாங்கிட்டு போட்டார். வாங்கி போய் கோயில் அருமையா செஞ்சுட்டு இருக்கு. வரலாறு எல்லாம் தெரிஞ்சதுதான். தெரிஞ்ச அந்த அம்மா என்னன்னு கேட்டா, இங்க தாலி எடுத்துட்டு போனாங்க நிச்சயமா வந்து ஐயா அரிசி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும். அது கூட பிள்ளை எல்லாம் என்ன பண்ணும், ஒளி ஒளியில காட்டினேன் பிள்ளை எல்லாம் என்ன பண்ணும், எங்க அம்மா அப்பா போனாங்க வந்துருவாரு ராஜா வந்துருவாருப்பா, நீ பாரு உனக்கு நிறைய காய்கறி எல்லாம் வச்சு சாம்பார் எல்லாம் வச்சு உனக்கு சாதம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஒரு 10 நிமிஷம் போச்சு, இன்னொரு பிள்ளை எங்க அம்மா காணாப்பாவே அண்ணு வந்துருவாங்க ராஜா, நீ பாரு உனக்கு பாயசம் வச்சு வடை எல்லாம் வச்சு போடுறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பாவம். ஆனால் அந்த திருமேனி கோயில்ல போய் அருமையா குங்குலியத்தை பொருட்டு போட்டு அப்படியே ராத்திரியில அயர்ந்துட்டு. இப்ப யாரு கவலை, பெருமானு கவலை. ஒரு குடும்பம் தனக்கே இது மாதிரி நறுமண பொருளை தூவி ஆனா வறுமை விட்டு இருக்குது, தாலியை கூட இந்த பெரிய பெரிய புண்ணியமான இப்படி செய்து தடுத்து விட்டு. உடனே அருமையாக அந்த வீட்டை 3 மாடி 4 மாடியாக ஆக்கி நிறைய நெல் முதலிய பொருள்களை எல்லாம் உழவாக்கி அதே நேரத்துல அந்த பெண்ணும் சமையல் செய்யும்படியாக செய்து இவர் எழுப்புகிறார். கோயில படுத்திருக்கிற குகுலிய கலையரே எழுந்திருப்பா எழுந்திரி அப்படின்னா என்னன்னு பொக்கி பக்கம் முடிக்குது. ஆமா குங்குலியம் போடாம விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து போடுறேன்னு. குங்குலியம் எல்லாம் அப்புறம் போடலாம், வீட்டுல பாலோடு சாதம் இருக்கு அதை போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் போடுங்க. பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார். பால் சாதம் சாப்பிடணும், ஏன்னா ரொம்ப நாளா பட்டினி, திடீர்னு சாம்பார்லாம் சாப்பிடக்கூடாது, திடீர்னு ரசம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால பால் சாதம் சாப்பிடலாம் ராஜா போயிட்டு வந்தாரு. உள்ள போனா அங்க போனா பார்த்தா வீடே தெரியல, பெரிய வீடா இருக்கு, வீட்டுல இருந்து வாங்க வாங்குங்கிறாங்க, பிள்ளைகள்லாம் வாங்குங்கிறது, ரொம்ப அருமையா பால் சாதம் சாப்பிட்டார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருள் கைகூடிய குங்குலிய கலையர் தான் திருப்பந்தால் வரும்போது என்ன செய்யலாம், இறைவனே பால் சாதம் சாப்பிட செய்யிருக்கிறான், தன்னுடைய வீட்டை 3 மாடி ஆக்கியிருக்கிறான், அதனால இங்க வந்து என்ன செய்யலாம், யானைங்க ஆகட்டுங்கப்பா திருமேனி ஏற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி கயிற்றை பூட்டி இருந்தால் அவர் பெரியவர் ஆகார், நாயன்மாரும் ஆகார். என்ன சொன்னார், யானும் யூ இழை புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. இவ்வளவு சேனைகளும் இவ்வளவு யானைகளும் பெற்ற அந்த துன்பத்தை அடியேனும் பெற்று பார்க்கிறேன் என்று சொல்லி மாணவன் கயிறு பூட்டி கைத்த கழுத்துல போட்டு கழுத்தினால் வருந்தலுற்றார். ஆதலால் தான் அந்த தருக்கு சிறிதும் இல்லாமல் இருக்கிற பெருமை உடையவர் அப்படிப்பட்ட அறிவுள்ளதான் 63 பேர். அளவிலாத பெருமையர் ஆகியே என்று சொல்லி இன்னும் பல அடிவர்கள் செயற்கு அறிய செய்தெல்லாம் உண்டு. செயற்கு அறிய செய்தார் ஞானசம்பந்தர் அருமையா. என்னைக்கோ இருந்த ஒரு தனக்கும் ஒரு பெண்ணை ஒரு சிவனியை சீட்டியார் வைத்து வைத்திருக்க அந்த பெண் பாம்பினால் இறந்துபட சரி பரவாயில்ல ஒரு அடியவருக்கு வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த எலும்பையாவது குடத்தில் போட்டு வைப்போம் என்று போக ஆறாவது தலையாத்திரையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையை மேற்கொள்ள மயிலாப்பூர் வர அந்த குடத்தை உள்ள கொண்டாடக்கூடாது. என்னென்றாலும் எலும்பு குடத்தை போய் கோயிலுக்குள்ள கொண்டு வரலாமா? வரக்கூடாது. ஆதலால் ஞானசம்பந்த பெருமான் வளமாக வருகின்ற பொழுது அந்த கோயிலின் புறத்தே அந்த குடத்தை வைத்து இது அரியணியின் பெற்ற அணங்கி தங்களுக்காக வைத்திருந்தேன் இது அரவு தீண்டி திறந்து விட்டது அந்த குடம் இது என்ன அங்கிருந்தே பாடுகிறார் மட்டித்த புண்ணையங்கானல் என்ற அருமையான பாடலை பாடி அட்டித்தல் காணாதே போதியோ யமா சென்ற முறையில இதே நாள்ல அருமையா பங்குனி உத்தரத்துக்கு எப்படிலாம் சமையல் பண்ணி எத்தனை அடிவருக்கு போட்டு ஒரு கோடி போட்டியம்மா இது வேணுங்களா அது வேணுங்களா நமக்கு வேணுங்களா நீ போட்டுங்களா இனி பத்துங்களா என்று கேட்டிய போட்டியம்மா. இப்ப அதே பங்குனி உத்தர வரும்போது நீ போவியா போமாட்டம்மா என்று சொல்லி பெண் வளர்ந்தது. இதை விட செயற்கரிய செய்தல் என்னைக்கோ போன எலும்பு உடம்பு அருமையா ஒரு பெண் உடம்பு ஆச்சு. அப்படி செயற்கரிய செய்தும் பாருங்க மறுநாள் எல்லா இடத்துலயும் டாம் டாம் போட்டு அந்த எலும்பி பெண் ஆக்கியவர் அல்லவா எந்த தன்னை போட்டு இன்சியல் பண்ணி நல்ல ஞான சம்பந்தர் தீகாடினு போட்டுட்டாரா கவிழாத பெருமையர் ஆகிய இப்படி இது கொண்டு நிறைய போலாம் 63. ஆகவே இப்படி வாழ்ந்த பெரியவர்கள் நாம் இப்ப சொல்ல போகிற அடிவர்கள் அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். இப்ப அவருடைய பெருமையும் அளவற்றது நாம் சொல்ல போறவருடைய அடிவர்களும் எண்ணற்றவர்கள். என்ன எண்ணற்றவர்கள்ங்கிறீங்க 63 நாயன் மாதிரி தானே அப்படின்னு நம்ம ரத்தன வீட்டுல கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்பதான் பெரிய பிராமன் தொடங்கின வேணா கேட்பான். அவனுக்கு 63 இருக்குன்னு அதுவும் தெரியாது. பாத்துக்கலாம் 63 அடிவுள் தானே நீங்க அளவிலாத அடியாருங்கிறீங்க. 63 அடிவர் மட்டுமா இருக்கிறார்? தொகையடியார்கள் 9 பேர், தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கு அடியா 3000 பேர் அப்படின்னு கணக்கு சொன்னார். அதாவது ஒரு 3000 எல்லைக்கு உட்பட்டது. எஞ்சிய 8 தொகையடியாரு எண்ணிக்கை அப்பாற்பட்டவங்க பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியில். எத்தனை பேரு பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியில் எத்தனை பேரு சொல்ல முடியாது. அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியில் எத்தனை பேரு சொல்ல முடியாது. ஆகவேதான் அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். எனவே பெருமையும் அளவற்றது நான் சொல்லப்படுகின்ற என்னால் சொல்லப்படுகின்ற அடியோருடைய எண்ணிக்கையும் அளவற்றது. அப்படிப்பட்ட நிலைமை நான் இதை கூறுகிறேன். ஆனால் எனக்கு என்ன தகுதி? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொண்ட பொருள் என்னவோ மிக பெரும் பொருள், ஆனால் அதை எடுத்து சொல்ல நினைக்கின்ற அடியேனும் எனக்கு ஒன்றும் தகுதி இல்லாத என்ன இருக்குன்னு. அளவு கூட உரைப்பரிதாயினும் அப்படிப்பட்ட எண்ணில்லாத எண்ணற்ற பெருமையுடைய அடிவருடைய பற்றி அவருடைய முழுமையாக அந்த அளவு கூட அந்த பெருமையெல்லாம் நிரம்ப சொல்ல முடியுமா? உரைப்பரிதாயினும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் சுவாமி. ஆமா என்ன பண்றது, உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை தூரப்பறைகுவேன். நான் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னா எனக்கு இருக்கிற புலமையோ எனக்கு இருக்கிற பக்தி மேம்பாடோ எனக்கு இருக்கிற பெரிய அளவற்ற ஆற்றலோ அன்று. ஆசை வைக்க முடியுமா? அந்த ஆசைதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்கிட்ட இருக்கிற சொத்து என்னன்னா இது சொல்லணுங்கிற ஆசைதான் தவிர மற்ற ஆற்றலோ அறிவோ அன்று என்று சொன்ன. அப்ப இதாவே இருக்கும் அளவில் ஆசை துறப்ப அடைகிறேன். அந்த ஆசைங்கிறது பின்னால பிடிச்சி கழுத்து பிடிச்சி உந்துதான் பாடுப்பா பெரிய புராணம் பாடு பெரிய புராணம் என்று சொல்லுகிறதாம். அதனால் நான் பாடுகிறேன், எனக்கு வேறு எந்த ஆற்றலும் இல்லை என்று ரொம்ப அருமையா இந்த பாட்டில சொன்னார். அடுத்தது சொன்னார், அதுவும் அதே தான் இல்ல. அப்படி சொன்னது என்ன சரி, இப்படி சொன்னது எப்படி போன்றதுன்னு ஒரு ஓமை வைத்து காட்ட போறார். தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் பொறுவரும் தீர்ப்புகளுற்றேன். இப்போ தெரிவரும் பெருமையினர் முன்ன அளவற்ற பெருமையினர், இப்ப தெரிவரும் பெருமையினர் அவருடைய பெருமையை சொல்ல சொல்ல சொல்ல அவர் நீ சொன்னதுல எத்தனை வந்தாரு? என்னமோ ஒரு 20 விழுக்காடு வந்திருக்குது, இன்னும் 80 இருக்கு சார் பெருமை. அவ்வளவு இருக்குங்களா அவனாரு? ஆமா, இன்னும் ஒரு 10 நாள் சொன்ன என்ன 30% வந்திருக்கு, இன்னும் 70 பேர் பாக்கி இருக்கு. ஆகவே சொல்ல சொல்ல அவருடைய பெருமை இவ்வளவுதான் என்று தெரிந்து முடிப்பதற்குரியதில்லை, இன்னும் தெரிந்து கொண்டே ஆராய்ந்து கொண்டே போகின்றது. அப்படிப்பட்ட தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் தீர்ப்புகளுற்றேன். ஒப்பற்ற பெருமையை நான் சொல்லுகிறேன். எது போல என்ன, எது போல பாவம் ஒரு ஓமி சொல்கிறார், முற்ற பெருகு தன்காடல் ஊற்றோன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன். நம்ம இந்து மாசம் இருக்கு பாருங்க, ஆமா தெற்கு கன்னியாகுமரி இருக்கு, நம்ம கிட்டே வந்துருவோம் அல்லவா, தானே அங்க ஒரு பாருங்க, ஒரு சின்ன ஊற்று கடல் பக்கத்துல, கடல் பக்கத்துல இருக்கிற ஊற்று எப்படி இருக்கும், முறிக்கொண்டே இருக்கும். தொற்றனை தோறும் மணக்கேணி, மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு திருவள்ளுவர் போற போக்குல ஒரு ஊற்றையும் போட்டு வச்சு. தொற்றனை தோறும் மணக்கேணி, தோண்ட தோண்ட தோண்ட அந்த மணக்கேணி ஊறிக்கிட்டே இருக்கும். அது போல படிக்க படிக்க படிக்க அறிவு வளரும். இதெல்லாம் பாருங்க, சாதாரண மக்களுக்கும் தெரியும். இந்த உமையெல்லாம் யாருக்கு என்ன, பெரிய பிஹெச்டிக்கு தானே சொன்னாரு, சின்ன ஆளு சாதாரண ஆளுதான் தெரிய முடியாது வச்சிருக்காரு, என்ன பெரிய கஷ்டமா இருக்குது. பாவம் நல்ல கடற்கரையில ஆட்டக்கரையில் இருக்கிறவங்க சின்ன பொடியும் என்ன பண்றீங்க, தண்ணி நாங்க நோண்டுறோங்க, எதுக்குடா குளிக்கிறதுக்கு ஏன் நோண்டுறாரு, அட நீங்க நோண்ட நோண்டதான தண்ணி வரும், எங்க நாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறோம் குளிக்க போறோம், அதுக்காக நோண்டிட்டு இருக்கோம். பத்தியா நீங்க குளிச்சுட்டு இது மாதிரி நீங்க தினமும் பள்ளிடத்துக்கு போனாதான் படிக்க படிக்க அறிவு வரும். இங்க தோண்ட தோண்ட தண்ணி வந்தது இல்ல, ஆமா அது போல கொஞ்சமா படிக்க படிக்க தான் அறிவு வரும். பள்ளிடத்துக்கு போறீங்களா, எங்க போக்கணும் அப்படி சொன்னார். இதை விட வேற எளிமையாக என்னதான் சொல்றது. ஆகவே அது போல அந்த ஊற்று இருக்குதே, அந்த கடற்கரைக்கு அண்மையில் இருக்கிற ஊற்று, அது நல்லா அது பாட்டு தண்ணி பெருகிட்டு இல்ல, நீங்க கவுடா கொடுக்காவிட்டாலும் இது கொடுக்காவிட்டாலும் நீங்க வேணா நம்ம காவிரில தண்ணி குறையலாம், அல்லது நம்ம வந்து மற்ற நதிகள்ல பெண்ணையாற்றுல தண்ணி குறையலாம், கடல் எப்படி தண்ணி இருக்கும், அதனால பக்கத்துல இருக்கிற ஊற்று, அந்த ஊற்றுல தண்ணி ஓடுறதுல அப்படி பெருகிட்டே வருது. நீங்க திருச்செந்தூர்ல முள்ள முள்ள அந்த நாடி கிணறு ஊர்லயா, அது மாதிரி அந்த ஊற்று இருக்கு. அத வந்து ஒரு நாய் அங்கிருந்து வந்தது, இந்த ஊற்று தண்ணியை பார்த்தது, பார்த்துட்டு இந்த ஊற்று தண்ணியை இந்த ஒரு நாய் ஒரு ஐந்து மணித்துளிகள்ல எல்லாத்தையும் வத்த வைத்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, கொல்லுன்னு சிரிச்சாங்க. துகுளி நாய்ப்பா, வெறும் தண்ணியவே ஒண்ணு செய்ய முடியாது, அதுவும் கடல் பக்கத்துல இருக்கிறது, அதுவும் கடலை அல்ல கடல் பக்கத்துல இருக்கிற ஊற்றை செய்யுது, அதுல இது ஒரு நாய். இந்த நாய்க்கு இருக்கிற என்ன புத்தின்னா, அது வந்து வாய வந்து இப்ப மாடு மாடு மாதிரி ஆடு மாதிரி வாயை வச்சு குடிக்காது, நக்கித்தான் குடிக்கணும். அது தலையெடுத்தது என்ன பண்றது, நக்கி குடிக்கணும், அதனால வாய் வச்சு கூட குடிக்க முடியாது. இந்த நக்கி குடிக்கிற நாய் இந்த ஊற்றை, அதுவும் கடல் பக்கத்தில் இருக்கிற ஊற்றை நான் இது பறிவிடுவேன் என்று சொன்னா, எவ்வளவு இழிவும் அல்ல தவறுமோ அது போலத்தான். அளவிலா அடியார் பெருமையை இந்த கேவலம் சேக்கலாராய நான் சொல்ல முற்படுவது என்ற பாவம். இந்த நாய் இவருக்கு ஞாபகம் வந்தது, ஏன்னா திருவாசகத்துல எத்தனை இடங்கள்ல நாய் வருது. நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி என்று சொன்னார். நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் என்றெல்லாம் சொல்றாரு. நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே என்று வேண்டியங்களும் சொன்னார். அதனால் அந்த முன்னோர் மரபு சென்றதுனாலே இவருக்கு திடீர்னு எது ஞாபகத்துக்கு வந்தது, நாய் வந்தது. ஆதலால் இப்படி சொன்னார். பெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் சீர்புகலுற்றேன். எது போல இருக்கிறது, முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை, நல்ல பெருங்கடல், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நெடுங்கடல். அந்த நெடுங்கடல் அருகே இருக்கிற ஒரு ஊற்றுல தண்ணீர் வந்து கொண்டிருக்கு, அதை பார்த்து ஒரு நாய் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன். ஒரு நாய்க்கு எப்படி இருக்குமோ அது போன்றது என்னுடைய புத்தி. கம்பர் பெருமான் அவர் என்ன, பூனை எடுத்துக்கிட்டார், அவர் பூனை எடுத்துக்கிட்டார், இவர் நாய் எடுத்து ரெண்டு நிக்க குடிக்கிறது. ஆனா அங்க என்னாரு, ராமனுடைய பார்க்கடலையினர், ராமகாதை என்று சொல்கின்ற பெரிய பார்க்கடலை ஒரு பூசை, பூசைன்னா பூனை, முற்றவும் நக்குபு புக்கு என ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை, இதை முழுமையாக அல்ல நக்குபு புக்கன நான் நக்கியே குடித்து விடுவேன் என்று சொன்னால் எப்படியோ அது போலத்தான் ராமகாதையை நான் விரித்துரைக்கு மேற்கொண்டது. அவர் பூனை எடுத்தார், இவர் நாய் எடுத்தார், அங்க பார்க்கடலை எடுத்தார். என ராமகாதை ரொம்ப சுவையானது என்று இவர் வந்து கடல் எடுத்துக்கொள்ளல, உப்பு தண்ணி இல்ல, அது ஊற்று எடுத்துக்கிட்ட, ஊற்று எடுத்துக்கிட்ட, கடல் நறுவும் ஆகாது அங்கே ஊற்றும் தாம் நன்மை. இங்க பெரிய செல்வந்தனா இருந்து ஒருத்தன் கொடுக்காம இருப்பான், சாதாரண ஆளா இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பான். நெடுங்கடலாக இருக்கிற தண்ணி பயன்படுத்தப்படாது, பகுதி இருக்கிற ஊற்று அருமையா பயன்படும். அந்த ஊற்று எடுத்துக்கொண்டு ரெண்டு பேருமே ஒருவர் பூனையும் ஒருவர் நாயுமாக எடுத்துக்கொண்டு அவரும் தன்னுடைய ராமகாதை பாடுவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார், இவரும் தமக்கு அடியார் போல் கூறுவதற்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார். இப்படி எல்லாம் பெரியவர்கள் சொன்னார்கள். சரி, உடனே ஒருத்தன் கேட்டான், அப்போ இந்த அளவிலா அடியார் புகழ் கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறு தகுதியும் இல்லை அப்படித்தானே? ஆமாமா, அது சத்தியம், அவ்வளவு தகுதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்ச செய்தியை போய் ஏன் நீங்க மேற்கொள்றீங்க, விட்டுறது அப்படின்னு? ஆமா, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, விட்டுறது அப்படின்னா விட்டுடுவேன், ஆனாலும் விட முடியல. ஏன் என்றார், ஒரு பெரியவர் கொஞ்சம் எனக்கு ஒரு சிறு ஒரு விளக்கை காமிச்சார், அந்த விளக்கு எனக்கு ஏற்கனவே இருந்த ஆசைக்கு மேலும் துணையாகின்றது. அது என்னது? செப்பலுற்ற பொருளின் திறப்பினால் அப்பொருட்கூரை அவரும் கொள்வரால். ஒரு நம்பிக்கை என்னைக்குமே ஒன்று சொல்லுவாங்க, அது அது வேற விதமா இருக்கும். இவன சொல்லல, நீங்க பாலை பாக்காட்டியும் பால் சட்டியை பார்க்கணும்னு ஒரு பழைய பழமொழி, பழைய பழமொழி அது. இப்ப எல்லாம் பால் வந்து சட்டியில காய்ச்சற பழக்கமே இல்லை, அதனால அந்த ஓமையை அனுப்பிட்டு தகுதி இல்லாத போச்சு. சரிங்களா? இப்ப இந்த ஓமையை சொன்னா விளங்காது. பாலை பாக்காட்டியும் பால் சுட்டி, அது என்னது பால் சுட்டிங்க நீங்க? பால் காய்ச்சறது, பால் போய் சட்டியில காய்ச்சுவாங்களா? என்னையா நீ கீமுவா இருக்கு அப்படின்ட்டுவாங்க, அப்படி போடும். அதனால இப்ப அது போயிட்டு. அது போல இங்க நான் பேசுவது உண்மையா எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு நாய் தான். ஆனாலும் கூட பேசப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அளவிலா அடியார் பெரும்புகள், சரிவரும் பெருமை திருத்தொண்டர் புகழ். ஆதலால் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறள் படிச்சவங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது மாதிரி வேற சொன்னது நாடியே கிடையாது திருவள்ளுவர் தவிர. அறிவுன்னா போய் விழப்பா அப்படின்னு, சாரி இவங்க போய் என்ன சார் சொன்னோட படம் சுண்டை கேப்பேன், யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ன? இது என்ன சார் முன்னையும் முன்னையும் வளர்றான் இந்த ஆளுநர், முன்னையும் முன்னையும் வளர்ன என்ன? அட, செய்தி கிடைச்சா சார் தான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண, ரெண்டு அதுல ரெண்டு அருமையான அமைப்பு அல்லவா. சொல்லுகிறவரை பொறுத்து மட்டும் அறிவில்லை, சொல்லப்படுகிற பொருளை பொறுத்து இருக்கிறது. சொல்லப்படுகின்ற முறையை மட்டும் கருத்தா கொள்ள வேண்டாம். எப்படி முன்ன பின்ன சொன்னாலும் சரி, செய்தி வந்தா சரிதான். எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு என்றல்லவா சொன்னார் திருவள்ளுவர். ஆகவே இந்த திருக்குறள் படித்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் ஆங்காங்க இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சரி சொன்னது ஒரு சாதாரண சேர்க்கிறார்தான், இருந்தாலும் சொல்லப்பட்ட பொருள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி இந்த பொருளை நோக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு, நான் சொல்ல துணிந்தேன். இந்த நம்பிக்கை வரவே திருக்குறள் ரெண்டு திருக்குறள் இல்ல நிச்சயமா சொல்ல மாட்டேன். எத்தன்மை தாயினும் அல்லது யார் யார் வாய் கேட்கணும் என்று சொன்னாரே, அந்த குரல் தான் எனக்கு வாய்ப்பாயிட்டு. செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்குறை யாவரும் கொள்வரால், இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்கூறி யார் கொள்வர் மேன்மையால். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்ற பக்குமுடையவர்கள் நிச்சயமா நான் எப்படி சொன்னாலும் சொல்ல தவறியதில் பல கருத்துகள் முரண்பாடு இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அன்றுதான் நம்பிக்கை ஆயிட்டு. இது மூன்றும் அவையடக்கம். இனிமே சொல்லுவது, நேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய, தூய பொன்னணி சோழன் நீடுழிப்பார் ஆய சீரான பாயன் அரசவை. இது யார் கேட்டாரு கேட்டா, எங்களுடைய சோழ பெருமகன் அவனுடைய அரசவை இருக்கே, அந்த அரசவையில அதிகாரத்தில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, நல்ல அறிவிலும் சிறந்தவர்கள், நல்ல பக்தியிலும் சிறந்தவர்கள். எனவே அந்த அவை இந்த பொருளை கேட்டு மகிழும் என்று தான் கேட்கின்ற அவை அரசவை என்பதை சொல்லி அந்த கேட்போரையும் சொன்னார். இனி இந்த நூல் பெயர் சொல்ற, இதுக்கு என்ன பெயர் இந்த நூலுக்கு? இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இந்த நூலுக்கு பெயர் சேக்கிடாரே இட்டது திருத்தொண்டர் புராணம் என்று. திருத்தொண்டர் புராணம், இந்த நூல் பெயர் திருத்தொண்டர் புராணம் என்று சொன்ன மட்டுமோடு இல்லாமல் இது எந்த பயனை தரவல்லது என்பதையும் சொன்னார் திருத்தொண்டர். என்ன, எல்லாரும் விளங்குற மாதிரி, எல்லாரும் நினைக்கிறேன் எல்லாரும் விளங்குற மாதிரி. தம்பி, இந்த உலகத்துல ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ஒரு இருள் தெரியுங்க, இந்த இப்ப வருது வந்துகிட்டு இருக்கு அந்த இருள், சாயந்தரம் 6:30 இருந்து நாளை காலைல வரைக்கும் இருக்கிற இருள். சரி, இன்னொரு இருள் இருக்கு தெரியுமா? என்னது? அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க, பார்த்ததே இல்லைங்க. நீ ஏன் போய் இப்ப இந்த மாதிரி பெரிய இதுல வந்துதுன்னு அரசு கட்சியெல்லாம் நின்று ஒரு பெரிய நீ எம்எல்ஏ எல்லாம் ஆகக்கூடாது, அதெல்லாம் நம்மளால நடக்குதுங்களா? நமக்கு என்னங்க தெரியும்? ஒன்னும் தெரியாது. பின்ன போனவங்க எல்லாம்
1: அவங்கெல்லாம் நாலு படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க, அதனால போனாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் உனக்கு நெஞ்சு இருக்குது, அவங்களும் நெஞ்சு இருக்குது. அவங்க நெஞ்சு அவங்களா, என் நெஞ்சில எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வெறும் இருட்டா இருக்குதுங்க. அவருங்க நெஞ்சு நல்லா ஒளியா இருக்குங்க. அப்ப ஓ நெஞ்சு எப்படி இருக்குது, இருட்டா இருக்குது. நல்லது கெட்டது தெரியாது, நாலு படிக்கவும் இல்லை, உலகமும் தெரியாது. நான் போய் அங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறேனுங்க? அப்போ இருள ரெண்டு இருக்கு, ஒண்ணு என்னது வெளியே காணுகிற இருள், இன்னொன்று அவர் உள்ளத்துல இருக்கிற இருள். ஆமா, இந்த வெளியே காணுகிற இருளுக்கு என்ன இருக்கு, அருமையா அந்த மின்னுலகெல்லாம் போட்டேன். இயற்கையும் ரொம்ப அருமையா, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரனோ மற்ற விண்மீன்கள் எல்லாம் தோன்றும், இயல்பாகவும் வெளிச்சம். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற இருளை நீக்குவதற்கு எந்த லைட் போட முடியும், எத்தனை வாழ்த்து போடுறது, போட்டு நடக்குமா, முடியாதுனர். அந்த உள்ளத்துல இருக்கிற இருளை நீக்குவதற்காகத்தான் இந்த திருத்தொண்ட பிராணத்தை செய்தேன். இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கி இருள் இரண்டில். இந்த உலகத்திலே இருளானது ரெண்டு விதமா இருக்கு. அதுல ஒரு இருளை நீக்குவதற்கு பொங்கிய இருளை ஏனை, இந்த பொங்கி உலகத்தில் இருக்கிற இருளை எப்படி அந்த கதிரவன் போய் எப்படி நீக்கி சூரியன் நீக்கி விடுறான், அது போல மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆன்மாக்கள் உள்ளத்திலே அது மாதிரி பொங்கி இருக்கின்ற அந்த இருள் இருக்குதே, அறியாமை என்ற ஒன்று. அந்த அறியாமை என்ற ஒன்றை அது எப்படி சூரியனோ அது போல செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பான். அதற்காக செய்தேன். அப்ப இந்த பாட்டுல இரண்டு செய்தி, ஒன்று இந்த நூலின் பெயர் திருத்தொண்டர் புராணம், இன்னொன்று குறையுருளை நீக்க சூரியன் இருப்பது போல உலகத்தில் இருக்கிற மக்களுடைய அகையுருளை நீக்குவதற்கு இந்த திருத்தொண்டர் புராணம் சொல்லப்படும் என்று சொன்ன. இப்படியாக இதுதான் அவையடக்கம், அதனை சேர்ந்திருக்கிற பகுதி. எனவே அவையடக்கத்திற்காக ஒரு மூன்று பாடல் கூறி அடுத்து இந்த செய்தியை ஏற்கின்ற அவை எங்களுடைய தோழனுடைய அவை என்று சொல்லி இதனுடைய பெயர் திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லி ஏறத்தாழ அந்த பாயிரம் என்ற கருத்தை முடித்த. இந்த பாயிரம் பாயிரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ரெண்டே ரெண்டு செய்தி இருக்கணும். ஒரு செய்தி இறைவணக்கம் இருக்கணும், இன்னொரு செய்தி நான் எதை சொல்ல போகிறேன் என்று இருக்க வேணும். இருந்தா அதுக்கு பாயிரம்னு பேர். இதெல்லாம் சூத்திரமா பாடி வச்சிருக்கிறாங்க. தெய்வ வணக்கம் செய்யப்படுபொருளும் எய்த வரப்பு தச்சிறப்பாகும் ஒரு சூத்திரமே இருக்கு. தெய்வ வணக்கம் சொல்லி தான் சொல்லப்படுகிற பொருளின் சொன்னா அதுக்கு பாயிரம்னு பேர், முன்னுரையும் பேர். பாயிரம்னா முன்னுரையும் அர்த்தம். இங்க தெய்வனுக்கு சொல்லப்பட்டிருக்குது உலகலாமனந்தோதற்கரியவன் எடுக்குமாக்கதை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. செய்யப்பட பொருள் என்ன, பெரியபிராணம் என்ன பயன் தரும் சொல்லியிருக்கார், அகவிரலை நீக்கும் என்று. எனவே பாயிரம் இந்த பகுதி பாயிர பகுதி முன்னுரை போல.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: அடுத்த அதிகாரம் ஆணவம். நான் முன்னமே சொன்னேன், ஆண் அவம், ஆண் என்றால் ஆம்பளைன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா இன்னும் நம்ம நாட்டுல ஆண் எழுதினாலும் தக்குசம் மாறி போயிடலாம், படம் போட வேண்டியது. படம் போட்டாத்தான் அந்த படத்தை பார்த்துட்டு உள்ள போறான், படிச்சுட்டு போறதே இல்ல. அறிவற்ற பயல்க, இந்த நாட்டை இருக்கோம் நாம இருக்கோங்கிறத காட்டுறாரு. அதை விட என்ன வேணும். ஆண் அவம் என்றால் ஆளுமை தன்மை. ஆளுமை தன்மை தனக்கு இருப்பதினால் தன்னை பெருமையாக கருதுகிற உயிர். ஆளுகின்ற தன்மை இருக்கு, அது உன்னுடைய முயற்சி. அது இறைவன் திருவருளால் இருக்கலாம், அல்லது நீயே கூட எல்லாம் என் முயற்சி என்று சொல்லிக் கொள்வதாக கூட இருக்கலாம். பிறகு நீ இறைவனுடைய திருவள்ளி என்று உணர்வாய். என்னால் என் முயற்சியால், நீ முயற்சி இல்லாம சாமி தான் வரும் சொன்னா என்ன ஆகுது கதை. ஒரு பெரியவர் துறவியாக இருந்தவர் ஊரை விட்டு ஒரு குடிசையில தங்கியிருந்தார். தங்கியிருக்கலாம் இறைவனே, ஐயா ஊருக்குள்ள இருக்கப்படாதா, உன் பேரம் பேசிப்பி எல்லாம் நல்லவங்க, அதெல்லாம் நான் இறைவன் என்னை காப்பாத்துவார் அப்படின்னு அந்த குடிசையில இருந்தார். வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தனால 10 சீட்டு வந்துச்சு. வெள்ளம் வரலாம் அந்த 10 சீட்டு வந்திருக்காது. அதனால வெள்ளம் வந்ததுனால வெள்ளம் வந்தது. அரசியலையும் நினைச்சுக்குவோம். இப்ப இது வேற புண்ணான உள்ளத்துல இருக்க வெளியே சொன்னதான பொண்ணு ஆறும். அதனால வந்தனால 10 சீட்டு கிடைச்சது. சரி மெட்ராஸ்ல 10 சீட்டு இல்லாட்டி வருமா, 10 சீட்டு கிடைச்சிருச்சு. சரி வெள்ளம் வந்தது, இங்க மக்கள் சொல்லுவாங்க, ஐயா இப்பவாது நாங்க சொல்றதுக்கு இல்லையா, உன் குடிசையை விட்டுட்டு நீ உள்ளுக்குள்ள வரணும், அதெல்லாம் என்னை இறைவன் காப்பாற்றுவான். அப்புறம் உடனே ரொம்ப வெள்ள வந்து இவருடைய வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு போற மாதிரி வந்தது. உடனே இப்ப அந்த வானத்துல இருந்து கயிறை விட்டு காப்பாத்துறக்கா ஹெலிகாப்டர் வந்து பெரிய பெரிய ஏரிக்கணும், அதெல்லாம் என்னை இறைவன் காப்பாத்துவான். வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போனோடனே இவர் அடிச்சுட்டு போறாரு. ஏத்தாப்புல ஒரு கட்டை மரக்கலை உடஞ்சி வருது, அதுல பக்கத்துக்கு ஆகி அந்த மரக்கலையவாது தொட்டிக்கிட்டு வந்து சரியான அதெல்லாம் வர முடியாது, அது இறைவன் காப்பாற்றுவார். சரின்னு போய் சேர்ந்து சித்திரகுப்த நாயனாருக்கு முன்னாடி நிக்கிறார் யம தர்மராஜ். அப்ப இவர் சொல்றார், இறைவன் என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இருந்தேன், இறைவன் காப்பாற்று. என்ன காப்பாற்றல, உன்னை கூப்பிட வச்சதே இறைவன் தான், ஹெலிகாப்டர்ல இருந்து விட்டதும் இறைவன் தான், உனக்கு முன்னாடி வந்து இருக்கிற கிளைய விட்டதும் இறைவன் தான், அதை விட்டு இறைவன் நேரே உனக்கு வந்து ஆசி புரிவார் நினைச்சின்னா இந்த அறியாமையே எங்கே சொல்லுவது. இந்த முயற்சி இல்லாமல் இறைவன் என்று சொல்லுவதும் கூட அணிய அறியாமைதான். முயற்சி இல்லாமல் இறைவன் நல்லா தெரியும், முயற்சி இல்லாமல் இறைவன் தான் எல்லாம் தருவான் என்று சொல்லுவதும் இல்லைன்னா ஏன் காசு கொடுக்கிறாரு பொற்காசு? இறைவன் ஹோம் ஞான சம்பந்தா, உன்னுடைய மடம் பூராம் எல்லா வசதியான அவ்வளவு தானியங்களும் நிறைந்திருக்கும் என்று இறைவன் திருவிழிமொழியில் இறைவன் கைய காட்டி இருக்கலாமா இல்லையா? காட்டலையே. காசு தர்றேன், அதை எடுத்துக்கிட்டு போய் மாத்தி அப்புறம் பொருள் எல்லாம் வாங்கி அதை சமைச்சு போடுனார். இறைவன் சமைச்ச புளியோதையே அண்டாண்டாவா அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அனுப்பலையே. நீ முயற்சி செய் என் அருள் துணை புரியும். இதுதான் வாழ்க்கை. நாம் திருமுறையினுடைய வாழ்க்கையில் நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து அருள் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வரலாறுகள். ரைட். அப்படிப்பட்ட அருள் நிலை இல்லாமல் மாணவத்தில் இருந்தால் துண்டும் பவத்துயரும் என்றைக்கும் தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம். துன்பம் என்பது தொடர்ந்து வருது, பிறவி என்பது தொடர்ந்து வருவது. அந்த பிறவி என்பது துன்பத்தை தருவதுதான், இன்பம் அல்ல, துன்பத்தை தருவதுதான். துண்டும் தொடர்ந்து பவத்துயர் பிறவித்துயர், இன்பும் அந்த துயரத்தோடு உலகத்தில் சில இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். இறைவனுடைய கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சு, அப்ப இன்பத்தை அனுபவிக்கிறோம். கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சி, துன்பம் இருந்தாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவை, அப்ப அது இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். துணை பொருள் இறைவன் அந்த துன்பத்தில் இருந்து இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது துணை பொருளாக இருக்கிற கடவுள் துணை போடாமல், கடவுள் துணை அவர் துணை பொருள், என்றைக்கும் நாம் இயங்குவதற்கு துணையாக இருக்கிறார், அதனால்தான் கடவுள் துணைன்னு போடுறோம். கடவுள் துணையின் போடுறது துணை பொருள், அவர் என்னைக்கும் துணையா இருக்கிறார் அர்த்தம், வேற பொருள் துணையின் போடப்படாது, பாத்துக்கணும். துணை பொருளும் இன்று என்ப எவ்வாறும் இல்லை, இல்லை என்று என்றைக்கும் சொல்ல முடியாது. துன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, இன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, கடவுளும் இல்லை என்று சொல்லவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களால் சொல்லட்டு, நாம தமிழகம் வந்தவரை வரவேற்பு எவ்வளவு அடிச்சாலும் கவலைப்படவே மாட்டோம். அவன் கடவுள் இல்லை என்று எழுதினால் நாம் பார்த்து கொண்டு வாழ்க, நூறாண்டு காலம் வாழ்க அப்படின்னு எங்க இறைவனால் நூறாண்டு காலம் நல்லா எலும்ப தின்னுகிட்டு வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு இருப்போம். இதே ஒரு அமெரிக்காவில போய் அவன் காடு இல்லை அப்படின்னு எழுதினானா விடுவானா? பொறுமை, பொறுமையின் சிகரம். நாம் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் ஜெயிக்க வைக்க மாட்டோம். துண்டும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும், இன்பும் துணை பொருளும். ரொம்ப அநியாயம், கல்லூரிகளில் மாணவர்கள் தண்ணி போட்டுட்டு வந்து கிளாஸ்ல உட்கார், நேரே நான் முதல்வராக இருக்கிற பொழுது அனுபவித்திருக்கிறேன். கள்ளுக்கடை திறந்ததினால் சாராயம், அதை விட துன்பம் தேவை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கெட்டுப்போனதுக்கு பெரும்பாலான காரணம் அதுதான். அந்த நடிகர் கூட ஒருத்தர் கடைசி ஓட்டு போது வந்து கும்புறாள், யாரா எப்படியா இருந்தாலும் அது நீக்குங்கப்பா, ஏன்னா அவர் தான் பிரம்மா, சினிமா துறையில் பிரம்மா, அதனால அவர் சொல்றார் கரெக்டா. துண்டும் பவத்துயரும் இன்பம் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறு இல்லை என்று சொல்ல முடியாது. என்றைக்கும் உண்டு, கடவுள் உண்டு. அப்ப ஏன் இருள் மலனில் எழுதுறார், உனக்கு துன்பத்தை தருகிற ஆணவமும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆணவத்தை அடக்கக்கூடிய இறைவனும் இருக்கிறார், ஆக இரண்டும் உள்ளது என்பதுதான் முதல் குறட்பா. தொன்றும் பவத்துயர் எதனால் வந்தது? ஆணவத்தால், அறியாமையால் வந்தது. அறியாமை என்று நாம் பொருள் கொண்டோம், அறியாமையால் வந்தது. துண்டும் பவத்துயரும், துண்டி வருகிற பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும். இன்பும் என்பதற்கு மற்றொரு பொருள் கூட உண்டு, வீட்டுப் பேரு என்று பொருள் கொள்ளலாம். பிறவி துயரும், வீட்டுப் பேரும் இறைவனும் என்றும் உள்ளது என்றும் கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது குறட்பா, இருளானதன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இருட்டு என்ற ஒன்று, அது ஒன்றுதான் எல்லாவற்றையும் மறைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மறைச்சு கருமையா காட்டிவிட்டு நிற்கும். மற்ற எதுவும் எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இப்ப அதுவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. உமாபதி சிவன் காலத்துல மின்சார விளக்கு இல்லாததுனால ஊரெல்லாம் இருட்டா இருந்திருக்கு, அதனால இருட்டு தெரிஞ்சது. இப்ப இருட்டுக்கே வழி இல்லையே, எல்லாம் வெளிச்சம் போட்டு. இப்ப எங்க திருச்சி நகரத்துக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் இருட்டே பார்க்க முடியாது, ஏன்னா ஒளி வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு. எப்ப கரண்ட் இல்லையோ அப்பத்தான் அதுலயும் கூட ஏதாவது ஜெனரேட்டர் வச்சு வச்சு பண்ணிடுறான். இருள் என்பது எல்லாவற்றையும் மூடி தான் மட்டும் காட்சி தருகிற இருட்டு பொருளாக, கருமை பொருளாக நிற்கக்கூடியது. அதுபோலத்தான் நம்முடைய உணர்வுகள் அனைத்தையும் அடக்கி அறியாமை மேலே இருக்கும். இதுல வெறும் ஓமை மட்டும்தான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டில. இருட்டு என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளையும் மறைத்து தான் மட்டும் நிற்காட்டும், தன்னை மட்டும் காட்டும். நான் சொல்லுவது புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இருட்டு என்பது, இப்ப இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க, அப்ப இருட்டு என்ற இரு கருமையான ஒரு நிறம், அந்த கருமை எல்லா நம்ம எல்லாரையும் மறைச்சு, நம்ம புத்தகத்தை மறைச்சு, நம்ம டேபிளை மறைச்சு, இந்த தனியனை மறைச்சு, இந்த கடிகாரத்தை மறைச்சு, எல்லாத்தையும் மறைச்சு இருட்டு என்ற கருமை நிறம் மட்டும் இருக்கும். அது மாதிரி ஏகப் பொருள் என்றால் தான் மட்டும் இருக்கும், மற்றவற்றை எல்லாவற்றையும் மறைத்து, அதான் முக்கியம், எல்லாவற்றையும் மறைத்து. அதுபோல அறியாமை என்பது நம்முடைய உணர்வுகள் அத்துணையும் மறைத்து அறியாமை மட்டும் இல்லை, தெரியவில்லை, தெரியாது, இதுவரை தெரியாம இருந்தேனே. எத்தனை பேர் சொல்றான், இதுவரை நான் அவனோட பழகினேன், அவனுடைய சுயரூபம் தெரியாம இருந்தேனே என்று சொல்கிறான். ஆக சுயரூபம் தெரியாத அளவிற்கு அவன் தன்னை மட்டும் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தான். இங்கத்தான் சொல்றார், இருளானதன்றி இருட்டு, இது புற இருள். இப்ப நம்ம இருள் என்ற இடத்துல ரெண்டு செய்திய பார்க்கணும், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. மீண்டும் சொல்கிறேன், அக இருள் அறியாமை, புற இருள் இருட்டு. புற இருளை சொல்லுகிற பொழுது இருட்டு என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இருளானதன்றி இலது எவையும், எந்த பொருளும் தன்னை மறை மற்றவற்றை மறைத்து தான் மட்டும் நிற்கின்ற பொருள் இல்லை. அப்ப இருட்டு மட்டும்தான் பிற பொருளை மறைத்து தன்னை காட்டும். இருளானதன்றி இலது எவையும் ஏகப் பொருளாகி நிற்கும் பொருள், தேக பொருளாயி என்பத தான் தன்னை மட்டும் காட்டும், இருட்டு தன்னை மட்டும் காட்டுவதாக இருக்கும், ஏக பொருளாயி நிற்கும் பொருள். அதுபோல ஆணவம் எல்லாவற்றையும் மறைத்து தான் மட்டும் அறியாமையுடையதாக இருக்கும். அறிவிலேன் என்று முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, முக்தி நெறி அறியாத, அப்ப முக்தி நெறியை அறியாத வண்ணம் மணிவாசகருடைய உயிர் ஆணவம் மறைக்க, ஆணவத்தால் மறைக்கப்பெற்று இருந்திருக்கிறது. முற்றினை அறியவில்லை, இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்குரிய வழியை தெரியாதிருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை பத்தினேரி அறிவித்து பல வினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சோமாக்கியனை என்னை அர்த்தனர் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார சோமி. அப்ப எல்லாவற்றையும் மறைத்து அறியாமை மட்டும் நிற்கும், அறியாமையாக இருக்கும். ஒரு பொருளும் காட்டாது இருள், ஒரு பொருளையும் காட்டாது, அது மட்டும் காட்டும். ஆனால் அறியாமை தன்னையும் காட்டாது, உயிரையும் காட்ட விடாது. அறியாமல் இப்ப இருளானது தன்னை காட்டுது, ஒரே இருட்டா இருக்கு, என்னப்பா வீடு ஒரே இருட்டா இருக்கு, அப்ப இருட்டு தன்னை காட்டுதுன்னு அர்த்தம். இருட்டா இருக்குன்னு சொல்றமா இல்லையா, என்னப்பா வீடு இருட்டா இருக்கு, இருள் இருள் அடைஞ்சு போயிருக்கே, என்ன இருட்டா இருக்கே அப்படின்னு. அப்ப இருட்டு என்று தன்னை காட்டுகிறது. ஆனால் அறியாமை என்ன, நம்ம காட்டுனா கொஞ்சமாவது லஞ்சம் கொடுத்து மாத்தலாமா இல்லையா, சனியம் முடிச்சு அறியாம நம்ம காட்ட மாட்டேங்குது. அறியாமை இறைவனுடைய திருவுருளை அடைய முடியாம தடுக்குதுங்க, இந்த தடை அதை தள்ளுனா தடை நீங்குமா இல்லையா? இதுக்காக கவர்மெண்ட்ல கதவுல தள்ளுன்னு எழுதுறான். அரசாங்க அலுவலகத்துல தள்ளு அப்படிங்க, அந்த கதவுல தள்ளுன்னு எழுதியிருக்கிறான். என்ன எழுதி ஏன் எழுதியிருக்கிறான்? தள்ளுனாத்தான் கிடைக்கும். அதனால அப்பவே அவன் நீ உள்ள வரும்போதே தள்ளுனுக்கு வாரான்றான். அப்ப இது மாதிரி அறியாம தெரிஞ்சுன்னு சொல்றது சிரிப்பு கால உண்மையா தானே? இப்படி எல்லாம் படிக்கணுங்க சித்தாந்தம், சித்தாந்தம் இப்படி எல்லாம் படிக்கணும். நான் இந்த புத்தகத்துக்கு அப்படி சொல்றதுக்கு அவங்கள்ட்ட வந்தேனா? தள்ளுங்கிறான், தள்ளணும். அப்ப நமக்கு அறியாமையை பத்தி தெரிஞ்சுன்னு வச்சுங்க, தள்ளுவா இல்லையா? எதையே தள்ளி என்னென்னலாம் பண்றான். மையே மாத்திட்டேன். ஒருபோதும் காட்டாது இருள் உருவம் காட்டும். எப்படி சின்னத்தர பார்த்திருக்கேன்னு தெரியுது பத்தீங்களா? ஒருபோதும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருள் உருவத்தை காட்டும், இருள் உருவத்தை காட்டும், தன்னுடைய இருட்டை காட்டுது. இருபொருளும் காட்டாது ஆணவம், தன்னையும் காட்டாது தன் உருவத்தையும் காட்டாது, ஞானம் பெறுவதையும் காட்டாது, இறைவன் உள்ளே இருப்பதையும் காட்டாது, ஞானத்தின் உருவத்தையும் காட்டாது. ஞானம் பெறுவதற்குரிய அறிவு, ஞான அறிவு, அதையும் காட்டாது தன்னையும் காட்டாது. அப்ப இருளை விட ரொம்ப மோசமானது அருள், அது இருள் நம்முடைய அறியாமை. அந்த அளவே உள்ளொடையோடு ஆவியடை அடங்கி இன்றளவு நின்றது. அப்ப ரெண்டு இருக்கே, இறைவனுடைய திருவருளும் நமக்கு அறிவு ரூபமாக, இல்லாட்டி நாம வந்து இப்ப என்ன எல்லாரும் கேட்பாங்க, நான் அதுவும் சொல்வேன், இப்ப இவ்வளவு பாடம் நடத்திரியிலே போனோட எப்படி இருந்திருப்பீங்க? போன பிறகு நான் யாத்து கழுதியாத்தான் இருந்திருப்பேன், எனக்கே தெரியுது நான் கழுதியாத்தான் இருந்திருப்பேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி கத்திக்கிட்டு இருக்கல, அதனால கழுதியாக இருந்திருப்பேன். கழுதியாக இருந்து இந்த புத்தகத்தை எல்லாம் வெளியே கொண்டாந்து போட்டிருப்பாங்க, அது புறம் தின்றுப்பேன். அதை தின்னதான் இப்ப வெளியே சொல்ற மாதிரி இருக்கு. அதனால போன பிறவில எனக்கு ஒரு நம்பிக்கை கழுதைதான் அப்படின்னு இப்படி இமேஜின் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. மறைத்தல் என்ற தொழில், இறைவனுடைய தொழில் எவ்வளவு பெரிய தொழில். இறைவனுடைய அருள் இருக்கே, மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த மறைத்தல் என்ற ஒன்று இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயம். தன்னை மறைத்துக் கொண்டு நம்மையும் மறக்க வைக்கிறான், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தன்னையும் மறைத்துக் கொள்ள மறைத்தல், தன்னையும் மறைத்துக் கொள்கிறான், நாம் போன பிறகு எப்படி இருந்தோம் என்பதையும் மறைத்துக் கொள்கிறான். ஆனா அது என்னமோ பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்துட்டான், குறைச்சு. முதல் வருஷம் பொங்கலுக்கு சம்பந்தபுரத்து எப்படி வந்த வாழைக்காய் வந்ததுன்னு இப்ப கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இரு வருஷங்கள் எங்க வீட்டுக்காரங்க கேட்டா, ஏன்னா வாழைக்காய் தேங்காய் பழம் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களா, எனக்குன்னு எங்க வீட்டுக்குன்னு இப்படி ஒரு விரல் தண்டி வாழைக்காய் என் மாமி சம்பந்திக்கு எப்படித்தான் கிடைச்சதோ தெரியலையே, சொல்லுவோமா இல்லையா? அப்ப நினைவு இருக்கு, நமக்கு நினைவு இருக்காது. நீங்க நினைச்சு பாத்தீங்க, சின்னத்திரையில என் மனைவி எத்தனை தூரம் குறை சொல்லியிருக்கா, போன நேத்து முடிஞ்ச போது என்ன சேலை கட்டியிருந்தா அந்த சேலையில வர போது, இப்ப இறங்குறது சேலை மாறி இருக்கு, அதனால இது அடுத்த நாள் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிறா. இவன் டைரக்டர் செல்ல எழுதி போடுங்கிறா. அதை விடுமா, இது சேலை தானே மாறிச்சு, ஆள்வே மாறிப்பிறான் இது, ஆளை மாட்டுப்பிறானா இல்லையா? அப்புறம் என்ன, அந்தளவி உள்ளொலியோடு நம்முடைய மனத்திற்குள்ளே அந்த அளவு, நாம் அனாதிகாலத்தில் தோன்றுகிற காலத்திலேயே அந்த அளவு, அது உள்ளொளி. உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள், உள்ளொளி என்பது இறைவனுடைய திருவருள். உள்ளொளியோடு ஆவி அந்த உயிரில் இடை அடங்கி இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதோடு ஆணவம் என்ற அறியாமையும் அடங்கி இன்றளவும் நின்றது அருள். அந்த இறை அருள் அடங்கியிருக்க இந்த அறியாமை மேலே இருந்து இன்றளவு இருக்கிறது. அந்த அறியாமை அடங்கி திருவருள் ஞான சம்பந்தருக்கு மேலே வந்தது போல நாம் இருந்தால் எவ்வளவு பெருமை. இறைவனே பால் கொடுத்தான்னா ஏன் நம்ம ஆவின் பால் கீழ நிக்கணும்? இப்படி ஞான சம்பந்தருக்கு அப்படி கிடைச்சிருக்கு, நாம இப்ப ஆவின் பாலுக்கு போய் நிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவின் உள்ளொளியோடு, அந்த அளவு, அந்த அந்த காலத்தில் இருந்து இறைவனுடைய திருவருளோடு ஆவி இடை அடங்கி, அந்த இறையருள் அடங்கின்னு அர்த்தங்க. எது அடங்கி? இறையருள் அடங்கி இருக்கிறது, அறியாமை மேலிட்டு இருக்கிறது. அந்த அறியாமை மேலிட்டு இன்றளவும் நின்றது இருள், அறியாமை நம்மிடத்தில் இன்றளவும் நின்றது இருள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்னும் கணவருக்கு தோன்றாத கற்பு. கற்புனா ஒழுக்கம் அர்த்தம். கற்புனா கற்பு நெறி தவறாது அப்படி இப்படின்னா ஒழுக்கம் அர்த்தம். கற்பு என் கற்பனப்படுவது ஒழுக்கம். கற்பு என்றால் ஒழுக்கம். ஆணவத்திற்கு என்ன ஒழுக்கம்னார். ஆணவம் எல்லா உயிரிடத்திலும் இருக்கு. ஆணவம் ஒன்றுதான், அறியாமை என்பது ஒன்றுதான். எல்லா உயிரிடத்திலும் அறியாமை இருக்கிறது. அறியாமையாக இருக்கிற அந்த பெண் எல்லாருடைய கணவனாக இருக்கிற எல்லா ஆன்மாக்களிடத்திலும் இருக்கிறது. இருந்தாலும் தன்னை பற்றி அவர்களுக்கு அறிவிக்காத பெண்ணாக இருக்கிறாள். ஒரு பெண் என்றால் தன்னுடைய நிலையை தன்னுடைய கணவனுக்கு சுட்டி காட்டுதல் வேண்டும், அல்லது தன்னுடைய இன்பத்தை கொடுத்து தான் எப்படிப்பட்டவள் என்பதை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தனியா இருந்து இவ்வாறு தனியா இருந்தா ஒரு பொண்ணு சொன்னான், எப்பொழுதுமே புருஷனை கையில போட்டுக்கணும் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தான். கல்யாணம் பண்ண வந்த புருஷ இந்த பெருசு சொல்லுது, இப்புருஷனை கைவிட்டப்படாது, என்னைக்கு இருந்தாலும் அவனை முன்னாடி முடிஞ்சு வச்சுக்கணும். அது சரி, நீங்க இப்ப தனியாத்தானே இருக்கியே, இது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டா, நான் முடிஞ்சு வச்சேன், அவன் இன்னொருத்த முடிச்சுக்குள்ள போயிட்டான். கஷ்டம்தான். தன்னுடைய ஒழுக்கத்தை பிறருக்கு சொல்லுகிற போது தான் அந்த துன்பத்தை அங்கெல்லாம் சொல்லுவான். குடிக்காதீங்க நான் ஏன் சொல்றேன், குடிச்சு கஷ்டப்பட்ட வேணாம், அதனால உங்களை குடிக்காதீங்கன்னு சொல்றேன் என்று சொல்லுவான். பலரை புணர்ந்தும் பலரிடத்தில் சேர்ந்திருந்தும், புணர்தல் என்பதற்கு சேர்தல் என்பது பொருள். பலரை புணர்ந்தும் இருள் பாவை, இருளாக இருக்கின்ற ஆணவமாக இருக்கின்ற பாவை பெண், பாவைன்னா பெண்ணு தெரியும், பொம்மைன்னு சொல்லலாம் பாவைன்னு சொல்லலாம். இருள் பாவைக்கு, ஏன்னா நம்ம எல்லையும் சொன்னாலும் கேட்டுக்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறனால அது பொம்மை பாவை என்று சொல்லுவோம். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் டோன்ட் கேர், நீ பாடு சொல்லிட்டு இருக்கியா. இருள் பாவை, இருளாகிய அறியாமையாக இருக்கக்கூடிய பாவை. இது பெண்களை தப்பா சொல்லி நினைக்கப்படாது. என்ன சொன்னாலும் நம்மள நம்மளே சொல்லிக்கிட்டாத்தான் நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அடுத்தவங்களை சொன்னா வருமா? வராது. இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை உடையவருக்கு தோன்றாத கற்பு, தன்னை அடையாளம் காட்டாது. ஒரு பெண் தன்னை அடையாளம் காட்ட வேண்டியவள் தான். இங்கு பெண்ணாக இருக்கிற அறியாமை தான் சூழ்ந்து தன்னை தான் சேர்ந்திருக்கக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் அறியாமை இதுதான் என்று தெரிவிக்கவில்லை. அறியாமை பல வழிகளில் வரும். தொழில் அறியாமை வரும், வீட்டில் இருக்கிற நட்பு அறியாமை வரும், தெருவில் நடந்து போறது இன்னும் ஆக்சிடென்ட் தெரியும் நமக்கு தெரியுமா, சொல்லியா வருது. அறியாமல் செஞ்சு விட்டேன், அறியாமல் செஞ்சு எத்தனை பொம்பளைங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க சீட்டு பணத்தை கட்டி தெரியாம வீட்டுக்கு தெரியாம கட்டினேன், இப்ப தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றமா இல்லையா? சீட்டு கட்டப்படாதுன்னு சொல்றாங்க, இருந்தாலும் எல்லா சீட்டும் கட்டியாச்சு. நான் சொல்றேன், வேட்டிக்கு ஒரு சீட்டு கட்டினீங்களா? பாத்திர சீட்டு, புடவை சீட்டு, நகை சீட்டு, எல்லாம் பொம்பளை சீட்டு. அந்த ஆம்பளைக்கு ஒரு சீட்டு கிடையாது, ஏன்னா சீட்டு போன ஆளு நம்ம எல்லாம். பலரை புணர்ந்து இருள் பாவைக்கு உண்டு என்றும் என்றும் கணவருக்கு தோன்றாத, தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற கணவருக்கு அறிவிக்காத, தன்னை யார் என்று அறிவிக்காத ஒழுக்கம் உடையது. கற்பு என்றால் ஒழுக்கம் என்பது பொருள், ஒழுக்கம் உடையது. இவ்வாறு 25 பாடல் 30 பாடல் முடிச்சிருக்கணும், பரவாயில்ல கொஞ்சம் சிரிச்சிட்டோம்ல, அதுவே 5 பாட்டுக்கு சரியா போயிடும். 25 பாடல்கள் நிறைவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்த நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

ஞானேந்திரியத்தையும் கண்ணேந்திரியத்தையும் படைத்து படுறானா, இந்த ஞானேந்திரிய ஐந்து பொருளும் எப்படி தொழில்படுதுன்னு அடுத்த பாட்டை சொல்றார். வானிடமா நின்று செவி மண்ணு ஒலியதனை. இந்த சிவி இருக்கே, செவி எதன் மூலமாக எந்த பூதமாக இது தொழில்படுகிறது என்று கேட்டால், ஆகாய பூதமாக செவி தொழில்படுகிறது. புரியுதா? ஆகாய வழியாக வந்துதான் ஆகாயம்தான் உதவி பண்ணுது கேட்கறதுக்கு. ஆகாய பூதம் மண் அல்ல, தண்ணீர் அல்ல, கேட்கறதுக்கு உதவி பண்றது. காது உனக்கு இருந்தாலும் ஆகாய பூதமாகத்தான் உனக்கு காதுக்குள்ள வரணும். இப்ப நான் சொல்ற வாக்கியம் ஆகாயம் மூலமாத்தான் வரும்.

கூட்டமா நின்று சிவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகும் தோல் கால் இடமா. தோல் இருக்குதே ஈனமிகும் தோல்னாரு, அதுக்கு ஒரு அடைமொழி, நல்ல அடைமொழி. ஈனமிகும் தோல்னாரு, சரி போகட்டும். அதனால இந்த தோல் எதன் மூலமாக பரிசத் தெரியுது தெரியுமா? காற்றின் மூலமாக பரிசத் தெரியும். காற்றின் மூலமாக, வாயு பூதத்தின் மூலமாக, அகாய பூதத்தின் மூலமாக ஒலியை அறிகிறது சிவி. வாயு பூதத்தின் மூலமாக பரிசத்தை அறிகிறது தோல். அறிகிறது ஊன பரிசந்தனை அறியும். பார்வையிற் கண் அங்கி ரூபத்தை எதனால் அறிகிறது என்றால், அதனால தேயு பூதத்தின் மூலமாக, தேயு பூதமாகிய அக்னியின் மூலமாகத்தான் உருவத்தை அறியும். இப்ப ஒளி இல்லைன்னு வச்சுக்கோ, என்னத்த பாவ? அந்த ஒளிக்கு மூலப்பொருள் இது அக்னி தான், தேய் பூதம் தான். ஒளிக்கு மூலப்பொருள் தேய் பூதம். தேய் பூதத்தின் மூலமாகத்தான் நீ உருவத்தை அறிகிறாய். ஒளி இல்லைன்னா ஒன்றும் தெரியாது இல்லவா? அதனால தேய் பூதம் அதுக்கு உதவி செய்கிறது, உருவத்தை அறிய தேய் பூதம் உதவி செய்கிறது. பரிசந்தனை அறியும் பார்வையிற் கண்ணங்கி விரைவி உருவம் காணுமே. உருவத்தை காணுகிறதா, பரிசத்தை காற்றின் மூலமாக அறிகிறதா, ஒலியை ஆகாய பூதமாக அறிகிறதா, உருவத்தை வந்து தேய் பூதமாக அறிகிறது. காது வான இடமாக கொண்டு ஒலியை அறியும். இழிவுமிக்க தோல் காற்றை இடமாக கொண்டு இழிந்த காற்றின்பத்தை அறியும். கண் நெருப்பை இடமாக கொண்டு அதனோடு புரிந்து உருவத்தை காணும். இப்படி அதுதா. அதற்கு மேல இந்த நாவு இருக்குது பாரு, இந்த சுவையை அறியப்பதற்கு எந்த பூதம் உதவி செய்யுது? எந்த பூதம்? நீர். நன்றாக நீரிடமா நாயிரதம் தான் அறியும். ரதம் என்றாலும் ரஷம் என்றாலும் சுவை என்றாலும் உண்டு. ரதம் ரஷம் எல்லாமே வடமொழி, சுவைதான் தமிழ். அதனாலே இப்படி சுவை பொருளை எதன் மூலமாக அறிகிறது நாவு என்று கேட்டால், அபு அபு மூலமாக, அபு பூதம், அபு பூதத்தின் அபு பூதம் இருக்கு பாருங்க, தீர்த்தம் தீர்த்தம், அதன் மூலமாகத்தான். அதனாலதான் நாவில் நீர் இருந்துகிட்டே இருக்கு. நாவு காஞ்சி வச்சுன்னா படாத பாடுபடுவா, நாவு காஞ்சி போகுதே, நாவு காஞ்சி போகுது. காய விடாம வச்சிருக்கிறேன், அப்பவும் சில சமயம் காஞ்சி போகுது. அவன் முடிஞ்ச வழி உதவியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த உதவிக்கு மேலையும் நம்முடைய பாவத்தினால அந்த பொறிகளுக்கு சில சமயங்கள்ல இது வந்துருது. நீரிடமா நாயிரதம் தான் அறியும். நீரின் மூலத்தின் அப்பு பூதத்தின் உதவியினாலே நாவு சுவையே அறியும், நாவு சுவையே அறியும். இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான வேலை. இந்த நாவு சுவை அறியறது ஆச்சரியமா. ஒரு எள்ளளவு கூட உப்பு போயிச்சுன்னா கண்டுபிடிச்சு முடியும், எள்ளளவு குறைச்சலா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது. புரியுதா? இப்படி இந்த சுவையை அறிந்து உண்ணுகின்றது, சுவையை அறிந்து உண்ணுகின்றது. இந்த சுவையை அறிவதற்கான சக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, கெட்டுப்போங்குதா. அவையினால இப்படி சுவையை அறிகின்றதற்கான தகுதி அந்த நாவல் உண்டு பண்ணிருக்க. அது என்ன ரகசியம் நமக்கு தெரியல. ஏன் இந்த மற்ற தசைப்பகுதியை போலதானே இந்த நாவும், மற்றைய தசைப்பகுதியை போலதானே இந்த நாவும். ஏன் இது மாத்திரம் சுவை அறியுது? ஆனா அந்த பொறிகள் ஒன்றை அறிந்தது ஒன்றை அறியாது, பொறிகள் ஒன்றறிந்தது இன்னொன்று அறியாது. எல்லா பொறிகளுக்கும் யாரு துணை செய்கிறா? உயிர் தான் துணை செய்யுது. உயிர் தான் கண் பார்க்கறதுக்கு எது துணை செய்யுது? உயிர் தான். காது கேட்கறதுக்கு எது செய்யுது? உயிர் தான். எல்லா உதவி செய்யறது பூரா உயிர் தான். அது மூலமா இது வாழ்கிறது, இது மூலமா அது வாழ்கிறது. கணவன் மூலமா மனைவி வாழ்கிறாள், மனைவி மூலமா நான் ஆக்கி போடலன்னு நீ படைச்சிருவியோ அப்படிங்கிறான்னு வச்சுக்கோ. அவன் என்ன சொல்லுவான்? வாங்கி போடல நீ படைப்பி. புரியுதா? அதனால உயிர் கணவன், பொறிகள் மனைவி. உயிர்கள் உயிர் கணவன், பொறிகள் மனைவியை போல. இது ஆக்கி போடணும், திங்கணும். அது இது வாங்கி போட்டாதான் அது ஆக்கி போடணும். அதனால ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமை.

0: இருக்கும். அதனாலே இப்படி நன்றாக நீரிடமா நாகிரதம் தானதியும் பொன்றா மனம் மூக்கு பூவிடமா. இந்த மனத்தை எரிகிறது இருக்கு நாற்றத்தை, அது வந்து பிருத்திவி பூதம் உதவி செய்யும், மண்ணு தான் உதவி செய்யும், மண்ணு தான் உதவி செய்யுது. எந்த நாற்றம் அதிகபட்சம் மண்ணு தான் அது காரணம். எந்த நாற்றம் மண்ணுல தான் எல்லாமே போய் படிகிறது, மண்ணுல தான் எல்லாமே போய் படிகிறது, அதுல இருந்து எல்லாம் கிளம்பி அது நல்ல வளர்ந்து. தேய் பூதம் வந்து தேய் பூதம் வந்து கண்ணிடமாக நின்று உருவத்தை அறிய உதவி செய்கிறது. வந்து ஆகாய பூதம் செவியிடமாக நின்று ஒளியை அறிய உதவி செய்கிறது. பொன்றாவனவுக்கு கூடவா நின்றறியும், நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகும். இந்த உண்மைகள் எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சு சொல்ல, சிவபெருமான் உன்ன எழுதி வச்சிருக்கிறத இப்ப நான் சொல்றேங்கிற இந்த உண்மைகளை நான் கண்டுபிடிச்சு சொல்லல, இந்த உண்மைகள் எல்லாம் சிவபெருமான் முன்னே ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஆசிரியர் பல இடங்கள் ஆகமும் ஆகமும் தான் சொல்றாரு. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு இந்த நூலை, இந்த நூலை ஆரம்பிக்கும் போது முதல் விநாயகர் உருவத்தில் எப்படி சொல்றாரு, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை என்று தொடங்குகிறார். முதல்ல ஆகமத்தை சொல்லியிருக்கப்பட்ட பொருளை சொல்றேன். இப்ப சொல்லுகின்றதெல்லாம் பாசப்பொருள்கள், சொல்கின்றதெல்லாம் பாசப்பொருள் பசுப்பொருள் பதிப்பொருள், பாசப்பொருள் பசுப்பொருள் பதிப்பொருள், பாசமும் பொருளே பசுவும் பொருளே பதியும் பொருளே, பாசமாகிய உலகமும் பொருளே, கருவிகரணங்கள் எல்லாமே பொருளே, அதற்கு மேலே பசுவாகிய உயிரும் பொருள் கடவுளும் பொருள், முப்பொருள் சொல்லுங்க. இதான் முப்பொருள் பதி பசு பாசம், பதி பசு பாசம் எல்லாம் அதுதான். நம்ம சுருக்கமா அது கூடதான் வந்து எல்லாம் முடியும். இப்ப பாசத்தை பத்தி சொல்லியிருக்கோம். என்றோது ஆகம இறையாகம இதனை வென்றார் சென்றார் என்பது ஒரு இது கடைசிக்கு ரொம்ப பெரிகாரசனமா அழகா அமைச்சிருக்காரு. எதை வென்றாரு, இந்த பொறிகள் புலன்களை வென்றவன், பொறி புலன்களை வென்றவன் இன்ப வீட்டில் சேர்கிறான். வெல்லாதவன் எந்த வீட்டில் சேர்றான், துன்ப வீட்டில். பொறிவாயில் ஐந்தவித்தான் புய்தீர் உடுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதை இதனை வென்றார் புலனை வென்றவர்கள், புலனை வென்றவர் கண்டனா என்னாரு வென்றாரு இன்ப வீட்டுக்கு சென்றார். உதாரணம் ஒரு எடுத்துக்காடு, வெல்லுவது சாமானியம் அல்ல, அது நம்மை கொல்லுது. இது புலன்கள் நம்மை கொல்லுகிறோம். சேரலே சேரலே அப்படின்னா கூட நல்ல ருசியான பொருளா இருந்துச்சுன்னா விடுறா மனுஷன், கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து விடுவோமே, அப்புறம் வேணா டாக்டர் கிட்ட போய்க்கிறது. எனக்கு தெரிஞ்சாலும் இப்படியே ஒருத்தர் ஊர்ல இருந்தாரு ஒருத்தர், அப்படிதான் சொல்லுவாரு வசதி உள்ளவர். அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு சேராதுன்னா சேராதுனால சாப்பிட்டு விடுவேன், வாங்கிட்டு வாடா அல்வா வாங்கிட்டு வாடா அப்படிம்பேன், சாப்பிட்டு விடுவேன், சாப்பிட்டு விடுவா, அப்புறம் மறுபடியும் டாக்டர் கிட்ட போவேன், அப்புறம் பதினஞ்சு நாள் அதை சரி பண்ணும். புலனை வெல்ல முடியவில்லை, புலனை விஞ்ஞானிகள் வந்து விடுவார்கள், விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று விடும், வென்றுவிடும் விஞ்ஞானிகளை விஞ்ஞானிகள் புலன்களை கொன்று விடுவார். தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி, தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வட்டு வாட மயிலால மான்கன்று துள்ள வரி கண்டை வாய சுனநீள மொட்டதும் கேதாரங்க. தொண்டர் தொண்டர்கள் மெய்தொண்டர்களாய் இருக்கிற பரஞானிகள் அஞ்சு யானைகளையும் மடக்கினர். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி, இந்த யானையாவது இந்த அஞ்சு புரிகளும் அஞ்சு யானையா, தொண்டர் அஞ்சு களிர் அஞ்சு புரிகளும் அஞ்சு யானையா, ஒரு யானையை பார்த்தாலே பயமா இருக்கு, அஞ்சு யானை தொண்டர் அஞ்சு களிரும் மடக்கி அடக்கி அல்ல மடக்கி மடக்கி அடக்குதல் வேறு
1: மடைமாற்றுன்னு சொல்லுங்க,
0: மேனிப்பிரான் எப்போதும் செவிகால் என்னும். வாய் பேசுறியா பேசு, வம்பு வார்த்தையை பேசாது, அவனை வாழ்த்து, வாயே வாழ்த்து. இப்படி எல்லாம் யாரையா சொல்லித்தர முடியும்? இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வேற யாருக்கும் கிடைக்காது. நெஞ்சு நினைக்கிறிய, நினைக்கிறத நினைக்காதத நினைக்காத அசட்ட நெஞ்சே நீ நினையா. யார நீர் முஞ்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன நெஞ்சே நீ நினையா. இப்படி பொறிகளை வந்து அடக்கினானா கெட்டு போவான், அடக்க முடியாது. பொறிகளை அடக்க முடியாது. வெள்ளம் வருகின்ற வெள்ளத்தை மடக்கலாமே தவிர அடக்க முடியாது. மடக்கலாமே தவிர அடக்க முடியாது. அழிவுக்காக பயன்படுத்தாம ஆக்கத்துக்காக பயன்படுத்த. அதனாலே புலங்களை அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார்னார் திருமூலர். அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சு அடக்க அறிவறிந்தேனே, அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அவர் சொல்லுவார். அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அஞ்சு அடக்கா அறிவறிந்தேனே. இந்த கருத்து புரியுதா? இந்த அஞ்சைய அடக்கிட்டான அசேதன அறிவில்லாதவனா அவனு உண்டு. கண்ணு பார்வை இல்ல, காது கேட்கல, மூக்கு நுகரல, வாயம் பேசலன்னா அதுக்கு என்ன வேறு? அது அறிவில்லாத ஒரு பொம்மை, அசேதன அறிவில்லாத. அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்றுட்டு அஞ்சு அடக்கா அறிவறிந்தேனே. அடக்கா அஞ்சை அடகாம என்ன பண்ண மடக்குனேன். அடக்கிறது வேற, மடக்கிறது. வயல்ல புகுந்து திங்கிற மாட்டை மடக்கி, மாட்டை மடக்கி பாதையோட ஓடுறோம், பாதையோட ஓட்டுறது. வயலு பூந்து தின்ன தொந்தரவு வந்துடும், சண்டைக்குறோம். வயலுக்காரன் என்ன பண்ணுவா? சண்டைக்குறோம். அது போல இந்த மாட்டை, இந்த மாட்டை வழியோட ஓடிக்கிட்டு போறோம். இந்த மாட்டை வழியோட ஓடிக்கிட்டு போறோம். மாடுன்னே வேறு நமக்கு, நமக்கு என்ன வேறு? மாடுன்னு தான் வேறு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. என்னமோ மனுஷன் சொல்லிட்டு உனக்கு. நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லுது? நம்மள பசுமாடுன்னு சொல்லுது. வேற ஒண்ணு வச்சிருக்காப்பா. இப்ப பசுங்கிறது தமிழ் சொல்லல, வடமொழி. பசுங்கிறது வடமொழி. பதி, பசு, வாசம், மூணு வடமொழி. தமிழ்ல பதிங்கிறதுக்கு கடவுள், பசுங்கிறதுக்கு உயிர், வாசங்கிறதுக்கு தலை. சான்றவராய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலா மொழியனிந்தன ஆன்ற தொல்வதி ஆறு உயிர் தொகை வான்றுகள் தலை என வகுப்பர் எனவே தமிழ்ல சொல்றாரு. தமிழ்ல சொல்றாரு யாரு? ஆகமக்கடல், சிவாகமக்கடலா விளங்குகின்ற கச்சியப்ப சிவாஜி சுவாமிகள். சான்றவராய்ந்திட தக்கவாம்பொருள் ஒன்றுல மறையலா முடியன்ற. நீ சான்றுன்னு சொல்லிக்கிறியா உன்ன? இரு, நான் தப்பு சொல்லல. உனக்கு மூணு தெரியுமா? மூணு குண்டும் தெரியுமா? அப்படின்னாத்தே நீ சான்றுவோம், இல்லையா? சான்றுவோம். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலாம் எதை சொல்லுது? வேதாகமங்கள் எல்லாம் இந்த முப்பொருளத்தை தான் சொல்லுது. வேதாகமங்கள் எல்லாம் இந்த முப்பொருளத்தான் முழங்கு. பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரிவித்தது. ஆகையினாலே இப்படி பொறிகளை மடக்க அடக்காவல் மடக்குது, அடக்காவல் மடக்கு. அதான் மடக்கிறதா வென்றார்னு அங்க வந்துருங்க. வென்றார் புலன்களை வென்றார்னு சொன்னா புலன்களை வந்து தீய வழியிலே செல்ல விடாம நல்ல வழிய. இப்போ சிலேப்பி சேரலையா விட்டுட, சிலேப்பி சேரலையா அந்த நாவின் சுவையை வென்று விடு, விளக்குதா? அதே போல ஒவ்வொரு பொறிகளையும் பாக்குறதுனால கெடுதல் வருதா? உனக்கு பாக்காது, திருப்பி கேட்கணும், புரியுதா? அந்த தத்துவத்தின அடைகிற அதை வந்து நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்துல சேர்க்கலாரு. நாணனும் அன்பும் முன்பு நளிர் வர ஏற நாணனாயி கூட வந்த காடனும் நாடனும் ரெண்டு பேரும் தானே கண்ணப்பரோட ஆறாரு போனா? ரெண்டு பேர், ஒரு நல்வினை ஒரு தீவனை, ரெண்டும் பூச்சி கூட. நாணன் நல்வினை, காடன் தீவனை. அந்த நல்வினை தான் கூட போச்சு. எங்க சாமி கிட்ட போற ஒளி போச்சு. தீவின கீழே நின்று பன்றியை சுட்டுக்கிட்டு நிக்குது. தீவின காடன் பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கிறாப்பா. நானும் கூட போயிருக்கான். நல்வின கூட போகும், தீவின வராது. கடவுள்கிட்ட போகும்போது நல்வினையும் அப்புறம் நழுவிக்கும். நல்வினையும் ஏன்னா வினை இருந்துச்சுன்னா கடவுளை அடைய முடியாது. நல்வினையும் இருக்கப்படாது. ரொம்ப அதை சொல்றேன், நான் நிறைய சொல்றேன். அதனாலே அப்ப சொல்றாரு, நானு இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு முன்னால போதா, அதுக்கு பின்னால இவர் போறாராம். பாரு, நல்வினையோ அன்பு முன்னால போதா, இவர் பின்னால போறாரு. இப்படி போய் என்ன பண்ண, எங்கே போறாரு, எதப்புக்காங்க போறாருன்னா, தத்துவங்களாகிய படிகளை கடந்து தத்துவாதீதராயிருக்கிற கடவுளை காண போறாருங்கிறார். நானும் அன்பும் முன்பும் நள்ளிர் வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் பெருகு சோபானம் ஏறி பெருகு. இந்த பாட்டை கவனிங்க, நானும் அன்பும் முன்பு நள்ளிர் வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன பெருகு சோபானம் ஏறி. தத்துவங்கள் தான் படிகள், படிகள்ல கடந்து மேல போய் ரத்னாசலபதியை பாக்கிறோம்னு சொன்னா படிகள் தத்துவம். அந்த படிகளை கடந்தாத்தான் கடவுளை காண முடியும், தத்துவங்களை கடந்தாத்தான் கடவுளை காண முடியும். தத்துவமாகிய படிகள் பேணு தத்துவங்கள் என்ன, அது சோபானம் பெருகு சோபானம் சரி. அனையாம் சிவத்தை சார, எல்லா பொருளுக்கும் உறுதியாக நின்று உண்ணிருப்பவனாகிய ஆனை இடுபவனாகிய சக்கரவர்த்தியாகிய ஆனையாம் சிவத்தை சார. ஆனையவர் போல ஐயர் போல ஒரு வேடர் அல்லவா ஐயர், நேர்வடை செல்லும் போது தத்துவங்கள் படிகள், மேலே இருக்கின்ற தத்துவங்களை கடந்து இருப்பது கடவுள். பையன் மலையில படியில ஏறம்னா பூரா தத்துவங்கள், மேலே தத்துவங்களை கடந்து இருப்பதான் தத்துவாதீதம். அதனால மலைமேல சாமி வச்சிருக்காங்க, இந்த குறிப்பு தான் மலைமேல இருக்கிறான்னா இந்த குறிப்பு தான், எந்த குறிப்பு, இந்த குறிப்பு. இந்த தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவ அசுத்த தத்துவம், இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் ஆன்ம தத்துவம் எத்தனை, 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 36 தான். இந்த தத்துவங்களை இந்த மாதிரியா கண்டுபிடிச்ச ஒரு சமயம் சைவம் தான். தத்துவங்களை இந்த மாதிரி கண்டுபிடிச்ச சமயம் எங்க குருநாதர்கிட்ட, குருநாதருக்கு வாத்தியாரு ஆழ்வார் ஐயங்கார், குருநாதருக்கு வாத்தியாரு ஐயங்கார், பாலகிரி எங்க குருநாதருக்கு வாத்தியாரு ஐயங்கார், ஐயங்கார் அவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்காரு. படிச்ச போது அவர் கேப்பாரா, ஏண்டா ராமநாதா உங்க சாமி உசந்த சாமின்னு சொல்றியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல தெரியல சாமி, நீதான் சொல்லணும் பாரு. அதான்டா எங்களுக்கு தத்துவம் 24, 25 புருஷோத்தமே ஜிந்து வச்சு, உங்களுக்கு 36, அதுக்கு மேல 12 படி இருக்குதுரா, 36 சைவனுக்கு, வைஷ்ணவத்துக்கு எத்தனை தத்துவம், 24. இதெல்லாம் ஒன்னும் தெரியாம ஒண்ணு ஒண்ணுங்க, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம ஒண்ணு ஒண்ணுங்க. எப்படி 24 36 ஒன்னாகும், 24 36 ஒன்னாகுமா, 24 24 தான், 36 36, 24 36 ஒண்ணு ஆகவே ஆகாது, 36 36 தான், 24 24 தான். விளங்குதா, வைஷ்ணவத்துக்கு தத்துவம் 24 தான், 25 தத்துவம் புருஷ தத்துவம் புருஷோத்தமன், புருஷோத்தமன் புரிய இல்ல, அவர் தான் அவர் தான் நமக்கு உணவு போடுறாரு, அது வேற, அது வேற. தத்துவங்களுக்குள்ளே நின்று தொழில்படுகின்ற தெய்வங்கள், அவங்க தொழில்படலைன்னா தத்துவங்கள் தொழில்படாது. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு விஷ்ணுவும் விரோதம் இல்லை, விஷ்ணுவும். அதைத்தான் திருமலை சொன்னாரு, பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல, பரமா விஷ்ணுவுக்கு அந்நியம் அல்ல, சொந்த காரணம் அவங்கதான் வழிகாட்டுறவங்களே சிவபெருமான கும்பிடுறதுக்கு, அவங்க தானே சொன்னவங்க, சிவபெருமான் தான் நான் போய் பார்த்தப்பா எட்ட முடியலே, நான் தோண்டி பார்த்தேன்டா காண முடியலன்னு சொன்னவங்க அவங்க தானே, அவங்க மூலமா தான் சிவபெருமான் பெருமை தெரியுது. யார் மூலமா, பிரம்மவிஷ்ணுக்கள் மூலமா தான் சிவபெருமான் பெருமை தெரியுது. ஆகையினாலே இப்படி இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இன்ப வீடுங்கிறது அதுன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு என்ன பேரு, அந்த வீட்டுக்கு என்ன பேரு, இந்த வீடு ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா அது இன்பமாகவே இருக்கும். இது வந்து துன்பம் தான், அதுல இன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். துன்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, அது நிலையா இருக்கிறது இல்லை, நிலையா இருக்கு. ஆக இது துன்ப வீடு, அது இன்ப வீடு. இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இது வந்து துளிர்புரிகள் கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் பத்தி தான் சொல்றாரு. இதுல கண்முதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமா, நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு புதம் உபத்தம் மாக்கருதம் நாளும் அது. அதனால கண்மேந்திரியங்கள் கண்ணுதலாகிய சௌரமான் ஓதிய ஆகமத்திலே சொல்லப்படுகின்றது. என்னென்னவென்று கேட்டால், அதான் வாக்கு பாதம் பாணி குதம் உபத்தம். அதனால சிவருமான் அருளி செய்யப்பட்ட சிவாகமங்களை அறுதியிட்டு சொல்லும் துளிர்புரிகள் ஐந்த அவை உரையாடல், வாக்கு வசனித்தல். அது கண் தொழில் பேசுறோம்னா தொழில் வரும், பேசுகின்ற தொழில். வாக்கு உரையாடல் முதலியவற்றை இடமாக பொருந்தும் அவ்விடங்களில் வாய் கால் கை எருவாய் கருவாய் என்று பெறும் என தெளிவாயாக. வாக்கு வசனிக்கும், வந்து பாதம் நடத்தலை செய்யும், நடத்தலை செய்யும். பாணி, பாணினா கை, பாணினா கை, கை ஈதல் ஏற்றலை செய்யும், ஈதல் ஏற்றலை செய்யும். இது வந்து ஈதல் முதலா ஏற்றல் முதலா, இதுல கூட ஈதல் ஏற்றல் ஈதல் அல்லப்பா, ஈதல் ஏற்றல், ஈதல் இசைவட வாழ்வு, ஈதல் அதுல கூட அதுதான் முதல் இருக்கு. எது இருக்குது? ஈந்து சிவந்தது சீதக்காரிதம் இருகரமே என்பது. ஈந்து சிவந்தது சீதக்காரிதம் இருகரமே, கொடுத்து கொடுத்து கை சிவந்து வச்சான் சீதக்காரிங்கிற ஒரு குலம், சீதக்காரிங்கிற ஒரு வள்ளல். ஆகையினாலே வாக்கு வசனத்தை செய்யும், கால் வந்து பாதம் ஆகிய கால் என்ன பண்ணும், நடத்தலை செய்யும். பாணி ஈதல் ஏற்றலை செய்யும், பாணினா கைதான், கோதண்ட பாணி தண்டபாணி சொல்றாங்கல்ல, தண்டத்தை கையில வச்சிருப்பாங்க தண்டபாணி, கோதண்டத்தை கையில வச்சிருக்கனால கோதண்ட பாணி, பாணினா கை பாணி. மண்ணு குதம், மண்ணு குதம் உபத்தம். குதம் எருவாய், குதம் என்பது எருவாய், அதை விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. உபத்தம் கருவாயின்னு பேரு, எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் வாய்வாய் இவர் ஓய் அவராய் அவர் ஓய் இவராய் இதுவே தொழிலாய் வெறி போல. எருவாய் கருவாய், எருவாயும் தெரியும் கருவாயும் தெரியும் கொடுக்குதா. அதனால இவர்களுக்கு கண்மேந்திரியங்கள், தொழில் செய்வதனாலே கண், தொழில் என்றாலும் கண்மம் என்றாலும் ஒன்று, தொழில் செய்வதனாலே இதுக்கு கண்மேந்திரியங்கள். கண்மத்தை செய்கின்ற இந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள், அறிதலை செய்கின்ற இந்திரியங்களுக்கு ஞானேந்திரியங்கள். இப்படி ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களை பத்தி சொல்லுகிறாரு. அதற்கு மேலே சொல்லப்படுகிறதெல்லாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம், சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம், சந்திப்போம், சந்திப்பதையும் தவறாதீர்கள், சிந்திப்பதையும் தவறாதீர்கள். சந்தித்தரகர சிவசிவ சரணன, சந்தித்தர திருப்பூர் சாமியோட திருப்பூர், சந்தித்தரகர சிவசிவ சரண. முருகனை சந்திக்கலாம், முருகனே ஒன்று வாழ்த்துகளே, மயில் வாகனனை சந்திக்கிறேன், பாட்டை பார்த்தீங்களா, மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு செய்யணும், அவனுக்காக இல்ல, புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போகும், புந்திக்கிலேசம் உள்ள துயரமும் உடம்பு துயரம் ரெண்டுதானே துயரமே, எல்லா துயரத்தையும் சேர்த்து சொன்னா என்ன இரு, ரெண்டே தான், உள்ளத்துக்கு துயரம் உடம்பு, இந்த ரெண்டும் தொலைஞ்சு போறதுக்காக அவன் நான் சிந்திக்கவில்லை சந்திக்கவில்லை வந்திக்கலை வாழ்த்தறேன். அப்புறம் எப்படி தொலையும், சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்கு. பாட்டு எப்படி ஒரு பத்தியை எதுக்க மூணு கருத்து. ஆகையினாலே சந்தித்தரகர சிவசிவ சரணான கும்பிட்டனையடி அவையன தலைமிசை என்பது திருப்புவன். ஆகையினால சந்தியுங்கள் சிந்தியுங்கள். நம்ம பார்வதி

0: கவன்னன் கோன்முறை அறது குறைவிலாது இருள் வாழ்க நான்மறை அறங்களோங்கரற்றவன் வேள்வி வல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal Kekkavirukkum Nigazhchi Saiva Siddhantham Oru Kannottam. Vazhangupavar Aandarasan Aiya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய என்பதற்கு என்ன பொருள் சொன்னேன்? அதுக்கு ரெண்டு பொருள் சொன்னேன். ஒரு பொருள் வினா நமக்கல்ல, வழிபடுகின்றவர்களுக்கு. இங்கே வழிபடுகிறவர்கள் யாரு? நல்லார். நல்லார் தங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு விநாயகரை வணங்குவார்கள். நல்லார் வணங்குவார்கள். எனவே அருளிய தங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சிவபெருமான் தங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு நல்லார் விநாயகரை வணங்குவார். அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரை. எனவே நல்லார், நல்லார் என்பவர் யார்? கேட்டு சிந்தித்து தெளிந்த ஞானம் உடையவர். கேட்டு சிந்தித்து தெளிந்த ஞானம் பெற்றவர்கள் அவர்கள்தான் நல்லார். அவர்கள் விநாயகரை வணங்குவார்கள். பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று. அதனாலேயே என்ன கருத்து? நல்லார் வணங்குவார்கள் என்றால் நாம் வணங்க வேண்டாம் என்ற அர்த்தமா? நாமெல்லாம் நல்லார் இல்லை. எனவே நாம் அவர்களை வணங்குகிற போது நாமும் விநாயக பெருமானை வணங்குதல் வேண்டும் என்பது உட்குறிப்பு. அது குறிப்பாக கொள்ள வேண்டும். நல்லார் வணங்குவார்கள் என்று சொன்னாலும் நாம் வணங்குதற்கு உரியவர் என்று கொள்ள வேண்டும். நல்லார் புனைவர். அடுத்து இருப்பது அவையடக்கம். இரண்டாவது அவையடக்கம். அவையடக்கம் என்பது நூலாசிரியர் தன்னுடைய பணிவை தெரிவிக்கின்ற பாடல். எவ்வளவு நூலாசிரியர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தங்களுடைய பணிவை சொல்லித்தான் நூலை தொடங்குவார்கள். சேக்கலார் என்ன பிரிவுராணத்திலே அவையடக்கம் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? ஒரு பார்க்கடலை ஒரு பூனையானது நக்கி குடிக்க முயல்வதைப் போல நான் இந்த நூலை செய்ய முற்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி பெரியோர்களெல்லாம் பணிந்து சொல்லுவார்கள். அந்த முறையிலே இங்கே மெய்கண்டார் அவையடக்கத்தில் அடங்கி சொல்லுகிறார். அவைக்கு அடங்குதல். அவை என்றால் சான்றோர்களுடைய அவை சபை. அந்த சான்றோர்களுக்கு தன்னுடைய பணிவை சொல்லுகிறார். பெரியோர்களுக்கு தன்னுடைய பணிவை அவை அடக்கம் என்றால் என்ன பொருள்? அவைக்கு அடங்குதல், அவைக்கு அடங்கி நிற்றல், அவைக்கு அடங்குதல், அவை அடக்கம். அது வருது, அது உண்டு, அதுவும் உண்டு. அவைக்கு அடங்குதல். இன்னொரு பொருள் சீனிவாசனையா சொன்னதை போல அவையை அடக்குதல். ஏன்னா அவையிலேயே ரெண்டு வகையான அவை இருக்கிறது, நல்ல அவை, புல் அவை, தீய அவை. சான்றோர் நிரம்பிய இடம், ஏனையோர் தகுதி இல்லாதவர்கள் கூடியிருக்கிற இடம், அவர்களை அடக்க வேண்டும், நல்லோருக்கு அடங்க வேண்டும். மெய்கண்டார் இந்த ரெண்டையும் செய்கிறார். முதல் ரெண்டு அடியில் அடங்குகிறார், அவைக்கு அடங்குகிறார். கடைசி ரெண்டு அடியில் அவையை அடக்குகிறார். அவைக்கு அடங்குகிறார், அவையை அடக்குகிறார். நாம் பொருளை பார்த்த விளங்கும். முதல் இரண்டு அடிகளிலே சைவ சமய பெரியோர்களுக்கு, சைவ அடியார்களுக்கு தங்களுடைய தன்னுடைய வணக்கத்தை பணிவை சொல்லுகிறார். முதல் இரண்டு அடியில் சைவ அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். அந்த முதல் வரியில அடியாருடைய இயல்பை சொல்லுகிறார். சைவ அடியார்கள் சிவஞானிகள் எப்படி இருப்பார்கள்? தம்மை உணர்ந்து அவர்கள் ஆன்மாவாகிய தம்முடைய உண்மையான இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள், தம்மை உணர்ந்தவர்கள் சைவ அடியார்கள், சிவஞானிகள் தம்முடைய உண்மையான இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள். தம்முடைய இயல்பு என்ன? ஆன்மாவினுடைய இயல்பு, உண்மையான இயல்பு என்ன? ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு என்ன? நாம் ஒருவாறு பார்த்திருக்கிறோம், ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்? அறிவுடைய பொருள், சித்து பொருள். ஆன்மா அறிவு பொருள், அறிவுடைய பொருள். அந்த ஆன்மாவுக்கு இனமாக இருக்கின்றது எது? என ஆன்மாவுக்கு இனம் எது? இறைவன். அவனும் சித்து பொருள், அவனும் அறிவுடைய பொருள். இரண்டும் ஒரே இனம், இறைவனும் ஆன்மாவும். இறைவனும் உயிரும் சித்து பொருள்கள். அப்படியானால் இரண்டுக்கு என்ன வேற்றுமை, வேறுபாடு இல்லையா? நாமும் இறைவனும் ஒன்றா? எல்லா விதத்திலும் சமமாகி விடுவோமா? என்றால் அறிவு நிலையில மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வேறுபாடு, மலைக்கும் கடுகுக்கும் அது கூட பொருந்தாது, மலைக்கும் அணுவுக்கும் உள்ள வேறுபாடு. நாமெல்லாம் அணுக்களை போன்றவர், அற்பமானவர்கள். நம்முடைய அறிவு மிக மிக அற்பமான அறிவு, புல்லறிவு. ஆனால் இறைவனுடைய அறிவு முற்றறிவு, முற்றறிவு. இது சிற்றறிவு. உயிரினுடைய அறிவு சிற்றறிவு, இறைவனுடைய அறிவு முற்றறிவு. சிற்றறிவு என்றால் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு ஒரு பொருளைத்தான் அறியும், ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறியும். உயிர் ஒவ்வொன்றாகத்தான் அறிகிறது. ஆனால் இறைவனுடைய அறிவு ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகிற பேரறிவு. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் முழுமையாக அறியக்கூடிய முற்றறிவு. அதனால்தான் மணிவாசகர் குறைவிலா நிறைவேங்கிறார். இறைவனை குறைவிலா நிறைவு. நாமெல்லாம் குறைவுடைய அறிவு, நிறைவான அறிவு. இது ஒரு வேறுபாடு. என்ன முதல் வேறுபாடு? உயிர் ஒரு நேரத்தில், எனவே ஒவ்வொன்றாக அறிவது உயிர். எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவது இறைவன் ஒரே நேரத்தில். இரண்டாவது வேறுபாடு, இரண்டாவது வேறு, உயிரினுடைய அறிவு தானாக அறிகிற அறிவு இல்லை. ஆன்மாவினுடைய அறிவு தானாக எதையும் அறியாது, அறிவிக்க அறியும், அறிவித்தால் அறியும், தானாக எதையும் அறியாது. இறைவனோ தானாக அறிகிற சுதந்திர அறிவு. இறைவனுடைய அறிவு தான் சுதந்திரமான அறிவு. நம்முடைய அறிவு சுதந்திரமில்லாத அறிவு. தானாக அறிவதுதான் சுதந்திரம். பிறர் அறிவிக்க அறிவது சுதந்திரமில்லாத அறிவு. இது இரண்டாவது வேறுபாடு. அறிவிக்க அறிதல், ஒவ்வொன்றாக அறிதல். ஒவ்வொன்றாக அறிகிறது, அதையும் அறிவித்தால்தான் அறிகிறது. மூன்றாவது வேறுபாடு, உயிர் எந்த ஒன்றை அறிந்தாலும் அதிலே அழுந்தி விடுகிறது, அதனோடு ஒன்றி ஒன்றுபட்டு விடுகிறது. எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு விடுகிறது. இது விளங்குதா? உதாரணம், இப்ப உண்டி உணவு கொள்ளுகிற போது நம்முடைய அறிவெல்லாம் எதில் அழுந்தி இருக்கிறது? வேற நினைவு வருதா? அந்த ஒன்றிலேயே நாம் அழுந்தி இருக்கிறோம் நம்முடைய அறிவு. அப்படித்தான் உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறோம். எந்த ஒன்றை அறிந்தாலும் அதிலேயே ஒன்றி போய் விடுகிறோம், ஒன்றி போத. அப்படி நம்முடைய அறிவு அந்த ஒரு பொருளிலே ஒன்றிவிட்டால் பிறவற்றை அறியாது, அறிய முடியாது. அதுபோல இந்த ஆன்மா எதை அறிந்தாலும் அதன் வசப்பட்டு அதனோடு ஒன்றி போய் அதிலேயே அழுந்தி கிடக்கிறது. அதுதான் ஆன்மாவினுடைய அறிகிற இயல்பு. இது முக்கியமான இயல்பு. எல்லாம் எண்ணி பார், நம்முடைய அனுபவத்தை வைத்தே பார்க்கலாம் இல்லையா? இப்ப இந்த பாடத்துல நீங்கள் அழுந்திருக்கிற போது வேற நினைவே வராது. வந்தால், வேற நினைவு வந்தால் என்ன அடையாளம்? நீங்கள் அழுந்தவில்லை என்று அர்த்தம். உங்க அறிவு இங்கே இல்லை என்று அர்த்தம். எனவே அதுதான் அறிகிற முறை, ஆன்மா அறிகிற முறை, அழுந்தி அறிதல். இது குறைபாடா இல்லையா? இது ஒரு மூன்றாவது குறைபாடு. இப்படி மூன்று சொன்னேன், ஒவ்வொன்றாக அறிதல், அறிவித்தால் அறியும், அழுந்தி அறியும். இந்த மூன்று தன்மைகள் நம்முடைய அறிவுக்கு. இறைவன் எதை அறிந்தாலும் அழுந்த மாட்டான், அதான் அவனுடைய சிறப்பு. எதை அறிந்தால் அதிலே அழுந்த மாட்டான். அதனால்தான் திருவள்ளுவர் இறைவனை சொல்லுகிற போது பற்றற்றான்கிறார். அவன் பற்று அற்ற, எல்லாவற்றையும் பற்றி இருக்கிறான். அவன் இல்லாத இடம் ஏது? எல்லா பொருளிலையும் அவன் பொருந்தி இருக்கிறான், ஆனாலும் அவற்றை சாராமல் இருக்கிறான். சார்ந்து இருக்கிறான், அதே நேரத்தில் சாராமல் இருக்கிறான். அதுதான் அவனுடைய தனித்தன்மை. நாமோ எதை அறிந்தாலும் அதோடு சார்ந்து விடுகிறோம், அதன் வசப்பட்டு விடுகிறோம். இந்த குறை இறைவனுக்கு கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, இறைவனுடைய நிலை, பற்றற்ற நிலை. நாம் எல்லாவற்றையும் பற்றி பற்றித்தான் துன்பத்தை அடைகிறோம். நம்முடைய துன்பத்துக்கு காரணம் இந்த பற்றுத்தானே. பற்றை விட முடிகிறதா நம்மால? எனவே இறைவனுடைய அறிவு, தானே அறிகிற சுதந்திர அறிவு, எல்லாவற்றையும் ஒருங்கி அறிகிற முற்றறிவு, அழுந்தாமல் அறிகிற பேரறிவு, அது அவனுடைய. எனவே இந்த இயல்பை ஆன்மாம் உயர்ந்தோர் உணர்கிறார். பெரியோர்கள் ஆன்மாவாகிய தங்களுடைய இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள். நாம் உணர்ந்தோர் இல்லை. நம்முடைய இயல்பு நமக்கு தெரியல. தம்மை உணர்ந்து என்றால் அவர்கள் ஆன்மாவாகிய தம்முடைய அறிவினுடைய இயல்பை உணர்ந்ததனாலே என்ன உண்டாகும்? ஆன்மா தன்னுடைய அறிவை உணர்கிற போது எப்படிப்பட்ட அறிவு, என்னுடைய அறிவு என்று உணர்கிற போது இறைவன் அறிவிக்கத்தான் நான் அறிகிறேன், இறைவன் அறிவிக்கத்தான் அறிகிறேன், எனக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை என்ற நினைப்பு வருகிற போது இறைவனுக்கு அடிமை, நான் இறைவனுக்கு அடியவன் என்ற உணர்வு அப்போதுதான் வரும். நம்முடைய சிறுமையை நினைக்கிற போதுதான் இறைவனுக்கு அடியவன் என்ற தன்மை உண்டாகும். ஆக இப்படி பெரியோர்களெல்லாம் இறைவனுக்கு ஆட்படுகிறார்கள். நாம் ஏன் ஆட்படவில்லை இறைவனுக்கு? நாம் எதற்கு ஆட்பட்டிருக்கிறோம்? நாம் ஆட்பட்டது வேற பொருளுக்கு, இறைவனுக்கல்ல. நாம் எதை பெரிய பொருளாக நினைக்கிறோமோ அதற்கு ஆட்படுகிறோம். நாம் எதை பெரிய பொருளாக நினைக்கிறோம்? இறைவனையா பெரிய பொருளாக நினைக்கிறோம்? செல்வம் முதலிய உலகப் பொருள்களைத்தான் பெரிய பொருள் என்று நினைப்பதனாலே அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இறைவனே பெரிய பொருள் என்று நினைத்தால் அடியார்கள் அவனுக்கு ஆட்படுகிறார். அதான் நமக்கு அவர்களுக்கு வேறுபாடு. எனவே முதலிலே தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்தல், அதுதான் ஞானம். தன்னை உணர்தல். ஞானத்தில் அடிப்படை அதுதான், தம்மை உணர்ந்து. இரண்டாவது, தமை உடைய தன், தம்மை உடையவனாகிய யார் உடையவன்? இறைவன். அவனை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? தன். தன் என்றால் இறைவன், தன் என்றால் இறைவன். தமை உடைய தன், தன் என்றால் இறைவன். அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறாரே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அங்கு தன் என்று யாரை சொல்லுகிறார்? இறைவன். அவனுடைய கடமை அடியார்களை தாங்குதல், என்னுடைய கடமை அவனுக்கு அடிமையாது. எனவே தன் என்றால் இறைவன். எனவே அந்த சொல்லை இங்கே மெய்கண்டார் சொல்லுகிறார், பயன்படுத்துகிறார். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், அந்த இறைவனை உணர்ந்தவர்கள். இறைவனை உணர்ந்தவர்கள் முதலிலே தன்னுடைய இயல்பை உணர்ந்து அடுத்து இறைவனுடைய இயல்பையும் உள்ளபடியாக உணர்ந்தவர்கள். ஆக இறைவன்தான் தலைவன், இறைவன்தான் எனக்கு தலைவன். அந்த திருவம்பாவையில் அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை அப்படித்தானே அழைக்கிறார்கள். இறைவனுடைய பெருமையையும் உணர்ந்தவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள். நாம் எல்லாம் நம்மையே பெரிய ஆளாக நினைக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே நாம் தான் தலைவர். நாம் சொன்னபடிதான் கேட்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய நம்முடைய அந்த தன்முனைப்பு, தன்முனைப்பு அகங்காரம். இப்ப முதல் வரி வழங்கிவிட்டதா? தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். யார் அவர்? இறைவனுடைய அடியார்கள், இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள், ஞானிகள். சரி, அப்படிப்பட்டவர்கள் மெய்கண்டார் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட இறை அடியார்களுக்கு நான் அடியவன் என்று அடுத்த அடியிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு நான் அடியவன் என்று மெய்கண்டார் தன்னுடைய பணிவை சொல்லுகிறார். தமை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை. அப்படிப்பட்ட பெரியோர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள், என்னை எம்மை உடையவர்கள்.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: முயற்சி என்பது என்னவென்றால் நமக்கு கருவிலே விதிக்கப்பட்டது என்னவோ அதை நோக்கி நாம் செல்லுதல், அதுதான் முயற்சி. இது வந்து முயற்சிக்கு மதிப்பு இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மேலெழுத்த வாரியாக சொல்லுவார். கருவில ஏன் விதிச்சாரு? போன பிறவியில செய்த வினைகளுக்கு ஏற்பதான் விதிச்சிருக்காரு, சும்மா விதிக்கலையே. அப்ப போன பிறவியில செய்த வினை என்பது என்ன? போன பிறவியில இந்த ஆன்மா செய்த முயற்சி தானே. அது போன பிறவியில பலந்தராம கூட போயிருக்கலாம், ஆனா அதை வந்து திருவுள்ளத்தில் கொண்டு அந்த சமயத்துல சூழல் அதுக்கு சரியா இருந்திருக்காது, வேறொரு வினையை அனுபவிக்கும் காலமா இருந்திருக்கும். அப்போ அந்த சிறப்பான முயற்சிக்கு போன பிறவியில பயன் அனுபவிக்க சூழல் இருந்திருக்காது. அந்த முயற்சி இந்த ஆன்மாவே சுத்தமா மறந்திருக்கும், ஆனா சிவபெருமான் அதை மறக்காமல் அதுக்கு ஒரு பிறவி வந்து அந்த முயற்சியின் பலனை இங்க தருகின்றார். இங்க எளிதா முயன்றே பயன் அடைஞ்சிருக்காங்க. அப்ப முன்பு நன்றாக அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். அப்போ விதி கொள்கை வந்து முயற்சி இருக்குதுதான் வந்து சிறப்பிடம் கொடுக்கின்றது. விதி என்பது என்ன? முந்தைய முயற்சிக்காக முயற்சியின் பலனாக விதிக்கப்பட்டதுதான் விதி. முயற்சி மான்மார்க்கம் செய்கின்ற முயற்சியை வச்சு தான் விதியை அவர் நிர்ணயிக்கின்றாரே ஒழிய விதி என்று சும்மா வந்து ஏதோ ஒன்று அல்ல. அவன் விதி அவன் விதின்னு போன பிறகு செய்த முயற்சி செஞ்ச அண்ணாவுக்கும் தெரியல, மற்ற அண்ணாவுக்கும் தெரியல. அதனால விதினா என்னமோ ஒண்ணு பேசுறாங்க, ஆனா அது தெளிவாகத்தான் காரணத்தோடுதான் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கும். ஆகையினாலே இவ்வளவுதான் முயற்சி ஆன்மா செய்தாலும் இறைவன் செலுத்தாமல் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அன்றி ஓரளவும் அசையாது என்று தாய்மார்கே. இறைவனுடைய கருணையை பயன்கொள்வதில்தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கின்றது. அண்ணாக்களின் சாமர்த்தியம் என்பது என்ன? அண்ணாக்களுக்கு சாமர்த்தியம் இல்லை, நான் சொல்ற சாமர்த்தியம் இருக்கின்றது. இறைவனுடைய அந்த கருணையை பயன்கொள்வதில் தான் அந்த சாமர்த்தியம் இருக்கின்றது. அவனுடைய கருணை தான் எல்லாத்தையும் நடக்கின்றது என்பதிலே நமக்கு ஐயமில்லை. ஆகினாலே அங்கே உன்னுடைய ஏற்கனவே விதிக்கப்பட்ட நாள் ஆயுள் காலத்தின் வரை நாளின் எல்லையில், அந்த ஆயுள் காலத்தின் எல்லையில உடலும் உயிர் என்ன செஞ்சது? பிரிந்து விடுகின்றன. உடல் பிரித்து உடலில் அங்க பாருங்க, உயிரை வந்து அழிச்சதுன்னு நல்லா பாருங்க. உடல் பிரித்து அவ்வளவுதான், உயிர் பத்திரமா இருக்கு. உடல் பிரித்து அது பாருங்க, தத்துவ சாத்திரங்களுக்கு ஏற்ப அந்த சொற்களை எப்படி கையாண்டுள்ளார்கள் பாருங்க. உடல் பிரித்து வந்து நல்வினைகள் செய்திருக்கலாம், தீவினைகள் செய்திருக்கலாம். சிறப்பான நல்வினைகள் இருக்குமே ஆனால் அந்த நல்வினைக்கண் அந்த நல்வினையின் பயன்களாக வானாளின் மாளாள் அயனாகி, வானாளின் மாளாள் அயனாகி. வானாள்னா சேர்த்து எழுதிப்பாங்க, வாழ்நாள். வாழ்நாளின் மாளாய் அயனாகி, அதாவது அயன் நான்குகன் மா திருமால் போன்ற உயர்ந்த பதங்கள். இது தேவர்களுக்கு பிறப்பதே பெரிது, அதுலயும் இந்திரனா பிறகு அது இன்னும் சிறப்பு. தேவர்களுக்கு தலைவன் பிரம்மா திருமால்னா அது மிகப்பெரிய நிலை. அதெல்லாம் அது வரைக்கும் கூட போகலாம் என்பதற்காக அந்த பெரிய நிலையை சொல்கின்ற மாலாய் அயனாகி. நீள் நாகர் நாகலோகத்துல நாகர்களாக பிறந்து வானாடர் கோமுதலாய், இது இந்திரன். வானாடர் வான உலகத்திற்கு தலைவன் இந்திரன். அவனுடைய அந்த இந்திர பதவி வந்த பெரும்பதத்து போன்ற பெரிய பதவிகளில் நானாவிதத்தால் நலம் பெறுநாள், பல்வேறு விதங்களிலே நலம் பெற்று வாழ்ந்து வர, அப்படி வாழ்ந்து வரும் நாட்கள் தான் மாள அந்த நாட்கள் வந்து முடிந்து போறான். அதாவது புண்ணியத்தினுடைய அந்த எல்லை முடிகின்ற வரை அந்த பதங்களில் இருந்து இன்பங்களை அனுபவிக்கலாம். அந்த புண்ணியத்துக்கு சிறந்த இன்பம் உண்டு, ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லை உண்டு. சிவபுண்ணியத்தின் பயனாக விளையக்கூடியது முத்தி. அந்த முத்தி என்பதுக்கு தான் எல்லையே கிடையாது. அதுதான் பேரா பெருநிலை, அதுதான் பேரா இயற்கை என்று வள்ளுவர் பிறந்தவை சொன்னார். அதுதான் வந்து முடிவில்லாத இன்பம். மற்ற சொற்க இன்பங்கள் அதுல எவ்வளவு பெரிய பதவிகள் போனாலும் அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது. அதுவரைதான் அங்க அந்த பதவியில இருந்து அந்த போகங்களை தான் அனுபவிக்க முடியும். அந்த நாட்கள் முடிந்தவுடன், மாலை அந்த நாட்கள் முடிந்தவுடன், பதவி காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மடலின்றி இந்திரர், ஈரிலாதவன் ஈஸ்வரருடையினர். அதாவது ஒருவர் அந்த பிரம்ம பதவியில இருந்து அப்புறம் அவருடைய காலையிலையும் மறைந்து போகின்றார்னா இன்னொரு ஆன்மா அதற்குரிய புண்ணியத்தை செய்த ஆன்மா திரும்ப அந்த பதவிக்கு வருது. அப்புறம் அந்த ஆன்மாவும் அதனுடைய காலநிலையில மரணம் அடையும். அப்படியே வந்து வந்து 100 கோடி பிரம்மர்கள் வந்து விட்டார்கள், நிறைய பிரம்மர்கள் வந்துட்டார்கள் கருத்துல சொல்றாங்க. பிரம்ம பதவிக்கும் மேலானது அந்த நாராயண பதவி, அதனால அதுக்கு தொகை கொஞ்சம் 6 கோடி நாராயணன் ஆயுளும் அதை விட அதிகம். 100 கோடி பிரம்மா சொல்லும் போது எங்க அதுக்கு அதுக்கு பொருத்தமா சொல்லணும்னா 6 கோடியும் கொஞ்சம் குறைச்சு சொன்னாதான் அந்த மேலான பதவிக்கு சரியா இருக்கும். அந்த பதவியில் அங்க ஆயுளும் அதிகம். இப்படி மேலான நன்வினைகளை செய்தால் அங்க போகும் இல்லையா. அப்புறம் ஏதாவது பெரிய பெரிய தீவினைகள் செய்திருந்தா, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய தீவினைகள் செய்திருந்தால் நரக துன்பத்தை அனுபவிக்கும் சொல்ற. அது நரக துன்பமாகட்டும், இங்க சொன்ன நான் இந்திரனாகவும் நான்மனாகவும் பெருமானம் ஆகிருக்கேன். அது போய் மிகச்சிறந்த தீவினைகளையோ அல்லது மிகச்சிறந்த நன்மைகளையோ செய்தால்தான். சாதாரணமான நன்வினை தீவினை சாதாரணமா செஞ்சா இங்க மூலகத்திலே மாறி மாறி பிறக்க வேண்டியதான். இதுல மிகப்பெரிய அளவுல அந்த வினைகளை செய்திருந்தால்தான் வானலகம் வானலோகத்துல தேவர்கள் ஒரு தேவராக பிறப்பதே அரிது. அது இந்திரனா பிறக்கிறது, நான்மனா பிறக்கிறது, திருமணம் பிறகு மிக மிக அரிய நிலைகள். அது ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய வேளையில் பாவம் செய்திருந்தால்தான் அது நரக சொல்ல வர. அப்படி பெரிய பாவங்கள் இருக்குமே ஆனால் என்ன செய்வார்களா, நான் வாழ வெற்றி கடந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெண்குருவின் வாழ்காட்ட. வெற்றி கடந்தூதர்னா எந்த ஆன்மாவையும் அந்த உடலை விட்டு பிரிச்சிருந்தாங்க, அதுல அவர்கள் தோல்வியே காண்பதில்லை, அதனால வெற்றி கடந்துதான். ஏன்னா அடியார்கள் கிட்ட அவர்கள் போவதில்லை, அங்க போனா தோல்விதான். மார்க்கண்டேயர் விஷயத்துல மட்டும் தெரியாம போய் அங்க படுதோல்வி கண்டு விட்டாரு. மற்றபடி அவர்கள் வந்து போவது கிடையாது, தெரிந்துதான் இருப்பாரு. அந்த ஒரு சித்திரம் மட்டும் இப்படியோ போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா சுவாமி முதல்ல ஒரு விதி கொடுத்து அப்புறம் அதை அவரே திருத்திட்டார். அந்த திருத்தின விஷயம் அங்க சித்திரகுப்தருக்கு தெரியாது. அவர் ஏற்றுறாரு, அவர் பழைய ரெக்கார்டு எடுத்து வாசிச்சாரு. மாமா 16 வயசு தான் முடிஞ்சது, நீ வாட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டாங்க. சித்திரகுப்தம் பேச கேட்டு அவன் யமதர்மனா போனான். ஆனா அது நமக்கு எவ்வளவு பெரிய நெறிகாட்டுதலா இருக்கு பாருங்க. அதுக்காக தான் சுவாமி வந்து அங்க மறைச்சிருக்கிறார். ஆகவே மற்றபடி அந்த அடியார்கள் என்ற உணவு ஒன்றை தவிர நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அஞ்சிடும் நல்ல நல்ல சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்கும் அஞ்சக்கூடியவர்கள், எல்லாரும் பார்த்து அஞ்சக்கூடியவர்கள் யமதூதர்கள். அவர்கள் அஞ்சுவர்கள் அடியார் மட்டும் அஞ்சுகிறார்கள். ஆக அந்த யமதூதர்கள் மற்றபடி பொதுவா உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் உயிரை விட்டு உடம்பை என்ன செஞ்சுவாங்க பிரிச்சுவாங்க, அதுல அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அது அவர்களுக்கு தான் வெற்றி வந்து தேவை. என்ன அதனால வெற்றி கடத்துவதர் நாள் அவர்கள் வேகத்துடன் வந்து வரும்போதே வேகத்தோட வராங்க. பற்றி தம் வெண்குருவின் பார்க்காட்ட, வெண்குரு அவரே வேகத்துல இருக்காரு, கோபத்திலுமே இருப்பார். அவரோட போஸ்ட் அப்படி என்ன செய்யறது, வெண்குருவின் பார்க்காட்ட அவரு யாரே யமதர்மன் தான் அவர்களுக்கு குரு. யம தூதர்களுக்கு ஏன் யமதர்மனை குரு சொல்லுறாங்கன்னா யம தூதர்களுக்கு அவர் தான் ஆசிரியர். அவர் சொல்றாரு, இன்றைக்கும் இல்லையோ பாபி பிறவா அமைங்க, இன்னும் உனக்கு பிறவாமை வரலையா பாவீங்கள் இல்லையா.

இருக்கான்னு தெரியாம சில திசை அதிபதிகள் அவனோட போர் செய்யறாங்க. அவருதான் எளிதா வென்றுதான் வென்று எல்லாத்தையும் தனக்கு ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்துருக்கான். தெற்கு திசைக்கு போய் யமனையும் அடக்கி கொடுக்க ஆதிக்கத்தில் இருக்கான். நான் சொன்னபடிதான் நீ கேட்கணும், எங்க அவுணர் குலத்துல யாரையாவது தொட்டேன்னா நீ காலி ஆயிடுவ அப்படிங்கிறான். அப்படி வாய பத்தி கேட்டுக்காரு கேட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி என்ன சிவபெருமான வரம்பெற்றோம் அந்த மாதிரி இருக்காரு. அப்போ பெருமாமை வந்து அவர் அடியாரா இருந்தால் அவரை சூரபதுமன் நினைச்சு முடியாது, நெருங்கிக்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு திசைக்கா வந்து வடகிழக்கு திசைக்கு வரும்போது அங்க சூரபதுமன் போகவில்லை, அங்க போகக்கூடாது, அங்க நம்ம விளையாட்டெல்லாம் விட்டுவிடக்கூடாது அப்படின்னா. யாரு ஈசானன்? அவர் சிவனடியா, சிவனடியாக்க நம்ம மோதக்கூடாது. சூரபதுமனே விட்டுட்டான், சிவனடியாக்க மோதக்கூடாது, வடகிழக்கு ஈசான திசைக்கு போகக்கூடாது. திக்கு செய்தல போகாத திசை அந்த ஒரு திசை தான். அதான் ஐயா கூட பேசிட்டு போது சொன்னாங்க, அவர் ஏன் இப்படி திட்டுறாருன்னா அவருக்கு அது பாரமாகுதுல. ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தா அவருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயுத வேலை பார்த்துட்டு இருக்காரு, வேலையை முடிச்சு எப்பண்டா போகணும் இருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தரா பயிரா கொண்டு வந்துட்டு இருந்தா இல்லையா, அடப்பாய் உங்களுக்கு இன்னும் வேற நேரம் காலம் தெரியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இப்பைக்கும் இல்லையோ பாவி பிறவாமைங்கிற என்றெடுத்து நல்லதோ ஒரு இன்சொல், இடையில நல்ல இன்சொற்கள் சொல்லிக்கிறாரா சொல்லிட்டு யமதூரன் சொல்லிட்டாரு, சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுத்துவி அப்படின்ட்டார். இவர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணார்களோ அதுக்கு என்னென்ன துன்பங்களோ அதையெல்லாம் விளைவிங்கள் சொல்லிட்டார். சொல்லி அந்த நரக துன்பங்களை எல்லாம் சொல்கின்றார், அது நீங்களே பார்த்து போடலாம். அப்போ இந்த மாதிரி செக்கு நிலை தெரித்தும் தீவாயு தெரித்தும் நெருப்பு தூண்டு அழுகுத்தும் அப்படின்னா வருது. இதெல்லாம் சொல்லும் போது சிலர் என்னைய கருத்து என்னன்றா, அந்த மாதிரி நரகங்கள் அவையெல்லாம் இருக்குன்னு எங்கிறோம், இந்த உலக துன்பங்களே எவ்வளவு பெரிய பெரிய துன்பங்கள் இருக்கு, அதனால இது போக நரகம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் என்ன நரகம்னு இருக்கு, ஆனா அங்க இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இப்படியே துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு உருவகமாக சொன்னவின்னு சொல்றாங்க. எனக்கும் அது நரக துன்பம் நரகம்ங்கிறது இல்லாம இருந்தாதான் எல்லாருக்கும் அது முழு திறப்பு இருக்குன்னா, நரக உலகமே ஒண்ணு இல்லைன்னா ஐயோ அது ஏன் இல்ல அப்படின்னு யாரும் ஒன்னும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான், எனக்கும் அதனாலதான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஆனா என்னன்னா, நம்ம திருமுறைகள்லயும் பிரமாணங்கள் வலுவாரு, சாத்திரங்கள்லயும் பிரமாணம் வலுவாரு. என்னன்னு கேட்டா திருவாசகத்துல வந்து சொல்லும் போது குருவார், நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருணை போற்றி போற்றி திருவள்ளுவர். பாருங்க, நரகம் சொர்க்கம் நானிலம் மூணா வகுத்து சொல்றாரு. நாடிலங்கிறது நம்ம வாழ்ற உலகம் தான், என்ன இந்த ஐந்து நிலங்கள் சொல்வார்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லுவாங்க. அதுல பாலைங்கிறது செயற்கை நிலம் தான், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நல்லியர் ஒழிந்து நடுப்புதையர் குறித்து பாலை என்பதோ படிமம் கொள்ளும் சொன்னார் திருப்பதி காலத்துல. அதனால முல்லை குறிஞ்சி வறட்சியாகி தான் பாலை வருது. இப்ப இயற்கையா உள்ள நிலங்கள் நான்கு தான், அதனால உலகத்தை நாணிலம்னு சொல்றாங்க. இப்ப உலகத்தை நாணிலம்னு சொல்லி இந்த நாணிலமாக உலகத்துக்கு வேறாய் நரகம் சொர்க்கம் சொல்லியிருக்கின்றார்கள் மாணிக்கவாசகர்கள். பிரமாணம் அவ்வளவு வருவார், இந்த உலகத்துக்குள்ளே நரகம் சொற்கோ எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளேதான் அப்படின்னு நாம சொல்லலாமா, நமக்கு துர்வாசனை சொல்கிறது, நமக்கு அதுதான் பிரமாணம். ஆகவே இந்த நாணிதமாகிய உலகத்துக்கு வேறாய் நரக சொர்க்கங்கள் உள்ளன என்பது தெரிகின்றது. அந்தரமே தெரிந்து போய் அருளரகின் வீழ்வதற்கு என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது போன்ற பிரமாணங்கள் நிறைய உள்ளன. செக்கிரிடை திரித்தும் குறிப்பிட்டா, இது வந்து கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று தில்லை பதிகத்திலே சுந்தரமுகி சுவாமிகள் அந்த பதிகத்திலே பல பாடல்களிலே கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று ஒவ்வொரு இடத்திலையும் சொல்றார். ஆகையினாலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லி ரெண்டு வகையிலே நெறிப்படுத்துகின்றார்கள். என்னவென்றால், நீங்கள் எல்லாம் அடியார் ஆகுங்கள், யமன் வந்து பற்றுவதற்கு முன்பு அடியார் ஆகுங்கள் என்று சொல்லி பல தேவார பதிகங்களிலே வலியுறுத்தி பாடுகின்றார். நமக்கு உய்வதற்கு இங்கு எளிய வழி உள்ளது, அவையெல்லாம் இருக்கும் போது ஏன் அவன் அவர்கள் முன்னால் போய் நாம நிற்கணும், அவர்களுக்கு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பாடுகின்றார்கள். கற்றுக்கொள்வன வாயுல நாவுல, இட்டுக் கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையானுல நாமுலோ, எட்டுப்போ நமனார் முனிவு உண்பதே. நமனாருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும், அவருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும். அவர் அவருடைய ஒரு வினைக்கேற்ப, அவர் ஒரு நல்ல புண்ணியத்துக்கேற்ப அவர் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார், மதிக்கத்தக்க ஒரு பதவியில் இருக்கிறார், நரகலோகத்துக்கு தலைவராக இருக்கிறார், கல்வியா இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனா நமக்கும் அவருக்கும் எந்த வழக்கம்

0: வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு இப்படி வழி இருக்கின்றது, கற்றுக்கொள்ள நமக்கு நாவல் இருக்கின்றது, நூல்கள் இருக்கின்றன. நம்ம கற்றதனாலவே கற்றதனாலே பயனன் கொள் வாழறிவு நற்றால் தொடரணி. அதனால கற்றுக்கொள்வன சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இட்டுக் கொள்வன கூட நீருட கற்றதனாலே வழிபாடு கற்றல் கேட்டருடையா பெரியா கடல் கையாவது சொல்வதை சேர்ந்த மாதிரி அந்த கற்றதனால வேணும் வழிபாடு செய்து கற்றை செஞ்சவையா இருக்கிறோம், நாம இருக்கிறோம் அவராச்சு நாமாச்சு இவர் யார் இடையில ஏன் இருக்க பண்ணிக்கிறோம் என்று போ நவனார்மி என்பது அப்படி இருந்தோம்னா அவர் நம்மகிட்ட வரமாட்டார் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறார். கால பாசம் பிடித்தெடு கூறுவர் என்றெல்லாம் சொல்லி பாடுகின்றார். அவர்கள்லாம் வந்து எடுப்பதற்கு முன்பு நாம் அந்த திருக்கோயிலை சென்று அடைய வேண்டும் என்றெல்லாம் பலர் பாடிக்கின்றார். நம்ம இப்படி ஆட்படுத்தி விட்டு நமக்காக நீங்க சொல்றபடி நடக்கிறோம் அப்பசாமி சொல்றோம் நீங்க சொல்றபடி நடக்கிறோம் எங்களை தூதர்கள் பத்தாம இருப்பார்களா அப்படின்னா நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்கள் நோக்கியே பாடுறார் காலபாச குந்தவை. அஞ்சு எழுத்துல ஏதாவது ஒரு வகையான அஞ்சு எழுத்து சொன்னா போதும் அவர்களை பற்றாதீர்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள், துன்புறுத்தாத மட்டுமல்ல அவர்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், அடியார்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், நம்மையும் அடியாராகுங்கள் சொல்லி நம்மையும் ஆட்படுத்தி அப்படி அடியாரானவர்களுக்கு நீங்கள் எந்த இடையும் செய்யக்கூடாதுன்னு தூதர்களையும் எச்சரித்து எப்படி பாடியிருக்காங்க திருமலை பதிவுங்கள். ஆகவே திருமலை உண்டு நான் உண்டு என்று இருந்துவிட்டால் இந்த வேலைகளுக்கு அங்கே இடம் இருக்காது என்றுதான் நம்முடைய திருமலைகள்லாம் சொல்கின்றன. ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். இது வந்து எந்த மாதிரினா இதை சுவாமியும் கண்டு கொண்டிருக்கின்றாரே இப்படி ஆன்மாக்கள் துன்புறுவதை அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா அந்த அந்த மலை மறைப்பு உறுதி ரொம்ப உறுதியாக இருக்க போய் தான் பெரிய பெரிய தீவினைகளை எல்லாம் இந்த ஆன்மாக்கள் செய்து விட்டன. ஆகவே அந்த அவர்களுக்கு அந்த மலை மறைப்பு நீக்கணும், என்னென்ன போக வினைப்போங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஊட்டினாதான் அவர்களுக்கு வந்து அறிவு தெளிவாகும், மேற்கொண்டு இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டார்கள். எப்படியாவது இந்த வினைகளில் இருந்து ஏற்கனவே செய்த பாவங்களிலிருந்து இவர்கள் உயிர்ந்தால் போதும், அதன் மூலம் மலமறைப்பு நீங்கினால் போதும் சொல்லிட்டுதான் சுவாமியும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சுவாமியை அனுமதிக்காம வந்து எவன் மட்டும் உத்தரவிட்டு தூதர்கள் செஞ்சிட முடியாது, சுவாமியும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது அவருடைய மரக்கருணை, அதான் வல்ல கருணை மரம் போற்றி என்று முடிக்கின்றார் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றார். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை மருத்துவரிடம் அனுப்பி அந்த மருத்துவர் கொஞ்சம் அப்போதைக்கு அந்த குழந்தைக்கு வலி ஏற்படுகின்ற மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் செய்தாலும் அதற்காக அந்த மருத்துவர் மீது அவர்கள் சினம் கொள்ளாமல் அதை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதைக்கு வலித்தாலும் நம்ம குழந்தைக்கு நோய் குணமாகும் என்ற ஒரு நோக்கோடு அதை மகிழ்ச்சியோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவருக்கு நிதியும் கொடுக்கின்றார்கள், குழந்தைகளை துன்புறுத்திருக்கிறார் அவருக்கு நிதி கொடுக்கிறீர்கள் சொல்றதில்லை. அப்போதைக்கு அது துன்பம் என்றாலும் அந்த குழந்தையின் நோயை போக்கி அந்த குழந்தை நல்ல ஆரோக்கிய நிலையில் அது ஏற்படுத்துகின்றது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பெற்றோர்கள் எப்படி மருத்துவரிடம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து சிகிச்சையில துன்புறும் போது பெற்றோர்கள் வந்து அதற்காக மறுப்பு சொல்லாம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத மாதிரி பெருமானும் இந்த உயிர்கள் பெரும் பாவம் செய்த உயிர்கள் படுகின்ற நாகர துன்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அந்த மனுநீதி சோழன், மனுநீதி சோழன் இருந்த முறைப்படி சுவாமி இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுதான் சொல்றார். என்னன்னா நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோம், அதாவது ஆய்ந்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவும் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக சொன்னார். அதாவது திருவாரூர்ல ஒரு கண்டின் மேல தேர ஏற்றுக்கான், அப்ப இது பெரிய பாவம் ஆயிட்டது, அப்போ அதே அனுபவத்தை அவன் பெறணும். இப்போ அமைச்சர்கள் எடுத்து சொல்றாங்க சொன்னால் இது மாதிரி இதுக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் உள்ளன செய்யலாம், பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது அந்த கான்செப்டே தவறு என்று அங்க மனிதன் சொல்ல மனித சொல்ல அப்படி சொல்ல எல்லாம் இருக்குது. ஆனா எந்த உலகத்துல எந்த பசு இப்படி ஒரு உணர்வோடு வந்து கதறி கொண்டு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்து முறை கேட்டிருக்கின்றது. ஆகவே எத்தனையோ பசுக்களும் ஒரு பசு அன்று, இது நம்ம மாதிரி உணர்வுல இருந்த பசுவாக உள்ளது இல்லையா. அதான் மக்கள் தாமே ஆரோக்கிய உயிரே பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே சொல்ல அப்படின்னு சொல்லும். மக்கள் ஆறு உயிர், பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே அப்படின்னு சொல்லும் போது பேராசிரியர் என்ற உரையாசிரியர் உரையிடுவார். என்னென்றால் அஜறிவுடைய மற்ற விலங்குகளிலும் விதிவிலக்காக இந்த மாதிரி ஆறாதறிவும் வெளிப்படக்கூடிய மாதிரி இருக்கலாம் என்று எழுதுவார். அப்போ சிவ வழிபாடு செய்த மற்ற விலங்கிடங்களை நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி உணர்வுகள் உயர்ந்த பசுவாக இருக்கின்றது. அப்போ அது ஒரு மனித தாய் என்ன துன்பத்தைப்படுமோ அதை பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த பசுவுக்கு இந்த துன்பத்தை என் மகன் தந்து விட்டதால் அந்த தாயோட துன்பத்தை நான் பட்டால்தான் அது தீரும் அப்படின்னு சொன்னார். இல்லது திருவாரூரில் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்ததுக்கு நரக துன்பத்தை பெற நேரிடும், இங்கு அந்த தண்டனையை கொடுத்தா அவனுக்கு நரக துன்பம் கிடைக்காது. ஆகவே நரக துன்பம் கிடைக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கு அவன் வந்து தேராக இருந்தான். அதே மாதிரி நரக துன்பம் கிடைக்காமல் இருந்தால் போதும் என்ற நோக்கில் செய்யும். அது மாதிரி ஆணவமல மறைப்பு நீங்கினால் போதும், என்னுடைய முந்தை பாவங்கள்லாம் நீங்கினால் போதும், இனி பாவங்கள் செய்யாத ஒரு நிலையை இந்த ஆன்மா எட்டுனா போதும் என்ற கருத்தோடு சிவபெருமானும் அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். அதனாலே பஞ்சமா பாதங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று இது இந்த நீதி வந்து பல சமயங்களும் சொல்கின்ற நீதி தான். பஞ்சமா பாதங்கள் போன்ற பெரிய பெரிய பாவங்களை செய்தார். ஆனா மண் அப்ப என்ன தெரியுதுன்னா மண் உலகிலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் நரக தண்டம் கிடையாது என்பது தெரிகின்றது. ஆனால் என்ன செய்வது, பெரிய பெரிய கொலை குற்றங்கள் அதை ஒத்த மற்ற பாதகங்கள் இவற்றெல்லாம் செய்தாலும் மரண தண்டனை கொடுக்க கூடாது, அது மனித நேயத்துக்கு மாறானது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கின்றார். இல்லையா, அப்ப பிறரை கொள்வது, பிறருக்கு பிற அதை விட கூடிய தீங்குகளை தான் செய்வது, இவையும் மனித நேயத்துக்கு விரோதமான செயல்கள் தானே. ஆகவே மனித நேயத்தை மதித்து வாழ்வரை இந்த உலகத்தில் நீ வாழு, நீ மனித நேயத்துக்கு எப்போ அடியோட விரோதம் நடந்தியோ அப்போ உனக்கு வாழ தகுதி இல்லை என்ற நோக்கில் தானே அதை தன்னை கொடுக்கின்றார்கள். இப்ப மனித நேயத்தை போற்றுபவர்கள் அதை எப்படி எதிர்க்கலாம் புரியல. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடனே கொலையை ஒருத்தர் அப்படி பொருள். ஆகவே பைங்கோல் ஊமையினர் தெரிஞ்சு பாருங்க, பைங்கோல் களை கட்டதுடனே ஐயா களை வளர்ந்துட்டு இல்லையா, அது ஒரு ஓரமா அப்படியே அங்கே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் மடிச்சு வைங்க அப்படியே கை போட்டு கட்டி வைங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கடை உலகத்துக்கு பயிருக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னா அதை சரிதான் செய்வாங்க. ஆகவே அந்த மண் உலகத்திலே அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அங்க யம தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள். அது பலன் அவர்கள் அனுப்பிச்சாச்சு அவ்வளவுதான். ரொம்ப எளிது பாருங்க, இங்க போய் இந்த தண்டனை படுவதற்கு இது எவ்வளவு எளிதா இருக்கு இங்க உள்ள தண்டனை. அதனாலதான் சொன்னார் இது சித்தியாரில் உள்ளது. ஏதோ நமக்கு எனக்கு தோண்டி சிந்தனையில இருந்து ஏதோ சொல்றீங்க போல நினைக்கிறாங்க. சித்தியாரில் இருக்கு, அதாவது அரசனும் செய்வது ஈசன் அருள்வழி, அருபாவங்கள் தரையிலோ செய்யின் தீய தண்டனில் வைத்து தண்டத்து உரை செய்து தீய தண்டனில் வைத்து தீ அதாவது ஒரு தீய தண்டனை கொடுத்து அவர்களை வந்து தண்டிப்பான், தண்டித்து தண்டத்து உரை செய்வான். தண்டத்து உரை செய்வேன்னா இனிமேல் இதே மாதிரி தீமை செஞ்சா இதை விட பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவான். அதுக்கப்புறம் சொல்வழி நடப்பர் தூயோ நிறையவும் சேரார், நிறைவுதான் நிறையவும் சேரார். அரசு தண்டனை பெற்றவர்கள் நிறைய சேரமாட்டார்கள் தெளிவா சொல்லிட்டாங்க சொல்லிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இப்படி நரக துன்பங்களை அனுபவித்து மீண்டு வந்த பிறக்கின்ற உயிர் வந்து அது எவ்வளவு பாதகங்களை முன்பு செய்திருந்தாலும் இப்போ அந்த சிந்தனையெல்லாம் அதுக்கு சிறிதும் இருக்காது. ஏன்னா இப்போ இங்க பிறந்த பிறகு நரக துன்பத்தினா மறந்துருக்குமா சார், மறந்துதானே பிறப்போம் அப்படின்னு சொன்னா மறந்துதான் பிறக்கும். ஆனா அங்க புண்ணிய உலகங்கள்ல இருக்கும் போதும் சரி, புண்ணிய உலகங்கள்ல வாழும்போதும் சரி, நரக துன்பம் அனுபவிக்கும் போதும் சரி, அதற்கு முந்தைய விரைவு நினைவு இருக்கும், முந்தைய விரைவு நினைவு இருக்கும். இது புராணங்கள் சொல்கின்ற உண்மை. அந்த சமயங்கள மட்டும் முந்தைய விரைவு நினைவு இருக்குமா, என்ன புண்ணியத்துக்காக நாம் இந்த தேவலோக பதத்தில் இருக்கிறோம், இந்த பாவத்துக்காக நாம் இந்த மாதிரி நரக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா, அப்ப மட்டும் முதியவர்கள் நினைவு இருக்கும். இது சுவிஞான போதத்துல ரெண்டாவது சொல்றதுல ஒரு கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து பின்படர்ந்து அக்கூடு வினையினார் கண் செவி கட்டு உள்ளதே தோற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விடும் கருவில் தான் என்று ஒரு வெண்பா சிவஞான போது இரண்டாம் தூரத்துல இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அந்த மாறி பிறந்து வரும் என்றது மூன்றாம் அதிகாரம் இருக்கு பாருங்க அதுலதான் இந்த வெண்பா வரணும் அந்த வெண்பாவினுடைய பொருள்லாம் சொல்லிட்டு விசேட விளக்கோரை எழுதும் போது சிவஞான எழுதுவார்கள் இந்த மாதிரி மேலுலகங்கள்ல இருக்கும் போது முந்தைய பிறவி தெரியும் அப்படின்னு அந்த நினைவோடே இருக்கும்னு சொல்லுவாங்க முந்தைய பிறவி நினைவோடே இருக்கும் அதனால அந்த நினைவோட அதை அனுபவித்திருப்பதனால திரும்ப வர்ற ஆன்மா அந்த மாதிரி பாவங்களை செய்யாது புண்ணியங்களை செஞ்சு அங்க அனுப்பிச்சுட்டு வந்தா அந்த புண்ணியங்களை செய்யணுங்கிற ஆசையும் அதுக்கு திரும்ப வரும் அந்த புண்ணியங்களை செய்யும் புண்ணியங்களை தான் செய்யும் துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி துறக்கம்னா சொர்க்கம் நிறையம்னா நரகம் துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி அனுபவிப்புளி அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை ஒரு பிறவிலிருந்து அடுத்த பிறகு போகும்போது அறிவு தெரிஞ்சிருது போன பிறவி ஞாபகம் இல்லை ஆனா துறக்க நிலையங்களில் சொர்க்க நிறங்களில் அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை புராணங்களும் காண்க
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: வந்திருந்த ஆட்சியால் பந்தம் அகல் ஊர் என்று நாடி உலவாத இன்பமருள் சீரொன்று வேலப்ப தேவன பேர் கொண்டு ஊரில்லாதவன் பெருந்துறைய ஊராக கொண்டு வந்தான். அவனுக்கு பேருன்னு ஒண்ணு கிடையாது, பேர் இல்லாதவன் இப்ப வேலப்ப தேசியன்னு பேர் கொண்டு வந்தான். எந்த ஊருக்கு வந்திருக்கிறான்? பந்தம் அகல் ஊர் என்று நாடு. இந்த பெருந்துறை இருக்குத, இது ஆன்மாவுடைய பந்தத்தை நீக்குகின்ற ஊர். மத்தங்கையும் போல அவன் குரு எப்படி மாணிக்க வாசனுடைய பந்தத்தை வாதோழிகள் பந்தத்தை நீக்கினானோ அது மாதிரி இந்த திருப்பெருந்துறை பந்த மகள் ஊர் என்ற உரிமையினால ஐயா பரமேஸ்வரன் அங்க வந்து காத்து கொண்டு இருக்கிறான். பந்த மகள் ஊர் என்று நாடி பக்குவமுடைய மாணவனுக்கு தீட்சை அளித்து ஞான உபதந்தித்து அவனை ஞான நெருக்கி செலுத்தக்கூடிய அந்த அரிய ஊர் என்று இந்த திருப்பெருந்துறைய நாடி வந்து இருந்தான் ஊர். அப்போ இந்த ஊருக்கு வந்த காரணம் சொன்னார். அப்புறம் எப்படி வந்தான்? பேர் இல்லாதவன் பேரோடு வந்தான். என்ன பந்தமகள் ஊர் என்று நாடி உலவாத இன்பம் அருள் சீரொன்று வேலப்ப தேவன் என பேர் கொண்டு வேலப்ப தேவன் என்று பெயரோடு வந்தான். அந்த வேலப்ப தேவன் அந்த பேர் இருக்குத, இவரு மாணவர்லயா ஆசிரியனுடைய பெயர் மந்திரம் போல. அந்த பெயரை நினைக்கிற போது உச்சரிக்கிற போத உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இன்பம் உண்டாகிறது. சொன்னார் உலவாத இன்பம் அருள். உலவாத என்றால் உலர்ந்து போகாத, வற்றி போகாத, உலர்தல் வற்றி போதல், உலர்ந்து போகாத இன்பம். மற்ற இன்பம் எல்லாம் இன்பமாக தோன்றும், கொஞ்ச நேரத்தில் அது வற்றி போயிடும். இந்த இன்பமானது வற்றாத இன்பம். குருநாதனை நினைக்க நினைக்க அந்த இன்பமானது ஊற்று பெருக்கு போல பெருகி வரும். அதனால உலவாத இன்பமருள் சீர் ஒன்று சிறப்பு, சீர்னால் சிறப்பு பெருமை, பெருமை ஒன்று ஒன்றுதல், ஒன்றுதல் பொருந்துதல், பெருமை பொருந்திய வேலப்பதேசம் என்ற பெயர் கொண்டு. அப்ப இந்த வேலப்பதேசனுடைய மகிமை, வேலப்பதேசனுடைய பெயரை சொன்னாவே உளவாத பேரின்பு அது பெருகி விரியும். அப்படி பெரிய பெருகின்ற அந்த வேலப்பதேசின்ற பெயரை பேரினை கொண்டு வந்தான். எதுக்கு வந்தான்? டூரிஸ்ட் போல வந்தானா, உல்லாச பயணியாக வந்தானா, இல்ல பொழுதுபோகலன்னு வந்தானா அப்படின்னா, என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி. அவன் வந்த பர்பஸ் என்னன்னா, அவன் அவன் பொருட்டு வரல, அவன் வந்தது என்னை என்றும் இரவாத இன்பத்து ஒழியாத பேரின்பத்துல எமை இருத்த வேண்டி, என்னை இருத்த வேண்டின்னு சொல்லல. அப்போ இந்த பேரு வேலப்பை தேசியரை போல பக்குவமுடைய எல்லா ஆன்மாக்களையும் அந்த இன்பத்துல அழுத்துவதற்கேண்டு வந்திருக்கிறான். எமை இருத்த வேண்டி வந்தான். வந்திருப்பவன் யாரு? பிறவா முதல்வன் பிறந்து அவன் பிறவா யாக்கை பெரியவன், உடல் எந்த உடலிலும் பிறவாத பெரியவன் அவன். பிறவா முதல்வன் பிறந்து என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்தனா பிறந்து அறியாமையான் நீங்கி. எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா, நான் அறியாமையிலிருந்து நீங்க அருமையாக செய்வது ஆணமலம். நம்ம கிட்ட அறியாம இருக்குன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஆணமலம் இருக்குன்னு சொன்னா, ஆணமலத்தை அறிவதற்கு அறிகுறி சிம்டம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாம இருக்கு இல்லையா, அதான் அடையாளம். இப்ப டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் வந்து மருந்து கொடுக்கறதுனால நோயினுடைய சிம்டம் அறிகுறி என்னன்னு சொல்றார். அறிகுறியை பார்த்து தான் மருந்தை கொடுக்கிறார். அதுபோல நம்ம இடத்துல ஆணமலம் இருக்குதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றா, நம்முடைய இட்டக்கூடிய அறியா மறந்து போகுது இல்லையா. சில சொல்றான் படிச்சுட்டே இருக்கிறான் மறந்து போகுது, முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தூங்கி போறோம். இதெல்லாம் அறியாமையினுடைய குணம், அது ஆணவத்தினுடைய குணம். அப்ப நம்ம இடத்துல இந்த அந்த அறியாமை என்ற குணம் இருக்குது, அதுதான் ஆணமலம் நம்ம இடத்துல இருக்குது என்பதுக்கு சிம்டம். ஏன்னா ஆணமலத்தினுடைய செயல் என்ன? அறியாமை. ஆணமலம் காரணம், காரியம் அறியாமை, உயிரினுடைய அறிவை மறைத்தல். அப்ப நம்ம கிட்ட அந்த மறைத்தல் தோன்றுதுன்னு சொன்னா, அதுக்கு என்ன அந்த நமக்கு வந்து அறிவுக்குரிய கருவிகள், ஞானேந்திரியங்கள் சொல்றோம். அறிவுக்குரிய கருவிகள் இருந்தாலும் கூட அந்த ஞானேந்திரியங்களையும் மீறி நமக்கு சில சமயத்துல, எனக்கு நல்ல சில ஒரு அனுபவம் நல்ல ஞாபகம் இருக்குங்க. முன்ன ஒரு தடவை ஈரோட்டுக்கு வந்தபோது, அப்ப நேர் வழின்னு போட்டிருப்பான், அவினாசி நேர்வழி கோயம்புத்தூருக்கு போறதுக்கு அந்த நேர்வழியில பஸ் பிடிக்கணும். அப்ப நேர்வழி கோயம்புத்தூர் அனு போட்டுருத, அது பஸ் பாத்துக்கிட்ட ரெண்டு மூணு பஸ் தவற விட்டேன். ஏன் அப்படின்னா, அது எங்கேயும் சுத்திட்டு போற பஸ்ன்னு விட்டுட்டு. அப்ப எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சில சமயத்துல நல்ல சீரியஸா படிச்சிருப்போம், நல்ல தெரிந்த கேள்வியா இருக்கும், எக்ஸாமினேஷன்ல போய் உட்கார்ந்து உடனே அது மறந்து போகும். நல்லா பாடம் நடத்துகின்ற போது இந்த செய்யுளை மேற்கோளாக சொல்ல வேண்டும் என்று பல பேரும் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அங்க பாடம் சொல்ற போது மறந்து போகும், தலையில கொட்டிக்கிறோம், அதை நினைவு கொண்டு வந்து என்னென்னவோ பண்றோம், பண்றது கண்ணை இப்படி தேய்க்கிறது அதெல்லாம். இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆணவாளம் தான், அறியாமையை செய்கிறது. அப்ப நமக்கிட்ட அறியாமை இருக்கு என்பதற்கு அறிகுறி என்ன என்று சொன்னால், ஆணவாளம் தான், அறியாமை தான் ஆணவாளத்துக்கு அடையாளம். சரி, இப்ப அந்த அறியாமையை யான் நீங்க அத மாத்திக்கணும், எழுவாய் பயனில மாத்திக்கணும். யான் அறியாமை நீ ஏங்க வந்திருக்கிறான் அப்படின்னா, நான் இந்த அறியாமையை நீங்க நீங்கி மெய்யறிவு பெற வேண்டும் என்று இங்க எழுதுகிறான். அறியாமை யான் நீங்க, யான் அறியாமை நீங்கி அன்புருவமாக. அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார். அப்ப அன்பே அன்புனால அவங்க அன்பேயாக அமர்ந்திருப்பார். முதல்ல வந்து அன்பு வேற சிவம் வேறுனு நினைக்கிறான், அப்புறம் அன்பும் சிவமும் ஒண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்பே வடிவமாக விடுகிறான். அப்ப அன்பு இருக்கிற இடத்துல சிவம் உண்டு. அப்ப இந்த அறியாமையா நீங்கி அன்புருவமாக, அந்த அன்புருவம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்குதான் இந்த நமக்கு அந்த தத்துவங்கள் நினைவுக்கு வர வேண்டும். நாம் கேவல நிலையில ஆனமல இருளில அறியாமையில் உயிர் என்ற ஒன்று இல்லை என்று, இருள் தான் இருக்குது வேற ஒன்னும் இல்லை என்றபடி கேவலத்துல கிடந்தோம். தாய்மான காரிட்ட ஆணவ கருவறை, காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குழை போல் கிடந்த எண்ணெய். அப்ப கண்ணில்லாத குழை போல கிடந்த எண்ணெய் இந்த மாயைகளை கூட்டி குழந்தை போலாக்கி தவளை விடுறார். தவளை விட்டு அப்புறம் கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் பண்ற சப்புக்கெல்லாம் ஒருப்பதை போல தண்டனை கொடுத்து, நல்வினி தேவனை கொடுத்து, அந்த வினைக்கேற்ப பலனை கொடுத்து வளர்த்துகிறார். அப்ப அந்த கேவலத்துல காரிட்டான கருவறையில கிடந்த கண்ணிலா பிழில் போல கிடந்த எண்ணெய் இப்போ தத்துவங்களை கொடுத்து, நீ வந்து ஜடமல்ல இருளல்ல, நீ சித்து பொருள் என்று அறியும்படியாக செய்தான். இந்த தத்துவங்கள் கூடினாலதான் கண்ணு இருக்கிறதுனாலதான் ஆன்மா பொருளை காண்கிறது, நாக்குறதுனாலதான் சுவைக்கிறது, செவி இருப்பதனாலதான் கேட்கிறது. இப்ப இந்த மாதிரி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அறிவை பெறக்கூடிய கருவிகளையும் அறிவுக்குரிய விடங்களையும் இறைவன் படைத்து கொடுக்கிறான். அப்ப நம்பொருட்டு அவன் இப்படி எல்லாம் படைத்து கொடுத்தான் சொல்றான். இன்னும் வந்து இப்ப உங்களுக்கு போற்றி பக்கருடைய பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாடம் போற்றி பக்கம் ரொம்ப அருமையான சொல்றாரு. அது தந்தனுடைய விந்து தாயினுடைய கருவில போற போது பரமேஸ்வரன் கூடவே போறானாம். போய் அந்த கருக்குழியில அந்த வயிற்றுக்குள்ள, இந்த நம்ம உடம்பு இருக்குல்ல, நாம நினைச்சுக்கலாம் இந்த ஒரே உயிர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, எத்தனையோ புழுக்கள் இருக்கின்றன. இந்த நம்ம உயிர் நீங்கிச்சுன்னு சொன்னா அதது வேலை செய்ய தொடங்கிடும். நமக்கு நோயுடி வந்துன்னா அதில் உள்ள இருக்க உடம்புல இருக்கிற உயிர்கள் மற்ற நேரத்தை மறைச்சு இருக்குது. இந்த நம்ம உயிர் இதெல்லாம் ஆண்டவன் செய்கின்ற காப்பாற்றுண்டா ஒண்ணுதான். கொஞ்சம் மங்கிச்சுன்னா அப்புறம் உடம்புல இருக்க உடம்புல இருக்கக்கூடிய புழுக்கள் புழுத்து வெளியில வந்து என்னென்னவெல்லாம் ஆகுது. இப்ப உடம்புல நாம நினைத்து கொண்டு போது ஒரு உயிர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், உடம்புல பல உயிர்கள் இருக்கின்ற. ரத்தத்தை எடுத்து பார்த்தா டிராப் ரத்தத்துல பார்த்தா எத்தனை ஜேம்ஸ் இருக்குதுன்னு நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறோம். இப்ப இந்த அட்மாஸ்பியர்ல ஒன்னு இல்ல நினைச்சிருக்கிறோம், ஆனா எத்தனை பாக்டீரியா இருக்கின்றன. அப்ப அது அந்த ஒரு பாக்டீரியாவும் ஒரு உயிர் தான். அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளார இந்த அங்க இருக்கக்கூடிய புழுக்கள் ஏதாவது இந்த உயிரை எடுத்து சாப்பிட்டு போன்னு சொல்லி காப்பாற்றி அந்த கரு வளர்ற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறானாம். அப்புறம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயினுடைய உடல இருந்து அதை வெளியிலையும் அவன் தான் கடத்து கொண்டு வர்றான். அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய உதவிகள் பல உதவிகள் இருக்கின்றன. இது போல ஆண்டவன் செய்யக்கூடிய அந்த பேர் உபகாரத்தை நினைத்தால் நன்றியாக அவன் மேல அன்பு பெருகும். அந்த அன்பே இவனை, அந்த அன்பை உடையவனுக்கு அன்பு உருவமாக இவனை ஆக்கும். கண்ணப்பனை அன்பு உருவமாக ஆக்கியதை போல அன்பனை அன்பு உருவமாக ஆக்கும் சொல்றார். அறியாமை யான் நீங்கி அன்புருவமாக பிரியாதே நிற்கும், என்னை விட்டு பிரியாமல் நிற்கக்கூடிய பெரிய அறிவே பேரறிவே. அந்த பேரறிவு எப்போ உயிர்னு ஒன்னு இருக்குதோ அப்பவே சிவன் கூட இருந்து இந்த ஆன்மா நல்ல கதிக்கு சென்று சேர வேண்டும் என்று கூட இருந்து இத வழி நடத்தி செல்லுகிறது. அதான் பிரியாதே இருக்கும், என்னைக்கு சிவம் ஆன்மா விட்டு பிரிந்திருந்ததே கிடையாது. இது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அத்திவிதம். ஆண்டவன் வந்து கேவல நிலையிலையும் உயிரோட இருக்கிறான், சகலத்திலையும் இருக்கான், சுத்த நிலையும் இருக்கான் இறைவன். அதனால அது பிரிவரும் மத்துவிதம் என்று சொல்லப்படும். எந்த காலத்திலையும் இறைவன் வந்து ஆன்மா விட்டு பிரிந்திருப்பதே இல்லை. இப்படி பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே. அந்த பெரிய அறிவே அப்படின்னா அந்த பெரிய அறிவு தான் இப்ப எப்படி வந்திருக்குது. அந்த அறிவே பரமேஸ்வரனுக்கு வேற வடிவம் கிடையாது, அறிவு தான் அவனுடைய வடிவம். அறிவே வடிவமாக அவன் இருப்பவன். அந்த அறிவு வடிவம் இப்ப வந்து ஒரு மானுட உருவாக வந்திருக்கிறது. அறிவே உருவாய் அமர்ந்திருந்த உண்மை குறிந்த மரத்துக்கடியில மாணிக்கவாதுக்காக காத்துக்கிட்டு இருந்ததை போல இப்ப வந்து வேலப்ப தேசிகர் என்ற பெரிய அறிவே உருவாய் அமர்ந்திருக்கிறது. பெரிய அறிவு அதாவது வடமொழியில சர்வஜன் பேரறிவன் பேரறிவாளன் பேர் வச்சுக்கலையே பேரறிவாளன். நாமெல்லாம் சிற்றறிவு உள்ளோம், பரமேஸ்வரன் தான் பேரறிவாளன். முற்றறிவு வியாபக அறிவு சொல்லுவோம். அந்த பேரறிவே இப்ப வந்து ஒரு உருவாய் வந்து அமர்ந்து இருக்கிறது. உருவாய் அமர்ந்திருந்த உண்மை குரு வடிவாக எழுந்திருக்கக்கூடிய இந்த உண்மை நிலையை அப்போ பேரறிவாக இருந்தது சொரூப நிலை. இங்க குருவடியாக வந்தது தடத்த நிலை. அந்த சிவமே சொரூப நிலையில அறிவா இருக்கக்கூடிய அந்த சிவமே தடத்த நிலையில குருவாக வந்திருக்கிறது. இது வந்து சைவ சித்தாந்தம் குருவை சிவமாகவே வழிபட வேண்டும் என்று வலியுறுத்துவது. அப்போ அந்த ஏன்னு சொன்னா அந்த சொரூப சிவம் தான் இந்த தடத்த சிவமாக வந்திருக்கிறது. இப்படி அமர்ந்திருந்த உண்மை இந்த அமர்தல் என்று சொல்லிருக்கு இல்லைங்களா, அதுக்கு நாம சொல்ல ஐயா அமருங்க சொல்றோம், உட்காருங்கன்னு சொல்றோம். அந்த அமருங்கிற சொல்லுக்கு உட்காருங்க நாம் பொதுவா பயன்படுத்த அதுக்கு நேரின பொருள் விரும்புதல் அர்த்தம். அமர்தல் என்றால் விரும்புதல். அப்ப மாணாக்கணுக்காக வேண்டி விரும்பி அங்க வந்திருந்த உண்மை என்ன அமர்ந்திருந்த உண்மை விருப்பத்தோடு தங்கி இருந்த நிலையாவது. அவர் வந்து விருப்பத்தோடு அந்த சொரூப சிவம் தடத்துல வந்து அங்க தங்கி இருக்குது. அப்ப அந்த அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அமர்ந்தென்றால் விருப்பம், விருப்பத்தோடு இங்க என்ன விருப்பம்? நல்ல பக்குவமுடைய மாணவன் வருவான், அவனை விட்டக்கூடாது, அவனை இறுக்கி பிடிச்சுக்கணும், அவனுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று விருப்பம் என்பது பக்குவமுடைய ஆன்மா வந்த பொழுது அவனுக்கு ஞானோபதேசம் கொடுத்து அவனை நன்னெறிப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் விருப்பத்தில் இருந்தார். இப்ப அங்க காத்து கொண்டிருந்த பொழுது இந்த பேரு வேலபதேசிகர மாணாக்கர் அந்த குரு அங்க போய் பார்க்க போறார். அப்ப அவர் ஏன் பார்க்க போறார்? ஆண்டவன் விருப்பத்தோடு காத்துட்டு இருக்கிறான், இவர் போறார். ஆண்டவனுக்கு இருந்த விருப்பத்தினுடைய அளவு இவருக்கு இல்ல. இவர் எப்படி போறாரு அப்படின்னா, யாரோ பெரியவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எல்லாம் போய் பாக்குறாங்க, நாமும் போய் பார்ப்போம். ஆண்டவன் விருப்பத்தோடு வந்தான், இங்க அந்த அளவு இருப்போம் இங்க இல்ல. இது என்னன்னா போறாரு, அங்க போனா யாரா இருக்கணும் என்ன சொல்றாராம குறி சொல்ற மக்கள் போறது என்ன, சாமி கிட்ட போனா குறி சொன்னாலும் கிட்ட சொல்லுவாரு, நம்ம ப்ராப்ளம் சொன்னா சால்வ் பண்ணுவாரு. முதல்ல எல்லாரும் போறதெல்லாம் அப்படிதான் போவோம், எந்த சாமி கிட்ட போனாலும் நம்ம குடும்பத்தோல்ல நோய் தோல்ல அது இதுன்னு போய் சொல்லு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு மாற்று கிடைக்குன்னு தான் போவோம். அந்த மாதிரிதான் இவரும் யாரோ ஒருத்தராங்க வெறுக்காரமா எல்லாம் போறாங்க கூட்டமா இருக்கு, நாம போய் பார்ப்போம் அப்படின்னு போனாராமா. அப்ப உள்ளத்துள் மறுவா வகை யான் மகிழ்ந்து பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்த உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு. அப்ப அந்த குருவானவர் அங்க விருப்பத்தோடு அமர்ந்திருந்தார், நான் எப்படி போனேன் நான்கிறது யாரு, இந்த நூலாசிரியர் வேலப்ப பேர் வேலப்பையார். அந்த மகிழ்ச்சி எங்கிட்ட இப்ப உள்ளத்துல இல்ல. உள்ளத்துள் மறுவா வகையை அந்த பரமேஸ்வரன் எந்த வேட்கையோடு காத்திருக்கிறானோ அந்த வேட்கை என் மனசுல பொருந்தாமல், மறுவுதல் பொருந்தல் பொருந்தாம இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா அவரை போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது அவர்கிட்ட பேச, அவர் என்னப்பா இங்க வந்திருக்க என்ன வேணும்னு கேட்கும்போது நானு பொருளாசையே இல்லாதவனா போல, எனக்கு முத்தி தான் வேணும், பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்தே அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் என்ன இப்படி என்னன்னு கேட்டா, உண்மையில வந்து எனக்கு லட்சாதிபதி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு தான் மனசுல பணம் வேணும்னு தான் ஆசை. ஆனா பொல்வேட்கையை உள்ளத்துல வைத்து வீட்டு பேற்றை வீடு பேற்றை விரும்புவன போல கேட்டான். சாமி எனக்கு மோட்சம்தான். இதெல்லாம் நாம் செய்ய நம்முடைய மனித இயல்பு தான். பெரியவங்களை போய் பார்த்தா பெரிய வர்றாரு, நாம் எங்க நமக்கு வீடு பேறு வேணும் அப்படின்னு கேட்டுட்டா வீடு பேற்ற குடுத்துட்டா பொண்டாட்டு பிள்ளைல விட்டு போட்டு போறதா. ஒரு உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை, அது ஒரு பெரிய ரிஷி முனிவர். அவருக்கு வந்து நல்ல இந்த பிறப்புல ரிஷியாக இருந்து தவம் செய்து நல்ல புண்ணியம் உடையவர். ஆனா பல பிறப்பின் காரணமாக அவருக்கு ஒரு சாபம் போல ஒரு நிலை, என்னன்னா அவர் பந்தியாக போவார் அப்படின்னு சொல்லி. அப்ப பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த நாளில் இத்தனை மணிக்கு நான் வந்து பன்றியாக போய்விடுவேன், என்ன ஒரு அடி அடிச்சு கொண்டு போடணும். அந்த பன்றியை கொல்லுவது கத்தியெல்லாம் போட்டு வெட்ட மாட்டாங்க, ஆடு வெட்டமா வெட்ட மாட்டாங்க, அது தடி அடிச்சு பயங்கரமா இருக்காது, அது வர வரணும் கத்தான். அப்ப பையன் வந்து அவனுக்கு ஒரு அவமானம், ஐயோ நம்ம அப்பா பன்றியாக போறாரா, இந்த இதை விட நாம நல்ல ஒரு ரிஷியாக பிறந்து முனிவராக பிறந்து பண்டிகை போறது. பையன் வந்து கையில அந்த கோடாலிய வச்சுக்கிட்டு அப்புறம் உலக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பனை கொல்றதுக்கு தயாரா இருந்தான். அப்ப இந்த பன்னியான அப்பன் வந்து வர்றான், பையன் முன்னால பன்றி கோலத்தோட வர்றான். பையன் வந்து கோடாலிய தூக்கின உடனே அவசரப்படாத, நான் இப்பதான் பண்ணியாயிருக்கிறேன், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு ஆமா காலம் கழிச்சு வா அப்ப நான் தயாரா இருக்கேன் அதான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரி இந்த நாள்ல பண்ணி வந்தது. இவன் பையன் என்ன பண்ணான், கோடால தூக்கி போடுறதுக்கு பார்த்தான், பின்னாலேயே இன்னொரு பண்ணி வந்தது, அது பொட்டை பண்ணி. இப்பதான் அவனது, அது உங்க அப்பாடா கொண்டு போனாத, இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் பையன் பார்க்கும்போது இந்த ரெண்டு பண்ணியோட, அப்புறம் பையனுக்கு வந்து அவமானம் தாங்க முடியல, நம்ம அப்பா இப்படி இருக்காருன்னு போது, ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு சுகமா இருக்குது, நீ ஏதாவது வாழ்க்கை நீ கெடுத்து போடாத, நம்முடைய வாழ்க்கையில இந்த பண்ணி போலதான் இது உலக வாழ்க்கை என்பது தெரியும், நமக்கு சில கஷ்டமா இருக்குதுன்னு சில தெரியுது, தெரிஞ்சாலும் கூட இதுல ஒரு சுகம் அனுபவித்து பழகிவிட்டோம். சொறி வந்தவனுக்கு சொரிஞ்ச சுகமா இருக்குது, அப்புறம் எரிச்சல் எல்லாம் வருது. முதல்ல மனித வாழ்க்கை என்பது இது போலதான். அதனால வாழ்க்கையை பற்றி சுவையாக நகைச்சுவையோடு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கதை அவ்வளவுதான். இப்ப அதுபோல இப்ப இந்த மாதிரி உலக வாழ்க்கை விரும்பினாலும் கூட நாம, எனக்கு இந்த உலக வாழ்க்கையில பொண்டாட்டு பிள்ளையோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், எனக்கு நிறைய சொத்து சுகம் எனக்கு வேணும், ஆளம்பு வேணும் அப்படின்னு போய் ஒரு ஒரு துறவி கிட்ட ஒரு பெருவிட்ட கேட்டா கேட்கணும்னு மனசுல இருந்து ஆசை இருக்கேன். பக்கத்து இருக்கிறவனுக்கு அது கேட்டானா அவன் அவ பத்தி நல்லா நினைப்பான அப்படின்னு ஒரு பயத்துல மனசுக்குள்ளார அந்த ஆசை இருக்கான், கேக்கிறது எனக்கு வீடு பேர் வேணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு இந்த உலக பற்று வேணும், குடும்ப பற்று என்ன, குடும்ப பற்று வைத்துக் கொண்டே குடும்பற்று ஒழிய வேண்டும் என்று கேட்பார். அதான் சொன்னார், பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்து பொருளாசையை என்னுடைய மனதில வைத்து. இது இவருக்கு மட்டும் இல்லைங்க, மாணிக்க வாசன நல்லதா இருந்தாராமா. திருவாதூர் அடிகள் புராணத்துல மாணிக்க வாசன் வந்து அங்க பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்காரு, அவரும் வந்து இன்னும் எல்லாம் இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க போனவர் தான். போனவர் வந்து என்ன பண்றாருன்னா, கையில இது போல புத்தத்தை வைத்துக் கொண்டு பரமேஸ்வரன் அடியார்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இவரு வணங்க கூட இல்லை, கை ஏன்னா மந்திரி இல்லப்பா, உங்க கையில என்ன புத்தகம் என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப பரமேஸ்வரா, இது சிவஞான போதம், அந்த சிவஞான போதத்தை மாணவருக்கு அழித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது என்ன சொல்லுது, சிவஞான போதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், அந்த உரையாடுறதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் மேல பொந்து போய் வணங்கி ஞானம் பெறாரு. சார், மனித இயல்பு எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் நாம போன அவருடைய பெருமையை தெரிந்தால்தான் அவர் போய் வணங்கி எல்லாம் செய்யறோம். அப்படி இல்லாத போது அவருடைய சிறப்பை அறியாத பொழுது அவர் நம்ம போல ஒரு மனிதன் தான் நினைத்துக் கொள்கிறோம். அது மாதிரி உள்ளத்துள் மறுவா வகை யான் மகிழ்ந்து பொருள்வைக்கு உள்ளத்தை வைத்து உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு என்பது அது அடுத்த வகுப்புல பின்னா பார்ப்போம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 1ஆம் படலம் முதல் 2ஆம் படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். ஓம் சிவாய நமஃ.
4: எல்லா தெய்வங்களுக்கும் இந்த புராணம் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதற்காக பூமியில ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டுல இருக்கிற தாமரை நூல் அதுக்குள்ள சூக்ஷ்மம் போய் மறைஞ்சிட்டான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் மறைஞ்சு கொள்ள முடியும். என்ன காரணம்னா, எறும்பா இருந்தாலும் யானையா இருந்தாலும் ஜீவனுக்கு ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, யானையினுடைய ஜீவன் யானை அளவு இருக்காது, எறும்பினுடைய ஜீவன் எறும்பளவுக்கு இருக்காது. எல்லாருக்கும் ஜீவன் எந்த அளவு இருக்குன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வால் முடி இருக்கொல்லையோ, அந்த முடியை எவ்வளவு மென்மையானது, அதை லட்சம் கூறு போடுங்க. லட்சம் கூறு போடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா? லட்சம் கூறு போட்டா அது எவ்வளவு அட்டாமிக்கா இருக்கும், நுண்ணியதா இருக்கும். அதுதான் இந்த உயிரினுடைய இலக்கணம், அதுதான் அணுனு பேர், அதுதான் இவ்வளவு பெரிய சரீரத்தை எடுத்துக்கிறது, அதுதான் டிராவல் பண்றது. ஆகவே அந்த அணு பட்சமாக போய் இந்திரனானவன் ஜீவஸ்வரூபமா அந்த தாமர நூலுக்குள்ள போய் தங்கிவிட்டான் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக. அவமானம் தாங்கலன்னா தலைமறைவாகி விடுவார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்திரலோகத்துக்கு இந்திரன் இல்லை, தேவரெல்லாம் என்ன பண்ணா, ஒரு இந்திரன் வேணுமே அப்படின்னு அவ தேடினான். தேடும் பொழுது பூமியில ஒரு ராஜா நிறைய அஸ்வமேதங்கள் பண்ணிட்டு இருக்கான். 100 அஸ்வமேதம் பண்ணினா அவன் ஆட்டோமேட்டிக்கா இந்திரன் ஆவான். அது பண்றதுக்குள்ளேயே அவன் இந்திரனை ஆக்கிடுவோம். என்ன காரணம்னா, நமக்கு ஒரு இந்திரன் தேவையாயிற்று. அப்ப இன்னைக்கு அவனை விட தகுதி யாரும் கிடையாது. இப்படிதான் பல போஸ்ட் எல்லாம் ஃபில்அப் வருது. அந்த போஸ்டுக்கு உரியவனாலும் பார்க்க மாட்டாங்க, இருக்கிறவனுக்குள்ள இவன் தான் அப்படிங்கிறனால போஸ்ட் ஃபில்அப் பண்ணணுமே, போஸ்டை ஃபில்அப் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுனால பல போஸ்ட் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ஆகி இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். என்ன பார்க்கணும், நகுஷன் ஒருத்தர் இருக்கான் பூமியில, ஒரு மனுஷன், அவனை தேவர்களே வந்து அழைத்து கொண்டு போனார்கள், எங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இரு என்று நகுஷன் இந்திரனாயிட்டான். ஒருவன் எந்த வரையிலும் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும்னா, சுவாமி அவனை அடக்கி வச்சிருக்கிற வரையும் தான் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும். நம்மளாம் சுவாமி நமக்கு தேவையான அளவு தான் காசு தரணும். நம்ம தேவைக்கு மேலே நம்ம கையில் காசு கொடுத்தாருன்னா அந்த மீதி காசுனால நம்ம தப்பை தான் பண்ணுவோமே தவிர ரைட்டை பண்ண மாட்டோம். நமக்கு தேவைக்கு மேலே சுவாமி சாப்பாடு கொடுத்தாருன்னா அந்த சாப்பாடுல நமக்கு வியாதி தான் வருமே தவிர நல்லது வராது. நமக்கு தேவைக்கு மேலே சுவாமி சிப்பந்திகள் கொடுத்தாருன்னா அவளால் நமக்கு மிருத்யு தான் ஏற்படுமே தவிர நல்லது ஏற்படாது. அதனால எதுவும் நமக்கு தேவைக்கு தான் இருக்கணும். இவனுக்கு இவன் வேண்டாத ஒரு செல்வம் வந்து சேர்ந்ததுனால இதுவரை இருந்த நல்ல புத்தி கெட்டு போய் என்ன பண்ணா, இந்திரன் தான் இல்லையே, இந்திரனுடைய பத்னியா இருக்கிற இந்திராணி நான் தானே இப்ப இந்திரன், ஆகவே அவள் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் வருகிற அப்படின்னு சொன்ன. இது தவறான ஒரு கருத்து, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால இதை சொன்ன உடனே ராஜாவோட உத்தரவு தேவர்கள்லாம் போய் இந்திராணிட்ட விண்ணப்பிக்கிறார். அவளுக்கு புலோமசைன்னு பேர், சசிதேவி. இதே மாதிரி நகுஷன் ராஜாவா இருக்கிறார், நீங்க ராணியா இருக்கணும், பக்கத்துல வந்து உட்காந்துக்கணும்னு சொல்றாரு. உடனே அவள் கற்புக்கரசியா இருக்கிற அவள் மனம் கலங்கினாள். பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்டாள் இவ்வாறு பண்றாருன்னு. குருநாதன்கிட்ட கேட்டார். குருநாதன் யோசனை பண்ண சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை சுவாமி காப்பாத்துவார். என்றைக்குமே மழையே இந்த உலகத்தில் யாருக்காக பெய்யுறது? கற்புக்கரசிகளுக்காக தான் பெய்யுறது, அந்த மாதாக்களுக்காக தான் பெய்கின்றது மழை. ஆகவே உன்னை சுவாமி காப்பாற்றும், உன்னை தர்மம் காப்பாற்றும், நீ அஞ்ச வேண்டாம், நான் சொல்கிறபடி செய்ய. சப்த ரிஷிகளும் பல்லாக்களை அந்த இந்திரனை தூக்கிட்டு வரணும், அப்படி தூக்கிட்டு வந்தால் நான் பக்கத்தில் போய் உட்காடுறேன்னு சொல்லிவிடும். ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிப்பதை போல அவனை கொழுப்பு ஏற்றி விடுறது. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், கேட்ராக்டர் கொஞ்சமாக இருக்குது, 4-5 மாதம் கழித்து வாங்கம்பார். என்ன டாக்டர் நீங்கள், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மறைக்குது, படிக்க மாட்டேங்கிறேன். என்ன தெரியுதா உங்களுக்கு? தெரியுது இல்லை. இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, கண்டாக்டர்னு படித்து தானே வந்திருக்கீங்க, ஒழுங்காக மறைக்கணும், அப்போ தான் நான் கத்தி எடுப்பேன். கேட்ராக்டரும் ஒழுங்காக மறைச்சா தான் ஆப்ரேஷன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆப்ரேஷன் கிடையாது. சரங்கும் பழுத்தா தான் கத்தி வைப்பாங்க. அதுபோல் அவனுக்கும் கொழுப்பை ஏற்றி விடணும், அப்போ தான் அவனை வதம் பண்ண முடியும் என்பதனால ஒரு ஐடியா கொடுத்தார். உடனே இந்திரான் இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா, சப்தரிஷிகளையும் பார்த்து, நான் இந்திரன், ஆகவே நான் சொன்னது இங்கே கேட்கணும். சப்தரிஷிகள் யாருன்னு கேட்டால், அகஸ்தியர், ஆங்கிரசர், கௌதமர், காசியப்பர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர். சப்தரிஷிகளை கூப்பிட்டு நீங்கள் என்னுடைய பல்லாக்கு தூக்கிட்டு இந்திராணிகிட்ட போங்கோ அப்படின்னார். அவள்லாம் அகங்காரமே இல்லாதவ, இவன் வந்து இந்திரன் தானே, நாம் வந்து ரிஷியாச்சே, இவன் பல்லாக்க நாம் ஏன் தூக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாவ. ஒத்தனை மட்டும் உதவி கேட்குறான், செய்வோம். தன்முனைப்பே இல்லாதவ, தன்னை பெரியவன் எவன் நினைக்கலையோ அவன் தான் உண்மையிலே பெரியவன். தன்னை தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவன். நம்ம நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தன் காலரை தானே தூக்கி விட்டுக்கிறவனுக்கு குட்டு இருக்கு, அடங்கி போறவனுக்கு அதனால எந்த விதமான தோஷமும் கிடையாது. அடக்கம் அமருள் உய்க்கும். ஒருத்த ஹெல்ப்பு கேட்குறான், ஹெல்ப் அவன் அந்த வண்டியில் அவன் தூக்கினா நம்ம என்ன குறைஞ்சு போடுறோம், நம்ம தான் திடகாத்திரமா இருக்கோமே அப்படின்னு தூக்கினார். அதுல அகஸ்தியர் மட்டும் ரொம்ப குட்டை, அவர் முன்னாடி தோல் போடுறார். அதனால என்ன இருக்குது, வேகமாக போக மாட்டேங்கிறது. முன்னாடி போகிறவா வேகமாக போனா தான் பல்லாக்கு வேகமாக போகும். இப்போ முன்னாடி போகிற அகஸ்தியர், அவருக்கு கால் யார் குட்டியாக இருக்காளோ அவளுடைய அடி வச்சு அவள் வந்து 5 நிமிஷத்தில் நடக்கிற தூரத்தை விட உயரமாக இருக்கிறவ 5 நிமிஷத்தில் அவளை போல் பல மடங்கு நடந்துருவான். எட்டி எட்டி காலை போடுறதுனால இவர் ஸ்லோவாக போகிறதுனால அவனுக்கு காமத்தினால இந்திராணிகிட்ட சீக்கிரம் போனால் தேவலாமே, 8-8.5 மணிக்குள்ளே இந்திராணிகிட்ட போகலாம் தேவலாமே அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. அதனால அகஸ்தியரை பார்த்து சர்ப்ப சர்ப்பன்னா, சர்ப்பன்னா வேகம் வேகம்னு அர்த்தம். தமிழில் கூட அது சரக்கன்னு வந்திருக்கு. சரக்க இக்கதமும் திறப்பு மீனே, அரக்கனை விரலால் அடுத்துட்ட நீர், இறக்கும் முண்டிலேர் எம்பெரும் ஆனிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை கடரோ, சரக்க இக்கதமும் திறப்பு மீனே. பகவானே உங்களை பார்த்து ஆகணும், 10 பாட்டு பாடிட்டேனே, உங்களுக்கு என் மேலே இறக்கமே இல்லையா, உடனே இந்த கதவை தரங்கோ அப்படின்னு அப்பர் பெருமான் கேட்கும்போது சரக்க அப்படிங்கிற, அதான் சர்ப்ப. வேமா பொங்கன்னு சொன்ன உடனே அவர் பார்த்தார் அகஸ்தியர், அடா பைத்தியமே, உங்களுக்கு கிருப்பை உன் மேலே வைத்திருக்கிற அன்புனால கிருப்பையினால போனா போகிறதுன்னு இவாள்லாம் பெரிய தபசிவெல்லாம் உனக்கு தொண்டு செய்கிறா, நீ எங்களை வந்து வேலைக்காரனை நினச்சி ஏவ முடியாது, நீ எப்போ சர்ப்ப சர்ப்பன்னு ஜபம் பண்ணினியோ அந்த சர்ப்ப சுரூபத்தை அடைவாயாக அப்படின்னு. நீ சர்ப்பமாக போனார், பல்லாக்கில் இருந்தவன் உத்தரக்ஷணம் பாம்பாயிட்டான். பாம்பா என்ன பண்ணா, பாம்பு ஒரு இடத்துல நிற்க முடியுமா, வழவழன்னு இருக்குது உடம்பு, வழுக்கி பூமியில் விழுந்துருச்சு. நீ போக வேண்டிய இடம் பாதாளம், அங்கே போய் நீ இரு, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும். வெண்டுவார் வெண்டுவதே ஈவான் கெண்டாய், மனம் போல் மாங்கல்யம், சர்ப்ப சர்ப்பன் ஜபம் பண்ணியோ சர்ப்பமாக போயிடு அப்படின்னு அகஸ்தியருடைய சாபத்தினால அவன் போனான். அதனால்தான் பெரியவாழ்கிட்ட சாபம் உண்டாராமல் நினைக்க நடந்துக்க கூடாது. பெரியவாள் சாபம் வந்து அவளுக்கு தீர்க்க கோபம் கிடையாது. என்றைக்குமே உத்தம புருஷ லட்சணம் என்ன, யார்ட்டையும் நீண்ட நாள் சண்டை போட மாட்டேன். நம்ம மாத்திலேயே நமக்கு யார்ட்டையோ பேச்சு தடித்து சண்டை வந்திருக்குன்னு சொன்னால் நாம் முதல்ல விட்டு கொடுக்கணும், நாம் முதல்ல போய் பேசணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஆத்மகுணம். அவா பேசினப்புறம் பேசலாம்னு இருந்தோம்னா அது நாம மட்டம்னு அர்த்தம். உத்தம குணம் உள்ளவர்கள் கோபத்தை உடனே கைவிடுவார்கள். அப்போ பெரியவாள்லாம் உடனே கோபத்தை கைவிட்டுடுவாங்கன்னா கூட கன நேரம் தான் கோபம் வருதுங்கிறதுனால அந்த கோபத்தை சம்பாதிக்கக்கூடாது. பூகம்பம் வந்து 1 நிமிஷம் தான் நிற்குது, எத்தனை அழிவு வருது. அப்போ எவனுக்கு தவம் அதிகமாக இருக்கோ அவனுக்கு கோபம் குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தாலும் அது 1 செகண்ட் இருந்தாலும் அதனுடைய விளைவு அதிகமாக இருக்கும். அதனால உடனேயே அது பலித்தது என்று பார்க்கின்றோம். இதை வந்து வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவருடைய அரங்கம்ங்கிறதுனால நான் திருக்குறளை சொல்கிறேன் உங்களுக்கு. குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுளி, கணமேனும் காத்தல் இருது. குணக்குன்றத்தில் இருக்கிற பெரியவர்களுடைய வெகுளி கொஞ்சம் தான், கோபமே வராதுன்னு சிந்திடாத. வந்துடுத்துனா நீ என்ன பண்ணுவ? உன்னால தாங்க முடியுமா? சன நேரம் இருந்தாலும் கஷ்டம். ஏந்திய கொள்கையர் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வெந்துகிடும். தவசி கோவிச்சுட்டான்னா ராஜாக்கு கூட ஆபத்துனர். அதுதான் நகுஷனுக்கு ஆபத்து. நேரடியாக நகுஷன் சொல்ற மாதிரி திருக்குறளே இருக்கு. அப்படி நகுஷன் விழுந்தான். அப்ப தேவர்கள்லாம், நாம வந்து லாயக்கில்லாத ஒருத்தனை இந்திரனா ஆக்கினதுனால்தானே இந்த கஷ்டம் வந்தது, உண்மையான இந்திரனை தேடணும் அப்படின்னு சொல்லி, இந்திரன் எப்படி கிடைப்பார் அப்படின்னு பிரம்மாவை போய் கேட்குறா. அப்போ பிரம்மா சொன்னார், நீங்கள்லாம் பிரகஸ்பதியை நினச்சி தியானம் பண்ணுங்கோ, அவர் வருவார். அவர்கிட்ட வந்து இந்திரன் வேணும்னு கேளுங்கோ, அவர் கூப்பிட்டாதான் இந்திரன் வருவார். என்னென்னா இத்தனை தப்புக்கும் காரணம் இந்திரன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான், இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் குருவினை நிந்தித்தது. நேரடியாக நிந்திக்கலை, பராமுகமாக இருந்தது. குருவுக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதையை பண்ணாமல் இருந்ததுனால தான் இத்தனை கஷ்டங்கள். அந்த கஷ்டம் எப்படி தீரும்? சுவாமிக்கு ஒரு அபராதம் பண்ணிட்டோம்னா குரு கிருப்பையினால் தீர்ந்துடும். ஆனால் குருவுக்கு அபராதம் பண்ணிட்டோம்னா அந்த குருவே மன்னிச்சா தான் தீரும். அந்த அளவுக்கு குரு தாயாரை போல இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனையே தீர்ப்பான், அன்றி ஈசனாலும் தீர்க்க முடியாது. ஆகவே அந்த பிரகஸ்பதியை போய் வண்டின உடனே பிரகஸ்பதி சொல்கிறார், மனம் இறங்கி இந்திரனை நான் காப்பாற்றுறேன்னு வரார். இந்திரன் இருக்கிற இடத்துக்கு வரார். வந்து, இந்திரா நான் உன்னை மன்னிச்சுட்டேன், வெளியிலவா, நீ இனிமே வந்து சிறப்பாக இருப்பாய். என்ன குருநாதன் தன்னை மன்னிச்சுட்டார்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் சந்தோஷமாக வெளியில் வந்தான். வந்தால் அவன்கிட்ட இருக்கிற பிரம்மஹத்திய தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு தன்னுடைய குருநாதன் ஆகிக்கின்ற பிரகஸ்பதி அவர் கேட்குறார். கேட்கும்போது சுவாமி பிரகஸ்பதி சொல்கிறார், இந்த வான உலகம் என்பது நாம் செய்த தவத்தின் பயனை அனுபவிக்கின்ற இடம். இது தவம் செய்வதற்கு சரியான இடம் இல்லை. பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ரேங்கில். அப்பா நம்ம கையில் 100 ரூபாய் கொடுத்து நீ இஷ்டப்படி செலவு பண்ணுங்கிற அந்த 100 ரூபாய் பழங்காலத்தில் தான் சினிமா தேட்டருக்கு போகிறது, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு சினிமா தேட்டரில் வந்து உட்காந்துட்டோம். தவத்தின் பலனே அனுபவிக்கிற இடம் எது? சினிமா தேட்டர். சினிமா ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த நேரத்தில் புஸ்தகம் படிக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியுமா? அதுபோல தவத்தின் பலனாக சொர்க்கவாசம் பண்ணும்போது தபஸ் பண்ண முடியாது. இப்போ தபஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பூமியில் தான் பண்ணலாம். ஆகவே பூமியில் பண்ணுற சிவ பூஜைக்கு தான் அனந்தமான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீ பூமியில் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணி எந்த க்ஷேத்திரத்தில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஒன்று விட்டு நீங்கிறதோ அங்கே பகவானை ஆராதி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தார். ஆகவே பிரகஸ்பதி, தேவேந்திரன், கூட கொஞ்சம் தேவ சைன்யம், அந்த தேவதூதர்கள், இவரெல்லாம் அழைச்சிண்டு பூமியில் யாத்திரையாக இந்திரன் வருகின்றான். அப்படி வரும்பொழுது கைலாசத்திலேருந்து, கேதார்நாத்லேருந்து, மேருமலையிலேருந்து, உதயகிரி, அஸ்தமனகிரி, அப்புறம் பலவிதமான க்ஷேத்திரங்கள் பார்த்துட்டு, காசி, விந்தியமலை, காளகஸ்தி, எல்லாத்தையும், இந்த ஸ்ரீபர்வதம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். அப்படியே வந்துட்டு சிதம்பரம் எல்லாம் பார்த்துட்டே வரார். வந்து வரும்போது கடம்ப வனத்துக்கு வந்தாச்சு. கடம்ப புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கிற கதம்பங்கிற அந்த மரம் அதிகமாக காணப்படுறது. ஏனைய விஷயங்களும் உண்டு. நெருக்கமான காடு. பகலில் கூட சூரியனோட ஒளி நுழைய முடியாமல் இருட்டாகவே இருக்கிற இடம். பகலும் ராத்திரி மாதிரி தான் இருக்கும். அப்படி அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே திடீர்னு 100 கிலோ அரிசி முட்டியை தூக்கிட்டு வர ஒரு தொழிலாளி சரியான அட்ரஸை வந்து இறக்கின உடனே, அம்மாடா என்று எப்படி ரிலீவ் ஆகணும்? சுமையை இறக்கி வச்சவனுக்கு எப்படி ஒரு சௌக்கியம் வரும்? அதை போல இந்திரனுக்கு ஒரு சௌக்கியம் ஏற்பட்டதான். இதுவரையும் அவன் கழுத்தை அழுத்தின் இருந்த ஒரு பிரம்மஹத்திங்கிற தோஷம், பாபம், மனசை குழப்பின்றே இருந்த அந்த புத்தி கலக்கம் திடீர்னு போயிடுத்து. எங்கே போச்சுன்னே தெரியல. ஃப்ரீயாக இருக்கு. திடீர்னு வெயிலில் வந்துட்டுருக்குன்னு ஏசி பண்ண மாதிரி இருக்கு. மூட்டை தூக்கினவருக்கு மூட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. கலங்கின மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி அந்த நிலை வந்து எதுனா வந்து என்ன காரணம் பார்க்குறான். ஒரு காரணமும் தெரியல. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். கதம்ப வனம்ங்கிற அந்த வனத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி எனக்கு வந்துடுத்தே, இந்த பிரம்மத்தை என்னை விட்டு போயிடுத்தே, நான் விரும்பாமலேயே போயிடுத்தே, நினைக்காமலேயே போயிடுத்தே என்று கேட்ட உடனே, நன்னா பாரு இந்த க்ஷேத்திரத்தை, இதில் வேற ஏதாவது பிரபாவம் இருக்கான்னு பாருன்னு பிரகஸ்பதி சொன்னார். ஆமாம், இருக்கு. இந்த கரிய விரலை கொண்ட குரங்குகள்லாம் என்ன பண்ணுறது, அருவிகளில் குளிச்சுட்டு தங்கள் கையினால் அந்த வந்து ஜலத்தை, அருவி ஜலத்தை எடுத்துட்டு அந்த அருவி விழுற பாறையே ஒன்று சிவலிங்கம் போல இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாறை மேலே ஏதோ முணுமுணுத்துட்டே ஊற்றிண்டே இருக்கு. குரங்கெல்லாம் சிவ பூஜை பண்ணுறோம். அருவியில் குளிச்சுட்டு அருவி ஜலத்தை கையால் எடுத்துட்டு சிவலிங்கம் போல இருக்கிற ஒரு பாறை மேலே விட்டுண்டே இருக்கு. சிங்கங்களும் யானைகளும் ஒரே கட்டத்தில் இறங்கி நீர் பருகுகின்றன. மான்குட்டி பசிக்கிறதேன்னு வருது புலித்தாய்கிட்ட. புலி என்ன பண்ணுது, நீ ஊட்டிக்கோன்னு தன்னுடைய முலையை கொடுக்குது. வெயில் தாங்காமல் ஒரு சர்ப்பமானது உடம்பு நெளிகிறது. ஐயோ பாவம், உனக்கு வெயில் சுட்டரிக்கிறதா, நான் உனக்கு நிழல் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருடன் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அந்த பாம்புக்கு நிழல் கொடுக்குறது. குயில்கள்லாம் ஓம் என்று தான் கூவுகின்றன. கிளிகள்லாம் சிவாயனமை என்று தான் பேசுகின்றன. அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடுகின்ற தன்மை கொண்ட நாகனவாய் புட்கள்லாம் மந்திரோபதேசமான சிஷ்யனை போல முகமலர்ந்து சந்தோஷமா இருக்கின்றன. இப்படிப்பட்ட காட்சியை பார்த்த உடனே இது ஒரு திவ்ய க்ஷேத்திரமா இருக்கணும், இந்த க்ஷேத்திரத்தை மிதிச்ச அந்த புண்ணியத்தினாலதான் உன்னுடைய பிரம்மத்திய தோஷம் போயிருக்கு, ஆகவே நிச்சயமா இங்க சுவாமி இருக்கணும், சுவாமி எங்க இருக்காருன்னு தேடுவோம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள சுவாமியை தேடுறா. தேடும் பொழுது தூதர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இங்க ஒரு லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்தை சுத்தி கால சர்ப்பங்கள் கட்டி கொண்டு பிணைந்து கொண்டிருக்கின்றன, திருஷ்டி தோஷம்னு சொல்லப்படுற திருஷ்டி விஷம்னு சொல்லப்படுற சர்ப்பங்களும் அதில் இருக்கு. அந்த சர்ப்பம் பார்த்தாலே நம்ம மயங்கி விழுந்துருவோம், அது கடிக்கணுங்கிற தேவையில்லை. அப்படிப்பட்ட கால சர்ப்பங்கள்லாம் சுவாமியுடைய லிங்கத்தை முழுக்க மூடின் இருக்கின்றன, ஆனால் சுவாமி அதுக்குள்ளே இருக்கார். அருவாகி உருவாகி அரு உருவம் கடந்து உண்மை அறிவானந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாய் பூவின் மருவாகி சராச்சரங்கள் அகிலமும் தன் இடை உதித்து மடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவக்கொழுந்தை ஆயிரம் கண்ணும் கழிப்ப கண்டான். அப்படி அவர்கள் தூதர்கள் காட்ட ஆயிரம் கண்ணால பார்த்தானாம், எனக்கு ஆயிரம் கண் போதாதே பெருமானே உன்னுடைய அழகை பார்ப்பதற்கு. தனியினேற்கு இவர்தாம் அடியினேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று காலத்தி பெருமானை கண்ணப்ப பெருமான் பார்த்ததை போல பார்க்கிறான். ஆயிரம் கண்ணால இந்திரன் எம்பெருமான் தோன்றா துணையாக இருந்து இந்த பெருமானுடைய எல்லை மீத்த அளவிலே நம்முடைய பாவத்தை போக்கியிருக்கின்றான், இந்த பெருமானுக்கு நாம் செய்கின்ற கைமாறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி வேதங்கள் விதித்தபடி ஆகம முறையினாலே இந்த பெருமானை நாம் அவசியம் நம்முடைய கரங்களினாலே பூசிக்க வேண்டும். பெருமான் நமக்கு கரம் கொடுத்த பேற்றினை அடைய வேண்டும். பெருமான் நமக்கு கை கொடுத்துருக்குது, அவனை பூசிப்பதற்காக வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே கரங்களினாலே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. நம்முடைய கரங்கள்னால பெருமான் மீது புஷ்பாபிஷேகம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலையும் பூவை அள்ளி கொட்டணும்னு சொல்றார் சம்பந்த பெருமான். கொழு மலர் தூவு எத்தனையும் ஒரு அஷ்டோத்திரத்துக்கே கூட கூடையா பூ வச்சுக்கணும். ஒரு மந்திரத்துக்கு பூவை ரெண்டு கையினால எடுத்து சுவாமியுடைய பாதார விந்தங்கள்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைங்கிறது பாதத்துல பண்றது. ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி அமோகமா புஷ்பாஞ்சலி பண்ணணும் பகவானுடைய பாதார விந்தங்களை என்று பார்க்கிறோம். அப்படி பண்ணணுங்கிற ஆசையானது இந்திரனுக்கு வந்தது. ஆகவே இந்த பெருமான் இவ்வாறு தனியா இருக்கிறார், இவருக்கு ஒரு விமானம் வேண்டும் சொல்லி தேவதச்சனாகின்ற மயனை மனசனால நினைத்து அழைத்து உத்தமோத்தமான ஒரு விமானத்தை இவருக்கு உண்டாக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு அவருக்கு கொஞ்சம் டயம் கிடைக்கும் வேணும், அந்த டயத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டும் அந்த நேரத்துக்குள்ள பெருமானுக்கு பூஜா சாமகிரிகள் எல்லாம் ஏனைய தேவர்களை கூப்பிட்டு தேவலோகத்திலிருந்து எல்லா பூஜா சாமகிரிகளும் அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற. அப்போ தேவலோகத்தில் அஞ்சு விதமான சொர்ணமயமான பூக்கள் பூக்கின்ற மரங்கள் இருக்கின்றன, மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் போன்ற பெயர்களில் எல்லாமே தங்க நிறத்திலேயே பூக்கும், அதான் பூமி வஸ்தி. பூமியில் பல நிறத்தில் பூ கிடைக்கும், தேவலோகத்தில் எல்லாமே சொர்ண நிறத்தில் தான் கிடைக்கும், ஆனால் வெவ்வேறு விதமாக இருக்கும். அத்துணை மலர்களையும் கொண்டு வந்தான். அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக பெருமான் சிரசில் ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பெருமான் சிரசில் வெறுன ஜலம் விடக்கூடாது, ஒரு பூவையாக வச்சு விடணுமே. அடிக்கடி பெருமான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூ வைக்கணுமே சுவாமி சிரசிலங்கிற ஒரு பூ கூட பக்கத்தில் இல்லையே அப்படின்னு பார்க்குறார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆதி தீர்த்தத்தில் இவர் கை வச்ச உடனேயே அங்கே வந்து ஒரு தங்க தாமரை உண்டாருது பரமேஸ்வருடைய கிருப்பையினால். அவ்வாறு உண்டாக உண்டாக அந்த தங்க தாமரைகளை எல்லாம் எடுத்து பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். அந்த அடர்ந்த காட்டில் சற்றே காற்று அடித்து அந்த மரங்கள் அசைந்த பொழுது சூரியனுடைய கிரணம் வந்து பெருமானுடைய சிரசு மேலே திண்டினதான். சூரியன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார், சூரியனுடைய கிரணம் பெருமானை தின்றதேன்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து போனார் இவர் இந்திரன். பெருமானை சூரியனுடைய வெப்பத்திலேருந்து காப்பாற்றணும், நாம் பூஜை பண்ணுற மூர்த்தியை சூரியன் தின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மழை பெய்யற இடத்துல சூரிய வெயிலில் உடையவரை வச்சு பூஜை பண்ணக்கூடாது, நாம் அவரை ஜாகிரதையாக இருக்கிற இடத்துல தான் வச்சு பூஜை பண்ணணும். ஆகவே என்ன பண்ணார் இவர், மயனுக்கு ஞாபகப்படுத்தி அந்த விமானத்தை வரவழைத்தார். மயன் பண்ணின விமானம் மாணிக்க விமானம், அந்த விமானமே ஆறு ஆயிரம் சூரியனை போல பிரகாசிக்கின்றது. அந்த விமானம் அஷ்ட திக் கஜங்களால் தாங்கப்படுகின்றது, எட்டு திக்கில் இருக்கிற இந்த பூமியை தாங்குகின்ற அந்த திக் கஜம்னு சொல்லப்படுற திசை யானைகள் இந்த பெருமானுடைய விமானத்தை தாங்குவதற்கு வந்தன. அப்போ அதை விட்டுட்டு வந்தனவான்னு கேட்டால் அவர்கள்லாம் தவத்தினாலே திவ்ய சுரூபத்தை அடைந்திருப்பதனால அம்சபூதர்களாக வருவார்கள், அங்கும் இருப்பார்கள் இங்கும் இருப்பார்கள். நம்ம வீட்டில் உடையவற்ற சொக்கநாத பெருமான நம்ம நினைச்சு ஆவிர்வாகம் பண்ணி அவ சுவாமி நீங்கள் இங்கே எழுந்துள்ளணும்னு கேட்டால் சுவாமி எழுந்துள்ளுவார், கோயிலில் இருக்கிற அதே சுவாமி நம்ம வீட்லையும் எழுந்துள்ளுவார். அதே போல 32 சிங்கங்கள் மடங்கல்கள்னு சொல்கிற அந்த சிங்கங்கள் இந்த சொக்கநாத பெருமானுடைய கருவறையை தாங்கி இருக்கின்றன, 64 சிவ பூத கணங்களும் தாங்கி இருக்கின்றன, பஞ்ச புஷ்பங்கள்னால இந்திரன் அர்ச்சனை பண்ணுறான், சைவ வேஷம் தாங்கி அர்ச்சனை பண்ணுறானா. அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி பஸ்மருத்ராட்சங்கள் தாங்கி ஜடையாக அந்த வேணியை

ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல குழந்தையை துக்கிக்கும் போதே பெற்ற தாயார் ஆனந்தத்தை அடைவதைப் போல ஒரு உண்மையான பூஜைக்காரன் பகவானை ஸ்பரிசிக்கும் போதே ஆராதிக்கும் போதே அவருக்கு அமுதூட்டும் போதே ஆனந்தத்தை அடைஞ்சுடுறார். இதை விட ஒரு வேற ஆனந்தம் தேவையில்லை. அப்படி சத்பக்தியோடு இந்திரன் தானே அவருக்கு பூஜை பண்ணுற காரணத்தினால பின்னாடி சுவாமி சொல்கிறார் வெள்ளையானிட்ட, இந்திரன் என்னுடைய உத்தம பக்தன், ஆகவே எனக்கு நீ சேவை செய்ய வேண்டாம், என்னுடைய பக்தனுக்கு சேவை செய்வதாக என்று அந்த வெள்ளையானையானது மதுரையிலேயே இருக்கணும்னு கேட்டது. சுவாமி சொல்லிட்டார் நத்திங் டூயிங், என்னுடைய பக்தனுக்கு போய் தொண்டு செய் என்று அனுப்பிவிட்டார். அப்படி ஈசன் வரமருள்கின்றான். என்ன வரமருள்கின்றான்னா, சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் செய்கின்ற பூஜையினுடைய பலன் 365 நாளும் என்னை பூஜை பண்ண பலன் அப்படின்னு சுவாமி சொல்றார் இந்திரன்ட்ட. ஆகவே ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலையும் நீ தொடர்ந்து வந்து இந்த பூஜையை பண்ணு, ஏனைய சோமவாரங்கள்லையும் மற்ற பௌர்ணமிகள்லையும் நீ வந்து பூஜை பண்ணலாம், தேவர்கள் வந்து பூஜை பண்ணலாம் என்று சுவாமி அவனுக்கு வரம் கொடுத்து இந்திரனுக்கு விடையளித்து அனுப்புகின்றார். இது இந்திரனுடைய அந்த பழி தீர்த்தது. வெள்ளையானையினுடைய சாபம் தீர்த்தது அப்படிங்கிறது அடுத்த விளையாடல். காசியில துர்வாசர் பரமேஸ்வரனை பூஜை பண்றார். தன் பெயர்னாலேயே ஒரு லிங்கம் அமைச்சு பூஜை பண்றார். பழங்காலத்தில் காசிக்கு யாத்திரை பண்ணுறவாள்லாம் தன் பெயர்னால பூ பிரதிஷ்டிதமாகவே லிங்கம் வச்சுருக்கா. அது பராமரிப்பு பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இந்த காலத்தில் அதுக்கு தவிர்த்துட்டா இல்லை. துர்வாச லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை அழகாக அவர் பூஜை பண்ணுறார். சுவாமி கிருப்பையினால் ஒரு நிர்மாலயத்தை தன் சிரசிலேருந்து தள்ளுறார். நீ எடுத்துக்கோணும் துர்வாசன் தன் நிர்மாலயத்தை கண்ணில் ஊற்றி சிரசில் தாங்கி எடுத்துக்கிறார். சிவ நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தாங்கணும். ஏனைய தேவருடைய நிர்மாலயத்தை சிரசில் தரிக்கக்கூடாது. இது தமிழ் இலக்கியத்திலேயே இருக்குது. கண்ணகிக்கு சிலை அமைப்பதற்கு உருவம் வைப்பதற்கு ஒரு கல்லெடுக்க வேண்டும் இமயமலையில் போயின்னு சொல்லி யாத்திரை புறப்படுறார் சேரன் செங்குட்டுவன். ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்படி நல்ல நாளாக பார்த்து யாத்திரை புறப்படும் பொழுது அவருடைய ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேருந்தும் பூஜை பண்ணி பிரசாதம் வருது. அதில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலேருந்து வர பிரசாதத்தை அந்த மாலையை கழுத்தில் அணிகிறார். அங்கேயே இருக்கிற சிவாலயத்திலேருந்து வருகின்ற அந்த பிரசாதத்தை சிரசில் அணிகிறார். இளங்கோ பாடியிருக்கார் சிலப்பதிகாரத்தில். அப்ப எல்லாத்தையும் சிரசில் அணியலாமே சொன்னா பரமேஸ்வரனுக்கு சமமா இன்னொரு தேவத்திட்ட புத்தி வரக்கூடாது, அதனாலேயே சிரசில் அணியக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் ஒரே மாதிரி இவன் ட்ரீட் பண்ணான்னா பரமேஸ்வரனை நிந்திச்ச மாதிரி ஆகும். இது நான் வந்து கற்பனையா சொல்லல. ரிக்வேதத்துல 5 ருத்ரங்கள் இருக்கு, பஞ்சருத்ரம்னு பேர். அதுல மத்தியில இருக்கிற ருத்ரத்துல 4வது மந்திரம் மாத்வா ருத்ர சுக்ருதாமாங்கிற மந்திரம். அந்த மந்திரம் சொல்றது, மறந்து போய் பகவானே மற்ற தெய்வங்களை போல உன்னை நினச்சி ஒரு உபச்சாரம் பண்ணிவிட்டா அந்த பாவத்துக்கு என்னை தண்டிச்சுடாத மன்னிச்சுடும். ஆகவே பரமேஸ்வருடைய நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தான் தரிக்கணும். அவருடைய நிர்மாலயத்தை மட்டும்தான் சிரசனால் தரிக்கணும். எப்படி சிவநிர்மாலயத்தை சிரசினால்தான் தரிக்கணும், சிவநிர்மாலயத்தை மட்டுமே சிரசில் தரிக்கணும். அது பரமேஸ்வரனுக்கு நாம் கொடுக்குற பெருமை. இவர் சிரசனால் தரிச்சுட்டு வரார், சொர்க்கத்துக்கு வரார். ஏன்னா மூ உலகங்களுக்கும் போகக்கூடிய தவம் கொண்டவர் துர்வாசர். சொர்க்கத்துக்கு வந்தால் அங்கே இந்திரன் பவனி போயிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சு பவனி போயிட்டு இருக்கான். நிறைய பேர் பாடிட்டு இருக்கா ஆடிட்டு இருக்கா. அப்போ பல பேர் இந்திரனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறா. இந்திரன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் துர்வாசர் என்ன பண்ணார், சிவநிர்மல்யமாக தன் தலையில் தரிச்சுட்டுருக்கிற அந்த பொன்மயமான தாமரப்பூ எடுத்து இந்திரா இதை நீ சூடிக்கொள் சிவப்பிரசாதம்னு சொல்லி கொடுத்தார். இந்திரன் கழித்து போகிறது காரணத்தினால அதை வாங்கி என்ன பண்ணான், பாதி அவன் காதில் விழவே இல்லை. வாங்கி என்ன பண்ணான், தன்னுடைய வெள்ளையானினுடைய சிரசில் வச்சான். யானைக்கு என்ன அறிவு இருக்குது? அது அறிவுள்ள யானை தான் இருந்தாலும் யானை என்பதற்குள்ள அறியாமல் இருக்கும். காட்டில் எல்லா விலங்குகளும் போகிற வழியில் ஒரு மரம் இருந்தால் சுற்றி போகும். யானை என்ன பண்ணும், மரத்துக்கு பக்கத்தில் வழி இருந்தாலும் மரத்தை ஒடிச்சுட்டு தான் போகும். அதான் யானைக்குள்ள மதம். அந்த மதத்தோடு இருந்தவன் ராவணன். அதில் தான் ராவணாகாரம்னு பேர். ராவணன் அப்படி யானை போல இருந்தான். யானை என்ன பண்ணது, தலையில் வச்சது சிவநிர்மாலயம் என்று அறிந்தும் இதென்ன தலையில் ஒரு வெயிட்டு அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டு காலால் மிதிச்சுடுத்தும். அதனுடைய போராத காலம். உடனே அசாத்தியமான கோபம் வந்து துர்வாசருக்கு. துர்வாசருக்கு வரம் கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் கோபம் வந்தால் அவளுடைய தபஸ் அவளை விட்டு போயிடும், அழிஞ்சிடும். ஆனால் உனக்கு மட்டும் கோபம் வந்தால் தபஸ் வளரும் அப்படின்னு ஒரு. ஏன் இவருக்கு மட்டும் இப்படி அனுகிரகம் கொடுத்துருக்காருன்னா, இவருக்கு தக்க காரணம் இல்லாமல் கோபம் வராது அப்படின்னு இவருடைய பெருமை. இவர் தப்பு பண்ண மாட்டார், தப்பாக யாரையும் கோவிச்சிக்க மாட்டார், ரைட்டாக தான் கோவிச்சுவார் என்ற அவருடைய தகுதி பார்த்து கொடுத்தார். உடனே அவர் சொன்னார், வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும் புண்டரிக போதுரையும் புத்தேளிருமாப்பும் அண்டர் தொழ வாழ்வுன் இருமாப்பும் ஆலாலம் உண்டவனை பூசித்த பேரன்று உணர்ந்திலையால். சொர்க்கத்தில் நீ இருக்கப்பா, சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கார்,
வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கார், நீங்கள் மூணு பேரும்

பூமியில மனுஷாலா இருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணினதுனாலதான் இப்படி இருக்கேள் அப்படிங்கிற மறந்துட்டு இருக்கேள். மகாபாரதத்துல வியாசர் சொல்றார், இதுக்கு இணையா பிரம்மண சிருஷ்டி கர்த்திருவம் விஷ்ணோர் தானவ மர்தனம் சொர்க்காதிபத்தியம் இந்திரசிய சிவபூஜா விதே பலம். பிரம்மா சிருஷ்டி பரம சுலபமா பண்றார், சிருஷ்டி சௌலபியம் இருக்கு, அவர்கிட்ட கௌசல்யம் இருக்கு. யோகம்னா என்னன்னா ஒரு காரியத்தை எளிமையா பண்றதுக்கு யோகம்னு பேரு, கஷ்டப்பட்டு பண்ணா யோகம் கிடையாது. யோக கர்மசு கௌசலம். நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு பிரம்மா படைக்கிறது இல்லை, பிரம்மா நினைச்சாலே படைச்சுடுறார். எப்படி பிரம்மா ஈஸியா படைக்கிறார், லெட் தேர் பி லைட்னு சொன்னா லைட் வந்துடுது, பிரம்மா தானே படைச்சார். அப்போ அவர் சொன்ன உடனே வந்துடுத்தேன்னா அவர் அப்படி படைச்சிருக்கார் சுவாமி, அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இதை நீ சொன்னாலே நீ உனக்கு அந்த சிருஷ்டி சாமர்த்தியம் வந்துடும்னு. அது சிவபூஜை பண்ணினதுடைய பலன். வைகுண்ட வாசியா விஷ்ணுவானவர் இருக்கார், அது வந்து சிவபூஜை பண்ணினது பலன். நீ சொர்க்கத்தில் இருக்க அது சிவபூஜை பண்ணினது பலன். இதை அறியாமல் சிவநிர்மாலயத்தை நிந்தித்து விட்டாய், ஆகவே கடுமையான சபம் தரார். செட்டானை வானவ நின் சென்னி செழியறில்வோர் வாட்டானை வீரன் வளையால் சிதறுக. ஏ இந்திரா, உன் தலை இருக்கே பூமியில ஒரு பாண்டிய மன்னன், ஒரு மனுஷன் அவன் எரிகின்ற ஒரு சக்கராயுதத்தினால உன் கழுத்துல உன் தலை இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்து. நின் கோட்டான நாற்கோட்டு வெண் இரத்த குஞ்சரமும் காட்டானையாக, தவம் பண்ணி வெள்ளானையா இருக்கு தேவேந்திரனையே சுமக்கிறது இந்த யானை இருக்கே, காட்டுல இருக்கிற யானையா கருப்பு உருவத்தோட அறியாமையே வடிவமாக கிடைக்கிறத தின்னுண்டு தன்னை அறியாது, தான் யாரென்று அறியாது, தன்னை மறந்து ஒரு அரச குமாரன் காட்டில வேடுவர்களால் வளர்க்கப்பட்டு தன்னை ஒரு வேடுவன் நினைப்பதை போன்ற இழிந்த நிலையில இருக்கட்டும், காட்டான யாக என விட்டான் கடுஞ்சாபம். உடனே அவர்கள் இருவரும் துர்வாசரை வணங்கி சாப விமோசனம் கேட்கிறார்கள். உடனே சாபத்தை மாற்றியருள்றார், குறைச்சு கொடுக்குறேன், நீங்க பண்ணின தப்பு தப்பு தான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுனால கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறேன். தலைக்கு வந்து தலைப்பேகட போச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்னால ஏற்படும். பாண்டிய ராஜா விடுற அந்த சக்கரம் இருக்கே அது உன் தலைக்கு வராம உன் கிரீடத்தை மட்டும் சாய்க்கும், உனக்கு உயிர் போகாது ஆனால் நீ அவமானப்படுவேன். தோத்து போகிறதும் சாகிறதும் ஒரு வீரனுக்கு ஒன்று, தோத்து போய் உயிர் வாழக்கூடாது ஒரு வீரன். இந்திய வீரர்களுடைய வீரம் என்பது சிலருக்கு தான் இருக்கும், வீரர்ன்றது ஒரு குடிச்சிறப்பு. ரஜபுத்திர குடும்பங்கள் இருக்கு இன்றைக்கும் ராஜஸ்தானில், அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாருமே நம்முடைய ஆர்மியில் சேர்ந்து தான் செத்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த அம்மா அந்த சித்தி அந்த பாட்டி 18 வயசு ஆனோடனே ஒருத்தனை ஆர்மிக்கு அப்ளை பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, வாய் கூசாமல் சொல்லுவாங்க, அதான் வீரம். அந்த வீரத்தினால என்ன பண்ணுவா, தான் அடிபட்டு சாகின்ற நிலையில் கூட எதிரிகள் 10 பேரை கொன்னுட்டு சாகணுங்கிறதுல என்ன எண்ணம் இருக்கும், அதான் வீரம். அப்போ வீரனுக்கு அவமானம்தான், அவமானத்தோடு உயிர் வாழ்வது வந்து மட்டம். ஆகவே நீ உயிரை நான் காப்பாற்றிடுறேன் ஆனால் நீ அவமானப்படுவாய் இந்திரா, நீ அவமானப்படுவாய் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த யானை இருக்கே இது 100 வருஷங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரிஞ்சுட்டு கடைசியில் கடம்பவனத்துக்கு வந்து அந்த கடம்பவனத்துக்கு வந்து இந்த பரமேஸ்வரனை பார்த்து தன்னுடைய சாப விமோச்சனம் ஆகும் என்று சொன்னார். வெள்ளான பூமிக்கு வந்தது, வந்து தன்னை பற்றி அறியலை, தான் வெள்ளானையாக இருந்தோம்னு தெரியல, சாதாரண யானை போல் எல்லா யானைகளையும் இந்த குடும்பம் நடத்தி அப்படி 100 வருஷங்கள் பூமியில் திரிந்து கண்டத்தை சாப்பிட்டு கடம்பவனத்தை வந்து அடைந்தது. கடம்பவனத்தை அடைஞ்சோன்னா அங்கே பொற்றாமரையை வந்து தரிசனம் பண்ணுறது, தரிசனம் பண்ண உடனேயே அதுக்கு ஞானம் உதித்தது, நாம் சாதாரண யானை இல்லை, நாம் ஜன்மாந்திரத்தில் நம்ம வெள்ளை யானை, பூமியில் ஏற்கனவே தபஸ் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஞானமானது பொற்றாமரையை தரிசனம் பண்ணதுனால, இன்னும் அந்த பொற்றாமரையில் இறங்கலை யானை, தரிசனம் பண்ணதுனால ஞானம் உதித்தது. உடனே என்ன பண்ணது, இந்த பொற்றாமரையை பார்க்கவே நமக்கு ஞானம் உதித்தது, ஸ்நானம் பண்ணால் அந்த புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினது. ஸ்நானம் பண்ண உடனே அதனுடைய கருப்பு உருவம் போய் வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளை யானையாகிவிட்டது. ஸ்நானம் பண்ண உடனே அது வெள்ளை யானை பண்டை உருவம் பெற்றது. ஆகவே அது நினைத்தது அதற்கு கிடைத்து விட்டது. ஆனால் எய்தாமரை சிவலிங்கத்தை பார்த்தது, சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை பார்த்தது, அப்பொழுது அந்த பெருமானை பார்த்த காரணத்தினால பெருமானத்தில் அன்பு தோன்றியது. சுவாமியுடைய தரிசனத்தினால் நமக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரம லாபம் என்னன்னு கேட்டால் சுவாமியுடைய புனர் தரிசனம் தான் நமக்கு லாபம். சுவாமியோட ஒரு அன்பு வரணும், சுவாமியை பார்த்தா திரும்பி சுவாமியை பார்க்கணுங்கிற அன்பு வரணும். அப்போ சுவாமியிட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, பெருமானையை நான் ஏமாத்தி விடாத, ஒன்றை நான் மறக்க முடியாத பண்ணிவிடாத, திரும்பி திரும்பி நான் டெய்லி வந்து வந்து உன்னை பார்க்குற மாதிரி, ஏதாவது ஒரு காலமாவது இந்த ஊரில் இருக்கும்போது உன்னை பார்க்குற மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடு. சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனக்து, நல்ல நினைவோடு பெருமான் என்னை வைக்க விட்டோம். எந்த நல்ல நினைவினால பெருமானுடைய எந்த புண்ணியத்தினால பெருமானுடைய ஒரு தரிசனம் கிடைச்சதோ அந்த புண்ணியம் அக்கௌண்ட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். புண்ணியத்தை செலவழித்து போண்டி ஆகிடக்கூடாது, புண்ணியம் அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்போ நல்ல புத்தி இருந்துகிட்டே இருக்கணும், பெருமான் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால அந்த பெருமானை இந்த யானை தன் திருக்கரத்தினால பூஜை பண்ணது, யானை பூஜை பண்ணது. உடனே
யானை வரம் கேட்கிறது. என்ன வரம் கேட்டதுன்னா, பெருமானே எட்டு யானைகள் உன்னுடைய விமானத்தை தங்குகின்றன, நான் வந்து ஒரு 9வது யானையாக இருந்து உன்னுடைய விமானத்தை தங்குகின்றேனே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்களே அப்படின்னு கேட்டது. சுவாமி சொன்னார், எங்கிட்ட நீ உண்மையான அன்பு வச்சிருக்கிற, அதனால நீ எனக்கு கட்டுப்படுவாய். சுவாமி எவ்வளவு பிரியமா சொல்றாரு பாருங்க. நாம யாருக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே நமக்கு அவள்கிட்ட அன்பு இருந்தா நம்ம கட்டுப்படுவோம். அப்படி அன்பு இல்லைன்னா நம்ம கட்டுப்பட மாட்டோம். என்னுடைய திருவுள்ள மறிந்து நீ நடந்து கொள். நீ யாருடைய சேவகனோ, யாருக்கு ஊழியம் செய்கின்றாயோ, அவனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாய். நீ இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான், அவன் என்னுடைய பக்தன். நீ எனக்கு எப்படி ஒரு பக்தனோ, அதுபோல தேவேந்திரனும் என்னுடைய ஒரு பக்தன். அவன் என்னை முன்னர் பூசித்திருக்கின்றான் என்ற காரணத்தினால அவனுக்கு செய்கின்ற தொண்டினை எனக்கு செய்கின்ற தொண்டாக ஏற்றுக்கொள்கின்றேன். சுவாமி சொல்றார், என்னுடைய அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டினை நீ எனக்கு செய்த தொண்டாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு நீ நேரடியாக செய்கின்ற தொண்டினை விட என் அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டு உனக்கு எனக்கு நீ செய்கின்ற தொண்டினை போல பல மடங்கு பலனளிக்கும். என்னுடைய ஆகமங்களில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். மகேஸ்வர பூஜையுடைய பலன் என்பது மகேஸ்வர பூஜையுடைய பலனோட அதிகமானது. மகேஸ்வர பூஜை என்பது மகேஸ்வர பூஜை இல்லாமல் நிறைவு பெறாது. நம்ம ஆகமங்களில் சூக்ஷ்மம் என்னென்னா, எல்லா பூஜையை போல இல்லை சிவ பூஜைங்கிறது, வைதிக பூஜை போலலாம் இல்லை. சமைச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து காட்டுவார், காட்டினது தான் சுவாமி பார்ப்பார். ஆகவே நம்மளோட பூஜையில் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அத்தனையும், எத்தனை சட்டியாக இருந்தாலும் கொண்டு வந்து வச்சுக்கணும் சாமிக்கு முன்னாடி, அத்தனையும் காட்டி தான் ஆகணும். காட்டாதது நாம் எடுத்துக்கலாம், காட்டினது அவருக்கு. வைதிக பூஜைக்கும் ஆகம பூஜைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே சுவாமியை பிராணநாதனாக நினைக்கிற அந்த அன்பு, பிரேம அன்பு, தீட்சைகள் நமக்கு உண்டாருது. பூஜைக்காரன் சுவாமியினுடைய நிர்மால்யத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சுவாமிக்கு நாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டோம், அந்த நைவேத்தியத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அதுக்கு அதிகாரிகள் யாருன்னா, பூஜைக்காரனை தவிர மற்ற மகேஸ்வரால் அதுக்கு அதிகாரி. பூஜைக்காரரும் அதிகாரி தான், மகேஸ்வரர் தான் இருந்தாலும் அவன் அதில் மற்ற மகேஸ்வரால் உண்பிக்க வேண்டும். என்ன சூக்ஷ்மம்னா, அப்போ மகேஸ்வர பூஜை பண்ணாமல் மகேஸ்வர பூஜை பூர்த்தி ஆகலை. சுவாமிக்கு நம்முடைய உடையவருக்கு பூஜை பண்ணின அன்னத்தை சிவபக்தாளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்காமல் சிவ பூஜை நிறைவேறலை. அப்படி அவள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கு சேஷம், சேஷம்னா பிரத்யக்ஷ சேஷம் இல்லை, சட்டியில் பாக்கி இருக்கிற சாதம், அதை என்ன பண்ணுறதுன்னு நம்ம சிராதத்தில் கேட்கலாமே கேட்கும்போது அவள் சொல்லுவா, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அவள் சொன்னப்புறம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ பூஜைக்காரனுக்கு எப்போ அதிகாரம் வருது, சிவ நிர்மால்யத்தில் மகேஸ்வர பூஜை நிறைவேறின பிறகு தான் வருது. அப்போ மகேஸ்வரனுக்கு பண்ணுற பூஜை என்பது மிக உத்தமமான பூஜை. ஆனால் மகேஸ்வர பூஜையை மகேஸ்வரனை பூஜை பண்ணாமலே பண்ணலாம். ஏன்னா வருகின்ற மகேஸ்வரனே ஜங்கம லிங்கம் தான். இப்போ பொதுவாக நம்ம ஆற்றுல பண்ணுற மகேஸ்வர பூஜை அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு காமிச்சுட்டு பண்ணுறோம், பொதுவாக பண்ணுறது. ஆனால் ஒரு அவசரத்தில் அப்படி பண்ண முடியாது. ட்ரெயினில் போயின்ட்டுருக்கோம், ட்ரெயினில் ஒரு ஐஸ்கிரீம் வருது, ட்ரெயினில் ஒரு டிஃபன் வருது, பக்கத்தில் ஒரு பக்தர் இருக்கார், நம்ம வாங்கி கொடுக்குறோம். மகேஸ்வர பூஜையா இல்லையா, பகவானை நினச்சி கொடுக்குறோம். அப்போ சாட்சாத்தாக சிவ பூஜை பண்ணி கொடுக்கல, அந்த பூஜை சிவ பூஜை இரு. மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜையை அபேட்சிக்கலை, ஆனால் மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை அபேட்சிக்கலை. அதனால தான் அடியார் உடன் நாம் உள்ளதுன்னு சுவாமி சொல்கிறார் பெரிய புராணத்தில். நான் வந்து சத்தியமாக என்னுடைய பக்தாள்கிட்ட இருக்கேன், ரெண்டாம் பட்சமாக தான் கோயில்களில் இருக்கேன். அன்பர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கே. திருவையாற்று பெருமானுக்கு கோயில் என்பது உண்மையில் உண்மையான கோயில் என்பது பக்தாளுடைய ஹிருதயம் தான். ரெண்டாம் பட்சம்தான் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட கோயில் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ என்னுடைய தொண்டனுக்கு தொண்டு செய் என்று அனுப்பினார். அவ்வாறு சொர்க்கத்துக்கு இந்த வெள்ளானை எழுந்துள்ளதுக்கு முன்பாக அது இந்த மதுரையை விட்டு போகிறதுக்கே அதுக்கு மனசு வரல, சொக்கலிங்க பெருமானுடைய தரிசனத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்ணுறது, எவ்வளவு லேட்டாக போகலாம் ஊருக்குன்னு பார்க்குறது. பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இந்த மேற்க வந்தது, மேற்கு திசையில் தன் பெயர்னால் ஒரு குளம் பண்ணினது, ஐராவத தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு தன் பெயரால் ஒரு சுவாமியை பிரதிஷ்ட பண்ணது, ஐராவதேஸ்வரர்னு அவருக்கு பேர். ஐராவதேஸ்வரம் இந்த கோயிலுக்கு பேர், ஐராவத லிங்கம். அங்கேயே ஒரு பிள்ளையாரையும் பிடிச்சது, அதுக்கு ஐராவத கணேசர்னு பேர். அப்புறம் என்ன பண்ணது, அப்படியே சொர்க்கத்துக்கு போகாமல் திரும்பி பிரதட்சிணமாக கிழக்க வந்தது. கிழக்கு திசையில் ஐராவதபுரம் அப்படின்னு ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணது. நிர்மாணம் பண்ணினா அந்த ஊர் வைகை கரைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது, வைகைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது. அந்த இடத்துல ஊருக்கு ஒரு சுவாமி வேணுமேங்கிறதுக்காக தன்னுடைய யஜமானன் பேரில் இந்திரேஸ்வரன் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு. அதாவது ஒரு அடியவன் தன்னுடைய குருநாதன் தன்னுடைய யஜமான் பேர்லேயும் தர்மங்கள் பண்ணலாம். ஆகவே இந்திரலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கத்தை அதை பிடிச்சது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரன் வந்து, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உடனே வருக என்று திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் யானை என்ன பண்ணுது, வாயு வேகத்தில் சென்று இந்திரனுக்கு பணி செய்ய ஆரம்பித்தது என்பது வெள்ளானை சாபம் தீர்த்தது. தொடர்ந்து திருநகரம் கண்ட படலம், மீனாட்சி அம்மையார் தடாதகை பிராட்டியாராக
அவதரித்த படலம், பெருமாளுடைய திருக்கரத்தை அவர் பிடித்த அந்த திருக்கல்யாண உற்சவம் எல்லாமே நாலு நாளைக்கு நம்ம அந்த திவ்யமான சரித்திரங்களை எல்லாம் நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவ சிதம்பரம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு

வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு நெஞ்சக்கனகல்ல நெகிழ்ந்துருகத்தஞ்சத்தருள் ஷண்ணுகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே.

0: கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எந்தாயுமெனக்கருள் தந்தையின் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராண பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய முன்னுரைகளை எல்லாம் முடித்து கந்தபுராணம் என்கின்ற மிகப்பெரிய கோயிலுக்குள்ளே ஆனந்த சாகரத்திற்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். பெரும்பாலும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களுடைய கந்தபுராணத்தை அடியொற்றித்தான் நான் இங்கே பேசப் போகிறேன். ஆனாலும் கூட குமார சம்பவமும் ராமாயணத்திலே வரக்கூடிய அந்த குமார சம்பவம் வால்மீகி சொன்ன கதைகளையும் திருப்புகளையும் மற்ற நூல்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்காந்தத்தையும் துணையாக கொண்டு நம்ம இங்கு பார்க்க போகிறோம். நம்முடைய கருத்துக்கள் பெரும்பாலும் முதலிலே நம்ம நினைத்ததைப் போலவே சிந்தித்ததைப் போலவே எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு இது பயன்பட போகிறது, எப்படி இறைவனுடைய அருளை இந்த கந்தபுராணம் நமக்கு வாங்கித்தரப்போகிறது, ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் எப்படி நமக்கு ஆனந்தத்தை தரப்போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படி நாம் இந்த வாழ்விலே மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் உயர்ந்து செல்ல வேண்டும், எப்படி செல்ல முடியும் அப்படிங்கிற வழியெல்லாம் எப்படி கந்தபுராணம் காட்டுகிறதுன்னு. இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு நானே முதல் பொறுப்பாளி, அதை முதல்லயே சொல்லிடுறேன். இதுல நிறைகள் ஏதாவது இருக்குமானால் அது இறைவனுடைய கருணை, மிகப்பெரிய கருணையே தவிர இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு பரிபூர்ணமாக நானே பொறுப்பாளி. ஆக நேயர்கள் தயவு செய்து இதுல ஏதாவது குறை இருக்குமானால் எனக்கு தெரிவித்து என்னையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. சரி, இப்ப நம்ம அந்த கந்தபுராணத்திற்குள்ளே அந்த கதைக்குள்ளே நாம் செல்லுகிறோம். நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம் கட்சி எப்படி இந்த கந்தபுராணத்தை கொடுத்தார், எப்படி கந்தபுராணம் ஸ்காந்தம் என்கின்ற முதல் நூலானது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஓங்கார தத்துவமாக இருக்கக்கூடிய 13வது புராணமாக மிகப்பெரிய புராணங்களிலே 18 புராணங்களிலே ஸ்காந்தமாக இருக்கிறது. அது எப்படி 10345 செய்யுள் வடிவிலே 6 காண்டங்களை கொண்டு கட்சியப்பு முனிவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம். இவ முதல்ல எடுக்கிறார் கைலாச மலை. கைலாயத்திலே இறைவனும் இறைவியும் வீற்றிருக்கின்றார்கள். அந்த கைலாயம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். முதலில் ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகம் எல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு என்று மிகச் சிறப்புகளை கொடுப்பார்கள். தபஸ்வாத்யாய நரதம் ராமாயணம் ஆரம்பிக்கும், தபசு என்று சொல்லி ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல காயத்ரி சந்தசிலே காயத்ரியினுடைய ஒரு முக்கியமான அக்ஷரத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நமஹா என்கின்ற சப்தத்திலே ஆரம்பிக்கும், சிவபெருமானை ஸ்துதித்து சூலபாணியாக இருக்கப்பட்டவனை ஸ்தோத்திரம் செய்து ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இங்கே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக விளங்கி நிற்கக்கூடிய 5 முகங்களோடு இருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதியை திகழ் என்று சொல்லும்படியாக, தகராகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாகாசத்திலே ஞானாகாசத்திலே சிதாகாசத்தினுடைய முதல் சொல் தாங்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டு, தமிழினுடைய சிறப்பு சொல்லான தாகரை தா என்பதையும் எடுத்துக்கொண்டு அதன் மீது அம்பிகையினுடைய சொல்லான இகாரம் சேர்த்து திகழ் என்று சொல்லும்படியாக ஆரம்பிச்சது. இங்கே நம்ம பார்க்கிறோம் முதல் செய்யுள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி கொண்டு வந்து நமக்கு கைலாயத்தை கொண்டு வந்து தருகிறார். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பென எய்தினோர் தேசு மாற்றி சிறந்த தன் மெய்யா மெய்யொழி வீசுகின்றது வெள்ளியங்குன்றமே. இது ரஜதகிரி என்று சொல்லும்படியாக வெள்ளி மலை அங்கே இருக்கிறது, கைலாய மலை. அடியவர்களுக்கு என்ன செய்கிறான் இறைவன்னா உடனே அப்படியே கருணையை கொடுக்க முடியாது. இதுல ரொம்ப அழகான சைவ சித்தாந்த கருத்தை முதல்ல எடுத்த உடனே சொன்னார். காய்ச்சல் இருக்கக்கூடியவனுக்கு எப்படி போகமான ஒரு அன்னமோ மற்றவையோ முதலிலே கொடுக்க மாட்டார்களோ, மருந்து கொடுத்து குற்றங்களை களைந்து பிறகுதான் எப்படி அவனுக்கு இன்பம் பயக்கக்கூடிய உணவை கொடுப்பார்களோ, எடுத்த உடனே ஏதாவது காய்ச்சல் இருக்கு குழந்தைக்கு கொண்டு போய் நல்ல நெய்ச்சோறு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நமக்கு காய்ச்சல் இங்கே பிறவி பிணி, இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு காரணமாக இருக்கப்பட்ட மும்மலங்கள் என்று ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய பாசங்கள் நம்மை பிடித்திருக்கின்றன. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது அதுதான், பதியும் பசுவும் அனாதியாக இருக்கக்கூடியது. இந்த மூன்றுமே, பதி, பசு, பாசம், மூன்றும் அனாதி. பரமேஸ்வரன் இருக்கிறான், என்றைக்கும் அனாதியாக இருக்கிறான், போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாக இருக்கிறான். அதே மாதிரி அவனை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களும் என்றைக்கும் இருக்கக்கூடியவை. இந்த ஜீவாத்மாக்களை பிணிக்கக்கூடிய பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமே, அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் அனாதி, அதிலே ஆணவ மலம் என்றைக்கும் இருக்கக்கூடியது. இது மாற்றலாம். ரொம்ப அழகான இன்னொரு விஷயம் உண்டு உலகத்துல. நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ் இப்ப என்ன சொல்றதோ அதைத்தான் சாஸ்திரமாக சைவ சித்தாந்தம் சொல்லும். எந்த பொருளையும் நம்மாலே அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுமே தவிர, ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றப்படுமே தவிர, புதிதாக இல்லாத ஒரு பொருள் வருவது கிடையாது. இல்லது வருவதில்லை, உள்ளது கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது போகாது. இந்த பாசம் என்பது உயிரினுடைய இயல்பாக இருக்கும். எப்படி தங்கத்துல வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது மங்கி போகும், அதுக்கு என்ன பண்ணணும், பட்ட வைரத்துக்கு பட்ட தீட்டணும், தங்கத்துக்கு அடிச்சு நெருப்பிலே மாற்றி அதுல இருக்கக்கூடிய கசடு நீக்க வேண்டும், தாமரத்துக்கு களிம்பு உண்டு, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது சேர்ந்து இருக்கும். இரும்புனா தூள் பிடிக்கிறது. எங்கிருந்து வரும்? தனக்கு உள்ளேயே அந்த குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்கள் மூடும் பொழுது, பாசம் மூடும் பொழுது பதியை விட்டு விலகுகிறது. அதே மாதிரி தான் பாசம் என்று சொல்லும்படியாக ஆணவம் முதலான பாசங்களை இந்த உயிர்கள் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறது, எப்பவுமே இருக்கும். இதை என்ன செய்கிறான்? இறைவன் நீக்குகிறான். நீக்கிறது அதை மாற்றுகிறான். அனாதியாக இருக்கப்பட்ட மலங்களை மாற்றுகிறான். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பன தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த குணங்களை மாற்றுகிறான். பாசங்களை நீக்கி பசுபாசமாக இருக்கக்கூடியதை பதிபாசம் என்று சொல்லும்படியாக நம்ம அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தக்கூடியது குழந்தைகளின் இடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது வாத்சல்யம் என்று சொல்லுகிறோம். மனைவியின் இடத்திலே அல்லது கணவன் இடத்திலே செலுத்தும் பொழுது சிருங்காரம் அல்லது காதல் என்கின்ற பெயர் வருகிறது. இறைவனிடத்திலே செலுத்தக்கூடியது பக்தின்னு பேர். இறைவன் நம்மிடத்திலே காட்டக்கூடிய அன்புக்கு அருள்னு பேர் அல்லது கருணைன்னு பேர். இப்ப பாசம் என்பது அன்பு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு யாரிடத்திலே காட்டப்படுகிறதோ அதுக்கு தகுந்தபடியாக மாறும். அது கீழாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம். நம்ம கீழே கொண்டு போய் தள்ளலாம் அல்லது மேலே உயர்த்தி செல்லலாம். அதே மாதிரி தான் இந்த பாசம் எனக்கூடியது ஒரு ஏணி மாதிரி. இந்த ஏணியை இறைவன் என்ன செய்கிறான்? தன் மீது இருக்கக்கூடிய பக்தியாக மாற்றும்படியாக மாற்றுகிறான். இதுக்குதான் இறைவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்றெல்லாம் சைவ சித்தாந்த நூல்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த பாசங்களை நீக்கினான். நீக்கி தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொழுது ஈசன் அருள் நல்குகிறானே, அது மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது, அப்படி எய்தினவர்கள் தேய்ச்சு மாற்றி சிறந்த தன் மெய்யொளி வீசுகின்றது. அப்படி தேஜஸோடு எப்படி இருப்பார்களோ, இந்த பாசம் நீங்கப்பட்டவர்கள் எப்படி தேஜஸோடு இருப்பார்களோ, அப்படி தேஜஸோடு இருப்பவர்களைப் போல இந்த இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம் என்று அடைந்த அடியவர்களைப் போல இந்த ரஜதகிரியான கைலயங்கிரி இருக்கிறது. எடுத்த உடனே சைவ சித்தாந்தத்தில இருந்து தான் ஆரம்பிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அடுத்து சொன்னார், எங்கே அங்கே எப்படி இருக்கிறான் இறைவன்? ஆதியும் அந்தமும் இல்ல இறைவனை சொல்லும் பொழுது, சோதி சேரும் அத்தூமணி மண்டபத்து ஆதியான அரியணை உம்பரில் காதலாகும் கௌரி ஓர் பாங்குர வேத நாயகன் விற்றிருந்தான். ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அரியணையிலே, ஓங்காரம் என்கின்ற பீடத்திலே இறைவன் அமர்ந்திருக்கிறான். இங்கே பீடமாக அந்த உருவகப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஓங்கார பீடத்திலே தத்துவ நாயகனாக இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறானா? கௌரி என்று சொல்லும்படியாக அம்பிகை அவன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள். இப்பொழுது கதையை அப்படி ரொம்ப அழகாக கொண்டு வரார். எடுத்த உடனே அம்பிகை எழுந்தாளாம், இறைவனை வணங்கினாள். இறைவன் சிரித்தான், என்னம்மான்னா என்னைக்குமே வணங்கினா ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னு அர்த்தம். அரசியல்வாதி வந்து வணங்குறான்னா ஒரு கோரிக்கை, என்ன? ஓட்டுங்கிற கோரிக்கை. நம்ம போய் யாருக்காவது கும்பிடு போடுறோம்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கும்பிடுக்கு ஒரு தத்துவம் உண்டு. நாம் கும்பிடுதல் அப்படின்னு சொல்றோமே, நமஸ்காரம் என்று சொல்லுகின்றோமே, சாட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமாக இரு கையையும் கூப்புவதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர். அஞ்சலின்னு நம்ம சொல்லுகிறோம், கை கூப்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அஞ்சலின்னு பேரு. அஞ்சலின்னா என்ன பொருள்னா, அஞ்சலயதீதி இதி அஞ்சலிகி என்று சொல்லுவார்கள். நாம் இரண்டு கைகளையும் சேர்த்த பொழுது எதிரே இருக்கக்கூடிய இறைவன் அப்படியே நீராக கரைந்து விடுகின்றான், ஜலமாக அப்படியே நீராகி விடுகின்றான். அத ஆஹா, இவன் நம்ம நமஸ்காரம் பண்ணானேன்னு ரொம்ப அவனுக்கு சந்தோஷம் வந்து விட்டதான் இறைவனுக்கு. அப்படியே நீராக கரைந்து விடுகிறான். அதுக்கு பேர் தான் அஞ்சலின்னு. நம்ம என்ன பண்ணுகிறோம்னா இதுக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படாதோ அப்படிலாம் பயன்படுத்துகிறோம். ஒத்த கையால வணக்கம் செலுத்தக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இடது கையால வணங்கினா அது பணத்துக்கு தான் வணங்கணுங்கிறதும் சாஸ்திரம். நம்ம கவலையே படத்துல இடது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், வலது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், ரெண்டு கையால வணக்கம் சொல்றதுங்கிறதே கிடையாது. ஆனா இரு கையையும் கூப்ப வேண்டும், இதுக்கு ரெண்டாவதுங்கிறதே கிடையாது. ஒரு தடவை கூப்பியாச்சுன்னா அதான் ஒரே சீக்வன்ஸ் தான். ரெண்டாவது தடவை இது ஒரு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப்புங்கிறது நமஸ்காரத்துக்கு கிடையவே கிடையாது. இப்ப சூரிய நமஸ்காரத்துக்கு 12 அங்கங்கள் உண்டுனா இங்க அதெல்லாம் கிடையாது. ஒரே நமஸ்காரம் தான், ரெண்டு கையும் சேர்த்தாச்சுன்னா போதும். இரண்டு பக்கம் சேருகிறது, அதாவது மன மொழி மெய் சேரு எப்படி சேருகிறதோ அப்படி நீயும் நானும் இறைவா என்னை உன்னிடத்திலே சேர்க்கிறேன் என்று சொல்லுவதை போலத்தான் இந்த அஞ்சலியானது இருக்கும். இங்க அம்பிகை வணங்குகிறாள். அம்பிகை வணங்கக்கூடிய சமயத்துல இறைவன் சிரித்து கேட்டானா, சரி அம்பிகையே என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னான், எம்பெருமானே என்னுடைய மனத்திலே ஒரு சம்சயம் அல்லது ஒரு குறுகுறுப்பு உண்டு. என்னன்னா, நான் தட்சனுக்கு மகளாக இந்த உடலை தாட்சாயணி என்று சொன்ன உடலாக இன்னும் இருக்கிறேன். ஆனா அந்த தட்சனோ சிவநிந்தனை செய்து தங்களை நிந்தித்து அவன் அழிவு ஆட்டுத்தலையும் பெற்றான். அவன் ஆரம்பிச்ச யாகம் எல்லாம் இங்கே அழிவுபட்டது வீரபத்திரராலே, உங்களால அப்படி நடந்தது. ஆனா என்னுடைய மனசு இன்னும் சமாதானம் ஆகல. தட்சனுக்குடைய மகளாக பிறந்து இன்னும் தாட்சாயணிங்கிற பெயரோட நான் இருக்கிற காரணத்தினால நான் இப்படியே இருக்க விரும்பல. நான் இந்த பெயரையும் உருவத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க கருணை செய்ய வேண்டும். கொஞ்ச காலம் நாம் இங்க இல்லாம நான் போய் எங்கேயாவது பிறந்து வேற பிறப்போட வரணும்னு நினைத்தேன்னு சொன்னாலாம். இதுல கதைக்கு அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு கருத்துண்டு. நான் இத்த முதலே சொன்னேன், கந்தபுராணமானது பல இடங்களிலேயே நமக்கு கருத்து குவியலாக எங்கே பார்த்தாலும் முத்தும் ரத்தினமும் பழவுமாக அங்கே இருந்து கொண்டே இருக்கும். நமஸ்காரம் பண்றதுக்கு மட்டுமே கிடையாது. இங்க அடுத்தது பார்த்தோம்னா, நாம் யாரோடு சேருகிறோமோ அந்த சேர்க்கையினுடைய காரணத்தினாலே நம்முடைய குணங்கள் மாறுபடுகின்றன. நம்முடைய குணங்கள் எப்படி போகும், நம்முடைய குணங்கள் எப்படி மாறுபடும்னா, இதை ரொம்ப அழகான உதாரணத்துல பார்க்கலாம். கும்பகர்ணன் அவ்வளவு காலமும் ராமனை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லா கரங்களையும் அழித்து மீண்டும் கடைசியில் அவனுக்கு அழிவுபட்டு அவன் கீழே கிடக்கும் பொழுது அவன் இறைவனை துதிக்கிறான். இதே மாதிரி தான் வாலியும் கடைசியில மறைந்திருந்த அம்புபட்டு அவ்வளவு நேரம் போராடி கொண்டிருந்தான். எல்லா வாதமும் முடிஞ்சு துதிக்கிறான். அவர்கள் துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு காலமும் இவர்கள் இறைவனை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், இப்ப பார்த்தா துதிப்பதற்காக நிற்கிறார்களே எப்படின்னு கேட்டா, அதுக்கு கும்பகர்ணன் அதுக்கு ஒரு இடத்துல கதை ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் ராவணன் போட்ட சோற்றிலே வளர்ந்த உடல், வளர்ந்த உதிரம் அது. அவ்வளவு காலமும் ராவணனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த உதிரத்தில் இருக்கிறான், குணம் மாறி இருக்கிறது, அவனுடைய குணம் மாறி இருக்கிறது. இப்போ அந்த உதிரம் எல்லாம் ராமனுடைய அம்புகளாலே வெளியேற்றப்பட்டு அவனுக்கு இயல்பான தன்மை இருந்தது. அப்போ ஞானம் வருவதைப் போலவே, ஆகா, எதிர்த்து நிற்கக்கூடியவன் ராமன் கடவுள் என்று உணர்ந்து கொண்டான். வாலியும் அதே மாதிரித்தான், பீஷ்மரும் அதே மாதிரித்தான். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடக்கும் பொழுது அவரை கேள்வி கேட்டான் தர்மர் எல்லாரும், இவ்வளவு நீங்க நீதி சாஸ்திரங்களை இப்ப சொல்றீங்களே, ஆனா துரியோதனோடு சேர்ந்து இருந்தீர்களே, எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா. அப்ப அவர் சொன்னாரா, ஏண்டா சாப்பாடு வேற ஒண்ணும் கிடையாது, என்னாச்சு, நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், துரியோதனம் போட்ட சாப்பாடை சாப்பிட்ட காரணத்தினாலே இந்த ரத்தத்திலே அவனுடைய குணமானதும் சேர்ந்து இருக்கிறது. இப்ப சாப்பாடு மட்டுமே நாம் முக்கியமாக சொல்லவில்லை, நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது இல்லையா, இது நம்மளே வாங்கி வந்த வரம், அவ்வளவுதான். நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறதோ அதுதான், நம்மளால எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் இதை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அதுதான் இந்த கதை சொல்லக்கூடியது. இப்ப ஏதோ ஒரு பிறப்பு பிறக்கின்றோம், பிறப்பு நம்மளே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, சூழ்நிலை நம்மளே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ என்னாலே தீர்மானிக்கப்படுவது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் நல்லா தான் சார் இருந்தேன், இந்த ஆளு சண்டை போட்டு போட்டு என்ன கெடுத்துட்டான் சார், இப்ப பார்த்தா எப்ப பார்த்தா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவன் என்ன கெடுத்தான்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி தான் தாய் தந்தைகள் நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குணங்கள் வரலாம், சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை மாற்றலாம், நம்முடைய சாப்பாடு நம்மை மாற்றலாம். இது மாதிரி எல்லாம் இந்த உடல் இருக்கிறதே, உடல் சிறிது அளவு இந்த மனத்தினுடைய வேகத்திற்கு, மனத்தினுடைய செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் இந்த உடலை ஆக்கிரமிக்கின்றன. இவை உடலிலே இருக்கக்கூடிய உள்ளத்தை ஆக்கிரமித்து நம்முடைய உள்ளத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி மாற்றுறது? இப்ப அம்பிகை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறாள். இது காரணங்களாக இருக்குங்கிறதத்தான் நம்ம பார்த்தோம். வாலி, கும்பகர்ணன் அல்லது பீஷ்மர் இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த போட்ட சாப்பாடு தான் அங்கே காரணமாக இருந்தது, மாற்றியதுன்னு. இப்ப சாப்பிட்ட சாப்பிட்டுலையும் அந்த சாப்பாடும் நம்முடைய மனத்தை மாற்றுகின்றன, சுற்றுப்புற சூழ்நிலையும் மாறுகிறது, நம்மால இறைவனை நினைக்க கூட முடியல. இப்ப என்ன பண்றது? என்னால நினைக்க முடியல. இப்ப நான் அதுக்காக செத்து போய் இன்னொரு பிறப்பு பிறக்க முடியுமா? நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், வேற எங்கேயோ போய் சாப்பிடுகிறோம், என்னால மாத்த முடியுமா? இல்ல பக்கத்து வீடு எடுத்த வீடு இதெல்லாம் நான் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, இது மாற்று வருங்கிறது. அம்பிகை இப்ப தாட்சாயணிங்கிற உருவத்துல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அம்பிகை ஞானாம்பிகை, ஞானமே வடிவெடுத்தவள். அவளுக்கு ஒரு உருவம்னு சொல்ல முடியாது. இந்த உருவத்துல இருக்கிறா, இப்ப செத்து போனா, அடுத்த நாள் பிறந்தா, இதெல்லாம் நமக்கு உண்டே தவிர அம்பிகைக்கு கிடையாது. அம்பிகையை இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது, இதுல இருக்கக்கூடிய கருத்துன்னா, நம்முடைய மனமானது பாதிக்கப்படுகிறது. இப்ப ஒரு உடல், ஒரு உயிரானது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உயிருக்கு போகும் பொழுது பழைய பறவைன்னு சொல்றோம், என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லுகிறோம். எப்படி வருகிறது? இந்த மனத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு உயிர் செல்லுகிறது என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இந்த மனசு அது கூட போகிறது, உயிரோடு செல்லுகிறது. அதனாலதான் கடைசி காலத்துல என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பானது அடுத்த பிறப்புக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன்கிற மாதிரி, இறைவா என் உன்னுடைய ஞாபகம் அந்த சமயத்துல அந்த மரலுடைய உகந்த அன்பன் நமது அன்பன் என மொழிய வருவாய என்று சொல்ல முடியாத அருணகிரிநாதர் பாடுவார். அந்த மரளி வரக்கூடிய சமயத்துல இவன் என்னுடைய அன்பன் சொல்லி என் முன்னால வர வேண்டும் என்று அந்த கடைசி நிலையிலேயும் கூட இறைவனுடைய நினைவு இருக்க வேண்டும் என்று பாடுவார். இப்போ மனத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதுன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய செயல்களுக்கும் மனம் காரணமாக இருக்கிறது. உடல் என்பதல்ல, தாட்சாயணி என்பது உடல் அல்ல, தாட்சாயணி என்பது ஒரு செயல்பாடு, ஒரு மனத்தினுடைய ஒரு வடிவம். அடுத்தது இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம், கௌரின்னு அதனால்தான் சொன்னார், இவர் தாட்சாயணின்னு சொல்லல. கௌரி என்பது ஒரு இயல்பு செயல்பாடு, மனத்தினுடைய செயல்பாடு. நம்ம மனத்துக்குள்ளே பலவிதமான மனிதர்களாக இருக்கிறோம்னா, நம்ம ஒரு ஆள் கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள், சிந்திக்கக்கூடியவன் ஒரு ஆளு, நானே ஆபீஸ்ல இருந்தா இன்னொருத்தன், வீட்டுல இருந்தா இன்னொருத்தன், நான் ஆள் மாறுறது கிடையாது. யூனிஃபார்ம் வேணும்னா மாறலாம், ட்ரெஸ் வேணும்னா மாறலாம், ஆனா ஆள் மாறுறது கிடையாது. இப்ப நான் தான், நான் இதே வைத்தி தான், ஆனா வீட்டுல கணவனாகவோ தந்தையாகவோ அல்லது மகனாகவோ இருப்பேன், ஆபீஸ்ல போனா மேனேஜராகவோ சேவகனாகவோ அங்கே இருக்கிறேன், இப்ப பேச்சாளியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும், ஒரே ஆளுக்கு பலவிதமான தன்மைகள் மனத்தினாலே ஏற்படுவதை போலவே உள்ளே நாம் பலவிதமான உலகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூஜை பண்ண போகும் பொழுது அந்த இடத்துல இறைவன் நினைவு இருக்குமானால் இறை நினைப்போடு இறை பக்தனாக வாழுகிறோம். நம்ம பூஜை பண்றதுன்னு இல்ல, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூட இருக்கலாம். தட்சிணேஸ்வரத்திலே காளி பூஜை செய்து கொண்டிருந்தாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராணி ராசமணி அங்க வந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். இவர் அப்படியே பஜனை பாடி கொண்டிருந்தவர் எழுந்து ஒரு அறை விட்டாரா ராணி ராசமணிக்கு. இங்கேயும் அதே நினைப்பான், கல்கத்தா கோர்ட்டிலே நடக்கக்கூடிய ஒரு கேஸை பத்தி நினைத்துக் கொண்டிருந்தாளாம் ராணி ராசமணி. எல்லாரும் பதறி போய் நிற்கும் பொழுது அவள் சொன்னாளாம், இவர் அப்படி இல்லை, என்னுடைய மனத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர் எனக்கு அறை கொடுத்தார், தண்டித்தார். இப்ப கவனியுங்கள், தெய்வ சன்னிதானத்திலே இருந்தாலும் கூட நம்முடைய மனது எங்கேயோ வாழுகிறது. கடவுள் சன்னிதானத்துல இருக்கிறோம், ஆனா அங்கே நம்ம கடவுளை கும்பிடல, அவ கோர்ட்டில் இருக்கிறா. இதுக்கு இன்னொன்னு சொல்ல முடியும், நீலகண்ட தீட்சிதர் சொல்லி மதுரையிலே மன்னனுடைய நாயக்க மன்னனுடைய மந்திரியாக இருந்தார், மிகப்பெரிய சிவபக்தர், சாக்தத்திலே அம்பிகையை நேராக தரிசித்தவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு என்ன கவலைன்னா, மதுரை வெயில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சுட்டு எரிக்கக்கூடிய வெயில். இவர் வந்து போகணும், செருப்பு தைக்கிறதுக்காக தன்னுடைய செருப்பை செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இடத்துல கொடுத்திருந்து அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா இப்ப மன்னனை பார்க்க போகணும். இப்ப அவர் பண்ணும் பொழுது ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார், குங்குமார்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் என்ன பண்ணார், ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யை நமஹ, அப்படியே சர்வாருண அனவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபா அப்படியே அர்ச்சனை நடந்து கொண்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என்னடா, இவர் நினைப்பு மாறியது அவருக்கே. அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, அவருக்கு ஒரு மருமகள். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள சாப்பிடும் போதும் சரி பூஜை பண்ணும் போதும் சரி மருமகளோ அல்லது மனைவியோ உடனே வந்துட மாட்டாங்க. மணி அடிக்கும் பொழுது தூபக்கால் வரும், அடுத்த மணி அடிக்கும் பொழுது பக்கத்துல இருந்து எடுத்து தீபத்தை எடுத்து வைப்பார்களாம். இன்னொரு மணி அடி டங்குன்னு ஒரு மணி அடித்த உடனே நைவேத்தியம் கொண்டு வந்து வைப்பார்கள். இங்க இப்படியே நடந்துட்டு இருக்கும், அடுத்தது அடுத்து அடுத்தது செய்து கொண்டே இருப்பார்களாம். இவர் ஒரு மணி அடிச்சார், அளக்கணும் என்ன தூபம் கொண்டு வந்து வைக்கணும், என்னடா அதுன்னு பாக்குறார். அங்கே மருமகள் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும் இவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. என்னடா அது, இப்படி இவ என்னமோ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள், என்ன கவலை. அதுவும் வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி கண்ணீர் விடுறான்னா மாமனார் கொஞ்சம் கவலையா இருக்கும். என்னடா அது, பையன் எப்படி இருக்கிறான், ஒரு கவலை இருக்கும் இல்லையா. இவர் என்னன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், அம்பிகையினுடைய சிவந்த பாதங்கள் மீது அந்த குங்குமம் படும் பொழுது மயிர் கால் சிலிர்க்கிறது அவளுக்கு. ஒவ்வொரு ரோமக்காலம் அப்படியே வேலை விழும் பொழுது அந்த நிறம் மாறுகிறது, அம்பிகையினுடைய நிறம் மாறுகிறது. ஆனா நீங்க என்னடா, அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணாம செருப்பத்தைக்கிறவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னாராம். இவருக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே க்ஷண நேரத்துல என்ன மாறினாராம். நீங்க செருப்பு தைக்க கொடுத்ததை பத்தி இப்ப யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அம்பிகை அங்கே உட்கார்ந்து அர்ச்சனையை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னாராம். இப்ப யோசித்து பாருங்கள், அப்பேற்பட்ட மகான்களுக்கு கூட என்னாகிறது, பூஜையிலே அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகா என்று சொல்லும் பொழுதும் கூட மனம் அங்கே இல்லை. அப்படின்னா அவர் அங்கே இல்லை. இப்ப யோசித்து பாருங்கள், மனத்தாலே இவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், இந்த மருமகளோ கடமை செய்யும் பொழுதும் கூட மனத்தாலே இங்கே இருக்கிறார். மனத்தாலே நாம் வாழுகிறோம், உடலாலே வாழ்வது கிடையாது. மனம்தான் பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. இதான் முக்கியமான விஷயம். இங்க மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, மனத்தாலே வாழுகிறோம். இங்கே மனத்தாலே வாழுவதை போலவே இங்கே ஒரு இயல்பு, ஒரு தன்மை, மனத்தினுடைய தன்மையாக அந்த நினைவு இருக்கிறது இல்லையா, அந்த நினைவினுடைய தன்மை தாட்சாயணியாக இங்கே அவளுக்கு இருந்தது. இப்ப நாமும் மனத்தாலே வாழுகிறோம். நம்முடைய மனத்தை நாம் பிறந்த இடம், வளரக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய உணவு எல்லாம் மாசுபடுத்துகிறது அல்லது உயர்வுபடுத்துகிறது. எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், மனத்தை மாற்ற வேண்டும். இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டேன், இல்லை இவனுக்கு கணவன் இவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே ஆகாது, நான் சாக போறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனத்தாலே வாழக்கூடிய நாம் அந்த மனத்தினாலே வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்தினாலே செயல்படக்கூடிய நாம் அந்த மனத்தினுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். இது நடக்குமா, நடக்கும். ஏன், சாக்கிய நாயனார் அங்கே சமணராக இருந்த இடத்துல, அவன் சமண மதத்திலே சேர்ந்திருந்த பொழுது, கூன் பாண்டியன் இருந்த பொழுது கல்லால் எரிந்தார். அவர் செய்வர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சாக்கிய நாயனாரை நம்ம பார்க்கிறோம். கல்லால் எரிந்தும் கனிமதுர சொன்னால் துதித்தும் நான் பச்சினை தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்றையினி நான் எது செய்கிறேன், பொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட் குருமணியே என்று பாடுவார். இப்ப முதல்ல எடுத்த உடனே வேற எதையும் சொல்லல, கல்லால் எரிந்தும் பாடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் பக்திமான சொல்ல முடியும், அங்கே பக்திமானே சொல்ல முடியாது. அவர் சாக்கியராக இருக்கிறார், அப்போ கல்லால எரியிறார். எல்லாருக்கும் எப்படி தெரியும் கல்லை விட்டு அடிக்கிறார், கிடையாது. கல் பூவுக்கு பதிலாக கல்லாலே இங்க அர்ச்சனை செய்கிறார். அதான் முக்கியமான விஷயம். கூன்பாண்டியனுடைய மந்திரியாக இருந்த அவர் பண்ண, இப்ப மாம்சம் எல்லாரும் நாம மாம்சம் விளக்கத்தக்கது, ஆனால் கண்ணப்ப நாயனார் எச்சிலை உமிழ்ந்தாரே, அது அபிஷேக நீராயிற்று. மார்காவத்தித பாதுகா பசுபதே அங்கிஷ்டு கூர்ச்சாயதே, ஆதிசங்கரர் நினைந்து நினைந்து பாடுகிறார் இந்த இடத்துல. தேய்ந்து தேய்ந்து, எது நடந்து நடந்து தேய்ந்த செருப்பு, மார்கா வர்த்தித பாதுகா பசுபதை அங்கைஷ்ட கூர்ச்சாயதை, எப்படி கூர்ச்சம் வைத்து அபிஷேகம் பண்ணுவதற்காக வைக்கிறோமா, அது மாதிரி அடையாளத்துக்காக மேல வச்ச அந்த செருப்பானது அப்படி கூர்ச்சம் வச்ச மாதிரி இருந்ததுன்னார். கண்டூஷாம்பு நிஷேதனம் புரரிபோ, அந்த வாயிலே உமிழ்ந்த நீரானது திவ்ய அபிஷேகமானது என்று சொல்லும்படியாக மனம் செயல்படுகிறது. மன செயல்பாடை நம்மாலே மாற்ற முடியும். மாற்றுவதற்கு நேற்றைக்கும் பார்த்தோம், வேற ஒன்றும் கிடையாது, பிராக்டிஸ், சரணாகதி, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அபியாசம். நம்மால முடியும். இறைவனிடத்திலே முதல் அடியை நம்ம எடுத்து வைக்க வேண்டும். இப்ப அது இந்த புராணங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ அப்படியே சும்மா இரு, கடவுள் மாத்துவார்னு சொல்லவே இல்லை. கந்தபுராணத்துல கண்டிப்பா சொல்லல. ஒவ்வொரு இடத்திலையும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அம்பிகை நினைச்சா இந்த தாட்சாயனுடைய தன்மையை விடுத்து உடனே இன்னொரு உருவம் எடுத்திருக்க முடியும். இன்னொரு உருவம் எடுத்து இன்னொரு நிலைக்கு மாறி, நான் தாட்சாயணி கிடையாது, என்னுடைய பெயர் வேற. நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடைய அம்பிகைக்கு, எல்லாமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு இந்த க்ஷண நேரத்துல பண்ணக்கூடிய காரியம் அசாத்தியமா கிடையாது. செய்ய வேண்டும். நம்முடைய முனைப்பு, நம்முடைய முயற்சி முதலிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். இறைவன் கைதூக்கி விடுகிறான். எந்த முயற்சியும் இல்லாத இடத்துல இறைவன் வருவதில்லை. முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று காட்டப்பட்டது இங்கே. ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, மனத்தாலே வாழுகிறோம். அந்த மனமானது சூழ்நிலையிலோ பிற பொருள்களினாலோ மாசுபட்டிருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் வேணும். இரண்டாவது, மாற்றக்கூடிய வழி உண்டு, அந்த வழியை நாம் அடைய வேண்டும். அது என்ன வழி? அந்த மனம் வாழ்வு, இந்த மனம் போல இருக்கக்கூடிய வாழ்வு இருக்கிறதே, அந்த வாழ்வை இன்னொரு பகுதிக்கு, பாராடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி ஒரு நிலையிலே இருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றுவது? எப்படி இந்த மனத்தை நாம் மாற்றுவது? எனக்கு ஒரு காரியம் இப்படியே பழகிட்டேன், எனது கெட்டது பண்ணி பண்ணி பழகிட்டேன், நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? எனக்கு நல்லதே வாயில வரல, எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? முடியும். அதுக்கு பேர் தான் தவம்னு பேர். முயற்சி இருக்கிறது இல்லையா, நம்முடைய பிராக்டிஸ் அபியாசம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு இன்னொரு பெயர் தவம்னு பேரு. அம்பிகை இப்பொழுது தவம் செய்ய போகிறாள். நம்ம அடுத்த கதை அதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய மனம் இருக்கிறது, அது மாசுபட்டு விட்டது. மாசுபட்ட மனத்தை நாம் மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு தவம் என்கின்ற ஒரு முயற்சி, ஒரு செயல் அவசியம். இறைவன் தான் கருணை செய்கிறான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இறைவன் தான் கருணை செய்கிறான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்முடைய முயற்சி இல்லாமல் இறைவன் கருணை செய்வது கிடையாது. இவ்வளவு காலம் கழித்து அம்பிகை கேட்கிற, என்னுடைய தாட்சாயணி கோலத்தை விடுத்து நான் இன்னொரு கோலத்திலே அடைய வேண்டும். எப்படி அடைந்தார்? ஓகே, உடனே பிறந்திருக்கலாமே, பார்வதியாக பிறந்திருக்கலாம், கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமே. தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தவம் செய்வது நமக்கு காட்டுவதற்காக, நம்முடைய மன வாழ்வை மாற்றி காட்டுவதற்காக தான் வாழ்ந்து காட்டுகிறாள். இந்த இடத்துல கேட்டாளா அம்பிகை? கேட்ட உடனே இறைவன் சிரித்தார். உனக்காக இது கேட்கலன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக கேட்கிற? இந்த உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக கேட்கிற, சந்தோஷமா பண்ணு. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பர்வத ராஜன் தன்னுடைய மனைவியோடும் கூட அங்கே தன்னுடைய பர்வதத்திலே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், உன்னையே மகளாக அடைய வேண்டும் என்று. பகவானுடைய கால்குலேஷன் கணக்கு இருக்கே, தப்பாத கணக்கு. எல்லா இடத்துலையும் நூல் போட்ட மாதிரி அங்க எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாம் அந்த கோலம் போடுவாங்க, புள்ளி வச்ச கோலம் போடுவாங்க. நமக்குத்தான் பிரமிப்பா இருக்கும், 16:9:26:36:51 போடுவாங்க. இதை கொண்டு போய் எப்படி சொக்க போறாங்கன்னு நமக்கு சங்கடமா இருக்கும். நல்ல தேர்ந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா புள்ளியையும் சேர்த்து ஒரு கோலத்தை அழகாக போடுகிறார்கள் இல்லையா. அது மாதிரி தான் பல இடங்களிலேயும் நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் சேர்க்கிறான். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியவன், அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன், அங்கே சூரபத்மனாலே நடக்கக்கூடிய தொல்லையும் அவனுக்கு தெரியும், தேவர்கள் படக்கூடிய அந்த தவமும் தெரியும், இங்கே ஹிமவான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தபசும் தெரியும், இந்திராணி பண்ணக்கூடிய தபசும் தெரியும். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய புள்ளிகளை ஒன்று சேர்ப்பதற்காக இங்கே தன்னுடைய நாடகத்தை துவக்குகிறான் சிவபெருமான். ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு மகளாக சென்று அவனுடைய தவத்தையும் நிறைவேற்று. அம்பிகைக்கு பரம சந்தோஷம். போகிறாளாம், அங்கே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான். அம்பிகையை மகளாக அடைய வேண்டும் என்று மேனை என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். கோரமான தபசு பண்ணானா, எதை பற்றியும் யோசிக்காம இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் அவனுடைய மனைவி. அப்போ மானசரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிமாச்சலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பொய்கை, அதில் 1000 இதழ் கொண்ட நீலோத்பல மலராக அதிலே தாமரை மலர் மலர்ந்ததைப் போலவே அம்பிகை மலரிலே தோன்றினாளாம். அம்பிகையோ சிவபெருமானோ ஒரு கருவிலே தோன்றினார்கள்னு சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இங்கே தாமரை மலரிலே தோன்றுகிறாள் அம்பிகை. இவன் போனா தன்னுடைய நித்தியகர்மானுட்டனத்துக்காக போகும் பொழுது பார்க்கிறான், சூரிய கோடி பிரகாசமாக 1000 கோடி காமர் என்று சொல்லும்படியாக அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவான அம்பிகை அந்த இடத்துல நிற்கிறாராம். நின்ன பொழுது ஆச்சரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான், எடுத்து உச்சி மேல் வைத்து முகர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவியினே மனைவியிடத்திலே கொடுக்கிறாளாம். அவளுடைய கொங்கைகளிலே இருந்து பால் பெருகி ரெண்டு பேரும் குழந்தை என்று இருந்து. ஆனா இன்னொன்னும் கவனிக்கணும், ஸ்காந்தத்திலே சொல்லும் பொழுது குழந்தையை உமாதேவியாக பரமேஸ்வரியாக பார்க்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எந்த ஜெக சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாயோ அம்பிகை, எந்த ஈஸ்வரனுக்கு பிரஜையாக இருக்கிறாயோ, வியஷ்டி பிரஜை சமட்டி பிரஜை என்று சொல்லும்படியாக பரமேஸ்வரன் லயசிவமாக இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான் சிவ ஏவ கேவலஹா சிவங்கரஹா. இது வந்து உபனிஷத்து சொல்லும், சிவன் மட்டுமே இருந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எவன் நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த சிவனாக மட்டுமே அப்படி இருந்தான், சிவ ஏவ கேவலஹா என்று சொல்லும்படியாக அவன் மட்டுமே இருக்கும் பொழுது உலகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்குள்ள ஒரு சலனம் ஏற்படுமா, உலகத்தை படைக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த பிரஜைக்கு பேரு, உலகத்தை நடத்துவதற்காக இருக்கக்கூடிய பிரஜைக்கு பேரு வியஷ்டி பிரஜை என்று சொல்லும்படியாக அவனுடைய ஆசை, அவனுடைய அதுதான் ஸ்பந்திதுமபி என்று சொல்லும்படியாக ஆதிசங்கரர் பாடுவார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாயனம். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 32 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, மோட்சத்தின் நிலை பற்றிய ஞானத்தை நேருக்கு நேர் எளிதில் அறியலாம்படியான சுலபமான அனுஷ்டானம் எது? அதை பற்றியும் அதை பெறுவதற்கான சாதனம் அதாவது உபாயம் பற்றியும் நாங்கள் எளிதில் அறியும் வண்ணம் எடுத்துக் கூற வேண்டுகிறோம், தயை புரியுங்கள். வாயு பகவான் கூறுகிறார், சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். அது கைகூடுமேயானால் முக்தியை அருளும் சிவபிரான் கண்ணதிரில் தரிசனம் அருள்வார். அந்த உயர்ந்த தர்மம் 5 பருவங்களுக்கேற்ப 5 வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை முதலில் அறிய வேண்டும். அந்த 5 பருவங்கள் எவை தெரியுமா? அவையாவன கிரியை அதாவது செய்தல், தபம், ஜபம், தியானம், ஞானம் என்பன. கிரியை, தபம், ஜபம், தியானம், ஞானம் என 5. இவை ஒவ்வொன்றும் அதன் முறைப்படி ஒன்றை விட அடுத்ததென உயர்வானவை. இந்த உயர்ந்த சாதனங்களால் பெறும் தர்மம் உயர்ந்த தர்மமாக கொள்ளப்படுகிறது. சில இடங்களில் புலப்படாத ஞானமே அதாவது அபரோக்ஷ ஞானமே புலப்படும்படியான ஞானமாதி ஞானமாகி அதாவது பரோக்ஷ ஞானமாகி முக்தி அளிப்பதாகவும் ஆகலாம். வேதங்களில் கூறப்பட்ட வைதிக தர்மம் பரம் அபரம் என இருவிதமாகும். தர்மம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பொருளும் அதாவது செல்வமும் உயர்ந்த பெரும்பேர்களில் ஒன்றுதான் என்பதற்கு ஆதாரம் வேதமே. யோகம் வரையிலான உயர்ந்த தர்மம் அனைத்தும் வேதாந்தங்களான உபநிடதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இது பரம் என்கிற உயர்ந்த தர்மம். அபர தர்மம் என்று கூறப்பட்ட அபரம தர்மம் என்று கூறப்பட்ட இவ்வுலக தர்மவியல் வேதங்களின் முதற்பாகமான சம்ஹிதையில் மந்திரங்களாக கூறப்பட்டுள்ளது. உலகியலில் கற்றுண்டு தவிக்கும் பசுக்களான ஜீவான்மாக்களுக்கு வேதத்தின் உச்சியான உபரிடங்களில் கூறப்பட்ட பரம தர்மத்தில் தகுதி இல்லை. உயர்ந்ததான முக்தியை தரக்கூடிய பரம தர்மத்திற்கு எதிர்த்தட்டான அபரம தர்மத்தில், அதாவது உலகியல் தர்மத்தில் அனைவருக்கும் அதிகாரம் தகுதி உண்டு. வேள்வி ஹோமம் முதலியனவே உலகியல் தர்மங்களாகும். இது அனைவருக்கும் பொதுவானது. ஆகவேதான் அதனை அபரம தர்மம், அதாவது முக்தி வரை அளிக்க இயலாத உலகியல் அறம் என்கின்றனர். ஸ்வர்க்க காமோ அஸ்வமேதேன யஜத, சொர்க்கம் விரும்புபவன் அஸ்வமேத வேள்வியை செய்ய வேண்டும் என்பது போல்வன. அதனால் உலகியல் தர்மம் குறைவானது என்றில்லை. முக்தி தர்மத்திற்கு இதுவே உயர்ந்த சாதனம். இதை தர்மசாஸ்திரங்கள் நன்கு விளக்கி கூறுகின்றன. சிவபுரம் பொருளால் கூறப்பட்ட உயரிய தர்மமே உயர்ந்த அனுஷ்டானம் எனப்படுகிறது. இதிகாச புராணங்கள் இதனை நன்கு விளக்கி இருப்பினும் சைவ சாஸ்திரங்கள் இதனை மென்மேலும் நன்கு விளக்கி கூறுகின்றன. இதன் மூலம்தான் சிவனாரது முழு உண்மை பெருமையினை நன்கு அறியலாகிறது. மேலும் இதை பெறுவதற்கான முறைகள், தகுதி ஆகியவைகளும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ருதி சம்பந்தமானவை, அதாவது ஸ்ரௌதம். வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை, அதாவது அஸ்ரௌதம் என இருவகைத்தன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ரௌதம் அஸ்ரௌதம், அதாவது ஸ்ருதி சம்பந்தமானவை ஸ்ரௌதம், வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அஸ்ரௌதம் என இருவகைத்தன. வேதங்களை விடுத்து தனித்து நின்று கூறும் சிவாகமங்கள் முதலில் 10 வகையாக இருந்து பின் 18 ஆயின. இவை காமிக ஆகமம் போன்ற பெயர்கள் கொண்டவை. வேதங்களின் சாரமாயுள்ள சைவ சாஸ்திரங்கள் 100 கோடியாக பறந்துள்ளன. அவற்றில்தான் உயர்ந்ததான பாசுபத விரதம், பாசுபத ஞானம் முதலியன கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யுகங்களிலும் தோன்றும் சீடர்களுக்கு இதை உபதேசிப்பதற்காகவே சிவபரம்பொருள் தானே யோகாச்சாரியர்களாக திரு அவதாரம் செய்து இச்சிவாகமங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதனால் இச்சிவாகமங்கள் நன்கு பிரகாசம் அடைகின்றன. இச்சைவ சாஸ்திரங்களை சுருக்கமாக கூறி விளங்க வைத்த மகரிஷிகள் 4. அவர்கள் ருருமுனிவர், ததீசி முனிவர், அகஸ்தியர், உபமன்யு என்பவர்களே. இவர்களை பாசுபதர்கள் என்று அழைப்பர். சைவ சம்ஹிதைகளை பரப்பியவர்கள் என்றும் இவர்களை புகழ்வார்கள். இவர்களது பரம்பரையில் வந்த குருமார்கள் 100,000 என்று பல்லானோர்கள் ஆவார்கள். பாசுபத சித்தாந்தத்தில் கூறப்பட்ட உயர்ந்த தன்மங்கள் 4. அவை சரியை, கிரியை, வித்யை, யோகம் என் 4 பாதங்கள். இந்நான்கு பாதங்கள் கொண்ட பாசுபத யோகம் நிச்சயமாக சிவனாரின் தரிசனம் தந்தருளும் தகைமெத்து என்பதனால் இது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த அனுஷ்டானமும் கூட. இதில் பிரம்மதேவரால் கூறப்பட்ட சில பல உபாயங்களும் உள்ளன. சிவபரம்பொருளால் கூறப்பட்ட 8 திருநாமங்களை கொண்ட சிவயோகத்தினால் சிவபரம்பொருளின் உண்மை அறிவு தெளிவு விரைவில் கிட்டும். இதனால் மனிதன் விரைவிலேயே உறுதியான மெய்யறிவை, அதாவது நிச்சயமாக மெய்யறிவை பெறுகிறான். இவ்வறிவை பெற்றவனிடம் சிவபிரான் மிகுந்த கருணை கொள்கிறார். அவர் அருளால் அவர்தான் வணங்குதலாகிற சிவயோகத்தினால் அவன் சிவனாரை நேருக்கு நேர் காணும் தேர் பெறுகிறான். இம்மெய்யறிவினால் உலகியல் தடைகள் விடுபடுகின்றன. தடைகள் தளரவே அவன் உலகியலில் இருந்து விடுதலை பெற்று சிவனாகவே ஆகிறான். இதுதான் பிரம்மதேவர் கூறிய எளிய வழி. இதை பின்பற்றி இதை பற்றி பின் விளக்குகிறேன். சிவபரம்பொருளின் 8 திருநாமங்களாவன சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர், சம்சார வைத்தியர், சர்வஜர், பரமாத்மா. இவ்வெட்டு திருநாமங்களும் சிவபரம்பொருளையே குறிப்பன. இவ்வெட்டு திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்களும் சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையவை. அதாவது சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்ற 5 சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையன. இந்த 5 உபாதிகளும், அதாவது கருத்துக்களும், சதாசிவன் முதலிய 5 தத்துவங்களையும் குறிப்பன. வேறுபடுத்தி காட்டக்கூடிய இக்கருத்துக்கள் நீங்கவே மனதில் தோன்றும் வேறுபாடுகளும் மறைகின்றன. இந்த வேறுபாடு நீங்கிய நிலையே நித்தியமான உறுதியான நிலையாகும், அதாவது நிலையான உறுதியான நிலையாகும். ஆனால் இந்த நிலையை அடைபவர்கள் நிலையானவர்கள் இல்லையே. இந்த பதங்கள் நிலை மாறுமானால் அந்நிலையை அப்பதத்தை பெற்றவன் முக்தனாகிறான். பரிவர்த்தனமான மாறுதலுக்கு பிறகு மறுபடியும் வேறு ஆன்மாக்களுக்கு அந்த பணி, அதாவது அந்த நிலை பெறுதல் கூறப்படுகிறது, அந்த பதவி பெறுதல் கூறப்படுகிறது. அவ்வாறு பதவி பெறுபவர்களுக்கு முதலில் கூறிய 8 திருநாமக்களில் முதல் 5 திருநாமங்கள் நிச்சயமாக விதிக்கப்படுகின்றன. மூல காரணத்தை ஏற்பதால் சம்சார வித்யா, சர்வஜ்ஞா, பரமாத்மா என்கிற 3 கருத்துக்களையே உறுதி செய்து சிவத்திலேயே ஒன்றிவிடுகின்றனர். அனாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர். ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார்.
4: அனாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் சிவனடாரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர், ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஈஸ்வரன், அனைத்து நற்குணங்கட்கும் ஒரே கொள்கலன், ஆகவே சிவன் என அழைக்கப்படுகிறார். சிவபுரம் பொருளின் உண்மை பொருளை நன்கு உணர்ந்தவர்களால் 23 தத்துவங்களிலும் பிரகிருதி உயர்வானது என கூறப்படுகிறது. இந்த பிரகிருதியை காட்டிலும் புருஷன் உயர்ந்தவன், அவன்தான் 25வது தத்துவமாக கூறப்படுகிறான். இத்தத்துவத்தை தத்துவத்தைத்தான் வேதங்களில் முதலில் உச்சரிக்கின்றனர், அதுவே ஓங்காரம் எனப்படும். தத்துவம் சொல்லப்படும் பொருள் சொல், இதன் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது தத்துவம் சொல்லப்படும் பொருள், அதாவது வாட்சியம் சொல் வாசகம், இதன் இந்த மூன்றின் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஓங்காரம் வாசகம் புருஷன் வாட்சியம், இதன் உண்மை பற்றிய முடிவு ஏறிவும் வேதங்களினாலே தான் அறியப்பட முடியும். வேதாந்தங்களின் முடிவும் இதுதான். புருஷன் என்று அழைக்கப்படுபவனும் பிரகிருதியோடு, அதாவது இந்த உலகியலோடு தொடர்பு உடையவனே. ஆகவே இவனை விட எந்த பரம புருஷன் உயர்ந்தவனோ அவரையேதான் மகேஸ்வரன் என்கிறோம். உலகியலான பிரகிருதி, அதில் தலையுண்ட ஜீவனான புருஷன் ஆகிய இரண்டும் பரம புருஷரான மகேஸ்வரருக்கு அதீனமானவை. இவை இரண்டையும் நடத்தி செல்பவர் அந்த பரம புருஷரான சிவனாரே. தொன்று தொட்டு அழிவின்றி இருக்கும் முக்குணமய தத்துவமே பிரகிருதி ஆகும். இப்பிரகிருதியைத்தான் மாயை என்கிறோம். இம்மாயை எந்த இறைவருடைய சக்தியோ மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன்தான் மகேஸ்வரன் ஆகும். மகேஸ்வரருடைய தொடர்பு கொண்டு எவர் மாயை என்னும் பிரகிருதியில் க்ஷோபத்தை, அதாவது கலக்கத்தை மாறுபாட்டை தோற்றுவிக்கிறாரோ அவரைத்தான் அனந்தன், அதாவது விஷ்ணு என்கிறார்கள். அவரையேதான் காலாத்மா, அதாவது காலத்தையே ஆன்மாவாக உடையவர், பரமாத்மா முதலிய திருப்பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம். அவரையே ஸ்தூலம், அதாவது பெருத்தவர், சூக்ஷியம் சூக்ஷ்மம் நுண்ணியர் என்றும் அழைக்கிறோம். துக்கம் துக்கத்தின் காரணம் இரண்டையும் ருத்து என்றனர். இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். துக்கம் துக்கத்தின் காரணம் இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். இவரை அனைத்திற்கும் பரம காரணர். தத்துவங்கள் மொத்தம் 36. கலை காலம் நியதி வித்யை ராகம் பிரகிருதி குணம் இவை 7. தன்மாத்திரைகள் 5. அறிவு புலன்கள் 5. நுகர் புலன்கள் 5. அந்தக்கரணங்கள் 4. சப்தம் ஸ்பர்சம் ரூசம் ரூபம் ரசம் கந்தம் என்கிற 5 விஷயங்கள். ஆகாயம் வாயு ஒளி நீர் நிலம் என்கிற 5 பூதங்கள். ஆக தத்துவங்கள் 36. கலை தத்துவம் முதல் பூமி, அதாவது நிலை நிலம் தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களுள் அவரது திருமேனி புலன் முதலியவற்றில் உள்ள சோம்புதல் என்கின்ற சோம்பேறித்தனம் அதில் இல்லை. ஆகவே அவரை ருத்ரன் என்கின்றனர். உலகில் விளங்கும் தந்தை தனையன் என்கிற உறவு முறை அனைத்திற்கும் இவரே தந்தையாகிறார். ஆகவே இவரை பிதாமகர் என்பர், அதாவது பாட்டனார் என்பர். நோய் நாடி நோய் முதல் நாடி அதற்கான மருந்தளித்த அந்நோயை குணப்படுத்தும் மருத்துவர் போல் சிவபரம்பொருள் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ப அவரவர் தகுதிக்கு ஏற்ப முக்தி நாட்டத்தையோ போகத்தையோ அளித்து முடிவில் உலகியல் என்கிற பெரு நோயை வேரோடு கரைந்து அந்த ஜீவாத்மாவை முக்திக்கு தகுந்தவன் ஆக்குகிறார். ஆகவே உண்மை அறிவு சான்றோர்கள் அவரை சம்சார வைத்தியர் என்கின்றனர். உலகியலில் நிற்கும் 10 நுகர்பொருள்களையும் நன்கறிந்து கொள்ளவே இறைவன் 10 புலன்களையும் தந்துள்ளான். இருந்தும் ஜீவான்மா முக்காலங்களிலும் நிகழும் ஸ்தூல சூக்ஷ்ம பொருள்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவில்லையே என் தெரியுமா? மாயை என்கிற உலகியல் அந்த ஜீவான்மாவை மும்மலங்களால் முடிவிடுகிறது. ஆனால் சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான

என்பதில்லை. ஆகவேதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீக்கமர விளங்கும் சிவனாரை பரமாத்மா என்கின்றனர். அதனால் ஜீவனானவன் நல்லதொரு குருவின் வாயிலாக இவ்வெட்டு திருநாமங்களின் உட்பொருளை நன்கறிந்து கொண்டு சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்கிற ஐந்து திருநாமங்கள் மூலம் நிவிற்த்தி முதலிய ஐந்து கலைகளின் முடிச்சுக்களை முறையே அவிழ்த்தறிந்து குணங்களுக்கேற்ப சோதனம் செய்து குணிதனாக, அதாவது குணவானாக ஆகி, முறைப்படியான பிராணாயாமத்தால் தடைபடாத பிராணன் மூலம், அதாவது இந்த பிராணவாயு மூலம், இதயம், கண்டம், தாலு, அதாவது நாக்கு, புருவ நடுவு, பிரம்மரந்திரம் என்கிற உச்சி என்பதோடு சேர்த்து எட்டு சக்கரங்களையும் பேதித்து, அதாவது உடைத்து, சுழுமுனை என்கிற நாடி மூலம் தனது ஆன்மாவை சகசிராரம் என்கிற சக்கரத்தினுள் எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் நிறம் வெளுப்பு, அது இளஞ்சூரியனைப் போல, உதய சூரியனைப் போல இளஞ்சிவப்பு கிரணங்களால் அழகாக கீழ் நோக்கி உள்ளது. அந்த சகசிராரம் என்கிற சக்கரத்தின் 50 தடங்களிலும் ஆ முதல் க்ஷாவரையிலான பிந்துவோடு கூடிய அக்ஷரங்கள் உள்ளன. இதன் மத்திய பாகத்தில் வட்டவடிவமான சந்திரமண்டலமே உள்ளது. இந்த சந்திரமண்டலம் குடை வடிவானது. இது 12 தளங்கள் கொண்ட மேல்நோக்கி விளங்கும் தாமரையை மூடி நிற்கிறது. அந்த தாமரையின் கர்ணிகையான, அதாவது தாமரையின் பொகுட்டான நடுப்பகுதியில் மின்னல் போன்று விளங்கும் முக்கோண யந்திரம் உள்ளது. அந்த யந்திரத்தின் நாற்புறமும் அமுதக்கடல் சூழ்ந்திருப்பதால் அது மணித்வீபம் போன்ற வடிவு பெறுகிறது. அந்த மணித்வீபத்தின் நடுப்பகுதியில் மணிமயமான ஒரு பீடம் உள்ளது. இதன் நடுவில் நாதமும் பிந்துவும், இதன் மேல் ஹம்சம் என்கின்ற பீடம், அதன் மேல்தான் சிவபரம்பொருள் விளங்குகிறார். முன் கூறிய சந்திரமண்டலத்திற்கும் மேலே சிவனாரது திருவருளியில் திரு ஒளியில் நமது ஆன்மாவை இணைக்க வேண்டும். இவ்வாறு ஜீவனை சிவனில் லயப்படுத்தி சக்தி தத்துவமான அமுதமழை வாயிலாக நம் உடல் முழுக்க நனைந்து சிலிர்த்ததாக பாவிக்க வேண்டும். அதன்பின் அமுதமழையில் நனைந்த இந்த ஜீவன் தனது ஆன்மாவை பிரம்மரந்திரத்திலிருந்து கீழ் நோக்கி இறக்கி இதயத்தில் விளங்கும் 12 தளங்கள் உடைய நிலவொளியை விட அழகான வெண்டாமரையில் விளங்கும் அர்த்தநாரீஸ்வர ரூபனாக அழகிய திருமேனியோடு விளங்கும் சிவபரம்பொருளை தியானிக்க வேண்டும். அடியார்க்கு இடையனன்றோ இறைவன், அவரது திருமேனி தூய்மையான பளிங்கு போல் வெண்மையானது, குளிர்ந்தது, மிக மிக அழகானது. மேற்கூறியவாறு இதய கமலத்தில் மன அமைதியோடு தியானித்த வண்ணம் சிவனாரது 8 திருநாமங்களால் மனதினாலேயே கற்பிக்கப்பட்ட மானசீக புஷ்பங்களால் அவரை நன்கு அர்ச்சித்தல் வேண்டும். பூசனை முடிந்ததும் திரும்பவும் பிராணாயாமம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவனாரது 8 திருநாமங்களையும் ஓத வேண்டும். பின் பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு தொப்புளில், அதாவது நாபிக்கமலத்தில் 8 ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பின் பூர்ணாகுதி செய்து 8 வகை நறுமண பூக்களை இறைவரது திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். 8 அங்கங்களும் நிலத்தில் தோய விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கும் போது மிகச்சிறிய துளை கொண்ட குடத்தின் நீர் மெதுவாக வழிவது போல தன்னை சிவபெரும்பொருளின் திருவடிகளில் அர்ப்பணித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மங்களமான பாசுபத ஞானம் பெறலாகும். இந்த மெய்யறிவும் திடப்படும். இவ்வாறு செய்யும் சாதகன் உயர்ந்ததான பாசுபத விரதத்தையும் அதன் யோகத்தையும் பெற்று முக்தனாகிறான். உலகிய தடைகளில் இருந்து விடுபடுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே 1வதான பூர்வகண்டம், 33 முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, உத்தமமான பாசுபத விரதத்தை பற்றி கேட்க விரும்புகிறோம். பிரம்மா முதலிய தேவதைகளும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து பாசுபத விரதர்களாக ஆனார்களாமே. வாயுதேவர் கூறுகிறார், முனிவர்களே, மறைத்து போற்றத்தக்க பாசுபத விரதத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை பற்றி அதர்வ சிரஸ் உபநிடதங்களில் விளக்கம் உள்ளது. இவ்விரதம் அனைத்து பாவங்களையும் போக்கவல்லது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் இதற்கு உகந்ததான காலமாகும். சிவபிரான் எழுந்தருளில் உள்ள திருக்கோயில்கள், நல்ல வயல்காடு, நந்தவனங்கள், வளமான காடுகள் ஆகிய இடங்களே மிகவும் உயர்ந்தவை. முதலில் திரியோதசி திதியன்று நன்கு நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்துவிட்டு தனது குருவின் அனுமதி பெற்று அவரை பூஜித்து வணங்கி பின் விரதத்திற்கு அங்கமாக அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும். பின் உபாசகன் நல்ல வெண்மையான வஸ்திரம் உடுத்திக்கொண்டு புதிதாக மறுபடியும் பூணூல் தரித்துக் கொண்டு வெண்மையான பூமாலை தரித்து சந்திரமிட்டுக் கொண்டு தர்ப்பை புல்லாலான ஆசனத்தில் அமர்ந்து கைகளில் தர்ப்ப பொருட்களை இடுக்கிக் கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து 3 முறை பிராணாயாமம் செய்து சிவபிரானையும் பார்வதி பிராட்டியையும் நன்கு தியானிக்க வேண்டும். பின் சிவசாத்திரத்தில் கூறிய நெறிமுறைப்படி நான் பாசுபத விரதத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சங்கல்பம், அதாவது உறுதி ஏற்க வேண்டும். சங்கல்பம் ஏற்கும் போது நான் பிழைத்திருக்கும் வரை இவ்விரதத்தை செய்வேன் என்றோ, அல்லது 12 வருடங்களோ, 6 வருடங்களோ, 3 வருடங்களோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 மாதங்களோ, 6 மாதங்களோ, 3 மாதங்களோ, 1 மாதமோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 தினங்களோ, 6 தினங்களோ, 3 தினங்களோ, குறைந்தது 1 தினமோ

0: விரதத்தை ஏற்பேன் என்றோ சங்கல்பம் செய்து கொண்டு பின் விரஜாஹோமம் செய்தல் வேண்டும். விரஜாஹோமத்திற்காக அக்னியை பிரதிஷ்டை செய்து நெய், சமித், ஹவிஸ், அதாவது கஞ்சி வடிக்காத அன்னம் சோறு ஆகிய மூன்றினால் விரஜாஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின் தத்துவ சுத்திப்படி சமைத்து அன்னம் நெய் கொண்டு மூலமந்திரத்தினால் ஹோமம் செய்ய வேண்டும். என் உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களும் தூய்மை பெறுதல் வேண்டும் என்று நினைத்துத்தான் அகதி தர வேண்டும். அந்த தத்துவங்கள் ஆவன: ஐம்பெரும் பூதங்கள், அதன் ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், தோல் முதலிய ஏழு தாதுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற ஐந்து வாயுக்கள், மனது, புத்தி, அகங்காரம், பிரகிருதி, புருஷன், ராகம், வித்தி, கலை, நியதி, காலம், மாயை, சுத்த வித்தியை, மகேஸ்வரர், சதாசிவன், சக்தி தத்துவம், சிவதத்துவம் என்பனவே ஆகும். விரஜாஹோமத்திற்கான மந்திரங்களால் ஆகுதி தருவதன் மூலம் வேள்வி செய்பவன் ரஜோகுணம் நீங்கியவனாக ஆகிறான், தூய்மை பெறுகிறான். பின் சிவன் அருளால் ஞானம் பெறுகிறான். இதன் பின் பசுமாட்டின் சாணத்தை உருண்டைகளாக ஆக்கி உலர்த்தி விரஜாஹோம மந்திரங்களால் அதை ஒவ்வொன்றாக அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் அன்றைய தினம் உப்பில்லாமல் வெறும் ஹவிசை மட்டும்தான் உண்ணலாம். இரவு கழிந்து மறுநாள் சதுர்த்திசி திதியில் முதல் நாள் செய்தாற்போல் எல்லா கர்மங்களையும் செய்தல் வேண்டும். அன்றைய தினம் உபவாசம் இருக்க வேண்டும். அதன் மறுதினமான பௌர்ணமி என்றும் காலையில் முன்பு போலவே ஹோமம் முடிய அனைத்து கர்மங்களையும் செய்ய வேண்டும். பின் ருத்ராக்னியை சமணம் செய்தல் வேண்டும். இப்பொழுது இந்த தீயில் இடப்பட்ட சாண உருண்டைகளில் மேலாக உள்ள கருப்பு சாம்பலை நீக்கினால் உள்ளே வெண்மையான சாம்பல் கிடைக்கும். இதுதான் அணியக்கூடிய உயர்ந்த விபூதி. இதன்பின் சாதகன் விரும்பினால் ஜடை போட்டுக் கொள்ளலாம், தலைமுடியை மழித்துக் கொள்ளலாம், குடுமியும் வைத்துக் கொள்ளலாம். பின் முறைப்படி நீராட வேண்டும். சாதகன் உலக நியதியான வெட்கத்தை விட்டவன் ஆனால், அதாவது ஆண் பெண் என்கிற வேறுபாடு காணா மனத்தின்மை பெற்றவனானால் அவதூதனாகவும், அதாவது திகம்பரனாகவும் உலாவலாம். காவி உடையோ, மான்தோலோ, கிழிந்த கந்தலையோ கூட உடுத்திக் கொள்ளலாம். உடுப்பது ஒரே துணிதான், அது மரபுரியோ, கிழிந்த துணிக்கந்தலோ. இடுப்பில் முஞ்சிப்புல்லினால் ஆன அரங்கான் கயிறு அணியலாம். கையில் தண்டம் ஏந்த வேண்டும். பின் கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின் விரஜாஹோமம் செய்து கிடைத்த விபூதியை அக்னிர்தி பஸ்ம, வாயுர்தி பஸ்ம, யோமேதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம என்கிற ஐந்து அதர்மண வேத மந்திரங்கள் கூறி தன் உடம்பில் தலை முதல் பாதம் வரை நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். இதே போல பிரணவமான ஓங்காரத்தையோ சிவமந்திரமான திரு அஞ்சலத்தையோ ஓதி உடல் முழுவதும் விபூதியை குடைக்காமல் பூசிக்கொண்டு பின் விபூதியை நீர்விட்டு குளைத்து த்ரயாயுஷம் ஜமதக்னே கஷ்யபஷ்ய த்ரயாயுஷம் யத் தேவேஷு த்ரயாயுஷம் தன்னோ அஸ்து த்ரயாயுஷம் என்கிற மந்திரத்தை கூறி உச்சந்தலை, நெற்றி, மார்பு, தோள்பட்டை, கழுத்து, கைமுட்டி முதலிய இடங்களில் மூன்று பட்டைகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சிவ சிந்தனையோடிருந்து சிவயோகத்தை பெயல வேண்டும். முச்சந்தி வேளைகளிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். இதுவே இவ்வுலக பரவுலக இன்ப முக்திகளை தரும் பாசுபத விரதமாகும். இது ஜீவர்களின் பசுபாவத்தை, அதாவது பசு தலைக்கு ஆட்பட்டவன் என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும். இவ்வாறு பாசுபத விரதம் அனுஷ்டித்து பசு என்கிற எண்ணத்திலிருந்து, அதாவது தான் கட்டுண்டவன் என்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று சிவலிங்க திருமேனியாக விளங்கும் சிவபரம்பொருளை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை அமைய பெற்றிருந்தால் தங்கத்தால் எட்டு தளங்கள் கொண்ட தங்கத்தாமரையை செய்து அதில் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ரத்தனமும் நடுவில் ஒரு ரத்தனமும் பதித்த பொற்றாமரையை இறைவரது ஆசனமாக, அதாவது பீடமாக அமைக்கலாம். இல்லையேல் செந்தாமரையோ வெண்தாமரையோ ஆசனமாக வைக்கலாம். அதுவும் இயலவில்லை எனில் மனத்தால் நத்தாமரையை கற்பித்து அதை சிவனாருக்கு இருக்கையாக்கலாம். இவ்வாறான இருக்கையில் ஸ்படிகத்தாலான சிறிய சிவலிங்கத்தை வைத்து முதலில் அதை சுத்தி செய்து பிராணப்பிரதிஷ்டை செய்து அம்மூர்த்தியில் ஐந்து திருமுகங்கள் இருப்பதாக மனதில் தியானித்து பஞ்சகவ்யம் முதலிய பொருட்களால் இறைவனை நீராட்டி பின் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர் போட்டு அரைத்த நறுமணச் சந்தனத்தை இட்டு குங்குமத்தால் பொட்டு வைத்து பில்வ இலை, வெண்தாமரை, செந்தாமரை, நீலத்தாமரை மற்றும் உள்ள நறுமணப் பூக்கள், திருநீற்று பச்சை, பன்னீர் இலை போன்ற நறுமண இலைகள், அருகு முதலியனவற்றால் இறைவனை அர்ச்சித்து நறுமண தூபம் காட்டி, நெய்தீபம் காட்டி, நல்ல பிரகாரங்கள், நெய்யெண்ணம், நல்ல பழங்கள் முதலியவற்றை நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து முறைதவராது பூஜனை புரிய வேண்டும். உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை அர்ப்பணிக்கலாம். இவ்வாறு பூஜிக்கும் போது நமக்கு மிகவும் பிரியமான, நமக்கு உயர்ந்தது என்று தோன்றிய நியாயமான முறையில் சம்பாதித்த திரவியங்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். பில்வபத்திரம், தாமரை, நீலத்தாமரை முதலின ஒவ்வொன்றும் 1000 இருக்க வேண்டும். மற்ற புஷ்பங்கள் ஒவ்வொன்றும் 108 இருக்கலாம். இதில் வில்வேலையே மிக மிக முக்கியமானது. அவை மூன்று தளங்களாக இருத்தல் வேண்டும். பொன் தாமரை ஒன்று இருந்தாலும் அது 1000 தாமரையை காட்டிலும் உயர்ந்தது. மற்ற தாமரைகளிலும் இப்படியே தான். இவை அனைத்தும் பில்வதளத்திற்கு சமமானதுதான். ஏன் இவ்வளவு? கிடைத்த பூக்களை கொண்டும் பூஜிக்கலாம். 8 வகையான அர்க்கியம் மிகவும் உயர்ந்தது. சந்தனம் இடும்போது வாமதேவம் என்கிற முகத்தில் சந்தனமும், தத்புருஷம் என்கிற முகத்தில் ஹரிதாளம் என்கிற சஞ்சந்தனத்தையும், ஈசானம் என்கிற முகத்தில் விபூதியும், சத்யோஜாதம் அகோரம் முகங்கட்கு சந்தனமும் இடுக. சிலர் அனைத்து முகங்கட்கும் சந்தனத்தையே இடுவர். தூபம் காட்டும் போது அகோரம் என்கிற திருமுகத்திற்கு விண் அகில் புகையும், தத்புருஷ முகத்திற்கு கரு அகில் புகையும், வாமதேவ முகத்திற்கு குங்கிலிய தூபமும், சத்யோஜாத முகத்திற்கு நறுமணத் தூபமும், ஈசான முகத்திற்கு வெட்டிவேர் புகையும் தூபமாக காட்ட வேண்டும். சர்க்கரை, தேன், கற்பூரம், காராம்பசு விண்ணை, சந்தனத்தூள், அகில் கட்டைத்தூள் ஆகிய அனைத்தையும் ஒன்று சேர்த்து செய்யப்படும் தூபம் அனைத்திற்கும் நல்லது என்பர் சான்றோர். கற்பூரத்தினால் ஆன பத்தியும் நெய் தீபமும் கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும். பின் ஒவ்வொரு திருமுகத்திற்கும் தனித்தனியே அர்க்கியமும் ஆச்சமனீயமும் தர வேண்டும். முதல் ஆவரணத்தில் விநாயகரையும் முருகனையும் பூஜிக்க வேண்டும். இரண்டாவது ஆவரணத்தில் புஷ்பதந்தன், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈஸ்வரர், தண்டபாணி, நந்தி, மகாகாலர் ஆகிய எண்மரை பூஜிக்க வேண்டும். மூன்றாவது ஆவரணத்தில் பவர், சர்வர், ஈசானர், பசுபதி, ருத்ரர், உக்ரர், பீமர், மகதர் முதலிய எண்மரை பூஜிக்க வேண்டும். இங்கேயே மகாதேவர், அகோரர், பசுபதி, சர்வர், விருபாக்ஷர், விஸ்வரூபர், தயம்பகர், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈசானர் என்கிற 11 மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நான்காவது ஆவரணத்தில் நந்தி முதலிய சிவகணங்களையும், ஐந்தாவது ஆவரணத்தில் சிவனாரமந்திருக்கும் தாமரை பீடத்திற்கு வெளியில் முறையே இந்திரன் முதலிய 10 திக்பாலகர்கள், அவர்களது ஆயுதங்கள், அவர்களது அங்கதேவதைகளை பூஜிக்க வேண்டும். மேலும் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகாதிகள், அனைத்து ஜோதிக்கணங்கள், அனைத்து தேவர்கள், அவர்களது பத்னிகள், விண்ணில் உலாவரும் கந்தர்வர்கள் முதலானோர், பாதாள உலகில் வசிக்கும் அசுரர்கள், நாகங்கள், அகில உலக முனிவர்கள், யோகிகள், வேள்விகள், 12 சூரியர்கள், 8 மாத்ருதேவிகள், க்ஷேத்திரபாலகர், அவரது கணங்கள் மற்றும் அனைத்து சராசர ஜீவராசிகள் ஆகிய அனைத்தையும் பூஜிக்கவும். இவை அனைத்தும் சிவனாரது விபூதிகள் என்று கொண்டு சிவனாரது மகிழ்ச்சிக்காக இவர்களையெல்லாம் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜையை முடித்து சிவனாரையும் 108 திருநாமங்கள் கொண்டு பூஜித்து பலவிதமான பட்சணங்கள், நெய்யன்னம் ஆகியன நிவேதனம் செய்ய வேண்டும். வாய் தூய்மையின் பொருட்டு வாசனை திரவியங்களான ஏலம், லவங்கம், பாக்கு முதலியினை சேர்த்த தாம்பூலம் அர்ப்பணிக்கவும். பின்பு நல்ல நறுமண பூக்களால் இறைவனை அலங்கரிக்க வேண்டும். தீபாராதனை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். நல்ல காட்சிய பசும்பாலை நிவேதனம் செய்து படுக்கை அமைக்கவும். சந்திரனை ஒத்த வெள்ளையான ரத்ன மாலையை அர்ப்பணிக்கவும். அரசனுக்கு செய்வது போல் இறைவருக்கும் செய்ய வேண்டும். பின் துதிமாலைகள், பிரார்த்தனை, திரு ஐந்தெழுத்து ஓதுதல், பிரதட்சண நமஸ்காரம் செய்ய நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின் அங்கேயே தன் குருவையும் அந்தரர்களையும் பூஜிக்க வேண்டும். பின் இறைவருக்கு அர்க்கியம் ஆச்சமனம் தந்து இறைவரை தன் மூல இடத்திற்கு செல்லுமாறு வணங்கி வேண்ட வேண்டும். பின் ஹோமம் செய்த அக்னியையும் விசர்ஜனம் செய்து பூஜையை முடிக்கவும். மனித பிறவி பெற்ற அனைவரும் தினமும் விடாது இறைவனை பூஜிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் இறைவனது திருமேனியான சிவலிங்கத்தையும், அதன் பீடமான பொன் தாமரையையும், மற்ற பூஜை உபகரணங்களையும் குருவிற்கு அர்ப்பணிக்கலாம் அல்லது சிவாலயத்தில் வைக்கலாம். குரு, அந்தணர்கள், முக்கியமாக சிவ விரதமேற்ற திருவடியார்கள், பக்தர்கள், ஏழைகள், அநாதைகள் ஆகியவர்க்கும் உடை உண்டி அளித்து மனமகிழ்ச்சி கொள்ள செய்யலாம். உபவாசம் இருக்க இயலாதவர்கள், அதாவது உடல் வலிமை குறைந்தவர்கள், பழமோ பாலோ சாப்பிடலாம். அல்லது மூன்று வீட்டில் பிச்சை எடுத்த அன்னத்தை ஏற்கலாம். இரவில் குறைந்த உணவு ஏற்று நல்லெண்ணத்துடன் தரையில் உறங்கலாம். சாம்பலிலோ, புத்தரையிலோ, துணியிலோ, மான்தோலிலோ படுக்கலாம். இவ்விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை ஏற்றிருக்க வேண்டும். முடிந்தால் ஞாயிறு, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, சதுர்தசி ஆகிய நாட்களில் உபவாசம் இருக்கலாம். மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றினாலும் நாத்திகன், தாழ்ந்தவன், அதாவது இங்கு அனுஷ்டானங்களை விட்டொழித்தவன், தாழ்ந்தவன், வீட்டிற்கு வெளியில் இருக்கும் மாதவிடாய் பெண்கள், தீட்டில் உள்ளவர்கள், சண்டாளன் ஆகியோருடன் பழகக்கூடாது. பொறுமை, தானம், கருணை, வாய்மை, கொல்லாமை, தீங்கிழக்காமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். மன நிறைவோடு அமைதியாக இருந்த தியான யோகத்தில் திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். மூன்று வேளைகளிலும் நீராட வேண்டும். இயலவில்லையெனில் திருநீற்றை உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். மனது அடக்கி பூஜனை புரிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுவதென்ன, விரதமேற்றவன் தவறியும் தவறான செயலில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறான தவறுகள் ஏதாவது நம்மை அறியாமலே ஏற்படுமானால் அதன் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றவாறு அந்த தோஷம் நீங்க பூஜையோ ஹோமமோ ஜபமோ செய்து அதற்கு கழுவாய் தேட வேண்டும். விரதம் முடியவரை தவறியும் தவறு நேராது காக்க வேண்டும். செல்வ வசதி இருக்குமானால் பசுமாடு தானமோ, காளைக்கன்றை விடுதலோ, பூஜையோ செய்ய வேண்டும். இறை அடியார்கள் தனக்கென இன்றைய பயனையும் எதிர்நோக்காமல் சிவனாரது மனமகிழ்ச்சிக்காகத்தான் பூஜனை புரிவர். அவர்களது செயல்கள் அனைத்தும் சிவனுக்காகவே. இதுவரை கூறியது பாசுபத விரதத்தின் சுருக்கம். இனி சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி ஒவ்வொரு மாதத்திலும் செய்ய வேண்டிய விசேஷம் என்ன என்பதை கூறுகிறேன். வைகாசி மாதத்தில் வைரக்கல்லினால் ஆன சிவலிங்கத்தை பூஜிப்பது விசேஷம். ஆனி மாதத்தில் மரகதமணியினால் ஆன சிவலிங்கத்தின் பூஜை உயர்ந்தது. ஆடி மாதத்தில் முத்தாலான சிவலிங்கம், ஆவணி மாதத்தில் நீலக்கல்லினால் ஆன சிவலிங்கம், புரட்டாசியில் பத்மராக கல்லினால் ஆன சிவலிங்கம் விசேஷம். ஐப்பசி மாதம் கோமேதக கல்லால் ஆன சிவலிங்கம், கார்த்திகை மாதத்தில் பவளத்தால் ஆன சிவலிங்கம், மார்கழி மாதம் வைடூரிய கல்லால் ஆன சிவலிங்கம், தை மாதத்தில் புஷ்பராக கல்லால் ஆன சிவலிங்கம், மாசி மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், பங்குனி மாதத்தில் சந்திரகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், சித்திரை மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம் பூஜைக்கு மிகவும் விசேஷம் என அறியவும். ரத்தினத்தினால் ஆன சிவமூர்த்தம் கிடைக்காவிடில் பொன்னால் ஆன சிவலிங்கத்தையோ, அது கிடைக்கவில்லை எனில் வெள்ளி, தாமிரம், கல், மண், அரக்கு ஆகிய ஏதாவது ஒன்றில் ஆன சிவலிங்கத்தையோ பூஜிக்கலாம். இல்லையெனில் சந்தனத்தால் ஆன லிங்கத்தையும் பூஜிக்கலாம். விரதம் முடியும் போது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு முன்கூறியது போல் விசேஷமாக பூஜையும் ஹோமமும் செய்து குருவையும் விரதம் செய்த சான்றோர்களையும் பூஜிக்கவும். பின் குருவின் அனுமதி பெற்று கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தர்பயாசனத்தில் அமர்ந்து கையில் தர்பையை இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்து சிவபரம்பொருளை மனதில் சிந்தித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை முடிந்தவரை ஓத வேண்டும். பின் இருகைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா இப்பொழுது தங்கள் அருளால் நான் மேற்கண்டவே விரதத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று வேண்டி சிவலிங்கத்தின் அடியில், அதாவது அவரது திருவடிகளில் வடக்கு நோக்கியவாறு கையில் இடுக்கிக் கொண்ட தர்ப்பை புல்லை போட வேண்டும். பின் தண்டம், மரபுரி, சடை, அறையில் கட்டி கொண்ட முஞ்சி புள்ளினாலான அரஞ்ஞான் ஆகிய கயிறு ஆகியனவற்றை துறக்க வேண்டும். பின் மும்முறை ஆசமனம் செய்து திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். எவன் ஒருவன் தன் இறுதி மூச்சு வரை இவ்விரதத்தை சாந்தபாவத்தோடு அனுஷ்டிக்கிறானோ அவனை நைஷ்டிக விரதம் என்பார்கள். அனைத்து ஆசிரமங்களுக்கும் மேலான மகாபாசுபத விரதம் செய்தவன் என்று அழைப்பர் தபசிகள். அனைவருக்கு உள்ளும் இவனே உயர்ந்தவன், அவனே பெருவிரதம் பூண்டவன். 12 தினங்கள் நித்தமும் இவ்விரதத்தை அனுஷ்டித்தவனும் நஷ்டிக விரதனுக்கு சமமானவனே. காரணம், அவன் தீவிரமான விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறான் அல்லவா. எவன் தன் உடல் முழுவதும் நெகை தடவிக்கொண்டு இவ்விரதத்தை தீவிரமாக 2-3 நாட்களோ அல்லது ஒரே ஒரு நாளோ செய்வானேயாகில் அவனும் நைஷ்டிக விரதம்தான். எவன் எவ்வித காமனையுமின்றி, அதாவது எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல், இது மானிடப்பிறவி பெற்ற நமது கடமை என்றெண்ணி தன்னை சிவனார் திருவடிகளிலேயே அர்ப்பணித்து இவ்விரதத்தை செய்கிறானோ அவனுக்கு சமமானவன் எவரும் இலர். வேதமறிந்த அந்தணன் திருநீற்றை இட்டுக்கொள்வானேயாகில் அது அவனது அனைத்து பாவங்களையும் தீயினில் தூசன அழித்து விடுகிறது. ஸ்ரீ ருத்ரனது அக்னியின் பெருத்த பலமே, அதாவது பெருத்த வலிமையே திருநீராகும். ஆகவே எப்பொழுதும் திருநீற்றை அணிந்தவன் பலம் மிகுந்தவனே. திருநீரில் தன் மனதை பதித்தவனது அனைத்து தோஷங்களும் அந்த திருநீற்றின் தீயினால் நீராகிறது. திருநீற்றை உடலில் பூசிக்கொள்பவன் எப்பொழுதும் தூய்மையானவன். உடல் முழுவதும் திருநீர் பூசியிருப்பவர், அதனால் புலிந்து நிற்பவர், நெற்றியில் பூசித்திருப்பவர், பஸ்மஸ்நானம் செய்தவர், அதாவது விபூதியாலே நீராடல் செய்தவர் ஆகிய இவர்கள் பஸ்மனிஷ்டர்கள் ஆவர். இவர் அருகில் பூத பிரேத பிசாசங்களோ பெருநோய்களோ அணுகாது. பாசனாத் பசிதம் புரோக்தம் பஸ்ம கல்மஷபக்ஷணாத் பூதிர் பூதிகரி செய்வ ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீரு உடலை பிரகாசிக்க செய்வதால் பசிதம், பாசனாத் பசிதம் புரோக்தம் நமது பாவங்களை தொலைப்பதால், அதாவது சாப்பிட்டு விடுவதால் அது பஸ்மம், பஸ்ம கல்மஷபக்ஷணாத். பெருஞ்செல்வத்தை அளிப்பதால் அது பூதி அல்லது விபூதி, பூதிர் பூதிகரி விபூதிர் பூதிரைஸ்வர்யம் என்பது அமரகோசம். அனைத்து தொல்லைகளில் இருந்தும் நம்மை காத்து அருள்வதால் அது ரக்ஷை, ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீற்றின் பெருமையை பற்றி இன்னும் கூற என்ன இருக்கிறது? விபூதி ஸ்நானம் செய்தவன், விபூதி ஸ்நானம் செய்பவன் சாக்ஷாத் சிவபிரானே. இத்திருநீறு சிவன் அடியார்களுக்கு சிறந்த அஸ்திரம், அதாவது பகை கெடுக்கும் வேல். தௌமியர் என்னும் முனிவரது அண்ணனான உபமன்யு முனிவர் தவம் செய்கையில் அவருக்கு நேரிட்ட அனைத்து தொல்லைகளையும் இத்திருநீரன்றோ நீக்கியது. ஆகவே பாசுபத விரதத்தை நன்கு முடித்து அதில் பெற்ற திருநீற்றை பெருஞ்செல்வம் என சேகரித்து தினமும் தவறாது 3 வேளைகளிலும் பூசிக்கொள்ளல் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டதாகும். இது இறைவனை பற்றி பாடுவதால் திருச்சதகம் என்றாயிற்று. இதிலே மாணிக்க வாசக பெருமான் தன்னை சிவபெருமான் பத்து வகையாக ஆட்கொண்ட அனுபவத்தை பாடும் விதமாக அமைந்துள்ளது. மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் என்பது உண்மையை உணர்தலாகும். அதாவது பொய்ப்பொருள்களான நம் உடல் முதலாய ஏனைய உலகப் பருப்பொருள்கள் அனைத்தும் பொய்யே ஆக உண்மையை உணர்தல் எனப்படுவது சிவப்பரம்பொருளை உணர்வதே மெய்யுணர்தல் என்பதாகும்.

சொன்னது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓர் இன்பம் நாரணன் முதலா உளவல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் புறணா

மற்றவர்ந்து முதலை ஒன்றுதிப்ப அண்ணதால் இறந்திடு மகவளன் செய்த பாடல் ஒன்று அறிந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவ திருச்சம்பலம்.

அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளவே தெரிய வரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பரம பார்வதி பதயே அருக்கடலாகிய கருணாம்பிக சமேத அவிநாசி எப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணம் கோத்திர பகுதியிலே இன்று சபாநாயகர் கோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலே இந்த தமிழ்நாட்டிலே சிவபெருமான் எழுந்தருடைய இருக்கிற ஊரிலே சைவ சமயத்திலே நன்மையை புகுத்தி இருக்கிறான். இந்த சமயத்தில நாமா புகுதவில்லை, அவனே புகுத்தி இருக்கிறான். பரமேஸ்வரன் நம்ம மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கிறாரு. தேவர்கள் மேல கூட அவனு பிரிய இல்லையா, நம்ம மேல பிரிய வச்சிருக்கான். அது வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பார் திருவாசகத்துல மாணிக்கிறோம். வான்படித்து தேவர்களை எல்லாம் படித்து விட்டு இந்த மண்ணிலே வந்து நம்மை ஆண்டு விடுகிறான். அப்படி அவன் ஆண்டு கொள்வதற்கு நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த தகுதி, தகுதி இன்மை. தகுதி இல்லாதவர்களே அன்பு இல்லாதவர்களையும் ஆண்டு கொள்கிறான். அதை எப்படி ஆண்டு கொள்கிறான்? அவன் ஒரு பெரிய தந்திரம் பண்றான். நல்ல அன்புள்ள ஒரு அருளாளரை பிடிச்சான், நல்ல தவமுடைய அன்புள்ள அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளை ஒரு ஆள் இங்க அனுப்புகிறான். இது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சுந்தரர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. கைலாயத்துல சிவருமானது பக்கத்துல இருந்தார். அவரை இங்க வர வச்சு, பூமிக்கு வர வச்சு, அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். மாணிக்க வாசகர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. அப்படி தனக்கு பக்கத்திலே இருக்க தகுதியுடையவர்களாய் சிறந்த ஞானமுடையவர்களாய் இருக்கின்ற ஒருவரை இங்க வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். அது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுது நம்ம தெரியல. நம்மை போலவே நம்முடைய ஊரிலே நம்மை போலவே மனித வயிற்றிலே அவர்களை பறக்க வச்சு திருநாவலூரிலே சடையனாருக்கு இசைஞானியாருக்கும் புத்தரராக அவரை அவதாரம் பண்ண வச்சு அப்படி அவதாரம் பண்ணின சுந்தரருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆகா நம்ம நாட்டு மக்கள், நம்ம ஊர் மக்கள். புரியுது? சுந்தரருக்கு எப்படி இருக்கு? என்ன, நம்ம ஊர் மக்கள், நம்ம நாட்டு மக்கள், நம்ம என அப்படி இவருக்கு பாசம் வந்துருதா? இப்ப இங்க கைலாயத்தில் இருந்தவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாருப்பா. நம்ம ஊருக்கு வந்த ஒரு பாடா அவருக்கு யார் மேல பாசம் இருக்கும்? நம்ம ஊர் மக்கள் மேல பாசம். அப்படி நம்ம ஊர் மக்கள் மேல பாசம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்தாற் போல சிவபெருமான இசைய வச்சு, சிவபெருமான இசைய வச்சு அவனை இங்க எழுந்துருளை பண்ணி அவனை பாடி அதிசயங்களை செய்து அதன் மூலமாக நமக்கு பக்தி உண்டு பண்ணி நம்ம ஆண்டு கொள்வோம். பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உண்டாகும்படியாக செய்து, பக்தி இல்லாதவர்களுக்கு இப்ப பிறக்கும் போதேவா ஞானியா பிறந்தான். பிறக்கும் போதே ஞானியா பிறக்கலையே. இப்படி கண்டு கேட்டு கண்டு அவங்க பூதி பூசிருக்கிற நம்மளும் பூசலாம் உண்டா இல்லையா? அவன் உத்தராட்சம் போட்டிருக்கா நம்மளும் போறான். அப்படித்தான் அப்பர் சுவாமி சொல்றாரு, ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவேனுடை நானே. பரமஞானிகள் உன்னை ஞானத்தினாலே வணங்குகிறார்கள். அப்படி ஞானத்தினால வணங்குவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. அப்பர் சுவாமி சொல்றோம், என்ன எப்படி நான் கும்பிடுறது தெரியுமா? அவங்க கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன். அப்பர் சுவாமி ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவே நுழை

என்பது அப்பர் சுவாமிகள் தேவா. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இங்கே அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக அதிசயங்களை பண்ண வச்சு பாட வச்சு அதன் மூலமாக நம்ம கண்டு கொண்டோம். இது நம்ம பெரிய தந்திரம் என்று சொல்லுவதா, சாதனை என்று சொல்லுவதா, நம்ம மேல பாசம் என்று சொல்லுவதா? இந்த இந்த இந்த இந்த சமாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப சுந்தரர் இங்க வர வைக்கணும்னு என்ன இருக்குது? அங்க இருந்த சுந்தரர் ஒரு காரணமும் இல்லை, இவரா ஒரு காரணத்தை கற்பிச்சு, யாரு சிவபெருமானே ஒரு காரணத்தை கற்பிச்சு, நீ நந்தவனத்துல அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தாய், அதனால பூலோகத்துக்கு போய் இந்த ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வாடான். இந்த காரணம் இது பெரிய ஒரு காரணமே இல்லை, இது ஒரு பெரிய காரணமானு இல்ல. நந்தவனத்துக்கு போனாரு அந்த அம்மா ரெண்டு பேரும் பூ பறிக்க வந்தா அணிந்ததே கமலினி. இவன் வந்து இவர் வந்து பூ பறிக்க போனாரு, பூ பறிக்க போனா அப்படி பார்த்தாரு வந்துட்டாரு. நீ மாதர் மேல் மன வைத்தனே அதனால பூமிக்கு போட்டார். எதுக்கு சொன்னாருன்னா மாதவன் தென்திசை வாழ்ந்திடும், தென்திசை வாழ்ந்தோம் தீதியில திருத்தொண்ட தொகை தர. பெரிய புராண திருமலை சருக்கம் மாதவன் தென்திசை வாழ்ந்திடும் தீதியில திருத்தொண்ட தொகை தர. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அடமொழி போடுறாரு பார்த்தீங்களா, திருத்தொண்ட தொகைக்கு தீதியில திருத்தொண்ட தொகை தர. தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நினைனார் என்பது திருமலை சொல்றது. அதனாலே இப்படி பரமேஸ்வரன் நம்ம மேல இல்லை இல்லாத கருணையினால பாவம் அப்பாவிகள் இவர்களை எல்லாம் ஆண்டு உள்ள வேண்டும் என்கின்ற இல்லை இல்லாத கருணையினாலே தமக்கு பக்கத்துல இருக்கிற அவ்வளவு உயர்ந்த தானத்திலே சூரமான பக்கத்துல இருக்கிற பாக்கியம் பூ கட்டி சாத்துறது சுவாமிக்கு இங்க கைலாயத்துல திருநெல்வேலி பச்சைக்கடை தாங்கி கொண்டிருக்கிறது யாரு? சுந்தரர், ஆளான சுந்தரர். அவர் தான் விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட சுந்தரர் இங்க வர வச்சு அவர் மூலமாக இப்படி கோயில் எல்லாம் சென்று பாட வச்சு அர்ச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்று நான் இருக்கிற கோயில் எல்லாம் சென்று பாடு, அப்பதான் அந்த ஊருக்காரெல்லாம் நம்மளை கும்பிடுவேன். அடே அப்பா இந்த சுந்தரர் பாடி இருக்கிறாமே என்று சுந்தரன் பாடி இருக்கிறாராமே. அந்த மாதிரி நம்ம இப்படி அவனுடைய அருள் வலைக்குள்ளே நம்மை அகப்படுத்துகிறார். அருள் வலைக்குள்ளே சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார், நல்ல நல்ல ஞாபகங்கள். சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார் நம்ம பிடிக்கும், ஞானிகள் ஒரு வலைய வச்சிருக்கிறாங்க அவனை பிடிக்கும். நம்ம ஆளுக ஒரு வலை வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுனா புரியுதா, சுந்தரர் மாணிக்க வாசர் போன்றவர்கள் இவர்கள் ஒரு வலையை வச்சிருக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிற வலைக்கு என்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஞானிகளாகிய ஞானசம்பந்தர் முதலானவர்கள் ஒரு வலை வச்சிருக்கிறாங்க சிவபெருமான பிடிக்க. இது ஒரு நல்ல தான் இருக்கு. என்ன வலை தெரியுதா, என்ன வலைன்னு அவன் வச்சிருக்கிற அருள் வலைன்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன வலை வச்சிருக்காங்க, சிவபெருமான் அருள் வலையை வச்சு நம்ம பிடிக்கிறான். நம்ம ஞானிகள் என்ன வலை வச்சிருக்காங்க, பத்தி வலை. பத்தி வலையில் படுவோம் காண்க திருவாசகம். பத்தி வலையில் படுவோம் அவன் எதுலையும் அகப்படாதவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா, எத்தன்னு பேர். எத்தன்னா என்ன, ஏமாத்துறவன் அர்த்தம். எத்தன்னா ஏமா,

பிடித்தவுக்கு சிவபெருமான் ஏமாற்றுவதில் பெரியாள். இங்க திருவாசகத்தை பார்த்தா தான் தெரியும், திசம்புகன் சென்று தேடினர் குளித்தும் முறையுளியற்றியும் உயர்ந்தவர் குளித்தும் ஒற்றுமை ஒன்று நோக்குமுள்ளத்து உற்றவர் வருந்தோ உரைப்பவர் குளித்தும் மறைத்தர் நோக்கி வருந்தனர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டு வென்று இருந்திருக்க அத்தந்திரத்தின் அப்பையின் ஒழித்தும் முனிவர நோக்கி அணிவரக்கவி ஆனந்த தோன்றி அரியன பெயர்ந்து வாழ்நுகற்பெண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை குறும்போய் துற்றமை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் ஆற்றில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றது ஒழித்தும் பண்டைய விருதோடு இன்றே விருதோ ஒழிக்கும் சிவபெருமானை கண்ணார கண்டு கண்ணார கண்டு அவனை தமக்கு தலைவனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் காதலனாகவும் கொண்டவர்கள் இந்த நாலு பேர். அப்பர் சுவாமிக்கு தலைவர், அப்பர் சுவாமி அடிமை, சம்பந்தருக்கு அப்பா, சுந்தரருக்கு தோழர், மாணிக்கவாசகருக்கு காதலன், மாணிக்கவாசகர் காதலி, மாணிக்கவாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். இந்த அளவுக்கு சொந்தமாக்கிட்டாங்க ஆறு அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு சாமி. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒளிந்து உண்டு அரியவனாய் புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி யாருன்னு மலரடி காணார். அவ்வளவு அரியவனாய் இருக்கிற சாமிய இவ்வளவு எளியவனாக அது தனக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு அதுக்கு மேல தூது போ சொல்லி தூது போ சொல்லி மண்ணு சுமக்க வச்சு இத்தனை அளவுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய சாமி எதனாலே அன்பினாலே அன்பினாலே அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கி வந்துட்டான். அன்புக்கு அவன் கீழே இறங்கிடுறான். இப்ப அந்த வண்டி கிழவிகிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்லை, சனமும் இல்லை, பணமும் இல்லை. இப்ப நம்ம யாரையாவது மதிக்கணும்னு சொன்னா அவள்கிட்ட வசதி இருந்தா தான் மதிப்போம், வசதி இல்லைன்னா மதிக்க மாட்டான். இந்த இல்லையா பணக்காரன் மதிப்பை சுருக்கமா சொன்னா ஏழைய மதிக்க மாட்டான். அந்த வண்டி கிழவிகிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவளுக்காக மண்ணு சுமக்க போறோம். அது ஒரு புலவர் பாடி இருக்கிறாரு, சிவபெருமான் மதுரையில மன்னனாக இருந்தார், மாப்பிள்ளையாக இருந்தான், மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையா இருந்தான் மன்னனா, அவன் மண்ணு சுமக்க போவானா? அது மாமியா ஊர்ல போய் மண்ணு சுமக்கலாமா? இவ்வளவு மதிப்பா அப்படி அவன் தான் பொருட்டாலும் அந்த அம்மா போக விடுவானா? மீனாட்சி பேசாம நல்ல வேலையை கொடுத்த, நம்ம வந்து மதிப்பா இருக்கணும், நீ ராஜா நான் ராணி, நீ போய் மண்ணு சுமக்கா பேசாம அப்படின்னு தடுத்திருப்பாட்ட. அவனும் உத்தரவு கொடுத்துட்டான் போச்சு. எப்படி அவன் உத்தரவு கொடுத்த, இவன் எப்படி மண்ணு சுமக்க வந்த அப்படின்னு நினைக்கல. இல்ல அவன் உத்தரவு கொடுத்துருக்க மாட்டா, இவன் செஞ்சிருக்க மாட்டான், பின்ன எப்படி மண்ணு சுமக்க வந்தான் அப்படின்னா மாணிக்கவாசகர் பாடிய திருவாசக மண்ணு கொடுத்துருச்சு. மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் திருவாசகம் கேட்கறதுக்காக மன்னிச்சு வந்தேன்.

0: செய்தாலும் மாடியூரில் கண்ணல் மொழி கயக்கண்ணி அங்கே கணவன கரை அடைக்க எப்படித்தான் விடை தந்தாடோ இன்னபடி செய்வதற்கு வாதபூரன் எம்பியதற்றாடல் இசைத்ததம்மா என்று ஒரு பரவல் பாடினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய உயர்ந்த சமயம் நம்முடைய சைவ சமயம். சைவ சமயத்தை போல ஒரு சமயம் இருக்காது. சிவபெருமானை போல கடவுள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய அருளாளர்களை போல அருளாளர் கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் இதுக்கு கீழே, நம்ம சமயம் மேல, நம்ம சமயத்துக்கு மேல சமயமே இல்லை. சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம். அதனாலே அப்படி சைவ சமயத்திலே பரமேஸ்வரன் எடுத்துக்கொள்ளுகின்ற திருமேனி உயிர்களாகி நம்மை ஆண்டு கொள்வதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற திருமேனி. நம்ம சிவபெருமான் பிறப்பில்லை இறப்பில்லை, அது அவங்களுக்கு தெரியுமில்ல, பிறப்பில்லை. அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும், சிவபெருமான் பிறக்கும் இறக்கும் இல்லாத அவருடைய அருள் தன்னை உலகத்துக்கு கிடைக்க வேண்டி பலவேறு திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவர் பண்றார். பலவேறு திருமேனி எடுத்துக்கொண்டு வேஷம் போட்டுக்கணும், வேஷம் போட்டுக்கணும். ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றார் போல என்பது சித்தியார், சிவஞான சித்தியார். அப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும், அப்படிப்பட்ட திருமேனிகள் சோமாஸ்கந்தர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரி, உமாமகேஸ்வரர், காலாரி, திரிபுராரி, கஜமுகானுக்கரர், சண்டேசானுக்கரர், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். மாதவிஷம் போட்டது இப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமானம் இல்லாததாக கண்டவுடனே உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்ற திருமேனி தான் இந்த திருமேனி. அது என்ன திருமேனி? நரதாஸ். தரிசன மாத்திரத்திலே புத்தியை கொடுப்பது நரதாஸ். அந்த திருக்கூத்தை யாரு தொடங்கி வச்சா அந்த நாட்டுல தெரியுமா? அவர் ஆட வச்சது, அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது. அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு தெரியுமா? யாரு அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு? தெரியுதா? தெரியல, சச்சின்னு தெரியல, தெரியாம ஆகி போச்சு, தெரியாம ஆகி போச்சு. அவ்வளவு சாதனை செய்தவர்கள் தெரியவில்லை, செய்வ உலகத்தில் தெரியும். சொல்ல முடியல, நடராசன சிவபெருமான கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி வச்சவங்க என்ன தெரியலையே, தெரியுதா? அதே மெல்ல சொல்றீங்க. பதஞ்சலி, பதஞ்சலி அவங்க இல்லையா? இந்த கூத்தே இல்லை, அவங்க இல்லையா கூத்தே. அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு வரை காண்பது அரிதாக, யாராலும் ஆகாது. சிவபெருமான் எப்போதும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன்? உயிரோடுவரும் ஆடிக்கிட்டு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயன்படுறாங்க. சாமி ஆடுற இடம் தெரியுதா? இங்க ஆடுறது தெரியுது இல்ல. பிண்டத்திலையும் ஆடுறாரு, வெளியில அண்டத்திலையும் ஆடுறாரு. ஆடலைன்னா எல்லாம் அடங்கியிருக்கு. அவர் ஆடலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அடங்கி. இது ஆடுறதுக்காக அது ஆடுது, எது இது ஆடுறதுக்காக அது ஆடுது. அப்படி அந்த ஆடுகின்ற திருக்கூத்து தான் உலகத்துக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கணும். இந்த திருக்கூத்து இருக்கே, இந்த திருக்கூத்து தான் எல்லா பலன்களையும் கொடுக்கும். எல்லா பலன்கள்னா அது அஞ்சுக்குள்ள முடிஞ்சுவோம். எல்லா பலன்களும் அஞ்சு தொழிலுக்குள்ள முடிஞ்சுவோம். அஞ்சு தொழில், ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், இன்னொன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த வடமொழியில சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபம், அனுக்கரகம் சொல்லுவோம். வடமொழியில் சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோபம, அனுக்கரம், பஞ்ச திருத்தியம் சொல்றோம். அஞ்சு அஞ்சு அஞ்சு தொழில தான் நம்ம படைக்கிற படைச்சா. இப்ப இந்த தேகத்தை யாரு பண்ணி வச்சா? சிவபெருமான் தான். இந்த தேகத்தை இப்ப நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். உடம்ப பண்ண முடியலையே, கருப்பா இருக்கிறவன் கருப்பா தான் இருக்கிறான், சிவப்பா ஆக முடியல. ஒரு கருப்பா இருக்காரு, சிவப்பாகலாம்னு ஒரு நினைச்சு வருது இல்ல, ஆக முடியும். நெட்டையா இருக்கிற நெட்டையாக முடியும். எல்லாம் இப்படி உயர்ந்த குலம், உயர்ந்த தானம், உயர்ந்த தேகம், இதெல்லாம் நம்மால பண்ணி கொள்ள முடியல. அந்தந்த அண்ணா கட்சி விலைக்கு தகுந்தவாறு எல்லாம் கொடுக்கிறாரு. அதனால படைத்தல் அவனுடையது. அதே மாதிரி காத்தல், இப்ப சாப்பாடு சாப்பிடறோம்ல, யாரு போடுறா சாப்பாடு? சிவபெருமான் தான் போடுறான். ஆனா யாரு எத்தனை பேர் நினைக்கிறாரு? அது இந்த துறையில வந்தவர்களுக்கு தான். இப்ப சாப்பாட்டை போட உடனே சைவர்கள் சாப்பிட மாட்டாங்க, போட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க. மற்ற பேரு போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டு விடுவான். நம்ம சைவர்கள் என்ன பண்ணுவான், அதை வந்து அஸ்திர மந்திரத்தால சுத்தி பண்ணி, கவச மந்திரத்தால சுத்தி, அப்புறம் முத்திய மந்திரம் சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு பாட அன்னம் பாலிக்கும் இல்லை சுற்றம் பல பொன்னம் பாலிக்கும் மேலும் பூஜை இன்னம் பாலிக்கும் ஆறு கண்டிப்பா இன்னம் பாலிக்கும் இத்திரவியே அப்படின்னு சொல்லி, அப்புறம் பிறந்தோர் வீட்டுலையும் அது தீச்சப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்கள் அப்படித்தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்க சாப்பிட கூடாது சாமியை நினைச்சு, சாமி நீ தான் ஊற்ற, நீ தான் ஊற்ற, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும், இங்கே ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும், முயங்கு வைப்பானும், முயன்றவனை காட்டு வைப்பானும், இருவனை பார்த்த கயிற்று மொழி ஆட்டு வைப்பானும், ஒருவனுடைய தில்லை அம்பலுக்கு பட்டினத்தார். அதனாலே இப்படி உணவை தருகிறான், வளர்க்கிறான், நம்மை வளர்க்கிறான். இப்ப பறந்த போது அவ்வளவுதானே இருந்தார், அவ்வளவுதானே. இப்ப பாரு எவ்வளவு உசரமா வளர்ந்தது, யாரு வளர்த்தா? அது திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மருவிய பொருளும் வளர்ப்போம் தாங்க, சராசரங்களுக்குள்ளே உயிருக்குள்ளே நம்மோடு கலந்திருந்து, மருவினா கலந்திருந்து வளர்க்கிறாங்க. இப்ப அம்மா வளர்க்கல, அப்பா வளர்க்கல, அம்மாவுக்குள்ள அப்பாவுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பாசத்தை கொடுத்து, அவங்க மூலமா உணவை கொடுத்து, அது மூலமா வளர்க்கிறோம். பஞ்சடி ஆறடி முடியல, இது அதிசயமா தெரியல, இப்படி இது வளர்ந்துச்சு இப்படி உண்டா இல்லையா? மருவி எப்பொழுதும் வளர்ப்போன் காண்கு, பேரித்த நம்மை வளர்த்தெடுத்த தீவழகம். அதையினால இப்படி படைத்தல் காத்தலாச்ச உணவு கொடுக்கறது அவன் தான். ராத்திரியில தூக்க வைக்கிறான் பாரு, அவன் தான் தூங்க வைக்கிறான், தூங்க வைக்கிறது அவன் தான் தூங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வைக்கிறான் பூமியில, குறிப்பிட்ட காலம் அந்த அம்மா எவ்வளவு பேரை கூட்டுட்டு வந்திருக்கோதோ அதை அனுபவிக்கிற வரையில இங்க வச்சிருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், அப்படி சங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் வந்து மறைத்தல் அணுக்கரக ரெண்டு குழி இருக்குது பாரு, அது இந்த சங்காரத்துக்குள்ளேயே அணுக்கரகம், காத்தலிலே மறைத்தல், அஞ்சு தொழில மூணு தொழில் தான் சொல்லுவாரு. எப்படி காத்தலிலே மறைத்தல், காத்தல் தொழில் சொல்லுவாரு, அதே மறைத்தல். மறைத்தல்னா புரியுதா? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்ல, தெரியாது இல்ல. அடுத்தாப்புல எங்க போய் பிறப்பம்னு தெரியாது இல்ல, இல்ல எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது இல்ல. தெரிஞ்சதுன்னா ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது நமக்கு ஆயுசுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கோயிலுக்கே வரமாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். தென்ன ஒரு வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போறது, நம்ம பாடுபட்ட என்ன பண்ணுவோம், உண்டா இல்லையா? அதை மறைச்சு வச்சிருக்கிறேன். மறுத்தல் நல்லதா இருக்குதல்லா? அதுக்கு மேல போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது, போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தொந்தரவு. எப்படி தொந்தரவுன்னு கேட்டா, போன ஜென்மத்துல பிறந்த ஊர் மனைவி மக்கள் எல்லாம் சொன்னா, இப்ப சம்பாதிச்சிருக்கிற சொத்துக்கு போன ஜென்மத்துல இருந்த அந்த மனைவி மக்கள் எல்லாம் பங்கு வந்துருவாங்க, பெருவாங்களா வரமாட்டாங்க, கட்டாயம் வந்துருவாங்க. இந்த மனைவி மக்களோட போராட முடியாம இருக்குது, இது மறைத்தல், இது போன ஜென்மம் தெரியாது, வருக ஜென்மம் தெரியாது, எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. இப்படி இன்னும் மறைத்தல் இல்லை, இன்னும் அநேகம் இருக்கிறது. அந்த மறைத்தலும் அனுக்கிறாங்க, படைத்தல் அனுக்கிரகம், காத்தல் அனுக்கிரகம், அழித்தல் அனுக்கிரகம், மறைத்தல் அனுக்கிரகம், அனுக்கிரகம் அனுக்கிரகமே, அனுக்கிரகம் தான் முக்தி, அனுக்கிரகம் தான் பரவாமல் திருவடியில கலந்துருந்தோம், கலந்துருந்த இந்த அஞ்சு தொழில யார் செய்யல, சிவபெருமான் தான். அந்த உண்மை எதுல தெரியுது, நடராச திருமீனிலே தெரியுது. இந்த அஞ்சு தொழிலையும் செய்கின்றவன் சிவபெருமானே என்பது நடராச திருமேனியில நன்றாக காணலாம். குடுக்க படைக்குது, அபயகரம் காக்குது, நெருப்பேந்தியகரம் அழிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி முத்திய கொடுக்குது. குடுக்க படைக்கிறது இந்த அபயகரம் தருவாரு, இது காத்தல். நெருப்பேந்தியகரம் அழித்தல், ஊன்றிய திருவடி மயரகரம் மிதிச்சிருக்கிறாரு பாரு, அந்த திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி இருக்குவாரு, அது அனுகிரகம். அதிலையும் படைத்தலுக்கு ஒரு கரம், படைத்தலுக்கு ஒரு கரம் கொடுக்க, காத்தலுக்கு ஒரு கரம், அழித்தலுக்கு ஒரு கரம், மறைத்தலுக்கு ஒரு திருவடி, ஊன்றிய திருவடி, அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடி, அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும். அந்த தூக்கிய திருவடி இருக்குதுவா, குஞ்சித பாகம் சொல்றது, அதுதான் வந்து அனுக்கிரகம் பண்ணது. அதை இந்த இடது திருக்கற காட்டுது, இந்த இடது திருக்கற அந்த தூக்கிய தொடிக்கு நேரா இருக்குமா, அனுக்கிரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும், அனுக்கிரகத்துக்கு ரெண்டு உறுப்பை பயன்படுத்துறார். இப்ப தெரியுது அனுக்கிரகம் தெரியுது. அதை குமரகுரு சுவாமி சொல்றாரு, குமரகுருபுர சுவாமி அஞ்சு விஷயத்தையும் உபயா இருந்து பாடினது கந்தன் கலிவன் தான். குமரகுருபுர சுவாமி அவர் சொல்றாரு, இந்த தூக்கிய திருவடி இருக்குதுவாரு, இந்த தூக்கிய திருவடிக்கு நேரம் இந்த கரம் இருக்குது, அந்த தூக்கிய திருவடியை இந்த கரம் காட்டுதான், இடது திருக்கரம் காட்டுதான், இந்த கரம் என்ன பண்ணுதான் போதுங்குதான், இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க போதும் அப்படிங்குதான். இந்த இப்ப போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம், இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க உங்களுக்கு முத்திய கொடுக்கலன்னு சொல்லுதான். அந்த குறிப்புல கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும், ஒரு கால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நாடிட்டார். ஓடிய காலனார் கால ஒரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்த நடம் என்பது குமரகுருவாக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு அற்புதமான திருமீதி நடராசத்தில் தோற்றம் துடியதனில் துடினா உடுக்க தோயின் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றாமா ஊன்று மலப்பதத்தை உற்ற துரோதம் முத்தி நான்க மலப்பதத்தை நான் குஞ்சிதவாறு. அந்த தூக்கிய திருவடி இருக்குது பாரு, தூக்கிய திருவடி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியறதுக்காகத்தான் திருவடியை தூக்கிக்க, திருவடி எல்லாரும் பார்க்கட்டுங்கிறது, அதனால்தான் திருவடியை கண்டவர்களுக்கு முத்தி, அதான் தரிசனத்தினால முத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்தி. திருவாரூர் பிறந்தாமத்தி காசியில் இறந்தாமத்தி சிதம்பரம் என்ன காரணம், திருவடி தெரியும், திருவடி அது திருமால் இருக்கிறாரு மகாவிஷ்ணு. அவர் திருவடியை பார்க்கறதுக்காக பந்தி உருவம் எடுத்து வெகு காலம் தேடினார், தேடி காண முடியாம இழைச்சு போய் வந்துட்டார். அப்புறம் எங்க போனா திருவடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வந்தாங்க. சிதம்பரத்துக்கு வந்து ஒரு திருவடியை கண்டுட்டாங்க, ஒரு திருவடிய கண்டுட்டாங்க. பெருமானே ஒரு திருவடிய காட்டின, இந்த இன்னொரு திருவடியும் காட்டுச்சாங்க அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க. மணிக்காசர் திருக்கோவையார்ல சொல்றாங்க, புறங்கடந்தால் அடிகாண்பான் புதிவுண்டு உட்கறியாது இறங்கிடு என்றால் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என்ன ரெண்டு கரங்கள் தந்தால் ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காட்டிடு என்று வரங்கடந்தான் இல்லை அம்பலம் முன்னிலும் ஆயிரம் என்பது திருக்கோவையார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடைய திருமேனி நடராச திருமேனி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Aanmeega Sorpozhivu. Idhil Neengal Ketkavirupadhu Thiruvadavoorar Puranam. Thalaippu Arimuga Urai தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இவனுக்கு திருமணமானது. திருமணமான போது அந்த புரோகிதர் சொன்னார், உன் மனைவியை போன்ற ஒரு அழகியை மூலகத்திலும் காண முடியாது, கங்கராச்சுலேஷன்ஸ் அவர் வாழ்த்தினர். உடனே இவனுக்கு நினைச்சானா, நமக்கு வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, விரும்பின கொடுக்கை பரம்பரைக்கு, உயர்ந்த பொருளை தான் கடவுளுக்கு தரணும். நமக்கு எதிரிடத்திலே இச்சை ஏற்படுமோ அந்த பொருளை கடவுளுக்கு தர வேண்டும். நம்ம எதை நமக்கு எதை பார்த்தா வச்சுக்கணும், நம்ம வச்சுக்க கூடாது, கடவுளுக்கு தரணும். எது உயர்ந்ததோ அதை கடவுளுக்கு தரணும். ஒரு ஒஸ்தியான வஸ்திரம் வந்திருக்குன்னா அதை உடனே சங்கரராம லிங்கேஸ்வரர் தரணும். நாம சாதாரண கந்தையை அழிந்தாலும் போகும் என்றுதான் ஒரு அன்பு நினைப்பான். அது போல மிகச்சிறந்த அழகி என்று சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் அர்த்தஜாமத்துல மகாலிங்கத்துக்கு போய், பெருமானே இந்த பெண்ணை உனக்கு அளித்தேன் ஏற்றுக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்த பெருமான் ஏற்றுக்கொண்டார். பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்கின்ற நூல் முதல் நூல் திருவாசகம். குறிப்பு இருக்கிறது, குறிப்பு அதாவது நம்ம குருநாதர பாண்டின்கால் பாம்பரியம்னு குருநாதரை பிடிச்சிக்கிட்டு போனாதான் அந்த குறிப்பு தெரியும், அதான் குறிப்பு வச்சு. அடுத்த நாள் காலையில இவர் திருப்பணிச்சுக்கு போகும்போது பெருமான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த பெண்ணுடைய வளையல் அணிந்த கையை மட்டும் லிங்கத்திலிருந்து வெளியில காண்பித்தான். உடனே இவன் வந்து கருணன் கேட்கிறான், பெருமானே அந்த கையை நான் தீண்டினேன் கல்யாணம் பண்ணிக்கும் போது, பாணிகிரணம் பண்ணிருக்கிறேன், அந்த கையை நான் தீண்டினேன் என்பதனால தாங்கள் அந்த கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டவுடனே பெருமான் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். பெருமான் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா கட்டினார் அவ்வளவு, முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தியை சொல்ற நம்ம குருநாதர் சொல்றாரு, எங்க சொல்றாருன்னா, திருவாத்தை என்ற பகுதியில இரண்டாவது படத்துல சொல்றாரு, கோல மணி அணி மாடம் வீடு குலாவும் இடவை மடல் அல்லாட்சி. இடவை என்பது ஒரு கிராமம், திருவிழப்பு பத்தாப்புல இருக்கு, இன்றைக்கும் அதே பேர்ல இருக்கு. மடல் அல்லா அந்த ஊர் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு? வருணர். சீலநிகர் கருணையளிக்கும் திறமறிவார் என் பிலான் ஆவார். இதுலயும் குரு கிருப்பா இருக்கு. ஒருவன் தன் குருநாதனை சேர்ந்தே வாழ வேண்டும். என்ன காரணம்னா, எல்லாரும் சம தகுதியோடு கடவுளை அடைவார் இல்லை, நம்முடைய குருநாதனுடைய தகுதியை நமக்கு வந்து சேரும். இத நன்றாக எடுத்துக்காட்டியவர் ஆளுடைய பிள்ளையார். அவருக்கு தான் முதல்ல வள்ளன்கிற பேர், ஆதி வள்ளல் அவர் தான். என்ன வள்ளன்மைன்னா, பெருமாளுடைய திருவடியாகின்ற பெருஞ்செல்வத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கினார். செலவாகி போகிற காசை கொடுக்கிறவனுக்கே வள்ளல்னு பேர். தொடர்ந்து நம்மை காக்கின்ற திருவடியை குறித்த பெருமாள் தான் பெரு வள்ளல். அவர் தன்னுடைய திருமணத்திற்கு வந்த அத்துணை பேருக்கும் பெருமாளுடைய திருவிடியை ஈட்டி கொடுத்த காரணத்தினாலே வள்ளல். அத்துணை பேர்களும் எந்த தகுதியிலேயே சென்று பெருமானை அடைந்தார்கள்? அவருடைய பிள்ளையார் என்ற ஆசிரியனை அடைந்த தகுதியினாலே, சம்பந்த பெருமான் என்ற குரு அந்த குருவினை அடைந்த தகுதியின் காரணமாக அவர்கள் பெருமானுடைய திருவடியை சென்றடைந்தார்கள். இப்பொழுது நம்ம குருநாதர் சொல்றார், வரகுணனுடைய தகுதி காரணமாக வரகுணனுடைய புது மணப்பெண்ணாகின்ற அந்த மனைவிக்கு பெருமான் திருவடி அளித்தார். மகாலிங்கம் ஒரு உயிரை தன் திருமேனியிலே சேர்த்துக் கொள்கின்றதுன்னு சொன்னா அந்த உயிர் மீண்டும் பிறக்குமா? காயாரோகணம் ஆயிடுச்சு. காயாரோகணம்னா உடம்போடு சேர்ந்து பெருமானுடைய திருமேனியில சேர்ந்தாச்சு. திருவொற்றியூர்ல வாசுகி என்ற பாம்பு படம்பக்கநாதனுடைய திருமேனியில போய் சேர்ந்திருக்குது. அது போல நாகைப்பட்டினத்துல அதுவும் காரோகணம், அங்கு ஒரு முனிவர் உடம்போடு போய் பெருமானுடைய திருவடியில் சேர்ந்திருக்கிறார். தில்லையில திருநாளை போவார் நம்முடைய குருநாதர் போன்ற பெருமக்கள் பெருமானுடைய தூக்கிய திருவடியிலே சென்று சேர்ந்து விட்டார்கள். எங்கு போனா மீண்டும் வர முடியாதோ அங்கு போயிட்டாங்க. மீண்டும் வாரா வழி. மகாலிங்கத்தினுடைய திருமேனியிலே சேர்ந்த அந்த பெண் மீண்டும் பிறப்பினை ஒழித்தாள், மீண்டும் பிறக்க மாட்டேன். இப்ப அவளுக்கு என்ன தகுதி பெருமானுடைய திருவடியை சேர்வதற்கு அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றாருங்க. அவளுக்கு என்ன தகுதினா, அவள் செய்த புண்ணியம் வரகுணனை கணவனாக பெறுகின்ற புண்ணியம். வரகுணனை கணவனாக பெறுகின்ற புண்ணியம் காரணமாக வரகுணனுடைய புண்ணியத்தையும் அவளே பெற்றுக்கொண்டு பெருமான் திருவடியை சேர்ந்தாள். குருநாதனுடைய புண்ணியம் சீடனை உய்விக்கும் அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்ற. சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம் பிரானாவாறு. கோல மணி அணி மாதம் வீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு. இடவிலே தொற்றி அந்த இளம் பெண்ணுக்கு மடநல்லாள்னா கல்யாண பெண்ணு, புது மணப்பெண். அவளுக்கு சீலம் மிக, சீலம் என்பது ஒழுக்கம். அவளுடைய ஒழுக்கம் 20% வச்சுங்க, 80% அவர் சாமி என்ன பண்ணாரு, வரகுணனுடைய சிபாரிசு காரணமாக நிறைவு கருதினார். ஒரு கொத்தனார் சுவர் எழுப்பும் பொழுது எல்லாம் முழுக்கல்லால எழுப்பி நீங்க பார்க்க மாட்டீங்க. அது முக்கா கல்லு, அரைக்கல்லு, காக்கல்லு எல்லாம் கேப்பில் கொடுப்பாரு, முக்கா கல்ல கொடுப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, அப்படியே மீறி இருக்கிற கேப்பிலலாம் சிமெண்ட்டை பூசி அது போலதான் நம்மளாம் சாமி கடையேற்றுவாரு. நமக்கெல்லாம் என்னைக்கு தகுதி வந்து சாமி திருவடியை சேர்றது? அப்படி நம்ம எல்லா தகுதியும் படுத்தவர்களா இருந்து சாமி திருவடியை சேரணும்னா சாமிக்கு வேலை ஆகாது, சாமிக்கும் வேலை செஞ்சாகணும், இல்ல சாமி சௌகரியா போடுவார். ஏன் இப்படி சொல்றேன்னா, சிவகாமி கேப்பா எத்தனை பேருக்கு மோஷன் கொடுத்துருக்கீங்கன்னு கேப்பா. சாமி சொல்லணுமே, கணக்கு சொல்லணுமே, தகுதி உள்ளவர்களுக்கு தான் மோட்சம் கொடுக்குதுன்னு சாமி நினைச்சாருன்னா திருவாரூர்களுக்கு அப்புறம் யாருக்காவது 4 பேருக்கு தான் கொடுத்துருக்க முடியும். நம்ம குருநாதருக்கு அப்புறம் 5 பேர் இருக்கலாம், இல்ல 10-15 பேர் இருக்கலாம், இல்ல 100-200 பேர் வேணா இருக்கட்டும். ஆனா அந்த கணக்கு பத்தாதே. முக்தன் முக்தி வழங்கும் பிரான் அப்படின்னு சொல்லிருக்கு திருக்கோவையார்ல, முக்தி வழங்குகின்ற வள்ளல். அப்ப தன் செயலை பெருமான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு உபாயத்தினாலே செய்து கொள்ள வேண்டும். அதே போல திருவாசகம் முற்றுவதல் பண்ணினா போதும், திருவாசகர்கள் புராணம் கேட்டால் போதும், திருவாசகத்தை சிந்தித்தால் போதும். அன்றாடம் சங்கரராமன் பேசுறதே ஒரு காலமாவது நியமமாக தரிசித்தால் போதும். மற்ற நேரங்களிலே மனம் அலைவாய்ந்தாலும் பெருமானை பூசிக்கும் போது மனம் ஒருமித்து பூசித்தால் போதும். நீ கொஞ்சம்

ஏழாம் நூற்றாண்டு, ஆறாம் நூற்றாண்டு, ஏழாம் நூற்றாண்டிலே எழுந்த ஒரு நூல் என்று பார்க்கிறோம். இன்னொன்று, தில்லை திருக்கோவையாறிலே தில்லையிலே கோவிந்தராஜ பெருமாள் நம்ம நடராஜ பெருமாளுடைய ஒரு தூக்கிய திருவிடையை தரிசித்து விட்டு இன்னொரு திருவிடையையும் பெருமான் காட்டுவார். அதாவது ஊன்றிய திருவிடையை பெருமான் அதனுடைய உள்ளங்கால் காணும் வண்ணம் தூக்கி காட்டுவார். எப்படி மதுரையிலே கால் மாறி ஆடினாரோ அதை போல என்றாவது ஒரு நாள் தில்லையிலே கால் மாறி ஆடுவார். அவர் தில்லையிலே கால் மாறி ஆடுவார் என்றோ ஒரு நாள் திருமால் நினைக்கிறார் அப்படின்னு நம் குருநாதர் சொல்றார். அப்படி கால் மாறி ஆடும் பொழுது ஊன்றிய திருவிடையை தரிசித்து விடலாம் என்ற எண்ணத்திலே அங்கு வரம் கிடக்கின்றான். கிடத்தல் என்று சொல்லு ஒருவன் உறங்குவதற்காக கிடத்தல், படுத்து கிடத்தல் என்ற பொருளை வகிக்கிறது. கிடப்புங்கிற சொல்ல திருவாசலையும் பயன்படுத்துறாரு, திருக்குவேரிலையும் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் நம்ம மலையாள தேசத்தை சார்ந்த அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கிற சொல்லு. கிடத்தல் என்றால் படுத்து கிடத்தல், இருத்தல் அப்படின்னா அமர்ந்து இருத்தல், நிற்றல் அப்படின்னா இரண்டு கால்களிலே நிற்றல், உயர நிற்றல். திருச்செங்கோட்டில் பெருமான் நிற்கின்றான். சம்பந்தப்படைய வியாழக்குறிஞ்சி பண் தேவாரத்துல நின்ற பெருமான் வருது. அப்ப அது சிறப்பாக நின்ற என்ற பொருளிலேயே வருகின்றது. பெருமான் அர்த்தநாரீஸ்வரர் பெருமானாக மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தியாகராஜ பெருமானை பற்றி திருவாரூர் சொல்லும்போது இருந்த பெருமான் வருது, அப்புறம் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறான்னு வருது. நம்முடைய பெருமானை பற்றி தேவாரத்துல கிடந்த பெருமான் வராது, ஏன்னா அவருக்கு கிடக்கல எங்கேயுமே. ஆனால் அவர் கிடந்தார். எங்கு கிடந்தார்னா இந்த மதுரையினுடைய காட்டிலே 12 பன்றி குட்டிகள் தாய்ப்பால் இல்லாமல் நாக்கு வறண்டு இறந்து போகின்ற நிலையிலே அந்த தாய்க்கு கொடுத்த வரத்தை கருதி சொக்கநாத பெருமானே பெண் பன்றி தாயாக வந்து பால் கொடுத்தார். அப்ப கிடந்தார். கேவலன் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் என்கிறானவாறு. ஏன் பெருமான் கிடந்தார் அப்படின்னு கேட்டார். அதை ஏன் கிடந்தார் என்று அறிந்தால் அவர்கள் என் பெருமானுடைய கருணையை உள்ளவாறு அறிவார்கள், அவர்களை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிற பொருள்ல திருவாசகம் வருது. எம்கிறான் ஆவார். ஏன் பெருமான் கிடந்தார்? ஒரு பசுவினுடைய கன்று பசுமாடு நடந்து கொண்டிருக்கும் போதே ஊட்டிக்கொண்டே போகும், சாமர்த்தியம் உண்டு. ஒரு பன்றிக்கு ஒரு பிரசவத்துல 10-12 குட்டிகள் அறவைகள் பிறக்கும். எல்லா குட்டிகளுக்கும் ஒன்று போல சாமர்த்தியம் இருக்காது. ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள்னா ஒன்று ஒஸ்தியா இருக்கும், ஒன்று சாதாரணமா இருக்கும். அதுல என்ன மாதிரி மக்கா இருக்கிற பிள்ளைங்களுக்கு பால் கிடைக்காது. பன்றி தாய் நடந்துகிட்டே போச்சுன்னா சாமர்த்தியமா இருக்கிறது குடிச்சுக்கிட்டே போயிடும், மக்கா இருக்கிறது சூனியா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா குட்டிகளுக்கும் பால் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பன்றி தாய் படுத்தபடிதான் பால் கொடுக்கும். பெருமானும் படுத்தபடியே பால் கொடுத்தான். பெருமான் படுத்தபடி பால் கொடுத்தான். சொக்கன் இருக்கிறான்னு அந்த பன்றி தாய் சொல்லி இறந்து போனாள். அதனால மீனாட்சி தான் தாய்மை நிறைந்தவளாயிற்று. தாயாகிய மீனாட்சி நீ போய் பால் கொடுத்து சொல்லாம எப்ப சொக்கன் பால் கொடுப்பான்னு சொன்னாலோ அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடியார்கள் சொல்லுக்கு கட்டுப்படணும். சொக்கனே சென்று பால் கொடுத்தார் மீனாட்சி. அதுக்காம மீனாட்சிக்கு கைவந்த கலை இருந்தாலும் சாமி புதுசா போய் பால் கொடுக்கிறார். தானே கொடுத்தார். இந்த பெருமானுடைய பெருங்கருணையை யார் உள்ளவாறு அறிந்து உவக்கின்றார்களோ, இந்த கருணையை நினைப்பதற்கு மென்மையான நெஞ்சம் வேண்டும். அந்த நெஞ்சம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை நான் வணங்குகின்றேன். கிடத்தல், இப்போது கிடத்தல்னா படுத்து கிடத்தல். திருமால் படுத்து கிடக்கிறார், இன்றைக்கும் படுத்து கிடக்கிறார். அந்த தில்லையில திருச்சித்திரக்கூடத்திலே கோவிந்தராஜ பெருமாள் படுத்து கிடக்கிறார். அந்த படுத்து கிடந்தது எந்த காலம்னு நம்ம ஆராய்ச்சி சொல்லுது. ஆழ்வார்கள் வழிபட்ட காலத்துல அங்கு வந்து அமர்ந்த நிலையிலே திருமால் இருந்திருக்கிறார். திவ்ய பிரபத்துல வருது. அப்ப இருந்த பெருமாளை அவர்கள் வணங்கவும் பிற்காலத்துல ஒரு சமய சண்டை வந்து அந்த அமர்ந்த குலத்தில் இருந்த பெருமாளை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுட்டார் ஒரு சோழ மன்னர். அவ்வாறு சமுத்திரத்திலே போடப்பட்ட அந்த திருமாலுடைய வடிவம் இன்றைக்கு ஒரு மியூசியத்துல இருக்கு சென்னையில. அதற்கு பிறகு வந்த வைணவ சார்பு கொண்ட தெலுங்கு தேசத்தை ஆண்ட மன்னர்கள் அங்கிருக்கின்ற தில்லைவாளர்களுடைய கைகளை முறுக்கி அதிகாரம் செலுத்தி மீண்டும் அங்கு திருமாலுடைய வழிபாட்டை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் வந்து நிகழ்ந்து ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பு. அந்த நிலையிலே அந்த திருமாலை ஸ்ரீரங்கநாதரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக கிடந்த குரத்திலே புதிதாக நிர்மாணித்தார்கள். திருக்குவையார் அந்த கிடந்த திருமாலை சொல்வதனால தேவார காலத்திற்கு பின் வந்த காலம். தேவாரத்துல அந்த கிடந்த திருமாலை பற்றி இல்ல, திருமால் இருப்பதே பற்றி சொல்லல. தேவாரம் தில்லையில திருமாலை பற்றி ஒன்று சொல்லல. அது சொல்லு அந்த திருமாலுடைய வழிபாடு அங்கு இருக்கின்றது என்பதை சொல்வதனால தேவார காலத்திற்கு பிற்காலம். இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி முறை சொல்றது. ஆனா இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு, கணவனும் மனைவியும் போல இருந்து பார்ப்பவர்களுக்கு இது தேவையில்லை. அது அன்பு நிலையில பார்ப்பது, குறிப்பினை உணர்வது. இப்ப வெளி ஆதாரங்கள் இல்லாமல் உள் ஆதாரங்களை கொண்டே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம குருநாதர் சொல்றார், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த

0: பண் அல்ல ராகம், தேவார பண்கள். அந்த பண்ணோடு கூடிய பாடல், அந்த பாடலுக்கு பெருமான் பரிந்து அருள்கின்றார் அப்படிங்கிற கருத்துக்கு வருது. பண் சுமந்த பாடலுக்கு பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். தேவார பாடல்கள் அற்புத பதிகங்கள். அந்த தேவார பாடல்களை பாடி இன்று வரையிலும் பெருமானுடைய அருள் கைவரப்பெறுவதை கண்கூடாக பார்க்கின்றோம். தேவாரம் பாடிய மூவரும் பண்ணோடு கூடிய அந்த பாடலினாலே பெருமானை புதித்த நிலையிலே எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தினார்கள், பொன் பெற்றார்கள், பாம்பினுடைய விஷத்தை போக்கினார்கள், முதலை வாயிலிருந்து மகனை மீட்டுக் கொடுத்தார்கள். எப்படிலாம் அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறோம். அது பண் சுமந்த பாடலுக்கு பெருமான் படைத்தருளும் என்ற அந்த கருத்தினை இங்கு குறிப்பா சொல்றார். அப்படி முன்னால சொல்றார், அது தேவார காலத்துக்கு பிற்காலம். இன்னொரு இடத்துல சொல்றார், திருவாசகத்துல திரு எம்பாவையில புதிதாக பெருமானை வழிபடுகின்ற சிறுமிகள்லாம் திருக்கோயிலே பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பெருமானுக்கென்று அளிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள் பல ஜாதியிலும் இருப்பார்கள். பெருமானுக்குன்னு கொடுத்துடுறாங்க அந்த பெண்களை. அப்படிப்பட்ட பெண் தான் பரவை நாச்சியார். அவர்களுக்கு கோயில் பிணா என்று பெயர். கோயிலுக்கு பிணையாக வைக்கப்பட்டவர்கள், கோயில் பிணா பிள்ளை. தீக்காளி வல்லம் அப்படின்னு ஒரு தலம், அந்த தலத்தினுடைய ஒரு தல புராண செய்தியை திருக்குறிப்பு தந்த நாயனார் புராணத்துல சிறுகடல் பெருமான் சொல்றார். அந்த தலத்துல ஒரு அந்தனர் பெருமானத்துல பேரன்பு பூண்டவர், அவருக்கு தொடர்ந்து ஏழு பெண்களே பிறந்தார்கள் குழந்தைகளாக. பெருமான் போய் எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் கேட்டாராம். பெருமான் சொன்னார், மறு அடுத்த பிரிவிலே உனக்கு குமாரன் சொன்னார். உடனே சொன்னாரு, பெருமானே உன் அருளினாலே இந்த பெண்கள் எனக்கு பிறந்திருக்கிறார்கள், இவர்களை நான் வந்து உனக்கே அளிக்கின்றேன் அப்படின்னு கோயிலுக்கு பணி செய்து அழைத்து விட்டேன். அந்த செய்தியை சேர்க்கிறார் சொல்றார். அப்படி பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பெண்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த பெண்களை பார்த்து இந்த பெண்கள் அதாவது ஆற்றுப்படுத்தப்படுகின்ற புத்தடியவர்கள் நாம் எல்லாம் அவங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்கிறோம்னா, கோயில் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் அருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பாட்டுக்கு எல்லாரும் எப்படி அர்த்தம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஏதவனூர் எல்லாம் அவனுக்கு ஊர், ஏதவன் பேர் எல்லாம் அவனுக்கு பேர், ஆறுற்றார் எல்லாரும் அவனுக்கு உற்றவர்கள், ஆர் அயலார் யாருமே அவனுக்கு அயலவர்கள் இல்லை, ஏதவனை பாடும் பரிசு அவனை எப்படி வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டித்தனமா சொல்றது, இது சொல்லக்கூடாது. ஏன் உங்கள்கிட்ட சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகும், போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு புது பஸ் ஸ்டாண்ட்லயோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லயோ கீழூர் ஸ்டேஷன்லயோ மேலூர் ஸ்டேஷன்லயோ இறங்கிட்டு ஒருத்தர் கேட்கிறார், நீங்க வழியில வந்துட்டு இருக்கீங்க, நீங்க அவருக்கு உதவ விரும்பினீங்கன்னா என் வண்டியில ஏறுங்க கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லலாம், அல்லது இப்படி போங்க இதா ஷார்ட்னு சொல்லலாம். இப்படி போகாதீங்க, இது ஷார்ட்டா இருந்தாலும் வழியில காணக்கூடாத காட்சியெல்லாம் கிடைக்கும். கோயிலுக்கு போறவங்க பார்க்கக்கூடாத காட்சியெல்லாம் இருக்கு, சில கடைகள். இந்த வழி நீளமா இருந்தாலும் நல்ல வழி. நீங்க ஏதோ ஒரு அன்புனால ஒரு வழி காட்டுவீர்களா, எப்படி வேணா போலாம்னு சொல்வீர்களா? நீங்கள் ஒரு வழியை தான் காட்டுவீர்கள், எப்படி வேணா போலாம்னு சொல்வீங்க? அப்ப பொறுப்புள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள். பொறுப்புள்ளவர்கள் கோயில் பினா பிள்ளைகள், பெருமானை அறிந்தவர்கள், ஆற்றுப்படுத்தப்படுவர்கள், புதிதாக ஆற்றுப்படுத்தப்படுவர்கள், வழி தெரியாதவர்கள். தூத்துக்குடிக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்க கேட்கும் போது இவர்கள் வழி சொல்வார்களே தவிர எப்படி வேணா போலாம், எந்த கோயிலுக்கு வேணா போலாம். எங்க எந்த கோயிலுக்கு போறதுன்னா, இந்த ஊரிலேயே பெருமைக்குரிய பெருமான் எத்தனை கோயில் இருந்தாலும் சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் தான் சிறப்புடைய கோயில். அத போல கிடையாது, அந்த பெருமானை தான் மற்ற தெய்வங்கள் வழிபடுகின்றனர். நீங்க எத்தனை கோயில் பார்த்தாலும் தூத்துக்குடிக்கு போயிட்டு சங்கரராமலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணாம வந்தா வேஸ்ட். முதல்ல அவரை பார்த்துருங்க என்று சொல்லுவீங்களா மாட்டீர்களா? எல்லாம் ஒண்ணுதானே சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. அது போல ஏதவன் ஊர் என்று கேட்கும் பொழுது திருப்பெருந்துறை அவன் ஊர் என்பது பதிலா இருக்கணும். ஏதவன் பேர் என்று சொல்லும் பொழுது தென்னன் பெருந்துறையார் என்பது அவன் பேர் என்று இருக்க வேண்டும். ஆர் உற்றார் என்று சொல்லும் பொழுது பிற துறை வேட்கை நீங்கி முப்பொழுதும் அவனையே வழிபடுகின்ற மெய்யடியார்களே அவனுக்கு உற்றார்கள். கடவுள் எல்லாருக்கும் பொதுதான், ஆனால் அவனும் சிறப்பாக சில உயிரிடத்திலே உரிமை கொள்கின்றான். அவன் பொதுப்பட செய்கின்ற அன்பு வேறு, அவன் சிறப்பட செய்கின்ற அருள் வேறு. ஒரு தாய் தாய்மை காரணமாக தன்னிடத்திலே வந்து பசி என்று கேட்கின்ற எந்த ஒரு பிள்ளைக்கும் சோறு போடுவாள், அது பொதுமை தாய்மை காரணமாக. கடவுளும் எல்லாருக்கும் படியளக்கிறாங்கிறது பொது. ஆனால் ஒரு தாய் தன்வயிற்றிலே பிறந்த தான் பெற்ற பிள்ளை தன்னிடம் பசி என்று கை நீட்டாத போது கூட உறங்குகின்ற நிலையிலும் தூளிலிருந்து எழுப்பி அதற்கு உணவு ஊட்டுவாள், பால் நினைந்து ஊட்டும் தாய், அது சிறப்பு நிலை, அருள் நிலை. அப்படி தன் மெய்யடியார்கள் தன்னை மறந்திருந்தாலும் பெருமான் ஈர்த்தும் ஆட்கொள்வான், தடுத்தும் ஆட்கொள்வான். குதிரை வாங்க போகும்போது ஆட்கொள்ளுதல், இருத்து ஆட்கொள்ளுதல். கல்யாணம் பண்ணிக்க போகும்போது ஆட்கொள்ளுதல், தடுத்து ஆட்கொள்ளுதல், ரெண்டையும் சாமி செய்வார். அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர் சொல்றாங்க, கடவுளை நான் மறந்தாலும் என்னை கடவுள் மறக்க மாட்டார்னு சொல்றாங்க. அந்த சிறப்புடைய அருள், போராந்து ஓரொரு கால் இணையாது இருந்தாலும் வேறா வந்து என்னுள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே. எம்பெருமானை நான் கைவிட்டாலும் அவன் என்னை கைவிட மாட்டான், எம்பெருமானை நான் மறந்திருந்தாலும் அவன் என்னை மறக்க மாட்டான் என்பது அடியார்கள், ஆளப்பட்ட அடியாருடைய நிலை. ஆளப்படாத அடியார்கள் நிலையா, நிலையாதார் தங்களை நிலையாதானே. அது பாமர மக்கள் நிலை. சாமியை நினைக்கலன்னா சாமி அவர்களை நினைக்க மாட்டார். என்ன நினைக்க மாட்டார்? இவனுக்கு அருள் செய்வோம் என்று சிறப்பாக நினைக்க மாட்டார். வேண்டாதார் தம்மை வேண்டாதானே, அணுகாதார் தம்மை அணுகாதானே, இணையாதார் தங்களை இணையாதானே, பாமர மக்கள் நிலை. ஆனா தன்னால் ஆளப்பட்ட மெடியார்களுக்கு அவன் ஈர்த்தாட்கொள்வான். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பரசிவனிலே இன்ப துன்பங்கள் இல்லை, ஆனால் தன் மெய்யடைய இன்பத்தை தன் இன்பமாகவும் துன்பத்தை தன் துன்பமாகவும் கருதுவார். இன்பமும் துன்பமும் உள்ளானே வந்துருக்குது. சாமிக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு. எப்படி இன்ப துன்பங்கள் உண்டு? மூர்த்தி நாயனார் தன் கைய தன் முழங்கைய வட்டப்பாறையில தேய்ச்ச பொழுது அவர் அந்த நோவினை பொறுத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கடவுள் பொறுத்து கொள்ளவில்லை. அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐயா என்று தடுத்தார். எனக்கு வலிக்குது போது நிறுத்து. கண்ணப்பர் தன்னுடைய இரண்டாவது கண் இடது கண்ணிலே அந்த ஒரு தனி பகழி கொண்டு ஊன்றவும் தரித்திரர் தேவதேவர். இன்னொரு கண்ணை பொறுக்க போன போது சாமிக்கு பொறுக்கல, நின்று கண்ணப்பா சொன்னார். ஆகவே இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் உண்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்களாக ஆக வேண்டும். சாமிக்கு வேண்டப்பட்டவர்கள் உண்டு, நாமெல்லாம் சாமிக்கு வேண்டப்பட்டவர்களாக ஆக வேண்டும். அந்த நிலையில வந்து இதற்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்ன, ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் உற்றவர்கள் மெய்யடியார்கள். ஆர் அயலார் பெருமானை எல்லா சாமியில ஒரு சாமியா வணங்குறவா அயலார். சிறுவர் சொல்றாங்களே எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க, எதை கும்பிட்டா என்னங்க? அவங்க பெரிய ஞானிகள், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாத்துலயும் ஒண்ணுதாங்க சொல்லுது. அப்படி யார் அறிவு குழம்பி இருக்கிறார்களோ, திருவிழர் படத்துல எடுத்தலேயே பொருளை நதி புது வெள்ளத்தினால கலங்குது. அந்த கலக்கத்திற்கு என்ன உண்மை சொல்றாரு பரஞ்சோதி முனிவர், நிறையா படிச்சுட்டு நிறையா சாப்பிட்டா வாந்தி தான் வரும். அது போல நிறையா படிச்சுட்டு பிச்சைக்கார வாந்தியில கூட முந்திரி பருப்பு இருக்கும். அப்படி படிப்பு என்ற நோய், அதனால வாந்தி என்ற கல்வி, அந்த கல்வி என்ற நோயினாலே வாந்தி எடுத்துடுறான். அதுல சில கருத்துக்கள் இருக்கலாம், அதை கண்டு மயங்கக்கூடாது. பிச்சைக்கார வாந்தியில முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி தான் அது. அனுபவ ஞானம் என்பது ஒரு பெருமாளுடைய உரைப்பாக வழிபடுவதுதான். கடவுளை பொது நீக்கி அறிய உணராது எம்பெருமானை எல்லா தெய்வங்களுக்கும் சமமாக நினைக்கின்றவருடைய அறிவு எப்படி குழம்புமோ அது போல புது வெள்ளத்தினால தாமரபுரணி குழம்பியது. பிறகு அது எப்படி தெரிந்ததுன்னா, குருநாதனுடைய கிருபையினால கற்றறிந்தவர்களுடைய மனம் எப்படி இறைவனுடைய திருவிழையில வந்து சென்று சேருமோ, சிவபெருமானே செம்பொருள் என்று எப்படி அது தெளிந்து சேருமோ, அதே போல இவருடைய இந்த புருணை நதி தெளிந்தது என்று பார்க்கின்றோம். அப்ப ஆர் அயலார் என்றால் பெருமானை சிறப்பாக கருத முடியாது, பொது நீக்கி அறிய முடியாது. குழம்புவர்கள் தான் அயலார்கள். பெருமான் அவர்களுக்கு சாப்பாடு போடுவாரே தவிர திருவடி காட்ட மாட்டார். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு உண்டு, ஆனால் திருவடி கிடையாது என்று பார்க்கின்றோம். ஏதவனை பாடும் பரிசு, பெருமானை எப்படி பாடுவது? பண் சுமந்த பாடல்னு சொல்றீங்களா? இருக்கிறவே பண் சுமந்த பாடலாகிய மூவர் தேவாரத்தினால் எம்பெருமானை பாடுக என்ற குறிப்பு இருக்கு. ஏதவனூர் திருப்பெருந்துரை ஏதவன் பேர் தென்னன் பெருந்துரையார் ஆர் ஆர் உற்றார் சீரடியார்கள் உற்றார்கள். ஆர் அயலார் பெருமானை பொதுவாக கருதுவர்கள் அயலார்கள். ஏதவனை பாடும் பிரிசு பண் சுமந்த பாடலாகின்ற மூவர் தேவாரமே பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நூல் என்று அந்த குறிப்பு இருக்கு. சரி, இந்த குறிப்புக்கும் இன்னும் மேல குறிப்புகள்லாம் இருக்கு, எல்லாம் குறிப்பா தான் இருக்கும். என்ன காரணம்னா, அன்பு நிலையில பாடப்பட்ட நூல், ஒரு வாத பிரதிவாதத்துக்காக பாடப்பட்ட நூல. கணவனும் மனைவியும் பேசிக்கும் போது குறிப்போம், நடராஜா தலைவர் நம்ம குருநாதர் தலைவி பேசிக்கும் போது குறிப்பா தான் அமையும், காதல் மொழிதான். அந்த குறிப்பினை யார் உணர்வார்கள்? அதே நிலையில இருந்தா உணரலாம். பாம்பின் கால் பாம்பறியும் சொல்றாரு. சரியை என்று ஒரு மார்க்கம், பெருமானுக்கு நம்முடைய கையினாலே தொண்டு செய்வது. சாமி நமக்கு கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்கிறார். நம்ம என்னமோ படிச்சுட்டோம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் திருமுறை பாடுறது, திருமுறை படிக்கிறது, சொற்பொழிவு கேட்கிறது, இப்படி உடம்ப சோம்பேறியா வச்சிருக்க கூடாது. மிக முக்கியமான கருத்து. சைவ சித்தாந்த சாத்திரப்படி அகங்காரம் மூன்று விதமா இருக்கு, சாத்விகம் ராஜசம் தாமசம். தமோ குணத்தை அதிட்டித்த அந்த மாயை இருக்கின்றதே, அந்த ராமச அகங்காரத்தினாலே உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுடைய காரியம் தான் இந்த உடம்பு. நம்முடைய உடம்பு முழுக்க அறியாமையால் ஆயும். தமஸ் தமசுன்னா தனக்கு நல்லது தெரியாது, உறங்கிக்கிட்டே இருக்கிற இயல்பு, சொரணை இல்லாதது, சொரணை இல்லாததுடைய உடம்பு. எத்தனை எத்தனை புராணம் கேட்டாலும் சொரணை இருக்காது. அடுத்து நாம இயல்பின்படி செய்வதை தான் செய்வோம். நடராஜாவை பார்த்த கண்ணால நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு அப்பர்பெருமார். அந்த பதிகத்தை நான் டெய்லி படிக்கிறேன், ஆனா நடராஜாவை பார்த்த கண்ணாலேயே நான் எதா பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், டிவி பார்ப்பேன்னு சொன்னா சொரணை கிடையாது. நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு பற்றி நீ காண்பதென்னே, கை என்று ஆடம் கண்டால் சென்னை கண் கொண்டு காண்பதென்னே. சாமி சொல்றார், சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு பற்றி நீ காண்பதென்னேங்கிறார். நடராஜாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம், இதெல்லாம் வேணாங்கிற என்ன வரல இல்ல, அப்ப சொரணை இல்ல. இந்த சொரணை இல்லாததுக்கு என்ன காரணம், உடம்பு தாமச அகங்காரத்தினால் ஆகியிருப்பதுதான் சொரணை இல்லாததுக்கு காரணம். அப்ப இதுக்கு எப்ப சொரணை வரும் சொன்னா, இந்த தமச வேலை வாங்கிட்டே இருக்கணும், கையினால் பெருமானுக்கு கை தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிற வரையிலும் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோ.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: இது மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள நிலையா?
1: அது சரி,
0: உயிர்கள் தான் போகின்ற, மனுஷரும் எல்லாம் போகின்றார்கள்,
1: எல்லாம் போயிரு.
0: புயல் வருகின்றது, சுனாமி வருகின்றது, இயற்கை அழிவுகளுக்கு கூட இது காரணம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? அது ஒன்று. இரண்டாவது, மனிதன் மற்ற உயிர்களை சுரண்டி வாழ வழிக்கிட்டிருந்தான் இல்லையா? இப்ப இன்றைக்கும் இல்லாத வகையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே மிருகங்களை உணவுக்காக என்று வளர்க்கின்ற தன்மை இப்பதான் இருக்கின்றது
1: வரலாற்றில்.
0: நல்ல காடுகளில் வேட்டையாடி சாப்பிட்டார்கள், ஒரு சில வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து சாப்பிட்டார்கள். இந்த மாதிரி மேஸ் ப்ரொடக்டாக இப்படி பண்ணைகளிலே மிருகங்களை அடைத்து வைத்து வளர்த்து வெட்டி அதற்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளிலே பாதிக்கு மேலே விலங்குகளுக்கு தான் போகின்றது.
1: அதை உண்டு மக்கள் தங்களுடைய உடல்
0: அடிக்கடி வருகின்ற கொள்ள நோய்கள் போன்ற பல நோய்கள், இந்த பேர்ட் புளூ, ஸ்வைன் புளூ இப்படியான மிருகங்கள், பன்றி காய்ச்சல் போன்ற எல்லாவை பார்த்தால் அதுவும் அங்கே இருந்தான் வருகின்றது. அப்போ இது எல்லாம் எங்களுடைய மனித நாகரிகம் உண்மையிலே ஃபேமாக உரமான தளத்தின் மீது இருக்கின்றதா, அல்லது ஆட்டங்காட்டு கொண்டிருக்கின்றதா? நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட் என்ற மோட்டோவோட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுகின்றோம். இனி மிருகங்களை மட்டுமல்ல, மனுஷரை மனிதன் சுரண்டுகின்ற காலம் அல்லவா? முதலாளி தொழிலாளியை விருந்து உச்சமாக எடுக்கப்பாங்கன்றார், தொழிலாளி முதலாளியை விருந்து உச்சமாக எடுக்கப்பாங்கன்ற இதேதான் கணவன் மனைவி உறவிலையும், தந்தை பிள்ளை உறவிலையும், சகோதர உறவிலையும், நண்பர்கள் அயலவர்கள் இதெல்லாம் இரோடட் அந்த இதுல இருக்கின்றது. எவ்ரிதிங் இஸ் இன் கன்ஃப்ளிக்ட் வித் ஈச் அதர். தக்கன பிழைக்கும் தகாதன மாயம் என்ற உலகத்தில் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த போட்டிமயமான இந்த உலகத்தை, இந்த வியாபாரத்தை, இந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம்? கேள்வியின் முதலாவது பகுதிக்கு பதில். இரண்டாவது, இந்த மிருக பலியை பற்றி எங்களுடைய ஆகம முறைப்படியான வழிபாடுகளிலே மிருக பலி கிடையாது. மிருக பலி ஆகம முறைப்படியான, ஆனால் எங்களுடைய கோயில்களே பலிபீடம் ஒன்று இருக்கின்றது, பலி போடுவோம், அங்கே உணவு பண்டங்கள் அந்த அதுகள் எல்லாம் போட்டு பலி போடுற வளமை இருக்கின்றது. ஆனால் மிருக பலி கிடையாது. வேதங்களிலே மிருக பலியை பற்றியும் ஜாகங்களை பற்றியும் வருகின்றது. அஸ்வமேத ஜாகம் போன்ற ஜாகங்கள், குதிரையை வெட்டி செய்கின்ற அப்படிக்கான ஜாகங்கள் இருக்கின்றன. ஆனால் கலியுகத்திலே அவை விதிக்கப்படவில்லை. மூன்றாவது, இந்த வேத காலத்திலே இந்த யாகங்களுக்கு பலியிடப்பட்ட பிராணிகள் அது ஒரு பேராக கருதி கருதப்பட்டது. அந்த பிராணிகள் நற்கதி அடைந்தன என்று சொல்லுகின்றார்கள். சில பேர் கேட்கலாம், இது என்ன கட்டுக்கதையா இருக்கின்றது, பிராணிய வேலியில வெட்டி போட்டு அது நற்கதி அடைஞ்சு எங்க சொல்றாங்க என்று கேட்பார்கள். எங்களுக்கு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியர், சந்தனாச்சாரியர்கள் நாலாவதுவர், அவர் 8 சித்தாந்த சாத்திர நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய சித்தாந்த அஷ்டகம் அண்டு அவருடைய 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல 8 நூல்கள் அவருடையது. அவருடைய சிதம்பரத்திலே வாழ்ந்தவர், அவர் வாழ்ந்த இடம் கொற்றவன்குடி, இன்றைக்கும் இருக்கின்றது, போய் பார்க்கலாம். அவருடைய சமாதி கோயில் அங்கே இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பொழுது சாம்பான் என்று ஒரு தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன், அவனுடைய பக்குவ நிலைகிறது, இறைவனே அவனுக்கு ஒரு ஓலை கொடுத்து குருவிடம் அனுப்புகின்றார். இங்கே உமாவசிவத்திட்டு போச்சுள்ள அவன் வந்து அந்த மடத்திலே இருந்து அவரை பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி உடனடியாக கிடைக்கவில்லை. அங்கே தொண்டு செய்து கொண்டு விறகு வெட்டி கொண்டு வந்து மடத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உணவு பிந்தி விட்டது. இப்ப உமாவிசன் கேட்கின்றார், ஏன் உணவு பிந்தி விட்டது என்று. இன்றைக்கு விறகு வர பிந்தி விட்டது. ஏன் விறகு வர பிந்தி விட்டது? சாம்பான் இன்றைக்கு விறகு கொண்டு வர பிந்தி விட்டது. அதே அவன் விறகு கொடுக்கின்றான் என்றால் கூட்டி வந்தாச்சு. கேட்கிறேன், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய், விறகு கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அவன் இடுப்பிலே இருந்து அந்த ஓலை சுருளை எடுத்து நீட்டுகின்றான். அதில் பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறை
1: எழுதப்பட்டிருக்கிறது.
0: இறைவன் கையால எழுதின வாக்கியங்கள் சிலது இருக்கின்றது. திருவாசகம் முழுக்க இறைவன் தன்னுடைய கையாலே எழுதினது. மதிமலை மரிசை புரிசை மாடக்கூடல் என்ற பாட்டு 11ஆம் திருமுறையில இருக்கின்ற முதலாவது பாட்டு, அதுவும் இறைவன் எழுதினது. பானபத்திரனுக்கு சேரமானிடம் அவர் ஒரு சீட்டு எழுதி அனுப்புகின்றார். அந்த பாடல் இந்த 11ஆம் திருமுறையில் முதலாவது பாட்டு, இறைவன் கைப்பட எழுதிய பாட்டு. அடுத்ததாக இப்படி சில இறைவனார் அகப்பொருள் என்ற அகப்பொருள் இலக்கணம் 60 சூத்திரங்கள் கொண்டது இறைவனார் எழுதினது. இப்படி இறைவனால் எழுதப்பட்ட பல இருக்கின்றன. அப்ப இந்த இடத்தை இவர் கொடுக்கின்றார். அங்கே அந்த கொடுத்தவுடன் அந்த உமாவ சிவாச்சாரியர் இதை உணர்ந்து அவனுடைய பாக்குவன்னை அறிந்து அவனுக்கு தீட்சை கொடுத்து இந்த தீட்சையை சொல்லுவார்கள் சத்தியோ நிர்வாண தீட்சை. தீட்சைகளிலே சொல்லுவார்கள் நாங்கள் எடுக்கின்ற தீட்சை சமய தீட்சை, அதுக்கடுத்ததாக விசேஷ தீட்சை, அதுக்கடுத்ததாக நிர்வாண தீட்சை என்று இருக்கின்றது. இந்த நிர்வாண தீட்சையில உயர்ந்தான தீட்சையிலே அசத்தியோ நிர்வாண சத்தியோ நிர்வாணம் என்று ரெண்டு இருக்கின்றது. அசத்தியோ நிர்வாணம் என்றால் இந்த உலகத்திலே இறை தொண்டின்படி வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் இறை எங்களுடைய உயிர் இறைவனை சேரும், அந்த அசத்தியோ நிர்வாண தீட்சை. சத்தியோ நிர்வாண தீட்சின்றால் உடனடியாக முத்திப்பேறு கொடுப்பது. அவர் அந்த சிட்டான் சாம்பானுக்கு உடனடியாக கொடுத்தார். அவன் சேர்ந்துட்டான் ஒளிமயமாக சென்று. இதை உணர்கின்ற தன்மை இப்போ வானொலி கேட்டுக்கொண்டவர்களுக்கு கனவேருக்கு இருக்காது, அந்த நாளிலே இருக்கவில்லை. அப்ப அந்த பெட்டான் சாமனுடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டால இருந்து அங்க இருக்கிற இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை கும்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி அங்க இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கொமாண்டோஸ் அவர்கிட்ட சொல்லிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டு வந்துட்டார்கள் வந்துட்டு விசாரணைக்கு இன்குவரி என்ன நடந்தது அவர் சொன்னார். சரி அப்படி என்றால் நீ திருப்பி செய்து காட்டுவையா. அதே சந்தர்ப்ப சூழ்நிலை மீண்டும் கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு திருப்பி நடக்க வேண்டும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு மீண்டும் நடந்தால்தான் அது சயின்டிபிக். இல்லாட்டி சயின்டிபிக் இல்லை. மருந்துகளிலேயும் அதுதான். கல மருந்துகள் இப்படி எல்லாம் விற்கின்றார்கள். இது இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த வேதம் போகும், இது போகும், எனக்கு மாறிவிட்டது, அவருக்கு மாறிவிட்டது என்று. ஆனால் எல்லோருக்கும் திருப்பி கொடுக்கும் பொழுது திருப்பி நிகழ்ந்தால்தான் அது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது இன்றைய விஞ்ஞானத்தின் விளக்கம். அப்போ அதை தான் ஆண்டே கேட்கிறார்கள். ஓகே நீ செய்தது சரி, அப்ப இன்னொருக்கா செய்து காட்டுவீரா. நீ ஒரு ஆளை அனுப்ப வேணுமில்ல. அவர் என்ன செய்தார், அங்கே இருந்த முள்ளி செடி பிளான்ட் தாவரங்கள் விலங்குகள் கூட நெற்கதி அடைகின்றன எங்களுடைய சமயத்திலே. மனுஷர் மட்டுமல்ல மிருகங்கள் கூட. எங்களுக்கு தெரியும் திருவானைக்காவிலே சிலந்தி வழிபட்டு முத்தி அடைந்த தலம், ஜானு வழிபட்டு போரடைந்த தலம், உடும்பு வழிபட்ட தலம், ஓணான் வழிபட்ட தலம், பூனை வழிபட்ட தலம், குதிரை வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், ஈங்கோய் மலை ஈ வழிபட்ட தலம், இப்படி பலவிதமான பறவைகள் மிருகங்கள் கூட வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தவர்களே இந்த செடிக்கு முள்ளிச்செடிக்கு அவர் இந்த தீட்சியை கொடுக்கின்றார். கொடுக்க அது உடனே எல்லாரும் காண ஒளிமயமாக சென்றது. இது வந்து 15-16 நூற்றாண்டில் நடக்குது. மாபுதனுடைய காலம் அவருடைய காலத்தை அவருடைய பாட்டிலேயே ஒன்றத்தில் குறித்திருக்கின்றார். சரியான ஆண்டு இருக்கின்றது. அப்ப இது நடந்தது. ஆண்டால் வேத காலத்திலே பலியிடப்பட்ட பிராணிகள் இப்படி சென்றன என்பதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் தானே இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்திலே வேதங்களிலே சொல்லியிருக்கின்ற கலியுகத்திலே மிருக பலி இல்லை, அது விதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றது. இது வேத ஆகம வைதீக சைவ முறைப்படி இந்த இது இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வழிபாடுகளே ஆகமத்துக்கு புறம்பான முறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. ஆகமத்துக்கு புறம்பான வழிபாட்டு முறைகள்ல இப்படி இறைவனுக்கு வித்தியாசம் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் அந்தந்த மக்கட்கூட்டத்தினர் தங்கள் தங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபடுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் வந்து திருமுருகாற்றுப்படையிலே கூட இருக்கின்றது. திருமுருகாற்றுப்படை எடுத்து பார்த்தால் திருமுருகாற்றுப்படை வந்து எங்களுடைய சங்கை இலக்கியத்திலேயும் இருக்கின்றது. 10 பாட்டுகளை ஒன்று சங்க இலக்கியத்தில் 10 பாட்டுகளை ஒன்று திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது. இதே பாடல் ஒரே ஒரு பாடல் திருமுறையிலேயும் இருந்து சங்க இலக்கியத்திலேயும் இடம் பெற்றிருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை. அப்ப இந்த இதுல வந்து சொல்லுகின்றார், இந்த கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய கொலை தொழிலை செய்கின்ற வேட்டை தொழிலை செய்கின்ற வில்லுடன் கூடிய காணவர்கள் வேடர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டை குன்றுதோடாரல் என்ற பகுதியிலே திருமுருகாற்றுப்படையிலே சொல்லுகின்றார். தொண்டக சிறுபறை குறவை அயற, தொண்டகம் என்கின்ற சிறிய பறையை தட்டி குறவை கூத்து ஆடி ஆடுகின்றார்கள். இணைத்த கோதை அனைத்த கூந்தல், மலர்களினாலே தங்களுடைய கூந்தலை அலங்கரித்தின்றார்கள். முடித்த குள்ளை இலவிடை நரம்பு செங்கால் மராகத்த வாழ்நர் இடையுடுவு, இடுப்பிலே இலைகள் பூக்கள் நறுமையான பூக்கள் குள்ளை. குள்ளை என்பது கஞ்சா செடி. அந்த கஞ்சா செடியையும் கூட சேர்த்து கட்டிய ஆடுகளை இடுப்பிலே அணிந்திருக்கின்றார்கள். இப்படியாக அணிந்த ஆடுகளை அணிந்த இந்த வேடர்கள் அவர்கள் வேட்டுவ தொழில் கொலை தொழிலை செய்பவர்கள். அவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டு முறை இங்கே திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றது. அப்ப அவரவர் இயல்பின்படி அவரவர் வழிபடலாம். அந்த நிலையிலே இருக்கின்ற மக்களை போய் இப்படி வழிபடு என்று சொல்லலாமா? அவர்களுடைய பக்குவ நிலை, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ரிசோர்சஸ், அவருடைய அறிவு புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வழிபடுகின்றனர். இதே மாதிரியாக அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை வழிபாட்டிலே சிறுதினை மலரொடு விதையை மறி அறுத்து, மறை என்பது இங்கே ஆடு, வழிபடுகின்ற முறைமையை சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக வெண்பொறி சிதறி அந்த பெண்மையான நெல்லு பொறிய சிதறி மதவழி நிலைய மாத்தால் கொழுவிடை. கொழுவிடை என்பது கொளுத்த ஆடு. குருதியோடு விடைய தூவல் அரிசி சில்பலி செய்து பல்வீர பிரிய இந்த ஆட்டை வெட்டி அந்த குருதியை எடுத்து அதை பலி செய்து வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றது. மேலும் குருதி செந்தினை பரப்பி குறமகள் முருகிய நிறுத்தி முரணினர் உட்க முருகாற்று படுத்த உருகழுவியனகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன். இந்த குறப்பன் இந்த குருதியை பரப்பி இந்த பலியை படைத்து இந்த பறைகள் அடிக்க இந்த சிலம்பு பாடி குறவை ஆடி வழிபடுகின்ற வழிபாட்டு முறையை இந்த திருமுருகாற்று படை சொல்லுகின்றது. அதே திருமுருகாற்று படையிலேயே திருவாமினன்குடியை தலத்தை பற்றி வழிபடுகின்ற பொழுது ஆகம முறைப்படி வழிகின்ற வழிபாட்டை சொல்லுகின்றது. யார் அங்கே வழிபடுகின்றார்கள்? சீரை தையிய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புரையும் வாழ் நரை முடியினர் நரைத்த தலையினுடையவர்கள் மாந்தோல் உடையுடையவர்கள் மாசர இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன் கெடு மார்பின் மார்பெல்லாம் சதையெல்லாம் கரைந்து எலும்பாய்ந்தா இருக்கிறார்கள். எலும்பும் தோளுமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி தவ ஒழுக்கத்திலே இருப்பவர்கள் மார்பின் எலும்பெழுந்து இயங்கும் ஜாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர். பல பகல்கள் உண்ண மாட்டார்கள், ஒரு சில நாட்கள் தான் உண்ணுவார்கள். அந்த தவம் இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் கர்வம் என்றது கிடையாது. யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்கள் கற்றோர்களும் கூட அறியாத அறிவு இவர்களுக்கு உண்டு. கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் எல்லாம் கற்றவர்களுக்கும் கூட அவர்கள் அதுக்கு மேலாக வரம்பு அதற்கு மேலாக மட்டுப்படுத்தக்கூடிய தலைமைத்துடையவர்கள். காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர் காமம் சினம் போன்றவற்றை கடிந்த கோலத்தை உடையவர்கள் யாவதும் அறியா இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் எந்தவித துன்பங்களும் இவர்களுக்கு தெரியாது. மேவர துணியல் காட்சி முனிவர் முன்புக இப்படிப்பட்ட தவ ஒழுக்கத்தில் இருந்தவர்கள் ஆவினன்குடியில வழிபடுகின்றார்கள். இதுக்கும் ஒரே பாட்டில திருவுருவாட்டு படையில இருக்குது. அந்தனர்களுடைய வழிபாட்டை சொல்லுகின்றார். எய்திய இயல்பினின் வளாகதி இருவர் சுட்டிய பல்வேறு தொழில் கொடி இருமூன்று இருமூன்று என்றால் ஆறு வேதங்களுடைய அங்கங்கள் ஆறு ஜோதிடம் தர்க்கம் வியாகரணம் போன்ற அங்கங்கள் ஆறு. அந்த ஆறு நூல்களின் விதிப்படி ஒழுகுகின்ற இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அந்த பழமையான குடியிலே பிறந்து வந்தவர்கள் அறுநான்கு இரட்டி இளமை நெல் ஞாண்டு ஆறுநில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை. ஆறு நான்கு இருபத்தி நாலு அதான் அறுநான்கு இரட்டி இருபத்தி நான்கு இரட்டிக்காகப்படுத்தால் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வருடங்கள் இந்த வேத நூல்கள் சொல்றபடி பிரம்மச்சரியம் காத்தவர்கள் அறநூல்கள் சொல்றபடி பிரம்மச்சரியம் காத்தவர்கள். மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து மூன்று அக்னிகளை வளர்ப்பவர்கள். சம்பந்தர் படிக்கின்ற தன்னுடைய திருவாரத்திலே கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வேறாமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம் பலமேய. அக்னி காரியம் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. சைவத்திலே மூன்று வகையான அக்னிகள் உண்டு. ஆவகனியம் கார்கபட்சம் தர்ஷனாக்னி என்று சொல்லி மூன்று வகையான அக்னிகள் உண்டு. இந்த கார்கபட்சம் தான் கிரகத்திலே வைத்திருக்கின்றது. ஆவகனியம் ஒன்று தர்ஷனாக்னி ஒன்று. இந்த மூன்று வகையான தீகளையும் அந்த அதனுடைய புயர்களையும் அறிந்து இருபிறப்பாளர் அந்தனர்களுக்கு இருபிறப்பு தாய் தந்தையினருடன் பிறப்பாலை ஒன்று அவர்கள் உபநயனத்திலே பூநூல் எடுக்கின்ற போது வருகின்றது இரண்டாவது பிறப்பு. இப்ப சொல்லுவார்கள் போன் அகெயின் கிறிஸ்டியன் என்று நாங்கள் பார்ப்போம் கிடைக்கல. இந்த போன் அகெயின் என்றதும் இந்த இருபிறப்பாளரும் ஒன்று. போன் அகெயின் என்றால் பிறப்பாலே கிறிஸ்தவராக இருந்து பிறகு திருப்பி தன்னுடைய கன்விக்ஷனாலே அதுல ஈடுபாடு கொள்வது. அதே மாதிரி பிறப்பாலே அந்தனராக இருந்து தன்னுடைய உபநயனத்தின் மூலமாக மீண்டும் பிறந்த இருபிறப்பாளர் பொழுதறிந்து நூல ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான். இந்த முப்புரி நூல் அந்தனர்கள் எல்லோரும் பூநூல் அணிந்திருப்பார்கள். அந்த பூநூலே மூன்று புரி முப்புரியாக இருக்கும். ஒவ்வொரு புரியிலே ஒன்பது இலை இருக்க வேண்டும் ஒவ்வொரு நூலை. அதான் ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான். முப்புரி வென்றது மூன்று தேவர்களையும் குறிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஒன்பது நூல்களும் ஒன்பது சக்திகளை குறிக்கும். இந்த முப்புரி அணிந்த புலரா காலகம் புலர உடி உச்சி கூப்பிய கையினர் கையை உச்சியிலே வைத்து கூப்பினபடி தற்புகழ்ந்து ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி. இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதி மறை மந்திரத்தை சொல்லி பாடி வணங்குகின்றார்கள். அப்ப இது பதினோராம் திருமுறையில இருக்கின்றது, சங்க இலக்கியத்திலே இருக்கின்றது. இங்கே அந்தனர் வழிபாடு இருக்கின்றது, முனிவர்களுடைய வழிபாடு இருக்கின்றது, அதே நேரம் குறவர்களுடைய வேடவர்களுடைய வழிபாடும் இருக்கின்றது. ஆகவே எல்லா வகையான வழிபாடுகளையும் அவர் ஒரு சேர பார்த்து பாடியிருக்கின்றார். இதில் அவர் பார்க்கிற பார்வை வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். அவர் இது நல்லது அது கெட்டது என்று பார்க்கவில்லை. ஹி டிஸ்கிரைப்ட் ஆஸ் இட் இஸ். நான் ஜட்ஜ்மெண்டல் ஆக ஒவ்வொருவருடைய வழிபாடு முறைகளையும் பார்த்து அவரவருடைய வாழ்க்கை நிலைகள், அவர்களுடைய நிலைமை, அவரவர் எங்கே இருக்கிறாரோ அதன்படி வழிபாட்டை சொல்லுகின்றார். இந்த வழிபாடு இதுல வந்து அது கூடாது இது நல்லது என்று சொல்லவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தஞ்சை ஆண்ட ராஜராஜசோழர் தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அந்த ராஜராஜசோழ சக்கரவர்த்தி காலத்தில் கூட மிருகக்கொலைக்கு அல்லது பசுவதைக்கு தடை விதிச்சார்களா? இல்லையே. ஏன் தடை விதிக்க முடியாதா? அவருக்கு தெரியாதா? இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் தடை விதிச்சிருக்க மாட்டாரா? அவருடைய காலத்திலையும் மாடுபட்டவர்களும் இருந்தார்கள் தானே. அப்ப இது வந்து அவரவருடைய நெறிமுறை, அதுக்காக எல்லாரும் போய் அதை செய்கிறதா அங்க தப்பு. அவர் செய்கிறார் நான் செய்தால் என்ன, அவர் செய்கிறார் நான் செய்யாவிட்டால் என்ன, அந்த பிறகுதான் தப்பு. அவரவருடைய வாழ்க்கை நிலையின்படி வழிபட்டுக் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது, நந்தனார் அவர் வந்து புச்சர், மாடு வெட்டுகின்றவர். அவர் கடைசி வரைக்கும் மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார். என்னுடைய அன்பர் கேட்டார், அப்புறம் விட்டுட்டார் தானே என்று கேட்டார். அப்படி அல்ல, அவருடைய பெரிய புராணத்திலேயே இருந்தார். தொடர்ந்து திருக்கோயிலுக்கு தோல் கொடுத்து கொண்டு வரார். வாத்தியங்களுக்கும் அந்த நரம்புகளுக்கும் தேவையான தோலும், வேரம் செய்வதற்கு தேவையான தோலை கொடுக்கின்றார். அதே நேரம் அபிஷேகத்துக்கு தேவையான கூரோசனை, இது பசுவின் வயிற்றில் இருந்து எடுக்கின்றது, அதை கொடுத்து கொண்டு வருகின்றார். அப்படி அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றார். அதே மாதிரியாக அதிபத்த நாயனார் வந்திருக்கின்றார். அவர் மீனவர், மீன் பிடிப்பவர். அவர் ஃபர்ஸ்ட் கேட்ச், முதலாவது மீனை இறைவனுக்கு
1: கொடுப்பார்.
0: வேட்டுவர் கண்ணப்பர், அவருடைய வழிபாடு எங்களுக்கு தெரியும். ஆனா அதற்காக நந்தனார் செய்தாரே, கண்ணப்பர் செய்தாரே, நான் செய்தால் என்ன என்ற நியாயம் கேட்கின்றோம் இல்லையா? அது அங்கே தப்பு.
1: இதுல ஒரு நேயர் வந்துட்டு டாக்டர் கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: என்னுடைய கேள்வி இந்த உற்சுவாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த சூக்ஷ்ம நாடி என்ன மாதிரி வேலை செய்யறாங்க அதை பத்தியும்.
0: இதை பற்றி நாங்கள் இன்னொரு விஷயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இது வந்து பிராணாயாமத்திலே வரும், சுஷும்னா நாடி உஷ்மனா நாடி என்று சொல்லி பிராணாயாமத்திலே வரும். திருமந்திரத்திலே கூட இருக்கின்றது, புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். புள்ளினம் மிக்க புல்லென்றது பறவை, பறவையை விட வேகமாக செல்லுகின்ற புறவி குதிரை வந்து இந்த மூச்சோட்டம், இந்த புறவியை மேற்கொண்டால் அதை கண்ட்ரோல் பண்ணினால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். நீங்க எல்லாம் கல்லு குடிச்சு இன்டாக்சிகேட் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்து அப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை, அது தானாகவே உங்களுக்கு குதூகல நிலையை பிளிசை தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் ஒரு ரீஜுவனைசேஷன், திருப்பி உற்சாகம், உள்ளது சொன்னோம் உணர்வுடைய ஒர்க்கே. இது திருமந்திரம். இந்த பிராணாயாமத்தை பற்றிய, யோகத்தை பற்றிய விளக்கங்கள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. மற்றது மூன்று நாடிகள், இடகலை, பிங்கலை, சுழுமுனை. சுஷும்னான்றது சுழுமுனை, இடகலை நாடி, இடகலை அல்லது சந்திரகலை என்று சொல்லுவார்கள். மற்றது வலது பக்கத்தில் இருக்கின்றது வந்து சூரியகலை என்று சொல்லுவார்கள். நடுவில் இருக்கின்றது சுழுமுனை நாடி என்று சொல்லுகின்றார்கள். 6 ஆதார சக்கரங்கள் எங்கள் உடம்பிலே இருக்கின்றன. இந்த 6 ஆதார சக்கரத்திலே கீழே 3 ஆதாரம் இருக்கின்றது. இந்த 6 ஆதார சக்கரங்களையும் இவையெல்லாம் சப்டல், இதை போய் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. பல பேர் சொல்லுவார்கள் இந்த சக்கரங்களை வைத்து இது சேக்ரல் ஃபிளெக்சஸ், இது ஹைப்போகேஸ்ட்ரிக் ஃபிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் ஃபிளெக்சஸ் என்றெல்லாம் பல பேர் சொல்லுவார்கள். நானும் கூட அதை பார்த்திருக்கிறேன். அப்ப மருத்துவம் படித்தபடினாலே தெரியும். ஆனால் அது அல்ல சக்கரங்கள். சக்கரங்களுக்கு உருவம் கிடையாது. அந்த சக்கரங்கள் அனட்டமிக்கல் பார்ட்ஸ் அல்ல. அந்த தானம் இருக்கின்றது, அதாவது மூலாதாரம் என்றால் எங்களுடைய ஜனனாங்கத்துக்கும் குதத்துவாரத்துக்கு நடுவிலே தான் மூலம் என்று சொல்லுகின்றோம். எங்களுக்கு பெரிய மூலவர்த்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த மூலச்சூடு மூலம் அங்கே இருக்கின்றது. அது முக்கோண வடிவானது, அது நடுவிலே ஒரு புள்ளியாக இருக்கின்றது. அது அதுக்கு மந்திரம் ஓம், அதற்கு தேவதை விநாயகர். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இருக்கின்றது அதனுடைய வடிவம், அதனுடைய மந்திரம், அதனுடைய தேவரை, மற்ற அதனுடைய நிறம். அந்த தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த நாடியை அங்கிருந்து எழுப்பலாம். அடுத்ததாக அடுத்த மூணாவது கட்டம் சுவாதிஷ்டானம், அடுத்ததாக மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. ஆக்ஞை என்பது இந்த புருவ நடுவிலே வரும். அங்கேதான் திரிபுவனி சங்கமம் நடக்கின்றது. இந்த 3 நாடிகளும் வந்து ஒன்றாக சேருகின்ற இடம் ஆக்ஞை, திரிவேணி சங்கமம். இப்ப புறத்தே திரிவேணி சங்கமம், காசி, காசியில வந்து அந்த கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கின்ற இடம். அதான் ஜோர் சுவாமிகள் அங்கே போயிருந்து போது சொன்ன, எல்லா இடமும் தேடி திரிஞ்சு வந்து காசியில் வந்து கண்டுகொண்டேன் பெருமானை உள்ளே என்று சொன்னார். காசிக்கு போய் வந்தவர் இல்லையா சொன்னவர் கடிதத்திலே
1: எழுதுகிறார்
0: அந்த இதுல சொன்னது. அப்ப இது அதற்கு அங்காலே சகஸ்டாரம், சகஸ்டாரம் உச்சந்தலையிலே இருப்பது. அதற்கும் வெளியிலே இந்த சக்கரங்கள் உடம்புக்கு மட்டுமல்ல, உடம்புக்கு வெளியிலே சேனல்ஸ், கனெக்டிங் சேனல்ஸ், மீதான சக்கரம் என்று இருக்கின்றது. அது எங்களுடைய தலைக்கு மேலே 12 விரல் கடை அளவுக்கு ஒவ்வொருடைய அவருடைய விரல் இருக்கும் தானே, ஒவ்வொருடைய விரல் கடை அந்த விரல் அளவின்படி 12 அங்குலங்களுக்கு மேலாக இருக்கும். அதான் நாங்கள் உச்சியிலேயே கூப்பி வழிபடுவது அதற்கு, நெற்றிக்கு மேலே வழிபடுவது சகஸ்டாரத்துக்கு.
1: ஒவ்வொருக்கும் ஒரு வழிபாடு,
0: களத்துக்கு நேரே வழிபட்டால் அங்கே அடுத்தது, அடுத்த இதயத்துக்கு நேரே, இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இது.
1: இதனுடைய இதெல்லாம் ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றது,
0: திருமந்திரத்திலே இருக்கின்றது, ஆகமத்திலே இருக்கின்றது. அந்த அந்த ஓங் என்ற மந்திரம், அவராவது முயற்சி இளமை காலத்திலே முயற்சி பண்ணால் இது நல்லா வரும். இந்த குழந்தைகள் இளைஞர்கள் பொதுவாக இதை முயற்சி பண்ணால் நல்லா வரும். வயசானவர்களுக்கு கூட பக்தி மார்க்கம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தி இருக்கின்றது, இந்த சக்தி தான் இஸ் சேம் ஃபோர்ஸ் இஸ் தேர் இன் ஆல் த லிவிங் பீசஸ் செக்ஷுவல் எனர்ஜி டு இந்த போட்டன்சி இருக்கிறது தானே. அந்த போட்டன்சியை வந்து ஒரு முகமாக பார்க்கின்ற பொழுது அது பாலியல் கவர்ச்சியாக செக்ஷுவல் எனர்ஜியாக வருகின்றது, இன்னொரு முகமாக அதை மேல் நோக்கி செலுத்துகின்ற பொழுது இந்த யோக சக்தியாக பரிணமிக்கின்றது. இப்ப இலகு வாகன முறையிலே இப்ப காயத்ரி மந்திரம் தொடர்ந்து விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்ற அனுபவ முறைகளையும் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு இடமே இருந்து நேராக நிமிர்ந்த முதுகுத்தண்டு நேராக இருந்து நன்றாக இந்த மந்திரங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நுனி நாக்கால உச்சரிக்கப்படாது, அடி வயிறுல இருந்து இந்த இது வரும்,
1: வர வேணும்.
0: உந்தி வழி முதலா, இது இது தெலுகாப்பிய சூத்திரம், எப்படி மொழி மொழி புறக்கின்றது என்பதற்கு உந்தி வழி முதலா என்று சொல்லி சொல்லுகின்றார். அங்கே இருந்து அதாவது உந்தித்தானம் என்றது அடி வயிறு,
1: அடி வயிறு
0: இருந்து தொடங்க வேணும். இந்த மந்திர உச்சாரணங்கள் அந்த இதால அந்த அது வைப்ரேட் பண்ணி கொண்டு வரும். அதை சொல்லிக் கொண்டு வர காயத்ரி மந்திரத்தை அல்லது ஓம்
1: என்ற
0: மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்றார். நீ 3 நாட்கள் தொடர்ந்து ஓங்கார ஜபம் செய்து கொண்டு வந்தால்
1: குண்டலினி
0: கிளம்பும் என்று சொல்லி இருக்கின்றார். இது ஒரு யோக ஆசிரியர் அல்லது குருவினுடைய முறையின்படி செய்து
1: குண்டலினி சக்தி
0: வர வேண்டும். இதைத்தான் இந்த குண்டலினி சக்தி சொல்ல இருட்டரை முறையில் இருந்த குமரி, இதைத்தான் திருமந்திர சொல்கிறார்கள். குண்டலினி சக்தியை சொல்லுகின்றார், இருட்டரை முறையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே.
1: உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
3: நேயர்கள் இதுவரை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: தியானம் பண்றதுன்னா என்னன்னு, வேறு எண்ணம் குறுக்கிடாமல் இந்த எண்ணத்தோடையே இருப்பது, இதுக்குதான் தியானம் என்று ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்றார். விரோதி பிரத்யானந்தரித்த சஜாதீய பிரத்யய பிரவாக, மற்ற எண்ணங்கள் வேற எதுவும் குறுக்கிடாமலேயே இந்த எண்ணத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதுக்கு தியானம் பண்ண முயற்சி பண்றோம், வேற எண்ணம் வராம இருக்கணும்னு நினைச்சேன், அப்படியே தூங்கிவிட்டான். எண்ணமே இல்லையே, வேற எண்ணம் வந்தாத்தானே, எண்ணமே வரப்படாதுன்னு நினைச்சேன், தூங்கிவிட்டான். என்ன பண்றது? அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1/2 நேரம் முடிச்சுட்டான். தியானம் பண்ணினோம் இல்லையா, நல்ல தூக்கம் வந்துருக்காரு. தூக்கம் வரதே கஷ்டம்னு, அது அது வந்த பிறந்தான் நம்ம தூங்கணும். 60 வயசு ஆயிடுத்துன்னு தூக்கம் வரும்பொழுது நீங்க தூங்கணும். நீங்க தூக்கம் வேணும் நினைச்சா தூக்கம் வரதில்லை. விவகாரம் என்ன சுவாமினர், அது மாதிரி இந்த தியானத்துல உட்கார்ந்தா தூக்கம் தானா வருது. விவகாரம் என்ன, தவ தியானே புத்தி. அதனாலதான் டாக்டர் எல்லாம் தூக்கம் வரும்பொழுது தூக்கம் வரலன்னு கேட்டா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கிறார். ஆனந்தமா தூங்குவேள் விவகாரம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அப்பவும் பகவான தியானம் பண்ணல, வேற ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த தியானமானது என்ன பண்றது, மனுஷனுக்கு பகவான தியானம் பண்ண பண்ண இந்த மனசாந்த அலபாயாம நிக்கிறது. இந்த மனசுக்கு அலைபாயிருதுங்கிறது சகஜமான ஒரு சொரூபம். எதையோ நினைக்கும், எது வேண்டாம் நினைக்கிறீங்களோ அதான் நினைக்கும். எது துன்பம் இருக்கோ அந்த துன்பத்தை மறக்கப்படாத சொல்லுவேன், இதை மறந்துருங்களேன் அப்படின்பா. நானும் மறக்கத்தான் பாக்கிறேன், எது மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது நல்லா ஞாபகம் வருது. மறக்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வருது. ஆகையால என்ன பண்ணும், அதுக்கு வழி தியானம் ஒண்ணுதான், தவ தியான புத்தி. அதனாலதான் அந்த தியானத்துக்கு புத்தி உபயோகப்படுறதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்களை புத்தியில ஏத்தினோம். அதுவும் ஒரு வெயிட்டு தான், சாஸ்திரங்களும் வெயிட்டு தான். விவேக சூடாமணி பிரகரணத்துல கடைசி சொல்றார், லௌகிக நியாய சம்ஸ்காரங்கள்லாம் போறப்பன சாஸ்திர வாசனையும் போகணும்ட்டார். லோக வாசனையும் போகணும், சாஸ்திர வாசனையும் போகணும், கடைசியில என்ன இருக்கணும்னார். அந்த குரு பாதங்களை தவிர அவர் ஒன்றும் மனசுல தோணப்படாது. அந்த பரமேஸ்வர பாதங்கள், பகவத் பாதங்கள், அதை தவிர வேற ஒன்றும் தோண வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி விசேஷமாக தவ தியானே புத்தி நயன யுகளம் மூர்த்தி விபவே. கண்கள் இருக்கே ரெண்டு, அது என்ன பண்ணார், பகவானுடைய உருவத்தை பார்த்துக்கொண்டே இருக்கணும். இந்த பகவானுடைய உருவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, மற்ற கெட்ட விஷயங்களை பார்க்கறதுனால ஏற்பட்டதான தோஷங்கள்லாம் போறது. பகவானுக்கு அலங்காரம் சேத்துள்ளார சுங்காரமும், அந்த பகவானுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கறதுனால என்ன ஏற்படுறது, பகவானிடத்துல பக்தி ஏற்படுறதை விட நாம கெட்ட விஷயங்களை பார்த்ததுனால ஏற்பட்டதான கெட்ட சம்ஸ்காரங்கள், மனசுல ஏற்படக்கூடியதான வாசனைகள் அவைகள்லாம் போறதாம். அதனாலதான் பகவான தினமும் பார்க்கணும். நம்ம அதுல ஒரு போட்டோ வச்சுக்கணும், அந்த போட்டோ கொஞ்ச நேரம் பார்க்கணும் பகவானுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு. அதே போலயே கோவில்ல, நீங்க கோவில்ல போய் அம்பாளை பார்க்கணும். நீங்க பார்க்கலன்னா என்ன பண்றா, கோவில்ல சுவாமியே புறப்பட்டு வர, பிரம்மோத்சவங்கள், வடையாத்தி உற்சவங்கள் அதெல்லாம் திருப்பி வராது கோவிலுக்கு எதுக்கு, நீங்க தான் என்ன வந்து பார்க்கல, நானாவது உங்க முன்னால வந்து நிக்கிறேன் பாருங்க. பாரத யுத்தத்துல பகவான் அர்ஜுனுக்கு முன்னால தேரோட்டிய நிக்கிற உட்கார்ந்து இருக்க, அவர் என்ன பண்றாரா, கடைசி வரைக்கும் புன்சிரிப்போடையே இருந்தார். என்ன சார், யுத்தமானது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறார், கொல்றா, கொண்டு இருக்கும் பொழுது என்ன புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்கிறான். கால் ஒத்மிலோ கட்சய கிருத்தா, உலகத்தை எல்லாம் சம்ஹர்த்துமியா கதா, உலகத்தை அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் புன்சிரிப்போட பார்த்துட்டு இருக்கிறான். ஏண்டான்னு, நம்ம ஜனங்களாகட்டும் விரோதி ஜனங்களாகட்டும் அவன் பிராணம் போற சந்தர்ப்பத்துல என்ன என்ன பார்த்துட்டு பிராணன் விடுறான். எல்லாருக்கும் அப்படி ஒரு மோகனமான ஒரு அவதாரம். அந்த யுத்தம் கணக்கில் முழுக்க 18 நாட்களும் அந்த எல்லோருடையும் சர்வாகர்ஷணம், அவர் பேரே கிருஷ்ணன் பேர், ஆகர்ஷணா கிருஷ்ண, எல்லோருடைய மனசையும் பறிக்கிறதுனால கிருஷ்ணன். ஆனா எல்லோரும் அவாவா பிராணனை விடுறப்ப என்ன பண்ணார், கிருஷ்ணனை பார்த்து பிராணனை விட்டாளாம். அந்த புன்சிரிப்போடையே தர்சனம் கொடுத்தாங்கிற, எதுக்காக, உங்களுடைய கண்களுக்கு அந்த நிலை வரணும், கண்களால் பகவானை பார்க்கணும். இந்த பார்க்கறதுனால நமக்கு எதையோ பார்த்தோம், உபயோகம் இல்லாத பொருளெல்லாம் பார்த்தோம், அந்த பார்த்ததுனால ஏற்பட்டதான இம்ப்ரெஷன்ஸ் மனசுல இருக்கு பார்த்தா வாசனைகள், அத்தனை வாசனைகளும் போகுமா. ஆகையால் தான் நம்ம அதுல ஒரு போட்டோ வச்சுக்கணும், ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கணும். சாலக்கிராமம் லிங்கங்கள் ஸ்ரீசக்கரங்கள் வச்சுக்கிற, அதோடையே ஒரு விக்கிரகமும் வச்சுக்கணும், அல்லது ஒரு போட்டோ வச்சுக்கணும், அந்த பகவானுடைய மூர்த்தியை பார்க்கணும். எத்தனை மூர்த்திகள், தசாவதாரங்கள், கொலு வைக்கிறாள. இந்த கொலு வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன, இது பொம்மையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு உங்க இடத்துல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா பாக்கிறதுக்காகவா, அதுக்காக வச்சுட்டு இருக்கா, அது இல்ல. என்ன, அந்த பகவானுடைய விக்கிரகங்கள் பல பல கோணத்துல பல வேண்ட வேஷத்துல விக்கிரகங்களை வச்சு அதை பார்க்கணும். இல்லாரு இப்ப என்ன, செட்டியார் பொம்மை வச்சுக்கிறது, வேற என்ன கிரிக்கெட் ஸ்டார் பொம்மை வச்சுக்கிறது, இப்படிதான் வச்சுட்டு இருக்க. பழைய நாள்ல எப்படி தசாவதாரம் பொம்மை வைப்பா, பகவானுடைய பல அவதாரங்கள் பல லீலைகள் அத்தனை லீலைகளுடைய பொம்மையும் வைப்பா. அதுதான் பொம்மையை வைக்க, கொலு வைக்கிறதுன்னு அப்படித்தான் வச்சுட்டு இருந்தா. இப்ப எல்லாம் வேற என்னென்னமோ, பார்க்க மாதிரி பொம்மை வைக்கிறது, குரங்கு பொம்மை வைக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு. அப்படி இருக்கப்படாது. அது எதற்காக சொல்றது நம்ம அப்படின்னு கேட்டா, அந்த பொம்மைகளை பார்க்கறதுனால மனசுக்கு சாந்தி ஏற்படும். தவத்யானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபவே. அதனாலதான் மூர்த்தி விபவம், ஒரு மூர்த்தியானது அது என்னென்ன விதமாக வைபவங்கள், மாறுதல்கள். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், தவழற கிருஷ்ணன், நிக்கிற கிருஷ்ணன், உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், கோவர்தனான கிருஷ்ணன், அந்த நின்று புளூட் வாசிக்கக்கூடியதான கிருஷ்ணன், ருக்மிணி சத்யபாமா ரெண்டு பேர்லயும் கையை போட்டு இருக்கிற கிருஷ்ணன், இத்தனை பொம்மைகள் போட்டிருக்க ஒரு கிருஷ்ணன் சொன்னாலே ஒரு படி முழுக்க கிருஷ்ணன் இருக்கும், ஒரு கணபதினு அந்த கணபதியினுடைய ஒரு படி முழுக்க இருக்கான். இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே வரவாள்லாம் பார்த்து என்ன அழகா இருக்கே இப்படி இருக்கேன்னு பார்த்து அவன் மனத்தை பிடிக்கணுமா. அதனால நம்ம கண்கள் எப்படி இருக்கனா பகவானுடைய மூர்த்தி விபவம், மூர்த்தி மட்டும் இல்ல உருவம் மட்டும் இல்ல உபத்தினுடைய மூர்த்தியினுடைய விபவங்கள் பல உருவங்களை பார்க்கணுங்கிறார். பதம் பரக்ரந்தான் கைர்வா பரமசிவன ஜானே பரமதா, இப்படி இருக்கணுமே தவிர அந்த கிரந்தம் என்ன இந்த கிரந்தம் என்ன அது என்ன இது என்ன பார்த்து யாரால முடியும்? சுலபமாக பகவான் அடையறதுக்கு இதான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். எப்படி மனஸ்தே பாதாப்ஜே, உன்னுடைய பாதங்களே மனசு இருக்கட்டும் நிவசத்து, வச ஸ்தோத்ர பணிதோ, ஸ்தோத்திரங்களை சொல்வதிலேயே என்னுடைய வாக்கு இருக்கட்டும், கரவுச்ச அபியர்ச்சாயாம், கரவுச்ச அபியர்ச்சாயாம், என் ரெண்டு கரங்களும் கைகளும் உங்களை பூஜை பண்றதுக்கே உபயோகப்படும். ஸ்ருதி ரபித்த கதா கர்ணன விதோ, ஸ்ருதி ரபித்த காதும் உங்களுடைய கதையை கேட்கறதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்கணும், தவத்தியானே புத்தி, உங்களுடைய தியானம் பண்றதுக்கு என்னுடைய புத்தி உபயோகப்படணும், நயனயுகளம் மூர்த்தி விபவே, நயனயுகளம் இரண்டு கண்களும் பகவானுடைய மூர்த்தியுடைய பல மூர்த்திகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறதுக்கு உபயோகப்படணும். பரக்ரந்தான் கைர்வா, மற்ற கிரந்தங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் வாசிக்கிறது, பரமசிவ ஜானே பரமத, அது உயர்ந்தது என்று நான் இன்னும் நினைக்கலப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அதற்கு பிறகு தெய்வங்கள்னு நம்ம சொன்னோமையானால் ஒரு தெய்வம் வசத்தி ஒரு தெய்வம் தாழ்த்தின்னு நம்ம நாட்டில் சொல்றது இல்ல. ஆனா எப்பப்ப எந்தெந்த தெய்வத்தை சொல்றோமோ அந்த தெய்வத்தை புகழாக பாடுறது அவ்வளவுதான். அதனால கணபதி, கணபதியை சொல்லும் பொழுது கணபதி தான் பிரம்மம்னு சொல்வோம், சிவனை சொல்லும் பொழுது சிவன் தான் பிரம்மம், அம்பாளை சொல்லும் பொழுது அம்பாள் தான் எல்லா தேவதா ஸ்வரூபமும், மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது அவ பெரும் ஆள் மகான் ஆத்மா மகாத்மா, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா, உலகமே அவர் தான், உலகமே அவர் தான், உலகத்துல வழிபடும் தெய்வங்கள் எல்லாம் அவர் தான், அவர் தான் விராட் ஸ்வரூபம். விராட் ஸ்வரூபத்துல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. இது என்ன சார் இது கேட்டா என்ன சொல்ற, எல்லா பிரம்மத்துக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையாக ஒரு பிரம்மம் இருக்கு, ஒரு சைத்தன்ய வடிவம் இருக்கு, அந்த சைத்தன்யம் தான் பலவிதமாக பல உருவங்களை எடுத்துக்கொள்றது, அதுதான் உண்மை. காத்துக்கு உருவம் இல்ல என எந்த உருவமாக எடுத்துக்கும், ஜலத்துக்கு உருவம் இல்ல எந்த உருவத்தையாவது எடுத்துக்கும். அதே போலயே நம்ம நாட்டுல சைத்தன்யமான ஒரு சொரூபம் இருக்கு, சிதிஸ்தத்வத லட்சார்த்தா சிதேகர சரூபடி, அந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான தத்பதத்துக்கு லட்சியமார்த்தமா இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம் நான் தான் என்று எல்லோருடைய இதயத்திலும் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துக்கு பல உருவங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல இங்க என்ன சொல்றார், யயா புத்தி யதா புத்தி சுக்தௌ ரஜதமிதி காசாஸ்மனி மணிர் ஜலே பௌஷ்டே க்ஷீரம் பவதி மிருகதிருஷ்ணா சுசலிதம் ததா தேவ பிராந்தியா பஜதி பவதன்யம் ஜடஜனஹ மகாதேவேசம் துவாம் மனசு நமத்வா பசுபதே. ஹே பசுபதே, இங்கே ஒரு சம்போதனம் பசுபதிங்கிற, பசுபதினா என்ன அர்த்தம், பசுக்களை காப்பாத்துறவர், பசுக்களை தன் அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது கோபாலன் சொல்ற, இதேதான் பேர்ல தான் வித்தியாசம், கோன்ன பசு, கோபாலன் பசுமாட்ட காப்பாத்துறவர், பசுபதினா பசுக்கள் பசுமாடு, அந்த பசுக்களை காப்பாத்துறவர் பரமேஸ்வரன். சோ விவகாரம் என்னென்ன கடைசியில பரமேஸ்வரனை சொன்னாலும் மகாவிஷ்ணு சொன்னாலும் என்ன, அம்பாளை சொன்ன பசு பாச விமோசனி, பசுக்களுடைய பாசத்தை போக்கடிக்கிறவள். அப்ப கடைசியில என்ன சொன்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இங்க பசுபதேன சம்போதனம் பண்ணினத்துல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன பசுபதேன்ன, இந்த மனுஷனிடத்துல மூணு லோபம் இருக்கு எல்லோருக்கும், அந்த மூணு லோபங்களையே மூணு மலங்கள்னு சொல்றான், ஒன்னு ஆணவ மலம், ஒன்னு காயிக மலம், ஒன்னு கார்மிக மலம் அப்படின்னு சொல்றான். எல்லோருக்கும் என்ன ஒரு மலம் என்ன இருக்கு தெரியுமா, நான் ஆணவம் அகங்காரம் நானும் சக்தி, நான் வசத்தின்னு அவன் நினைக்காத போனாலும் அவனிடத்துல அந்த குணம் இருக்கு சார், அந்த நினைக்கலையே அவன் தான் சொல்லலையே அப்பப்ப சொல்றான். நம்மகிட்ட பெரியவாள் ரொம்ப பேர் இருக்கா, நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம சாதாரண வியக்தி அஜிஞ்சித்கரம் சொல்றோம், ஆனா அவனிடத்துல போய் அவன்கிட்ட புத்தி இல்லைன்னு சொல்லி பாருங்க, முதல்ல அடிச்சு விடுவோம், என்ன சார் நீர் தானே ஒத்துன்னு இருக்க எனக்கு ஒன்னும் தெரியாது என்ன, அதுக்காக புத்தி இல்லைன்னு வையறதாங்கிறான். எல்லோரும் என்ன நினைச்சுட்டு தனக்கும் புத்தி இருக்கு, தானும் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உள்ளூரை இருக்கு. அது எந்த அளவுக்கு அவன் செயல்படுத்துகிறான்ங்கிறது அப்புறம். ஆனா என்ன இருக்கும், அந்த ஆணவம் இருக்கத்தான் இருக்கு. இந்த ஆணவம் இருக்கிறதுனால தன்னை வசதியாக நினைக்கிறதுனால அவன் எப்படி ஆயிட்டான்னு அணுவாயிட்டான். அவன் ரொம்ப குறைஞ்சு போயிட்டான். தன்னை வசதியா கருதுனதுனாலேயே அவன் குறைஞ்சிருக்கான். எந்தெந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு இவன் சின்னதா போயிட்டான். அதான் வியாபாரம் பார்க்க. நான் ஒண்ணுமே இல்லை, தொத்தாச தாச தரமாவதி தாச தாச தாசஸ்திய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தா அப்படிங்கிற குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாங்கிற கிரந்தத்தில். முகுந்தன் ஒருத்தர் தானே கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுடைய மாலைங்கிறாரு. அந்த புஸ்தத்து பேர் ஏன் வச்சார்னே தெரியல. ஒருத்தர் கேட்ட, அவர் முகுந்த மாலையில ரிசர்ச் பண்ணேங்க, பிஹெச்டி ரிசர்ச் யூனிவர்சிட்டியில. தலையெழுத்த தெரியாமல் என்ன அங்க கைடா போட்டேன், இதுவா போட்டேன் பரீட்சைக்கு. சாதாரணமா கேட்ட முகுந்தமாலான்னு பேர் இருக்கு, அந்த பேருக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படிங்கிற. முகுந்தன் ஒத்தர் தானே, முகுந்த மாலை என்ன? அப்புறம் சொன்ன முகுந்த மாலான்னு என்ன, அந்த பரமேஸ்வரனை பத்தின பல லீலைகளை மாலையா கட்டி இருக்கான். விவகாரம் முழுக்க என்ன, அந்த முகுந்தன் ஒருவர் தான், முகுந்தனை பத்தின விஷயங்களை மாலையா கட்டிருக்கார். முகுந்த மாலை இல்ல, அப்படி அழகா கிரந்தம் எப்படி சொல்ற, தன்னை அகிஞ்சனா எதுக்கும் உபயோகம் இல்லாமல் தாச தாச உன் தாசனுக்கு தாசனுக்கு அந்த தாசனுக்கு தாசனுக்கு அந்த தாசனுக்கு தாசனா அப்படின்னு இருக்க. விவகாரம் முழுக்க என்ன, அப்படி என்ன நினைங்கிற அப்படின்னா நான் எதுக்கும் உபயோகம் இல்ல. நீங்க இல்லாத விட பெரியவர் அகம் சாதிபாலகா பவான் லோகபாலா. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்ற பவான் அகம் சாதிபாலா, எல்லாரை விட ரொம்ப சின்ன குழந்தைனா பவான் லோகதாதா, உலகத்தை விட ரொம்ப பெரியவர். இந்த எண்ணம் இருக்கு பத்தில, இதே எண்ணம் தான் எல்லா ஸ்தோத்திரத்திலையும் வரும். ஸ்தோத்திரத்துல வர்றதுன்னா அப்பப்ப நம்ம படிக்கிறோம், அந்த எண்ணம் நமக்கு வரல. எண்ட ஆணவ மலம் இருக்கு. இந்த ஆணவ மலம் என்ன, நான் தான் வசத்தி, நான் தான் வசத்தி, எனக்கு நன்னா பேச வரும், ஒருத்தர் எனக்கு நன்னா எழுதுவேன் சார், வெரி குட் ரைட்டர் நான்கிறான். இன்னொருத்தர் பாருங்க நல்ல ஃபில் ப்ரொடியூசருங்கிறான், ஒவ்வொரு வாரமும் ஹிந்து பேப்பர்ல அபவுட் யூ ஒரு சப்ளிமெண்டே வருது. அவன் தன்னை பத்தி என்னமோ சொல்லிக்கிறான். எல்லாம் பகவான் போட்ட பிக்சர் ஒத்தனும் தெரியலையே. விவகாரம் முழுக்க நான் ரொம்ப நன்னா சமைப்பேங்கிறான். அந்த சமைக்கக்குள்ள எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு போடணும்னு பகவான் கொடுத்தாதானே. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னா தெரியும்னு கிருஷ்ணார்பணம் இத்தனை நாள் நீங்க போட்டதெல்லாம் போயிடுது, இப்படிதானே சமைக்கிறதுன்னு அழகம். விவகாரம் முழுக்க அப்ப பாத்துக்கணும், எதுவும் எப்பவும் சரியா வரணும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா ஒன்னும் உபயோகப்படாது. அந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கணத்திலையும் இருக்கணும். அது இல்ல, அது இல்லாமைக்கே அதுக்கு தான் நம்ம ஆணவ மலம்னு சொல்றோம். ஆணவ மலம் கர்வமாக இருக்க, இந்த கர்வம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய மனசு அந்த குறுகி போச்சு. இது ஒரு மலமா இருக்க. ரெண்டாவது என்ன, அந்த காய்க மலம், இந்த சரீரம் நம்ம என்னமோ நம்ம அழகுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அழகுங்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தம், என்ன ஒரு கோல்னு ஒண்ணுமே தெரியல. அழகு கோல் ஒண்ணும் தெரியல. அவனவனும் தன்னை அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கான் சார். யாரும் வந்து நான் அழகா இல்லைன்னு நினைக்கிற இடம் யாருமே கிடையாது. கண்ணாடி முன்னால பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் வரோம் நம்ம எல்லோரும். என்ன சுவாமி நான் அழகு இல்லைன்னு சொல்றோம், வேணும்னா என்னன்னா ரொம்ப அழகா இருக்க பிரசித்தி பெற்றவாளோட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா நிஜமா நம்ம ஒண்ணு உபயோகம் இல்லாம இல்ல. யார கேட்டாலும் பாருங்க, மான் நிறமா இருக்க, அது என்ன மான் நிறமா, மான் நிறமா கோதுமா நிறமா இல்லையே. எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், மான் நிறம்னு சொல்றான், அழகு இல்லைன்னு யாருமே சொல்றதில்ல, தன்னை நினைக்கிறதுல அட்லீஸ்ட். அதே மாதிரிதான் பாருங்க, இந்த சரீரத்துல அவன் குண்டுங்கிறான், இவன் ஒல்லிங்கிறான், இவன் வேற விதமாங்கிறான், அவன் நீளமா இருக்காங்கிறான். ஆனா விவகாரம் என்ன, கடைசியில பார்த்தா எல்லோருக்கும் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான் இருக்கு, சந்தேகமே கிடையாது. விவகாரம் முழுக்க அது ஏதோ விதமாக பகவான் கொடுத்திருக்க. பகவான கேட்டா வரணும் சில சாஸ்திரங்கள், ஜென்மாந்திரத்துல என்ன புண்ணிய பாபம் பண்ணியதோ அதுக்கு தகுந்த போல சரீரம் கிடைச்சிருக்கு. நீளமான சரீரத்தில் அனுபவிக்கிறதுக்காக நீளமா கொடுத்தேன், நீங்க பண்ணியிருந்த கர்மா குறுகின சரீரமே போறோம், அதனால இதை கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்ப வந்து அந்த சரீரம் எப்படி வந்திருக்க, ஜாத்தியாயுர் போகாஹ, கர்மமானது இப்படி மாறி இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரமும் ஒரு சொல்லுவோம். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் சரீரம் நன்னா இருக்குன்னு, இருந்தா போல இருந்து வேலை செய்யறது நின்றுடுத்து. சரீரம் 75 வயசு வரைக்கும் நன்னா இருந்தா சார், 76வது வயசுல என்னாச்சு, கை மேல தூக்க முடியலன்னா. நேற்று வரைக்கும் அது எப்படி இருந்தது, நேற்று வரைக்கும் நன்னா தான் இருந்தாள், இன்னைக்கு கைய மேல தூக்கினா வலிக்கிறது, வலிக்கிறதுன்னு தூக்கல, தூக்கலன்னா என்னாச்சு, மறந்து போயிடுது தூக்கம். டாக்டர் கிட்ட கேட்டா சொல்றார், நடந்தா வலிக்கிறது, வலிச்சா நடங்கிற, இது என்ன விவகாரம், வலிக்கிறதப்பா அதனால தான் நடக்க முடியல, என்ன நடக்கிறது நிறுத்தினா வலி ஜாஸ்தி ஆயிடும் போகாதுங்கிற. என்ன சுவாமி, ஒண்ணுக்குன்னா அந்யோன்யாசிரியமா தானே இருக்க, என்ன பண்றது, அது அப்படிங்கிற நம்ப முடியாது. நேத்தி வரைக்கும் நன்னா இருக்கலாம், இன்னைக்கு மாறிபடலாம். அதனால சரீரம்ங்கிறதுல இது ஒரு மலம், இதுல ஒரு தோஷம் இருக்கு. இத கட்டி காப்பாத்துறதுக்கு எப்பொழுதுமே ஈக்குவலம் பேலன்ஸ் சொல்லணும். ஆயுர்வேதத்தை சொல்லும் பொழுது மூணு தாத்துக்கள் இருக்கான், கபம் வாதம் பித்தம், இது மூணு கரெக்டா இருந்தா தான் டே டு டே லைஃப் நடக்கும். ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, பித்தம் ஜாஸ்தி ஆயிருந்தா தலைவலி படுத்து போயிடலாம், வேற ஒன்னும் பண்ண முடியாது. பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல குறைஞ்சு, ஜாஸ்தியானாலும் வம்பு பத்து பதட்டமா இருக்கும், குறைஞ்சலா போயிடுச்சுன்னா ஒண்ணும் தெரியாது படுத்துப்பான். அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இதை தூங்கிட்டு இருக்கா நந்தன்ற ஒரே இடம் தூக்கமாயிடும், ஞாபகம் விவகாரம் என்னடா, அது பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனா, கபம் ஜாஸ்தியாயிருந்தா ஒரே பக்கத்துல இருக்கிற தூங்க விடாம இருமிட்டே இருப்பான், கபம் ஜாஸ்தியாயிருக்கா. வாதம் ஜாஸ்தியாயிருந்தா சொல்லவே முடியல, கை நீட்ட முடியல, இதுக்க முடியல, கால் நீட்ட முடியல, கால் வடக்க முடியல, விவகாரங்கள்ல பாதம் வாதம் இந்த மூணும் ஒரே ஸ்டேஜில் இருக்கணும். ஆயுர்வேதம் என்ன பண்றது, எது ஜாஸ்தியா இருக்கோ அதை குறைக்கிறது, எது குறைச்சலா இருக்கோ அதை உத்தேஜகமா பண்றது, இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. இது எத்தனை நாள் சார், வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது தோஷம், ஆணவமலம் காய்கமலம், இந்த ரெண்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார். ஆணவ மலம் இருக்குமே ஏனால் அதுக்கு வந்து வாழ்க்கையில லைஃப்ல இடிப்பட்டா சரியா போயிடும். நான் ரொம்ப அழகின்னு நினைச்சிட்டு இருக்கேன் வரம்மா, ரெண்டு நாள் இன்ஃபுளுயன்ஸா வந்தது, கண்ணு சிம்மம் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் போயிடும், ரொம்ப பணம் ஜாஸ்தியா இருந்தது திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தில் நட்டம் ஆயிடுது, கர்வம் குறைஞ்சு போயிடும். ரொம்ப நான் எனக்கு எல்லாமே தெரியும், அனுபவிச்சானஹா எல்லாத்தையும் நான் சொல்வேன் நினைச்சேன், ஒரு க்ஷணம் மறந்து போச்சு போயிட்டு. கர்வங்கள் எல்லாம் இந்த ஆணவ மலம் எல்லாம் வாழ்க்கையில அடிபட்டா போகும், சரீரத்துல மலம் எல்லாம் வர்றது வந்து ஒரு வியாதி வந்தா போகும். ஆனா இந்த கர்ம மலம் இருக்கு பார்த்தீங்களா, போன ஜென்மாவில பண்ணின கர்ம அதை அனுபவிச்சாதான் சத்திக்க முடியும். அந்த அனுபவம் வரும்பொழுது அதை போக்கடிக்கிறதுக்கு யாரு, அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தா தான் போகும். ஆகையால் இந்த மூணு மலைங்களையும் போக்குறதுவர் மலங்களை மல நிர்மோசனம் பும்சாம், அது அப்பப்ப அப்பப்ப அதுக்காக அந்த பகவானுடைய ஞானத்தை அடையணும். அதற்காகத்தான் இனமிடர் பசுபதே மகாதேவம் துவாம் மனசு ஜனமத்வா பசுபதே, அந்த பரமேஸ்வரனை மனசுல தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இது ஒண்ணுத்தான் வழிங்கிறார். யயா புத்தி சுக்தௌர் அஜதமிதிவா காகஸ்மணி மணி, லோகத்துல மனுஷியால் என்ன பண்ணிட்டு இருக்க, எது நிஜமா இருக்கோ அதை பார்க்காமல் வேற விதமா பார்க்கறது நினைச்சுட்டான். இந்த அவித்யா அஜானம் ஒண்ணு இருக்கே அது என்ன பண்றது, உண்மையை மறக்கிறது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா காட்டுகிறது. கிழிஞ்சல் தான் இருந்தது, கிழிஞ்சலை கிழிஞ்சலா பார்க்க வேண்டியத்தானே, கிழிஞ்சலை வெள்ளியா பார்த்து காமிச்சு கொடுக்கும். வெறும் கயர் இங்க இருந்தது, கயரை கயறுன்னு பார்க்கத்தால் ஒரு கட்டமும் இல்லை, கயிற பயிரா பார்க்கலாம். ஆமா நாம என்ன பண்ணினோம், கயிற பாம்பா பார்த்தோம், மோகம் உண்டு. சோ விவகாரம் என்ன, இவனிடத்துல அஜ்ஞானம், இவனிடத்துல பரமேஸ்வரத்துல பக்தி இல்லாததுனால, பகவான நம்பாததுனால, உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் புரியாததுனால, ஆத்மா அனாத்மா ஆத்மாவாக

ஜாஸ்தியான வசத்தின் அவன் என்ன பண்றது அமெரிக்கன் டைமண்ட நெஜன் டைமண்ட விட இது வசத்தின் நானதான். இப்படி எல்லாம் ஜனங்கள் இருக்க பதில விவகாரம் முழுக்க என்ன காதாஸ்மணி மணிரதி காதாஸ்மணி கிளாஸ் பீஸ் கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன காத்தம்னு பேர் இல்ல இது கூட கிரந்தம் வாசிச்சதுதான் நமக்கு தெரியும் விவகாரம் முழுக்க கிளாஸுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன கிளாஸு அப்படின்னு எழுதுவோம் காத்தம்னு பேர் காத்தம்னு கிளாஸ் பீஸ் அந்த காதாஸ்மணி மணிரதி ஜலே பவுட்டே க்ஷீரம் பவதி மாவு கலந்த ஜலம் இருக்கு அது பால் எடுத்து குடிச்சு விட்டாராம். அஸ்வத்தாமான்னு ஒரு பையன் துரோணாச்சாரியர் இருக்கு அவர் துரோணாச்சாரியரும் திருபதனும் ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தை தான் வசித்தார். அந்த காலத்தெல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்பதான் நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம் எக்கச்சக்கமா பீஸ் வாங்குறோம். எல்கேஜி போறப்ப 100,000 கிராம் அதுலயும் பெங்களூர்னா 2 மடங்கு அந்தூர்ல ஜாஸ்தி விவகாரம் உங்களுக்கு என்னடா இவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும். சில ஸ்கூல்ல சொல்றேன் நீங்க திரும்பி போறப்ப வாங்கிட்டு போகலாங்கிறான். திரும்பி போற நமக்கு ஞாபகம் இல்லை போனா போறோம்னு வந்துட்டோம் விவகாரம் உங்களுக்கு இது ஏதோ நடக்கிறத வச்சுங்க. ஆனா விவகாரம் என்னடா ஆச்சுன்னு இவ்வளவு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத அந்த காலத்துல இந்த வித்தியாசமே கிடையாது. எல்லோரும் குருகுலத்துல போய் சேர்ந்துருவா. திருபத ராஜாவுடைய பையன் திருபதன் அவரும் அங்கே போனார். துரோணாச்சாரியும் அங்கே போனார். ரெண்டு பேருக்கும் ஒரே விடமா தான் பாடம் நடக்கிறது. எல்லா பாடமும் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டா. போற சமயத்தில் என்ன சொன்னா தெரியுமா நான் இவர் தான் நான் வீட்டுக்கு போனதுமே நான் ராஜாவை ஆயிடுவேன். ராஜாவை ஆனப்புறம் நான் எல்லாத்தையும் எல்லா பாடமும் எங்கிட்ட தான் வரப்போறது ரொம்ப பெரிய வாப்பறேன் அப்படின்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து என்ன கேட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தோமே அப்படின்னு. இவரும் பார்த்தார் இவருக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு என்ன தெரியும்னே சரின்னு இவர் போனார். வந்தாச்சே ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அஸ்வத்தாமாவும் பிறந்தார். ஆனா பரம ஏழை காசு வரல சார். மகாலட்சுமி அனுகிரகம் எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது. விஷ்ணுவை பூஜை பண்ணுங்க தினந்தோறும் துளசி எடுத்து மகாலட்சுமி பாதத்துல வைங்க அப்ப மகாலட்சுமி எங்கேயும் போகமாட்டான். மகாலட்சுமி காலத்துல இருக்கணுமே ஆனால் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமே ஆனால் மகாலட்சுமி பூஜை பண்ணினா போராத ஒரு துளசி எடுத்து மகாவிஷ்ணு பாதங்களை வைக்கணும் அப்பதான் அந்த அம்மா இங்கேயும் போக மாட்டார். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு இவருக்கு ரொம்ப ஏழை பரம ஏழை ஆயிட்டார். பையனும் பிறந்தான் அஸ்வத்தாமா. இவன் என்ன பண்ணார் அந்த பக்கத்துல இருக்க குழந்தைகளோட விளையாடும்போது அந்த குழந்தை நான் பால் சாப்பிட்டு வந்தேன் பால் சாப்பிட்டு வந்தேன் சொன்னாரன் அம்மா கிட்ட வந்து அழுதார். எனக்கும் பால் கொடுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவா ஒண்ணும் இல்லையா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது அதை கலந்து தினத்துல இத சாப்பிடுனாலும் இத பார்த்தார். அந்த குழந்தை சாப்பிட்டா அவனும் பால் சாப்பிட்டேன்னு போயிட்டான். அதை பத்தி அவருக்கு ஒன்னும் இல்ல அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல. இந்த அம்மா இப்படி ஏமாத்தினது பார்த்தார். இப்படி உபயோகம் இல்லாதவனா நான் ஆயிட்டேனா இவ்வளவு வாஸ்து என்ன லாபம் இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கற அளவுக்கு கூட நான் சம்பாதிக்க முடியலையேன்னு கவலை வந்ததுன்னு கிளம்பிட்டார். என்ன பண்றதுன்னு திருபதனுடைய ஞாபகம் வந்தது. போறார் சபையில போறார். இவருடைய கிழிஞ்ச வேஷ்டியும் ஒல்லியாக இருக்கக்கூடியதான சரீரமும் இத பார்த்தார் திருபதர். தெரியும் அவருக்கு அவர் ராஜாவா இருக்கார். இவர் நமக்கு தெரியும் தெரியும் இவர் நான் துரோணாச்சாரியனுடைய கிளாஸ்மேட்டுன்னு சொன்ன. ஆனா 10 பேர் எதிர்க்க ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு வெக்கமாயிருக்கு. எல்லாம் ஒண்ணும் தெரியும் நீ போய் சொல்றது வரட்டு அடிச்சுட்டான். கோபம் வந்து அவ்வளவு கோபம் வந்து அப்ப போனார். அதுக்கப்புறம் பாண்டவாளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணினார். அங்கே போய் ஒரு நாள்ல என்ன ஆயிட்டார் கௌரவாள் பாண்டவாள் எல்லோருக்கும் குரு ஆயிட்டார். ராஜாவுடைய சம்ஸ்தானத்துல குரு ஆயிட்டார். அப்ப என்ன இது மேல இதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையா இருக்கிறவர் அடுத்த கணம் என்ன ஆயிடுச்சுன்னு அடுத்த கணம் மகா பணக்காரமா ஆயிட்டார். ஆனா அதே மாதிரிதான் இருந்தாங்க மாறல அவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கௌர பாண்டவாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவள் குரு தட்சணம் என்ன வேணும்னு கேக்குற. இப்ப என்ன கேக்கறதுன்னு தெரியல. உங்களை வந்து திடீர்னு பிரத்யேகமே அம்பாள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேக்கறது நம்ம நம்மத்துல இல்லாத குப்பை இல்ல இதை கேட்க போறேன் எல்லாம் இருக்கு. காசு என்ன இருக்குன்னு இது வேண்டிய அளவுக்கு இருக்கு. இனிமேல காசு வந்தா வம்புத்தான் பெரிய வீடு கேட்டேன்னா தொடக்கிறதுக்கு ஆள் இல்ல வம்புன்னு இருக்கிற வீடு போறோம். இப்படி நம்ம இன்னதுன்னு கேட்கறதுக்கு தெரியாத அளவுக்கு இருக்க அந்த அளவுக்கு மனசு நிம்மதி வந்துருச்சு. துரோணாச்சாரியர்
அப்ப கேட்டாரா அந்த உள்ளூர் அந்த மனசுல

0: தாக்கினார் பார்த்தேடா, 1000 பேர் இருக்க சதஸ்துல அந்த சபையில வந்து உன்னை எனக்கு தெரியாது, நீ என்ன பொய் சொல்றேன்னு சொன்னீரே, அந்த மனசுல அந்த வடு அப்படியே இருந்தது. அப்ப சொன்ன 101 குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன், நீங்க எல்லோருமே 105 பேரும் போங்க, போய் அந்த திருபதி ராஜாவை சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சுன்னு அழிச்சனு வாங்க அப்படின்னாரு. இத்தனை பேரும் போற போனா தர்மபுத்திரன்னு துரியோதன எல்லாரும் தோத்து போயிட்டான். அந்த திருபதி ராஜா போட்ட பாணங்கள் இருக்க அந்த வேகத்துக்கு தோத்து போயிட்டா இவாள்லாம். இவன் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்க, ஆனா அது வேற இது வேற ஓடி வந்துட்ட. ஆனா அர்ஜுனன் பார்த்தான் சரியினார், அதே மாதிரி போட்டார் அந்த அர்ஜுனன். இந்த கையாலையும் அந்த காலையாலையும் பானத்தை எடுக்கிறதும் போடுறதும் சந்தானம் பண்றது மறுபடியும் எடுக்கிறத பார்த்தார். அப்படியே நின்று போயிட்டார். இந்த குழந்தை நான் இத்தனை வருஷமா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணினா அந்த வேகமா அவன் போடுறான் பாருங்க அப்படின்னு ஒரு டன தம்பி நின்று போயிட்டார். இவர் பானத்தை போட்டார், அவருக்கு ஆச்சரியம் வந்தது. இவருக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல, ஒரே ஒரு குறிக்கோள், என் குரு சொன்னார் அதை நான் நடத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான். அதை தவிர வேற எண்ணம் இல்ல. திருபதி ராஜாவை கட்டிட்டு தோக்கடிச்சார், தேர்ல கட்டினார், அழைச்சின்னு வந்துட்டார். வந்த பிறகு இவர் பார்த்தாராம் துரோணாச்சாரியர், என்ன ஆச்சு அப்பா? இப்ப உன் ராஜ்யம் முழுக்க யாருது? எனது. என்ன தோக்கடிச்சாச்ச, முழுக்க எடுத்துன்னு வந்தாச்ச? எடுத்துக்கலாம், ஆனா என்ன தெரியுமோ, நான் எனக்கு ராஜ்யம் பண்றதுல ஆசை இல்ல. சரி, எல்லாமே என்கிட்ட இருக்குன்ன, பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் எல்லாருக்கும் குருவா நான் இருக்கேன்ன, அத்தனை பேரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு இல்ல என்னைக்கும். உன குரு எடுத்தா என்னைக்கும் கோபம் வராது. ஒரு நாளைக்கு ஜென்மாவில் ஒருதரம் குருன்னு எடுத்துட்டோம்னா இவரு மேல கோபம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, குருவும் உங்கள்ட்ட கோவிச்சுக்க மாட்டார். அப்படி இருக்கிற காலத்துல நான் இனிமேல இது வேணும்னு கேட்க வேண்டியது இல்ல. ஆனா நீங்க என்ன சொன்ன, நான் எதுக்கும் உபயோகம் இல்லாதவன், பரம தரித்திரன், ஏழைன்னு சொன்னோ இல்லையோ, இந்த கல்யாணமோ அல்லது யுத்தமோ சமமா இருந்தா தான் நடக்கும். ஆகையால் உன் ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் நான் எடுத்துக்கிறேன், பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டார். இப்படித்தான் துரோணாச்சாரியர் ராஜாவானார். பிராமணன் அவர், பிராமணனா இருக்கிற ராஜாவை எப்படித்தான் ஆக முடியும், என்ன விவகாரம்? இதனால திருபதன் பண்ணினதான ஒரு வம்புனால இவருக்கு பாதி ராஜ்யம் கிடைச்சது. அந்த ராஜ்யத்தை அப்படியே விட்டு ராஜாவா அரசன் இருந்தார். அப்புறம் ராஜா ராஜசூய ராஜசூயக்கம் பண்ணினாரா வேண்டாமா, இதெல்லாம் அப்புறம் இருக்கணும். அது பாரதம் சொல்றப்ப சொல்லுவோம் விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சின்னதான ஒரு விவகாரமா இருந்தாலும் நம்ம ஒன்ன இன்னொன்னா பார்க்கும்படி பண்றது பார்த்தீங்களா, இது என்னது? அந்த கர்மா. கார்மிக மலம் ஜலம் போட்டே ஜலே போட்டே கயிரம் பவதி, பால் மாவை கலந்ததான ஜலத்தை பால் என்று கருதுறான் பார்த்தீங்களா. மிருக திருஷ்ணா சுசலீலம், அதே போலயே தீர்த்தம், அந்த காணல் நீர்ல தீர்த்தம் இருக்குன்னு நினைச்சேன். காணல் நீர்ல தீர்த்தம் இருக்க முடியுமா? மான்குட்டிகள்லாம் அங்க பார்த்து ஓடுறது, அந்த மீராஜ பார்த்து ஓடுறது. விவகாரம் என்ன, அங்க தீர்த்தம் இருக்குது, தாகம் அடையணும்னு ஓடுறது. ஆனா அங்க போனா என்ன செய்யறாரு, அங்க இல்ல, இன்னொரு 100 அடிக்கு நின்று அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு நினைச்சு ஓடுறது. அங்க போனாலும் இல்ல, ஓடிட்டே இருக்க, இதை கவலைப்படுறது. அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையில இதானப்புறம் அசோக்கியம் வரும், அதானப்புறம் சௌக்கியம் வரும். அப்படின்னா நான் ஓடிண்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் மூட்டை சுமக்கணுமே, காலேஜுக்கு போனா ஒண்ணும் சுமக்க வேண்டாம் நினைச்சேன், அங்கே போனோம். இங்கேயாவது பாடம் சொல்லிக் கொடுத்தா அங்கே பாடமே கிடையாது. விவகாரம் முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ்னு போய் சேர்ந்திருக்கேன் சார், காலேஜ் அவ்வளவுதான். அவன் இன்ஜினியரும் இல்ல காலேஜும் இல்ல, விவகாரம் முழுக்க என்னமோ ஏதோ போறான் வரான் விவகாரம். 4 வருஷம் ஆயிடுது. அது என்னடா, அவன் படிச்சானா இல்லன்னு பாக்கறது இல்ல, 4வது வருஷம் ஆச்சு உத்தியோகத்துக்கு எடுத்துட்டான். உத்தியோகத்துக்கு ஏன் எடுத்துட்டா, லாஸ்ட் இயர், அவ்வளவுதான், வேற ஒன்னும். உத்தியோகத்துக்கு போனா அங்கே வருமானா, அங்க என்னமோ ஏதோ அவ பண்றா இவ பண்றா எதை பண்ணினாலும் தெரியல. இதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுது. இப்ப விவகாரம் என்ன, கல்யாணம் ஆனா சுகம் நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்னடா, கல்யாணம் ஆனப்பறம் குழந்தை பிறந்தா சுகம் நினைச்சான். குழந்தை பிறந்த பிறகு என்ன, பிரம்மராட்சசனா பிறந்தான். இப்படி மேலும் மேலும் இதானப்புறம் அதான், அதானப்புறம் இதுன்னு ஒரு கவலையில ஒழிந்தே இருக்கான வாழ்நாள் முழுக்க. அதான் விவகாரம் என்ன, அதான் முருக திருஷ்ணா சுசலீலம், காணல் நீர்ல தீர்த்தம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கையில ஓடுறா போலயே வாழ்க்கையில. இது அடைஞ்சால் சுகம் வரும், அது அடைஞ்சால் சுகம் வரும் எனக்குடையதான எண்ணத்திலேயே மனுஷியர் ஓடிட்டு இருக்கானுங்க. ததா தேவபிராந்தியா பிரஜதி. அதே போலயே என்ன நினைச்சிட்டு இருக்கா, இந்த பிராந்திகள்லாம் மனுஷனுக்கு எப்படி வருதோ அதே மாதிரிதான் இன்னொரு பிராந்தியும் இருக்கு. நமக்கு எது வேணும்னாலும் அந்த பகவான தியானம் பண்ணுங்க, இது வேணா இந்த பகவான தியானம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் அனுமஸ்மரணா பவித் என ராமன் கொடுக்க மாட்டாரோ, அனுமார் தான் கொடுப்பாரு. அந்த அனுமார் யாரு, ராமன் காலில் இருந்துருக்காரு, அது ராமன் கொடுக்க மாட்டாரோ. அப்ப விவகாரம் என்ன, நமக்கு ஒரு ஒரு பிரமம் இவரை பண்ணிடாதான். அனுமாரே எல்லாத்தையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். பிள்ளையாரே விஸ்வோத்பத்தி விபத்து சம்ஸ்திதிகரா விக்னேஷ இஷ்டார்த்ததா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கு. ஆனா இவன் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனவனுக்கும் ஒரு அஜ்ஞானம் வந்திருக்கு. இந்தெந்த யோயோ யாம் யாம் தனும் சுபத்தியா சத்தையா அர்ச்சிதமிச்சது, இந்தெந்த உருவத்தில் இருக்கிற இந்த தெய்வம் தான் இதுதான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சது. நமக்கு தெரியல, இங்க கிராமாந்தரம்ல காத்தாயி பேச்சாயி வீரபத்ரம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கு, அந்தந்த தெய்வத்துக்கு ஆடவெட்டு மாடவெட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. என்ன இது ஞாபகம் வச்சுருந்தா அதனுடைய தத்துவம் புரியல. தத்துவமானதுன்னா மகாதேவம் பஜத்யன்யம் ஜடதனோ மகாதேவேதம் துவாம் மனசி, எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமாக இருக்கிறதுனால மகாதேவன். பரமேஸ்வரத்துக்கு என்ன பேரு, மகாதேவன் பேரு. மகாவிஷ்ணுக்கு என்ன பேரு, மகாத்மான்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான், அங்க ஆத்மான்னு இங்க தேவன் சொன்ன, தேவதேவன் சொல்றா, ஒருத்தருக்கு தேவராஜன் சொல்றா. எல்லா விவகாரம் என்ன சொல்றது, அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றது. மகாதேவேதம் துவாம் மனசிட்ட நமத்வா பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வரா, உன்னை தெரிந்து கொள்ளாமல் எங்கேயோ இப்படின்னா லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்க. மனுஷியாளுடைய மனசுல இத்தனை பிராந்தியும் வரத்துக்கு காரணம் அவ இடத்துல இருக்கக்கூடியதான ஆணவ மலம் காய்க்க மலம் கார்மிக மலம். இந்த பசுவனுடைய பாசங்களை அறுத்துறணும் பாப்பா நீ, அதனால்தான் நீ பசுபதியா இருக்க. ஹே பசுபதே எங்களை காப்பாத்துங்க, இப்படிப்பட்டதான எல்லாத இந்த பிராந்திகள்ல மாட்டிண்டு மோகத்துல மாட்டிண்டு ஒண்ணுக்கு இன்னொன்னு நினைச்சு இந்த கவலையே நாங்க பட வேண்டாம் அப்படின்னு விசேஷமாக பகவத் பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம் பார்த்தோம். அதற்கு பிறகு கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே விஷாலே தைலே பிரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமப்பே ஏகம் தே தஸ்தரசிஜமுமானாதபவதே சுகே நாவஸ்தாதும் ஜனய ந ஜானாதி கிமஹோ அப்படின்னு இந்த மோகத்தினுடைய இன்னொரு வழிய நமக்கு இன்னொரு விதமாக இருக்கக்கூடிய மோகத்தை அடையிறத நமக்கு சொல்ற.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்தீக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் 3 பகுதி 2 வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: இப்ப நம்ம வந்து இந்த படைச்சு என்னன்னா நம்ம பண்ணுவோம், இந்த படைப்பு கிடைக்கின்ற என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, சாங்கியாரோட கருத்து என்னன்னா அபவர்க்கம் அல்லது மோட்சம் அப்படின்னா என்ன, எப்படி மோட்சம் அடையிறது அப்படின்னா, புருஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிஞ்சு சொல்றாங்க வந்து எந்த ஒரு அவர் வந்து எந்த நேரத்திலேயே சொல்லணும்னா
4: கிடையாது. ஆனா அவன் தான் சேத்தன வஸ்துன்னு சொன்னேன். அது மாதிரி பிரகிருத்தியும் ஜடம், ஆனா அதுகிட்ட படைப்பாற்றல் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்தாதான் படைப்பு அப்படிங்கறதையும் சொன்னேன். எப்படி ரெண்டா சேர்றது, குணத்தோட சில சமநிலையோட அந்த டிஸ்டர்பன்ஸ் போறதுனால, சமநிலையத்தை அந்த போறதுனால அது வந்து ஏற்படும். இப்போ அபவர்த்தம்னா இவன் சாங்கியா என்ன மோட்சம் அப்படின்னு கேட்டா, இந்த புருஷன் அப்படிங்கிறது வந்து பிரகிருதி அப்படிங்கிற கத்துல இருந்து விடுபடுறதுதான் வந்து அபவர்தம். ஏன்னா நம்ம வந்து உலோகத்துல இந்த நம்ம வந்து துக்கப்படுறோம், வந்து பல இடங்கள்ல இருந்து துக்கம் வருது நமக்கு. அது அதை பத்தி அது அதுல என்ன ஆரம்பிக்கிறது, இந்த சாங்கியத்தோட விசாரமே துக்கத்ரயம் அபகாத்தம், இந்த மூணு துக்கங்களையும் போக்குறதுக்கு வழி அப்படிங்கறதுல இந்த சாங்கிய ஈஸ்வர கிருஷ்ண காரிக்கையே ஆரம்பிக்கிறது. இது எப்படி போக்கிக்கிறது, ஏன்னா எல்லாமே இந்த பூத பிரபஞ்சத்துக்குள்ள அடைஞ்சிருக்கு, அது போக்கிட்டானா துக்கத்திலிருந்து மீண்டுடலாம் அப்படிங்கிறது இவாளோட அபவர்க்கம். புரிஞ்சுக்கணும், புருஷன் வந்து அபவர்க்கம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அது எப்படி அடையறாங்கிறது. இங்க சாங்கியத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தத்துவ விசாரம் பண்ணிட்டே இருந்தா இந்த புருஷன் வந்து மீண்டுருவான், மீண்டு பிரகிருத்தில இருந்து வந்து வெளியில வந்துருவான் சொல்றது. இந்த சாங்கியத்துல ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்படி இதை வந்து இந்த ஒரு இந்த விடுதலை எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒன்னும் வழி சொல்லி தரல. அதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தா, அது நாளைக்கு சொல்ல போற யோக சித்தாந்தம் இதோட அலைடுதான், இதோட சேர்ந்த சித்தாந்தம், இதோட அடிப்படை தத்துவங்களை வச்சுதான் யோக சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு. அதை தவிர யோகங்களுக்கு பல சித்தாந்தங்கள் இருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம். ஆனா பதஞ்சலி யோக சூத்திரத்துல இந்த சாங்கிய சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் எப்படி புருஷன் பிரகிருத்தில இருந்து மீளலாம் அப்படின்னு அது அஷ்டாங்க யோகத்தை சொல்றாரு. இதுதான், ஆனா சாங்கியத்துல நேரடியா சொல்லியிருக்கிறதுனா, இந்த தத்துவ விசாரத்தை பண்ணிட்டே இருப்பா, இந்த விசாரம் ஆழ ஆக ஆக ஆக ஆக ஆக நமக்கு வந்து ஓ நம்ம இது இல்ல, நம்ம இது இல்ல, ஓ நம்ம இது இல்லன்னு புரிஞ்சு புரிஞ்சு அந்த அந்த மனசே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விரிஞ்சு இதுவும் ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து சாங்கியாவோட முக்கியமான அபவர்க்கம் அல்லது மோட்சத்தோட தத்துவம். இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த தத்துவங்கள்லாம் பார்ப்போம், என்னென்ன வரும். முதல்ல மூல பிரகிருதி, அப்புறம் மகத்து, அப்புறம் அகங்காரம், அப்புறமா வந்து புத்தி மனசு அகங்காரம், அப்புறமா வந்து மகத் புத்தி அகங்காரம் மனசு, அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம், அப்புறமா வந்து சித்தம் இது நாலு, அப்புறமா வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், மகாபூதங்கள், 24 தத்துவம் இருக்கு. ஈஸ்வர சாங்கியங்கள்லாம் அதாவது எந்தெந்த சாங்கியத்துல ஈஸ்வரன் நிரீஸ்வரன் ரெண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஈஸ்வரமா இருக்கிற சித்தாந்தங்கள்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவத்தையும் சேர்த்து 25 இப்போ இங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அத்வைதமா நம்ம வந்து ஒரு பிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம அத்வைத வேதாந்தத்தோடைய இல்ல மத்த எல்லா வேதாந்தங்களோடயோ அது ஒரே பிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கிற தத்துவம். இங்க பொதுவா பிரம்மம்னு ஒண்ணு சொல்ல கிடையாது, ஆனா வந்து பல புருஷர்கள் இங்க வந்து அத்வைதம் என்ன சொல்றது, ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்க சாங்கியத்துல பல புருஷர்கள் ஆத்மாயை கொண்டு புருஷன் நாம வச்சிருந்தா பல புருஷர்கள் இருக்கா, ஒரே புருஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, ஒரே புருஷன் இருந்தா ஒரு ஜீவாத்மா அபவர்க்கம் அடைஞ்சிருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தணும். அத மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, எல்லாரா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரே அனுபவம் ஏற்படுறது இல்ல. அது மாதிரி ஒரு ஜீவராசிக்கு மரணம் ஏற்பட்டா எல்லாம் ஒரே புருஷனா இருக்கா, மற்றதுக்கும் ஏற்படணும், அதனால ஒரே புருஷன் இருக்க முடியாது அப்படிங்கிறது இவாளோட வாதம். இது வந்து பொதுவா சாங்கியத்தோட அபவர்க்க கருத்து. இங்க இங்க ஈஸ்வரன் எதுக்குடா வரான் அப்படின்னு கேட்டா, சாங்கியத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்கு, எப்படி இந்த குணங்களோட சலனம் ஏற்படுறது, யாரு பிரகிருதிக்கு படைக்கிற நோக்கம் கிடையாது, அதாவது சேத்தனம் கிடையாது, ஆனா ஆற்றல் இருக்கு, ஆனா அதை செலுத்துற சேத்தனம் அதுக்கு கிடையாது. புருஷனுக்கு படைப்பாற்றல் கிடையாது, அதுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனா அதுக்கு வந்து சேத்தனம் இருக்கு. அந்த சேத்தனம் ரெண்டுமே வந்து ரெண்டுமே பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. அப்ப அந்த குணங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுறது யாரு அப்படின்னு சாங்கியத்துல அது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலாக தான் ஈஸ்வரன் தான் அதை பண்றான், அந்தந்த ஜீவர்களுக்கு தக்க ஒரு கர்ம வாசனை பிரகாரம் குணங்களோட சலனத்தை அவன்தான் ஏற்படுத்துறான் அப்படிங்கிறது ஒரு சமாதானம் சொல்றான் ஈஸ்வர சாங்கியத்துல. சோ இதுதான் வந்து சாங்கியத்தோட தத்துவ பின்னணி, என்னென்ன தத்துவங்கள் இருக்கு, இது எப்படி அபவர்க்கம் அடையிறது, அபவர்க்கம் அவர் மோட்சத்தோட டெபினிஷன் என்ன, இது வந்து சாங்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். 24 தத்துவம் மூல பிரகிருதி, மகத்து, அகங்காரம், புத்தி, அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்சபூத தன்மாத்திரைகள், மகாபூதங்கள், 24 தத்துவங்களை வந்து விசாரிக்கணும். ஈஸ்வர சாங்கியமா இருந்தா 24+1 ஈஸ்வர தத்துவத்தை சேர்த்து 25. இப்போ இதுதான் வந்து சாங்கியத்தோட ஒரு தத்துவ கட்டமைப்பு பிரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தாப்புல இதை வந்து நம்ம வந்து எப்படி அடையணும் பார்க்கலாம். அதுக்கு நான் சொன்னது பிராக்டிக்கலா யோகா இருக்கு, இல்லைன்னா
3: வந்து தத்துவ விசாரணை சாங்கியத்துல வந்து விசாரணை விசாரணை தான் முக்கியம். இப்ப ஒரு
4: வேதாந்தத்துல எப்படி சிரவண மனநிலை நித்தியாசனம் அப்படின்னு அந்த நேயத்தி நேயத்தி மார்க்கம்னா பிரகதாரண்யத்தை புரிஞ்சதுல இது ஆத்மாவா இல்ல, இது ஆத்மாவா இல்ல, இது ஆத்மாவா இல்ல அப்படின்னு. அது மாதிரி புருஷன்னா எது, பூதங்கள்லாம் புருஷனா இல்ல ஸ்தூல பூதம்லாம் புருஷனா அப்படின்னு விசாரிச்சு இல்ல இல்ல அப்படின்னு கடைசியா மிச்சமா இருக்கிறது அந்த எதுக்குமே சம்பந்தப்படாத அந்த புருஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விசாரமா இருக்கிறது தான் இன்டலெக்சுவல் அப்ரோச் தான் வந்து இவா வந்து வலியுறுத்துறான். நேரடியா இதுக்கு வந்து சாதகங்கள் சாதனை எப்படி பண்ணணும்
3: வந்து சொல்லு. இப்ப வந்து இது வந்து சாங்கியத்தோட தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இப்ப சாங்கியத்துக்கு வந்து
4: வேத பிரமாணம் இருக்கு, ஆஸ்தீக மதம்
3: அடுத்து வேத பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். இப்ப வேத பிரமாணம் இல்லை அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து நாஸ்திக ஒரு சம்பிரதாயமா மாறிடும். சமக்கியமா நம்ம நாஸ்திக சம்பிரதாயமா மாறிடும். இப்ப என்ன ஆகுது, இந்த வேதத்துல நிறைய இடங்கள் நமக்கு வந்து நேரடியா இப்ப வந்து மகத்து அகங்காரம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்கிறது. இப்ப மிக முக்கியமா நம்ம சாங்கியத்துக்கு என்ன சொல்றா அப்படின்னா சேதாசுகர உபநிஷத்துதான் வந்து அவ வந்து சொல்றா. அதுல வந்து அஜாமே தாம் லோபித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது
4: அஜாம் ஏகாம் பிறவாத ஒன்றுக்கு லோகித சுக்ல கிருஷ்ணா மூன்று குணங்கள். லோகிதம்னா சிவப்பு, சிவப்பு அப்படின்னா நம்ம வந்து ரஜோகுணத்தை எடுத்துக்கிறோம், சுக்ல அப்படின்னா வெள்ள அது சத்வகுணத்தை எடுத்துக்கிறோம், கிருஷ்ண அப்படின்னா தமசு அத மூணு குணங்கள் எடுத்துக்கிறோம். லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தீகம் சரூபாம். இதுல இருந்து நமக்கு நிறைய பிரஜைகள் வெளியில வருது. இந்த படைப்போட குணத்தோட ஒரு ஜலனத்தான படைப்பு வெளியில வருதுன்னு சொல்றது. அப்ப இங்க பார்த்தா நேரடியா குணம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாம லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அதாவது வெறும் சிவப்பு கருப்பு வெள்ளை அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலா சொல்லிட்டு போயிருது. இது வந்து ஒரு பிரமாணம், இது வந்து நேரடியா சாங்கியம். அதாவது இது வந்து ஆனா ஆஸ்திக ஈஸ்வரன் வந்து பகவான் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து நேரடியா வந்து சாங்கியத்துக்கு இதுதான் பிரமாணம் அப்படி சொல்லல. ஆனா எப்படியே நம்ம சாங்கியத்துக்கு நம்ம பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னா கபில முனிவர் இதை பிரவர்த்திச்சாரு அப்படின்னு இதுக்கு அப்புறம் தான் வர மந்திரங்கள்னா சொல்றது. அதனால இத கபில முனிவரோட ஒரு ஒரு உபதேசமா எடுத்துட்டு இது சாங்கியத்தை பத்தி தான் அந்த அது குணங்களை பத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாசுத்திர உபநிஷத்துலாம் இருக்கு. இது ஒரு உபநிஷத்தாச்சு. அப்புறம் முக்கியமா கட்டோபநிஷத்துல சாங்கியத்தை வந்து நம்ம நேரடியா அதுல வர தத்துவங்களை வந்து பேசுறது அப்படின்னா கட்டோபநிஷத் முக்கியமா பேசுறது. அதுல இந்த மகத்து மன அகங்காரம் அப்புறமா வந்து புத்தி அப்புறம் சித்தம் அப்புறம் புருஷன் இதெல்லாம் வந்து நேரடியா எதோட எது முதல்ல வந்து அதாவது மேட்ரோட மனசு பெருசு அப்புறம் மனசோட அகங்காரம் பெருசு இந்த மாதிரி பரமஹா பரமஹா பரமஹான்னு அந்த மந்திரத்துல கட்டோபநிஷத் மந்திரத்துல சொல்லி கடைசியில புருஷன்னா எல்லாத்தோடையும் பெருசு, புருஷனுக்கு மீறி எதுவுமே இல்லை, அதுதான் அதை அடையிறது தான் உத்தமமான நிலை அப்படின்னு நமக்கு கட்டோபநிஷத்துல நேரடியாவே சாங்கியத்தோட என்னென்ன தத்துவங்கள் என்னென்ன சம்யைகள் அதாவது டெபினிஷன்ஸ் எதை பத்தி தத்துவங்களை வந்து பேசுறதோ அதே பதங்களை பிரயோகப்படுத்தி நேரடியாவே மந்திரம். அதனால சாங்கியத்துக்கு வந்து அதுக்கு வேத பிரமாணம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கு, அதாவது மொத்தமா வந்து சாங்கியத்தை தான் எல்லா உபநிஷத்தும் அடிச்சு உரைக்க இது பண்றதுன்றது நம்ம சொல்றது இல்ல. ஆனா வந்து நமக்கு வந்து இதுதான் முக்கியமான வந்து ஒரு மந்திரம் இது ஒண்ணாச்சு. அப்புறமா சாந்தோகிய உபநிஷத்துல நேரடியாவே குணங்களையே பத்தி பேசு, சத்துவர்கஸ்தமா குணங்களையே பத்தி. அத மாதிரி நமக்கு வந்து இதுல வந்து நம்ம அந்த ஒரு ரிக்வேதத்துல ரொம்ப நாசாதிய சுத்தம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு நமக்கு தெரிஞ்ச சுத்தம் தான் பொதுவா பிரபலமா. அது ஏன் அப்படின்னா அங்க யாருக்கு யார் படைச்சான்னு தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் அது கேட்கறது. அதனால வந்து நாசாதிய சுத்தத்திலயுமே இந்த வந்து இந்த இதெல்லாம் பத்தி வருது, இந்த படை இந்த குணங்கள் இதெல்லாம் பத்தின்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நாசாதிய சுத்தங்கள்ல நமக்கு வருது. அது மாதிரி நம்ம பிரதாரண்யக உபநிஷத்துலயும் நமக்கு அதெல்லாம் அந்த சாங்கியங்களை பத்தி வருது. அதனால நேரடியா வந்து அவ சாங்கியத்தை மட்டும்தான் சொல்றான் அப்படிங்கறது இல்ல, அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இல்லாம வேதங்கள்ல இல்ல. இதுக்கு நமக்கு வந்து என்ன வந்ததுன்னா, இந்த தத்துவங்கள்லாம் வந்து இப்ப வந்து மைத்திரி உபநிஷத்துல எடுத்தா ஆகாஷா வாயு வாயோ அக்னி அப்படின்ற பூதத்தோட ஒரு சிருஷ்டி வந்து இந்த கிரமத்தை சொல்றது. அங்கேயே பார்த்தா நமக்கு வந்து எந்த பூதங்கள், அதாவது சூக்மமா ஆரம்பிச்சு ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தூல ஆயிண்டே வருது, அது அதாவது சட்டில ஆரம்பிச்சு கிராஸ் ஆயிண்டே வருது, ஆகாசத்துல ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதுல இருந்து வாயு வருது, அப்புறம் அதுல இருந்து அக்னி வருது, அதுல இருந்து நீர் வருது, அப்புறமா அதுல இருந்து இது வருது, நம்ம பிருத்திவி மண் அது வருது, நிலம் அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது அது மாதிரி இங்க மகத்து நிறைய இருக்கு, அகங்காரம் அப்படின்னு பல இடங்கள்ல வந்து நமக்கு உபநிஷத்துக்கள்ல வந்து இந்த புத்தி சித்தம் அகங்காரம் இப்படிலாம் வருது, சாங்கியத்தோட ஒரு டெபினிஷன்ல தான் வருது. அதனால இந்த சாங்கியத்துக்கு உபநிஷத்துல அடிப்படை இருக்கு, வேத பிரமாணம் இருக்கதான் இருக்கு. அது இன்றைய அளவுல அது வந்து நியாய வைசேஷிகங்கள் மாதிரி அது வழக்கொழிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி பிரம்மசூத்திரத்தை வந்து நிரீஸ்வர சாங்கியத்தை வந்து பாதராயணர் நேரடியாவே கண்டனம் பண்றாரு, சேஸ்வர சாங்கியத்தும் கண்டனம் பண்றாரு, ஆனா நிரீஸ்வர சாங்கியத்தை முதல்ல ரொம்ப முக்கியமா அதிரடியா கண்டனம் பண்றாரு, ரொம்ப இதுவா கண்டனம் பண்றாரு. அதனால இன்னைக்கு சாங்கியம் வந்து ஒரு வழக்கொழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஆனா வழக்கொழிஞ்சு போன அப்படின்னாலுமே எதுக்கு எப்படி நான் சொன்னேன்னா, நியாய வைசேஷங்கள் மீமாம்சங்கள்லாம் இனி யாரும் நேரடியா அதை பின்பற்றுறது இல்ல, ஆனா அதுல இருந்து வர தத்துவங்கள், அதுல இருந்து கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க், அதுல வர விசாரங்கள்னா இந்த வேதாந்தங்கள்ல ஏத்துக்கிறாரு. அதனால வந்து சாங்கியம் நேரடியா வழக்கொழிஞ்சு போனதுனாலுமே நான் சொன்ன மாதிரி குணங்கள், அப்புறமா வந்து பூதங்கள் இதெல்லாம் பார்த்தா சங்கராச்சாரியார் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆத்மபோதத்திலயோ சரி பஞ்சீகரணத்திலயோ சரி இதை பார்த்தேன்னா சாங்கியத்தோட அவ அணுவாதிகள் கிடையாது, வேதாந்திகள்லாம் அணுவாதத்தை ஒத்துக்கல. அதனால இந்த பூதத்துல இருந்தா சிருஷ்டி அவா வந்து ஒத்துக்கிறேன். இந்த பூத சிருஷ்டி இல்லாம வந்து வந்து அதெல்லாம் சேர்ந்து ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிச்சு மகத்து அகங்காரம் அதெல்லாம் வந்து வந்து பூதங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அதை வந்து ஸ்தூல பிரபஞ்சத்தை வந்து சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் வந்து வேதாந்திகளும் ஒத்துருக்காங்க. அதனால சாங்கியம் இல்ல வழக்குல வந்து ஒரு இது பாலனிங் இல்லைனாலும் இதெல்லாம் வந்து வேதாந்தம் தான் இன்னைக்கு சாங்கியம் தானே இருக்கவே முடியாது. வேதாந்தமும் சரி இல்லைன்னா வந்து எந்த எந்த வகை வேதாந்தமும் சரி அது இருக்க முடியாது. இதுதான் வந்து சாங்கியத்தோட இந்த தத்துவங்களோட முக்கியத்துவம். சரி இப்போ வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சாங்கியம் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம், என்ன எப்படி விசாரிக்கிறா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஆரம்ப போகுதுல, ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம்.
0: சாங்கியகாரிகையில பார்த்தா ஈஸ்வர கிருஷ்ணன் தான் வந்து சாங்கியகாரிகையோட கிரந்தகர்த்தாவர் தான், ஆக்கர்வர் தான். இப்ப என்ன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரது வந்து நான் சொன்ன மாதிரி அவரோட சாங்கியை வந்து நிரீஸ்வரமான சாங்கியம், ஈஸ்வரனா வா நேரடியா ஒத்துக்கிறது தான். சரி இப்ப அவ எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, துக்கத்ரய அகாப, அதாவது மூன்று வகையான துக்கங்களை அழிப்பதுதான் இங்க நோக்கம். என்ன மூணு வகையான துக்கம் அப்படின்னு கேட்டா, ஆத்யாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆத்யாத்மிகம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற துக்கம், இப்ப சரீர ரோகங்கள்லாம் இருக்கு என்ன, இதெல்லாம் நமக்கு வருது, தலைவலி வருது, இதெல்லாம் எத்தனையோ நோய்கள் வருது, எல்லாம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆத்யாத்மிக துக்கங்கள் அப்படின்றது, நமக்குள்ளே இருக்கிற துக்கங்கள். சரீரம் அப்படின்னு அமைஞ்சாலே அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போறது, அதுக்கெல்லாம் ஏற்கனவே அடிப்படையிலே துப்பம் உள்ள பொதிஞ்சு இருக்கிற துப்பம் தான் சரீரம் எடுத்தாலே, அது ஆத்தியாத்மிகம். அப்புறமா வந்து ஆதி பௌதிகம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த ஆதி பௌதிக துக்கத்துக்கு கொரோனா வைரஸ் தான் ரொம்ப முக்கியமான ஆதி பௌதிக துப்பம். ஏன்னா அது நமக்குள்ளேன்னு வரல, நமக்கு வெளியில இருந்து எங்கேயோ அது வந்திருக்கு, அதாவது பூத பிரபஞ்சத்துல இருந்து வருது. அதாவது இவா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறான்னா, புலி பாம்பு கரடி, அப்புறமா வந்து பாறை மழை இல்ல, அதாவது வெளியில இருக்கிற மிருகங்கள்டெல்லாம் வர துக்கங்கள், பூச்சி கொசு தேள் இதெல்லாம் சொல்றா. இதுல வந்து கரோனா வைரஸையும் தாராளமா சேர்த்துக்கலாம், அது வந்து ஆதி பௌதிக துக்கம்.
4: அப்புறமா ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு பார்த்தா இந்த மழை, அப்புறமா புயல் அடிக்கிறது, மின்னல் அடிச்சு சாவறான், இந்த மாதிரினா நிறைய ஆதி தெய்வீக துக்கங்கள். அதாவது நம்ம கொரோனா வைரஸ கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா வந்து ஒரு சைக்ளோன் வந்து அடிக்க போறது அப்படின்னா நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லாட்டி எத்த வந்து ஒரு ஆஸ்டராய்டு அடிக்க போறது அப்படின்னா அதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இது ஒரு அளவுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகத்தை நாம கண்ட்ரோல் பண்ணலாம், மழை பெஞ்சா உள்ள போகலாம், இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நாம ஒரு அளவுக்கு பண்ணா ஆதி தெய்வீக துக்கத்தை நாம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அது வந்து வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு துக்கம், இந்த மூணு துக்கங்களும் சேர்ந்தது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பெசிமிஸ்டிக்கா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இந்த சாங்கிய காரிக. ஆனா அதோட நோக்கம் வந்து வாழ்க்கையில வந்து அந்த துக்கத்தோட ஒரு தாக்கத்தை வந்து சொல்லி, அதாவது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில இருந்து ஒரு விரக்தி ஏற்பட்டு சீக்கிரம் வந்து அதை வந்து நம்ம அபவர்க்கம் அடையணும், அதாவது பிரகிருதி கிட்ட இருந்து புருஷன் அந்த கட்டை தளர்த்துட்டு அது வெளியில வந்துடணும் அப்படிங்கறது அவளோட நோக்கம். இதை வந்து அவ விசாரிக்கிறான், இந்த மூணு துக்கம் இருக்கு ஏன்பான், அது முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஏன்பான் அந்த சாங்கிய காரிக்கையை படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இந்த மூணு வகையான துக்கத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு ஏற்கனவே தான் வழி இருக்கே, என்ன மருத்துவம் இருக்கு, அப்புறமா வந்து போர் அடிச்சா என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து போக்கிக்கிறதுக்கெல்லாம் இல்லையா. இப்ப சந்தோஷம் என்னன்னா வேதத்துல வந்து சொர்க்க காமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இன்னும் ரொம்ப பலமா அனுபவிக்கலாம்னு சொல்றது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து இல்ல இது ஆக்ஷேபம் தெரிவிச்சுன்னு, இது நில கிடையாது, இது சரிப்படாது. ஒண்ணு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மருந்து சில வியாதிகளை போக்கும், இன்னைக்கு தேதியில கூட இவ்வளவு மருத்துவ விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துருக்கிற நிலையில கூட சில பல வியாதிகளுக்கு குணமா இது மருந்தே கிடையாது. அப்போ இன்னும் அந்த காலத்துலாம் இன்னும் எப்படி அப்படின்னு யோசிக்கணும். அதனால வந்து மருந்து என்னைக்குமே நிலை கிடையாது. அது அது மட்டும் இல்ல, அந்த வியாதிய வந்து நீ வந்து குணப்படுத்தினாலும் அதுக்கு அடுத்தது வியாதி வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒன்னும் ரூல் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்புறமா வந்து சரி இப்ப வேற யாகங்கள்லாம் சொல்றே அதெல்லாம் என்னது அப்படின்னா, அதுவும் அதேதான்ப்பா, அது பண்றது ரொம்ப சிரமப்படணும், நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஏகப்பட்ட தட்சிணம் கொடுக்கணும், தனம் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாம நீ எத்தனையோ சரி ஒரு 2000 வருஷம் இந்திரனா இருக்க எல்லாம் அனுபவிச்சிடற, உனக்கு இந்திரன் நீ இந்திரனா இருக்கணும்னு எத்தனை 1000 இந்திரன் போயிட்டான், அதனால வந்து இந்த இந்திர பதவியும் ஒன்றும் பெருசா இல்ல, அதுவும் வந்து எங்க பூமியில 50 வருஷம் இருக்க போனா அங்க 5000 வருஷம் இருப்பியா அவ்வளவுதான் அது, ஆனா 5000 வருஷம் முடிஞ்சா திருப்பி பாபத்தனுக்கு வேற லோகத்துல பிறந்துதான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆட்சேபங்களை ஏற்கனவே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாரு. நீ எத்தனை பேரெல்லாம் ஒரு சினிமா பாப்ப, எத்தனை பேரெல்லாம் டிராமா பாப்ப, என்னதான் பண்ணுவ, எத்தனை பேரெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுவ, எல்லாம் அதுக்கு போயிடும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கிற ஒரு ஒரு இதை வந்து நிராகரிச்சுட்டே போய் சரி இதுக்கு என்னதான் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு உன்னை கேட்க வச்சிருவாரு. அந்த சாங்கிய காரிக்கையில கேட்க வச்சுட்டு இதுக்கு ஒரே வழி ஞானம் தான் அப்படின்னா அது நமக்கு ஐயோ இன்னும் ஞானமா அப்படின்னு நமக்கு அசந்து போயிடுறது படிச்சா. அப்போ அப்பதான் சொல்றாரு இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நான் வந்து அதாவது 83 ஸ்லோகம் இருக்குது இல்ல, அதை நான் வந்து சங்கிரகமா நான் வந்து சொல்றேன். 83 ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து நாம விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு நடக்காது அது. இன்ஃபேக்ட் சாங்கியம் வந்து எம்ஏல வந்து ஒரு செமஸ்டர் கோர்ஸ் அது, அதனால வந்து அது இன்னைக்கு வந்து நமக்கு நடக்க முடியாது. என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படியே ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு, நமக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா நான் அடையிற ஞானம் சரியான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா எனக்கு வந்து சரியா காது கேட்கல, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல, எனக்கு புஸ்தகம் படிக்கிற சக்தி இல்ல, கண்ணு தெரியல, அப்புறமா வந்து என்னென்னவோ இருக்கு, அது எனக்கு இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல, அப்ப நான் அடையாள ஞானம் எப்படி வந்து ஸ்திரம் உண்மை இதை நம்பலாம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்டா, அந்த மூணு பிரமாணத்தையும் சொல்றாரு. இங்க பாருப்பா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்தத்துல அவர் வேத பிரமாணத்தை ஒத்துக்கிறாரு, ஆனா வைதிக கர்மாக்களை அவ வந்து கண்டிக்கிறார். அது நித்தியத்துவம், வைதிக கர்மா பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அந்த வைதிக கர்மாவோட நித்தியத்துவத்தை கண்டிக்க அநித்திய அது அநித்தியம், அது பிரயோஜனம் இல்ல, நீ எத்தனை யாகம் பண்ணி எத்தனை இந்திரன் இந்திரன் ஆக போற அப்படிங்கிற மாதிரி அந்த அநித்தியத்தை வந்து அவர் வந்து ஒரு அழுத்தமா சொல்லி அதை வந்து அவர் சொல்றாரு. சாங்கியாலாம் பொதுவா வைதிக கர்மங்களை விரும்புறது இல்ல, அது ஒரு உண்மை. இங்க அவ வந்து வேதத்துல சொல்லியிருக்கிற இவெல்லாம் முதல் ஞான காண்டிகள்னு நம்ம சொன்னோம். உபநிஷத்துக்கு முன்னாடியே உபநிஷத்து இருக்கு வேதத்துல, உபநிஷத்துக்கு பிரயர்ப்பு உபநிஷத் சம்ஹிதையிலே இவாளோடது நிறைய இவாளோட கருத்துக்கள்லாம் வருது. அதனால சாங்கியா தான் முதல் வேதாந்திகள் அப்படின்னு நம்ம வந்து வேணா சொல்லிக்கலாங்க. அப்ப என்ன சொல்றா, இது விசாரிக்கணும், விசாரிச்சு நாம பிரகிருதி இல்ல, நாம பிரகிருதி கட்டுப்பட்டவா இல்ல, நாம புருஷன், நமக்கு தேவையில்ல இந்த பிரகிருதி, ஒரு ஆட்டம் நமக்கு தேவையில்ல அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தத்துவங்களை பத்தி விசாரிக்கிறாரு, பிரமாணங்களை பத்தி விசாரிக்கிறாரு. அப்புறம் அதுல வந்து நிறைய வேற சில மதங்களே கண்டனம் பண்றாரு, இன்ஃபேக்ட் வேதாந்தத்தையே கண்டனம் பண்றாரு, அப்ப இருந்த வேதாந்த அத்வைத்தத்தையே கண்டனம் பண்றாரு. ஒண்ணு அத்வைத வேதாந்தங்கள்ல நிறைய வகை இருக்கு, ஆனா இவர் ஒரு ஸ்கூலை கண்டனம் பண்றாரு, இது நித்யா அப்படின்னு சொல்ற ஸ்கூல கண்டனம் பண்றாரு. இந்த மாதிரி டெவலப் பண்ணி தத்துவங்களை பண்ணி அதை எப்படி விசாரிக்கணும், என்ன மாதிரி வாட் சுட் பி யுவர் மோட் ஆஃப் என்கொயரி, எப்படி விசாரணை நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நல்லா ஒரு ஒவ்வொரு ஆட்சேபனையும் அவரே வந்து பூர்வ பட்சம்னு பேரு, அவரே வந்து ஒரு ஒரு சித்தாந்தம் சொல்லுவாரு, அவரே வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி விட்டு பூர்வ பட்சம்னு பேரு, அவரே அந்த கேள்விக்கு வந்து பதிலும் சொல்லி சமாதானமும் சொல்லி நான் சொன்னதுதான் சித்தாந்தம் சரி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொண்டு போற வார்த்திகம். அப்படி வார்த்திகம்னா ஒரு கமெண்ட்ரி அப்படின்னு நினைச்சுக்கலாம். எதுக்கு கமெண்ட்ரி அப்படின்னா, பொதுவா நாம என்ன சொன்னோம், சாங்கிய சூத்திரத்துக்கு கபிலரோடதுக்கு கமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம் பாஷ்யம். சரி, இப்படியே வர வர வர கடைசியா டெவலப் பண்ணி தத்துவங்களை டெவலப் பண்ணி அப்புறம் பிரமாணங்களுக்குள்ள ஒரு சில ஃபைனர் பாயிண்ட்ஸ்னா அபாவம், இது வந்து ப்ரையர் ஏ ப்ரையரை போஸ்ட் நிறைய இருக்கு, அது வந்து டீப்பரா போக விரும்பல, நிறைய இருக்கு. இந்த மாதிரி விசாரிச்சுன்னு தத்துவங்களை வந்து விவரமா நல்லா சொல்லி பெருசா சொல்லி அப்புறமா வந்து சரி இதெல்லாம் இவ்வளவுதான் சொல்லிட்டா, சரி இதோட கடைசி நோக்கம்னா என்ன, நீ வந்து எந்த லோகாயத்தமா வந்து நீ வந்து பண்றது எதுனே, வைதிக கர்மாவும் வேஸ்ட்டுங்கிற, நம்ம லோகாயத்தமா பண்றதும் வேஸ்ட்டுங்கிற, அப்புறம் என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு அவர் கடைசியா அந்த கேள்வி வரும்போது அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன நம்ம விசாரம் ஆழமா விசாரம் பண்ண இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், ஒரு ஒரு பத்தினி அந்த காலத்துல எல்லாரும் ஸ்திரீகள்லாம் வந்து எல்லாம் யாராவது வெளியில புருஷா வந்துட்டா அவ வந்து உள்ள போயிடுவான், அவ வந்து அவ வெளியில வர மாட்டான். இப்ப தப்பி தவறி அவ, அதுவும் இல்லாம அவ வந்து மூஞ்சியை மறைச்சோம்னா இருப்பா காட்ட மாட்டான், தப்பி தவறி யாரா வெளியில வந்தவா ஒரு பத்தினி ஸ்திரீயோட மூஞ்சியை பார்த்துட்டா அவ எப்படி உள்ள மூடி ஒளிஞ்சு உள்ள போயிடுவாளோ, அந்த மாதிரி இந்த பிரகிருத்திய உன்னால நேரம் மூஞ்சியில பாக்க முடிஞ்சதுன்னா அவ்வளவு வெட்டப்பட்டுன்னு உன்னை விட்டு போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப பொயட்டிக்கா அழகா வந்து இந்த உப்பா இந்த ஒரு உதாரணம் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து நல்லா பொயட்டிக்கா அந்த ஒரு இம்பல்சிவா வெட்டப்பட்டு வெளியில போற மாதிரி இம்பல்சிவா டக்குன்னு அந்த பிரகிருத்தியோட உண்மை உனக்கு புரிஞ்சிருக்குன்னா அது உன்னை விட்டு நேர விலகி போயிடும். இதுதான் அப்புறத்துல இருந்து நீ வந்து அதோட கட்டுல நீ ஆடாம அதெல்லாம் அதனால உருட்டப்படாம பரட்டப்படாம நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கடைசியா இந்த சாங்கிய வார்த்தைகள் ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தைகத்துல அது சொல்றாரு. இங்க நடுவுல வந்து ஈஸ்வரனை பத்தி விசாரணை, சின்ன விசாரணை வருது, ஈஸ்வரன் இருக்கானா அப்படின்னு கேக்குறா. ஈஸ்வரன் இல்லப்பா அப்படின்னா ஏன் இல்ல அப்படிங்கறதுக்கு வந்து கேக்குறாரு, ஈஸ்வரன் ரொம்ப கருணை உள்ளவனா இருந்தா இந்த மாதிரி துக்கமான பிரபஞ்சத்தை படைச்சிருப்பானா அப்படின்னு அது ஒரு வாதம். அப்புறம் ஈஸ்வரன் வந்து எதுக்கு படைக்கணும், அவருக்கு என்ன தேவை, படைப்புல என்ன தேவை, அப்ப அவருக்கும் ஒரு தேவை ஒரு வெறுமை அப்படின்னு இருக்க போய் தான் படைக்கிறாரு, அப்புறம் அவர் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும், அவருக்கே வெறுமை ஏற்பட்டதுதான் எப்படி ஈஸ்வரன் அவரு அப்படின்னு இந்த மாதிரி சில வாதங்கள்லாம் வந்து கிளப்பி விட்டு அப்புறமா திரும்பி கேள்வி கேட்கிறேன், ஏன்பா இந்த மாதிரி நம்ம எத்தனையோ வேதங்கள்ல எத்தனையோ தேவதைகளை ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றதே அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அவாள்லாமுமே இப்ப ஒருத்த இந்திரன் அடைஞ்சிருக்கானா, மனுஷனா இருந்து அவன் வந்து யாகங்களும் தபஸையும் பண்ணிதான் அவன் ஆயிருக்கான், அவாள்லாம் சித்த புருஷா மாதிரி வச்சுக்கணும், அவாள்லாம் வந்து அந்த ஒரு காலத்துக்கு அப்பாயிண்டட் தான், அதனால அவாள்லாம் ஈஸ்வரன் கிடையாது, அந்த லெவல யாரு வேணாலும் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு நமக்கு இந்த தைத்திரிய உபநிஷத்துல வந்து நான் ஆனந்த மீமாம்சான் வருது, தேசகம் பித்ரணாம் சிரலோகலோகானாம் ஆனந்தாக, அந்த மாதிரி ஒரு மனுஷிய ஆனந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு 100 மனுஷிய ஆனந்தம், ஒரு தேவானந்தம், 100 தேவானந்தம், இது அது அடுத்த யூனிட் நம்ம வந்து யூனிட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யூனிட்ஸ் ஒரு யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி 100 யூனிட் ஒரு மனுஷிய ஆனந்தம், இந்த மாதிரி 100 மனுஷிய ஆனந்தம் ஒரு தேவானந்தம், இந்த மாதிரி 100 தேவானந்தம் ஒரு திக்கிற ஆனந்தம், இப்படியே போய் கடைசியில பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது. இதே மாதிரிதான் வந்து இதெல்லாம் அடையிறது ஒரு சித்த புருஷ மாதிரி. ஆனா இங்க உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய, நல்லா வேதாத்தியனம் பண்ணி விசாரம் பண்ணவனும் எந்த ஆசைகளும் இல்லாதவனும் இதே ஆனந்தா அடையலாம் அப்படின்னு வந்து சொல்றது. இங்க முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, புருஷன்ல இயற்கையா வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது கிடையாது, பிளிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது சாங்கியத்திலயும். எது ஆனந்தம் அப்படின்னா, நம்ம வலியில இருந்து மீண்டதுதான் ஆனந்தம். இப்ப நம்ம வலிச்சுட்டே இருக்கு, காய்ச்சல் இருந்தே இருக்கு, திடீர்னு நமக்கு விட்டதுதான் எப்படி ஆனந்தமோ அப்படிதான் நமக்கு அந்த ஆனந்தம். இதுல தனியா ஆத்மாவில இருந்து ஆனந்தம் சுரந்து எல்லாம் வர்றது கிடையாதுன்னு, இது நமக்கு வைதீக விருத்தமான ஒரு இது. ஏன்னா நான் சொன்னதுல இங்க ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய அப்படிங்கிற வாக்கியத்துக்கே ஆனந்தம் ஏற்கனவே உனக்குள்ளே இருக்கு அப்படிங்கறதும் அர்த்தம். அதனால இதுதான் வந்து இந்த ஈஸ்வர கிருஷ்ணனோட சாங்கிய காரிக்கையோட ஒரு சாராம்சம், சம்மரி. இதுதான் வந்து இவர் சொல்ற விஷயம். இப்ப வந்து கடைசியா நாம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, என்னவா எந்த ஒரு சித்தாந்தமா எதிரியும் அந்த ஒரு ஆச்சாரிய பரம்பரையை நாம சொல்லிடலாம். அதுல முதல்ல நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸ்வர கிருஷ்ணன் தான் வந்து முதல் ஆச்சாரியன், சாரி கபிலர் தான் முதல் ஆச்சாரியன் அந்த சாங்கிய மதத்தோட ஒரு பிரவர்த்தகர் அப்படின்னாம சொல்லிக்கலாம் நம்ம. அப்புறமா வந்து இந்த சாங்கிய மதத்துக்கு அப்புறம் வந்து என்ன, அவரோட சிஷ்யர் வந்து ஆசுரி அப்படின்னு சொல்றார். அப்புறமா வந்து என்ன இருந்தா, அப்புறமா வந்து பஞ்சபிகாரன் கதவுகள், அப்புறமா வந்து
0: வார்ஷஜன்யர்னு ஒருத்தர் வர்றாரு,
4: அப்புறமா வந்து ஈஸ்வர கிருஷ்ணன் ஒருத்தர் வர்றாரு. அப்புறமா வரவாள்னா, இது வரைக்கும் வந்து நம்ம சொல்றதெல்லாம் அவ வந்து நிரீஸ்வர சாங்கியன்னா, இது வரைக்கும் சொல்றவாள்னா நிரீஸ்வர வாத்தியம். அதாவது இப்ப நான் கரெக்டா ஆச்சாரிய பரம்பரையை சொல்லிடுறேன். அவ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இவர் கபிலர், அப்புறமா வந்து யாரு வர அப்படின்னா இது வர ஜெய்தி சபியர் அப்படின்னு வர்றாரு, அப்புறமா ஜெய்தி சபியருக்கு அப்புறமா பஞ்சசீதா அப்படின்னு வர்றாரு, அப்புறமா வந்து இந்த பஞ்சசீதா இந்த நேரத்துக்கு ஆயுர்வேதத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாங்கியத்தோட ஒரு தத்துவங்கள் அதோட கான்செப்ட் உள்ள எடுத்துட்டாங்க. சரத சங்கீதையில அது வருது நிறையா. அப்புறம் ஜெய்தி சபியருக்கு அப்புறம் வார்ஷஜன்யர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், அப்புறமா இந்திய வாசர் அப்படிங்கிற சுவரோட சிஷியர், அப்புறமா வந்து கடைசியா ஈஸ்வர கிருஷ்ணன். நாம இப்போ சாங்கிய காரிக்கையை பத்தி பேசினோமே, இந்த ஈஸ்வர கிருஷ்ணன் வந்து கடைசியா வரவு. அப்போ இது ஒரு பிராச்சீன ஆச்சாரிய பரம்பரையே இருக்கு. ஆனா வந்து வேதங்கள்ல வந்து இந்த மத்த ஆச்சாரியார்னா நீங்க மகாபாரதத்தை பார்க்கலாம், ஜெய்தி சபியரை பத்தி மகாபாரதத்தை பார்க்கலாம், பஞ்சசிதாவை பத்தி பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய மகாபாரதங்கள் இதிகாச புராணங்கள்னா நம்ம வந்து நம்ம பார்க்கலாமே தவிர, வேதங்கள்ல கபில கபில வேதவாசத்துல
0: இந்த மிச்ச கபிலரை விட்டு வர ஆச்சாரியெல்லாம் நாம வந்து
4: மகாபாரதம் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் அங்க வந்து சாங்கியத்தோட ஆச்சாரிய பரம்பரைன்னு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த சாங்கியத்தோட அப்ளிகேஷன் வச்சுன்றதுன்னா, நாளைக்கு நம்ம யோக சித்தாந்தத்தை பத்தி யோக
0: தரிசனம் திருத்தி பார்க்க போறோம். இந்த யோக நாளைக்கு பார்ப்போம். இப்ப பொதுவா நம்ம வந்து என்ன ஒரு ஐடியா வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சாங்கியத்தோட அப்ளிகேட்டிவ் பார்ட் வந்து யோகத்தை, முக்கியமா பதஞ்சலியோட அந்த யோக சம்பிரதாயத்துல அது வந்து ரொம்ப அதுதான் வந்து சித்தாந்தமாவே இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து அதுதான் எல்லா யோக சித்தாந்தத்துக்கும் எடுத்துக்கூடாது. நிறைய யோகத்துக்கு வந்து அத்வைதமும் தத்துவமா இருக்கு, நிறைய வேற யோக சிலங்களுக்குலாம் வந்து சைவம் தத்துவமா இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி அது மாதிரி பௌத்த யோகம், ஜெயினத்துக்கு தனியா யோகம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சாங்கியத்துக்கு தான் வந்து வச்சுதான் யோக சித்தாந்தம், பதஞ்சலியோட யோக சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு. இதுல என்னன்னா, நேரடியா நான் சொன்ன மாதிரி இதுல சாங்கியத்துல என்ன எப்படி இந்த தத்துவ விசாரத்தை பண்ணணும்னு ஒரு மார்க்கம் கொடுக்கல. அதுதான் இந்த சாங்கியத்துல, ஏன்னா வெறும் புத்திபூர்வமா விசாரம் பண்ணி பண்ணி போறதுங்கிறது எல்லாருக்குமே முடியாத விஷயம். இப்ப ரமணர் மாதிரி வச்சுக்கோங்க, ரமணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு போய் கேட்டா, நீ யாருன்னு விசாரி, நீ எதுவுமே பண்ண வேணாம் போலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் அந்த விசார மார்க்கத்தை தான் ஒரு ஹார்டு ட்ரை விசார மார்க்கம். இது பொதுவா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முடியாது. அதனால வந்து இந்த யோகம் வந்து அதை வந்து காட்டி கொடுத்துருக்கு. இந்த சாங்கியத்தோட அப்ளிகேஷன் அங்க இருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம். இவ்வளவுதான் நான் நீ சொன்ன வந்தது. நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி கிருஷ்ணபோம்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

கொள்கை ஒரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தரற்கு ஒரு பூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் எனக்கு என்ன உபதேசம் செய்தார் என்று அரங்கநாதர் கூறுகிறார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. இந்த பாடலை ஏன் சொல்றேன்னா அதுதான் நிஷ்டை. நேற்று ஒரு கான்செப்ட் விளக்கணும், நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு என்பது நான்கு நிலைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நோயிங் ஆர் ரியலைசிங் சம்திங். ஒன்று கேட்டல், இன்னொன்று சிந்தித்தல், இன்னொன்று தெரிதல், இன்னொன்று நிஷ்டை. ஒரு பொருளை பற்றிய அறிவு, அது கடவுளை பற்றி மட்டும் இல்லை, எந்த பொருளை பற்றி வேண்டாலும் இருக்கலாம். அதனால என்ன சொன்னாங்கன்னா நான்கு படிமுறைகள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை. இத சைவம் எப்படி சொல்லுதுன்னா கேட்டலும் சிந்தித்தலும் மூலமாக ஒரு விஷயத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டா அறிய முடியும். இதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். சைவம் வந்து எப்படி வேறுபட்டு சொல்கிறது, எப்பொழுதுமே ஒரு செய்தியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெளிவான ஒரு வேர் வி அக்ரி வேர் வி டிஸ்அக்ரி எதுவுமே, அதுதான் ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட், ஹெல்த்தி டிஸ்கஷன். நான் சொல்றதையே சாதிப்பது என்பது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் இல்லை. அதுபோல எந்த ஒரு பொருளை பற்றிய அறிவு இருக்க அது வந்து வருகின்ற நிறைகளை சைவம் இந்த மாதிரி சொல்லும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. இந்த கேட்டல் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேட்டல் அர்த்தம் இல்லை. கேட்டல் என்பது அனுபவமுடைய, சொன்னாலே திருக்குறள் எழுதி சொன்னேன், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி திருக்குறள். அப்பொழுது அந்த உரையாசிரியர் என்ன சொன்னாரு, கற்று என்பதற்கு நூல்களை படித்துன்னு அர்த்தம் பண்ணல. அந்த உரையாசிரியர் என்ன அர்த்தம் பண்ணாருன்னா, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. உண்மையான கல்வி எப்ப ஆரம்பிக்குது, நூல்களை படிக்கிறதுனால உண்மையான கல்வி வராது. அது தெளிவா சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா நாம கூட சொல்லலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பெரிய ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார் எங்க நாட்டில், சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் த ஃபர்ஸ்ட் கவர்னர், இந்தியன் கவர்னர் ஜெனரல். அது வரைக்கும் எங்களுடைய பிரிட்டிஷ் கவர்னருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வர்றவங்கெல்லாம் வந்து வைஸ்ராய், அப்புறம் வைஸ்ராய்க்கு அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல்னு ஒன்னு போஸ்ட் கொடுத்தாங்க, கவர்னர் ஜெனரல். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் தான் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவில், லார்ட் மவுண்ட் பேட்டன். அவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல். நாங்க சுதந்திரம் வாங்கும்போது அவர் தான் இருந்தார், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இந்தியன் கவர்னர் ஜெனரல் வந்தார், கவர்னர் ஜெனரலுக்கு போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பிகேம் த கவர்னர் ஜெனரல். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ பிகேம் த கவர்னர் ஜெனரல் வாஸ் சி ராஜகோபாலாச்சாரி, ஏ வெட்டரன் ஸ்காலர் அண்ட் வெட்டரன் பிலாசபர் ஆல்சோ. அவர் ஒரு விஷயம் சொல்வார், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி லேர்ன் வென் தே லீவ் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படிம்பார். ஆக்சுவல் எஜுகேஷன் எப்ப கமன்ஸ் ஆகுது, வென் யூ லீவ் த இன்ஸ்டிடியூஷன். அப்பதான் அந்த உலக அறிவு என்பது நம்ம படிச்சது என்ன உலக என்னங்கிறது அப்பதான் வித்தியாசம் தெரியும். அதுபோல நமக்கு வந்து உண்மையான அறிவு எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா, நூல்களை எல்லாம் தெளிவாக கற்று அறிந்தவர்கள் அவர்களிடத்தை கேட்பது. அப்பொழுதுதான் என்ன வருது, ஒரு பொருளை பற்றிய உண்மையான அறிவு உண்டாது. கேட்டல், அப்படி சிந்திக்கிறோம், அதை பற்றி சிந்தித்தல். ஏன்னா அப்படி கேட்கும்போதுதான் என்ன வரும்,
நாம் கொண்டிருந்த பலவிதமான கான்செப்ட் எல்லாம் தப்புன்னு அப்பதான் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருந்துட்டே இருக்கும். கான்செப்ட் எல்லாம் மனிதனே இல்லவே. அந்த கான்செப்ட் எப்ப மாறும் கேட்டா, அந்த நூல்களை தெளிவாக கற்று அறிந்தவர்கள் வாயிலாக கேட்கும்போதுதான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறும். நூல்களை படிக்கும் போது என்ன வரும்னா, நாம சொல்ற கான்செப்டே வலுப்படுற மாதிரி தோணும். நாம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம், அந்த கான்செப்ட் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வர்ற மாதிரி தான் தெரியும். நூல்களை படிச்சுட்டே போனீங்கன்னா அந்த கான்செப்ட் தப்புங்க எப்ப தெரியும்? ஒரு அனுபவம் உடைய ஒரு அறிஞன் வாயிலாக வரும்பொழுதுதான் அந்த கான்செப்ட் தப்புன்னு தெரியும். கேட்டல் சிந்தித்தல், இந்த சிந்திக்கணும். தெளிதல் நிட்டை, என்ன சொன்னாங்க, ஒரு தெளிவான அறிவு எப்ப வரும் என்று கேட்டால், யோகத்திலேதான் தெளிவான அறிவு. சிவயோகம், சிவயோகம் பயிலும் போதுதான் ஒரு பொருளை பற்றிய, அதாவது சடத்த லட்சணம் சொரூப லட்சணம், ஒரு பொருளை பற்றி நாம் அறிகிறோம். அந்த பொருளை பற்றி அறிகின்ற அறிவு வந்து, அந்த பொருளுக்கு ரெண்டு விதமான இலக்கணங்கள் உண்டு. இலக்கணம் கிராமர்ல லட்சணம், லட்சணம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம், த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம், கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, அந்த கேட்டல் சிந்தித்தல் நிகழும் பொழுது ஒரு பொருளுடைய பொது லட்சணம் தான் தெரியும், சிறப்பு லட்சணம் தெரியாது, சொரூப லட்சணம். அந்த சொரூப லட்சணம் என்பது எப்போது தெரியும்? அந்த மூன்றாவது படியாகிய சிவ யோகத்திலே நிற்கும் போது தெரியும். அது முடிவு இல்லை, அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது. சிவ யோகம் என்பது ஒரு நிலை, ஒரு ஆன்மாவுடைய ஒரு நிலைதான் சிவயோகம். அதுலேயே முடிந்தது இல்லை, அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, சிவபோகம், சிவயோகம் சிவபோகம். அந்த சிவபோகம் என்பது எப்ப கிடைக்குது? நிஷ்டையில தான் கிடைக்கும். நிஷ்டை இப்ப நம்முடைய அருளாளர்களை நம்ம எப்படி கொள்கிறோம் என்றால், அவர்கள் எப்படி உணர்த்தினார்கள் என்றால், பொருள்களை நிஷ்டை கூடித்தான் உணர்த்தியிருக்காங்க. அந்த அறிவில் குறைபாடே வர முடியாது. நாம சில சமயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதா கூட இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறக்கா ஒரு உண்மை, ஒரு பொய் உண்மையாயிருமா, பொய் உண்மையாயிருமா, வர முடியாது இல்லையா? அந்த பொருள் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் சொன்னோம், நம்ம என்ன பார்க்கிறோம், சில மெய்கண்ட சிவத்தினுடைய வரலாறை நம்ம சிந்தி, அதாவது நம்முடைய சந்தான குறவர்களிலேயே தலைமைப்பாடு உடையவராக இருக்கு விளங்குகிறவர் மெய்கண்ட. அவர் தான் சிவஞான போதத்தை அருளி செய்தார். அவருடைய இயற்கை பெயர் என்ன? ஸ்வேதவன பெருமாள். அதான் அவருடைய இயற்கை பெயர், ஸ்வேதவன பெருமாள் என்பது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர். மெய்கண்டா என்பது அவருடைய குருநாதர் வந்து அவருக்கு தீட்சை பண்ணி கொடுத்த தீட்சா நாமம், சத்திய ஞான தரிசினி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையின் தமிழ் தான் மெய்கண்டா. எப்படி வந்து நமக்கு ஒரு வழக்கம், நம்ம அப்பாவோட பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்போம். என்னுடைய அப்பாவோட பேரை யாருக்கு வைப்பேன்? என் பிள்ளைக்கு வைப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவன், அதனால அதுக்கு பேரு பேரன் வந்து, பெயருக்கு உரியவன் அதான் பேரன். பேரன் சொல்றமே உண்மையானபடி பேரன் இல்ல, பேரன், பெயருக்கு உரியவன், என்னுடைய அப்பாவுடைய பெயருக்கு உரியவன், பேரன் பெயர்த்தி. அதுதான் என்னாச்சு, பேரன் பேத்தின்னு ஆயிடுச்சு. எங்க அப்பாவை வேற என் மகனுக்கு வைப்பேன். அதே போல ஞான பரம்பரை என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் பெயரை மாணாக்கனுக்கு வைப்பான். என்னுடைய ஆசிரியர் பேரை என் மாணாக்கன்னு போய்க்கிறேன். அதுபோல மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தவர் யாரு? சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி மகாமுனிவர். பரஞ்சோதி மகாமுனிவர், அந்த பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு என்னெல்லாம் செய்தார் நேற்று பார்த்தோம். சிவபெருமானுடைய ஆணையை மேற்கொண்டு அந்த வானிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்த அவர் கீழே இறங்கி இந்த மெய்கண்டாருக்கு சிவ தீட்சை செய்து வைத்தார்.
பரஞ்சோதி மா முனிவர் வந்து திருவிளையாடல் புராணத்தை செஞ்சவர். அவர் பரஞ்சோதி மா முனிவர், இவர் வந்து பரஞ்சோதி மா முனிகள். முனிகள்ங்கிறது கல்விகிரி, கல்விகிரின்னு பேரு. கல்விகிரி என்பது பின்னாடி நன்னூல் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இலக்கண மரபு. அதுக்கு முன்னாடி கல்விகிரி கொடுக்க மாட்டாங்க. அவர்னு சொன்னாலே போதும், அவர்கள் என்பது கல்விகிரின்னு சொல்லு தமிழ்ல. அது ஒரு அந்த கல்விகிரி தொல்காப்பியத்தில் கிடையாது, அது பின்னாடிதான் டெவலப் ஆச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல சேக்கலார் பெருமான் என்ன செய்வார்னா, சிவபெருமான போற நகரத்துல சொல்லுவேன், அடியார்களை போற நகரத்துல சொல்லுவேன். அதே போல புறநானூர் எடுத்துட்டீங்கன்னா, புறநானூரை பாடிய புலவர்கள் எல்லாம் நகரத்துல இருப்பாங்க. அந்த புலவர்கள் யார பாடினாங்களோ அவர்களாம் நகரத்தில் இருப்பாங்க. பாண்டிய நெடுஞ்சலியர் இல்ல, பாண்டிய நெடுஞ்சலியன் நகரம். ஆனா புலவர்கள் எப்படி வருவாங்க, பீசுறான் அந்த யார், கபிலர், அணிலாடு முண்டிலார், இந்த ஆறு விகுதி அவங்களுக்கு உண்டு. ஆனா அவர் எந்த அரசனை பாடினார்களோ அவர்களுக்கு ஆறு விகுதி கிடையாது, அவர்களுக்கு நகரம் தான். அதே போலதான் இங்கே பெரிய புராணத்திலேயே வந்து அடியார்களுக்கெல்லாம் நகரம் நகரம் கொடுப்ப. உதாரணமா சொல்லுங்க பாருங்க, அதாவது அப்பர் சுவாமிகளுடைய சிவ தீட்சை, அப்பர் சுவாமிக்கு திருவடி தீட்சை பண்ண இடம் திருநல்லூர். சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை பண்ணி வச்சார் நல்லூர்ல. அப்ப சொல்வார், நன்மை பெரு அருணரியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு தெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் போதில். அப்படி சாமி என்ன சொல்றாரு, தொண்டனார் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர் தம் சென்னிமிசை பாதமல சூட்டி நான் சிவபெருமான். கடவுளை எப்பொழுதுமே என்ன சொல்லக்கூடாது, நகரத்தில் சொல்லக்கூடாது. சிவபெருமான்னு சொல்லுவோமா, சிவபெருமான். இறைவனை வந்து எப்படியும் நகரத்தில் தான் சொல்லணும். பொதுவாக இந்த ரகர வற்று ரகர ஈடு கொடுத்தவன் ஒரு மரியாதை, அவன் சொல்றது அவருங்கிறது மரியாதை உலகத்துல. இப்ப கடவுளை ஞானம் நியாயம் எப்படி சொல்லணும், அவர் தானே சொல்லணும், சொல்லக்கூடாது. கடவுளை அவன் தான் சொல்லணும். நீனா அது முன்னிலை, அது நீங்கள் சொல்றது நீ தான். முன்னிலையை சொல்லும் பொழுது நீங்கள் இல்ல, நீ தான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நகரம் வந்து எப்பொழுதுமே அன்பேரல்ங்கிறதே சேர்ந்தே காட்டும். தமிழ்ல வந்து இலக்கணத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை காட்டும். அது என்னன்னா, அத ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மாணிக்கவாசன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அது இறைவன் ஒருவன் தான் என்பதை உறுதி செய்வதற்காக அவ்வாறு சொல்வது. ஏன்னா ரகர ஒற்றி கொடுத்தவங்க பன்மையை குறிக்க ஆரம்பிச்சோம். அப்ப கடவுளர் பலன் அர்த்தம் வந்துடக்கூடாது இல்லையா, எவ்வளவு இலக்கணம் எப்படி வச்சிருக்காங்க. அதனாலதான் திருவள்ளுவர் கடவுளை போல எப்படி சொன்னாருப்பாங்க, நகரத்திலேயே சொல்றார், அறவாளி அந்த மண் மலர் மீசை ஏகி நான் சொல்லலாமா, கடவுள மரியாதை குறைவா, மலர் மீசை ஏகினார் தானே சொல்லணும், அறவாளி அந்தனர் தானே சொல்லணும். திருவள்ளுவர் சொன்னாரா, இதெல்லாம் நுட்பங்கள். ஆக கடவுளை பற்றி திருவள்ளுவர் சொல்றது எல்லாமே நகரத்துல தான் சொல்வார். மரியாதை பண்மை அப்படின்னு சொல்றது, மரியாதை பண்மை. அந்த மரியாதை பண்மை கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டால் இன்னொன்னும் கிடையாது, அதாவது பொதுவாக நகரம் வந்து ஆண்பால் ஒருமை. தமிழ் இலக்கணத்தின் பிரகாரம் என்னது, ஆண்பால் ஒருமை தான் நகரம், பெண்பால் ஒருமை நகரம், பலர்பால் வந்து நகரம், அதுதான் தமிழ் இலக்கணம் கூறுகிறது. அது நகான் ஒற்று ஆடு ஓரிசல், லக்கான் ஒற்றே மகடு ஓரிசல் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சூத்திரம் வரும். ஆனால் இப்ப கடவுள் எப்படிப்பட்டவர், பால் கடந்தவர். கடவுள் வந்து கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அணியும் இல்லை, அதுதான் வலியுறுத்துறேன். இப்ப திருவள்ளுவர் எல்லாமே நகர ஊரில் சொல்றதுனால கடவுள் ஆண்பால் ஆயிராது, அறவாளி அந்தணன் அப்படி சொல்றதுனால கடவுளை தான் சொல்ற. கடவுள் வந்து கடவுளை வந்து ஆண்பால்ல சொல்றதா பெண்பால்ல சொல்றதா.